0: அவன் வந்து மலைநாடு கலந்து அப்படியே வந்து சோழ நாடு வந்தார். அவரு அற்புதமான ஒரு ஆலயம் அவருடைய கவர்ந்தது. அதுதான் திருவாரூர். ஒரு மூணு பாடம் தாண்டிட்டேன், வேகமா தாண்டிட்டேன். மேலையும் உங்க நிலைமையும் கண்டு வேகமா போறேன். இப்பொழுது சுவாமியும் வேகமா வர அருமையான சிவாலயம் தரிசனம் விட்டு நேரம் எங்க வந்தாரு?
1: திருவாரூர்
0: வந்தார். அங்கே அற்புதமாக உச்சிடமுள்ள புராதனராஜி வன்மீகநாத பெருமானை வழிபாடு செய்தார்.
2: சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. தலைப்பு: சோதனைகளும் அவற்றை எதிர்நோக்கும் மன வலிமையும். வழங்குபவர் திரு சண்முகவேல் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: அண்டஜம். அண்டஜம்னா என்ன? ஜம்னா தோன்றுவதுன்னு அர்த்தம். ஜம் அப்படின்னா தோன்றுது. சார் இன்னைக்கு ஜம்னு வந்திருக்கார் சார் அப்படிங்கிறோம் இல்லையா? என்ன ஜம்னு வந்திருக்கார்? நல்ல தோற்றத்தோடு வந்திருக்கிறார் அர்த்தம். அண்டஜம் என்றால் முட்டையில் இருந்து பிறப்பது. சுவேதஜம் வியர்வையில் இருந்து பிறப்பது. உர்பிஜம் வேறுகின்றி பிறப்பது. சராயம் கருப்பையிலிருந்து வர்றது. இவ்வளவுதான். இந்த நான்கு வகையில தான் உயிரினுடைய தோற்றங்கள் இருக்கும். அண்டஜம் முட்டையில் இருந்து தோன்றுவது, அதான் ஓவி பாரஸ். இங்கிலீஷ் பேர் ஓவி பாரஸ். சுவேதஜம் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். உர்பிஜம் பொட்டானிக்கல். சராயம் மேமல்ஸ். இவைகளை இப்படியாக வந்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னார்கள். இப்ப அடுத்தால வருவோம். இப்ப என்ன சொன்னாங்க? மொத்தத்தில் இந்த பாடி மைண்ட் அண்ட் தி சோல், இந்த மூணு விஷயம் முக்கியமான விஷயம். பாடியும் முக்கியம்தான், மைண்டும் முக்கியம்தான், சோலும் முக்கியம்தான். ஆனா சொன்னாங்க எது எதை விட முக்கியம்? ஒன்று இருக்கு இல்லையா, எப்பயுமே முக்கியம் சொல்லியாச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன கேள்வி வரும்? எது எதை விட முக்கியம் அப்படின்னாங்க. அப்ப சொன்னாங்க த மைண்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் த பாடி அண்ட் த சோல் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் த பாடி அண்ட் த மைண்ட். ஏன் அப்படின்னு காரணம் சொன்னாங்க, என்னதான் நீ பாடியை மெயின்டைன் பண்ணா கூட ஒன் டே யூ ஹாவ் டு லீவ் திஸ் பாடி ஹியர். யாரும் நோபடி இஸ் எக்ஸம்ப்டட். யாராவது நான் அந்த பாடியோட இருந்துகிறேன் சொல்ல முடியுமா? One day you have to leave. அதனால என்னது, the body is only temporary. அதை மறந்துடக்கூடாது. மைண்ட் என்ன சொன்னாங்க? மைண்ட் why mind is more important than the body அப்படின்னாங்க, because mind will follow even after your death. That will follow the soul up to certain cosmos. So mind is more important. இப்ப இருக்கு ஒரு நாள் யூஸுக்கு நம்ம இம்பார்டன்ஸ் செலவழிக்க வேண்டியது. யூஸ் அண்ட் த்ரோ. இது ஒரு வருஷம் வைக்கணும்னா கொஞ்சம் இம்பார்டன்ஸ் உண்டு. இது பெர்மனன்ட் சார், லைஃப் போலாம் பெர்மனன்ட் அப்படின்னா. அதனாலதான் ஒய்ஃப் செலக்ட் பண்றதுக்கு ஏன் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறோம். பிகாஸ் இது கேட்டா இட் இஸ் பெர்மனன்ட் அப் டு அவர் டெத் அது இருக்கணும். அதனாலதான் வெரி வெரி கேர்ஃபுல் செலக்டிங் தி ஒய்ஃப். அது போல என்ன தெரியுதுன்னா அந்த சோல் இஸ் என்ன சொன்னாங்க, எட்டர்னல். இப்ப என்ன சொன்னாங்க, அடுத்த பாயிண்ட்க்கு வருவோம். இப்போ யோகா யோகா யோகா அப்படின்னு ஒரு பெரிய கான்செப்ட் இன்னைக்கு உலகத்துல போல என்ன கேட்டா யோகம், இன்னொன்னு தியானம் மெடிடேஷன் அப்படிங்கிறாங்க. இது பத்தி நிறைய சர்ச்சைகள் வந்துகிட்டு இருக்கு, நிறைய வருது. யோகம்னு சொல்லிட்டு அவங்க அவங்களுக்கு யோகம் வரின்னு சொல்லுவேன். யோகம்னா யோகா கிளாஸ் நீங்க போயிட்டு அமெரிக்காவில் போய், நாங்களும் ஆஸ்திரேலியாவுக்கு போனேன், த சிவா ஸ்கூல் ஆஃப் மெடிடேஷன் அப்படின்னு ஒரு பெரிய சென்டர். பாத்தீங்கன்னா எல்லாம் வெள்ளக்காரன் அவ்வளவு பேரும். சிவா ஸ்கூல் ஆஃப் மெடிடேஷன். அப்ப என்னன்னா இன்னைக்கு மெடிடேஷன் யோகா அப்படின்னாலே ஒரு கவர்ச்சி எல்லாத்துக்கும் இல்லையா? ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா ராயின்னு ஒரு கவர்ச்சி வருது இல்லையா? அது மாதிரி ஒரு கவர்ச்சி வருது. இப்ப இந்த இடத்துல உள்ள ஞாபகம் வச்சுக்கணும், இந்த யோகாவை பற்றி சொல்லும் பொழுது ஒரு விஷயம் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, உடம்பை நன்றாக வைத்துக் கொள்ளுவது ஒரு யோகம், மனதை நன்றாக வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு யோகம், ஆன்மாவை நன்றாக வைத்துக் கொள்ளக்கூடிய யோகம். மூணு யோகம் இருக்குன்னு நம்ம சொல்றோம். நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த பாடியை நன்றாக வைத்துக் கொள்ளக்கூடிய யோகம் இருக்கு பாருங்க, அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன பேர் தெரியுமா உங்களுக்கு? அதாவது இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் யோகா தியானான்னு சொல்றாங்க. ஆனா இந்த யோகாங்கிறது தியானங்கிறது சான்ஸ்கிரிட் வார்த்தைங்கிறது யாருக்குமே தெரியறதில்லை. யோகா இஸ் எ சான்ஸ்கிரிட் வேர்ட், தியானம்

இட்ஸ் எ சான்ஸ்கிரிட் வேர்ட். அப்ப அதுல அதுல உள்ள நியரஸ்ட் மீனிங் என்ன அப்படின்னு பாக்கணும். இப்ப இந்த உடம்பை வளமாக வைத்துக் கொள்ளக்கூடிய யோகான்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதாவது மெடிசின் சாப்பிடலாம் உடம்ப நல்லா வச்சுக்கணும், அது வேற விஷயம். இந்த மெடிசினே சாப்பிடாம இருக்கிறதுக்கு வழி இருக்கான்னு நம்ம பாக்கிறோம், மருந்தே சாப்பிடாம இருக்கிறதுக்கு வழி இருக்கான்னு பாக்கிறோம். வழி இல்லைன்னா மருந்து சாப்பிடுறோம் இல்லையா, மருந்து சாப்பிடாமே ஹெல்த்தை வச்சுக்க முடியுமா, டாக்டர்கிட்ட போகாமே வச்சுக்க முடியுமா அப்படின்னு முதல்ல ட்ரை பண்றோம் எல்லாருமே. அதனால அதுக்கு என்ன பேரு, இந்த பாடி யோகான்னு சொல்றோம் பாருங்க, that is called in english as contortion. contortion இதெல்லாம் நீ எதுக்காக சொல்றேன்னா, நீங்க போய் ஆக்ஸ்பிரேஷன் எடுத்து பார்க்கணும், நான் சொல்றதெல்லாம் இருக்கான்னு. என்ன நான் போய் ஆக்ஸ்பிரேஷன் எழுத முடியாது இனிமே. ஆகவே contortion, இந்த பாடியை நன்றாக வைத்துக் கொள்வதற்கு நீங்கள் செய்யக்கூடிய யோகா தான் contortion. இந்த மைண்டை நன்றாக வைத்துக் கொள்வதற்கு நீங்கள் செல்வதற்கு பாருங்க, அதுக்கு தான் நாம் என்ன சொன்னோம்னா, இவங்க மெடிடேஷன் சொல்றாங்க, ஆனா சைவ சித்தாந்தம் என்ன சொல்றது, இதான் சொல்ல அதை மட்டும் சொல்லியிருந்தேன் என்னங்கிறத நீங்க சொல்றதுக்கு டைம் இருக்காது. மைண்டை நன்றாக வைத்துக் கொள்வதற்கு நான் முதல்ல என்ன சொன்னேன், மைண்டை உன்னுடைய முயற்சியினால் பியூரிஃபை பண்ண முடியாது. அது பிராக்டிக்கபிள்னா உலகத்தையே நீங்க நான் திருத்திடுவேன். எல்லாருடைய மைண்டையும் மாற்றக்கூடிய வன்மை எனக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா உலகத்தை ஒரே நொடியில் திருத்திடலாமே, ஏன் திருத்த முடியல, பிராக்டிக்கல் நடக்குதான்னு பார்க்கணும் இல்லையா, சும்மா ஆசைக்காக சொல்லி என்ன பிரயோஜனம். அதனால என்ன சொன்னாங்க, மைண்ட் அண்ட் நாட் ஓன்லி மைண்ட், இந்த அந்தக்கரணாஸ், தி அந்தக்கரணாஸ் கேனாட் பி பியூரிஃபைட் பை ஹியூமன் எஃபர்ட்ஸ். அப்போ God can only purify the mind. இப்ப அடுத்த கேள்வி என்ன வரும், God purify பண்றதுக்கு நாம என்ன செய்யணும், அடுத்த கேள்வி வரும் இல்லையா. எப்பொழுதுமே ஒரு விஷயம் என்ன, அழகா இப்ப இன்னைக்கு பியூட்டிஷியனுக்கு பியூட்டி ஷாப்புக்கு போறாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, இப்ப இந்தியாவில எல்லாம் பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு செலவழிக்கிற பாதி செலவு இது கொடுக்கணும் போல தெரியும், அந்த மாதிரி ஆயிப்போச்சு. அப்ப என்னதுன்னா, என் உடம்ப பியூட்டிஃபை பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணணும், அந்த ஷாப்புக்கு போய் உட்காரணும் இல்ல, உட்காந்து உடம்ப குடுக்கணும் இல்லையா. ஐ வில் ரிமைன் இன் ஹவுஸ், யூ மேக் பியூட்டிபிகேஷன். உங்களுக்கு எவ்வளவு பீஸ் வாங்குறீங்க, 1000 ரூபாய், நான் 5000 ரூபாய் தரேன் சார், நான் வரமாட்டேன், நீங்கே உட்கார்ந்துருப்பேன், நீங்க என்ன பாடியை பியூட்டிஃபை பண்ணுங்கன்னா பண்ண முடியுமா, யூ ஹேவ் டு கோ அண்ட் சிட். அது போலதான் என்ன சொல்றாருன்னா, நீங்க மனதை கடவுளத்தில் முதலில் ஒப்படைக்க வேண்டும் இல்லையா. எதுவுமே ஒண்ணு கேண்டிங் ஓவர் இருக்குல்ல, நீங்க போறீங்க ஒரு கேஸ் இருக்குது, உங்களுக்கு வக்கீல் நடத்தணும் விரும்புறீங்க, ஒரு சிறந்த வக்கீல் இருக்காரா, எல்லாரும் இருக்காங்க, டாக்டர் வக்கீல் எல்லாருமே இருக்கிறாங்க இல்லையா, அது மாதிரி சந்தோஷம். இப்போ வக்கீல்கிட்ட போய் கேஸ ஒப்படைக்கிறோம், வக்கீல்கிட்ட இவ்வளவு பீஸ் வாங்குறோம், இவ்வளவு நாள் ஆகும் சொல்றாரு, இது ஸ்டே வாங்க முடியுமா, எல்லாரும் அதான் கேட்க, முதல்ல ஸ்டே வாங்க முடியுமா சார் அப்படி கேட்கறோம், ஸ்டே வாங்க முடியும் வாங்க முடியும் சொல்றாரு, எல்லாம் பண்றாரு, பண்ணிட்டு சரி சார் நீங்க எவ்வளவு பீஸ் வேணும் உங்களுக்கு, 5000 ரூபாய், நான் 10000 ரூபாய் தரேன் சார், எனக்கு 6 மாசம் 3 மாசம் முடிச்சு கொடுங்க, அதான் கேட்கலாம். ஆனா கடைசியில் என்ன கேட்பாரு வக்கீல், என்ன கேட்பாரு, என் பேருக்கு ஒரு வக்காலத்து கொடுத்துட்டு போங்க. இங்க என்ன சொல்லுவீங்க அதுக்கு பேரு, வக்காலத்துன்னு சொல்லுவோம் நாங்க, என்ன சொல்லுவீங்க அதுக்கு பேரு, இங்க மலையாள மொழியில் எதுக்கு வார்த்தை இருக்காது, வக்காலத்துன்னு என்னன்னா, வி ஹாவ் டு ஆர்கனைஸ் தி அட்வொகேட் டு ஆர்கியூ அவர் கேஸ் பிஃபோர் த கோர்ட். அந்த வக்காலத்து சைன் பண்ணி கொடுத்தாதான் அவர் ஆர்கியூ பண்ண முடியும், இல்லைன்னா உங்களுக்கு அவர் ஆர்கியூ பண்ண முடியாது. அப்ப என்ன தெரியுதுன்னா, முதல்ல நீங்க ஒரு கடமையை செய்யணும் இல்லையா, நீங்க 5000 ரூபாய் கொடுக்கலையோ 10000 ரூபாய் கொடுக்கலையோ 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்களோ, வித்தவுட் கிவிங் எ வக்காலத் தி அட்வொகேட் கேனாட் ஆர்கியூ அவர் கேஸ் இன் தி கோர்ட். அதே போலத்தான் மனதை கடவுள்தான் சுத்திகரிக்க முடியும். கடவுள் சுத்திகரிக்க வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அதை கேள்வி என்ன, அதுக்கு தான் என்ன சொல்றாங்க, வார்த்தையை மட்டும் குறிச்சுடுங்க, தி பியூரிஃபை தி மைண்ட், யூ ஹாவ் டு டூ சகற்ப பிராணாயாமா. சைவ சித்தாந்தம் சொல்றது சகற்ப பிராணாயாமம் ஒன்னு இருக்குது, அதை நீங்க செய்ய வேண்டும். ரெண்டு முடிஞ்சது, பாடிய நல்லா வச்சுக்கிறதுக்கு கண்டோஷன், அது ஒரு யோகா. என்னன்னு கேட்டா, நம்முடைய இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒன்னுக்கு ஒரு பேர் சொன்னாங்க, அதே போல ஆன்மா இருக்கு, இந்த ஆன்மாவுக்கு ஒரு யோகம் இருக்கு, அது என்ன யோகம் என்றால், அதுக்கு பேரு தான் தியானம். அந்த தியானம் என்பதற்கு அவங்க இங்கிலீஷ்ல என்ன பேர் கொடுக்கிறாங்கன்னா மிஸ்டிசிசம்.
அப்ப என்ன தெரியுது, நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் சைவ சித்தாந்தம் கொடுக்கின்ற ஒரு விஷயம், இந்த உடம்பை நன்றாக வைத்துக் கொள்வதற்கு நீங்க ஒரு யோக பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். தட் இஸ் கால் கண்டோஷன். அது என்ன யோக பயிற்சின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு தான் முத்திரைகள்னு பேர். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க முத்திரைகள் பிடிக்கிறீங்களோ கையில பூஜை செய்யும் பொழுது அந்த முத்திரைகள் உங்கள் நரம்புகளையும் எலும்புகளையும் வலுவாக்கும். அந்த முத்திரைகள் பிடிக்கணும்னு சொன்னதான் நீங்க மெடிக்கல் சைடு என்ன சொல்றான், பிசியோ தெரப்பிங்கிறான். ஒரே விஷயம் தான், கான்செப்ட் இஸ் சேம். நாம அதுக்கு பேர் முத்திரைன்னு கொடுத்தோம், அவன் என்ன சொன்னா பிசியோ தெரப்பின்னா, அவ்வளவுதான். சோ அடுத்து மைண்ட் இருக்க, இந்த மைண்டுக்கு என்னன்னு கேட்டா சகத், அது மட்டும் நான் விஷயத்தை சொல்லிடுறேன் என்னங்கிறத இப்ப விளக்கறேன். So to purify the mind, what a saivite is expected to follow, he has to do sakatva pranayama daily. Then God will take charge of purifying your mind. You cannot purify your mind. You have to hand over your mind to God. Then God will take charge. Adhukapram, in the soul irukke, and the anma. And the anma iravanodu ondru veduvathu onnu irukku paarunga. அதுக்குதான் என்ன சொன்னோம், அது தியானம். அந்த தியானமும் மற்றவர்கள் சொல்லுகின்ற தியானம் இல்லை, அதை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ தியானத்தில் தியானம்ங்கிற ஃபீல்டுக்கு போனீங்கன்னா அங்க ஒரு பெரிய ரிசர்ச் என்ன தெரியுமா உங்களுக்கு, கண்ணை மூடிக்கிட்டு தியானம் பண்ணணுமா கண்ணை திறந்துக்கிட்டு தியானம் பண்ணணுமா. இந்த தியானம்ங்கிற இன்ஸ்டிடியூஷன் நிறைய நடத்திட்டு இருக்காங்க, அதுல ஒரு இது என்ன சொல்லும், கண்ணை திறந்து கொண்டு செய்யக்கூடிய தியானம்தான் பலனை கொடுக்கும். இன்னொன்னு என்ன சொல்றது, கண்ணை மூடிக்கொண்டு செய்கின்ற தியானம்தான் பலனை கொடுக்கும். இந்த கண்ணை திறந்துகிட்டு பண்ணணும் சொல்றதுதான் பிரம்மகுமாரிகள் இயக்கம், உங்களுக்கு தெரியும். அவங்க கண்ணை மூடக்கூடாதும்பாங்க. இப்ப என்னன்னு கேட்டா இதுலயே சிக்கல் வந்துருச்சு, கண்ணை மூடிக்கிட்டு பண்ணணுமா கண்ணை திறந்துகிட்டு பண்ணணுமாங்கிறது அதையே ஏற்பட்ட ஸ்கூல் ஆஃப் தாட். எதுக்கு சொல்ல வேலைன்னா, இந்த இயக்கங்கள் எல்லாம் எந்த அளவுக்கு போகுது பாருங்க, ஓரளவுக்கு போகும்போது அவங்களால ஒண்ணு சொல்ல முடியல. ஒருத்தன் என்ன பண்ணா, நீச்சல் படிக்கணும்னு ஆசைப்பட்டான், ஸ்விம்மிங் நல்லா நீந்தணும்னு முடிவு பண்ணான். பண்ணிட்டு அவனுக்கு என்ன சந்தேகம் வந்தது அப்படின்னா, நீச்சல் படிக்கணும்னா தண்ணிக்குள்ள இறங்கிதான் நீச்சல் படிக்கணும், தண்ணிக்குள்ள இறங்காம நீச்சல் படிக்க முடியுமா? ஆனா அவனுக்கு சந்தேகம் வந்தது, நீச்சு படிச்சுட்டு தண்ணிக்குள்ள இறங்கணுமா தண்ணிக்குள்ள இறங்கிட்டு நீச்சு படிக்கணுமா அப்படின்னு அவன் வந்து பார்த்தான். ஃபார் அண்ட் அகேன்ஸ்ட், இதுல என்ன லாபம் இருக்கு அதுல என்ன லாபம் இருக்கு அப்படின்னு படிச்சுக்கிட்டே என்னைக்கு நீந்த முடியுமா? இதே போல தியானம்னா கண்ணை மூடிட்டு பண்ணலாமா கண்ணை திறந்துட்டு போகணுமாங்கிறதுலே உங்களுக்கு முடிவுக்கு வரல. அப்ப நீங்க என்ன சார் சொல்றீங்க, அடுத்த கேள்வி இருக்கு இல்லையா, தியானம் நாம சொல்லுகின்ற தியானம் என்பது ஒன்று இருக்கிறது, அந்த முறையை பற்றி நான் அப்புறம் சொல்லுகின்றேன். அது என்னன்னு கேட்டா, இப்போ இந்த மூன்றையும் நான் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. த பாடி, த மைண்ட் அண்ட் த சோல். ஆனா எது விச் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட், த மைண்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் த பாடி, த சோல் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் த பாடி அண்ட் மைண்ட் அப்படிங்கிற சொல்லிட்டாங்க. இப்போ இன்னொன்று என்ன சொன்னாங்க, ஒரு முக்கியமான விஷயம், இந்த மூணுடைய தன்மை இருக்கு இல்லையா, இந்த பாடியோட நேச்சர், மைண்டோட நேச்சர், ஆன்மாவோட நேச்சர், இந்த மூணுக்கு என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த பாடிங்கிறது எப்படி இருக்கும்னு கேட்டா, அது வந்து இந்த உருவம் மாறிக்கிட்டே வருது. நம்ம குழந்தையா பிறக்கும் போது உருவம், இப்ப நம்ம ஒரு உருவம், யாராவது பிறந்த மாதிரியே இருக்க முடியுமா? அப்ப இந்த பாடிங்கிற என்ன வருதுன்னா, ஒரு பெரிய ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. அது மெடிக்கல் சயின்ஸ்ல த மெட்டபாலிசம், அனபாலிசம் அண்ட் கேட்டபாலிசம் சொல்லுவாங்க. த பாடி சப்ஜெக்ட் டு த்ரீ சேஞ்சஸ், மெட்டபாலிசம், அனபாலிசம் அண்ட் கேட்டபாலிசம். அப்போ அதுக்கு ஒரே பேர் கொடுத்தாங்க, மெட்டாமார்போசிஸ். த பாடி சப்ஜெக்ட் டு மெட்டாமார்போசிஸ். அதுக்கு சைவ சித்தாந்தம் கொடுத்த வார்த்தை, இந்த வார்த்தைகள் தெரியும், அவன் சயின்ஸ்ல மெட்டாமார்போசிஸ். சைவ சித்தாந்தம் என்ன சொல்லிச்சுன்னா, பரிணாமம், இந்த உடம்பு பரிணாமம் என்ற ப்ராசஸுக்கு உட்படும். மைண்டு பரிணாமம் கிடையாது. மைண்டுக்கு என்னன்னு கேட்டா, தட் இஸ் மைண்ட் வந்து விருத்திப்படும். ஒவ்வொன்றுக்கு தனித்தனி ஃபங்க்ஷன், மைண்ட் வந்து விருத்தி, அதுக்கு என்ன இங்கிலீஷ், மேனிபெஸ்டேஷன். சோ அதுல ஆன்மா இருக்கே, அதனுடைய ப்ராசஸ் என்ன என்றால், அது என்றைக்கும் வியாபகமாக இருந்து கொண்டு இருக்கும்.
அதுக்கு என்ன சொன்னாங்க, மெட்டம்சைக்கோசிஸ் எல்லாத்தையும் இங்கிலீஷ் வார்த்தை இருக்கு. அப்ப என்ன சொன்னாங்க, த பாடி இஸ் சப்ஜெக்ட் டு மெட்டாமார்போசிஸ், த மைண்ட் இஸ் சப்ஜெக்ட் டு மேனிபெஸ்டேஷன், அண்ட் த சோல் இஸ் சப்ஜெக்ட் டு மெட்டம்சைக்கோசிஸ். அப்ப மூன்றினுடைய இயல்பே வேற வேற, அதை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆகவே இப்ப என்ன சொன்னாங்க, கடைசி நம்ம டாபிக் முடிவுக்கு வருவோம். இப்ப என்னதான் சார் சொல்ல போறீங்க என்ன? இந்த வித்த காட்டுறவன் என்ன பண்ணுவான், பாம்பு ஒரு டப்பாக்குள்ள போட்டிருப்பான், இந்த பக்கம் கீரி பிள்ளை இருக்கும், இந்த கீரி பிள்ளையும் பாம்பும் சண்டை போட போகுது சண்டை போட போகுதுன்னு சொல்லி வசூல் பண்ணிட்டே இருப்பான். பாருங்க எல்லாம் ஜோவலாவது கை தட்டுங்க, இப்ப பாருங்க பாம்பு எடுத்து விட போறேன், கீரி பிள்ளை வரப்போகுது, ரெண்டு சண்டை போட போகுது, எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்கம்மா. அது மாதிரி நீங்க சொல்லிட்டே இருக்கீங்களே சார். அப்போ இங்க சொன்னாங்க ஒரு விஷயம், த காம்போசிஷன் ஆஃப் த மைண்ட், த நேச்சர் ஆஃப் மைண்ட், த ஃபங்க்ஷன் ஆஃப் மைண்ட். அப்போ இது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு விஷயம் ஏன் சொல்லாங்க, மைண்டை உங்களுடைய கண்ட்ரோல்ல நீங்க வைக்க முடியாதுன்னு ஏன் சொன்னாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். யூ கேனாட், அப்படி வச்சவங்களையும் நீங்க பார்க்கல, யாராவது பார்த்துருக்கீங்களா மனதை கண்ட்ரோல் பண்ணவங்கள? நீங்க யாராவது பார்த்துருக்கீங்களா? இந்த மனம் எப்படி தெரியுமா உங்களுக்கு, அது தூங்குகிற புலி மாதிரி. நீங்க ஒரு புலி தூங்கிட்டு இருக்குன்னா பேசாம போனா இருக்கும், அந்த புலியை எழுப்பி விட்டீங்கன்னா என்ன ஆகும், தூங்குகின்ற புலியை எழுப்புவது போல இந்த மனத்தினுடைய தன்மை. இப்ப நான் ஒன்று சொல்றேன் பாருங்க, நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போகிறேன், இப்பொழுது நீங்கள் எதையும் சிந்திக்காதீர்கள் சொல்லிட்டேல, அது வரைக்கும் பேசாம இருப்பீங்க. இப்பொழுது நான் சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம், யாரும் எதையும் சிந்திக்காதீர்கள் சொல்லிட்டீங்கன்னா வீட்டை நினைச்சிருவீங்க, ஐயோ ஐயோ பிள்ளையை விட்டு வந்தமே அது முடிச்சிருக்கா தூங்குதா, சும்மா இருக்கிற வரைக்கும் பேசாம இருப்பீங்க. நீங்க மனசுல இருந்து பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா வேலை செய்ய ஆரம்பிச்சோம். அது இந்த மனசோட தன்மை அப்படிப்பட்டது, துஞ்சு புலி இடறிய சிதறன் போலன்னு சொல்வார். அதுபோல இந்த மனம் என்ன செய்ய போகுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த மனத்தை, இந்த மனம் எதற்காக இறைவன் கொடுத்தார் என்றால், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மனம் என்பது நம்முடைய ஊழ்வினையை அனுபவிப்பதற்காக இறைவன் கொடுத்த ஒரு கருவி என்பதை முதலில் உணர வேண்டும். எப்படி இந்த கண்ணு காது மூக்கெல்லாம் இறைவன் கொடுத்தார் இல்லையா நமக்கு, நம்மளா போய் வாங்கிட்டு வந்தோமா கண்ணு மூக்கு காதெல்லாம், இதை கடையில வாங்கணுமா, இந்த இதை எல்லாத்தையும் கடவுள் தானே கொடுத்தார். அப்ப அதே கடவுள் தான் மனத்தையும் கொடுத்திருக்கிறார். அந்த மனம் எதற்காக கொடுத்திருக்கிறார் என்றால், இந்த ஊழ்வினையின்படிதான் அது வேலை செய்யும். அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும், மனம் என்பது எதன்படி வேலை செய்யும், மனம் என்ன பேசிஸ்ல மனம் வேலை செய்யும், ஒரு கேள்வி வருது இல்லையா, என்ன பேசிஸ்ல வேலை செய்யும், ஊழ்வினையின்படிதான் அது வேலை செய்யும். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று உங்கள் ஊழ்வினை சொல்லுகிறோம், அதுக்கு தகுந்தாலும் திங்கிங் வரும். அதனால என்ன சொன்னாங்க, இந்த ஊழ் என்பது ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று. திருக்குறள் என்ன சொன்னார்னு கேட்டீங்கன்னா, ஒரு விஷயம் சொன்னார், திருக்குறள் ஒரு நூல், அந்த நூலினுடைய ஒரு பகுதிக்கு பேர் பால், அந்த பாலினுடைய பகுதிக்கு பேர் இயல், அந்த இயலோட பகுதிக்கு பேர் அதிகாரம். திருக்குறள் படிச்சா உங்களுக்கு தெரியும், அந்த நூலுக்கு பேர் திருக்குறள், அந்த திருக்குறள் எத்தனை பால் இருக்குது, மூணு பால் இருக்குது, அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். அந்த பாலுக்குள்ள என்ன இருக்குது, இயல் இருக்கு, இல்லறவியல். இப்ப அறத்து பால் எடுத்தீங்கன்னா பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல். பொருட்பால் எடுத்தீங்கன்னா அரசியல், அமைச்சியல், அங்கவியல், அப்படி போயிட்டே இருக்கும். அதுபோல காமத்துப்பால், அதுக்கப்புறம் இயலுடைய உட்பிரிவு அதிகாரம். இது ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டா, ஊழல் ஒரு அதிகாரம் வச்சார் திருவள்ளுவர். அந்த ஊழ்கிற அதிகாரத்தில் ஒரு விஷயம் சொன்னார், அந்த ஊழுக்கு மட்டும் என்ன சிறப்புன்னு கேட்டா, ஒரு அதிகாரமே ஒரு இயலாக விளங்குகிறது. திருக்குறள் இருக்கும் நயம், மற்ற அதிகாரங்கள் எல்லாம் பத்து பாட்டு இருந்தா ஒரு அதிகாரம், ஆனா ஒரு இயலுக்குள்ள ரெண்டு மூணு அதிகாரங்கள் இருக்கும். பரத்துப்பால் எழுதிட்டீங்கன்னா 37 அதிகாரம் இருக்கு. அப்ப பல அதிகாரங்கள் இயந்துதான் ஒரு இயல், ஆனால் திருக்குறளிலே ஒரே ஒன்று மட்டும் ஒரு அதிகாரமாகவும் ஒரு இயலாகவும் விளங்குவது ஊழியல் ஒன்றுதான். திருக்குறள் இருக்கும் நயம், அது ஒரு அதிகாரமாகவும் இருக்கு, ஒரு இயலாகவும் இருக்கு. அது ஏன் அப்படி வச்சாருன்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் சோ பவர்ஃபுல் காட்டுறதுக்கு தான், சோல் பவர்ஃபுல் காட்டுறதுக்கு தான் அப்படி வச்சார். அதை சொல்லுவார், இந்த அறிவு என்பது உங்க
உங்களுடைய மனம் என்பது எப்படி வேலை செய்யும் என்று திருவள்ளுவர் சொன்னார். நுண்ணிய நூல்கள கற்பினும் தாம் தம் உண்மை அறிவே மிகும். இந்த மனம் என்பது வேலை செய்வதற்கு அறிவுக்கும் மனசுக்கும் சம்பந்தமே இல்லைன்றார். ஏன்னா அறிவுக்கும் மனசுக்கும் சம்பந்தம் இருக்குன்னா எம்ஏ படிச்ச அத்தனை பேரும் ஒன்னு போல சிந்திக்கணுமே, எம்பிபிஎஸ் படிச்ச அத்தனை பேரும் ஒன்னா சிந்திக்கணுமே, எம்எஸ் படிச்ச அத்தனை பேரும் ஒன்னா சிந்திக்கணுமே, டாக்டரேட் வாங்கின அத்தனை பேரும் ஒன்னா சிந்திக்கணுமே இல்லையா? அந்த கல்வியினாலே தான் வரும் என்றால் அப்படி நடக்க வேண்டுமே, அப்படி இல்லையே. அதனால என்ன சொன்னார் என்றால், உன்னுடைய அந்த மனம் என்பதும் ஊழ் என்பதும் அது வேலை செய்யக்கூடிய விதமே வேற. அதுக்கு என்ன காரணம் வேறு, அதான் சொல்ல நுண்ணிய நூல் பல கற்பினும் தாம் தம் உண்மை அறிவே மிகும். இன்னொரு சொன்னார், ஊழிர் பெருவலி யாவுல மற்றது சூழினும் தாம் முந்தரும். இந்த ஊழை போன்று வறுமையுடையது எதுவுமே இல்லை, அது மற்ற அது சூழினும் தான் முந்தரும் சொன்னாரு. நீ ஊழை வெல்லலாம் என்று அந்த ஊழை வெல்லுகின்ற முயற்சியிலே ஈடுபட்டால் அந்த இயற்சி நீ ஈடுபடுகின்ற அந்த முயற்சியே அந்த ஊழ் வருவதற்கு காரணமாக அமைந்துவிடும். ஒரு சின்ன கதை சொல்றேன், கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இந்த கதையை சொன்னது நான் இல்ல, கதையை சொன்னவர் உங்க மலேசியாவிலே இருந்த முரு பல ரத்னம் செட்டியார்னு பேர், பெரிய சைவ சித்தாந்த வித்தகர்னு பேர் இல்லையா, கேள்விப்பட்டிருக்கீங்க. பல பேர் முரு பல ரத்னம் செட்டியார் அவர். ஆமா, அவர் சொல்வார், ஒரு கதை சொல்வார். ஒரு நடந்த விஷயத்துக்கு ஒரு இடத்துல ஒரு புராணத்துல வருது, வியாசர் மகா முனிவர், அந்த வியாசருடைய மகன்கள் ஒருத்தன் ஒரு நாள் என்ன பண்ணா, ஒரு ஜோசியக்காரன்ட்ட போனான். அவன் சொன்னா வெள்ளிக்கிழமையோட ஆயுள் முடிஞ்சு போயிடும் சொல்லிட்டான். உடனே இவன் என்ன பண்ணா, வியாசருடைய மாணவர் வந்து வியாசர்கிட்ட சொன்னா இந்த மாதிரி நான் போனேன், அவர் புகழ்பெற்ற ஜோதிடர், அவர் சொல்றது பலிக்கும், அடுத்த வெள்ளிக்கிழமை செத்து போயிருவேன்னு சொல்லிட்டான். உடனே சொன்னாரு வியாசர், கேட்டாரு நீ என் மாணவன் சொன்னியா அவர்கிட்ட அப்படின்னாரு. ஆமா சொன்னேன், நான் வியாசருடைய மாணவன் சொன்னேன், அதை பற்றி தான் எனக்கு கவலை இல்லப்பா, உனக்கு விதி என்ன இருக்கோ அதான் நான் சொல்லுவேன்ட்டார் அவர். அப்படியா சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு நேர என்ன பண்ணாரு இவரு, அவன் எப்படி சாவான் என்று கண்டுபிடித்தால் இல்லையா, முதல்ல என்னன்னா சாக போறது செஞ்சு போச்சு. அவன் சைக்கிள் போகும்போது சாக போறானா மோட்டார்ல போகும்போது சாக போறானா தெரிஞ்சாச்சுன்னா அதை அவாய்ட் பண்ணிடலாம் இல்லையா. இவன் கார்ல போகும்போது தான் சாக போறான்னா ஒன்லி சிக்ஸ் டேஸ் தானே, இந்த ஆறு நாள் காரே எடுக்காம இருந்துருது. அதனால இந்த மோட் ஆஃப் டெத் என்ன தெரிஞ்சுக்கிட்டாச்சு அவாய்ட் பண்ணிடலாம்னு வியாச யோசனை பண்ணார். உடனே என்ன பண்ணாரா, நேர அவர் பெரிய தவ முனிவர் இல்லையா, நேர அவருடைய தவ வலிமையினால என்ன பண்ணாருன்னா நேர யமனுடைய லோகத்துக்கு போனார். யம லோகம், ஏன்னா அவன் தானே கணக்கு வச்சிருக்கான் யாராரு எப்ப கொண்டு போகணும்னு. அங்க போனோடனே யமன் என்ன பண்ணா, வியாசரை பார்த்தோடனே சாமி வாங்க வாங்க வாங்க, நீங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தீங்க, நீ சொன்னா நானே வந்திருப்பேன்னா யமன். பெரியவங்க போனா ஐயா ஒரு வார்த்தை சொல்லிட்டு நான் வந்துட மாட்டேன், நீங்களே கஷ்டப்பட்டு வந்தீங்களா, வாங்க வாங்க உட்காருங்க, காஃபி சாப்பிடுறீங்களா, டீ சாப்பிடுறீங்களா, இங்க தண்ணி சாப்பிடுறீங்களான்னு கேக்குறீங்க. எங்க ஊர்ல தண்ணி சாப்பிட்டா அர்த்தம் வேற,

உடனே என்ன பண்ணாராம், நேர அவர் பெரிய தவ முனிவர் இல்லையா, நேர அவருடைய தவ வலிமையினாலே என்ன பண்ணாருன்னா நேர யமனுடைய லோகத்துக்கு போனார். யம லோகம், ஏன்னா அவன் தானே கணக்கு வச்சிருக்கான் யாராரு எப்ப கொண்டு போகணும். அங்க போனோடனே யமன் என்ன பண்ணா, வியாசரை பார்த்தோடனே சுவாமி வாங்க வாங்க வாங்க, நீங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தீங்க, நீங்க சொன்னா நானே வந்திருப்பேன்னா யமன் பெரியவங்க போனா ஐயா ஒரு வார்த்தை சொல்லிட்டு நான் வந்துட மாட்டேன்னா, நீங்க கஷ்டப்பட்டு வந்தீங்களா, வாங்க வாங்க உட்காருங்க, காஃபி சாப்பிடுறீங்களா, டீ சாப்பிடுறீங்களா, நீங்க இங்க தண்ணி சாப்பிடுறீங்களான்னு கேக்குறீங்க. எங்க ஊர்ல தண்ணி சாப்பிட்டா அர்த்தம் வேற, எங்க ஊர்ல தண்ணி சாப்பிடுறீங்களான்னு அதுக்கு அர்த்தமே வேற. எல்லாம் கேட்டவொடனே அவர் சொன்னாரு என்ன வேணும்னு கேட்டாராம். வியாசர் சொன்னார், நான் வந்து உன் ரெக்கார்டு ரொம்ப கொஞ்சம் பாக்கணும்னாரு. அப்படியா சுவாமி, தாராளமா பாருங்க, ரெக்கார்டும் உங்களுக்கு இல்லாத என்ன, நீங்க தாராளமா பாக்கலாம். இல்ல என்னுடைய மாணவன் ஒருத்தன் இருந்தான், ஜோசியக்காரன் போனான், அடுத்த வெள்ளிக்கிழமை செத்து போவான்னு சொன்னானா. இப்ப எனக்கு என்னன்னா ரெக்கார்டை பார்த்தாச்சுன்னா அவன் எப்படி சாவான்னு ரெக்கார்டில் இருக்கும் இல்லையா, அதனால நான் அதை தெரிஞ்சாச்சுன்னா அதை அவாய்ட் பண்ணிடலாம் அப்படின்னா. அப்படியா, அது நல்ல யோசனை தான் சாமி, பரவாயில்ல, அவனுடைய ரெக்கார்டு இத்தனை ரேக்ல இருக்கு, போய் பார்த்துடுங்கட்டான். இவர் போன போய் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டார், இந்த இடத்துல தான் ரெக்கார்டு இருக்கு, எடுத்து பார்த்தேன், எடுத்து பார்த்து எப்படி சாவான் அப்படின்னு பார்த்து பார்த்துக்கல. அவர் என்ன போட்டிருந்ததா, வியாசர் இந்த ரூமுக்குள்ள என்னைக்கு வர்றாரோ அதுல இருந்து ரெண்டு நாள்ல சாவான் இருந்தது. இப்ப பேசாம இருந்ததுனா சாவாமே இருந்திருப்பான். வியாசர் இந்த ரூமுக்குள்ள என்னைக்கு வர்றாரோ அதுல இருந்து ரெண்டு நாளைக்குள்ள சாவான்னு இருக்கு. இதுதான் சொன்னார் திருவள்ளுவர், ஊழிர் பெருவெளி யாவுல மற்ற அது சூழினும் தான் முந்துரும். அதனால அந்த ஊழை அனுபவிப்பதற்காகத்தான் இந்த மனம் முதலிய கருவிகளை இறைவன் கொடுத்திருக்கின்றார். இதை நம்முடைய ஞானிகள் மிக தெளிவாக சொல்லித்தான், அந்த மனம் என்பதை எப்படி நீ அடக்க வேண்டும் என்று சொன்னால், இறைவனிடத்திலே அந்த மனத்தை கொடுத்துவிட்டு அந்த சகற்ப பிராணாயாமம் என்ற ஒன்றை செய்தால் உன் மனம் பியூரிஃபை ஆகிக்கொண்டே வரும். இப்ப மூணுக்கு மூணு பியூரிஃபிகேஷன் மெத்தட் சொன்னாங்க. இந்த உடம்பை எப்படி பியூரிஃபை பண்றது, மனதை எப்படி பியூரிஃபை பண்றது, இந்த ஆன்மாவை எப்படி பியூரிஃபை பண்றது அப்படின்னு மூணு விஷயம் சொன்னாங்க. அதை மட்டும் குறிச்சுக்கிடுங்க. இந்த உடம்பை சுத்திகரிப்பது என்பது நாம் பூஜையில் செய்கின்ற முத்திரைகளினாலேதான் பண்ண முடியும். முத்ராஸ் மனதை எப்படி சுத்திகரிக்கலாம் என்றால் சகற்ப பிராணாயாமத்தின் மூலமாக மனதை சுத்திகரிக்கலாம். ஆன்மாவை எப்படி சுத்திகரிக்கலாம் என்றால் பாவனையினால் சுத்திகரிக்கலாம். அதெல்லாம் நான் விளக்கல, அதாவது இந்த மெத்தேட்ஸ் மட்டும் உங்களுக்கு நான் சொல்லி காட்டுகின்றேன். இது பெரிய சப்ஜெக்ட், இதெல்லாம் எடுத்துட்டீங்கனாலே அவைகள் ஊழ் எப்படிப்பட்டது என்பதை காட்டுவதற்காக. இப்ப கண்ணகியினுடைய வரலாறு, கண்ணகி கற்பின் தெய்வம் அதான் பாடுறோம். ஆனா கண்ணகியினுடைய வரலாற்றை எதற்காக நான் பாடுகிறேன் சொல்றார் இளங்கோவடிகள். இந்த கண்ணகி என்பது இளங்கோவடிகள் என்று ஒருவர் இல்லை என்றால் கண்ணகியை பற்றி உங்களுக்கு தெரியுமா? சிலப்பதிகாரம் என்று ஒரு காவியம் இல்லை என்றால் கண்ணகின்னு ஒரு ஆள் இருந்ததா யாருக்கா தெரியுமா? சேட்டலார்னு ஒருத்தர் இல்லைன்னா சிறு தொண்டன் ஒருத்தர் இருந்தார்னு தெரியுமா? தெரியும், அவங்க சொல்றதா நமக்கு தெரியுது. அதனால் அவர் என்ன சொன்னார், இளங்கோவடியில் சொன்னார், இந்த கண்ணகி என்ற காவியத்தை நான் எதற்காக பாடுகிறேன் என்று அவரே சொல்லிட்டார். முதல்ல அரசியல் பிழைத்தோருக்கு அரங்கூற்றாவதும், உரைசால் பத்தினிக்கு உயர்ந்தோர் ஏத்தலும், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதும், சூழ்வினை சிலம்பு காரணமாக சிலப்பதிகாரம் என்னும் பெயரால் நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள். இளங்கோவடியில் சொன்னார், இந்த உலகத்தாருக்கு மூன்று உண்மைகளை நிலைநாட்டுவதற்காக, இந்த மூன்று உண்மைகளும் அது முழுக்க முழுக்க உண்மை, அதை யாரும் மாற்ற முடியாது என்ற உண்மையை உலகத்திற்கு உணர்த்துவதற்காகத்தான் கண்ணகியினுடைய காவியத்தை நான் படைக்கிறேன். அரசியல் பிழைத்தோர்க்கு அரங்கூற்றாவதும், உரைசால் பத்தினிக்கு உயர்ந்தோர் ஏத்தலும், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதும், அதான் ஊழ். திருவள்ளுவர் சொன்னா அதுக்கு பேர் ஊழ், அதுக்கே ஊழ்னு பேர் வச்சார் திருவள்ளுவர் என்றால் ஊழ்த்து வரும். ஊழ்த்து வருமா என்ன அர்த்தம், அது எந்த காலத்தில் எந்த பலனை கொடுக்க வேண்டுமோ அந்த காலத்தில் கரெக்டா பார்த்து கொடுக்கும்.
அதாவது நடையை மெய் என்று நாத்திகம் பேசாதேனார். இன்னைக்கு நல்லா இருக்கே நாத்திகம் பேசாத, அடுத்த நிமிஷம் என்ன உனக்கே தெரியாது. நடையை மெய் என்று நாத்திகம் பேசாதே நம்முடைய திருமுறை ஆசிரியர் சொன்னார். அதைத்தான் சொன்னார். அதனால சொன்னாங்க அந்த ஊழ் என்பது மிகவும் வலிமையுடையது. ஊழ் என்றால் பருவமடைதல் அர்த்தம். அதற்குரிய காலகட்டங்கள் வரும்பொழுது அது பருவமடையும். அந்த பருவமடைந்த பொழுது பலனை கொடுக்கும். ஆகவே அதுக்கு பேர் ஊழியல், திருவள்ளுவர் ஊழ் என்றால். அதனாலதான் தமிழ்ல ஒரு அருமையான சொல் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஊழில் வருகின்ற ஒன்றை எதிர்த்து உன்னுடைய முயற்சியினால் ஒன்றை செய்ய ஆரம்பிச்சு அதுக்கு பேர் தான் ஊழல்னு பேர் வச்சாங்க. ஊழல், நிலக்கரி ஊழல், டான்சி ஊழல், மாட்டுத்தீவன ஊழல், அதுக்கே ஊழல்னு பேர் வச்சாங்க. அப்படின்னா ஊழின் வழியாக வராததுன்னு அர்த்தம். ஊழ் அல் ஊழல், தமிழ் வார்த்தையை பாருங்க என்ன அருமையா. நீ ஊழின் வழியாக வராதே, உன்னுடைய முயற்சியினால் ஏற்பட்டா அதுக்கு பேர் தான் ஊழல். அந்த வார்த்தையை அருமையா வச்சாங்க. அதனால ஊழின் வழியாக வராததுன்னு அர்த்தம் ஊழல். அதனால என்ன தெரியும் கேட்டா, முடிவாக என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நான் இறைவனுடைய துணை இல்லாமல் உன்னுடைய மனதை நீ கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவர்கள் சொல்லுகின்ற அந்த முயற்சியில கொஞ்சம் ஈடுபட்டு தான் பார்ப்போமே. நீங்க என்ன சொல்றீங்களே சார், கொஞ்ச நாள் பாருங்க, மனதை கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு உங்களுக்கே தெரியும். ஆகவே அப்படி அந்த மிக தெளிவாக இதெல்லாம் எங்க சொல்லியிருக்குன்னா, எல்லாம் நம்முடைய சிவஞான போதம் நூல்களிலே சொன்ன விஷயத்தை தான் உங்களுக்கு நான் வந்து உங்களுக்கு புரிகின்ற முறையிலே சொல்லுகிறேன். அதைத்தான் அன்றைக்கே புறநானூலில் ஒரு புறவன் சொன்னான், யாதும் ஊரே யாவரும் கேளீர். அடுத்த வார்த்தை என்னன்னா, தீதும் நன்றும் பிறர் தரவாரா. உங்களுக்கு வருகின்ற நன்மையும் தீமையும் மற்றவர்கள் கொடுக்கிறார்கள் என்று நீங்கள் நினைக்காதீர்கள், அது நீங்களே தேடிக்கொண்டது. என்ன அருமையா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புலவன் பாடுகிறான், தீதும் நன்றும் பிறர் தரவாரா. அந்த பாடின புலவர் பெரிய புலவர் மட்டும் இல்ல, பெரிய ஜோதிடரும் கூட. அந்த பாண்ட புலவர் வெறும் புலவர் இல்லை, அவர் பெரிய ஜோதிடர். ஆகவே கணியன் பூங்குந்தனார் அவருக்கு பேரு. கணியன் ஜோதிடன் என்பதற்கு சரியான தமிழ் என்ன, கணியன். ஜோதிடங்கிற வார்த்தை சான்ஸ்கிரிட் வார்த்தை. அந்த ஜோதிடங்கிறதுக்கு தமிழ் என்ன, கணியன். ஆகவே கணியன் பூங்குந்தனார் என்று ஒரு புலவர் அருமையாக அன்றைக்கு புறநானூற்றிலே பாடியிருக்கிறார். ஆகவே என்னன்னு கேட்டா, திருவள்ளுவரை எடுத்துக்கொண்டாலும் சரி, மெய்கண்டாரை எடுத்துக்கொண்டாலும் சரி, அவர்கள் எல்லோரும் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள், இந்த மனம் என்கின்ற ஒன்றிற்கே, அந்த மனம் என்கின்ற ஒன்றை நாம் அடக்குவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே நம்மிடத்திலே சொல்லாத ஒன்றை வேறு இயக்கங்கள் எதுவும் சொல்ல முடியாது. அது முதல்ல நமக்கு அந்த நம்பிக்கை வரணும். நாம் நினைக்கிறோம்னா, சைவ மெய்ஞானிகள் சொல்லாத விஷயத்தை வேற யாராலும் சொல்ல முடியாது. அப்படி உண்மையிலேயே சொல்லியிருந்தால் இவர்கள் சொன்ன ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டுதான் சொல்ல முடியுமே ஒழிய, இவர்களாக கண்டுபிடித்து எதுவும் சொல்ல முடியாது என்பதுதான் அந்த சைவத்தினுடைய முடிவான கொள்கை. அது ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு இவர்கள் டெவலப் பண்ணலாம், அவ்வளவுதான். ஆனால் அந்த முழுமையும் என்பது இறைவன் ஒருவனால் உணர்த்தப்படுவதுதான். உலக வரலாற்றிலே பார்த்தால் எவ்வளவோ செய்திகளை பார்க்கிறோம். இப்ப எவ்வளவோ, இப்ப உதாரணம் எடுத்தீங்கன்னா, எவ்வளவோ நற்போதனைகளை அந்த இயேசு கிறிஸ்துவை கேட்டுக்கொண்டிருந்தான். அந்த 12 சீடர்கள் ஒருவனான ஜூடா இஸ்காரியத்தை காட்டிக் கொடுக்கிறான். அவனும் இவ்வளவு நாளா இயேசுநாதனுடைய போதனையை கேட்டுட்டே இருந்தவன் தானே. அதே போல ஜூலியஸ் சீசர், அவனோடே இருந்த மந்திரி புரூட்டஸ், அவனே கொள்கிறான். இவ்வளவு பாருங்க. இப்ப என்னன்னு கேட்டா, ஒண்ணு எதுவுமே வந்து அந்த இறைவனுடைய செயல் எல்லாம் நடக்க முடியாது. அதுபோல எங்க நாட்டில் இந்திரா காந்தி பாருங்க, உலக வரலாற்றிலே ஒரு பெரிய பிளாட் என்னன்னா, உலகத்தில் இதுவரைக்கும் சரித்திரமே கிடையாது, ஒரு அரசியல் தலைவருடைய மெய்காப்பாளரே அவரை கொன்றது என்பது உலக வரலாற்றிலே இந்தியா தான் ஃபர்ஸ்ட். அது மற்ற இடத்துல எதிரிகள் கொண்டிருக்கிறார்கள், வேறையால கொண்டிருப்பான். ஆனா அவரை நியமிப்பதற்கு நியமிக்கப்பட்ட பாடி கார்டு மெய்காப்பாளரே தலைவனை கொண்ட வரலாறு இந்தியா தான் ஃபர்ஸ்ட் ஏற்படுத்தியிருக்கு, வேற எங்கேயுமே கிடையாது. இந்திரா காந்தி was shot dead by his own bodyguards. இதுக்கெல்லாம் என்ன சொல்ல போறீங்க? சதாம் ஹுசைன் அவர் இப்படிப்பட்டது என்ன காரணம், அவருடைய 2வது மனைவி, அதான் காட்டி கொடுத்தாங்க. யாரு எதுன்னு கேட்டீங்கன்னா, எல்லாமே அந்த விதியின்படிதான் நடக்கிறது என்பதை நான் உணர முடிகிறது. ஆகவே விதியை வெல்ல வேண்டும் என்று சொன்னால் என்ன தெரியணும், ஆன்மா என்பது என்ன, மனம் என்பது என்ன, அதை எப்படி நாம் கண்ட்ரோல் பண்ண வேண்டும் என்று ஞானிகள் என்ன சொல்லியிருக்கிறார்களோ அதன்படி செய்வதை விடுத்து நாம ஒரு முயற்சியில் இறங்கினால்
அது திருவள்ளுவர் சொன்ன மாதிரி ஊழியர் பெருவெளி யாவோட நீங்கள் மாறுகின்ற அந்த முயற்சியே அது தன்னுடைய பலனை கொடுத்துவிடும் என்கின்ற செய்தியை மிக அருமையாக

0: பயணம் சைவம் டாட் காகின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சொற்பொழிவு. தலைப்பு மார்கழி சிந்தனை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு பள்ளி எழுச்சி. வழங்குபவர் சங்கர நாராயணன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
1: அமுதன கரிதற்கு அரிதன எளிதன

திங்களும் தருளும் மதுவேளர் கோழில் திரு உத்தரகோசமங்கையுள்ளாய் திருப்பெருந்தூரையூரை மன்ன

0: சுவாமி இந்த பாடலில் புற அடையாளத்திலிருந்து அக அடையாளத்திற்கு ஆன்மாவை திருப்புகிறார். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் தெள்ளம் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ளப் புலனைந்தும் காளாமணி விளக்கு. இல்லையா, இங்க என்ன சொல்றாருன்னா, இந்த உடம்பு இருக்கிறது இல்லையா, இது சாதாரணமான உடம்புன்னு நீ எண்ணி விடாதே. இது ஒரு பெண்ணுக்காகவோ உலக போகத்துக்காகவோ அந்த உடம்பை நான் அனுப்பவில்லை. இந்த உடம்பு இது அவனுக்கு ஒரு நம்ம கைய நமக்கு முன்னால காட்டிக்கிட்டு நான் கைய பாருங்க, இப்ப காட்டி பாருங்க, அந்த எண்ணம் நமக்கு வந்துருதுன்னு வச்சுங்க. இந்த உடம்பு சொல்லாம இது அவனுக்கு ஒரு உள்ள இருக்கிற இருதயத்துல இருக்கிற அந்த உயிருக்குத அது இவன் அவன் இவன் அவன் இவன் அவன் இது அது இது இது இது அவன் பெரு ஒரு இவன் அவன் எனவே பெருமானி நீயினாருமாய் ஏகமோகமாய் இருக்கின்ற நிலை இந்த உடம்பில் மட்டும்தான் உண்டு. வேறொரு உடம்பு வேறொரு பிறவியில இது கிடைக்காது. எனவே பெருமானே நீ பள்ளி எடுத்து உயர்ந்த தத்துவார்த்த சித்தாந்தம் என்னன்னா, நீ வேறங்கி இல்லை, நீ இங்க இருக்க. இது என்ன அந்த நிலை நமக்கு வருமா? இந்த நிலை எல்லாவையும் ஈரிரண்டு தோற்று எழுபரப்புள் யோனி என்பான் ஆரவந்த நான்கு நூறாயிரம் யோனி வேதங்களும் இது சிவாலயம் இருக்கிறது. வருமான ஞானிகளுக்கு மட்டும்தான் நமக்கு வர. ஒரு சின்ன உதாரணம், சுவாமிகள் சிதம்பரத்துக்கு அருகாமையிலே ஒரு தென்னையிலே படுத்துக் கொண்டிருக்கிறார். பெரிய வரலாறு. பகல் 12 மணிக்குதான் உணவு சாமிக்கு. அந்த வீட்டு பெண்ணரசு வந்து, சுவாமி வாங்க சாப்பிடலாம் எழுந்துள்ளோம்னு. சாமி என்ன பண்றாரு, உத்தரவு அதுவா அப்படின்னு சொல்லி எழுந்திருக்கிறார். எழுந்திருக்க போது சாமிக்கு ஒரு பழைய ஜமக்கால கல்யாண மண்டபத்துல மண்டபம் என்னைக்கு கட்டுறானோ அன்னைக்கு ஒரு ஜமக்காலம் வாங்கினா மறுபடியும் இடிக்கிற போதுதான் ஜமக்காலத்தை துவைக்காங்க. நம்ம ஆளும் அது மேல போய் உட்காந்துக்கிறேன், எவ்வளவு சாம்பார் ஊத்தி இருக்குமா என்ன, பழகி போச்சு அன்மா, பழகி போச்சு உயிர் சார்ந்தவர் மண்டபம் மாறிட்டு போயிடுச்சு. ஒன்னு சொல்ல முடியல, என்ன கொடு சபையில போய் பாருங்க. நான் எத்தனையோ திருமுறை தேவார சபைகள்ல தலைவரை கூட்டு கேட்பேன், இது எப்போ வந்து எங்க தலைவருக்கு முன்னே வாங்கிருக்கேன், இப்ப ஜாக்கிரதா வச்சிருக்கேன். நான் புகப்பட்டு ஒண்ணும் பண்ண முடியாது, கணக்கில குறையுமே அதுக்காக வச்சு. நான் திண்டுக்கல் பக்கத்துல அம்மா எல்லாம் வந்திருக்காங்க. திருமலைக்கேணி என்ற மிகப்பெரிய புண்ணிய கஷேத்திரம், பூமியிலிருந்து கீழே 700 அடி கீழே முருகன் கோயில் வாரியா திருப்பணி பண்ணது. அடியேன் தான் செந்தமிழ் முறையில குடமுழக்கு இரண்டு முறை பண்ண எல்லா ஆதீனங்களையும் பழனி ஆண்டவர் வாரியார் சாமிகள் சொன்னாங்க, அது பழனி இது கீழ் பழனின். துணை இருக்கும், வற்றாத துணை இருக்கும். அங்க திருப்பணி செஞ்சு 25 ஆண்டுகள் ஆயிடுது. 25 ஆண்டுகளா, அதுக்கப்புறமா ஒரு ஒரு 50 மூட்டை சிமெண்ட் 25 ஆண்டுகளுக்கு முன்ன வாங்கி வச்சது இல்லை. ஈவோ கேட்பாரு, கமிஷனர் கேட்பாருன்னு அங்க வச்சிருப்போம். அது வெறும் கல்லாயிரு. அவினா அனுபாவியில எப்படி மரங்கள் கல்லாக இருக்கிறதோ அப்படி அந்த மலைக்கழியில பார்த்தோம்னா சிமெண்ட்டுகள்லாம் கல்லு கல்லு கல்லா இருக்கு. ஏன்னா பாலு ஈவோ கூட்டு நடந்து இல்லைங்க, என்னைக்காவது எண்டோமெண்ட்ல வந்து தேவையில்லாம கணக்கு கேட்பாங்க, அது பாட்டு. இந்த மாதிரி நெறி இருந்தா என்ன பண்ணும்? எனவே அந்நிலையிலிருந்து மாறிவிடணும். சாமிகள் தென்னையை விட்டு எழுந்தார்கள். தாத்தா உங்களை அம்மா சாப்பிட கூப்பிடுறாங்கன்னு ரெண்டாவது குரல் வந்தது. சாமி என்ன பண்ணார், எழுந்திருக்கிறவது ஒரு மூட்டை. தம்பி பேர் என்ன? என் பேர் நம்பி ஆண்டார். எங்க குருநாதர் பேரை வச்சிருக்க இந்த மூட்டை பூச்சை கொண்டு போய் வெளியில விட்டுருக்கு. அவன் பார்த்தான், இதுக்குள்ள நிறையவே இருக்குது சாமியார், ஒன்னொன்னா வெளியில விட சொன்னா என்ன ஆகுறது என்ன? அந்த கையாலே அந்த மூட்டை பூச்சிக்கு அப்பவே மோட்சம் கொடுத்து சாமி எழுந்தவர்கள் உட்கார்ந்து தன்னுடைய காவி கமல துணிகளால கண்களை தொடச்சு அந்த அம்மாவர் சாமி சாப்பிட இலை போட்டுட்டு இங்க இழவு விழுந்து போச்சு, நீ உள்ள இலை போட்டு என்ன பிரயோஜனம்? இங்க இழவு விழுந்து போச்சம்மா, நீ உள்ள இலை போட்டு இருக்கிறது என்ன அர்த்தம் இல்லாம பேசுற? சாமி நல்லா இருக்கிறேன், வீட்டுக்காரர் எங்க வீட்டுக்காரர் நல்லா இருக்காரு, பையன் நல்லா இருக்கு. இல்லம்மா இழவு விழுந்துச்சு, இன்னும் குணம் கூட எடுக்கிறாரு. அது எல்லா உயிர்களிலும் இறைவனை பார்க்கிற உயர்ந்த உன்னதமான உத்தம விழலா சொல்லுவார். உங்கள் இறைவன் இங்கே இருக்கிறான்னு வள்ளல் பெருமானை கேட்பார்த்தா கேட்டாராம். அப்ப சாமி சொன்னார், எத்துணையும் வேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி ஒத்துரிமை உள்ளே உவக்கின்றார் யாவர் அவருளந்தான் எம்பெருமான் சிற்றுருவாய் திருநடம் புரியும் பொது இடம் என நான் தேர்ந்த. எல்லா இடங்களும் எல்லா உயிர்களும் ஊட்டமூச்சியா இருக்கணும், கோழியா இருக்கணும், ஆடா இருக்கணும், குதிரையா இருக்கணும், எறும்பா இருக்கணும், எல்லாம் இறைவன் குடியிருக்கிற கோயில். திருமூலர் சொல்லுவார், உனக்கு பிறவி நீங்க வேண்டுமே ஏன்னா இன்னொரு உயிருக்கு வதைத்து விடாது, அதான் ஜாக்கிரதையா இருக்கு. இப்ப சாமி சொல்ற இதுக வந்து இது ஊரு, இது என்ன தன்னுடமை மட்டுமில்லை, அது எறும்பா இருந்தாலும் மருந்தா இருந்தாலும் நரியா இருந்தாலும் நரையா இருந்தாலும் இறைவன் குடிகொண்டிருக்கிறான்னு எம் பெருமக்களாகி ஈரா ஈரண்டு தோற்றத்தொழில் இடுபுறப்புள் யோனி என்பா ஆரம்பந்த 400,000 சர்வ வியாபகமாக இருக்கிறான். இதுக வந்து இது ஊரு இவன் அவன் இங்க இருக்கிறவன் தான் அங்க இருக்க, அங்க இருக்கிறவன் தான் இங்க இருக்க, சத்த வியாபகமா நடனம் புரியும். இதுக வன் திருவூரு இவன் அவன் எனவே இதுகவன் திருவூரு இவன் அவன் எனவே அந்த நிலை நீ நானுமாய் ஏகபோகமாய் இருக்கிற அருணகிரியார் கேப்பார். இருகும் வகை பரம சுகம் அதனை அருள் இடைமருதில் ஏகநாயகா சோகநாயகா இமையவர்கள் பெருமாளே நீயும் நானுமாய் நீயும் நானுமாய் அதான் சித்தாந்தம். நானும் நீயுமாய் அது வேதாந்தம். ஒரு வரி சொல்ல அப்படி போயிட்டு அது வேற மாதிரி சொன்ன, நீ நானுமாய்னு சொன்னது சித்தாந்தம், நானும் நீயுமாய்னு சொன்னார் வித்யா வேதாந்திகள், அது வேதாந்தார், அது வாண்டாண்டார். இங்க திருவிட மருத்துவ திருப்புகளை அருகிரு நீ பனியணைய சிறிய துளி பெரியதொரு ஆகம் ஆகியோர் பெரிய திருப்புகளை கடைசியில சொல்றார். இணையடிகள் பர முன்னாடி அவர்கள் பெறுவது ஏசிடார்களோ பாசநாசனே இருதும் வகை பரம சுகம் அதனை அருள் அது எது தெரியுமா? நீயும் நானுமாய் ஏக போகமாய் நீ நானுமாய்னது செய்வித்தார்கள். நானும் நீயுமாய் அப்படின்னு சொன்னா அது வேதாந்தம். அதை வேதாந்த கொள்கையை மறுப்பதற்காக சுவாமிகள் எழுதிய திருப்பு. நீயும் நானுமாய் ஏகபோகமாய் இருகும் வகை பரம சுகம் அதனை எனக்கு அருள் இடைமருதில் ஏகநாயகா லோகநாயகா இவை அவர்கள் பெருமாடே பெரிய திருப்பு. ரொம்ப தெளிவா சொன்னார். அப்படி இது அவன் திருவுரு, இது அவன் திருவுரு, அவன் கோயில். இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்தருளும் பெருமானே பள்ளி எழுந்தருளாய். பாட்டு சுருக்கமான சொல்ல விரிவா சொல்ல முடியும். முந்திய முந்திய போழு
1: மூவரும் அருகில அவர் மத்தறிவார் பந்தனை வீரரையும் நீ நின்னடியார்.
0: அதாவது முதல் பாட்டில் சொன்ன விஷயத்தை அடுத்த பாட்டில் வெளிப்படையா சொல்றார்.
1: பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரணே செந்தழல் பூரை திருமேனி இங்காட்டி திருப்பெருந்தூரையூரை கோயிலும் காட்டி அந்த நன்னாவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமூ
0: எழுந்தருளாயே. இது இறைவன் குடியிருக்கின்ற பழம் பழம்பெரும் இடமாக இருக்கிற கோயில் என்பதை உணர்த்துவதோடு அல்லாமல், இறைவன் அருவ நிலையில் மணிமாசகருக்கு காட்சி கொடுத்ததையும், உருவ நிலையில் காட்சி கொடுத்ததையும், அறிவுருவ நிலையில் காட்சி கொடுத்ததையும் இந்த பாடலிலே தெளிவாக சாமிகள் சொல்றார். ரொம்ப அற்புதமான பாடல். கடைசி பாட்டு, உவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம். எல்லாரும் படிங்க. என்ன உங்களுக்கு அந்த பாட்டில் என்ன ஐயப்பானதா? ஆமாமா, புரியலையா? இன்னொன்னு தெரிஞ்சு, நீங்க அவ்வளவு தூரம் இலக்கணத்துக்கு போயிட வேண்டாம். பாடல்களில் ஐ என்ற இறுதி சொல்லாட்சி எங்கே வருமோ அது இறைவன் குடியிருக்கிற வீடு. ஐ எங்க வந்தா? ஐனா கடவுள்னு பாருங்க. பட்டத்தா சொல்ல, முன்னைட்டீம் புறத்தே பின்னைட்டதி தென்லங்கையிலே அன்னை இட்டதி அடி வயிற்றிலே. அந்த பாட்டுல சாமி சொல்வர், முன்னை முன்னைனா ஐ, ஐ என்பது கடவுளுக்கு, ஐ என்ற சொல் இறைவனை மட்டும்தான் குறிக்க வேறாரு. நேற்று அழகா குடிலே விளக்கிறார், குடில் ஐ. இன்னும் பிரிச்சோம்னா குடில் பிளஸ் ஐ, அதாவது ஐயன்னா கடவுள், இறைவன் குடியிருக்கிற வீட்டுக்கு குடிலைன்னு பேரு. அதுதான் வள்ளலா ரொம்ப எளிமைய, உறவர் கூடி செயில் நுழைந்தாண்டி கந்த கோமாட்டி எச்சியில் விழைந்தாண்டி. ரொம்ப தெளிவா சொல்லிட்டு, ரொம்ப நம்ம நேரத்துக்கு இறங்கி வந்தார். இலக்கணத்தெல்லாம் சொன்ன இவங்க எல்லாம் கேட்க முடியாதுன்ட்டு வள்ளல் பெருமா ரொம்ப இறங்கிட்டார். உறவர் கூடி செயில் நுழைந்தாண்டி அந்த கோமாட்டி எச்சியில் விழைந்தாண்டி. கோமாட்டி எச்சியிலில் விழைந்தது என்பது இறைவன் சொன்ன திருவாரூர் மந்திரம், வள்ளல் பெருமான் சொன்ன கடைசி பாட்டு. நாளைக்கு திருச்சால் பெரிய வரலாறுகள் சொல்ல, படி படி. நன்னவும் மாட்டா விழுப்பொருளே ஒரு

சாமி ஒரு தேவன், உப்பிரவி தேவன், தன்னுடைய வரலாற்றில் உப்பிரவி சொல்ற. திரிபுரம் எரித்த போது மாணிக்கவாசகர் சிவபெருமானோடு இருக்கிறார், ஞாபகம் உப்ப நேற்று இருந்தவர் அல்ல. திரிபுரம் எரித்த போது சாமியோட, திரிபுரம் எரித்த போது சிவபெருமானோடு தான் இருந்தேன்றது குறிப்பை உணர்த்துறார் திருக்கோவையர். திரிபுரம் எரிச்ச போது நான் உடனா இருந்து பார்த்தேன், பெரிய விஷயம். திரிபுராதியர்கள் மூன்று பேரும் சிவபெருமானை நோக்கி தவம் செய்து வரம் பெற்றார்கள், அருள் பெற்றார்கள். பதவி உயர்வின் காரணமாக பணிவு இல்லாமல் போய்விட்டது அவர். பதவி உயர்வு பணிவு இல்லாமல் போய், எல்லாரையும் தேவலோகத்தில் இருக்கிற தேவர்கள் 30 கோடி தேவர்கள், 46 ஆட்சிகள் கிண்ணறைக்குள்ள அத்தனை பேரையும் இன்றை செய்ய ஆரம்பித்தார்கள். எல்லாரும் சுவாமி கிட்ட போய் சொன்னார், சாமி இந்த திரிபுராதியர்கள் பண்ற கொடுமை கொஞ்சமான கொடுமை இல்லை, அவரை எப்படியாவது நீங்க அழிச்சிடணும். அப்பொழுது சிவபெருமான் சொன்னார், நெற்றியில் திருநீர் இட்டவர்களையும் கழுத்தில் சிவமணி மாலை அணிந்தவர்களையும் யமம் தூதுவர்கள் கண்டார்களே ஆனால் 70,000 மைலுக்கு அப்பால் இருக்கும்படி நமது இலாக்காவினுடைய சட்டம் நெற்றியில நீர் இட்டவங்களை பார்த்தார். அப்படி இருக்க திரிபுராதியர்களை நான் அழிக்க முடியுமா? திரிபுராதிகளை அழிக்க முடியுமா? அழிக்க முடியாது. வேற ஏதாவது வழி இருந்தா சொல்லி பிரம்மாவை கூப்பிட்டு ஏதாவது யோசனை சொல்ல சொல்லலாம். பிரம்மா சொன்ன, சாமி ஒரே ஒரு யோசனை, மகாவிஷ்ணுவை அனுப்பி திரிபுராதியர்களுக்கு முன்னால தினந்தோறும் ஒரு பிரசங்கம் பண்ண சொல்லுங்க. மகாவிஷ்ணு வந்த சாமி உத்தரவு வருத்தீங்களா? பிரம்மா உங்ககிட்ட ஏதோ ஒரு உத்தரவு சொல்லியிருக்காங்க. என்ன உத்தரவு? திரிபுராதியர்கள் தேவர்களை இம்சை பண்றாங்க, நீங்க போய் ஒரு 12 ஆண்டுகள் வரையிலே அந்த திரிபுராதியர்களுக்கு ஒரு பிரசங்கத்தை 12 வருஷம் இடைவிடாம சொல்லணும். என்ன சொல்லணும்? கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை, கடவுளை வணங்குகிறவர்கள்லாம் காட்டுகிறாண்டி, கடவுளை நம்பாதே, இந்த பிரசங்கத்தை நீங்க பண்ணு. அவர் தான் ஆரம்பிச்சார் இந்த வேலையை ஆரம்பிச்சவர். உடனே மகாவிஷ்ணு சரிங்க அதை நான் சொல்றேங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு அவர் போய் திருவிராதி இருந்தார். இறைவன் என்பவன் ஒருவன் இல்லை, சிவபெருமான் பவன் யாரும் கிடையாது, எல்லாம் நீ நானும் தான், உலகத்துல நம்மாலதான் எல்லாம் ஆகும். இப்படின்னு அவர் பிரசங்கம் பண்ண உடனே அவன் ஒரு நாள் உத்ராட்சத்தை கட்டிட்டான், ஒரு நாள் கமண்டல காதில இருக்கிற குண்டலத்தை கட்டிட்டான், 1 வருஷம் கழிச்ச பிறகு ஜபமாலையை கட்டிட்டான், 1 வருஷம் கழிச்ச பிறகு சடைமுடியெல்லாம் வீசி போட்டான், அதுக்கப்புறமா இதையே சாம்பல நாம பூசிட்டு இருப்பானு அதையும் அழிச்சிட்டான். அவர் என்ன சொன்னார்? திருமால என்ன போய் வேலை பண்ணாரா? சைவ சித்தாந்தத்தினுடைய உட்கடை இதெல்லாம். அவங்க என்ன சொன்னாங்க? திருமாலி புத்தம், புத்தம்னா நீயே நான், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது உலகத்துல, நான் ஒரே ஒரு ஆள், அது சிவம் கிடையாது, நாம தான். இந்த இருள் சேர்ந்த காரணத்தினாலே திரிபுராதியர்கள் இறை வழிபாட்டை விட்டு விட்டதனாலே சிவபெருமான் திரிபுராதியர்களை அழித்து விட்டார். அவர் வேற பிடிக்கும். இப்ப அந்த இருள் எங்கேயும் சூழ்ந்து போச்சு இல்லையா? என்ன இருளு? இறைவன் இல்லை, சூழ்ந்து போச்சு இல்லையா? சிவபெருமான் பார்த்தாராம், தம்முடைய தேவ கணத்திலே முதன்மை கணமாக இருக்கின்ற கணநாதரை பார்த்து, கணநாதரே இங்கு வருக, பாண்டிய நாட்டிலே புத்த இருள் கப்பிக்கொண்டிருக்கிறது இந்த தமிழ் மண்ணிலே, எனவே நீ போய் இந்த புத்த இருளை விலகும்படியாக செய்து சைவத்தை செழிக்க செய்வாயின் உத்தரவு கொடுக்க அங்கே இருந்து ஒருவர் வந்தார் தேவ கணநாதராக. அதத்தான் பரஞ்சோதியார் திருவிளையாடல சொல்வார், புத்த இருள் உடைந்தோட ஏய இளம் பரிதி என சிவனருளால் அவதரித்தார். நீங்க அதை பார்த்த ஞாபகப்படுத்துறதுனால நான் இவ்வளவு கதை போகிறேன். அதனாலதான் இங்க சாமி சொன்னாரு, என்ன சொல்றாரு பாருங்க, வர சொன்னீங்களே சொன்னே வந்து வாழ செய்தார். நீ சொல்ல வந்து இதான வர சொன்ன,

கூடாது, அது அஷ்டோபம்னு பேரு. அப்புறம் அனவத்தியம், எது எதெல்லாம் வந்து நம்ம சொல்ல முடியாதோ அதெல்லாம் சேர்க்கக்கூடாது. இதெல்லாம் அந்த ஆறு லட்சணமும் சூத்திரங்களுக்கு பேர். அதாவது அல்பாட்சணம், அசந்திக்தம், சாரவத்து, விஸ்வதோமுகம், அஸ்தோபம், அனவத்தியம். இந்த ஆறும் வந்து ஒரு சூத்திரத்தோட கிரைடீரியா. ஒரு சூத்திரம் எழுதுனா இதை கூடி நம்ம மட்டும் ஃபாலோ பண்ணிடணும். ஆனா இது வந்து எல்லா சூத்திரங்களுமே இதை ஃபாலோ பண்றதா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா அஷ்டாத்தியாயி கூடி மட்டும் ஃபாலோ பண்றது. இதுவும் வந்து பாணினி சிக்ஷாலையும் கூட ஒரு அளவுக்கு இருக்கு. ஆனா இப்ப தைத்திரிய பிராதிசாக்கிய சூத்திரம்லாம் பார்த்தா அதெல்லாம் வந்து அல்பாட்சரம்லாம் இல்லை, அசந்த் அதெல்லாம் வந்து வந்து கொஞ்சம் எல்லா கிரைடீரியாவும் ஃபாலோ பண்றதுன்றதும் இல்லை. அதனால வந்து இது இதுதான் வந்து சூத்திரத்தோட லட்சணம். இப்போ அந்த பாணினிய சிக்ஷால வந்து நமக்கு வந்து பேசிக் ப்ரொனன்சியேஷன்ல இருந்து ஆரம்பிக்கும். அதாவது எழுத்து எப்படி எந்த வடிவில் எழுத்து இருக்கணும் அப்படிங்கிறதுல இருந்து ஆரம்பிக்கும். இப்போ வந்து அங்க வர்ணசமாம் நாயம் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. வர்ணசமாம் நாயம் அப்படின்னா என்ன அப்படின்னா, வேதங்கள்ல வர எழுத்துக்கள், வர்ணம் அப்படின்னா எழுத்து, இந்த எந்தெந்த வர்ணங்கள்லாம் வரும் அப்படிங்கிறதுக்கு இந்த சிக்ஷையில ஜென்ரலா சொல்லு, ஜென்ரல் சிக்ஷையோ இல்லையோ. அதனால வந்து ஒரு பொதுவா இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லி போயிடும். எல்லா இதுல சொல்லப்பட்ட எல்லா வர்ணங்களும் இங்க வரணும்ன்றதெல்லாம் அவசியம் இல்லை. அது அந்தந்த என்ன, இப்போ ஒரு ஒரு இங்க வந்து 21 வர்ணம் வந்து சொல்றது இந்த சிக்ஷையில, 21 அதாவது எல்லா வர்ணமும் இது எடுத்துக்காம ஒரு சில சாக்கையெல்லாம் ஒரு வர்ணத்தை மிஸ் பண்ணிடலாம், விட்டுறலாம், அந்த சாக்கையில அது யூஸ் ஆகல அப்படிங்கும் போது அந்த பிராதி சாக்கியத்துல எவ்வளவு வர்ணம் இங்க லிஸ்ட் பண்றோம், இந்த சாக்கையில இவ்வளவு வர்ணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ வந்து பாணினிய சிக்ஷா அப்படிங்கிறது வந்து அந்த அஷ்டாத்தியாயி பண்ண பாணினி இது எழுதினதாக சொல்றான். இவர் வந்து தக்ஷி அப்படிங்கிறவரோட புள்ள, இந்த ரிஷி பாணினி ரிஷிங்கிறவர் வந்து தக்ஷியோட புள்ள. இவர் வந்து என்ன அப்படின்னா, நான் ஒரு முதல்ல அந்த வர்ணசமாம்நாயம் அப்படிங்கிற ஒரு இதுல ஆரம்பிக்கிறார். அதாவது மாகேஸ்வர சூத்ராணி அப்படின்னு வந்து சொல்றார். அதாவது சிவனோட வந்து அவர் வந்து டமரு வந்து அதை வந்து இது பண்ணும்போது ஆட்டும்போது அந்த அது அக்ஷரங்கள் வர்ணங்கள்லாம் கொட்டிட்டு அப்படின்னு அங்கே வந்து ஒரு கதையில வருது. ஸோ இது வந்து மாகேஸ்வர சூத்திரங்கள் எப்படி வந்தது அப்படின்னா, சிவன் கிட்டேன்னு வந்தது அந்த சூத்திரமே வந்து பாணினி சிக்ஷையே வந்து சிவன் கிட்டேன்னு வந்தது அப்படின்னு அதிலே அந்த சிக்ஷையிலே காணப்படுற ஒரு தகவல். இப்போ வந்து இதை ஆரம்பிக்கிறது எப்படி அப்படின்னா, முதல்ல எழுத்தெல்லாம் சொல்லணும், இதுல பொதுவா சிக்ஷையெல்லாம் என்னென்ன எழுத்து வரும் அப்படின்னு. இதுல பாணினிய ஆள் வந்து அந்த மாகேஸ்வர சூத்திரத்தை சொல்றாரு. ஐ உணு ரிலுக்கு அப்படின்னு, ஏ ஓங் ஐ ஔச் ஐ வரட்டு லனு யமங்கனம் ஜபை கடதஷ ஜபகடதஷ கப சட்டத சட்டதவ் கபையே கஷஷரு அல்லு இதி மாகேஸ்வராணி சூத்ராணி அப்படின்னு. இது வந்து பொதுவா ஆவணி ஆட்டத்துல வந்து உபாகரமான வந்து இதை சொல்லுவா. அதாவது ஆவணி ஆட்டத்துல வேதாரம்பத்துல வந்து பார்த்தா அந்த சாக்கிக்கான ஒரு சில மந்திரங்களோட செலக்ஷன் சொல்லிட்டு, பொதுவா தைத்திரிய சாக்கானா சமயத்துல கொஞ்சம் ஒரு ஒரு பஞ்சாதியோ அதுல ஒரு அனுமாக்கமா, அப்புறம் பிராமணம், அப்புறம் ஆரணிக்கம், அப்புறமா அந்தந்த சாக்கைகளுக்குரிய சிக்ஷா சந்தசு அந்த அங்கங்கள்ல இருந்து அந்த அங்கங்கள்ல நம்ம வந்து வியாக்கரணத்துல இதை வந்து சொல்லும் போது நம்ம இந்த மாகேஸ்வர சூத்திரத்தை சொல்லிட்டு விருத்திராதே ஜதேங்குணா அப்படின்னு பாணினியோட அஷ்டாத்தியாயி சூத்திரம் சொல்றோம். இது வந்து அப்போ நமக்கு அங்க ஏன் சொல்றோம் எதுக்கு சொல்றோம்னு தெரியாது. இது கேட்கறதுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கிறதுனால ஒரு சிரிச்சுட்டு போற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிருப்பீங்க. உபாகரணத்துக்கு உபாகரணமா இதுதான். ஆனா இது வந்து ரொம்ப வந்து ஆழமான ஒரு சூத்திரம். பொதுவா நம்ம அப்படின்னு நம்ம எழுத்து கத்துக்கிறோம். ஆனா இங்க வந்து எழுத்து பார்த்தா நம்ம ஐ உணு அப்படின்னு சொல்றது. இதுக்கெல்லாம் ஐ உணு அப்படின்னு சொன்னாச்சுன்னா இந்த புளுத்தம் ரசம் தீர்க்க புளுத்தம் அதுவும் சேர்ந்துருது. ஈக்கும் இ அப்படி மூணு மாத்திர புளுத்தம்னா நிதி சொன்ன மாதிரி, அது மாதிரி உ அப்படின்னு எல்லாமே சேர்ந்துருது. இதை வந்து ஷார்ட் பண்ணி அப்ரிவேட்டடா ஆக்கிட்டா. இப்போ ஐ உணு அப்படின்னு எடுத்தா ஆ இ உனா கடைசியில ஒரு இது இருக்கும், கான்சோனன்ட் இருக்கும், வியஞ்சன அக்ஷரம் இருக்கும். இன் அப்படிங்கிறது நா அப்படிங்கிறது அது அதுல வந்து ஒரு வெஞ்சன அக்ஷரம். அது ஃபர்ஸ்ட் அகார அந்த அ இ உ அப்படிங்கிறது இது மூணு வந்து எல்லாம் அப்ரிவேட் பண்ணி அதோட அகாரம் ஹஸ்வ அகாரம் தீர்க்கம் புளுத்தம். அது மாதிரி இகாரம் அதோட ஹஸ்வ தீர்க்க புளுத்தம், உக்காரம் ஹஸ்வ தீர்க்க புளுத்தம் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ அன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இதை அப்ரிவேட் பண்ணி நம்ம வந்து என்ன சொல்றோம், அந்த முதல் அகாரத்தையும் அந்த கடைசியில வர வெஞ்சனத்தையும் சேர்த்து சொன்னா அதுக்கு பேரு

0: அத்தியாகாரம்னு பேர். அண் அப்படின்னு சொன்னா ஐ உனு ஆ இ ஊ அப்படிங்கறத நம்ம ரெஃபர் பண்றோம். இது இது ரொம்ப பாணினிய இதுல அஷ்டாத்தியாயில ரொம்ப இதைதான் வந்து பிரத்யாகாரத்தை ரொம்ப யூஸ் பண்ணிருப்போம். இதை கொஞ்சம் டீட்டெயிலா நாளைக்கு பார்ப்போம். கொஞ்சம் பிரத்யாகாரம் அப்படிங்கறதுதான் ஒரு பேசிக் கான்செப்ட். அங்க பாணினி அஷ்டாத்தியாயி புரிய புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது வந்து விருத்திராதை ஜதயங்குணகா அப்படிங்கிற விருத்தி அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆத் ஐச் அப்படிங்கிற. இப்ப ஐச் அப்படின்னா நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா ஐ உணு ரிலுக்கு ஏ ஓங் ஐ அவுச். இப்போ ஐ அவுச் இருக்கோ இல்லையோ அந்த முதல் எழுத்தையும் அந்த கடைசி வெஞ்சனத்தையும் சேர்த்து சொன்னா ஐச் அப்படின்னு சொன்னா ஐ அவு. சோ விருத்திஹி ஆத் தீர்காக்காரம் அவுச். இந்த அந்த எந்தெந்த எழுத்து வருது அப்படிங்கறத இந்த மாதிரி அப்ரிவேட் பண்ணி சொல்லிடுறாரு. விருத்திராதைச் ஆத் ஐச் ஐ ஆ ஐ அவு இதெல்லாம் விருத்தி அப்படிங்கறத சொல்றாரு. அதாவது ஒரு டேர்ம்ஸ் டிஃபைன் பண்றாருங்க. இது நம்ம டீப்பா கொஞ்சம் பார்ப்போம். இது எவ்வளவு தூரம் அப்ளை ஆகுது அப்படிங்கறது நம்ம வந்து இது ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுத்தேன். இது இதுதான் ஃபுல்லா அவர் யூஸ் பண்றது. ரொம்ப பிரத்யாகாரங்கள் வந்து இந்த மாகேஸ்வர சூத்திராணியில டிக்ளேர் இது யூஸ் பண்ணி டிஃபைன் பண்ணி அதை வந்து சூத்திரங்கள்ல அவர் யூஸ் பண்ணாரு. அது அஷ்டாத்தியாய சூத்திரங்கள். இப்ப திருப்பியும் சொல்றேன். இதை அந்த இதை ஐ ஒன்னு அப்படின்னா அக்கார வரிசை ஆயிடுது. ரிலுக்கு அப்படின்னா ரு ரு ரு டிக் அவுட்னா ஏ ஓங். இது இது மூணும் இது அ இ ஆ இ உ இது மூணும் என்ன சொல்லுவாங்க பிரிமிட்டிவ் வவல்ஸ். அதாவது வந்து இதுக்கு இதுதான் முதல்ல பேசிக்கா நமக்கு வருது. அப்புறமா வந்து ஏ ஓங் வருது. ஏ ஓ இது ஏ ஓங்கிறது சந்தி அக்ஷரம்னு சொல்லுவார். அதாவது இந்த பிரிமிட்டிவ் வவல்ஸ்னா சேர்ந்தா இந்த ஏ ஏ ஓங் ஐ அவு ஏ ஓ ஐ அவு. இது கொஞ்சம் கொஞ்சம் இன்வால்வ்டான ஒரு இதுதான். கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் பார்த்து இதை கிளீனா வந்து நம்ம படிக்கணும்னா கொஞ்சம் இன்வால்வ்டா இருக்கும். இப்போ வந்து இப்போ இந்த சந்தி அக்ஷரம் இதெல்லாம் நம்ம சொல்றோம் ஏஓ ஐஓ இதெல்லாம் வந்து டிரைவ்ட் வவல்ஸ் ஆஇஊருதான் ஃபண்டமெண்டல் வவல்ஸ் சொன்னான். இப்போ பார்த்தா ஆ பிளஸ் இ தான் ஏ ராம பிளஸ் ஈஸ்வர அப்படின்னு இருந்தாலும் ராமேஸ்வரம் அப்படின்னு சொல்றோம் நம்ம. ஸோ இதுதான் ஆ பிளஸ் இ தான் ஏ வாச்சு. இது ஒரு எக்ஸாம்பிள். அது மாதிரி இப்போ இப்போ என்ன ஓகாரம் ஔக்காரம் எல்லாமே இப்படிதான் வரும். பீஷ்ம உவாச்ச அப்படின்னு விஷ்ணுவசனம் வருது. பீஷ்மோ வாச்ச அப்படின்னு. ஸோ ஆ பிளஸ் ஊ தான் ஓ. ஸோ இந்த மாதிரி சந்தி அக்ஷரங்கள் ரெண்டு ஆ பிளஸ் ஏதாவது ஒரு இஓ ஊஓ அதெல்லாம் சேர்ந்ததுன்னா சந்தி அக்ஷரங்கள் வருது. ஸோ ஐ உனு ரிலுக்கு ஏ ஓங்கு ஐ அவுச். இது வரைக்கும் எல்லாமே இது வந்துருக்கு. வவல்ஸ் ஃபுல்லாக வந்துருக்கு. ஆ இ ஊ ரூலு ஏஓ ஐ அவு. இந்த ஆலேருந்து ஆரம்பிச்சு ஐ அவுச் அப்படிங்கிறது வரைக்கும் அந்த கடைசியில இருக்கிற இச்ச சேர்த்தா அச் அப்படின்னு ஒரு பிரத்யாகாரம் சொன்னா அதுல எல்லா பவல்ஸும் அடங்கியிருக்கு. ஸோ பவல்ஸோட அப்ரிவேஷன் வந்து நம்ம வந்து சாஸ்திரங்கள்ல எப்படி சொல்றது அப்படின்னா ஸ்வராட்சரங்கள்னு பொதுவா சாஸ்திரத்தோட இதுல எழுத்துல கிடையாது. அச் அப்படின்னு சொல்லிட்டானா இதெல்லாம் வந்து ஸ்வராட்சரங்கள் பவல்ஸ் அப்படின்னு சொல்லிடுது. அது மாதிரி இப்போ ஐ யோசிச்சுக்கு அப்புறம் ஐயவரட்டு இல்லானு யமங்கனம் ஜபயங் கடதஷ் ஜபகடதஷ் கப்பச்சட்டத செட்டதம் கபை சஷர் சஷர் ஹல்லு. இந்த ஹயவரட்ல ஹால் இருந்து ஆரம்பிச்சு இந்த கடைசி ஹல் இல்ல இருந்தா அதுக்கு ஹல் அப்படிங்கிற ஒரு அப்ரிவேஷன் கொடுக்குறோம். ஹல் அப்படின்னா எல்லா கான்சனன்ஸும் ஹல் அப்படிங்கறத அப்ரிவேட் பண்றோம். ஸோ பிரத்யாகாரம் அப்படிங்கறதோட பவர் நீங்க பாக்கலாம். அச் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா எல்லா வவல்ஸும் ஹல் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா எல்லா வியஞ்சனம் அதாவது கான்சனன்ஸ் அப்படின்றது பேசிக்கா இருந்த பிரத்யாகாரம் பொதுவா ரொம்ப காமனா பயன்படுத்துற ரெண்டு பிரத்யாகம் அது. இப்ப பாணினியில அவர் சிக்ஷால வந்து இது இது இதுல தான் வந்து முதல்ல ஆரம்பிச்சார் வர்ணசமாம்நாயம் அப்படின்னு. இப்ப அடுத்தாப்புல என்ன சொல்றாருன்னா இப்ப நான் வந்து என்னோட மதத்துல இருக்கிற சீக்ஷையை நான் சொல்ல போறேன் அப்படிங்கிறார். இப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா எத்தனை ஸ்வரம் இருக்கு என்னோட இது புடி எத்தனை இது வியஞ்சனங்கள் இருக்கு அதாவது எக்ஸ்ட்ரா அக்ஷரங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் எத்தனை இருக்கு அப்படிங்கறது ஒரு லிஸ்ட் மாதிரி கொடுக்கப்படுது. அவர் என்ன சொல்றாருன்னா பாணினி சிக்ஷால பொதுவா அவர் என்ன சொல்றாரு 21 ஸ்வராட்சரம் இருக்குங்கிறார். இப்ப அந்த 21 ஸ்வராட்சரம் எப்படி வருது அப்படின்னா அ அ ஆ அது மூணு ரஸ்வம் தீர்க்கப்படுத்தம் அது மாதிரி இ இ இ இது 6 உ உ உ 9 ரு ரு ரு 12 ஆனா லு அப்படிங்கிறதுக்கு வந்து ரெண்டு தான் இருக்கு லு லு அப்போ வந்து 14 ஆறுது மிச்சம் வந்து இதே மாதிரி ஓ ஓ ஓ அது மாதிரி ஏ ஏ அதுக்கு முன்னாடி ஐ ஐ இதெல்லாம் சேர்த்து கூட்டி போட்டா 21 அக்ஷரம் 21 அக்ஷரம் வருது. இப்ப பாணினியோட சிக்ஷைப்படி பார்த்தா 21 ஸ்வராட்சரங்கள் அவர் வந்து சொல்றாரு, பபல்ஸ் ஸ்வராட்சரம்னா அவர் வந்து பபல்ஸ் அப்படிங்கிறார். அது மாதிரி இப்ப வந்து இப்ப அடுத்தாப்புல ஸ்வரம் பார்த்துட்டோம், எவ்வளவு வந்து ஸ்வரம் அப்படின்னு. இப்ப வந்து வியஞ்சனங்கள் ஆர் கான்சனன்ஸ். இப்ப கான்சனன்ஸ் பார்த்தா நாம ஸ்பிருஷ்டம், அதாவது என்ன சொல்றோம்னா அந்த அப்படிங்கிற மாதிரி இது இது மாதிரி சேர்த்தா 25 வரும். 25 கான்சனன்ஸ் இப்படியே நம்ம போட்டோம்னா பாப பாபமா அப்படிங்கிற வரைக்கும் பார்த்தா 5, ஒவ்வொரு வரிசைக்கும் 5 வருஷம். அது மாதிரி 5 25 வருஷம் இது வியஞ்சனங்கள் இதுல. ஸோ 25 கான்சனன்ஸ் இருக்கு வியஞ்சனங்கள். அப்புறமா வந்து எரள அந்தஸ்தம் அப்படிங்கிறது, அதாவது அந்தஸ்தம் அப்படின்னா இது வந்து ஸ்வராட்சரமும் இல்ல வியஞ்சனமும் இல்ல, ரெண்டுத்துக்கும் நடுவுல இன்பிட்வீன் அர்த்தம். இந்த அந்தஸ்தம் அப்படின்னு குறிப்பிடுற அந்த அந்த ஒரு பிரிவு எரளவ சஷசஹ, அதாவது எரளவ அந்தஸ்தம் சஷசஹ அப்படிங்கிறதுக்கு ஊஷ்மா ஊஷ்மா அப்படிங்கிறது பேரு. அப்புறமா வந்து இன்னும் ஒரு சில எழுத்துக்கள்லாம் இருக்கு, அதுக்கு அனுஸ்வாரம்னு பேரு, அப்புறம் விசர்க்கம்னு பேரு, அப்புறம் ஜிஹ்வாமோனியம் பேரு, அப்புறம் உபத்மானியம்னு பேரு. இது இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா எழுத்துக்கள். அதாவது அனுஸ்வாரம் அப்படின்னா எதிர்வேதம் படிக்கிற வாழை தெரியும், இந்த கும்னு கும் கும் அப்படின்னு ஒரு நடுவில் அப்படின்னு ஹம்ச அப்படிங்கிற பதம் எதிர்வேதத்துல ஹகும் சஹா அப்படின்னு வருது, அது அனுஸ்வாரம் வருது. விசர்க்கம் அப்படின்னா அந்த கடைசியில அஹா ராமஹா அப்படின்னு சொல்றதுதான் விசர்க்கம். இது வந்து இது இது ரெண்டு அனுஸ்வாரம் விசர்க்கம். இப்ப ஜிஹ்வாமூனியம் அப்படின்னா அது விசர்க்கத்தோட ஒரு ஸ்பெஷல் கேஸ், அதுதான் வந்து ஜிஹ்வாமூனியம்னு பேரு. இப்போ ஜிஹ்வாமூனியத்துக்கு அப்புறம் நம்ம வந்து ரூட்ல இருந்து உச்சரிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு அக்ஷரம் வரும், துக்கம் அப்படின்னா துக்க அப்படின்னா அந்த இஹ்ங்கிறது ரூட்ல டங்ல இருந்து வருது, நாக்கோட ஆரம்பத்துல இருந்து வருது. அது மாதிரி இங்கும் வந்து இஃப் பிளஸ் பா வந்ததுன்னா அதுக்கு உபத்மானியம் இது. ஸோ இதெல்லாம் ஸ்பெஷலா கொஞ்சம் கஷ்டம் புரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் அந்த வேதத்தை வந்து உச்சரிச்சு புரிஞ்சின்றால் ஒழிய இது வந்து சாதாரணமா வந்து புரியாது. ஏன்னா சாதாரணமா இதுக்கு நம்ம வந்து நமக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. இப்போ இது இதெல்லாம் வந்து எழுத்துக்களோட ஒரு லிஸ்டிங், அதாவது எப்படி அப்படின்னா 21 ஸ்வராட்சரங்கள் பபல்ஸ், 25 இது வெஞ்சனங்கள், அது மாதிரி வந்து எரளவ அந்தஸ்தங்கள் 4, அது மாதிரி வந்து சஷசஹ இது அந்தஸ்தங்கள் யாலாம் சேத்தா இது 8 வரும், அந்தஸ்தம் பிளஸ் ஊஷ்மா சேத்தா 8. அப்புறம் இந்த 4 இது எக்ஸ்ட்ராக்ஷனம் அனுஸ்வாரம் விசர்க்கம் விஸ்வாமோனியம் உபத்மானியம், இதுதான் வந்து 4 பேசிக்கா சொல்லுவா. ஆனா எல்லா சாக்கைகளிலும் இதுதான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, ஒவ்வொரு சாக்கைக்கும் மாறலாம். இப்போ எது எது வருது அந்த சாக்கையில எது வருது அப்படிங்கறத பொறுத்து நம்ம வந்து நமக்கு சொல்லுவோம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் தைத்திரிய பிராதி சாக்கியத்துல எடுத்துட்டா நமக்கு ரிக்காரம் ருங்கிற ஸ்வராட்சரம் அதுக்கு புளுத்தம் கிடையாது, ரு இல்ல. அது மாதிரி வந்து ஐகாரத்துக்கு புளுத்தம் இல்ல, ஐ அப்படிங்கறது புளுத்தம் இல்லை. ஆனா ஓக்கு இருக்கு, ஓக்கு இது ஆக்கு இருக்கு. ஸோ எந்த அந்தந்த சாக்கைகளை பொறுத்து எந்த அக்ஷரம் பாணினி சிக்ஷையில சொல்லப்படாத அக்ஷரங்கள், பாணினி சிக்ஷையில யூஸ் பண்ணப்படாத அக்ஷரங்கள்னா வந்து ஒவ்வொரு பிராதிசாக்கியனையும் வேற வேறையா லிஸ்ட் பண்ணி அவ வந்து சொல்லியிருப்பா, இதுதான் பொருந்தும் இதுதான் பொருந்தும். ஸோ இது வந்து அந்த பாணினி சிக்ஷைய வந்து என்னென்ன வர்ணங்கள் ஆரம்பிக்கும் இப்படிதான் பிராதிசாக்கியத்தோட பேசிஸ் இருக்கும், என்னென்ன ஆரம்பிக்கும் என்னென்ன வந்து வர்ணங்கள் என்னென்ன இருக்கும் அப்படின்னு. அடுத்தாப்புல அவர் வந்து பாணினி வந்து எப்படி வந்து ஸ்பீச் வருது அப்படிங்கறத சொல்றாரு, எப்படி வந்து நமக்கு பேச்சு வருது அப்படிங்கறத சொல்றாரு. அதாவது ஆத்மாவும் புத்தியும் சேர்ந்து ஒரு ஒரு விஷயத்த பார்த்த உடனே அந்த விஷயத்த வந்து மனசுல ஒரு விவக்ஷை ஏற்படுத்துறது. இப்ப நான் டேபிள்ல ஒரு பேனாவை பாக்குறேன், பேனாவை பார்த்தோன்னே ஓ இதை பார்த்துட்டேன், ஆத்மா வந்து புத்தியும் சேர்ந்து ஓகே இது பேனா அப்படிங்கறது புரிஞ்சுக்கிறது, இது இது பேனாப்பா அப்படின்னு நான் பக்கத்துல இருக்கிறவன்ட்டு அந்த சொல்லணும் அப்படிங்கிற ஆசை சொல்லாம இருக்கலாம், சொல்லித்தான் ஆகணும்னா ஒண்ணு தப்பு இல்லை அவசியமும் இல்லை. அந்த விவக்ஷ சொல்லணும்னு விவக்ஷை ஏற்படுத்தினா அந்த விவக்ஷையில என்ன ஆறுது, அந்த உள்ள இருக்கிற சரீரத்துல இருக்கிற அக்னி வந்து அந்த வந்து பிராணவாயுவை மேலே தள்ளுறது. இதுதான் வந்து பிராதிசாக்கியத்தோட ஸ்பீச் தியரி. ஆத்மா வந்து ஆத்மாவும் புத்தியும் சேர்ந்து ஒரு ஒரு பொருளையோ ஒரு கான்செப்டையோ புரிஞ்சுட்டா அதை சொல்லணுங்கிற விவக்ஷை ஏற்பட்டவுடனே அதை வந்து வந்து மனசு வந்து அந்த பிராண இது அக்னியை வந்து சரீராக்னியை வந்து அதை வந்து இது பண்ணி தூண்டி விட்டு அந்த சரீராக்னி பிராணவாயை வந்து பேச்சா வெளியில் தள்ளிவிடுது. இதுதான் வந்து பிராதிசாக்கியம் சொல்ற எப்படி வந்து நம்ம பேச்சு வெளியில வருது அப்படிங்கிற அதோட ஒரு தியரி. இப்போ நம்ம பேச்சு வந்து மூணு வகையான ஒரு டோன்ல வருது, மூணு வகையான ஒரு இது. மந்திரம் அப்படின்றது ஒரு டோன், பாட்டு படிக்கிற வாழ்க்கைலாம் தெரிஞ்சிருக்கோம், மந்திரஸ்தாயி தாரஸ்தாயின்லாம் சொல்லுவோம். இப்போ பிராணவாயு அத வெறும் காத்து வந்து வெறும் லங்ஸ்லே ரொம்ப உச்சரிக்காம சாதாரணமா சொன்னா அப்படின்னா காத்து உள்ளதான் சஞ்சரிக்கும், வாயை விட்டு வெளியில வராது, அதுக்கு மந்திரம்னு பேரு. இந்த மந்திரம் அப்படிங்கிற ஸ்ருதியில தான் காலையில வந்து வேதாத்தியனம் நம்ம பண்ண வேண்டியது, மந்திர ஸ்ருதியில தான் சொல்ல வேண்டியது. அதே மாதிரி யாகத்துலையும் சோம யாகத்துலையும் மூணு சவணம் இருக்கு, பிராதசவனம் மாத்தியந்தின சவனம் திருத்திய சவனம். இந்த பிராதசவனத்துக்கு சம்பந்தப்பட்ட மந்திரங்கள் எல்லாம் இந்த மந்திர ஸ்ருதியில தான் பண்ணணும். இந்த மந்திரம் அப்படிங்கிற ஸ்ருதி வந்து காயத்ரியோட சம்பந்தப்பட்ட அந்த காயத்ரிங்கிற சந்தஸோட சம்பந்தப்பட்டது. இது வந்து பிராத காலங்கள் அதாவது உஷத் காலங்கள்ல சொல்றது. அதே மாதிரி இந்த காத்து வந்து தொண்டை வரைக்கும் வந்ததுன்னா பொதுவாக அது வந்து இந்த மத்திய வேலைகள்ல வரும், ஏன்னா சூடு ஜாஸ்தியாகி கொஞ்சம் ஏர் எக்ஸ்பேண்ட் ஆகும் போது அப்போ வர ஸ்ருதிக்கு வந்து அது வந்து மத்தியம ஸ்ருத்தின்னு பேரு. இந்த மத்தியம ஸ்ருத்தியில தான் வந்து மாத்தியந்தின சமணத்தை நம்ம மந்திரங்கள் சொன்ன யாகத்துல இந்த மாத்தியந்தின சோனத்துக்கு திருஷ்டு அப்படிங்கிற சந்தஸோட, ஏன்னா என் மாத்தியந்தின சோனத்தை ஏற்பட்ட மந்திரங்கள்லாம் வந்து திருஷ்டு சந்தஸ்தான் சொல்லுவா, அதனால வந்து இதுக்கெல்லாம் வந்து மத்தியம ஸ்ருத்தின்னு பேரு. அதே மாதிரி இன்னும் வந்து கிட்டத்தட்ட என்ன ஆகும் அப்படின்னா இதுல வந்து தொண்டை வந்து வெளியில வந்து ஆல்மோஸ்ட் தொண்டையோட அந்த இதுல ரூஃப் ஆஃப் த இது சொல்லுவோம் ஆஃப் த மவுத் அப்படின்னு, அது கிட்டத்தட்ட மூர்த்னி மூர்த்னி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அது அந்த மாதிரி ஒரு இது வந்து அதுக்கு வந்து தாரஸ்ருத்தின்னு பேரு. அந்த மாதிரி டோன்லதான் வந்து நம்ம வந்து சாயங்காலமா மந்திரம் சொல்லணும். அதே மாதிரி யாகத்திலையும் திருத்திய சமணத்துல வந்து நம்ம வந்து இதுலதான் வந்து சொல்லுவோம். இந்த திருத்திய சமணத்துல பொதுவா சொல்லப்படுற மந்திரங்கள்னா ஜெகதி அப்படிங்கறத வந்து ஒரு இதுல இருக்கும் ஒரு மீட்புல. இப்ப இது வந்து என்ன சொல்லிட்டாருன்னா பாணினி இது சிக்ஷல இது வரைக்கும் வர்ணங்களோட ஒரு லிஸ்ட், அப்புறமா வந்து எப்படி வந்து நமக்கு பேச்சு வருது, அப்புறம் பேச்சோட டோன்ஸ் என்ன, ஸ்ருதிகள் என்ன, மூணு ஸ்ருதி மந்திரம் அப்புறமா வந்து மத்தியம ஸ்ருதி அப்புறம் தாரஸ், இதுல வந்து மூணு இதுன்னு வருது. இது வந்து பாணினி சிக்ஷல வருது. இது முதல்ல சொல்ற அந்த சில சூத்திரங்கள்லாம் வந்து ஒரு ஒரு ஜிஸ்ட் மாதிரி சொல்லிகிட்டே போறேன், எல்லாத்தையும் சொல்ல முடியாது, ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும். அது மாதிரி இப்ப ஸ்வரங்களும் நம்ம பாணினி சிக்ஷல வேற என்ன சொல்றா அப்படின்னா ஸ்வரங்களும் சொல்ற, ஸ்வரங்கள்லாம் என்னென்ன இருக்கு அப்படிங்கறதையும் சொல்ற. அதாவது நான் அன்னைக்கு போனதுல அந்த வேதத்துல சொல்லும் போது சொன்னேன், உதாத்தம் அனுதாத்தம் ஸ்வரிதம் இதுதான் வந்து பேசிக்கா வந்து மூணு ஸ்வரங்கள் இருக்கு. இப்ப நான் சொன்ன மாதிரி எனக்கு சொன்ன மாதிரி ஷம்னோ மித்ரஹா அப்படின்னு சொன்னேன்னா ஷம் அப்படிங்கிறது உதாத்தம், ஷம்னோ மித்ரஹால ஷம் உதாத்தம், ஷம் நஹா நோ அப்படிங்கிறது ஸ்வரிதத்துல வருது, மித்ரஹ அப்படிங்கிறது மீ கீழே போறது, அந்த மீக்கு அனுதாத்தம் அப்படிங்கறத ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி நம்ம பார்த்தோம். இன்னைக்குமே இந்த மூணு ஸ்வரங்களுக்கும் ஸ்வரத்துக்கு தான், அதாவது வவல்ஸுக்கு தான் ஸ்வரம் இருக்க முடியுமே தவிர கான்சனன்ட்டுக்கு ஸ்வரம் இருக்க முடியாது. இது வந்து நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இந்த ஸ்வரம் மூணு வேத ஸ்வரத்தையும் சொல்றோம் இல்லையா. இப்போ வந்து சுதினஞ்சமகத்துல சுதினஞ்சமே அப்படின்னு இருக்கு, சு உதாத்தம். ஆனா அந்த சு உதாத்தம்னு சொன்னா அந்த இஸ் பிளஸ் ஊ அந்த உக்காரத்துக்கு தான் உதாத்தம் இருக்கு, அந்த வெஞ்சன பகுதி இஸ்ஸுக்கு வந்து உதாத்தத்துவம் கிடையாது. சோ அந்த ஸ்வர அக்ஷரங்கள் வவல்ஸுக்கு தான் ஸ்வரம் இருக்க முடியும், கான்சனன்ஸுக்கு ஸ்வரம் இருக்காது. இதுதான் நம்ம வந்து பேசிக்கா புரிஞ்சுக்க வேண்டியது. இந்த ஸ்வரம் மூணு ஸ்வரத்துக்கும் வெஞ்சனத்துக்கு வராது, ஸ்வராட்சரங்களுக்கு தான் வரும். ஸோ இந்த காம்பினேஷன் வந்து இன்னொன்னு நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்வரங்கள்லாம் வந்து இப்ப அ இ உ அப்படின்னு சொன்னா அகாரத்துக்கு வந்து உதாத்தாக்காரம் இருக்கலாம், அ அனுதாத்தாக்காரம், ஸ்வரிதாக்காரம் அ அப்படின்னு வரும். ஸோ இதை மாதிரியே நம்ம கம்பு காம்பினேஷன் நிறைய போடலாம். இப்போ வந்து இது ஹஸ்வத்துக்கு சொன்னேன், இப்போ ஆ உதாத்தம் அனுதாத்தம் அ அப்படின்னா சொரிதம். இந்த மாதிரியே ஹஸ்வதீர்க வட்டங்களுக்கு நம்ம கம்பைன் பண்ணி உதாத்த அனுதாத்தம் ஸ்வரிதங்களா நம்ம வந்து சொல்லலாம். ஆனா புளுத்தத்துக்கு வந்து இது வராது, புளுத்தத்துக்கு ஸ்வரித புளுத்தம்லாம் கிடையாது, புளுத்தம் வெறும் பிளெயினா தான் இருக்கும். சோமபா சோமபா அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த ஆன்னு இழுக்கிறோம், அதுக்கு புளுத்தாட்சரம்னு பேரு. பொதுவா நமக்கு வந்து நம்ம இதுல வந்து நம்ம வந்து பாக்குறது இல்ல, ஸ்வரங்கள் வந்து பிளெயினா, இந்த புளுத்தத்துக்கு வந்து வெறும் புளுத்தம் முக்காவாசி உதாத்தமா தான் இருக்கு, அதுக்கு ஸ்வரித்தங்கள்லாம் வருது இல்ல. இப்ப வந்து இது இந்த ஸ்வரங்கள்லாம் வந்து சங்கீத ஸ்வரங்களோட அடுத்தாப்புல மேப் பண்றாரு, உதாத்த அனுதாத்த ஸ்வரித்தத்தெல்லாம் சங்கீத ஸ்வரத்தோட மேப் பண்றாரு பாணினி. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ஏழு சங்கீத ஸ்வரம் சரிகமா பதனிசா ஏழு இதெல்லாம் இருக்குல்ல சாணி, இந்த ஏழு ஸ்வரத்துல நிஷாதமும் காந்தாரமும் தான் உதாத்தம். ஆனா ஏன்னா அதெல்லாம் ஹை பிச்சா இருக்கு. அது மாதிரி தெய்வத்தமும் ரிஷபமும் அனுதாத்தம், ஷட்ஜம் மத்தியமும் பஞ்சமும் ஸ்வரித்தத்துல இருக்கு. ஏன் இவர் வந்து ரேஞ்ச் ஆஃப் சவுண்ட்ஸ்ல கொடுக்குறாரு அப்படின்னா, ஒருவேளை என்னோட கெஸ்ட் வந்து சாம வேதத்துக்கு வந்து நாலு அஞ்சு ஆறு எல்லாம் அனுதாத்தத்தை போற மாதிரி ஓ ஏ அப்படின்லாம் வருது. அது அதெல்லாம் வந்து இந்த நாலு அஞ்சு நாலு அஞ்செல்லாம் கீழே போகும்போது கொஞ்சம் கீழே இறங்குறது. அதனால வந்து ஒருவேளை எனக்கு டவுட் என்ன அப்படின்னா, அந்த ரேஞ்ச் ஆஃப் இது இருக்கு சாம வேதத்துக்கு, அதே மாதிரி இங்க ஒரு ரேஞ்ச் ஆஃப் சவுண்ட்ஸ் மாதிரி கொடுக்கு. அதாவது நம்ம வந்து சொல்றது ஒன்னே வந்து உதாத்தம்னா ஒரு ஸ்வரம் தான் அப்படின்னு சொல்ல, ரிஷபமும் காந்தாரமும் இருக்கலாம். அது மாதிரி இங்கேயும் சாரி நிஷாதமும் காந்தாரமும் உதாத்தம், ரிஷபம் ரிஷபமும் தெய்வத்தமும் அனுதாத்தம். ஸோ இந்த ரேஞ்ச் ஆஃப் சவுண்ட்ஸ் கொடுத்துட்டா ஒவ்வொரு சாக்கையிலையும் ஒவ்வொரு மாதிரி சொல்றா. இப்போ அது நம்ம பார்க்கலாம், இப்போ நார்த் இந்தியாவில் வந்து வேற மாதிரி சொல்றா. ஸோ அந்த உதாத்தம் வந்து வேற மாதிரி வேற இந்த ரேஞ்ச் நிஷாதமும் காந்தாரமா இருக்கலாம். நம்ம வந்து நம்ம இங்க தெற்குல சொல்ற மாதிரியே நம்ம அங்க சொல்ற மாதிரி நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகலாம். ஸோ அது வந்து இதை வந்து நம்ம வச்சு புரிஞ்சுக்கலாம், ஓ அங்க வந்து வேற ஸ்வரத்தை இந்த ரேஞ்சுக்குள்ள எடுத்துக்கிறா அப்படின்னு சொல்றோம். இது இப்ப என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் வர்ணத்தை பத்தி சொல்றார், ஏன் பேச்சு வருது அப்படின்னு சொல்றாரு, என்னென்ன ஸ்வரங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அது மாதிரி என்னென்ன பேச்சுல ஸ்ருதிகள் என்ன வகையா வரலாம், மந்திரம் மத்தியம் தாரம், இது வந்து பாட்டு இந்த பொதுவாக இதை வந்து பாட்டு தெரிஞ்சவாளுக்கு இந்த ஸ்ருதி வகைகள் தெரியும். இப்போ வந்து சவுண்டு வருது அப்படிங்கிறது எங்கெங்க எங்கெங்க வந்து உருவ சவுண்டு வந்து வரலாம் அப்படிங்கிறத பத்தியும் அவர் சொல்றாரு. பொதுவா நம்ம வந்து பார்த்தா கண்டத்துல இருந்தும் கண்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா இது தொண்டை, அது ஒரு அதாவது சவுண்ட்ஸ் எங்கேருந்து வரலாம் அப்படின்னா சப்தங்கள்னா உரசம் ஆனா செஸ்ட் அர்த்தம், அப்புறமா வந்து கண்டத்துல இருந்து வரலாம் த்ரோட்டு, அப்புறமா வந்து மூர்தா மூர்தா அப்படின்னா இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணனா மூர்தா அப்படின்னா ரூஃப் ஆஃப் த மவுத் அப்படின்னு சொல்றாங்க ஜென்ரலா. ஷா அப்படின்னு சொன்னா அந்த கொஞ்சம் உள்ள வாய்க்கு மேல ஷா அப்படின்னு உச்சரிக்க வேண்டியிருக்கு, அதனால அது ரூஃப் ஆஃப் த மவுத்ல இருக்கு. அப்புறமா வந்து எங்க வருது அப்படின்னா தந்தத்துல இருந்து டீத்ல இருந்து வரலாம். அதாவது இப்போ பார்த்தா த அப்படின்னா சொன்னா இந்த பல்லு நாக்கா அழுத்தின்னு த அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கும் இல்லையா, ஸோ அது பல்லுல இருந்து வருது. அப்புறம் இதெல்லாம் மூக்குல இருந்து வருது நாசிக்கம்னு சொல்லுவோம். அப்புறமா வந்து ப அப்படின்னா நம்ம வந்து உதட்டுல சொல்றது. அப்புறமா வந்து இதுல வந்து என்ன சொல்றோம் ச அப்படின்னு நாக்கம் வந்து மேல பேலட்னு சொல்றோம் இங்கிலீஷ்ல, அதை வச்சு ஊத்தி நம்ம நாக்கை வச்சு தரோம். இதெல்லாம் தான் வந்து சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகிற ஏரியாஸ்.
1: shivam.org அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி தீக்ஷை வழங்கி இருப்பவர் அகோர சிவாச்சாரிய பிரம்மஸ்ரீ டாக்டர் ஸ்ரீ அருணசுந்தர குருக்கள்.
2: மேல்கொண்டு நிர்வாண தீட்சை செய்ய இருப்பதால் இந்த நிர்வாண தீட்சையின் பொருட்டு மூலமந்திரம் ஆரம்பித்து அஸ்திரமந்திரம் வரை எல்லா மந்திரங்களாலேயும் முன்பு செய்தது போலவே மறுபடியும் தர்ப்பணம் தீபனம் ஆகிய இரண்டையும் செய்விக்க வேண்டும். இதற்கடுத்து இதற்கு முன்பு செய்த சமய விசேஷ தீட்சை அந்த இரண்டு தீட்சைகளை காட்டிலேயும் நிர்வாண தீட்சையில் பாசங்களிலிருந்து இந்த உயிரை இந்த ஆத்மாவினை இந்த பசுவை பிரித்து எடுக்க வேண்டிய ஒரு நிலையானது இந்த நிர்வாண தீட்சையில் இருக்கிறது. எனவே இரண்டு பொருட்களை பிரிக்கும் பொழுது சிறிது அதிகமாக நாம் சிரமப்பட வேண்டி இருக்கக்கூடிய காரணத்தால் இந்த நிர்வாண தீட்சையில் உபயோகப்படுத்த வேண்டிய மந்திரங்களெல்லாம் வாச்சகாக குரூர ஜாதி அன்விதாக, மந்திரங்களை உச்சரிக்கும் பொழுது சாதாரணமாக ஜாதியோடு உச்சரிக்காமல் குரூரமான ஜாதியோடு உச்சரிக்க வேண்டும். வாச்சகாக என்பது மந்திரங்கள், குரூர ஜாதி என்றால் என்ன? சைவ ஆகமத்தில் ஏழு மந்திரங்களுக்கு ஜாதி மந்திரங்கள் என்று பெயர். ஒவ்வொரு மந்திரத்தினுடைய கடைசியில் வரக்கூடிய இவைகளுக்கு ஜாதி அல்லது மந்திர பல்லவங்கள் என்று பெயர். நமஹா, ஸ்வாஹா, வஷட்டு, ஹும், பௌஷட்டு, பட்டு, ஸ்வதா, இந்த ஏழு மந்திரங்களுக்கும் ஜாதி என்று பெயர். இந்த நிர்வாண தீட்சையில் நாம் உபயோகிக்கக்கூடிய மந்திரங்கள் நமஹா என்றெல்லாம் சௌமியமானதாக, சாதாரணமானதாக, மிருதுவானதாக இல்லாமல் குரூரமான ஜாதி. இந்த ஜாதி மந்திரங்களுக்குள் ஹும், பட்டு இவைகளெல்லாம் குரூரமான ஜாதியை சார்ந்தவை. எனவே குரூர ஜாதி மந்திரங்களோடு கூடியதாக மந்திரங்கள் இருக்க வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் அந்த மந்திரத்தினுடைய தேவதைகள் வாச்சியாகா, ஒரு ஹிருதய மந்திரம் என்று இருக்கும் பொழுது அந்த ஹிருதய மந்திரத்தினுடைய தேவதையானது சௌமியமானதாக, அழகானதாக, மிருதுவான முகம் கொண்டதாக இருக்கிறது என்று தியானிக்க கூடாது. வாச்சியாகா புருகுட்டி கரால வதனாகா, நெரித்த புருவம் கொண்டதாகவும் குரூரமான ஒரு வதனங்களை வாய்ப்பகுதியை கொண்டதாகவும் அந்த மந்திரத்தின் தேவதைகள் இருப்பதாக பாவிக்க வேண்டும். பாஷ பந்தனாதோ நியோஜியாகா, எந்த சமயத்தில் என்றால் பாஷங்களை, இனி வரக்கூடிய அந்த பாஷத்தை கட்டக்கூடிய, கயிறினை கட்டக்கூடிய ஒரு கிரியைகள் எல்லாம் வரப்போகிறது. அந்த சமயத்தில் மந்திரங்களை குரூரமான ஜாதியோடு கூடியதாகவும், அதனுடைய தேவதைகள் குரூரமானவைகளாக இருக்கக்கூடியதாகவும் பாவிக்க வேண்டும் என்று எல்லா இடத்திற்கும் பொதுவான ஒரு விஷயத்தை குறிப்பிடுகிறார். அடுத்து ததஹா சிவம் அபியர்ச்சிய சிஷ்யம் தரிசயித்துவா. இந்த அதிவாச யாகமானது இரண்டு விதமாக இருக்கிறது. சத்யோதிவாசகா என்றால் என்றைய தினம் நாம் நிர்வாண தீட்சையை செய்து வைக்க இருக்கிறோமோ அன்றைய தினம் காலையிலே அதிவாசம் செய்தால் அதற்கு அதிவாச சத்யோதிவாசகா என்று பெயர். அவ்வாறு இல்லாமல் முந்தைய தினம் செய்தால் அதற்கு சாதாரணமான அதிவாசகா. இப்பொழுது சாதாரணமான சத்யோதிவாசம் இல்லாமல் அசத்யோதிவாசம் என்று குறிப்பிடக்கூடிய முந்தைய தினம் செய்யக்கூடிய அதிவாச பட்சத்தில் பூஜைகளெல்லாம் சொல்கிறார். ததஹா சிவம் அபியர்ச்சிய சிவபெருமானை பூஜை செய்து சிஷ்யம் தரிசயித்துவா, சிஷ்யனை சிவபெருமானுக்கு தரிசனம் செய்வித்து சிவபெருமானிடத்தில் பிரார்த்தனை செய்கிறார். அதாவது அருகில் சிவபெருமான் மண்டலத்தில் திகழ்கிறார். அந்த குருவினுடைய சமீபத்தில் சிஷ்யனானவர் நிற்கிறார். இப்பொழுது அந்த சிஷ்யனை காண்பித்து அந்த பரமேஸ்வரனிடத்தில் குருவானவர் பேசுகிறார். சிவம் விஜ்ஞாபயேத்து தேவம் பிராணைஹி அந்தர் பகிஷ்டரைஹி பரீட்சிதா சமர்த்தோயம் நிர்வாணார்த்தம் உபஸ்திதா. ஹே சிவபெருமானே, இந்த அருகில் இருக்கக்கூடிய இந்த சிஷ்யன், இவனை உள்ளும் பொருளும் எல்லா இடங்களிலேயும் சஞ்சாரம் செய்யக்கூடிய பிராணன்களை கொண்டு இவனை நான் பரீட்சை செய்து இருக்கிறேன். அயம் சமர்த்தகா, இவன் சமர்த்தனானவன், நிர்வாணார்த்தம் உபஸ்திதா, எல்லா தகுதியும் படைத்தவன், நிர்வாண தீட்சை செய்து கொள்வதற்காக என் சமீபத்தில் என்னை அண்டியிருக்கிறான். உத்கிருஷ்ட ஜாதிஹி ஈசாம்சக சமயேஷு வியவஸ்திதா, சிறந்த ஜாதியை சார்ந்தவனாகவும் ஈசாம்சகா விசேஷ தீட்சை செய்த காரணத்தினால் ஈஸ்வர தன்மை பொருந்துவதற்கு யோக்கியமானவனாகவும் இருக்கிறான். சமயேஷு வியவஸ்திதா, தனது சமயாச்சாரத்தை பரிபாலனம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். ததேதஸ்மின் விமோக்ஷாய பிரசாத கிரியதாம் மம, இந்த பசுவினிடத்தில், இந்த உயிராகிய பசுவாகிய இந்த சிஷ்யன் இவனிடத்தில் விமோக்ஷாய பாஷங்களிலிருந்து இவன் விடுபெற வேண்டும் என்பதற்காக என்னிடத்தில் தாங்கள் அருள் கூற வேண்டும், தயை செய்ய வேண்டும் என்று ததேதஸ்மின் விமோக்ஷாய பிரசாத கிரியதாம் மம. இவ்வாறாக ஆச்சாரியரானவர் அருகில் சிஷ்யனை வைத்து கொண்டு அந்த சிஷ்யனை காண்பித்து பரமேஸ்வரனிடத்தில் அனுகிரகம் செய்யும்படி பிரார்த்தனை செய்கிறார். அதன் பிறகு சிவபெருமான் ஏவம் பவது அனுஜ்ஞாதா பரேஷேனேதி பாவயேத், அவ்வாறே ஆகட்டும் என்று பரமேஸ்வரன் அனுகிரகம் செய்ததாக ஆச்சாரியர் பாவித்துக் கொள்கிறார். அதன் பின்பு இதன் நிர்வாண தீட்சையினுடைய கிரியா கலாபங்கள் எல்லாம் முக்கியமாக ஆரம்பிக்கின்றன. ததனு சிவாக்னேகே தட்சிணஸ்யாம் திசி மண்டலக்கு பிரணவாசனே. ஆச்சாரியர் இப்பொழுது குண்டத்திற்கு எதிரில் தனது இடத்தில் அமர்ந்து கொண்டு தனக்கு வலது கை புறத்தில், அதாவது சிவாக்னியினுடைய தெற்கு திசையில் தனக்கு வலது கை புறத்தில் மண்டலக்கே முன்பு செய்தது போலவே ஒரு மண்டலத்தை அமைத்து அதில் பிரணவங்களை பூஜை செய்து அந்த மண்டலத்தை பிரணவாசனமாக பாவித்து அனந்த தர்ம ஞான வைராகிய ஐஸ்வர்ய பிராஜ்ய நிபாசனே அனந்தம், தர்மம், ஞானம், வைராக்கியம், ஐஸ்வர்யம், பத்மம் என்று இவைகளால் ஆகிய அந்த ஆசனத்தில் ஸ்திதஸ்ய சிஷ்யனை நிமிர்ந்து நிற்கும்படி செய்து நியஸ்த சோத்யாத்வ தேகஸ்ய அந்த சிஷ்யனுடைய சரீரத்தில் அத்வாக்களை பஞ்ச கலைகளை கலாத்வாக்களை ஞாசம் செய்ய வேண்டும். ஞாசம் செய்யும் பொழுது அந்த ஐந்து கலாத்வாக்களும் சோத்ய அத்வாக்களாக சோதிக்க தகுந்த அத்வாக்களாக பாவித்து அவைகளை ஞாசம் செய்ய வேண்டும். சிவேன பூஜிதஸ்ய அதன் பின்பு மூலமந்திரம் சொல்லி அந்த சிஷ்யனை பூஜை செய்து உதங்முகஸ்ய சிஷ்யனானவன் அவனது முகமானது வடக்கு நோக்கி இருக்க வேண்டும். ஊர்த்வகாயஸ்ய நிமிர்ந்த ஒரு சரீரத்தை உடையவனாக அவன் நிற்க வேண்டும். கன்யா விநிர்மிதம் திரிகுணம் திரிகுணீகிருதம் அஸ்திர புரோக்ஷிதம் கவச்சாவகுண்டிதம் மூலமந்திர பூஜிதம் சுஷும்நாமயம் சூத்திரம். அதன் பின்பு பாஷசூத்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த சூத்திரத்தை ஏற்கனவே தயார் செய்து வைத்திருக்க வேண்டும். அந்த சூத்திரத்தை கன்யா கன்யா என்று கன்னி பெண்களால் அல்லது விதவைகள் அற்ற பிற பெண்களால் தயார் செய்யப்பட்ட விசேஷமாக கன்னி பெண்களால் தயார் செய்யப்பட்ட அந்த பாஷசூத்திரம் எவ்வாறு இருக்க வேண்டும்? திரிகுணம் திரிகுணீகிருதம் முதலில் மூன்று முறை திரிக்கப்பட்டதாகவும் அதன் பின்பு மறுபடியும் மூன்று முறை திரிக்கப்பட்டதாகவும் இவ்வாறு ஒன்பது இழைகள் கொண்டதாக அந்த பாஷசூத்திரம் திகழ வேண்டும். வெண்ணிறத்தில் இருக்க வேண்டும் அந்த பாஷசூத்திரம். அஸ்திரமந்திரத்தால் புருக்ஷித்து கவச மந்திரத்தால் அவகுண்டனம் செய்து மூலமந்திரத்தால் அந்த பாஷசூத்திரத்தை பூஜை செய்து அந்த பாஷசூத்திரமானது சிஷ்யனுடைய சுஷும்னா நாடி மயமாக சுஷும்னா நாடியாகவே திகழ்வதாக பாவித்து அந்த பாஷசூத்திரத்தை சிஷ்யனுடைய சிகையில் சிஷ்யனுடைய அந்த தலைமயிருடைய உச்சியில் அதை கட்ட வேண்டும். இவ்வாறு கட்டும் பொழுது அதற்கு ஒரு முறையை சொல்கிறார். சூத்திரம் சதுரங்குல தியாகேன துவாதசாங்குலாயாம் சிகாயாம் மூலேன பத்வா பாதாங்குஷ்டாந்தம் அவலம்பயேது. அதாவது தீட்சை செய்து கொள்ளக்கூடிய சிஷ்யனானவர் ஆணாக இருந்தால் அந்த ஆணினுடைய வலது கை புறத்தில் இந்த சூத்திரமானது தொங்க வேண்டும். இந்த தீட்சை செய்து கொள்பவர் பெண்ணாக இருந்தால் அந்த பெண்ணினுடைய இடது கை புறத்தில் இடது புறத்தில் இந்த சூத்திரமானது தொங்க வேண்டும். அவ்வாறு கட்ட வேண்டும். அந்த சிகையில் கட்டும் பொழுது அந்த சிகையில் சதுரங்குல தியாகேன அவனது துவாதசாங்குலாயாம் சிகாயாம் அந்த சிஷ்யனது நெற்றி பகுதியிலிருந்து ப்ரூ மத்தியத்திலிருந்து ஆரம்பித்து மேலே 12 அங்குலம் வரை அந்த சிகை நீண்டு இருக்கும் பொழுது செய்து அந்த நெற்றி பகுதியிலிருந்து 12 அங்குலத்தில் அந்த சூத்திரத்தை கட்ட வேண்டும். அதற்கு மேல் 4 அங்குலம் விடப்பட்டு இருக்க வேண்டும். சதுரங்குல தியாகேன துவாதசாங்குலாயாம் சிகாயாம் மூலேன பத்வா அந்த பாஷசூத்திரத்தை கட்டும் பொழுது மூலமந்திரத்தை உச்சரித்து கட்ட வேண்டும். பாதாங்குஷ்டாந்தம் அவலம்பயே அந்த பாஷசூத்திரம் சிஷ்யனுடைய கால் கட்டை விரல் வரை தொங்கும்படி பாஷசூத்திரம் இருக்க வேண்டும். எனவே இந்த பாஷசூத்திரத்தின் அளவினை ஏற்கனவே கன்னி பெண்களின் மூலமாக நாம் திரிக்கும் பொழுது அந்தந்த சிஷ்யர்களுக்கு தகுந்தாற்போல் பாஷசூத்திரத்தை நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும். இவ்வாறு இந்த பாஷசூத்திரமானது சுஷும்னா நாடியின் மயமாக இருக்கிறது. இந்த பாஷசூத்திரத்தில்தான் சுஷும்னா நாடி மயமாக இருக்கக்கூடிய இந்த பாஷசூத்திரத்தில் எல்லா பாஷங்களும் இனிமேல் பூஜை செய்யப்பட இருக்கின்றன. இதுவரை இருக்கக்கூடிய கிரியைகள் அதிவாசம் தொடர்பானவை. சத்யோதிவாச பட்சம் செய்யும் பொழுது இதையெல்லாம் அன்றைய தினமே செய்ய வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். என்றைய தினத்தில் தீட்சை செய்விக்கப்படுகிறதோ அன்றைய தினமே இந்த சத்யோதிவாச பட்சத்தில் இந்த பாஷசூத்திர அவலம்பனம் போன்றவையெல்லாம் செய்யப்பட வேண்டும். என்ன காரணம் என்றால் இந்த பாஷசூத்திரத்தில் எல்லா பாஷங்களையும் சிஷ்யனது சரீரத்தில் இருக்கக்கூடிய ஆணவ பாஷம் கர்ம பாஷம் மாயா பாஷம் என்று சிஷ்யனது அந்த உயிர் தங்கி போகங்களையெல்லாம் அனுபவிக்கக்கூடிய ஓர் இடம் போகாயத்தனம் என்று போகங்களை அனுபவிக்கக்கூடிய இடமாக இருக்கக்கூடிய இந்த சரீரம் அந்த சரீரத்தில் ஆணவம் கர்மம் மாயை என்ற மூன்று பாஷங்களும் அடங்கியிருக்கின்றன. சரீரத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாஷங்களையும் சூத்திரத்தில் இனி ஆச்சாரியரானவர் சேர்ப்பிக்கப் போகிறார். எனவே அவ்வாறு சேர்ப்பித்த பின்பு அந்த பாஷசூத்திரத்தை ஒரு ஷராவத்தில் 2 அகல்கள் இருக்கக்கூடிய ஒரு ஷராவத்தில் பத்திரமாக பாஷசூத்திரத்தை யாகேஸ்வர யாகவர்தினின் சமீபத்தில் சமர்ப்பணம் செய்ய இருக்கிறார். இந்த கிரியைகள் எல்லாமே சத்யோதிவாச பட்சத்தில் கிடையாது என்பதை குறிப்பிடுவதற்காக சத்யோதிவாசகரணே கிரியாபேதா என்று குறிப்பிடுகிறார். சத்யோதிவாசேது பூர்வவத் சம்ஸ்கிருதம் பாஷசூத்திரம் சதுஸ்சம்ஸ்கார சம்ஸ்கிருதாம் கர்த்தரியம் ச சம்பாத்திய கும்பஸ்தாய சிவாய நிவேத்திய பூர்வோக்தவத் பத்னியாத். அதாவது முதல் நாள் அதிவாசக்கிரியை செய்யக்கூடிய பட்சத்தில், இப்பொழுது நாம் படிக்கக்கூடிய பார்க்கக்கூடிய இந்த பட்சத்தில் பாஷசூத்திரம் கட்டப்பட்டு பாஷங்கள் எல்லாம் சரீரத்திலிருந்து பாஷசூத்திரத்தில் சேர்ப்பிக்கப்பட்டு விஸ்தாரமாக பூஜை செய்யப்பட்டு அவைகளெல்லாம் பத்திரமாக செய்யப்பட்டு யாகேஸ்வர யாகவர்த்தனிடத்தில் சமர்ப்பிக்கப்பட இருக்கின்றன. ஆனால் மறுநாள் காலை யாகசாலை பூஜை எல்லாம் முடிந்த பின்பு, யாகசாலை பூஜை முக்கியமான பூஜைகள் எல்லாம் முடிந்த பின்பு யாகேஸ்வரரிடத்தில் பிரார்த்தனை செய்து அந்த பாஷசூத்திரத்தை வாங்கி கொண்டு மறுபடியும் சிஷ்யனுடைய சரீரத்தில் கட்ட வேண்டும். இது சாதாரணமாக செய்யப்படக்கூடிய அதிவாச பட்சத்தில். சத்யோதிவாசத்தில் ஒரே நாளில் செய்ய இருப்பதால் இந்த பாஷசூத்திரத்தை எடுத்த உடனேவே சத்யு பூர்வவத்து சம்ஸ்கிருதம் முதலில் சொன்னது போலவே அஸ்திர மந்திரத்தால், கவச மந்திரத்தால், மூல மந்திரங்களால் சம்ஸ்காரம் செய்து அந்த சதுசம்ஸ்கார சம்ஸ்கிருதாம் கர்த்தரியும் ச அந்த பாஷசூத்திரத்தை சேதனம் செய்யக்கூடிய கத்தரிக்கோல் இந்த இரண்டினையும் சதுசம்ஸ்காரங்களால் சம்ஸ்காரம் செய்து சம்பாத ஹோமம் செய்து கும்பத்தில் இருக்கக்கூடிய பரமேஸ்வரனாகிய யாகேஸ்வரனை பிரார்த்தனை செய்து அவரிடத்தில் இந்த இரண்டையும் காட்டிவிட்டு அனுமதி பெற்று அதன் பின்பு சிஷ்யனுடைய சரீரத்தில் கட்ட வேண்டும் என்பதை சிறப்பு விஷயமாக சொல்கிறார். இனி அடுத்து பாஷசூத்ரே சுஷும்னா சம்யோஜன விதிஹி. சிஷ்யனது சரீரத்தில் அந்த சரீரத்தினுடைய முன் பகுதியில் பாஷசூத்திரமானது கட்டப்பட்டு இருக்கிறது. அந்த சூத்திரத்தில் சிஷ்யனுடைய சரீரத்திலிருந்து வாஸ்தவமாக இருக்கக்கூடிய உண்மையாக இருக்கக்கூடிய எல்லா பாஷங்களையும் பலவிதமான பாஷங்களை தியானித்து தியானித்து சரீரத்திலிருந்து அந்த சூத்திரமாகிய நூலில் சேர்ப்பிக்க வேண்டிய கிரியைகள் எல்லாம் நடைபெற இருக்கின்றன. முதலில் சுஷும்னா சம்யோஜனம், சிஷ்யனது சரீரத்தில் மையத்தில் ஓடக்கூடிய அந்த சுஷும்னா நாடியை மந்திரமயமாக பாவனையின் வாயிலாக யோக மார்க்கத்தால் சரீரத்திலிருந்து அந்த சூத்திரத்தில் சேர்ப்பிக்க வேண்டும். ததனு இடா பிங்களா ஐக்கியன சுஷும்னாம் பத்ம தந்து நிபாம் விபாவிய ஓம்லம் சுஷும்னாஜை நமகாம். அந்த சுஷும்னா நாடி எவ்வாறு திகழ்கிறது? இடா என்ற நாடி, பிங்களா என்ற நாடி, இந்த இரண்டு நாடியோடு சேர்ந்து திகழக்கூடியது சுஷும்னா. அது தாமரை தண்டினுடைய அந்த நூல் போன்று மெலிந்து காணப்படுகிறது. அந்த சுஷும்னாவை ஓம் லம் சுஷும்னாஜை நமஹா என்று சிஷ்ய தேகாத்து ஆதாய பாவனையாக ஒரு புஷ்பத்தின் வாயிலாக சிஷ்யனது சரீரத்திலிருந்து எடுத்து சூத்ரே சம்யோஜ்ய அந்த பாஷசூத்திரத்தில் சேர்ப்பிக்க வேண்டும். சம்பூஜ்ய மறுபடியும் ஓம் லம் சுஷும்னாஜை நமஹா என்று பூஜித்து அவகுண்டிய சரீரத்திலிருந்து சூத்திரத்திற்கு வந்திருக்கக்கூடிய சுஷும்னா நாடியை பிறருக்கு தெரியாத வண்ணம் அவகுண்டனம் செய்து சந்நிதான ஆகுதித்ரயம் ஜுகுயாத். அந்த சரீரத்திலிருந்து சூத்திரத்திற்கு வந்திருக்கக்கூடிய அந்த சுஷும்னா நாடி அந்த சூத்திரத்திலேயே இரண்டு நாள், இன்றைய தினம் இரவு மறுநாள் காலை ஆகிய இரண்டு நாட்கள் இந்த சூத்திரத்திலேயே தங்க வேண்டும், சன்னிதானம் செய்ய வேண்டும், அந்த சுஷும்னாவின் சந்நிதி ஏற்பட வேண்டும் என்பதற்காக மூன்று ஆகுதியை கொடுத்து ஓம்லம் சுஷும்னாஜை ஸ்வாஹா என்று கொடுக்க வேண்டும். அடுத்து பாஷசூத்ர அபித்யான பிரகார தத் சூத்திரம் சாக்தம் பிரதிகாயம் சமஸ்த அனாரப்த காரிய கர்ம போகாயதனம் இத்தியபிசந்தாய. இந்த பாஷசூத்திரம் எவ்வாறு திகழ்கிறது என்று தியானிக்க வேண்டும். இந்த தீட்சையானது இந்த நிர்வாண தீட்சை என்று பெயர். நிர்வாணம் என்ற சொல்லிற்கு மோக்ஷம் என்று பெயர். முன்பு பார்த்தது போலவே ஆணவம் கர்ம மாயை என்று மூன்று விதமான பாஷங்கள். ஆணவ பாஷம் என்பது உயிரோடு அனாதி காலம் தொட்டு தொன்று தொட்டு இருக்கக்கூடிய ஒரு பாஷம், ஒரு திரவியம், ஒரு பொருள். அந்த பொருளானது உயிருடைய ஆற்றலை மறைத்து கொண்டு இருக்கிறது. சிவபெருமான் அந்த பொருளோடு தன்மை நீங்க வேண்டும். எந்த பொருளானது உயிரினுடைய ஆற்றலை மறைத்து கொண்டிருக்கிறதோ அந்த ஆற்றல் நீங்க வேண்டும். அந்த பொருளினுடைய தன்மையானது நீங்கி உயிரினுடைய ஆற்றல் வெளிப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். இதற்காக உலகத்தனை படைக்கிறார். இந்த உலகத்திற்கு மாயா பாஷம் என்று பெயர். எனவே ஏற்கனவே ஒரு பாஷம் ஆணவ பாஷம் இருக்கிறது, அதோடு சேர்ந்து கர்ம பாஷமும் உயிரோடு சேர்ந்து இருக்கிறது. இந்த இரண்டு பாஷங்கள் நீங்குவதற்காக பரமேஸ்வரனானவர் மாயா பாஷத்தை படைக்கிறார். இந்த நமது சரீரம் முதற்கொண்டு நாம் காணக்கூடிய எல்லா உலகமும் மாயா பாஷம் என்ற வகையை சார்ந்தவை. எனவே இந்த உலகத்தில் பல காலம் உழன்று உழன்று உழன்று ஆணவ பாஷம், கர்ம பாஷம், மாயா பாஷம் என்று மூன்று பாஷங்களோடு சேர்ந்து சேர்ந்த உயிரானது திளைத்து ஒரு காலத்தில் அந்த ஆணவ பாஷமானது பக்குவமாக ஆகிறது. இந்த சமயத்தில் இந்த மூன்று பாஷங்களையும் நீக்க வேண்டும் என்பதற்காக இந்த தீட்சையானது செய்யப்படுகிறது. இந்த மூன்று பாஷங்களும் நீங்கிவிட்டால் உயிருக்கு, இந்த ஆத்மாவிற்கு, பசுவிற்கு தானாக சிவத்தன்மையானது வெளிப்படும் என்பதற்காக தீட்சை செய்விக்கப்படுகிறது. அவ்வாறு செய்யும் பொழுது இந்த கர்மாவானது பிராரப்த கர்மா, சஞ்சித கர்மா, ஆகாமி கர்மா என்று மூன்று விதமான கர்மாக்கள். இந்த கர்மாக்களுடைய வினைகளுடைய தொடர்ச்சியானது இருந்து கொண்டே இருக்கும். ஒரு வினை செய்தால் அதன் பின்பு மறுபடியும் அதன் பயனை அனுபவிப்பதற்காக மற்றும் ஒரு வினையை செய்ய வேண்டி இருக்கும். எனவே ஒரு பிறவி அந்த பிறவியில் எடுத்த பயனை அனுபவிப்பதற்காக மற்றும் ஒரு பிறவி அந்த பிறவி பயனை அனுபவிப்பதற்காக மற்றும் ஒரு பிறவி என்று இந்த பிறவியின் தொடர்ச்சி இருந்து கொண்டே இருக்கும். இவ்வாறு இருந்து கொண்டே இருந்தால் மோட்சம் என்பது கிட்டவே கிட்டாது என்பதற்காக பரமேஸ்வரனால் அனுகிரகம் செய்விக்கப்பட்ட ஒரு சம்ஸ்காரம் தான் இந்த தீட்சை. எனவே இந்த தீட்சையில் ஆச்சாரியரானவர் பரமேஸ்வரன் சொல்லிக் கொடுத்த சைவாகமங்களின் மூலமாக கற்றுக் கொடுத்த இந்த தீட்சையின் கிரியாக்கிரமங்களின் வாயிலாக இந்த ஆச்சாரியரானவர் இந்த உயிர் இனிமேற்கொண்டு பல பிறப்புகளில் அனுபவிக்க வேண்டிய எல்லா கர்மாக்களையும், பல பிறப்புகளில் அனுபவிக்க வேண்டிய பலவிதமான உயிர்கள், பலவிதமான உடல்கள், பலவிதமான உயிர்களோடு தொடர்புகள், இந்த உயிருக்கு பிற உயிர்களோடு இருக்கக்கூடிய தொடர்புகள், அதனால் ஏற்படக்கூடிய போகங்கள், அதனால் ஏற்படக்கூடிய சுகதுக்கங்கள், இதுபோல் பிற பிறப்பில் ஏற்படக்கூடிய எல்லாவற்றையும் இந்த ஆச்சாரியரானவர் ஆகமங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முறையில் மந்திரங்களை உச்சரித்து அந்த சூத்திரத்தில் எல்லாவற்றையும் வரவழைத்து அந்த சூத்திரத்தில் அந்த உயிரானது ஒன்று சேர்த்து நாம் கட்டி இருக்கக்கூடிய அந்த பாஷ சூத்திரம் எல்லா பாஷங்களின் ஆணவம், கர்மம், மாயை என்ற எல்லா பாஷங்களின் இருப்பிடமாக திகழ்கிறது. எனவே அந்த உயிரும் சிறிது நேரத்திற்கு பிறகு தனது உடலை விட்டு அந்த பாஷ சூத்திரத்தின் உள்ளே வந்துவிடும். முறையாக அந்த பாஷ சூத்திரத்தில் ஷடத்வாக்கள் என்று மந்திரபத வர்ணபுவன தத்துவ கலைகள் என்று எல்லா அத்வாக்களும் அந்த சூத்திரத்தின் உள்ளே வந்து விடுகின்றன. அந்த சூத்திரத்தில் எல்லா பிறப்புகளையும் அனுபவித்து திளைத்து திளைத்து இது போதும் போதும் என்ற நிலையில் இந்த உயிரானது அந்த நிலையை அடைய இருக்கிறது. இவற்றையெல்லாம் செய்விப்பதற்காக ஆச்சாரியனானவர் தத் சூத்திரம் அந்த சூத்திரத்தை சாக்தம் சக்திமயமாகவும் பிரதிகாயம் சமஸ்த அனாரப்த காரிய கர்ம போகாயதனம், இனி இந்த உயிருக்கு பல பிறப்புகள் இருக்க நேரும், அந்த பல பிறப்புகளில் பல உடல்கள் எடுக்க நேரும், எல்லா உயிர்களுக்கும் எல்லா உடல்களுக்கும் சமஸ்த அனாரப்த காரிய ஆரம்பிக்கப்பட்ட காரியம் பிராரப்த கர்மா, ஆரம்பிக்கப்படாத பயனை தராத ஒரு நிலையில் இருக்கக்கூடிய கர்மாக்களுக்கு அனாரப்த காரியம் என்று பெயர். அனாரப்த கர்மாக்கள், அந்த அனாரப்த கர்மாக்கள் அவைகள் சஞ்சிதம், ஆகாமி என்று இரண்டு வகை. இந்த அனாரப்த காரிய கர்மாக்கள் அதன் அந்த போகங்களையெல்லாம் அனுபவிப்பதற்கான இருப்பிடமாக இந்த சூத்திரம் திகழ்கிறது. எல்லா போகங்களையும் இந்த சூத்திரத்திலேயே இந்த உயிரானது அனுபவிக்க இருக்கிறது என்று ஆச்சாரியர் பாவனை செய்ய வேண்டும். தத் சூத்திரம் சாக்தம் பிரதிகாயம் சமஸ்த அனாரப்த காரிய கர்ம போகாயதனம் இத்யபிசந்தாய, இவ்வாறு தியானம் செய்துவிட்டு சூத்திரே சக்தி நியாசா, அந்த சூத்திரத்தில் சக்தியை நியாசம் செய்ய வேண்டும். இந்த சக்தி என்பது பராசக்தி. இந்த பராசக்தி கிரியாசக்தி தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் ஊடுருவி இருக்கக்கூடிய ஒரு சக்தி. எனவே ஓம் ஹௌம் சக்தகே நமஹ இதி சிஷ்ய மஸ்தகே சக்திம் சம்பூஜ்ய, அந்த சக்தியானவள் சிஷ்யனுடைய வாஸ்தவமான இந்த உண்மையான சரீரத்தில், அந்த சரீரத்தினுடைய சிரப் பிரதேசத்தில், மஸ்தகத்தில் திகழ்கிறார். அந்த சக்தியை பூஜை செய்து அங்கிருந்து அந்த சக்தியை சூத்திரத்தில் ஆவாகனம், சூத்திரத்தில் சேர்ப்பித்து அர்ச்சனை செய்து அவகுண்டனம் செய்து அந்த சக்தியானவள் சன்னிதானமாக, அந்த சக்தியினுடைய சன்னிதானம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக ஆகுதி செய்ய வேண்டும். இனி நாம் பார்க்கக்கூடிய எல்லா பூஜைகளும் இந்த சூத்திரம் தொடர்பான சம்ஸ்காரங்கள் எல்லாம் எவ்வாறு இருக்கும் என்றால், முதலில் சரீரம், சிஷ்யனுடைய வாஸ்தவமான சரீரம், அந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய பலவிதமான பாஷங்கள், ஒவ்வொரு பாஷங்களாக பூஜை செய்ய வேண்டும். அந்த இடத்திலிருந்து அந்த பாஷங்களில் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த பாஷத்தினை சூத்திரம் பாஷ சூத்திரத்தில் சேர்ப்பிக்க வேண்டும். பாஷ சூத்திரத்தில் சேர்ப்பித்த பின்பு மறுபடியும் அந்த பாஷத்தை பூஜிக்க வேண்டும். அந்த பாஷத்தை அவகுண்டனம் செய்ய வேண்டும். அடுத்து அந்த பாஷ சூத்திரத்தில் அந்த குறிப்பிட்ட பாஷமானது சந்நிதியாக இருக்க வேண்டும். பாஷத்தின் சந்நிதி ஏற்பட வேண்டும் என்பதற்காக ஆகுதி செய்ய வேண்டும். என்று இவ்வாறாக ஒவ்வொரு பாஷத்தின் விஷயத்திலேயும் குறைந்த பட்சம் 6 சம்ஸ்காரங்கள் வருகின்றன என்பதை நாம் மனதிற்கொள்ள வேண்டும். அடுத்து சூத்ரே ஆத்ம சம்யோஜன விதிகி, சரீரத்தில் இருக்கக்கூடிய ஆத்மா உயிர், அந்த உயிரை வாஸ்தவமான சரீரத்திலிருந்து பாஷசூத்திரத்தில் சேர்ப்பிக்க வேண்டிய அடுத்த முறை சிஷ்யம் அஸ்திரேன ஹிருதி சம்ப்ரோக்ஷிய, ஹிருதயத்தில் உயிர் இருப்பது என்று நமது பல சாஸ்திரங்களில் இருக்கக்கூடிய காரணத்தினால் ஹிருதயத்தில் அஸ்திரமந்திரத்தால் புரோக்ஷணம் செய்து ஓம் ஹஹ ஹும்பட் இதி புஷ்பேன சந்தாட்டிய சிஷ்யனது ஹிருதயத்தை அஸ்திரமந்திர ஹும்பட் ஓம் ஹஹ ஹும்பட் இந்த இடத்தில் இந்த மந்திரங்களையெல்லாம் குரூரமாக குரூர ஜாத்தியாகிய ஹும்பட் என்ற மந்திர பல்லவத்தோடு சேர்ந்ததாக உபயோகப்படுத்தப்படுகிறது. அந்த தேவதையும் மிகவும் குரூரமானதாக இருப்பதாக பாவிக்க வேண்டும். இந்த மந்திரத்தால் புஷ்பத்தை கொண்டு சிஷ்யனுடைய ஹிருதயத்தை தாடனம் செய்து அடிப்பது போன்ற கிரியைகள் எல்லாம் சிஷ்யனுடைய சூத்திர தேகத்தில் செய்ய வேண்டும் என்று பிற்பாடு குறிப்பிடுகிறார். ஹூங்காரம் சமுச்சரன்னு ஆத்மனக இப்பொழுது சிஷ்யனுடைய சரீரத்திலிருந்து சுஷும்னா நாடி, முக்கியமாக உயிர் திகழ வேண்டிய சுஷும்னா நாடியானவள், அந்த சுஷும்னா நாடியானது சிஷ்யனுடைய வாஸ்தவமான சரீரத்திலிருந்து சூத்திர சரீரத்திற்கு வந்துவிட்டது. அடுத்து சக்தியானவள் வந்துவிட்டால் இதன் பின்பு ஆத்மாவினை உயிரினை உடலிலிருந்து சூத்திரத்தில் நாம் சேர்ப்பிக்கிறோம். இந்த சம்ஸ்காரம் சிறிது விஸ்தாரமாக காணப்படுகிறது. ஹூங்காரம் சமுச்சரன்னு ஹூங்காரத்தை உச்சாரணம் செய்து ஒரு பாஷத்தை சேர்ப்பிக்க வேண்டும் என்றால் சரீரத்திலிருந்து நேரடியாக சூத்திரத்தில் சேர்ப்பித்து விடலாம். ஆனால் உயிரை சிஷ்யனது ஆத்மாவை சேர்ப்பிக்க வேண்டும் என்றால் அதற்கு குருவானவர் தனது பிராணாயாமத்தின் வாயிலாக, தனது வலது நாசையின் வாயிலாக சிஷ்யனின் இடது நாசியின் வழியே உள்ளே புகுந்து உள்ளே சென்று அந்த உயிரினை அவனது சரீரத்திலிருந்து பிரித்து எடுத்து மறுபடியும் அந்த ஜேஷ்டா போன்ற சக்தியினுடைய அனுகிரகத்தால் அதை கையில் எடுத்துக்கொண்டு கிரமமாக முறையாக அவனது வலது நாசிக்கா வழியாக வெளியே வந்து மறுபடியும் தனது உடலில் புகுந்து சமரசி பாவம் செய்து அதன் பின்பு துவாதசாந்தம் வரை கொண்டு சென்று பரசிவத்தோடு சேர்த்து மறுபடியும் வெளியே கொண்டு வந்து குறிப்பிட்ட இடத்தில் சேர்ப்பிக்க வேண்டும் என்று உயிரை சேர்ப்பிப்பதற்கு இவ்வாறு ஒரு முறை இருக்கிறது. எனவே பாஷத்தை சரீரத்திலிருந்து சூத்திரத்தில் சேர்ப்பிப்பதற்கும் ஆத்மாவினை சேர்ப்பிப்பதற்கும் ஒரு வேறுபாடு இருப்பதை நாம் நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். ஹூங்காரம் சமுச்சரன்னு ஆத்மனஹா ரேச்சகேன ஹூம் என்ற மந்திரமானது தீர்க்கமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் நீண்டு செல்லக்கூடியது. அந்த மந்திரத்தால் ஆத்மனஹா ரேச்சகேன நிசிருத்திய தனது வலது நாசிக்கை வாயிலாக வெளியே வந்து சிஷ்ய ஹிருதயம் தத் வாமநாட்யா பூரகேன வாமயா பிரவிஷ்ய, வாமா என்ற சக்தியினுடைய அனுகிரகத்தோடு கூட இந்த சிஷ்யனுடைய வலது இடது நாசிக்கையின் வாயிலாக பூரக வாயுவினால் உள்ளே சென்று தத்ர சிஷோஹோ சைத்தன்யம் அந்த இடத்தில் அவனது ஹிருதய பிரதேசத்தில் சிஷ்யனுடைய சைத்தன்யமாகிய அந்த ஆத்மாவானது ஸ்புரத்தாரகாக்காரம் மிளிர்கின்ற நட்சத்திரத்தை போன்று திகழ்வதும் ஹம்ச பீஜஸ்தம் ஹம்ச பீஜத்தில் மேல் இருக்கக்கூடியதாகவும் ஹம் என்ற பீஜ வடிவமாக இருக்கக்கூடியதாகவும் சஞ்சிந்திய ஓம் ஹாம் ஹம் ஹாம் ஹஹ ஹும்பட் என்ற மந்திரத்தை சொல்லி ஜேஷ்டா சக்தியினுடைய அனுகிரகத்தால் சிஷ்யனது சரீரத்திலிருந்து ஜேஷ்டயா வியோஜிய உயிரை பிரித்து எடுத்து ஓம் ஹாம் ஹம் ஹாம் ஸ்வாஹா என்ற மந்திரம் சொல்லி அங்குஷ முத்திரையை காண்பித்து அந்த அங்குஷ முத்திரையால் அந்த ஆத்மாவை கையில் இழுத்து கையில் வைத்து கொண்டு தத்வாதசாந்தம் நீத்வா சிஷ்யனது துவாதசாந்த பிரதேசம் வரை அந்த உயிரை கொண்டு சென்று திருநாகர பிந்து ரூபம் ஜீவம் சஞ்சிந்திய அந்த உயிரானது ஒரு பில்லினுடைய நுனியில் இருக்கக்கூடிய ஜலம் போன்று ஜலத்திவிலை போன்று திகழ்வதாக பாவித்து ஆத்ம மந்திரேன சம்ஹார மந்திரையா சங்கிரஹிய ஆத்ம மந்திரத்தை ஓம் ஹாம் ஹம் ஹாம் ஆத்மனே நமஹா என்ற மந்திரத்தை சொல்லி சம்ஹார முத்திரையால் துவாதசாந்தத்தில் சிஷ்யனுடைய துவாதசாந்தத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாவை சம்ஹார முத்திரையால் கையில் எடுத்துக்கொண்டு பூரக்கேன ஸ்வஹிருதி சன்னிவேசிய தனது சரீரத்தில் பூரகம் செய்து கொண்டு தனது பூரக்கத்தின் வாயிலாக தனது ஹிருதயத்தில் சிஷ்யனுடைய ஆத்மாவை கொண்டு வந்து கும்பகம் கிருத்வா கும்பகம் செய்து மூலமந்திரம் அனுஸ்மரன்னு மூலமந்திரத்தை ஸ்மரித்துக் கொண்டு மறுபடியும் ஆத்ம மந்திரத்தை உச்சரித்து பிரம்மாதி காரண தியாக கிரமேன பிரம்ம விஷ்ணு ருத்ர மகேஸ்வர சதாசிவாதி ஸ்தானங்களை விட்டு கண்டதாலு பூமத்திய பிரம்மரந்திரேஷு என்று சொல்லியது போல அந்தந்த ஸ்தானங்களில் அந்தந்த காரணேஸ்வரர்களை ஒருவரை விட்டு மற்றொருவரை பிடிப்பது என்ற முறையில் காரண தியாக கிரமேன ஸ்வத்வாதசாந்தம் நீத்வா தனது துவாதசாந்தம் வரை அந்த உயிரை கொண்டு சென்று சங்கிரிய அங்கிருந்து மருகமனும் கையில் எடுத்துக்கொண்டு சிருஷ்டியா சிருஷ்டி முதிரை உத்பவ முதிரையை காண்பித்துக் கொண்டு புரூ மத்தியமானிய தனது பூர்வ மத்தியில் அதை கொண்டு வந்து தட்சிண நாட்டியா தனது வலது நாசிகின் வாயிலாக வெளியே கொண்டு வந்து ஆத்மனஹா ரேச்சக என நிசாரிய ரேச்சக வாயுவை சொல்லி தனது வலது நாசிகையின் வாயிலாக வெளியே கொண்டு வந்து தேனைவ அதே ஆத்ம மந்திரத்தை சொல்லி நமோந்தேன சூத்ரே சம்யோஜ்ய ஓம் ஹாம் ஹம் ஹாம் ஆத்மனைய நமஹா என்று சொல்லி அந்த சூத்திரத்தில் பாஷ சூத்திரத்தில் சிஷ்யனுடைய உயிரை சேர்ப்பிக்க வேண்டும். வியாப்தம் சேர்ப்பித்த அடுத்த க்ஷணமே அந்த உயிரானது அந்த பாஷ சூத்திரமே இப்பொழுது சிஷ்யனது சரீரமாக ஆகிவிட்ட காரணத்தால் அந்த பாஷ சூத்திரத்தை முழுவதும் வியாபித்து உயிர் திகழ்வதாகவும் பாவித்து அவகுண்டிய அந்த உயிரை அவகுண்டனம் செய்து சன்னிதானார்த்தம் மூலமந்திரேன ஆகுதித்ரயம் ஜுஹுயாத். அந்த உயிர் அந்த பாஷ சூத்திரத்தில் தீட்சை வரை சந்நிதியாக இருக்க வேண்டும். அதன் சன்னிதானம் தேவை என்ற காரணத்தினால் மூலமந்திரத்தால் மூன்று முறை ஆகுதியை செய்விக்க வேண்டும். இதுவரை சிஷ்யனது சரீரத்திலிருந்து உயிரும் பாஷ சூத்திரத்தில் சேர்ப்பிக்கப்பட்டு விட்டது.
1: அன்பார்ந்த நேயர்களை, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
3: நம்பி ஆரூரர் வாழ்வும் வாக்கும். தலைப்பு: நம்பி ஆரூரர் எனும் பஞ்சாட்சரம். வழங்கியிருப்பவர் சிவ ஜெயசிங் லிங்க வாசகம் அவர்கள்.
4: பெருமளை குறும்பநாயனார் பற்றிய செய்திக்கு செல்லுகிறேன். பெருமிழலை குறும்பநாயனாருடைய வரலாற்றையும் இதில் இணைத்து பார்க்கலாம் என்று எனக்கு இந்த தலைப்பை வழங்கிய தம்பிரான் சுவாமிகள் சொல்லி தந்தார்கள். அதுபோல நம்முடைய இயக்குனர் ஐயா அவர்களும் சொன்னார்கள். அதனால் நான் அவர்கள் காட்டிய நெறியிலேயே அந்த தலைப்புக்குள் சென்று செல்லுகிறேன். பெருமிழலை குறும்பநாயனார் புராணத்தில் உள்ள செய்திகளை உங்களோடு பகிர்ந்து அங்கு எந்த அளவிற்கு இந்த நம்பியாரூரர் என்னும் பஞ்சாக்கரம் விளங்குகிறது என்பதை நாம் பார்க்கலாம். அதாவது, கழல் நாளை எய்தும் இவன் அருள் போற்ற இன்றே பிறை நன் முடியன் அடியடைவே. இது பெருமிழலை குறும்பநாயனாரை பற்றிய திருத்தொண்டர் திருவந்தாதியில வந்து இருக்கக்கூடிய செய்தி. என்ன செய்தி? கழல் நாளை எய்தும் இவன் அருள் போற்ற. அந்த இடம் நீங்க கொஞ்சம் திருத்தொண்டர் திருவந்தாதியில வந்து மிக நுட்பமான இடம். இந்த வரி புரியப்பட்டால் இந்த நாயனார் வரலாறு புரியப்பட்டுவிடும். இந்த வரி புரிந்து கொண்டோம் என்றால் ஆச்சாரிய பஞ்சாக்கரம் புரிந்துவிடும். அதுதான் இருக்கிற மிக முக்கியமான செய்தி. கழல் நாளை எய்தும், சுந்தரர் நாளைக்கு கைலை மலையை அடைந்து விடுவார் இறைவன் திருவடியை. இவன் அருள் போற்ற, நானும் கைலாயத்துக்கு போக போறேன். எதற்கு? அங்கதான் இருக்குது சைவத்தினுடைய தத்துவ நுட்பம். எதற்கு? இவன் அருள் போற்ற, அங்க போய் நான் சுந்தரரை பார்க்கணும். யாரை பார்ப்பதற்காக அல்ல, இறைவனை பார்க்கறதுக்காக அல்ல. கூட்டம், திருக்கூட்டம், கூட்டம் தடைபடுதல் என்று எழுதுகிறார்கள் பெரிய புராண உரையாசிரியர். நானும் சுந்தரரும் சந்திக்கிறதுக்கு தடைபடுகிறது. இதுல என்ன ஆச்சரியமான செய்தி என்றால், உரையாசிரியர்கள் சொல்லுகிறார்கள், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நாம் இங்கிருந்து கையிலை புறப்பட்டுடலாம் என்று அவர் எங்க முடிவு கொண்டுகிறார் என்றால், சேரமானுடைய அரண்மனையில வச்சு. சேரமானுடைய உரையாசிரியர் சொல்றாரு, சீக்கேசையா, சேரமானுடைய அரண்மனையில வச்சு யோசிக்கிறாரு. இந்த தகவல் இங்க இருக்கிற யாருக்கு தெரியுது? பெருமிழலை குறும்பநாயனாருக்கு தெரிகிறது. அதுதான் இதில் இருக்கக்கூடிய நுட்பம். அப்போ நான் ஒரு கேள்வி உரையாடலாக வைத்துக் கொள்வோமே. ஒரு பள்ளி மாணவன் பெருமிழலை குறும்பநாயனார் இடத்துல கேட்பது போல ஒரு கற்பனை, எளிய கற்பனை செய்வோமே. சாமி, நீங்க எதற்காக அவசரமா கையிலே புறப்படுறீங்கன்னா, சிவபெருமான பார்க்க என்று. அவர் பதில் இல்லை. என்ன சொல்லுகிறார்? கழல் நாளை எய்தும் இவன் அருள் போற்ற, அங்க போய் நான் சேரமான பார்க்கணும், அதுக்கு கிளம்புறேன். இன்றே பிறைநன் முடியன் அடியடைவேன். இன்னைக்கே நான் சிவபெருமான் திருவடிக்கு போவேன். எதுக்கு போகிறேன் என்றால், நான் சேரமானை பார்க்கிறதுக்கு, அவரை போற்றுவதற்காக என்று சொல்லுவதை நாம் இங்கே பார்க்கிறோம். சரிதாங்களா? இது இதற்கு உரையாசிரியர் சொன்னார், உருவடி பெற்று சிவனடி சேர்ந்த வரலாறு என்று உரை எழுதினார் சிவகவிமணி ஐயாவர். உருவருள் பெற்று சிவனடி சேர்ந்த வரலாறு, அது சைவத்தினுடைய மிக முக்கியமான நோக்கமே. குருவருள் மூலமாக திருவடியை அடைதல், அதுதான் நாம் வந்து எந்த நூல்களில் எல்லாம் பார்க்கிறோம். நம்முடைய போற்றி பக்தருடைய அதைத்தான் சொல்லுகிறது. நெஞ்சு விடுதூது அதில் தான் சொல்லுகிறது, தான் என்னை பார்த்தான் பஞ்சமல கொத்தையெல்லாம் நீத்தான் என்று சொல்லுகிறார். அதாவது, தன்னுடைய துன்பங்களை எல்லாம் சொல்லி அந்த துன்பங்களை எல்லாம் ஆச்சாரியர் மூலமாக நீக்கி கொண்டது. இறைவன் வந்து தன்னுடைய உருவங்களை எல்லாம் சிலம்பை மறைத்து கொண்டு, தன்னுடைய முக்கண்ணை மறைத்து கொண்டு, எல்லாவற்றையும் மறைத்து கொண்டு குருவாக வருவது, மறைஞான சம்பந்தரிடத்திலே கொன்றை மாலையை கேட்பது, இதையெல்லாம் பார்த்தால் என்ன தெரிகிறது? அதுபோல நம்முடைய இருபா இருபக்தில போய் பார்த்தோம்னா, நம்முடைய அருள்நந்தி சிவாச்சாரியார் எப்படி மெய்கண்டாரிடத்திலே உருகுகிறார் என்று பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய சாஸ்திரம் முழுவதும் இந்த குரு பக்தியை நமக்கு விரித்து சொல்லிக் கொண்டு வருவதை நாம் உணர்ந்தாலே நமக்கு இந்த திருவடி அடைதல் என்பது மிக நமக்கல்ல, திருவடி அடைதலுக்கான சாதனத்தில் நாம் ஈடுபடலாம். திருவடி அடைதல் எளிது அப்படி என்று எளிதாக சொல்லிவிடக்கூடாது, அதற்கான சாதனம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். எப்படி ஒரு பள்ளிக்கு செல்கின்ற மாணவனுக்கு ஓ இந்த புத்தகத்தை படித்தால் நமக்கு இரண்டாம் வகுப்பு தேர்ச்சி கொடுப்பார்கள் என்பது போல இந்த புத்தகம் முதல்ல கைக்கு வரும், அதற்கான குருவருளையும் திருவருளையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை இந்த பெருமலை குறும்பநாயனார் புராணத்திலிருந்து குருவருள் பெற்று சிவனடி சேர்ந்த வரலாறு என்று குறிப்பு எழுதினார் சிவகவிமணி ஐயா அவர்கள். சேரமான் அரண்மனையில் இருந்து அவர் நினைத்ததை அவர் உணர்ந்தார். இந்த இடத்திலே உரையாசிரியர்கள் ஒரு மந்திரத்தை மேற்கோளாக கொடுத்தார்கள். எந்த மந்திரம் என்றால் சித்தியார் 13வது மந்திரம். அது யோகனன் காண்டல் என்ற வரி இருக்கக்கூடிய தொடர் இருக்கக்கூடிய மந்திரம். யோகனன் காண்டல் என்றால் யோகத்தில் பார்த்தல். அதுல யோகத்தில் பார்த்தலுக்கு விளக்கம் சொல்லும் போது அருள்நந்தி சிவாச்சாரியார் அந்த சித்தியார் என்ற நூலிலே, சித்தியார் சுபக்கத்திலே, அந்த அவர்களுடைய காட்சிக்கு கால இட எல்லை எதுவுமே கிடையாது, யோக காட்சிகளை பார்த்து விடுவார்கள். அதைத்தான் சுந்தரருடைய அருள் இருந்ததினாலே, ஆச்சாரியர் அருள் இருந்ததினாலே, நம்பியாரூர் என்ற ஆச்சாரிய பஞ்சாட்சரம் அவருக்கு உதவியதினாலே இது அவருக்கு சாத்தியமானது. அந்த யோகநல் காண்டல் மூலமாக அவர் இதை உணர்ந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அவர் வாழ்ந்து அப்படிப்பட்ட நிலையில் இருந்த பெருமிழலை குறும்பருடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்த்தால், சுந்தரருடைய திருவடியையே தொழுது கொண்டு குருலிங்க சங்கமத்தில குரு என்பதிலே இருந்தார். குருலிங்க சங்கமத்திலே குரு என்பதிலே இருந்தார். வருத்தமெல்லாம் தீராய் என்று சொல்லுகிறார் அல்லவா நெஞ்சு விடுத்துவதில் நம்முடைய உமாபதி சிவாச்சாரியார். வருத்தமெல்லாம் தீர்க்கக்கூடியவர் சுந்தரருடைய திருவடியையே நினைந்து தொழுது வாழ்த்தி நினைப்பதை கடமை தவறாதவர், அதுதான் அதுல முக்கியம். இதுல அவர் கடமை தவறாதவராக இருந்தார். திருவடியை தொழுவதில் தவறுவதில்லை, வாழ்த்துவதில் தவறுவதில்லை, நினைப்பதில் தவறுவதில்லை, தவறாதவராக இருந்தார். 1711வது மந்திரம் பெருமிழலை குறும்பநாயனார் புராணம் சொல்லுகிறது, நாளும் நம்பியாரூரர் நாமம் நவீந்த நலத்தாலே. அதுதான் இந்த எனக்கு வழங்கப்பட்ட தலைப்பு வெளிப்படையாக நிற்கிற இடம். நாளும் நம்பியாரூரர் நாமம் நவீந்த நலத்தாலே என்று சொன்னார். அதே இதுல வந்து அந்த நலத்தினால் அவருக்கு அட்டமாசித்தி கைகூடி விடுகிறது. அட்டமாசித்தியை அடைய வேண்டும், அதற்கான வழி என்ன என்றால் யோக மார்க்கிகளிடத்திலே கேட்டால் அவர்கள் சொல்லுகின்ற வழிகள் உண்மையானது, அதே நேரத்தில் நமக்கு மலைப்பாக இருக்குது. இதெல்லாம் இந்த பிறவியில் செய்யக்கூடியதா, நம்மளால் முடியுமா என்று நமக்கு கேள்வி எழுகிறது. நம்முடைய சித்தியாரிலே 273வது மந்திரத்திலே சென்றால் இந்த யோகம் சார்ந்த செய்தியை நம்முடைய அருள்நந்தி சிவாச்சாரியார் சொல்லுகின்ற இடத்தில் பார்த்தால் அதுவுமே வந்து எவ்வளவு பெரிய சாதனம் செய்தால்தான் அங்கு வர முடியும். 273 சரியை சொல்லி அதன்பின் கிரியை சொல்லி 273 முழுச்சோதி நிறைந்திருத்தல் என்று சொல்லுகின்ற இடங்கள் எல்லாம் மிகப்பெரிய சாதித்து அடையக்கூடிய இடம். ஆனால் அதற்குரிய திருவருளையும் குருவருளையும் பெற்றிருந்ததினாலே நாளும் நம்பியாரூரர் அடியனுக்கு வழங்கப்பட்ட தலை, நாளும் நம்பியாரூரர் நாமம் நாதன் நாமம் நமச்சிவாயிலே நாமம் நவீன்ற நலத்தாலே என்று ஒரு தொடர். இதுவும் ஒரு நுட்பமான இடம், சைவ சித்தாந்தத்தினுடைய நுட்பம் இருக்கிற இடம். முதல்வர் நாமத்து அஞ்செழுத்தும் கேளும் பொருளும் உணர்வுமாம். அதாவது இறைவனுடைய அஞ்செழுத்தையும் அவருடைய சாதனத்திலே இருந்தது, அதுதான் முக்கியம். அதிலே அதனாலதான் அங்கு சேரமான இடத்தில் இருக்கின்ற கருத்துக்களையும் அந்த தெளிவுபடுத்தியது பெரிய புறம். நாளும் நம்பியார் ஒரு நாமம் அவிந்த நலத்தாலே அட்டமாசித்தி பெற்றார். முதல்வன் நாமத்து அஞ்செழுத்தும், அதாவது 9வது நூற்பாவிலே குறிப்பிடப்படுகின்ற விதி என்னும் அஞ்செழுத்து என்ற அந்த பெருமானுக்குரிய அஞ்செழுத்தும் கேளும், கேளும் என்றால் நட்பு. ஒரு பக்கம் குருவினுடைய நட்பு, ஒரு பக்கம் பெருமானுக்குடைய ஐந்தெழுத்திலே நட்பு. அதாவது கரும்பை விட இனிக்கக்கூடியதுன்னு சொல்றாரு அப்பர் சுவாமிகள் தன்னுடைய தேவாரத்துல சொல்றார். அன்னிக்கும் நாமத்தானேங்கிறார், கரும்பை விட இனிக்கக்கூடிய நாமம் உடையவன். அதை தனக்கு பொருளாக கருதி, அதையே நட்பாக கருதி, அதையே பொருளாக கருதி, அதையே உணர்வாக வாழ்ந்தார் அவர். அவர் நாளை எய்த நான் பிரிந்து அந்நாளைக்கு அவர் கைலை, அவர் வந்து நாளை கைலை அடைய இருக்கிறார். இந்த சூழ்நிலையில் நான் அவரை பிரிந்து அந்த இடம் சாதாரண ஒரு சைவத்தினுடைய மெய்யுணர்வு ஏற்படாத நிலையில் இருப்பவருக்கு கூட அழுகை வருகின்றேன். சாதாரணமாக அந்த இடம் பாருங்க, கண்ணின் கருமணி நீங்கிய பின் வாழ்பவர் போல், அவர் கையிலே போன பிறகு நாங்க இருந்தால் அதற்கு எதற்கு சமம் என்றால், கண்ணின் கருமணி நீங்கிய பிறகு வாழ்கின்ற மாதிரி. கண் இருந்து கண்ணின் கருமணி இல்லைன்னா கண்ணு தெரியாது, கண் பார்வை வராது, நான் வாழ மாட்டேன், சிவனடி இன்றே சேர்வேன் என்று முடிவு செய்கிறார். உரையாசிரியர் சொன்னார், கண்ணின் மணி இல்லையே காட்சி இல்லை, காட்சிகள் தெரியாது. மீளா அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே என்ற பதிகத்துல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒரு கண்ணோடு காஞ்சிபுரத்திலிருந்து வருகிறார் திருவாரூருக்கு. அந்த ஒரு கண்ணை வைத்துக் கொண்டு இதுவோ திருவாரூர் என்று கேட்கிறார். அவ்வளவு பெரிய திருவாரூரை பார்த்துட்டு இதுவோ திருவாரூர் என்று கேட்கிறார். ஒரு கண் நன்றாக தெரிகின்ற நிலைமையே இதுதான். அறிவியல் பூர்வமாக என்ன சொல்லுகிறார்கள், இரண்டு கண்கள் தெளிவாக தெரிந்தால்தான் ஒரு காட்சியை பார்க்க முடியும்.

ஆச்சாரிய பஞ்சாக்கரத்தையும் பேசுகிறது, பெருமானுக்குரிய பஞ்சாக்கரமாக சாதனத்துக்குரிய பஞ்சாக்கரத்தையும் பேசுகிறது. இதில்தான் இன்றைக்கு வந்து நாம் சைவ சித்தாந்தம் மட்டும்தான் இந்த நுட்பத்தை தெளிவுபடுத்தி கொண்டே வருகிறது. அதை நாம் ரொம்ப உள்வாங்கிக் கொள்ள வேண்டிய இடம். அதனால அந்த இந்த இடத்துல எனக்கு நமச்சிவாய மாலை 28வது மந்திரம் என் நினைவுக்கு வருகிறது. புல்குவார் உள்ளம் புகுவார், யார் எனது ஆச்சாரியரை நெருங்குகிறார்களோ அவர்களுடைய உள்ளத்திலே குரு முதல்வர் புகுகிறார் என்று சொல்லுகிறார். அதுபோல இவருக்குள்ளே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் புகுந்து விட்டதனாலதான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பெருமிழலை குறும்ப நாயனாருக்கு எதா தெரிகிறாரு, கண்மணியா தெரிகிறார் என்று சொல்லுகிறார். சிவனை அடைந்து இன்புறுவதற்கு குருவருள் முக்கியம். சுந்தரர் கூட்டம் இல்லாததால் கைலாயத்துக்கு எதுக்கு போறீங்க, சுந்தரர் கூட நான் இருக்க முடியல போறேன், அவ்வளவுதான். இறைவனை பார்க்கிறார் இருக்கட்டும், ரெண்டாவது நான் யாரை பார்க்கணும், என்னுடைய குருநாதரை பார்க்கணும். சுந்தரர் கூட்டம் இல்லாததால் அப்படியே எழுதுறாரு உரையாசிரியர். அது இல்லாத தன் உயிரை கருமணி இல்லாத கண் என்றார். அப்ப இறைவன் இருக்கிறார்ல, இறைவன் உங்களுக்கு கண்மணி தானே, இப்ப திருமுறைகள் சொல்லுதே கண்ணே மணியேன்னு சொல்லுகிறதே, இறைவன் கண்மணி தானே, சுந்தரர் இல்லைன்னா உங்களுக்கு என்ன, அதை அவர் ஏற்க மாட்டார். ஏன் என்றால் ஆச்சாரியர் திருவருளை பெற்றுத்தரக்கூடியவர், எனக்கு நான் என்னோட ஆச்சாரியர் கூட்டம் எனக்கு வேண்டும் என்று தன் உயிரை கருமணி இல்லாத கண்ணென்றார். இன்றே செல்வன், இன்றே செல்வ முன் நின்று அவர் அருள் பயன் அடைய, நான் அங்க போகணும், என்னுடைய குருவுக்கு முன்னால நிற்கணும், நின்று அவருடைய அருள் பயனை அடையணும். சிவந்தாள் அடைதல் என்ற முடிந்த முடிவு நிலையையும் அதுல நாம இணைத்து பார்த்து கொள்ள வேண்டும் என்பது உரையாசிரியர்களுடைய நமக்கு தொகுத்து சொன்ன கருத்து. அதனாலே வந்தொண்டர் கூட்டம் நேரே வாய்க்கும் நலம் பெற, இந்த இடம் ஒரு உச்சமான சைவ சித்தாந்த நுட்பம் இருக்கிற இடம். அதாவது இறைவன் திருவடியை அடைவது சாதனம், சாதன பயன் சுந்தரர் கூட சேர்றது. இறைவனே இங்க யாரா நிற்கிறாரு, இறைவன் திருவடியை அடைவது சாதனமாகிறது, அதை சாதனமாக வைத்து கொண்டு சுந்தரரோடு சேருவேன் என்று சொல்லுகிறார். இதுதான் வந்து நம்பியாரூர் என்னும் ஆச்சாரிய பஞ்சாட்சரத்தினுடைய தனிப்பட்ட சிறப்பு. வந்தொண்டர் கூட்டம் நேரே வாய்க்கும் நலம் பெற ஒரு சாதனமாக நாயனார் விரும்பி முயன்றார். நான் இன்றைக்கே கைலைக்கு போறேன், இறைவன் திருவடியை அடைவேன், அது எனக்கு சாதனம். சாமியே இறைவன் திருவடியை அடைகிறது தான் பயன்னு சொல்றாங்க, இருக்கட்டு, எனக்கு வந்து இந்த திருவடி அடைதல் மூலமாக நான் யார் அடையணும், என்னுடைய குருவை நான் பார்க்கணும், என் குருவினுடைய கூட்டம் எனக்கு கிடைக்கும். இதெல்லாம் உணர்ந்து பார்த்தால் பேச முடியாது, பேசுவதற்கு வார்த்தைகள் வராது. அப்படி உணர்ச்சி பூர்வமான இடங்களை நாம் வந்து நம்முடைய திருமுறைகளிலும் சித்தாந்தத்திலே பார்க்கிறோம். நாயனார் விரும்பி முயன்றார் சிவனை அடைந்து இன்புறுவதற்காக, இது மட்டுமல்ல சுந்தரரோடு சேர்வதற்காக என்பதை பார்க்கிறோம். பறவை கேழ்வன் பாதமுற கைலை பொறுப்பர் அடியடைந்த 1716வது மந்திரம் பெருமிழலை குறும்ப நாயனார் புராணம். பறவை கேழ்வர் பாதமுற என்ன அர்த்தம், சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய திருவடியில சேர கைலை பொறுப்பர் அடியடைந்த, புரியுதா, கைலை பொறுப்பர் அடியடைந்தார் எதற்காக, பறவை கேழ்வர் பாதமுற கைலாயத்துல போய் சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய திருவடியில் அடைறதுக்காக இறைவனுடைய திருவடியை அடைந்தார். அதுதான் இதில் இருக்கக்கூடிய, இதை வந்து நாம் சரியாக நம்முடைய சிற்றறிவுகளில் பார்த்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் ஒவ்வொரு இடத்திலும் அதற்குரிய உரையாசிரியர்கள் மூலமாக உள்ள கருத்தை தான் சொல்லியிருக்கிறேன். இதில் வந்து என்னுடைய கருத்து என்று எந்த கருத்தும் கிடையாது, அது கருத்து சொல்ற அளவுக்கு எனக்கு அறிவும் கிடையாது, ஒன்றும் போதா நாயே, அதனால் பெரியவங்க சொன்னதை அப்படியே நான் சொல்லியிருக்கிறேன் என்று சொல்லி, சிவனடி அடைதல் அடியார் கூட்டம் அடையும் இன்பம் பெற கருவி என்று உரையாசிரியர் சொன்னார். சிவனடியை அடைதல் கூட அடியார் கூட்டத்தை அடையும் இன்பம் பெறுவதற்கு ஒரு கருவியாக இருக்கிறது. இந்த இடத்துல எல்லாருக்கும் இப்படி பொருந்தும் என்று சொல்ல முடியாது, பொருந்தலாம், புரியுதா, அதனால் இன்பம் பெற கருவி என்று இங்கே சொல்லி இருப்பதை நாம் பார்க்கிறோம் என்று சொல்லி, வணங்குதற்கும் போற்றுதற்குரிய பெரியோர்களே, நான் என் இதுவரைக்கும் சொன்ன கருத்துக்களை ஒரு தொகுப்புறையாக வழங்கி நான் வாழ்த்து சொல்லி நிறைவு செய்கிறேன். குருமார்களுக்கெல்லாம் நாயனுடைய வணக்கத்தை வந்து சொல்லி, திருமுறையில் இருக்கின்ற பெரியோர்கள் சொன்ன வாழ்த்துரைகளையே வந்து வணக்க உரையாக, பெரியோர்கள் சொன்ன திருமந்திரங்களையே வணக்க உரையாக சொல்லி நான் வந்து என்னுடைய உரையை தொடங்கி இந்த கருத்தை வந்து சொல்லுவதற்காக முதலிலே வந்து பெருமிழலை குறும்ப நாயனார் புராணத்தில் உரையெழுதிய உரையாசிரியர்கள்

0: ஆச்சாரிய பஞ்சாக்கரத்தை சொல்லுகின்ற இடத்தை எடுத்து வைத்து அந்த நம்பியாரூரர் நலம் கொடுக்கும் நாமம் என்ற இடத்தை விளக்க வந்த இடத்திலே ஆச்சாரிய பஞ்சாக்கரங்களை எடுத்து வைத்து அதுல வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய நாமம் எவ்வாறு பெருமுலை குறும்பநாயனார் புராணத்திலே ஆச்சாரிய பஞ்சாக்கரமாக இருக்கிறது, அதுபோல சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய நாமம் எப்படி சேரமான் பெருமாள் நாயனார் புராணத்திலே ஆச்சாரிய பஞ்சாக்கரமாக இருக்கிறது, அதுபோல ஞானசம்பந்தருடைய வரலாற்றை எடுத்து பார்த்தால் அவருடைய பெயரை எவ்வாறு ஆச்சாரிய பஞ்சாக்கரமாக பயன்படுத்தி முன்னிற்கிறார்கள், கூன்பாண்டியன் நிற்பது அதையெல்லாம் செய்தியாக சொல்லி அப்பூதியடிகள் வந்து எவ்வாறு நாவுக்கரசருடைய பெயரை எடுத்துக்கொண்டார் என்பதை எல்லாம் உரையாக சொன்னது, அதற்கான இலக்கண விதிகளை எல்லாம் முதலிலே எடுத்து சொன்னேன். அது பற்றிய பெரியவங்க எங்கெல்லாம் அது பற்றிய கருத்து சொல்லியிருக்கிறார்கள் என்பதை சொல்லி நமச்சிவாய மாலையிலே அதற்கு தொடர்புடைய கருத்தை சொல்லி அது குருவினுடைய அருளை பெறுவதனுடைய முக்கியமான செய்திகளையும் சொல்லி உபதேச வெண்பா என்ற நூலில் இருக்கிற சொல்லி, அதுபோல சடங்கவி சிவாச்சாரியாருடைய மகள் வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தடுத்தாட்கொள்ளப்பட்டு பித்தா பெரிசூடி பாடி தன்னுடைய சைவ பயணத்தை தொடங்கிய பிறகு அவர்கள் இறைவனையே நினைந்து திருவடியில் கலந்த செய்தியை வந்து நாம் பார்த்தோம். சுந்தரரை ஒளியாது உணர்வழியில் சிவயோகம் எளிதாம் எய்தும் வகையில் எப்படி சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய நாமத்தையே தியானத்தையே ஆச்சாரிய பஞ்சாக்கரத்தையே அவர்கள் தியானித்து இறைவனடி அடைந்தார்கள் என்ற வரலாறை பார்த்தோம். அது என்னுடைய உரையின் மூன்றாவது பகுதியாக நான் அந்த கருத்தை வைத்தேன். நான்காவது பகுதியாக சேரமான் பெருமாள் நாயனார் வரலாற்றை எடுத்து அவர் வந்து அந்த சிலம்பின் ஒலி கேட்கக்கூடியவராக இருந்த நிலை, அதுபோல அந்த சிலம்பின் ஒலி கேட்கக்கூடிய அவருக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய நினைப்பை ஏற்படுத்தி கொடுத்தது, அந்த ஒரு ஆச்சாரியரை நினைவூட்டிய செய்தி நினைவை ஏற்படுத்தி கொடுத்த செய்தியை எடுத்து வைத்து அதில் நாம் சிந்திக்க வேண்டிய செய்திகள் என்ன, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த நினைவு வந்து சேரமான் பெருமாள் நாயனாருக்கு ஏற்பட்டது, அந்த நினைவோடு ஆச்சாரிய அறிமுகம் தனக்கு ஏற்பட்ட உணர்வோடு அவர் தில்லை நோக்கி புறப்பட்டது, தில்லை சென்று தில்லையிலிருந்து நடராஜருடைய சிலம்பொலியை கேட்டுவிட்டு திருவாரூர் சென்று சுந்தரமூர்த்தி சுவாமிகளை சந்தித்த இடம், அதிலே நம்முடைய உரைக்கு மிக முக்கியமான மந்திரமாக நாம் எடுத்த மந்திரமாக அன்பு பெருகு பெருக தழுவ விரைந்து அவரும் ஆர்வத்தோடு தழுவ இன்ப வெள்ளத்திடை நீந்தி ஏறமாட்டாதவர் போல் என்பும் உருக உயிர் ஒன்றும் உடம்பும் ஒன்றாம் என இசைந்தார் என்று, உயிர் ஒன்றும் உடம்பும் ஒன்றாம் என இசைந்தார் என்ற இந்த மந்திரத்தையே இந்த பிரமாண மந்திரமாக வைத்து இதுவே இந்த புராணத்தினுடைய புராண செய்தியினுடைய நிறைவு பகுதியாக அமைவதை, நிறைவு பகுதியிலும் இதே செய்தி வருகிறது, இருவரும் ஒரே இடத்திலே உடம்பு வேறு வேறாக இருந்தாலும் ஒரே உணர்வோடு இருப்பது ஒரே நட்போடு இருப்பதை நாம் பார்க்கிறோம் என்ற செய்தியை எடுத்து சொல்லி கலந்த பான்மை நண்பால் சேரமான் தோழராக அவர் கருதப்பட்டது. அங்கே வந்து உரையாசிரியர்கள் நமக்கு வழங்கிய செய்தியாக இருக்கின்ற முக்கியமான செய்தியாக நான் இதை எடுத்து சொன்னேன் என்றால், அதாவது ஆண்டவன் கலப்பினும் அடியார் கலப்பு மேன்மை ஆனந்த அனுபவம் என்ற செய்தியை எடுத்து சொல்லி அதற்கு மாபாடியத்திலிருந்து பிரமாணங்களை எல்லாம் எடுத்து சொல்லி வணக்கம் அன்பை காட்டுகிறது தழுவல் என்பது நட்பை காட்டுகிறது என்ற செய்தியையும் அதற்கு பிரமாணமாக எடுத்து சொன்னேன். அதிலே சேரமான் பெருமாள் நாயனாரை சந்திப்பதற்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மலைநாடு செல்லுதல் திருவஞ்சைக்களம் அங்கெல்லாம் அவர் யாத்திரை செய்த செய்திகளோடு அவர் அந்த கேரள நாட்டிலிருந்து மலைநாட்டிலிருந்து தமிழ்நாட்டுக்கு புறப்படும் போது பாரோடு விசும்பாட்சி எமக்குமது பாதமலர் என்பதை இந்த தலைப்புக்கு பிரமாணமாக கொண்டு உங்களை மறக்க முடியாது என்று சேரமான் சொல்ல, ஆரூரரை மறக்க முடியாது என்று சுந்தரர் சொல்ல, இவ்வாறு சுந்தரர் அங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்த செய்திகளை எல்லாம் பார்த்தோம். அதற்கு பிறகு என்னுடைய உரையினுடைய ஐந்தாவது பகுதியாக வெள்ளானை சருக்கம், வெள்ளானை சருக்கம் என்ற பகுதியை எடுத்து மலைநாட்டு எல்லையை அடைந்து அந்த சேரமான் பெருமாள் நாயனாரை பார்ப்பதற்காக சுந்தரர் சென்றது, அந்த என் துணையாம் தலைவன் அணைந்தான் என்று அவர் வரவேற்றது, சிந்தை மகிழும் சேரலனார் திருவாரூரர் எனும் இவர்கள் தந்த மணிமேனிகள் வேறாம் எனினும் ஒன்றாம் தன்மை, இந்த பிரமாணம்தான் இந்த தலைப்புக்கான பிரமாணமாக மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே ஆச்சாரிய பஞ்சாக்கரம் ஆச்சாரிய அடி மாணவர் என்ற நிலையிலே முதன்மை பெற்று நிற்கிறது நட்பு, நட்பே முதன்மை பெற்று நிற்பதை நாம் பார்க்கிறோம். அதுதான் என்னும் இவர்கள் தந்த மணிமேனிகள் வேறாம் எனினும் ஒன்றாம் தன்மையராய் ஒருவர் ஒருவரில் கலந்து குறைபாடு இன்றி உயர் காதல் இருவர் நண்பின் நட்போடு இருந்த செய்தியை பிரமாணமாக வைத்து அந்த சேரமான் பெருமாள் நாயனார் கையிலே புறப்படுகின்ற இடம், வெள்ளானையிலே புறப்படுகின்ற இடம், இறைவன் ஆணை பிறப்பித்து வெள்ளானையில் அழைக்கப்படுகிறார். அப்படி அழைக்கப்படுகின்ற பொழுது அந்த சேரமானை நினைத்து கொண்டு புறப்படுகிறார். இந்த கருத்தை சொல்லுவதற்கு தான் துணை அந்த நினைந்து நினைந்து நினைந்து என்ற வார்த்தை எங்கு தொடங்குகிறது? சேரமானுடைய நடராஜர் பூஜையிலிருந்து ஆரம்பிக்கிறது. துணைவரை மனதினில் கொடு சார்ந்தார், நினைத்து கொண்டே செல்லுகிறார். அவ்வாறு வெள்ளானையிலே செல்லும் போது குதிரையிலே இவர் பஞ்சாட்சரை சொல்லி புறப்பட்டு வெள்ளானையை சுற்றி அந்த குதிரை புறப்பட்டு வணங்கி கொண்டு சென்ற செய்தி அதை கைலையிலே சென்று அடைந்தது. திருவணுக்கன் வாயிலே தடுக்கப்பட்டு நின்றது. அங்கே சுந்தரர் முன்னால் சென்று விழுந்து வணங்கி எழுந்து எனது நீண்ட நாள் பிரிந்திருந்த ஒரு கன்றுக்குட்டி தாய்ப்பூசுவை பார்ப்பது போல ஆர்வத்தோடு சென்று பார்த்த செய்திகளை எல்லாம் பார்த்தோம். அதை பிரமாணமாக இந்த தலைப்புக்கு எடுத்துக்கொண்டோம். அப்போது இறைவன் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பார்த்து ஊரனே வந்தனை என்றார். உலகுய வந்துவிட்டீர்களா என்று கேட்பது போல கேட்ட செய்தி. அப்போது இறைவன் திருவடியை மிகவும் நெருங்கி இந்த இடத்திலே நாம் முதல் சுற்றில் கூட இப்படி சிந்திக்கவில்லை. ஒரு சிந்தனை என்னவென்றால் சேரமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இறைவன் அருகிலே சென்று திருவடிக்கு அருகிலே சென்றார் என்பதை தெய்வச்சைக்கிழார் பதிகிறார். அந்த திருவடிக்கு அருகில் சென்றது கூட எதற்காக என்ற செய்தியை நாம் இப்போ அதுல சேர்த்து சிந்திக்கலாம். எதற்காக என்றால், அதாவது சேரமான் திரு அணுக்கன் வாயிலே நிற்கிறார், அவரை அழைக்க வேண்டும், அவர் உள்ளே வருவதற்கு உங்களுடைய திருவருள் வேண்டும் என்று விண்ணப்பிக்கின்ற இடமாக கூட நாம் அதை உணர்ந்து கொள்வதற்கு இடமாக இருக்கிறது என்று புறத்து நிற்கிறார் என்று சுந்தரர் சேரமானுக்காக விண்ணப்பிக்க நந்தி தேவரிடத்திலே இறைவன் ஆணை பிறப்பித்து அவரை உள்ளே அழைத்து வருவதற்கு ஆணை கொடுக்க வென்றி வானவருக்கு அருளிப்பாடு, ஞான வெற்றி பொருந்திய சேரருக்கு உள்ளே வர ஆணை என்று ஆணை பிறப்பிக்க இறைவனுடைய அடியை வணங்கி விரைந்து செல்லுகிறார் சேரமான் என்பதை பிரமாணமாக சொன்னோம். தொழுதார், மகிழ்ந்தார், அன்புற்றார், புகழ்ந்தார் என்பது பார்க்கிறோம். அப்போது இறைவன் சேரமானை பார்த்து முறுவல் காட்டிய செய்தி, இங்கு நான் நீங்கள் அழைக்காமல் வந்து எய்தியது என்று ஏன் என்ற கேள்வி. அந்த கேள்விக்கு அவர் சொன்ன பதில்தான் நமக்கு வழங்கப்பட்ட நம்பியாரூரர் என்னும் பஞ்சாட்சரத்தோடு பொருந்தி வருகின்ற செய்தி. அடியேனே ஆரூரர் கடல் போற்றி வந்தேன், புரசை யானை முன் சேவித்து வந்தனன். அதாவது நானாக அப்படி புறப்பட்டு வந்துவிடவில்லை, என்னுடைய குருவருளை பெற்று வந்திருக்கிறேன். உங்களை வந்து நான் அடைவதற்கு என்னுடைய குருவருள் ஒரு காரணம், உங்களுடைய அருள் வெள்ளம் என்னை முன்னோக்கி செலுத்தியது என்று சொல்லி அவர் இங்கே வந்த செய்தி. அதிலே உரையாசிரியர்கள் விளக்கம் சொல்லும் போது சேரமான் என்ன சொன்னதாக சொன்ன செய்தியை பார்த்தோம் என்றால், இங்கு நான் வருவதற்கு கருதி வரவில்லை, நம்பியாரூரை பிரிவின்றி சேவிப்பதற்காகவே நான் வந்தேன். வருதலையே கருத்தாக கொண்டு யானையின் முன் அவரை சேவித்து கொண்டே வந்தேன் என்று வந்து திரு அணுக்கன் வாயிலிருந்து உள்ளே வருவதற்கு உங்களுடைய திருவருள் எனக்கு துணை நின்றது என்று சொல்லுகின்ற செய்தியெல்லாம் நாம் இங்கே பார்க்கிறோம். மேலும் தங்கள் முன் வந்தது என் செயல் அல்ல, உங்களுடைய அருளிப்பாடு, இந்த அருள் வெள்ளம் தான் என்னை வந்து கொண்டு சேர்த்தது என்று சொல்லுகின்ற இடம் எல்லாம் முழுவதும் நாம் ஆய்வுக்கு எடுத்து பார்த்தால் அவைகள் எல்லாம் நமக்கு எந்த கருத்தை சொல்ல வருகிறது என்றால், இது அவருடைய அடிமை பண்பை காட்டுகிறது. எனவே ஆச்சாரிய பஞ்சாட்சரம் ஒரு ஆன்மாவை ஈடேற்றுவதற்கு அடிமை பண்பு எந்த அளவிற்கு முக்கியமானது, அதில் யாருடைய பெயரெல்லாம் ஆச்சாரிய பஞ்சாட்சரமா நிற்கிறது என்பதையெல்லாம் உணர்ந்து நாம் சாதிப்பதற்கு இவைகளெல்லாம் அடிப்படை என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு சித்தாந்த பக்ருடையிலிருந்து தேசிகர்தாள் முத்தாந்தம் என்று மொழிந்திடலாம், திணையளவும் நீங்காத காதல். இந்த வரிகளை எல்லாம் நான் இங்கே எடுத்துக்கொள்ள தலைப்பு வழங்கப்பட்ட தலைப்பு பிரமாணமாக கொண்டேன். அடுத்து ஒரு முக்கியமான நமச்சிவாய மாலையில் இருக்கின்ற செய்தி, சித்தாந்த பக்ருடையில் இருக்கின்ற செய்தி, தேனே உனை அடைந்த செல்வர்க்கு அமுதான அருளோனே என்று நமச்சிவாய மாலை சொல்கிறது. ஆவிக்கு அமுதாய் அருங்கருணை தேனாகி தாவிக்கும் சக்கரையாய் தன் தயிராய் பூவிற்கு உயர்ந்த மனம் போல ஒளியாமல் நின்ற நயந்த கருணை நலம் போற்றி இயைந்த குருவடியை போற்றி என்று சித்தாந்த பக்ருடையிலே சொல்லப்பட்டிருக்கிற வரிகளை எல்லாம் எடுத்து எனக்கு வழங்கப்பட்ட தலைப்புக்குரிய செய்தியாக நான் இதை தொகுத்து சொன்னேன். ஏன் இவ்வாறு நாம் தொகுக்க வேண்டிய சூழல் வந்தது என்றால், பொது ஒரு குறிப்பிட்ட 20 மந்திரம் நமக்கு உரைக்குரிய பகுதி என்றால் இந்த தொகுப்புரை நமக்கு தேவையில்லை. ஒரு நாயனாருடைய புராணம் மட்டும் என்றால் அந்த தொகுப்புரை நமக்கு நாம் சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் இது பறந்து விரிந்து, அதாவது என்னை போல ஆரம்ப நிலையிலே இருக்கிற பேராசிரியர்கள் தேடுவதற்கு இது ஒரு வழி. எப்படி ஒரு பள்ளியிலே ஒரு இளம் வயதுடைய மாணவரை அதிக தூரம் ஓடச் செல்வது போல, இது வந்து பறந்து விரிந்து தேடுவதனால் அது ஒரு தொகுப்புரை சொன்னால்தான் நாம் என்ன சொல்லியிருக்கிறோம் என்ற ஒரு ஒரு தொகுப்பு கிடைக்கும் என்பதற்காக அதையெல்லாம் தொகுத்து சொன்னோம். அடுத்து பெருமளை குறும்பநாயனார் வரலாற்றை எடுத்து என்னுடைய உரைப்பகுதியின் 6வது பகுதியாக வைத்து, அதாவது நாளைக்கு சேரமான், நாளைக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இறைவன் திருவடியை அடைகிறார் என்பதை முதலிலே தெரிந்து வைத்துக் கொண்டு, இவரும் குருவருளும் திருவருளும் பெற்று அடைந்த வரலாறை நாம் பார்த்தோம். அரண்மனையில் மலைநாட்டிலே சேரமான அரண்மனையிலே சுந்தரர் முடிவு செய்கின்ற ஒன்று பெருமளை குறும்பநாயனாருக்கு யோகத்திலே தெரிகிறது. எப்படி என்று கேட்டால், சித்தியார் அதற்கு பிரமாணம் கொடுக்கிறது. அதுதான் சைவ சமயத்தினுடைய தத்துவம். இந்த இடத்திலே ஒரு செய்தியை நாம் பகிர்ந்து கொள்வதற்கு மிக ஆசைப்படுகிறேன். நம்முடைய இயக்குனர் ஐயா அவர்கள் இந்த நேர்முக வகுப்பு ஒருவரைக்கும் நீங்கள் சித்தாந்த விளக்கம் என்ற ஆனந்தராசன் ஐயா அவர்கள், சிவத்தமிழ் செல்வர், சித்தாந்த சரவம், ஆனந்தராசன் ஐயா அவர்களுடைய நூலை நீங்கள் பேச வேண்டும் என்று படித்தார்கள். அந்த நூலை நாம் சிந்திக்கும் போது ஐயா அவர்கள் அங்கே ஒரு செய்தியை அதிகமாக சொல்வதை நாம் உணர முடிந்தது. என்னவென்றால், திருமுறைகளை சிந்திக்கும் போது நாம் சித்தாந்தத்தை சிந்திக்க வேண்டும், சித்தாந்தத்தை சிந்திக்கும் போது திருமுறையை சிந்திக்க வேண்டும் என்ற செய்தி. அதேதான் இங்கு வந்து இந்த சேரமான் பெருமாள் நாயனாருடைய புராணத்தை பார்க்கும்போதும் சரி, இங்கு நம்முடைய பெருமளை குறும்பநாயனார் புராணத்தை பார்க்கும்போது சித்தியார் 13வது மந்திரம் பிரமாணமாக நிற்கிறது. அதாவது சாத்திரத்திற்கு பிரமாணமாக தோத்திரமும், தோத்திரத்திற்கு பிரமாணமாக சாத்திரமும் அமைவது சைவ சமயத்தினுடைய தரிச்சிறப்பு. அதை நாம் இங்கே பார்த்தோம். நாளும் நம்பியாருடர் நாமும் நவீன்ற நலத்தாலே முதல்வர் நாமத்து அஞ்செழுத்தும் கேளும் பொருளும் உணர்வும். ஒரே நேரத்தில் இந்த புராணத்தை கையாளுவதில், இந்த தலைப்பை கையாளுவதிலே இருக்கின்ற நுட்பம் என்னவென்றால், ஆச்சாரிய பஞ்சாக்கரத்தை சிந்திக்கின்ற அதே நேரத்தில் சாதனத்திற்குரிய பெருமானுடைய பஞ்சாக்கரத்தினுடைய தனிச்சிறப்பு உணரப்பட வேண்டும் என்பதில் நம்முடைய திருமுறை ஆசிரியர்கள் மிக தெளிவாக இருந்திருக்கிறார்கள். அதை நாம் வந்து பிரமாணமாக எடுத்து ரொம்ப கவனமாக கையாள வேண்டிய நிலையை அந்த இடத்திலே சிந்தித்தோம். அவரை பிரிந்து கொண்டு என்னால் வாழ முடியாது. அவர் என்னுடைய கண்மணி போன்றவர். அதாவது கண்மணி என்ற இல்லையே, காட்சி இல்லை. அதுபோல என்னுடைய குரு இல்லாமல், நம்பியாரூரர் இல்லாமல், என்னுடைய ஆச்சாரிய பஞ்சாக்கரத்திற்குரியவர் இல்லாமல் எனக்கு காட்சி இல்லை, இறை காட்சி இல்லை. அது குரு வந்துதானே காட்சி காட்ட வேண்டும். ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியமின்மையின் அறங்களில் செல்லுமே என்பது குருவினுடைய வருகையில் தானே அமைந்திருக்கிறது என்பதை அந்த இதிலிருந்து நாம் பார்க்கிறோம். அதற்கு நமச்சிவாய மாலையில் 28வது மந்திரத்தில் இருக்கிற புல்குவார் உள்ளம் புகுவாய் என்ற மந்திர செய்தியை பார்த்தோம். இதையெல்லாம் பிரமாணமாக இங்கு வழங்கியதை நான் இந்த தொகுப்புரையாக இங்கே உங்களிடத்திலே சொல்லிக்கொண்டு நிறைவு நேரத்திற்கு வந்திருக்கிறேன். என்னுடைய 10 நிமிடத்தில் நிறைவு செய்கிறேன். அத நின்று அவர் அருளின் பயனை அடைவதற்கு இந்த சாதனங்களை எல்லாம் அவர் செய்தார். சிவந்தால் அடைதல் என்ற முடிந்த முடிநிலையை அடைய ஒரு அழகான இடம் பெருமளை குறும்ப நாயனார் புராணத்திலே. இறைவன் திருவடியை அடைவது எதற்காக? சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய கூட்டம் கிடைப்பதற்காக. இது ஒரு அபூர்வமான இடம், மிகச் சிறப்பான இடம். அந்த இடத்தையெல்லாம் மிக மிக அழகாக நாம் சிந்தித்தோம். உரையாசிரியர் சொன்னார், சிவனடி அடைதல் அடியார் கூட்டம் அடையும் இன்பம் பெற கருவி என்று சொன்னார். இந்த நேரத்திலே நாம் இந்த இதற்கெல்லாம் நமக்கு திருவருள் வழங்கிய குருமுதல்வருடைய திருவடியை போற்றி, திரு குருமுதல்வருடைய வாழ்த்தை நான் சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்வதற்கு வருகிறேன். அறிவே அருட்செல்வமே நிறைவே, அரசே அடியார் உறவே, என் ஆருயிரே மணியே, உருகாத நெஞ்சில் பிரிவே, துரியம் கடந்த சிவானந்த பேரமுத செறிவே, கருணை பிளம்பே, பஞ்சாக்கர தேசிகனே என்று குருமுதல்வரை தியானித்து, பொய்யும் கவடும் கொடுமையும் வஞ்சமும் பூண்ட பொல்லா கையன் கலதி முழுமுடனேனும் நின் கண்ணருளால் உய்யும் படியென்று கூடும் எந்தாய் உண்மையாளர் அன்பு செய்யும் துறை செய்யும் தேவே, பஞ்சாக்கர தேசிகனே பரிசெறியேன் அருட்பண்பெறியேன், எனை பற்றும் இனை கரிசெறியேன் அது மாற்றறியேன், கலரோடு இணங்கி துரிசுகளே செய்யும் பொல்லா உலக உலகத் தொழும்பனுக்கு உன் தரிசனம் கிட்டுவது என்றோ பஞ்சாக்கர தேசிகனே என்று அவரை தியானித்து, இருவினை தாமிவை மும்மரம் இங்குவை ஈது சிவம் கருவுறும் ஆறுயிர் உண்மை ஈது என்று காட்டவல்ல குருவரன் இயன்றி வேறறியேன், இக்குவலயத்தில் திருவண்ணை மெய்கண்ட தேவே பஞ்சாக்கர தேசிகனே என்று குரு முதல்வரை தியானித்து, இந்த நமக்கு இந்த அருளாணையை வழங்கிய திருவாவூர்திரை ஆதீன நேர்முக சைவ சித்தாந்த பயிற்சி மையத்திலே இந்த பணிகள் நடக்க அருளாணை வழங்கிய நம்முடைய குருமகா சன்னிதானம் அவர்களுடைய திருவடியை தியானித்து, பெரியதில் பெருமை சிறியதில் சிறுமை உணர்த்திடும் பெரியோய் எனக்கே தொண்டு பூண்டு அடிமையாம் என்னுடைய உரிய ஏவலை என்றும் செய்திட வரமும் வேண்டி, நம்முடைய குருமகா சன்னிதானம் அவருடைய திருவடிகளை மனமொழிமைகளால் வணங்கி வரமும் வேண்டி, சீரிய திருவடி பணிவன் அம்பலவான துறையே என்று நம்முடைய குருமகா சன்னிதானம் அவருடைய திருவடியை வணங்கி, பெரியதில் பெருமை சிறியதில் சிறுமை உணர்த்திடும் பெரியோய் எனக்கே தொண்டு பூண்டு அடிமையாம் உரிய ஏவலை என்றும் செய்திட வரமும் வேண்டி, சீரிய திருவடி பணிவன் அம்பலவான துறையே என்று குருமணி மாலையிலே சொன்ன செய்தியை இங்கே நிறைவுரையாக வைத்து, வாளி சிவப்பிரகாச செம்மல் வாளிய வாளி வாளிய அன்னப்பன் பேட்டை தாயுமானவர் மரபு வாளி வாளிய பஞ்சாக்கர தேசிகர் திருவடி வாளிய வாளி வாளிய அம்பலவான தேசிகர் அடியினை வாளி வாளி என்று நாம் இந்த வகுப்பை நிறைவு செய்வோம். நம்முடைய குருவினிடத்திலே இந்த பணியை நாம் தொடர்ந்து செய்வதற்காக, பள்ளி பணியன்றி வேறு எந்த பணியும் அறியாது, சைவம் என்ற சொல்லுக்கு கூட பொருள் தெரியாது இருந்த அடியேனை அடியேனுக்கு ஜீக்கை வழங்கி உபதேசித்து, இந்த சைவ நெறியிலே நெறிப்படுத்திய என்னுடைய குருநாதர் சம்பந்த சரணாலயர் திருவடியை வணங்கி உரையை நிறைவு செய்கிறேன். சிவாய
1: தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 1 மந்திரம் 201.

கொண்ட மனைவி வீட்டில் இருக்க பிறன் மனைவியை விரும்புவோர் பலாப்பழத்தை விட்டு ஈச்சம்பழத்தை விரும்புவதை போலாவார்கள். திருச்சிற்றம்பலம். இறைத்தூத திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திர 1 மந்திரம் 204.

எட்டிப்பழம் மிக்க அழகுடையது, ஆனால் முழுவதும் விஷம். அதேபோல் பெண்களின் கவர்ச்சியை கண்டு நீ ஏமாறாதே. திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 1 மந்திரம் 210.

எக்காலமும் வயிற்றை நிரப்பும் நோக்கிலேயே வாழாதே, இறைவனை துதித்து பிறவி அறுக்கும் வழியை தேடுவாயாக. திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 1, மந்திரம் 215.

ஹோம ஆகுதியால் தேவர்களை உண்பிக்கும் அந்தணர்கள் இம்மையில் ஈகை செய்து வாழ்வர். ஞானத்தால் அவர்கள் வாழ்வும் முறை இதுவே. திருச்சிற்றம்பலம். இறைத்தூத திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 1 மந்திரம் 218.

யாகத்தில் நெய் இட்டால் எரியும் சுடரை போல் விளங்கும் ஜோதியை புருவ நடுவில் கொண்டு மனதை உயிர் உணர்வோடு பொருத்தி நின்று ஈசனின் அருளை நீ பெறுவாயாக. திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 1 மந்திரம் 226.

காயத்ரி மந்திரம் நல்ல பயனை தரும். அதை தொடர்ந்து தியானித்து அதன் மூலம் வரும் மாயையில் சிக்காதோர் அந்தனர் ஆவர். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 1, மந்திரம் 237.

யாகத்தில் ஒலிக்கப்படும் ஓம் எனும் பிரணவ மந்திரம் சிவ பரம்பொருளே, இதை தொடர்ந்து ஜெபிக்க யான் என்ற அகப்பற்றும் எனது என்ற புறப்பற்றும் நீங்கி நீ தெளிவடைவாய். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 1, மந்திரம் 244.

அரசன், அதாவது அரசை நடத்துபவன் இம்மை மறுமை பயன் வேண்டின் மக்களை நன்னெறியில் நிறுத்தல் வேண்டும். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 1, மந்திரம் 246.

யோக நெறியில் நீ சென்றால் பேரார்ந்த மயக்கம் ஏற்படும். இதை விடுத்து மது போதையில் மிதப்போரை அரசு தண்டிக்க வேண்டும். திருச்சிற்றம்பலம். இறைத்தூத திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 1, மந்திரம் 247.

அவரவர் சமய நெறிப்படி நில்லாதாரை சிவன் மறுமையில் தண்டிப்பார். நெறி பிறழ்வோரை மத வெறியரை இம்மையில் தண்டித்து நாட்டில் அமைதியை நிலைநாட்டுவது அரசின் முக்கிய கடமையே. திருச்சிற்றம்பலம். இறைத்தூத திருமூல அருளிய திருமந்திரம் தந்திரம் 1 மந்திரம் 250.

0: பிச்சை கேட்போனின் தரம் பாராது எவர்க்கும் கொடுப்பீராக, உண்ணும்போது பிறருக்கு கொடுத்து உண்பீராக. திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. டியர் யூசர்ஸ் ஆஃப் shaivam.org, வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் shaivam.org வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் ஷைவம், அண்ட் இட் இஸ் ஆல் செட் டு சஸ்டெயின் த சேம் வித் லாட் மோர் நியூ ஃபீச்சர்ஸ் இன் த ஃபோர்த் கமிங் இயர்ஸ் ஆஸ் வெல். ஆடிங் டு தட், like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
0: இறை தூதர் திருமூரர் அருளிய திருமந்திரம், தந்திரம் 1, மந்திரம் 252.

நாம் எல்லோராலும் இயலக்கூடிய எளிய அறமானது யாதென்றால், இறைவனை போற்றி தூவதற்கு ஒரு சில பச்சிலைகளே போதுமானது. பசுவுக்கு இரையாக அருகம்புல் போதுமானது. நம்மை விட வறியவர்களுக்கு ஒரு கைப்பிடி அரிசி போதுமானது. திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 1 மந்திரம் 254.

உலக நோக்கில் செல்வத்தை சேர்த்து காலத்தை கழித்து அறம் செய்து நில்லாதோர் தமது உடல் வலிமை குறையும் காலத்தில் எந்த அறமும் செய்ய இயலவில்லையே என்று ஏங்கி வீணே மடிகின்றனர். திருச்சிற்றம்பலம். இறைத்தூத திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 1 மந்திரம் 257.

தனது உடம்பை மட்டுமே பேணி வளர்த்து அறம் செய்யாதோரின் பிறவி கெட்டு மறுமையில் இழி நிலைக்கு தள்ளப்படுவர். திருச்சிற்றம்பலம். இறைத்தூத திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 1 மந்திரம் 260.

வட்டி வாங்கி பிழைக்கும் பாதகர்கள் செல்வத்தின் பயனாகிய அறத்தை அறிய மாட்டார்கள். திருச்சிற்றம்பலம். இறை தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 1, மந்திரம் 263.

அறம் செய்யாதோர் பிறப்பு இறப்பில் பட்டு உழன்று வாழ்வில் நோய்வாய்ப்பட்டு துன்பப்படுவர். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 1 மந்திரம் 269.

அறிவு அற்றோருடைய செல்வத்தை பெற அவர்களை புகழ்ந்து பாடுவதை விட வீடு பேராகிய பெருஞ்செல்வத்தை பெற சிவனை போற்றி புகழ்வீராக. திருச்சிற்றம்பலம். இறைத்தூத திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 1 மந்திரம் 270.

அன்பே சிவத்தை விளங்கச் செய்யும். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 1, மந்திரம் 273.

அரணிடம் அன்பு உடையோர் அவரை காண்பர், மனம் உருகி நிற்பவர் அவரை சேர்வர். உலகிலேயே பெரிதாக எண்ணி அரணிடம் அன்பு கொள்ளாதோர் மீண்டும் மீண்டும் பூமியில் பிறந்து துன்புறுவர். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அழுகிய திருமந்திரம் தந்திரம் 1 மந்திரம் 280.

நாள்தோறும் பெருகும் அன்பினை ஈசன்பால் கொள்வாருக்கு அந்த உத்தம தலைவர் உகப்புடன் அருள் தருவார். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 1, மந்திரம் 285.

0: சிவபெருமானின் திருவடியை அன்பினால் பெறுவீராக. திருச்சிற்றம்பலம்
1: ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்திற்கு போனாரு, அவரை மீட்டுக் கொள்கிறார் ஞானசம்பந்த பெருமான். இணைய கடும் சமர் உழைய இகல் உழந்த பரந்தலையில் பன நெடுங்கை மதயானை பஞ்சவனார் படை உடைந்து. எதிரி நாட்டு அரசர்கள் எல்லாம் போர் தொடுக்கின்ற போது அந்த எதிரி நாட்டு அரசர்களை போர்க்களத்திலே பந்தாடி வெற்றி பெற்று அதன் வழியாக கிடைக்கக்கூடிய பொருளையெல்லாம் கொண்டு சிவபெருமானுடைய ஆலயங்களை செப்பரிடுகிறார். சிவபெருமானுடைய ஆலயங்களை யாரெல்லாம் செப்பரிடுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் சொந்த வீடு கிடைக்கும். சிவபெருமானுடைய நிறைய பேர் சொந்த வீடு வேணும் சொந்த வீடு வேணும் அப்படின்னா நீங்க வேற எதுவும் செய்ய வேண்டாம். எந்த பேங்க்ல லோன் கிடைக்கும்னு பார்க்கணும் சார், எங்க லேண்டு சீப்பா இருக்குன்னு பார்க்கணும் சார், எங்க நல்ல பில்டர் கட்டுறாங்கன்னு பார்க்கணும் சார், 85 அடி போட வேண்டிய அஸ்திவாரத்துக்கு 50 அடி போடுற பில்டர்கிட்ட போய் நம்ம பணத்தை கொடுத்துடக்கூடாது சார், இப்படி எல்லாம் நம்ம சிந்திக்கணும். ஆனா ஏதாவது ஒரு சிவ ஆலயத்துக்கு போய் காலையில வாச தெளிச்சு பெருக்கி கோலம் போட்டுட்டு வந்துகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சொந்த வீட்டில் வசிக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சிடும். யாராவது ஒருத்தங்க கோலம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னா அந்த இடத்துல போய் நானும் போடுவேன் அப்படின்னு போட்டிக்கு இருக்க கூடாது. எங்க யாரும் போடலையோ அங்க போய் நீங்க போடணும். எனக்கு தெரிஞ்சு ஒரு அம்மா மயிலாப்பூர்ல இருந்தாங்க, மயிலாப்பூர்ல இருந்த அம்மாவுக்கு திரிசூலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோயில யாரும் வாசத்தளிச்சு கோலம் போடலன்னு தெரியுது. மயிலாப்பூர்ல நீங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாசத்தளிச்சு கோலம் போட்டுட்டு இருப்பாங்க. அதுல 10 பேர் போடுறாங்கன்னா ஏறத்தாழ 8-9 பேருக்கு சொந்த வீடு மயிலாப்பூர்ல இருக்கு. நான் கேட்டேன் எப்படிங்க அப்படின்னு, இது பெருக்கி கோலம் போட்ட உடனே எங்களுக்கு வீடு கிடைச்சது, இந்த வீடு எப்போதும் நிலையாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் இந்த வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்ன்றாங்க. இங்க மார்கழி மாசம் 4 மணிக்கு வந்தீங்கன்னா நிரம்ப பேர் செஞ்சுட்டு இருப்பாங்க அந்த வேலையை கோயில் பெருந்தோறும். அவங்க இங்கேருந்து திரிசூலம் போய் காலையில் 4 மணிக்கு எழுந்திருச்சு வாசத்தெளிச்சு கோலம் போட்டு அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வீடு எங்க தெரியுமா கிடைச்சது, மீனம்பாக்கத்தில் கிடைச்சது. என்ன சார், நான் மயிலாப்பூர்ல வேணும்னு பிரார்த்தனை பண்ணேன், அம்பிகை பார்த்தா நாம இருந்து சொற்பொழிவை கேட்டா சொற்பொழிவுக்கு இடைஞ்சலா இருக்கோம்னு அம்பிகையே புறப்பட்டான். அம்பிகை இருந்து கேட்டால் நமக்கு மகிழ்ச்சி, அம்பிகை அடியவர்கள் கேட்க வேண்டும் என்பதற்காக புறப்படுகிறார். நீங்க அம்பிகையை சாதாரணமா நினைச்சிருக்கிறார். பொதுவா நம்ம ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்விற்கும் பின்னாலும் ஏதோ ஒரு காரணம் இருக்கும். காரணம் இல்லாம இது நடக்கவே நடக்காது, ஏதோ ஒரு காரணம் ஒருத்தவரோடதான் நடக்கும். அதை நான் நிரம்ப நேரங்களையும் சிந்திச்சிருக்கிறேன். சில நேரம் சொற்பொழிவு வைப்பேன், அதுக்கப்புறம் போட்டு கேட்டு பார்ப்பேன். சார் ரிலவெண்டா இல்ல சார், நீங்க சொன்னதுக்கு அதுக்கு ரிலவெண்டே இல்ல, தொடர்ச்சி இல்லைன்னு பாருங்க. ஆனா அதை பார்த்தா அது யாராவது ஒருவர் 2-3 பிரதோஷம் கழிச்சு 2-3 ஞாயிற்றுக்கிழமை கழிச்சு சார் எனக்கான சந்தேகத்துக்கு விடை கிடைச்சது சார் ரொம்ப நன்றி அப்படின்பாரு. யாருக்கோ ஒருவருக்கு தேவை என்பதற்காக இறைவன் அந்த கருத்துக்களை தருகிறானே தவிர தொடர்ச்சினா இது ஒன்றும் பெரிய அறிஞர் பெருமக்களாக பேசுற பேச்சு கிடையாது. நீங்க அது மாதிரிலாம் நினைச்சிக்க வேண்டாம், எனக்கு ஒண்ணுமே தெரியாது. சிவபெருமான் இதெல்லாம் சொல்ல வேண்டும் என்று சொல்கின்ற கருத்துக்களை நான் சொல்றேன், ஒண்ணுமே தெரியலேங்கும் போது கரெக்டா பெல் அடிச்சிருப்பாரு. அதான் சத்தியம். இந்த போர்க்களத்திலே வெற்றி பெற்று பெறக்கூடிய பணத்தை கொண்டு சிவபெருமானுடைய ஆலயங்களிலே கோயிலை அமைக்கிறார், கோயிலை செப்பனிடுகிறார். கோயிலை செப்பனிடுற வேலை பார்த்தீங்களா, கொஞ்சம் கடினமான ஒன்று. பணம் அதிகப்படியாக செலவாகும், அது ஒரு கோயிலையும் கட்டிடலாம். செப்பனிடுவது அவ்வளவு கடினமான ஒன்று. முனை அழிந்த வடபுலத்து முதல் மன்னர் படை சரிய புனை நறும் தொடை வாகை பூழிகர் வேம்புடன் புனைந்து வேம்பு மாலை அணிந்து வெற்றி பெற்று வளவர் பெறான் திருமகளார் மங்கையருக்கு அரசியார். மங்கையர்க்கு அரசின்னு பேரு, அந்த அம்மா மங்கையர்களுக்கெல்லாம் அரசியம், பெண்களுக்கெல்லாம் அரசியாக இருக்கக்கூடியவள். ஏனென்றால் சைவம் தழைக்க வேண்டும் என்பதற்காக கணவன் வேறு மதத்துக்கு மாறுகிறான். இயல்புல என்ன செய்யணும், அம்மா வீட்டுக்கார அம்மா நீங்க எந்த வழி போறீங்களோ நானும் அந்த வழிக்கு வந்துடுறேங்க அப்படின்னு வரணும், அதான மரபு. ஆனா அவர் தப்பான வழிக்கு போகின்ற போது அவர் அவங்க திருந்தல, ஞானசம்பந்த பெருமானை அழைத்து வந்து திருத்துகிறார். ஞானசம்பந்த பெருமான் கையால் திருநீறு கொடுத்து திருத்துகிறார். அதுக்குதான் நம்ம வீடுகள் எல்லாம் இப்பதான் தனி கொடுத்தனும் பெருகி போச்சு. முன்னாள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜாயின்ட் ஃபேமிலியா இருப்பாங்க. யாருக்காவது கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனைனா நாத்தனார் வருவாங்க, இல்லனா அண்ணன் வருவான், இல்லனா தம்பி வருவான், அண்ணியார் வருவாங்க, என்ன உங்களுக்குள்ள பிணக்கு, சரி அப்படி போனேன் அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க. இன்னைக்குதான் ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயத்த பூதா கண்ணாடி வச்சு பார்த்து பெருசாக்கிறாங்க. அதுவும் பத்திரிக்கை அதுக்கு மேலே எங்க வீட்டுக்கார குரட்ட விடுறாருங்கிறதுக்காக டைவர்ஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன தெரியுமா மருத்துவர்கள் சொல்றாங்க, இதை விட இன்னொரு சரியான தகவலை சொல்றாங்க, செரிமானமாகக்கூடிய உணவை கணவனுக்கு கொடுத்திருந்தால் கணவன் இரவு பொழுதிலே குரட்டை விட மாட்டான். செரிமானமாகின்ற உணவை கணவனுக்கு மனைவி கொடுத்திருக்க வேண்டுமா? அப்ப தவறு யார்கிட்ட வந்துருது பாருங்க. இவருக்கு இந்த செரிமானம் ஆகல, நேற்றுக்கு என்ன உணவு கொடுத்தோம், இன்னைக்கு என்ன உணவு கொடுத்தோம், இந்த உணவு சாப்பிட்டா இவர் குரட்ட விடல, இந்த உணவு கொடுப்போம், அதை கொடுத்துல கொண்டு வரணும். தக்கது அறிந்தல, ஆனா நாம சௌரியமானதை மட்டும் எடுத்துக்கிறோம், சௌரியம் இல்லாததெல்லாம் மறந்துடும். சௌரியமானதை மட்டும் எடுத்துக்கிறோம், நம்மால் இப்போ ஒன்னே ஒன்று எடுத்துட்டு இருக்காங்க, எல்லாரும் எடுத்துக்கிறோம். சார் சாமியை கும்பிடணுங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை சார், எல்லா இடத்துலையும் கடவுள் கொடுக்குறாரு, மனசுதான் ரொம்ப முக்கியம். ஆனா என் மனசு குப்பையா தான் வச்சிருக்கேன், மனசுதான் முக்கியம் ஆனா என் மனசு குப்பையா வச்சிருக்கேன். நமக்கு கோயிலுக்கே வந்தாலே சாமி கும்பிட முடியல, நிரம்ப கடங்கள் வருது. இதுல வீட்டில் உட்காந்து நம்மளால சாமியை நினைச்சிட முடியுமா? போன் ஒண்ணு போதும், போன் ஒண்ணு போதும் நம்ம நினைவு தப்பி போயிடும். எது எதையோ சொல்லி எங்கெங்கயோ சுத்த விட்டு நம்ம நினைவு தடுமாற வச்சு டென்ஷனா வேற ஆக்கி விட்டுருவாங்க, படபடன்னு ஆக்கி விட்டுருவாங்க. பால் அடுப்புல வச்சுட்டு போன் பேசின நிறைய குடும்பங்கள் நான் பாத்துக்கிறேன், பால் போட்டி அடுப்பே அணைஞ்சு கேஸ் வாசனை வந்து எங்கேயோ யார் வீட்லயோ ஏதோ கருது, கேஸ் வாசனை வேற வருதுன்னு பாருங்க. எங்க உங்க வீட்டுல தாங்க வருது, போய் நிறுத்துங்க. தொலைபேசி அந்த அளவுக்கு மோகம் பிடிச்சாங்க, அதுவும் அடுத்தடுத்த தலைமுறைகள் வச்சு பாருங்க. காதல எதையாவது மாட்டிக்கிட்டா அவனுக்கு யார் என்ன பேசினாலும் கேட்க மாட்டேங்குது, பின்னால என்ன ஆண் அடிச்சாலும் கேட்க மாட்டேங்குது. மனித உயிர் விலைமதிப்பற்றது, மனித உயிர் விலைமதிப்பற்றது. இந்த பிறவி நமக்கு விலைமதிப்பற்ற பிறவி, இந்த பிறவியை வீழ்ச்சி விடாது. இந்த பிறவியிலேயே இறைவனை அடைந்து விட வேண்டும், இன்னொரு பிறவி நமக்கு வேணுங்கிற அவசியமே இல்லை, இந்த பிறவியிலேயே இறைவனை அடைந்து விட வேண்டும். திரைசெய் கடல் உலகின் கண், திருநீற்றின் நெறி விளங்க, திருநீற்று நெறி விளங்க வேண்டும் என்பதற்காக கடலால் சூழப்பட்ட இந்த உலகில் உரை செய்வெறும் புகழ் விளக்கி ஓங்கு நெடுமாறனார். திருநீற்றினுடைய பெருமையை விளங்குவதற்காக இந்த பரந்த கடல் சூழ்ந்த நிலப்பகுதியிலே நெடுமாறனார் அரசுரிமை நெடுங்காலம் அழித்து நல்ல அரசாட்சி பண்ணியிருக்கிறாரு. இறைவர் அருளாலே பரசு பெறும் சிவலோகத்து இன்புற்று படிந்திருந்தார். நல்ல அரசாட்சி கொடுக்கின்றவர்கள் என்னாலதான் சிறந்த அரசாட்சியை கொடுக்க முடியும்னு சொல்லக்கூடாது. நல்ல பேசுறவங்க, நல்ல சமைக்கிறவங்க என்னால மட்டும்தான் சிறப்பா சமைக்க முடியும், என்னால மட்டும்தான் சிறப்பா பேச முடியும் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒன்றை சரியான நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் என்னால மட்டும்தான் சரியா நிர்வாகம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லக்கூடாது. இறைவன் அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார், அதனால செய்ய முடியும். ஒரு வீட்டுக்கு தலைவனா இருக்கிறவன் நான் சம்பாதிச்சுட்டு வர்றதுனாலதான் நீ வாழற, என் சம்பாதிச்சதுலதான் நீ சாப்பிடற அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அவர்களுக்கான பொருளையும் சேர்த்து இறைவன் நம் மூலமாக தந்து கொண்டிருக்கிறான், ரொம்ப முக்கியம். ஒரு கோயில்ல ஒரு அடியார் வேலை பார்த்துட்டு இருந்தார், இப்ப மாதிரி சம்பளம் கிடையாது, அப்பதான் பட்ட சாதம் தான் கணக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மூணு பட்டை நாலு பட்டைன்னு சாதம் தான் கொடுப்பாங்க, பட்ட சாதம் தான் கொடுப்பாங்க, அதுதான் சம்பளம் பழைய காலத்துல. என்ன பண்ணிட்டாரு, அவருக்கு நாலு பையன், இவருக்கு பட்ட சாதம் கிடைக்கிறது நாலு பட்ட சாதம் கிடைக்கும், நாலு பட்ட சாதத்தை நாலு பையன் கணவன் மனைவி சேர்த்தா ஆறு பேர் ஆயிடுது, நாலு பட்ட சாதத்தை ஆறு பேர் எப்படி சாப்பிட முடியும், கடினமா இருக்குது சாப்பிட முடியல. என்ன செய்வோம், ரெண்டு பையனை கொண்டு போய் என்னுடைய சகோதரியினுடைய இல்லத்துல விட்டுடுவோம் அப்படின்னு கணவன் மனைவியுமா பேசி எனக்கும் நாலு பட்ட சாதம் கிடைக்குது, நாலு பட்ட சாதம் நம்ம நாலு பேருக்கு நல்லா போதும், ரெண்டு பையனை கொண்டு போய் என்னுடைய சகோதரியினுடைய இல்லத்துல விட்டுருவோம். சரிங்க ரொம்ப நல்லதா போச்சு, கொண்டு போய் விட்டுட்டு வாங்கன்னு இந்த அம்மாவும் சொல்ல, பெற்ற குழந்தைகளின் இருவரை உணவு பத்தாம கொண்டு போய் சகோதரியினுடைய இல்லத்துல கொண்டு போய் விடுறாங்க. வந்து பார்த்தா அன்னைக்கு கோயில்ல இன்னிலேருந்து கணக்கு வழக்கு மாத்தியாச்சுங்க, உங்களுக்கு இனிமே மூணு பட்ட சாதம் தான், திரும்பவும் அதே அளவு தான் உணவு கிடைக்குது, எங்க போச்சு ஒரு பட்ட சாதம், ரெண்டு பேரும் எங்க அனுப்பிச்சியோ அங்க அவனுக்கான உணவை இறைவன் அனுப்பிச்சிருவார். இப்ப நம்ம பேங்க்ல பணத்தை போட்டு காரை கொண்டு போய் எடுத்து எங்க வேணுமோ அங்க தேய்ச்சி எடுத்துக்கலாங்கிற விஷயத்த கடவுள் நமக்கு கண்ணுக்கு தெரியாம பண்ணிக்கிட்டு இருக்கிறது. நீங்க எந்த ஊருக்கு போறீங்களோ அந்த ஊர்ல உங்களுக்கான உணவு இந்த ஊர்ல இருந்தாலும் அந்த ஊருக்கு பேக் பண்ணிடுவேன். அதனாலதான் உணவு பொருள் பாத்தீங்களா, இந்த ஊர்ல இருந்து வேற ஒரு ஊருக்கு வேற ஒரு ஊருக்கு வேற ஒரு ஊருக்கு டிராவல் ஆகிட்டே இருக்குது. விளையிற இடத்துலயே உணவு பொருள் இருக்காது, வேற வேற ஊருக்கு போகும். அதுல யார் யார் பேர் எழுதி இருக்குதோ அவங்கவுங்க சாப்பிடுறதுக்கு அந்தந்த ஊருக்கு போகும். சாப்பாடு கட்டி எடுத்துக்கிட்டு போவோம், அன்னைக்கு வேற ஒரு சாப்பாடு நமக்கு கிடைக்கும். சரி, வேற இடத்துல கிடைக்கும்னு சாப்பாடு கட்டிக்காம எழுப்போம், ஒண்ணுமே கிடைக்காது. இங்க வந்து சாப்பிடுற மாதிரி இருக்கும். அன்றைக்கு இன்றைக்கு எந்த உணவை நீங்கள் சாப்பிட வேண்டும்ங்கிற பட்டியலை கூட இறைவன் நம் மீது திணித்து அனுப்பியிருக்கிறான். எனக்கு தயிர் சாதம் பிடிக்கல, எனக்கு ரவா கேசரி பிடிக்கல, உப்புமா பிடிக்கல, ஏதாவது வெரைட்டி டிஷ் கூடு நாம கேட்கலாம். ஆனா எது நமக்கு விதிச்சிருந்தோ அதுதான் நமக்கு விதிக்காத ஒன்று வரவே வராது. ஒரு அம்மா புதுசா கல்யாணம் பண்ணிட்டு வந்தம்மா, அந்த அம்மாவுக்கு ரவா கிச்சடி மட்டும்தான் செய்ய தெரியுமா. நல்லா செய்ய தெரிஞ்ச ஒரே டிஷ் ரவா கிச்சடி. எப்ப பார்த்தாலும் ரவா கிச்சடி ரவா கிச்சடி ரவா கிச்சடினே செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அது ஒரு மஞ்ச கலர்ல இருக்குது இந்த அம்மா செய்யற ரவா கிச்சடி. இங்கேருந்து நேரா நீங்க போய் ஹோட்டலுக்கு போய் சுவையா சாப்பிடுவோம். நம்மால் முடிவெடுத்துட்டேன் நேரா ஹோட்டலுக்கு போய் மெனு கார்டெல்லாம் பார்த்தாரு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேர்ல இருக்குது. என்ன சொல்றதுனே புரியல, எதை ஆர்டர் பண்றதுனே தெரியல. பக்கத்தாப்புல ஒருத்தர் வெள்ளை வெள்ளையா எதையோ சாப்பிடுவான், வெள்ளையா இருக்கு. சரி, ரவா கிச்சடி தான் மஞ்சளா தான் இருக்கும், இவனோட ஐடியா. வந்த சர்வரே அவர் என்ன சாப்பிடுறாரு, அவன் வேற ஏதோ ஏதோ புட்டிங் அப்படின்னு ஒரு பேரை சொன்ன உடனே கொண்டு வந்தார். கொண்டு வந்து வைக்கும் போது ஏதோ புட்டிங்னு ஒண்ணு வருது அப்படின்னு ரொம்ப டேஸ்டா நம்ம ஆளு எச்சு ஊற ஊற இருந்தாரு. ஒரு புள்ள வாயில போட்ட உடனே, ஐய ரவா கிச்சடி தாயா, வெள்ளை கலர்ல இருக்குது. சே, ரொம்ப தப்பு பண்ணிட்டோம், ரொம்ப தப்பு பண்ணிட்டோம், இதை தவிர வேற ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டே ஆகணும் அப்படிங்கும் போது இவருக்கு பக்கத்துல இருந்தவரு பூரி மாதிரி ஒண்ணு சாப்பிட்டுட்டு இருந்தார். பூரி சாப்பிட்டுட்டு இருந்த பக்கத்துல இருந்தவர் சொன்னாரு, இவர்கிட்ட போய் இது என்னதுன்னு கேட்க இவனுக்கு வெக்கம். எப்படி இருந்தாலும் அவரு வாயத்திறந்து ஏதாவது சொல்லுவாரு, அதையே நாமளும் சொல்லிடலாம், நமக்கு அது மாதிரி வந்துடும் அப்படின்னு பூரி மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்த பக்கத்து சீட்டுக்காரரு ரிப்பீட்டுனாரு. நம்மால் ஓ அதுக்கு பேர் அதுதான் போல இருந்து நினைச்சுக்கிட்டு ரிப்பீட் இவருக்கு திரும்பவும் ஒரு முறை கேசரி ரவா கிச்சடியே வருது. தலைய பிச்சுக்கிட்டு நேரா வீட்டுக்கு வருது. எங்க சுத்தினாலும் இந்த ரவா கிச்சடி விட்டாது போல இருக்குதே. நீங்க எவ்வளவு இருந்தாலும் வேறு வேறு வழிகளை எல்லாம் பார்த்து முயற்சித்தால் நம்முடைய வினை தீரா. ஆனால் ஓம் நமச்சிவாய என சிந்தித்தால் அவ்வை முராட்டி சொல்ற சிவாய நமவென சிந்தித்து இருப்பார்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. உபாயம் இதுவே மதியாகும், இது ஒண்ணுதான் வழி. சரி, இது இல்ல தரிசனி அதர் சான்ஸ், தரிசனி அதர் வே, மற்றெல்லாம் விதியே மதியாய் போகும். விதிப்படி உன்னை மதி அழைச்சிக்கிட்டு போகும். பக்கத்து சீட்ல என்ன சாப்பிடுறாரு அதை கொண்டு வா, இவரு ரிப்பீட்டு அதை ரிப்பீட்டு அதே வரும். இந்த வினை பிறவித்த கழிய வேண்டும்னு நாம வந்திருக்கிறோம். அடுத்தவங்களை பார்த்து அந்த வாழ்க்கையை வாழ வேண்டாம். நாம நேரா போய் சாமி கிட்ட கேட்கலாம், எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடு, அடுத்தவர்களுடைய பணமோ பொருளோ புகழோ எனக்கு தேவையில்லை. நமக்குரிய சிறப்புகள் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். அந்த நம்பிக்கை இருக்கவன் இறைவனிடத்தில் அந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். அரசு உரிமை நெடுங்காலம் அளித்து இறைவர் அருளாலே நம்மளை அந்த இடத்துல வச்சிருக்கிறார். இந்த வேலையை கொடுத்து இதை செய்ய அப்படின்னு இறைவன் பணித்ததால இந்த வேலையை நாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இறைவன் இந்த வேலையை கொடுக்கலன்னா நாம எப்படி செய்யறது? நம்மளை கோயிலுக்குள்ள வருவதற்கு விட்டதுனால நாம வந்து சாமிக்கு கூட்டிட்டு இருக்கிறோம். கோயிலுக்குள்ளேயே வரவிடாம எவ்வளவு பேரை சுத்த கூட்டிட்டு இருக்கிறார் தெரியுமா? எங்கயா பிறந்தானே, மயிலாப்பூர்ல பிறந்தேன்னு. நீங்க கபாலீஸ்வரர் கோயில் வந்திருக்கீங்களா சார்? எனக்கு 25 வயசு ஆகுது, ஒரு நாள் வந்தது இல்லையே, ஒரு நாள். இவங்க ஏதோ ஒரு பெரிய சாதனை நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. 25 வருஷம் ஆகுது சார், ஒரு நாள் நான் கோயிலுக்குள்ள வந்தது இல்லை. இப்ப வர வேண்டாம், இப்ப வர வேண்டாம், இன்னைக்கு உடம்பு நாடி தளர்ந்து முட்டி கழண்டு நடக்கவும் முடியாம இன்னொரு கம்பை ஊனிக்கிட்டு 70 வருஷமா நான் வராம இந்த கோயிலுக்கு இன்னைக்கு தான் வந்திருக்கிறேன்னு 70 வயசுக்கு வர வச்சிருவேன். இப்பவே வந்துட்டா குழைச்சோம். உடம்பு நல்லா இருக்கும் போதே குழந்தைங்க வந்து கோயிலை சுத்திடுச்சுன்னா கண்ட கண்ட இடத்துல சுத்தாது. நல்லா இருக்கும் போது கண்ட கண்ட இடத்துல நான் சுத்திட்டா உடம்பு தளர்ந்ததுக்கு அப்புறம் நடக்க கூட முடியலன்னு வீல் சேர்ல உட்காந்துட்டு உள்ள போய் எப்படி தரிசனம் பண்ணலாம்னு பார்த்துட்டு நம்ம மூதாதையர் காலத்துல எங்கேயாவது கோயில பிக்சர் பார்த்துருக்கீங்களா? நீங்க இருக்கவே இருக்காது. இப்போ இருக்கு அப்படின்னா நான் எப்படி நினைக்கிறேன், இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது யாரும். இறைவா இதையெல்லாம் யாரும் பயன்படுத்தாமல் எல்லோரையும் பலமாகவும் நலமாகவும் அழைத்து வந்து நீ தரிசனம் தரவும். பயன்படுத்துற மாதிரி அது மாற்றுத்திறனாளியாகவே இருந்தாலும் அந்த மாற்றுத்திறனாளியையும் மாற்றி தர வேண்டும் இறைவன் என்பதை பிரார்த்தனையாக வைத்து, ஏனென்றால் வினை அழிக்கக்கூடிய நிகழ்ச்சியில் நெடுமாற நாயனார் பரசு

0: ரொம்ப கஷ்டமான தருணத்துல ஓம் நமச்சிவாயன்னு சொல்லு, உன்னோட கஷ்டம் காணாம போயிடும். சிவ சிவ என்கிற தீவினையாளர், சிவ சிவ என்கிற தீவினை மாளும், சிவ சிவ என்கிற சிவகதி தாமே, தானா சிவகதி வந்துடும். போய் முயற்சி செய்யணுங்கிற அவசியம் இல்லை. எதை சொன்னால் எதை செய்தால் சிவகதி கிடைக்குங்கிற பயம் தேவையில்லை, எதிர்பார்ப்பு தேவையில்லை. ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா சிவகதியா வந்துடும், நம்முடைய பிறப்பு சிவகதி ஆகிவிடும். இந்த பிறப்பிலேயே நம்முடைய வினைகள் தீர்ந்து விடும் என்பதை சொல்லி திரளாக வந்திருந்து செவிமடுத்த உங்கள் இல்லமும் உள்ளமும் என்றென்றும் மகிழ்வார் நிறைந்திருக்க இறைவன் திருவருள் செய்ய வேண்டும் என்பதை பிரார்த்தனையாக வைத்து, இதை செவிமடுத்த உங்கள் இல்லமும் உள்ளமும் என்றென்றும் மகிழ்வார் நிரம்பியிருக்க இறைவன் திருவருள் செய்ய வேண்டும், நின்ற சீர் நெடுமாற நாயனார் உங்கள் இல்லத்திற்கு எழுந்தருளி திருவருள் செய்ய வேண்டும் என்பதை மீண்டும் ஒருமுறை பிரார்த்தனையாக வைத்து, நீருண்டு வழிகின்ற காரண வழிகின்ற நமக்கு வளரவேண்டும், நிதியுண்டு துணிவுண்டு மதியுண்டு கதையுண்டு நிறையுண்டு நிறையுண்டு ஓருண்டு பேருண்டு உடையுண்டு உடையுண்டு உண்டு உண்டு மகிழவே உணவுண்டு சார்ந்தவர்கள் உணவுண்டு வளம் உண்டு பேருண்டு கலையுண்டு மறையுண்டு மற்றுள்ள செல்வங்கள் யாவும் உண்டு என சொல்லி வாய்ப்புகளுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி.
1: சிவாய நம. சைவம்.org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி கதோபனிஷதம் வள்ளி 2. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது நைச தர்க்கேன மற்றும் பல மந்திரங்கள் 9-12 வரை. வழங்குபவர் திரு கோடா வெங்கடேஷ சாஸ்திரிகள் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: ஏயம் பிரேதே என்று ஆரம்பித்ததான 3வது வரத்தை கொடுக்க தொடங்கின யமதர்மராஜா, அவனுக்கு அதை அறியக்கூடியதான சாமர்த்தியம் உண்டா என்று பரீட்சை பண்றதுக்காக அநேக விதமாக இது வேண்டாம் அது வேண்டாம் வேற ஏதாவது கேட்டுங்கோ அதை தரேன் இது தரேன்னு சொல்லி பார்த்தா, எதை சொன்னாலும் அவன் வேண்டாம்னு சொன்னான். தனக்கு இருக்கக்கூடியதான பரவைராக்கியத்தை பிரதர்சனம் பண்ணினான். பூமி முழுக்க உனக்கே சக்கரவர்த்தியா கொடுக்கறேன், உனக்கு நிறைய குழந்தைகள் பேரன் பேத்திகள் நிறைய தீர்காயுஷ்டம் அதிக சந்தோஷம் இவைகள்லாம் தரேன்னு சொல்லி பார்த்தார். அப்சரஸ்திரிகளை கொடுக்கறேன் போகத்தை கொடுக்கறேன் அது பண்ணுங்கோ இது பண்ணுங்கோ, ஆனா இவைகள்லாம் வேண்டான்னு உதறி தள்ளினான். இவைகள்லாம் அனுபவிக்க அனுபவிக்க சரீரத்தில் இருக்கிற சக்தி குறையுமே தவிர வஸ்துதா அதனால அதிகமான ஒரு ஆனந்தம் கிடையாது. பணமோ நீங்க சொன்னீங்க, தங்களை பார்த்த மாத்திரத்தினால எனக்கு வேண்டிய பணம் வருது, அதற்கு மேல வேண்டியது இல்லை. தீர்காயுஷ்டம்னு கொடுக்கறது நீங்களை பார்த்ததுனாலேயே கிடைக்க போறது, சத்சங்கத்தினாலேயே கிடைக்க போறது, அதை விட அதிகமான வேண்டியது இல்லை. ஆகையால் வரம்னா ஆத்ம தத்துவம் எனக்கூடியதான வரம் தான் மிகச்சிறந்ததான ஒரு வரம், ஆகையால் அதுதான் வேணும் அப்படின்னு நிச்சயமாக தீர்மானமாக கேட்டுக்கொண்டார். அப்பொழுது யமதர்மராஜா ரொம்ப சந்தோஷத்தை அடைஞ்சு, உலகத்துல ஸ்ரேய மார்க்கம் பிரேய மார்க்கம் மார்க்க துவயங்கள் இருக்கு, ஸ்ரேயோ மார்க்கத்தை பின்பற்றவர்களுக்கு நிச்சயமான ஒரு மோட்சம் எனக்கூடியதான ஸ்ரேயத்து வரப்போறது, பிரேயோ மார்க்கத்தை அனுசரிக்கிறவர்களுக்கு ஏதோ அப்பொழுது ஒரு சுகம் வந்தா போல ஒரு பிரமமே தவிர அவனுக்கு சாஸ்வதமான சுகம் வரப்போறதில்லை. அப்படி இருக்கும் காலத்தில் எல்லாவற்றையும் உதறி தள்ளி ஸ்ரேயத்தை வேணும்னு நீ நின்னைய, அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்க அப்படின்னு அந்த சிஷ்யனை ஸ்தோத்திரம் பண்ணி, அதற்கு பிறகு இந்த ஆத்ம தத்துவத்தை அறிவதற்கு எப்படி சொன்னால் அறியுங்கிறத போன மந்திரத்தில் சொன்னார். அனன்ய புரோக்தே கதிரத்ர நாஸ்தி அணியான்னி அதர்க்கியம் அணு பிரமாணம். இந்த ஆத்ம தத்துவத்தை நானே பிரம்மம் என்று அனுபவித்துக் கொண்டிருக்க கூடியதான ஒரு ஆச்சாரியன் சொன்னாரேயானால் நிச்சயமாக புரியும், அல்லது எந்த சிஷ்யன் நான் நான் சரீரத்துக்குள்ள இருக்கிற ஒரு சைதன்யத்தை கருதுகிறானோ அவனையே அந்த நான் எனக்கூடியதான தத்துவமே பிரம்மம், அதை தவிர வேற ஒன்றும் இல்லை என்று யார் சொல்லுகிறாரோ அப்பொழுது அந்த ஆத்ம தத்துவமானது நன்றாக புரியும் அப்படின்னு சொன்னார். அதற்கு பிறகு அனன்யமாக இருக்கிறது அதை தவிர ரெண்டாவது பதார்த்தம் உலகத்திலேயே இல்லை, சர்வமும் பிரம்மா பின்னம் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்தை சொன்னாரே, ஆனால் நிச்சயமா அது புரியத்தான் புரியும், அது அகதிரத்ர நாஸ்தி அது புரியலை என்கிறது கிடையாது அப்படின்னு நிச்சயமாக சொல்லி, இப்படித்தான் அறிந்து கொண்டதை தவிர இதை தவிர அறிய வேண்டியதான வழி வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு தீர்மானம் பண்ணி ஆச்சு. ஆகையால் இது உபதேசைக சமதிகம்யம் எனக்கூடியது சொல்லியாச்சு. போன மந்திரத்துல அனன்ய புரோக்தே கதிரத்ர நாஸ்தி அப்படின்னு அனன்ய புரோக்தேயேவ கதி ஆச்சாரிய

0: உபதேசத்தினால தான் அடைய முடியும், ரெண்டாவது வழி இல்லை அப்படின்னு சப்தைக சமதிகம்யம்னு சொல்லியாச்சு. இப்ப புத்திசக்தியினால நாம் இதை இப்படியா அப்படியான யோஜனை பண்ணி அதை அறிந்து கொள்ளலாமா, விவேச்சனம் பண்ணி அறிந்து கொள்ளலாமா எனக்கூடியதான ஒரு கேள்விக்கு சமாதானம் இந்த மந்திரத்தில் சொல்றது. நைஷா தர்க்கேண மதிராபனேய ஏஷா மதிஹி, நான் இப்பொழுது சொன்னேனே அந்த பிரம்மத்தினுடைய அறிவானது தர்க்கேண ஆபனேய, தர்க்கத்தினால.
1: அப்ப எப்படி அடைய முடியும்? புரோக்தா அன்யே நைவ சுஜ்ஞானாய பிரேக்ஷா அன்யேன புரோக்தா ஏவ, அதை அறிந்து கொண்டவர் சொன்னால்தான் புரிய முடியும், அறிந்து கொள்ள முடியும். புரோக்தா அன்யேனைவ, இன்னொருவரால் சொல்லப்பட்டால்தான் அதை அறிந்து கொள்ள முடியும். நாமளே அதை யோஜனம் பண்ணி அறிந்து கொள்வது என்கிறது நடக்காததான ஒரு காரியம். சுஜ்ஞானாய, நன்றாக நமக்கு புரியணுமேயானால் ஒருவரால் சொல்லப்பட்டு அதை அறிந்து கொண்டால்தான் முடியுமே தவிர நாமா யோஜனை பண்ணினா யாராலையும் முடியாது. புரோக்தான்யேனைவ சுஜ்ஞானாய பிரேட்டா யாம் த்வமாபஹா, எந்த ஒரு ஸ்வரூபத்தை நீ அறிந்து கொண்டு விட்டாயோ. நான் சொல்லவே இல்லையே, இதோ சொல்றேன் அறிய போறதுன்னு அர்த்தம். இப்ப நான் சொல்ல போகிறேன் நீ அறிய போகிறாய் அப்படின்னு சொல்லிவிட்டாரோ இல்லையோ. அதனாலதான் மேல அந்நியத்திர தர்மா அந்நியத்திர தர்மா எத்தி தத்துவதான்னு கேட்கறது. எனக்கு தெரியும் என்று நீங்களே வாயை விட்டு சொல்லிவிட்டு, நான் சொல்றேன் நீங்க அறிந்து கொள்ள போகிறாயன்னு நீங்களே சொல்லிவிட்டு. ஆகையால் யமதர்மராஜாவுக்கு தெரியும் என்கிறது, அதை நன்றாக அவர் அந்த தத்துவத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கார் என்கிறது நசிகேதஸ் கண்டுபிடிச்சிருக்கான். என்னென்ன காரணங்கள் இருக்குன்னு கீழே சொன்னேன் பார்த்தீங்க, ஒரு ஆறு காரணங்கள் கீழே இருக்குன்னு சொன்னேன். இது ஒண்ணு, அவரே வாயை தவறி சொல்லிட்டார். ஏன்னா உத்தமமான ஒரு சிஷ்யன் வந்தா அவனுக்கு இந்த விஷயத்தை சங்கராந்தி பண்ணணும், அதை எடுத்து சொல்லணும் எனக்கூடியதான ஒரு ஒரு தீவிரமான உத்கட்டமான ஒரு இச்சை அந்த ஆச்சாரியனுக்கு இருக்கு. எப்படியாவது இது இவருக்கு சொல்லணும், அதை அவர் அறியும்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு இச்சை. அதனால யாம் சொன்னேன் உங்களுக்கு அறிந்து கொண்டாய், சத்திய திருத்தேர்பாசி, நீ எப்படிப்பட்டவன் தெரியுமோ, நஜமான ஒரு தைரியம் உள்ளவன், உலகம் முழுக்க எதை இருந்தாலும் எனக்கு வேண்டாம் இதுதான் வேணும்னு நிஜமான ஒரு தைரியத்தோட இருந்திருக்கேன். ஆகையால் மிகச்சிறந்தவன் நீ. அதனால சுவாதிரம் நோ பூயா நச்சிகேத பிரட்டா, ஹே நச்சிகேதே, உன் மாதிரி கேள்வி கேட்கிறவனா எனக்கு வேணும்னு. உன் மாதிரி கேள்வி கேட்கணும், கேள்வி கேட்டாத்தான் அப்புறம் யோஜனை பண்ண வரும், யோஜனை பண்ணாதான் அது அந்த ரிஃபைன் ஆகி மறுபடியும் வரும். நாம் அறிந்து கொண்டதான விஷயத்தை மறுபடியும் எடுத்து சொன்னாத்தான் அது நன்றாக பாலிஷ் ஆகி வரும், இல்லைன்னா தங்கத்தை அப்படியே பெட்டியில வச்சா போல இருக்கும். மறுபடியும் ஆதவரணம் பண்ணி அதை போட்டுட்டு மறுபடியும் தொடச்சே மறுபடியும் வச்சிருந்தாத்தான் அப்பப்ப பண்ணினாத்தான் அது சித்தமா இருக்கும். அதே போல நாம் வாசித்துக் கொண்டு ஆத்மானுபவமாக இருக்கக்கூடியதான பதார்த்தத்தை நாலு பேருக்கு எடுத்து சொல்ல சொல்ல அது நல்லா பதனாக ஆகும். ஆகையால் உங்க மாதிரி சிஷ்யால் எனக்கு வேணும். இந்த மாதிரின்னு சொன்னாலே பிரட்டான சிஷ்யனாவதும் அல்லது பையனாவதும் யாராவது மறுபடியும் மறுபடியும் வேணும் அப்படின்னு அந்த சிஷ்யனிடத்துல தன்னுடைய சந்தோஷத்தையும் பிரதர்சனம் பண்றார் இந்த மந்திரத்துல. இப்ப அதுக்கு பாஷை பார்ப்போம். அத அனன்ய புரோக்தே ஆத்மனி, அனன்யனாக இருந்து கொண்டு ஆத்மாவை சொன்னாரேயானால், அனன்யமாக ஆத்மாவை சொன்னாரேயானால், ஆத்மா அனன்யம் என்று சொல்வாரேயானால், அனன்ய புரோக்தே ஆத்மனி உத்பன்னம் ஆகம பிரதிபாத்யா, அப்படி சொல்லும் பொழுது நமக்கு ஏற்பட்டதான இந்த ஆகம பிரதிபாத்யா சாஸ்திரத்தினால் கிடைக்கக்கூடியதான ஆத்ம மதி ஆத்ம ஜானம், சாஸ்திரத்தினால் கிடைக்கக்கூடியது ஆத்ம ஜானம், வேற எதனாலையும் இல்ல, சாஸ்திரம் தான் எடுத்து தரணும். ஆகையால் தான் இதற்கு சப்தைக சமதிகம்யம் என்று சொல்லுகிறோம். ஆகையால் ஆத்ம ஆகம பிரதிபாத்திய ஆத்மமதி நைஷா தர்க்கேனா, இதுவானது தர்க்கத்தினால. தர்க்கம்னா என்ன? ஸ்வபுத்தி அபியூக மாத்திரேன, தன்னுடைய புத்தியினால ஊகா போகம், இது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா, எப்படி இருந்தா பொருந்தும், இது இப்படித்தானே இருக்கணும் அப்படின்னு இந்த சர்க்கம் சேர்த்ததை வச்சுட்டு அதனால எப்படி இருக்கணும்னு நினைக்கிறான் பார்த்தேன். அந்த மாதிரி தர்க்கத்தினால ஆத்மாவை அறிய முடியாது. நைஷா தர்க்கேன ஸ்வபுத்தி அப்யூஹ மாத்திரேன ஆபனே ஆபனேயா ந பிராபணேயா. நைஷா தர்க்கேன மதிஹி ஆபனேய அடைய முடியாது அப்படின்னு. ந அபனேதவ்யாவா ந ஹாதவ்யாவா. இங்க நைஷா தர்க்கேன மதி ஆபனேயான்னு இருக்கு. ஆபனேயான தீர்க்கமாகவும் மதிஹி ஆபனேயா தீர்க்கமாகவும் சொல்லலாம், அபனேயாவும் சொல்லலாம். மதிர் ஆபனேயான்னு இருக்கு, அது தீர்க்கமாக இருந்து கொண்டு ஆபனேயா ந பிராபணிய ஆப்ளு பிராப்தவ் அப்படிங்கறத வச்சுட்டு ஆபனேயான்னு சொன்னார். இல்ல என்ன ந அபனேயா அது தள்ள முடியாது, ந ஆதவ்யாவா அத ஒரு ஞானம் நமக்கு வந்தாச்சுன்னா அப்படியே தர்க்கத்தை சொல்லி இப்படி அப்படியே உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி அது தப்புன்னு சொல்ல முடியாது. இது அடையிறது ரொம்ப கஷ்டம், இது உபதேசத்தினால்தான் அடைய முடியும். ஒன்ஸ் இது இப்படி என்று நீங்கள் ஜென்மாவர் அறிந்து கொண்டேனையானால் அதற்கு பிறகு கவுண்டர் ஆர்குமெண்ட் 1000 கொடுத்தாலும் உங்களுடைய ஒரு நம்பிக்கையானது குறையாதுன்னு. ஆத்ம ஜானமானது ஒரு தரம் ஒரு மனிதனுக்கு அப்படியே வந்துருதேயானால் அதற்கு பிறகு இது ஒண்ணுத்தான் வாழ்க்கையில மிக சிறந்தது, அதை தவிர வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு ஒரு தீர்மானமான நிச்சயம் வரும். உங்களை யாராலையும் மாத்த முடியாது, அந்த ஒரு கன்விக்ஷன் ஏற்பட்டதே அதை ஒரு நாளும் மாத்த முடியாது. அதான் ஆத்ம ஞானத்துடைய வைபவம். ஆகையால் இது வந்து அவரோட மறந்து போயிடுமோ என்னமோ என்ன ஆகுமோ கிடையாதுன்னு. ஒன்ஸ் வந்தாச்சா அது அவ்வளவுதான். நா பனேயாவா நாதவ்யா என்ன தார்க்கிகோஹி அனாத்மக்யா ஸ்வபுத்தி பரிகல்பிதம் யத்கிஞ்சிதேவ கதயதி. இந்த தார்க்கிகன் இருக்கானே அவன் அனாத்மக்யன், ஆத்மாவை பற்றி தெரிந்து கொள்ளாதவன். அவன் என்ன பண்றான், ஸ்வபுத்தி பரிகல்பிதம் அவன் பாட்டுக்கு தன் புத்தியினால திரவியம் குணம் கர்மா சாமான்யம் விசேஷம் சமவாயம் அபாவம் அப்படின்னு வச்சுண்டு உலகத்துல பார்த்த பொருள்களை வச்சுண்டு அதுக்கு லட்சணங்கள் எல்லாம் பண்ணிண்டு எச்சிஞ்சேவ கதகத்தி ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கொண்டே இருக்கான். அதனால அவனுடைய வார்த்தையை கண்டு மோகித்து போயிடாதீங்க. ஏன்னா தார்க்கிகனா இருக்கிறவன் ஆத்மாவை அறியாததவன். ஆயால் அவன் பாட்டுக்கு எதையோ சொல்லிக் கொண்டிருக்கான். தார்க்கிகோஹி அனாத்மக்ய ஸ்வபுத்தி பரிகல்பிதம் யத்கிஞ்சிதேவ கதயதி. இதாவது சொல்றான் அனாகமக்யா ஆகமத்தை அறியாதவன். தார்க்கிகோஹி ஆகம அனபிக்யா ஆகமத்தை அறிந்து கொள்ளாதவன், வேதத்தை பார்க்காதவன், வேதத்துல இருக்கக்கூடியதான அம்சத்தை உயர்ந்ததாக நினைக்காதவன். அவன் என்ன பண்றான், ஆனா ஆகமத்தை அறியாமல் ஆகமத்துக்கு வேண்டியதான ஒரு பிராமுக்கியத்தையை கொடுக்காமல் லோகத்துல பார்த்ததான விஷயங்களை சிறந்தது என்று நினைத்துக் கொண்டு அதுக்கு தக்கவாறு அர்த்தம் கூறுகிறானே ஒழிய ஆகமத்தினுடைய தாத்பரியம் இன்னது என்று அறிந்து கொள்ளலை. தார்க்கி கோகி அநாகமக்யா ஸ்வபுத்தி கரிகல்பிதம் யத்கிஞ்சிதேவ கதையது. அதையே வச்ச ஆகம பிரபூதாமதி அந்த இந்த ஆகமத்தினால வந்ததான ஒரு அறிவானது ஆகம பிரபூதாமதி அந்நேனைவ ஆகம அபிஜேன ஆச்சாரியனைவ. அந்நிய வேறொருத்தர் சொல்லணும், தாக்கிகன் சொல்லப்படாது சுவாமி இப்படி சொல்றேன் அப்படின்னா அந்நேனைவான்னு என்ன ஆகம அபிஜேன ஆச்சாரியனா. இந்த வேதாந்த சாஸ்திரத்தை நன்றாக ஆச்சாரிய முகமாக அறிந்தவனால தான் சொல்லப்பட வேண்டும். ஆயால் ஆகம அபிஜேன ஆச்சாரியேனைவ தர்க்கி தார்க்கிகாத். தார்க்கிகவனோட வேறானவன் தர்க்கசாஸ்திரம் வாசித்து தர்க்கசாஸ்திரத்திலேயே நிஷ்ணாதனாக இருக்கிறவன் வேதத்துக்கு அவ்வளவு பிராமுக்கியத்தை கொடுக்கறதில்லை. ஆகையால் அப்படி இல்லாமல் வேதத்திலேயே மூழ்கிக்கொண்டு வேதத்தினுடைய ரகசியத்தை எல்லாம் அறிந்து கொண்டதான ஒரு ஆத்ம ஜானியா இருக்கிறவன் சொல்லணும். ஆகையால் அந்நே நைவ தார்க்கிகா புரோக்தா ததி அப்பொழுது சொன்னாரே ஆனால் சுஜானாய பவதி சுலபமாக அறிந்து கொள்ள முடியும். ஆகையால் தர்க்கசாஸ்திரத்தினால இது அறியறதுங்கிறது கஷ்டம். தர்க்கசாஸ்திரம் ஒரு மூலையில வச்சு உபனிஷத்தை நீங்க கேட்டுட்டே இருந்தேனால் அப்பொழுது புரியும். வெறுமன தர்க்கசாஸ்திரத்தினால பரிஷ்காரத்தினாலேயே புரியும்னு மட்டும் நினைக்காதீங்கோ. தர்க்கத்தினால அடையாளதான ஒரு புத்தி எது சார் அது? உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையுமே தர்க்கத்தினால ஊகம் பண்ணி அறிந்து கொள்ளலானே, தர்க்கத்தினால அடைய முடியாதான ஒரு புத்திங்கிற இடாது என்னது அப்படின்னா காபுனஸ்த தர்க்க அகம்யாமதி உச்சதே யாம் துவம் மதி. நீ எந்த அறிவை மத்வர பிரதானேன ஆபா. என்னுடைய வரத்தை நான் வரத்தை என்னிடத்துல கேட்டேயே, அந்த வரத்தை நான் கொடுத்தேனே, அதனால பிராப்தவானசி அடைஞ்சாச்சுங்கிற ஆரம்பிக்கவே இல்லை, கேட்டுதான் அடைஞ்சாச்சுங்கிற இளைஞர். அது அடையறதுங்கிறது கொஸ்டின் ஆஃப் டைம். ஆச்சாரியனை எப்பொழுது தாங்கள் பார்த்தீர்களோ அந்த சதாச்சாரியன் அன்னைக்கே வந்தாச்சு. ஆஸ்தே தேசிக சரணம் நிரவதி ராஸ்தே ததீட்சணே கருணா. முதல் முதல்ல இவரை பார்த்து இவர் நமக்கு சொல்வார் எனக்கூடியதான எண்ணத்தோடு அவரை பார்த்து நமஸ்காரம் பண்ணேன், அன்னைக்கே வந்தார். இது வரவேண்டியதுங்கிறது என்னன்னா பிரதிபந்தக நிவர்த்தி தான் பலம். அதனால வந்தாச்சுங்கிற ஆச்சாரியனை பார்த்த அன்னைக்கே முதல் நாள் அன்னைக்கு நம்மளோட பார்த்து சரி உனக்கு வரும் அப்படின்னு சொன்னாரோ இல்லையோ வந்தாச்சு. யாம் ஸ்வமாபஹ யாம் ஸ்வமதிம் மத்வர பிரதானேனா, நான் அதை கொடுக்க போகிறேன், அதனால ஆப்தவ ஆபஹ பிராப்தவானசி. சத்யா அவிதக விஷயா திருதி. உன்னுடைய ஒரு தைரியம் இருக்கு, அது எப்படி இருக்கு, சத்தியமாக இருக்கு, அது ஒரு நாளும் மாறாது அந்த தைரியம். எஸ் யசவ சத்வம் சத்ய திருத்தின் பதாசி. இது அனுகம்ப என்ன, அவரிடத்துல ஒரு அனுகம்ப ஒரு தய. அந்த சிஷ்யனை பார்த்ததுமே மனசுல ஒரு சந்தோஷம் ஒரு தய. அனுகம்பயன்னா மிருத்யோ நச்சிகேதசம் பக்ஷ்யமான விஞ்ஞான ஸ்துதய இன்னும் சொல்லிவிடுவார். பக்ஷ்யமானம் மேல சொல்லக்கூடியதான யாதொரு ஆத்ம ஜானம் இருக்கோ அதை தோற்றம் பண்றதுக்காக சொல்றார். ஸ்வாதிருக்கு ஸ்வத்துல்யா உன்மாதிரி நா ஆத்மபியம் பூயாத் பவது. இப்படி இந்த மாதிரியே நிறைய சிஷ்யால சொல்லணும். யார் அந்யா புத்திரஹா சிஷ்யோவா, பையனாவதும் சரி சிஷ்யனாவதும் சரி. மறுபடியும் மறுபடியும் இந்த ஆத்ம ஜானமானது அப்படியே வம்ச பாரம்பரியமாக வர வேண்டியது. தான் தன்னுடைய பையன் தன்னுடைய பையனுக்கு பையன் இப்படித்தான் வரணும் ஆத்ம ஜானம். ஆத்ம ஜானமோ வேதாத்தியானமோ எல்லாம் வம்ச பாரம்பரியமாக வர வேண்டியது. அப்பா தான் சொல்லிக் கொடுக்கணும் பையனுக்கு. அப்பாவால முடியலன்னா அப்புறம் வேற யாரோ ஒரு ஆகியால் தான் சாந்தோக்கியோபர் இடத்துல ஸ்வேதகேதுவுக்கு அவர் அப்பா சொல்லிக் கொடுக்க வேண்டி இருக்க. நீ குருகுலத்துக்கு போன்ட்டார், 12 வருஷம் ஆயிடுது, இந்த மேல எப்படி பிரம்மபந்தம்னு சொல்லிக்கப்படாது, குருகுலத்துக்கு போய் படிச்சுக்கோன்னு. என்ன சுவாமி இப்படி சொல்றீங்களே, நீங்க தானே சொல்லிக் கொடுக்கணும். அப்பா தானே உபநீயது எத்யம் உபநீயது எப்புத்திரம், பையனுக்கு உபநயனம் பண்ணி அவருக்கல்லவா வேதாத்தியனு சொல்லிக் கொடுக்க வேண்டியது கடமையாச்சேன்னு. அவருக்கோ எல்லாம் தெரிந்து கொண்டிருந்தவராக இருந்த போதிலும் பையனை மற்றொரு இடத்துக்கு போய் படி என்று சொல்வதனாலேயே அவர் ஓரிடத்துல இல்லாமல் அரசாங்க உத்தியோகத்துல அங்கெங்கே போய் கொண்டிருக்கிறவர் அறியப்படுகிறதுன்னு காஷ்மீதர் ஆச்சாரியர் சொல்லியிருக்கார். ஆகையா ஓரிடத்துல அத பிரவாசி அனுமீயதே, யோக்கியனாக தான் இருந்தும் தன் பையனுக்கு சொல்லிக் கொடுக்கல வேற இடத்துக்கு போய் கத்துக்கோ என்று எப்ப அனுப்பிவிட்டாரோ ஆகையால் அவர் டிரான்ஸ்பர் பதிலாக அப்ப போயிட்டே இருக்கார் அப்படின்னு தெரியறதுன்னு சொல்லியிருக்கார் காஷ்மீர். அதே விதமா இந்த வேதமும் வேதாந்தமும் இவ்விரண்டும் அப்பா பையனுக்கு அப்பா பையனுக்கு அப்படித்தான் சொல்லிக் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு சிஷ்யனுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஆகையால் இப்படிப்பட்டதான ஒரு தத்துவமானது கேட்கக்கூடியதான ஒரு சிஷ்யனும் ஒரு பையனும் எனக்கு இருக்கட்டும். அந்ய புத்திரா சிஷ்யோ வா பிரட்டா இதுக்கு யாதிருக்கம், நீ எப்படி இதை கேட்கறையோ தைரியமா இது எனக்கு வேணும் தாங்கள் சொல்லிக் கொடுக்கணும், இதை தவிர வேற ஒன்னும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு பரவைராக்கியத்தோட கேட்டுக்கொண்டிருக்காயோ அப்படிப்பட்டதான சிஷியனும் அப்படிப்பட்டதான பையனும் எனக்கு வேணும். ஏ நச்சுகேத பிரட்டா அப்படின்னு நச்சுகேதத்தினிடத்தில் இருக்கக்கூடியதான ஒரு தைரியத்துக்கும் ஒரு பரவைராக்கியத்துக்கும் சந்தோஷப்பட்டு உனக்கு அந்த ஆத்ம தத்துவம் நான் சொல்ல போகிறேன், நிச்சயமாக உனக்கு புரியத்தான் போகிறது என்ற ஒரு ஆசீர்வாதம் பண்ணி மேல சொல்லிட்டு இருக்க கீத மந்திரத்துல. அதுக்கப்புறம் ஜானாம்யஹம் சேவதிரித்ய நித்யம் நக்யத்ருவை பிராப்யதே இத்ருவம் தது ததோமய நாச்சுகேதச்சிதொக்னிஹி அநித்யைர் திரவ்யைஹி பிராப்தவானஸ்மி நித்யம் ஜானாம்யஹம் சேவதிரித்ய நித்யம். அந்த நச்சுகேதத்தை பார்த்து யமதர்மராஜா சொல்றார், என்னை விட நீ உயர்ந்துட்டாயின். ஆச்சாரியன் அதோட கம்பேர் பண்ணும் பொழுது என்னை விட நீ உயர்ந்தவனாக இருக்காயப்பா அப்படிங்கிற, ஏன்னா நான் மகாசிரமப்பட்டு கத்துட்டேன், இங்க போய் அங்க போய் அது என்ன இது என்ன ரொம்ப சிரமப்பட்டு கட்டினேன், எல்லாமும் ஓரிடத்துல நீ கத்துக்கொள்ளலாம். அது ஒண்ணு. ரெண்டாவது ஸ்வரூபம் என்னன்னா, நான் தெரியாத சின்ன சமயத்துல அனாவசியமாக தப்பிதங்கள்லாம் பண்ணிவிட்டேன், அதனால யமதர்மராஜா போஸ்ட் வந்துருது, இது வந்து தப்பிச்சுட்டு போக முடியாது, உனக்கு அதுவும் இல்ல. அது ஒரு விஷயம். யமதர்மராஜா என்ன பண்ணிவிட்டா, ஜானாம்யஹம் சேவதிஹி, இதோ இந்த ஆத்ம ஜானமானது ஒரு புதையல், சேவதினா புதையல், புல்லிங்க சப்தம் அது. சேவதையின் அயம் சேவதை. இந்த புதையல் இருக்கே, இந்த ஆத்ம ஜானம் வந்து அழியாததான புதையல் என்று நான் அறிவேன். இது ஒரு பெரிய நிதி அப்படின்னு நான் அறிவேன். ஆனால் இது என்னன்னா, இதை தவிர மற்ற நிதிகள் வேற எதுவா இருந்தாலும் அனித்யம்னு நான் அறிவேன். உலகத்துல இதை தவிர வேற எல்லா பொருள்களும் அனித்யம்னு எனக்கு தெரியும். அதோட இல்ல, அத்ருவமான சாதனங்கள்னால த்ருவமான பதார்த்தம் கிடைக்காதுன்னு எனக்கு தெரியும். ஒரு சாஸ்வதமான ஒரு பொருளை அடையணுமே என்றால் அதற்கு அத்ருவமான அனித்யமான ஒரு சாதனங்கள் அதற்கு பிரயோஜனப்படாதுன்னு எனக்கு தெரியும். நித்தியமான பொருளை அனித்யமான சாதனங்கள்னால் அடைய முடியாது என்கிறதும் எனக்கு தெரியும். எனக்கு எப்படி தெரிஞ்சிருக்கு பாருங்க. ஒன்னு ஆத்ம ஜானம் தான் சாஸ்வதம், அதை தவிர வேற ஒன்னும் நிஜமான பர்மனண்டாக இருக்கிறது இல்லை, அதுவும் எனக்கு தெரியும். நித்தியமான ஒரு பொருளை அடைவதற்கு அனித்யமான சாதனங்கள் உபயோகப்படாதுன்னு எனக்கு தெரியும். அப்ப நான் என்ன சார் பண்ணிருக்கணும்? அனித்யமான சாதனங்களை கையாண்டு இருக்கலாமா? இருக்கப்படாது. அப்ப அந்த டெசிஷன் மேக்கிங் சரியா பண்ணல. நான் என்ன பண்ணிவிட்ட, அனித்யமான சாதனங்களையும் எடுத்துட்ட. அதனால என்ன ஆயிடுச்சு எனக்கு, இது இந்த யமதர்மராஜா போஸ்ட் வந்து என்னச்சு, தத்தோமயா நாச்சிகேதஸ்திதோக்னி. ஏ நாச்சிகேதா, இந்த அக்னி சயனம், உன் பேரோட ஒரு அக்னி சயனம் இருக்கு பத்தில, அதை நான் பண்ணினேன். அத பண்ணினா அதனுடைய பலம் என்ன ஆயிடுச்சு தெரியுமோ, நான் சாஸ்வதமாக ஒரு கல்பம் நீ உயிரோட இருக்கணும் எனக்குடையதான பலம் வந்தது. இப்ப நான் ஒரு கல்பம் இந்த யமதர்மராஜா சரீரத்தில் இருந்து கொண்டு யமதர்மராஜானுடைய வேலையை நான் பண்ணிக்கொண்டே இருக்கணும், தினந்தோறும் ஓடிக்கொண்டே இருக்கணும். மீதி பேரும் நான் நடக்கிறேன், நம்ம மட்டும் ஓடணும். வேதாந்த வாசிக்கிற இடம் அப்படிதான் இன்னையா விவகாரம். அது பாருங்க, மிருத்யர் தாவதி பஞ்சமா, மற்றவர்கள் பீஷாஸ்மாத் வாத பவதே, பீஷா உதேதி சூரிய, பீஷா இந்திரஸ்த அக்னிஸ்த, மீதி பேரும் பயத்துல நடக்கிற இவர் மட்டும் இப்படி மிருத்யர் தாவதி பஞ்சமா ஆகவே சாந்தி என்ன பண்றது, ஓடிக்கொண்டே தான் இருக்கணும் இவர். அப்படிப்பட்டதான ஒரு பதவி. சரி போறோம் நம்ம அப்படின்னு விட்டுற முடியாதா? இது விட முடியாது. ஏன்டா மகாகல்ப பரியம் நீர் தான் எனது ராஜாவா இருக்கணும், வேற யாரும் அந்த போஸ்டுக்கு அப்ளை பண்ணுவாளோ? காசு எல்லாம் நிறைய தான் இருக்கு, எல்லா வசதிகளும் இருக்கு, ஆனா யாரும் ஒரு கல்யாண பத்திரிகை அனுப்ப மாட்டேங்கிற. யாரும் அனுப்ப சொல்லுங்க பாக்கலாம். எமதன் ராஜா நம்ம அதுல ஒரு விசேஷம், எமதன் ராஜா நீங்க வாங்கோன்னு சொல்லுவேலாம், ஒருத்தரும் வரமாட்டேங்க. நம்மளை கண்டா எல்லாரும் பயப்படுற உலகத்துல. அப்படிப்பட்டதான யம பதவிக்கு நான் வந்திருக்கேனப்ப, தத்தோமயா நாசிகேத உக்னிஹி சிதஹ அனித்யைஹி திரவியைஹி, அனித்யமான இந்த திரவங்கள்னால நான் பண்ணினேன். என்ன பலம் வந்தா தெரியும், பிராப்தவான் அஸ்மி நித்யம். இதோ இந்த யம பதவி எவ்வளவு தரம் இருந்தாலும் போக மாட்டேங்கிறதுன்னு, அத மறுபடியும் இது சாஸ்வதமாக இருக்க அது போக மாட்டேங்கிறது. ஆனா நீ எப்படின்னு என்னால சொல்ல, நான் சொல்ல போகிறேன், உனக்கு அறியப்பட போகிறது, ஆத்மா அனுபவத்தை இப்பவே அனுபவிக்க போகிறாய். உன்னுடைய மனுஷிய சரீரமா கொஞ்ச நாள் தான் இருக்கும், 100 வருஷங்கள் தான் இருக்கும். அந்த 100 வருஷம் கண்ணு மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள உனக்கு ஆயிட போறது. அதுக்கப்புறம் நீ விதேக கைவல்த்தை அனுபவிக்க போகிற. நான் பழைய மாதிரி இந்த சரீரத்துல ஓடிக்கொண்டே இருக்கப்பார். அயல் நான் வசத்தியா நீ வசத்தியா சொல்லுபார் அப்படின்னு அந்த சிஷ்யனை அவ்வளவு தூரம் தோக்கணம் பண்றேன். புனரபி துஷ்டா, மறுபடியும் சந்தோஷப்பட்டு சொல்கிறார், ஜானாம்யம் சேவதி. சேவதி நிதி, நிதிங்கிறது என்ன, கர்ம பல லட்சணோ நிதி பிரார்த்ததே. கர்ம பல லட்சணா, கர்மா அவனுடைய பலம் எதுவா இருக்குமோ அது நிதிரிவ பிரார்த்ததே. இந்த கர்ம பலத்துக்கு நாம எல்லாம் வைப்புன்னு சொல்றோம், டிபாசிட்னு நம்ம சொல்லிக்கிறது வழக்கம் உண்டு. அதனால்தான் ஏதோ வரலன்னு வச்சுங்களா, நம்ம ஏதோ முயற்சி பண்ணினோம், பண்ணின முயற்சிக்கு பலன் நமக்கு வரல, பக்கத்துல பாட்டியமா சொல்றோம், அதனால என்னப்பா கவலைப்படுற, போன ஜென்மால கொடுப்பன இல்ல, கொடுத்து வச்சுக்கல. அப்ப மீதி அவன் என்ன பண்ணிருக்கான், அவன் டிபாசிட் பண்ணி வச்சிருக்கான், அவன் அடையறான், நீ அது பண்ணல உனக்கு வரல, அவ்வளவே தவிர உன் தப்பு இல்ல அப்படிங்கிற பத்தில. ஆகையால் இந்த கர்ம பலம்ங்கிறது நாம் கர்மாவை பண்ணி அதனுடைய பலத்தை டிபாசிட் பண்ணி வச்சிருக்கோம், அது அந்த சமயத்துல நமக்கு வேண்டிய சமயத்துல மறுத்து பண்ணினா வரும். அதான் கர்ம பலத்தை நம்ம என்ன சொல்றது, தேவதீன்னு. அதுதான் சாந்தோக்கியத்துல நீங்க பண்ணினதான கர்மாக்களுடைய பலம் எல்லாம் பலமாக கன்வெர்ட் பண்ணி சூரிய மண்டலத்துல வச்சிருக்கான். எல்லா மனுஷியாருடைய எல்லோருடைய பலமும் எங்க இருக்கு? சூரியமண்டலத்துல இருக்கு அப்படின்னு சொல்ற. ருக்வேத வாக்கியமான கர்மாக்கள்லாம் கிழக்கு திக்குல இருக்கு, எதிர்வேதத்துல இருக்கக்கூடியதான கர்மாக்கள்லாம் உத்தர திக்குல இருக்கு அப்படின்னு வரத்தையே சொல்லிட்டு இருக்கங்க. அப்படி சூரிய மண்டலமானது மனுஷியால் எல்லோரும் பண்ணியதான கர்மாக்களுடைய பலம் அப்படின்னு. அதே போல நம்ம டிபாசிட் பண்ணி வச்சிருக்கோம், அதான் சேவதின்னர். கர்ம பலட்சண நிதிரிவ பிரார்த்ததே இது அசௌ அனித்யா அனித்யம் அனித்யா இது ஜானாமி. எவ்வளவு பெரியதான ஒரு கர்மாவா இருந்த போதிலும் அந்த கர்மாவனுடைய பலமானது அனித்யம், அது அந்த பலமானது எப்பொழுதும் அனித்யமாகத்தான் இருக்கும். அங்க கர்ம பலம்னு அனித்யம்னு சொல்லணும். மூலத்துல சேவதிகின்னு புல்லிங்க சப்தம் இருக்கு, அதனால அனித்யான்னு வச்சுக்கோ. அந்த அனித்யா இது ஜானாமி அப்படின்னு வச்சுக்கோ. நஹி யஸ்மாத் அனித்யைஹி அத்ருவைஹி நித்யம் த்ருவம் தத் பிரார்த்தியதே. அனித்யமான ஒரு சாதனங்கள்னால நித்தியமான த்ருவமான சாஸ்வதமான அந்த ஆத்ம தத்துவம் அடைய முடியுமா? முடியாது. பரமாத்மாக்கியா சேவதி. முன்னால சேவதினா கர்ம பலம்னு சொன்னேன், ஆனா யமதர்மராஜாவை சொல்லக்கூடியதான ஒரு சேவதிங்கிறது எதை சொல்லிட்டு இருக்கார்? பரமாத்மாக்கியா சேவதி. இந்த பரமாத்மா எனக்கூடியதான ஒரு சேவதி இருக்கு பார்த்தீங்களா, சேவதினா நிதி புதையல் மட்டியே இருக்கு. அதனாலதான் அதை அடையறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். ஒவ்வொருத்தருடைய ஹிருதயத்திலயும் அந்த ஆத்ம தத்துவம் இருக்கு, அதை நீங்க புதுசாக ஒன்னும் பண்ண வேண்டியது இல்ல. ஒன்லி திங் இஸ் அத உள்ள நோக்கி பார்க்கணும். பார்த்தலையான அது அடையலாம். உபரி உபரி சஞ்சரன்னேவ மூடகாங்கிறது சாந்தோக்கிய பண்ணிட்டு. நம்மகிட்ட காசு இல்லையே இப்படி ஆயிடுதே, வாழ்க்கையே போயிடும் போல இருக்கே, நம்ம தூக்கு போட்டுக்க வேண்டியதுதானே தவிர ஒண்ணும் இல்லையே, ஒரு பைசா எனக்கு இல்லையே, இப்படி இருக்கிறதெல்லாம் செலவு பண்ணிட்டேனே, மூடனா போயிட்டேனே, வாழ்க்கை நாசமா போயிடுச்சேன்னு அந்த இடத்திலேயே சுத்தி கொண்டே உபரி உபரி சஞ்சரன்னு மேலும் மேலும் சுத்தி கொண்டே அழுது கொண்டே இருக்கான் ஐயா. ஆனா ஒரு நாளைக்கு அங்கிருந்து யாராவது பூமியை தோண்டும்னா எந்த இடத்துல நீ சுத்தறியோ அந்த இடத்துல தோண்டும்னா தோண்டினா பாதாள வரைக்கும் என்னடா ஆச்சுன்னு. அவ முன்னோர்கள் வச்சதான நிறைய பணம் தங்க பெரிய பானையில போட்டு வச்சிருந்தா அனுபவிக்கணும். அதே மாதிரி ஒரு சாஸ்வதமான ஒரு சேவதி ஒரு நிதியானது நம்ம இதயத்துல இருக்கு. நம்ம இத பார்க்காமல் ஊரெல்லாம் தேடிக்கொண்டிருக்கோம். ஆகையால் அந்தர்முக சமாராஜ்யா உள்நோக்கி தேடி பாருங்க, உள்ள இருக்க அந்த ஆத்ம தத்துவம் அப்படின்னு சொல்ற மாதிரியா இந்த பரமாத்மா எனக்கூடியதான ஒரு நிதி, ஒரு புதையல், ஒரு வைப்பு நம்ம கிட்ட இருக்கு. அனித்ய சுகாத்மகா சேவதி. உலகத்துல நிதினு சொல்லிட்டு அனித்தியமான ஒரு சுகங்களை கொடுக்கக்கூடியதான ஒரு பணம் முதலியதை சொல்றாளே, சயேவ அனித்ய திரவியை பிராபியதே. அதுதான் இந்த அனித்தியமான திரவியங்கள்னால அடைய முடியறது. அனித்தியமான ஒரு சாதனங்களை சாதனங்கள்னால அடையக்கூடியது அனித்தியமான ஒரு சேவதி. நானும் அறிந்து கொண்டே, அதான் சில சமயத்துல சில காரியங்களை பண்ணிவிடுற மனுஷன், பிறகு அதனுடைய பலம் வரும் பொழுது கவலைப்படுறா. அன்னைக்கு அது வசதினு நினைச்சேன் சார், அதனால அப்படி ஆயிடுது, இப்ப என்ன தெரியறதுங்கிறான். அதனால தஸ்மான் மயா ஜானதாபி நித்யம் அனித்ய சாதனை ந பிராபியதே. அனித்யமான சாதனங்கள்னால நித்தியமான ஆத்ம ஜானம் வராது. பணத்தினாலேயோ புகழ்னாலேயோ பதவியினாலேயோ மற்ற பதார்த்தங்கள்னாலேயோ ஆத்ம ஜானம் வராது அப்படின்னு தெரிந்து கொண்டு கூட ந பிராபியதே. இது நச்சிகேதா சித்தா அக்னி. என்ன பண்ணினேன் இந்த அக்னிய சயனத்தை சித்தி அக்னிய பண்ணினேன். அனித்யே திரவியை பஸ்வாதிபிஹி ஸ்வர்க சுக சாதன பூதா அக்னிஹி நிர்வர்த்திதா. நீ ரெண்டாவது வரத்தினால எதை கேட்டாயோ அந்த ரெண்டாவது வரமான நசிகேத அக்னி சித்தி அக்னி இருக்கே, அதனால அதை பஸ்வாதிபிஹி அனித்ய திரவியை பசு முதலிய பதார்த்தங்கள்னால ஸ்வர்க சுக சாதன பூதா அக்னிஹி. சொர்க்கத்துக்கு சுகம் என்ன வேண்டி இருக்கோ அதுக்கு தத்தமான சுகமானது எனக்கு வேண்டும் என்று அதுக்கு தக்கவாறு அந்த அக்னிகளையும் உபாசனைகளையும் பண்ணினேன். நிர்வர்த்திதா இத்யர்த்தா தேனா. அதனால அந்த கர்மாக்களையும் உபாசனையும் பண்ணினதுனால என்ன ஆயிடுது? அகம் அதிகாராபன்னா. யமதர்மராஜா போஸ்ட் வந்தாச்சு, இந்த போஸ்ட்ல சேர்ந்துட்டாங்கன்னா ரிலீவ் பண்ண மாட்டேன், அது வேற என்ன விட்டுருக்கோ நான் போறேன் என்ன முடியாதுன்னு அப்படின்னா ஒரு அதிகாரம். யாவத அதிகாரம் அதிகாரிக்கானாம்னு சூத்திர பாஷ்யத்துல. இவாளுக்கு ஒரு கல்ப பர்யந்தம் யாரு உபாசனை பண்ணி வாழ்க்கை இருக்கோ அவள அந்த பதவியில போட்டிருப்பான். அதனால இந்திரன் அக்னி யமன் வருணன் சோமன் பர்ஜன்யன் ஈசானன் அப்படின்னு எட்டு திக்குகளுக்கும் அதிபதியாக இருக்க அளவு இல்லையா, இந்த அஷ்ட திக்பாலகர்கள் எல்லோருமே இப்படிப்பட்டதான சிறந்ததான உபாசனை பண்ணி ஒரு கல்ப பர்யந்தம் அவளுக்கு ஸ்வர்க்க போகங்கள் வேண்டியதான உபாசனையை பண்ணி அங்கே இருக்கிறவ அவளுக்கு அந்த பதவியை கொடுத்தது. இப்ப இன்பிட்வீன் யாரோ ஒருத்தர் போயிட்டுறதோ அப்படி எல்லாம் வராது, இத போயிட்டு இன்னொருத்தர் வருவது அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது.
2: ஓம் சிவாய நம. shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்த சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான போதம், தலைப்பு 8 சூத்திரம் தொடர்ச்சி. வழங்குபவர் திரு ராமலிங்கம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: சரியை செய்யும் விஷயத்தை செய்வதால் சரியை செய்யும் நிர்வாகத்தை செய்வது.
3: போய் சிவபெருமான் நோக்கி தவத்தை செய்து நீங்க பரம பதவியை வாழ்த்து வாழ்க்கலாம். ஆயிரம் உள்ளவர்களையும் ஆயிரம் பரம இருக்கும். இப்ப டாக்டர் அப்ப டாக்டரா இருக்கும் டாக்டருக்கு எப்படி அது போல அது போல நீ போய் பரம பதவியை வாழ்த்து வா அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து ஆயிரம் உள்ளவர்களும் மழை பணியை காட்டி கொடுத்து போகும். அப்போது நாரதர் வந்தார். நாரதர் வந்து யார் பாடு கேட்டாரு எல்லாம் கண்ண முடியில் உட்காந்துதான் யாரா கண்ண முடியில் உட்காந்துருக்கிறவனு கேட்டாரு நாரதர். எல்லாம் நாங்கெல்லாம் சக்கரமுடைய புள்ளவரா கூடியிருக்கோம் இதுக்குற அப்படி உட்கார்ந்து எங்க அப்பா இங்க மானசர ஊர்ல சிவபெருமான் வந்து தவம் செய்து பரமாவ பதவியை வாங்கிட்டு வந்து சொன்னாரு அதுக்காக தவம் பண்றாங்க அந்த ஆயிரம் பேரும். அட போங்கடா அறிவு இல்லாத பயம் உங்க அப்பனுக்கு அறிவு உங்களுக்கு அறிவு பரம பதவி ஒரு பதவியாடா சிவபெருமான் போய் பரம உதவி கேட்கறதா பரம பதவி ஒரு பதவியானு விஷ்ணு பதவி ஒரு பதவியானு அதை போய் சிவபெருமான் கேட்கலாம் சிவபெருமான் போய் அதை கேட்கலாம் அவனுடைய திருவருளை கேட்கணும் திருவடியை கேட்கணும்டா கூட்டு பயிலையா இப்படி அவங்களுக்கு அப்போ உங்க அப்பனுக்கு குடி குத்தி போச்சு சிவபெருமான பூஜை பண்ணித்தானே இந்த பதவியை வாங்கின இவளை செல்வத்துல இருக்கிறேன் அதனால சிவபெருமான் போய் பரம உதவி கேட்க கூடாது அவனுடைய திருவருளை திருவடியை கேட்கணும் அப்படின்னு உபதேசம் பண்றாரு. பரம பதவி ஒரு பெரிய பதவின்னா உலகத்தையே படைக்கிறதானே அடுத்தவன் நிலையில் எழுதுனதுனால உங்களுக்கு ரெடா வருவில்ல அடுத்தவன் நிலையில எழுதுறீங்க அவன் பாவத்துக்கு போயிருந்தா போல அடுத்த வந்த வேலையில எழுதி விடுறீங்க எழுதி விடுறீங்க உங்களுக்கு என்ன அதுல ஆதாயம். இன்னொன்னு சொல்லட்டுமா இப்போ உங்க பாட்டே பரம எடுத்துறான் பாரு அந்த பரமனுடைய தலையில ஒரு தலையை கிள்ளி விட்டாரு சிவபெருமான் அங்க படைக்கிறவன் தான் உங்க பாட்டை படைக்கிறவன் தான் இன்னொரு வரையும் படைச்சிருக்கிறான் அந்த தலைய நாலு தலையோட தான் இருக்கிறேன் நான் சொல்றது கோடு சிவபெருமானுடைய திருவடியை கோடு சிவபெருமான் போய் கோடியோட போய் பத்து காசு கேட்கிறாப்பில அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு உபதேசம் பண்ணி வச்சு அதனால அவனுக்கு எல்லாம் மூல மந்திரத்தை சொல்லி எல்லாம் சிவயோகத்துல இருக்க சொல்லி சிவலோகத்துக்கு போட்டிருக்காரு ஆயிரம் பிள்ளை. அது தெரிஞ்சு மறுபடியும் ஆயிரம் பிள்ளைகளை பார்த்தான் மறுபடியும் ஆயிரம் பிள்ளைகளை பார்த்தான் அந்த ஆயிரம் பிள்ளைகளுக்கு அப்படி வந்து உபதேசம் பண்றாரு. அந்த இடத்துல சொல்றாரு கட்சி இப்போது ஆதியார் தாளினை அருளோடைய வழிபடும் நீதியாம் நீரினார் நிலமையாய் நின்றிடும் பாதன் ஆழ்ந்து அவர் வரும் பலன் ஆழ்ந்து அதனுடைய ஊதியா இருந்ததே உயிர் வரும் தெரியுமே என்பது கதவரம். ஆதியா சிவபெருமானுடைய திருவடியை அடைவதற்கான வழி நான்கு ஒன்று சரியை இன்னொன்று கிரியை இன்னொன்று யோகா இன்னொன்று ஞானம். சரியாபாதம் கிரியாபாதம் யோகபாதம் ஞானபாதம் என்று பெயர். சரியை செய்தவர்களுக்கு சாலோகம் சிவலோகம் கிரியை செய்தவர்களுக்கு சிவனுக்கு பக்கத்தில் இருக்கிற வாழ்வு சிவனுக்கு பக்கத்தில் இருக்கிற வாழ்வு. அதே மாதிரி யோக நிலையில் இருந்தவர்களுக்கு சிவயோகத்தில் இருந்தவர்களுக்கு சிவபெருமானை போன்ற உருவம் சாகு சாலோ சாலோக சாவீப சாகூப சாயிச்சை என்று நான் ஞானத்தை பெற்றவர்கள் சிவபெருமானோடு கலந்து விடுவார்கள். அந்த மூன்றும் பதபுத்தி சிவலோகம் சிவசாமீபம் சிவசாகுவம் மூன்றும் பதபுத்தின்னு வேறு. அந்த சிவ சாயிச்சியங்கிறது தான் வீட்டுக்கு வந்து வளர்ப்பினை சாராம சிவபெருமானோடு கலந்து அதனாலே சரியிலே வந்தவர்களுக்கு சாலோக பதவி சிவலோக பதவி கிரியையில நல்லவர்களுக்கு சிவனுக்கு பக்கத்தில் இருக்கிற பதவி யோக நெறியில் நல்லவர்களுக்கு சிவனை போன்ற உருவம் சிவ சாலோகம் ஞான நெறியில் இருந்தவர் சிவனோடு இரண்டரை கலந்து விடுவார் சாயுச்சியம் சாலோக சாமீப சாரூப சாயுச்சியம். அதைத்தான் இதுல சொல்றாரு ஆதியார் தாளினை அருளுடைய வழிபடும் நீதியாம் நீதினார் நிலமையாய் நின்றிடும் பாதநான்கு பாதம்னா சரியாவாதம் சரியா பாதநான்கு அவர் வரும் பதம் நான்கு அதனுடைய ஓதியார் வருவதே உயர் குருந்தது ஓதியாருங்கிறதா ஞானம் ஞானத்தை பெற்றவர்கள் உயர் குருந்தது. அந்த பரமுத்தி பெற்றவர்கள் பதமுத்தி மூணும் மூணும் பதமுத்தியில இருக்கிறவங்க திரும்பி வருவாங்க பூமிக்கு. இப்ப சுந்தரர் பதமுத்தியில இருந்தாரு திருத்தொண்டலோக பாடத்துக்காக அனுப்பிச்சாரு அது போல பரமுத்தியை பெற்றவர்கள் சிவபெருமானும் கலந்து விடுவார். அதனால சைவ ஆச்சாரியிடத்திலே சைவ ஆச்சாரியிடத்திலே ஆகம விதிப்படி சமய தீட்சை விசேட தீட்சை நிர்வாண தீட்சையை பெற்று தவத்தில் இருக்கும். ஆனா தம் முதல் குருவாய் தவத்தினும் வளர்த்து தவன் செய்யவில்லையானால் தவன் செய்யவில்லையானால் அந்த பதவி வீணாகக்கூடும். தவன் தான் உயிருக்கு உயிர் தருவது. அது நம்ம சிவ தர்மோத்தரத்துல சொல்றாரு இந்த தவளைய பாம்பு குடிச்சுக்கிச்சுன்னா என்ன பண்ண கத்து சொந்தக்காரங்களா நிறைய பேர் இருப்பாங்களா அந்த தவளைக்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்களா நமக்கு இருக்கிற மாதிரி அவங்க எல்லாம் ஓட்டம் முடிச்சுருவாங்க சட்டத்துக்கு வந்து அவங்களும் ஓட்டம் முடிச்சு இந்த தவளை கத்து அப்போது ஆறு ஒழுங்கு பண்ணுவார். அது மாதிரி யமனாகிய தவளை வந்து யமன் பாம்பு வந்து உங்களை பிடிச்சுக்கிட்டானா தவளை போல இருக்கிற உங்களை வந்து யமனாகிய பாம்பு பிடிச்சானா நீங்க என்ன பண்ணுவீங்க சொந்தக்காரங்க காப்பாத்துவாங்களா உற்றார் ஆறுலரே உயிர் கொண்டு போகும்பொழுது குற்றாலத்துறை கூத்த நல்லாளனுக்கு உற்றார் ஆறுலரே இது அப்படி சொல்றாரு. போகும் பொழுது நீங்க செய்த தவம் புண்ணிய தர்மத்திற்கு பம்படல் வாயினார் அதெல்லாம் நெருப்பு போன்ற வாழ்ந்தாளப்பா பம்படல் வாயினார் பற்ற மண்டுகள் தேர்வுகள் துயருகள் சீமன் தேயினார் ஒம்புட வல்லற உற்ற மற்ற யார் சொந்தக்காரங்களாம் காப்பாத்துவாங்களா ஒம்புதான காப்பாற்றுதல் ஒம்புட வல்லற உற்ற மற்ற யார் பொம்பொழுது அருள்முனை புரிந்த புண்ணி அதனாலே போகும்போது யாரு துணை யாரும் துணை ஆக மாட்டாரு யாரும் துணை ஆக மாட்டார் துணை பண்ண முடியாது அதத்தான் உற்றார ஆளுநரே உயிர் கொண்டு உற்றார ஆளுநரே என்பது அப்பதேரா. அதனாலே சபைதீட்சையை பெற்று ஆகமன் தெரிந்த ஆச்சாரியிடத்துல சிவாகமன் தெரிந்த ஆச்சாரியிடத்துல சமய தீட்சை விசேட தீட்சை நிர்வாண தீட்சையை பெற்று இந்த பரப்பிலேயே தேவூர் மாற்றம் பண்ணி பிறந்து இல்லாமல் பண்ணி கொடுக்கும் அதான் உறுதியான நல்ல மார்க்கம். இந்த மார்க்கத்தை விட்டு விட்டா இந்த மார்க்கம் இல்ல அதத்தான் மாணிக்கவாதன் சொன்னாலு நான் தவம் செய்யறேன் பொறுச்சு உன்னுடைய திருவடியில போடல போடல ஒரு பிறப்ப கொடுத்துருந்தார் பூ பொறுச்சு திருவடியில போடல அது செய்யறதுக்காக ஒரு மாணிக்கவாசன் அவமே புரிந்திலம் முட்டாது அவமே

0: வான்பாவிய உலகத்தவர் தவமே ஜெய திருவாசகம். வான்பாவிய உலகத்தவர் தவமே ஜெய அவமே உன்பாவிய உடலை சுமந்து அடலி மரமானேன்பாய் மலர் கொன்றை முன்னு திருப்பெரும் துறை உறைவாய் நான் பாதிய நான் ஆறுனைதான் தமிழ் தவத்துக்கு அனுமதியும் உரிமையும் தருவது இது சிவதீட்சைங்கிறது சமயம் விசேடம் தருவார். இந்த தீட்சையை பெற்று தீட்சைக்கு உண்டான அனுஷ்டானங்களை பூசையை தவறாது செய்தது. அது பல பேரு தீட்சை வாங்காம இருந்து பத்தியா இருக்கிறாங்க, தீட்சை வாங்க மாட்டேன் பயப்படுறாங்க. என்ன காரணம்னா அதுக்கு அடிப்படை பல பேரு அயால் இந்த புலால விட மாட்டேங்கிறாங்க. மாங்க இருப்பதுனால அதை விட்டுட்டு இதுக்கு வர முடியல. பத்தியெல்லாம் இருக்கும், பத்தியெல்லாம் இருக்கும், ஊருக்கெல்லாம் போவாங்க. கங்கையை படிஞ்சிட்டாலும் கடவுளை பூசித்தாலும் மங்குர்போர் கூடிதான வள்ளலாய் சொரிஞ்சிட்டாலும் சங்கை அறவே வந்து சாத்திரம் உணர்ந்துட்டாலும் பொங்குரு புலால் உண்பு போய் நரக அடங்காத்து இவ்வுயிரும் பராபரம் சன்னிதியாகும் இலங்கு உயிர் உடல் அனைத்து ஈசன் கோயில் இவ்வுயிரும் தம் உயிர் போல் இருந்து இட்டியுள்ள இறங்காது பொன்று அருந்து இழிவரை பக்தி அமர் ஊதரனும் தண்டம் செய்து வல்லிரும்பை உருக்கி அவர் வாயில் வார்த்து நெத்தியத்தை எழுவரை வீழ்த்தி மாறா வேதனை செய்து இடுவர் என்று ஓதும் மூலை என்பது சிவஞான தெய்வம். அதனால புலால் உண்பதை விட பாவமே கிடையாது. முதல்ல சைவத்துக்கு வரணும்னா புலால் விட்டுறோம், புலால விட்டுற வரும். அது பல பேர் அதெல்லாம் விட முடியாம இருக்கிறாங்க. இந்த சொற்பொழி கேட்கிறவங்க எல்லாரும் கட்டாயம் புலாலை விட்டு சைவம் ஆயிடுவாங்க. நம்ம கூட சொல்றது சாதகம் பார்க்க வர்றவங்கிட்ட சொல்றது உங்களுக்கு நான் 2 வருஷத்துக்கு சனி திசை ராகு புத்தி நடந்தது ரொம்ப கெட்ட வீட்டுல இருக்குது, நிறைய நஷ்டம் ஆகும், கஷ்டம் வரும், கண்டம் வரும். அதனால சனிக்கிழமதோடு சிவபெருமானுக்கு பாலவு செஞ்சு மாலை சாத்தி அர்ச்சனை பண்ணுங்க, தவறாக பண்ணுங்க, அது வரையில நீங்க வீட்டுல கவிச்சப்படங்காம இருங்க அப்படின்னு சொன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எல்லாம் செஞ்சனவங்க இந்த கவிச்ச புழங்காம இருக்க முடியாது அப்படின்னு. கட்டாயம் எந்த அட்டமா பலன் தரும். பத்தியம் இல்லாம மருந்து சாப்பிட்டா மருந்து பிடிக்காது, பத்தியம் இல்லாம மருந்து சாப்பிட்டா மருந்து பிடிக்காது. அதனால புலால் சாப்பிட்டு நீங்க பூஜை பண்ணீங்கன்னா பலன் இல்லை அப்படின்னா ரெண்டு பேரும் சம்பந்தி சாதகம் பார்க்க வந்திருந்தேன். சம்பந்தியும் சம்பந்தி அதுல ஒரு அம்மா கேட்டா சரி எங்க வீட்டுல குழந்தைன்னா சம்பந்தி வீட்டுல சாப்பிட்டு வரலாம், சம்பந்தி வீட்டுல சாப்பிட்டு வரலாம். இன்னொரு ஆள் கேட்டா சாப்பிட்டு குடிச்சுட்டா பரவாயில்ல. அதனால அந்த மாதிரியாக அன்மார்கள் பத்தி இருக்கிறதே தவிர பத்திக்கு அடிப்படையா இருக்கிற கொள்கைகள் இப்படி கொள்கை இருக்கும். அதனால சரியே இரிய யோகம் என்கிற இந்த காலத்துக்கு வரும் சாதாரணம் சமய தீட்சையை பெற்று சரி செய்யவும் விஷேட தீட்சை பெற்று சரியை கிரியையும் செய்வனும் நிர்வாகத்தையும் பெற சரியை கிரிய யோகம் மூன்றையும் எடுத்துக்க போகணும். அப்படி செய்யவில்லை ஆனால் பிறவி வேணா போனாலும் போயிட்டு போகுதுன்னா விட்டுறோம், பிறவி எப்படி போனாலும் சரி என்று சொன்னாலும் விட்டுறோம். ஆகவே இப்படிப்பட்ட உண்மையத்தான் இது ஐங்குல வேடத்தின் அயக்கனை வளர்ந்தனா தமுதல் குருவாய் தவத்தை இருக்கு. தவம் முக்கியமானது, அது தவத்தை பத்தி கந்த புராணத்துல சொல்ற ஒரு சிறப்பு வேறு எந்த புராணத்திலையும் சொல்ல கிடையாது. மார்க்கண்டையனுடைய அப்ப மிருகமுனிவர், அவனுடைய அப்பா குச்சக முனிவர், குச்சக முனிவர். அவர் வந்து மகனுக்கு பொண்ணு கேட்க போனாரு, உசக்திய முனிவர் அங்க போய் பொண்ணு கேட்க போனத்துல அவர் வேண்டிய உபச்சாரங்களா செய்து இன்னைக்கு இருந்துட்டு நாளைக்கு போகலாம்னாரு. பொண்ணு கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டாரு. அவர் இருக்கிற அங்க அந்த நாள் தங்கி இருக்கிற நாள்ல அந்த பொண்ணு என்ன பண்ணனா மற்ற பெண்களோட சேர்ந்து பணத்துல கொஞ்சம் தூரத்துல இருக்கிற குளத்துக்கு குடிக்க போனாங்க. அப்படி குடிக்க போகும்போது குடிச்சிட்டு வரும்போது காட்டானை வந்து தொடச்சு, காட்டானை வந்து தொடத்தும் போது அதனால பயந்து மற்ற பெண்கள் எல்லாம் ஓடி வந்து வீட்டுக்கு வந்து படுத்துட்டாங்க. ஒரு பெண்ணு கேட்க போனாரு பாரு, அந்த பொண்ணு ஒரு புண்ணு நிறைய படர்ந்து இருந்துச்சு, ஒரு கிணத்துல பாலு கிணத்துல நிறைய புண்ணு, அந்த கிணறு தெரியாம முடிச்சு அதுல எப்படி தவிர்ப்பு கொடுத்து அந்த பயத்துல ஆவியே போயிச்சு. அந்த ஓடி வந்த தப்பிச்சு வந்த பெண்கள் எல்லாம் வந்து சொன்னாங்க. சொன்ன உடனே அந்த தாயும் தந்தையும் அளவில்லாத வேதனை அடைந்தார்கள், கவலைப்பட்டார்கள். இந்த பொண்ணுக்கு போனார் பாரு குச்சக முனிவர், அவர் என்ன பண்ணாரு கவலைப்படாதீங்க அந்த பொண்ணை எடுத்து தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் சிரமப்பட்டு மேல எடுத்து தைலத்துல வச்சிருந்து உடனே அவர் போய் என்ன பண்ணாரு அந்த குச்சக முனிவர் ஒரு குளத்துல போய் நின்று தவத்தை பண்ணாரு. யமனை கூப்பிட்டாரு, தவத்தை பண்ணி அந்த ஜபம் பண்ணி யமனை கூப்பிட்டாரு. யமன் வந்தான், யமன் வந்து கும்பிட்டான், அவர் குச்சக முனிவர் கூப்பிட்டாரு. இப்ப யமன் சொன்னாலே நமக்கு பயமா இருந்தது, யமன் சொன்னாலே பயமா இருந்தது. அத
1: ஆனா இன்னொரு ரகசியம் என்ன தெரியுமா, சிவன் வரையிலன்னா கூட யமன் கட்டாயம்
0: வருவான். திருமூலதான் சொன்னாரு, யமன் வந்தானா நான் யானை வாழ் வச்சிருக்கிறேன் அதுல வெற்றி குடிப்பேன், சிவன் வந்தானா நான் கூட போவேன். அவன் வரையில் யானை வாழ் முந்தே எரி வந்து சிவன் வரையில் நான் வந்து போவது அதை சொல்றாரு. பவம் வரும் வல்லவை பண்டே அறிந்தேன், தவம் வரும் சிந்தைக்கு தான் எதிராள் திருமங்கம். அதனாலே அப்படின்னு சொல்லிட்டு யமன் வந்து கும்பிட்டான், என்ன செய்யட்டும்னு கேட்டா, இந்த பெண்ணினுடைய உயிரை கொண்டு வந்து விடணும் அப்படின்னு. என்னுடைய தவத்துல ஒரு நாள் தவத்தை எடுத்துக்காரு, என்னுடைய தவத்துல ஒரு நாள் தவத்தை எடுத்துக்காரு, இந்த பெண்ணினுடைய உயிரை கொண்டு வந்து விடு அப்படின்னாரு. உடனே தன்னுடைய பக்கத்துல இருந்த தூது ஒன்றை சொன்னாங்க, இந்த மாதிரி என்ன ரூம்ல என்ன பீரோவுல இத்தனாவது குட்டியில இந்த பெண்ணினுடைய உயிருக்கு அதை கொண்டுவாங்க. அவன் போய் உடனே எடுத்துட்டு வந்து அந்த பொண்ணுடைய உடம்புல விட்டாப்பா. பொண்ணு வந்துருச்சு, அழிவில்லாத சந்தோஷம். அப்புறம் மறுநாளே அழியால உறுதி பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் கல்யாணத்துக்கு மிருக மார்க்கண்டையோட அம்மா, மார்க்கண்டையோட அப்பா மிருகங்கள் பூயம், மார்க்கண்டையோட அப்பா அம்மா வந்து மருத்துவதி இருந்து அந்த மருத்துவதி தான் அந்த மாதிரி இறந்தவர மாமனார் வீட்டு கொடுத்து கட்டியிருந்தார். அதன்பே மார்க்கண்டையனை கதையை சொல்றாரு. அந்த மாதிரி மார்க்கண்டையனுடைய பாட்டை இறந்தவர்களை அடிப்பான யமனை கூப்பிட்டு மார்க்கண்டைய யமனையே கொண்டுட்டான்டா அப்படின்னா தவம் எவ்வளவு சிறந்தது பாருங்க அப்படின்னு சூரவன்மன் சிங்க முகராஜபுரம் தாரகாசவனுக்கு உபதேசம் பண்றாரு. காசி பூமி அருமையான பூமி, மார்க்கண்டைய படலாம் அருமையான பூமி. அந்த உடலுக்கு தங்கத்துல ஓயில் கட்டுறது கட்சியப்படும் அவ்வளவு உயர்ந்தது. ஆதை மகிந்தர்கள் அறத்தை ஆற்றுது, தீதினை விளக்குது, சிவனை உண்மையே மாதவம் புரியுது, மற்றது அன்றி ஏதுள்ளது ஒரு பொருள் ஏற்றத்தக்கது. இதை தவிர என்ன இருக்கிறது பலகையை செய்ய வேண்டியது, உண்ணுகிறான், மனைவி மக்களை அடைகிறான், அப்புறம் வாழ்ந்து அறிந்து போகிறான். இதுவா மனித வாழ் செய்ய வேண்டியது, தவத்தை செய்து ஒருவான் திருவோடை பரவலாம். மானுட பரவிதானும் வகுத்தது அன்பணிக்காக வந்தோம், மனித பிறவி வகுத்தது சௌரமானை பூசப்படுவதற்காக. அப்படி இல்லாமல் வீணையும் பிறவியும் அழைத்துக் கொள்கிறான் பிறவி கூட தரமாட்டான். சொன்னாரு, பூசை இல்லாதவன் சாப்பிடுறது பூசை இல்லாதான் உண்டி புழு பணம் புலையங்கட்ட மாசுள்ள பாவமுற்று வாயிலில் தீயில் வந்து நாசமாவது நன்கு நற்புறம் பிறந்தான் என்று தேசுடார வனத்தில் தரிசித்து நினைத்து பாவம். பூசை இல்லாம சாப்பிடணும், அதனாலே பூசை பண்ணாரு. செம்பூசைதான் தவத்திலே சிறந்தது, மற்ற தவங்கள அத்தனையும் சொற்காட்சிகளை பரப்ப கொடுத்து கூடும். இது வந்து பரப்பு இல்லாமல் செய்த சிவபதத்தை கொடுக்கணும். அதனால சிவபூசை ஆகிய தவமே தவறு ஐம்புல வேடரின் அயன்களை வளர்ந்ததன் தமுதல் பூமாய் தவத்தின் வளர்த்து விட்டு அந்நியமின்மையின் அரண்களை செய்வேன். அந்நியமின்மை என்பது தவன் இது விட்டானால், தவன் இது விட்டானால் சிவம் அந்நியமாகி அந்நியமாய் என்பது அனன் என்பது புறம்பு, அனன் என்பது சிவம ஆன்மாவை சேர்ந்து உள்ளது. அனன் என்பதால் சொந்தம், அந்நியம் இல்லாது, அந்நியம் இல்லாது சிவன நாம நாமம் அந்நியம் அல்ல, சொந்தம் சொந்தத்துக்காரங்களே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கப்பா. நம்முடைய பங்கு அவங்களை போய் கூப்பிடணும், அவங்க வந்த ஒரு பிரச்சாரம் பண்ணணும் அப்படிதான் இருப்பாங்க. அவங்க கண்டுக்கு சொந்தக்காரங்களே கூட வந்தாங்க, நாம அவங்க விட்டு விருந்துக்கு போகணும், நம்ம அவங்க வீட்டுக்கு விருந்துக்கு அவங்கள அழைக்கணும்.
1: அடைத்து எனக்கு அந்த கரையடைத்து தருவாயோ அப்படின்னு கேட்டான். அப்படின்னு கேட்டான்
0: கூப்பிட்டு அந்த புகரனை கூப்பிட்டு மனசு புகரவனை கூப்பிட்டு எனக்கு அடுத்த கரை எடுத்து தருவாயோன்னு கேட்டா அதுக்கு அவன் என்ன பண்ணானா, தன்னை அழைத்து எனக்கு அந்த கரை எடுத்து தருவாயோ என்ன இசக்கனாக அடைக்கின்றேன். இந்த வழியை கவனிங்க, அடைக்கின்றேன் எனக்கு அன்னை பின்னை அதற்கு இடும்போது அதன் தான் விரும்புகிறார். இப்ப நீ எனக்கு அண்ணன் மாறி தாய் மாறி நான் பிள்ளை மாறி அப்படி தாழும்புள்ள இருந்தாலும் வாய் வயிறு வேறதானே, அதனால கூறிய பத்தி முதல்ல பேசிக்கிறோம். தாய்மொழியா இருந்தாலும் வாய் வயிறு வேறதானப்பா, இந்த அதெல்லாம் இதுல வைக்கிறார் பங்கு முடிவு. அன்னை என தன்பாலின் அனுசரந்து வருகாலை தன்னை அழைத்து என கலந்த கரையடைத்து தருவாயோ என்ன இசக்கனாக அடைக்கின்ற எனக்கு அன்னை பின்னை அதற்கு இடும்புரி அதன்றால் குருமுதியாள் சுற்றிடுவேன் உனக்கென்றால் அதற்கு சென்று பெருமதியார் சுற்றிட நான் மிகமலிந்தேன் சுவைப்புற்றில் முடிந்தவெல்லாம் இட்டுடுவாய் அது உந்த திரும்ப நான் இழைப்பாய் கட்டிடுவேன் உன்னைய கரை என்றால் கரையில்லாம் என்பது திருவிளையாடப்படலாம். அது என்ன ஆகுதுன்னா, ஆனா பூசைக்காரத்துல என்ன பண்றா, பூசைக்காரன் ஜோதம் அது தாயாகும்
2: சான்றுனாரீஸ்வரனாக இருக்கின்ற அந்த புராண வசனத்தின் பொருளையும் உணரமாட்டார்கள். அதற்கும் ஏதேதோ பேசி வினையை ஈட்டிக் கொள்வார்கள். அர்த்தநாரீஸ்வரன் அர்த்தம் என்றால் பாதி, நாரி என்றால் பெண். உமையன்னையை தன் திருமேனியிலே பாதியாக கொண்டிருப்பவர், அதனால அர்த்தநாரீஸ்வரர். உமையன்னை தான் இந்த உலகத்தோடு ஒன்றாய் வேறாய் உடனாய் பத்து விதமாய் கலந்திருப்பது உமையன்னை, அது சிவசக்தி. ஆகவே அந்த சிவசக்தி அவன் உருவத்திலே பாதியாக இருக்கின்றது. உலகமயமான சிவசக்தி அவன் உருவத்திலே பாதி, ஆகவே அவன் உலகமாகவே கலந்திருப்பவன் விஸ்வரூபி. இதையும் உணரமாட்டார்கள். இதெல்லாம் உணராதவர்கள் என்ன சொல்வார்கள், தேவர்களுள் சிவபெருமானும் ஒருவன். எத்தனையோ தேவர்கள் இருக்கின்றார்கள், இந்திரன் சந்திரன் அயன் மால் என்று எத்தனையோ தேவர்கள் இருக்கின்றார்கள், அவர்களுள் ஒருவன் சொல்வார்கள். அந்த தேவர்களுக்கெல்லாம் இந்த இயல்பு உண்டா, விஸ்வாதிகன் விஸ்வகாரணன் என்றெல்லாம் விளங்கக்கூடிய இயல்பு கிடையாது. அதனாலதான் சொன்னார், அதாவது அரியையற்கு எட்டாத அந்த அரிய நிலையின் மூலம் அவன் உலகத்தை கடந்தவன் விஸ்வாதிகன் என்பதை உணர வேண்டும். இரண்டாவது வந்து மும்மூர்த்திகளும் அவனிடமிருந்து தோன்றியவர்கள் என்பதனாலே அவர்கள் மூலமா தான் உலகமே நடக்கு. அப்ப உலகமே அவனிடமிருந்து சிவபெருமானிடமிருந்து தோன்றியதுதான், ஆகவே அவன் விஸ்வத்திற்கு காரணன் என்று உணர வேண்டும். அவனுடைய சங்கல்பம்படியே உலகம் இயங்குகின்றது என்று புராணங்கள் கூறுகின்றன. எனவே அவன் விஸ்வ அந்தர்யாமி, உள்ளிருந்து செலுத்தக்கூடிய அந்தர்யாமி. அப்புறம் அவன் அர்த்தநாரீஸ்வரன் என்பதனாலே உலகமயமாக இருக்கக்கூடிய சிவசக்தியை தன் ஒருபால் வைத்திருப்பதனாலே அவன் விஸ்வரூபி என்று இந்த புராணங்களாலே உணர வேண்டும். உபநிடதங்களை படித்து உணர்தல் அறிந்து இந்த புராண செய்திகளாலே இதை உணர்ந்து கொள்ளலாம் என்று கூறுகின்றார். இவை இரண்டு செயலும் அசிந்திதன் என்றதற்கு உரையளவை காட்டியவர். சிந்தனைக்கு அவன் எட்டும்படியாக சிந்திதராய் இருந்தாலும் சிந்தனைக்கு அப்பாற்பட்ட அசிந்திதனே என்பதற்கு வந்து உபநிடதங்களிலிருந்து சான்று காட்டினார்கள், புராணங்களிலிருந்து காட்டினார்கள். எனவே ஆகம அளவை உரை அளவையாக காட்டினார்கள். இனி அருமையாக சொல்வார்கள், சிவபெருமான் அந்த திருவுருவத்தை கொண்டு செய்கின்ற செயற்பாடுகள் ஒன்றுக்கொன்று பொருந்தாத வண்ணம் பல்வேறு திருவேடங்களை தன்னுடைய உருவத் திருவேணி மூலம் கொள்கின்றார் எம்பெருமான். ஏனென்றால் அந்தந்த நிலையில் உள்ள உயிர்களை உயிர்ப்பதற்காக. அதை எப்படி சொல்கின்றார்கள் என்றால், போகியாயிருந்து உயிர்க்கு போகத்தை புரிதல் ஓரார், யோகியா யோகமுத்தி உதவுதல் அதுவும் ஓரார், வேகியானார் போர் செய்த வினையினை வீட்டல் ஓரார், உகியா மூடரெல்லாம் உம்பரில் ஒருவன் என்பர் என்றார். அதாவது முதல்ல போக திருமேனி, அப்புறம் வந்து யோக திருமேனி, அப்புறம் போர திருமேனி, மூன்று வகை திருமேனிகள். ஆக போகியாயிருத்தல் வேறு, யோகியாயிருத்தல் வேறு, ஒன்றோடொன்று முரணான செயல்கள். ரெண்டு நிலையிலும் சுவாமி இருக்கின்றார். மீனாட்சி சுந்தரேஸ்வரராக அந்த போகியாக இருப்பதை நாம் தரிசித்து வருகின்றோம். அதே மாதிரி யோக திருமேனியிலே தட்சிணாமூர்த்தியாகவும் விளங்குகின்றார். ஏனென்றால் உலகத்திலே இல்லறம் நடத்தி பக்குவப்பட வேண்டிய மாந்தர் பலர் இருக்கின்றார்கள், அவர்கள் பொருட்டு போக வடிவத்திலே எம்பெருமான் விளங்க வேண்டும். அதான் கந்த புராணத்திலே அருமையாக சொல்கின்றார். எம்பெருமான் ஒரு பக்கம் வந்து சனகாதியருக்காக யோக திருமேனியை மேற்கொண்டு ஞானோபதேசம் பண்ணி வருவார், இமயமலையிலே எம்பெருமானை அடையும் பொருட்டு பார்வதி தேவியார் தவமிருந்து வருவார். அப்போ எம்பெருமான் போக நிலையே மேற்கொள்ளாதனால எந்த உயிர்களுக்கும் போகமே கிடைக்கவில்லை என்று அருமையாக சொல்வார். அதான் இந்த காலத்தில் சொல்லி வருகின்றோம், ஞானமும் வீடு பேருந்தான் சிவபெருமான் கொடுப்பார், போகம் கிடைச்சதுக்கெல்லாம் வேற இணையம் வேற கடவுளரை நாம் நாடி செல்ல வேண்டும் என்று அறியாமையிலே மக்கள் இருந்து வருகின்றார்கள். இந்த கருத்து இந்த சித்தியாரம் இந்த பகுதி கருத்துக்கள் கந்தபுராண கருத்துக்கள் எல்லாம் மக்கள் மத்தியிலே பரப்பப்பட்டால் மக்களுக்கு நிச்சயமா ஒரு தெளிவு வரும். வீடு வேற்றியே கொடுக்க வல்லவனால் சாதாரண உலக போகங்களை கொடுக்க முடியாதா? எவ்வளவு எளிதாக கொடுப்பான் சிவருமான் என்பதற்கு எத்தனை எத்தனையோ சான்றுகள் இருக்கின்றன. அதையெல்லாம் நாம் இங்கே எடுத்து காட்ட வேண்டும். ஆக ஏன்னா எல்லாத்துக்கும் வந்து ஞான வேற்று என்பது வராது. ஆகவே உங்களுக்கு போக வேண்டும் என்றாலும் கூட நீங்கள் எம்பெருமானையே வழிபடுங்கள் என்று சொல்லி அத்தகைய விழிப்புணர்ச்சியை மக்களிடம் ஊட்ட வேண்டிய கடப்பாடு இது சைவ அறிஞர் உலகத்திற்கு உள்ளது. அதுக்கு இந்த பாடல்கள் தான் சிறந்த சான்றுகளாக நமக்கு உதவுகின்றன. இப்ப அருமையா சொல்றார், கோபியாயிருந்து உயிர்க்கு போகத்தை புரிதல் ஓரார், யோகியாய் யோக முத்தி உதவுதல் அதுவும் ஓரார். போகத்தையும் அவன் தான் கொடுக்கிறான், யோகியா இருந்து முத்தியும் அவன் தான் கொடுக்கிறான். வேகியானார்போர் செய்த வினையினை வீட்டல் ஓரார். நம்ம கோர வடிவத்தில் இருக்கிறான், எதுக்கு அது நம்மளை வந்து தண்டிக்கின்றான் என்று நமக்கு தெரிகிறது. நம்முடைய வினைகளை ஒழிக்கின்றான், நம்ம மேல கோபம் இல்ல, நம்ம வினைகள் மேல கோபம், வினைகளை தீர்க்கின்றான். அவ்வளவுதான். ஊகியா மூடர் எல்லாம் உம்பரில் ஒருவன் என்பார். இதையெல்லாம் ஊகித்து தெளிந்து கொள்ள முடியாத மூடர்கள் எல்லாம் சிவபெருமானை தேவர்களுள் ஒருவன் என்று கூறிக்கொள்வர் என்று குறிப்பிடுகின்றார். முதல்வன் கொண்ட திருமேனிகளில் சில திருமேனி கோக வடிவமும் சில திருமேனி கோர வடிவமும் சில திருமேனி யோக வடிவமுமாக கொண்டது எதற்காக என்றால் முறையே ஒவ்வொன்றையும் அதை கூட பொருத்திக்கிடும். முறையே உயிர்களுக்கு போகம் புரிதல் பொருட்டும் வினையினை வீட்டுதல் பொருட்டும் யோகமுக்கு உதவுதல் பொருட்டுமா என்பதா. அடுத்த பாடல், ஒன்றோடொன்று ஒவ்வா வேடம். பாருங்க, போக வேடம், யோக வேடம், கோர வேடம், ஒன்றோடொன்று ஒவ்வாதது. இப்படி ஒன்றோடொன்று ஒவ்வா வேடம் ஒருவன் தரித்துக் கொள்ள முடியுமா இந்த உலகத்தில்? முடியாது இல்லையா? ஆகையினாலே சிவபெருமானால் முடிகின்றது என்றால் அவன் உலகத்தை கடந்து விளங்குவன் என்பதை இதிலிருந்தே உணரலாமே. ஒன்றோடொன்று ஒவ்வா வேடம் ஒருவனே தரித்துக் கொண்டு நின்றலால் உலகம் நீங்கி நின்றனன் என்றும் கோரார். அன்றைய வேடம் எல்லாம் அருள் குறி தொழில் என்றோரார், கொன்றது வினையை கொன்று நின்ற அக்குணம் என்றோரார். அஞ்ஞனம் போக வடிவும் கோர வடிவும் யோக வடிவுமாய் தம்முள் மாறுபட்ட பல வடிவம் ஒருவனே கொண்டு நிற்றலும் தம்முள் மாறுபட்ட அப்பல வடிவங்களும் அஞ்ஞனம் போகமும் வீடும் யோகமும் உதவும் முகத்தான் அணுக்கிரகம் ஒன்றற்கே ஏதுவாது. யா போக திருமேனி, யோக திருமேனி, அப்புறம் கோர திருமேனி, மூன்றும் ஒன்றோடொன்று மாறுபட்டவையாக தோன்றலாம். ஆனா அந்த திருமேனிகளை கொண்டு அவர் செய்வது என்ன? உயிர்களுக்கு அருளுதல் ஒன்றதான் செய்தார். கோர திருமேனி கொண்டு அருளுதலையா செய்தார்? ஆமா, உயிர்களுடைய வினைகளுக்கு ஈடான பலன்களை ஊட்டுகின்றார். தீவினைக்கு ஏற்ற துன்பத்தை ஊட்டுவதன் மூலம் அந்த தீவினை கடுகிறது. ஆன்மாவுக்கு ஒரு அறிவும் இல்லை. தீவினையெல்லாம் தீர்ந்து அந்த ஆன்மா படிமுறையில் பக்குவம் எய்தி பத்திரமா முத்தி நிலையில நிலைபேரோடு விளங்க போகிறது. அவ்வளவுதான். அதுக்கு எந்த ஆன்மாவும் இறுதியில ஒரு முத்தி கொடுத்தே தீருவார். அந்த முத்திக்கு எதுனா தடையோ அதை நீக்கிறார். அவ்வளவுதான். அது நாம வந்து விருப்பு வெறுப்பை வைத்துக் கொள்வதனாலே இன்பம் கொடுத்தால் தெரியுங்கிறோம், துன்பம் கொடுத்தால் இறைவன் வந்து நம்ம வருத்தப்படும். அவர் செய்வதெல்லாம் ஒரே செய்வதுதான், முத்திக்கு தடையா உள்ளவற்றை நீக்குகிறார். ஆகவே கோர வடிவமும் அனுக்கிரகம் தான். ஆமா, யோக வடிவமும் அனுக்கிரகம் தான், போக வடிவமும் அனுக்கிரகம் தான். ஆகவே மூன்று வெவ்வேறுவான திருமேனிகளை கொண்டு அருளுதல் என்ற அந்த அனுக்கிரகம் ஒன்றையே செய்கின்றான் இல்லையா? ஆமா, கோர வடிவம் கொண்டு தண்டிக்கினான், அது தீமை மாதிரி தெரியுது, ஆனா அந்த தீமை கூட நன்மையில தான் கொண்டு போய் விடுது. தீமை செய்வது நன்மையை பயத்தலும் உலகத்தின் வைத்து அறியக்கூடிய நிலையா? ஐயா, மூன்று முரண்பட்ட வேடம் கொண்டு ஒருவன் அருளங்கிற ஒரே தொழிலை செய்வது உலகத்தில் சாத்தியப்படுமா? வேற யார்கிட்டையாவது

உலகிற்கு உலகினை கடந்து நின்றவன் என்று இதற்கு முந்தைய பாடலுக்கு முந்தைய பாடலின் முதலடியிலே உலகினை இறந்து நின்றது அறநூறு சொன்னார்களே, அதற்கு இந்த பாடல் நல்ல சான்று காட்டுகிறது. ஏன்னா மூன்று வெவ்வேறு திருமேனிகளை ஒன்றோடொன்று ஒவ்வாத திருமேனிகளை கொள்வது உலகத்தில் யாருக்கும் முடியாது. ஆனால் சுவாமி அப்படி போகி யோகி வேகி என்று மூன்று திருமேனிகளை கொள்கின்றார். ஆகவே அவர் உலகத்தை அப்பாற்பட்டவர் என்பதை இந்த பாடல் விளக்கியது. நிற்றல் நின்றல் என விகாரம், நிற்றல் இருக்கணும், அது நின்றலால் இருக்கு. இரண்டாம் அடியில் இருக்கு பாத்தீங்களா, ஆமா, ஒருவனே தரித்துக் கொண்டு நிற்றலால் வரணும். நிற்றலாங்கிறது நின்றலால் வந்திருக்கு, அது விகாரம், மெலித்தல் விகாரம் பாருங்க. வல்லினம் வர வேண்டிய இடத்துல மெல்லினம் வந்தா அது மெலித்தல் விகாரம், வல்லினம் வந்து மெல்லினமா விகாரப்பட்டுள்ளது என்று அர்த்தம். அப்புறம் அன்றிய வென்னும் பெயரச்ச இரு விகாரத்தால் தொக்கது, அன்றி அவ்வேடம்னு இருக்கு மூன்றாம் அடியின் தொடக்கத்துல. அன்றிய அவ்வேடம்னு இருக்கணும், அன்றிய அந்த இறுதி அகலம் வந்து இல்லை. அன்றியன்னா மாறுபட்ட முரண்பட்ட, கோகம் யோகம் கோரம்னு முரண்பட்ட, இவை இரண்டு செயலும் அசிந்தனாதற்கு ஏது காட்டியவாறு சிந்தனைக்கு அப்பாற்பட்டவன் சிவபெருமான் என்பதை இந்த இரண்டு செயல்களும் உணர்த்துகின்றன. அடுத்த பாடல் அரிய கருத்தை சொல்கின்றது. நாயகன் கண் நயப்பால் நாயகி புதைப்ப எங்கும் பாயிருள் ஆகி மூட பறிந்து உலகினுக்கு நெற்றி தூய நேத்திரத்தினாலே சுடர் ஒளி கொடுத்த பண்பின் தேயமார் ஒளிகள் எல்லாம் சிவனுரு தேசது என்ன. இது வந்து நாம பதவுரையில விளக்கமா பார்க்கலாம். அவ்வேடமெல்லாம் அருள்குறி தொழில் என்றதற்கு போன பாடல சொன்னாங்க இல்லையா, அன்றி அவ்வேடமெல்லாம் அருள்குறி தொழில் என்றோரார் போன பாடல மூன்றாம் அடியில. என்ன இந்த திருவேடம்லாம் எப்படி அருளை செய்து, அதுக்கு ஒரு சான்று சொல்லுங்களேன். ஐயா போக திருமேனி யோக திருமேனி கோர திருமேனி தான் கொள்றார், இந்த திருமேனிகள்லாம் வந்து எப்படி அருளையே செய்து, அதுக்கு ஒரு சான்று சொல்லுங்களேன் அப்படிங்கும் போது அருமையா சொன்ன. நாயகன் கண் நயப்பால் நாயகி புதைப்ப, நாயகியாகிய அந்த உலக மாதா என்ன செய்தார் என்றால் திருவுள்ள மகிழ்ச்சியால் ஒரு செயல் செய்தார். என்னவென்றால் நாயகன் கண் புதைப்ப, முதல்வனது திருக்கண் புதைத்த அந்த திருவிளையாட்டிலே முதல்வனது திருக்கண்ணை நாயகனுடைய திருக்கைகளால் மறைத்தவுடன் எங்கும் பாயிருளாகி மூட, பாயிருள்னா பரவிய இருள், ஆமா, எங்கும் எவ்விடத்தும் பரவிய இருளாகி போர்க்கவும் பறிந்து சிவபெருமான் ஆகா உலகம் இருளிலே மூழ்கிவிட்டது என்று பறிவுற்று இரக்கமுற்று உலகினுக்கு உலகத்தில் உள்ளார்க்கு தூய நெற்றி நேத்திரத்தினாலே தூய்மையாகி தன்னுடைய நெற்றி கண்ணாலே சுடரொளி கொடுத்த பண்பின் மிகுந்த பிரகாசத்தினை உலகத்திற்கு அடுத்த அருளினாரே அந்த தன்மையினால் தேயமார் ஒளிகள் எல்லாம், தேயம்னா உலகம், தேயமார் ஒளிகள் எல்லாம் உலகின் கண் உள்ள ஒளிகள் எல்லாம் சிவன் உரு தேசதென்னார் சிவபெருமான் திருமேனி பிரகாசமே ஆகும் என்று உணரமாட்டார், உணராமல் இருக்கின்றார்கள். ஆனால் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகையால் இந்த நிகழ்ச்சியே சான்று என்று அருமையாக கூறினார். ஏன்னா இதுதாரும் வேற்று சமயத்தார் சிவபெருமானுடைய திருமேனியை குறைத்து பேசினார்களே அவர்கள் எல்லாம் உண்மைகளை உணராதவர் உணராதவர் என்று அடுக்கின்றார். ஆகையினாலே ஒரு சமயத்திலே திருக்கைராய மலையிலே எம்பிராட்டி உள்ள மகிழ்ச்சியினால் எம்பெருமானுடைய திருக்கண்களை நம்முடைய திருக்கரங்களால் மூடிவிட உலகமெல்லாம் இருள் சூழ்ந்து விட்டது. அப்ப அவருடைய திருமேனி ஒளியினால்தான் அங்க அவருடைய திருநயனத்தில் இருந்துகின்ற அந்த திருக்கண் ஒளியினால் உலகமே ஒளிகின்றது என்ற உண்மை அங்கு நம் விளங்கினோம். ஆகவே இரண்டு கண்களை மறைத்தவுடன் மூன்றாவது கண்ணாகிய நெற்றிக்கண்ணினாலே இந்த உலகத்திற்கு ஒளி கொடுத்தார். எனவே உலகத்தில் விளங்குகின்ற ஒளி எல்லாம் சோம சூரிய அக்னி ஒளி என்றாலும் அந்த சோம சூரிய அக்னிகளை தன்னுடைய மூன்று கண்களாக கொண்டவர் எம்பெருமான். ஆகவே அவருடைய 108 நாமாவளி அஷ்டோத்தர சதநாமாவளி என்பார்கள். அந்த 108 நாமாவளிகளிலே ஒன்று ஓம் சோம சூரிய ஓம் சோம சூரியாக்னி லோச்சனாஜை நமகான். லோச்சனம்னா கண்ணு, சோமன்னா சந்திரன், சூரியன் கதிரவன், அக்னின்னா நெருப்பு. நம்ம சந்திரன் கதிரவன் நெருப்பு மூன்றையும் மூன்று விழிகளாக கொண்டவன் சொல். ஆகவே அவனுடைய மூன்று நயனங்கள் மூலமாகத்தான் சூரிய சந்திர நெருப்புகள்லாம் வந்து ஒளியே கிடைக்கின்றது. அதை வச்சுதான் உலகத்துக்கு ஒளி கிடைக்கிறது. அதற்கு இந்த புராணம் சான்று என்றார்கள். அவ்வேடமெல்லாம் அருள்குடி தொழில் என்பதற்கு முதல்வி திருக்கண் புதைத்த திருவிளையாட்டின் நிகழ்ந்த நிகழ்ச்சியே சான்று என்பதான். நயப்பு மகிழ்ச்சி பாய்தல் பரத்தல் தேயம் உலகம். அடுத்த பாடலிலே இன்னொரு செய்தியை சொல்கின்றார். அந்த திருமேனி கொண்டு அருள் புரிவதற்கு இன்னொரு செய்தி. கண்ணுதல் யோகிருப்ப காமன் நின்றிட வேட்கைக்கு விண்ணொரு தேவராதி வெளிந்தமை ஓரார் மால்தான் எண்ணிவேள் மதனை ஏவ எரிவிழித்து இமவான் பெற்ற பெண்ணினை புணர்ந்து உயிர்க்கு பேரின்பம் அளித்தது ஓரார். அருமையான செய்தியை சொல்லக்கூடியது, அது அழகான பாடலாம். கண்ணுதல் யோகி இருப்பன், கண்ணுதல்னா யாரு, நுதல்னா நெற்றி. அப்ப நுதல் கண், கண் நுதல் என்பதை நுதல் கண்ணு மாத்திக்கிடணும். அந்த நுதல் கண்ணை உடைய பெருமான் அப்படின்னு பொருள் கொள்ளணும். இந்த மாதிரி வருவதுதான் அன்மொழி தொகைன்னு சொல்வார்கள். தேன்மொழி வந்தால் அப்படின்னா என்ன இருக்கும், தேன் போல

0: பேசக்கூடிய அந்த பெண் வந்தாலும் அது மாதிரி கண்ணுதலை முதல் கண்ணு மாற்றிக்கொள்ள வேண்டும். முதல் கண்ணா முதலிலே கண்ணை உடைய பெருமான் அவன். அவர் வந்து யோகத்திலே இருந்தார். யோக நிலையிலே சனகாதி முனிவர்களுக்கு மோனத்தை உணர்த்துவதற்காக யோக நிலையிலே இருந்தார். நெற்றிக்கண்ணையுடைய சிவபெருமான் யோகி இருந்துடி யோகத்திலே இருந்தபோது வேட்கைக்கு காமன் நின்றிட ஒரு உம் போட்டுக்கிடணும். நின்றிடவும் யா மன்மதன்னா வந்து அவன் தன்னுடைய செயல்பாட்டில மும்முரமா தான் இருக்கான். ஆமா மன்மதன் ஒன்னும் அடங்கிடல. அவன் நின்றும் யாருக்கும் வந்து ஏன்னா மன்மதன் தான் போகத்துல தூண்டணும் உயிர்களை. அந்த மன்மதன் வந்து அப்படி செயல்திறனோடு அவன் இருந்தாலும் யாருக்கும் போகம் கிடைக்கவில்லை. ஏன்னா மன்மதனால நேரடியா போகம் கிடைக்கல. சுவாமி திருவுள்ளம் பற்றினாதான் எதுவுமே நடக்கும். அதுக்கு இது நல்ல சான்று. சுவாமி போக போகத்திருமேனியே கொள்ள வேண்டாம் சொல்லி முழுக்க முழுக்க யோக திருமேனியை லயித்து விட்டார். அப்ப மன்மதன்லாம் நிக்கிறான், நின்னு என்ன பிரயோஜனம், யாருக்கும் போகம் கிட்டற. அதான் காமன் நின்றிட என்றதுல ஒரு உன் போட்டுக்கிடணும். உரையில அருமையா போட்டிருப்பாங்க, காமன் நின்றிட வேட்கைக்கு காரணமாகிய காமன் இருக்கவும் இருக்கவும் விண்ணுரு தேவராதி விண்ணிடத்துள்ள தேவர்கள் முதலியோர் மண்ணுலகத்தோர் மட்டுமல்ல விண்ணுலகத்தோருக்கே போகம் கிடைக்கிறேன். மெடிந்தமை ஓரார், அதாவது போகம் துய்க்கப்பெறாமல் மெறிவுற்றதும் அறியார். அப்ப என்ன செய்யறார் திருமால் வந்து ஒரு சூழ்ச்சி பண்ற, மால்தான் எண்ணிவேள் மதனை ஏவ மாயோ நம் மெழிவு கெடும்படி. ஆகா தேவர்கள் மாந்தர்கள் எல்லாரும் வந்து போகமில்லாமல் மெழுகின்றார்களே, இவருடைய துயரம் கருத துயரம் வந்து கெட வேண்டும் என்று கருதி காமனை ஏவுதல் செய்ய. நீதான எல்லாருக்கும் வேட்கை எழுப்புவன், சிவபெருமான் யோகத்தில் இருக்கார், அவருக்கு நீ வேட்கையை எடுப்பு, அவருடைய யோகத்தை களைத்து விடுனு சொல்லி மன்மதனை ஏவுகின்றார் திருமான். ஏவனவுடனே மன்மதன் போய் சுவாமி மேலே அம்பு வெய்ய போகின்றான். அப்ப என்ன நடந்தது, எரி விழித்து அவனை நெற்றிக்கண்ணை விழித்து எரித்து அதன் பிறகு என்ன செய்தார், இறங்கி இமவான் பெற்ற வெண்ணினை புணர்ந்து இமயமலை அரையன் பெற்ற உமாதேவியை கலந்து உயிர்க்கு பேரின்பம் அளித்தது ஓரார், உயிர்களுக்கெல்லாம் பேரின்பத்தினை அருளி செய்ததும் உணரார். எனவே அவர் யோகியாயிருந்தும் அப்புறம் அவரே திருவுளம் பற்றி போகியாய் மாறியும் உயிர்களுக்கு அருளை செய்துள்ளார் என்பதற்கு அருமையான சான்று. பலவேறு வகைப்பட்ட அருள்புரி தொழிலும் அவ்வேடத்தை இந்தியமையாமை கண்ணுதல் யோகிருந்துளி உலகத்தின் கண் நிகழ்ந்த நிகழ்ச்சியே சான்று. சுவாமி எப்படிலாம் அருள் புரிகிறார், போன பாடம் இந்த பாடம் எவ்வளவு அருமையா உணர்த்திச்சு. திருமேனியிலிருந்து ஒளி கொடுக்கின்றார் உலகத்திற்கு. அப்புறம் போக சனாதி போன்ற பக்குவ ஆன்மாக்களுக்கு யோகத்தை உணர்த்தினார். அதுக்கப்புறம் மன்மதனை எரித்து அப்புறம் இறங்கி திருவுளம் பற்றி போகியாகி உமையனரோடு சேர்ந்து விளங்கி எல்லா உயிர்களுக்கும் மெலித்த உயிர்களுக்கெல்லாம் மீண்டும் போகத்தை கொடுத்தார். அப்போ யோகியாகவும் போகியாகவும் விளங்கி எப்படிலாம் அருள் செய்கிறார். இந்த அருளை உயிர்களுக்கு செய்யணும்னா இந்த திருமேனி வேண்டுமல்லவா, இந்த திருமேனி மேற்கொள்ள போய் தான் எப்படிலாம் அவர் அருள் செய்ய முடிந்தது. இதை உணராம திருமேனியை பற்றி குறை சொல்லி வினையை ஈட்டுகின்றார்களே என்று ஆசிரியர் இறங்கி பாடுகின்றார். இந்த ரெண்டு திருவிளையாடல்களும் எதை உணர்த்தியது என்றால், உலகினுக்கு உயிருமாகி நின்றவாற்றை இவ்விருவகை திருவிளையாட்டின் வைத்து இனிது விளக்கியதுவும் ஆயிற்று. உலகினுக்கு உயிரா இருக்கார் அவர், ஒளி கொடுத்தார். ஒளி இல்லாட்டா உலகம் எப்படி இயங்கும், ஒளி வந்து உலகத்துக்கு உயிர் இல்லையா, அந்த ஒளியை அவர் தான் கொடுக்கார்கிறது. நாயகன் கண்ணை மறைத்து அந்த திருவிளையாடல் உணர்த்துகிறது. சுவாமி தான் உயிர் ஒளியே கொடுத்து உலகத்துக்கு உயிரா இருக்கார். அப்புறம் எந்த ஒரு அந்த ஒளி இருக்கிறது, சரி போகம் துய்க்கணும், மன்மதன் இருந்தும் துய்க்க முடியலையே. அப்ப சுவாமி வந்து போகியாக திருமேனி கொண்டு அந்த கல்யாண கோலத்திலே சுவாமி விளங்கினால்தான் உலகத்திலே எல்லாருக்கும் வந்து இல்லற போகம் கிடைக்கும். ஆகவே அந்த யோக நிலையில் விளங்கியதும் மன்மதனை எரித்ததும் மீண்டும் போக நிலைக்கு வந்ததும் அந்த திருவிளையாடல் வந்து சுவாமி கொடுத்தாதான் எந்த போகமும் கிடைக்கும் என்பதை உணர்த்துகிறது. எனவே உலகத்துக்கு அவர் தான் உயிரா இருக்கார், அவர் கொடுத்தாதான் எதுவும் கிடைக்கும் என்பதை தெளிவாக உணர்த்துகிறது. ஆகவே உலகினுக்கு உயிருமாகி அப்படின்னு சொல்லி முந்தின பாடல வந்தது இல்லையா, இந்த பாடல வந்தது 48 பாடல வந்தது. உலகினை இறந்து நின்றது 600 பாடல வந்து 3 அடி வந்தது உலகினுக்கு உயிருமாகி அப்படின்னு வந்தது. ஆகவே உலகிற்கு உயிராயிருப்பதை இந்த ரெண்டு தொழிலாளர்களும் உணர்த்துகின்றன. ஒளி கொடுத்ததும் அப்புறம் வந்து யோகமும் போகமும் கொடுத்ததும். சரி யோகியாயிருந்து அவன் தான் யோகத்தை கொடுக்கான் சனகாதியருக்கு. அப்புறம் மன்மதனை எரிச்சிட்டு போகியாகி சாதாரண மக்களுக்கு போகமா அவன் தான் கொடுக்கிறான். அப்ப யோக வடிவம் போக வடிவம் முரண்பட்ட வடிவங்களை தாங்குகின்றான். ஒன்றோடொன்று ஒவ்வா வேடம்னு இதுக்கு முந்தின பாட்டுக்கு முந்தின பாடல ரெண்டு பாடலுக்கு முந்தான சொன்னாரு, ஒன்றோடொன்று ஒவ்வா வேடம்னு. இப்ப தட்சிணாமூர்த்தி ஆகிய யோக வடிவம், அப்புறம் உயிர்களுக்கு போகம் கொடுக்க போக வடிவம், இப்படி ஒவ்வா வேடத்தை தரித்துக் கொண்டதையும் இந்த புராண செய்தியிலே அறிந்து கொள்ளலாம். ஒன்றோடொன்று ஒவ்வா வேடம் ஒருவனே தரித்துக் கொண்டதும் இதனுள் கண்டுகொள்க, இவை இரண்டு செயலும் மேலதனை கண்கூடாக தெளிவித்து. நம்ம எதை வந்து அவன் வந்து சிந்தனைக்கு எட்டியும் எட்டாவது நிலையிலே தான் இருக்கின்றான் என்ற உண்மையை தெளிவிக்கின்றன. தெளிவித்து சிந்திதனாயும் அசிந்திதனே என்றதனை வலியுறுத்தியவாறு. இதெல்லாம் வந்து நம்ம கைலாயத்துல வந்து ஸ்ரீகண்ட ருத்ரனாலே இயற்றப்படும் என்றால், ஸ்ரீகண்ட ருத்ரக்குரிய செயல்கள் வடிவங்கள்லாம் சிவபெருமானுக்குரியவைதான். அதான் அது சிவபதம் தான் அது. அதனால ஸ்ரீகண்ட ருத்ரத்துக்கு சரீரத்துக்கு வந்து சரீரியாக இருப்போர் சிவபெருமான் ஆர்வனாவள பெருமான் சொல்வார். ஸ்ரீகண்ட ருத்ர சரீர சரீரியாய் விளங்கி கொண்டு சொல்வாங்க. ஆகவே அவருக்கு அந்தரியாமையா இருந்து எல்லாத்தையும் நிகழ்த்துவோர் சுவாமி தான். அதனாலதான் சொல்றார், ஸ்ரீகண்ட ருத்ரக்குரிய வடிவங்களும் பெயர்களும் தொழில்களும் முதல்வனுக்கும் ஒப்ப உழவு என்பது வாயு சங்கீதம் கூறப்படுதலின் ஈண்டு கூறியனவெல்லாம் முதல்வனுக்குரியனவையாம் என கொள்க. ஸ்ரீகண்ட ருத்ரெல்லாம் பண்றார் மூன்றாவது மூர்த்தினா சுவாமி கூறியதுதான் சுவாமி அருளால் அவரும் பண்றார். ஆகவே இங்க சொன்னதெல்லாம் முதல்வனுக்குரியனவையாம். அற்றாவின் நன்றே ஈண்டு கூறிய வடிவங்கள் எல்லாம் மகேஸ்வர மூர்த்தம் 25 நுழைத்து எண்ணப்பட்டன என்பது. மகேஸ்வர நிலை என்பது ஸ்ரீகண்ட ருத்ரருக்கும் மேலான நிலை. இந்த மகேஸ்வர மூர்த்தம் அப்படின்னா உருவ திருமணிகளுக்கே பெயர். ஆகவே இங்க சொன்ன இந்த போக வடிவம் யோக வடிவம்னா மகேஸ்வர மூர்த்தம் 25 இருக்கிறது. அது பற்றி இந்த திருவுருவங்களும் திருவையாளர்களும் முதல்வனுக்குரியன என்று உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சுவாமிகள் உணர்த்துகின்றார். அடுத்த பாடலில் சொல்கின்றார்கள், படைப்பாதி தொழிலும் பத்தற்கு அருளும் பாவனையும் நூலும் இடப்பாகும் மாதரோடு எய்ந்து உயிர்க்கு இன்பம் என்றும் அடைப்பானாம் அதுவும் முத்தி அடித்திடும் யோகம் பாசம் துடைப்பானாம் தொழிலும் மேனி தொடக்கானே சொல்லனாரே என்று சொல்கின்றார். அதாவது திருமேனி வந்து மேல சொன்னார்களே, ஆரணம் ஆகமங்கள் அருளினால் உருவு கொண்டு காரணன் அருளானாகில் கதிப்பவர் இல்லையாகும் சொன்னார்களே, ஆகவே வேத சிவாகமங்களை உபதேசம் செய்வதற்கு மட்டுமே திருமேனி வேண்டும் என்பதில்லை. உலகம் வந்து அவன் உருவில் தோன்றி ஒடுங்கிடும் இதுவரை சொல்லி போந்தார்களே. ஆகவே ஐந்தொழில்கள் செய்வதற்கும் அவ்வடிவம் இன்றியமையா சிறப்பினவாய் வேண்டப்படும் என்று சொன்னார். ஆகவே ஆரணம் ஆகமம் என்னும் செயலில் குறிப்போ அந்த உபதேச மாத்திரைக்கு அன்றி உலகு அவன் உருவில் தோன்றி ஒடுங்கிடும் என்பது முதலாக இஞ்சனம் கூறிப்போந்த ஐந்தொழில்கள் தோற்றம் மறைப்பு நிலை. நிலை என்பது காத்தல், காத்தல் தொழில். தோற்றம் மறைப்பு நிலை அருள் இறுதி இறுதினா அடித்தல் தொழில். முதல்ல தோற்றம் என்பது படைத்தல் தொழில், மறைப்பு என்பது மறைத்தல் தொழில், அப்புறம் நிலை என்பது காத்தல் தொழில், அருள் என்பது அருளல், இறுதி என்பது அழித்தல். தோற்றம் மறைப்பு நிலை அருள் இறுதி என்னும் ஐந்தொழில் செய்தற்கும் அவ்வடிவம் இன்றிமையா சிறப்பினவாய் வேண்டப்படும் என்பதா. ஆகவே வேத சிவாகமலை உபதேசிப்பதற்கு மாத்திரமன்றி இந்த உலகத்தை ஐந்தொழில் படுத்துவதற்கும் அவருக்கு திருமேனி இன்றிமையாத சிறப்பினதாக வேண்டப்படுகின்றது. உயிர்களுக்காக தான் ஐந்தொழில், உயிர்களுக்காக வேண்டப்படுகிறது. தன அவருக்கு அவசியம் இல்லை எதுவுமே, நம் பொருட்டு தான் எல்லாம் மேற்கொள்ற. படைப்புக்கு வந்து எப்படி திருமேனி வேண்டும், ஏன்னா இயங்குத பொருள் நிலை நிலைப்பொருள் இருக்கு சராசரம்னு சொல்லுவாங்க. இயங்கு பொருளும் சரி நிலைப்பொருளும் சரி அவனுடைய திருமேனியில இந்தந்த உறுப்பில் இருந்து தோன்றியது. நல்லா நம்ம ஞாபகம் மாயிலிருந்து தான் தோன்றது. ஆனா மாயைக்கு ஆதாரமாக திருமேனி இருப்பதனாலே இந்த திருமேனியில ஒவ்வொரு உறுப்பிலிருந்து ஒவ்வொரு உலக பகுதி தோன்றுகிறது அப்படின்னு சொல்லி வாதுலாகமம் சொல்கிறது இல்லையா. அதனாலதான் சொன்னார், படைப்புக்கு வாதுலாகமத்தின் ஓதியவாறே இயங்கிய பொருளும் நிறைய பொருளும் ஆகிய உலகங்கள் முதல்வனது திருமேனியில் ஒவ்வொரு உறுப்புகளின் என்று தோன்றுமாறு செய்ய வேண்டுதலானும். அப்புறம் மறைத்தல் தொழிலை செய்வதற்கு திருமேனியே வேண்டும். ஊன நடனம் மறைத்தல் தொழிலைத்தான் குறிக்கின்றது. உண்மை விளக்கத்தில் சொல்வார், தோற்றம் துடியதனில் கோயும் திரியமைப்பில் சாற்றியிடும் அங்கியிலே சங்காரம் ஊற்ற ஊன்றம் ஊற்றமா ஊன்ற மலர்பதத்தில் உற்ற திரோதம் முத்தி நான்கு மலர்பதத்தை நாடு ஐந்தொழில் செய்வதை திருமேனியை வைத்து சொல்வார். ஆகவே பக்குவ ஆன்மாக்கள் ஆன்மாக்கள் பக்குவப்படணுங்கிறதுக்காக செய்யறது வினைப்போகங்களை ஊட்டுகின்ற ஊன நடனம். ஆகவே அதை மறைத்த தொழில் நம்ம தொகுத்து சொல்லலாம். இந்த மறைப்புக்கு ஊன நடனம் ஏற்ற வேண்டுதலானும். அப்புறம் படைப்புக்கு ஏன் காத்தலுக்கு ஏன் திருமேனி வேண்டும், காத்தல் தொழில திடீர்னு சொல்லுவாங்க நம்ம, அதுக்கு ஏன் திருமேனி வேண்டும், அது உமையன்னை வந்து திதிக்கு மாதராளோடு இயைய வேண்டுதலானும். அதான் நம்ம திருவுரு சக்தி தான் நம்மளை வந்து காக்கின்றது. எனவே காத்தலாகிய திதிக்கு மாதராளோடு இயைய வேண்டுதலானும். அப்புறம் அருளருக்கு ஏன் திருமேனி வேண்டும், அவன் யோக நிலையிலிருந்து ஓதிய செஞ்சாலும் நமக்கு அந்த அருள் கிடைக்கும். அதனால அனுக்கிரகத்திற்கு யோகிருந்து காட்ட வேண்டுதலானும். அழித்தலுக்கு ஏன் திருமேனி வேண்டும், சங்காரத்திற்கு தோன்றின முறையே அவ்வளவு உறுப்புகளின் ஒடுக்க வேண்டுதலானும். எந்தெந்த உறுப்புல இருந்து எந்தெந்த பகுதி தோன்றியதோ அந்தந்த உறுப்புல ஒடுக்கிற காலத்துல ஒடுக்கணும். ஆகவே தோன்றின முறையே அவ உறுப்புகளின் ஒடுக்க வேண்டுதலானும். அதனால இந்த ஐந்தொழிகளுக்கும் திருமேனி தேவைப்படுது. உபதேச மாத்திரைக்கே அன்றி இவற்றிற்கும் உருவத்திருமேனி இன்றியமையா சிறப்பின, இவற்றிற்கும் அந்த ஐந்தொழிகளுக்கும் உருவத்திருமேனி இன்றியமையா சிறப்பின என்பது கண்டுகொள்க. ஏனைத் தொழில்களை கிளந்து கூறுதலில் படைப்பாதி என்பதற்கு படைப்பாகிய ஆதி தொழில் என்று உரைக்க, நுணுக்கமான உரை. படைப்பாதி தொழில்னா ஆதினா பொதுவா முதலியேன்னு பொருள் இருக்கு. இப்ப படைப்பாதி தொழில்னா படைத்தல் முதலிய ஐந்தொழில்கள் அப்படின்னு நம்ம அதிலேயே அடக்கிடக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு தொழிலையும் தனித்தனியா சொல்றாரு. அப்புறம் ஆமா மறைத்த தொழில் எங்க சொல்லியிருக்காரு, பக்தருக்கு அருளும் பாவனையும் சொல்லியிருக்காரு. பாவனைனா மறைத்தல் தொழில், அது எப்படின்னு நயமா விளக்குவார். அப்புறம் வந்து காத்தல் தொழில சொல்லியிருக்காரு, இன் உயிர்க்கு இன்பம் என்றும் அடைத்தல், அதான் காத்தல். அப்புறம் முத்தி அடித்திடும் யோகு, பாசம் துடைப்பானாம் தொழில் என்றெல்லாம் வந்து ஒவ்வொரு தொழிலையும் தனித்தனியா சொல்லியிருக்கிறார். அப்ப படைத்தல் முதலேன்னு சொல்லி முதலே அஞ்சே அடைக்கிடக்கூடாது. இப்ப படைப்பு ஆதி தொழில்னா எப்படி புறக்கணும், படைப்பாகிய ஆதி தொழில், ஆதி தொழில்னா முதல் தொழில், ஐந்தொழில முதல் தொழில் வந்து படைத்தல் தானே, ஆகவே படைப்பாகிய முதல் தொழில் என்ற பொருளிலே படைப்பாதி தொழில் என்றார்னு அருமையா அங்க நயம் சொல்றேன். அப்புறம் சொல்றாங்க, பத்தர்க்கு அருளும் பாவனை, அதான் பாவனை தான் மறைத்தல் தொழில், அதை நயமா சொல்றாங்க. பத்தர்க்கு அருளும் பாவனை என்பது என்ன, பத்தர்க்கு இருவினை ஒப்பின் அருள்தற் பொருட்டு செய்யும் பாவனை. இருவினை ஒப்பு வந்த பிறகு பக்தர்களுக்கு வந்து பேரின்பத்தை தான் கொடுக்க போறார். அப்ப இருவினை ஒப்பு வர்றதுக்காக வேண்டி வினை போகங்களை வந்து வலுவாமல் ஊட்டுகிறார். ஆமா, கொஞ்சம் கூட குறைக்காம கூட்டாம என்ன வினைக்கு எவ்வளவு போகமோ சரியா அளந்து ஊட்டுகிறார். என்ன சுவாமி எப்படி ரொம்ப ரொம்ப ஒரு கண்டிப்பான ஒரு நிலையிலே இருக்கின்றாரு நாம நினைக்கிறோம். ஏன்னா அப்பந்தான் நமக்கு இருவினை ஒப்பு வரும். இருவினை ஒப்பு வந்த பிறகு என் வினை ஒத்தவின் கணக்கில்லா திருக்கோலம் காட்டினாய் கழுக்குண்டிலேன்னு சொன்ன மாதிரி அந்த அருள் திருமையை தான் காட்டி காட்டி நமக்கு பெரும்போகத்தை தான் தரப்போகிறார், பேரின்பம் தான் தரப்போகிறார். அந்த பக்குவம் வருத வரைக்கும், இருவினை ஒப்பு வருத வரைக்கும் நமக்கு வந்து அப்படி வினைப்போகங்களை கண்டிப்பாக ஊட்டுகிறார். ஆகவே அதை செய்கின்ற பாவனை தான் அது. நோய் தீரும் வரை ஒரு தாய் வந்து குழந்தைகிட்ட கண்டிப்பா இருந்துகிட்டு தீர்ந்த பிறகு அது விரும்பினதெல்லாம் கொடுப்பது மாதிரி, அந்த மாதிரி ஒரு கண்டிப்பான நிலையில இருப்பது வந்து அவர் செய்கின்ற ஒரு பாவனை தான். உண்மையில நமக்கு நம்ம மேல சுவாமிக்கு கோபம் கிடையாது. ஆகவே அந்த மறைத்தல் தொழில் ஒரு பாவனை என்று சிவபெருமானுடைய சிறப்பை எவ்வளவு அருமையாக எடுத்துச் சொல்கின்றார். அந்த இடத்துல வந்து பக்தர்க்கு அருளும் பாவனை என்பது பக்தர்க்கு இருவினை ஒப்பின் அருளுதல் பொருட்டு செய்யும் பாவனை என திரோதான தொழிலை உணர்த்திற்று. பாவனைங்கிறது மூலம் திரோதானம். ஏன் மறைத்த தொழில ஏன் பாவனைன்னாரு? பாவனைனா என்ன, அது இயல்பான பண்பு இல்ல. நம்ம ஒரு காரியத்துக்காக செயற்கையா செய்யறது இயல்பான பண்பு, பேரின்பம் கொடுத்தல் தான் அவருக்கு இயல்பான பண்பு. பாவனை வந்து செயற்கையா செய்வது தான், அதனாலதான் பாவனைன்னு சொன்னார். அப்ப அருமையா விளக்குறாரு பாருங்க, மேற்கொண்டு பாவனை என்றார் அது அவனுக்கு இயல்பு அண்மையின் இயல்பு அல்ல, அதனால அது பாவனைன்னு சொன்னார். நூலும் அப்படிங்கறத என்ன சொல்லலாம், நாம வந்து நூலை செய்யும் அப்படின்னு பொருள் படும். நூலும்னா நூலை செய்யும், பெயரடைய பிறந்த பெயரச்ச வினை அது. அது இடப்பாக மாதராளுக்கு அடையாயிற்று. இடப்பாகத்தில் இருக்கின்ற மாதரால் நூலை செய்பவள், முதல்ல நூலுபதேசம் கேட்பவள் அவர் தானே, ஆகையினாலே நூலை செய்பவள் என்பதனாலே நூலை செய்யும் மாதரால் அவளுக்கு அடையாயிற்று பெயரடி பிறந்த பெயரச்ச பெயர். இவ்வாறென்று என்னும்மையற்ற சொல்லாகவே வைத்து மேற்கூறி போந்த ஆரண ஆகமங்களை பிரித்து கூட்டல் என்னும் உத்தியால் இன்றும் உடன் வைத்து எண்ணினார் என்று உரைப்பினும் அருமையாக சொல்றேன். நூலும் என்பதற்கு நூலுபதேசம் செய்வதற்கும், அது ஏற்கனவே சொல்லியாச்சு, ஆரணம் ஆகமங்கள் எல்லாம் அவர் தான் உபதேசம் செய்யணும்னு சொல்லியாச்சு. அதை இங்கேயும் சேர்த்து சொல்றேன், அங்க அதை மட்டும் பிரித்து சொன்னார், இங்க ஐந்தொழிலோடு கூட்டி சொன்னார். அதான் பிரித்து கூட்டல்ங்கிற உத்தி. முதல்ல சிறப்பா அதை மட்டும் தனித்தனியா சொன்னார், சுவாமிக்கு திருமேனி வேண்டாமா, அப்பந்தானே ஆரண ஆகமங்களை உபதேசிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப சொல்றார், ஆரண ஆகமம் உபதேசிப்பது மட்டுமா, இந்த படைத்தல் முதலிய ஐந்தொழில்களையும் செய்வதற்கும் அந்த ஆரண ஆகமங்களை உபதேசிப்பதற்கும் ரெண்டுக்குமே வேண்டும்னு பிரித்து சொன்னதை இங்க சேர்த்து சொல்றார். அதான் பிரித்து கூட்டல், அற்புதமான உரை குறிப்புகள் இதெல்லாம். பாசம் துடைப்பானாம் தொழில் என்பது அழித்தல் தொழில். ஏன்னா முன்னாடியே சொல்லியிருக்காங்க, கொன்றது வினையை கொன்று நின்ற அக்குணம் என்று என்பதனான் அறிக. கொன்றதுன்னா அழித்தது, அழித்தது அந்த வினையை அழிப்பதுதான். அப்ப அழித்தல் தொழில் என்பது வினையாகிய பாசத்தை அழிப்பது தானே, எனவே பாசம் துடைக்கும் தொழில் என்பது அழித்தல் தொழில். எவ்வளவு அற்புதமான விளக்கம் பாருங்க. அடைப்பான் துடைப்பான் அப்படின்னு இருக்க பாடல்கள்ல அதெல்லாம் வந்து ஆண்பால் வினைமுற்றா கொள்ளக்கூடாது. பானீற்று வினையச்சம், பான் ஈற்றுல இருக்கு வினையச்சம் அப்படின்னா அடைப்பான அடைக்கும் பொருட்டு, துடைப்பானா துடைக்கும் பொருட்டு அப்படின்னா நம்ம உயிர்களுக்கு இன்பத்தை அடைப்பான், இன்பத்தை அடைக்கும் பொருட்டு, அடைத்தல்னா சேர்த்தல் மாதிரி துடைப்பான், பாசம் துடைப்பானா பாசத்தை துடைக்கும் பொருட்டு என்று வினையச்சம், பானிட்டு வினையச்சம். செயலாகலின் உழைவிரலை வைத்தார். படைத்தலுக்கு அப்புறம் காத்தல் சொல்லணும், அப்புறம் அடித்தல் மறைத்தல் அருள்னு சொல்லணும். முன்ன பின்ன மாற்றி சொல்லியிருக்காங்கன்னா செயலாகையினால அப்படி முன்ன பின்ன சொல்லியிருக்காங்க. இவை அனைத்தும் சுத்தமாக ஏற்படும் காரியங்களை நோக்கி கூறியது என்று உணர்க. சுவாமியே நேரடியாக தொழில் செய்தார்னா சுத்தமாயிட தான் செய்வார். ஆகவே சுவாமியின் தொழில்களை சொன்னதுனால சுத்தமாய தொழில் நடப்பதை சொன்னார். ஆகவே உலகினை என்பது முதல் இவ்வேழு செய்யுளானும் மேலை செய்யுளின் அசிந்திதன் என்றது வலியுறுத்தும் முகத்தான் அவ் அருளுருவின் பேதங்களும் அவற்றானாய தொழில்களும் பயனும் அவை இந்தியமையா சிறப்பினவாமாறும் தொகுத்து கூறப்பட்டன. இதுவரை சொன்ன ஏழு செய்யுளால் என்ன சொல்லியிருக்கின்றார்கள் என்று சொன்னால், அவர் சிந்தனைக்கு அப்பாற்பட்டவன் அசிந்திதன் என்பதை உணர்த்துவதற்காக அவன் அருளுரு எப்படி போக வடிவம் யோக வடிவம் போற வடிவம் பேதப்பட்டிருக்கின்றது என்பதையும் அவை என்னென்ன தொழில்களை எல்லாம் செய்தது, ஆமா அந்த யோகத்தை உணர்த்தியது, காமனை எரித்தது, உமையாலை கலந்தது கொண்ட அருட்செயல்களையும் சொல்லி, அவற்றால் உயிர்கள் பெற்ற பயன்களையும் சொல்லி, எனவே உயிர்கள் உய்யும் பொருட்டு இந்த அருள் திருமேனிகள் இன்றியமையாத சிறப்புடையன என்ற உண்மை இதுகார மிகச் சிறப்பாக உணர்த்தப்பட்டது என்று கூறிக்கொண்டு, இந்த அளவிலே இந்த சிவஞான சித்தியார் சிவஞான சுவாமிகள் பொழிப்புரை சிந்தனை நிறைவு செய்து கொண்டு, இந்த சிந்தனையை செய்வதற்கு குருவர்கள் பாலித்த சீர்வளசி குருமகா சன்னிதானம் அவருடைய
1: உயிர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே, இறையருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள் இரண்டாம் பாடம் ஞானாசிரியர் உமாபதி சிவம் அருளிய திருவருட்பயன் வகுப்பு 93
2: குரல் எண் 93 மறுவாசிப்பு. குரல் தலைப்பு முத்தர் எங்கும் சிவத்தையே காண்பவர். குரல் எல்லாம் அறியும் அறிவு உரிலும் இங்கு இவர் ஒன்று அல்லாது அறியார் அற. கொண்டு கூட்டும் முறை எல்லாம் அறியும் அறிவு உரிலும் இங்கு இவர் ஒன்று அல்லாது அற அறியார். பதவுரை எல்லாம் அறியும் அறிவு உரிலும் எல்லாவற்றையும் அறியும் ஞானத்தில் கலந்து நிற்பினும் இங்கு இவ்விடத்து இவர் சிவன் முத்தர் ஒன்று அல்லாது சிவம் ஒன்றையே அன்றி மற்ற ஒன்றையும் அற அறியார் சிறிதும் காணார். குரல் எண் 94
3: குரல் விளக்க உரையிலே ஐயா அவர்கள் ஏன் அவர்கள் அப்படி ஒன்றையும் காண மாட்டார்கள் என்பதை 4வது 6வது குறளிலே விளக்கம் செய்வார் என்று எழுதியிருக்கிறார். அதை படித்தோம். அதாவது எல்லாம் அறிகிற அறிவிருந்தும் அவர்கள் சிவத்தை தவிர வேறொன்றையும் காணார்கள். அது ஏன் அப்படி காணார்கள் என்பதற்கு நான் 2 குறளிலே விளக்கம் பெறப்போகிறது என்று சொன்னார். அதிலே ஒரு குறள் தான் இனி நாங்கள் படிக்கப் போகிற 4வது குறள்.
2: குறள் எண் 94 குறள் தலைப்பு அவர் விடயங்களை காணாமைக்கு காரணம். குரல் புலன் அடக்கி தம் முதல் கண் புக்குருவர் போதார் தலம் நடக்கும் ஆமை தக. கொண்டு கொட்டும் முறை தலம் நடக்கும் ஆமை தக புலனடக்கி தம் முதல் கண் புக்குருவர் போதார். பதவுரை தலம் நடக்கும் ஆமை தக தன் வழி செல்லும் ஆமையானது ஆரவாரம் உள்ள இடத்தில் தன்னுடைய 5 உறுப்புகளையும் உள்ளுக்கு இழுத்து அசைவில்லாமல் கிடப்பது போல புலன் அடக்கி முத்தர் தமது பொறிகளையும் மனத்தையும் விடயங்களில் செல்லாமல் உள்முகமாகும்படி அடக்கி தம் முதல் கண் புக்குருவர் தமது முதலாகிய சிவத்திலே புகுந்து பொருந்தி நிற்பர். போதார் வெளியே விடயங்களில் பொறிகளை போகவிடார்.
3: ஓமியோடு அவர்கள் சிவத்தை தவிர மற்ற விடயங்களை காணார் என்பதற்கு ஒரு ஓமை எப்படி விளங்கப்படுத்துகிறது என்று ஒரு ஓமையை வைத்து அந்த உண்மையை விளங்கப்படுத்துகிறார். ஆமை பல பேர் இருக்கிற இடங்களுக்குள்ளே போகும், அதுதான் தலம் என்கிறார். அதாவது தலம் என்பது மக்கள் வாழ்கிற பகுதிக்குள்ளேயோ எங்கேயோ போய் ஒரு ஆரவார தன்மையை கேட்டுவிட்டால் ஆமையை கடவுள் எல்லாருக்கும் ஒவ்வொரு தகுதியை அவரவர் பிறப்புக்கேற்ப தகுதியை கொடுத்திருக்கிறார். ஆமையினுடைய குறைபாடு என்னென்றால் அது வேகமாக நடக்க முடியாது. அப்போ வேகமாக நடக்க முடியாதது எதிரிகளிடம் அகப்பட்டு விடும். வேகமாக நடக்க முடியாமல் படைத்த ஆண்டவன் எதிரிகளிடம் அகப்படாமல் இருப்பதற்கான ஒரு சக்தியையும் அதற்கு கொடுத்திருக்கிறார். இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அவனுக்கு அது இருக்கிறது, இவனுக்கு இது இருக்கிறது, எனக்கு இல்லையே என்ற கவலை நமக்கு தேவையில்லை. எனக்கு எதுவும் இல்லாமல் அவனிடம் இருப்பதும் இவனிடம் இருப்பதும் இல்லாமல் என்னை கடவுள் படைத்திருக்கிறார் என்றால் என்னை காக்கக்கூடிய ஒன்றை எனக்குள்ளே வைத்திருப்பான். அதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நமக்கு அந்த ஆற்றல் இல்லை இந்த ஆற்றல் இல்லை என்று கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை. நமக்கு இருக்கிற குறைபாடுகளை, நமக்குள்ளே குறைபாடுகளையும் வைத்து குறைபாடுகளை நீக்குவதற்கான ஏதோ ஒரு ஆற்றலையும் வைத்திருப்பார். ஆமைக்கும் அப்படித்தான் வைத்தார். அது வேகமாக ஓடி தப்ப முடியாது. அதனாலே அது என்ன செய்ய, அதற்கு என்ன கொடுத்தார் என்றால், ஆரவாரமான இடங்களை கண்டால் அது உடனே தன் கைகாலை எல்லாம் கால்களை எல்லாம் தலை காலை எல்லாத்தையும் உள்ளே உருவி கொண்டு ஒரு கல்லு போல கிடந்து விடும். ஆமையை பார்த்து திடீரென்று ஒரு அடையாளம் காண முடியாது, கல்லு போல கிடக்கும். இது ஆமையினுடைய தன்மை. இந்த ஆமையினுடைய தன்மையை வைத்துக் கொண்டு சீவன் முத்தர்களுடைய தன்மையை விளங்கப்படுத்துகிறார். அவர்களும் இந்த உலகியலிலே மாட்டிக்கொள்ளாமல் ஆமை போல புலனெந்தையும் பொருள் உள்ளே அடக்கி கொண்டு சிரத்தையே கண்டிருப்பார்கள். அந்த பதியை திருப்பி படியுங்கள்.
2: தலம் நடக்கும் ஆமை தக தன் வழி செல்லும் ஆமையானது ஆரவாரம் உள்ள இடத்தில் தன்னுடைய ஐந்து உறுப்புகளையும் உள்ளுக்கு இழுத்து அசைவில்லாமல் கிடப்பது போல புலனடக்கி முத்தர் தமது பொறிகளையும் மனத்தையும் விடயங்களில் செல்லாமல் உள்முகமாகும்படி அடக்கி தம் முதல் கண் புக்குருவர் தமது முதலாகிய சிவத்திலே புகுந்து பொருந்தி நிற்பர்.
3: கவனிக்க வேண்டிய விஷயம், இதிலே புலனடக்கி என்பதை பொறையிலே பொறிகளை அடக்கி என்று எழுதியிருக்கிறார். அதை நீங்கள் கவனித்தீர்களோ என்னவோ தெரியவில்லை. புலனடக்கி என்பதற்கு ஐயா உரை எழுதுகிற பொழுது பொறிகளை அடக்கி என்று உரை எழுதுகிறார். பொறிக்கும் புலனுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். மெய்வாய் கண் மூக்கு செவி என்பவை பொறிகள், சுவையொடியொரு ஓசை நாற்றம் என்பவை புலன்கள். இங்கே புலனடக்கி என்பது பொறிகளை அடக்கி, அதாவது இந்த பொறிகள் வேறு புலன்களிலே செல்லாதவாறு பொறிகளை அடக்க வேண்டும். அதுதான் பொறியடக்கி என்று உரை செய்கிறார். அது திருப்பி படியுங்கள்.
2: புலனடக்கி முத்தர் தமது பொறிகளையும் மனத்தையும் விடயங்களில் செல்லாமல் உள்முகமாகும்படி அடக்கி.
3: மனத்தையும் என்பது மனமும் ஒரு பொறியாக கருதப்படுகிறபடியால் மனத்தையும் அடக்கி உள்முகமாக அடக்குவது. நாங்கள் பொறிபுலன்களை வெளியேற்றி கொண்டே இருக்கிறோம். எங்க புலன்களை பொறி வழியாக வெளியேற்றி கொண்டே இருக்கிறோம். அவர்கள் உள்ள அனுப்புவார்கள். அதனாலேதான் அவர்களுக்கு பொறிகள் அடங்கி விடுகின்றன. அதாவது வெளியிலே போகிறது என்றால் கதவை திறந்து வைத்து விட்டு தான் போக வேண்டும். உள்ளே இருக்கிற பொழுது கதவை பூட்டி வைத்து விட்டு இருப்போம். அதுதானே பொதுவான இயல்பு. பொதுவாக இருக்கிற பொழுது வெளியிலே எங்கேயும் போவதானால் கதவை திறந்து கொண்டுதான் வெளியே போவோம். உள்ளே வர வேண்டும் என்றால் உள்ளே வந்து கதவை பூட்டி கொள்வோம். நம்முடைய புலனறிவுகளும் வெளியே செல்லுகிற காரணத்தினால்தான் எங்களுக்கு புலன்கள் எல்லாம் புலன்கள் தள்ள பொறிகள் திறந்து போய் நிற்கின்றன. அவர்களுக்கு புலன்கள் எல்லாம் சிவத்திலே ஒடுங்கிவிடும். தங்களுடைய முதலாகிய அந்த சிவத்திலே புலன் எல்லாம் ஒடுங்கிவிடும். ஆகவே பொறி திறந்திருக்க வேண்டிய தேவையில்லை. அதனாலேதான் ஞானியர்கள் எல்லாம் கண்மூடி பேசாமல் ஒரு இடத்திலே உட்கார்ந்திருப்பார்கள். அவர்களை பார்த்து நாங்களும் கண்மூடி உட்கார முயல்கிறோம். ஆனால் எங்களுக்கு புலன்கள் ஒடுங்கவில்லை. பொறிகளை பெயருக்கு மூடிக்கொண்டிருக்கிறோமே தவிர அது உண்மையிலே மூடப்படவில்லை. அது கண் முதலிய சில பொறிகளை மூடி காட்டலாம், கண்ணை மட்டும் மூடி காட்டலாம். மற்றைய புலன்கள் பெரும்பாலும் திறந்திருக்கக்கூடியவை. ஆகவே சும்மா நாம கண்ணை மூடிக்கொண்டு ஞானி போல இருப்பதிலே பிரயோசனம் இல்லை. எங்கள் ஊரிலே யோர்சாமி என்ற ஒரு பெரிய ஞானி இருந்தார். அவருக்கு முன்னாலே நான் முன்பும் சொல்லியிருப்பேன், அங்கு அந்த திருக்குறள் வகுப்பிலே ஒரு பெரிய நீதிபதி, அவர் போய் அவருக்கு முன்னால் அவர் என்ன செய்வாராம், அவருடைய ஒரு பெஞ்ச் மாதிரி ஒன்று வைத்திருப்பார், அவர் உட்கார்ந்திருப்பாராம். ஒன்னும் உபதேசம் ஒன்றும் கிடையாது. பக்தர்கள் போய் அவருக்கு முன்னாலே உட்கார்ந்திருப்பார்கள். இவ்வளவும் தான் அதிலே ஏற்படுற அனுபவம் தான். அதிலே ஒரு நாள் ஒரு நீதியரசர் வந்தாராம். அவர் என்னென்றால் மற்றவர்களோடு நானும் சமமா என்பதை காட்ட வேண்டும் என்பதற்காக முன்னாலே போய் உட்கார்ந்து இந்த சிவபெருமான் இருக்கிறது போல கண்ணை மூடி கையை இப்படி பிடித்து கொண்டு இப்படி உட்கார்ந்தாராம். கொஞ்ச நேரம் அவரை பார்த்து கொண்டு வந்து விட்டு யோகர்சாமி திடுதிருந்து எழும்பி வந்து முதுகிலே பட்டார் பட்டார் என்று நான் அடி போட்டாராம். அடி போட்டுட்டு என்னடா மால் பண்ற ஓர்றாண்டு கிடைச்சு விட்டார். மால் பண்றதுன்னா மயக்கம் பண்ணுகிறது. அதாவது மற்றவர்களுக்கு நான் ஞானங்களை விட்டேன் என்று காட்டுவதற்கு ஒரு பிரயோசனமும் இல்லை, ஒரு பிரயோசனமும் இல்லை. கண்ணை மூடி கையை பிடித்து இந்த செண்முத்திரை பிடித்து அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. பெரிய ஞானியர்கள் ஒன்றும் பிடிக்க மாட்டார்கள். அது கண் அவர்கள் மூடுவதில்லை, அது மூடப்படும். ஏனென்றால் புலன் வெளியே போக வேண்டிய தேவையில்லை என்றால் பொருள் மூடிவிடும். அதுதான் அவர்கள் நிலை. அவர் அந்த நிலைக்குத்தான் ஆமையை சந்தடி இடத்திலே போனவுடன் ஆமை எல்லாவற்றையும் உள்ளெழுத்து விடுவது போல இவர்களும் சிவத்திலே தங்கள் கவனம் முழுவதையும் உள்ளெழுத்து விடுவதுபடியால் இந்த ஆமையினுடைய புற அங்கங்கள் உள்ளெழுப்பது போல இவர்களுடைய அந்த பொறிகளும் அடங்கிவிடும். ஆகவேதான் அந்த புலன் என்ற வார்த்தைக்கு பொறி என்று இங்கே அர்த்தம் எழுதுகிறார். பொறியை அடக்குவதுதான் இங்கே புலன் அடக்குதல் என்று போடப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்.
2: புலன் அடக்கி புத்தர் தமது பொறிகளையும் மனத்தையும் விடயங்களில் செல்லாமல் உள்முகமாகும்படி அடக்கி தம் முதல் கண் புக்குருவர் தமது முதலாகிய சிவத்திலே புகுந்து பொருந்தி நிற்பர்.
3: முதல் என்பது உங்களுக்கு தெரிய வேணும், நமக்கு மூலமாக இருக்கிறவன் கடவுள். வான் முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்குழ திருப்பள்ளி எரிச்சிலே வான் முதல் ஆகிய முதலே, அது பல இடங்களிலே பல வான் முதல் என்றால் எங்களுக்கு முதலாக இருக்கிறவன் இறைவன். ஆகவே அந்த முதலாகிய இறைவனிலே தன்னை செலுத்திக் கொண்டு புலனடக்கி இருப்பார்கள். எப்படி என்றால் சந்தடியான இடத்திலே ஆமை தன் அங்கங்களை அடக்குவது போல என்கிறார்.
2: தம் முதல் கண் புக்குருவர் தமது முதலாகிய சிவத்திலே புகுந்து பொருந்தி நிற்பர். போதார் வெளியே விடயங்களில் பொறிகளை போகவிடார்.
3: போதார் என்ற ஒரு சொல் தனித்து நிற்கிறது. எங்கே போதார் என்றால் தன்னுடைய வெளி அனுபவங்களிலே மனதை போகவிட மாட்டார்கள்.
2: உரை குறிப்பு பொறிகளாவன ஞானேந்திரியங்கள். அவற்றால்
3: ஞானேந்திரியங்கள் உங்களுக்கு தெரியும், மெய்வாய் கண்மூக்கு செவி அறிவை தருகிற கருவிகள்.
2: பொறிகளாவன ஞானேந்திரியங்கள் அவற்றால் அறியப்படும் பொருள் புலன் எனவும் விடயம் எனவும் படும். புலன் அடக்குதலாவது பொறிகளின் வழியாக விடயங்களை அறியாது இருத்தல்.
3: பொறிகள் வழியாக விடயங்களை அறிதல், கண்ணை கொண்டு பார்த்தல், காதை கொண்டு கேட்டல், இது ஒன்றும் இருக்காது என்பதுதான் இங்க சொல்ல வந்த விடயம்.
2: இங்க ஒரு குறி மேற்குறிப்பு கொடுக்கிறாங்க. விஷயங்களாவன பொறிகளுக்கு புலப்படும் மாயை பொருட்கள்.
3: அதுதான் விடயங்கள். அதாவது ஒவ்வொரு பொறிக்கும் ஒவ்வொரு புலன் உண்டு. அந்த புலன் பொறி வழியாக சென்று வெளி மாயை பொருள்களை பற்றும். அது சாதாரண நிலையிலே இவர்களுக்கு பற்றாது. ஏனென்றால் இவர்கள் அதில இருந்து விடுபட்டு விடுவார்கள். ஆகவே இவர்கள் தம் முதலாகிய சிவத்தையே பற்றி நிற்பார்களே தவிர இந்த மாயை பொருள்களை பற்றி நிற்க மாட்டார்கள்.
2: புலன் நடத்துதலாவது பொறிகளின் வழியாக விடயங்களை அறியாது இருத்தல். பிறவிக்குருடன் கை காலினால் ஆராய்ந்து காட்சி விடயங்களை மயக்கமாய் அறிவது போல ஆணவ சார்புள்ள மனிதர் ஐம்பொறிகளினால் பொருள்களை மயங்கி அறிவர்.
3: முன்பும் நாங்கள் படித்திருக்கிறோம், குறித்த ஒரு பொறிக்கு குறித்த ஒரு புலன், பொறியில் குறித்த ஒரு புலன் கூர்மை பெற்று நிற்கும். பார்வையாகிய புலன் கண்ணாகிய பொறியிலே நிற்கும். கேட்டலாகிய புலன் செவியாகிய பொறியிலே நிற்கும். இப்படி மிற்ற ஐந்துக்கு நீங்கள் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் இது இந்த புலனை அறிவதற்கான சிறப்பு கருவியை தவிர இந்த கருவியை தவிர வேறு கருவியாலே இதை அறிய முடியாதென்று இல்லை. அதைத்தான் சொல்லுகிறார். இப்ப நான் முன்பும் சொல்லியிருக்கிறேன், ஒருவன் நீ வருகிறாயா என்று கேட்டால் நான் இப்படி என்கிறேன். என்ன அர்த்தம்? நான் வரவில்லை என்று அர்த்தம். அப்போ நான் இப்பொழுது பேசியது வாயா என்று கேட்டால் இல்லை, கை பேசியது. அது மாதிரி ஒரு ஒரு நடக்க முடியாத நொண்டி அவன் ரெண்டு காலும் இல்லை, ஏதோ உந்தி உந்தி கையையும் காலையும் கொண்டு உந்தி உந்தி நடக்கிறான். இப்பொழுது நடந்தது அவனுடைய செயற்கருவியாகிய கால் இல்லை, அந்த காலுக்குரிய சக்தி கைக்கு வந்து விடுது, கையை வைத்து உந்தி உந்தி நடக்கிறான். ஆகவே புலன்கள் மாறி வேலை செய்யும். அதை நாங்கள் புரிந்து புலனுக்குரிய பொறியே இல்லாவிட்டாலும் சில புலன்கள் வேலை செய்யும். அதனால தான் இப்போ இந்த மாற்றுத்திறனாளிகள் என்ற சொல்லை கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு குறித்த ஒரு புலனறிவு இல்லை, ஆனால் அவர்கள் அதுவல்லாத வேறு புலனாலே அந்த கருவியை செய்து கொள்வார்கள். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அந்த அந்த அந்த அப்படி அவர்கள் விலகுவது போல அந்த இடத்தை வாசிங்க நான் விட்டுட்டேன்.
2: பிறவிக்குருடன் கை காலினால் ஆராய்ந்து காட்சி விடயங்களை மயக்கமாய் அறிவது போல.
3: அதுல என்ன சொல்லுகிறார் என்றால், அவன் கைகாலால் அறைந்து குருடன் கையாலே காலாலே தட்டுப்பட்டு நடக்கிற பொழுது இப்படி தட்டி தட்டி நடந்து இது கல்ல அப்படின்னு அறிவான். ஆனால் தெளிவான காட்சியாக இருக்கார். கண்ணாலே காண்பது போல மற்ற புலனாலே காண்பது தெளிவான காட்சியாக இருக்காது. வாயாலே பேசுவது போல கை முதலியவற்றால் காட்டுவது என்பது தெளிவாக இருக்காது. அதிலே ஒரு மயக்கத்தன்மை இருக்கும். அதை எடுத்து காட்டுகிறான். அப்படி மயக்கமாய் தெரிவது போல வாசியுங்கள்.
2: பிறவிக்குருடன் கைகாலினால் ஆராய்ந்து காட்சி விடயங்களை மயக்கமாய் அறிவது போல ஆணவ சார்புள்ள மனிதர் ஐம்பொறிகளினால் பொருள்களை மயங்கி அறிவர்.
3: ஐம்பொருள்களின் உண்மைத்தன்மை நமக்கு தெரிவதில்லை. ஆணவ சார்பினால் நாங்கள் எல்லா பொருளையும் ஒவ்வொரு பெயர் வைத்து நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். அதுக்குள்ளே அது வேற பொருள், அது மாயை என்பதெல்லாம் நமக்கு விளங்குவதில்லை. காரணம், இதுகும் அது ஊனமுற்றது போல இதுகும் ஊனமுற்றது. அறியும் அறிவியை அறியும் கருவு விடயத்தை அறிய முடியாமல் அதை மறை ஆணவம் மறைத்து நிற்கிறபடியால் அது காணும் பொருள்களை மயங்கி அறிகிறது என்கிறார்.
2: குருடு நீங்குமாயின் அவன் கைகளால் ஆராய்ந்து அறியாமல் கண்ணிற் கண்டு விடயங்களை தடுமாற்றமின்றி அறிவான்.
3: எப்பொழுது குருடு நீங்கினதோ, கண்ணில மட்டும் வைத்து சொல்லுகிறார், குருடாக இருக்கிற பொழுது கைகாலால் தொட்டு ஓரளவு அறிந்தான். குருடு நீங்கின உடனே அந்த பொருள் பற்றிய தெளிவாக அறிய முடிகிறது. அதுபோல
2: மலம் நீங்கிய சிவன் முத்தர் மயக்க அறிவை தரும் பொறிகளால் விடயங்களை அறியாமல் ஞான கண்ணினால் மெய்ப்பொருளை காண்பர்.
3: அவர்களுக்கு இந்த பொறிகள், அவர்கள் இறைவனோடு இணைந்தவர்களாக ஆகிவிடுகிறார்கள். அவர்களுக்கு இந்த பொறிபலன்கள் அவர்களுக்கு பயன் செய்யாது. அவர்களுடைய காட்சி எதனால் நிகழும் என்றால் ஞான கண்ணினாலே நிகழும் என்கிறார். ஞானக்கண் என்ற உடனே அதுக்கு உடனே ஒரு குழப்பம் இருந்தால் அது எங்க இருக்கின்றது தொடங்கிடுவார்கள். ஞானக்கண்ணன், ஞானம் என்றால் அறிவு, ஞானம் என்ற சொல்லுக்கு அறிவு. அவர்களுக்கு அறிவே கண்ணாகும். எங்களுக்கு கண்ணினால் அறிவு வரும், அவர்களுக்கு அறிவே கண்ணாகும் என்றபடியால் அவர்களுக்கு இந்த புலனறிவு புலன்கள் பொறிகள் தேவைப்படாது என்பதுதான் அந்த ஞானக்கண் என்பது.
2: ஆரவாரம் நீங்கிய பின் உறுப்புகளை வெளியே நீட்டும் ஆமை போலாது அவர்கள் பொறிகளை என்றும் அடக்கியே நிற்பது என்பதை காட்ட போதார் என்றார்.
3: உவமை சொன்ன உடனே பட்டிமண்டபங்களில் பேசுகிறவர்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கும். கண்ணகி போன்றவர்களுக்கு பட்டிமண்டபங்கள் முதல் என்ன செய்வார்கள், ஒருவனுடைய தர்க்கத்திலே ஒருவனை மடக்குவதற்கு ஒரு ஓமை சொல்லுவான். ஒரு ஓமை சொன்னால், ஒரு ஓமையை சொல்லி நாங்கள் மடக்கினால் மற்றவன் என்ன செய்வான், அந்த ஓமை விளை என்று காட்டுவான். ஓமை விளை என்று காட்டினால் உண்மை விளை என்று ஆகாது. ஓமை உண்மையை விளக்குமே தவிர ஓமையே உண்மை ஆகாது. ஆகவே ஓமையை பிழையாக்கிவிட்டால் உண்மை பிழையாகிவிடும் என்று நினைப்பது தர்க்கத்திலே இருக்கிற ஒரு குறைபாடு. இங்கேயும் ஆமை போல என்று சொல்லிவிட்டார். புலன்களை அடக்குகிற ஆமை போல என்று சொல்லிவிட்டார். சரி, சிவன்முத்தர்கள் அடக்கி நிற்பார்கள். உடனே ஒரு பொறுப்பு கேள்வி கேட்பான், அடக்கிய பொறிகளை ஆமை பழைய வடி வழியிலே விழுந்தானே, அப்படி சீவன் முத்தர்களும் விடுவார்களோ என்று கேட்டால் அவருக்கு ஒரு கைதட்டு விடும். ஆகா பாத்தீங்களா, அவர்கள் கண்டுபிடிச்சிட்டார் என்று சொல்வார்கள். இப்படியான முட்டாள்தனங்களுக்கு தான் இப்பொழுது கைதட்டுகள் அதிகம். உடனே அதுக்கு அதுக்காக இந்த போதார் என்ற சொல்லுக்கு பழக்கம் எழுதுகிறார். உள்ளுக்கு இழுத்தால் இழுத்ததுதான், பிறகு அவர்கள் வெளிவிட மாட்டார்கள் என்று சீவன் முத்தர்களை அடையாளம் காட்டுகிறார். ஆமை இழுத்துட்டு வெளியிலே விடும், இவர்கள் ஆமையை போல இழுப்பார்களே தவிர வெளியிலே விட மாட்டார்கள் என்கிறார்.
2: ஆரவாரம் நீங்கிய பின் உறுப்புகளை வெளியே நீட்டும் ஆமை போலாது அவர்கள் பொறிகளை.
3: போலாது என்ற சொல் உங்களுக்கு புரியும். போலாது என்றால் போலல்லாது என்பதுதான் போலாது.
2: ஆரவாரம் நீங்கிய பின் உறுப்புகளை வெளியே நீட்டும் ஆமை போலாது அவர்கள் பொறிகளை என்றும் அடக்கியே நிற்பது என்பதை காட்ட போதார் என்றார். போதார் என்றால் புகுதார், புகுதவிடார் என்பதன் மறு. குறள் எண் 94 மறுவாசிப்பு. குறள் தலைப்பு
3: திருவம்பாவையிலே ஒரு போதார் வருகிறது. திருவம்பாவையிலே ஒரு போதார் வருகிறது. போதார் அமளிக்கே அந்த போதார் இந்த போதார் இல்லை, அது போது ஆர் அமளிக்கே. அதாவது மலரிலே ஒரு நிலை போது, காலை அரும்பி பகலெல்லாம் போதாகின்ற அந்த போதுகள் நிறைந்த கட்டிலுக்கு என்று அதுக்கு அர்த்தம். இங்கே போதார் என்பதற்கு போக மாட்டார்கள் என்று அர்த்தம்.
2: குறள் தலைப்பு அவர் விடயங்களை காணாமைக்கு காரணம். குறள் புலனடக்கி தம் முதல் கண் புக்குருவர் போதார் தலம் நடக்கும் ஆமை தக. கொண்டு கூட்டும் முறை தலம் நடக்கும் ஆமை தக புலனடக்கி தம் முதல் கண் புக்குருவர் போதார். பதவுரை தலம் நடக்கும் ஆமை தக தன் வழி செல்லும் ஆமையானது ஆரவாரமுள்ள இடத்தில் தன்னுடைய ஐந்து உறுப்புகளையும் உள்ளுக்கு இழுத்து அசைவில்லாமல் கிடப்பது போல புலனடக்கி முத்தர் தமது பொறிகளையும் மனத்தையும் விடயங்களில் செல்லாமல் உள்முகமாகும்படி அடக்கி தம் முதல் கண் புக்குருவர் தமது முதலாகிய சிவத்திலே புகுந்து பொருந்தி நிற்பர் போதார் வெளியே விடயங்களில் பொறிகளை போகவிடார்.
3: இன்றைக்கு இந்த அளவிலே நிறுத்துவோம். இந்த பத்துக்குறளையும் படித்த பிறகு காஞ்சி பெரியவருடைய நூலை படிப்போம். அதிலே கொஞ்சம் சமயம் சார்ந்து இயங்குகிறவர்களுக்கு சமயம் பற்றிய சில விடயங்கள் தெரிய வேண்டும். இந்த நூலை மட்டும் படிக்கிறோம், இதிலே தத்துவம் படிக்கிறோமே தவிர நம்முடைய சமயத்தினுடைய அடிப்படை நூல் என்ன, அது சொல்லுகிற முறை என்ன என்பதையும் நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த புத்தகத்தை நீங்கள் கொஞ்சம் படிக்கிற நல்லது என்று நினைத்தேன். விட்டு விட்டு படிப்பதை விட இந்த நூலை படித்தேன் 8 குறளோ 6 குறளோ இதைதான் இருக்கிறது. அதை படித்து முடித்து விட்டு ஒவ்வொரு வகுப்புகள் அந்த நூலுக்கென்றே முழுதாக நாம் மனம் செலுத்துவோம்.
1: அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி.
4: உதாரணம் சொல்றார். எப்படி உதாரணம் சொல்றாரு சொன்னா, எப்பா உன் வீட்டுல குடம் இருக்கு, அந்த குடத்துல தண்ணி தானா வந்துருமா? அது உயிருள்ள தானா செய்யணும்னு அந்த குடத்துல அதே போயிட்டு தண்ணி எடுத்து வரணும். நீதானே குடத்தை எடுக்கணும், நீதானே வளர்க்கணும், நீதானே குளத்திற்கு போகணும், நீதானே முகந்து எடுத்து நீதானே கொண்டு வந்து வைக்கணும். எனவே நீரின் பயனை தருகின்ற குடம் தானாக நீரை முகவாது, நாம் தான் நகர்த்தி நீருக்குள்ளே அமிழ்த்து நீரை கொண்டு வரணும் என சொல்லிக்கிட்டார். இப்படி பல கேள்விகளை கேட்டு அந்த இறைவன் ஒருவன் உண்டு என்பதை அழகாக ஸ்தாபிக்கிறார். அப்படி ஸ்தாபனம் செய்கின்ற பொழுது அதனுடைய செய்திகளை எல்லாம் நம்முடைய வாகிஷ முனிவருடைய வாக்கிலே வைத்து பார்ப்பார். இப்படி எல்லாம் சொல்லப்பாங்க. மதியோர் வரத ஞானவான்களுக்கு மேலான ஞான குணம் உடையவனே. மதியோர் வரத ஞானவான்களுக்கு மேலான ஞானம் உடையவனே. ஞானம் பெறுகின்ற அந்த ஞானிகளுக்கு நீ மேலான ஞானம் உடையவனே. உணர்வோருக்கு உணர்வது ஒரு பொருளினுடைய இயல்பை ஆராய்ந்து அடியும் வேட்கை உடையாருக்கு உணர்வது அனைவகை ஆகலின். எனவே ஒரு பொருளை உண்டும் என நிச்சயிப்பதற்கு 6 வகையான அளவைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே பதி அளவை அளவையின் உணர்த்த உணர்தல் வேட்கையின். அப்படி அளவைகளால் உணரக்கூடிய அந்த பதியினது உண்மையை அறிவிக்க நான் அறிய விரும்புகின்றேன் குருவே. ஆகையினாலே அந்த பதியினுடைய உண்மையை எனக்கு ஆக அளவையின்படி எனக்கு உணர்த்தும் என அங்கே சொல்லி காட்டுகிறார். அந்த பதியினுடைய உண்மை எனக்கு உணர்த்தி காட்டும். ஏன் மாணாக்கர் கேட்பதை போல நமக்கு போதனை பண்றார் நம்முடைய வாயிஷர். உடனே அறிதவ இந்த உலகத்திற்கு கர்த்தா ஒருவன் உண்டு என்பதை நீ அறிவாயாக, அதற்கு விளக்கம் சொல்லுகிறேன். அறிந்தவ அறிய முற்போடுகின்றே, நீ அறியும்படி சொல்லுகிறேன். உலகு அசத்து நாம் காணக்கூடிய நமக்கு ஆதாரமாக இருக்கிற இந்த உலகம் இருக்கிறதே அது சடம் உயிரற்றது. உலகு அசைத்து அறிவனை வினா பேரறிவுடைய ஒரு கர்த்தாவை அன்றி குறிவரல் போதல் கூடாது. அதை இயக்குவதற்கு கர்த்தா ஒருவன் இல்லை என்றால் இந்த உலகத்திற்கு தோற்றமும் இல்லை ஒடுக்கமும் இல்லை. இதை முதலில் ஏதுவாக புரிந்து கொள். இது எதை போல உரு தேராதி போல, உரு தேர் ஆதி போல, வலிமையை உடைய தேர் முதலிய வாகனம் போல. தேர் முதலிய வாகனம் என்னது? தேர் வரும், வீதி சுத்தம், ஆனா தானாவா போகிறது? அதை ஒருவன் நாமெல்லாம் இருந்து இயக்கினால்தான், இழுத்தால்தான் அது வரும். ஏன்னா தேர் என்பது மரம், ஜடம். ஆனா தேராதி போல, உரு தேராதி போல என சுட்டி காட்டான். அவை இனிதி உயிக்கும் நீதியன் எவன்? இதே போல தேரினை, ஜடமாக இருக்கின்ற தேரினை மக்கள் அங்கே இயக்குவதைப் போல, உயிர்ப்பொருள்கள் இயக்குவதைப் போல, அவை இனிதி உயிக்கும் நீதியன் எவன்? இந்த உலகங்களை இனிதாக முறைமைப்படுத்தி இயக்குபவன் எவன்? கேனோபசனத்தில் உள்ள செய்தி, இயக்குபவன் எவன்? கேனோபசனத்தில் உள்ள செய்தி. அதுக்காகத்தான் இதுக்கு முந்தைய அமர்வுல கேனோபசத்துல இப்படி எவன் எவன் கேள்வி கேட்குங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு விளக்கம் சொன்னேன். பதி, பதியாகிய அந்த சிவம் ஏல் கோது அமல் அநேக அந்திகம் என நினைவோடு நின்றது. எனவே இப்படி இறைவனானவன் உண்டும் என சொல்லும்படியாக பல முடிவுகளை கொண்டு இருக்கிறது என சொல்றார். உடனே சாங்கியன் என சொல்லக்கூடியவர் அங்க ஒன்று சொல்றார், ஜடமா இயங்காதுன்னு சொல்றேன், ஜடம் தானே துளிர் போடும். எப்படி துளிர் போடும்? பால், ஜடம், பால் என்பது பசுவின் மடுவிலே இருக்கிற பால் என சொல்லக்கூடியது ஜடமாக இருக்கிறது. ஜடமாக இருக்கிற அந்த பால் தானே மடுவிலிருந்து வெளிப்படுகிறது. அவன் சாங்கியன் லேசில சொல்லல, உதாரணத்தை சொல்லி காட்டுறான். மடுவுல இருந்து பால் தானா வருது அப்படிங்கிற எதை வைத்து சொல்லுகிறது என சொன்னா, சண்டேஸ்வர நாயனார் அந்த செய்தி சொல்லியிருக்கு. நம்முடைய விசார சர்மராகிய அந்த திருக்குழந்தை பசுவை மேய்க்கிறார். பசு மேய்க்கின்ற பொழுது பசுவினுடைய நன்றாக மேய்ச்ச காரணத்தினாலே, நல்ல உணவும் நீரும் கிடைத்த காரணத்தினால் பால் மடு அப்படி கனத்து பெரிதாக இருக்கிறது. இது சேக்கலார் சொல்றார், எப்படி தூய தீம்பான் மடிபெருகி சொரிய முளைகள் சுரந்தனவா, முளைகள் சுரந்தனவா. அழகா சொன்ன அந்த பசுவினது மடுவிலே நிறைய பால் சேர்ந்து கனமாக இருந்தது என சொன்னார். அதுக்கப்புறம் சேக்கலார் குறிப்பா சொல்றார், எவருமே கறக்காமல் அந்த பசுவின் காம்பிலிருந்து பால் தானே அது சுரந்தது, தானே கறப்பார் என்று சுரந்ததுங்கிறார். அனைத்து திறத்தும் ஆனினங்கள் அணைந்த மகிழ்ச்சி அளவு இன்றி மனை கண் கன்று விரிந்தாலும், கன்று இருந்தாத்தான் பாலை கொடுக்கும், இறக்கும், கன்றினை காட்டி பாலை கறக்கணும். ஆனா கன்று பூரா ஊருக்குள்ள குட்டைக்குள்ள இருக்கிறது. அந்த கன்று இல்லாவிட்டாலும் சிவக்கன்றாகிய இந்த சண்டேஸ்வரராகிய இந்த விசார சர்மரை கண்டு பாலத்தை செடுகிறான். எவ்வளவு அருமையான கற்பனை பாருங்க. மனைக்கண் கன்று விரிந்தாலும் மருவும் சிறிய மறைக்கன்று, விசாரகர்மர் சொல்றார் இந்த மறைக்கன்றை, மறைக்கன்றுதனை கண்டு அருகு சார்ந்து உருகும் தாயாம் தன்மை நிலைமை வாய்க்க கனைத்து சுரந்து முளைக்கண்கள் கரவாமலே பால் பொழிந்தனவாள். கரவாமலே பால் பொழிஞ்சுதே, நீங்க ஜடம் இயங்காதுன்னு என்கிட்ட சொல்லிட்டீங்களே, ஆனால் இங்க ஜடம் இங்க இயங்குகிறதே சொல்றார். அதுக்குத்தான் இவர் என்ன சொல்றார், அழகாக சொல்லி காட்டுகிறார். அது சொல்லுகின்ற பொழுது அதுக்கு பதில் சொல்றார், எப்படி சேதனம் ஆதலின், ஈன்கோ சேதலன் சேதனம் ஆதலின். பசு கறக்க இல்லைன்னு சொல்லல, அந்த பால் சுரக்கின்ற மடுவினை உடைய அந்த பசு அறிவுடை பொருள், உயிருடை பொருள், அது இயக்க போய்த்தான், அது உணர்வை கொடுக்க போய்த்தான் சண்டேஸ்வர நாயனாரை தன்னுடைய ஞானக்கன்றாக அது கருந்தி அன்பு பெருகத்தான் தானாக சொல்லி, அதைத்தான் இங்க சொல்லி காட்டுறார். எப்பவுமே பசுக்கள் வந்து தானாக பெய்யும். ஒரு சின்ன சம்பவத்தை சொல்ல, திருநெல்வேலியில ஒரு கதை ஒன்று சொல்வது உண்டு. கங்கை கொண்டான் என்று ஒரு ஊர் இருக்கிற, மதுரை செல்லுகிற வழியிலே திருநெல்வேலி எல்லையை கடைசியில இருக்கு. அதிலே ஒரு ஆயன் ஒருவன் பசு மேய்த்து கொண்டு வருகிறான். தினமும் அந்த ஆயனானவன் பாலை கறந்து கொண்டு நம்முடைய பாண்டிய மன்னனுக்கு கொண்டு போய் கொடுக்கிறார். இந்த பசுக்கள் எல்லாம் மேய்கின்ற பொழுது அங்கே கங்கை கொண்டான் என்ற தளத்திலே இருக்கின்ற சிவலிங்கம் அங்கே தனித்திருப்பதை கண்டு இந்த பசுக்கள் எல்லாம் சென்று அந்த சிவலிங்கத்தின் மேல் தானே பாலை ஊத்தது. அதன் காரணத்தினாலே மடுவிலே பால் வற்றியது. இந்த ஆயன் பால் கறப்பதற்கு குறைவாக இருக்கிறது, ஆனால் நல்லா கண்காணிக்கிறான், யாரும் வரல, கன்றும் குடிக்கல, ஆனால் பால் குறையுது. என் மன்னத்தை சொல்லலாம், பால் குறைஞ்சிருக்கு, நாளைக்கு சரியாக கொண்டு வர்றேன் தினம் சொல்றாள். உன்னை மன்னனுக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டு, நன்றாக பால் வந்து கொண்டிருந்தார் பா கொண்டு வந்த ஆயன் இப்பொழுது குறைவாக கொண்டு வருகிறான், இவன் வேறு ஏதோ சேட்டை செய்கிறான் என நினைத்து சொல்ல அவன் குடித்து கேட்கிறான், என்ன காரியம் இல்லை, ஒன்றும் இல்லை, ஆனால் என்ன ஆகிறது, பால் குறைகிறது. ஆனால் உண்மை எது, இந்த பசுக்கள் தானாகவே சென்று சிவலிங்கத்தின் மேல் பாலை ஊக்குறது. உடனே என்ன செய்தார், இந்த ஆயனை பிடித்து சிறையிலே போடுங்கள், இவன் ஏதோ ஒரு சூது ஒரு திருட்டுத்தனம் செய்கிறான்னு செயல போட்டாச்சு. அப்போ இந்த பாலுக்கு இன்னைக்கு குறைதா இல்லையா நான் பார்க்கறேன் என சொல்லி காட்டுக்குள்ளேயே இந்த அரசனை மறைந்து சென்று பசுக்கள் மேய்க்கின்ற இடத்தை பார்க்கிறான். அந்த பசுக்கள் எல்லாம் மேய்ச்சலை முடிந்து திரும்புகின்ற நேரத்திலே அந்த ஆலயத்திலே இருக்கின்ற பெருமான் சிவலிங்க வடிவிலே இருக்கின்ற அந்த பெருமான் மேல பசுக்கள் எல்லாம் சென்று தானே பால் ஊத்து. அப்பொழுது மன்னர் நினைக்கிறான், ஐயோ, இந்த பசுக்கள் எல்லாம் தானே அல்லவோ சிவலிங்கத்தின் மீது பாலை ஊத்தது, அவன் களவு செய்து விட்டான் என்று அவனை தண்டித்து விட்டேனே என சொல்லி அழுகின்ற பொழுது திடீரென்று கண்ணிலே பார்வை போய் விட்டது, கை செயல் இழந்து விட்டது, கண்ணையும் கையையும் செயல் கொலை செயல் இல்லாமல் செய்து விட்டான். அதான் கண் கை கொண்டான். இந்த கண்ணையும் கையையும் அவன் செயல் இழக்கும்படி செய்து கொண்ட காரணத்தினாலே அந்த தளத்திற்கு கண் கை கொண்டான்னு பேர். பெருமானே உண்மையிறையாக நான் செய்து விட்டேன் என சொல்லி என் கண்ணிலே பார்வை கிடைத்தால் உனக்கு ஆலயம் கட்டுகிறேன் என சொல்லி உடனே அரண்மனைக்கு தடவி தடவி வந்து தன்னுடைய பரிசனங்களை வைத்து ஆலயம் சமைக்க சமைக்க கண்ணிலே பார்வை வந்தது. அந்த கண்ணையும் கையையும் திரும்ப கொண்டான் அந்த பாண்டியன். அதனால அந்த தலத்துக்கு பேரே கண் கை கொண்டான். அது இந்த காலத்திலே மருவி கங்கை கொண்டான்னு இருக்கும். கங்கை கொண்டான்ங்கிறது அது அந்த தல புராணத்தின்படி கண் கை கொண்டான். இது எதுக்கு சொல்கிறேன் என சொன்னார், இது இயல்பாகவே பசுக்கள் இப்படி கறக்கும், அதுதான் சொல்லி காட்டுகிறார். ஈன்கோ சேதனம் மாதிரின், இந்த கன்று உயிரோடு கன்றினை ஈன்ற பசு உயிரோடு இருக்கின்ற காரணத்தினால் அதன் செயல். ஓதிய உயிர் போம் சுரபி தீம்பால் சொரியின் புறையில் தீம்பால் வளர்த்தது அன்று. பசுவிடத்திலே இருக்கின்ற பாலையை சுரக்கும் தானாக சுரக்கும் என சொன்னால் அது ஆண்டவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், ஏனெனில் இறந்த பசு பால் கொடாது, எனவே பசு தானாக பால் கொடுக்கிறது என்ற கொள்ளை ஆண்டவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதான் ஓதிய உயிர் போம் உயிர் சுரபி தீம்பால் சொரியும் புறையில் தீம்பால் வளர்த்தது அன்று என ஓம்பாது உரையாடுனர் இல, ஆகையினாலே இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். வரையா அறிவன் செயல் என அங்கே சொல்லப்படுகின்ற உண்மையான செய்தி என இன்னொன்று செய்தியும் சொல்லுகிறேன் என சொல்றாரு. எதை, காந்தம் இரும்பை அயல் அற உயிக்கும் என்றே எடுத்துக்கோளும் வாய்ந்தது அன்று. காந்தம் இரும்பினை தானாக எடுக்கிறது என்று சொல்லுகிறார்களே, அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா? காந்தம் இரும்பை அயல் அற உயிக்கும் என்று எடுத்துக்கொள்ளும் வாய்ந்தது அன்று, தானாக அது எடுப்பது இல்லை. இரண்டையும் இயக்கும் முரந்தரு சேதனன், அந்த காந்தத்தையும் இரும்பையும் ஒரு உயிருள்ள பொருள் ஒன்று வந்து இப்படி சேர்த்தால்தான் இந்த காந்தத்தை காந்தமானது இந்த பொருளை ஈர்க்கும், கொண்டு வந்து அந்த எல்லைக்குள்ள சேர்க்கணும். இரண்டையும் இயக்கும் முரண்டரு சேதனன் என்றெனில் அவை சென்று ஒன்றா ஆகலின் சேதனன் செய்து என்று ஓதிடின். ஆகையினாலே அறிவுடைய ஒருவனால்தான் ஜடம் இயங்கும், எனவே இந்த உலகத்தை இயக்குவதற்கு அறிவுடைய முற்றறிவுடைய சிவன் என்று சொல்லி காட்டுகிறார். உயிர்களுக்கு ஏது அளவு அவையே கோதுவாக அமைக்க, உடனே கேட்கிறார், ஓ, உயிருள்ள பொருள் தான் இயக்குமா? சிவம் உயிருள்ள பொருள், நான் ஏத்துக்கிறேன், ஆன்மாவும் உயிருள்ள பொருள் தானே, சித்து தானே, அதுப்போம் படைத்தல் காத்தல் செய்யும்லா அப்படிங்கிற, அதுவும் படைத்தல் காத்தல் செய்யும் அல்லவோ என்று அந்த செய்தி அழகாக கேட்டார். உயிர் படைத்த தொழில் செய்யுமான் உடனே உயிர்களுக்கு ஏதளவே அவையே கோதுவுக அமைக்க நாதன் என்னை. எனவே உயிர்களே அறிவுடை பொருள் தானே, அவங்களே படைத்தல் காத்தல் எல்லாமே செய்யலாமே. இதை விட்டுட்டு ஏன் கண்ணில் காண முடியாத சிவம்னு ஒன்று உண்டுன்னு ஏன் சொல்றீங்க, அதை நான் ஏற்றுக்கட முடியுமான்னு கேட்கிறார். அதுக்கு சொல்லி காட்டுறார் உயிர், உயிர் அறியா ஆசுயில் உயிர்கள் அறிவுடையதாயினும் அது முற்றறிவு உடையது அல்ல, முற்றறிவு உடையது அல்ல. அதைத்தான் உயிர் ஆசுயில் தம்முடைய செயற்கும். எனவே எந்த உயிர் என்ன வினை ஈட்டி இருக்கிறது, என்ன பலனை கொடுக்க வேண்டும், அதை அனுபவிக்க எப்படி தனுகரண பூணங்களை தோற்றுவிப்பது என்பது முற்றறிவுடைய சிவம்தான் அதை செய்ய முடியும். அதனால உயிர்களுக்கு அது செய்யாது. எதை போல வெம்முரன் கடம் போல், ஒரு கடம் என சொல்லக்கூடிய குடம் அது எப்படிப்பட்டது, அது ஷடமாகிய பொருள். ஷடமாகிய அந்த பொருளை யாரேனும் நகர்த்த வேண்டும், எடுத்து நீருக்குள்ளே முகந்தால்தான் அது பயன்பெறும். அதனால ஜடமாகிய குடத்தை ஒருவன் இயக்கினால்தான் அதன் பலன் அடைய முடியும். இதே போலத்தான் இந்த ஜடமாகிய அங்கே இருக்க வேண்டும் என சொல்லி காட்டுகிறார். ஜடமாகிய இந்த பொருளை இயக்க ஒருவன் வேண்டும். ஒருவனை இகல் இருதுணை என மறுவர் என்றார். எனவே இந்த ஆன்மாக்கள் செய்ய இயலாது, முற்றறிவுடைய ஒருவனால் தான் இயலும் என்று இங்கு அழகாக சொல்லி காட்டுகிறார். எப்பவுமே இந்த தர்க்கவாதிகள் நம்மளை விட அறிவுடையவங்களாக இருப்பாங்க. உயிர் படைத்தல் காத்தல் அடித்தல் செய்யாதா, நான் உங்க சொல்றேம்மா. அவன் சொல்ற உதாரணம் பார்த்தோம்னா இதா இருக்கும். என்ன உதாரணம் சொல்லிட்டான்னா, ஒத்துக்கிடுறேன், சுந்தரமூர்த்தி நாயனார் இறந்து போட்ட முதலையால் விழுங்கப்பட்ட பாலகனை உயிர்ப்பிச்சு படைச்சு வச்சுட்டாரே, இதுக்கு என்ன சொல்றீங்க. சாம்பராயிருந்த பூம்பாவையே வடிவம் எடுத்து வெளியே வரும்படி செய்து விட்டாரே, அவன் படைத்த தொழிலை செஞ்சாரே. பாம்பு கடித்து இறந்து பட்ட மூத்த நாவுக்கரசை நம்முடைய அப்பர் பெருமான் உயிர்ப்பித்து வரும்படி செய்து விட்டாரே. திருமறிகளிலே இறந்து பட்ட அந்த வணிகனை ஞானசம்பந்த பெருமான் அவரை எழுப்பி உயிரோடு வரும்படி படைத்த தொழிலை செய்தாரே, அப்போ உயிர் இருக்குமா அப்படிங்கிறார். இதற்கு விடை சொல்ற தப்புப்பா, செஞ்சது யாரு, ஞானசம்பந்தரும் அப்பரும் செய்யவில்லை. கொஞ்சம் நுட்பமான கேள்வி. சங்கற்ப நிராகரணத்துல இதுக்கு பதவிகள் இருக்கு. அந்த சங்கற்ப நிராகரணத்துல உமாபதி சிவாச்சாரியார் சொல்றதை நான் படிக்கிறேன். ஐந்தொழில் உயிரும் தந்திடல் தகுமே ஆவது என எதிரி கேட்கிறான். எப்படி சிவசமவாதி, அவன் கேட்கிறான் சிவசமவாதி, சிவத்துக்கு சமமா இருந்து உயிரும் படைத்தொழில் ஐந்தொழில் செய்யும்னா, ஐந்தொழில் உயிரும் தந்திடல் தகுமே ஆவது என முன்னாள் நாவலர். அதுக்கு என்ன உதாரணம் சொன்னார், முன்னாள் முந்தைய நாளிலே நாவலர் பெருமான் பண்டு ஒரு முதலை உண்ட மைந்தனை வரவழைத்தனன் என்றாய். பண்டு ஒருவனை இங்கே வரவழைத்தனன் சரதானே, அவங்க சொல்ற ஏற்றுக்க வேண்டியதுதானே. ஞானசம்பந்தரும் படைத்தல் தொழில் செய்திருக்கிறார், நாவுக்கரசரும் படைத்தல் தொழில் செஞ்சிருக்கிறார், சுந்தரன் செய்திருக்கிறார். இதுக்கு ரெண்டு விட இருக்கு, கவனமா கொள்ளணும். நம்முடைய நம்முடைய திருக்கழிட்டு படியாடுறதுக்கு விளக்கமா சொல்லப்பட்டிருக்கு. இறைவன் சில செயல்களை தன் அடியான் வேண்ட தான் செய்வான், அடியான் வேண்ட சிவம் செய்வான், ஆனால் அதன் பெருமையை எல்லாம் அடியார்க்கே கொடுத்துருவான். எப்படி, உதாரணத்துக்கு நான் சொல்றேன். சுந்தரமூர்த்தி நாயனார் இந்த பாலனை எனக்கு உயிர்ப்பு தெழ வேண்டும் என்று என்னை கேட்டான். நான் அவனை முதலை உண்ட பாலனை வெளியே கொடுத்தேன், ஆனா முதலை உண்ட பாலனை மீட்டான் சுந்தரன் என்ற பெயரை அவனுக்கு கொடுத்து விட்டேன். அதான் இறைவன் இது நம்முடைய திருக்கழிச்சு படியாருன்னு சொல்லி காட்டப்பட்டார். இப்போ இந்த கூற்றுக்கு உமாபதி சிவாச்சாரியார் சங்கற்ப நிராகரணத்துல என்ன சொல்றார் பாருங்க. ஐந்தொழில் உயிரும் தந்திடல் தகுமோ ஆவது என முன்னாள் நாவலர் பெருமன் பண்டு ஒரு முதலை உண்ட மைந்தனை வரவழைத்தனன் என்றான். பிழைப்பு அகிலது என்று சொல்ல தப்புப்பா. அது உந்திட வேண்டும் என்றன, அது உந்திட வேண்டும் என்றன. அவன் உயிர்ப்பித்து வர வேண்டும் என்று நம்முடைய நாவலர் பெருமான் வேண்டினார். அப்படி வேண்டிய காரணத்தினாலே தான் சிவம் எழும்படி செய்தார். நல்ல கவனமாக கண்ணன் சுந்தரர் தேவாரத்துல அந்த புக்கொழியர் அவினாச பெருமான இந்த முதலைவாய்ப்பட்ட பாலகனை எனக்கு திரும்ப தந்து விடுபடி

ஆதிமுத்தன் என்று சொல்லக்கூடியவர்கள் இயல்பாகவே மலபந்தப்பட்டு விடுபட்டவர்கள். அனாதிமுத்தன் என சொல்லக்கூடியவர்கள் யார் என்றால், இயல்பாகவே மலம் பற்றாமல் நீங்கி சிவன் ஒருமுனையே. எனவே சிவத்திற்கு சொல்லுகின்ற பொழுது அனாதிமுத்தன் என்றும், உயிர்களை சொல்லுகின்ற பொழுது ஆதிமுத்தன். என்ன ஆதினா? இருக்கு, ஒரு இருக்கு. ஆகையினால இந்த முத்தன்ல வித்தியாசம் இருக்கு. அந்த முத்தன் ஐந்தொழில் செய்வான் என சொல்லக்கூடியது அனாதிமுத்தனாகிய சிவனை குறித்தது. அனாதி ஆதிகர் சொல்லுக்கு விருத்தம் தெரிஞ்சுக்கணும். கருவறையிலே இருக்கின்ற சிவலிங்கத்திற்கு அங்க என்ன பேருன்னு சொன்னா, அதை பூசனை செய்கின்றவர்களுக்கு ஆதிசைவர்கள்னு பேரு, ஆதிசைவன். ஆனால் அந்த கருவறையில் இருக்கிற சிவலிங்கத்திற்கு அனாதிசைவன் பேரு, உயிர் கூட்டத்திற்கு ஆதிசைவன். அவன் பெருமானுக்கு மட்டும் அனாதிசைவன் பேரு. இதே போல முத்தர்களிலே உயிர் கூட்டத்தில் பக்குவம் பெற்றவர்களுக்கு ஆதி முத்தன் என்றும், இயல்பாகவே பாசம் நீங்க பெருமானை அனாதிமுத்தன் என்று சொல்வது உண்டு. இதை தெரிந்து கொள் அப்படின்னா, அனாதிமுத்தன் செய்வான் என, ஆதிமுத்தன் படைப்புத்தொழில் செய்வான் சொல்லி சிவமாம் தன்மை அடைந்தான் சொன்னன்னா, அப்போ அவனை மல நீக்கம் செய்தது அவனுக்கு மேலாக ஒருவன் இருக்க வேண்டும். அதான் கேக்குற, ஒருவருக்கு மல நீக்கம் பெற்று செய்தான்னு அவன் சிவனுக்கு சமம்னா, இது வந்து ஆதி முத்தன் பா, அவனுக்கு மல நீக்கம் செய்தது அவனுக்கு மேலான ஒருவர் உண்டு. மேலான ஒருவன் இருக்கின்ற பொழுது இவனை எப்படி முதன்மை கொள்வது? அந்த மேலான ஒருவனுக்கு ஒரு காலத்திலே அவனுக்கு மலபந்தம் பட்டு அவனுக்கு நீக்க ஒருவன் இருக்கும். இப்படியே போய்கொண்டே இருக்கும்பா. ஆகையினாலே இந்த ஆதிமுத்தன் என்பனை விட்டு விட்டு அனாதிமுத்தனை ஐந்தொழில் செய்ய வல்லவன்னு அடுத்து சொல்லி காட்டார். ஆதியரோ மற்றும் அனாதியரோ, நீ குறிப்பிடுகின்ற ஜீவன் முத்தர்கள் படைத்த தொழில் செய்வார்கள் என சொன்னால், அவன் ஆதிமுத்தரோ அனாமுத்தரோ எண்ணில் ஆதி அன்றியனில் சித்த சாதனம் அனாதிமுத்தர் என கூறுவாய் என சொல்லுவாயானால், அதுதான் ஏற்றுக்கொள்ளக்கூடியது, சவி சித்தாந்தம் ஒப்புக்கொள்வது. எனக்கு அனாதிமுத்தன் என சொல்லக்கூடிய சிவன் ஒருவனையும் செய்ய வேண்டும் செய்வான். ஆதிமுத்தன் என்றால் அவனுக்கு மல நீக்கம் செய்தவன் மேலான ஒருவன் உண்டு, அவனுக்கு மல நீக்கம் செய்தால் அவனுக்கு மேலாக உண்டு. ஆகையினால் சித்த சாதனம் அனாதிமுத்தர். ஆதிமுத்தர் ஆதி என்றின் முன்னர் முத்தியது ஈவோ நின்றனாக திகழும். எனவே இந்த ஆதிமுத்தனை ஏற்று அவன் ஐந்தொழில் செய்வானை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனெனில் அவனுக்கு மனநீக்கம் செய்தவனை அவனை விட மேலானவனாக ஆகின்றான். ஆனால் அவனை மேலானவன் என்று நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்படி என்றும் பந்தமின்றி முத்தி என்றாது. ஆனால் உயிர்களானது முற்றிலும் பந்தத்தில் இருந்து எந்த ஆன்மா விடுபடுகிறதோ அது முத்தி மட்டுமே அடையும். ஐந்தொழிலை செய்த முத்தி அடைவது இந்த பந்தத்திலிருந்து விடுபட்ட முத்தி. ஆனா விடுபட்ட முத்தான்மாக்கள் அனைத்துமே ஐந்தொழிலை இயற்றாது. சிவசமமாக அமைந்து அந்த சிவானுபத இன்பத்தை அனுபவித்துக் கொண்டே அப்படியே தன்னை மறந்து தேனை உண்ட அந்த வண்டு போல அப்படியே கழிப்பிரிய கிடக்கும் என சொல்லி காட்டுகிறார். உணர்வோர் உணவில், இப்படி உயிர்கள் பந்தத்தில் கிடக்கின்ற உயிர்கள் ஒரு காலத்திலும் அது சிவமாவது இல்லை, அது நீங்கியதே முக்தி அடையும், முக்தி ஒன்றார். உணர்வுவோர் உணர்வில் குன்றாதிருந்து பதியுண்மையை நன்றாக தியானிப்பவர்கள் அவர்களுடைய மனத்திலே இருந்து நீங்காதிருந்து, இரும்பாசம் சென்ற பெருந்தகை அருளின் அத்தியை பொருந்தும். பதி உண்மையை உணர்ந்த தியானிப்பவர்கள் மனத்திற்கு மட்டும் பாசநீக்கம் பெற்று அவர்களே முக்தி பெறுவார்கள். பசுநீக்கம் நீங்க பெற்றவர்கள், நீக்கப்பெற்றவர்கள் தான் எனசிவர மேலான முக்தியை பெறுவார்கள். எனவே நீக்குவதற்கு ஒருவன் வேண்டும், அதை நீக்குவதற்கு இது. ஆகையினாலே இந்த இடத்துல அழகாக சொல்லி காட்டுகிறார், உயிர்களுக்கு பந்தத்தை நீக்கி, உயிர்களுக்கு பந்தத்தை நீக்கி முக்தி கொடுப்பது சிவன் ஒருத்தன் தான் கொடுக்க முடியும். உயிர்கள் என்ன செய்யாது? உயிர்கள் எந்த உயிரையும் ஐந்தொழிலை படைத்து இந்த உயிரை முக்தி நிலைக்கு செலுத்தாது. எனவே வீட்டுக்கு சாதனம் ஞானம், அந்த ஞானத்தையும் கொடுப்பது சிவனே. அந்த ஞானத்தையும் கொடுப்பது சிவன் அன்றி ஞானம் கிட்டாது, ஞானம் என்று வீட்டு நெறி கிட்டாது. ஆகையினாலே தான் சிதம்பரம் சுவாமிகள் திருப்போரூர் சன்னதி முறை மாலையில ஒரு அழகான விண்ணப்பம் பண்றார். கேட்டதெல்லாம் பாலிக்கும் கேடுலா

அதாவும் இல்லை எவ்வளவு நான் கெட்டதெல்லாம் கொடுக்கிறான். வீட்டு நெறி காட்டும் வியன்குருவும் வீட்டு நெறி காட்டும் வியன்குரு. வீட்டு நெறியை காட்டுகின்ற ஞானத்தை கொடுக்கின்ற குருவாகவும் அவன் வருகிறான். எனவே அவனால் தான் இந்த ஆன்மா ஞானத்தையும் பெற்று வீடு பெற்றும் கொடுக்க முடியும். எனவே எந்த ஒரு உயிரையும் கேவல நிலையிலிருந்து சகல நிலைக்கு கொண்டு வந்து தன்னுடைய ஐந்தொழிலை இருத்தி அதுக்கப்புறம் சுத்த நிலைக்கு கொண்டு வந்து முத்தி நிலைக்கு இறைவனே எல்லாவற்றையும் இயக்குகிறான். எனவே பதி என ஒன்று உண்டு என சொல்லி பதியினுடைய தனித்தன்மையை நம்முடைய வாகிஷ முனிவர் இங்கே நிறுவுகிறார் என சொல்லிக் கொண்டு இந்த அளவிலே இன்றைய சிந்தனையை அடியே நிறைவு செய்கிறேன். மழை வழங்குக மன்னவன் ஓங்குக பிழையில் பல் வளங்கெல்லாம் பிறங்குக தலைக அஞ்செழுத்து ஓசை தரையலாம் பழைய வைதிக சைவம் பறக்கவே. திருச்சிற்ற

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை, தலைப்பு திரு அண்ட பகுதி, வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: என்ன

0: பண்ணாழுன்னை பணிந்து ஏத்தும் பழைய அடியாருடும் கூடாதே என்ன
1: பகுதியிலே 96 முதலாக இப்பொழுது வீரியூரை செய்ய எண்ணுகிறேன். பரமேஸ்வரன் என்கின்ற கடவுள் கண்ணுக்கு தெரியாமல் இருப்பவர், ஊனக்கண்களுக்கு தெரியாமல் ஞானக்கண்களுக்கு தெரிபவராக இருப்பவர். அப்படி ஞானக்கண்ணை பெற்றவர்கள் மிக குறைவு. ஞானக்கண் என்பது அவனே தர வேண்டியது, வேற எங்கேயும் வாங்க முடியாத ஒன்று. அப்படி ஞானத்தை கொடுத்து அதன் பிறகு தன்னை காட்டுதல் அவனுடைய இயல். அந்த முறையிலே மாணிக்க வாசகருக்கு ஞானத்தை தந்து தன்னை காட்டி அதற்கு மேலே அவரை புகழ்ந்து பாடும்படியாக ஆற்றலை தந்தார். மாணிக்க வாசகர் சிவபெருமானிடத்தில் உபதேசம் பெற்ற பிறகு பாடியது இந்த திருவாசகம். உபதேசம் பெற்றால் அவர் எப்படி இருப்பார் என்றால் சிவமாக ஆகிவிடார். சிவனிடத்திலே உபதேசம் பெற்றால் சிவமாக ஆவார். ஒரு பொல்லாதவனிடத்தில் உபதேசம் பெற்றவன்னா பொல்லாதவன் ஆகலாம். நல்லவனிடத்தில் உபதேசம் பெற்றால் நல்லவன் ஆகலாம். நல்லவர்களுக்கெல்லாம் நல்லவனாக விளங்குகின்ற பரமேஸ்வரனிடத்திலே உபதேசம் பெற்றார் மாணிக்க வாசகர். அப்படி பரமேஸ்வரத்தில் உபதேசம் பெற்றபடியினால உபதேசம் பெற்றவுடனே அவர் சிவமாக ஆகிவிட்டார். அவமாய தேவர் அவகதியில் அணுந்தாமே பவமாயம் காத்தன்னை ஆண்டு கொண்ட பரஞ்சோதி நவமாய செஞ்சுடர் நல்குதலும் நாமொழிந்து சிவமானவா பாடி தெள்ளேனம் கொட்டாமோ என்பது திருத்தெள்ளேனம். அப்படி சிவமாகிய தன்மையிலே இருந்து சிவத்தை தவிர வேறொன்றும் தெரியாத நிலையிலே இருந்து சிவமே தானாக இருந்து பாடியது இந்த திருவாசகம். திருவாசகம் என்கின்ற இந்த நூல் சிவபெருமானுடைய திருவருளை பெற்று அந்த திருவருள் மயமாக நின்று அந்த திருவருளை எல்லாரும் பெறவேணும் என்கின்ற எல்லையில்லாத ஒரு கருணையினாலே இந்த திருவாசகத்தை மாணிக்க வாசகர் நமக்கு பாடி தந்தார். அப்படிப்பட்ட அந்த திருவாசகத்திலே முதலிலே 4 அகவல், அதில் 3வது அகவலாக இருப்பது இந்த திருவண்ட பகுதி. இந்த திருவண்ட பகுதி என்பது சுவாமி தனக்கு செய்த கருணையை சொல்லி அவனுடைய பெருமையை சொல்லி அவன் தன்னை ஆட்கொண்டதையும் உயிர்களுக்கு அருளுகின்ற நிலைகளையும் ரொம்ப அழகாக இதில் வர்ணித்திருக்கிறார். அதுதான் பயிராகவும் சிவபெருமான் மேகமாகவும் இருப்பதாக எண்ணி பயிருக்கு உதவி செய்வது மேகம், உயிருக்கு உதவி செய்வது கடவுள். பயிருக்கு மேகம் உதவி செய்யாவிட்டால் பயிர் வாழாது, உயிருக்கு கடவுள் உதவி செய்யாவிட்டால் உயிர் வாழாது. உயிருக்கு கடவுள் உதவி செய்கிறது உலகியலிலே வகையான ஒரு வகையான உதவி, உலகியிலே வாழ்வதற்கான உதவி, அதற்கு மேல அருளிலே வாழ்வதற்கான உதவி. இது சாதாரண உதவி, அது பேருதவி. அருளிலே வாழ்வதற்கு அவன் செய்கின்ற உதவி பேருதவி. அந்த அருளிலே வாழ்வதற்கு தான் இவருக்கு வந்து அருள் பண்ணியாது. அப்படி வந்து அருள் பண்ணியது எங்கே என்றால் திருப்பெருந்துறையிலே அருள் மேகமாக வந்து ஞானமாகிய மழையை பெய்து அதன் மூலமாக இந்த மாணிக்க வாசகராகிய சிவப்பெயரை நன்றாக வளர்த்து சிவபோகம் விளையும்படியாக செய்தருளினான் என்று இந்த திருவண்ட பகுதியில விளக்குகிறார். அந்த பகுதி ரொம்ப அருமையான பகுதி. அது எப்படி என்றால் பரமானந்த பழங்கடல், அதுவே கருமா முயலிற்றோன்றி திருவாறு பெருந்துரை வரையில் ஏறி திருத்தகு மின்னொளி திசை திசை விரிய ஐம்புல பந்தனை வாழறு எரிய வெந்துயர் கோடை மாத்தலை கரப்ப நீடலில் ஒன்றி வானொலி மனித எந்தம்பரவியில் கோபம் எடுத்து முரசரிந்து மாப்பெரும் கர்மையில் முழங்கி பூப்புரை அஞ்சலி காந்தல் காட்ட எஞ்சா இன்னரும் முங்குழி உள்ள செஞ்சுடர் வெள்ள திசை திசை தெவிட்ட வரையுற கேதக்குட்டம் கையற ஓங்கி இருமுச்சமயத்து உருகை தீர்ணை நீர்நசை தரவரும் நெடுங்கண் மான்கணம் தவப்பெருவாயிடை பருகித்தளர்களும் அவப்பெருந்தாக நீங்காததென்றன ஐடைவான பெரியாற்றகவையும் பாய்ந்தெழுந்திருந்த பெருஞ்சுழி ஒழித்து சுழித்தம் பந்தமா கரை பொருது அழைத்து இடித்து ஊழ் ஊழ் ஓங்கியனங்கள் இருவினை மாமர வேறுபறித்தெழுந்து உருவாருணியில் உண்டாறு வரை செந்தின் வாஞ்சலை கட்டி மட்டவள் வெறிமலர் குளவாய் கோழி நிறையில் மாப்புகரசையில் ஒன்றுடை குளத்தின் மீன்குளமேன் மகிழ்தரை நோக்கி அரிச்சன வயலில் அன்பு தொட்டு தொண்ட உழவர் ஆரத்தந்த அண்டத்து அரும்பரல் மேகம் வாழ்க என்று இந்த 30 வரிகளிலே சுவாமியை மேகமாக பாவித்து அந்த மேகம் தொண்டர்களாகிய உழவர்களுக்கு பயிரை வளர்த்து விளை போகத்தை அனுபவிப்பதற்கு எப்படியெல்லாம் தருகிறார் என்பதை இந்த 30 வரிகளிலே நமக்கு காட்டுகிறார் மாணிக்கவாசகர். அரிச்சனை வயல் உள்ள அன்புத்திட்டு தொண்ட உழவர் அறத்தந்த அண்ட தரும்பரன் மேகம் வாழ்க என்பது இந்த பகுதி. அதற்கு மேலே வந்து அவரை வாழ்த்துகின்ற பகுதி. இப்படி செய்த கடவுளை என்ன செய்வது என்று சொன்னால், ஒன்று அவனுக்கு பதிலோகாரம் செய்ய முடியாது. கைமாறு வேண்டா கடப்பாடு, மாறி மாட்டு எண்ணாற்றும் உள்ளோ உலகு என்பது திருக்குறள். அதனால கைமாறு வேண்டாது உதவி செய்கின்ற மாறிக்கு எந்த உதவியும் நாம் செய்ய முடியாது. ஆகையினாலே அது வான்மையில் வளாது வைவ என்று வாழ்த்து. அதுபோல கடவுள் செய்த அந்த உதவிக்கு வேற ஒன்றும் நாம் பதிலுபகாரம் செய்ய முடியாது. அவன் வேண்டுவதும் இல்லை, நம்மிடத்துல அவன் எந்த உதவியும் எதிர்பார்ப்பதும் கிடையாது. ஆகையினால தாய் பிள்ளையினிடத்திலே உதவி பார்த்து செய்வது கிடையாது. அவள் கடமை அவள் செய்கிறாள், பிள்ளை அது உதவுகிறது உதவாமலும் போகிறது, அது வேறு. ஆகையினால தாய் செய்கின்ற கடமை எப்படிப்பட்டது என்றால், அது உபகாரம் செய்வானோ செய்ய மாட்டானோ என்றெல்லாம் எண்ணி செய்வதில்லை. எண்ணி செய்தான்னா செய்ய மாட்டான். கட்டாயம் இந்த பிள்ளை உதவ மாட்டான்னு தெரியும், 100 to 99. அதனால உதவியே செய்ய மாட்டான். ஆனால் அப்படி தாய் செய்வதில்லை. அதனால எந்த விதமான பிரதிபகாரத்தை எதிர்பாராமல் தாய் செய்கிறாள் பிள்ளைக்கு. இப்படி தாயை விட எத்தனை கோடியோ கோடிக்கணக்கான விடங்கு கடவுள் நமக்கு செய்கின்றது. பாலனை முட்டும் தாயினும் சாலப்பறிந்து பாவியினுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி உருக்கி உழப்பில் ஆனந்தமாய தேனினை சுரிந்து புறம் புறந்திருந்த செல்வமே சிவபெருமானே. யானுனை தொடர்ந்து அந்த குழந்தை எடுத்தரைத்து பால் வளர்க்கின்ற தாயை போல எத்தனையோ கோடி படம் பாலனில் தோட்டும் தாயினும் சாலப்பறிந்து இப்பாவியினுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி உருக்கி உழப்பில் ஆனந்தமாய தேனினை சுரிந்து புறம் புறந்திருந்த செல்வமே சிவபெருமானே. யானுனை தொடர்ந்து சிக்கனை பிடித்தேன் எங்கெடுந்தருள் உதவினியே என்பது அந்த திருவாசகம். எத்தனையோ கோடி ஜென்மங்களுக்கு தாயாக இருந்து உதவி பண்ணுகிறார். எத்தனையோ கோடி ஜென்மங்களுக்கு தாயாக இருந்து உதவி பண்ணுகிறார். அப்படிப்பட்ட உதவி செய்த அந்த கடவுளை வாழ்த்துவதை தவிர வேறொன்றும் தெரியும். மைவரும் கண்டத்தர் மைந்த கந்தா, மைவரும் கண்டத்தர் மைந்த கந்தா என்று வாழ்த்தும் இந்த கைவரும் தொண்டன்றி மற்றறியே கற்ற கல்வியும் போய் பைவரும் கீழும் பதியுங்கதர பழையனுக்கு ஐவரும் கைவிட்டு மெய்விடும் போதும் நடக்கிறமே என்பது கந்தர்லங்கார். மைவரும் கண்டத்தில் கந்தா என்று வாழ்த்து இந்த கைவரும் தொண்டன்றி மற்றொரு இந்த பழக்கமாகி இந்த தொண்டை தவிர வேறு ஒன்று எனக்கு தெரியும் என்று பேசுகிறார் அருணகிரிநாத சுவாமி. ஆகையினாலே இப்படி கடவுளை வாழ்த்த வாயின் நினைக்க மடனஞ்சு தாழ்த்த சென்னு என் தந்த தலைவனை வாழ்த்துவதை தவிர வேறு ஒன்றும் தெரியாது. அதனால கரும்பன கச்சை கடவுள் வாழ்வுன்னு ஆரம்பிக்கிறார். இவ்வளவு உதவி செய்த கடவுளை என்னமா வாழ்த்துகிறாருன்னா, கரும்பன கச்சை கடவுள் வாழ்க, கடவுள் வாழ்க, கரும்பன கச்சை கடவுள் வாழ். கரும்பன என்கிறது கரிய படத்தை உடைய பாம்பை இடுப்பிலே கச்சையாக கட்டி இருக்கின்ற கடவுள் வாழ். குடியதாக இருக்கின்ற பாம்பையும் அவன் தனக்கு ஆவரணமாக அணிந்து கொண்டிருப்பதனால குடியவர்களையும் தமக்கு அடியவர்களாக ஆக்கிக் கொள்வான் என்பது குறி. குடியதாக இருக்கின்ற பாம்பையும் தனக்கு ஆவரணமாக அணிந்திருப்பதனாலே குடியவர்களாயினும் உரியவர்களாக இருந்தாலும் தன்னை அடைந்தால் அவர்களுக்கு அருள் பண்ணுவான் என்பது குறிப்பு. ஆகையினாலே கரும்பன கச்சை கடவுள் வாழ்கின்றார். சிவபெருமான் அணிந்திருப்பது தலையிலே, கழுத்திலே, காதிலே, மார்பிலே, கையிலே, காலிலே, இடுப்பிலே எல்லாமே பாவம். சுந்தரமு சுவாமி சொல்லுவார், முண்டந்திருத்தீர் முதுகாடு உறைவீர். முண்டந்தரித்தீர்னா திருநீர், முண்டந்தரித்தீர் முதுகாடு உறை, முதுகாடுனா சுடுகாடு, முதுகாடு உறைவீர் முழு நீருமை பூசிதீர். மூக்க பாம்பை கண்டத்திலும் தோளிலும் கட்டி வைத்தீர். கடலை கடைந்திட்டதோர் நஞ்சை நுடி பிண்டம் சுமந்து மூடும் கூடவாட்டும் பெரியாரோடு நப்பு இனிதென்றிருந்து அண்டம் கடந்து அப்புறத்து இருந்தேன் அடிகீடு மக்க ஆட்சையா அஞ்சுதுவேன் என்று வாடுகிறார் திருப்பரங்குன்றத்திலே சுந்தர சுவாமி. ஆகையினாலே அப்படி சிவபெருமான் பாம்பை அடித்திருக்கிறார். இது குமரகுரு சுவாமி அவர் பாம்பு அணிந்திருக்கிறது என்ன காரணம் தெரியுமா? பயம் இல்லாம இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? பக்கத்துல மயில் இருப்பதனால பாம்பு பயம் இல்லாம பாம்பு போட்டுக்காரு. பக்கத்துல மயில் இருக்கிறார், மயில் இருந்தா பாம்பை பத்தி பயம் இல்லை. எந்த மயில் இருக்குது, எந்த மயில் இருக்குது பக்கத்துல? பரமேஸ்வரி ஆகிய நச்ச அறவ கச்சணிந்தார் என்று மறை கொண்டு வாழ்த்துவது உண்டு. இறை கொண்டு அயில் இருக்கு முத்தலைவேல் அண்ணனுக்கு என்னையோர் மயில் இருக்க தில்லை வரத்து என்கிறார் குமரகுரு சுவாமி. தில்லை சிவகாமியுமே இரட்டமணிவார். ஆகையினாலே இப்படி பரமேஸ்வரன் கொடியதாயிருக்கின்ற பாம்பையும் ஆபரணமாக பூண்டு இருக்கின்றார். அவன் கடவுள் என்று சொல்கிறார். கடவுள் என்று சொன்னால் எல்லாவற்றிலும் கலந்தும் அதற்கு அப்பாலும் கடந்தும் இருப்பவன் கடவுள். கலந்தும் இருப்பது கடந்தும் இருப்பது கடவுள். அது கடவுள்ங்கிறது இரண்டு வாக்கியம். கடவுள் என்று இரண்டு. இந்த உள் என்பது வகரமாகி வகர மெய்யிலே உகர உயிரேறி வகர மெய்யிலே உகர உயிரேறி கடவுள். கட உள் கட உள் என்கின்ற இரண்டு சொல்லு ஒரு சொல்லாக இந்த வகரமெய் மேல உகரமெய் ஏறி வகரம் வா என்பது ஊ என்று ஆகி கடவுள் என்று. அது கடவுள்ங்கிறது ரொம்ப அழுத்தமான ஆழமான நீளமான எல்லாரும் சொல்லிக்குவான். கடவுள்ங்கிறது கடவுள்ங்கிறது எல்லா மதத்துக்காரனும் சொல்லிக்குவான். இறைவன் என்பதையும் கடவுள் என்பதையும் எல்லா மதத்துக்காரனும். அதனால அந்த கடவுள்ங்கிற சொல்லுக்கு இலக்கணமாக இருப்பது நம்ம கடவுள் தான், சௌர்மான் தான். அது எப்படி இருக்கிறான்னா ஒன்றாயிருக்கிறான் வேறாயிருக்கிறான் உடனாயிருக்கிறான் என்பது சித்தாந்தம். அதனால உலகத்து பொருளோடும் உயிரோடும் ஒன்றாகவும் இருக்கிறான், தன்மையிலே வேறாக இருக்கிறான். ஒன்றா இருந்தாலும் தன்மையிலே வேறாக இருக்கிறான். ஆகையினாலே அவன் கடந்து இருக்கிறான் கலந்து இருக்கிறான். அதையாலே கலப்பினாலே ஒன்றாக இருக்கிறான். கலந்தாலும் அவன் உயிர் உயிரா உயிரை உயிரோடு கலந்தாலும் உயிர் ஆவதில்லை. இப்ப நம்ம யாரோட கலந்தோம்னா அவன் அந்த மயமா ஆயிருவோம். நம்ம யாராவது ஒருத்தனோட கலந்தோம்னு வச்சுக்க அவன் எப்படி இருக்கானோ அந்த முறைகளே நம்ம ஆயிருவோம். பொல்லாதவனது இருந்தா பொல்லாதவனாகவும் நல்லவனது இருந்தா நல்ல. இவன் எந்த மாதிரி இருக்கா தெரியும்? இவன் எப்படி இருக்கா தெரியுமா? பாம்போடவும் பழகிறான், பாம்போடவும் இருக்கிறான், வந்து அமுதத்தோடவும் இருக்கிறான். ஆனால் அவன் எப்படி தன்மையில இருக்கிறான்னா அவன் தன்மை அப்படியே தான் இருக்கு. நல்ல பழக்க வழக்கம் உள்ளவன், கொள்கையில உறுதியுள்ளவே, கொள்கையிலே உறுதியுள்ளவே, எங்க போனாலும் வந்து அவன் எதை வந்து விலக்கி இருக்கிறாரோ அதை அனுபவிக்க மாட்டான். சுத்தியே எல்லாம் சிகரெட் குடிக்கிறான்னா கூட உட்கார்ந்து ஊரை சிகரெட் குடிக்கிற ஒருத்தன் சிகரெட் குடிக்கிறதுலேங்கிற ஒரு கொள்கையை வச்சிருந்தாரு வச்சுக்க. குடிப்பானா? குடிக்க மாட்டான். கொள்கையில உறுதி உடையும். அது போல கடவுள் எல்லாவற்றிலும் கலந்திருந்தாலும் அவன் தன்மை வேறு, உலக பொருள் கலந்து இருக்கிறான் ஆனா கடந்து இருக்கிறான், தன்மையிலே கடந்து. அதான் கடவுள். கட உள் என்பது கடந்திருப்பது, உள் என்பது கலந்திருப்பது. கடந்திருப்பது கலந்திருப்பது கடவுள். கரும்பன கச்சை கடவுள் வாழ்க. அருந்தவருக்கு அருளும் ஆதிவாழ். பரமேஸ்வரன் எல்லாருக்கும் அருள் பண்ணுகிறான், எல்லாருக்கும் அருள் பண்ணுகிறான். பொல்லாதவனுக்கும் செய்யறான், நல்லவனுக்கும் செய்யும். ஆனா பொல்லாதவன் என்ன நினைப்பான்னா தன்னுடைய சாமார்த்தியத்தினாலே நாம் பெற்று விட்டோம் என்று எழுதுவான். நல்லவன் கடவுளாலே பெற்றேன், எல்லாம் கடவுள் சொன்னேன் என்று எழுதுவான். அவன் பொல்லாதவன் நல்லவன் எல்லாமே அவனுக்கு பிள்ளைகிறானே. கோயில்ல வந்து திருடிட்டு போறாங்கல்ல, கோயில்ல வந்து திருடி போறாங்க, அவனுக்கு சாமி இடம் கொடுக்கிறார். தன்னையே திருடிட்டு போறான், பேசாம தான் இருக்கிறார். அது இது சில துஷ்ட சாமின்னா என்னமோ பண்ணி கொடுங்கறாங்க, அது கூட பொண்ணு அப்படி ஒண்ணும் காணாது. அதனால திருடனா இருந்தாலும் அவனை அவனுக்கு அருள் பண்ற. அதுவே அந்த தபசீலர்களுக்கு பண்ணுகின்ற அருள் வேறு, மற்ற சாமானியர்களுக்கு பண்ணுகின்ற அருள் வேறு. சாமானியர்களுக்கு என்ன அது பணம் காசு கொடுத்தா தீர்ந்து வச்சு வேற என்ன? அவ்வளவுதான். வணங்காது இருந்தா வீடு வாங்குவேன், காணி வாங்குவேன், கொண்டாட்டி உள்ளே ஒரு கார் ஏசி கார் எழுப்புதான் வேற என்ன? அவ்வளவுதானே. சொல்லாதவனுக்கு அருள் பண்ணிட்டான்னா அந்த வகையில பண்றான், தன்னுடைய திருவருளை தரமாட்டா. திருவருள் வேறு, அருள் வேறு, பொருள். அருள் செல்வம் செல்வத்துள் செல்வம், பொருள் செல்வம் பூரியார்கள். பூரியார்னா கீழ் மக்களிடத்திலயும் பொருள் இருக்கு. கஞ்சனுகிட்ட, அயோக்கியன்கிட்ட, பொல்லாதவன்கிட்ட பொருள் இருக்கு. அவளுக்கு எங்க இருக்கலாங்கிறதே அவளுக்கு வெக்கம் இல்லை. அதனால எங்க வேணாலும் இருப்பாங்க. ஆறு ரெண்டு மகாலட்சுமி. அதனாலே வந்து பொருள் ஒரு பெருசல்ல, ஞானிகளுக்கு பொருள் பெருசல்ல, ஞானிகளுக்கு பொருள் பெருசல்ல. துறவிக்கு வேந்தன் குறும்பு என்கிறார் அல்லவா, அது போல ஞானிகளுக்கு பொருள் பெருசல்ல, அருள் தான். அதனாலதான் திருவள்ளுவர் அருள் செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருள் செல்வம் பூரியா பூரியான கீழ் மக்கள். அறிவில்லாதவன்ட்ட கூட பணம் இருக்கு, ஆனா பணம் இருந்தா அவன் அறிவுடையவன் என்று உலகத்துல எல்லாரும் மதிப்பார். அதுதான் ஒரு விஷயம். பணம் இருந்துச்சுன்னு வச்சுக்க அவனை எல்லாம் தெரிஞ்சவனே சொல்லுவா. எல்லாவரும் தெரிஞ்ச பணம் இல்லைன்னு வச்சுக்க அவன் தெரியாது, வாழ தெரியாது. பணம் உள்ளவன் அறிவுடையவன், பணம் இல்லாதவன் அறிவு இல்லாதவன். ஆருக்கு பொன்னம்பலம் கருவை இருக்குதோ அவனே பெரியவன். பாருக்குள் வீடுகள் மாடுகள் ஆடுகள் பணம் இருந்தால் அவன் பெரியவன் ஆவானோ என்பது கோபாலகிருஷ்ண பாரதி பாட்டு. ஆகையினாலே எல்லா உயிர்களுக்கும் அருள் பண்ணுகிறார். தவமுடையவர்கள் அரிய தவமுடையவர்கள் அரிய தவமுடையவர்களுக்கு நிலையான பேரின்பமாகிய திருவருளை பண்ணி விடுகிறார். அதான் அருந்தவர்க்கு அருளும் ஆதிவாள். அரிய தவமுடைய அருந்தவர் என்றால் அரிய தவத்தை உடையவர்களுக்கு அருள் செய்கின்ற ஆதி முதல்வன் வாழ். ஆதி என்பது பராசக்தியினுடைய பேரு, ஆதி என்பது சக்தியினுடைய பேரு. ஆதி என்றார் பகவன் என்றால் சிவபெருமான் பெயர். அதனாலதான் ஆதி பகவன். யாரு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றி உலக ரெண்டு பேரும் ஏத்தி சொல்றாரு பாத்தீங்களா? விருதியா தனியா பகவன் சொல்லாம ஆதி பகவன். ஆதினா அம்பாள், பகவன் என்றால் சூர்வன், ஆதி பகவன், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதல் தீவிரம் அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் என்று சொல்லியது திருக்குறள். ஆகையினாலே அப்படி அச்சந்த அருந்தவர்க்கு ஆதிவாள் அரிய தவமுடையவர்களுக்கு பேரின்பமாகிய சிவலோகத்தை கொடுக்கின்ற முதல்வன் வாழ், அச்சந்த விற்ற சேவகன் வாழ். அச்சம் என்பது உயிர்களுக்கல்ல, எல்லா உயிர்களுக்கும் இருக்கு. அச்சம் என்பது எல்லா உயிர்களுக்கும் இருக்கு. அது நாமெல்லாம் படுகின்ற அச்சம் கொஞ்சம் அல்ல, ஒவ்வொன்றிலையும் அச்சம். ரோட்டுல போயிட்டு வந்தா தான், ரோட்ல போகும்போது எப்படி இருக்கா, அச்சத்தோட தான் போறான். தப்பிச்சம் பிழைச்சேன் தப்பிச்சம் பிழைச்சேன்னு தான் வந்து இருக்காங்க. அது கிராஸ் ரோட்டை கிராஸ் பண்ணும் போது தப்பிச்சு போவோமா இல்ல மாட்டிக்குவோமா அந்த மாதிரி. இப்ப ஒவ்வொரு செயலிலேயே அச்சம். அதற்கு மேலே யமன் வருவானே என்கின்ற அச்சம், யமன் வருவானே என்கின்ற அச்சம், பிறப்புக்கு அச்சம், இறப்புக்கு அச்சம், நோய்க்கு அச்சம், அதற்கு மேலே இயற்கை உபாதைகளுக்கு அச்சம், அப்புறம் மனைவிக்கு அச்சம், பிள்ளைகளுக்கு அச்சம் உண்டா இல்லையா? ஐயோ எத்தனை பேர் மனைவிக்கு பயந்து கிடக்குறாங்க, எத்தனை பேர் பிள்ளைக்கு பயந்து கிடக்குறாங்க. இப்படி ஒன்றல்ல ரெண்டமல்ல, அச்சம் என்பது மடமையடானுவான். அப்படி உயிர்களுக்கு அச்சம் என்பது ஒன்று இருந்து கொண்டேதான் இருக்கு. திருவருளை பெற்ற ஞானிகளுக்கு அச்சம் கிடையாது. வானம் தொடங்கிலன் மண்கம்பம் ஆகிலன் மால்கடலும் தானம் தொடங்கி தலை தடுமாறிலும் தன்கடலும் மீனம்படிலன் விரிசுடர் விடிலன் வேலை நஞ்சுண்டு ஊனம் ஒன்றில்லா ஒருவனுக்கு ஆட்பட்டவர்கள். அப்ப வானம் தொடங்கிலன் இடி விழுந்தால் இந்த வானம் தொடங்கி மண் கம்பம் ஆகிடும், பூகம்பம். மண் கம்பம்னா புரியுது இல்ல, பூகம்பம். பூகம்பத்தை சொல்றாரு அப்பா யாரு, அப்பர் சுவாமி. 1300 வருஷத்துக்கு முந்தி வானம் தொடங்கிலன் மண் கம்பம் ஆகிலன் மால் வரையும் தானம் தொடங்கி தலை தடுமாறிலன் தன் கடலும் மீனம் படிலன். கடல் வற்றி போய் மீனெல்லாம் இறந்து போகின்ற நிலை இருந்தாலும் சரி, கடல் வற்றாது, கடல் சாமானியம் வற்றாது. அப்படி ஒரு நிலை வந்தாலும் சரி, மீனம் வானம் தொடங்கிலன் மண்கம்பம் ஆகிலன் மால் வரையும் தானம் தொடங்கி தலை தடுமாறிலன் தன்கடல மீனம் படிலன் விரி சுடர் வீழிலன் விரி சுடர் வீழிலன் வேலை நஞ்சுண்டு ஊனம் ஒன்றில்லா ஒருவனுக்கு ஆட்பட்ட உத்தவன். அப்பர் சுவாமிக்கு வந்த அச்சம் கொஞ்சமா சொன்னவன்

0: துடைத்தல் லெகுவாக லெகுவாக செய்வார். வேணுங்கிற ஆளு வேணுங்கிற ஆளு துன்பத்தை துடைச்சுக்கணும். ஆலவன தமிழனிடம் கண்டு வந்த காரைக்கால் அம்மதனை பாலருந்து உமைமுலையில் பதிகவதம் பலபகர்ந்த பாலனை சூலையினை சிவன் அருளால் துடைத்தாரை சிவதர்மூர்த்தம் சூலையினை சிவன் அருளால் துடைத்தாரை தடுத்தாண்டான் தோழன்றனை மாலைமணி வாசகரை மற்றையடி அடையும்படி வணங்குவோமே என்பது நார்வர்வோம். அதனாலே சூழிருந்துன்பம் துடைப்போன் வாழ் அவன் நினைச்சான்னா துன்ப துடைக்கிறது ஒரு பெருசல் பெருசு சூழிருந்துன்பம் துடைப்போன் வாழ் எய்தினருக்கு ஆறாவது அழிப்போன் வாழ் அடுத்தார் துன்பத்தை துடைத்தால் அப்புறம் என்ன பண்ணுவான் துன்பத்தை துடைச்சதோடு வரமாட்டான் இன்பத்தை தருவான். ரொம்ப அழகா அந்த அந்த முறைகள் ரொம்ப அருமையா இருக்கும். முறைகள் ரொம்ப அருமையா இருக்கும். துன்பத்தை துடைச்சு விட்டு சித்தம் போட அப்படின்னு விட்டுற மாட்டான். அந்த உயிருக்கு பேரின்பத்தை தருகிறான். தன்னை அடைந்தவர்களுக்கு பேரருளை பேரருள் என்று சொன்னால் மறுபடி பரவாமல் இறவாமல் அவன் திருவடியிலே கலந்து இருக்கின்ற வேறானந்த தருவான். இன்பமே என்னாலும் துன்பமில்லை என்கின்ற நிலையை தந்துடுவான். துன்பத்தை துடைச்சிட்டா போதுமா காய்ச்சலை நிறுத்திட்டா போதுமா அதுக்கு மேல டானிக் கொடுத்து சத்தையும் கொடுத்துரும். காய்ச்சலை நிறுத்துறது ஒரு வகை. காய்ச்சலை நிறுத்திட்டு போனா என்ன ஒரு வாரத்துக்கு ஒன்னும் சாப்பிடாத ராப்பாட்டினியா கடனா என்ன ஆளே காலி ஆயிடுவேன். அதனால அந்த காய்ச்சலையும் நிறுத்துறான். காய்ச்சல் துன்பம் அதற்கு மேல அவனுக்கு தைரியம் பலத்தையும் கொடுப்பதற்கான மருந்து இருக்கிறார். அது போன்ற டாக்டர் இந்த டாக்டர். அதனாலே எய்தினருக்கு ஆறாவது அடிப்போன் வாழ்வினர் சூழிலும் துன்பம் துணைப்போன் வாழ்க எய்தினருக்கு தன்னை வந்து அடைந்தவர்கள் எய்தினர் என்றால் தன்னை வந்து அடைந்தவர்கள்
1: வைத்துக் கொண்டு இந்த வேலையை செய்கிறார்.
0: என்னவரே இந்த அஞ்சு தொழிலையும் செய்கிறார். பேரவை தோழி என்றால் பெரிய மூங்கிலை நிகர்த்த தோழையுடைய வேயூரு தோழி பங்கன் வருது அல்லவா. தோழி என்றால் அந்த உமாதியுடைய தோழை குறிப்பது, அது பசிய மூங்கிலை போன்றது இலக்கணத்தில் அப்படி சொல்ற வழக்கம். அவளுடைய தோழை பற்றி சொல்லும் போது பசிய மூங்கிலை போன்ற தோழை உடையவள் வேயூரு தோழி பங்கன் வேயினால் மூங்கில். இங்க பேரவை என்றால் அந்த மூங்கிலை குறிப்பது. பேரவை என்பது தோழி காதலன் வாழ்
1: என்று பரமேஸ்வருடைய
0: காதலன் வாழ். ஏதிலற்கு ஏதிலும் இறைவன் வாழ். ஏதிலற்கு ஏதிலும் இறைவன் வாழ்.
1: ஏதிலற்கு ஏதில்
0: இம் இறைவன் இம்முடைய கடவுள் எப்படி இருக்கிறார் என்று கேட்டால், ஏதிலர் என்றால் தன்னை நினையாது நீங்கி புறத்தவர்களாயிருப்பவர்களுக்கு அந்நியர்களுக்கு அந்நியனாக இருக்கிறார். அந்நியர்களுக்கு அந்நியனாக
1: உள்ளதா இருக்கிறார்,
0: தெரியாம இருக்கிறான் அவ்வளவு. அவனால உணர முடியாம அவன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான், அவன் இல்லவே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அவன் உள்ளவே இருந்துகிட்டு இருக்கிறான், உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவன் உணர முடியாத அவனை உணர முடியாமல் இருந்து கொண்டு அவன் என்ன சொல்லுகிறான்னா, இல்லை கடவுள் இல்லேன்னு சொல்றான். கடவுள் இல்லையுன்னு சொல்றான் அவன் அண்ணியன்னு பேரு. ஆனா அவனாலதான் இவன் வாழ்கிறார். அது அந்த அந்த உணர்ச்சியை தரவா அந்த உணர்ச்சியை தரவில்லை. உணர்ச்சியை தராமல் இருப்பதனாலே அவன் அந்நியனாக இருக்கிறான். அந்நியர்களுக்கு அந்நியனாக இருக்கிறான். மெய்யர்க்கு மெய்யன் பொய்யர்க்கு பொய்யன் என்பது வழக்கம். ஆகையினாலே அப்படி ஏதிலருக்கு ஏதிலன்னா பகைவர், ஏதிலருக்கு ஏதில் எம் எம் இறைவன் வாழ். காதலருக்கு ஏப்பின் வைப்பு அந்நியரை சொன்னார. அப்புறம் உறவினரை சொல்லுகிறார். உறவினர் என்றால் அவனை தினந்தோறும் வாழ்த்தி வணங்குகின்ற வெய்யடியார். வெய்யடியார் அவர்களுக்கு எப்படி காதலர், அவர்களுக்கு காதலர் என்று அடியவர்களுக்கு அடியார்களுக்கு காதலர். அவனை விரும்பி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்லி ஊதுகின்ற வெய்யடியார்களுக்கு காதலர் என்று. அன் காதல் என்றால் அன்பு. அப்படிப்பட்ட அன்பர்களுக்கு எப்படி இருக்கிறார் என்று கேட்டால், எப்பினில் வைப்பாக இருக்கிறார். எப்பினில் வைப்புன்னு இழைத்த காலத்திலே டெபாசிட் பண்ணின பணம் போல இருக்கிறார். பேங்கில் போட்ட பணம் போல, பேங்கில் பணத்தை போட்டு வச்சுட்டோம்னு வச்சுக்க முடியாத காலத்துக்கு எடுத்துக்கலாம் இல்ல. சில புண்ணியாவும் போட்டுக்கிட்டு இருக்கான். அதனால அப்படி போட்டு வச்சுக்கிற நிதியை போய் பேங்கில் கேட்டா கொடுத்துருவாங்கல்ல. அதில் ஒண்ணும் கேட்டா சந்தேகம் இல்லை. இது கொண்டு போணுமா, கார்டு கொண்டு போணுமா, யாரும் இந்த பாஸ்புக் கொண்டு போனா, இப்ப ஏடிஎம் எடுக்கலாமா, இந்த மாதிரி கொண்டு போனா கொடுத்துறாங்கல்ல பணத்தை. அது போன்ற நிதியாக இருக்கிறான். வைப்பு நிதி, வைப்பு நிதி சொல்லு, அது சேமிப்பு நிதி, வைப்பு நிதி. வைப்பு நிதி தமிழ்ல வழங்குது இல்லை அப்படி. காதலருக்கு எய்ப்பினில் வைப்பு வாழ்வு. எய்ப்புனா இணைப்பு. இணைத்த காலத்திலே அன்பர்களுக்கு உதவுகின்ற சேவ நிதியாக இருக்கிறார். சேவ நிதி என்று சொல்லுவது வைப்பு நிதி என்று சொல்லுவது விளங்குதா. காதலருக்கு எய்ப்பினில் வைப்பு வாழ். அந்த வைப்பு நிதி உதவுவது போல அவன் இழைத்த காலத்திலே கடைத்த காலத்தில்
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு திருநாவுக்கரசர் நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: நமக்காக சொல்லப்படாது பெரியவங்களை அப்படின்னு சொன்னவங்க திரும்பி தாங்கி வரையன்னு சொன்னவங்க எப்படி இருக்கும் அவருக்கு. அதனால மேலும் சின்ன பிள்ளை பெரியவங்க உடையாற வணங்க இப்படி செய்யலாமா.

ஒன்றுதானே. வணங்கினான் மலரிருந்த அந்தனனும் தனி வணங்கும் அவன் அடி அவன் அவளடி மேழ்ந்தான். தந்தையினும் கடிகூட தழுவினான். கம்ப கும்பர் அங்கே ரெண்டு பேரும் தழுவிக்கொண்டார். என அடியவர் அடியவர் அல்லவா, அதனால வணக்கம் அந்த மரபோட. அதனால் பல்லரா அவர் வணங்காமும் வணங்க சொல்லுவான் மறிக்கரத்தார் தொண்டரலாம் தொழுதார்த்தார் அப்படின்னார். அங்க என்ன சொன்னு கேட்டீங்கன்னா, என்ன இப்படி செய்தது இப்படி செய்யுது என்று அப்புறம் ஞானசம்பந்தர். ஞானசம்பந்தருக்கு வேற எப்படி செய்வது இப்படித்தான் செய்யணும். இதெல்லாம் அங்க வெள்ளித்திரையில் காண்க, ஞானசம்பந்தர் வரலாற்றில் காண்க. அதெல்லாம் ஒருவருடைய வணங்கினார். கூறியது கூறல் வராமல் அருமையை செய்தார். கூறியது ஏன்னா ஞானசம்பந்தர் வரலாறுனா இப்ப நாவுக்கத்துல வரணும். இதுல நம்ம செங்காட்ட முடியும் இவர் அங்கும் நிலைப்படுத்தினார். உடனே எந்த ஊர் வந்தால் முதல்ல கோவில் வழிபாடு ஆற்றித்தான் மற்ற காரியம். அது எனக்கு நல்ல முடிந்த முடிவா போட்டிருந்த எல்லா உடனே. அதனால் வந்தவர்கள் ரெண்டு பேரும் சிறிகையில இருந்து அந்த ஊர் எல்லாம் வந்தவுடனேயே ஞான சம்பந்தரை இறங்கிட்டார். ஏன்னா குதிச்சோரும் வேண்டும் ஏறவும் ரெண்டு பேருமே தெரிஞ்சிட்டு சிறிகை பின்னாலும் திருப்பூந்தூருக்கு வந்தவுடனே சிறிகை இருக்க உடனே கோயில் போனார்கள். அருமையா வள வந்தார்கள். இவருக்கும் பாண்டி நாட்டு யாத்திரையை பற்றி சொல்லணும்னு இருக்குது. யாருக்கு? ஞான சம்பந்தர்கள். நாவுக்கரசருக்கும் அது என்ன ஆச்சுன்னு தெரியுது. ஆனாலும் பெருமானை வணங்கி மகிழ்ந்த பிறகுதான் அதை ஆரம்பித்தார். இதெல்லாம் நமக்கு ஒரு அறவுரை. நமக்கு ஒரு அறவுரை. நமக்கு என்ன உட்காருங்க உட்காருங்க அப்புறம் கோயிலுக்கு போலாம் அப்படின்னு ஆரம்பிச்சிருவோம். நமக்கு அதை இது அவங்களுக்கு என்ன பூந்திருத்தி பெருமாள் பூந்திருத்தி பொய்யிலியை கண்டேன்னு அது உங்களுக்கு. ஆதலால் உள்ள போய் எல்லாம் வரம் வந்து வந்து கோவிலுக்குள்ளேயும் பேசக்கூடாது. நல்லா ஞானபந்தர் வரலாறு வந்து வெளியில வணங்கின பிறகு உட்காந்து என்ன பாண்டி நாட்டு யாத்திரை அதான் சொல்லுங்க உங்ககிட்ட வந்து என்று சொல்லி ரெண்டு பேருக்கும் அதான் நான் 32 தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஏன் அவ்வளவு நான் அப்படி சென்றேன் இங்க சென்றே இப்படி வாங்க எல்லாவற்றையும் பொறுமையா கேட்டுக்கொண்டார். ஞான அவர்கள் சொல்லி முடித்த பிறகு நல்ல தண்ணி தாரதாரையா சொட்ட ஒரு பெரிய நச்சான்றிதழ் அளித்தார். யாருக்கு? ஞானசம்பந்தர். நம்ம நச்சான் சொன்ன உடனே உடனே பிரிண்ட் பண்ணி டைப் பண்ணி அது வந்து கண்ணாடி போட்டு பிரேம் போட்டு கொடுக்குறது வாய் அருமையான ஒரு பட்டம் அளிப்பு. யாருக்கு? ஞானசம்பந்தர். வாடி சைவ வான்பயிர்தான் வளர்வதற்கு ஊழு பெரும் ஏரியான். யார் வாக்கு? நீங்கள் இப்ப பாண்டி நாட்டு யாத்திரை சென்று வந்தது சைவ பயிர் என்ற ஒன்று சைவ வான்பயிர் தடைவதற்கு நீங்க ஒரு வேலியாக நின்றீர்கள் என்று யார் சொன்னது? ஞான சம்பந்தர். நாவுக்கரசர் ஞான சம்பந்தரை பாராட்டு. இப்படி அப்ப சைவ பயிர் வளர்வதற்கு வேலியாக நின்றது. ஆனால் நாம என்ன கருதணும்? படிக்கிற ஆட்கள் அத்தனை பேரும் தர்மையாளர்களோட சொன்னேன். ஆனா நாம என்ன கருதணும் கேட்டா உடனே அப்படினா சைவவேலி ஞான சம்பந்தர் என்று பார்க்கக்கூடாது. அவர் தன்னடக்கத்தினால சொன்னார். பாண்டி நாட்டிலே அந்த மாதிரி சைவவான்மையில் தலைவருக்கு வேலியாக நின்றவர் ஞான சம்பந்தர் என்று நாவுக்கர சொன்னார். அதே போல வடபுலத்திலே பல்லவ மன்னனை தன்னுடைய தகுதியால் மிகுதியால் மிக்கவை செய்தாரே தாங்கம் தகுதியால் வென்றுவிட்ட பிரிவு யாருக்கு உண்டு? திருநாவுக்கரசருக்கு உண்டு.
அதனால் அடியேன் ஏதோ என்ன செய்துட்டு தாங்கள் அல்லவா சைவ வான்பயிர் வளதற்கு சூடு பெரும் வேலியானி என்று சொல்லியிருப்பார். நாம என்ன கருதுனா இரண்டு பெருமக்களும் சைவ வேலி என்று சொல்லுவோம். அப்போ சைவ வேலி யார் நாவுக்கரசன் ஞானசம்பந்தர், தென்புலத்தின் வேலியாயிருந்து காத்தவர் திரு ஞானசம்பந்தர், வடபுலத்தின் வேலியாயிருந்து காத்தவர் நாவுக்கரசன். சூடு பெரும் வேலியாகும் அருமையானதன். இப்படிதான் தலைப்பு கொடுக்கணும். எங்க நம்ம இன்னைக்கு வரல ஐயா? சைவ வேலி அப்படின்னு ஞானசம்பந்தர் தான் கேள்விப்பட்டிருந்தது. நான் சொல்றேன், நாலு பேர் கேட்குறீங்க, அது என்ன வேலி பொறுத்திருந்து பாருங்க. எங்க செய்தி மட்டும் நான் மற்றதெல்லாம் பொறுத்திருந்து பாருங்க, எங்களுக்கு மட்டும் பொறுத்திருந்து சைவ அல்லது சைவ வான்பயிர் தலைதற்குரிய வேலி அது கொஞ்சம் நீளமா கூட போதும். ஏண்டா கேட்கிறார் தொடர் வெளிப்படுத்துவேங்கிற நம்ம சொல்லே வெளிப்பட்டு எந்த பயன்? ஞானியுடைய சொற்கள் விடுறேன் நாட்டில் வரணும். அதுல ஒரு அதை பாக்குறவங்க 400 பேர் அந்த நிகழ்ச்சிகள் பார்த்தாங்கன்னா சைபர்லாம் அடிச்சு விடுங்க. 4 பேர் பாரியா சைவ வான்பயிர் தலைவருக்கு வேலின்னு சொல்லியிருக்கான கேட்கிறார் என்று 4 பேர் சொல்லட்டுமே இதுதான் என்று. அதனால தலைப்பு தருவது நம்ம சொல்லுமே தருப்ப இது மாதிரி நல்ல தொடர்களை வைத்து அது பிறரை மயக்குவதற்கல்ல, அந்த தொடர் எல்லாரும் அறியும். சேக்கலாவுடைய திருவாக்கு எங்கேயாவது இத்தனை மேடைகளிலே சைவ வேலி என்று பேசியிருக்கிறார் இல்லையா? எனவே இதையெல்லாம் அங்கு சொன்னதனால் இங்க அப்படியே அமைதியை விட்டார். அதனால் இரண்டு பேரும் பேசினார்கள். முடிந்தது. தூய புகழ்வாயீசர் பண்புடைய பாண்டி மாதேவியார் தம்பறிவு நண்புடைய புலக்கிரையார் பெருமையும் ஞான தலைவர் என் பெருக உடைத்தருடன் எல்லையில் தீர்வாகீசர் மண்புலவு தமிழ்நாடு காண்பதற்கு மனம் கொண்டார். பாண்டி நாட்டை இப்படி வென்ற அந்த செய்தியை சொல்லும் போது ஞானசம்பந்தர் அந்த சமணர்கள் மற்ற செய்து செயல் மற்ற பாண்டியன் இருந்து வந்து கொண்ட போற எல்லாம் விரிவா சொல்லியிருக்கார். சொல்லிட்டு இருந்த மங்கையர்கட்சியார் குளத்திரியார் அப்படியா அப்படியா அப்படியா இவர் கேட்டு. அதனால உடனே இதுவரைக்கும் பாண்டி நாடு வேற போகல அப்படியானால் அரியன் பாண்டி நாடு சென்று வேற வழிபாடு செய்துட்டு வருவேன் அப்படின்னு. தாங்கள் எந்த நாடு சென்று வந்தீர்கள் கேட்டார். அரியன் தொண்டை நாடு சென்று வந்தேன். அப்படியானால் அரியன் தொண்டை நாடு சென்று வருகிறேன். இப்படி மாற்றிக் கொண்டார்களே. அது மட்டுமல்ல, நாவுக்கரசர் அமைப்பில் இந்த பாண்டி நாட்டு யாத்திரை தான் கடைசின்னு சொல்லப்படாது, நிறைவு நிறைவு. அதுபோல ஞானசமுத வரலாற்றிலே தொண்டை நாட்டு யாத்திரை தான் நிறைவு. இன்னைக்கு நடக்கிற மாதிரி இல்லை. 7 நூற்றாண்டு இன்னமும் நம்ம மூன்று பக்கத்துக்காரர்கள் ரெண்டு பேர் போயிட்டு வந்து சார் நீங்க அவங்களெல்லாம் பாத்தீங்களா பாக்குறது சார் கண்ணாலியாண்டும் கண்டேன் தான் கேட்கலாம். தோணியில் தேவடி தீண்டு நின்றான் அவன் என்னை ஆட்கொண்டாலும் நின்றான் சிவனனை யானும் திருவாரூர் திருப்பரம்புரையில ஐயா நீங்க பார்த்த சிவபெருமான உவனியில் தேவதை தூங்கி நின்றாங்க என்னங்க நடந்தது அவன் என ஆட்கொண்டு அவனை நின்றாங்க யார் சாமி வடநாட்டு சாமியா இருக்க போற சிவனனை யானும் அந்த வேலை ஒரு குறைக்கு நமக்கு மணிமாசக வரலாறு பெரிய பிராணத்தை இல்லாத நாம் செய்த பெரிய தவக்கம் இருந்தா இப்ப பாருங்க இதெல்லாம் எங்க பாடினதுன்னு சொல்றான். சிவபிராணம் எங்கே பாடியது எப்படி பாடினது? கீர்த்தி திருவள்ளு எங்கே பாடியது? அரியன் பராமரி இவங்க எல்லாம் பாருங்க நம்ம தேக்கிறார் வயப்பட்டிருக்குமானால் நிச்சயமா நம்ம கொடுத்து. ஆனாலும் திருவாசகத்திலிருந்து மணிவாசகர் என்று ஆராயணம் அவர் வரலாற்றிலிருந்தே அவர் வரலாற்றாளர். 8 பேர் இருக்கிறாங்க நம்ம திருவிழா பணாசிரி இந்த ஆசிரியர் நம்பி திருவிழாடல் கல்லாடம் இப்படி பல நூல் சொல்லியிருக்கு எல்லாத்தையும் ஐயா வணக்கம் என்று
நிமித்திவாய வாழ்க, நானந்தாள் வாழ்க, அதில் இருந்து தொடங்கி ஆர் பெறுவார் அச்சோவே என்று முடிக்கிற 51 பதியங்களை மட்டுமே படித்து திருவாசகத்தில் மணிவாசகர் என்று ஆராய். இந்த ஒன்றை கொண்டே ஆராய். இது ஒரு திருவாசகம். அவர் திருப்பரந்துரை தானா? அவர் பாண்டி நாட்டு அமைச்சர் தானா? அவர் குதிரை வாங்க பணம் வந்ததா? அது பெருமான் ஏற்றுக்கொண்டாரா? இத்தனையும் எதிலிருந்து வரணும்? திருவாசகம் பிடிக்கும். இதை இது திருவாசகத்தில் மணிவாசகர். இப்படி எல்லாம் என்ன எல்லாரெல்லாம் வந்து அப்படி வருகின்ற பொழுது இவர் அந்த பாண்டிமாதேவியாரையும் குலச்சிறையாரை பற்றியும் சொன்னதை அப்படியே மனம் கொண்டார். கொண்டவுடனே பிரமபுரத்தில் முனிவர் பெருந்தொண்டை நன்னாற்றில் அறமுறையும் தானங்கள் அணைந்திருங்கி பாடுவதற்கு பதிலா ஞான சம்பந்தர் இதுவரை போகாத தொண்டை நாட்டுக்கு புறப்படுத்துக்கு புறப்படுறார். இவர் உரனுடைய திருநாவுக்கரசர் உரை செய்தருள என தாங்கள் எங்க சென்று வந்தீங்கன்னு கேட்டிருக்க. என ரெண்டு பேரும் எங்க பெரியவங்க? நம்ம திருமலை காட்டில் பெரியவங்க. அதனால அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கு கடிதம் எது போன் எது? இப்ப போன் இருக்குன்னா அணியும் அப்படி போன் ஒரு கால் அந்த காலத்துல இருந்ததுன்னு சொன்னா 24 மணி நேரத்துல கோயில் வழிபாடு நீங்க அந்த நேரத்துல ரெண்டு பேருமே கேட்டுக்கணும். என்ன அரியன்? யார் அரியன்? அரியன் அரியன் இங்க இருக்கு, இங்க இருக்க சார் அப்படின்னா இடத்துல யாரோ நெருப்பு அதெல்லாம் என்ன பண்ணி சொன்னாங்க? அப்படியே பாடுகள் வச்சான் போன்ல அப்படி பிச்சிருப்பாங்க. தொலைபேசி எல்லாம் இருந்திருந்தா? ஆகவே இப்படியாக ரெண்டு பேரும் பகிர்ந்து கொண்டார்களாம். அந்த பயணத்தை மாற்றிக் கொண்டார்களாம். ஆண்டார சங்கன தீரர்களுக்கு 11 பாண்டி நாட்டு எழுந்தருளும் பான்மையராய் இனி ஞான சம்பந்தரை பற்றி இங்க வரலாம். திருப்பூந்துருத்தியில் பெரிய ஆசானம் திருமகனார் பூந்துருத்தி தொழுகின்றார். ஆண்டர சங்கரத்தில் அணுகற்ற 11 பாண்டி நாட்டு எந்திரளும் பாண்மையிலாய் சென்றி போய் காந்தரே திருப்புத்தூர் திருப்புத்தூர் போற பணிந்தேற்றி கதிர்மதியம் தீண்டு கொடி மதுரை மதுரை திரு ஆலவாய் சேர்ந்தார். ரொம்ப வேகம் பாட்டு என்ன இன்னைக்கு எப்படியாவது நிறையப்படுத்தணும்னு நண்பாட்டு புலவனாய் சங்கம் ஏறி நற்கனக கிளி தெரிவிக்க அருளின் உண்கான் என்ற வாக்கு நான் நண்பாட்டு புலவனாய் சங்கம் ஏறி நற்கனக கிளி தெரிவிக்க அருளின் உண்கான் புலவராய் பெருமான் இருந்து தருமிக்கு பொற்கடி வாங்கி கொடுத்தாரு. அதனால அவர் என்ன பண்ணார்? ஆரம்ப காலத்துல புலவர் கூட்டத்தை அங்க கூட்டி ஆண்டுக்கு ஒரு முறை 3 ரொம்ப பிரமாதமான குடக்குடியெல்லாம் முன்னே இருந்தவங்க வரைக்கும் இந்த இதுல ஊர்ல 3 தங்கியிருக்கிறோம். அருமையா இன்னைக்கு திருமலை பற்றி முன்னே தலை போட்டுப்பாங்க. ஆய்வா ஒரு தொடக்கடித்துக் கொண்டு இதுக்கு நீங்க என்ன கருதுறீங்க, என்ன கருதுறீங்க, என்ன கருதுறீங்க? ஒரு நாள் சித்தாந்தம் ரொம்ப அருமையா இருக்கும். ஏன்னா இந்த ஒரு தொடர்னால நண்பாட்டு புலவனாய் சங்கம் ஏறி நற்கனக கிழி தெரிவிக்க அப்படின்னோன்கான் என்று நாவுக்கரசர் பாடிய இடம். இரண்டாவது அவங்க தேவசாமியுடைய அதுல தேவசாமி, அதனால அவங்களுக்கு 3 இருந்து ஒன்றாய் வேறாய் உடனாய் அப்படின்னு அவ்வளவுதான். அதுக்கு மேல போகிறார் நமக்கு பொன்மை மாற்றலின் தொடர்புகளிலே ஒரு செய்தி நடந்ததுன்னு அதுக்கப்புறம் தொடராது. தமிழனுடைய தலையெடுப்பு ஏன் சங்கலிங்கம் உள்ளது? மன்னா உலகத்து மன்னதல் குறிப்போர் தம்புகள் முடி வாங்குவாங்க. ஆமா இந்த நிலை இன்மையின் இறப்போர்க்கு ஈயாமையின் பொன்மை மாற்றலின் தொடர்புகளே தமிழன் தன்னுடைய முன்னே இருந்த மக்களுடைய தொடர்பை விட்டுவிட்டாங்க. என்ன பெற்றது? அவனுடைய பெருமையோ அவனுடைய அருமையோ அவனுடைய கொடைத்திறனோ அவனுடைய அறிவுத்திறனோ அத்தனையும் தொடர்பே அறியல. இங்க சங்க காலத்திலேயே பண்ணான். அதனாலதான் தொன்மை மாக்களையும் தொடர்பு அறியலே. என்ன காலத்தோட மங்களம் பாடுறமே தவிர ஐயா அப்ப தொடங்குனது என்னையும் போயிட்டு இல்லையா என்று சொல்றது நாடி தான். என்ன அவன் காலத்தோட போச்சுங்க. இப்படித்தான் எல்லாம் மங்களம் பாடுறமே தவிர
தொடர்ந்து நின்ற தாயானி என்று ஆகினி, தொடர்ந்து நின்ற தாயானி என்று பாடுகிறார். அந்த தொடர்ந்து நின்ற தாயானி அவ்வளவுதான். அப்படியாக இந்த பூந்தூர் திருப்புத்தூரை வணங்கி திருவாரம் வாய்க்கிறார். செந்தணிந்த மதுரையிலிருந்திலும் தேன்முன் செங்கத்துள் அன்றிருந்து தமிழ் ஆராய்ந்தருடைய அங்கன கோயில் முந்தில்லனை வரங்கொண்டு. ரொம்ப அருமை. இப்ப யாருமே நமக்கு அந்த தமிழ்ச்சங்க இருந்த அந்த அந்த அந்த பிரகாரம் வர்றதில்லை. ஏன்? அது கொஞ்சம் வெளிப்பிரகாரம். அதனால நேரம் சில பழக்கம். நீங்களும் அம்மாவை பார்த்துட்டே போடுவது, அம்மா பார்த்தாலும் அப்பாவை பார்த்தாலும் டிக்கடிச்சுக்குவாங்க. ஏன்னா அம்மை வேற அப்ப வர சிலர் அதன் சொல்லி தலைப்படுவார். எங்க சொக்கநாதத்தை வர பாருங்க கூட்டம். நீங்க எங்கேயுமே அம்மான் கோயில் இருப்பது வர இங்கே சிவான. ஏன் தன்பெருமை தான் அறியா தன்மயன் தாழவோ. ஆனா கூடுமானவரை நேரம் இருந்ததுன்னா மதுரைன்னு போயிட்டோம்னா கோவில் கோவில்னு போனோம்னா அந்த வெளிப்பிரகாரம், அந்த வெளிப்பிரகாரம் வந்த உடனே அந்த மேலே ஏறணும். ஏன்னா தங்கப்புலவர் அந்த 48 பேர் இருப்பாங்க, நடுவில் பெருமான் இருப்பார். அந்த புலவருக்கு நமக்கு இந்த ஜென்மல்ல 7 ஜென்மம் வந்தாலும் தொடர்பில்லை, இங்கே இருக்கும். ஆனாலும் பெருமானி நீயுமா புலவராயிருந்த ஆட்சி செய்தாய் என்று மேலே ஏறி பெருமான விடுப்புறமும் சுற்றி புலவர்களையும் பார்த்துட்டு தரணி கொடுக்கமும் யானும் புலவனின் ஒரு அருமையான பார்த்து அறமுறைத்தானும் புலவன் முப்பாலின் திறமுறைத்தானும் புலவன் தரணி கொடுக்கமும் யானும் புலவனின் இது திருவள்ளுவரும் புலவர் நக்கீரரும் புலவர் கேவல நானும் புலவர் வாய திருவள்ளுவர் அது மாதிரி தரணி கொடுக்குமோ யானும் புலவனின் பெருமானும் புலவர் நக்கியல் மாமூலர் போன்ற கவிஞர் போன்றவர்களும் புலவர் கேவலம் நானும் புலவர் அல்லதான் உலகத்துக்கு அடுக்காத ஆண்டர் தரணி கொடுக்குமோ நான் யான் புலவனின் அந்த பாட்டுதான் ஞாபகத்துக்கு வரும். என்ன பண்றது இப்படி எல்லாம் அருமையா இருந்த கோவிலை வளர்ந்து வந்தவர் எய்திய பேரானத்து இன்பத்தினை எழுந்தி மொய்திகளும் தலையானை முளைத்தானை என்றெடுத்து செய்தவற்றோர் தாண்டக சந்தமே பாடி புறத்தறிவார் கை தொழுது பணிந்தேற்றி திருவுள்ளமும் கழித்திருந்தார். நேரம் முளைத்தானி யாருக்கும் முன்னே தோன்றி முளைத்தானி. பெருமான் யாருனாக யாருக்கும் முன்னே தோன்றி முளைத்தான். என அவன் தோற்றம் யாரும் அறிய முடியாது. ஆனால் நமக்கு தோன்றியிருந்ததை வழங்கினால யாருக்கும் உண்மையே தோன்றி முளைத்தான் என்ற அருமையான தாண்டகத்தை அங்கே அருணித்தார். அப்படி சீர்தகடும் பாண்டி மாதிரியார் திருநீர்வின் சார்வரைய பூண்டிமிருந்த தென்னவனார் தம்முடனே பார்வரமும் குலைக்கிறையார் வாயீசர் சமை பணிவுற்று. பார்த்தீங்களா அரண்மனைக்கு இவர் போகல, இவர் இருக்கிறதுக்கு அந்த 3 பேர் வந்தார். அரண்மனைக்கு இவர் போகல, இப்படி வணங்கி இருக்கிறார் தெரிஞ்ச உடனே திரு சிவன் அது 3 பேர் வந்துட்டான். சமயம் கலவாத அரசுங்கிறீங்களடா எடுத்தா என்னமோ போடுவோம். சமயம் கலவாத ஏன் கலந்த ஜன்னி பிறந்துருமா? சமயம் கலந்துட்டா ஜன்னி பிறந்துருமா? அந்த அரசுக்கு ஜன்னியா பிறந்துடும். எங்கடா உங்க புதிய கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சீங்க? அதனால மூவரும் வந்து வணங்கி இருக்கிறார்கள். யாரே? பெருமான். வாயீசத்தமை பணி ஒன்று ஆரகிலா காதல் மிக அடி போற்ற அங்கிருந்த கொஞ்ச நாள் தங்கினாராம். திருவாரவாயமர்ந்த செடுஞ்சுடரை செடும்பொருளூர் தருவானை மேதி செய்யும் தாண்டகமும் முதலான பெருவாயில் தமிழ்வாடி பேணு திருப்பணி செய்து மறுபாகம் புறமறித்தார் பூவனத்தை வந்தடைந்தார். திருப்பூவனம் அதை வணங்கினாராம். கொடிமானம் நிலவுதல் பூவனத்து கோயில்கள் நெறியான கறிவரியால் நேர் தோன்ற கண்டிறங்கி வடிவேறு திரிசூல தாண்டகத்தால் வழித்தி போய் கொடிமேடு திருமேனி புனிதர்பதி திறப்பணிவன். அந்த கோவில்ல போன உடனே பெருமான் அப்படி காட்சி கொடுத்தார். காட்சி கொடுக்க பாடியது எப்படி தெரிஞ்சுக்கிறது? போனும் போனார் போய் அவன் பெருமான் அந்த காட்சி கொடுக்க அதை கண்டு வணங்கினார். என்ன ஆதாரத்தை அப்படி சொல்றாரு? வடிவேறு திரிசூலம் தோன்றும் தோன்றும் தாண்டகம் எப்படி இருக்குன்னு கேட்டா பெருமாளுடைய திருவுருவை பார்த்துட்டு அலாரா திருசூலம் தோன்றுது பட்டுத்திர உமையால் தோன்றுகிறாரே
முருகப்பெருமான் பக்கத்தில் இருக்கிறாரே என்ற தோன்றும் தோன்றும் என்ற அந்த வைத்து பாடுவதனாலே காட்சி கொடுக்கலாம். மதுரைக்கு போன போது நீங்க பேசாம இருந்துட்டீங்க காட்சி தோணு, அப்ப அங்க இது இங்க மட்டும் காட்சி கொடுத்தாருன்னு சொன்னீங்களே, என்ன அடிப்படையில் சொல்லுவீர்கள்? வடிவேறு

இது நம்ம எல்லா வரலாற்றையும் இருக்குது. ராமேஸ்வரம்ங்கிறது ராமர் வழிபட்ட இடம் என்று அதை அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. எப்படி ஏத்துக்குவாங்க? ஏத்துக்க மாட்டாங்க. நான் என்ன சொல்றேன், இந்த ஈஸ்வரம்னு இருக்கிற பெயர்லாம் பல்லவனீஸ்வரம்னு பல்லவன் மனங்கள்னு சொல்லிக்கிறேன். அப்புறம் அதே மாதிரி தாடகி ஈஸ்வரம் எங்க திருப்பனந்தரம், தாடகி வழிபட்டதுனால தாடகி ஈஸ்வரம் இருக்கு, தாடக வழிபட்டதுனால தாடகி ஈஸ்வரம், அது போல பல்லவன் வழிபட்டதுனால பல்லவனி சரம் இருக்கு. அதனால ராமேஸ்வரம் வரும்போது ராமர் வழிபட்ட ராமேஸ்வரம் தானே சாமி. எனக்கு வளங்கல சொல்லப்பட்டு இல்ல, ஒரு கால் வேற பெயர் வந்து மாத்திட்டாங்களோ. ராமர் வணங்கியதுனால ராமேஸ்வரம். அதனால தென்னிலங்கை ராவணந்தன் திறமீரங்கும் கூட்ட மன்னவனாம் இராமனுக்கு சரிங்களா. இங்கெல்லாம் கூட நான் கூட சொல்றேன், திருமுறைகளில் திருமான் இந்த புத்தி கட்ட புத்தி எனக்கு ஏன்னா எப்படியெல்லாம் சொல்லப்படுகிறது திருமுறைகளில் நான் மகன் எனக்கு இதை கோக்கணுங்கள் நூல் எப்படி எழும்னாரு, தொகுத்தல் வகுத்தல் தொகைவிரி மொழிபெயர்ப்பு எனத்தகம் நூல் யாப்பு ஈரிரண்டன்ற நான்கு வகையில நூல் எழும்பா. ஒண்ணு முன்னே இருக்கிற விரிந்ததை தொகுப்பாங்க, அல்லது தொகுத்திருப்பதை விரிப்பாங்க, அல்லது முன்னே தொகுத்திருப்பதை சில்லங்களில் விரித்தும் சில்லங்களில் தொகுத்தும் சொல்வார்கள், அல்லது வட நூல் மற்ற நூல் மொழிபெயர்ப்பாங்க. நான் நூலே நான்கு வகையில் தான் எழும்ப போறாங்க. மொழிபெயர்ப்பு எனக்கு நூல் என்ன அருமை தெரியல, தொகுத்து பிறகு வகுக்கணும் அப்புறம் விரிக்கணும் அதெல்லாம் நூல் பாருங்க. எனவே இப்படியாக அங்கிருந்தவாறு இந்த ராமேஸ்வரத்தை வணங்கினாராம். தேவத்துடன் தனி முதல திரு ராமேஸ்வரத்து நேவிய தங்கரனை எதிர் நின்று திருப்புரு முடியார் பரபு திரு பாவு திருநேரிஞ்சிகள் முதலான தொழுபாடி நாவரத திருத்தொண்டு நலம் பெறக செய்து அமர்ந்தார். ராமேஸ்வரத்துல கொஞ்ச நாள் தங்கியிருந்திருக்கிறார், அதனால செய்து அமர்ந்தார்ங்கிறார். அதுல சில பதிகள் அப்படியே வணங்கி கொண்டே சென்றிருக்கிறார்கள், சில பதிகள் தங்கியிருக்கிறார். அதுல ராமேஸ்வரம் அன்புரைந்து கண்ணுதலார் அடிதூரி அடிதூரி அகன்று போய் பொங்கு தமிழ் திருநாட்டு புறம்பனி தூள் நெல்வேலி செங்கன் விளையார் மன்னம் திருக்கானம் பேர் முதலார் எங்கு நிகழ்தானங்கள் எல்லாம் முக்கி இறங்கி வந்தார். திருநெல்வேலி உடைய செல்வர்தாமிங்கிறமே திருநெல்வேலி என்ன திருக்கான பேர் எல்லாம் சென்று வந்தீங்களா. தொழுது பலவகையாலும் சொற்றொடை வந்தமிழ் பாடி வடிவில் திருப்பணி செய்து மனம் கதி உற்று எப்பொழுதும் ஒழிய கண்பொழி உணரும் ஓவாத சுகந்தாழ தழுவிய சிந்தையில் உணரும் தங்கிய நீர்மையில் தைத்தார். அப்படியே அந்த பாண்டி நாட்டை வணங்கியவர் அவருக்கு இயல்பாகவே இருக்கிறது என்ன, இயல்பாக பார்த்த உடனே கண்ட தண்ணி வந்து அதனால் நாவுக்கரசரை மூன்று இடங்களில் அவர் உருவை காட்டுகிறார். யாரு கேட்கல மூன்று இடங்களில் அதுல முதலது முதலது இறுதி நடுவது இறுதி எது இப்படி எல்லாம் சொன்னா தேக்கு நாவரசரின் தோட்டம் தேக்கிடார் காட்டியவார் ஒரு பெர் சீர்காழி, இன்னொரு பெர் திருப்புகலூர், இன்னொரு பெர் திருப்பூந்தூர். இந்த மூன்று இடங்கள் எப்படி வரும், முதலிடம் சீர்காழி தான். ஏன்னா ஞானசமுதர் வர்றார், நாவுக்கரசர் சில்லையை வழிபாடு செய்துட்டு வர்றார், திருநாடுகள் போயிட்டு வர்றார், வர்றாருன்னு ஞானசமுதர் தெரிஞ்சு தெரிஞ்ச உடனே என்னன்னு கேட்டா அப்படியே வந்தார். நான் பெரும்பாலும் வடக்கு வீதினு சொல்லிட்டு இருக்கிறேன், ஏன்னா அகலமா இருக்கிறதா உங்க வீதுதான்ப்பா, அதனால நீங்களே மன மகிழ்ச்சியா இருங்க. எப்படி வந்திருக்காரு, வந்தா ஞானசமுதர் அறிவுரை வர்றாரு, இவர் திருநாடுகள் போயிட்டு வர்றார், இதோ அந்த வடக்கு தேர் வீதி அவரும் வருகிறார் இவரும் வருகிறார், இதோ இதோ இதோ அப்படியே தடி சொல்லான்னு ஒரு போட்டோ எடுத்தா செய்கிறார். யார தடி சொன்னா நீங்க தெரிஞ்சிருக்கேன் இப்படி இப்படி சென்னையில் சரியா இருக்கான்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம வேலை இல்லைமா, அவர் தடி சொல்லணும் அப்படியே கழுவெல்லாம் நன்றி இல்லை அப்படி எடுத்தார் எடுத்தோன்னு இருந்தாங்க.

0: நீர்மலையும் வடிவில் பொலி திருநீரும் கந்தை நிகையாம் கருத்தும் கை உழவாரப்படையும் அந்த நிலா திருவேடத்து அரசும் எதிர் வந்தனைய. இப்ப சொல்லி நீங்க போட்டோ எடுத்தீங்கன்னா போட்டோ உருவத்தை தான் எடுக்கும், எங்க தேக்கிலார் போட்டோ உள்ளத்தையும் எடுக்கும். தாத்தா இன்னைக்கு வரைக்கும் அல்ல, நல்ல வேலையா போட்டோ கூட உள்ளத்தையும் எடுக்கப்படியா வந்துட்டு நாட்டை ஒரு வேலை இருக்குமே வளர்ச்சியில ஒரு காலத்துல உள்ளத்தை எடுக்குமாறு வருமானால் தவறு குறையும், காவல் நிலையம் குறையும். நீ எடுத்துக்கோங்க, போட்டு வீட்டு போயிட்டு 20 வருஷத்துக்கு வயது முடிஞ்சிருக்கு, போட்டு மாத்தி மாத்தி அவனை நிறுத்தி வச்சு காவல்துறை கொண்டு வந்து அருமையா எடுத்துட்டு வந்து போட்ட பார்த்தவனே உள்ள வந்து எங்கடா அப்பாடிதான் அப்படியே நீதிமன்றம் முதலிலே பாருங்க போட்டோ எடுத்ததுல இந்த இளையரா என்ன எடுக்கலாம், எங்க சேர்க்கிறாரா எங்க இருந்து சொல்லிட்டேன் என்னமோ புண்ணியவானி ஏழாம் நூற்றாண்டு அப்படின்னா இந்த நடந்த இடம் பார்த்தீர்கள் இருந்த தமிழ்நாடு நான் கிடக்கிறேன் எங்களுக்கு என்னைக்கு ஞானம் வரும் இப்ப இங்க சொல்ல போறது இப்பவும் போட்டோல வரும். வந்திரி கண்ணீர் மழையும் வந்திரி கண்ணீர் அல்லவா கண்ணீர் மழை வடிவில் போலி திருநீரும் இதை நாங்க வகுப்புல சொல்லி பழக்கம் பையங்களை மூணாவது வகுப்புல ஏன்பா திருநீர் அழிஞ்சு போயிடுச்சுன்னு கேட்டோம்னா வேர்வேல அழிஞ்சு போயிடுச்சு சிவகிரே வேர்வேல அழிஞ்சு போயிடுச்சு. இங்க வந்திரி கண்ணீர் மழையும் கண்ட தண்ணி தாரதாரையா இருக்கு, ஆனாலும் வடிவில் போலி திருநீரும் அப்போ தண்ணீர் வர்றதும் குறைச்சல்ல அதை தாண்டி அந்த வெந்நீர் அணிவதும் தெரியுது. அதனால ஏழு மைல் நடந்தாலும் வெயில் தென்னீர் போட்டது இருக்கணும்னு சொன்னிருக்கீங்க. வந்திரி கண்ணீர் மழையும் வடிவில் போலி திருநீரும் அடுத்தது ஜென்ம ஜென்மத்துக்கு உங்களால் எடுக்க முடியாது. எந்த உங்கள் விஞ்ஞானம் வந்தாலும் அவருடைய திருவுள்ள எப்படியா கண்டை மிகையாம் கருத்தும் எதுக்கு இந்த ஆடை போகணும் இவ இவ இது தேவைதான் என்ன அவ்வளவு பட்சத்தில் பட்சத்தில் உடம்புல இருக்கிற தோணும் உண்மையா தேவை அது மானம் காப்பாத்தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பெரிய ஞானிகளுக்கு என்ன அந்த உடம்பு கட்ட கேடுக்கு இது இது இல்லை இது திருவள்ளுவர் பிறப்பறுத்தலுக்கார்க்கு உடம்பு நிகை உடம்பே அவங்களுக்கு அப்படி இல்லை ஏன் ஜானிய இப்படி பாண்ட திருவள்ளுவரை குட்டிட்டு வருகிறீங்களா மக்கள் பெருவா அப்ப பிறப்புன்னு உண்டு அதை அறுக்க பாடுபடணும் என்று உண்டு அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன உள்ளம் என்பது உண்டு இவ்வளவு கொட்டியிருக்கான என்ன சிறப்பறுத்தலுக்காருக்கு உடம்பு இல்லை இந்த உடம்பே தேவை ஏன்
1: சிவாயனம் சைவம் தாத்தாஜி ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவிளையாட புராண சொற்பொழிவு. வழங்குபவர் சிவ திரு பிரபாகரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: ஒற்றுமை சேர்வது மெய்யினையே ஒற்றுமை அம்மா உடம்புல சாமியுடைய உடம்புல சேர்ந்து ஒற்றுமை சேர்வது மெய்யினையே அம்மாவும் அப்பாவும் சேர்ந்திருக்கிறாங்க இடப்பாரி வரப்பாரியா அதை பார்த்தா உணர்வது நின்னருள் மெய்யினையே அத்தனாதீஸ்வரனா இருக்கக்கூடிய சாமியை பார்த்தா மாரியலும் பாகனாய் இருக்கிற பார்த்தா உமையொரு பாகனாய் இருக்கிற பார்த்தா நீ அருள் மெய்யை உணர்க உணர்வது நின்னருள் மெய்யினையே ஆணும் பெண்ணுமாக வாழ்கிற வாழ்க்கை தான் கைலாச காட்சி. அந்த உண்மையை தெரிந்து கொள்ளுங்க. தெரிந்த பிறகு ஆணும் பெண்ணுமா வாழ்கிற வாழ்க்கையில அளவு மீறி இருக்கக்கூடாது. கற்றவர் காய்வது இந்த வாழ்க்கையிலிருந்து உணர்ந்த உணவினாலே பெறக்கூடிய மெய்யறிவினாலே நீ செலவற்ற ஒதுக்கிவிடணும். கற்ற

0: கற்றவர் காய்வது காமறிவு. இந்த பய அதை இழந்துட்டான். ஆனால கள்ளு குடிச்சாத்தான்யா மயக்கம் தள்ளாட வைக்கும், காமம் நினைச்சாலே கெட்டுடுமையா. வள்ளுவர் கருத்தெல்லாம் சொல்றாரு. அந்த பாட்டெல்லாம் விளக்கம் சொல்ல முடியாது, ஏன்னா கொஞ்சம் நிறைய நேரம் இல்ல. ஆகவே அப்படி செஞ்சா தாயையும் அழைத்துக் கொண்டு குரலையும் எடுத்துக்கொண்டு வேறு இடத்துல போய் போகிறான். கொலை பழி பத்தி விட்டது. எந்த உயிரை நீங்க கொன்றாலும் அதனுடைய உயிர் துடிப்பு உங்களை துடிக்க வைக்கும். ஆனாதான் கொல்லா விரதமே இந்த குவலையத்தில் இருக்கணும். எந்த உயிருக்கும் அது சிறியது பெரியது என்றெல்லாம் பார்க்காதீங்க. எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாதீர்கள். உன்னை வெற்றிடுவேன்னு வாய்னால சொல்லாதீங்க, அவனை வெற்றிடணும் மனசுல நினைக்காதீங்க, செயல் செய்கிறாதீங்க. அதனால்தான் வள்ளுவர் மிகச்சிறந்த நிலையில அதை வச்சார். அபிசொரிந்து ஆயிரம் வேட்டையில் ஒன்று உயிர் செய்து உண்ணாமை நன்றினார். கொல்லான் புலால் மறுத்தான எல்லா உயிரும் கைகூப்பி தொழும் சொன்னார். சைவ வாழ்க்கையில மிகச்சிறந்த வாழ்க்கை உள்ளுதலும் புலால் உண்ணுதலும் இல்லாத ஒரு வாழ்க்கை என்று பெரியவர் கடைபிடித்தார். அதுக்கு பேர் சைவம் பிடிக்கிறது பேர். அதுக்கு பேர் சைவம் பிடிக்கிறது. எந்த வயசுலேயும் சைவம் பிடிக்கலாம். முடிஞ்ச காலத்துல உங்களால முடிஞ்ச போது சைவம் பிடிக்க. அதுக்காக உடனே இன்னைக்கே நாளைக்கே திருவிழா படம் கேட்டீங்கன்னா சொல்ல முடியாது, வரவேற்க முடியாது. வாழ்வியல் பங்குகளை வர வர கண்டு ஆய்மனமே நம்ம இடத்துல வந்து பொருந்தி பொருந்தி வர வர வர வர நமக்கு ஆராய்ச்சி பண்ணும். ஆகவே அந்த நிலையில அழைத்து கொண்டு போகிற போது அங்க வேடவை வந்தாங்க. செல்வமும் அடிச்சு பொண்ணுனா அழகான பெண்ணு அடிச்சுட்டு போயிட்டான். இப்ப தனியா நிக்கிறான். அப்போ தனியா இருக்கிற பிள்ளைக்கு துணையா இருக்கணும்னு அவங்க அப்பா வந்து பிரம்மக தோஷியா வந்தான். அப்புறம் இந்த பெத்த பாசம் இருக்கு பாருங்க. ஒரு தாய் அடிச்சுட்டான் புள்ள, அவன் அந்த வேகத்துல போகும்போது கீழே விழுந்து துடித்துக் கொண்டிருக்கிறான். அப்ப அவன் அடித்த வேகத்துல போய் தடுக்கி விழுந்தான். இந்த துடிக்கிற உயிர்ல ஒட்டி இருக்க உடம்புல இருக்கக்கூடிய இருதயம் துடிக்குது. என் பிள்ளை தடிக்க வந்துட்டானே என்று அடித்த மகனை நினைக்கல சொல்ற. தடித்த ஒரு மகனை என்று அப்ப நம்முடைய ராமலிங்க சுவாமிகள் சொல்வார். ஆகவே இந்த பாசம் இருக்க, புத்திர பாசம் இருக்க, அது எவ்வளவு காலால எட்டி உதச்சா கூட பிள்ளைகள் மேல நம்முடைய உயிர் பாசங்களை வைக்கிறோம். அதை உணர்கிறவர்களா இல்ல, நாமும் உணர்ந்தவர்களா இல்ல, சின்ன வயசுல இருக்கிறவர்கள் ஒரு பிள்ளைகளை குற்றம் சொல்லக்கூடாது. நாமும் கூட நாம இளமையா இருக்கிற போது பெற்றோர் இடத்துல என்ன ஈடுபாடு வச்சோம்னு எனக்கு தெரியல, என்ன அடியனை பொறுத்தவரைக்கும். ஆகவே அந்த தந்தை வந்து பத்தினா ஐயோ ஐயோன்னு வந்தான். வந்து ஐயோ என்று சொல்ல சில இடங்கள்ல உபயோகிக்கணும், சில இடங்கள்ல உபயோகக்கூடாது. ஐயோ ஐயோ எம்பெருமான் திருக்கருணை இருந்தவர் அப்ப சாமி. ஐயோ ஐயோ ஐயோ என்று சொல்ல சில இடங்கள் தான் சொல்ல. அப்ப சாமிகள் பெருமானுடைய திருக்கருணை எப்படி இருக்கு, அந்த மாதிரி திருக்கருணை இருந்த இடங்கள்ல ஒன்று இது. இந்த மாபாதகம் தீர்த்தன் வந்தான், எங்கேயோ அழைஞ்சிட்டு வந்தான். சாமியும் அம்பாளும் இவங்களுக்காக வேடுவனும் வேடு வச்சியா வந்து முந்தில நிக்கிறாங்க. சொக்கட்டான் விளையாடி சாமி ஒருத்தனுக்காக வருவாரனா. ஒவ்வொரு உயிர்கள் தோறும் அவர்கள் இருக்கிற இடங்கள் தோறும் போகிறார் பெருமாள். எழுந்தருள்கிறான். ஏன்னா அந்த உயிர்களுடைய உச்சங்களை கோராட்டி குணம் கொண்டு வாழ்விக்கிற வாழ்வியல் இறைவன் ஆதலினால அவன் வந்து சொக்கட்டம் அடைகிறான். தாபாரங்க ஒருத்தன் வர்றான் பாரு, இறங்கி போய் வர்றான் பாரு, எந்த இடம்னு தெரியாம வர்றான் பாரு. ஆமா பாரு, என்ன என்ன என்ன நடந்த விஷயத்த சொன்னார். என்ன விஷயம்னா, இப்படி தப்பு பண்ணிட்டான், தந்தைய கொண்டு விட்டான், தாய்க்கு படிச்சுட்டு விட்டான், இப்ப இறங்கி வருகிறான். இவனெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கலாமா சாமி கேட்டார். அங்க அம்மா அம்மாவை ஏன் பார்க்க சொன்னார்னா, அம்மா பார்வைப்பட்டாதான் இவர் அருள் செய்ய முடியும். இப்ப உங்களோட வீட்டுல அங்க இருந்து வந்து நம்ம ஹால்ல உட்காந்து வச்சுங்க, உள்ள இருந்து நம்ம எட்டி வந்து அப்படி சொல்லும்னா காப்பி வச்சிருக்கேன் கொண்டு போங்கன்னு அர்த்தம். நாம இங்க இருந்து காப்பி கொண்டு வான்னு சொன்னோம்னா அவ்வளவு பொருத்தமா இருக்காது. ஆகவே அந்த குறிப்பு அவங்க காட்டுவாங்க. அவங்க பார்வை வந்த விருந்தினர் மேல படுமானா நாம உபச்சாரம் பண்ணலாம், படலன்னா நம்ம உபச்சாரம் பண்ணாம வாயு உபச்சாரம் பண்ணி ஆகா எங்கோட்டி எல்லாம் காப்பி விடாங்க சொல்லி அனுப்பிச்சிடலாம் வெளியே. ஆகவே சாதாரணமாக உலகிலே வந்த உறவினர்களையும் நண்பர்களையும் நாம் உபசரிக்கிறது கூட அவங்க குறிப்பு, அவங்க பார்வை, அவங்க மேல படணும், அவங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கணும். இந்த அறிமுகப்படுத்துற வேலை தான் திருவருடைய வீழ்ச்சின்னு பேர் இருக்கு. அந்த நிலையில அந்த தத்தினிவாதம் வந்த நிலை, அந்த பாதகம் செய்தவனுக்கும் கூட இருவனை ஒப்புவது பாருங்க. அந்த உயிர்களுடைய நிலைகள்ல செயல்களை வச்சு நம்ம முடி பண்ணிடக்கூடாது. அந்த பல பிறவிகள்ல செய்தது ஒரு அடியில ராவணன் வந்து எத்தனையோ பண்ணான், கடைசி ஒரு பாதகத்துல பெறுவானுங்க. அந்த மாதிரி இங்க அம்மா பார்க்க சொன்னாரு. பார்த்த உடனே இது விருக்கெல்லாம் இருக்குங்க. அப்ப சொன்னாரு, இவனை காப்பதுதானே காப்பாது, இவனை காப்பாத்த, அதாவது நல்ல உடம்பு நல்ல ஸ்ட்ரெங்கா இருக்கு, அவனை போய் டாக்டர் காப்பாத்தினா காப்பாத்தினாரா? ஒரு உறுப்பும் சரியில்லை, எல்லாம் நஞ்சு போய் கிடக்குது, பிஞ்சு போய் கிடக்குது, அதை தூக்கி வச்சு எந்த உட்காந்துட்டே போடா அப்படின்னு சொன்னான்னா அவன் தான் டாக்டரு, அவன் தான் மருத்துவன். சாமி சொன்னார், இவனை காப்பாத்துவதல்லவா காப்பாத்து. அங்க இருந்து வந்தான் சாமி, தப்பு பண்ணிட்டேன், நம்முடைய குற்றத்தை வாய் விட்டு சொல்லிட்டாலே நம்முடைய பாவங்கள் குறையுது, எல்லாத்தையும் சொல்ல முடியாதுங்க, நம்மளை வந்து பேப்பர்ல போடுறான், வாக்கு மூலம் கொடுத்து விட்டார் சுந்தர் ராமன், இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டாரு. மறுநாள் நல்லது சொன்னா யாரும் பேப்பர்ல போட மாட்டான், கெட்டது சொன்னா உடனே போட்டுருவான், உடனே எனக்கு ஆபத்து. ஆனா எங்க போய் சொல்லலாம்? பெருமானுடைய சிந்தனையில வழிபாட்டுல சாமி, இன்னைக்கு உரையிலில் வந்த பாவம் இது, உணர்வில வந்த பாவம் இது, செயலில வந்த பாவம் இத்தனை எத்தனையோ நான் தப்புகள்லாம் பண்ணிருக்கேன் சாமி, இந்த தப்பெல்லாம் இல்லாம என்ன மீளவும் நந்த திருத்தி பணிவள்ளவனும் சாமின்னு கண்ணீர் விட்டு வழிபாடு செய்தால் நம்மளை திருத்துவான், உருவாக்குவான், உயர்த்துவான். அந்த மாதிரி இந்த பெருமான் முன்னிலையிலிருந்து வேடம் என்று கருதாமல் வந்தனை, அதாவது தங்களை ஒட்டார் இடத்துல சொல்லணும், உயர்ந்தார் இடத்துல சொல்லணும், இவனுடைய அந்த பாவ சுமை இருக்கிறது பாருங்க, அது வந்து வேடம் என்று பார்க்காமல் அவனிடத்துல ஒப்பிக்கிறான். தானே பிடிக்கும், நீ செஞ்சதுக்கு எங்க போனாலும் நடக்காதடா. ஆனா ஒண்ணு நீ என்ன செய்யணும் தெரியுமா? அதிகாலையில எழுந்திருக்கணும். ஒழுக்கம் எப்படி வரும்னா, உடம்பின் பால் பட்டு வருவது. உயிர் ஒழுக்கம் என்பது உடல் ஒழுக்கத்தினாலே வருவது. பரவாயில்ல, நான் சொல்றேன், நான் உயிர்ல ஒழுக்கம், எனக்கு உடம்பு பத்தி கட்டுப்பாடு இல்லைன்னா அதனால அழிந்து போடுவான். அதிகாலையில் எந்திரிக்கணும், எந்திரிச்சோம்னா அருகம்புல் எங்க இருக்குன்னு பார்த்து பசுக்களுக்கு கொடு. அதுக்கப்புறம் புறத்தீட்டி திட்டத்துல போய் காலை உச்சி மாலை மூன்று நேரம் குளிக்கணும், இல்ல இரண்டு நேரமா குளிக்கணும், தண்ணி இல்லையே சார், அது வேற விஷயம். இப்ப புறந்தொட்டி தீர்த்தத்துல அந்த அபிஷேகம் வந்து விழுகிட்டு பாருங்க, அந்த அபிஷேக தீட்டுக்கு பேர் புறத்தொட்டி தீர்த்தம். உள்ளே இருக்கிற தொட்டியில போய் தீராகக்கூடாது, வெளியில ஒன்று இருக்கு, அந்த புறத்தொட்டி தீர்த்தம் நீராடி ஒருவேளை பிச்சை எடுத்து சாப்பிடணும். இந்த பிச்சை எடுக்கிற போதுதான் மானாபிமானம் விட்டு தானாகி நின்றவருக்கு தேனாகி வந்திருப்பார் பெருமாள். இந்த மானம் என்னால முடியும்னா ரொம்ப பேர் மானம் பெற்று மானம் எந்த வயசு வரைக்கும் மானத்தை பாக்குறது? 90-95 வயசுக்கு பேரன் பேரனுக்கு பேரம் வந்தாச்சு, அவங்க கிட்ட போய் மானம் பார்த்துக்கிட்டு என்ன இருக்கு? ஒரு அளவுக்கு மேல எல்லாம் இழந்து போகிறதுதான். 20-30-60 ஆண்டுகள் கடந்த பிறகு கொஞ்சம் உற்றுடணும் எல்லாத்தையும். அங்க நீ வந்து உருள்வலம் செய்க. இந்த உருள்வலம் இருக்கு பாருங்க, அதுக்கு என்ன, இந்த உருண்டு வர்றது இருக்காங்களே உருள்வலம், இந்த தேர் ஓட்டுறதுக்கு சமானம். தேரு வீதி சுற்றி வந்து பாருங்க, அதே சாமி ஒரு தேரை படைச்சிருக்கலாம், இந்த தேர், இந்த உடம்பாகிய தேர், இந்த உடம்பாகிய தேர்ல இறைவனாகிய பெருமானை எழுந்துடல பண்ணி அவன் வளம் வருகிற அந்த வீதிகளில் வந்தா உருள் வளம், அருள் வளம். உருள் வலம் வந்தால் அருள் வளம் நமக்கு, அருள் வலிமை நமக்கு கிடைக்கும். அதுக்கு பேரு நம்ம பரிப்பு செம்மல் மெய்யப்பனார், மெய்யப்பனாருடைய தகப்பனார் குங்கிலியம் செட்டியார் அவர், அவர் சிதம்பரத்துடைய வீதிகளில் அந்த உருள் வளம் வந்தவர். அந்த பேருன்னு சொல்லுவார், ஒரு பேரு அப்பசாமிகள் உருள்வலம் வந்திருக்கிறார். அங்க பிரதட்சணம், அங்க பிரதட்சணம் உருண்டு வருவது. திருப்பதியில போனீங்கன்னா அங்க பிரதட்சணம் பண்ணாங்க, சில சில நேரங்கள்ல மதுரை கோயில்ல அங்க பிரதட்சணம் பண்ணிட்டாங்க. ஏன்னா யார் என்ன கவனிக்கிறாங்கிறதெல்லாம் இல்லாம வருகிற நிலை, அந்த உயர்ந்த அனுபவ நிலையில வருகிற போது அப்படி கைத்தாங்கலா வருவார். அந்த உருள்வலம் வருகிறதுன்னு சொன்னா பெருமானே எங்க உடம்புல எழுந்து வருகிறார். அது நடமாடும் கோயில், நடக்கிற கோயில், உருள்கிற கோயில் இது. தேர் நடக்கிற கோயில் இல்ல, தேர் வந்து உருள். அந்த காலத்துல நடக்க தெரிஞ்சவன் தான் விரைவா போகிறதுக்கு இந்த உருள், இந்த உருள்கிற அந்த சக்கரத்தை கண்டவன் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி. மற்ற நாடுகள் எல்லாம் உருள்கிற சக்கரங்கள் தெரியாது, நம்ம நாட்டுல உருள்கிறான். இந்த உடம்பையே உருட்டி உருட்டி உருட்டி உருட்டி வரும். அந்த உருள் வளம் செய்கிற அப்படி 108 முறை செய் அப்படின்னு சாமி அந்த வழி காட்டினார். சாமியே வந்து இவனுக்கு வழிகாட்டுறதுனா அவன் என்ன புண்ணியம் பண்ணிருக்கான்னு பாருங்க. மாணிக்க வாசகருக்கு அந்தனாக வந்து காட்டினான்னா இந்த காட்டாரு வந்து இங்க வேடனாக வந்து காட்டுற. அப்படியே பின்பற்றினா அப்ப சொன்னா என்ன இப்படி எல்லாம் யோசனை சொல்லி புரிஞ்சு சொல்லி அப்படின்னா இதெல்லாம் இவனை தான் காக்கணும் அப்படின்னு சொன்னார். படுபழி 5 பாதகம் செய்த பாதகத்தோட கொண்டு எங்கு விடுவகை இன்றி வேறு கழகனும் இன்றி வீயா கடவனை காப்பதன்றோ காப்பு கருணை மூட்டி முன்னருள் விளையாட்டு. அப்ப அம்மா சொன்னாங்க, உன் விளையாட்டுக்கு நான் என்ன சொல்ல முடியும், நீ விளையாடுற விளையாடு, அதான் அருள் விளையாடு. அடாரணம் செய்தார்க்கும் செய்த அருள். அதே மாதிரி அங்கம் வெட்டியது ஒன்று. இவனுக்கு தம்பி ஒன்ன சித்தன்னு பேர், நல்ல பேரெல்லாம் வச்சிருக்காங்க. சித்தன் எந்த தொழிலையும் ஆற்றல் மிகு பயிற்சிகளை எல்லாம் சிந்தை ஒன்றி கற்று வல்லவர்களாக ஆவார்கள். அந்த வல்லமை நாளாகிய நல்லவையே அவர்கள் செய்ய மாட்டார்கள். வல்லபம் பெறுவார்கள், நல்லவர்களாக இருக்க மாட்டார்கள். நல்லவர்களாக சில பேர் இருப்பாங்க, வல்லவர்களாக இருக்க முடியாது. வல்லவர்களாக இருப்பார்கள், நல்லவர்களாக இருக்க முடியாது. புராண கதைகள் என்று நாம் அதை தெரிந்து கொள்ளணும். நல்லவனாக இருக்கணும், வல்லவனாக இருக்கணும். இந்த சித்தன் வந்து மதுரையிலே ஒரு வாணாசிரியன், வெளிநாட்டிலிருந்து வந்தவன், முதியவன், குடும்பத்தோட வந்து கணவன் மனைவி பிள்ளை இல்ல, கணவன் மனைவி வந்து குழப்புக்காக ஒரு வித்தை கூடம், வாழ் பயிற்சி கூடம் வைத்தான். சிலம்ப கூடம்னு சொல்லுவாங்க, வாழ் பயிற்சி கூடம் வைத்தான். அதுல மன்னவருடைய பிள்ளைகள் எல்லாம் வந்து பயிற்சி பெற்றார்கள். பெனாடுடைய பெரும் கோக்கிழார்களுடைய மக்கள் எல்லாம் வந்து பயிற்சி பெற்றார்கள். அதுல ஒரு வாழ் பயிற்சி வேண்டும் என்ற வீரன் ஒருவன் வந்து பார்த்தான். அதுல எல்லாருமே அவன் சிறந்தவனா இருந்தான். அவன் தான் சித்தன், ரொம்ப தேர்ச்சி பெற்றுட்டான். ஆசிரியர் ஒன்றுன்னு சொன்னா ஆயிரம் ஆயிட்டான். அதான் அவர் கோஷ்டியை சேர்த்தான். இதாங்க ஞானிகளும் சரி, அரசியலும் சரி, அதிகாரத்திலும் சரி, வியாபாரத்திலும் சரி, என்னன்னா தனியா பிரிஞ்சு போறதுங்கிறது இயல்பு. உலகத்துல சேர்வதுங்கிறது ரொம்ப கஷ்டம். சேர்ந்து இருக்கை ஆயிற்கை. இந்த சேர்ந்து இருக்கிற நிலையிலிருந்து ஆசிரியர் மாணவன் அவர் காலம் வரைக்கும் அப்பதான் எதிர்க்கு கீரைக்கடைக்கு எதிர்க்கடை போடுறதுன்னு நினைத்தான். நல்லதுக்கும் போடுறது உண்டு, நல்ல விஷயங்களுக்கும் போடலாம். இவன் என்ன நினைக்கிறான், இந்த ஆசிரியரை விட நாம வல்லவன், இவனை விட ஆற்றல் உடையவன், ஆகவே நாம ஒரு உடனே ஒரு பயிற்சி கொடுத்து அமைத்தான். அங்க இருக்கிற மாணவர்கள் எல்லாம் இழுத்து இழுத்து சேர்த்தான். சேர்த்த பிறகு அவரை பத்தி குறைவு சொல்ல ஆரம்பித்தான். என்ன நினைச்சா, நாம ஒருத்தனா இருந்தா இந்த இரண்டு பேருக்கு வருகிற சம்பாதத்திட்ட நாமே பெறலாம்னு நினைச்சான் அந்த பேராட்ட. அதுக்காக என்ன பண்ணணும், இவனை மூட விட்டு கிளப்பிடணும். இவனை வெளியூர்ல இருந்து வந்தவன், நம்ம உள்ளூருக்கான உழைக்க வந்தவன் விரட்டுறது எளிமே என்ன நினைத்து என்ன செய்யலாம், வீட்டுக்கு போனான். அந்த அம்மா கற்புடைய அம்மா, இடம் உண்டா, இடம் உண்டான்னு கேட்டான். அந்த அம்மா ஒன்னும் பேசாம இருந்துட்டாங்க. ஒரு நாள் செம்மலர் போன்ற கைய பத்தி அடாறு செய்தான். உடனே அம்மா தள்ளி விட்டு கருவை தாம போட்டு கணவன் சொல்லல, கணவன் சொல்லாம இங்க இறைவன் இடத்துல உயிருக்கு உயிரா இருக்கிற இறைவன் இடத்துல வேண்டுகிறார். அதான் எப்பவுமே சொல்லத்தக்க இடத்துல சிலரை சொல்லி சண்டை வந்து முந்தா நாள் பேப்பர்ல பாத்தீங்கன்னா ஒரு தகராறு பண்ணான்னு சொல்லி கணவன் சொன்ன உடனே அவன் இரு பொருள் சொன்னா ரெண்டு பேருமே அங்க தங்களுடைய உயிரை மாய்த்து கொண்டாருன்னு பார்க்கணும். இங்க சொல்ல வேணுமோ அங்க விண்ணப்பம் போடணும். அம்மா விண்ணப்பம் போட்டா என்ன, அறங்கடை நின்றாருள்ளும் ஆத்தவும் கடையனாகி. இவன் பொறுமைக்கு தோண்ட தோண்ட தாங்குகிற நிலம் போல உடையவன் இந்த வாழாசிரியன். இவனா கேவலமானவன், அறங்கடை நின்றாரு புறங்கடை பிறங்கடை நின்ற பேதை இவன் ஆதலினாலே வள்ளுவருடைய கருத்துக்களை தான் எடுத்து மிக அழகா சொல்றார். அறங்கடை நின்றாருள்ளும் ஆத்தவும் கடையனாகி புறங்கடை நின்றான் செய்த புலைமை புலைத்தன்மை. இத போய் அம்மா சொல்ல, உயிர்கள் தோறும் நிறைந்த நான் மாடக்கூடல் நிமலனை நினைந்து நொந்தாள், தெய்வத்தை நினைச்சு நொந்தாள். இப்படிப்பட்ட ஒரு நிலை எனக்கு வந்தது. நோவு யாருக்கு தெரியணுமோ அங்க சொன்ன சுவாமி மறுநாள் இந்த வாணாசிரியன் போல அவன் வீட்டுக்கு போனா திட்டம் விட்டுக்கிட்டே கலவுட்டு, நீ ஒண்ணு நீ இருக்கணும் இல்ல நான் இருக்கணும், நாளைக்கு காலையில் இந்த இடத்துக்கு வந்துடு, ரெண்டு பேரும் வாழ் போர் செய்வோம், யார் அதுல மீதி இருக்கிறாள் அவர் வாழட்டும் மற்றவங்க போட்டு வந்தார். பெருமான் அந்த வாழாசிரியன் போல இருக்கி கட்டி அந்த வர்ணனையெல்லாம் வரைஞ்சது அழகா சொல்றார். வந்து பொறுக்கிறார்கள். பல 24 நேரம் சண்டை நடக்கலாம். அப்ப சித்தன் எவ்வளவு பெரிய ஆற்றல் உடைய பாருங்க, ஆற்றல் உடையில அவ்வளவு நேரம் விட்டு வைக்கிறாரு சாமி. ஏன்னா நிறைய நேரம் தகராறு பண்ணாதான் கூட்டம் கூடும். 5 நிமிஷத்துல ஒருத்தர் காடு காடு வச்சு மாதிரி தகராறு பண்ணிட்டா உலகத்துக்கு தெரியாது. பேப்பர் கார வரமாட்டான், டிவி காரன் கேமரா அப்படிங்கிறது வரமாட்டான். ரொம்ப நேரம் கலாட்டா நடந்தா தான் படம் எல்லாம் படிக்க முடியும். அதனால சாமி 24 சண்டை போடுறாராம். எல்லாரும் வந்து நின்று பாக்குறாங்க. நம்ம வாணாசிரியனும் அவருடைய வாணவனும் சண்டை போடுறாங்கன்னு மாணவர்கள் வந்து பாக்குறாங்க, ஊரார்லாம் வந்து பாக்குறாங்க. கடைசெல்கன்னா இந்த குரத்தியை குறித்த நாவு முதல்ல நாக்க விட்டினாரு. நீதானே இடம் தான் கேட்டு நாக்கு நாக்க இழுத்த விட்டு விரண் பண்ணாரு அவரு. அந்த நாக்க குறைச்ச வச்சிருந்தா இருக்கிற மாதிரி வாழ் வீசி இந்த நாக்க துவிக்கிறார். பார்த்த கண்ணு, நினைத்த நெஞ்சு, தொட்ட தோல் கரங்கள் எல்லாம் ஒவ்வொரு அங்கத்தை வெட்டி வெட்டி வெட்டி இந்த இவன் செய்த தவற உலகத்துக்கு விளம்பரப்படுத்தி அவன் தலையை கடைசியில் கொண்டு விட்டு வீட்டுக்கு போற மாதிரி இவர் வீட்டுக்கு போயிட்டாரு. எல்லாரும் மாணவர்கள் எல்லாம் போய் அந்த வாசல்ல நிக்கிறாங்க. ஆசிரியர் எங்க காணப்பட சண்டை போட்டு சித்தனை கொண்டு விட்டு வருகிறார். அந்த அம்மாவுக்கு ஒண்ணும் புரியல, அப்படி கோயிலுக்கு இல்ல போயிருக்காரு. கோயிலுக்கு போனா கோயில்ல இருக்கிற சாமி நம்ம வேலையை பார்த்துடும்னு சில பேருக்கு நம்பிக்கை. கோயிலுக்கு போனா கோயில்ல இருக்கிற சாமி நம்ம வேலையை பார்த்து எப்பவும் பார்க்காது. முதிர்ந்த அன்பு இருக்குமானா எப்பவாவது நேரம் தவறுகிற போது, எப்பவும் நாள் தோறும் கோயிலுக்கு போயிட்டு லேட்டா வருவேன் சொன்னாரு சாமி ஒத்துக்க மாட்டாரு. அப்படிப்பட்ட ஆசாமி இல்ல அந்த சாமி. என்னைக்காவது நம்ம அறியாமல் நாம் நம்முடைய கடமையை தவறுகிற போது அந்த கடமையை செய்வதற்கு அந்த காவலன் வருவார். காத்தாழ்பவர் காவல் இகழ்ந்தமையால் கரை நின்றவர் கண்டுகொள் என்று நீத்தாய கயம் புக நோக்கிட நிலை கொள்ளும் துறை வந்து அறியேன். பெருமானே என்ன காப்பாற்றுன்னு என்னால போக முடியல, நேரத்துக்கு வழிபாட்டுல கொஞ்சம் நேரம் ஆயிட்டு தர போட்டு இருந்து பார்த்துட்டு போனேன், நான் உரிய நேரத்துல போலயே அந்த படபடப்பும் இருக்குமானா சாமி அங்க ஒரு நேரம் அந்த கதவு காவக்காரன் பூட்டிட்டு போயிருப்பான், பிள்ளைகள்லாம் வெளியே நிற்கும், நம்மளும் போயிட்டு இருந்துக்கலாம், யாரு மேலேயாரும் கொஞ்சம் தூக்கி போட்டுருவாரு. ஆனா நாள்தோறும் நினைச்சா அது நடக்காது. நாள்தோறும் வினாடிதோறும் அந்த காலங்களை அவன் கால அதீதம் ஆட்டுப்படல, காலத்துக்குள்ள கட்டுப்பட்டவனாங்க இருக்கிறான். ஆனால்தான் அவனுக்கு ஆறு காலம் பூசை வச்சாங்க. காலம் கடந்த ஒரு பொருளுக்கு காலத்துல ஏன் வழிபட்டாங்கன்னா நாம காலத்துல போய் நம்மை சென்று கோயிலுக்கு போக கூடாது. நான் வர்ற நேரம் வரைக்கும் கதை தரணும் சொல்லக்கூடாது. காலத்துக்கு கட்டுப்பட்டவனாக அவனை நாம் ஏன் வைக்கிறோம் என்றால் நாம காலத்துக்குள்ளே இடத்துக்குள்ளே ஏவலுக்குள்ளே கட்டுப்பட்டவர்கள் என்ற உணர்வு நமக்கு இருக்கவன் வழிபாடு செய்கிறவர்கள். அந்த நிலையில சாமி கோயிலுக்கு முன்பு அவன் தான் நடந்தது. இந்த அவங்களை சொல்றாங்க இப்படி புரட்சி கூறிய நாவு நெஞ்சு பார்த்த கண்ணு தொட்ட கையினால வச்சீங்க நடந்தத சொல்ற அம்மா. சாமி நினைச்சு நான் நொந்தேன், உங்கள்ட்ட கூட சொல்லல. உடனே மனுவை அழைச்சிட்டு போய் பெருமானை வணங்கி பரதேசி காவலராய் உயிரே பெருமானே என் பொருட்டாக இப்படி ஒரு பெரிய காரியத்தை வல்லான்னு செய்த வல்லவரே என்று வணங்கி இருந்தார்கள். இப்படி ஆதாரணம் செய்தவர் அவனுக்கும் தண்டனை மூலமாக அருள் செய்தார்கள் அப்படின்னு சொல்லி தண்டனையும் ஒரு அருள். மரப்பெருங்கருணைந்தர் அறத்துக்கும் கருணை உண்டு, மரத்துக்கும் மரக்கருணைந்தர். மன்மதனை இருட்டார், காலனை மிதித்தார், அடாரணம் செய்தவர்கள் அவர்களுக்கும் கருணை செய்தான் பெருமான். அதன் மூலமாக அவர்கள் தவறு செய்யாதவர்களாக ஆக்க வேண்டும் என்ற தண்டத்தின் மூலமாக அவர்களை மீண்டும் உருவாக்கம் செய்த பெருமான் அதனால அடாரணம் செய்தார்க்கு வர செய்தார். அதுபோல சமணர்கள் ஏவினார்கள் நாசத்தை மிக தீடிக்கொண்டு வந்தது. பெருமான் நேரத்தில் போய் இந்த பாண்டியன் வேண்டினான், உன என்னுடைய அருள் வளர்த்தினாலே நான் நாகத்தை நான் எய்ய வேண்டும். நான் தன்னுடைய முயற்சி கொஞ்சம் கொஞ்சமா சாமியுடைய அருளினாலும் நம்ம முயற்சி கொஞ்சம் வேண்டும் இல்லவா. வில் வளைத்து அந்த அம்பை பிறை கணை எய்து அந்த பாம்பை துண்டித்தான் அது விழுந்து இறந்த இடம் தான் நாகமலை பல்கலைக்கழகத்துக்கு பார்த்தீங்களா. அது இறந்து போட்டு சில பேருக்கு செத்து போவான், செத்து போன பிறகு கெடுதல் பண்ணுவான். செத்தும் கெடுத்தான், செத்தும் கொடுத்தான் சீதக்காரி, செத்தும் கெடுக்கிற செத்த பேருக்கான். ஒரு கணக்கு பிள்ளை இருந்தாவே அவன் என்ன பண்ணான், அடாது செய்து கொண்டுவான் உலகத்தாரு. ஒரு மணி நேரம் வஞ்சம் வச்சு அவன் ரொம்ப பழி தீர்த்து கொண்டான். அப்போ இறுதி காலத்துல அவனை கூப்பிட்டு வர சொன்னான், எவனுக்கு துன்பம் செஞ்சான்னு கூப்பிடுங்க. அப்பா நான் வாழ்நாள் கூட அவனுக்கு துன்பம் செஞ்சு விட்டேன், அதனால ஒரு காரியம் செய்யணும், காலில் அவன் விழுந்து கேட்டுக்கிறேன், நான் இறந்த பிறகு நான் செய்த தவறுக்கு தண்டனையாக என்ன பண்ணும்னா பாடையில வச்சு கூட்டு போக கூடாது, காலில் கையில கட்டி இழுத்துட்டு போகணும். ஐயோ அதெல்லாம் பெரியவங்க தப்புங்க, இல்ல இல்ல நீ செய்ய சட்டை வாங்கிட்டான். போன உடனே உறவுகளை கூப்பிட்டான், இவன் இந்த மாதிரி செஞ்சிருக்கேன், இவனை விடக்கூடாது, இவன் மாதிரி வழக்கு போட்டு இவன் ஜெயில தள்ளினான். செத்து போன பிறகும் பிறருக்கு கெடுதல் விளைக்க வேண்டும் என்ற சிந்தையோடு செத்து போகிறவர்கள் ரொம்ப பெருந்தாரு. அது மாதிரி இந்த பாம்பும் நஞ்சு கட்டி இந்த மதுரை மாநகரத்தை ஆலகாலம் உண்ட நிலையிலே கருமையாக சில காரில இருந்து வர்ற புகை மூச்சு விடாம பண்ணி விட்டு பாருங்க. அந்த மாதிரி சாமி அப்போ காப்பாற்றுவதற்காக மறுபடியும் தன்னுடைய பிறைக்கண்ணர்கள் என்ன அமிர்தத்தை விட்டார். இப்படி நாகம் நீண்ட திருவிளையாடல் இனி பார்த்தாங்க சமணர்கள் இந்த வகையில இவர்களை மதுரை அழிக்க முடியாது என்று பசுவை கொல்ல மாட்டார்கள் என்று நினைந்து ஒரு மாய பசுவை எழுதிவிட்டார். அது வந்து உலகத்தாரை எல்லாம் மிரட்டின போது சாமி அண்டி நின்றான். உடனே இடபதேவரை பார்த்து நீ போ, அருமையான ஒரு காளையாக போய் அதை மயக்கி வசியம் செய்து அந்த வீரியம் இழக்க செய்து மலையாக விழச் செய்தது பசுமலை. இந்த அற்புதமான அருள் விளையாடலை ஆடி காட்டியதுனால நீயும் இங்கே ஒரு பருப்பொருளாக இருந்து சொன்னால் ரிடபமலை என்று சொல்லக்கூடிய ரிஷவாதிரி என்று சொல்லக்கூடிய அழகர் மலை. அங்க ராமன் வந்தான் சீதையை தேடிட்டு. அப்ப அகத்தியர் ராமர் வந்தார் என்று சொல்லி அது நூபுரங்க செலுத்தியாவது அங்க போய் ராமனுக்கு இதன் சொன்னார். இந்த சொக்கலிங்க பெருமானுடைய பெருமைகள் எல்லாம் சொன்னார். பெருமான் வந்து வழிபாடு பண்ணாராம சாமியனுடைய கருத்து முடியும் வண்ணம் முன்னிந்தே எல்லாம் யாரா இருந்தாலும் கருத்து முடியறதுக்கு கருத்தனை பொருத்துதல் கருத்து. நீ இப்படி போ, சேது வந்தன் செய், வெற்றி பெல், அங்க ராமேசமன் நிறுவு என்றெல்லாம் சொல்லி ராமனுக்கு மருள் செய்தார் சக்கலிங்க பெருமான். அவரும் அதை செய்து மீண்டும் வெற்றி பெற்று சீதையோடு அயோத்தி போகிற போது இங்க வந்து வழிபாடு செய்த அப்பதான் செய்திகளை நம்ம தரத்தோடையும் இணைத்துக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் ஒரு பாங்கு. பெரியவங்க பக்கத்துக்கு வந்தாங்கன்னா நம்ம ஊருக்கு நம்ம கூப்பிடுவாங்க. இதெல்லாம் ஒரு நல்ல பாங்க. பரஞ்சோதிமன் சொன்னார், அந்த மாய பசு பசுமலை, இடமதேவர் இடவாத்திரியன் சொல்லக்கூடிய அழகர் மலை, அங்க நூபுரகங்கை இருக்கிறது, அங்க சென்று வழிபடலாம். இனி நீ காட்டிட்ட சுந்தர சாமந்தன் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு சேனாதிபதி, அவன் பக்கத்தில் இந்த கானூர்ங்கிற ஊரு, அந்த ஊரை சேர்ந்தவர்கள் அந்த மரவீரர்லாம் இன்றைக்கு இருக்கிறார்கள். அவன் சிறந்த சிவபக்தன். அரசன் சொன்னான், இந்த சேதிராயன்னு ஒரு வேடன் இருக்கிறான், எப்போ ஒழுங்கான படை வைத்திருக்கிற அரசர்களினாலே நாட்டுக்கு சும்மா வராது. ஒழுங்கில்லாத படைகள் இருப்பாருங்க, இந்த வேடர்கள் மாதிரி கொரில்லா படைன்னு தீவிரவாதிகள், அவங்க மாதிரி தான். எந்த நேரத்தில் என்ன படி செய்யறாருன்னா, மரபு வழியாக சண்டை போடாம இஷ்டத்துக்கு சண்டை போடுறான் பாருங்க, அவனால ஆபத்து ஜாஸ்தி. ஆனால அந்த சேதுராயன் அந்த வேடன் நம்முடைய நாட்டை தொல்லை கொடுக்கிறான் சொன்ன போது படைகளை எல்லாம் தயார் பண்ணார் சுந்தர சாமந்தன். சேனாதிபதியால வேணுங்கிற பணத்தை எடுத்துக்கொண்டு, அது எடுக்கிற போல சாமி என் கருத்து முடியணும், எடுக்க பணத்தை தொடுகிற போல என் கருத்து முடியணும், என்ன இதெல்லாம் அடியார்களுக்காகணும், தேவையில்லாம படைகளுக்கு ஆக்கக்கூடாது. இப்ப என்ன சொல்றான், நம்முடைய பெரிய போர் செலவுகளை மக்களுக்கு பயன்படுத்தலாம் முடியல, நம்ம அதை இக்கட்டு தர்ம சங்கடம் பேரு. அந்த மாதிரி அவனுக்கு சுந்தரசாமன் நினைத்தான், நினைப்பின் வழியே செயல் செஞ்சுட்டான், நினைத்து ஆராய்ந்து முடிவெடுக்கல, சாமி கிட்ட ஒப்படைத்தான் செஞ்சுட்டான். இதுதான் சிவனடியாருடைய தன்மை. சாமி இடத்துல ஒன்னு சொல்லிட்டு இவங்க செய்ய ஆரம்பிச்சிருவாங்க, அதனுடைய பின்விளைவுகள் அவங்களுக்கு தெரியாது. உலகியல் அது மாறுபாடாக இருக்கும். அருளாளர்களாக இருக்கிற பெருமக்கள் பெருமானத்தை ஒரு வேண்டுகோளை வச்ச உடனே அது உடனே கிடைச்சிருச்சு, அருளிப்பாடு கிடைச்சிருச்சு நம்பிடுறாங்க. நம்பின உடனே அந்த செயல் திட்டத்தை செய்ய ஆரம்பிச்சுடுறாங்க. பிறகு அது உலகத்தாருக்கு திருப்பி திருப்பிக்கிற நிலையில ஆக்கிடும். அதை சொன்னார், என்ன எப்படி என்ன சிரிக்க வைக்கணும் அப்படிங்கிறார் மாணிக்கா சார். சிரிக்கும்படியா பண்ணார், அரிக்கும் பிரமர்க்கும் அல்லாத தேவர் செரிக்கும் படித்து நின்ற சிவம் நம்மை வந்து உருக்கும் பணி கொள்ளும் என்பது கேட்டு உலகமெல்லாம் சிரிக்கும் திறம்பாடி எல்லேனும் கொட்டாமோ. சிலருடைய அடியாரோட வாழ்க்கையில உலகத்தாரெல்லாம் சிரிப்பாங்க, இப்படியெல்லாம் இருக்கான பித்து பத்துக்கள் பேர் என்ன தயா காட்டான். நம்ம முன்னாடி பாக்குறவர்கள் ரொம்ப சொல்லுவாங்க, பின்னாடி என்ன தையா அவள் அப்படின்னு. ஆமாமா, இந்த மாதிரியான நிலையில் எல்லாருக்கும் இருந்திருக்கிறது. அந்த வகையில் இந்த சுந்தர சாமந்தனுக்கும் வந்தது. அவன் அடியாரர்களுக்கெல்லாம் கொடுத்தான். அங்க பங்கேற்கருடைய குலச்சேர நாயனார் பத்தி சொல்லுகிற போது சொல்வார், கணங்களாய் வரீனும் தமியதாய் வரீனும், கூட்டம் கூட்டமா வந்தாலும் சரி தனி அடியாரா வந்தாலும் சரி, கணங்களாய் வரீனும் தமியதாய் வரீனும் அடியவர் தங்களை குணங்கொடு பணியும் குலச்சிறை குலாவும் கோபுரம் சூழ்மணி கோயில், கோபுரம் சூழ்மணி கோயில். ஞான சம்பந்தர் அனுபவம் இது. அந்த மாதிரி சுந்தரசாமன் அடியாளர்களுக்கெல்லாம் கொடுத்தான். சாமிக்கு அபாரமான ஆபரணங்கள்லாம் செஞ்சான். எப்படி இருந்த ஆபரணங்கள், ஒவ்வொரு ஆபரணத்தை பாத்தீங்கன்னா கோவில்ல இந்த நகைகள போய் பார்க்கணும். மண்டபங்கள் ஆயிரக்கால மண்டபம் நம்முடைய மந்திரியா இருக்கக்கூடிய அந்த முதலியார் கண்ட ஆயர்கால மண்டபம் போய் பாரு, ஒரு மண்டபம் நம்மால செய்ய முடியுமா? இதெல்லாம் செய்யணும் சுந்தரசாமன்ன. பொய்வாலை எல்லாம் கணக்கில் எழுதிடுறான், இத்தனை பேருக்கு இவ்வளவு பணம் அவ்வளவு பணம், பொய்வாலை விட்டு நீங்க எல்லாம் வாங்கினீங்க. இது தெரிஞ்சு போச்சு மன்னனுக்கு, என்னப்பா நாளைக்கு எல்லாரும் இங்க கொண்டா நிறுத்தணும், உடனே ஆட்களை எல்லாம் படைவீரர் எல்லாம் கொண்டா நிறுத்தணும். உடனே என்ன பண்ண, நேரம் சாமிட்ட போச்சு சாமி, நான் என்ன பண்ணுவேன், நீ கவலைப்படாத போட்டார். அவர் தான் இருக்கிறாரு. மறுநாள் பார்த்தா அங்கம் வலிங்கம் கலிங்கம் எல்லா நாட்டுக்கும் படை அடிகள்லாம் வந்து நிற்கிறது. எல்லாம் சாமி ஏற்பாடு, ஒத்தை சேவகராக வந்து நிற்கிறார். சும்ம மகிழ்ச்சி, சுந்தரசாமி அரசன் கொடுத்து காமிச்சான், இவன் இந்த நாட்டுக்காரன் இந்த நாட்டுக்காரன் இது என்ன வாயில வந்ததெல்லாம் சொல்லிட்டான். நம்ம மகிழ்ச்சி அடைஞ்சு இந்த ஒற்றைச்சேவர் யாருனா சாமி, அவர்தான் தலைவர், படை திரட்டி வந்தவர், அவருக்கு மரியாதை பண்ணார், ரொம்ப மகிழ்ச்சி. அந்த நேரம் பார்த்து மிக வேகமா ஒருத்தன் ஓடி வந்தான், அந்த செய்தியாயும் இறந்து போட்டான், பகை விலகி போச்சு. படை தேவையில்லை, நான் இதை இங்க வச்சுக்கிட்டு இருக்க முடியாது, எல்லாம் திருப்பி அனுப்பு, எல்லாம் சோறு போடுறது யாரு, எல்லைகளுடைய படை இருந்துச்சுன்னா என்ன ஆகும் செலவு, இந்த அனுபவங்கள் எல்லாம் அரசன் தெரிஞ்சுன்னா போட்டான். இப்படி சுந்தர சாமந்தன் பொருட்டாக ஒவ்வொரு மெய்யாக தொட்டு காட்டினார், தம்முடைய மெய்யையும் காட்டினார். தம்முடைய மெய்ய காண முடியாத அரிபரமாதியரெல்லாம் காண முடியாத அந்த உண்மையை அடியார் உள்ளத்துக்குள் அன்பு மீதாக குடியா கொண்ட கோலம், அன்பு மீதுற குடியா கொண்ட கோலத்தை எல்லாரும் காண முடியாத பாண்டிய முன்னணி வந்து காட்டினார், மெய் காட்டிட்டப்படல். இப்படி அற்புதமான வரலாறுகள். அது போல வளையல் விட்ட திருவிளையாடல், தார்காவரனுக்கு உணி ஒத்தினிகளுக்காக இங்க வணிகர்கள் பிறக்க செய்து அவர்களுக்கு அந்த வளையல் விட்ட திருவிழா, அந்த கேள்வி பதிலாம் படிச்சு நீங்க அனுபவிக்கணும். திருவிளையாண்ட புராணத்தினுடைய சொற்பொழிவை கேட்டவையினால ஒரு திருவிளையாண்ட புராணம் உரையினுடையோ அல்லது மூல நூலோ வாங்கி வச்சு ஓய்வு இருக்கிறவர்கள் படிச்சு, அப்படி படிக்க படிக்கிற போது இடர்பாடு இருந்தா பக்கத்துல யாரும் ஓய்வு பெற்ற தமிழாசிரியர் இருந்தார்னா பேராசிரியர் இருந்தா அவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு வேணுங்கிற பொருளை கொடுத்து கேட்கணும். எப்படி திருவிழா புராணம் கேட்கிற இதெல்லாம் சொல்ற எப்படி கேட்கிற முறையினர் கொஞ்சம் தொழுது வணங்கி கேட்டு அவர்களுக்கு வேணுங்கிற பொருள் கொடுத்தா அவங்களும் வயசான காலத்தில் திருப்பி வருவதால் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை பெறுவார்கள். இதெல்லாம் கேட்டுக்கொள்ளணும். அந்த பெண்களிட்ட பேசுகிற பேச்சு, சாமி அவரும் பேசுகிற பேச்சு எல்லாம் ரொம்ப அற்புதமா. இலக்கிய நேயத்துல கந்தரம் தாருன்னா கந்தரத்திலே இருக்கு தருவது, சங்கு இருக்கானா வளையல்னா கந்தரத்துல இருக்கு கழுத்துல இருக்கு சங்கு, இப்படி எல்லாம் மேலையை தாருன்னா அது உங்களுடைய இடையில இருக்கு தார். இப்படி அழகாக பல அற்புதமான வினாக்களுக்கு விடை தருகிறது அந்த வணிக பெண்களுக்கு. தாரகாவனத்து முனி பத்தினிகள் மதுரையிலே வந்து சாபனிக்கம் வருகிறார்கள், அப்படின்னா அவங்க செஞ்ச தவற உணரலாங்க, உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய தவற உணராமல் புவனியில் போய் நாம் உய்ய கொள்ளுகிற ஆறு என்று காட்டுவதற்காக தேவர்கள் இங்கே வருவது போல முனிவர்கள் இங்கே முனி பத்தினிகளும் வந்து சாப நீக்கம் பெற்றார்கள். உயர்ந்தவர்களாக இருந்தாலும் தளத்திலே வந்தாத்தான் நம்முடைய தவறுகளுக்கு விளக்கம் உண்டாகும், தவறுகளை உணர்ந்து நாம் திருந்த முடியும் என்பதற்காக நல்ல தளங்களிலே நல்ல சிந்தனைகள் நம்மை உருக்கும் பணிகொள்ளும் என்பது கேட்டு அந்த உருக்குகிற உணர்வு இருக்கிறதே அந்த உணர்வை தந்தவர்கள் யார் கொண்டான். அப்படி 32வது திருவிளையாடல் விளையாடு. அது போல விடை இளைச்சரை காஞ்சிபுரம் மன்னனோடு மாறு கொண்டு படையெடுத்து வருகிற போது, அன்பு கொண்டு வருகிற போது அவனுக்காக கதவை திறந்து விட்டு சித்தரா போய் சாமி வந்து அவனுக்கு அழைச்சிட்டு போய் தாரே கைடா இருந்து பாருங்க கோவிலுக்கு எப்படி அழைச்சிட்டு போறதுங்கிறத அழைச்சிட்டு வந்து சிவபெருமான் வடக்கு வாசல் வழியாக வைகை வெள்ளத்தை தடுத்து உள்ளே வந்து பெருமான வழிபாடு எப்படி முறையாட்சி இருந்து தானே தன்னை வழிபாடு செய்வதற்கு காட்டி கொண்டு விட்டுட்டான். இது தெரிஞ்சு இந்த பாண்டியன் என்ன பண்ணா, இப்படி யாரோ ரிஷப முத்திரை இட்டு விட்டார்களே என்று கருதுகிறான். அப்பதான் தான் வந்ததுக்கு அடையாளம், மீன முத்திரையை மாற்றி ரிஷப முத்திரையை குறித்து விட்டான். அப்போ அந்த சோழனை நட்பாக கொள்ளுகிறார். அப்போ அந்த அவனுடைய தன்னுடைய மகனுக்கு அவனுடைய மகளை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறான். மண்ணா இவனுடைய தம்பி போய் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். உலகத்துல முந்துவார்கள் சில பேர், அண்ணனுக்கு பொண்ணை கொடுக்கறேன்னு வச்சிருந்தா காஞ்சி சோழ, இவன் என்ன பண்ணான்னா தம்பி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த நாட்டை பெற வேண்டும் அப்படின்னு மாப்பிள்ளை நாடாயிடுச்சுன்னா சோமசுந்தர பெருமான வந்து நம்ம இடையதாறு வழிபாடு செய்யலாம்ல அப்படின்னு நினைச்சான். திபேத்து நம்ம பக்கம் ஆயிடுச்சுன்னா கைலாசத்துக்கு நாம எப்ப வேணாலும் விசாவா நாம போறோம்னு நினைக்கிற மாதிரி அதுபாடு இருந்துட்டு போட்டுமே விசாவாங்க போடணும், விண்ணப்பம் போட்டு போனா என்ன அண்ணன் போறது எல்லாம் நமக்கு ஆகணும்னு நினைக்கிறாங்க. அந்த உறவு முறையில ஆசை முறையில பாண்டியனோடு போர் எடுத்து வருகிற போது சாமி போய் அற்பமான படையுடையவன் அந்த பக்தன் பாண்டியன், சாமி சொன்னபோது கவலைப்படாத போ படையெடுத்து போனார், ஊக்கம் கொடுக்க சின்ன படையா இருந்தாலும் ஊக்கத்தோட போனார். கடுமையான கோடைக்காலம் அங்க என்ன பண்ணார் சாமி, ஒரு கண்டியில தண்ணீர் சேவகனா வர்றார், தண்ணீர் வழங்குகிறவனா சரி என்ன அன்பு பாருங்க அதான் சொல்வாரு. பேரின்ப பெருமான் வந்து வழங்குகின்றாய்க்கு உன் அருளார உதத்தை வாரிக்கொண்டு விக்கினேன் விழுங்கினேன் வினையே வினையின்மையினால் விக்கினேன் தழங்கரும் தேனன்ன தண்ணீர் பருக தந்து உய்யக்கொள்ளாய். சாமி அந்த திருமாசகர் மீட்பு செய்கிறாருங்க, ஒரு கட்டியில வச்சுக்கிட்டு லட்சம் பேர் வந்தா லட்சம் பேருக்கு கோடா கையாளம் பண்றதுக்கு ஒரு முதல போட்டு 100 பேர் ஒரே நேரத்தில் கையாளம் பண்ண பின்னாடி வசதியெல்லாம் நிக்க வேண்டாங்க, கையை நீட்டுனா தண்ணி வந்து தரக்கல்ல வேண்டாம் கையை நீட்டுனா வருது. அந்த மாதிரி டெக்னிக்கெல்லாம் சாமி ஒரு வெண்டியில 100, 1000, 1000 வச்சு எல்லாருக்கும் தண்ணீர் கொடுத்தார். ஜெயம்பர வைத்து நன்னீர் சேவகனாகி அங்க தண்ணீர் பந்தல் அமைத்து ஜெயம்பர வைத்தார் பாண்டியனை, வெற்றி வெற்றி வெற்றி என்று. இப்படி 35 திருவிளையாடல் 35வது திருவிளையாடல் வரைக்கும் ஒரு மூச்சல் முடித்து விட்டோம் என்று கேட்டவங்க அனைவருக்கு நன்றி கூறி வான்வில் வளாடு வேகம் அறிவடம் துறக்க மன்னன் போர்முடைய குறைவிலாடு உயிரில் வாழ்க நான்மறையரங்கள் உங்க நட்டமும் வெள்ளிமல்க மேன்மையுடன் செய்வதி விளங்கு உலகமெல்லாம் நமம் பார்வதி பதையே என்னாடுடைய சிவனே போற்றி அரசே போற்றி
1: பெருமான் படைத்தான் காத்தான் அழித்தல் தொழிலையும் மேற்கொண்டான் அப்படின்னு சொல்லும் பொழுது கச்சியப்பர் சொல்லுவார் இது என்ன பெரிய விஷயமா என படைக்கின்றதும் அற்புதமாகோ ஆமோ என்ன உயிரினுக்கு உயிராகிய பரஞ்சுடர் ஒடியாய் வியன்மறை தொகைக்கு ஈரதாய் விதிமுதல் உரைக்கும் செயலி நிற்கலாம் ஆதியாய் வகிய செவ்வள் அயன் என படைக்கின்றதும் அற்புதமாமோ உயிருக்கு உயிராய் பரஞ்சுடைய பரஞ்சோதி சுரூபமாக இருக்கப்பட்டவன் வேத முடிவாக படைத்தல் காத்தல் அடித்தல் மறைத்தல் அருளல் என்று சொல்லக்கூடிய ஐந்து தொழில்களையும் எவன் செய்கிறானோ அவனுக்கு இது பெரிய விஷயமா ஒரே ஒரு விஷயம் பண்ண மாட்டானா ரொம்ப இயல்பாக நம்ம சொல்ற மாதிரி தான் பெரிய மலையை எடுக்கக்கூடியவனுக்கு சின்ன ஒரு தேங்காய் எடுக்கிறது பெரிய விஷயமா இருக்குமா அதே போலத்தான் இவன் மிக எளிமையாக செய்து கொண்டிருக்கின்றானாம் அந்த காரியத்தை அப்போ திருமால் தன்னுடைய மகனுடைய நிலைக்கு இறங்கி சிவபெருமானிடத்துல போய் வேண்டுகிறார் இது மாதிரி ரொம்ப அவர் தவித்துக் கொண்டிருக்கிறார் பிரம்மா நீங்க தான் அதை விடுவிக்க செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னார் ஏன் அவருக்கு வேலையில் அவர் சும்மா உட்கார்ந்திருக்கிறார் ஏன்னா பிரம்மா வேலை வந்தாச்சு பிரம்மா வேலையும் எடுத்துக்கொண்டான் விஷ்ணுவினுடைய வேலையும் எடுத்துக்கொண்டான் ருத்ரனுடைய வேலையும் எடுத்துக்கொண்டான் இப்ப வேலை கிடையாது நான் என்ன பண்றதுன்னு தெரிய அடியனுக்கு செய்யக்கூடிய தொழிலும் கிடையாது இப்ப பிரம்மாவும் இல்ல ஏதோ அவர் வேலைக்கு அவர் பண்ணிட்டு இருப்பார் அவருக்கு தகுந்தபடி நான் பண்ணிட்டு இருப்பேன் இப்போ எதுவுமே நடக்கல நீங்க தான் காப்பாற்ற வேண்டும் என்று திருமால் சிவனிடத்திலே சென்று முறையிட்டாராம் அப்படியா சிறு பிள்ளை என்று நினைத்து முருகப்பெருமானை சிறு பிள்ளை என்று நினைத்து பிரம்மா வணங்காது சென்றான் ஆதலினாலே அவனுக்கு அந்த தண்டனையானது வந்திருக்கிறது நானும் முருகப்பெருமானும் வேற வேறு கிடையாது என்னையும் அவனையும் யார் பிரித்து நினைக்கின்றார்களோ அவர்கள் ஒருபோதும் இன்பம் அடைய மாட்டார்கள் அவர்களுக்கு துன்பம் தான் இருக்குமே தவிர இன்பம் கிடையாது அவனை வணங்கி எம்மை வணங்க வேண்டும் எம்மை வணங்குவதும் அவனை வணங்குவதும் ஒன்றே என்பதை உணர வேண்டும் தன்னை வணங்காததற்காக அங்கே பிரம்மனை சிறையிலே இடையது அவன் அடைக்கவில்லை என்னையும் விட முருகப்பெருமானுடைய தன்மை உயர்ந்தது என்பதை உலகுக்கு சுட்டிக்காட்டத்தான் இட்டான் ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் என்று ஒருமுறை சொல்லும் ஆனால் சுப்பிரமணியோகம் சுப்பிரமணியோகம் சுப்பிரமணியோம் என்று அவனை மூன்று முறை சொல்லும் இதை கச்சியப்பர் இந்த கருத்தை எடுத்துக்கொள்கிறார் எக்கலைக்கும் பூதங்கள் எவற்றினுக்கும் பிரம்மனுக்கும் ஈசன் என்ன தக்க முதற் பரப்பிரமம் சதாசிவன் ஓம் என வேதம் சாற்றுமல்லால் எல்லாவற்றிற்கும் பரபிரம்மமாக இருக்கப்பட்ட சிவபெருமானை பற்றி சதாசிவோம் என்று ஒருமுறை சொல்லும் ஆனால் முக்கனால் சூழ் வேள்விகிர் சுப்பிரமணியன் ஓம் எனவும் முக்கார் கூறும் சுப்பிரமணியோகம் சுப்பிரமணியோகம் சுப்பிரமணியோம் என்று முரண்முறை சொல்லும் இக்கருத்தை அறியானை எவ்வாறு விடுவிப்பாய் எம்பும் என்னோ இதை தெரியாம அவனை வைத்திருக்கிறாரே சிறைக்குள்ள இதை எப்படி விடுவிக்கிறது நாராம் ஆனாலும் கூட கருணை கடலாக இருந்த காரணத்தினாலே சிவபெருமான் சரி போனா போகிறது அவனை விடுவிக்க செய்வோம் என்று சொல்லி தன்னுடைய நந்திதேவரை அங்கே தன்னுடைய அடியவனாக இருக்கப்பட்ட நந்திதேவரை அனுப்புகிறார் தன்னுடைய கணங்களோடு நந்திதேவரும் ஸ்கந்தகிரிக்கு செல்லுகிறார் சென்று முருகப்பெருமானை வணங்கி தொழுது இது மாதிரி சொன்னார்னர் ரொம்ப அழகாக நாடக விடிவிலே மிகச்சிறப்பாக வரையார் சுவாமிகள் சொல்லி வருவார் இப்ப அவர் சொன்ன உடனேயே நகைத்து எழுந்தாராம் முருகப்பெருமான் இனி ஒரு கணம் நீ நின்றாய் என்றால் பிரம்மனோட சேர்த்து நீயும் கம்பி எண்ண வேண்டும்னார் ஓடிட்டாரான் நந்தியம்பெருமான் அங்க நிக்கவே இல்லை அவங்க கூட யார் போய் நம்ம சேர்ந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓடினார் சிவபெருமானிடத்திலே வந்து சொன்னாராம் அப்படியா என்று அவர் நினைத்து தன்னிடத்திலே இருந்து கிளம்பி தேவாதி தேவர்கள் எல்லாம் சூழ ஸ்கந்தகிரிக்கு எழுந்தருளுகிறார் இங்க ஸ்காந்தம் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லும் அம்பிகையையும் விட்டுவிட்டு இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால் இந்த கருத்துக்கள் எல்லாம் மனத்திலே வைத்து நாம் கருத்துக்களாக இப்ப பார்க்கும் பொழுது இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் சிவபெருமான் அம்பிகையையும் கூட விடுத்துவிட்டு தான் தன்னுடைய அடியவர்களோடும் தேவாதி தேவர்களோடும் வந்தார் என்று ஸ்காந்தமானது சொல்லும் வந்த உடனேயே முருகப்பெருமான் வணங்கி வரவேற்று ஆசரத்திலே அமைத்து உபச்சாரங்கள் எல்லாம் செய்து இவ்வளவு தூரம் வந்தீர்களா என்று கேட்கும் பொழுது தன்னுடைய மடியிலே அமர்த்தி கோதி முத்தமிட்டு, குழந்தாய் எப்படி இருக்கிற, என்ன ஏது, எல்லாம் உச்சி முகர்ந்து எல்லாம் கருதினாராம். அவர் பேசுகிறார் சிவபெருமான், அப்பொழுது சொன்னாராம், பிரம்மதேவனை இப்பொழுது சிறையிலே வைத்திருக்கிறாயே, அவனை விடுவிப்பதற்காக வந்தோம்னார். இப்ப சொன்னார், உங்களுக்கு ஒன்றும் தெரியாதது கிடையாது, முருகப்பெருமான் சொல்லுகிறார், சிவபிரானே உங்களுக்கு ஒன்றும் தெரியாதது கிடையாது, பிரணவத்துக்கே பொருள் கிடையாது, இவனுக்கு தெரியவில்லை, இவனுக்கு எப்படி வேதத்தினுடைய பொருள் தெரியும், இவன் எப்படி உலகத்தை படைப்பான், ஆன காரணத்தினாலே இவனை சிறையிலே இருத்துவதுதான் சரி, அகந்தை நீங்க வேண்டும், அவனுக்கு பொருள் தெரிய வேண்டும், இல்லாமல் அவன் வரக்கூடாதுன்னு அவர் சொன்னார். இல்லையப்பா, அவன் கஷ்டப்பட்டுட்டான், நேரம் திருந்திருப்பான், அவனை விட்டு விடுன்னார். இந்த திருந்துறது வேற, அவன் அறிந்து கொண்டான் என்பது வேற, ரெண்டுமே இல்லையா, அவனுக்கு யாரு சொல்லிக் கொடுப்பா, சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லையா. முருகப்பெருமான் மறுதளிக்கிறார், அப்ப கோபம் வந்தவரை போல நடிக்கிறாரா சிவபெருமான், நான் நந்தியை அழைத்து அவனை இங்கே அனுப்பினோம், அதுப்பவும் கேட்கல, நாமே வந்தோம், கேட்கவில்லையா, இதுதான் நாம் சொல்லும் பொழுது நமக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையானார். நம்ம பச்சைங்களுக்கு எல்லாம் இது சொல்லவே வேண்டாம், ஏன், நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, நம்ம கோச்சிட்டாலும் கேட்க மாட்டாங்க, அதுதான் நம்ம பசங்க. அங்கே முருகப்பெருமான் தேவாதி தேவனாக யார் இருக்கிறாரோ அவர் உடனே நகைத்து, நீங்கள் சொன்னால் மறுபேச்சு உண்டோ என்று நினைக்கும்படியாக பிரம்மனை சிறையிலே இருந்து நீக்கினாராம். அங்கே பிரம்மனை சிறையிலே இருந்து விடுவித்து அடைத்து கொண்டு வருகின்றார்கள். அப்போ அஹா, ரொம்ப நாள் சிறையிலே இருந்து நொந்தனையா என்று எய்தனை போலும் பண்ணாள் இருஞ்சிலை இருஞ்சிறை எய்தி என்றான் என்று சிவபெருமான் சொன்னாராம். ரொம்ப இழைத்து விட்டாயே அப்படின்னாரா. அப்ப சொல்லும் பொழுது பிரம்மா சொல்லுகிறார், உன்றன் புதல்வர் ஆற்றிய இத்தண்டம் ஏதமன்று உணர்வு நல்கி யான் எனும் அகந்தை வீட்டி தீது செய் வினைகள் மாற்றி செய்தது புனிதமென்றான். ரொம்ப அழகான வார்த்தை, நான் அதுக்காகத்தான் முதலே சொன்னேன், இந்த உணர்வு உடையேன் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை அவர் சொன்னாரே, ஆகமம் பற்பல புரிந்து அதிர்ச்சிலையான் உகுமாறு அருள் செய்தான் அவை உணர்ந்துடையேன் என்று சொன்னான். இது இன்னொன்று ஸ்காந்தத்துல சொல்லும் பொழுது அதுக்கு பொருள் என்ன என்று கேட்கும் பொழுது நானே அதனுடைய பொருள் என்று பிரம்மன் சொன்னதாக ஸ்காந்தமானது சொல்லும். இங்கே அவன் எதையும் தோன்றாதவனாக இருந்தான் என்று கந்தபுராணத்துல கச்சியப்பர் சொல்லுவார். அப்போ இவர் பிரம்மன் இங்கே சொல்லுகிறார், உன்றன் புதல்வன் ஆற்றிய இத்தண்டம் ஏதமன்று குற்றமல்ல உணர்வு நல்கி, அங்கே உணர்வுடையேன் என்று சொன்னாரே, அப்ப உடையவனாக இருந்தவன் எதுவுமே இல்லை, இப்பத்தான் இவருக்கு அந்த உணர்வை கொடுத்திருக்கிறார் முருகப்பெருமான். உணர்வு நல்கி யான் எனும் அகந்தை வீட்டி, என்னுடைய அகந்தையையும் போக்கி தீது செய் வினைகள் மாற்றி செய்தது புனிதமென்றான். விழுந்து வணங்குகின்றானா, எனக்கு என்னை புனிதப்படுத்தியது, இது தண்டனை அல்ல, என்னை புனிதப்படுத்திய செயல் என்று சொன்னாராம். சொன்ன உடனேயே இவருக்கு சிவபெருமானுக்கு மிகுந்த சந்தோஷம், அப்படியா, சென்று வா, பழையபடி உன்னுடைய தொழிலை செய்து கொண்டிரு என்று சொல்லி மீண்டும் படைப்பு தொழிலை கொடுத்து அனுப்புகின்றாராம். அங்கே அதுக்குதான் முதலே பார்த்தோம், குட்டினான் திட்டினான் காலினாலே முட்டினான், அதாவது உதைத்தான். அவன் வாயிலாலே திட்டியது தீட்சையானது, கரத்தினாலே குட்டியது ஸ்பர்ச தீட்சையானது, தன்னுடைய காலினாலே திருவடி வெளினாலே முருகப்பெருமான் உதைத்தது திருவடி தீட்சையாக முருகப்பெருமான் கொடுத்ததாக பிரம்மருக்கு ஆனது. இந்த தீட்சை கொடுத்தது அவன் உபதேசம் தனியா பண்ணலையே, இவன் அதுக்கு தகுதியுடையவன் அல்ல, ஆனால் அந்த உணர்வை கொடுத்தான் தன்னுடைய திட்டு என்று சொல்லக்கூடிய வாக்கினாலே வாக்தீட்சையாக, தன்னுடைய கரங்களினாலே குட்டும் பொழுது ஸ்பர்ச தீட்சையாக, தன்னுடைய திருவடிகளினாலே பிரம்மனை உதைத்த பொழுது திருவடி தீட்சையாக, இந்த மூன்று தீட்சைகளையும் கொடுத்து உணர்வு கொடுத்தான். அதனால தான் இங்கே பிரம்மன் சொல்லும் பொழுது உணர்வு நல்கி யான் என்னும் அகந்தை வீட்டி என்றார், செய்தது புனிதம் என்றான், என்னை புனிதப்படுத்தியது, எனக்கு அவன் உணர்வு நல்கினான் என்று சொன்னார். சொன்ன பொழுது அப்படியே சென்று வா, எல்லாரும் வணங்கி செல்லுகின்றார்கள். இப்ப சிவபெருமான் கேட்கின்றாராம், மைந்தா, இவ்வளவு பேரும் இவனுக்கு பிரம்மனிடத்திலே கேட்டாய், பிரம்மனிடத்திலே நீ கேட்டாய், உனக்கு தெரியுமா, கேட்கறது ஈஸி, கேள்வி கேட்கலாம், ஆனா ஆன்சர் மட்டும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டா, எனக்கு பதில் தெரியாது, நான் எல்லாரையும் கேள்விதான் கேட்க தெரியும்னு கேள்வி கேட்டு, உனக்கு பதில் தெரியுமா, தெரியும் அப்படின்னா எனக்கு சொல்லுன்னாராம் சிவபெருமான். முருகப்பெருமான் சிவபிரானுக்கு இந்த சொன்னாரே, உபதேசம் சொன்னாரே, அதுதான் இந்த முதல் உற்பத்தி காண்டத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய செயல். முருகப்பெருமானுடைய திருவிளையாடல்களை முழுவதுமாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடியது இந்த காண்டம். அதுல நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடியதாக வருவது இங்க உபதேசம் செய்யக்கூடிய அந்த செய்கை தான். அது என்ன, என்ன உபதேசம்? அருணையர்நாதர் என்ன சொல்லுகிறார்? நாம் முதலேயே பார்த்தது போல தேவசிரேஷ்டரான சிவபெருமானுக்கும் முனிசிரேஷ்டரான அகஸ்திய மகரிஷிக்கும் முருகப்பெருமான் பிரணவத்தை உபதேசம் செய்தார். ஆனா நம்ம சிவபெருமானிடத்திலையும் போய் கேட்க முடியாது, அகஸ்திய மகரிஷத்திலையும் போய் கேட்க முடியாது. அவர் என்ன சொன்னார்னா, நமக்கு இருக்கக்கூடியவர் ஒரே ஒருத்தர் தான், யாரு? நரசிரேஷ்டரான அருணகிரி வள்ளலிடத்திலே இந்த பிரணவ மந்திரத்தினுடைய உபதேசத்தை முருகப்பெருமான் செய்திருக்கிறார். உடனே நீங்க கேட்கலாம், நம்ம எப்படி சார் போய் கேட்கறது அவரிடத்துல? அருணகிரி பெருமான் இப்ப இருக்கிறாரான்னா, அருணகிரி பெருமான் தன்னுடைய தான் பெற்ற உபதேசத்தை எல்லாம் திருப்புகளிலே தன்னுடைய பாடல்களிலே கொடுத்திருக்கிறார். இந்த உபதேசம் எப்பேற்பட்டது, அது சொல்லக்கூடியதா? சொல்லுகைக்கு இல்லை என்று எல்லாம் இழந்து என என்று சொல்லுவாரே, அப்படி சொல்ல முடியாத ஒரு நிலையிலே இருக்கின்ற அந்த ஆனந்த அனுபவத்தை தந்திருக்கக்கூடிய உபதேசம் அது என்ன சொன்னதுன்னு கந்தலங்காரத்துல பாடுவார். தேனென்று பாகென்று ஓமிக்கொணா முடி தெய்வ வள்ளிக்கோன் அன்று எனக்கு உபதேசித்தது ஒன்று உண்டு. குறவற்றோ நான் அதை சொல்ல முடியுமா? யார் சொன்னான்? வள்ளியினுடைய நாயகன் வள்ளி கணவன் சொன்னார். அது சொன்னது உபதேசம் என்ன? வானன்று காலன்று தீயன்று நீரன்று மண்ணுமன்று தானன்று நானன்று அசரீரி என்று சரீரி என்றே என்று சொல்லுவார். பஞ்சபூதங்களும் கிடையாது, அகங்கார தத்துவம் கிடையாது, இந்த ஆத்மா பரமாத்மா இதை தாண்டிய பொருளாக இருக்கக்கூடியது சரீரியும் அல்ல அசரீரியும் அல்ல, அதாவது உடம்பு இல்லாத விஷயம் அல்ல உடம்பு இருக்கக்கூடிய விஷயம் அல்ல என்று அதை சொல்லுவார். இப்படி இவர் சொன்னார் என்று சொல்லுவார். அதை இன்னொரு இடத்துல தெளிய விளம்பியவா எப்படி சொன்னார்? ரொம்ப தெளிவா சொன்னார். எதை தெளிவா சொன்னார்? ஒளியில் விளைந்த உயர் ஞான பூதரத்து உச்சியின் மேல் அழியில் விளைந்ததோர் ஆனந்தத்தேனை சந்தோஷம். அழினா சந்தோஷம் அர்த்தம். அந்த சந்தோஷத்துக்கு மேல வரக்கூடிய ஒரு ஆனந்தத்தை, இந்த ஆனந்தத்தை உவமைக்க முடியாத இந்த ஆனந்தத்தை அனாதியிலே வெளியில் விளைந்த வெறும் பாழை பெற்ற வெறும் தனியை தெளிய விளம்பியவான். இது எப்படிப்பட்டது? வெறும் தனி, அதாவது சத்தாக ஏகமாக இருக்கப்பட்டது. இந்த பௌத்த தத்துவம் போல ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிறது கிடையாது. ஒண்ணுமே இல்லை, எல்லாமே பாழ், ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியது இல்லை. இது ஏகமான ஒரு தத்துவமாக இருக்கக்கூடியது, தனி, வெறும் தனி. இது எதை பெற்றதான்? வெறும் பாழை பெற்ற வெறும் தனியே. பாழ் எப்படி, எங்கிருந்து இருந்தது? வெளியில் விளைந்த வெறும் பாழை. அது எங்க இருக்கிறது? வெளி அனாதியாக இருக்கக்கூடியது. அனாதியிலே வெளியில் விளைந்த வெறும் பாழை பெற்ற வெறும் தனியை தெளிய விளம்பியவா. இது தெளிவாக சொன்னாராம் அருணகிரி பெருமானுக்கு. நீங்க உடனே கேட்கலாம், நானும் தான் கேட்கிறேன், இதுல என்ன தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, இதுல நாம் என்ன புரிந்து கொண்டோம் அப்படின்னா என்ன, பிரணவார்த்தம் என்ன, பிரணவம்னா என்ன, பிரணவார்த்தம் என்ன, குடிலினுடைய மந்திரத்தை சொன்னாரே அது என்னது, இது நமக்கு கேள்வி வரும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். ஒருத்தர் என்ன பண்ணார், ஒரு கல்யாணத்துக்கு போனார். இப்ப போறதே எதுக்காகனா வேற ஒன்றும் கிடையாது, அங்கேயாவது நல்ல சாப்பாடு சாப்பிடலாமே அப்படின்ட்டு தான், வேற ஒன்றும் கிடையாது. அங்கே போனால் அவங்க அதை விட புத்திசாலிகள். சரி, கல்யாணத்துக்கு போனார். போனவர் சாப்பிட உட்காந்தார், ஏதோ ஒரு ஸ்வீட்டு சாப்பிட்டார். இவர் ரொம்ப பிடிச்ச ஸ்வீட்டு, அப்படி சாப்பிட்ட உடனே ஒரு பரம ஆனந்தமா, ஆஹா ரொம்ப வருஷக்கணக்கில் ஆச்சு இந்த ஸ்வீட் சாப்பிட்டு அப்படின்னு சந்தோஷமா இருந்தார். அப்போ சம்பந்தி வீட்டுக்காரர் வந்தார். அவர் பார்த்த உடனே இவர் தொண்டிக்குள்ளிலே நின்று போச்சு, ஏன் இன்னும் மொய் வைக்கலை, அது அடுத்த விஷயம். அவர் இங்கிருந்து வர்றார், சாப்பாடு எப்படி இருக்கு, நல்லா சாப்பிட்டீங்களா? அவர், மகனே நீ இன்னும் மொய்யே இழுதில்லை, ஆனா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன், இப்ப விசாரிச்சலாவது பாத்தீங்களா, நம்ம பசங்களை பாத்தீங்களா, அப்படின்னா என்ன அர்த்தம், மொய் எழுதிட்டீங்களா அப்படின்னு அர்த்தம், வேற ஒன்றும் கிடையாது. அவர் கேட்கிறாரு, இதெல்லாம் இருக்கட்டும், ஜோக்ஸ் அபார்ட், இப்ப இவர் கேட்கும் பொழுது இவருக்கு பரம ஆனந்தம், 2 வருஷம் ஆச்சு இந்த ஸ்வீட் சாப்பிட்டு, இப்ப ஸ்வீட்டு சாப்பிடுறாரு, அப்படியே ஒரு ஆனந்த நிலையில இருக்கிறாரு. இவர் எப்படி சொல்லுவார், எப்படி இருக்குன்னு, ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அப்படின்னா என்னங்க நல்லா இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? இதை இன்னொரு இடத்துல சொல், தேனன்று பாகன்று ஓவிக்கொணா தெய்வ வள்ளி கோன் என்று இதையே சொல்லுவார். தேனென்று பாகன்று ஓமிக்கொணா மொழி தெய்வ வள்ளி கோன். முருகப்பெருமான் எப்படி இருக்கிறான்? இனியதிலும் இனியதாக இருக்கிறான் முருகப்பெருமான், இனிமையாக இருக்கிறானா? இந்த இனிமையை எப்படி சொல்ல முடியும்? அந்த அனுபவத்தை, முருகனை அனுபவிக்கின்ற, முருகனுடைய உபதேசத்தை அனுபவிக்கின்ற அனுபவத்தை எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. பரம ஆனந்தமான, நம்முடைய நினைவுக்கும் புலன்களுக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கப்பட்ட அனுபவம், புலன்களுக்கு உட்பட்ட அனுபவமா இருந்தாலும் கூட நம்மால விளக்க முடியாது. புலன்களுக்கு உட்பட்ட அனுபவமாக இருந்தாலும் கூட அதை நம்மால விளக்க முடியாது. இது புலன்களுக்கும் அப்பாற்பட்ட அனுபவம் என்று சொல்லும் பொழுது அதை எப்படி சொல்ல முடியும்? ஆனால் தன்னுடைய வார்த்தைகளிலே சொல்லுகின்றார் அருணகிரி பெருமான், வெறும் பாறை பெற்ற வெறுந்தனியை தெளிய விளம்பியவா, தெளிய விளம்பியவா முகமாருடை தேசிகனே, குருநாதா நீ எனக்கு ரொம்ப தெளிவாக சொன்னியே என்றார். இதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முருகன்தான் சொல்லணும், இல்ல அருணகிரிநாத பெருமான் தான் நமக்கு சொல்லணும். இப்ப அருணகிரிநாத பெருமான் சொன்னதை படிக்கும் பொழுது இந்த அனுபவம் நமக்கு சித்திப்பதில்லை. லாசா ராமவர்தன் தன்னுடைய ஒரு குறுநாவல்ல எழுதும் பொழுது சொல்ற, தீ என்று சொன்னால் அது நம்மை சுட வேண்டும். ரொம்ப பெரிய வார்த்தை. நம்ம படிக்கிறோம், எவ்வளவோ படிக்கிறோம், ஆனா படித்த உடனே அந்த அனுபவமோ உணர்வோ நமக்கு வந்து விடுகிறதா? படித்துக்கொண்டே போகிறோம். இதுக்கு இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். இங்கேயோ கிளவுட் பெஸ்ட் அது இதுன்னு சொல்லுகிறார்களே, பெரிய வெள்ளமானது வந்தது, ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்துபட்டார்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்துபட்டார்கள். இப்போ நான் இங்கிருந்து கம்ப்யூட்டர்லயோ டிவிலையோ பேப்பர்லயோ படிக்கும் பொழுதோ பார்க்கும் பொழுதோ கேட்கும் பொழுதோ எனக்கு இது ஒரு நியூஸ், நல்லா கவனிக்க வேண்டும். ஆயிரக்கணக்கான பேர் இறந்திருக்கிறார்கள், இது எனக்கு ஒரு நியூஸ். என்ன இது பாதிக்கிறது இல்லை, நான் படிக்கிறேன் பார்க்கிறேன், ஐயோ பாவம், சரி கொஞ்சம் ஒரு காஃபி கொண்டு வா, காஃபி மட்டும் பத்தாது கொஞ்சம் கராச்சேவும் கொண்டு வா, இது இவன் 1000 பேர் செத்ததுக்கா, இவனுக்கு அது ஒரு நியூஸ், அவ்வளவுதான். அவன் கேட்டுக் கொண்டிருக்கிறான், பார்த்து கொண்டிருக்கிறான், படித்துக் கொண்டிருக்கிறான், அவ்வளவுதான் அவனுக்கு. ஆனா இதே இது தன்னுடைய மனைவியோ அல்லது கணவனோ மகனோ மகளோ தனக்கு நெருங்கிய ஒரு சொந்தமாக இருக்கும் பொழுது ஒண்ணும் இல்ல, வாசப்படியில இடித்து கொண்டான், இடிச்சுட்டான் அம்மானு கத்துறான், ஓடிப்போய் ஐயோ என்னாச்சு என்னாச்சு என்று பதறுகிறான். அவன் அங்க இல்ல, எங்கேயோ அனுப்பிச்சிருக்கிறான், குழந்தை வந்து ஸ்கூல்ல இருக்கு, குழந்தை லைட்டா இடிச்சுட்டான், அவங்க வந்து அது என்னன்னு பார்க்க நான் ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணிட்டு இருக்கிறோம், அவ்வளவுதான் இதை பதறிவோம். என்ன ஆச்சு என்னமோ, காலையோ போச்சோ தலையோ போச்சோ கையோ போச்சோன்னு இவன் பதறுவோம். ரெண்டுக்கு வித்தியாசத்தை பாருங்க, இடித்து கொண்ட குழந்தை மீதி இருக்கின்ற பாசத்தின் காரணத்தினாலே, இவனோடு தொடர்பு இருக்கின்ற காரணத்தினாலே கேட்ட நிகழ்வு ஒரு செய்தி இவனை பாதிக்கிறது. ஆனா தொடர்பே இல்லாத காரணத்தினாலே இவன் பார்த்தாலும் கூட அவனை இது பாதிப்பதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம படிக்கிறோம், இவர் சொன்ன வெறும் பாலை பெற்ற வெறும் தனியை தெளிய விளம்பியவா முகமாருடை தேசிகனே என்று பார்க்கிறோம், அது பால் அது பெற்றது வெறும் தனி என்றெல்லாம் படிக்கலாம். தேனென்று பாகன்று ஓமிக்கொணாமொழி தெய்வ வள்ளி கோன் என்று நாம நினைக்கலாம், ஆனா நம்முடைய அனுபவத்திற்கு அல்லது உணர்வுக்கு வந்து விடுகிறதா? வராது. நம்ம அந்த உணர்வுக்கு போக வேண்டும், அந்த உணர்வுக்கு நம்ம போக வேண்டும். போனவர்கள் இருக்கிறார்கள். ஏன் தாயுமான சுவாமிகள் பாடுவார், அருணகிரி ஐயா அருணகிரி அப்பா உனை போல மெய்யாக ஒரு சொல் விளம்பினர் யார், அது மாதிரி ஒன்ன மாதிரி சத்தியமான வார்த்தை யாருப்பா சொன்னா என்று கேட்பார். சத்தியமான வார்த்தை என்று சொல்லுவார். ஏன் என்ன சொன்னாராம், செம்மான் மகளை திருடன் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மாயிரு சொல்லற என்றாலுமே, அந்த வார்த்தையை எடுத்துக் கொள்ளுகின்றார் தாய்மான சுவாமிகளும் கூட. இப்போ அவர்களுக்கு

0: உணர்வாக நமக்கு மாறப்போவதில்லை. பலவிதமான புத்தகங்கள் நானும் இந்த பிரணவத்திற்காக படித்தேன். பிரணவம்னா என்ன? இவர் உபதேசம் பண்ணார், சொல்லணுமே. பிரணவம்னா என்ன? பிரணவம், ரெண்டு சேர்ந்தது பிரணவம். பிரணவம்னா என்ன? அதான் சாதம், பிரசாதம், இப்படி சொல்லுகிறோம் இல்லையா, அது மாதிரி விசேஷமானது அப்படின்னா பிர. சரி, நவம் புதியதானது, விசேஷமான புதுமை உடையது, ஒவ்வொரு கணமும் புதிது புதிதாக இருக்கக்கூடியது, இது ஒன்று. பிரணவம்னா என்ன? ஓங்காரம், குடிலை. சரி, ஓங்காரம் என்பது என்ன? அகார உகாரம், அகாரங்கள் சேர்ந்தது ஓங்காரம். அப்படின்னா என்ன? பல பேர் பல தத்துவங்களிலே அத்வைதம், விசிஷ்டாத்வைதம், சித்த சைவ சித்தாந்தம், இதுல எல்லாம் பலவிதமான விஷயங்கள், கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. நானும் உங்களுக்கு சொல்லலாம், ஆனா எனக்கே அனுபவத்துல வராததை சொன்னா என்ன முடியும்? நான் கேட்டதை அப்படியே ஒப்பிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆகவே என்னுடைய வேண்டுகோள், இதுல ரொம்ப நம்ம போகாம உங்களுடைய அனுபவத்துக்கு அதை சித்திக்க வேண்டும் என்று நானும் முருகப்பெருமானை வேண்டிக் கொண்டு எனக்கு அது சித்திக்க வேண்டும். ஏன்னா எனக்கு மட்டும் சித்திக்காம உங்களுக்கு மட்டும் சித்தித்தா எப்படி ஆகும்? ஆக எனக்கும் அந்த ஞான அனுபவம் வர வேண்டும் என்று எம்பெருமானை பிரார்த்தித்து, இப்படி அருணகிரிநாதர் என்ன என்ன சொன்னாருங்கிறத மட்டும் நம்ம பார்த்து விட்டு செல்லுகிறோம். அருணகிரிநாதர் என்ன சொல்லுகிறார்? உபதேசம் பண்ணா முருகப்பெருமான், அந்த உபதேசத்தை நாலு விதமான தன்மையிலே சொல்லுகிறார். என்ன உபதேசம் பண்ணான்? நிலவை சடை மிசையே புனை காரணர் செவியில் பிரணவம் ஓதிய தேசிக என்று பழனி திருப்புகள் சொல்லுவார். பிரணவத்தை உபதேசம் செய்தார் என்று சொல்லுவார். வள்ளிச்சன்மார்க்கம் வில்லைக்கு நோக்க வல்லைக்குள் ஏற்றும் இளையோனே என்று வள்ளிமலை கள்ளக்குவார்ப்பை என்று சொல்லக்கூடிய திருப்புகளில பாடுவார். வள்ளிச்சன்மார்க்கம் வில்லைக்கு, அதாவது தன்னுடைய தகப்பனுக்கு வள்ளி சன்மார்க்கத்தை உபதேசம் செய்தார் என்று சொல்லுவார். இன்னொரு திருப்புகள்ல ஓரெழுத்தில் அருளுத்தி ஒதுவித்த பெருமாளே என்று கடாட்சரத்தை சொன்னார் என்பதாகவும் சொல்லுவார். இன்னொரு திருப்புகள்ல செண்பகத்து சம்புவுக்கு, சம்பு சிவபெருமானுக்கு தொம் பதத்து பண்புரைத்து, தொம் பதம்னா துவம் பதம், தத்துவம் சிங்கர வார்த்தையத்தை சொன்னார். செங்குவட்டி தங்கும் சொக்கப் பெருமாளே என்று தத்துவம சிங்கர வார்த்தையை சொன்னார். நான் தான் அது, நான் தான் நீங்கிறத சொன்னார். இப்படி நாலு விதமாக அருணகிரி பெருமான் சொன்னதை நம்ம பார்க்கலாம். இவருக்கு ஏன் இதெல்லாம் சொல்ல முடிஞ்சதுன்னா, அருணகிரிநாதருக்கு இந்த அருணகிரிநாதர் சொல்லக்கூடிய விஷயங்கள், இந்த குருவை பற்றி சொல்லக்கூடியதே ஏராளமான விஷயங்கள். அது வந்து கந்தபுராணம் வந்து அருணகிரிநாதருடைய கந்தபுராணமே தனியாக இருக்கும். நம்ம ஸ்காந்தம் என்று எடுத்துக்கொண்ட காரணத்தினாலே அங்கிங்கே நோக்குகிறோம், அவ்வளவுதான். அருணகிரிநாதருக்கு அருணகிரிநாதர் பக்தன் கொடுத்தது யார்னா முருகப்பெருமான் கொடுத்தானா? அருணகிரிநாதர் எனும் அப்பனே போற்றி என்று சொல்வார். விரித்து அருணகிரிநாதன் உரைத்த தமிழ் எனும் மாதை மாலை மிகுத்த பலமுடன் போத அருள்வாயே என்று சொல்வார். அருணகிரிநாதன் பேர் கொடுத்தது, அதனால பட்டம் கொடுத்தார். அவர் தான் இந்த உபதேசத்தை, இவருக்கு பட்டம் கொடுத்து உபதேசத்தை எல்லாம் செய்திருக்கிறார்.
1: சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
2: சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய.
0: ஸ்ரீ சிவமகாபுராணத்திலே நான்காவதான கோட்டி ருத்ர சம்ஹிதை, அதிலே அத்தியாயம் 24, த்ரயம்பகேஸ்வர லிங்கத்தினுடைய பெருமைகள். சூதர் கூறுகிறார், முனிவரே, முனிவர்களே, எனது குருவான வியாச முனிவரின் திருவாய் மொழியாக நான் கேட்ட ஒரு புண்ணிய சரித்திரத்தை இப்பொழுது கூறுகிறேன், கேளுங்கள். இது முன்பொரு காலத்திய நிகழ்ச்சி. முன்பு கௌதமர் என்கிற பெயருடைய ஒரு சிறந்த முனிவர் இருந்தார். அவரது மனைவியான அகலிகை சிறந்த கற்புக்கணல். தென்புறத்தில் இருந்த பிரம்மகிரி என்கிற மலையில் அவர் 10,000 வருடங்கள் கடுந்தவம் புரிந்தார். உயர்ந்த விரதங்களை அனுஷ்டிக்கும் முனிவர்களே, ஒரு சமயம் அங்கு 100 வருடங்கள் பயங்கரமான மழையின்மை நிகழ்ந்தது. மழையின்மையால் அனைவரும் பெருந்துன்பத்திற்கு ஆளாயினர். இவ்வுலகில் எங்கும் பச்சை இலை ஒன்று கூட தென்படவில்லை. அப்படி இருக்க உயிருக்கு ஆதாரமான நீர் எங்குதான் தென்படும்? ஆகவே முனிவர்கள் மனிதர்கள் பசுக்கள் பறவைகள் விலங்குகள் என அனைத்து உயிர்களும் தண்ணீர் பெற 10 திசைகளிலும் சுற்றித் திரியலாயின. இச்சமயத்தில் தான் கௌதம மகர்ஷி வருணனை குறித்து 6 மாதங்கள் கடுந்தவம் இயற்றினார். மகிழ்ந்த வருணதேவர் அவர் எதிரே தோன்றி வேண்டிய வரம் கேட்கச் சொல்ல முனிவரும் மழை வேண்டினார். வருணனோ தேவர்களது நியதியை மீறி மழை தர இயலாதன குறி வேறு வரம் வேண்டச் சொல்ல மகர்ஷியும், தேவதேவனே, என்றென்றும் வற்றாத நீரூற்றை அளிக்க வேண்டும் என வேண்ட வருணதேவரும் அவரிடம் ஒரு குழியை தோண்டச் சொன்னார். முனிவரும் உடனே ஒரு முழம் ஆழமுள்ளதாக ஒரு குழியை தோண்டினார். வருண பகவானும் அக்குழியை நீரால் நிரப்பி, பிறரது நன்மைகளையே நாடும் முனிவரே, என்றென்றும் வற்றாத இந்நீரூற்று ஒரு சிறந்த புண்ணிய

0: தலமாகும். உலகில் உமது பெயராலேயே இந்நீரூற்று சிறந்த புகழ் பெறும். இங்கு செய்யப்படும் தான தர்மங்கள், வேள்விகள், தவம், தேவ பூஜனை, பித்தர்களை குறித்து செய்யப்படும் சாத்தம் ஆகியன அனைத்தும் ஒன்றுக்கு நூறாக குறைவற்ற பலனை அள்ளித்தரும் என அருள் புரிந்தார். பின் முனிவர் புகழ்ந்து துதிக்க வருணதேவர் மறைந்து அருளினார். இந்நூறு நீரூற்றின் நீரால் பிறருக்கும் உதவி புரிந்து முனிவரும் இன்பமடைந்தார். பெரியோர்களை சென்றடைந்தால் அது ஒருவனுக்கு மிகுந்த உயர்வை தரும். சான்றோர்கள்தான் சான்றோர்களின் உண்மையினை அறிவார்கள். அவர்களுக்குத்தான் அது புலனாகும். தீயவர்களை அதை அறிவார்களா? ஒருவன் எந்த ஒருவனுக்கு சேவை செய்கிறானோ அதற்குண்டான பயன்தானே பெறுவான். நல்லோர்களுக்கு சேவை புரிய நன்மையே பெறலாகும். அதுதான் பெருமையும் சேர்க்கும். அற்பர்களின் சேர்க்கை அற்பமானதைத்தான் தரும். சான்றோர்கள் என்பார் பிறர் துன்பம் கண்டு பொறார். அதுதான் அவர்களது இயல்பு. தங்கள் துன்பங்களை பொறுத்து கொண்டு பிறர் துன்பம் களைவார்கள். மரங்கள், பொன், சந்தனம், கரும்பு இவை அனைத்தும் இந்நில உலகில் பிறருக்காக உள்ளனவே என்றி தனக்காக அல்லவே. இவை போன்று வேறு ஏதாகிலும் உண்டோ? பிற உயிர்களிடம் கருணை, தான் என்ற அகந்தை அற்றிருத்தல், பிறருக்கு உதவும் இயல்பு, புலனடக்கம், இவை நான்கும் புண்ணியத்திற்கான நான்கு தூண்கள். இதன் தாங்களில் என்றோ இந்நில உலகமே நிற்கிறது. பிற உயிர்களிடம் கருணை, தான் என்ற அகந்தை அற்றிருத்தல், பிறருக்கு உதவும் இயல்பு, புலன் அடக்கம், இவை நான்கும் புண்ணியத்திற்கான நான்கு தூண்கள். பிற உயிர்களிடம் கருணை, தான் என்ற அகந்தை அற்றிருத்தல், பிறருக்கு உதவும் இயல்பு, புலனடக்கம், இவை நான்கும் புண்ணியத்திற்கான நான்கு தூண்கள். இதன் தாங்களில் அன்றோ இந்நில உலகமே நிற்கிறது. மகதோஹ்யாஸ்ரயத் புஷாம் மகத்வாய உபஜாயதே மகாந்த தத்ஸ்வரூபம் ச பஷ்யந்தி நேதரே சுபாஹ உத்தமானாம் ஸ்வபாவோயம் பர துக்கா சகிஷ்ணுதா ஸ்வயம் துக்கம் ச சம்ப்ராப்தம் மன்யதேன்யஸ்ய வார்யதே விருக்ஷாஸ்ய ஹாடகம் செய்வ சந்தனம் சைக்ஷீகஸ்ததா ஏதே புவி பரார்த்தே ச தக்ஷா ஏவம் நகேச்சன தயாலு ரமதஸ்பர்சம் உபகாரி ஜிதேந்திரியா ஏதைச்ச புண்ணியஸ்தம்பைஸ்து சதுர்பிர் தார்யதே மகி தயாலுர் அமதஸ்பர்சம் உபகாரி ஜிதேந்திரியா ஏதைச்ச புண்ணியஸ்தம்பைஸ்து சதுர்பிர் தார்யதே மகி பிற உயிர்களிடம் கருணை தயாலு தான் என்ற அகந்தை அற்றிருத்தல் பிறருக்கு உதவும் இயல்பு உபகாரி ஜிதேந்திரியா புலனடக்கம் இவை நான்கும் புண்ணியத்திற்கான நான்கு தூண்கள் சதுர்பிர் தார்யதே மகி இதன் தாங்களில் என்றோ இந்நில உலகமே நிற்கிறது. இதன் பின் கௌதமர் கிடைத்தற்கரியை இவ்வுயர்ந்த நீரூற்றை பெற்று தன் நித்திய நைமித்திக அனுஷ்டானங்களை முறைப்படி செயலானார். தினமும் செய்ய வேண்டிய ஹோமங்களுக்காக அவர் நெல், யவம், நீவாரம் அதாவது வரகு முதலிய தானியங்களை பயிரிட்டார். பலவாறான தானியங்கள், மரம், செடி, கொடிகள், பூக்கள், பழங்கள் ஆகியன செழித்து வளர்ந்தன. இங்குள்ள நீர்வளத்தைக் கண்டு பலவிடங்களில் இருந்தும் ஆயிரம் ஆயிரம் முனிவர்கள், ரிஷிகள், விலங்குகள், பறவைகள் மற்றும் உள்ள ஜீவராசிகள் இங்கு வந்து வாழலாகின. இதனால் இவரது ஆசிரமம் இப்பூமண்டலத்தின் திலகமென அழகுடன் விழுந்தது. வற்றாத இந்நீரூற்றினால், மழை பெய்யாததனால் ஏற்பட்ட பஞ்சமே அங்கு எட்டி கூட பார்க்கவில்லை. பின் பஞ்சத்தின் துன்பம்தான் ஏது? நற்செயல்களையே செய்து வரும் பல பல ரிஷிகள் தங்களது மனைவி, மக்கள், சீடர்கள் முதலியவர்களோடு இங்கு வந்து வசிக்கலாயினர். தினப்படி வாழ்க்கைக்காக பலவாறான தானியங்களை பயிரிட்டனர். கௌதம முனிவரின் தவப்பெருமையால் அவ்வனத்தில் இங்கும் ஆனந்தமே பொங்கி வெளிந்தது. அத்தியாயம் 25. சூத்த புராணிகர் கூறுகிறார், முன்பொரு சமயம் கௌதம ரிஷி தன் மனைவியான அகல்யையிடம் பூஜைக்காக நீர் கொண்டு வரும்படி கட்டளையிட்டார். அவரது சீடர்களும் பக்தியோடு கமண்டலுவை கையிலேந்தி நீர் கொண்டு வர உடன் சென்றனர். அப்பொழுது முன்பே அங்கு வந்திருந்த ரிஷிபத்னிகள் அவர்களை தடுத்து, நாங்கள் நீர் எடுத்தபின் தான் நீங்கள் நீர் எடுக்க வேண்டும் என்று மிரட்டினர். சீடர்கள் ரிஷிபத்னியிடம் இதை கூறவே அகல்யை அவர்களை சமாதானம் செய்துவிட்டு தான் நீர் எடுத்து வந்து தன் கணவரிடம் தர அவரும் தன் நித்திய கர்மானுஷ்டானங்களை முடித்தார். இதை கண்ட தீய எண்ணம் கொண்ட மற்ற ரிஷிபத்னிகள் தங்கள் கணவன்மார்களிடம் நடந்ததை சற்று மாற்றி விபரீதமாக கூறவே விதியின் உந்துதலால் அவர்கள் கௌதமனிடம் கோபம் கொண்டனர். அதனால் அவர்கள் கௌதமருக்கு தீங்கிழைக்க எண்ணி ஸ்ரீ மகாகணபதியை ஆராதித்தனர். அடியார்க்கு இளையவரான ஸ்ரீ கணபதியும் நேரடியாக காட்சியளித்து வரவேண்ட சொல்ல அவர்கள், இறைவனே, நாங்கள் கௌதமரை மிரட்டி இங்கிருந்து வேறிடத்திற்கு துரத்த வேண்டும். அதற்கான உபாயத்தை தாங்கள்தான் செய்ய வேண்டும் என்று வேண்டினர். கணேசர் கூறுகிறார், ரிஷிகளே, தற்சமயம் நீங்கள் அற நெறிக்கு உகந்த செயலை செய்யவில்லை. ஒரு தவறும் அறியாத அவரிடம் கோபம் கொள்வது உங்களுக்கு நன்மை தராது. முதலில் உபகாரத்தை பெற்றுக்கொண்டு பின் அவருக்கே துன்பம் அளிப்பது தனக்கே கேடு தேடிக் கொள்வதாகும். அது நலமளிக்காது. அபராதம் வினா தஸ்மை கிருத்யதாம் ஹானிரேவச்ச உபஸ்கிருதம் புராயஸ்து தேப்யோ துக்கம் ஹிதம் நஹி யதாச்ச தீயதே துக்கம் ததா நாசோ பவேதிஹா. இவ்வளவு உயர்ந்த தவத்தை செய்த நீங்கள் நலனளிக்கும் பயனை தள்ளி தீமை விளைவிக்கும் பயனை தேடுகிறீர்களே, தீய பலனை தேட தீய பயனை தேடலாமா? பிரம்மதேவர் கூறியது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? தீவன் என்றுமே நல்லதை தேடான், சான்றோர்கள் என்றுமே தீயதை விரும்ப மாட்டார்கள். இதற்கு இங்கே உரையாசிரியர் திருக்குறளை ஒப்பிட்டு காட்டுகிறார். தீவினையார் அஞ்சார் விழுமியர் அஞ்சுவர் தீவினை என்னும் செருக்கு 201 திருக்குறள். அடுத்தது 202 திருக்குறளும் தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். பிரம்மதேவர் கூறியது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? தீயவன் என்றுமே நல்லதை தேடான், சான்றோர்கள் என்றுமே தீயதை விரும்ப மாட்டார்கள். முன்பு நீங்கள் பட்டினி கிடந்து துன்பப்பட்ட போது கௌதம மகரிஷி நீர் பெறுவதற்கான ஏற்பாட்டை செய்து உங்களுக்கு இன்பம் அளித்தார். ஆனால் இன்று நீங்கள் அவருக்கு துன்பம் அளிக்க விழைகிறீர்கள். இந்நுலவுலகில் இம்மாதிரியான செயல் செய்தல் என்றுமே நியாயமில்லை. ஆகவே நீங்கள் இதுபற்றி நன்கு சிந்தியுங்கள். பெண்கள் வலையில் விழுந்த நீங்கள் எனது சொல்லை ஏற்றுக்கொள்ளவில்லை எனில் அது உங்களுக்கு தீமையையும் கௌதமருக்கு மிகுந்த நன்மையையும் அளிப்பதாகவே ஆகும். இது நிச்சயம். அவர் உங்களுக்கு எப்போதும் நன்மையே தான் செய்வார். ஆகவே அவருக்கு எதிராக கபடு செய்யாதீர்கள், அது நியாயமற்றது. ஆகவே நீங்கள் வேறு வரம் கேளுங்கள். சூதர் கூறுகிறார், அந்தணர்களே, கணேசர் முனிவர்களுக்கு நன்மை தரக்கூடிய அறிவுரை கூறிய போதும் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே அடியார்க்கு இடிவரான சிவபாலன் கணேசர், நீங்கள் எதை வேண்டுகிறீர்களோ அதை நிச்சயம் தருகிறேன், பின் விளைவது விளையத்தானே போகிறது என்று கூறிவிட்டு மறைந்தருளினார். முனிவர்களே, இதற்கு பின் தீய எண்ணம் கொண்ட அந்த முனிவர்களின் மகிமையினாலும் அவர்கள் பெற்ற வரத்தினாலும் என்ன நடந்தது என்பதை கூறுகிறேன், கேளுங்கள். கௌதமருடைய வயலில் பயிரிடப்பட்ட நெல் யவம் முதலிய பயிர் வகைகளின் அருகில் கணேசர் ஒல்லியான பலவீனமான பசுவேடம் தரித்து நடுங்கிக் கொண்டே சென்று பயிர்களை மேய ஆரம்பித்தார். இதற்குள் விதியின் வழியால் கௌதமர் அங்கு வந்தார். கருணை உள்ளம் கொண்ட அவர் நெற்கதிர் கம்பினால் அப்பசுவை துரத்தினார். பசுவின் மேல் நெற்கதிர் கம்பு பட்டதும் அது தரையில் விழுந்து மடிந்தது. விழிந்திருந்து இதை கண்ட தீயவர்களான அந்த முனிவர்களும் அவர்களது மனைவிமார்களும் கௌதமர் என்ன காரியம் செய்து விட்டார் என்று கூக்குரலிட்டார்கள். நடு நெடுங்கிய கௌதமர் தன் மனைவியான அகிலிகையை அழைத்து, தேவி, இங்கு என்ன நடந்தது? எப்படி நடந்தது? சிவபிரான் என் மேல் சிரம் கொண்டார் போலும். இப்பொழுது என்ன செய்வது? எங்கு போவது? கோகத்தி பாவம் என்னை சூழ்ந்து கொண்டதே என மனம் வறந்த கண் கலங்கி கூறினார். இதற்குள் அங்குள்ள அந்தணர்களும் அவர்களது மனைவிமார்களும் கௌதமரையும் அகலிகையையும் தீச்சொற்களால் சுட்டனர். தீய எண்ணம் கொண்ட அவர்களது சீடர்களும் மகன்களும் கூட கௌதமரை கடுஞ்சொற்களால் சுட்டனர். அந்தனர் கூறுகிறார்கள், கௌதமனே, இனி எங்கள் முகத்தில் விழிக்காதீர்கள், பொங்கல். பசுக்கொலை புரிந்தவனை கண்டால் அறையில் கட்டிய வஸ்திரத்துடன் நீரில் மூழ்கி குளிக்க வேண்டும். நீர் இந்த ஆசிரமத்தில் இருக்கும் வரை அக்னி தேவரும் பிதர் தேவதைகளும் நாங்கள் தரும் ஹவ்யம் கவ்யம் ஆகியவற்றை ஏற்க மாட்டார்கள். ஹவ்யம் என்பது தேவர்களுக்கு நிவேதனம் செய்யப்படும் சோறு. கவ்யம் என்பது பிதர்தேவர்களான தென்புலத்தாருக்கு அளிக்கப்படும் சோறு. நீர் ஒரு பெரும் பாதி பசுக்கொலை புரிந்தவன். நீர் உனது மனைவி மக்களுடன் இங்கிருந்து உடனே புறப்பட்டு வேற இடம் செல்க, தாமதியாதீர். சூதபுராணிகர் கூறுகிறார், இவ்வாறு கூறி அவர்கள் கௌதமரை கற்கள் கொண்டு அடிக்கலாயினர். பலவாறான தீய சொற்களால் அவரை வைதனர். தீயவர்களால் துன்புற்ற கௌதமர், நீவர்களே, நான் இங்கிருந்து வேற இடம் செல்கிறேன் என்று கூறி அவர்கள் கட்டளையை ஏற்று அந்நொடியிலேயே அங்கிருந்து 2 மைல்கள் தள்ளி சென்று அங்கு ஓர் ஆசிரமம் அமைத்துக் கொண்டார். ஆனால் இத்தீய முனிவர்களோ அங்கும் சென்று, உமக்கு இந்த பசுக்கொலை பாவம் உள்ளவரை நீர் எந்த ஒரு ஹோமமோ வேள்வியோ செய்யக்கூடாது. எதிர்களுக்கான கடன்களான வேள்வியோ தேவர்களுக்கான வேள்வியோ செய்யும் தகுதி உமக்கில்லை என்று மிரட்டினர். கௌதவரும் அவர்கள் கட்டளைப்படி எப்படியோ சிரமப்பட்டு 15 நாட்களை கடத்தினார். துக்கம் தாழாதவராய் திரும்ப திரும்ப அந்த முனிவர்களிடம் சென்று தன் பாவம் தீர்வும் தான் தூய்மை பெறவுமான வழியை கேட்கலானார். அவரது எளிமையை கண்ட முனிவர்கள், கௌதமரே, நீங்கள் செய்த பாவத்தை கூறிக்கொண்டே இந்நில உலகை மும்முறை பலம் பாருங்கள். பின் இங்கு திரும்பி வந்து 1 மாதம் கடும் விரதம் மேற்கொள்ளுங்கள். அதன் பின் இந்த பிரம்மகிரியை 101 முறை வலம் பாருங்கள். அப்பொழுதுதான் தங்களுக்கு தூய்மை ஏற்படும். அல்லது கங்கையை இங்கு வரவழைத்ததில் நீராடுங்கள். பின் அங்க கங்கை கரையில் மண்ணினால் 1 கோடி சிவலிங்கங்கள் பிடித்து வைத்து முறைப்படி பூஜனை செய்யுங்கள். பின் மறுபடியும் கங்கையில் நீராடி இம்மலையை 11 முறை வலம் பாருங்கள். அதன் பின் 100 குடங்களில் கங்கை நீரை எடுத்து சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்யுங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு உய்வுண்டாகும் என்று கூறினார்கள். முனிவர்கள் இவ்வாறு கூறவே அதே கௌதமர் மிக நல்லது என்று அப்படியே ஒத்துக்கொண்டார். மேலும், முனிவர்களே, நீங்கள் கூறியபடியே மண்ணினால் சிவலிங்கம் அமைத்து பூஜித்து இந்த பிரம்மகிரியையும் வலம் வருவேன் என்று கூறி பர்வதத்தை வலம் வந்தார். மண்ணினால் சிவலிங்கம் அமைத்து முறைப்படி பூஜித்தார். அகலிகையும் அவரது விரதத்திற்கு ஒத்துழைத்து பணிவிடை செய்தார். சீடர்களும் அவ்வாறே பணிவிடை செய்தனர். 26 சூத புராணிகர் கூறுகிறார், கௌதம ரிஷி தனது மனைவியுடன் பரம பக்தியோடு பார்த்திவ சிவலிங்கத்தை முறைப்படி பூஜித்தவரவே சிவபிரான் மனம் மகிழ்ச்சி கொண்டு பார்வதி பிராட்டியுடன் தன் பிரமத கணங்கள் சூழ அவருக்கு காட்சியளித்து, முனிவரே, உனது உயர்ந்த பக்தி கண்டு மகிழ்ந்தோம், ஏதாவது ஒரு வரங்கள் என்று திருவாய் மலர்ந்து அருளினார். பகவானது அழகிய திருமேனியைக் கண்டு மகிழ்ச்சியில் ஆழ்ந்த கௌதமர் பக்தி கடலில் மூழ்கி விழுந்து வணங்கி பலவாறு துதித்து பின் எழுந்திருந்து இரு கைகளையும் தலைமேல் கூப்பி, இறைவா, என்னை பாவமற்றவனாகச் செய்ய வேண்டுகிறேன் என இறைஞ்சினார். சிவபிரான் கூறுகிறார், முனிவரோ, முனிவரே, நீ என்றோ புண்ணியம் செய்தவன், உலகில் செய்ய வேண்டிய கடைமடை நிறைவேறச் செய்தவன், ஆகவே நீ பாவமற்றவன். தீயவர்களான இந்த முனிவர்கள் உன் பக்கல் கவடு சூழ்ந்தனர். உன்னை கண்டு இந்நிலவுலகத்தவர் தங்கள் பாவத்தை கழுவிக்கொள்வார்கள். என்னிடம் பக்தி செய்த நீயா பாவி? முனிவரே, உன் பக்கல் தவறு செய்த தீயவர்கள்தான் பாவிகள். அவர்களே தீய ஒழுக்கம் உடையவர்கள். அவர்கள்தான் கொலையாளிகள். அவர்களை ஏறெடுத்து பார்ப்பவர்களே பாவிகள் ஆவர். அவர்கள்தான் செய் நன்றி மறந்தவர்கள். அவர்களுக்கு என்றுமே நலன் விளையாது. சிவபிரான் கூறியதை கேட்ட மகர்ஷி பெரும் வியப்பெய்தனார். மறுபடியும் சிவபிரானை வணங்கி நின்று கூறலானார். கௌதமர் வேண்டுகிறார், என் இறைவனே, அந்த ரிஷிகள் உண்மையில் எனக்கு மிகவும் நன்மையே செய்துள்ளனர். அவ்வாறு அவர்கள் செய்யவில்லை எனில் தங்களது தரிசனம் எனக்கு எவ்வாறு கிட்டும்? எனக்கு மங்களகரமான இந்த காரியத்தை செய்த மகர்ஷிகள் உண்மையில் சான்றோர்களே, போற்றத்தக்கவர்களே. இவர்களது தீய நடத்தையால்தான் எனது காரியம் முழுமையடைந்தது. கௌதம ரிஷி இவ்வாறு கூறவே சிவனார் மிகவும் மகிழ்ச்சி கொண்டார். கருணை பொங்கும் திருக்கண்களால் அவரை கடாட்சித்து பின் குரலானார், அந்தன சிரேஷ்டரே, நீயே புண்ணியவான். அனைத்து மகரிஷிகளிலும் நீரே உயர்ந்தவர். உம்மை கண்டு மகிழ்ந்தோம். ஆகவே உயர்ந்ததொரு வரத்தை பெற்றுக் கொள்வீர். கௌதமர் வேண்டுகிறார், இம் இறைவனே, நீங்கள் கூறுவது சரியே. சான்றோர்கள் 5 பேர் என்ன கூறுகிறார்களோ அல்லது செய்கிறார்களோ அது என்றுமே தவறுதலாக ஆகாது. ஆகவே நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும். இறைவனே, தாங்கள் மகிழ்ந்தது உண்மையாகில் கங்கையை தாருங்கள். அது உலகிற்கு மிகுந்த நன்மை அளிப்பதாக ஆகும். தங்களை திரும்ப திரும்ப வணங்கி வேண்டுகிறேன். இவ்வாறு வேண்டிய கௌதம ரிஷி உலக நன்மையை கருதி சிவபிரானது 2 திருவடிகளையும் சிக்கர பிடித்துக் கொண்டு பன்முறை தொழுதார். சிவபிரானும் மண்ணுலக விண்ணுலக இரண்டிலும் உள்ள சாரமான நீரை பிரித்தெடுத்தார். இந்நீர்ச்சாறு முன்பே சிவனாரால் பிரிக்கப்பட்டு காக்கப்பட்டதுதான். இதைத் தவிர தனது திருமண காலத்தில் பிரம்மதேவருக்கு அளித்தது போக மீதமிருந்த நீரையும் சேர்த்து இரண்டையும் கௌதமருக்கு அளித்தார். அப்பொழுது அந்த 2 தீர்த்தங்களும் ஒன்றாக கலந்து கங்கை என்ற திருநாமத்துடன் அழகிய பெண்ணுரு கொண்டு நின்றது. இதை கண்ட கௌதம ரிஷி கங்கா தேவியை வணங்கி துதித்தார். கங்கையே, நீங்கள்தான் புண்ணியசாலி, நன்மை செய்பவர். இந்நில உலகம் முழுவதையும் தூய்மையாக்கினீர்களே. ஆகவே நரகத்தில் இடர்பட இருக்கும் இந்த கௌதமனையும் தூயவன் ஆக்குங்கள். அதன்பின் சிவபிரான் கங்காதேவியை நோக்கி, கங்கையே, நீ இந்த கௌதமரை தூயவராக்கு. உடனே திரும்ப வராதே. இந்த வைவஸ்வத மன்மந்தரத்தின் 28வது கலியுகம் முடியும் வரை இந்நில உலகிலேயே இருப்பாயாக என்று கட்டளையிட்டார். கங்காதேவி கூறுகிறாள், மகாதேவா, எல்லா நதிகளிலும் என் பெருமை உயர்ந்தது என்பது உண்மையானால் தாங்கள் அம்பிகையுடன் தங்கள் பரிவாரத்துடனும் இங்கேயே தங்குவீர்களே ஆகில் அப்பொழுதுதான் நானும் இந்நில உலகில் தங்குவேன். இதை கேட்ட சிவபிரானும், கங்கையே, நான் கூறுவதைக்கு நான் வேறு நீ வேறல்ல. இருப்பினும் நீ வேண்டியவாறே நான் இங்கே தங்கியிருப்பேன். நீயும் இங்கேயே உலவிவா என்று திருவாய் மலர்ந்து அருளினார். சிவபிரான் இவ்வாறு கூறவே கங்காதேவியும் மனமகிழ்ந்து சிவனாரை போற்றி துதித்தாள். அச்சமயத்தில் தேவர்கள், முன்னோர்களான முனிவர்கள், உயர்ந்த புண்ணிய நதிகள், பல பல திருத்தலங்கள் ஆகிய அனைத்தும் திருமேனி தாங்கி அங்கு வந்து உற்றனர். அவர்கள் அனைவரும் கௌதமர், கங்காதேவி, சிவபிரான் ஆகிய மூவர்களையும் போற்றி புகழ்ந்து கொண்டாடினார்கள். அப்பொழுது கங்காதேவியும் சிவபிரானும் மிக மகிழ்ச்சி கொண்டு அவர்களை நோக்கி, தேவர்களே, உங்களிடம் மகிழ்ந்தோம், வேண்டிய வரம் கேளுங்கள் என்றனர். தேவர்கள் வேண்டுகிறார்கள், தேவதேவனே, நதிகளில் உயர்ந்த கங்காதேவியே, நீங்கள் மனம் மகிழ்ந்து உள்ளது உண்மையாகில் எங்களுக்கும் இந்நில உலக மக்களுக்கும் இன்பம் அளிப்பதற்காக நீங்கள் இருவரும் கருணை கொண்டு இங்கேயே நிலைத்து நிற்க வேண்டும். கங்காதேவி கூறுகிறார், தேவர்களே, அனைத்துலக மக்களுக்கும் பிரியத்தை செய்ய நீங்கள் அனைவரும் இங்கே தங்கக்கூடாது. நான் கௌதமரை தூயவராக்கி விட்டு வந்த வழியே செல்வேனாக. எனக்கு பெருமையும் தன்மையும் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொண்டது எப்படி? எனக்கு தனிப்பெருமை உண்டு என்பதை நீங்கள் இப்பொழுது இங்கு நிரூபித்து காட்டுவீர்களே ஆகில் நான் நிச்சயம் இங்கு தங்குவேன். தேவர்கள் கூறுகிறார்கள், அனைத்து நதிகளிலும் உயர்ந்தவளான கங்காதேவியே, அனைவருக்கும் உற்ற நண்பராக விளங்கும் வியாழ பகவான் எப்பொழுதெல்லாம் சிம்மராசியில் வந்து தங்குகிறாரோ அப்பொழுதெல்லாம் நாங்கள் இங்கு வந்து தங்குவோம். இது நிச்சயம். 11 ஆண்டு காலம் மக்களால் செய்யப்படும் பாவச்செயல்கள் இங்கு கழுவப்படுகின்றன. அதனால் நாங்கள் தூய்மை அற்றவர்களாக ஆவோம். அந்த பாவக்குவியல்களை கழுவி தூய்மை பெற நாங்கள் உன்னை நாடி இங்கு வருவோம். இந்த உண்மையை இன்று உனக்கு கூறுகிறோம். ஆகவே உயர்ந்த நதியே, தேவியே, அனைத்து உலகங்களுக்கும் அருள் வழங்கவும் எங்களது விருப்பத்தை பூர்த்தி செய்யவும் சிவபிரானும் தாங்களும் இங்கு நித்தியமாக வாசம் செய்ய வேண்டும். குரு பகவான் சிம்மராசியில் தங்கி நிற்கும் அந்த ஒரு வருடம் முழுவதும் நாங்களும் இங்கு தங்கி இருப்போம். அச்சமயத்தில் நாங்கள் அனைவரும் உனது இந்த நீரில் முக்காலங்களிலும் நீராடி சிவ தரிசனம் செய்து தூய்மை பெறுவோம். பின் தங்களது அருளானை பெற்றுத்தான் நாங்கள் எங்கள் விண்ணுலகம் திரும்புவோம். சூதர் கூறுகிறார், இவ்வாறு தேவர்களும் கௌதம மகரிஷியும் வேண்டியதால் சிவபிரானும் கங்காதேவியும் இங்கேயே தங்களாயினர். அங்கு பாயும் கங்கா நதி கௌதமி நதி, அதாவது கோதாவரி என்றும், சிவபிரானது பார்த்திவலிங்கம், திரையம்பகேஸ்வர ஜோதிலிங்கம் எனவும் அன்று முதல் புகழ் அடைந்தன. இந்த ஜோதிலிங்கம் பஞ்ச மகா பாபங்களையும் நீக்கவல்லது. அந்நாள் முதற்கொண்டு வியாழ பகவான் சிம்மராசியில் வந்து தங்கும் அந்த வருடம் முழுவதும் அனைத்து தேவர்களும் புண்ணிய நதிகளும் புண்ணிய தலங்களும் புஷ்கரம் முதலிய புண்ணிய குளங்களும் கங்கை முதலிய நதிகளும் ஸ்ரீமன் நாராயணன் முதலிய மூர்த்திகளும் இக்கௌதமி நதியான கோதாவரி நதிக்கரையில் வந்து தங்குகின்றனர். அவர்கள் இங்கு வந்து தங்கும் காலம் வரை அவர்களது உலகில் அவர்களுக்கு எந்த ஒரு பயனும் இல்லை. அதாவது அவர்களை அவர்களது உலகில் உள்ளதாக நினைத்து பூஜித்த பயன் நமக்கு கிடைக்காது. எப்பொழுது அவர்கள் திரும்ப தங்கள் உலகிற்கு திரும்புகிறார்களோ அப்பொழுதுதான் அவர்களை பூஜிப்பதன் பயனை பெறலாகும். திரையம்பகேஸ்வரர் என்கிற ஜோதிலிங்கம் கௌதமி, அதாவது கோதாவரி நதிக்கரையில் உள்ளது. பல்வகையான பெரும் பாவங்களையும் நீக்கவல்லது. இச்சிவலிங்கத்தை தரிசிப்பது, பூஜிப்பது, துதிப்பது, வணங்குவது ஆகிய அனைத்தையும் செய்பவன் எல்லா பாவங்களிலும் இருந்தும் விடுதலை பெறுகிறார். கௌதம மகர்ஷியால் பூஜிக்கப்பட்ட இச்சோதிலிங்கம் இந்நில உலகில் அனைத்து விருப்பங்களையும் அளிப்பது, பரவுலகில் முக்தியும் அளிப்பது. முனிவர்களே, இதுவரை நீங்கள் கேட்டது அனைத்தையும் பற்றி கூறினேன் அல்லவா? இனி எதை பற்றி கேட்க விரும்புகிறீர்களோ கேளுங்கள், அதையும் சொல்லிவிடுகிறேன், ஐயம் வேண்டாம். அத்தியாயம் 27. ரிஷிகள் கேட்கிறார்கள், பெரியோரே, கங்காதேவி நீர் உருவம் பெற்றது ஏன்? இவ்வளவு பெருமை அவ்வம்மையாருக்கு ஏற்பட காரணம் என்ன? கௌதம மகர்ஷிக்கு இத்துணை துன்பங்கள் அளித்த மகர்ஷிகளின் கதி என்னவாயிற்று? தயவு செய்து கூறுங்கள். சூதர் கூறுகிறார், கௌதமர் வேண்டுதலையும் பிரம்மதேவர் சொற்படியும் கங்காதேவி பிரம்மகிரி மலையில் இருந்த அத்திமரத்தின் கிளைகளில் இருந்து நீராக பெருக்கெடுத்தாள். கௌதமரும் அவரது சீடர்களும் மற்றும் அங்கு குழுமி இருந்த மகர்ஷிகளும் மகிழ்ச்சி பொங்க அந்நீரில் நீராடினர். கங்கை பிறக்கெடுத்த பிரம்மகிரியின் முகடு அன்று முதல் கங்காத்வாரம், கங்கை தோன்றிய இடம் என பெயர் பெறலாயிற்று. கௌதமருக்கு எதிர்த்தட்டாக இருந்து பழித்த மகரிஷிகள் அங்கு நீராடவர் கங்கை உடனே மறைந்து அருளினாள். இதை கண்ட கௌதம ரிஷி உடனே அங்கு ஓடி வந்து, தாயே, இவர்கள் செல்வச் செருக்கால் அறிவிழந்தனர். அவர்கள் நல்லவர்களோ தீயவர்களோ தங்களை வந்தடைந்த புண்ணியத்தால் அவர்களுக்கு தரிசனம் தர வேண்டும் என வேண்டினர். அப்பொழுது கங்காதேவி வானதியாக, இவர்கள் தீயவர்கள், நன்றி கெட்டவர்கள், உண்ட வீட்டிற்கு ரண்டகம் நினைத்தவர்கள், இழிந்த செயலூக்கம் கொண்டவர்கள், வெளிவேஷக்காரர்கள், இவர்களை காணவே கூடாது என்று பதில் உரைத்தாள். இதை கேட்ட கௌதமர், தாயே, பெரியோர்கள் என்ன கூறியிருக்கிறார்கள் தெரியுமா? இன்னா சீதாரையும் ஒருக்காது அவருக்கும் உபகாரம் செய்வதை ஒருவனை தூயமன் ஆக்குவது என்று. இதை கேட்டு திரும்பவும் ஓர் அசரீர் எழுந்தது. கௌதமரே, நீர் கூறியது உண்மைதான். இருப்பினும் உலகின வழக்கினை ஒட்டி அவர்கள் பிராயச்சித்தம் செய்து கொள்ளட்டும். அவர்கள் இந்த பிரம்மகிரியினை 100 முறை உன்னை முன்னிட்டுக் கொண்டு வலம் வர வேண்டும். அப்பொழுதுதான் இத்தீயவர்களுக்கு என்னை காணும் தகுதி கிடைக்கும். அவ்வாறு வானதி கூற கேட்ட முனிவர்கள் கௌதமரிடம் மன்னிக்க வேண்டி அம்மலையை 100 முறை வலம் வந்தனர். கங்கை தான் மறைந்த அவ்விடத்திலிருந்து உடனே திரும்பவும் தோன்றினாள். அவ்விடம் குச்சாவர்த்தம் என்று பெயர் பெற்றது. அதில் நீராடுபவன் முக்தி பெற தகுதி பெறுகிறான். அவனது பாவங்கள் தொலைகின்றன, ஞானம் பெறுகிறான். இப்பொழுது தீயவர்களான முனிவர்கள் வெளியில் தலைகுனிந்து கௌதமனிடம் அன்பு கொண்டனர். இதை கேட்ட சௌனகாதி முனிவர்கள், சூதரே, நாங்கள் கேள்வியிற்றது வேறாக உள்ளதே. கௌதமர் சிரங்கொண்டு அவர்களை சபித்ததாக ஒன்றோ கேட்டிருந்தோம் என்றனர். சூதர் கூறுகிறார், முனிவர்களே, நீங்கள் கூறியதும் சரிதான். அது கற்ப கால மாறுபாட்டால் நடந்தது. அதையும் தான் கூறுகிறேன், கேளுங்கள். பஞ்சத்தால் வாடி வருந்திய முனிவர்களைக் கண்டு இரக்கம் கொண்ட கௌதம வருணனை குறித்து கடுந்தவம் ஏற்றினார். அதனால் குறைவற்ற நீர்ச்சொழுமையை பெற்று பல பெயர்களை பயிரிட்டார். அம்முனிவர்களுக்கு உண்டி வழங்கினார். இவ்வாறு இருக்க ஒரு நாள் முனிவர்களது தீய மனைவிகள் பொறாமையினால் நீர்நிலையில் தாங்கள் அவமானப்பட்டதாக தங்கள் கணவன்மார்களிடம் கூறி கௌதமரை வெறுக்க வைத்தனர். அப்பெண்கள் சொன்ன பேச்சை கேட்ட அம்முனிவர்களும் மஞ்சனையாக பலமற்ற பசு ஒன்றினை தோற்றுவித்து அதை வயல்களில் மேய விட்டனர். தன் வயல்களில் பசுமை விதைக்கண்ட கௌதமர் ஒரு சிறு சோழக்கம்பை எடுத்து அதை விரட்டினார். சோழக்கம்பு பசுவின் மேல் பட்டதுதான் தாமதம். விதியின் வலியால் அது கீழே விழுந்து இறந்தது. இதை கண்டு தீய எண்ணம் கொண்ட முனிவர்கள் கௌதமர் பசுவை கொன்றார் என்று கூக்குரல் இட்டனர். கௌதமரும் அகல்யையும் சீடர்களும் இதை கண்டு வியந்தனர். கௌதமரோ இவர்களது வஞ்சனையை அறிந்து சற்றே சிரம் கொண்டு, சிவன் அடியவனான எனக்கு துன்பம் தந்த தீயவர்களான நீங்கள் வேதத்தை வெறுப்பவர்களாக கிடவீர்கள். இன்று முதல் முக்தி நல்கும் வேதம் வகுத்த நெறிமுறையான சிவத்தொண்டில் உங்களுக்கு ஈடுபாடில்லாமல் போகட்டும். உங்களுடைய மக்கச்செல்வங்களும் சிவன் அடியார்களாக இல்லாமல் போகட்டும். நீங்கள் நரகத்தில் இடர்படுங்கள். நீங்கள் புலையர்களாக கடவுது என்று சபித்தார். இதனால் அம்முனிவர்கள் சிவதர்மத்தை விடுத்தவர்களாக காட்சி என்பதில் வாழலாயினர். இனிவரும் கலியுகத்தில் இந்நிலை மேலும் பெருகும். சிவனிந்தை செய்பவர்களாக ஆவார்கள். முன்பு நான் கூறிய செய்தியும் இதுவும் பெரியோர்கள் கூறியதே. இதுவரை கௌதமி நதியின் தோற்றம் பாவம் தீர்க்கும் பெருமை, முக்தி தரும் திரையம்பகேஸ்வரருடைய மகிமை முதலியன பற்றி கூறினேன். இனி வைத்தியநாத ஜோதிலிங்கத்தின் பெருமையை கூறுவோம்.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு காலத்தி புராணம், தலைப்பு பிரம்மா வரம்பெற்ற அத்தியாயம். வழங்குபவர் திரு குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமா.

கல்லை இல்லிய மலர் நல்ல Yeah.

கொடுவாரங்கள் கொடுவார்

0: அருக்கடலாகிய அகிலாண்டேஸ்வரி சம்புதேசுடைய பெருங்கருமையினாரே, இன்று திருக்காளத்தி புராணம் பரம வரம்பற்ற அத்தியாயம் 15வது பாடல் முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய முயல்கிறேன். உயிர்கள் என்பது மலம் மாய கண்மங்களோடு கூடிய காரணத்தினாலே, மல மாயை கண்மங்களோடு, மலம் என்கின்ற ஆணவ மலம், கண்மல மாயாமலம் என்கின்ற குற்றத்தோடு கூடிய காரணத்தினாலே அது குற்றம் செய்வது உயிர்களுக்கு இயல்பு. உயிர்கள் எப்படிப்பட்டதென்றால், குற்றமாகிய குற்றத்தையே உடையதாயிருக்கிற மல மாயை கண்மங்களோடு கூடிய பலகாலம் இருப்பதினாலே அது குற்றம் செய்வது அதற்கு இயல்பு. குற்றத்திலிருந்து விடுபட்டு நன்மையான காரியங்களை செய்வது அது வந்து செயற்கை. குற்றம் செய்வது இயற்கை, குற்றத்தை நீங்கி நல்ல காரியங்களை செய்வது செயற்கை. அந்த உயிர்கள் பிரம்மன் முதலான சகலமும் உயிர்களே, பிரம்மன் முதலான தேவர் அத்தனை பேரும் உயிர்களே. உயிர்கள் என்று சொன்னால் மனத்தை உடைய உயிர்களுக்கு பசு என்று பெயர் பட முடியல, பசு என்று பெயர். பசு என்ற சொல்லே கட்டுப்பட்டது, வாசத்தினாலே கட்டுப்பட்ட உயிரினாலும் இது பசு என்று, வாசத்தோடு கூடியபடியே அது பசு என்று பேர். பசு என்றாலும் கட்டிதான போட்டிருக்கோம், பசுவை கட்டிதான போட்டிருக்கோம். அதனாலே எதனால அதுக்கு பசு என்று பெயர் வந்தது என்றால், வாசத்தினாலே கட்டப்பட்டதுனால இது பசு. அது வாசத்தினாலே கட்டப்பட்ட உயிர்களுக்கு குணம் எப்படி இருந்தால், வாசத்தினுடைய குணம் தான் அந்த பசுவுக்கு, வாசத்தினுடைய குணம் தான் பசுவுக்கு. அது உயிரானது எப்படிப்பட்டது என்றால், சேர்ந்ததனுடைய தன்மை, சார்ந்ததன் வண்ணம் உயிர்கள் சித்தாந்தத்துல முக்கியமான அடிப்படை, சார்ந்ததன் வண்ணம் உயிர். அது பாசத்தோடு கூடியிருந்தால் பாசத்தின் குணமும், பதியோடு கூடினால் பதியின் குணமும். இயல்பா வெளியப்படையா இப்ப சொல்ல போனா, நல்லவனோட உணவு நல்லவனா இருக்கிறேன், கெட்டவனோட கெட்டவனா, மனத்தானா வாழ்ந்தது குணர்ச்சி, எனத்தானா இன்னான் என குறைஞ்சது, எந்த எனத்தோடு சேர்ந்து இருக்கிறானோ அந்த எனத்தை வச்சு அவனுக்கு பெயர். அதனாலே உயிர்கள் குற்றம் செய்வது அது இயல்பு. வரதுரார்கள் ஒரு பாட்டில் சொல்றார், குற்றம் செய்தல் எனக்கு இயல்வே, குணமாக்குள்ளல் உனக்கு இயல்வே. குற்றம் செய்தல் எனக்கு இயல்வே, குணமாக்குள்ளல் உனக்கு இயல்வு. சித்திரம்பலவா இனிச்செறியன் சிப்பு முகமன் யாதுள்ளது என்று வடலூரார் பாட்டு, வடலூரார் தெரியுது இல்ல. அதனாலே உயிர்கள் குற்றம் செய்வது என்று சொன்னால் தவறு இல்லை, குற்றம் செய்வது தவறுதானே, தவறு இல்லை. என்ன காரணம் என்றால், அது குற்றமாகிய மலமாகிய கண்ணங்களோடு கூடியிருப்பதனால குற்றம் செய்யும். இதை ஞான சாஸ்திரங்களாலே விசாரித்து, எதனாலே இந்த உயிர் குற்றம் செய்கிறது என்று விசாரித்து, ஞான சாஸ்திரங்களாலே ஞானிகள் மூலமாக விசாரித்து, இந்த குற்றம் செய்வதற்கு காரணம் என்ன என்று விசாரித்து, அந்த மலமாயா கண்ணங்களிலிருந்து நீங்குகின்ற முறையை தெரிந்து, நீக்குவதற்கான செயலை செய்து, அதிலிருந்து மலமாய கண்ணங்களை நீக்கினால் அது பதியோடு சேரும் என்று தெரிந்து, அந்த பதியின் குணத்தை பெற வேண்டும் என்கின்ற அவாவில் இருக்கிற உயிர்கள் குற்றத்திலிருந்து நீங்கும்.
1: சிவபெருமான் ஒருத்தன் தான்
0: இப்போ அந்த அம்மா வீட்டுக்காரில் குற்றம் சொன்னதாக வரல. அகிலாண்டிய ஸ்ரீ சம்பூர் குற்றம் சொன்ன எங்கே பார்த்தாலும் அப்போ பூசை பண்ணா பூசல பூசை பண்ணா பூசை பண்ணாருதான் நூல் வருது. பூசை பண்ணானா அப்போ நல்ல பூசணா இருக்கணும்னு பூசை பண்ணியிருக்கிறேன். அதனாலே பரமேஸ்வரன் ஒருவன்தான் தன்னுடைய மனைவி உள்ளவர்களுக்குல நல்ல வீடு வாங்கும். அப்போ ஒரு நாள் சின்ன பையன் புனைந்து போட்டேன், விட்டாலப்புறம் சரி பண்ணிவிட்டான்னு வச்சுருங்க. அதனாலே மனைவி மக்களுக்குலேயும் ஒரு நல்ல வீடு வாங்கினாரால் அந்த பரமாவல்ல விஷ்ணு அல்ல இந்திரன் அல்ல சிவபெருமார். அதனால பரமாவானவர் உலகியல் இன்பங்களிலே ஈடுபட்டு தவத்தையும் சிவத்தையும் மறந்து அதன் மூலமாக புள்ளவிடப்பட்டார். ஆனால் புள்ளவிட பெறும்போது சிவ நினைவோடு புள்ளவள் வரவு மோகத்தினால் புள்ளவள் வரக்கூடாது. அதை பெரிய புராணத்துல சொல்றாரு சேர்க்கலார், மனையரத்தில் இன்பமுறும் அகப்பெருவான் விரும்புவார் அணைய நிலை தலை நின்று ஆடிய சேவடி கவல நினைமுற. அது செவ்வாதங்களிடம் பகவதியம்மையார் வெள்ளாட்ட வாழ்ந்தவர்கள் ஆடிய சேவடி கமலத்தை நினைந்து பிள்ளை வர எழுதார்கள். இதை நினைந்து அதை பிறகுகிறார். அதை இதை நினையாமலே உள்ளவர்கள் உலகத்தில் எத்தனை பொப்பா ஆடிய சேவடி கமல நினைவுடமும் பரத்தமையை நிராகரித்து நீராக்கும் கொலைமணி போல் காதலனை பெறப்போட்டு முடிந்தார் என்பது உரிய புராணம். அதனாலே அப்படி பிரம்மாவானது பொல்லாத புள்ளகளை சொல்ற, அதனாலே அந்த பொல்லாத புள்ளகள் செய்த அக்கிரமத்தினால் தாங்க முடியாம அப்பரூர் புத்திரனை சொல்ற அவன் மூலமா அந்த புள்ளகள் எல்லாம் கங்காரமாக அந்த பாவம் இந்த பாவம் எல்லாம் பிரமாவுக்கு சேர்ந்து போச்சு. பிரமாவுக்கு பாவம் எல்லாம் சேர்ந்து அதன் பிறகு இந்த பாவத்தை எல்லாம் நான் துவைத்துக் கொள்ள வேண்டும் என்று எண்ணி திருக்காட்சி வந்தான். பாவத்தை துவைப்பவன், பாவத்திலிருந்து விடுபடை செய்பவன், புண்ணியத்தை தருபவன் சிவன் ஒருவனை. சிவருமானு தான் புண்ணியன்னு, சிவருமான் ஒருவனு தான் புண்ணியன். முன்னுலகாடுகின்ற விச்சாதரனும் வேதியனும் புண்ணியர் என்று இதுபோதும் தொழப்படும் புண்ணியரை ஒரு வயது தெளிவா சொன்னார். முன்னுலகாடுகின்ற விச்சாதரனும் வேதியனும் புண்ணியர் என்று போதும் தொழப்படும் புண்ணியரை கன்னிமயாதன மூன்றுடையும் கடகடைந்தும் திண்ணிய தீவிரை திண்டப்பரா திருநிலவரம். அதனாலே சிவருமான் ஒருவன் தான் புண்ணியம் என்று பாவ நாசம் என்று. அதனால பாவத்தை நாசம் செய்யணும் புண்ணியத்தை உயிருக்கு சேர்த்து போன சிவருமான ஒருவர். அதே சித்தியால் சொன்னார், புண்ணியனை பூஷித்த புண்ணியத்தினாலே என்ன, புண்ணியனை பூஷித்த புண்ணியத்தின். அதனாலே புண்ணியம் என்பது எதனால செய்து வந்தால் புண்ணியனை பூஷிக்கிறதுனால புண்ணியம். அதே புண்ணியம் செய்வார்க்கு பூண்டு விரும்புன்னு சொன்னார், புண்ணியமா வரும் பத்தியா. அதனாலே அப்படி பாவத்தை நீக்கி புண்ணியத்தை வரவேண்டுவதற்கு சிறு வழிபாட்டை தவிர வேறு ஒன்றும் கிடையாது என்று பரமா தீர்மானித்து திருக்காட்டியிருந்தார். அப்படி திருக்காலத்தில் வந்து சிவருமான உறுதுணையாக இருப்பவன் சிவபெருமானை தவிர வேறு ஆறு கிடையாது. துணை என்று சொன்னால் அவன் தான் அருந்துணையை அடியாதம் அல்லது இருக்கும் அருமருந்தை அரண்யாக தகத்துள் தோன்றி வருந்துணையும் குற்றமும் பற்று விட்டு வான்புலங்கள் அகத்தடைக்கு வடவாறுடன் ஒருங்கனமே வரும் பயனை போக மாற்றி பொது நீக்கி தலைநிலைய வல்லாறு சென்று பெருந்துறையை பெரும்பற்ற புலி ஊராரை பேசாத நாடு எல்லாம் பரவாயில்ல. அதனாலே துணை என்று சொன்னால் சிவபெருமான் தான். துணை என்று சொன்னால் அது திருவாதத்துல நீச்சல் உணவத்தில் சொன்னார், தனித்துணை நீ நிற்க யான் தருக்கு தனையால் நடந்த விரைத்துணை என்று தனித்துணை ஒப்பற்ற துணைவன் யார் என்றால் சிவருமான ஒருவன். உயிருக்கு துணையாக இருப்பவன் சிவருமான ஒருவன். அப்பெல்லாம் துணை என்பது அற்பத்துணை, இந்த துணையெல்லாம் துணையாக இருக்கார், துணையெல்லாம் துணையாக இருக்கார். அதுக்குன்னு ஜனங்களை வச்சு இருக்க முடியுமா? கொண்டே சண்டை போட கூட மனைவி துணை துணைதான் இருக்கணும், என்னுடைய துணைவியாது அப்படி சொல்றாங்க. என்னுடைய துணைவியாது கேள்விப்பட்டீங்களா? என்னுடைய துணைவியாது அவள் துணையா கூட இருக்கலாம் அப்படிங்கிற. அதனால இருக்கிறவர்களையும் துணை துணை சொல்லிட்டுதான் இருக்கணும். அதனால திருவருள் தான் உண்மையானு மிக்துணை. ஆகையினாலே இப்படி தன்னடைந்தவர் தங்கட்குருதுணை அன்னவன் தன்னை அஞ்சிவற்றில்லன இன்னெடுங்கிறி எய்தி அருச்சனை உன்னதும் தவத்தோடு உயர்த்தினான். மாசித்திங்கள் மகத்தூர் மைந்தனை நேசித்திங்கொரு நில்வரதத்துடு மாசத்திங்கள் அருகடை அண்ணலை பூசித்தன்படும் போற்றினாங்க. மாசித்திங்களிலே மகன் நட்சத்திரம் தொடங்கி தவத்தை தொடங்கி அப்படி செய்த தவத்தை எப்படி செய்தார் என்று சொல்கிறார். தோற்றும் தேற்று எழுத்து ஓர் ஐந்தும் மறைவினில் சிவித்து தேற்றுறும் எழுத்து ஓர் ஐந்தும் தெரியாலே உயிர்களை தேற்றுவதற்கு உரியதாக இருக்கிற ஐந்து உயிர்களை தேற்றுவது தேராமல் இருக்கிற உயிர்களை தேற்றுவது திகைத்தால் தேற்ற வேண்டாம்னு கேட்கிறார் அல்லவா மாணிக்கவாசு. அதனால உயிர்களை தேற்றுவது தேற்றுதல் என்று சொன்னால் தேற்றுதல் இல்லாமல் திகைத்து இருக்கின்ற உயிர்களை தேற்றுதலுக்கு நேர் எதிர்த்தல் திகைப்பு, திகைத்தால் தேற்ற வேண்டாம். அப்படி திகைத்து இருக்கின்ற உயிர்களை தேற்றுவதாக இருப்பது ஐந்து அது ரொம்ப அழகா சொல்றார். அந்த ஐந்தலத்துக்கு அடைமொழி வந்து போது எப்படி சொல்றாருன்னா, தேற்றோரும் எழுத்தோர் ஐந்தும் மரபியில் செவிப்பு. ஐந்தலத்து செவிப்பது மரபிலேயே செவிப்பது, குருமரபு, குருமரபு சைவ மரபு ஆகம மரபுப்படி செவிப்பது. ஜெபிப்பது என்று சொன்னால் ஆச்சாரியத்தில் உபதேசம் பெற்ற மந்திரத்தை ஜெபிப்பது, அதான் உபதேசம் மந்திர பொருளாலே உரைநாதன் உதவியும். ஜெபித்தல் என்று சொன்னால் ஆச்சாரியன் உபதேசம் பெற்ற மந்திரத்தை அந்த பதம் மாறாமல் தவறாமல் முறையாக ஜெபித்தல். ஜெபித்தல் பெரிய வேலை, ஜெபித்தல் தெரியும் இப்படித்தான் ஜெபிக்க வேணும் என்று அந்த முறையில் அர்த்தம் சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, தேற்றூரும் எழுத்தூர் ஐந்தும் மரபினில் செவிப்பு தேவை. நூற்றுடன் இரு நான்காக வளஞ்செய்து நூலமின்றி வேலை. நூற்றுடன் இரு நான்கு, நூற்றி எட்டு வளம் மலைய நூற்றி எட்டு வளம் வருவாராம். குரமம் செய்து நூலமின்றி, நூலம்னா குறைவில்லாமல் ஏற்று அத்தொகை விடாத வணக்கமும் எழுதி நாட்டி நூற்றி எட்டு தரம் உழுது உழுது உழுவாராம். அது குரமா போற்றினன் தொழுது நன்றான் பொது சுடர் பொழுது. இப்படியாக திருக்காலத்தில் வந்து சிவபெருமானை பூஜித்து ஐந்தெழுத்தை ஜெபித்து நூற்றெட்டு வளம் செய்து நூற்றெட்டு வணக்கம் செய்து இப்படி தவத்தை கொள்கிறார். சிவத்தை பேணில் தவத்திற்கு அழகு என்பது அவைவாக்கு. சிவத்தை பேணில் தவத்திற்கு அழகு, தவம் என்று சொன்னால் அந்த தவத்துக்கு உரிய பொருளாக இருப்பது எது என்று கேட்டால் தவமே உரிந்திலன் தன்மலகுக்கு முட்டாது இறைஞ்சேன் அவனே பறந்த அருகனையேன் உனக்கு அன்பர் உள்ளாம் சிவமே வெறும் திரு எய்திலேயும் திருவடிக்காம் பவமே அது வந்தால் அடியிருக்கியம் பரம்பரனை என்று திருவார்கள். அதனாலே தவம் என்று சொன்னால் அது சிவத்தை நோக்கி செய்வார்கள். அறப்பையா துரில் தீரினை விளக்குதில் சிவனை உண்ணியே மாதவன் செய் மற்றது அன்றியே ஏதுள்ளது ஒரு பொருள் ஏற்றத்தக்கது. காசி முனிவர் சூரமன் கடைசியே சொல், காசி முனிவர் உபதேச படலம்னதுல ஆதாரால் அறப்பையா புண்ணியத்தை செய்யும் தீரினை விளக்குது. சின்ன பாட்டு ஆதாரால் மைந்தார்கள் சூரபன்மன் சிங்கமுகன் தாரகாசகன் மூணு பேர்த்தையும் வச்சு உதவி பண்றாரு. ஆதாரால் மைந்தார்கள் அறத்தை ஆற்று தீரினை விளக்குது சிவனை உண்ணியே மாதவம் முடிவு மற்றது அன்றி ஏதுள்ளது ஒரு பொருள் ஏற்றத்தை. இதை விட செய்ய வேண்டியது என்ன இருக்கிறது அப்படி தெளிவா கடைசியில் ஒரு வார்த்தை. அதனால இப்படி சிவத்தை நோக்கி தவத்தை செய்தார். அப்படி அந்த தவத்துக்கிறங்க சிவபெருமான் அருள் பண்ண வந்தார். இம்முறை அரிசி சேர்த்து எல்வை ஏழ்மையில் எழுதோனாத அம்மரை அவனைக்காக அகம் மகிழ்ந்த அகலம் என்ற கொம்மையன் கொங்கை செவ்வாய் ஞானப்பூங் கோதையோடும் ரொம்பன விடையொன்றாய வெள்ளி என்று தெரிகின்றது. எப்படி இவனை தருள் செய்ய சுவாமி எழுந்தவினார். வெள்ளி வெப்பினும் மரகத குடியோடு வந்தார். வெள்ளி வெப்பின் மேல் மரகத குடியோடு எழுந்தவினார். சேட்டிளம் பரிதி ஓடி திறந்தெழுந்தலைய சோதி. சேட்டிளம் பரிதியாகிய இளமச்சு இளஞ்சூரியனை போல கோடி சூரியன் திரண்டெழுந்தா போல சோதி சோதி ஈட்டாமான் செய்யவே நீ கருமிட சிறை வந்து வந்தி பாட்டடி முரள பைந்தேன் குளித்தட பதும மேலோய் கேட்டவை யாகும் நீ வாக்கு என்று விளக்கியவர். இப்படி காட்சி தந்து பதுமத்தில் இருப்பவனாகிய பரவனே நீ என்ன கேட்கிறாய் என்ன போகணும் அப்படின்னு சுவாமி கேட்டார். அப்பறமா பேசுறாரு, பற்றிய முகத்தாலே பழிபடு பாவம் செய்தி எற்று நீர் பறவை ஞானம் இரு விசும் பகட என்பார். உற்றுள பாவம் தன்னை ஒழித்தலும் புரிதல் வேண்டும் மற்றது வந்து இன்னும் வரம் வந்து கற்பண்டும். அதனாலே பாவம் செய்வது அதிகபட்ச ஆசையினால்தான் வரும். பாவத்துக்கு மூல காரணம் ஆசை, பாவத்துக்கு மூல காரணம் ஆசை மோகம். அதனால அப்படி பாவங்களை வந்து செய்யாமல் இருப்பது புண்ணியத்தை செய்வது. அது செய்தக்க அல்ல செயற்கெடும் செய்தக்க செய்யாமையானது என்பது திருப்பொருள். செய்தக்க அல்ல செயற்கெடும் செய்தக்க செய்யாமையானது. செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டு விட்டாலும் விட்டு போவார், செய்யக்கூடாததை செய்தாலும் விட்டு. அதனால அந்த பாவத்தை ஒழித்த உள்ளது நான் செய்த பாவத்தை தொலைக்க வேண்டும். சொல்லரும் மதியின் என்னோடு ஒத்தியுடும் போயோனாய் எல்லையில் உலகுக்கெல்லாம் இனி உபக்காரியாகி. அதனாலே சொல்லுதற்கு அருமையாக இருக்கிற ஞானத்திலே ஒன்னோடு ஒத்தவனாகி பரமா கேட்கும் உன்னோடு ஒத்தவனாகி சௌரமான போலவே இருக்கணும் புத்தாய் தூயோனாய் எல்லையில் உலகுக்கெல்லாம் இனி உபகாரியாகி உலகத்துக்கு உபகாரியாகி வல்ல ஓர் புதல்வந்தனை வழங்கிடல் வேண்டும் மற்ற இல்லாத மற்ற அல்லது வரம் அறைவர் என்னை போல ஒரு புத்தரனை எனக்கு வழங்க வேண்டும். நல்ல புத்திரன் உண்டாயிட்டானா அவனுக்கு கிடைக்காது ஒண்ணு, பொல்லாத புத்திரை உண்டாயிட்டானா அவனுக்கும் கிடைக்காது ஒண்ணு. அவனுக்கும் எல்லாம் கிடைக்கும், உனக்கும் எல்லாம் கிடைக்கும். வேலை தவத்தடவை ஆகுமா? வியாக்கர பாதர் ஒரு பிள்ளைய பட்டாரு, வியாக்கர பாதர் ஒரு பிள்ளைய பட்டாரு. அந்த பிள்ளை பேர் என்ன? உபமன்யம் நமக்கு ஆச்சாரியர். அவர் தான் சுந்தரமுகாமியை கும்பிட்டவரு எல்லாத்துக்கும் பெரிய புராணத்தை சொன்னது. அப்பவே அவருக்காக தான் துப்பார கடமையை வளர்ந்து கண்ணபுராணத்தை தீக்க முடியுது. யாதவன் துவரைக்கரையாகி மாதவன் முடிமேல் அடிவு பெரியவரான் பேரெல்லாம் யாரும் வைக்கிறது இல்லையே. செய்தி கூட அந்த பேர்லாம் இல்லையே. பதஞ்சலி உமன்னி வியாக்கரவாதர் ஒன்னெல்லாம் வேணும். இப்ப நான் தான் சில பேருக்கு கூடி வச்சிருக்கேன். இத்திரு நகரின் என்ன யார் சிலர் இது வச்சு புத்திரன் வேண்டி வந்து புகந்தனர் அறையனுக்கெல்லாம் வச்சியெல்லாம் அடித்தல் வருவோம். இந்த தரத்திலே புத்திரன் வேண்டு வந்து யாரு வரங்காட்டாலும் அவர்களுக்கு நீ புத்திரம் என்ன தருவோம் அப்படின்னு காலத்தில் அகல் விசும்போ தத்தினேர் வரைப்பையாமல் விதித்த போது கவிஷன் மேகம் இயன்றிவை நவீந்த போது இது வந்து இறையோன் சொல்வான். மந்தனன் கமல புத்தேர் மற்ற நீ மயக்கத்தாரை ஒன்று நீ உணர்வில்லாத நுகர்த்திய பாவம் போயிட்டு இருந்தது தவத்தை ஆற்றி இருந்தவை படிந்த ஞான். அதனால நம்மை குறித்து தவத்தை செய்த பொழுதே உங்களுடைய பாவம் எல்லாம் தொலைந்து போயிச்சு. மைந்தனை வடைவுற்றமை வளஞ்செய்து வணக்கம் செய்தாய் அந்தன்னா மலரின் மேலோ யாதலால் அருண்மஞானம் சந்ததம் விளங்கி ஞானம் தகமகா தவத்தில் தூய புந்தி மேல் அவரை புந்தி மேலவனாய் இங்கோர் புதலும் உனக்குண்டாகும். அதனால நீ செய்த தவத்திற்காக ஒரு புத்திரனை தருகிறேன், அவன் ஞானம் உள்ளவனாக பிறப்பான் என்று சொன்னார். வீசிவன் தரங்க மொத்தம் கொடுக்கும் விருதியாற்றில் மாசிமா மகன் தொடங்கி மற்ற மா மகத்தின்கால் மாசி மாத மகத்தில் தொடங்கி அடுத்த வருஷம் மாசி மாதம் மக வருகிறவரையும் ஒரு வருஷம் இங்கிருந்து தவத்தை செய்வாயாக. நேசமாய் சங்கற்பித்து மகந்தோன் நெறியின் மொழி ஆசிரா நயமசீலன் ஆகிய இங்கு எடுத்து ஒண்ணி உன்னதும் காதலோடு வளம் வரா புகழ்ந்துதாண்டு தன்னுடன் செயன்றவாறு தயவுடு தானம் செய்து மண்ணுக்கு வருடம் இவ்வாறு இணைத்திட வல்லார் என்ன அன்னதோர் வருடத்தீட்டில் அவருக்கும் நன் மகம் உண்டாகும். இப்படி யாரு ஒரு வருஷம் மகன் தொடங்கி மகம் முடிகிற வரையிலும் அடுத்த மகம் வருகின்ற வரையிலும் அடுத்த மாசி மகம் வருகின்ற வரையும் தவஞ்சியிருந்தார்களோ அவருக்கு புத்திரம் தருகிறோம் அப்படின்னு பரமாவுக்கு வரம் கொடுத்திருக்காரு. அரும்பரர் புகழ்வனாய ஆயவன் அதிக வானா நிரம்பி நல் உடம்பு பெற்று நீடுதன் செல்வம் ஓங்கி பெரும்புகளை எய்தி நாடும் சுகத்தினை பெற்று வாழ்ந்தன் இரும்பு மறிக்க என்ன மறைந்தனன் கழுவான். அர்ஜுண்டையருடைய அப்பா அம்மா ரெண்டு பேரும் புத்திரவரம் கேட்ட போது சாமி வந்தார். அப்படி சாமி வந்து என்ன வேணும்னாரு? புத்திரம் வேணும்னாரு. நம்மகிட்ட ரெண்டு வகையா புத்திரம் இருக்குன்னாரு. ஒரு வகை வந்து வியாதியா இருப்பான், ஞானம் இல்லாமல் இருப்பான், ஊனமா இருப்பான், 100 வயசு இருப்பான், அப்படி ஒரு புத்திரம் இருக்கிறான். அதுக்கு மேல ஞானமே அவனுடைய ஒரு குணமாக இருப்பான், பாடகாக இருப்பான், உண்மையில் பக்தியோடு இருப்பான், அதில் உத்தரன். அப்படிப்பட்டவன் 16 வயசு.
1: நீ ரெண்டு பிள்ளை இருக்கு, ரெண்டு வயசு உனக்கு எந்த பிள்ளை வருது கேட்ட.
0: அப்படி கேட்ட போது முருகன் சொல்றாரு, மாண்டது தவத்தின் மேலா மறைமுனி அவத்தையோரா தவம் அழகில்லாத தவத்தை உடையவராகிய முருகன் பகுதியை வீசுறாரு. மாண்டது தவத்தின் மேலா மறைமுனி அவத்தையோரா ஆண்டவை குறுகினால் வயசு வாங்கியால் அறிவுடனாகி யாக்கைக்கு இருந்தொரு தவறு நின்று எம்பிரான் என்பால் அன்பு பூண்டதோர் பாலந்தானே வேண்டி நம்பியும். அதனால வயசு குறைஞ்சிருந்தாலும் சரி, நல்ல உத்தவனாகிய அளவுடையவனாய் உண்மையு பக்தி உள்ளவனாய் கல்வி உள்ளவனாய் ஞானம் உள்ளவனாய் இருக்கிற புத்திரன் வரணும்னு சொன்னாரு. அதே மாதிரி கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டார். அந்த புத்திரன் தான் யமனைய சங்காரம் பண்ணன். அந்த புத்திரன் தான் யமனைய சங்காரம் கேட்கும் போதே வர அப்படி கேட்கறது. இப்ப வேற ஆளா இருந்தா சொல்றா அது தவம் இல்லாதவனா 100 வயசு 14 வயசுனா என்ன வயசு பிறந்தா இருந்தா நடந்தா அப்புறம் தீர்ந்து போச்சுல போயிடும் ஐயோ என்று தவத்திலே இருந்தவராகிய மிருகந்த மகிழ்ச்சி இப்படி கேட்டாரு. அப்புறம் கொடுத்தாரு. அவரு 16 இல்ல, எப்போதும் 16 ஆயிட்டாரு. நம்ம அப்பர் சாமி சொன்னாரு, மேல போனா அவன் பார்க்க முடியல, பரமா கீழே போனா அவனும் பார்க்க முடியல. திருவடியே ஒரு பக்தன் மேல கோபமா பிடிக்கலாமல் வந்தவனுக்கு திருவடி வருகிறார். மாலும் அறிந்திலன் கீழிடன் மாலும் அறிந்திலன் மேலும் அறிந்திலன் நான் முதல் நேர்ச்சென்று பாலன் மிகச்சென்று பாச விசிறி மறிந்த சிந்தை காலன் அறிந்தான் அறிதற்கரியான் கடலடி. அதாவது பக்தனை பிடிக்க வந்தவனுக்கு ஒரு பாக்கியம் கிடைக்குதுன்னா பக்தனை போற்றுகிறவனுக்கு என்ன பாக்கியம் கிடைக்கும்? பக்தனே கோபித்து பிடிக்க வந்த யமனுக்கே திருவடி கிடைச்சதுன்னு சொன்னா பக்தரை போத்துவனுக்கு ஏன் திருவடி கிடைக்காது? அந்த குறிப்பில் சொல்றாரு. அது அதனாலே இப்படி நம்ம சைவத்துல மார்க்கண்டையருடையவர்களாறு ரொம்ப நமக்கு பெரிய ஒரு ஆதாரம், பெரிய ஒரு சிறப்பு. மார்க்கண்டையருடைய வரலாறு பெரிய சைவ சிவபூஜையினாலே எமனை வல்லாளா. கூற்றம் குதித்தலும் கைகூடும், கூற்றம் குதித்தலும் கைகூடும், நோக்கின் ஆற்றல் தலைப்பட்டவருக்கு என்று அதனாலே கவர்த்தினாலே எவனையும் வெல்லலாம், சிவபூஜையினாலே எவனையும் வெல்லலாம், விதியை வெல்லலாம். எத சிவபூஜையினால் அந்த அளவுக்கு நம்ம பண்ணணும், அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு அவன் அதுவும் பண்ணணும், அந்த அளவுக்கு நம்ம பண்ணணும்னா அந்த அளவுக்கு அவன் பண்ணணும். அதனாலே இப்படி நல்ல புத்திரனை பெற்றவர்கள் நல்ல பேச அடைகிறார்கள், நல்ல புத்திரனை பெற்றவர்கள் அதுவும் சந்தேகம். புத்திரன் தாய் தந்தைக்கு ஜோலகத்தை வாங்கி கொடுக்கலாம், புத்திரன் தாய் தந்தைக்கு ஜோலகத்தை வாங்கி, புத்திரன் தவ அதிகம் செய்தார்னா எங்க அப்பா அம்மாவுக்கு ஜோலகத்தை கொடுக்கணும். இப்ப நம்ம இதுல ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்தாலும் வச்சுக்கோ, இப்ப நமக்கு ஃப்ரீ பாஸ் வாய்ப்பு எங்க வேணாலும் ரயில்ல காசுல போலாமா. அதனாலே இப்படி பிரதமர் கேட்டபடி வரத்த கொடுத்து ஜாய் மறைந்துள்ளது. அந்த நன்றாக இருக்க முதல்வரை அடைத்ததாகவும் சிந்தினம் பாவம் குறைந்தது. அதன் பின்னாலே சிவபரன் அருகினாலே அந்த பரமஞானி ஆகவே ரிபு என்றான் போல் வைந்தனை பயந்தான் வாழ்ந்தாலும் வச்சிருந்தேன். அப்படி பாவம் குறைந்தது பிரமாவுக்கு. அதன் பிறகு சிவபரன் அருள் செய்தபடியே ஒரு புத்தகம் சொன்னா, அந்த புத்தகத்துக்கு ரிபு என்று பெயரா, ரிபு என்று பெயர், ரிபு கீதை கூட ஒரு நூல், ரிபு கீதை என்று கூட ஒரு நூல். அந்த ரிபு என்கின்ற மகிழ்ச்சி சொன்ன ஞானம் அது எனக்கு கைக்கு கிடைக்கல, கேள்விப்பட்டிருக்கிறேன் கைக்கு கிடைக்கல. சிவகீதை பகவத்கீதை இல்லவா, அதுக்கு முன்னது சிவகீதை. சிவகீதையை யார் சொன்னா தெரியுமா, சிவபகவான் ராமர் உபதேசி. அதை கேட்டதா அதை பகவத்கீதையா மாத்தி அர்ஜுன் உபதேசம் பண்ணார். அதே சரக்கத்தான் மாற்றி ஒரு காரியத்துக்காகும் அது. குறை உணர் கங்கைவேணி குலகன் தொற்றவாறே தரையினர் யாவரையின் தளத்திலின் ஒன்புதன்மை மரபுலி வளாமல் ஆற்றி வணங்குனர் அவருக்கு வாய்ந்த அரியனர் புதல்வர் தாமந்த அவதில் திருவரந்தே விஷயங்கள் பரமஞான விளங்கிய ரிபுவும் மேலால் வரையில் சீர் நிசாகன் என்னும் அறையவன் தரத்து வந்திங்கு அசகிலா அணைய ஞான உபதேசி தரும் செய்தேக திசைப்புகள் நிதானன் தானும் சரகநாதி என்று செப்பம். அதனால் அந்த ரிபு என்கிற புத்தகத்தை பரமா பெற்றாரு. அந்த ரிபு என்கின்றவன்னாலே நிசாகன் என்கின்ற ஞானிக்கு உபதேசம் பண்ணினான். அந்த நிதாகன் ஜனகாதிமியோடு உபதேசம் பண்ணார் அப்படின்னு வரலாறு. அன்னவர் தானும் வானூருக்கு அருடன் உணர்த்தார் அந்த ஜனகாதி சொன்ன இம்முறையே ஞானம் வழி வழி தொடர்ந்து போந்த இன்னது ஒரு பெருமத்தாய் இத்தர இவைக்கு மேலா நன்னதும் சேவை செய்வோருக்கு எளிதில் உயிர் பாண்டார், எளிதினில் உயிர் பாண்டார் என்றவை பரத்துவாக நயம்புரை செவிமடுத்த மண்டலம் துடையல் மாறியும் வரிசலை விதையன் சொல்வான். அன்று தென் கைலையாகி அகல் இரு விஷம்பு ஓய்ந்து நின்றது திருக்காலத்தி ஆயதன் நிகழ்த்து வந்தான். திருக்காலத்தி என்று எப்படி பெயர் வந்தது, அதற்குண்டான காரணத்தை சொல்ல ஒன்று வந்து விஜயன் கேட்டான். அதற்கு பரத்வாசன் சொல்றான், என்னென்ன முனிவன் பார்த்து கிணிதரிகித்தகாரை நன்னறி அறியவண்ணன் நைமிசாரணி என்றில் மன்னிமு புரியும் என்ற மாதவ கிழவரியாருக்கும் தொன்முறை உடையத்தான் தூய சூதமாக உயர்ந்தாரோ என்று சொல்லி அந்த பரமா வடம்பத்திராட்சி.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்யின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்க இருப்பது திருவாதவூர் அடிகள் புராணம். இதில் திருப்பெருந்துறை சர்க்கம் வழங்குபவர் சீகம்பட்டி சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். ஓம் சிவாய நமஸ்கார்.

மாமரு பொன்றொரித்தொரு கரத்தில் தரித்துயரு கிரி புறத்தெழுதும் கவளமாகளி திருமுகம் படைத்த கடவுளை நினைந்து கைதொழுவாதவோர் தன்னிலே உதித்த நல்ல மாணிக்க வாதகனால் உலகமெல்லாம் போதமிகு சிவபக்தி பரவ செய்து புராரிதன் சமயமே சமயம் என்று வேதமுடிவான பொருள் சிவனே என்று மேதினியோர் அறிய வண்ணம் அருள் செய்தானை மாதரசை ஓர்வாக வைத்திட்டானை வாதவோர் நன்னகரில் கண்டேன் நானே தத்துவம் முப்பத்தாரையும் கடந்து தாண்டவம் செய்கின்றான் என்று அத்தனார் நூல்கள் அறிந்திடும் அதனை அறிந்தவர் உலகினில் இல்லை நித்தமும் அவனை கண்டுளம் மகிழ நிறுத்தமே புரியவும் வைத்தார் வித்தகவியாக்கிரபாதன் முனிவன் மிகுதவப்பதஞ்சலி சதுரே சிவயோகம் அதிகமிலா பரமன்மாலும் தேடினார் சிவபெருமான் கிடைக்கவில்லை சிவயோகம் அதிகமுடவாத ஊரம் தேடாமல் சிவபெருமான் தேடி வந்தார் சிவயோக நாயகியோடு ஆன்மநாதர் செல்வ மேலாம் இவருக்கு சேர்ந்ததம்மா சிவயோகம் மிக விரும்பும் பத்தரெல்லாம் திருவாத ஊரனடி பாடுவீரே.

பதஞ்சலி வியாக்கிரபாதார் திருவடி வாழ்க, மாணிக்க வாசகர் மரதடி வாழ்க. அருளே வடிவாகிய அம்பலவானவுடைய பெருங்கருணையினாலே திருவாத ஊரடிகள் புராண விரிவுரை என்கின்ற ஞான பூஷையிலே திருப்பெருந்துறை தெருக்கத்திலே 69வது பாடல் முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய திருவுருள் கூட்டியுள்ளார். திருவருளை பெறுவதற்கான வழியை சிவபெருமானே ஆகமத்திலே வகுத்து வைத்திருக்கிறார். அவன் வகுத்து வைக்கவில்லையானால் நமக்கு தெரியாது. அதை மாணிக்கவாசகர் சொன்னாரு, வாசவேர் அறுக்கும் பழம்பொருள் தன்னை பற்றுமாறு அடியனேற்கு. வாசத்தை வேறறுக்கின்ற பழம்பொருளாகிய சிவபெருமான் தன்னை அடைவதற்கான வழியை எனக்கு காட்டினார். வழி காட்டவில்லையானால், ஒரு ஊருக்கு செல்லுகிறவன் புதிதாக சென்றானால் வழி தெரியவில்லையானால் என்ன பண்ணுவான்? ஒருவரை கேட்டுத்தான் கேட்கவில்லையானால் வழி தெரியாது. அந்த ஊருக்கு சொல்றது, அந்த ஊருக்கு, அந்த ஊருக்கு யார் வழி சொல்லுவா? அவனே தான் சொல்லு. ஆகையினாலே உயிர்களுடைய அவலத்தை நினைந்து அதுக்கு பிறவியை நீக்கி பேரின்பத்தை கொடுப்பதற்காக தன்னை அடைவதற்காக வேதாகமங்களை வெளி செய்து அந்த ஆகமத்திலே இந்த முறைகள் எல்லாம் சொல்லும்.

நல்ல முதலாளி தான், அதில் சந்தேகம் இல்லை. வள்ளல்னு பேர், சோர்வான் வள்ளல்னு பேர். அது அந்த உயிர்கள் பக்குவத்துக்கு தகுந்தாற் போல, அது செய்த பணிக்கு தகுந்தாற் போல நான் பலை கொடுப்போம். பணி என்பது இந்த சரிய கிரிய யோகம் முதலான இந்த தொழிலுக்கு பணி என்பது, பணினா புரியுதா, பணி வேலை செய்தல் வேலை. அதனாலதான் வித்தகம் பேச வேண்டாம், பணி செய்ய வேண்டும் என்றார். பணி செய்யவில்லையானால், பணி செய்யவில்லையானால் பயன் இல்லை, பலன் இல்லை. அதனால் திருவருளை அடைவதற்கு இந்த சரியை முதலான நெறிகளை சிவபெருமான் அருளி செய்திருக்கிறார். அந்த நெறியிலே சரிய நெறியை பற்றி தான் இந்த 69வது பாடல் சொல்லும். அது நேற்று ஏழதுல பாதி சொன்னோம். ஆவலால் காமலர் மரங்கள் அக்கலம் மலர் பறித்தம் மலரால் பறித்தலம் மலரால் தாவியலா வகை தார்வல சமைத்தல் தனப்பில் எம்புகள் சாற்றலன் புடனாம் மேவும் ஆலயம் அலகிடல் மெழுகல் விளங்க நல் விளக்கிடுதல் எம் அடியார்க்கு ஏவலானவை செய்தல் இச்சரியை ஏற்ற வல்லவர்க்கு எம்முறகு அளிப்போம் என்றார். அதனாலே இது புறத்தொண்டுன்னு வேறு, புறத்தொண்டு அகப்புறத்தொண்டு அகத்தொண்டு என்று மூன்று வகையாக சொல்லப்படும். அதனால் சமய தீட்சை பெற்றவர்கள் புறத்திலே தொண்டு செய்ய உரிமையுடையவர்கள், விசேட தீட்சை பெற்றவர்கள் அகமும் புறமும், நிர்வாண தீட்சை பெற்றவர்கள் அகம் புறம் இரண்டிலேயே நன்றாக செய்தல், அகத்திலே அதிகமாக செய்தல் விசேட நிர்வாண தீட்சை பெற்றவர்கள். அதனால இந்த சரியையிலே புறச்சரி புறத்தொண்டுன்னு வேறு. அதனால சுவாமியை தொட்டு பூசிக்கிறதுக்கான உரிமை இவர்களுக்கு கிடையாது. இவர்கள் சுவாமியை பூசிக்கின்றவர்களுக்கும் அதனால் ஆலயத்துக்கும் வேண்டிய பணிகளை செய்தல் அதுதான் சரியைன்னு வேறு. அது விரும்பும் சரியை முதல் மெஞ்ஞான நான்கும் அரும்பும் அலர் காய்கனி போல் அன்றோ பராபரமே என்பது தாய்மான ஒரு பாடல். விரும்பும் சரியை முதல் மெஞ்ஞான நான்கும் அரும்பு மலர் காய் கனி போல் அன்றோ பராபரமே. அதனால அரும்பு இல்லாமல் மலர் வராது, மலர் இல்லாமல் காய் வராது, காய் இல்லாமல் கனி வராது. இந்த நான்கும் எப்படி வந்து ஒரு செடியிலே மரத்திலே உண்டாவதோ அதே போல மனிதர்கள் இந்த மாதிரியான சரியகிரிய யோகத்தை செய்தால் அவர்களுக்கு ஞானம் கிடைக்கிறது. ஞானத்துக்கு கனி ஓமை, ஞானத்துக்கு கனி ஓமை, யோகத்துக்கு காய் ஓமை, கிரியைக்கு மலர் ஓமை, சரியைக்கு அரும்பு ஓமை. அரும்பு மலர் காய் கனி இந்த நான்கும் சிவபெருமானை நோக்கி செய்கின்ற சிவபுண்ணியங்கள். அது இந்த தீட்சை பெற்றவர்களுக்கு தான் உரிமை, தீட்சை பெற்றவர்கள் தான் செய்ய வேணுங்கிறார். அப்படி செய்தால் அவர்களுக்கு அதனால சாலோக பதவியை தருகிறார், சிவலோகத்தை கொடுக்கிறார். அந்த திருத்தொண்டுதான், அந்த திருத்தொண்டுதான் அதனால மலர் பறித்தல், மலர் மலர் மாலையா கட்டுதல், அதற்கு மேலே ஆலயத்தை தூய்மைப்படுத்துதல், ஆலயத்தை தூய்மைப்படுத்துதல், அதுக்கு மேலே முடுதல், கோலமிடுதல், அலங்கரித்தல், விளக்கிடுதல், தூபமிடுதல், அடியார்களுக்கு தொண்டு செய்வோம், அடியார்களுக்கு தொண்டு செய்வோம், அவர்களுக்கு என்னென்ன முறையில் செய்ய முடியுமோ அந்த முறையிலே தொண்டு செய்வோம். இப்படியாக இப்படியாக இப்படி சிவனை நோக்கி செய்கின்ற சரி சரி. அதனாலே இந்த பணியிலே சரியை பணியிலே ராத்திரி புஷ்பத்தை பற்றி நிறையா சொன்னேன். மலர் பணி, மலர் மலர் மலர் தான் முக்கியமானது, முதலாக இருப்பது மலர் தான் முதலாக இருக்கும். போற்றியன் வாழ்முதலாகிய பொருளே புலர்ந்தது பூங்கடற்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றின் என் திருமுகத்து அக்கரும் மலர் மலர் மலர் பல வகையான. அதனாலே இப்படி தேவரியருடைய திருவடி மலராக இருப்பது, திருவடி மலராக, திருவடி என்ன சொல்லுவோம், திருவடி என்ன சொல்லுவோம், மலர் என்று சொல்லுவோம். அதுதான் இங்கே திருப்பலி எழுச்சியிலே போற்றி என் வாழ்முதலாகிய பொருளே புலர்ந்தது பூங்கலர்க்கு இணை துணை. மலர் போன்ற திருவடிக்கு மலர் எழுதும், மலரை இட்டு மலரை பெறுதல், மலரிலே மலரிட்டு அந்த மலரை பெறுதல். ஆனால் நாம் இடுகின்ற மலரானது வாடும் மலர், அவன் கொடுக்கும் மலர் வாடா மலர், அவன் தருகின்ற மலர் எப்படிப்பட்டது, வாடா மலர், நாம் இடுகின்ற மலர் வாடும் மலர். ஆனா அது ஒரு அதிசயமா தெரியல,
இந்த வாடுகின்ற மலரை பெற்றுக்கொண்டு வாடாமலரை கொடுக்கிறான்.

0: அதே அருணகிரிநாதரு வாடா மலர்பதவி தாதா, வாடா மலர்பதவி தாதா என குளறி வாய்வாரி நிற்கு என அருள் கூற வாராய் மனக்கவலை தீராய் நினைத்துழுது வாரேன் எனக்கு திரும்ப வர வேணும் என்பது சதம்பகத்து போல். வாடாமலர், வாடா மலர், வாடாமலர் தான் சுவாமியுடைய திருவடி. அந்த கமலம்னு சொல்றது கமலம், அந்த அந்த மலரிலே அதுக்கு என மலர் தான், வேற எந்த பொருளும் சமானமாகாது. அதனாலதான் அவசியமா மலருட்டு அர்ச்சனை பொண்ணுகள் மலரை மாலையா கட்டி சாத்தும். அதனாலதான் குக்கை குண்டரன் பொன்னடி போற்றிலார். இதனாலே இப்படி மலர், அதே ஒரு பாட்டு காஞ்சிபுரத்து போல ஒரு பாட்டு பாடியிருக்காரு, சிவபூசை ஒன்றேதான் சிறந்ததென்று செப்புகின்ற சிவநூல்கள் அளவே இல்லை. சிவபூசை ஒன்றேதான் சிறந்ததென்று செப்புகின்ற சிவநூல்கள் அளவே இல்லை. சிவபூசை செய்வதற்கு அரிசியை போல் அவர் அறுத்திருக்கார் அந்த அரிசியை, சிவபூசை அரிசியை போல் சிறப்புள்ள மலரொன்றே முதன்மை என்று சிவனாரை ஆகமத்தில் அருளி செய்த சீர்தெறிந்து புலியுருவம் பெற்ற நல்ல சிவமுனிவன் வியாக்கிரபாதனை போல் தேசத்தில் யாருமே இல்லை இல்லை என்பது வியாக்கிரபாதர் தோற்றம். அதனாலே இப்படி வாடுகின்ற மலர்களை இட்டு அதன் மூலமாக வாடாமலரை இப்பொருள். அது சாதாரணமானது இந்த மலர், பணம் பெறாதது, பணம் வேண்டியில்லை, பூக்கு பணம் வேண்டியதில்லை. அவன் கொடுக்கிற அந்த திருவடி மலர் சொல்லி முடியுமாதே. அதனாலே இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பே எளிமையா நமக்கு காட்டியிருக்கிறோம், எளிமையா காட்டியிருக்கோம். அதனாலே தாவிலா வகை தார்வல சமைத்தாருங்கிறதா மாலைகள், தாருனா மாலை சமைத்தல் தனக்கில் இருப்புகள் சாற்றல். சிவபெருமானுடைய புகழை பேசுதல் பாடுதல், பேசுதல் பாடுதல், எல்லாருக்கும் பேச வராது, எல்லாருக்கும் பாடவும் வராது. பாட வருமா எல்லாருக்கும், எல்லாருக்கும் பேச வருமா? அதனால அதை கேட்கலாம், கேட்கலாம், எல்லாரும் கேட்கலாம், காது இருக்குது இல்லை. அதனாலே மாதூர் கூரனை வலஞ்சுழி மருவிய மருந்தினை வயற்காடி நாதன் வேதியன் ஞானசம்பந்தன் வாய் நவிற்றிய தமிழ் மாலை ஆதரித்து இசை கற்று வல்லார் சொல கேட்டு வந்தவர் தம்மை வாரியாவனை மருமக்கிமைக்கும் வருத்த வந்தடையார். இப்ப பாடினால் பலன்டா, அதை விட கேட்டால் அதிக பலன். பாடினால் பலன் உண்டு, பாடுகிறவனுக்கு பலன் உண்டு, கேட்டா என்ன மெனப்பட்டு உட்காந்து கேட்கிறாள், வேற வேலையெல்லாம் விட்டு விட்டு இருக்கு. அதனாலே கேட்பதுனாலே அதிகமான பலன். அதனாலதான் செவி சொன்னார், செவியினால கேட்கிற கேள்வி என்ன சொன்னாரு, செவி செல்வம், செல்வத்துள் செல்வம், செல்வத்துள் செல்வம், செவி செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தவை. அவ்வளவு விஷயத்து சொல்லியிருக்காரு. கேள்வி அவசியம், கேள்வி ஞான சம்பந்தமான கேள்வி ரொம்ப அவசியம். அதனாலே இப்படி பாடுதல் பேசுதல், அதுக்கு மேலே அன்புடனாய மேவு மாலையும் அழகிடல், அழகிடனா தூய்மைப்படுத்துதல் கூட்டுதல். அது அந்த சிவாலயத்தை கூட்டுகிற அந்த மாறு இருக்குது பாரு, நம்ம அது மாறு கோயிலில் ஊட்டுற அந்த மாதிரிக்கு திருவலகு, திருங்கிற அடைமொழி, அதை விளக்கமாக சொல்லக்கூடாது. கோயிலில் ஊட்டுகிற அந்த மாதிரிக்கே அது திருவலகு, திருவிளக்கு, எல்லாம் அந்த திருங்கிற அடைமொழி சொல்லு, திருவலகு அழகிடல் மெழுகல் விளங்க நல் விளக்கிடுதல், வேற விளக்கிடுதல் மிகப்பெரிய முடியும். விளக்கிட்டார் வேறு சொல்லியும் மெய்தெறியும் ஞானமாகும் அப்பர் சார். அதனாலே விளக்குடுதல் எம்மடியாருக்கு ஏவலானவை செய்தல், யாரே இப்படி சிவனுக்கு செய்தல், சிவன் அடியாருக்கு ஏவல் செய்தல், சிவன் அடியார்களை பணிந்து அவர்களுக்கு எந்த முறையிலே அவர்களுக்கு செய்ய முடியுமோ அந்த முறையில செய்தல். இப்போ திருப்பூரி தொண்ட நாயனார் என்ன பண்ணாரு, அவர் குலம் அவர் தொழிலுக்கு தகுந்தார் போல அடியாரு வஸ்திரத்தை தூய்மைப்படுத்தி தந்தார். இல்லை விளங்குதா, திருநீலகண்ட நாயனார் என்ன பண்ணாரு, ஊடு கொடுத்தார். அமர்நீதி நாயனார் என்ன பண்ணாரு, அடியாரது வஸ்திரம் கொடுத்தார். அவர் அவர் தகுதிக்கு தகுந்தவாறு, அவர் அவர் குலத்துக்கு தகுந்தவாறு அந்த பணியை செய்வார். எப்படியும் சிவனுக்கும் சிவனடியாருக்கும் பணியை செய்து அந்த தொடர்பு வச்சுக்கிறது, தொடர்பு, தொடர்பு. எங்கே தொடர்பு, சிவனிடத்திலே தொடர்பு வச்சுக்கணும். இப்போ சாமிக்கு காலையில் 8 மணிக்கு பூ பறிச்சுக்கிட்டு மாலை கட்டிக்கிட்டு போகிறோம்னு வச்சுக்கப்பா, போகிறோமா? இப்படியே பல நாள் செய்கிறோமா? ஒரு நாள் போகிறதுக்கு நேரம் ஆச்சுன்னா சாமி என்ன பண்ணுவார்? எங்கே வேணாலும் கட்டிட்டு வருவான் என்ன காரணம் அப்படின்னு சாமி நம்மளை நினைப்பார். உண்டா இல்லையா? 6 மணிக்கு சொற்பொழிக்கு வந்துடுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம்ல, வரலன்னா என்ன பண்ணுவாய்? இப்போ காணாமின்னா சாமி நம்மை நினைக்கிறாப்போல தொண்டு செய்யணும் அப்படின்னு சொல்லு. சாமி நம்மை நினைக்கிறா போலே தொண்டு செய்தல் வராடாடா. தொண்டு செய்கிறவர்கள் சாமி நினைப்பார் நினைக்க மாட்டா? நினைப்பார். அது அந்த நேரத்துக்கு வரலன்னா என்ன பண்ணுவாரு? இப்படி பணி செய்தல், பணி செய்தல் முட்டாமை செய்தல். நரை கொண்ட மலர் தூவி விரையளிப்ப நாடோறும் முறை கொண்டு நின்றடியார் முட்டாமையே பணி செய்யும். சிறை கொண்ட வண்டரையும் செங்காட்டம் குடியதனுள் கரை கொண்ட கண்டத்தான் கணபதி ஈச்சரசாமி. முட்டாமையின் ஆழ்வூரும் பூப்பறித்து நீர்மூழ்கி மூன்று போதும். முட்டாமையின் ஆழ்வூரும் நீர்மூழ்கி நீர்மூழ்கி பூப்பறித்து மூன்று போதும் கட்டார்ந்த இண்ட கொண்டு அடிசிகத்து அந்த நர்தம் கருப்பறியும். குட்டாட்டு பாட்டாகி நின்றானை குளகரை கூடி கோயில் எட்டானே மனத்தினால் நினைந்த போது அவர் நமக்கு இனியவார என்பது சுந்தர தேவாரம். அதனால் முட்டாமையே பணி செய்தல். முட்டாமைன்னா ஒரு நாள் தடைபடாம உடம்பு சரியில்லைன்னா அன்னைக்கு வந்து வேற ஒருத்தர் செய்ய வச்சுக்கணும் சொல்லிடும். பணி முட்டப்படாது. ஒரு நாள் பூச்சிதனுக்கு தானே அத்தனை உருண்டு அவ்வளவு பெரிய இதுக்கு ஒட்டு வச்சு ஒரு நாள் சுந்தரம் பரவாயில்ல போகலையே. ரொம்ப கவலைப்பட்டார்கள். அதே மாதிரி அறிவாட்டா நாயனார் தினந்தோறும் செங்கீரை மாவடுக்கு செல்லு கொண்டு போனாரு. தினந்தோறும் கொண்டு போனாரு. வறுமை வந்துருச்சு. சில நாள் சாப்பிடாமையே பணி செய்தாரு. தண்ணியை குடிச்சுட்டு செஞ்சாரு. கீரையை சாப்பிடுட்டு செஞ்சாரு. அப்புறம் ஒரு நாள் செங்கீரை மாவடு செல்லரிசி கூலிக்கு போய் நெல் கொண்டு போய் அரிசியை அப்படி போகும்போது வழியில் வந்து பால் அந்த அரிசி மாவிடு செய்கிற இதெல்லாம் கொண்டு போகும்போது மயக்க வந்து காலு புண்ணலாடி விழுந்துட்டார். விழுந்துட்டா எல்லாம் கொட்டி போச்சு கொட்டி போச்சு. ஒட்டு நடம் விடா பூமி வெடி அழகு கொட்டி போச்சு. ஒட்டுன உடனே அவர் என்ன பண்ணார்? சாமிக்கு ஜெய ஜெய குடித்தாண்டா வந்துருச்சு வேதனை அப்படின்னு சொல்லி சாமி மேலே ஜெலிக்கலை. சாமி மேலே ஜெலிக்கலை நல்லா ஞாபகம் வச்சுருந்தோம். இப்போ நம்மளாம் ஜாமி மேலே தான் ஜலிக்கிறோம். அப்புறம் யாரோட நோக்கம் யாருக்கு அதனால சாமி மேலே ஜலிக்கலை. சாமிக்கு செய்ய வேண்டிய புண்ணியம் நமக்கு இல்லை. இன்னைக்கு செய்ய வேண்டிய புண்ணியம் நமக்கு இல்லை. அதனால இந்த ஜென்மத்தை வச்சிருக்கக்கூடாதுன்னு சொல்லி கருத்து இருந்தார். உடனே சாமி அந்த விடாரில் வந்து கையில் பிடிச்சிருக்காரு. நண்பனே இந்த வாரு சிந்திய மாவடெல்லாம் சாப்பிட்றேன்னு சத்தம் கொடுத்தாங்க. தண்டலையார் எப்போதும் உண்டார் இளங்கீரை மாவடுவும் அம்மானு இந்த மூவர் அம்மானு உண்டார் இளங்கீரை மாவடுவும் அம்மானு உண்டார் இளங்கீரை மாவடும் மேயாயின் பண்டேதான் தின்று பழக்கம் உண்டோ அம்மானு சிவருமான இந்த மாதிரி மாவடுவு இது மாதிரிலாம் சாப்பிட்டு பழக்கம் உண்டா அப்படின்னு கேட்டால் ரெண்டாவது ஒன்று அதுக்கு மூணாவது ஒன்றுனா பழக்கம் இல்லை தாயனார் பழக்கி வைத்தார் அம்மானு. அப்படியாக ஒரு நாள் தவறாது பணி செய்யும். இந்த பணிக்கு சரியின்னு வேறு அதே வந்து திருநாவுக்கர சுவாமியில் உடன்பாட்டை சொல்றார். திருநாவுக்கர சுவாமி திருநாவுக்கர சுவாமி சரியை தொண்டு நன்றாக செய்தவர் சொன்னவர். நிலை பெருமாறுதியேல் நெஞ்சே நீவாளுடைய கோயில் புலர்வதன் அலகிட்டு மெழுக்கும் விட்டு புமாலை புனைந்தேத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்தும் ஆடி சங்கராஜய போற்றி போற்றி என்றும் அலை புனல் சேர் செஞ்சடயம் ஆடி என்றும் அரூரா என்றென்றே அலரானில்லே ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ அதே எதிர்மறையில சொல்றாரு அது மாணிக்கவாசகர்.
1: ஆமாருந்திருவடிக்கே அகங்குளையேன் அன்புருகேன் பூமாலை புனைந்தே தேன் புகழ்ந்துரையேன் புத்தேளிர் கோமான் என் திருக்கோயில் தூகேன் மெழுகேன் சாமாரே விரைகின்றேன் சதுராலே சர்வானே
0: என்பது திருவாசகம். அதனாலே அந்த சித்தியார் சொல்றாரு தாத மார்க்கம் தாச மார்க்கம் தாதமார்க்கம் தாதம் தாதன் என்றால் அடிமை நாதன் என்றால் தலைவன் தாதன் என்றால் அடிமை தாசம் தாசம் தாதன் ரெண்டு ஒன்று. அந்த சித்தியார் சொல்ற தாத மார்க்கஞ்சாற்றில் சங்கரன்றன் கோயில் தலமலகு டலகு திருமெடுக்குஞ்சாத்தி போதுகளும் பொய்து பூந்தார் மாலைகண்ணி புனிதற்கு பல சமைத்து புகழ்ந்து வாடி தீவில் நிறு விளக்கிட்டு திருநந்தன வனம் செய்து திருவேடங்கண்டால் அடியன் செய்வது யாது பணியிருந்து பணிந்தவர்தம் பணியும் ஏற்றுவதை சரிய செய்வோர் ஈசனுடன் இருப்பார் என்று சித்தியாரிலே இந்த தாச மார்க்கத்தை சொல்றார். அதற்கு மேல் இரண்டாவது வருவதுதான் கிரியாபாரம் சரியாபாரம் அப்படின்னு கிரியாபாரம். அந்த கிரியாபாரம் தான் விசேட தீட்சையை பெற்று ஆச்சாரியிடத்தில் விசேட தீட்சையை பெற்று ஆச்சாரியின் மூலமாக சிவலிங்கத்தை பெற்று அந்த சிவலிங்கத்தை முறையாக பூசி சிவலிங்க பூசதை மிக முக்கியமாக இருக்கும். அதுக்கு மேலே பூசையே கிடையாது. சிவலிங்க பூசதை தான் பரமாவாயிருக்கிறாரு விஷ்ணுவாயிருக்கிறாரு இந்திரனாயிருக்கிறார். அதை நம்ம காஞ்சி புராணத்தில் சொல்கிறாரு வேதவியாசருக்கு மகாவிஷ்ணு வந்து சொல்றாரு வானமேத்த யான் வைகுந்த வாழ்வு பெற்றதும் ஞான நான்முகன் சத்திய உலகம் அன்னியதும் ஏழை விண்ணவர் தத்தமது இருக்க எய்தியதும் ஆம் உயர்த்தவன் அருக்குறி அருச்சனை பயனால் அருக்குறிங்கிறது இங்கிலத்துக்கு அருக்குறி அருள் குறி அடையாளம் அடையாளம். அதனாலே சிவலிங்க பூசதிகள் கிரியை என்று அதற்கு பெயர். அந்த விசேட தீட்சையிலே ஆச்சாரியம் கொடுக்கப்பட்ட சிவலிங்கம் அது முதல்ல வந்து ஜனிகலிங்கத்தை பூச பண்றது ஜனிகலிங்கம்னா சந்தனத்தை வச்சு உருத்ராட்சத்தை வச்சு அப்படி அப்புறம் கொஞ்சம் நல்லா பழகின முற்பாடுதான் ரத்தனத்தில் மற்ற உலோகத்தில் லிங்கம். அது கந்தவர்க்கம் கிளர் மனப்போயும் கந்தவர்க்கம்னா சந்தன முதலான வாசனை பொருள்கள் கிளர் மனப்புகையும் தூபம் தூபம் கவிங்குள் தீபம் புனித மஞ்சனம் புனித மஞ்சனங்கிறத தீர்த்தம் மற்றைய பால் முதலானது அல்ல மஞ்சனம்னா அபிஷேகம் ஆடுவது அபிஷேகம் பண்ணுவது கொந்த அவிழ்ந்த நன் மலரும் மற்றளவும் கொண்டு அதையால் பூசிக்க வேண்டிய பொருள்களை எல்லாம் தயாரித்து பூஜைக்க வேண்டிய பொருள்களை எல்லாம் தயார் செய்வோம் தீர்த்தம் சந்தனம் பத்திர புஷ்பம் உபதீபம் நிவேதன பொருள் முதலான பொருள் எல்லாம் தயாரித்து அதன் பிறகு பூசை பூஜையில் வந்து முதல்ல அனுட்டானம் அனுட்டானத்துக்கு பிறகு சூரிய பூஜை கிழக்கு முகமாக வந்து சூரிய பூஜை அப்புறம் வடக்கு முகமாக வந்து சிவ பூஜை அதில் சோடச உபச்சாரம்னு சொல்கிறது சோடச உபச்சாரம் 16 வகையான உபச்சாரம் கந்தவர்க்கம் கிளர்மனப்புகையும் கவின்குள் தீபமும் புனித மஞ்சனமும் கொந்த அவிழ்ந்தனன் மலரு மற்றளவும் கொண்டு மாயையின் குணங்கள் ஒன்றியுள்ளதாய் இப்படி பூஜைக்க வேண்டிய பொருள் எல்லாம் தயாரித்து மாயையின் குணங்கள் ஒன்றியுள்ளதாய் மாயையின் குணங்கள் ஒன்றியுள்ளதாய்னா மாயா சம்பந்தமாக மல சம்பந்தமான தீய குணங்கள் எதுவும் இல்லாமல் தீய குணங்கள் இருந்துச்சுன்னு சொன்னா அந்த பூஜை சரியா செய்ய முடியாது அந்த நேரத்துக்கு ஒரு வருத்தம் வந்துச்சு கோபம் வந்துச்சு பல இது வந்துச்சுன்னு வச்சு பூஜை செய்ய முடியாது. அதனால முடிஞ்ச வரைக்கும் மனசை தயார் பண்ணிக்கணும் பொருளை தயார் பண்ணது மாதிரி மனசை தயார் பண்ணிக்கணும் அது தயார் பண்ண சாமானியம் இல்லை. அதுவும் உங்களுக்கு சிவபக்தி சிவபூஷை இந்த மாதிரி நெறியில் வரும்போது துன்பங்கள் அதிகம் வரும் துன்பங்கள் அதிகம் அந்த துன்பங்களை அதிகம் வருதுன்னா வேணே வந்து இதை தடுக்கும் அது திருவருளாலே அந்த வினையை சமாளித்து அப்புறம் பணி செய்கிறது. நல்வினையில ஈடுபடும் போது தீவினை வரும்.
1: நல்லா புரிஞ்சுக்கோ.
0: பயிரை நட்ட உடனே என்ன வரும்?
1: களை வரும்.
0: பயிரை நட்ட உடனே என்ன வரும்? கொஞ்ச நாள்ல பயிர் நல்வினை களை தீவினை. களைய களைந்து களையை களைந்து பயிரை வளர்க்கணும். களை வராம இருக்கா? களை வராம இருக்கா?
2: அத்தனை உழவு போட்டு நடறமையா அப்புறம் களை வந்துருக்கு?
0: அத்தனை உழவு போட்டு
2: நட்டம் ஒரு பாடு களை அத்தனை
0: வளர்ந்தது இல்ல? களை இல்லாம இருக்காது. அதே போல நம்முடைய நல்வினையும் தீவினை ரெண்டும் பலன் ஏக காலத்திலே பலன். அது திருவருள் அதிகமுடையவர்களுக்கும் புண்ணிய உள்ளவர்களுக்கு அந்த தீவினை குறைஞ்சிருக்கும். தீவினை கொஞ்சம் கூட உள்ளவர்களுக்கு அது வேலை செய்யும்.
1: வேலை செய்யும்.
0: அதை வந்து திருவருளாலே அந்த வினையை அந்த மாயா மல சம்பந்தமான குணங்களை எல்லாம் விட்டு விட்டு மாயையின் குணங்கள் ஒன்றியலராய் ஐந்து சுத்தி செய்து. ஐந்து சுத்திங்கிறது சிவபூஷையில முக்கியமானது. பஞ்ச சுத்தி இருக்கு. அது தான சுத்தி, திரவிய சுத்தி, லிங்க சுத்தி, பூத சுத்தி, ஆன்ம சுத்தி என்று, மந்திர சுத்தி என்று அஞ்சு வகையான சுத்தி. அது பஞ்ச சுத்தியும் பஞ்ச மலங்களை நீக்கும். பஞ்ச சுத்தியும் பஞ்ச மலங்களை நீக்கும். அது பஞ்ச சுத்தி செய்து நன்னை பாவித்து பூசை செய்தால் விஞ்சிய ஞானம் வழங்கும் பராபரமே என்பது தாய்மான ஒரு பாடல். அதனால அஞ்சு சுத்தி அவசியமானது. பூத சுத்தி, தான சுத்தி, திரவிய சுத்தி, அதுக்கு மேலே வந்து லிங்க சுத்தி, மந்திர சுத்தி. ஐந்து சுத்தி செய்து அகம்புறம் நிறைஞ்சி. அகம்புறம் என்பது புறத்திலையும் பூசை, அகத்திலையும் பூசை. முதல்ல அகத்தில செய்துட்டு அப்புறம் முகத்தில் செய்யும். அந்தரிய அகத்தில உள்ளே சாமியை வச்சு வெளியில செய்கிற பூசை முழுவதும் உள்ளே செய்யணும். சாமியை எழுந்தருளை எடுத்து அதனம் முடித்து சாமி எழுந்தருளை பண்ணி ஆவாகனாதி பண்ணி அதுக்கு மேலே வந்து பாத்தி ஆசமனம் கொடுத்து அப்புறம் அதுக்கு அபிஷேகத்தை பண்ணி அபிஷேகம் எவ்வளோ வேணாலும் பண்ணலாம். நேரம் இருக்குன்னு மனசு ஒத்துக்கணும். அப்படி உள்ளே பூசை செய்யணும். அது அகப்பூசைன்னு வேறு. அகப்பூசை நல்லா ஒவ்வொரு நாளைக்கு நல்லா அமையும். ஒவ்வொரு நாளைக்கு நல்லா அமையும். நல்லா அமைஞ்சதுன்னா ஆனந்தமாக இருக்கும். அது அகத்தில் கண் கொண்டு காண்பதே ஆனந்தம்னா இருக்கும். அகத்தில் கண் கொண்டு காண்பதே. அகப்பூசையில் எந்த விதமான குற்றமும் இல்லை. அகப்பூசையில் எந்த விதமான குற்றம் இல்லை. எல்லாம் ஒன்றா நம்பர் பால், ஒன்றா நம்பர் தயிர், ஒன்றா நம்பர் தேன், அப்படி அபிஷேகம் பண்ணலாம். நல்ல விளங்குதான். அது சாமி அம்பாளையும் உள்ளே எழுந்துள்ள போடுவோம். சாமி அம்பாளையும் எழுந்துள்ள போடுவோம். சாமி அம்பாளை எழுந்தருளை பொண்ணி அடியின் உள்ளத்தில் இருவரும் இருப்பதானால், இரண்டு பேரும் இங்கே உள்ளத்தில் இருப்பதானால் என்று சாமி அம்பாளை. அது மனிதரும் தேவரும் ஆயா முனிவரும் வந்து சென்னி குளிதரும் ஜேவடி கோமடமே கொன்றைவார் சடமே பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதரும் நீயும் என் குந்தி என்னாலும் பொருந்துகிறேன் அபிராமிப்போம். இரண்டு பேரும் என் நஞ்சுக்குள்ளே இருக்கிறோம். சாமி அம்பாளை எழுந்தருளை பண்ணுவோம். சிவலிங்க அம்பாள் சிவலிங்கத்தை தங்கத்தில் ஆவுடைய சுவாமி மாணிக்கம் நல்லா நினச்சிருங்க. தங்கத்தில் ஆவுட பசக்க அதுக்கு பணம் இல்லை. வந்து தங்கத்தில் ஆவுடப்பா சுவாமி வந்து பானருக்கு போகிற லிங்கம் அது மாணிக்கத்தில் இல்லாத பவளத்தில். அப்புறம் அம்பாளை மரகதத்தில், அம்பாளை மரகதத்தில் அப்படி எழுந்துள்ள பண்ணி ரெண்டு பேருக்கு நல்ல அபிஷேகத்தை பண்ணி அப்புறம் அதுக்கு மேலே 36 தூரத்துக்கு மேலே சுவாமி எழுந்துள்ள பண்ணி தாமரையில் அலங்காரம் பண்ணி தூப தீபம் நைவேத்தியம் எல்லாம் காட்டி சோத்திரமும் சொல்லி பண்ணினா நல்லா இருக்கு. பண்ணினா ஐந்து சுத்தி தான் அகம்புறமறைஞ்சி. திரு சிவதர்மோத்திரத்தில் அகத்தினுள் பூ செய்வார்க்கு அருவருப்பு ஒன்றும் இல்லைங்கிறார். அதனாலே அகப்பூசை அவ்வளவு சிறப்பு.
3: மெஞ்ஞானமும் விஞ்ஞானமும் மெஞ்ஞான தத்துவங்களை விஞ்ஞானம் மூலம் விளக்கும் முயற்சி. நிகழ்ச்சி தொகுப்பு சின்னையா சுகணேசன். விளக்கம் தருபவர் டாக்டர் லம்போதரன்.
4: இந்த சைவ மரபு வாழ் மக்கள், யாழ்ப்பாணம் குறிப்பாக யாழ்ப்பாண வாழ் மக்கள் ஆலயங்களுக்கு செல்லுகின்ற போது தலப்பாகை அணிந்து செல்வதையோ அங்க வஸ்திரம் அணிந்து கொண்டு செல்வதையோ முற்று முழுதாக வந்து அதை தவிர்க்கிற பழக்கம் இருக்கிறது. அது கேரளத்திலும் அந்த பழக்கம் அதிகமாக இருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் இந்தியாவின் வேறு இடங்களிலோ அல்லது வேறு மரபுகளிலோ அது இல்லை. இது சைவ மரபா தமிழ் மரபா என்கிற ஒரு விளக்கத்தை ஒருவர் கேட்டுக்கிறார்.
5: இது சைவ மரபு தமிழ் மரபு உலக மரபு அதில் நாங்கள் இந்தியாவிலே எங்களுடைய ஆகம விதிப்படி பார்க்கின்ற பொழுது கோயில் திருக்கோயிலே செய்யத்தகாத குற்றங்கள் என்று போட்டால் உத்தரியம் இட்டுக்கொண்டு செல்லுதல் ஒன்று இருக்குது. அதில் மேலே உத்தரியம் இட்டுக்கொண்டு செல்லுதல் தலப்பாகை அணிந்து கொண்டு செல்லுதல் எல்லாம் ஆலயங்களுக்கு போகும் பொழுது செய்யத்தகாத குற்றங்கள். இது ஆர்மனுடைய சைவ வினாவிடையிலேயும் இருக்குது, மற்றது ஆர்மனுடைய சிவாலய தரிசன விதியிலேயும் இருக்குது. அப்போ அவர்கள் அழகாக இந்த இதை சொல்லுவார், என்னென்ன மாதிரி கோயிலுக்கு போக வேண்டும், என்னென்ன செய்யப்படாது, என்னென்ன செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு போகின்றார். அப்போ வந்து எங்களுக்கு என்னென்று கேட்டால், எங்களுடைய ஊர் வந்து வெம்மையான ஊர், அங்கே எங்களுடைய பாரம்பரியத்திலே மேல் சட்டை அணிவது இல்லை, இல்லை சட்டை இல்லை. ஆனால் சட்டை எப்போ வருகின்றது என்று சொன்னால், இந்த நோர்த் இந்தியாவில் சட்டை அணிகிற வழக்கம் இருக்குது. ஏனென்றால் பெரிய புராணத்திலே பரஞ்சோதி அல்லது எங்களுடைய சிறுத்தொண்டர், சிறுத்தொண்டருக்கு சிவன் வைரவ சன்னியாசியாக வட இந்தியாவிலிருந்து தான் வாரார். அப்போ அவர் செஞ்சட்டை அணிந்து வந்தார்ன்ற அந்த பாடலில் இருக்குது, சட்டை போட்டிருந்தார், சிவத்தை சட்டை போட்டது பைரவ சன்னியாசி. இப்போ நோர்த் இந்தியாவில் இந்த ட்ரெடிஷன் இருக்குது, தட் இஸ் டிஃப்ரெண்ட். அப்போ நோர்த் இந்தியன் ட்ரெடிஷன் இஸ் டிஃப்ரெண்ட். தென்னிந்தியாகமரபின்படி வெம்மையான இடம், நோர்த் இந்தியாவில் ரிஷிகேஷ் கைலாஷ் எல்லாம் வேலை குளிர். இப்போ அங்கே அந்த சட்டை உழுப்பது போர்வை போர்த்துவது எல்லாம் அது வகமாக. தென்னிந்திய மரபின்படி என்னென்று கேட்டால், மேலே ஒருவர் வஸ்திரம் தரிக்கிறது என்று சொன்னால் ஒரு பெரியவர் தான் தெரிவிப்பார், ராஜாக்கள் பிரபுக்கள் பெரியவர்கள் தான் தரிப்பது. அதுவும் அவர்கள் தங்களிலும் பெரியவர்களை காண்ட பொழுது உடனே கால்வியை எடுத்து அறையில் கட்டுவார்கள், சால்வை எடுத்து அஜையிலே கட்டுவார்கள். நான் பார்த்துருக்கிறேன், என்னுடைய பேரனார் இருந்தவர், அவருடைய மருமகனார், அவையெல்லாம் அவருடைய மருமனாரே நான் பார்க்கின்ற பொழுது 70 வயதுக்கிட்ட, அவர் என்னுடைய பேரனாருக்கு அவருடைய மாமன் உடனே சைக்கிளில் போய்கொண்டிருந்தாலும் ரோட்டில் கண்டோடனே உடனே அவருக்காக இறங்கி நின்று அந்த சால்வியை டக்கன் எடுத்து அறையில் கட்டுவார். அந்த வாகனத்தில் ஏறுதல் மற்றது தலைப்பாதரித்தல் இதுகள் எல்லாம் வந்து எங்களுடைய அந்தஸ்து, இட்ஸ் ஸ்டேட்டஸ் சிம்பல்ஸ், எங்களுடைய ஸ்டேட்டஸ் சிம்பல். கோயிலுக்கு போகும் பொழுது ஸ்டேட்டஸ் சிம்பல்ஸோட போகப்படாது, அதைத்தான் அதனுடைய கருத்து சாராம்சம். ஆனால் இன்றைக்கு ஷர்ட்டோ அல்லது உத்தரியமோ ஸ்டேட்டஸ் சிம்பல்ஸாக இல்லை. இந்த இதை வடிவாக பார்த்தா தெரியும், மகாத்மா காந்தி தலைக்கு தொப்பி அணியக்கூடாது, தென்னாப்பிரிக்காவில் இருந்தது கோர்ட்ஸில் லோயர் கேபிளில் ஒன்லி ஒயிட் லாயர்ஸ் கேன் வேர் த ஹெட், நான் ஒயிட்ஸ் வந்து கோர்ட்ஸில் லோயராக இருந்தாலும் ஓத்தெடுத்திருந்தாலும் தலைப்பாக வைக்கப்படாது, தொப்பி அணியப்படாதுன்னு தென்னாப்பிரிக்காவில் இனவாத சட்டம் இருந்தது, அவங்களுக்கே அப்படி இருந்தது. ஆகவே தலைப்பா அணிவது கூட ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள். கோயிலே ஏன் அப்படி வைத்தது என்று சொன்னால், ஆண்டவருக்கு முன்னால் உங்களுடைய அந்தஸ்துகளை சமூக அந்தஸ்துகளை காட்டப்படாது, எல்லாரும் சமம் என்பதற்காகத்தான் அந்த ஆண்கள் வந்து மேலாட இல்லாமல் வரவணும். அது சில பேர் சொல்கிறது அங்கே இருந்து கடவுளுடைய அலை வருகிறது நெஞ்சில பாய், அதெல்லாம் கிடையாது, இட் இஸ் அ ஸ்டேட்டஸ் சிம்பிள். அதை விளங்கி கொண்டால் சரி, ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷனுக்கு உங்கள் கால தேச இட வர்த்தமானத்தை பொறுத்து அதை அப்ளை பண்ணிக்கொள்ளலாம்.
4: ஒரு நேரம் இணைத்துக்
2: கொள்ளலாம்.
5: நான் சொல்லுவது ஆகம விதிப்படி இருப்பதை சொல்லுகின்றேன், இனி அதுல பிழையோ சரியோன்று நீங்கள் தான் தீர்மானித்துக் கொண்டு கும்பிட்டாலும் அங்கே பலன் உண்டு இல்லை என்றில்லை. என்னென்று கேட்டால், வைத்தியர் உங்களுக்கு மருந்து தருகின்றார், உங்களுக்கு சலரோகம் இருக்குது மருந்து தருகின்றார். நான் சொல்றேன் என்று கேட்டால், நீங்கள் பத்தியத்தோட சாப்பிட்டால் உத்தம பலன், பத்தியம் இல்லாம சாப்பிட்டாலும் ஓரளவு பலன் இருக்குது, பத்தியத்தோட சாப்பிட்டால் உத்தம பலன். அப்ப பத்தியம் வைக்க போறீங்களா இல்லையா என்பது நீங்கள் தான் பார்த்துக் கொள்ள.
4: சன்னிதானங்களாக பார்க்கலாம் தானே,
5: உங்களுக்கு பர்சனல் அப்ளிகேஷனுக்கு நீங்கள் எத்தனை நாள் சிவன் கோயிலுக்கு போகிறீர்கள்? இப்ப என்ன பிரச்சனையண்டா, வருஷத்துல ஒரு நாள் ரெண்டு நாளே கோயிலுக்கு போறவைக்கு இது கேள்வியே அல்ல. நாளாந்தம் போவர்களுக்கு அப்படி இருந்த நான் போகின்ற பொழுது எல்லா கோயிலையும் போய் வழிபடுகின்றான். சிவலிங்க மூர்த்தம் இருந்தாலும் வழிபடுவேன். ஆனா சிவலிங்க மூர்த்தம் பிரதானமாக இருக்கிற கோயில்கள்ல மேனமொப்பி வழிபடக்கூடியதாக இருக்கும். ஆனா அங்கேயும் குறைகிற இல்லை என்று கிடையாது. ஆனா குறை நிறைய பார்த்து கொண்டிருந்தால் என்னுடைய ஆன்ம லாபம் கெட்டு போயிடும். அப்படின் அது உண்டு. அப்ப இட் இஸ் போர் பர்சனல் பிராக்டிஸ் நாட் ஃபார் த ஆர்கியூமெண்ட் அண்ட் அக்யூசேஷன். இப்ப மற்றவர்கள புல கண்டுபிடிக்கிறதோ அது இது இல்லை, அது எங்களுக்கு வீண் கர்ம. பிள்ளைக்கு ஒன்றும் குழம்பாது. என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லிக் கொடுக்கின்றேன். இவர்கள் போகிற பொழுது கேட்கல. இதுதான் நீங்கள் ஒன்றும் வழி நடத்த தேவையில்லை. உள்ளதை உள்ளபடி சொல்லுங்கள். இப்படித்தான் சொல்லி இருக்குது, ஆனால் இப்ப இப்படி இருக்குது, அதை சொல்லுங்கள். இங்கே சிவலிங்கத்தை மூர்த்தமாக உள்ள கோயில்கள் உள்ளன. உங்களுக்கு மனசுக்கு கஷ்டமா இருந்தா அந்த கோயில போய் கும்பிடுங்க. உங்களுக்கு பிரச்சனையா இருந்தால் பிள்ளைகளை எமது வகுப்புக்கு அனுப்புங்கள், நாங்கள் சொல்லிக் கொடுக்கின்றோம். அதுக்கு மேலே அவருடைய பர்சனல் அட்ஜஸ்ட்மெண்ட் டேஸ்ட் அதுகள் வேற. ஆனால் அதுக்காக விதியை மாத்த முடியாது, இது விதி.
6: வணக்கம்,
5: சொல்லுங்கள்.
6: வணக்கம்.
5: வணக்கம்.
6: நான் வந்து அலோசியஸ் கேட்கிறேன்.
5: சொல்லுங்கள் அலோசியஸ்.
6: என்னண்டா, நான் உங்களை நிகழ்ச்சியில இப்போ தவறாமல் கேட்டுக்கொண்டு வரது. ஞாயிற்றுக்கிழமை நிகழ்ச்சியை கேட்கறதுக்கேண்டே நான் நித்யா எழுந்திருக்கிறது.
5: நன்றி.
6: என்னண்டா, இந்த கோயில்ல வந்து இந்த இது சொல்லி பலி எடுக்கணும் இல்ல, அதாவது வந்து இந்த கடாய் வெட்டுறது, மிருக பலி செய்யணும் இல்லோ, அது வந்து சைவ சமயத்தில அது வந்து அந்த சைவ சமயத்துல அது வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறதா? அது வந்து சைவ சமயம் அதை சொல்லுதா? இப்ப கோயில்ல வந்து மிருகங்களை அப்படி உயிர்களோட பலியிடலாமோன்னு சொல்லி அது வந்து ஒரு சைவ சமயத்தின் அந்த அறத்துக்கு அப்பால் பட்ட ஒரு இது. இரண்டாவது மிருகங்களை கொண்டு போய் உயிரை பிடிச்சு அதை அப்படியே களத்துல வெட்டி வதைச்சு இவளை கொள்கின்றது, அதை பற்றி எனக்கு சொல்ல முடியுமா?
5: நன்றி. அதாவது கோயில்களிலே பலியிடுதலை பற்றி கேட்கின்றேன். பொதுவாக எமது சமய கோயில்களை பார்த்தால் இல்ல, ஒரு 99 விதமான கோயில்களிலே பலியிடுதல் இல்லை, பலியிடுதல் இல்லை. எங்களை இங்கே இருக்கின்ற ஒரு கோயிலையும் இல்லை, இலக்கையிலையும் இல்லை. ஆனால் சில கோயில்களிலே பலியிடும் மரபு உள்ளது. காணாவட்டி வைரவர் கோயில் என்று இருக்கின்றது. அதே மாதிரி ஒவ்வொரு இடங்களில் சில கோயில்களில் அயர கோயில்களில் பலியிடுகின்ற மரபு தொன்று தொட்டு வளமையாக இருந்து வருகின்றது. எமது சமயத்திலே வேத காலங்களிலே யாகங்கள் யக்ஞங்கள் கூறப்பட்டுள்ளன. அவற்றிலே அந்த பலி கொடுப்பதை பற்றி கூறப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த வேத கால யக்ஞங்கள் வந்து கலியுகத்திலே இல்லை. அப்ப இன்றைக்கு வந்து ஒருவரை யக்ஞம் செய்வதில்லை, நாங்கள் ஹோமம் தான் செய்வோம், திரவியங்களை. அது அந்த யக்ஞத்தின்படி நண்டுவது இல்லை. ஒன்று, அதற்குரிய ரிசோர்சஸ் இன்றைக்கு இல்லை, அது வளங்கள் இல்லை. பட் அதற்குரிய எக்ஸ்பர்டைஸ், அது அவ்வளவுக்கு அந்த வேதங்கள் கிரியைகள் தெரிந்த குருமார்கள் அவர்கள் இல்லை. அந்த வழியிலே அதை சொல்லுகின்றார்கள். அப்ப எங்களுக்கு இருப்பது ஹோமம், மற்றது எங்களுடைய வழிபாடு வந்து இன்றைக்கு இருக்கிற வேத ஆகம முறைப்படி. இந்த ஆகம முறைப்படி வேத முறைப்படி வழிபாடுகள்ல பார்த்தால் பொதுவாக எமக்கு பலி என்கின்ற மிருக பலி எங்களுக்கு கிடையாது, அது இல்லை.
7: ஆனாலும் தாய்ச்சமய மரபு ஒன்று உண்டு. தாய்ச்சமய மரபு அதாவது வந்து எமது சொல்லுவார்கள் எங்களுடைய நேட்டிவ் அபோரிஜினல் ட்ரைபல் வழிபாடுகள் எமது சமயத்திலே இன்றைக்கும் இருக்கின்றன. அந்த தாய்ச்சமய வழிபாட்டு மரபிலே பலியிட்டு வழிபடுகின்ற மரபு தொன்று தொட்டு இருக்கின்றது. இது சைவ சமயத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறதா என்றால் பொது விதியாக இல்லை. பொதுவாக எல்லாரும் போய் இப்ப அங்க பலியிடுகிறார்கள், ஆகவே நானும் போய் இங்க இருக்கிற கனடா கன்சாமி கோயில பலியிட போறேன் போகலாம். அந்தந்த ஸ்தாபகங்கள் எப்ப ஆகம விதிப்படி ஒரு கோயில் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறதோ அமைக்கப்பட்டிருக்கிறதோ ஆகம வழிபாட்டு முறைகளுக்குள் வருகின்றதோ அது தந்தை மரபு சைவ மரபு. ஆகம வழிபாட்டுக்கு அப்பாற்பட்ட வழிபாடுகளும் உண்டு. அந்த ஆகமங்களுக்கு அப்பாற்பட்ட மரபையும் எமது மதம் ஏற்றுக்கொண்டுள்ள அதை நிராகரிக்கவில்லை. We are not what you call antagonizing the what you called native tribal and aboriginal forms of worship. That also included. என்ற வழிபாடு என்பது அவரவருடைய சுதந்திரம். அப்படி பார்க்கின்ற பொழுது இது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறதனால் திருமுருகாற்றுப்படை 11 திருமுறையிலே இது வருகின்றது. திருமுருகாற்றுப்படை 11 திருமுறையிலே இது வருகின்றது. அவர் சொல்லுவார்கள் என்று கேட்டால் 11 திருமுறையிலே ஆர்வடை வீடுகளை பற்றிய வழிபாடு நக்கீரதேவனான திருமுருகாற்றுப்படையிலே வருகின்றது. வருகின்ற பொழுது அவர் சொல்லுவார் வேதியர் வழிபடுவதை சொல்லுவார். 30 நூல் அணிந்த வேதியர்கள், வேதமோதியவர்கள், ஒழுக்கத்தை சிறந்தவர்கள், அறிவில் சிறந்தவர்கள், வேதியர்கள், அந்தணர்கள் வழிபடுகின்ற வழிபாடு ஒரு இடத்துல சொல்லுவார். என்னிடத்தில் ரிஷிகள் முனிவர்கள் வழிபடுகின்ற தவத்தை சிறந்த முனிவர்கள் அவர்கள் நண்பகல் பலவுடன் கழிந்த உண்டியர் பலகாலமாக உணவில் ஒரு நேரம் மட்டும் உண்பார்கள் நண்பகல் மட்டும், அது கூட இல்லாமல் இருப்பார்கள். மார்பின் நெண்பலந்தி அங்கிஞ்சாக்கேர் நம்மை போல கொளுத்து போய் இருக்க மாட்டார்கள். மார்வெலும்பெல்லாம் வெளியிலே தெரியும்படியாக மெல்லிய உடம்போடு இருப்பார்கள். இகலோடு செற்றன் நீக்கிய மனத்தினர் செருக்கு கிடையாது, நான் என்று அகந்த கிடையாது, கற்றோர்க்கு கற்றோர்க்கு யாவலும் கற்றோர் அறியா அறிவினர் எல்லாம் கற்றவர்களுக்கும் அறியாத அறிவெல்லாம் அவர்களுக்கு அறியும். கற்றோர்க்கு தாம் பரம்பு ஆகிய தலைமையர் அறிஞர்களுக்கெல்லாம் அறிஞர்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய அளவுக்கு முனியல் முனிவர் முன்புக என்று சொல்லி சொல்லுவார்கள். கோபமில்லாத குற்றமில்லாத அந்த முனிவர்கள் முன்னே போய் வழிபடுகின்றார்கள். இது ஒரு விதமான வழிபாடு, ஒரே பாட்டிலேயே இருக்குது. இன்னொரு தத்தில் எடுத்து பார்த்தால் இந்த குறவர் வழிபடுவார்கள், குறவர் அவர்கள் வழிபடுகிறார்கள் சொல்லுவார்கள் கேட்டால் இப்ப இடையிலே வந்து என்ன செய்வார்கள், இடுப்பிலே கஞ்சாயிட கட்டி அதை கட்டி குன்றக சிறுபடை குன்றக சிறுபறை குரவை அமர பறை சிறு பறை அடிச்சு குறவை கூத்தாடி சுற்றிவர நின்று வழிபடுவார்கள். சரியோ குறவர்கள் வழிபடுவார்கள். அதில் வந்து சொல்வார்கள் என்ன தேக்கள் இனிமையான கல்லு, தேரல் நொதிக்க வைக்கப்பட்ட மது, அந்த காலத்தில் மூங்கல்ல வச்சு நொதிக்க வச்சு நெல் அரிசி அரிசி பொருட்கள்ல இருந்து மது எடுப்பார்கள். இந்த மரபு இருந்திருக்கின்றது. பிற்பாடு இந்த லீகலைசேஷன் வந்தவுடனே இந்த மரபு இல்லாமல் போயிடுச்சு. இப்பெல்லாம் கள்ளச்சாராயம் காய்ச்சுகிறார்கள். சுத்தமான மதுபானம் வடிக்கின்ற மரபு பாரம்பரியமாக இருந்தது. என்ன செய்வார்கள் என்றால் நெல்லை முளைக்க போடுவார்கள். அது ஒரு முறை இருக்கிறது. அதுக்கொண்டு புதிய இதன்றைக்கு இவ்வளவு நெல் எடுத்து முளைக்க போடுவார்கள். முளைக்கப்பட்ட நெல்லை அந்த 3 நாள் முளை வந்து உடனே எடுத்து காய வைப்பார்கள். காய வைத்த நெல்லை இடிப்பார்கள். இந்த இடித்து அந்த அரிசியை எடுத்து எடுத்து போட்டு பிறகு அதை வந்து காய்ச்சுவார்கள். கஞ்சி பதத்தில் காய்ச்சுவார்கள். பிறகு அதுக்குள்ள நொதிக்கத்தக்க மற்ற பொருட்களை போட்டு பானையிலே போட்டு மூடி வைப்பார்கள். அது குறிப்பிட்ட நாள் போக அந்த மதுபானம் பொங்கி வழிந்து வந்திருக்கும். அந்த மதுதான் இறைவனுக்கு படைப்பார்கள். ஏனென்றால் இறைவனுக்கு நீங்க கடையில வேண்டி படைக்க இயலாது. வழிபடுவது அடுத்ததாக திருவருகாரில் வீடர்கள் வழிபடுவதையும் சொல்லுவார். அவர் சொல்லுவார் குருதியொடு விதவிய தூவல் அரிசி, அரிசியில குருதிகள் கொழுத்த ஆடு விதையை மறியறுத்து இது திருமுரு காட்டு படையில் பதினொராம் திரு. ஆகவே இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான வழிபாடு இருக்கின்றது. ஆனா இது சிறுபான்மையுடைய வழிபாடு, தாய்ச்சமயம் மரபு. இது ஒருவரும் போய் நீ ஏன் இப்படி செய்கிற கேட்டு நிரோதிக்க கூடாது. இன்றைக்கு சொல்ற மாதிரி பலி கூடாது என்று போய் உன்னுடைய வழிபாட்டை நீர் செய்யும், அவர் வழிபாட்டை அவரவர் செய்வதற்கு நீர் அதுக்கு உடன் கொடும். அதுதான் அங்கே சொல்லுவது. சொல்லுவார்கள் அதுக்கு கடைசியாக சொல்லுவார், வேண்டினர் வேண்டியாங்கு எய்தினர் வழிபட. வேண்டினர் வேண்டியவா வேண்டியாங்கு எய்தினர் வழிபட, வேண்டியர் வேண்டியவாறு வழிபடட்டும். ஆண்டாண்டு உரைதலம் அந்தந்த இடங்கள்ல அந்தந்த வழிபாடுகளை ஏற்றுக்கொண்டு அந்தந்த மாதிரி முருகப்பெருமான் ஆறுபட வீடுகளில் இருக்கின்றார். இது சொல்லப்பட்ட மரபு. ஆகவே இந்த பலி இடுதல் என்பது ஆகம மரபிலே, ஆகம மரபுப்படிவத ஆலயங்களிலே இல்லை, தாய்வழி சம்பிரதாயமாக வருகின்ற வழிபாட்டு முறைகளிலே இன்றும் உண்டு. இதுல எந்த விதமான மாறுபாடோ மறுதளிப்போ கிடையாது. மரபிலே வந்த பலியிடுதலுடைய ஆகம மரபிலே வருகின்ற பொழுது நாங்கள் பலியிடுதலுக்கு பதிலாக நீட்டு பூசணிக்காய் வெட்டுகின்றோம். அது கொண்டு இருக்கின்றது. தேங்காயுடைய தலைவர் பலிதான்,
8: பலிதான்.
7: தேங்காய் என்பது சிரசு, அப்ப அப்படியே தலை அறுத்து போடுவதால் தான் தேங்காய் உடைத்து வைக்கின்றோம். பார்த்தா தெரியும் தேங்காய் மூன்று கண் முடி எல்லாம் உடைவு இருக்குது இல்லையா. தேங்காய் என்பது உடம்புண்டே ஒரு சரீரம். தேங்காய் உடைப்பது ஒரு புறப்படுகின்ற பொழுது தேங்காய் உடைப்பது, தேங்காய் கோயில்ல தேர் புறப்படுவதால் தேங்காய் உடைப்பது அது இருக்கிறது. அது வேறு நீத்து பூசணிக்காய் வெட்டுவது இதெல்லாம் கோயில்கள். நமது சைவ மரபிலே உள்ள கோயில்கள் எல்லாம் பலிபீடம் ஒன்று உண்டு. ஆய பதிதான ருச்சுவலிங்கமாம், ஆய பசுதான் அடலேறு என நிற்கும் ஆய பாசம் பலிபீடம் என்று சொல்லி திருமந்திரத்தில் இருக்கு. ஆகவே இந்த மூன்றும் வந்தால் பேசிக் இது. ஆகவே உண்மையான மிருக பலி வந்து இல்லை, ஆனால் அதற்குரிய தாய் வழி மரபுக்குரிய இடம் உண்டு. எங்களை பார்த்தா தாய் மரபும் தந்த மரபும் இணைந்ததுதான் இந்த செய்கை. இது இப்ப ரெண்டுக்கும் இடையில இடக்கிற ஒவ்வொரு இடங்கள்ல கிளாஷ் வேற பார்க்க. உப்ப சில பேர் வந்து மிருகவதை தடை செய்ய வேணும் என்று சொல்ற மாதிரி சில இடங்கள்ல தடை செய்ய வேண்டிய தேவை உண்டு. உதாரணமாக நேபாளில் ஃபெஸ்டிவல்ல ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் எருமைகளை பலியிடுவார்கள் ஆண்டாண்டு. இப்ப அது தடையிட்டு இருக்கு. என்னென்னு கேட்டால் அந்த நாளையில இருந்தது உண்டு ஒரு ஸ்மால் ஸ்கேல். இப்ப என்ன கேட்டால் அவங்க இதுக்கண்டே இது டிராஃபிக்கிங் எருமை. இப்ப எல்லாம் இல்ல ட்ரக்ல லொரியில எல்லாம் கொண்டு வந்து லோக்கல் ரிசோர்சஸ் ஏற்றவாரி அந்தந்த மரபினர் செய்வது சரி, அதே மேஸ்கேல்ல ஒரு பிசினஸ் ஆக்கி செய்வது தவறு. அப்படியான விதங்கள்ல அதுக்குரிய தடைகளை இட வேண்டும், அது உண்மை. ஆனால் அந்தந்த மரபினர் அந்தந்த வழியில செய்து கொள்வதற்கு தடை செய்கள் கிடையாது.
8: வணக்கம்
9: ஐயா. வணக்கம் ஐயா, நான் வீரகேசரி மூர்த்தி பேசுகின்றேன்.
8: சொல்லுங்க.
9: அடியனுக்கு தெரிந்த சிறு விளக்கத்தை சொல்லலாம் என்று நினைக்கிறேன். இந்த பலியிடுதலை பற்றி உண்மையிலேயே மிருகங்களை பலி கொடுப்பது அர்த்தமில்லை, எம்மிடையே இருக்கின்ற மிருகத்தனமான குணங்களை பலியிட்டு ஆலயத்தில பலியிட்டு அதை அன்றிலிருந்து கைவிட்டு நான் தூய மனத்தினனாக புற உயிர்களை நேசிக்கிறவனாக வாழ வேண்டும் என்ற தத்துவத்தை விளக்குவதற்காகத்தான் அந்த பலியிடுதல் வந்தது. ஆனா உண்மையிலேயே உயிரினங்களை ஆலயத்தில் பலியிடுவதல்ல என்பதுதான் அடியேன் அறிந்த விளக்கம். மற்றது தேங்காய் உடைப்பதை பற்றியும் சொன்னீர்கள். எமது மும்மலங்களை நீக்கி ஆணவம் கண்மம் மாயை அதுகளை நீக்குவது போன்று தேங்காயில இருக்கிற தேங்காய் மட்டை தும்பு ஓடு ஆகியவற்றை உடைத்தெறிந்தால் உள்ளே ஒளிமயமான பரிசுத்தமான எமது ஆன்மா தென்படுகிறது என்பதை புலப்படுத்துவதற்காகத்தான் தேங்காய் உடைப்பதாக நான் அடியேன் அறிந்தேன். அதைத்தான் நான் குறிப்பிட விரும்பினேன். நன்றி, வணக்கம்.
7: நன்றி வீரகேசரி.
8: நன்றி, நன்றி மூர்த்தி அவர்களே.
7: இந்த புரிதல் என்பது ஒவ்வொருவருடைய வெரி இண்டிவிஜுவலைஸ்ட் அண்ட் பர்சனலைஸ்ட். அப்போ ஒவ்வொரு மட்டங்களிலே ஒவ்வொரு விதமான புரிதல் வரும். ஆகவே இப்போ வந்து ஒரே விடயத்தை நாங்கள் சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது சூரியனை பற்றி சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது இப்போ நர்சரி ரைம்ஸில் ஒரு விதமாக சொல்லிக் கொடுப்போம். அதே மாதிரி ரெண்டாம் மூன்றாம் வகுப்பிலே இன்னொரு விதமாக புரிதல், பிறகு ஐந்தாம் ஆறாம் வகுப்பிலே வரும் பொழுது இன்னொரு விதமான புரிதல், பிறகு ஹைஸ்கூலுக்கு வரும் பொழுது சூரியனை பற்றி வேறு விதமான, அதையே ஒரு யூனிவர்சிட்டி சப்ஜெக்ட் போஸ்ட் ரிலிஜியஸ் சப்ஜெக்ட்ஸில் போகிறதுக்குள்ள வேறு மட்டங்களிலே அந்த புரிதல் வரும். அதையே ஒரு விஞ்ஞானி அண்டவியல் விஞ்ஞானிக்கு போகின்ற பொழுது இன்னொரு விதமான புரிதல் வரும். ஆகவே ஒரே விதமான இது, ஆனால் அதே விதமான புரிதலை நாங்கள் எல்லாருக்கும் சொல்ல முடியாது. இப்போ பலியிடுதல் வழக்கத்திலே உள்ளவர்களை மறுதளிக்க முடியாது, அது உண்மை. பதினோராம் திருமுறையிலே திருமுருகாட்டுப்படையிலே நக்கீரர் பலியிடுதலை அச்சொட்டாக சொல்லிய பிறகு நானோ நீங்களோ அதை வந்து இல்லை, எமக்கு அருவறுப்பாக இருக்கின்றது, நாங்கள் ஜீவகாரண்யம் பேசுகின்றோம் என்பதற்காக மறுதளிக்க முடியாது. அதே சமயம் அது பொது அல்ல, அதாவது இது பொது விதி அல்ல, இது ஒரு விதி விலக்கு. அந்த விதி விலக்கை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த விதி விலக்கை நாங்கள் எப்படி புரிந்து கொள்ளோம் என்பதற்குத்தான் நான் சொன்ன விளக்கம். அதே மாதிரியாக நாங்கள் அது மற்ற நிலையில் உள்ளவர்களுக்கு தேங்காய் உடைப்பதற்கு விளக்கம் உண்டு, வேறு விளக்கங்கள் உண்டு. மற்றது பலிபீடம் என்பது எமது உணர்வுகளை பலிபிடுகின்றது, மலங்களை பலியிடுகின்றது, அதெல்லாம் உண்மையாக உண்டது. ஆனால் எங்களுடைய கேள்வி என்னென்று கேட்டால், இந்த பலி இடுபவர்களை நாங்கள் எப்படி புரிந்து அவர்களை நிராகரிக்கப் போகின்றோமா அல்லது புறந்தள்ளப் போகின்றோமா என்ற கேள்வியிலே அந்த ஏற்றுக்கொள்ளுதல் என்ற மரபுக்கு எமது நூல்கள்ல திருமுறைகள்ல எமது நாயன்மார்கள் திருவிழத்திலிருந்த ஞானிகள் என்ன சொன்னார்கள் என்ன செய்தார்கள் என்று அடிப்படையாக வைத்து எம்முடைய தனிப்பட்ட கருத்து இல்லாமல் அதனுடைய கருத்துக்களை வைத்து சொன்ன பதில் தான் அது. நன்றி. இன்று இப்பொழுது ஆவணி மாதம் நடந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு மாதங்களுக்குமே ஒவ்வொரு சிறப்பு உண்டு. பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்லுவார், மாதங்களில் நான் மார்கழி என்று சொல்லி இருக்கின்றார். அப்படி அந்த ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. இந்த ஆவணி மாதம் என்றால் என்ன சிறப்பு என்றால், ஆவணி மாதம் இந்த சூரியனுக்கு உரிய மாதம். இந்த தமிழ் மாதங்கள் வந்து இந்த மாதப்பிறப்பு, தமிழ் மாதப்பிறப்பு வந்து சொல்லுகின்ற பொழுது அதிலே ஒரு வானியல் ரீதியான ஒரு கணிப்பு இருக்கின்றது. உதாரணமாக இப்போ ஆகஸ்ட் முதலாம் தேதி என்றால், ஆகஸ்ட் முதலாம் தேதி ஜூலை 31 12 மணி நடுநிசி முடிந்த பின்னர் அந்த ஆகஸ்ட் முதலாம் தேதி பிறக்கின்றது என்று எங்களுக்கு தெரியும். ஆனால் அதற்கு எந்த விதமான வானிலை முக்கியத்துவங்கள் கிடையாது. ஆனால் தமிழ் மாதங்கள் ஒவ்வொன்றுக்கும் இந்த வானியல் சஞ்சாரம், த ஓபிட்டிங் ஆஃப் தி பிளானட்ஸ், அதோட ரிலேட்டடாகத்தான் இந்த தமிழ் மாதம் வாரம் அந்த கணிப்புகள் இருக்கின்றன. இந்த ஆவணி மாதம் என்கின்ற பொழுது ஜோதிடம் தெரிந்தவர்களுக்கு தெரியும், சூரியனுக்குரிய சொந்த ராசி சிம்மம், சிங்க ராசி. அந்த சிங்க ராசியிலே சூரியன் பிரவேசிக்கின்ற காலம், அதாவது த ரிலேட்டிவ் ஓபிட்டிங், இந்த பூமியை மையமாக கொண்டு பார்க்கின்ற பொழுது சூரியனுடைய சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது அந்த சஞ்சாரத்திலே இந்த ஜோடியாக், இந்த வான மண்டலத்தை 12 ராசிகளாக எமது முன்னோர்கள் பிரித்திருக்கின்றார்கள். மேடம் முதலாக மீனமீராக, அதிலே இந்த சூரியனுக்குரிய ராசி சிங்க ராசி அல்லது சிம்ம ராசி. அந்த சிம்ம ராசியிலே சூரியன் பிரவேசிக்கின்ற பொழுது ஆவணி மாதம் தொடங்குகின்றது. ஆகவே ஆவணி மாதத்தின் முழுவதும் சூரியனுக்கு சிறப்பு என்றாலும் கூட அதிலேயும் அந்த நாட்களிலே 7 வாரங்களிலே சூரியனுக்குரிய வாரமாகிய ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு பெறுகின்றது. ஆவணி ஞாயிறு சிறப்பு பெறுகின்றது. இப்போ ஆவணி ஞாயிறு தோறும் சூரியனை நினைந்து வழிபடுகின்ற மரபு இருக்கின்றது. சிலப்பதிகாரத்திலே கூட, ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேருவலம் திரிதலான் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இப்படி அந்த ஞாயிறு அல்லது சூரியனுக்குரிய வழிபாடு நினைவு மாதமாக இந்த ஆவணி மாதம் விளங்குகின்றது. இந்த சூரியன் என்கின்ற பொழுது சைவர்களாகிய நாங்கள் சிவ சூரியனாக காணுகின்றோம். அதாவது இந்த சூரிய மண்டலத்திலே சதாசிவமூர்த்தியாக சிவனே இருப்பதாக பாவித்து வழிபடுதல் சைவ மரபு. முறைப்படி தீட்சை பெற்று தமக்குரிய தனிப்பட்ட பூஜை செய்வர்களுக்கு தெரியும், சூரியாதி சண்டாந்த பூஜை என்று சொல்லுவார்கள். அதாவது அவருடைய சிவபூஜை சூரிய பூஜையிலே தொடங்கி சண்டேஸ்வர பூஜையிலே முடியும். இந்தியாவிலே கூட கும்பகோணத்திலே, அங்கே கொஞ்சம் கும்பகோணத்துக்கு அருகாமையிலே சூரியனார் கோயில் என்று ஒரு கோயில் இருக்கின்றது. தென்னிந்தியாவிலேயே சூரியனுக்கு என்று தனிப்படை இருக்கின்ற கோயில் அதுதான். அங்கே கர்ப்பகிரகத்திலே சூரிய தேவர் தான் இருக்கின்றார். ஆனால் அங்கே சூரியனை இருப்பது வந்து சிவன், சிவசூரியன். ஏனென்று சொன்னால் அங்கே சண்டேஸ்வரர் இருக்கின்றார். அங்கே இருக்கிற சண்டேஸ்வரருக்கு பேர் தேஜு சண்டி, இந்த தேஜு சண்டேஸ்வரர் என்று பெயர். நவகிரகங்களுக்கு சண்டேஸ்வரர் கிடையாது. அந்த அதற்குரிய ஆகமங்கள் சோமசம்பு பத்ததி போன்றவற்றில் இவருடைய விவரங்கள் இருக்கின்றன.
10: ஆகவே இந்த ஆவணி மாதத்திலே சூரியனை சூரியனுக்கு ஊடாக எங்களுக்கு வெளிப்படுகின்ற இறைவனை நாங்கள் வழங்குவதற்கு ஒரு நல்ல காலம். சொன்னால் உண்மையாக சொன்னால் சாதாரண மக்களுக்கு கடவுளை கண்ணுக்கு காணுகின்ற கடவுள் சூரியன். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், சூரிய ஒளி இல்லாவிட்டால் வாழ்க்கை இல்லை, தாவரங்கள் இல்லை, உணவில்லை, உயிர்களின் இயக்கம் இல்லை, தோட்டம் இல்லை. அது எல்லாருக்கும் தெரியும். இவமது கண்ணுக்கு தெரிந்து புலனுக்கு புலனாகி அறிவுகளுக்கு ஆராயக்கூடிய வாழ்க்கை ஆதாரமாக இருப்பது சூரியன். அந்த சூரியனுக்கு ஊடாக நாம் இறையை காணலாம். சைவத்திலே சொல்லுவார்கள், எட்டு மூர்த்தங்கள் அட்டமூர்த்தங்களின் ஊடாக இறைவன் வெளிப்பட்டு நிற்கிறான். இந்த எட்டு மூர்த்தங்கள் எவை என்று சொன்னால் சூரியன், சந்திரன், பஞ்சபூதங்களாகிய நிலன், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், அடுத்ததாக எல்லா உயிர்களிடமும் அவன் இருக்கின்றான். இப்படி எட்டு அட்டமூர்த்தங்களில் ஒன்று சூரியன். அதே மாதிரியாக ஆவணி மாதத்துக்குரிய இன்னொரு சிறப்பு திருவோண நட்சத்திரம், ஓண திருவிழா என்று சொல்லுவார்கள். இந்த ஆவணி திருவோண நட்சத்திரத்திலே வந்து மிகவும் சிறப்பு. சிவனுக்குரிய நட்சத்திரங்கள் இரண்டு, ஒன்று திருவாதிரை, மற்றது திருவோணம். இந்த திருவோண விழாவை கேரளாவிலே ஒரு ஓணம் விழான்னு
11: பெரிதாக
10: பெரிதாக பண்டிகையாக கொண்டாடுவார்கள். இந்த வகைகளில் இந்த பண்டிகைகள் இந்த நாட்கள் ஆன்மீகத்தோடு அல்லது இறையோடு எம்மை தொடர்பு படுத்துவனவாக அமைகின்றன.
12: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு, தலைப்பு கிரார்த்தார் ஜுனியம் விளக்க உரை. வழங்குபவர் விசாலாட்சி சங்கரன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
13: குருணாம் அதிபசிய பாலனி பிரஜாசுகிருத்தி மெமேந்த வேதிதும் சவர்ணிலிங்கி விதித்த சமாயே உதிஷ்டிரம் துவைதவனே மனேஜராக. 24வது தானே.
14: கதா பிரசங்கேன ஜனைஹி உதாஹ்ருதா தனுஸ்மிருதா கண்டல சூனு விக்ரமஹ தவாபிதானாத் யததே நத்தானனஹ சதுஸ்ஸஹான் மந்திரபதாதி வோரகஹ.
13: கதா பிரசங்கேன ஜனைஹி உதாஹ்ருதாத் அனுஸ்மிருத ஆகண்டல சூனு விக்ரமஹ தவ அபிதானாத் வியததே நதானனஹ சஹ துஸ்ஸஹாத் மந்திரபதாத் இவ உரகஹ. முந்தின ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பிச்சிருக்கேன். இந்த மாதிரி எப்படி ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவலை பூஸ்ட் பண்ணி நம்ம வந்து இப்போ கான்வர்சேஷனை முடிக்கணும்னுட்டும் அந்த கிராத்தன் பண்ணுறான் மனேச்சர் இல்லையா. முந்தின இதில் வந்து அஹோ துரந்தா பலவத் விரோதிதா, பலசாலிகளோட ஒரு விரோதம் வச்சுக்கிறதுங்கிறது ஒரு கெட்ட முடிவுக்கு தான் எடுத்துட்டு போகிறது அப்படிங்கிறச்சு. இப்போ ஹவு டஸ் ஹீ ரியாக்ட், ஒன்னு கேட்ட உடனே அவனுக்கு அவ்வளோ ஒரு பயம், அண்ட் அதே சமயத்தில் அவன் மனசெல்லாம் கஷ்டப்படுறான், உடம்பு பூரா என்னமோ விஷம் போன மாதிரி அவன் கஷ்டப்படுறான். அப்படி இருக்கான், எப்படி ஒரு ஒரு பாம்பு வந்து விஷ பாம்பை வந்து இந்த பாம்பு மந்திரம் படிக்கிறவா எல்லாரும் வந்து மந்திரம் படிக்கிறச்சே கருடனோட ஞாபகம் வந்து அந்த பாம்பு கஷ்டப்படுமோ அந்த மந்திரத்தை கேட்டுட்டு, அந்த மாதிரி உன்னுடைய பேரை கேட்ட உடனே பொழுதுபோக்கா ஜனங்கள் வந்து அப்படியே கதை கதா பிரசங்கேன ஒரு கதை பேசின்னு இருக்கிறச்சே ஏதோ யுதிஷ்டிரன்னு ஒரு பேர் வந்தாலேயே அர்ஜுனனோட இது ஞாபகம் வந்துடுறது, விக்ரமம் பராக்கிரமம் ஞாபகம் வந்து அவன் அப்படியே தனக்கு குனிஞ்சு கஷ்டப்படுறாமா அப்படின்னு சொல்றான். ஒரு கான்பிடன்ஸ் லெவல் இன்ன அப்படி பூஸ்ட் பண்ணி வைக்கிறான். எவ்வளவுக்கு எவ்வளோ வசத்தியா துரியோதனனோட ரூலை பத்தி சொன்னானோ அவ்வளவுக்கு அவ்வளவு கடைசியில இருக்கக்கூடிய அந்த ரெண்டு ஸ்லோகத்துல அவன் வந்து ஒரு என்னதான் துரியோதனன் பிரமாதமா இருந்தாலும் உன் பேரை கேட்டா பயப்படுறான் அப்படின்னு கொண்டு வந்து முடிக்கிறான். கதா பிரசங்கேன ஒரு ஒரு கோஷ்டி வச்சனத்துல எல்லாருமா சேர்ந்து வம்படிக்கிற சமயத்துல வச்சுக்கோயேன், இந்த மாதிரி காசிப் பண்றச்சு கதைகள் பேசும் சமயத்தில் ஜனைஹி ஜனங்களினால உதாகிருதாத்து சொல்லப்பட்ட துஸ்ஸஹாத்து சொல்லப்பட்ட தவ அபிதானாத்து உங்களுடைய பெயரிலிருந்து பெயரை கேட்டு பெயரிடமிருந்து அனுஸ்மிருத ஆகண்டல சூனு விக்ரமஹா, இந்திரனுடைய புள்ளையினுடைய விக்ரமம் பராக்கிரமம் அனுஸ்மிருத அதை ஞாபகப்படுத்தி கொண்டு ஆகண்டலங்கிறச்ச இந்திரன், இந்திரனுடைய சூனு பிள்ளை, இந்திரன் புள்ள வந்து அர்ஜுனன் இல்லையா. சோ அர்ஜுனனுடைய விக்ரமம் பராக்கிரமத்தை அனுஸ்மிருத அது ஞாபகம் வந்துட்டு நத ஆனனஹா தலைய வணங்கினவனாக சஹ அவன் அந்த துரியோதனன் வியததே கஷ்டப்படுறான், வியதான மனோவியதா, மனசு கஷ்டப்படுறதுங்கிறது தான் வியத, வியதான அர்த்தம். அப்படி அவன் வந்து மனசு கஷ்டப்படுறான் எதை போல அப்படின்னா, துஸ்வஹாத்து மந்திரபதாத்து இவ உரகா இவ. எப்படி உரகா ஒரு பாம்பானது துஸ்ஸஹாத்து பொறுக்க முடியாத தாங்க முடியாத ஒரு மந்திர பதாத்து மந்திர சப்தங்களினால் எப்படி ஒரு பாம்பு கஷ்டப்படுமோ அது போல. இது வந்து ரொம்ப சிம்பிள், ஆனா ஒவ்வொரு வேர்டும் இங்க இப்ப ஸ்லேஷ வரப்போறது, எப்படி பாம்புக்கு அப்ளை ஆறுது, எப்படி துரியோதனனுக்கு அப்ளை ஆறுது, ரைட்டா? இந்த கதா பிரசங்கேன ஜனைஹிங்கிறது வந்து ரெண்டு வேர்டா பிரிக்கலாம், இல்ல ஒரே வேர்டா எடுத்துக்கலாம். கதா பிரசங்கேன ஜனைஹி அப்படின்னு சொல்றச்சு, கதை சொல்லும் வழியாக ஜனங்களால் அப்படின்னுட்டு துரியோதனனுக்கு போறது. இங்க வர்றச்சு கதா பிரசங்கான விஷவைத்தியா இத்தியர்த்தா அமரத்ல. ஆமா, கதா பிரசங்க இன ஜனைஹி விஷவைத்தியர்கள் நடுவில், இன அப்படின்னா சிரேஷ்டமான ஜனைஹி ஜனங்கள், தி எக்ஸ்பர்ட்ஸ் இன் ரிமூவிங் பாய்சன். ஓகே, இந்த பாய்சன் எடுக்கக்கூடிய அந்த பிசிஷியன்ஸ் இருக்காளே, அந்த வைத்தியர்கள் விஷ வைத்தியர்களுக்கு நடுவில் இன ஜனைஹி சிரேஷ்ட புருஷர்கள்னால உதாகிருதாது கூறப்பட்ட, என்னது தவ அபிதானாது அப்படின்னு யுதிஷ்டிரனுடைய பெயரை கேட்டு ஒண்ணு. இன்னொன்னு அவ சொல்லக்கூடிய மந்திரத்துல வந்து த வ அப்படிங்கிற ரெண்டு வேர்டு என்னன்னா, தன தார்க்ஷன் வான வாசுகி, அந்த பெரிய பாம்புகளுடைய இது விஷமாக இருந்தாலும் இவா சொல்ற மந்திரத்தினால அந்த இது போயிடும். அப்போ இந்த சாதாரண பாம்பெல்லாம் எம்மாத்திரம் அப்படின்னு அது நடுங்கு மொழியும். அந்த தார்க்ஷியன் வாசுகியே இந்த மந்திரத்துக்கு வந்து அடங்க முடியல, அடங்கிடுத்து அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடுறது. ஸோ அந்த தார்க்ஷியன் வாசுகிங்கிற பெயரை உடைய துஸ்ஸஹாத்து மந்திரபதாத்து, அந்த மந்திர பதத்தினால மந்திரங்கள் சொல்லத்தினால மந்திரத்தை கேட்க முடியல, ஏன்னா இந்த பெயர்லாம் இருக்கு. ஏன் அது வந்து துஸ்ஸஹாத்து, ஏன் பொறுக்க முடியல அப்படின்னா, அனுஸ்மிருத ஆகண்டல சூனு விக்ரமஹ. இங்க வந்து பாம்புக்கு நம்ம துரியோதனனுக்கு பார்த்தாச்சு, ஏன்னா இந்திரனுடைய பிள்ளையினுடைய பராக்கிரமத்தை ஞாபகப்படுத்தின்ட்டான், அவனுக்கு ஞாபகம் வந்துருத்து யுதிஷ்டிரனுக்கு பேரை கேட்ட உடனேயே. இந்த பாம்புக்கு என்ன இப்போ ப்ராப்ளம், ஆகண்டலன்னா இந்திரன், சூனுங்கிறதுக்கு ரெண்டு மீனிங், ஒன்னு புள்ள இன்னொன்னு அனுஜகா. அனுஜகானா அடுத்தது பிறந்தவன், பிரதர்னு அர்த்தம். இந்திரனுக்கு பிரதர் உபேந்திரன், உபேந்திரன்கிறது வாமனாவதாரம் விஷ்ணு, ரைட்டா? சோ ஆகண்டல சூனுங்கிறச்சு இந்திரனுடைய தம்பியான உபேந்திரன், தட் இஸ் விஷ்ணு. விஷ்ணுனுடைய விஹி பறவை, விஷ்ணுனுடைய வாகனம் விச் இஸ் கருடன். கருடனுடைய கிரமஹா அப்படின்னா பதம், கால் வைக்கிறது அடி, கருடனுடைய ஆக்கிரமணம். சோ விஷ்ணுனுடைய பறவையான வாகனமான கருடத்தினுடைய கிரமஹா ஆக்கிரமணம் ஆர் பதம் வைப்பது, அது ஞாபகம் வந்துருத்து. தலைமையில வச்சு அது வந்து அப்படியே இது பண்ணிடுமோ இல்லையோ அட்டாக் பண்றச்சு, அந்த அதனுடைய அட்டாக் ஞாபகம் வந்து அந்த பாம்பு எப்படி தவிக்குமோ, யதா வியததே ததா நதா ஆனனஹா, வேற அதோட தலையை வந்து வணங்கிடுமோ இல்லையோ என்னமோ, நேரடியா மேல கருடன் வந்து உட்கார்ந்த மாதிரியும் உடனே அது தலையை வணங்கிடுறதா அந்த பாம்பு. அந்த மாதிரி துரியோதனன் அப்படியே கஷ்டப்படுறான். சோ கதா பிரசங்கேன ஜனைஹிங்கிறது வந்து எதர் பிரிச்சுக்கணும், பிரிச்சு கரிச்சு துரியோதனனுக்கு போறது, சேர்ந்து ஒரே வேர்டா எடுத்துட்டு கதா பிரசங்காக இன ஜனாகா சத்தே கதா பிரசங்க இன ஜனாகா கதா பிரசங்கேன ஜனாகா ஒரே வேர்டா அதை எடுத்துண்டு விஷ வைத்திய சிரேஷ்டாக இத்தியர்த்தா. அவனால விஷ வைத்தியர்கள்னால சொல்லப்பட்ட தவ அபிதானாத்து, ஒன்னு யுதிஷ்டிரனுடைய பெயர், இன்னொன்னு தார்க்ஷியன் வாசுகியினுடைய பெயர் பொருந்தின துஸ்ஸஹாத்து மந்திரபதாத்து பொறுக்க முடியாத மந்திரத்தினால் எப்படி ஒரு உரகம், அது அந்த மந்திர பதாத்துங்கிறச்சு அந்த மந்திர பதம் வந்து உரகத்துக்கு தான் போறது, பாம்புக்கு போகிறது, ரைட்? பொறுக்க முடியாத ஒரு மந்திரத்தினால் அனுஸ்மிருத ஆகண்டல சூனு விக்ரமஹா பாம்புக்கு வரைச்சு இந்திரனுடைய தம்பியான உபேந்திரனுடைய பறவை கருடன், கருடனுடைய கிரமஹா கால் வைப்பது, அதை ஞாபகப்படுத்தி கொண்டு நதானனஹா தலை வணங்கி வியததே வருத்தப்படுறது கஷ்டப்படுறது. அந்த பாம்பை போல இவனும் ஆகண்டல சூனு விக்ரமஹா இந்திரனுடைய பிள்ளையான அர்ஜுனனின் விக்ரமஹா பராக்கிரமத்தை ஞாபகப்படுத்தி கொண்டு இவனும் தலை வணங்கி நின்னு இருக்கான். ஓகேயா? இது வந்து ஸ்லேஷ உபமா. ஸ்லேஷையினால ஒரு ஸ்லேஷையும் இருக்கு, உபமாவும் இருக்கு இந்த இடத்துல. படிச்சு அதுல என்னன்னு எல்லாரோட பேரும் வரிசையா சொல்லணுங்கிறது இல்ல. தவ அபிதானாத்துன்னுட்டு வெறும் யுதிஷ்டிரனை மாத்திரம் சொல்றா. ஏன்னா அந்த அஞ்சு பேர்ல இருக்கக்கூடிய முக்கியம் வந்து இவன் தான். இவனுடைய பேரை சொன்னாலே மத்தவாள் எல்லாம் வந்து மனசுல ஞாபகம் வந்துருது அவனுக்கு அப்படிங்கிற. ஒருத்தர தனியா சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. இங்க ஆகண்டல சூனு விக்ரமஹா அப்படின்னு. ஆமா, இன்ஸ்டெட் ஆஃப் பீமன்ல. கரெக்ட். ஆமா, பட் அது என்னன்னா துரியோதனனோட பர்சனல் எனிமி வேணா அவனா இருக்கலாமே தவிர ஃபார் ரீச்சிங் இது கரேஜ்னு எடுத்துட்டா அர்ஜுனனுக்கு தான். அந்த மாதிரி இல்லையா? ஏன்னா இந்த இன்னொன்னு இந்த என்டையர் இதுவே உனக்கு வந்து அர்ஜுனன் த ஹோல் ப்ரொசீஜர் ஆஃப் இது வனவாசம் இஸ் அர்ஜுனன் போய் பாஷ்பதாஸ்திரம் வாங்குறது தான்.

நீ என்ன பண்ணணுமோ, என்ன பண்ணணும்னு நிச்சயம் பண்ணி வச்சிருக்கியோ அதை ஆஷுகர்த்தும் சீக்கிரமாக நீ வந்து பண்ணணும், என்ன பண்ணணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி. ஏன்னா எங்களோட வார்த்தையெல்லாம் இருக்கு பாரு, அதெல்லாம் வந்து மற்றவாள்கிட்ட இருந்து சேகரிச்ச வார்த்தையே தவிர தட் இஸ் நாட் கோயிங் டு பி யூஸ்ஃபுல் ஃபார் எனி ஆக்ஷன். பரப்பிரணீதானி வச்சாம்சி, மற்றவா சொல்ற வார்த்தைகளை நாங்கள் அப்படியே சேகரிச்சு கொண்டு வந்து கொடுக்க வேண்டியது தான் எங்க வேலை. கொடுத்து அது எல்லாத்தையும் சேகரிச்சு உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்க வேண்டியதுதான் என்னோட வேலை. அவ்வளவுதான் என்னோட வார்த்தைக்கு உண்டான ஒரு ஒரு இது. பிரவிற்த்தி சாராக அப்படிங்கிறனும் வார்த்தை மாத்திரம்தான் என்னோடதெல்லாம், ஆக்ஷனுக்கு உபயோகப்படுத்த போறது இல்லை இல்லையா. ஆக்ஷன் பண்ணணும்னு நீ தான் அங்கே வந்து யூ ஹாவ் டு டூ சம்திங் அபவுட் இட் அண்ட் யூ ஹாவ் டு டூ குவிக்லி ஆல்சோ அபவுட் இட், இல்லைன்னா உன் பேரை மறந்து போயிட போறான் அப்படின்னு சொல்றான். ரைட், அந்த பேர் மறந்து போக போறாங்கிறத அவ சொல்லுவோம் பின்னாடி, ஐ திங்க் சோ இல்லையா. திரௌபதி பின்ன அடுத்த 25 ஸ்லோகம் வந்து திரௌபதி சொல்றது வரும். அவ வந்து இவாள்லாம் கஷ்டப்படுறத பார்த்தா உனக்கு வந்து ஆக்ஷன் எடுக்கணும்னு தோணலையா, உனக்கு ஒரு கோபம் வரலையா அப்படிங்கிற மாதிரி அவ கேப்போ கேள்வி அடுத்த ஸ்லோகங்கள்ல. சோ தத்து ஆஷு கர்த்தும் துவயி ஜிஹ்மம் உத்தியதே, துவயி உன்னிடத்தில் ஜிஹ்மம் கர்த்தும் உத்தியதே. ஜிம்மம் அப்படின்னா கபட்டம் குட்டிலம் இல்லையா. அந்த அந்த ஜிஹ்மம்ங்கிறது வந்து பல இடங்கள்ல பல அர்த்தங்கள்ல ஒரே குட்டிலம்தான். அது வந்து கோப விகாரமாகவும் யூஸ் பண்றார். இந்த இடத்துல குட்டிலமா அவன் இருக்காங்கறச்சு அவனுடைய ஆக்ஷன்ஸ் அத்தனையும் உங்ககிட்ட வந்து ரொம்பவும் மோசமான ஒரு இதுவா இருக்கு, ட்விஸ்டட் ஆக்ஷன்ஸ் டுவர்ட்ஸ் யூ அப்படிங்கிறச்சையும் ஜிம்ஹம்னு யூஸ் பண்றார். ஓகே, சோ துவயி உன்னிடத்தில் ஜிம்ஹம் கர்த்தும் ஒரு குட்டிலமான காரியத்தை செய்வதற்கு உத்தியதே ஆசைப்படுவது. உத்தியத்தைன்னா ஒரு துவயி உன்னிடத்தில் ஜிஹ்மம் ஜிம்ஹம் உத்தியதே அப்படிங்கிறச்சு உத்தியத்தைங்கிறது துரியோதனனுக்கு போகிறது அந்த இடத்துல. ரைட், உன்னிடத்தில் கபட்டமான முறையை செய்வதற்கு ரெடியா இருக்கக்கூடிய அவன் இல்லையா, அவன் வந்து தயாராக இருக்கக்கூடிய அந்த துரியோதனன் தயாராக இருக்கும் சமயத்தில் அவனுக்கு அந்த துரியோதனன் இடத்தில் ஆஷு விதீயதாம் விதேயம் உத்தரம் தத்ர ஆஷு விதீயதாம் விதேயம் உத்தரம் செய்ய வேண்டிய உத்தரம் பிரதிக்ரியா. உத்தரம்னா பதில்ங்கிறத விட பதில் அடி கொடுக்கறதுங்கிறோமோ இல்லையோ அந்த மாதிரி பிரதிக்ரியா. உத்தரம்ங்கிறது நாட் ஆன்சர், இட் இஸ் எ ரிவெஞ்ச் மாதிரி, வாட் எவர் கவுண்டர் ஆக்ஷன் அதுதான் கரெக்ட் வேர்ட். ஓகே, உத்தரம்னா கவுண்டர் ஆக்ஷன் பிரதிக்ரியா. பதிலுக்கு நீ என்ன செய்யணும்னு ஆசைப்படுறியோ ஆர் ஆசைப்படுறதுங்கிறத விட விதேயம்ங்கிறார் என்ன செய்யணுமோ அதை ஆஷு கர்த்தவியம் அதை சீக்கிரம் விதீயதாம் அதை செய்யி அதை நார்மலா செய்யாத ஆஷு கர்த்தவியம் சீக்கிரமாக செய் அப்படிங்கிறான். ஏன்னா அவன் அவ்வளவு நன்னா பிரமாதமா ரூல் பண்ணிட்டு இருக்கான். ரைட், பரப்பிரணீதானி வச்சாம்சி சின்வதாம் மாத்ருஷாம் கிரஹா பிரவருத்திசாராக கலு. இது அர்த்தாந்திர நியாசம். ஒரு பொதுவாக மற்றவர்களால கூறப்பட்ட பர பிரணீதானி பரைஹி பிரணீதானி பர உக்தானி இத்தியர்த்தா. சோ மத்தவாளால சொல்லப்பட்ட வார்த்தைகளை சின்வதாம் சேகரிக்க கூடிய மாத்ருஷாம் என்னை போல இருக்கக்கூடிய ஜனங்கள், என்னை போலங்கிறச்சு தூதன் சாரன் இவா எல்லாருமே அந்த கேட்டகரிய ஃபுல்லா எடுத்துக்கிறான். மெசஞ்சர் கேட்டகரி அண்ட் ஸ்பை கேட்டகரி. நாங்க எல்லாருமே வந்து மத்தவா சொல்ற வார்த்தைய சேகரிச்சு கொண்டு வந்து உங்கள்ட்ட கொடுக்கறோம் அவ்வளவுதான். மாத்ருஷாம் கிரஹா எங்களை போல இருக்கக்கூடியவர்களின் கிரஹா வார்த்தைகள் பிரவிற்த்தி சாராக கலு, வெறும் ஒரு ஒரு வார்த்தா மாத்திரம் அவ்வளவுதான். ஒரு நியூஸ் லெவல்ல தான் அதை எடுத்துக்கணுமே தவிர அதுல வேற எதுவும் இல்லை இல்லையா. என்ன வார்த்தைகள் அது, அந்த அவன் வந்து என்னெல்லாமோ அவன் பண்றான் அப்படிங்கிற அந்த வார்த்தையை தானே நான் சேகரிச்சு கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துருக்கேன். இது வந்து வெறும் பிரவிற்த்தி சாராகா, பிரவிற்த்திங்கிறச்சு வார்த்தா ஆர் நியூஸ், நியூஸ் இட் இஸ் எசென்சியலி நியூஸ்னு அர்த்தம் பிரவிற்த்தி சாராகான்னு. தே ஹாவ் நோ ஆக்ஷன் இன் தெம், சோ இஃப் தெர் இஸ் எனி ஆக்ஷன் தட் ஹாஸ் டு பி டேக்கன் தட் ஹாஸ் டு பி டன் பை யூ அண்ட் இட் ஹாஸ் டு பி டன் குவிக்லி. அதுதான் துவயி ஜிம்ஹம் உத்தியதே துரியோதனே, உன்னிடத்தில் குட்டிலமாக செய்வதற்கு தயாராக இருக்கும் துரியோதனனிடத்தில்

0: உத்யதே தத்ர தத்ரங்கிறச்சு சுயோதனஹ, அந்த துரியோதனன் இடத்தில் உத்யதே தத்ர அப்படின்னு போட்டுக்கணும். உத்யதே தயாராக இருக்கக்கூடிய தத்ர அந்த துரியோதனன் இடத்தில் விதேயம் உத்தரம், யோக்கியமான ஒரு பதிலை, பதில் பிரதிக்ரியாவை, கவுண்டர் ஆக்ஷன், அதை ஆஷு விதீயதாம், சீக்கிரமாக செய். அந்த முதல்ல இருக்கக்கூடிய தத்துங்கிறச்சு தஸ்மாத்னு அர்த்தம், ஆகையினால அப்படின்னு எடுத்துக்கணும். பரப்பிரணீதானி வச்சாம்சி, இது வந்து என்ன, அந்த அந்த கீழே இருக்கக்கூடிய அர்த்தாந்தர நியாசம் இஸ் அ ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட். வி வி நாங்கள் வெறும்னு சேகரிக்கிறோம், வெறும் நாங்கள் கொடுக்குற வார்த்தைகள் எல்லாம் வெறும் வார்த்தை தான், அதில் ஆக்ஷன் கிடையாது. ஆகையினால நீ ஆக்ஷன் எடுக்கணுங்கிறது முன்னாடி இருக்கக்கூடிய விஷயத்தை ஜஸ்டிஃபை பண்ணுறா. என்னமோ நான் வந்து உனக்கு அட்வைஸ் பண்ணுறேன்னு நீ நினச்சிக்காத, நான் சொல்கிற வார்த்தைகள் வந்து வெறும் வார்த்தை தான், நீ பண்ணுன்னு சொன்னதை வந்து நீ தப்பா நினைச்சுக்காதேங்கிறதுக்காக அந்த அந்த அர்த்தாந்தர நியாசத்தை சொல்லி அந்த ஜஸ்டிஃபை பண்றான் இல்லையா. நீ என்ன பண்ணணுமோ பண்ணு சீக்கிரம் அப்படின்னு ஒரு சாரன் வந்து ஒரு ராஜாட்ட சொல்லலாமா? சொல்லக்கூடாது. அவன் ஹி இஸ் ஜஸ்டிஃபைங் இட். ஐ எம் இன் நோ பொசிஷன் டு டேக் எனி ஆக்ஷன் ஹியர். நான் வெறும் ஒரு வார்த்தையை சொல்லக்கூடியவன் தான், என்னை போல இருக்கிறவாள்லாம் நாங்கள் ஆக்ஷன் எடுக்க முடியாதுங்கிறோம். ரைட், படி. ததாஷு கர்த்தும்
1: ததாஷு கர்த்தும் த்வயி ஜிம்ஹம் உத்யதே விதீயதாம் தத்ர விதேயமுத்தரம் பரப்ரணீதானி வசாம்சி ஜென்மதாம் பிரவிருத்தி சாராஹ கலு மாதிருஷாம் கிரஹ இதீரயித்வா கிரமாத்த சத்க்ரியே கதேத பத்யௌ வனசன்னிவாசினாம் பிரவிஷ்ய கிருஷ்ணா சதனம் மஹீபுஜா ததாச்ச சக்ஷே நுஜ சந்நிதௌ வசஹ
0: ததாச்ச சக்ஷே அனுஜ சந்நிதௌ வசஹ ஈதி ஈரயித்வா கிரம் ஆத்தசத்கிரியே கதே அத. ஸோ ஈதி இவ்வாறு, கிரம் வார்த்தைகளை, ஈரயித்வா கூறிவிட்டு, ஆத்தசத்கிரியே நன்கொடை எல்லாத்தையும் வாங்கிண்டு, கதே கதே சதி அவன் கிளம்பிட்டான். இதி கிரம் அப்படிங்கிறச்சு இப்பேற்பட்ட வார்த்தைகள், என்னென்னலாம் சொன்னானோ 20 ஸ்லோகத்துல சொல்லியிருக்கானோ இல்லையோ, ஸோ அத்தனத்தையும் சொல்லி விட்டு சொல்லிட்டு, இதி ஈரயித்வா ஆத்த சத்கிரியே, சத்கிரியாங்கிறது உபாயனம். அவன் வந்து முதல்ல வந்த உடனே நமஸ்காரம் பண்ணான், வார்த்தைகளை சொன்னான், அவன் அவன் பண்ண வேலைக்கு அவனுக்கு உண்டான இதை கொடுக்கணுமோ இல்லையோ, வேதனம் கொடுக்கணுமோ இல்லையோ, சேல்ரி மாதிரி அவனுக்கு கொடுக்கணும். அதை வந்து சத்கிரியா, அதுக்கு உண்டான ஒரு ஒரு உபாயனங்கள் எல்லாத்தையும் ஆத்த பெற்றுவிட்டு, ஆத்தனா பிராப்தன்னு அர்த்தம், பிராப்த சத்கிரியா சஹா கதே, அவன் போனதுக்கு அப்புறம், அத பிறகு, அவன் சென்றதுக்கு பிறகு, யாரு அது, யாரு போனதுக்கு அப்புறம்னா, வன சன்னிவாசினாம் பத்யோ கதே, ரைட்டா, வனசன்னிவாசினாம் காட்டில் வசிக்கக்கூடிய மனிதர்களுக்கு பதி, ராஜாவாக இருக்கக்கூடிய அந்த வனேச்சரன் கதே சதி, இதெல்லாத்தையும் உபாயனங்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு அவன் போனதுக்கு அப்புறம், அதாவது வனேச்சரன், வனேச்சரன் காட்டுவாசியா, அவர் காட்டுல இருக்கிறச்சு, அந்த காட்டுவாசியினுடைய பதியான ராஜாவான ஒரு காட்டு கிராத்தனை பிடிச்சு அவனை ஒற்றனாக ஆக்கி அவன் போயிருக்கான், போய் எல்லாத்தையும் தெரிஞ்சுன்னு வந்து இவர்கிட்ட சொல்லியிருக்கான். அவன் சொல்லி முடிச்ச உடனே அவனுக்கு வந்து ஒரு கிஃப்டை கொடுத்து அவன் கிளம்பின போனதுக்கு அப்புறம், மஹிபுஜா தத்து வச்சஹா கிருஷ்ணா சதனம் பிரவிஷ்ய அனுஜ சந்நிதௌ ஆச்சக்ஷே. அந்த கிருஷ்ணா சதனம்ங்கிறத வந்து ரெண்டு விதமா பிரிச்சுக்கலாம். ஒன்னு வந்து சதனம் பிரவிஷ்ய, கிருஷ்ணாயாக சதனம் பிரவிஷ்ய, கிருஷ்ணாங்கிறது இவ திரௌபதி, திரௌபதியினுடைய பேலஸ்க்குள்ள நுழைஞ்சுட்டு, பேலஸ்ன்னு இல்லை அந்த இடத்துல வீடுதான், ஸோ திரௌபதியினுடைய குடிசைக்குள்ள நுழைஞ்சுட்டு, அனுஜ சந்நிதௌ தன்னுடைய தம்பிகள் எல்லாருக்கும் முன்னாடி அவளுடைய சந்நிதியில், தத்து வச்சகா அந்த வனேச்சரனுடைய வச்சகா வார்த்தைகளை, மஹிபுஜா ஆச்சசக்ஷே ராஜாவினால கூறப்பட்டது. ஓகே, இன்னொன்னு சதனம் பிரவிஷ்ய அந்த தன்னுடைய வீட்டிற்குள் நுழைந்து, தத்வச்சஹா அவனுடைய வார்த்தைகளை, அனுஜ சந்நிதௌ தம்பிகளினுடைய சந்நிதியில், மஹிபுஜா கிருஷ்ணா ஆச்சசக்ஷே ராஜாவினால் திரௌபதியானவள் கூறப்பட்டாள். சோ தான் வந்து வார்த்தைகளை கேட்டுன்னு வந்துட்டு அந்த இடத்துல வந்து இதர் கிருஷ்ணாயாக சதனம்னு சமாசமா போட்டுக்கணும், இல்லைன்னா கிருஷ்ணா ஆச்சசக்ஷே, மஹிபுஜா கிருஷ்ணா ஆச்சசக்ஷே அப்படின்னு வருது. ராஜா கிருஷ்ணாவினிடத்தில் திரௌபதியினிடத்தில் கூறினார். அதுதான் வந்து ஆக்டிவ் வாய்ஸ். பாசிவ் வாய்ஸ்னா ராஜாவினால் திரௌபதியானவள் கூறப்பட்டாள் அப்படின்னு வருது அந்த இடத்துல. ஓகேயா? ஸோ எப்படி வேணாலும் நம்ம அதை பிரித்து எடுத்துக்கலாம், நாட் அன் இஷ்யூ. ஸோ இதி இவ்வாறு கிரம் ஈரயித்வா வார்த்தைகளை கூறிவிட்டு வன சன்னிவாசினாம் பத்தியோ காட்டுவாசிகளினுடைய ராஜாவான அந்த வனேச்சரன் ஆத்தசத்கிரியே இது உபாயனங்கள் எல்லாத்தையும் வாங்கிண்டு கதே சதி சென்ற பொழுது அத அதற்கு பிறகு கிருஷ்ணா சதனம் பிரவிஷ்ய திரௌபதியினுடைய வீட்டுக்குள் நுழைந்து அனுஜ சந்நிதோ தன்னுடைய தம்பிகளின் சந்நிதியில் தத்வச்சக வனேச்சர உக்தம் வச்சக வனேச்சரனால கூறப்பட்ட வார்த்தைகளை ஆச்சசக்ஷே ராஜாவினால் கூறப்பட்டது. ஓகே, இல்லைன்னா கிருஷ்ணா ஆச்சசக்ஷே திரௌபதி கூறப்பட்டாள் அப்படின்னு போடும். இது சிம்பிள். இதோட வந்து உனக்கு வனேச்சரோக்தி முடியறது. ஒரு 25 ஸ்லோகம் வரைக்கும் வனேச்சரன் என்ன சொன்னான் அப்படிங்கறது ஒரு செக்ஷன் முடியறது.
1: இந்த
0: ஸ்லோகத்தை இது படிச்சிடும்.
1: இன்னொன்னு, இதையும் பிரிக்கணுமா, அந்த பதச்சேதமும் பண்ணணுமா, சந்தி எல்லாம் அடுத்த ஸ்லோகத்துக்கு படிக்கிறச்சா? இல்ல அபேயித்வா கிரமாத்த சத்கிரியே கதேத பத்யோ வனசன்னிவாசினாம் பிரவிஷ்ய கிருஷ்ணா சதனம் மஹீபுஜா ததாச்ச சக்ஷே அனுஜ சந்நிதௌ வச்சஹ.
0: அடுத்தது,
1: நிஷம்ய சித்திம் விஷதாம் அபாக்கிருதீஹி ததஸ் ததஸ்த்யா வினியந்தும் அக்ஷமா நிருபஸ்ய மன்யு வியவசாய தீபி
0: தீபினீஹி
1: இஹி உதாஜஹார த்ருபதாத்மஜா கிர
0: கிரஹ. ஸோ அவ அடுத்தது ஆரம்பிக்கணும். திரௌபதி வந்து இப்ப யுதிஷ்டிரன் வந்து அவள்கிட்ட பேசின உடனே திரௌபதி பேச ஆரம்பிச்சா, அந்த எதிரிகளுடைய சித்திய பத்தி கேட்டுட்டு அவளுடைய சக்சஸ் எல்லாம் வந்து கேட்ட உடனே தனக்கு நடந்த கஷ்டங்களை அவ வந்து திருப்பி ஞாபகம் வந்து அதை அடக்க முடியாத இந்த ராஜாவுனுடைய ஒரு கோபம் ஆக்ஷன் ரெண்டுத்தையும் வந்து இது பண்ணணும் வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அவ வார்த்தை எடுத்தது பேசுறா. த்விஷதாம் சித்திம் நிஷம்ய, சத்ருக்களுடைய சித்திம் ஒரு சக்சஸ் என்ன, துரியோதனனுடைய உதயத்தை பத்தி தானே பேசினாமா, எப்படி அவன் நாலு உபாயங்கள் இருந்தது, அந்த நாலு உபாயங்கள்னால பரிபிரம்ஹித ஆயதீகி சம்பதகா அவனுக்கு கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி அந்த சித்தி எல்லாத்தையும் பேசி சித்தி எல்லாத்தையும் பத்தி கேட்டுட்டு நிஷம்ய ததஸ்தியாகா, ஃபர்ஸ்ட் ததஹான் இருக்கு, ததஹான யுதிஷ்டிரனிடமிருந்து கேட்டு விட்டுன்னு எடுத்துக்கணும். ஓகே, இதர் பிறகுன்னு எடுத்துக்கலாம், ஆர் அந்த ததஹாங்கிறச்சு யுதிஷ்டிரனிடமிருந்துன்னு எடுத்துக்கலாம். அதை ரெண்டு விதமா. ஸோ யுதிஷ்டிரன்டேருந்து த்விஷதாம் சித்திம் சத்ருக்களுடைய சித்திம் சக்சஸை பத்தி நிஷம்ய கேட்டுட்டு ததஸ்தியாகா எதிரிகளிடமிருந்து வந்தவைகள் ததஹா ஆகதாக இது ததஸ்தியாக எதிரியனிடமிருந்து ஏற்பட்ட அபாக்கிருத்தி. அபாக்கிருத்திங்கிறது எத்தனையோ விதத்துல ஒரு கஷ்டங்கள் அவளுக்கு பண்ணினா இல்லையா, அந்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சு, ஏன்னா பண்ணியம் வைக்கிறது, ஒரு கேம்பிளிங்ல அவளை வைக்கிறது, அவளை சபையில இழுத்துண்டு வர்றது, கேச கிரகணம், எல்லாமே வஸ்திர கிரகணம் சகலமும் அவளுக்கு ஞாபகம் வந்ததுனால ததஸ்தியாக அந்த எதிரிகளிடமிருந்து ஏற்பட்ட அபாக்கிருத்தி கொடுமைகளை வினியந்தும் அக்ஷமா தடுப்பதற்கு முடியாமல், தடுப்பதற்குன்னா அத அது மனசுல இருக்கக்கூடிய அந்த கஷ்டத்தை அவளால அடக்க முடியாத, அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாதவளாக நிருபஸ்ய யுதிஷ்டிரனுடைய மன்யு வியவசாய தீபினீஹி கிரஹா த்ருபதாத்மஜா உதாஜஹார த்ருபதாத்மஜா அந்த இவ திரௌபதி கிரஹா உதாஜஹார வார்த்தைகளை கூறினாள். எப்பேற்பட்ட வார்த்தைகளை கூறினார், நிருபஸ்ய ராஜாவினுடைய மன்யு வியவசாய தீபினீஹி, இரண்டு விதத்தை வளர்த்தணும்னு பார்த்தா மன்யு அவனுடைய கோபத்தை, வியவசாயன ஆக்ஷன் காரியம், உடனே தது ஆசுகர்த்தும் விதீயதாம்னு சொன்னாலும் இல்லையோ, விதேயம் விதீயதாம், என்ன செய்யணுமோ அதை செய்யணும் அவன் சொன்னது, அதை செய்யறதுக்கு அவனுக்கு உண்டான ஒரு உத்தியோகம் வேணும், ஒரு உத்தியமம் வேணும், அவனுக்கு ஒரு எஃபர்ட் வேணும், அவனுடைய எஃபர்ட்டும் இப்ப வந்து ரொம்ப லோ லெவல்ல இருக்கிறதுனால திரௌபதி வந்து அதை இம்மிடியட்டா அவன் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு அவ ட்ரை பண்ணான். ஸோ மன்யு கோபம், விவசாய ஆக்ஷன் இது ரெண்டுத்தையுமே தீபனீகி வளர்க்கும்படியான ஒரு வார்த்தைகளை கிரகா திரௌபதாத்மஜா உதாஜஹார. ஏன்னா அவள் திருபதனுடைய பொண்ணு இல்லையா, அதனால அவளுக்கு பல விதமான ஆங்கிள்ல இருந்து அவளுக்கு வந்து ஒரு ஒரு கஷ்டங்கள் மனசுல. துரோணன் திருபதனுக்கு நடுவுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் இருக்கு, அதே சமயத்துல இவா ரெண்டு பேருக்கு நடுவுல இருக்க பிரச்சனைகளும் இருக்கு அவளுக்கு மனசுல. ஆனா திருபதனோட பொண்ணுங்கிறதுனால அவளுக்கு வந்து இப்போ அவளால அடக்க முடியல அந்த கோபத்தை. சோ சொல்றா அதுல வந்து சித்திம் நிஷம்ய ஆஹன்னு போட்டிருக்கு இல்லையா, வெறும்னு கேட்டா கேட்டுட்டு உடனே பேசினா, ஷி இஸ் வெரி இம்பல்சிவ் அந்த இடத்துல அப்படிங்கறது தெரியுது. கேட்டு யோசிச்சு ஆலோசிச்சு இல்ல அந்த இடத்துல, விவிச்ச சித்திம்னு போடலாமே, அந்த அவனுடைய சித்தியை பத்தி யோசிச்சு அவன் தீர்மானம் பண்ணி அதுக்கப்புறம் பேசினாங்கிறது இல்ல. ஷி இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பல்சிவ், அவளுக்கும் கோபம் தாங்கல, அந்த பொறுத்துக்க முடியலங்கிறது தான் அங்க. கேட்ட மாத்திரத்திலேயே அவ பேசிப்பிட்டா, விவேகபூர்வமான வார்த்தை இல்ல அதுங்கிறது அப்புறம் தான் தெரியும். ஏன்னா இட் வில் பி ஃபுல் ஆஃப் ஆங்கர் அண்ட் ஹர், அவளோட நோக்கமே அவனை வந்து ஒரு உத்தீபனம் பண்றதுக்கு தான், அவனை கலப்பி விடணுங்கிறதுக்காக தான் யுதிஷ்டர். உதாஜஹார உதாஹரதி இருக்கோ இல்லையோ, லட்லகாரத்துல உதாஹரத்தின்னு பேசுகிறார். உதாஜஹாரங்கிறச்சு அது வந்து லிட், ஆஜஹார உதாஜஹார உது ஆஜஹார. சோ அது வந்து உதாஹரதி அப்படின்னு இருக்கு. ஹரத்தின்னு எடுத்துட்டு போகிறது, உதாஹரதிங்கிறது பேசுறது. சோ உபசர்காத்து தாத்தோகோ அர்த்தம் அந்யத்ர நீயத்தேன்னு வரும். கம்ப்ளீட்லி மீனிங் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ஹரத்தின்னு இழுத்துட்டு போறதாருச்சே, அப்போ உதாஜஹாரதி ஒருவேளை பிரெயின்ல இருந்து வார்த்தையை எடுத்து வெளில விடுறதா இருக்கலாம். ஐ மீன் இட்ஸ் ஜஸ்ட் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் தட் இல்லையா. சோ உதாஹரத்தின்னா வந்து பேசுறதுன்னு அர்த்தம். அதனுடைய லிட்டு பிரயோகம் இஸ் உதாஜஹார. நிஷம்ய சித்திம்
1: நிஷம்ய சித்திம் த்விஷதாம் அபாக்ருதிஹி ததஸ் ததஸ்த்யா விநியந்து மக்ஷமா நிருபஸ்ய மன்யு வ்யவசாய தீபினீஹி உதாஜஹார த்ருபதாத்மஜா கிரஹ. பவாத்ருஷேஷு பிரமதாஜனோதிதம் பவத்யதிக்ஷேப இவானுசாசனம் ததாபி வக்தும் வ்யவசாய யந்தி மாம் நிரஸ்தநாரி சமயா துரோதயா
0: துராதயா ஆதி இது துக் இது துஷ்டாக ஆதயா துராதயா. ஆதி வியாதி இல்லையா, வியாதி வந்து பிசிக்கல், ஆதின்னு மனசுக்குண்டான பிரச்சனைகள். சோ அவ ஆரம்பிக்கிற அவளுடைய பேச்சு ஆரம்பிக்கிறச்சேயே எப்படின்னா, பவாத்ரிஷேஷு உங்களை போல இருக்கிறவாளுக்கு வந்து பெண்கள் ஒரு வார்த்தையை சொன்னா அனுசாசனம் ஒரு ஆணை ஒரு ஒரு அட்வைஸ் கூட உங்களுக்கு எல்லாம் வந்து திரஸ்கார விஷயமா போயிடும். ஆனாலும் எனக்கு ஏற்பட்ட மனோவியாதிகள் மனசுல இருக்கக்கூடிய ஆதி அது என்ன பேச தூண்ட வைக்கிறது, அதனால நான் பேசுறேன் அப்படிங்கிறான். பவாத்ரிஷேஷு உங்களை போல இருக்கக்கூடியவா, உங்களை போலங்கிறச்சு அங்க வந்து அவ்வளவு அர்த்தம் கர்ப்பிதம். அங்க உன்ன போல பண்டிதர்கள் ஒண்ணு ஏராளமாக படிச்சவன் நீ, அடுத்தது நீ தர்மசாஸ்திரம் தெரிஞ்சவன் நீ, என்ன தார்மிகன் இல்லையா யுதிஷ்டிரன், அப்பேற்பட்டவனுக்கு அட்வைஸ் என்ன, அவனுக்கு தெரியாத ஒரு தர்மமா நான் சொல்ல போறது இல்லையா, எந்த இடத்துல என்ன நடக்கணுங்கிறது அவனுக்கு தெரியும் எக்கச்சக்கமா. அதனால பவாத்ரிஷேஷுங்கிற உன்ன போல இருக்க சாதாரணப்பட்ட மனுஷாளுக்கே வந்து பெண்கள் சொன்னா அது வந்து பிடிக்காது. அந்த அந்த காலத்து மைண்ட் செட் எடுத்துக்கணும், அந்த ஒரு மேல் ஷாவனிஸ்டிக் ஆர் ப்ரொடெக்டிங் விமென்ங்கிற ஒரு ஒரு சைக்காலஜியில எடுத்துக்கணும் இந்த வேர்டை. அப்போ நார்மல் பீப்புளுக்கே வந்து பெண்கள் சொன்னா பிடிக்காது, அதே உன்ன போல இருக்கக்கூடிய பண்டிதர்கள்லாம் வந்து பெண்கள் சொல்றத வந்து திரஸ்கார விஷயமாவே எடுத்துப்பேள் அப்படிங்கிறா. பவாத்ரிஷேஷு பிரமதாஜன உதிதம் பெண்களினால் கூறப்பட்ட பெண் பெண் ஜனங்களினால். ஓகே, அந்த பிரமதாங்கிறச்சே கூட அந்த வேர்ட் வந்து என்னன்னா பிரசாதேன மாத்தியதே, ஷி இன்டாக்சிகேட்ஸ் பீப்புள்ங்கிறதுனால அவளுக்கு பிரமதான்னு பேரு. இல்ல மதம்ங்கிறது வந்து அந்த மத்தியபானம் தானே. அந்த பெண் வந்து இதுல சொல்ற மாதிரி காந்தா சம்மிதத்தையா உபதேச யுஜே, ஒரு பெண் எப்படி உபதேசம் பண்ணுவோளோ ஆசையா மோகம் பண்ணி ஒரு எப்படி அட்வைஸ் கொடுப்போளோ அந்த மாதிரி காவியம்ங்கிறது நமக்கு அட்வைஸ் கொடுக்கறதுன்னு. காந்தா சம்மித தயாம்ப. அது மாதிரி பிரமதாங்கிற வேர்டுலயே வந்து ஒரு ஒரு பெண்ணு வந்து நம்மளை மயக்கிறதுக்கு தான் இருக்கா, அவ பேசுறது வந்து ஒரு அட்வைஸ் கிடையாது அப்படின்னு நினைப்பேள் எல்லாருமே. அதனால பிரமதாஜன உதிதம் பெண்களினால் கூறப்பட்டது அனுஷாசனம் அட்வைஸ். அது வந்து அதிக்ஷேபா இவ பவதி, அதிக்ஷேபா திரஸ்கார விஷயா, ஒரு திரஸ்காரம் பண்ற மாதிரி தான் நீங்கள்லாம் எடுத்துப்பேள். அது உபமாலங்காரம் அங்க. இது ஒரு ஒரு அட்வைஸ் பண்றதுங்கிறத வந்து திரஸ்காரமா நீங்கள்லாம் எடுத்துப்பேள். ததாபி ஆனாலும், ஈவன் தோ ஐ நோ தட் யூ வில் நாட் அக்செப்ட் மை வேர்ட்ஸ், இருந்தாலும் நிரஸ்த நாரி சமயாக துராதயா, அதாவது ஒரு ஒரு பெண்ணானவள் தன்னுடைய ஒரு சமயம்ங்கிறது இருக்கு. சமயம்னா கட்டுக்கோப்பு. நாரிய சமயம் கரிச்சே பெண்களின் கட்டுக்கோப்பு. அந்த பெண்களினுடைய கட்டுக்கோப்பை நிரஸ்த விட்டுட்டு அதை அதை தியாகம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய என்னுடைய துராதயா, என்னுடைய கஷ்டமான இது இருக்கே, அந்த மனோவியதா, அந்த சமயம் என்னுடைய கட்டுக்கோப்பை தாண்ட வைக்கும் மனோவியதாக்கள், அந்த மன கஷ்டங்கள் மாம் என்னை வக்தும் வியவசாயந்தி, பேசுவதற்கு தூண்டுகின்றன. ரைட். இதுல வந்து ஆஸ் அ கான்ட்ராஸ்ட் ராமாயணத்துல வந்து சீதா சொல்லுவோம், ஆமா அதான் தண்டகாரண்யத்துல கேட்போம் அவ சீதா இல்லையா. இதுல ஐ திங்க் ஆரண்ய காண்டத்துல வருது, அவ சொல்ற வார்த்தைகள் வந்து ஹிருத்யா ஸ்னிக்தயா வாச்சாம்போ, ரொம்ப ஒரு அதே ஸ்திரீ சாப்பலாத்து ஏதது உதாகிருதம் மே தர்மம் ச வக்தும் தவக சமர்த்தா. ஸ்திரீனுடைய ஒரு சபலத்தன்மையினால நான் உனக்கு சொல்றேன் இந்த வார்த்தைய, உனக்கு தர்மத்தை சொல்றதுக்கு யாரு வந்து சமர்த்த, கிட்டத்தட்ட அதே தானே பவாத்ரிசேஷ. ஆனா இவளோட ஆட்டிடியூட் அங்க பாக்கணும். திரௌபதி வந்து ஒரு தெர் இஸ் அன் வேல்ட் அரகன்ஸ் தேர் இல்லையா, உங்களை போல இருக்கிறவாள்லாம் அட்வைஸ் எடுத்துருவாளா என்ன அப்படின்னு சொல்ற. ஆனாலும் நான் சொல்றேன் கிளம்பா, அட் தி சேம் டைம் அவ கஷ்டப்பட்ட அளவுக்கு சீத்தை கஷ்டப்படல. இவ்வளவு ஒரு ஒரு நீச்சமான காரியங்களை அனுபவிச்சிருக்காவ இவ சீத்தை அவ்வளவு அனுபவிக்கல. ரைட். அதனால அவளுடைய அப்ரோச் வில் ஆல்வேஸ் பி சாஃப்டர், இட் வில் ஆல்வேஸ் பி வெரி வெரி டிஃப்ரெண்ட். அதனால நான் வந்து ஏதோ சொல்றத சொல்லிட்டேன், உனக்கு தர்மம் யாரும் சொல்ல வேண்டாம், நீ உன் தம்பியோட கலந்து டிசைட் பண்ணிக்கோப்பா அப்படின்னுட்டு சீத்தை சொல்லுவாழா. அத சஹானுஜேன உன்னோட உன்னோட தம்பியோட சேர்ந்து நீ டிஸ்கஸ் பண்ணிக்கோ அப்படிம்ப. அதுக்கு அப்கோர்ஸ் ராமன் சொல்லுவார், இல்ல இல்ல உன் குலத்துக்கு ஏத்த மாதிரி நீ தர்மத்தை சொல்லியிருக்க, கரெக்டா தான், நியாயம்தான் நீ பேசுறது அப்படின்னு ஒத்துப்பாரு ராமர் அந்த இடத்துல. அந்த ஸ்திரீ சாப்பலாத்துங்கிறச்சு அது தர்மம். அது பெண்கள் வந்து பதிக்கு அட்வைஸ் பண்ணணுங்கிறது இருக்கு அந்த தர்மத்துல. இஃப் யூ திங்க் ஹி இஸ் மூவிங் அவே ஃப்ரம் த பாத் ஆஃப் தர்மா, இட் இஸ் த டியூட்டி ஆஃப் த வைஃப் டு டெல் ஹிம். அது இருக்கு இந்த தர்ம விசாரத்துல. தர்மாகூத்தம்னு விட்டு ஒரு வியாக்கியானம் இருக்கு ராமாயணத்துக்கு, அதுல சொல்லியிருப்பாரு அவ கேட்கணும். இதுல வந்து இவளோட அப்ரோச் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் திரௌபதியோடது. சோ பவாத்ரிசேஷு உங்களை போல இருக்கக்கூடியவாளுக்கு பிரமதாஜன உதித்தம் அனுஷாசனம், பெண்களினால் கூறப்பட்ட ஒரு அட்வைஸ் கூட அதிக்ஷேப இவ பவதி, ஒரு சீச்சி இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து தூக்கி இருந்துவேள். ஆனாலும் அந்த பெண் கட்டுக்கோப்பை தாண்டி இருக்கு என்னுடைய மனோவியதா, என்னதான் மனசு கஷ்டமா இருந்தாலும் அந்த பெண் கட்டுக்கோப்புல இருந்து நான் பேசியிருக்க கூடாதுதான், ஆனால் அந்த மன கஷ்டங்கள் என்னை பேசும்படியாக தூண்டுகின்றன.
1: இல்ல ஏன் நான் சிரிச்சேன் ஃபர்ஸ்ட்னா அந்த ததாபி வியக்தும் வக்தும் வியவசாயந்தி, அதே மாதிரி சிசுபால வரத்துல அந்த இது வந்து ததாபி வக்தும் வியவசியதேயா,
0: அந்த உபமா அலங்காரம் அப்கோர்ஸ் காவியலிங்கம் நம்ம சொல்லிண்டே போலாம். எப்ப பார்த்தாலும் ஏன் சொல்ற அப்படின்னு கேட்டா ஹேத்துவ சொல்றச்சே, துராதயா மாம் பக்தும் வியவசாயந்தி அப்படின்னுட்டு ஒரு ஹேத்து சொல்லி சமர்த்தனம் பண்றா. உங்களுக்கெல்லாம் நான் வந்து சொல்லக்கூடாது, ஏன்னா பெண்களுடைய வார்த்தைகள் உங்களுக்கு பிடிக்காது, இருந்தாலும் ஏன் சொல்றேன்னு கேட்டா அதுக்கு ஹேத்துவா அடுத்த லைன் சொல்ற. பட் மெயினா உப்புமா மாத்திரம் எடுத்துக்கோ, சரியா இருக்கும்.

அடுத்தபடி ஒரு பாட்டு சொல்ல போறேன். இது மூன்றும் நீங்க அடிக்கடி கேட்டிருப்பீங்க. ஈன்றாளுமாய் கருவாய் கிடந்து புழுவாய் பிறக்கினும் அடிக்கடி கேட்டிருப்பீங்க. இப்ப நான் சொல்ல போற பாட்டு நீங்க அடிக்கடி கேட்டிருக்க மாட்டீங்க. இதுல அப்பர் சுவாமிகள் தன்னுடைய சிவனுடைய சிவன் என்னை எந்த வகையிலையும் காப்பாற்றி விடுவான் என்று திட்டவட்டமா சொல்றார். மண் பாதளம் புக்கு, இந்த மண்ணுலகம் பாதாள உலகத்துக்கு போனாலும் நான் அஞ்ச மாட்டேன். நம்மளால சொல்ல முடியுமா? முடியாது. நிச்சயமா என்னால முடியாது. ஒரு படி இறங்குறதுனாலே அது ஒரு படி இருக்கா ரெண்டு படி இருக்கான்னு நான் எண்ணிக்கிட்டு இறங்க வேண்டிய நிலையில இருக்கிறேனா? மண் பாதளம் புக்கு மால் கடல் மூடி, இந்த கடல் வந்து இந்த உலகத்தை எல்லாம் மூடி விட்டாலும் நான் அஞ்ச மாட்டேன். மற்ற ஏழு உலகம் விண்பால் திசை கெட்டு இல்லையா? கடல் மூடிவிட்டா திசை தெரியாது. விண்பால் திசை கெட்டு இரு சுடர் வீடினும், இந்த சூரிய சந்திரன் கீழே விழுந்தாலும் சரி, கொஞ்சம் கிட்ட வரும்போதே நம்ம தாங்க முடியல இல்லையா? ஆமா, சூரியன் வந்தாலும் தாங்க முடியாது, சந்திரன் வந்தாலும் தாங்க முடியாது.

இருக்கிறது என்னை காப்பாற்றிவிடும் அப்படின்னு சொல்ற சுவாமி. இந்த எண்ணம் நமக்கு வருமா இல்லையா? சிறு துன்பம் வந்தாலும் நம்மளால தாங்க முடியல. எந்த துன்பம் வந்தாலும் நான் தாங்கிக் கொள்வேன், அவனுடைய திருவடி எனக்கு துணை இருக்கிறது என்று நல்ல அறவுரை நமக்கு சொல்லுகிறார். பாட்டை மறுபடியும் சொல்லுகிறேன். மண்

சுவாமி திருத்தூங்கானை மாடம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊருக்கு பெண்ணாகடம்னு பேர். பெண் தேவகன்னியர்கள், ஆ பசு, கடம் யானை, இது மூணும் பூஜை செய்த இடம் அது பெண்ணாகடம்னு பேர். இன்னைக்கு பெண்ணாகடம்னு தான் இருக்கு. அந்த ஊர்ல இருக்கிற கோயிலுக்கு தூங்கானை மாடம் அப்படின்னு பேர். இப்பவும் ஊர் மயிலாப்பூர், கோயிலுக்கு பேர் கபாலீஸ்வரம்னு பேர். அந்த ஊருக்கு போறார் சுவாமி, உன்னுடைய சூலத்தை என் மேல் பொறித்து வை, உன்னுடைய இடபக்குரியை என் மேல் பொறித்து வை, உன்னுடைய திருவடி திருநீரை எனக்கு பூசி விடு அப்படின்னு கேட்கிறார். ஏன், இந்த உடம்பு கொஞ்ச நாள் இந்த சமண சமயத்தில் இருந்தது, அதனால இதை செய்து விடுன்னு சாமி கேட்கிறார். வைணவத்துல கூட அப்படி சங்கு சக்கரம் பொறித்துக் கொள்ளுவதுன்னு நான் பார்த்திருக்கிறேன், ஆனா சைவத்துல இப்படி சூலத்தையும் இடபத்தையும் பொறிக்கிறத நான் பார்த்தது இல்லை. ஒரு காலத்துல இருந்திருக்குமோ என்னமோ, ஆனா இப்பவும் வைணவத்துல அப்படி பொறிக்கிறது இருக்கிறது, பொறித்துக் கொண்டவர்களையும் நான் பார்த்திருக்கிறேன், நாம அல்லது விடுபட்டு இருக்குமோன்னு நான் எண்ணுகிறேன். அந்த திருப்பாடலை நாம் இந்த நாலாம் திருமுறையில தான் வருகிறது.

இந்த திருப்பதியத்தில் மூணு பாட்டு தான் இருக்கு. பாக்கி பாடல் தான் தில்லை கூத்தனே அழித்து விட்டான். ராஜராஜ சோழன் இந்த பதியங்கள் எல்லாம் தேடி எடுத்த போது பல பதிகங்கள்ல இப்படி ஒரு பாட்டு இருக்கிற பதிகம் கூட இருக்கு, ஒரு பாட்டு இருக்கிறது கூட. திரு கழுமரத்து பதிகத்துல ஒரே ஒரு பாட்டு தான் இருக்கு. சிலதுல எல்லாம் போயிடுச்சு, அவன் வருத்தப்பட்டான். சுவாமி இப்படி எல்லாம் செல்லரிச்சு போச்சே அப்படின்னு அவன் தான் வருத்தப்பட்ட தவிர வேற யாரும் வருத்தப்படல. அப்புறம் சுவாமி சொன்னாராம், உனக்கு வேண்டியதை வைத்திருக்கிறேன், நானே செல்லரிக்க செய்து விட்டேன். செல்லு தானே அறிக்கல, இவனே அறிக்க சொல்லிவிட்டான். இது போதும், இது போறோம் அப்படின்னு. ஆக இந்த திருப்பதியத்துல மூணு பாடல் தான் இருக்கிறது. மூவிலை சூலத்தை தன்மேல் பொறிக்க சொன்னார், திருவடி நீரை பூச சொன்னார், உன்னுடைய இடபக்குரியை என் மேல் பொறித்துவை என்று கேட்டார். உடனே ஒரு பூதத்தை அனுப்பி இந்த மூவிலை சூலத்தையும் இந்த இடபத்தையும் அவருக்கு பொறிக்க சொன்னார் என்று பெரிய புராணம் சொல்லுகிறது. இன்னொரு திருப்பதியும் நாம எண்ணி பார்ப்போம். சிதம்பரத்து திருப்பதியம் ஒரு திருவிருத்த பதியம் நாலாம் திருமுறையில் வருகிறது, அதை நாம் எண்ணி பார்ப்போம்.

அவனை பார்த்த கண்கொண்டு மற்ற எதை பார்க்க வேற எதையும் பார்க்க முடியாது என்று சொல்லி முடிக்கிறார் சுவாமி என்று சொல்லி இந்த திருப்பதியத்திலே இன்னும் நிறைய பாடல்கள் நான் நினைவூட்ட வேண்டும் என்று எண்ணி இருக்கிறேன் என்று சொல்லி நாம் எல்லாம் நமச்சிவாய மந்திரம் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவேற்றிக் கொள்வோமா.

திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசகர் வரையிலும் தன்னுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற அல்லது ஆண்டவனுடைய அருள் பெற்ற செயல்களை சில இடங்களில் அவர்களே சொல்லி போந்திருக்கிறார்கள். இப்போ திருஞான சம்பந்தர் 3 வயசுல ஆண்டவன் திருமுறைப்பால் கொடுத்து அவருக்கு அருள் செய்து இந்த சமயத்தை காப்பாற்றினான் என்பது வரலாறு, அது உங்களுக்கு தெரியும். இத திருஞான சம்பந்தரே சொல்றாரா, தனக்கு ஆண்டவன் பால் கொடுத்தான் அருள் செய்தான் அப்படின்னு வருகிற பகுதியை நான் உங்களுக்கு நினைவூட்டுறேன். நல்ல

உங்களுக்கு தெரியும். திருஞான சம்பந்தருக்கு வயசு 3. தீர்த்தக்கரையிலே இவர் அழுதார். திருஞான சம்பந்தர் 3 வயசுல அழுதார். ஏன் அழுதார் அப்படின்னு தெய்வ சேக்கிழார் பெருமான் சொல்லுகிறார். இந்த தாதையை காணும்னு அழுதாரோ, அல்ல முன்னை பிறப்பை நினைத்து அவர் அழுதாரோ அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டார். எதுன்னு அவர் கரெக்டா சொல்லி முடிக்க முடியல சேர்க்கிறாருனால. ஆனா திட்டவட்டமா ஒன்னே ஒன்னு மாத்திரம் சொல்றார், இந்த வேத நெறி தழைப்பதற்கே அவர் அழுதார்னு சொல்லிவிட்டார். இந்த சைவ நெறி தழைத்து ஓங்குவதற்கே அவர் அழுது விட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டார். அவருடைய வரலாறு அந்த முதல் பாட்டிலேயே வருகிறது. இந்த பரம்பரை, இந்த சிவனடியார் திரு பரம்பரை வளர வேண்டும் என்றே அவர் அழுதார் அப்படின்னு முடிச்சுட்டார். அங்க ஏன் அழுதார் என்று சொல்லி சந்தேகமாக விட்ட தெய்வ சேக்கிழார் பெருமான் அவர் ஏன் அழுதார்னு மாத்திரம் திட்டவட்டம் இங்க சொல்லிவிட்டார். எதுக்கு? வேத நெறி, நமக்கு வேதம் தான் தாய் நூல். இந்த சைவத்துறை, இந்த சைவ சமயம், இந்த பரம்பரை, இது பொறிவதற்கே அவர் அழுதார்னு சொல்லி முடிக்கிறார் தெய்வ சேக்கிழார் பெருமான். அதை உங்களுக்கு நினைவூட்டுறேன். அதத்தான் திருஞான சம்பந்தர் தன் வாக்கினாலேயே சொல்லுகிறார், போதையார் பொற்கிண்ணத்து அடிசில் பொல்லாது என. சிவன் வந்தான், பொற்கிண்ணத்துல பாலை கறந்து அம்பிகையை கொடுக்க சொல்லிவிட்டான். அந்த அம்மா கொடுத்துட்டாங்க. இவர் சிவஞான சம்பந்தராக ஆகிவிட்டார். அதுவரையும் திருஞான சம்பந்தராக இருந்தவர் சிவஞான சம்பந்தராக ஆகிவிட்டார். இந்த வரலாறு நமக்கு தெரியும். இத திருஞான சம்பந்தரே சொல்றார், போதையார் பொற்கிண்ணத்து அடிசில் பொல்லாது என. தாதையார் முனிவுர தாதையார் வந்து கேட்டார், நீ யார் கொடுத்த எச்சில் பாலை உண்டாய் அப்படின்னு. அவர் பொல்லாதுன்னு கேட்டாருன்னு சொல்றத ஒத்துக்கிறார் அவர். போதையார் பொற்கிண்ணத்து அடிசில் பொல்லாது என, தாதையார் முனிவுரத்தான் என்னை ஆண்டவன். இந்த உட்குறிப்பை திருஞான சம்பந்தரே சொல்லுகிறார் தன்னுடைய வாக்குனால. ஆக நாம நினைவுல கொள்ள வேண்டியது மிக அவசியம் இல்லையா? இந்த மாதிரி உட்குறிப்பு தான் தெய்வ சேக்கிழார் பெருமானுக்கு பெரிய புராணம் எழுதுவதற்கு வாய்ப்பாக போய்விட்டது. ஐயா நடராஜ பெருமான் திருவருளினாலே எழுதினார் என்பது ஒரு பக்கம், அதை இல்லை என்று நாம சொல்லவோ மறுக்கவோ இல்லை. ஆனாலும் இந்த மாதிரி குறிப்பும் அவருக்கு தேவைப்பட்டது, எடுத்துக்கொண்டார் என்பதை நாம் மறக்க

என்பது அந்த திருப்பாடல். இன்னொரு முக்கியமான குறிப்பு உங்களுக்கு நான் நினைவூட்ட நினைக்கிறேன். என்ன சொல்லுகிறார் ஒரு திருப்பாடல்ல, உட்குறிப்பாக இருக்கிறது, வெளிப்படையாக இல்லை. நான் உன்னுடைய திருவடியின் கீழ் இருந்தேன். எங்கே? மேல் உலகத்தில். என்னை இந்த உலகத்தில பிறக்குமாறு நீதான் செய்தாய். என்னுடைய தொண்டு அப்பொழுது தேவைப்பட்டது தமிழ்நாட்டுக்கு என்று நினைத்து நீதான் என்னை பிறக்க செய்தாய் அல்லவா அப்படின்னு ஆண்டவனையே கேட்கிறார் அவர். இது உட்குறிப்பாக கிடைக்கிறது. நமது பெரியோர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள் இந்த திருப்பாட்டை. இப்ப நான் புதுசா சொல்லல, நமது பெரியோர்கள் எடுத்து கையாண்டிருக்கிறார்கள். அப்ப எவ்வளவு ஈடுபாடோடு அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் எண்ண வேண்டும்.

திருவடியை மறக்காமல் அங்கே இருந்தேன் நான். எங்கே? மேல் உலகத்துல என்று வைத்துக் கொள்வோம். அது கைலாயத்திலேயோ அல்லது எங்கேயோ ஒரு இடத்துல ஆண்டவன் திருவடியிலே இருந்திருக்கிறார் இவர் இல்லையா? ஆமா,

பயன் இது வேணும் உணர்ந்தது. கையினாலாகிய பயன் கைகால் கூப்பி தொழில் கடிமா மலர் பூவிருந்து பைவாய் பாம்பரை ஆர்த்த பரமனை கைகால் கூப்பி. அதனால கையினாலே மலர் பறித்து சிவன் திருவடியிலே போடுவதுதான் கையினுடைய பிரயோஜனம், கையினுடைய பிரயோஜனம். அதனால கரந்த அரும்பயன் இதுவன உணர்ந்து கம்பம் மேவிய உம்பர் நாயகர் வாழ். அதனால கம்பம் என்கின்ற காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற அந்த கம்பையாற்றில் இருக்கின்ற உம்பர் நாயகராய் கௌரவான் திருவடியிலே நிறந்த காதல் செய்யும் உள்ளத்தராய் நீடு நன்மைகள் யாவையும் உயிருக்கு எல்லா நன்மையும் உண்டாகும். அவருக்கு ஒரு நன்மையும் வேண்டியதில்லை. நீடு நன்மைகள் யாவையும் வரந்தரம் பொருளாம் அலைகள். குமாரிதான் வரத்தை கொடுக்கறவர், குமாரிதான் வரத்தை கொடுக்கறவர், அவர் சாங்ஷன் பண்ணுவாரு இவ கொடுக்கறவர். வரந்தரும் பொருளாம் மலை வெள்ளி மாரிலாவகை மலர்ந்த பேரன்றால் சிறம்பணிந்தது பூசை நாள்தோறும் திருமணம் கூட தெரிகிறது. இப்படி பலகாலம் கௌரவான குயர்ந்தார். பலகாலம் கம்பெனியிலே மணலை குவித்து லிங்கமாக ஆக்கி மாமரத்துக்கு அடியிலே பூசை நாதரும் பெரு விருப்புடு நயந்து நங்கை அர்ச்சனை செய்ய பொழுதில் அவருக்கு ரொம்ப பிரியம். நம்ம வீட்டுக்காரி நல்லா பூசை பண்றா சாப்பாடு நல்லா ஆக்கி போட்டாங்கன்னு வச்சுக்க என்னமா இருக்கும், பெரியமா இருக்காரு. கண்ணா பண்ணாலும் உப்பள்ளி போட்டி சாப்பிடுன்னா என்னமா இருக்கும், கஷ்டமா இருக்கும். அது போல உமாரி நன்றாக பூசை செய்தார். ஆகம விதிப்பு, ஆகம விதிப்படி அவர் ரொம்ப சந்தோஷத்தை அடைந்து காதல் மிக்க ஒரு திருவிளையாட்டில் கடன் குலைக்கரும் புரிந்திட வேண்டி அவர் ஒரு டெஸ்ட் வச்சு ஒரு திருவிளையாடலை செய்து அதன் மூலமாக அவனுக்கு அருள் செய்ய எண்ணினாராம். சிவருமான் ஓதமார்கடல் ஏழு ஒன்றாயி ஓங்கி வானமும் உட்பட பிறந்து மீது செல்வது போல் வர கம்பை வெள்ளமா திரு உள்ளவன் செய்தார். அதனால கம்பையாற்ற கரையிலே போய் வந்துறாளா அந்த பூசையை பண்ணுற அந்த இடத்துக்கு நேராக ஆற்றிலே பெரிய வெள்ளத்தை ஏழு கடலையும் பொங்கி வர முடியாது செய்தாராம். திடீர்னு வெள்ளம் வந்துச்சு, திடீர்னு வெள்ளம் வந்துச்சு. அண்ணலார் அருள் வெள்ளத்தை ஒழுக்கி என்ன வெள்ளம்

0: காஞ்சிபுரத்துல இந்த மாதிரி அந்தனது வீதி வீசியர் வீதி இதெல்லாம் இருக்கிட்டு வந்து அதுபோல சைவர் வீதி சைவ மடம் சைவ மடத்தை பத்தி சைவ மடத்துல துறவிகள் பல பேர் இருக்கிறார்களா துறவி சாமியார் இந்த சாமியார் எல்லாம் கூடி நம்ம கூட்டத்துக்கு ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு தேர்ந்தெடுத்தாங்க நம்ம கூட்டத்துக்கு ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கணும் எல்லா கட்சிக்கும் எல்லா கூட்டத்துக்கும் ஒரு தலைவர் இருக்கிறாங்கல்ல அது போல நம்ம சாமியார் கூட்டத்துக்கு ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நினைச்சு தலைவரா இருக்கிறவங்க ரொம்ப நம்ம துறவில கட்டிக்காரரா இருக்கணும்ல துறவிகளுக்கெல்லாம் தலைவரா இருக்கணும் அவ எவ்வளவு பவரோடவும் ரொம்ப கட்டுப்பாடாகவும் கண்ணியமாகவும் இருக்கணும் இல்லவா தகுதி நிறைய இருக்கணும் இல்லவா அப்படிப்பட்ட ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்க போதும் அப்படின்னு தேர்ந்தெடுத்தாங்களாம் அப்படி தேர்ந்தெடுத்த போது இவருதான் கிராமனையை இருக்கிறவர் சாமியார் கூட்டத்துக்கு தலைவர் எப்படி இருக்கணும் கிராமனம் இல்லாதவனா இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் இவருதான் காமனையை இருத்தவர் யாரு காமனையை இருத்தவர் அதுக்கு மேல வந்து கல்லாடை காவி உடை கட்டிருக்கிறாரு இது மாதிரி சடையும் இருக்குது இப்படி பல வகையில பார்க்கும்போது இவருதான் ரொம்ப நல்லவரா தெரியும் நம்ம கூட்டத்துக்கு தலைவரா இருக்கிறது இவருதான் தகுதி அப்படின்னு சொல்லி அவரை தேர்ந்தெடுத்துட்டார் சாமியார் தலைவர் தேர்ந்தெடுத்துட்டு அப்புறம் கொஞ்ச நாள்ல பார்த்தா ஒரு பெண்ணினுடைய தனத்தினுடைய தழும்பும் வழக்கை வளையல் தழும்பும் அவர் மார்புல பறிச்சுக்கிட்டார் நம்ம ஜாமியாருக்கெல்லாம் தலைவர் நல்ல தலைவர் இவருதான் காமனை எரிச்சவர் அப்படின்னு சொல்லி நம்ம தேர்ந்தெடுக்க போய் இப்ப கடைசியில ஒரு பெண்ணினுடைய முறைத்தெலும்பும் வளைத்தெலும்பும் பதிய வச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த ஆளை சும்மா விடப்படாது வெளியிலேயே விடப்படாது இந்த ஆளை வெளியிலேயே விடப்படாது நம்ம ஜாமியார் கூட்டத்துக்கே இருக்கல்லவா உங்க தலைவரை பார்த்தியா அப்படின்னு எல்லாம் சொல்லுவார் அதனால இந்த ஆளை சிறையிலேயே போட்டணும் வெளியிலேயே விடக்கூடாது அப்படின்னு உள்ளத்துல வச்சு இரவும் பகலுமா தியானம் பண்றாங்க வெளியிலே விடாது எப்படி பாருங்க சிவஞானி கற்பர் காமனை நின்று நெடுஞ்சடை தரித்து கவிந்தகல் ஆட மேற்புனைந்து யாமலாம் அழுத்தும் துறவி என்று இருந்தும் ஒரு திறன் இடமுலை சுவடு தோமுற கொண்டார் என சிறையிடல் போல் சுடர்மன குகையுள் ஏகம்பத்து ஓமொழி பொருளை இருத்தி யோகு செய்து உருணர்வால் இடம் பல உலா உழாவ இப்படி கற்பனை இப்படி சுவாமி தழுவி கொண்டார் கட்டிக்கொண்டார் அப்படி கட்டி கொண்ட போது என்ன ஆச்சுன்னா அந்த வெள்ளம் இரண்டு பக்கம் பிரிச்சு போச்சு அந்த இடத்துக்கு வந்தவொடனே ரெண்டா பிரிச்சு போச்சு சாமியும் அடிச்சுட்டு போகல உகாதேவியும் அடிச்சுட்டு வெள்ளம் பிரிஞ்சு போச்சு ரெண்டா பிரிச்சு போச்சு கம்பர் காதலி தடுவமை குழைய கண்டு நிற்பவும் சரிப்பவும் மாற உம்பரே முதல் யோனிகள் எல்லாம் உயிரும் யாக்கையும் உருகி ஒன்றாகி எம்பிராட்டிக்கு மெல்லியரானார் என்று ஏகம்பர் என்று சேர்த்த வம்போலா மல நிறையவன் உடைய கம்பையாரும் அடங்கியதன்றே புதிதை நீராடி புங்கு கங்கை முடிச்சடை உணைந்து யாரு மாறி புதியாகிய புனித நீராடி புதியாகிய புனித நீராடி புங்கு கங்கை நோய் முடிச்சடை உணைந்து காதில் வெண்குடை கண்டிகை கலந்த யோகத்தின் மருவிய கருத்தால் ஆதிதேவனார் ஆயும் ஆதவஞ்சி அவரங்கோலோ அகிலன் என்றடித்த மாதுமை பயன் கொடுப்பவே உண்டு வளைத்தடும் உடன் முளைச்சுவடிந்தார் போதிலா முதலையவள் முளைக்கு குழைந்த தம் மனவாளனர் கோலம் மாது வாழவே காட்டி முன்று வரங்கள் வேண்டுவ கொள்கையருள அதற்கு மேல காட்சி உண்டு உனக்கு என்ன வர வேணும் அதை கேளுன்னு சொன்னார் உமாதி நம்மள வந்து கேட்டா பரவாயில்ல வேண்டுவ கொள்ளை என்பதுடன் வேத காரணராகி ஏகம்பர் விரைவு வளர்ச்சிய தாமரை கணக்கில் ஏதனிங்கிய பூஜனை முடிந்ததின் மீதான அறிவிப்பதற்கிறஞ்சி அண்டர் நாயகர் எது நின்று கூறு அளவினால் அஞ்சு அஞ்சலி ஒப்பிக்கொண்ட இத்தையன் பூஜை இன்னும் குறை நிரம்பிட கொள்கை என்றருள இன்னும் பூசை பாக்கி இருக்குது சாமி நாளா செஞ்ச பூசை என்ன பாக்கி இருக்குது வண்டுவார் உடல் மலைமகள் கமலவதன நோக்கியம் மலர்கண் நெற்றியின் மேல் முண்ட முண்ட நேற்றின் பூஜனை என்றும் முடிவதில்லை நம் பால் என முடிய எப்போதும் முடியவில்லையா மாறிலாக இப்பூஜனை என்றும் அன்ன எம்பிரான் மகிழ்ந்து கொண்டருளி ஈரிலாக இப்பதியினுள் எல்லா அறமும் யார் செய்ய அருள் செய்ய வேண்டும் வேறு செய்வினை திருவடி படைத்தல் உடையையும் கூடார் வேண்டினதையும் வேறு மாதவ பயன் குணத்தருள பரவ வேண்டு என்றவள் பிறப்புளிப்பாள். அதனால சுவாமி இந்த காஞ்சிபுரத்திலே தவம் செய்தேன், அதற்கு மேல தர்மமும் செய்யவும் தவமும் தர்மமும் செய்யவும் தவம் மாத்திரம் என்ன பார்த்தாரு பல பேர் பக்தியா இருப்பான் கஞ்சனா இருக்கும், பல பேர் தர்மம் பண்ணுவான் பக்தி இருக்கு, ரெண்டு இருக்கவும் ரெண்டு இருக்கவும். அதனால இந்த பதிலே நான் வந்து தர்மம் செய்யவனும் கேட்டா 32 தர்மம் தர்மத்தை செய்யவனும் அப்படின்னு கேட்டா விடையின் மேலவர் மலைவர்கள் வேண்ட விரும்பு பூஜனை மேவி வீட்டிருந்த இடையரா அறம் வளர்க்கும் வித்தாக தர்மம் செய்யறதுக்கு பொருள் வேணும் அல்லவா, அதுக்காக எகவரத்து நாளினர் அளித்து ரெண்டு படிநிலை கொடுத்தாங்க. இந்த படிநிலை வச்சு தர்மத்தை கடையராயும் உயர்ந்தவராயும் காஞ்சி வாழ்வர் தாஞ்சி தீவனையும் தடைபடாது மெய் நெறி அடைவதற்கான் தவங்களாகவும் ஒந்தருளினார் என்னரும் பெரு வரங்கள் முன்பற்றங்கு எம்பிராட்டி தம்பிரான் மகிழ்ந்தருள மண்ணின் மேல் வழிபாடு செய்தருளி மனையரம்பிருக்கும் கருணையினால் நன்னும் மண்ணுயிர் யாவையும் பல்க நாடுகாதலின் நீடிய வாழ்க்கை புண்ணிய திரு காமக்கோட்டத்து புலிய 30 இரண்டரம் புறக்கும். அதனாலே அந்த ரெண்டு படி நெல்ல வேளாளர்கிட்ட தான் கொடுத்து உழவு தொழில் செய்து அதன் மூலமா 32 தர்மம் செய்தாளர்கள் வரலாறு. நிறைய வேளாளர்கள் இந்த புண்ணியத்துல பங்கு பெற்றிருக்கிறார்கள். அலையில் நீழ்வத்த அறப்பெருஞ்செல்வி அண்டாமான் திரு மலைக்கிடும் தீபம் உலகில் வந்து ஒரு பயன் அறிவிக்க ஓங்கு நாமல் மூன்றுடன் வந்து நிலவ ஆண்டின் பொறுமுறை செய்யும் நீடு தொன்மையால் நிறைந்த பேருலகம் மலர் பெருந்து காமக்கோட்டத்து வைத்த நல்லறம் அண்ணவே வந்தும். ஆகையினாலே இப்படி உமாதேவி காஞ்சிபுரத்துல சௌர்மானை ஆகம் விதிப்படி பூசித்து அதற்கு மேல 32 தர்மக்கடையும் செய்து அந்த காஞ்சிபுரத்துக்கு அளவில்லாத சிறப்பை உண்டு பண்ணினாள். நகருக்கு இல்லாத ஒரு சிறப்பு 32 தர்மங்களை அங்க பண்ணியிருக்காங்க. அதை நம்ம குமரகுருவ சுவாமின்னு ஒருத்தர் என்ன பண்ணினார்னா ரெண்டு படி நெல்ல கொடுத்து புள்ளைகளையும் பார்த்துக்கோ 32 தர்மங்களையும் செய்யணுன்னா இது எவ்வளவு கஞ்சத்தனம், இவ்வளவு தாராளம் இருக்கக்கூடாது அப்படின்னு அப்படி பரிகாசமா பார்த்தேன். சுவையா நகைச்சுவையா எப்படி சொல்லுவாருன்னா சிலருக்கு முத்தி சரக்கரையை திறந்து ஒரு திறந்த ஊடி பிள்ளைகள் வெற்றுடை பெருமனை கடத்தி கே குடும்பம் வேணுகண்ணா. ஞானிகளுக்கு சிவனடியார்களுக்கு சிவலோகத்தை திறந்து விட்டுதாரா, நீங்க எவ்வளவு வேணாலும் கொள்ளை அடிச்சு எங்கேயே சிவலோகத்தை அளவில்லாத புள்ளவனை பெற்ற கொடுக்கு அளவில்லாத புள்ளவனை பெற்ற கொடுக்கு ரெண்டு மணி நல்லா கொடுத்து 32 தர்மத்தையும் செய்யுன்னு சொன்னா என்ன தாராளம் அப்படின்னு அப்படி நாங்க சொல்லா பாடுறா. கொள்ளையிட சிலருக்கு முத்தி சரக்கரையை திறந்து விடு திறந்த ஓடி பிள்ளைகள் வெற்றுடை பெருமனை கிடத்தி கே குடும்பம் வேணுகின்றா உள்ளபடி இரு நாளி கொடுத்து அது என்னான்கரமும் ஒம்புகின்றார் அள்ளல் வள வயற்காதி அண்டனையார் விருந்தகமை அழகிதாவே என்பது ஒவ்வொரு உருவாட்டு. ஆகையினாலே இப்படி மாதேவி பூஜை பண்ணின சிறப்பை பத்தி நிறைய சொல்லுது. ஆகையினாலே இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நிகழ்ச்சி அந்த காஞ்சிபுரத்துக்கு பெரிய ஒரு பெருமையை தந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஊர்ல இன்னும் பல வகையான அதிசயங்கள்லாம் நிறைய சொல்றாரு. பல வகையான அதிசயங்கள் அந்த ஊரிலே நிறைய இருப்பதாக 108 பாட்டு சொல்லி அதற்கு மேலதான் திருக்குறிப்பு தொண்டநாயன புராணம் ஒரு அதனால அந்த திருக்குறிப்பு தொண்டநாயன புராணத்திலே சொல்லப்படும். நீங்க கேட்டது உமாதேவி செய்த சிவபூஷை, உமாதேவி செய்த சிவபூஷையே.
1: ஓம் சிவாய நமஹ. சைவம்.ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு எம்பெருமான் திருநாவுக்கரசர் பெருமான் புராணம் பகுதி 3. வழங்குபவர் திரு பட்டமுத்து ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: நம பார்வதி அன்னை ஸ்ரீ கொடியடை நாயகி அம்மையை சிறந்த இந்த மாசுராமணேஸ்வர பெருமான் இப்ப நான் திருவள்ளுவர்களை நாம் அனைவரும் வணங்கி மகிழ்வோமாக. தேவசேகரார் பெருமான் அருள் செய்த திருநாவுக்கரசர் புராணத்துல இப்பொழுது நாம் அடுத்து ஒரு முக்கியமான நிகழ்ச்சி காணிருக்கிறோம். திருநாவுக்கரசுடைய அவதார நாடு திருமணிப்பாடி நாடு அவர் அவதாரம் செய்த ஸ்தலம் திருவாமூர். தந்தையார் புகழ்னார், தாயார் மாதிரியார், தமக்கையார் திலகவதியார். கருப்பைகளாருக்கு என்று உறுதி செய்து திருமணமாக போகிற சமயத்தில் கருப்பைகையார் வேறு சொத்து அடைந்தார். திலகவதியார் இந்த உலகை விட்டு நீங்க முடிவு செய்தார். ஆனால் தம்பியார் உலகாக வேண்டும் என வைத்த தயாவினாலே அம்முடிவை மாற்றினார். தம்பியோர் சமண சமயம் கழுவினார், பரமசேனர் ஆனார். அம்மையாருடைய அழுது புலம்பிய விண்ணப்பத்திற்கு சுவாமி இறங்கி தம்பியாரை நம்பக்கம் எடுப்பதற்காக சூழநோயை தூதாக விட்டார் சுவாமி. இனி சூழநோயை தீர்ப்பதற்கு ஒரே வழி தமக்கையாரை சரணை அடைவதான் என நினைக்கிறேன். சரணடைந்தார் நாவுக்கரசு பெருமான். மருமைக்கியார் வந்த அந்த அருமையான திருவாரணம் திருநீர் திலகவதியார் அடிப்ப அதனை அருவா அழகாக அணிந்து கொண்டு திருப்பதிக்கு மீரட்டான பெருமான் திருச்சன்னதியிலே குற்றாயினவாறு திருப்பதிகம் படித்து அவருடைய அருளை முழுக்க பெற்ற ஒரு அற்புத நாயனார். கையிலே உலவார தனிப்படை தாமாகிய ஒரு செய்தியோடு நாம் இதனால் நம்முடைய சிந்தனை நிறைவு செய்திருக்கிறோம். இப்பொழுது மீண்டும் சுவாமியை பெருமை காண்போம். மன்னவன் பல்லவ மன்னன் சமண சமயத்தை விட்டு சைவ சமயம் சார்ந்து விட்டார் திருநாவுக்கரசு என்று அவரை அழைத்து வருமாறு ஆணையிடுகிறான். மன்னர்கிறான் அழைக்கிறார் சொல்வது நான் அவருக்கு குடிமகன் அல்ல, நான் பரமேஸ்வரனுக்கு தான் குடிமகன் என்று ஆணித்தரமாக வந்தவர்களுக்கு பதிலளிக்கிறார் நம்முடைய திருநாவுக்கர சுவாமி. அந்த இடத்திலிருந்து இப்ப நாம் தொடங்குவோம். நாமார்க்கும் குடியெல்லாம் என்று எடுத்து நான் மறையில் கோமானே நதியினுடன் குளிர் மதிவாள் சடையானே ஏமாலை செந்தமிழில் செழும் திருத்தாண்டகம் பாடி ஆமாறு நீர் அழைக்கும் அடைவினம் என்று அருள் செய்தார் நம பார்வதி பதையே அகரமாதேவான். நாமார்க்கும் குடியெல்லோம் நமனை என்றோம் நரகத்தில் இடர்படோம் நடரை இன்னோம் ஏமாப்போம் பிணி அறியோம் பணிவோம் அல்லோம். இன்பமே என்னாலும் இன்பமே என்னாலும் என்னாலும் துன்பமில்லை தாமார்க்கும் குடியல்லா தன்னையான சங்கரன் நற்சங்கவின் குணையோர் காதில் கோமார்க்கே நாம் என்று மீளா ஆளார் கொய்மலர் செபடியினையே குறுகினோமே என்று ஒரு அற்புதமான தேவாரம் பாடுகிறார் திருநாவுக்கரசு சுவாமி. எப்படிப்பட்ட பாடல்? திருத்தாண்டகம் தமிழ் கவிதை ஆப்புல தாண்டகமன் அமைப்பு ஒரு அற்புதமான அமைப்பு. அதனை கையாண்டவர் திருநாவுக்கரசு சுவாமி முதன் முறையாக. திருத்தாண்டகம் என்ற வெண்பா நேரிசை வெண்பா இன்னிசை வெண்பா இது மாதிரி பார்க்கக்கூடிய இடங்கள்ல திருத்தாண்டகம் என்ற ஒரு அருமையான தமிழ் யாப்பு கவிதையை வாழ்க்கையிலே பாடி காட்டின உத்தமன் நம்பி சுவாமி. ஆகவே அவருக்கு மற்றொரு பெயர் தாண்டகவேந்தர். திருத்தாண்டகத்தை பாட ஆரம்பிச்சாச்சுன்னா அது கல்லை பசந்து கனியாங்க அடாத கண்களை அழ வச்சிடும். திருத்தாண்டகம் தாண்டக வேந்தருங்க ஆறாம் திருமுறை முழுக்க திருத்தாண்டகம் தான். அதை முதல் முறையாக நமக்கு அறிமுகப்படுத்துற இடத்துல சேக்கரார் பெருமா நினைவுட்டு தெரியுமா செழும் திருத்தாண்டகம் பாடின. நமக்கெல்லாம் வாழ்க்கையில செழுமையை கொடுக்கக்கூடிய திருத்தாண்டகம் அதை பாடினார். அது எப்படி தேமாலை அப்படியே தேர் சொல்லுகிற மாலை அது செந்தமிழின் தேமாலை. இனிமையான புனிதமான தமிழ அழகாக கோர்க்கப்பட்ட தேமாலை தேமாலை செழுந்தமிழின் செழும் செந்தமிழின் செழும் திருத்தாண்டகம். திருத்தாண்டகத்துக்கு எவ்வளவு பெரிய ஒரு முகவரி கொடுக்கிறார் பாருங்க. தேமாலை செந்தமிழின் செழுத்திருத்தான் செழும் திருத்தாண்டகம் பாடி விதமா பண்ண நாமார்க்கும் குடியல்லோம் எடுத்தார் நான் மறையின் கோமானி நான்கு வேதங்களுக்கெல்லாம் உச்சி எடுக்கிற சிவபெருமானி நதியினுடன் மதிவாழ் சடையானை நதியாகிய கங்கையும் பலியாகிய நிலாவும் தன் கடாபாரத்தை சுழித்திர சிவருமான பாப்பையே பாராட்டார். அந்த பதிகம் தேமாலை செந்தமிழின் செழும் திருத்தாண்டகம் பாடின. பாடி உங்க மன்னனை வச்சு நான் போக வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. யாரும் கெஞ்சினா தயவு செய்து மகாராஜா கட்டாயப்படுத்த நடக்கிறார். நேர மன்னர் முன்னால் மன்னர் அடுக்கடையில் கொண்டு விடுகிறார்கள். இவர் மாபெரும் குற்றம் செய்தவர், என்ன தண்டனை கொடுக்கலாம்? சமணங்கள் விட்டது டீச்சர் இல்லை. ஏழு நாட்கள் அடைச்சிட்டோம். ஒரு நாள் போனதையா என்ன போதும்? ஏழு நாள், ஒரு வார கருங்கால் தண்டனை மாதிரி ஒரு வாரம் டீச்சரையில சுண்ணாம்பு காலவாயில கொண்டு வச்சிருந்தோம். அப்படியே கேள்வி ஏண்டா மதம் மாறணும்? நம்ம இங்க நம்ம ஏண்டா மதம் மாறணும்? இந்த கலச்சு அது மாதிரி திருநாகர சுவாமி என்ன செய்ய போற? நீச்சல ஏழு நாள் வைக்க போறீங்களா? கேட்டுட்டே இருக்க ஒண்ணுமே சொல்ல. கோர்ட்ல நீதிபதி நீதி வழங்குவதற்கு முன்னால் குற்றவாளிய பார்த்து நீ குற்றத்தை ஒத்துக்கலையா அப்படின்னு கேட்ப. தீர்ப்பு வழங்குவதற்கு முன்னாள் கேட்ப. சில பேரே நான் குற்றம் செய்தேம்மா, சில பேரே நான் குற்றம் செய்யலம்மா. தீர்ப்பு அவர் வழங்க போறாரு, வழங்கி முடிஞ்சிருப்பாரு. இவரா நான் எதுக்கு கேட்கணும்? இந்த தீர்ப்புக்கு எனக்கு கவலை இல்லை. எனக்கு மன்ன நீதிபதி அவர்லாம் சுப்ரீம் சுப்ரீம் சுப்ரீம் கோர்ட் கைலாஷ் அவர்லாம் எனக்கு ஜட்ஜி. இவங்களை பத்தி நான் எதுக்கு கவலை பண்றேன்? நான் என்ன தப்புன்னு என்று சொல்லி நாம் ஆர்க்கும் குடியல்லோ. இன்பமே என்னாலும் என்னாலும் துன்பம் இல்லை. நான் யாரை வணங்குறேன்? தாமார்க்கும் குடியல்லா தன்மையான பரமேஸ்வரன் யாரை வணங்க மாட்டேன். அவர் யாருக்கு குடிமகன்? அவர் யாரு கீழ இல்லவர், அவர் மேலதான். தாமார்க்கும் குடியல்லா தன்மையான சங்கரன் அவன் சுகத்துத்தான் செய்வான். நச்சங்க வெண்குலையோர் அதில் குமார்க்கே கோமன் கோமான் அவர் சக்கரவர்த்திகள். அவருக்கு அருமையா இருக்கும். இவங்களை பத்தி நான் யாரும் வரப்படணும் என்று பாடிய பெருந்தகையார்களா கவலையே படல. அருகணைந்தார் தமை நோக்கி அப்பண்ணம் செய்கை என பெரு பெரு சின கொடுங்கோலான் மொழிந்திடனும். கொடுங்கோலான் மொழிந்திடனும் பெருந்தகையை உருகு பெரும் தடல் வெம்மை உருகு பெரும் தடல் வெண்மை நீச்சரையில் உள்ளிருத்தி நீச்சரையில் உள்ளிருத்தி திருகு கருந்தாள் கொழுவி சேமங்கள் செய்து அமைத்தார். நீச்சரையில் உள்ள கண்ணாங்களா நல்ல காப்பாள் போட்டாங்களா எங்கெங்கெல்லாம் ஓட்டே இருக்கிறது போல அடைச்சாங்க. சென்னை இல்லை வந்துடக்கூடாது, தப்பிச்சு போயிடக்கூடாது என்று எல்லா இடத்தையும் அவர்கள் நீச்சரின் உள்ளிருத்தி சேமங்கள் செய்து அமைத்தார். எல்லா இடத்தையும் அடைச்சு உள்ள கிடக்கட்டும். அவர் அதை பத்தியே காலப்படும். அவர் என்ன பண்ண? மூண்டவனே நோக்கி முதல்வனையே தொழுதிருந்தார். சுகர்மான பத்தியே கடைச்சு சுற்றி இருக்கிற கச கச கச கசன்னு காலவாயில சத்தம் கேட்கு. அக்னி உங்க கண்ண மூட்டுது நம்ம வராது. முதல் வரையே தொழுது இருந்தார். அவருக்கு அந்த நீச்சரை எப்படி மாறிச்சு? வெய்ய நீச்சு அறையதுதான் வீங்கி இளவேரில் பருவம் தைவரு தன் தென்றல் அணை தன் கழிநீர் தடம் போன்று மொய்யடி வெண்ணிலவு அலர்ந்து முரண்டு முரண்ட யாழ் ஒளி இனிதாய் ஐயரு திருப்படி நீழல் அருளாகி குளிர்ந்ததே. நம பார்வதி பதையே மாசில் வினைங்கிற பதியத்தின் பொருள் அப்படி சொல்ற சேக்கர பெருமான் ஒரே ஆசிரியர் அந்த தேவாரத்துக்கு ஒரே எழுதுகிறார் பாருங்க. வெய்ய நீச்சரை தான் கொடுமையான அக்னி புலம்பாக இருக்கிற நீச்சரை தான் அவருக்கு எப்படிதான் வீங்கி இளவேரியல் காலத்து ஸ்பிரிங் சீசன் ஆங்கிலத்தில் இளவேரியல் காலம், பூக்கள் எல்லாம் மலரக்கூடிய அற்புதமான காலம், வீங்கி இளவேரியல் காலத்துல தென்றல் காற்று அப்படியே வீச அழகான குளிர்ச்சி முடிஞ்ச தபாகத்தின் கரையில ஒரு அருமையான யாழ் இன்னிசை கிளப்ப வானத்திலே பௌர்ணமி நிலா ஒளியின் மயமான குளிர்ச்சியை தர சந்தோஷமா சிவபெருமான் திருவடி நிழல்ல இருக்கிற மாதிரி இருந்தாரா அவர். அக்னி மயமாகிற போது அந்த சத்தம் கோபம் பிடிக்கிற சத்தம் இவருக்காக யாழின் மொழி, அங்கிருந்து வெம்மையான காற்று இவருக்கு திண்டல் காற்றா மாறு, அந்த குபு குபு குபு தீ இருந்தது இவருக்கு பௌர்ணமி நிலா மாதிரி இருக்கு. அங்க அழகான பரபரப்பான அந்த சூழ்நிலையில் அவருக்கு அழகான இளவேனுக்கான மாதிரி இப்படி சிவபெருமான் திருவடி எப்படி இருக்கோ அவர் ஆக நீற்றரையும் அவர் நிபலன் நிழல் தருகின்ற திருவடியா நினைக்கிறார் பத்தியா அதுதான் அடியார் பெருமக்கள் எந்த இடத்திலையும் சிவபெருமான நினைத்து அத சந்தோஷமான இடமா மாத்திருவான். நம்ம எல்லாம் எவ்வளவு சந்தோஷமான இடத்துல இருந்தாலும் டென்ஷனாக இருக்கும், நிறைய ரூபா இருக்கும், ஒரே கவலை. அடுத்த அப்பலோ ஆஸ்பத்திரி போவல, விஜய ஆஸ்பத்திரி போவல, ஒரே கவலை. பணம் என்ன செய்ய காப்பாற்ற மாட்டேங்க. நிம்மதியா சிவபெருமான் திருவடி நிழலை சுவாமி எங்கே பெறுகிறார், நீச்சரையில. அதுதான் அப்பர் சுவாமியுடைய உயர்ந்த நிலை. அவர் நமக்கு குருவா கிடைச்சிருக்கு, நாம செய்த பாக்கியம் தான். அந்த நிலையிலே அவ்வளவு அழகா இருந்தார். இப்படி அவரை ஒரு நாளா ரெண்டு நாளா ஏழு நாள் வைத்தார். அவரை ஏழு நாட்கள் நீச்சரையில வைத்தார்கள். அந்த ஏழு நாள் அவர் இருக்கும்போது அவர் எப்படி இருந்தாராம் அடுத்த பாட்டுல, மாசில் மதி நீடு முனல் மணி வள சென்னியனே உலகு ஆளுடைய பின்யகனே ஈசனை எம்பெருமானே எவ்வுயிரும் தருவானே ஆசையில் ஆறா அமுதே அடி வணங்கி இழுது இருந்தாரு நம பார்வதி பதையே அரவரமாதேவா. அடி வணங்கி இழுது இருந்தார், சிவபெருமானை வணங்கியிருந்தாரா. சிவபெருமானுடைய பெருமை ஏழு வகை அர்ச்சனை ஏழு நாள் பத்தியா, ஏழு நாள் இருந்தாரு அவரு. சிவபெருமான ஏழு நாமங்களை சொல்லி எப்படி சொல்றாங்க, மாசில் மதி நீடு புனல் மணி வளர் சென்னியனை சரஸ், சிவபெருமான சரஸ் அது என்னதான் இருக்கு, நீடு புனல் மாசில் மதி கங்கை நதியும் நிலாவும் சூடிய அந்த சிவபெருமானை வணங்கி இருந்திருந்தார். ஒன்னாச்சா ஏழு ஏழு விழா சாமி பாராட்டாதான். பேச இனி யானை புகழ பேச பேச இனிப்பா இருக்கு, அது பேசி முடிச்சா இனிப்பான கஞ்சி கிடைச்சது. பேச இனி யானை கேட்டாலும் கஞ்சி கிடைக்கும் பேசணும், பேச இனி யானை இருந்தார். உலகு ஆளுடைய பிஞ்சகனே உலகை தேலாமான் சீரானே உனா ஈசனை ஈஸ்வரன் சிவபெருமான் எம்பெருமானை நமக்கெல்லாம் தருகிறாங்க சிவபெருமான் எவ்வுயிரும் தருவானை எல்லா உயிர்களுக்கும் ஆசையில் ஆறாமுதே ஆசையில் ஆறாமுதே விட்டாத தேன் அமுது சிவருமான். இப்படி மாசில் மதி நீடு புனர் மண்ணி வளர் செனியனை பேச இனியானை உலகாளுடைய பிஞ்சகனை ஈசனை எம்பெருமானை எவ்வுயிரும் தருவானை ஆசையில் ஆறாமுதே அடிமணங்கி சேக்கார் பெருமான் சேக்கார் பெருமான் தான் கரெக்டா ஏழு ஏழு நாள் கழிஞ்சது. எல்லாரும் பாக்குறாங்க, கதவை திறந்தாங்க, அங்க பார்த்தா எப்படி இருக்கிறாரு, ஆனந்த வெள்ளத்தினடை மூழ்கி அம்பலமர் தேனுந்து மலர்பாதம் அமுது உண்டு தெளிவை ஊனந்தான் இளராகி கொஞ்சம் கூட உடம்புல ஒரு வீக்கங்கிட்ட முன்னே ஊனந்தான் இளராகி வந்திருந்தா தம்மை கண்டு இனம் தங்கியது இறதாமன்னு அதிசயம் என்றார். என்னப்பா இது அதிசயமா இருக்கு, ஏழு நாள் விழுதுன்னா ஒண்ணுமே இல்லையே, அருமையா இருக்கறையா, என்ன அதிசயம் நோக்குமத அப்ப சொல்லுமா, இது என்னையா அதிசயம், நம்ம சமணசாமி மந்திரத்தால் நல்லா தெரியுங்களா, அவர் ஏழு நாள் மந்திரத்தை சொன்னாரியா, அவர் என்ன இங்க இருந்து ரொம்ப நாள் படிச்சிருந்த நம்ம மந்திரங்களை தலைகளை தெரியுங்கள, அதனாலதான் சப்பட்டான் மகாராஜா பார்த்த அந்த என்ன செய்யலாம் உங்க படிச்சீங்க பிரசவம் நீட்டணும் இதோ ஸ்டாப் பண்ணணும் உங்க இஷ்டம் உங்க படிச்சீங்க நான் என்ன சொல்லணுமா நீங்க எங்க நான் படிச்சிருவேன் அதனால என்ன செய்யறது விஷம் கலந்த அமுது கொடுங்க அந்த ரெண்டாவது தண்டர் உடனே அவர்கள் விஷத்தை கலந்தன ஒரு பால் அடிசை பால் பொங்கல் பால் பொங்கல்ல விஷத்தை கலந்து சாப்பிடுங்கே சாப்பிடு அவர் முன்னாடி தெரியும் விஷத்தை கறக்குறாங்க செயனட் கலந்து கொள்கிறேன் யாருக்கும் திரிமேனி புனிதற்கு புவனங்கள் முடிவாக்கும் துயர் நீங்க முன்னை விடம் அமுதானால் படியாருக்கும் அறிவறிய பசுபதியார் தன்னுடைய அடியாருக்கு நஞ்சு அமுது ஆவதுதான் அற்புதமோ நம பார்வதி பதையே சாப்பிட்டாரு ராமனு உட்கார்ந்து இது என்ன நான் அவன் பொடியாருக்கும் திருமேறி ஊயாகி அழகான் இருக்கிற பரமேஸ்வரன் புரிந்திருக்கு புவனங்கள் முடிவாக்கும் சுயர் நீங்க முன்னே கூட அமதானம் திருப்பார் கடல் வந்து விஷம் சிவருமான் திருமையை சேர்ந்து அந்த விஷத்தை சாப்பிட்ட சிவருமான் அடியார் இவர் இவருக்கு இந்த விஷயம் என்ன செய்யும் இவருடைய அதிசயமா செய்தார்கள் புனிதாக்கும் திருமையை புனிதற்கு புவனங்கள் முடிவாக்கும் துயரிங்க முன்னிவிடம் அமுதானால் படிவார்க்கும் படியார்க்கும் அறிவறிய பசுபதியார் தன் அடியாருக்கு சிவருமான் அடியார்கள் பசுபதியார் தன் அடியார் நஞ்சு அமுதாவதுதான் அற்புதமா தேக நாட்டு அரிஸ்டாட்டில் ஒரு அறிஞர் பேரறிஞர் அரிஸ்டாட்டில் அவன் அந்த நாட்டு மன்னன் எடுத்துக்கொண்ட கொள்கைக்கு நேர் மாறா பேசினான் நல்ல கொள்கைகளை பேசினான் அவங்களுக்கு பிடிக்கிறது விஷத்தை கொடுத்து கொண்டிருந்தான் மகாராஜா விஷத்தை கொடுத்தான் அப்படியே குடிச்சான் செத்தான் அரிஸ்டாட்டில் எங்கே அப்பர் சாமி எங்கே திருநாகர சுவாமிகள் இதைத்தான் திருவள்ளுவர் நாயனார் இதைத்தான் வச்சு ஒரு திருக்குறள் அரிஸ்டாட்டிலையும் அப்பர் சாமிகளையும் ரெண்டு ஒப்பிட்டு பார்த்து பெயர் கண்டும் நஞ்சுண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் உலகமெல்லாம் விரும்பும் வழியிலே நாகரிகத்தின் உச்சியில் இருக்கிற பெரியவர்கள் தன்னுடைய கண் முன்னால நஞ்ச ஊத்தினாலும் அதை சாப்பிட்டு அமைவர் அறிய மாட்டாங்க இருப்பாங்க அரிஸ்டாட்டில் செத்தா அப்பர் சாமி நின்றார் இந்த திருநாவுக்கர் சுவாமியுடைய அருமையான ஒரு உதாரணம் எடுத்துக்காட்டு தான் திருக்குறளுக்கு ஏத்த எடுத்துக்காட்டு வேற யார் நஞ்சுண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் சைவ சமயமாக நாகரிகத்தின் உச்சக்கட்டத்தில் இருக்கிற அப்படி பெருமாள் தன் கண் முன்னால நஞ்ச அப்படி கலந்து கொடுத்த போதும் உண்டார் அமைந்தார் அறியல்ல எனவே திருக்குறளுக்கு எடுத்துக்காட்டு திருநாவுக்கர் சுவாமி மறந்துடாங்க அரிஸ்டாட்டு மேலாட்டு நாகரிகத்தையே எடுத்துக்காட்டு கொண்டிருக்கிறோம் நம்மளா நம்முடைய பெரியவர் திருநாவுக்கர் சுவாமி இன்றைக்கும் அது மாதிரி சிவருமான வணங்கினால் நஞ்சு சாப்பிட்ட நஞ்சு கலந்து அவர் சாப்பிட்டானோ ஒண்ணு தீங்கு வராது. அனுபவத்துல பார்த்துருக்கோம். 1980 மாதவ சன்னியாச சுவாமியுடைய குருபூஜையை நாங்க நடத்தணும். அப்ப நடத்துற சமயத்துல நைவேத்தியம் நிறைய போட்டோம். ஏத்தா இடம் ஒரு 300 அந்த பூமியில கலந்து கொண்டாரு. ஆனா நைவேத்தியம் தயார் பண்ணும் போது ஒரு வானவெளியில தயார் பண்ணும், ஒரு க்ளோஸ் டோர்ல செய்யணும், வானவெளியில தேவை மரத்தடியில் தயார் பண்ணும். அது இது ஒரு பதிவு வந்துச்சு அந்த நைவேத்தியம். எனவே குருபூஜை முடிஞ்சோன்னு அந்த அமுதுகளை சாப்பிட்டவங்க எல்லாரும் வாந்தி எடுத்து சந்திரகுரு எல்லாம் கடைசியில தை சாதம் சாப்பிட்டாங்க. தை சாதம் அந்த விஷத்தை முடிவு அதனாலதான் கல்யாண விடுதல கடைசியில மோர்ச்சாதம் நடந்தாங்க. என்னத்த விஷத்தை தின்னாலும் எல்லாரும் கல்யாணம் விட்டு மோர்ச்சாதம் சில மோர்ச்சாதம் சாப்பிடுங்க சாப்பிடு நல்ல சாம்பார் சாத்து சாட்டு போட்டு மோர்ச்சாதிக்கு இடம் இல்லாம போது இந்த மாதிரி அருமையாக சிவபெருமான் அருளால விஷத்தை உண்ட இந்த பெருமானுடைய அருளால அப்படி பெருமான் நஞ்சு கலந்த பாரதி சிரிச்சு அப்படி அருமையா இருக்க இது 2 லட்சம் இனி 3 லட்சம் இதை பார்த்தார்கள். அவர்களுக்கு கோபம் இன்னும் கொஞ்சம் கூடுது. இது இனி 3வது நஞ்சு கலந்து ஊட்டினா நம் சமயத்துல நம்முடைய மதத்துல விஷத்தை இருக்கக்கூடிய மந்திரம் எல்லாம் தலபாரமியா தர்மசம் இருக்கு. அத நல்லா படிச்சிருக்காரு படிச்சிட்டாரு. இதுக்காக மூக்கல வர வைக்க கட்டிருக்கார் திருமண உடனே தோத்தாலும் அந்த மீசல மண் ஒட்டு வேணும் அப்படி ஆகி அடுத்த என்ன செய்யலாம் சொல்லலாம் ரெடி ஆயிட்டு மாராஜா 3வது ரெடி ஆயிட்டு களத்துல குயில் அவர் அரைக்கும் தலை மட்டும் வழி இருக்கு யாரே ஏவும் திருமணம் பண்ணிட்டாங்க. உடனே அவருக்கு அந்த மாதிரி செய்துட்டு பட்டத்து யானைய நல்ல பயங்கரமா மதம் பிடிக்குமா ரகமா வருது. அந்த யானை வர்ற விஷயத்த 4 பாடல்ல சேர்க்கா பெருமாள் யானை விதிக்க போகுதுன்னு நிலம் தான் எப்படி இருக்கும் தலை மட்டும் தான் அப்படி இருக்கு குழிக்குள்ள இருக்கு தப்பி முடியல வர முடியல யானோ வருது போயிட்டு வருது யானைக்கால் ஒவ்வொன்றும் உங்களுக்கு தெரியும் யானைக்கால் வியாதினே பெரிய வியாதி ஒரு வியாதி பெரிய யானைக்கால் வியாதினே பெரிய அவ்வளவு பெரிய கால் ஒரு அமுக்கு அமைக்கிறாங்க ஐயா அங்கிருந்து வேகமா வரும் யானை பார்த்த யானையை பார்த்தோன்னே அவருக்கு யாரு ஞாபகம் வருது விநாயகர் பெருமான் ஞாபகம் வருது. விநாயகர் பெருமான் எங்க சிவபெருமானுடைய திருமகனா நானும் சிவபெருமானுக்கு அடியாரு. எனவே அவருக்கு நான் சொந்தக்காரன். என்னை எப்படி விநாயகர் பெருமானுடைய தன்னுடைய யாரை எப்படி என்னை விதிக்கும் தெளிவு ஒரு அருமையான முதல் பாடல் யானை பீண்டு வருகிறது. சுவாமிகள் சுண்ணவன் சந்தன சாங்கும் சுரத்திங்கள் சுடாமணியும் வந்த உரிமை உடையோ பவன நேரம் அண்ணல் அண்ணல் அரண்மணல் ஏறும் அகலம் வழாய அறவும் தின்னன் கெடில புனனு உடையார் ஒருவர் தமர்னா

தெரியும் கணபதியும் களிரும், கணபதி என்னும் களிரும் பலமேந்து ரெண்டு சுடரும், வான் கைலாய மலையும் நலமான் கெடில புனலும் உடையார் ஒருவர் தமர்னா அஞ்சுவது யாரும் அஞ்சு.

அவனுக்கு அவருக்கு சொந்தக்காரன் யாரானே? கணபதி என்னும் கழிவு யாரையும் பகல் விடாம சைவ மக்களே சிலர் பிள்ளையா இருக்க முடியும். சிவருமான பத்த முடியும் பாட்டு படிச்சோம்னா கொஞ்சமாவது அவங்களுக்கு இருக்கா. இந்த மாதிரி சிவபெருமானுடைய புகழை பேசும்போது அவர் மகனாரை கணபதியை நினைவூட்டுகிறார். அப்படி பெருமான் கணபதி என்னும் கழிவு இவ்வளவு கொடுமை. பிறந்ததே எப்படியோனு ஒரு டாக்டர், தமிழ் டாக்டர் அவர் அழிஞ்சிருக்கார். தமிழ் பேராசிரியர் டாக்டர் பண்ணாங்க. பிறந்ததே எப்படியோங்கிற நூல்ல, அந்த நூல்ல கிபி 7ஆம் நூற்றாண்டுல சிறுத்தமிழனார் பரஞ்சோதியா இரண்டாம் படிதேசிய சாளுக்கிய சண்டையில போய் வெற்றி பெற்ற பிறகு வாதாபி நகரிலிருந்து பல பொருள்களை கொண்டு வந்தார். அதுல விநாயகர் விக்கிரகம் அவர் கொண்டு வந்தார். அதுக்கப்புறம்தான் தமிழ்நாட்டில் விநாயகனுக்கு இருந்துன்னு ஏற்றான். வாதாபி சண்டைக்கு அப்புறம்தான் போர்க்களத்தை வெற்றி பெற்ற பரஞ்சோதியார் சிறுத்தொண்ட நாயனார் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு ஒரு விநாயக பெருமானை அங்கிருந்து கொண்டு வந்தார். அதற்கு முன்னால தமிழ்நாட்டை விநாயக வணக்கம் இல்லைன்னு அந்த டாக்டர் எழுதிட்டு அதை பிடிச்சிட்டு அந்த பகுதடிவாதி பிள்ளையார்கள் வழிபாடா பின்னால வந்தது. ஆனா உடைக்கலாம் எப்படி இந்த பேர் கைப்பட்ட வேலை இங்க பாருங்க 7ஆம் நூற்றாண்டு. அதற்கு முன்னதாகவே கணபதி என்னும் கழிவு திருநாகரசோன் பாடுறார். பிடியவன் உருவமை என்று சீர்காழி செம்மலாகி ஞானசம்பந்த பெருமான் சிறுத்தொண்டினாருடைய ஊருக்கு போறதுக்கு முன்னாலே பாடுறார். கல்லாடங்கிற தமிழ் நூல்ல பழைய காலத்தில் ஆயிரக்கணக்கான வருஷங்கள கல்லாட நூல் கருவாற்றில் விநாயக பெருமானுடைய வாழ்த்துங்க கூறப்படுகிறது. எத்தனையோ கல்வெட்டுகளை விநாயக வணக்கம் கூறப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் மறைச்சிட்டு சைவ மக்களாகி நம்மளை ஏமாத்துற கூட்டம் எத்தனை இருக்கு பார்த்தீங்களா? ஒரு சைடு சிந்தனை இங்க வாங்க. ஆகவே அஞ்சுவது யார் ஒன்றுமில்லை, அஞ்ச வருவது ஆணித்தரமா சொன்னார். இதைத்தான் பாரதியார் பிடிச்சார். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இதை வச்சுதான் அவர் பண்ண. பாரதியார் இதெல்லாம் படிச்சது சும்மா இல்ல. இதை வைத்துக் கொண்டுதான் அவருக்கு அச்சமில்லை அச்சமில்லை என்ன அந்த பாட்டு பாடுறதுக்கு ஊற்றாக அமைந்தது இங்க தேவார் மறந்துட. யானை வந்தது, சுவாமி வணங்கியது, 3 முறை பலம் வந்தது, தன்னை ஏவின சமையலை பார்த்து ஓடுதாங்க நசுக்கிறது. சரி 4வது இனி அடுத்தபடியதான் இருந்தி இப்படியே நீடிட்டு இருந்தா நேரம் அதான் ஊரு போட்டா வீட்டு போட்டான். நமக்காக அன்னைக்கு அவன் இறக்கப்பட்டுதான் சுவாமி நம்மளை 4வது நிறுத்திட்ட. 5, 6, 7 மணிக்கு பிரசங்க ஆகிருக்கும். நல்ல வேலைக்கு 4வது கடுமையான சோதனை செய்ய வைக்கிறாங்க. பாருங்க என்ன செய்யறாங்க பாருங்க. திருநாக்கர சுவாமிகளை ஒரு பயங்கரமான பாறையில கட்டுறாங்க. பாறையில கட்டி அதை அப்படியே கொண்டு நடுக்கடல நல்ல வலிய வலிய வலிய சங்கிலியை வச்சு சுவாமி கட்டுறாங்க. நல்ல படுக்க வச்சு சங்கிலியை வச்சு கட்டி பாறைய ஒரு கப்பலை தூக்கி வச்சு நடுக்கடல் ஓரத்துல போட்டு வந்துடுவாங்க. நடுக்கடல் போட்டு அவ்வளவு பேர் வரலாம். அந்த சுவாமி திமிங்கவே என்ன ரெடியா இருக்கும். இவர் எப்ப வாரான்னு காத்துக்கிட்டு அவர் இருப்பார. ஒரு கதனை அவர் அதை பத்தியே டென்ஷன் ஆகவே இல்லை. நம்ம உடனே டென்ஷன் ஆகும். நம்ம எதிர்பார்த்த பஸ் பண்ணா அவர் டென்ஷன் ஆகுது. இந்த நம்பர் தான் வந்து நம்ம நம்பர் வந்து ஒரு 10 பவுண்ட் நம்ம கவலைப்படுது. எதற்காக நம்ம கவலை கிச்சன் மேலே இந்த மாதிரிதான் அவர் கவலைப்படல. நாம இருக்கிறேன் இப்பொழுது அவரை அப்படியே கட்டினாங்க. நடுக்கடலை கொண்டு விடுற பாருங்க. அங்கதையும் கேட்ட அரசின் மக்களை நோக்கி தீங்கு புரிந்தவன் தன்னை சேமமுறை கொண்டு போகி பாங்கு ஒரு கல்லில் அணைத்து பாசம் பிடித்து ஓர் படகில் இமிங்கொனி மேடையில் ஏற்றி வீழ்த்தினில் என்று விடுத்தான். சாமி அவன் கொண்டு போய் நடுக்கடல போட்டாங்க. அவர் ஒண்ணுமே சொல்ல என்ன நினைச்சார் அப்பரிசு அப்பினை முற்றிய அவர் அகன்று எல்லாரும் போட்டாங்க. உள்ள தள்ளாங்க. உள்ள போதா பாரா போகுது போகுது நம்ம போமா அப்படின்னு அவங்க சாமி நம்பினார். அப்பரிசு அபினை முற்றி அவர் அகன்று எகிய பின்னர்
கொப்பரும் மாகடல் புக்க உரை புடை மெய்தொண்டர்தாம் மா கடல். அதான் கடலூர், கடலூர் பேர் அதுதான், கடல் அங்க இருக்கு. மா கடல் புக்க உரைப்புடை மெய்தொண்டர்தாம் எப்பரிசு ஆயினுமாக ஏற்றுவேன் எந்தை என்று செப்பிய வந்தமிழ் தன்னார் சிவன் அஞ்செடுத்தும்.

0: நீச்சலையில் பல மாசில் மீனையும் ஆடைமதியமும் வீசுகின்றனும் மீன்கிழமேனும் சுவண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எல்லை இணையடி இனியிடலே. நெருப்பிலே புத்த மலர்கள் இந்த நடையில போன வருஷம் பேசினாவது. அதே போல இந்த சாமிகள் இங்கிருந்து பாடுறார் கடற்குளம். ஆக இந்த தலைப்பு நீரிலே புத்த மலர்கள் இந்த பத்து பாடலும் நெருப்பில புத்தது. இது நீர்ல கடலுக்குள்ள பாடல சாமி பாடுற அந்த பதிக்கு எப்படி பண்ற சொற்றுணை வேதியன் என்னோ தூய்மொழி நற்றமிழ் மாலையாம் நமச்சிவாய என்று அற்றமும் காக்கும் மஞ்செழுத்தை அன்போடு பற்றிய உணர்வினால் பதிகம் பாடினார் நம பார்வதி பதங்கே அருகாரேவா சொற்றுணை வேதியன் என்னும் தூய்மொழி பரிசுத்தமா கூடிய ஒரு அற்புதமான பதிகம் நற்றமிழ்மாலையாம் சாமி சந்திரமாத அந்த மாதிரில என்ன பூ இருக்குது நமச்சிவாய என்று அற்றமும் காக்கும் அஞ்செழுத்தை நமக்கெல்லாம் ஆபத்துல காப்பாற்றக்கூடிய அஞ்செழுத்து மந்திரம் இருக்கிறதே அது அப்படியா மாலையா வச்சு கிட்டினார் அற்றமும் காக்கும் அஞ்செழுத்து அன்போடு பற்றிய உணர்வினார் பதிகம் பாடினார் பதிகத்தை பாட பாட பாட சங்கிலினா டப்பு டப்பு டப்புன்னு அகருது உள்ள போன பாட மேல கிச்சன் மேல வருது அழகான படகு ஆயிட்டு அற்புதமான படகு அந்த படகுல சுவாமி அப்படியே ஆரோபணம் பண்ற திருநாவுக்கர் சுவாமி அந்த பதிகம் அற்புதமான பதிகம் பெருகிய அன்பினர் பிடித்த வெற்றியால் வருமலரோ முதல் அமரர் வாழ்த்துதற்கு அரிய அஞ்செழுத்தை அஞ்செழுத்தையும் அரசு போற்றிட கரே நெரும் கடலினுள் கல் மிதந்ததே அந்த பாரம்பரிய சுவாமி அழகாக வர அருமை எப்படி இருக்காரா அப்படி பூ மேல பிரம்மா இருந்தது மாதிரி அந்த அந்த பாறை மேல பெருபெருமான இருக்கிற காட்சி தெரியாக எவர்களா வணங்குறார் யாரும் இதுவரை செய்ய முடியாத ஒரு பெரிய சேர்க்கரும் செய்ய செய்தார் அருள் நயந்து அஞ்செழுத்து ஏத்த பெற்ற கருணை நாவரசினை அக்கருணை நாவரசினை திரை கரங்களால் தெருள் நெறி நீர்மையில் சிரத்தில் தாங்கிட்டு தாங்கின வருணனும் செய்தனன் முன்பு மாதவம் நம பார்வதி பதையே திருநாக்கர சுவாமியை தாங்கிறதுக்கு வருண பகவான் புண்ணியம் இருக்காங்க கடலுக்கு மனநியார் மரண பகவான் கடலுக்கு மரணியார் அவர் புதுகில சுவாமி சீர்வாதம் கிடைக்கும் திருநாவுக்கர் சுவாமியில சீர்வாதம் யாரு கிடைக்குது வர்ணபவர் கிடைக்குது மரணம் செய்தனன் முன்பு பாதகம் இன்னைக்கும் திருநெல்வேலியில மாசி மகத்தன்றைக்கு நிலைப்பர் கோயிலுக்கு உள்ளே இருக்கிற தெப்பம் பேரு அப்பர் தெப்பமே பேர் அன்று மாசி மகத்தன்றைக்கு இரவு தெப்பர் தெப்பத்துல திருநாவுக்கர் சுவாமி எழுந்துள்ளார் அந்த படிக்கட்ட சுத்தி யானை வர வரும் மூன்றாவது சண்டனை யானை அந்த நினைவுடைய யானை வர வரும் நாலாவதாக அந்த அழகான தெப்பத்துல சுவாமி ஏறி அப்படியே வர வருவார் இன்னைக்கு நடக்க ஆயிரக்கணக்கான கூட்டத்துல தரிசனம் பண்ணுவாங்க அப்பருக்கு பொண்ணு பேரு அந்த மாதிரி என் பெருமான் வருணன் செய்த தவம் அவருக்கு அவருடைய தன்னுடைய திருமேனில தாங்கக்கூடிய பாக்கிங்க சீர்பாடு அது நேர திருப்பாதிரி பிடிங்க வந்து
1: விண்ணாளுங்கேவர்க்கு மேலாய வேதியனை மன்னாளும் மன்னவர்க்கு மாண்பாகி நின்றானை

மத யானை பாடுதும் கண்ணமானாய். நம பார்வதி பதை அரகண மகாதேவ தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, நான் இந்த மலேசிய சித்தாந்த மன்றத்திற்கு புதியவன் அல்லன். ஏற்கனவே 3 முறை இங்கே வந்திருக்கின்றேன். ஆனால் இன்றைக்கு நான் பேசப்போகின்ற ஒரு பொருள் வந்து கொஞ்சம் வித்தியாசமானது. இதுவரை நான் திருமுறைகளை பற்றி, சைவ சித்தாந்த சாத்திரங்களை பற்றி, புராணங்களை பற்றி நிறைய நான் கொடுத்திருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு என்ன காரணம் என்று தெரியவில்லை, சித்தாந்த மன்றத்தினர் என்னை நடைமுறைக்கு உகந்த சில சப்ஜெக்ட் தலைப்புகளை அவர்கள் தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறார்கள். ஏனென்று கேட்டால், இன்றைக்கு உலக அளவிலே நாம் பார்க்கும்பொழுது ஆன்மீக நாட்டம் என்பது எல்லா தரப்பினருக்கும் வந்திருக்கிறது. ஆனால் அந்த ஆன்மீகம் என்பது ஒரு நெறிப்படுத்தப்பட்ட நெறியிலே வந்திருக்கிறதா என்பதில் தான் கொஞ்சம் சிக்கல் இருக்கிறது. ஏனென்று கேட்டால், இன்றைக்கு ஆஸ்திரேலியாவை எடுத்துக்கொண்டாலும், அமெரிக்காவை எடுத்துக்கொண்டாலும், யுகே எடுத்துக்கொண்டாலும், இந்திய நாட்டிலே இருக்கக்கூடிய சில தத்துவ குறிப்பிட்ட தத்துவங்களை வலியுறுத்துகின்ற சில இயக்கங்கள் இன்றைக்கு எல்லா நாட்டிலும் இடம்பெற்றிருக்கின்றன. அதையெல்லாம் பேர் நான் சொல்லாமலே உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த இயக்கங்கள் எல்லாம் ஆன்மீகம் என்கின்ற ஒரு பெயரிலே இருந்தாலும் கூட, உண்மையாகவே ஆன்மீகத்தை சொல்கின்றனா அல்லது சமுதாயத்தை பற்றி பேசுகிறதா என்று நமக்கு தெரியவில்லை. ஏனென்று கேட்டால், அவர்கள் திட்டமிட்ட ஒரு கொள்கைகளை அவர்கள் வரையறுத்து சொல்கிறார்களா என்றால் அது இல்லை என்றுதான் கூற வேண்டும். சமுதாயப் பணி செய்கிறார்கள், வேறு பணிகள் செய்கிறார்கள், அதையெல்லாம் நாம் பாராட்டுகிறோம். ஆனால் இந்த ஆன்மீகம் என்று சொல்லக்கூடிய, இன்னும் சொல்லப்போனால் ஆன்மீகம் என்ற பெயரிலே கடவுள் மறுப்பு இயக்கங்கள் கூட இன்னைக்கு வளர்ந்து கொண்டிருக்கின்றன. பெயர் வந்து ஆன்மீகம், ஆனால் உள்ளே சென்று பார்த்தால் அது கடவுளை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. இப்படியாக பல இயக்கங்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே நம்முடைய ஞானிகள், அதிலும் சைவ மெய்ஞானிகள், சில வார்த்தைகளை நாம் எல்லாரும் பயன்படுத்துறோம். ஞானிகள், தீர்க்கதரிசிகள், யோகிகள் எல்லாரும் பயன்படுத்துறாங்க. ஆனா அந்த ஞானினா யாரு, யோகினா யாரு, தத்துவ ஞானினா யாரு, அதை யாரும் விளக்கம் சொல்றாங்களான்னா அதுக்கு ஒரு சரியான விளக்கத்தை அவர்கள் சொல்லிவிட்டு அதற்குள் வருவதில்லை. ஆகவேதான் சைவத்திலே நம்முடைய, அதாவது நம்முடைய சைவ சமயத்திற்கு ஒரு தனி பெருமை என்னவென்றால், நம்முடைய சமயத்திலே யாரை வழிபடு கடவுளாக கொண்டிருக்கின்றோமோ அவரேதான் இந்த சமயத்தை ஏற்படுத்துகிறார். அது மிக விரிவான ஒரு வரலாறு. அதோடு உலக சமயங்களிலே நம்முடைய சமயம் ஒன்றுதான், எந்த காலத்தில் தோன்றியது என்று சொல்ல முடியாத ஒரு சமயம். சைவ சமயம் தோன்றியது கிமுவா கிபியா என்று சொல்ல முடியாது. நீங்க மற்ற சமயங்களெல்லாம் அப்படி இல்லை, அந்த சமயத்தை தோற்றுவித்தவர்கள் குறிப்பிட்ட கால எல்லையிலே தான் வந்திருக்கிறார்கள். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆனாலும் இன்றைக்கு சமயத்தை வலியுறுத்துவதோடு, இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பை நீங்கள் பார்த்தால் தெரியும், சோதனைகளும் அவற்றை எதிர்நோக்கும் மன வலிமையும். இது அன்றாட வாழ்க்கையிலே நாம் வந்து எதிர்நோக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அப்படியானால் இதை நம்முடைய சமயம் என்று கேட்டால், நான் வந்து வெறும் இந்த மனத்தை பற்றி உலகினர்கள் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்ல விரும்பவில்லை. இந்த மனம் என்றால் என்ன என்பதை பற்றி நம்முடைய சைவ மெய்ஞானிகள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய மையத்தினுடைய கருத்து. ஏனென்று கேட்டால், இந்த தலைப்பையும் பேச வேண்டும், அதே சமயத்தில் அந்த தலைப்பு என்னுடைய கருத்தாக இருக்கக்கூடாது. என்னுடைய கருத்து இல்லை, நம்முடைய சைவ சமயத்திலே மெய்ஞானிகள் என்று கொண்டிருக்கிறோம் அல்லவா, அவர்கள் என்ன கருத்தை சொல்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். அதுதான் வித்தியாசமான ஒரு தலைப்பு என்று நான் சொன்னேன். பொதுவாக நாங்கள் சைவ இலக்கியங்களை பற்றியோ சைவ தத்துவ ஞானங்களை பற்றியோ நாங்கள் நிறைய சொல்லுவோம், அப்படிதான் எங்களுக்கு வழக்கம். இன்றைக்கு ஒரு வித்தியாசமான தலைப்பு என்று சொல்லலாம். இதை நுழைவதற்கு முன்பாக, இந்த தலைப்பை சிந்திப்பதற்கு முன்பாக நமக்கு என்ன தெரிய வேண்டும் என்று சொன்னால், மனம் என்றால் என்ன? எல்லாருமே மனம்னு பேசுறோம்,
அது என் மனசுக்கு பிடிக்கல, இது என் மனசுக்கு பிடிக்கல, என்னுடைய மனம் இதுல ஈடுபடல, இதுல ஈடுபடுது. நீங்கள் சொல்லுவது என் மனதுக்கு பொருந்துகிறது, என் மனதுக்கு பொருந்தவில்லை. இந்த மனம் என்பதை எல்லாரும் சொல்றாங்க, ஆனால் இந்த மனம் என்றால் என்ன என்று யார்கிட்டயே கேட்டா ஏதாவது தெரியுமா? அதனால இந்த மனம் என்றால் என்ன அப்படிங்கறத முதல்ல தெரிந்து கொண்டால்தான் எப்பொழுதுமே மனத்து மன வலிமையை எதிர்கொண்டு நம்முடைய சோதனைகளை வெல்லுவது என்று சொன்னால் முதல்ல என்ன தெரியணும்? இங்கிருந்து நான் சிங்கப்பூருக்கு போக வேண்டும் என்றால் சிங்கப்பூர் எங்கே இருக்கிறது, இங்கிருந்து எத்தனை கிலோமீட்டர் தெரிஞ்சுக்கிட்டு தான் சிங்கப்பூருக்கு போக முடியும் இல்லையா? நான் பாட்டு போயிட்டே இருக்கேன், சிங்கப்பூர் வர்ற அன்னைக்கு வரட்டும் அப்படின்னா அது பிரயாணம் ஆக முடியுமா? அப்ப ஒரு டார்கெட் இருக்கலாம், அது சிங்கப்பூர்னா எங்க இருக்குது, அது எந்த வழியா போகணும், இங்கிருந்து பிளேன்ல பிளைட்ல போனா எவ்வளவு மணி நேரம் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுதான் நம்ம போக முடியும். அதுபோல மனம் என்று சொன்னால் அந்த மனம் என்ன என்று தெரியாமலே இன்னைக்கு எல்லாரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். ஆகவே இந்த மனம் என்பதை நாம் என்ன பார்க்க வேண்டும்? அடுத்து சோதனைகள். நாம சோதனைகள் என்று சொல்லுகிறோம், சில பேர் வேதனை என்று கூட சொல்லலாம். அது சோதனையா வேதனையா அல்லது சாதனையா என்பதை அது எப்படி நாம் எதிர்கொள்கிறோம் என்பது ஒரு சிறப்பான ஒரு அம்சம். ஆகவே இன்றைக்கு நாம் வருகிறோம், அதாவது ஒரு ரெண்டு மணி நேரங்கள் பேச வேண்டும். இன்றைக்கு கொஞ்சம் காலம் தாழ்த்தி ஆரம்பிச்சதுனால ரெண்டு மணி நேரம் பேசினாலும் பேசணும், இல்ல கொஞ்சம் சுருக்கமா பேசினாலும் பேசிடுவோம். அதுல முக்கியமா என்ன நம்ம செய்யறோம்னா, இந்த சிந்தனையை நாம் எந்த அடிப்படையில் மேற்கொள்கிறோம் என்பதுதான் முக்கியம். இந்த மனம் என்பதா இன்னும் சொல்ல போனீங்கன்னா, நான் என்ன சொல்ல போகிறேன் என்று சொன்னா, இந்த மெடிக்கல் சப்ஜெக்ட் என் நான் மெடிக்கல் மேன் அப்படின்னு இருக்குது. எந்த சப்ஜெக்டுமே அந்த சப்ஜெக்டை பற்றி சப்ஜெக்டை பற்றி தெரிந்தவர்களுக்கு சொல்வது என்பது வேறு, அந்த சப்ஜெக்டை பற்றி அறிமுகம் இல்லாதவர்களுக்கு சொல்வது வேறு இல்லையா? இப்ப மெடிக்கல் சயின்ஸை பற்றி ஒரு டாக்டர் இல்லாதவருக்கு நான் சொல்வது வேறு, ஒரு டாக்டருக்கு சொல்வது வேறு. அதுபோல லா என்று எடுத்துக்கொண்டால் ஒரு லாவே ஒரு லாவினுடைய சிறப்புகளை ஒரு லாயர் இன்னொரு லாயருக்கு சொல்வது வேறு, லா படிக்காதவங்க சொல்றது வேற, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? என்ன அதுல ஒரு சிரமம் என்னன்னு கேட்டா, அந்த துறையை தெரியாதவர்களுக்கு பேசும் பொழுது நான் பயன்படுத்துகின்ற வார்த்தைகளுக்கு என்ன பொருள் என்று அவர்களுக்கு தான் தெரியும். அதனால நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த மனம் என்ற சொல்லை சைவ சித்தாந்தம் எப்படி விளக்குகிறது என்று அந்த சைவ சித்தாந்த வார்த்தைகளில் சொல்லாமல் நமக்கு புரிகின்ற வார்த்தைகளிலே சொல்லப் போகிறேன். அதுதான் முக்கியம் என்று சொல்லிக்கொண்டு, மனம் என்றால் முதலிலே நாம் என்ன ஞாபகத்துக்கு வர வேண்டும் என்றால், இந்த மனம் என்பது இப்ப டாக்டர்கிட்ட போறோம், கொஞ்ச நாளா எனக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை டாக்டர் அப்படின்னா, அதுக்கு சைக்கியாட்ரிஸ்ட் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட போனா மற்ற டாக்டர் சொல்ல மாதிரி அவங்க சொல்ல மாட்டாங்க. மற்ற டாக்டர் போனா என்ன பண்ணுவாங்க, ஒரு பிளட் டெஸ்ட் எடுங்க, ஒரு ஸ்கேன் பண்ணுங்க, ஒரு பயாப்சி எடுங்க, ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுங்க, சிடி ஸ்கேன் எடுங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப சைக்கியாட்ரிஸ்ட் போனீங்கன்னா, யூ டேக் எ ஸ்கேன் ஆஃப் யுவர் மைண்ட் அண்ட் கம் அப்படின்னு சொல்லுவாரா? அப்படி சொன்னா அவரையே ஒரு சைக்கியாட்ரிஸ்ட பார்க்கணும் நம்ம. சாரி, அவர் சைக்கியாட்ரிஸ்டா என்னன்னு தெரியல. ஆமா, அதனால என்னன்னு கேட்டா, அப்ப மனம் என்பதை முதலில் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும், ஏன் மனத்தை போய் ஸ்கேன் பண்ணுங்க? எம்ஆர்ஐ ஸ்கேன் ரொம்ப லேட்டஸ்டா வந்திருக்கு, எம்ஆர்ஐ ஸ்கேன் முதல்ல சிடி ஸ்கேன் இருந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்திருக்கு. அப்படியானால் இந்த மனம் என்பது முதல்ல ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும், இந்த மனம் என்பது நம்முடைய இந்திரியங்களினாலே பார்க்க முடியாத ஒன்று, அதை ஞாபகம் வச்சுக்கணும். நாட் பெர்செப்டிபிள் டு த சென்சஸ், வாட் யூ கால் த மைண்ட் இஸ் நாட் பெர்செப்டிபிள் டு த சென்சஸ் through any kind of instruments, any kind of scientific instrument, any kind of medical equipment, you can't see the mind. அதனால என்ன கேட்டா, mind is not forming part of the anatomical body. The medical science anatomical body பத்தி தான் பேசும், ஆனா mind is not forming part of the anatomical body. இதுல யாரும் கருத்து வேற்றுமே இருக்க முடியாது இல்லையா? இருந்தாலும் எக்யூப்மெண்ட்ல வந்துருமே, அனாட்டமிக்கல் பாடினா தான் எக்யூப்மெண்ட்.

இந்த மனத்தை பற்றி பேசினால் மனம் வந்து ஒரு அனாட்டமிக்கல் பாடியில ஒரு பார்ட் இல்லை என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் மனம் என்றால் என்ன என்று அடுத்த கேள்வியை போட்டா அப்ப நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, இந்த மனம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா எவ்ரிபடி வில் பி கிவிங் எ டிஃபரண்ட் டிஸ்கிரிப்ஷன். இப்ப இங்க இருக்கக்கூடிய 40 பேர் இருக்கிறீங்க, 40 பேர் கையிலையும் ஒரு பேப்பரை கொடுத்து பேனாவை கொடுத்து யூ ரைட் வாட் இஸ் மைண்ட் என்று எழுதினா சொன்னால் நீங்க அத்தனை பேர் ஒன்னா எழுதிட்டீங்கன்னா உண்மையிலேயே நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். யூ ரைட் வாட் இஸ் மைண்ட். அப்ப என்ன தெரியுதுன்னு கேட்டா இந்த மைண்ட் என்பதை பற்றி எல்லாரும் பேசிக்கொண்டிருந்தாலும் கூட பட் நோபடி இஸ் மைண்டிங் டு நோ வாட் இஸ் மைண்ட். சரி, மெடிக்கல் சயின்ஸ்ல போனா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா கான்சியஸ் மைண்ட், சூப்பர் கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட், இதெல்லாம் ஒண்ணு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கறாங்களே ஒழிய திஸ் இஸ் சூப்பர் கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு யாராவது எடுத்து காட்ட முடியுமா? This is subconscious mind. You see in the X-ray. Now you see the screen. You can now see the subconscious mind. You can see the superconscious mind. அப்படி யாரா இந்த டாக்டர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ண முடியுமா? அடுத்தால இந்த மனம் என்பதற்கு அடுத்த கேள்வி என்ன வருது? அனாட்டமிக்கல் பாடியில இல்லை சொல்லிட்டீங்க. இப்ப அடுத்த கேள்வி என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா வெதர் இன்னொரு கேள்வி, the mind is forming part of the soul or something else from the soul. புரியுதா கேள்வி? உயிர் என்று இருக்கிறது, அந்த உயிரினுடைய ஒரு பகுதி தான் மனமா? ஏன்னா உயிருக்கு என்ன நீங்க சொல்லலாம், ஏன்னா உயிரும் அதே மாதிரிதான், எந்த சயின்டிபிக் எக்யூப்மெண்ட்னாலையும் சோலை யாரும் டெமான்ஸ்ட்ரேட் பண்ண முடியாது இல்லையா? அப்ப நம்ம ஒரு கதை விடலாம், மைண்ட் இஸ் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் த சோல் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஒரு கேள்வி அப்படி சொல்லலாமா? ஆர் த மைண்ட் இஸ் சம்திங் டிஃபரெண்ட் ஃப்ரம் த சோல் அப்படின்னு கேட்டா இந்த இடத்துல என்னன்னு கேட்டா இது நம்முடைய அறிவுக்கு எட்டாத ஒரு நிலை. இது இப்படி சொல்றதுக்கும் ப்ரூஃப் கிடையாது, அப்படி சொல்றதுக்கும் ப்ரூஃப் இல்லை. மைண்ட் இஸ் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் த சோல் அதையும் ப்ரூவ் பண்ண முடியாது. மைண்ட் இஸ் நாட் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் த சோல், இட் இஸ் அன் எக்ஸ்டேனியஸ் ஆப்ஜெக்ட் விச் இஸ் டைரக்டட் பை சோல் பட் இட் இஸ் நாட் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் த சோல் அப்படின்னு சொல்லலாமா? அதுவும் சொல்ல முடியாது. You can't prove it. இந்த இடத்துல என்ன பண்றோம், இந்த இடத்துல தான் நாம ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்க. இந்த மாதிரி நம்முடைய அறிவின் துணை கொண்டு எங்கே நாம் அணுகவில்லையோ அந்த இடத்திலே ஞானிகள் அல்லது இறைவனுடைய அருளை பூரணமாக பெற்றவர்கள் என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கின்றவர்கள் தான் முக்கியம். ஒரு ஞானியை நீங்க நம்புவீங்க, இன்னொரு ஞானியை நம்புவார், அப்படிதான் நடக்குது. ஒருத்தர் ஒரு சாமியார் பின்னாடி போறார், இன்னொரு சாமியார் பின்னாடி போறார். அதே போல இந்த மைண்ட் என்பது என்ன என்றால் இதை முதல்ல தெரிஞ்சுக்கிடுங்க. இது நம்ம ஞானிகள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா மைண்ட் இஸ் நாட் த சோல், மைண்ட் இஸ் நாட் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் த சோல். அது எங்க சொல்லியிருக்கு அதான் குறிச்சுக்கணும். சிவஞான போதம் 4வது சூத்திரம், அந்த கரணம் அவற்றினொன்று அன்று அவை சந்தித்ததான்மா சகசமலத்து உணராது. சூத்திரத்தை சொன்னாலே கொஞ்சம் பயம் வந்துடும். மெய்கண்டார் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா எத்தனை பேருக்கு வழங்கும் தெரியாது. அந்த கரணம் அவற்றினொன்று அன்று அவை சந்தித்ததான்மா சகசமலத்து உணராது அமைச்சர சேப்பன் என்று அஞ்சவத்தை தே அப்படின்னு சிவஞானபோதத்தில் சொல்லியிருக்குன்னு சொன்னா சூத்திரத்தை சொல்லியாச்சு. ஆனா உங்களுக்கு புரியுமா? இப்ப புரிஞ்ச என்ன கேட்பீங்க நீங்க? என்ன புரிஞ்சிருக்கோம்? ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிருக்கும், நான் பேசுவது தமிழ் என்பது புரிஞ்சிருக்கும். அந்த தமிழிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று கேட்டால் அதான் என்ன சொல்றாரு அந்த சூத்திரத்தை என்ன சொல்றாருன்னா ஆன்மா அந்த கரணங்கள் அவற்றின் ஒன்று அன்று. அப்போ இந்த அந்த கரணம் ஏன் சொன்னார், மனம்னு சொல்லல. அதாவது என்ன கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க, தி டிசைடிங் ஃபேக்டர்னு ஒன்னு இருக்கு இல்லையா நம்ம உடம்புக்குள்ள, அந்த டிசைடிங் ஃபேக்டர்ங்கிறது மனம் மட்டுமே முடிவு செய்வதில்லை. அதனால நம்ம என்ன சொல்றோம்னா மைண்ட்னு சொல்லாம அவங்க என்ன சொன்னாங்க, அந்த கரணங்கள். அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா மனம், அதனால குறிச்சுக்கிடுங்க, மனம் புத்தி

0: சித்தம் அகங்காரம், மனம் புத்தி சித்தம் அகங்காரம். இந்த நாளுக்கு சேர்ந்து சைவ சித்தாந்தம் ஒரு பேர் சொன்னாங்க, அந்த கரணங்கள். இந்த அந்த கரணங்கள் என்பதற்கு ஆங்கிலத்தில் என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா இன்னர் சென்சோரியா, தட் இஸ் ஈக்குவலன்ட் இன் இங்கிலீஷ், இன்னர் சென்சோரியா. அந்த இன்னர் சென்சோரியான்னு ஏன் சொன்னாங்கன்னா இட் இஸ் நாட் ஒன் இன்ஸ்ட்ருமெண்ட். இன்னர் சென்சோரியம் அப்படின்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், இன்னர் சென்சோரியானா ப்ளூரல் இல்லையா இங்கிலீஷ் தெரியும். அதனால ஒரு கருவி இல்லை. இங்கிலீஷ்ல என்ன சொன்னாங்க, ப்ளூரல் தான் சொல்லியிருக்காங்க. அதே போலதான் மெய்கண்டா சொன்னார் அந்த கரணங்கள். அந்த கரணங்கள் எப்படி வேலை செய்கிறது, மனம்னா என்ன, புத்தினா என்ன, சித்தம்னா என்ன, அகங்காரம்னா என்னங்கிறது நான் இப்ப போல என்ன தெரியுங்கன்னா, நீங்கள் எடுக்கின்ற முடிவுக்கு மனம் மட்டும் காரணம் இல்லை, அவ்வளவுதான். இந்த நான்கும் சேர்ந்துதான் ஒரு முடிவை எடுக்கின்றன என்று அந்த பொருள். இதுக்கு சைவ சித்தாந்தத்தில் ஆகமத்தில் சொன்ன பெயர் என்னவென்றால், ஒவ்வொரு டெர்மினாலஜி தெரிஞ்சுக்கணும். இங்கிலீஷ்ல இட் இஸ் கால் இன்னர் சென்சோரியா. அதுக்கு தான் நிறைய நான் சொல்ற காரணம் என்னன்னா, சில விஷயத்தை எல்லா என்னென்ன சயின்ஸ் எப்படி சொல்லுது, இங்கிலீஷ் இட் இஸ் கால் இன்னர் சென்சோரியா ஆர் மென்டல் ஃபேக்கல்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். அது மென்டல் ஃபேக்கல்டிஸ் அப்படின்னு சொல்றது ஒரு ரிட்டர்ன் வேர்ட், மென்டல் ஃபேக்கல்டிஸ் அல்லது இன்னர் சென்சோரியா. இதுக்கு சைவ சித்தாந்தம் சொன்ன ஆகம வார்த்தை அந்த கரணம், இதற்கு உபனிஷத் சொன்ன வார்த்தை மனோமய கோஷம். இந்த டெர்மினாலஜி டிஃபரெண்டா இருக்கிறதுனால நீங்க வந்து பொருள் வேறன்னு நினைச்சிருக்கூடாது. உபனிஷத் இஸ் சேயிங் மனோமய கோஷம். எந்த உபனிஷத் சொல்லுது, தைத்திரிய உபனிஷத். தைத்திரிய உபனிஷத்தில் என்ன சொல்லுதுன்னா மனோமய கோஷம். சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது, அந்த கரணங்கள். ஆகவே அந்த கரணங்கள் தான் என்ன முடிகிறது என்றால், நீங்கள் எதை என்ன முடிவு செய்தீர்கள் என்ற முடிவு யார்கிட்ட இருக்குது, மூளைகிட்ட இல்ல. எவ்ரி திங் டிசைடட் பை பிரெயின் சொல்லல அவங்க. அடுத்ததுக்கு வரும், ஸ்டெப் பை ஸ்டெப் வரும். இப்போ என்ன சொல்றாங்க, எதையா சொல்லிட்டு போங்க சார் இல்லையா, நீங்க சொல்றது கொஞ்சம் புரியுது. இப்ப அடுத்த கேள்வி என்ன வருதுன்னு கேட்டா, இந்த அந்த கரணங்களை இப்ப என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு, இந்த மனம் புத்தி சித்தம் அகங்காரம் ஆன்மா என்று சொல்லக்கூடிய அந்த சோல் இருந்து முற்றிலும் வேறுபட்டது. அப்போ அடுத்த கேள்வி என்ன வருதுன்னா, சரி வச்சுக்கிடுங்க சார், நீங்க சொல்லக்கூடிய அசியூம், யூ அசியூம் யுவர் தியரி. இப்போ வெதர் த சோல் இஸ் ஏபிள் டு கண்ட்ரோல் தி அந்த கரணாஸ், புரியுதா புரியுதா உங்களுக்கு? முதல் பாயிண்ட் என்னன்னு கேட்டா, ஞானிகள் சொல்லிட்டாங்க அந்த கரணம் ஆன்மாவின் ஒரு பகுதி அன்று. இப்படி படிக்காதனாலதான் இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா, எங்க சொல்லியிருக்குது சிவஞான போதம் நான்காம் சூத்திரத்தை சொல்லியிருக்கு. இந்த மாதிரி படிக்காதனாலதான் இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா, அவங்கவுங்க ஒரு தேரியை உண்டாக்குறாங்க. நம்முடைய சமய சமயத்தில் இன்னும் ரொம்ப அதிகம், கிறிஸ்டியானிட்டிலையும் அப்படிதான். 20,000 மிஷன் இருக்கு நமக்கு, பார்த்தா கிறிஸ்டியானிட்டின்னு தெரியுது. கிறிஸ்டியானிட்டி எத்தனை மிஷன் இருக்கு, 20,000 மிஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒரு தியரியை சொல்லிட்டு இருக்காங்க. ஆக ஒன்றை வைத்துக் கொண்டீர்கள். அடுத்த கேள்வி என்ன, நீங்கள் சொன்ன மாதிரி வைத்துக் கொள்வோம், நீ மனம் இஸ் சம்திங் எக்ஸ்ட்ரேனியஸ் டு த சோல். இப்ப நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வெதர் த சோல் வில் பி ஏபிள் டு கண்ட்ரோல் த மைண்ட். புரியுதா உங்களுக்கு? நான் சொல்ல புரியல. இந்த இடத்துல என்ன சொன்னாங்க, இந்த கேள்வியை கேட்ட உடனே எஸ் ஆர் நோ சொல்லணும். தி சோல் கேன் கண்ட்ரோல், தி சோல் கேனாட் கண்ட்ரோல், அப்படிதான் ஆன்சர். இப்போ அதுக்கு என்ன சொன்னாங்க, நிறைய இயக்கங்கள் தோன்றியது. ஒருத்தர் சொன்னாரு, அந்த மனத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம், அதுக்கு நாங்க சொல்ற மெத்தட நீங்க ஃபாலோ பண்ணணும், அதுக்கு பேரு மன வளக்கலை அப்படின்னாங்க. அது எங்கன்னு தெரியும், இந்தியாவில் ஒன்று மன வளக்கலை, இந்த மனத்தை வளப்படுத்துகின்ற கலை எங்களுக்கு தெரியும் அப்படின்னா. இன்னொரு சாமியார் வந்தார், இதெல்லாம் இந்தியாவில் எத்தனை சாமியார் வந்திருக்காங்க தெரிஞ்சுக்கலாம் நீங்க. இன்னொரு சாமியார் வந்தார், அவருக்கு பேரு மனமே ரிலாக்ஸ் பிளீஸ் அப்படி ஒரு சாமியார் இருக்கார். மனமே ரிலாக்ஸ் பிளீஸ், நான் பேரை சொல்லாம தேடி மட்டும் சொல்றேன், இதெல்லாம் எந்தெந்த சாமியாருன்னு உங்களுக்கே புரியும். அடுத்தால சொன்னாங்க, இப்ப நம்முடைய பழக்கத்துல ஒண்ணு இருக்குது, மனம் என்பது ஒரு சாட்சி. இப்ப நாமளே என்ன சொல்றோம், ஒரு உலக வழக்கில் என் மனச்சாட்சிக்கு அது பொருந்தல, இதெல்லாம் சிந்திக்கணும். இது அந்த காலத்தில் சொல்லிட்டு வர்றோம், ஆனா அதை சொல்றனே ஒழிய அதுக்குள்ள நம்ம டீப்பா போல, என் மனச்சாட்சிக்கு நீங்க சொல்றது சரியா படல, என் மனச்சாட்சிக்கு நீங்க சொல்றது சரியா படுதுன்னு சொல்றீங்க. இந்த வார்த்தையை நீங்க ஆராய்ச்சிங்கன்னா, மனத்தை என்ன சொன்னாங்க, சாட்சி. மைண்ட் இஸ் ஒன்லி எ விட்னஸ். என்னைக்கு நீங்க மனத்தை சாட்சின்னு சொல்லிட்டீங்களோ, எப்ப சாட்சி வரும், when there is an accused, the question of witness will arise. Accused illama சாட்சி உண்டா இல்லையா? அப்போ யூ டேக் மைண்ட் இஸ் எ விட்னஸ், ஹூ இஸ் அக்யூஸ்ட். அந்த வார்த்தை பெரியவங்க பயன்படுத்த விஷயத்தில் மனச்சாட்சின்னு சொன்னதுனால இந்த மனம் ஒரு சாட்சியாக இருக்கிறது என்று மட்டும்தான் சொன்னார்கள். அப்ப அதுக்குள்ள ஏதோ ரகசியம் இருக்குன்னு, மன குற்றவாளின்னு சொல்லல, மனமே செய்யறதா இருந்தா மன குற்றவாளின்னு சொல்லலாம், ஆனா மனச்சாட்சின்னு தான் சொன்னாங்க. இதுக்குன்னா சாதாரண விஷயம்தான், நீங்க இப்படி சிந்திக்க மாட்டீங்க, அதுக்காக சொல்றேன். இந்த வார்த்தைகளை சொல்லுவேன் வெளிய மனச்சாட்சின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கான், ஆனா அந்த வார்த்தைக்குள்ளே என்ன இருக்குது, அது சாட்சி தான் என்று வருது. அடுத்த இன்னொருத்தர் சொன்னாங்க, மனம் ஒரு குரங்கு. அது குரங்கு ஏன் வச்சாங்க அதுக்கு பேர்னு கேட்டீங்கன்னா, இந்த குரங்கு வந்து இந்த இந்த ஒரு கிளையை பிடித்துக் கொண்டு தொங்கும், அடுத்த நிமிஷம் இன்னொரு கிளைக்கு போகும், அது ஏன் போச்சுன்னு அதுக்கே தெரியாது. அப்ப எதையாவது ஒரு அது தொங்குறதுக்கு ஒரு கிளை வேணும், அவ்வளவுதான், எதையாவது ஒரு கிளையை பிடிச்சிக்கணும். அது போலதான் மனம் என்ன பண்ணும்னா, எதுலையாவது போய் இன்வால்வ் ஆகிட்டீங்கன்னா வெளியில வர முடியாது. அப்புறம் மனத்தை வந்து எதுலையாவது போய் இன்வால்வ் பண்ணிட்டீங்க, காதலும் அப்படிப்பட்ட ஒன்று தான், அதுல போய் உள்ள வச்சாச்சுன்னா வர முடியாது, அது ஒரு இன்வால்மெண்ட் தான். அதனால எங்க ஊர்ல பெரிய கவிஞர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அவர் என்ன கேட்பாரு, பாட்டு பாடுவாரு, இரண்டு மனம் வேண்டும் என்று இறைவனிடம் கேட்டேன், ஒன்று அவளை மறப்பதற்கு, இன்னொன்று அவளை நினைப்பதற்கு. அப்ப என்ன தெரியுதுன்னா, மறக்கிறது நினைக்கிறது வேற வேற இருந்தா தான் பாசிபிள், அவருக்கே புரியுது இல்லையா. எதுக்கு சொல்ல வரேன்னா, இதெல்லாம் சாதாரண விஷயங்கள் தான், ஆனா நமக்கு எது முக்கியம்னு கேட்டா, எதையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கிறது தவறில்லை, அந்த ஆர்வத்திற்கு அந்த வினாவுக்கு விடை எங்கே இருக்கிறது என்று நீங்கள் பார்க்க வேண்டும். ஆகவே ஏனென்று கேட்டால், அது யார் சொல்லணும், அந்த மனத்தை வென்றவர்கள். எதுவுமே என்னன்னு கேட்டா, ஒரு விஷயத்த நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்ல பாருங்க, நாம் கொண்டு வந்திருக்கிற ஹேர் ஆயில் ரொம்ப அருமையான ஹேர் ஆயில், இதை நீங்க தலவுனீங்கன்னா ஒரு மூணு வாரத்தில் உங்க தலை வந்து தலைதலன்னு வளரும் அப்படின்னு நான் ஒரு சொல்லி இறங்கி வச்சுக்கிறேன், ஹேர் ஆயில் விற்க வந்திருக்கிறேன், என் தலை வழுக்கையா இருக்கு. அப்ப யாராவது ஹேர் ஆயில வாங்குவீங்களா? இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. 100 வயது வரை வாழ்வது எப்படின்னு ஒருத்தர் எழுதினார், யாருன்னு தெரியும் உங்களுக்கு, தமிழ்நாட்டில் 100 வயது வரை வாழ்வது எப்படி, 52 வயசுலே செத்து போயிட்டார். இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா, எங்க நாட்டில் மூலிகையை பத்தி காலையில டிவியை திறந்தீங்கன்னா மூலிகையை பத்தி பேசுவார் பக்கம் பக்கமா, வார்த்தை சித்தர்னு பேர் தெரியும் உங்களுக்கு, யாருன்னு தெரியும் நினைக்கிறேன், காலையில டிவியில பேசுவார், இந்த மூலிகையில அது இருக்குது, அந்த மூலிகையில அது இருக்குன்னு, இந்த தமிழ்நாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த மூலிகைகள், சித்தர்கள் செய்த மூலிகைகளை எல்லாம் பத்தி காலையில டிவியில பேசுவார், இந்த நாள் இனிய நாள் அது தலைப்பு கேட்டீங்களா, இந்த நாள் இனிய நாள் அப்படின்னு மூலிகைகளை பத்தி பேசிட்டே வருவார். பேரை சொல்லாம எல்லாம் கொள்கையை மட்டும் சொல்லிட்டே வர்றேன், ஏன்னா கருத்து தான் முக்கியம், ஆள் முக்கியம் இல்ல, அதுக்குதான் டிவியை சொல்றது காரணம் என்ன கேட்டீங்கன்னா, டிவியை சொன்னீங்கன்னா புரிஞ்சுக்கணும் எப்படி கொள்கை வருதுன்னு. கடைசியில் என்னாச்சு இல்லையா, 51 வயசுல கேன்சர் வந்து இறந்தார். அப்ப மூலிகையை பத்தி பக்கம் பக்கமா பேசி என்ன பிரயோஜனம், இது பண்ண என்ன பிரயோஜனம், நீங்க சொல்லக்கூடியது என்ன இருக்கணும்னு கேட்டா பிராக்டிக்கலா இருக்கணும், அப்பதான் நம்ம ஏத்துக்க முடியும். ஒரு தியரி சொல்றீங்கன்னா அந்த தியரி எல்லா இடத்துலயும் அப்ளை ஆகணும் இல்லையா. இப்ப லால சயின்ஸ்ல என்ன சொல்றாங்க, எத்தனையோ தியரி இருக்குது, A plus B whole square is equal to A square plus 2AB plus B square. That formula will apply everywhere. You can't say this formula is applicable to this equation, but the same formula is not applicable to this equation. It is not mathematics. அப்போ நீங்க சொல்லக்கூடிய தியரி எல்லா இடத்துலையும் அப்ளை ஆகணும், அப்பதான் அது லாபம் ஆக முடியும். ஆகையினால அந்த வகையில் நான் போறேன். ஆகவே மனம் என்பது மனத்தை நாம் கண்ட்ரோல் பண்ணலாம், மனவளக்கலை, ரிலாக்ஸ் பண்ணிக்கிறீங்க என்ன வருது. இப்ப ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், மெடிக்கல்ல புதுசா ஒரு தியரி வந்து ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். உங்களுக்கு ரொம்ப மனத்தாங்கல் கவலைகள் இருக்கா, எங்க கோர்ஸ்ல வந்து சேருங்க. ஹைதராபாத்ல ஒரு பெரிய பஞ்சாரா ஹில்ஸ் ஒரு இடம் இருக்கு, பஞ்சாரா ஹில்ஸ் பெரிய அருமையான ஒரு இடம், ஹைதராபாத் கொஞ்சம் அவுட்ஸ்கர்ட்ஸ்ல இருக்கு. இப்ப என்ன ஆகி போச்சுன்னா, மனசு இந்த மனசை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது ஸ்ட்ரெஸ் இது பண்றதுக்கு அவங்க யாரு போறாங்கன்னா, இந்த பஞ்சாரா ஹில்ஸ்ல போய் நீங்க அந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜர்ல போய் ஜாயின் பண்ணீங்கன்னா அங்க யாரு வந்திருக்காங்கன்னா, எல்லாம் டாடாவுக்கு பேரன், பிர்லாவுக்கு பேரன், என்ன எங்க அம்பானிக்கு பேரன், எல்லாம் அங்க வந்து படிக்கலாம் இல்லையா. 1 hour 10,000, 1 hour ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் குறைச்சு சொல்லி தருவாங்களா, அதுக்கு 10,000 ஃபீஸ். நடத்துறது யாரு, அப்பல்லோ ஹாஸ்பிட்டல். என்னன்னு கேட்டா அவங்க என்ன கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, இந்த ஆபரேஷன்ல சார்ஜ் பண்றதை விட இதுல அதிகமா பண வருமானம் வருது. ₹20,000 ஃபீஸ் கட்டி ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் தான், மன எப்படி குறைக்கிறது. என்னன்னு கேட்டா, இது மாதிரி நிறைய இயக்கங்கள் என்ன தெரியுதுன்னா, எல்லாருக்குமே ஏதோ ஒரு இருக்குது, அதை மறுக்க முடியல, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் இருக்குது. ஆனால் அவர்கள் தகுதிக்கு தகுந்த மாதிரி ஏதாவது போய் சேர்றான், அவ்வளவுதான். இப்ப அது ஒரு கான்செப்ட். இப்ப சொல்லிட்டேன்னா, எல்லாம் உங்களுக்கு அப்படியே உங்களை திங்க் பண்ண வச்சுட்டு கடைசியில நம்ம ஞானிகள் என்ன சொல்றான்னு கடைசியில வரப்போறேன். இப்ப அடுத்தால இன்னொன்னு என்ன சொன்னாங்க, இந்த அப்நார்மாலிட்டிஸ் ஒண்ணு இருக்கு இல்லையா, யாருமே பாத்தீங்கன்னா இந்த திங்கிங் இருக்கு இல்லையா, அது மனுஷனுக்கு மனுஷன் வேறுபடுது. நம்ம பார்க்கிறோம், கணவனும் மனைவியும் ஒரு 35 வருஷம் வாழ்றாங்க, 40 வருஷம் வாழ்றாங்கன்னு வச்சுக்கிடுவோம். நல்ல, they have lived a very happy married life. அவங்கள சொல்றேன், இந்த இடையில பிரிஞ்சு போனவங்கள நான் சொல்லல. நன்றாக கணவனும் மனைவியாக வாழ்ந்து நிறைய குழந்தைகள் பேரம் பேத்திகள் எல்லாம் எடுத்தவங்க, அவங்களே எடுத்து விடுவோம். எடுத்துக்கிட்டு நீங்க தனியா போய் அந்த அம்மாட்ட உங்க கணவரை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டா சொல்லுவா, 35 வருஷம் ஆகி இவர் திருந்தவே இல்லை. நீங்க கணவன் போய் கேட்டீங்கன்னா, இவளை கட்டி நான் பட்ட பாட ஏன் கேக்க, இது பிராக்டிக்கலா நடக்குது. அதான் எதுக்கு சொல்ல வர்றேன்னா, அப்ப என்ன தெரியுதுன்னா, ஒவ்வொருவரும் அவருடைய பார்வையில் இவருடையது சரியில்லை, இவங்களுடைய பார்வையில் அது சரியில்லை. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் பார்வை மாறுது. எல்லாருமே என்ன சொல்றாங்க, என் மனசுக்கு இது சரின்னு தோணுதோ அப்படிதான் பேசுறாங்க எல்லாரும். அப்படி வந்து இருக்கும்போது இப்போ மெடிக்கல் சயின்ஸ்ல என்ன பண்ணாங்க, மெடிக்கல் ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க. அதாவது இது மாதிரி மனமெல்லாம் வந்து கொஞ்சம் வித்தியாசமா வேலை செய்யறதுக்கு உடம்புல எந்த உறுப்பு காரணம் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ண, ஆராய்ச்சி என்ன சொன்னாங்க, பிரெயின் காரணமா என்ன கேட்டா, இதுக்கு ஏதாவது ஃபேக்டர் இருக்கணும் உடம்புக்குள்ள, அந்த ஃபேக்டர் வந்து அனாட்டமிக்கல் பாடியில கண்டுபிடிக்க முடியல இல்லையா. இப்ப இன்னும் சொல்ல பாருங்க, இப்ப பெரிய சைக்கியாட்ரிஸ்ட் டாக்டர் நிறைய சைக்கியாட்ரிஸ்ட் பேரண்ட் பேஷண்ட்ஸ் குயிர் பண்றாரோ பண்ணலையோ வருமானம் வந்துட்டு இருக்கு இல்லையா. நீங்க அந்த டாக்டருடைய மனைவியை போய் கேட்டீங்கன்னா கணவனை பற்றி என்ன ஒப்பீனியன் கொடுப்பாங்கன்னு நீங்க ரகசியமா கேட்டீங்கன்னா தெரியும். இதுக்கு யாரும் நான் குறை சொல்லல, ஏன்னா இது ஒவ்வொருவரும் அவருடைய பார்வையில் இவருடைய இது சரியில்லை, இவங்களுடைய பார்வையில் அது சரியில்லை. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் பார்வை மாறுது. எல்லாருமே என்ன சொல்றாங்க, என் மனசுக்கு இது சரின்னு தோணுதோ அப்படிதான் பேசுறாங்க எல்லாரும். அப்படி வந்து இருக்கும்போது இப்போ மெடிக்கல் சயின்ஸ்ல என்ன பண்ணாங்க, மெடிக்கல் ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க. அதாவது இது மாதிரி மனமெல்லாம் வந்து கொஞ்சம் வித்தியாசமா வேலை செய்யறதுக்கு உடம்புல எந்த உறுப்பு காரணம் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ண, ஆராய்ச்சி என்ன சொன்னாங்க, பிரெயின் காரணமா என்ன கேட்டா, இதுக்கு ஏதாவது ஃபேக்டர் இருக்கணும் உடம்புக்குள்ள, அந்த ஃபேக்டர் வந்து அனாட்டமிக்கல் பாடியில கண்டுபிடிக்க முடியல இல்லையா. இப்ப இன்னும் சொல்ல பாருங்க, இப்ப பெரிய சைக்கியாட்ரிஸ்ட் டாக்டர், நிறைய சைக்கியாட்ரிஸ்ட் பேரண்ட் பேஷண்ட்ஸ் பண்றாரோ பண்ணலையோ வருமானம் வந்துட்டு இருக்கு. நீங்க அந்த டாக்டருடைய மனைவியை போய் கேட்டீங்கன்னா கணவனை பத்தி என்ன ஒப்பீனியன் கொடுப்பாங்கன்னு நீங்க ரகசியமா கேட்டீங்கன்னா தெரியும். இதுக்கு யாரு நான் குறை சொல்லல, ஏன்னா இது ஒரு ஹியூமன் சைக்காலஜி. இப்ப என்ன சொன்னாங்க அடுத்த பாயிண்ட் என்னன்னு கேட்டா, இந்த மெடிக்கல் ரிசர்ச் என்ன சொல்லுச்சு, மெடிக்கல் ரிசர்ச் என்ன சொல்லுச்சுன்னு கேட்டீங்கன்னா, மைண்ட் இஸ் நாட் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் த அனாட்டமிக்கல் பாடி, தட் ஹஸ் பீன் எஸ்டாப்ளிஷ். ரெண்டாவது அங்க காரணம் என்ன சொன்னாங்கன்னா, இட் இஸ் எ லேக் ஆஃப் கோஆர்டினேஷன் பிட்வீன், இது மெடிக்கல் சயின்ஸ், இது ஒரு தியரி தான். இந்த மனம் வந்து அப்நார்மலாவோ வித்தியாசமாகவோ ஒருத்தருக்கு தோணுது அப்படின்னாலே அதுக்கு என்ன காரணம் சொன்னாங்க, லேக் ஆஃப் கோஆர்டினேஷன் பிட்வீன் பிரெயின் ஹைபோதாலமஸ் அண்ட் புரோட்டீன் அண்ட் பிட்யூட்டரின், அதாவது ஒரு கோஆர்டினேஷன் வேணுமா. உண்மையில வந்து டிசீஸ் ஏன் பேர் வச்சாங்க, டிசீஸ்னால என்ன அர்த்தம்னா, நம்ம உடம்புல உள்ள எட்டு சிஸ்டம் இருக்கு இந்த உடம்புக்குள்ள, மெடிக்கல் சயின்ஸ் பிரகாரம் அந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம், இல்ல இந்த எக்ரேட்டரி சிஸ்டம் என்று ஒரு எட்டு சிஸ்டம் இருக்குது. இந்த எட்டு சிஸ்டம் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு என்னைக்கு கோஆர்டினேட் பண்ணலையோ அன்னைக்குதான் டிசீஸ் வருது. அதனால சொன்னாங்க டிஸ்இஸ் நாளுக்கு பேரே, வியாதிங்கிற டிஸ்இஸ். அப்ப அந்த ஈஸா இல்லாம மாறுது, அந்த வார்த்தைக்குள்ளே அர்த்தம் இருக்கு பாருங்க. அதே போல இந்த கோஆர்டினேஷன் என்னைக்கு குறையுதோ அன்னைக்கு தான் வியாதி வருது உடம்புக்கு. அதே போல என்ன சொன்னாங்க, இது உடம்புக்கு வர்ற வியாதி. இப்ப மனசுக்கு வர்ற வியாதி ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த மனசுக்கு அந்த வியாதி ஏன் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் ஒன்லி லேக் ஆஃப் கோஆர்டினேஷன் பிட்வீன் த பிரெயின் த ஹைபோதாலமஸ் அண்ட் த பிட்யூட்டரின். இது ஒரு மெடிக்கல் ஒரு தியரி. இதெல்லாம் ஒரு சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் நான் கேட்ட விஷயத்தை தான் சொல்லிட்டேன்.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி மார்கழி சிந்தனை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருச்சாரல், வழங்குபவர் சங்கர நாராயணன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: அயனை பிரம்மாவே, அடுத்தது அனங்கனை மன்மதன், அடுத்தது அந்தகனை யமன், அடுத்தது சந்திரனை. உலகத்திலே இருக்கின்ற உயிர்களுக்கெல்லாம் எட்டு வகையான துன்பங்கள் தொடர்ந்து வரும். இந்த ஆன்மாவுக்கு பிறக்கிறதுல இருந்து இறக்கிறதுக்குள்ள எட்டு வகையான துன்பம் தான் வரும். ஜுரம் வருது, தலைவலி வருதுன்றதெல்லாம் அது வேற கதை. எட்டு வகைய இந்த உலகம் எட்டுக்குள்ள அடங்கும்னு சாமி பாடுறார், பின்னால பாட்டுல பாடுவார். இந்த எட்டிலே முதல் நான்கை முதலிலே அந்த பெண்ணானவள் கேட்கிறாள், பின்னாலே நான்கையும் பிற்பகுதியில வைத்து தாழல்ல கேட்கிற. இந்த நான்கை நாம் விலக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அயனை ஆணவம், அனங்கனை அந்தகனை, சந்திரனை வயனங்கள் மாயா, படு செய்தான் காணேடி. தாழல் என்றது பத்து பெண்கள் ஒன்றாகத்தானே சேர்ந்து கைகளை வீசிக்கொண்டு ஒற்றை காலிலே தாண்டி தாண்டி ஆடிக்கொண்டு வர்ற போது ஒன்றை ஒரு கேள்வியை கேட்ப இன்னொரு பெண் அந்த கேள்விக்கு பதில கைகளை வீசிக்கொண்டு பாடி வருவது என்று இதான் தாழல் இலக்கணம் சொல்லிருக்காங்க. நான் நினைக்கிறேன் பெண்கள் பாண்டி என்ற ஒரு ஆட்டத்தை ஆடுவார்களே அதுவாகவும் இருக்குமா என்பது கதிர்மணி விளக்க எழுதியிருக்கார். ஒருவேளை அதுவாகவும் இருக்குமா என்பது எனக்கு தெரியல அப்படின்னு எழுதுற. இந்த பாண்டி என்ற ஆட்டமானது சதுரம் போட்டு ஆடுவாங்க, இந்த பக்கம் நாலு அந்த பக்கம் நாலோ அந்த பாடு வந்து ஒற்றைக்கால ஆடுவாங்க. ஆடுகிற போது அந்த பெண்ணானவள் கையை வீசிக்கொண்டு ஆடுவார். தாழல் என்பது மைத்துனி என்று திருவாசகத்துக்கு உரை எழுதியிருக்கிறார்கள் அருணை வடிவேல் முதலியாரும், நம்முடைய தணிகமணி சிங்கல்வராய பிள்ளையும், செட்டியார் நகரச் செட்டியார் கதிரேசன் செட்டியாரும் அது தவறு என்று உரை கண்டிருக்கிறார். பிரம்மாவுக்கு நான்கு தலை, அந்த ஒரு தலை எப்படி போச்சுன்றதே எல்லாருக்கும் தெரியும். ஒரு தலை எப்படி போச்சு, ஆணவத்தால சாமி குட்டுவதற்கு முன்னாலேயே சிவபெருமான் பார்த்து அதை வீசி எறிந்துட்டார். இந்த நிலை இந்த ஆன்மாவிற்கு வரக்கூடாது என்ற காரணத்தாலே ஆணவத்தினுடைய முனைப்பை சித்தாந்திகள் சித்தாந்த நெறியிலே இருந்த ஆன்மா அடக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த பெண் அயனை உடம்பு தெரியாது உருவம் இருக்கும் என்பதற்கு உடம்பு தெரியாது, உடம்பு தெரியாது. பஞ்சாமிரத வண்ணத்துல இந்த நாலு பேரையும் அழகா பாடுவார்கள். சாமியினுடைய பஞ்சாமிரதம் ஒரு பெரிய சொத்து. இந்த செய்தியெல்லாம் திருச்சாழலிலே இருக்கிற செய்திகள் அத்தனையும் சாமி ஒவ்வொரு வண்ணத்திலையும் அழகா வச்சு பாடினது. மன்மதன் போய் மன்மதன் ரதியோடு இருக்கிற போது பிரம்மதேவர் போனார், திருமால் போனார், சாமி யோக நிலையிலே சிவானந்தத்திலே சிவபோகத்தினுடைய அனுபவத்தை நான்கு பேருக்கு அறமாகத்தானே சொல்லிக் கொண்டிருக்கிறார். அறமுறைத்தான் காணியடி இன்னார பாடப்படுற இந்த நாலு பேருக்கு புத்தரை ஏன் சொன்னார்ன்றது கேட்கிறார். இவரும் கேட்பார், மாணிக்கவாசகரும் கேட்கிறாரு, சம்பந்தரும் கேட்பார். இந்த விஷயத்த நாலு பேருக்கு சொன்னீங்களா, அது என்ன விஷயம்? நாலு பேருக்கு புத்தரை சொன்னீங்களா, அது என்ன விஷயம்? மணிவாசகர் பெண்மொழியாக கேட்பார், அறமுறைத்தான் காணியடி. மணிமொழியார் கேட்பதற்கு முன்பாகவே ஞானசம்பந்த பிள்ளையார் கேட்கிறார் தட்சிணாமூர்த்தியினுடைய உருவத்தை பார்த்து. சேரடைந்த கொள்கையாலே நின்னடி கூடுவதற்கு நாளடைந்த நால்வர் கேட்க நல்கிய நல்லறத்தை மேலடைந்த சேஞ்சலூர் மேய சேஞ்சலூர் மேவிய பெருமானே நால்வர் அடைந்த நன்னெறி எது என்ற போது அதற்கு விடை ஞானசம்பந்த சொல்வார், அறம்பா அறம்பொருள் இன்பத்தை பெருமான் சொன்னார். அது என்ன அறம், என்ன பொருள், என்ன இன்பம் என்பதை திருவாதகத்துக்குள்ள நிறைவாக அன்பன் சொல்லியிருக்கார். பிரம்மதேவர் என்ன பண்றார், தேவர்கள் எல்லாம் கண்கலங்கிக் கொண்டிருக்கிறார்கள், ஒரு குமார பெருமானுடைய அவதாரம் இல்லையானால் நாம் எல்லாம் நசிந்து விடுவோம். சிவபெருமான் யோகத்திலே இருக்கிறார், அம்பாள் தனிமையிலே இருக்கிறாள். இந்த இரண்டு பேருடைய பார்வை ஒன்று பெற்றால் தானே ஐந்தெழுத்தோடு ஐந்தெழுத்துக்குரிய ஆறெழுத்து இறைவன் தோன்றுவான். எனவே இவர்கள் தனியாக இருக்கிறார்களே, இவர்களை ஒன்று கூட்ட வேண்டுமே என்று சொல்லி திருமாலும் பிரம்மதேவனுமாகத்தானே போய் காமனை எழுப்புகிறார், மன்மதனை எழுப்புகிறார். எழுந்தவுடனே திருமாலையும் பிரம்மாவையும் பார்த்தார். ரதிதேவதி சொன்னாள், உனக்கு ஏதோ ஆகாத காரியம் போலது இனிமேல, அதனால்தான் காலங்காத்தால் இந்த ரெண்டு பேர் வந்திருக்கிறாங்க. என்ன விஷயம் கேட்ட, சிவபெருமானுக்கு முன்னாலே போய் நீ நிக்கணும், அதை விட நான் இறந்து போவது சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம் இல்லையே, இல்லை தேவர்களை ரட்சிக்க உத்தரவு என் தலையெழுத்து இதுவாக இருந்தால் நாம் என்ன செய்ய இயலும் என்று சொல்லி மன்மதன் புறப்பட்டான். நந்தியம்பெருமான் சொன்னார், மன்மதா நீ உள்ளே செல்லுவது தகாது, நான் அதிகார நந்தி, எனக்கு என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியும், நீ உள்ளே போகாது. திருமால் உத்தரவு, உன்னை சூதாக வஞ்சகமாக அனுப்பிவிட்டார். உள்ளே சென்று மன்மதனானவன் அசோகு என்ற ஒரு இலையினாலே சிவபெருமானை எழுப்புகிறார். அந்த அசோகு என்ற இலைக்கு இரண்டு குணம் உண்டு, ஞானத்தையும் கொடுக்கும் காமத்தையும் கொடுக்கும்னு பாம்பரடிகளார் எழுதியிருப்பார். ஞானத்தையும் தருமா காமத்தையும் தருமா, அது நாம் பார்க்கிற பார்வையில் இருக்கிறது. அவர் பார்த்தார் அந்த அசோக இல அத்தனையும் வேலை தெரிஞ்சு. மன்மதன் அசோகு என்ற வில்லினாலே அந்த அசோகத்தினுடைய பூ மற்றவர்கள் கண்ணுக்கு தெரியாத அசோக மரத்தினுடைய பூ. நீங்க யாராவது அசோக மரத்தினுடைய பூவை பார்த்திருக்கீங்களா? அத்திப்பூ பனைப்பூ பன பனமரத்துல பூக்குமே அது பார்த்திருக்கீங்களா? இந்த பனையினுடைய பூ எப்படி இருக்கும்னு சாமி அசோகசாலவாசல சொல்லுவார். பனமரத்தை கேள்வி கேட்பார், கொஞ்ச நாள் எங்க பேச வச்சிருக்கோம், ஏன் பனமரத்தோட கேள்வி கேட்கிறார், பனமரத்தோட சாமி கேள்வி கேட்பார், ஏ பனைமரமே ஏன் இவ்வண்ணமாக உயர்ந்து இருக்கிறீர்கள்? அந்த தோழி கேட்பார், செவிலி கேட்பார், தலைவி கேட்பார். அந்த தலைவிக்கு தோழி பதில் சொல்வது போல சாமி பனமரத்தை பற்றி ஒரு பாட்டு எழுதிப்பார். கண் திறந்தான் சிவபெருமான், மன்மதன் எரிந்து கரிந்து சாம்பலாகி கீழே விழுந்து கணவனார் போன மனைவி உடனே வந்து செம்பதிமை திருக்குமராமியே திருமால் மன்மதன் யாரு? மகாவிஷ்ணுடைய மகன். உலகத்துல அப்பாவே மகனை கொண்ட வரலாறு இதுவரையில நான் கேள்விப்பட்டதுல இதான் முதலா இருக்கும்.

0: எரிந்து உடலும் கரிந்து போனாயே.
1: நாயகா உடலை பாடிய பார்த்து நான் நடலான்னு நினைத்தா அது அவ்வளவும் சாம்பலா போய் சாமி கேட்டார், என் பெண்ணே ஏறு எழுகிறேன், என் கணவனாரை எழுப்பிக் கொள்ள, நான் எழுப்பி தரேன், அவன் உருவம் உனக்கு மட்டும்தான் தெரியும், அனுபவிக்கிறவர்களுக்கு மட்டும்தான் தெரியும், இவன் உருவம் வேறொருவருக்கு தெரியக்கூடாது, தெரியாது. அந்த வரலாற்று சொல் அயனை அனங்கனை அந்தகனை அந்த ஏன் திருக்கடவுர் போறோம் பாலசம்பார புத்திக்காரி இந்த நோக்கம் அதாவது அறுபதை தாண்டிய உடனே அண்ணாவிற்கு யோக நெறி தானாகும். மூலத்வாரத்தில் முண்டழும் ஜோதிகை மேலை துவாரத்து பெருவெளியில் பார்த்தோம்னா அங்க போய் அந்த ஆன்மா எதுக்குள்ள அகப்படாத அளவுல ஜோதிய சிறந்த கபலத்துக்கு மேல நிக்குமா, அந்த இடம் தான் ஞாலக்கடவுர் நலமாய் இருந்ததே. திருமந்திரத்தினுடைய வார்த்தை என்ன தெரியுமா, அவர் என்ன சொல்ல, திருக்கடவுர்னா மாயவரம் பக்கத்துல இருக்க அந்த ஊருன்னு அவர் அர்த்தம் சொல்ல, ஞாலக்கடவுர் நலமாய் இருந்தது. இப்ப அது உள்ள நுழைய முடியாது, வேறும் தகதியுமா இருக்கு. அவர் திருமந்தர உள்ள அனுபவிக்கிறார் அந்தகன மூச்சு காற்று, வலது பக்கமா சில நாள் வரும், இடது பக்கமா சில நாள் வரும். நமக்கு மூச்சு எந்த பக்கமா போகுது நமக்கே தெரியாது, எந்த பக்கம் போகுதுன்னு தெரியல சார், தெரியல, தெரிஞ்சுக்கணும். புதன்கிழமை இப்படி போவோம், வியாழக்கிழமை மாறி போவோம், வெள்ளிக்கிழமை மறுபடியும் மாறும், சனிக்கிழமை வேறொரு பக்கமா போவோம், ஞாயிற்றுக்கிழமை வேறொரு பக்கமா போவோம், ஞாயிற்றுக்கிழமை இரண்டு பக்கமா போவோம். ஏன்னா சூரியகலர் இப்படி மாறுகிற போது வலது பக்கமாகத்தானே செல்லுகிற போது அந்த மூச்சு காற்று 166 தடவை வேகமா போய் வேகமா திரும்பும். எத்தனை தடவைங்க, எத்தனை தடவை, 166. இப்ப நான் பாட்டு சொல்றேங்க, அந்த பாட்டு கேட்கிற போதே மனப்பாடம். திருமந்திரம் மட்டும்தான் ஒருத்தர் ஒருத்தர் சொன்னாங்கன்னா உடனே மனப்பாடம். அந்த ஆற்றல் திருமந்திரத்தினுடைய தமிழுக்கு திருமூலர் என்ன சொல்ல வந்தாலும் ஒரே வரியில தான் சொல்லுவார், அதை 4 வரியே ரிப்பீட் பண்ணுவார், அதான் அவருடைய நோக்கம். டே காலையில எழுந்தபடி, டே காலையில எழுந்த உடனே படிக்கணும், டே காலையில எழுந்தபடி, டே காலையில படிக்கிறது நல்லதுதான், இது வச்சா ஒரே வார்த்தை. இப்ப சாமி சொல்ற, நீங்க சொல்லி பாருங்க, 100 60 6 எவ்வளவு வருது, 166 100 60 6 இந்த மூன்று தான் அவர் சொல்ல வந்த கருத்து. முதல் வரியில 100 60 6, இரண்டாவது வரியில 100 60 6, மூன்றாவது வரியில 100 60 6, நான்காவது வரி 100 60 6. இப்ப கடைசி வரிய மாத்துவார், 100 60 6 வலம் வர, உள்ள வலம் வருது, 100 60 6 இடம் பெற, மறுநாள் மாறி 100 60 6 ஏறிட, ஞாயிற்றுக்கிழமை மூச்சு மேல் பக்கமா போகும். கடைசியா 100 60 6 என அமர்ந்து இருந்தாரே. அப்படி இருந்தா இந்த உடம்பு வீரங்கியால அழியாது, உடம்பு வீரங்கியால அழியும். திருக்குறள்ல யோகத்துக்காக ஒரு ஒரே ஒரு குறள் இருக்கு, என்ன சொல்றாருன்னா வள்ளுவரார், அற்புதமான திருக்குறள் எல்லாருக்கும் தெரிஞ்சது ஞாபகத்தில், யோக குறிப்பு அதிகாரம்னா பலத்தார் செய்யின்னு ஒரு, பலத்தார் செய்யின்னு ஒரு, பூமி உலகம் உனக்கு கிடைக்கும்னு ஒரு வரி, இடத்தார் செய்யின் பாட்டு சொல்லுங்க, திருக்குறள் சொல்லுங்க, காலம் கருதி இடது பக்கமா பிராணவாயு போற போது நீங்க வழக்கு மன்றத்துக்கு போனீங்கன்னா ஜட்ஜி எழுந்து நின்று உங்களுக்கு தீர்ப்பு கொடுத்துருவார். அப்படி திருக்குறள் சொல்ல, அது வேறொரு காரியம், இடத்தார் செய்யும் நமது இடது பக்கமா நாசி நடக்கிற போது நீங்க எழுந்து ஒரு காரியத்துக்கு போறீங்கன்னா அந்த காரியம் உடனே வெற்றியாகும். திருக்குறள் சொல்லுது, காலம் அறிந்து இடத்தார் செய்யும் ஞானங்கருதினும் கைகூடும். அது செய்யலாம்னு சொல்றாங்க திருமூலர், பயிற்சி தான். நான் வந்து கோயம்புத்தூர்ல ரகுபாயம்மெல்லாம் வந்தாங்க, திருமந்திர பயிற்சி வகுப்பு நடத்தியிருந்தேன். மாணவிகள் வந்து 300 மாணவிகளே ஆர்விஎஸ் செட்டியார் எங்களுக்கு மாணவிகள் மாணவர்கள் எல்லாம் இன்ஜினியரிங் கல்லூரியில் அவர்களெல்லாம் உட்கார வச்சு நீங்க எல்லாரும் ஐயாவை கேள்வி கேட்கணும்னு. அவங்க மாலை பகல் நேரத்தில் வருவாங்க, மாலை நேரத்தில் எந்தெந்த கிளாஸ் இருக்குதோ அந்தந்த கிளாஸ். நாங்கள் திருமந்திரம் அப்படி உட்காந்து எத்தனை பேரோட படித்தோம்னா 300 மாணவிகளோட 300 மாணவர்களோட படித்தோம். அவங்க உட்காந்து ஒவ்வொரு கேள்வியாக கேட்பாங்க, நாங்கள் பதில் சொல்லுவோம். காலம் அறிந்து இடத்தார் செய்யும் ஞானம் கருதினும் கைகூடும். அந்த ஒரு கலையும் கற்றுக்கொள்ளணும். இப்ப திருமூலர் என்ன சொல்றார் தெரியுமா? மூலத்வாரத்தில் மூழும் ஒருவனை, மூலாதாரத்தில் இருக்கின்ற இறைவனை எழுப்பி விநாயகரகவலுக்கு போயிடுங்க. மறுபடியும் மூலாதாரத்தில் முண்டெழும் கனலை காலால் எழுப்பி கருத்தறிவித்து அமுத நிலையும் ஆதித்தன இயக்கம் ஒவ்வொன்னா புறப்படுது. யோகத்தை தமிழ்நாட்டிலே முதல் முதல்ல நமக்கெல்லாம் கற்றுக் கொடுத்தது ஒரே ஒரு பெண்மணி தான், ஆண்மகன் கற்றுக் கொடுக்கலையே. அப்புறம் தான் திருமூலர்கள் தெரியும், ஔவையார் தான் கற்றுக் கொடுத்தாங்க. நாம் என்ன பண்ணுறோம், விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் வாங்குற போதே விநாயகர் அகவல் வாங்கி ஆறுவோம், விநாயகர் சாயங்காலமே அனுப்பிடுவோம், இந்த விநாயகர் அகவலையும் சேர்த்தாரு. ரசபதி அருமையான உரை எழுதியிருக்காங்க, தமிழ்நாட்டில் அவங்கள மாதிரி யாரும் உரை எழுதல, விநாயகர் அகவல் உரை அவங்க எழுதியிருக்காங்க. மூலத்வாரத்தில் மூழும் ஒருவனை காலுத்து அவனை மேலே கொண்டு போய் நிறுத்தினால் திருக்கடவுர் நலமாக எனக்கு இருந்தது. நம்ம போய் அங்க ஐயருக்கு துண்டு கொடுத்து மாலை போட்டுக்கினா அது நலமா இருக்காது, அது ஒரு புற அடையாளம். மூலத்வாரத்தில் மூழும் ஒருவனை திருமந்திரத்துல எவனுக்காக பண்ணு, மூலத்வாரத்தில் மூழும் ஒருவனை காலுத்து அக்காரால் மேல் நோக்கி இருந்து பார்க்க இந்த இடம் திருக்கடவுர், இது இந்த உடம்பு திருக்கடவுரா மாறிட்டு ஞான கடவுள் எனக்கு நலமாயிருந்தது. அதை சொல்ற அந்த பெண் ஐயனை

போய் அந்த யமனை உதைச்சான், இந்த பிரம்மாவினுடைய தலையை கிள்ளி எரித்தான், மன்மதனை எரித்தான், சந்திரனை வளைத்து போய் சடையிலே சொருக வைத்திருக்கிறானே, இவருடைய காரியம் இதெல்லாம் நல்லதா என்று கேட்கிறாள். பயணங்கள் மாய வடு செய்த நிலை என்ன தெரியுமா? நயனங்கள் உன்னுடைய நாயகனே தண்டிக்கவில்லையானால் சயமன்றோ வானவர்க்கு தாழ்வுடராய் தாழரோ. அவன் தண்டிக்கவில்லையானால் யமன் எல்லாரையும் தண்டித்திருப்பான். பிரம்மதேவனை தண்டிக்கவில்லையானால் அந்த பிரம்மா எல்லாருக்கும் ஏறுமாறாய் எழுதி தொலைச்சிருப்பான், சிவனடியார்னு தெரியாம போயிருக்கும். மன்மதனை தண்டிக்கவில்லையானால் சரீரம் இருக்கிற வரையிலே அவனுக்கு தொல்லை கொடுத்திருப்பான். சந்திரனை தண்டிக்கவில்லையானால் அவனுக்குரிய குணாதிசயங்களை மாற்றி அமைத்திருப்பான். எனவே ஏ பெண்ணே, இது உனக்கு தெரியாதா என்று ஊமையாக இருந்த பெண் ஊமைகளை பார்த்து கேட்கிற அளவிலே இன்றைய பகுதி. இன்னைக்கு நான் ஒரு 10 பாட்டாவது முடிக்கலாம்னு நினைச்சேன். திருவருள் இந்த அளவிலே நிறைவு செய்தமைக்காக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.

ಸ್ತ್ರಿಯಾಣಾಹ ಸರ್ವಾನ್ ಪಥೋ ಅನಿರ್ಣಾಕ್ಷೀಯೇಮ. ವೇದೋ ಅಖಿಲೋ ಧರ್ಮ ಮೂಲಂ ತದ್ವಿದಾಂಚ ಸ್ಮೃತಿಶೀಲೇ. ಧರ್ಮ ಮೂಲಮಿದಂ ಜಗತ್. ಪರಮೇಶ್ವರ ಸರ್ವಂ ಜಗತ್ ಸೃಷ್ಟ್ವಾ ತಸ್ಯ ಜಗತಃ ಪರಿಪಾಲನಾಯ ಜಗತಾ ಸಹ ವೇದಮಪಿ ಸೃಷ್ಟ್ವಾ ಕರ್ಮಾಣಿ ಯಜ್ಞಾನ್ ಅಪಿ ಸೃಷ್ಟವಾನ್. ಸಹ ಯಜ್ಞಾಃ ಪ್ರಜಾ ಸೃಷ್ಟ್ವಾ ಪುರೋವಾಚ ಪ್ರಜಾಪತಿಃ ಅನೇನ ಪ್ರಸವಿಷ್ಯಧ್ವಂ ಯೇಷವೋಸ್ತು ಇಷ್ಟಕಾಮಧುಕ್. ತಾದೃಶ ವೇದ, ವೇದ ಪ್ರತಿಪಾದಿತ ಧರ್ಮ, ವೇದ ಪ್ರತಿಪಾದಿತ ಪರಮಾತ್ಮ ಏವಂಚ ಸರ್ವಮಪಿ ಐಹಿಕ ಆಮುಷ್ಮಿಕ ಸುಖಂ ಮೋಕ್ಷ ಪರ್ಯಂತಂ ಸರ್ವಂ ವೇದೇ ಅಂತರ್ಗತ. ಧರ್ಮ ನಾಮ ದ್ವಿವಿಧ, ಪ್ರವೃತ್ತಿಧರ್ಮ ನಿವೃತ್ತಿಧರ್ಮ. ಪ್ರವೃತ್ತಿಧರ್ಮ ಅಸ್ಮಾಕಂ ಜೀವನಾಯ ಇಂದ್ರಿಯ ಸುಖಾಯ ದೇವಲೋಕ ಬ್ರಹ್ಮಲೋಕ ವೈಕುಂಠ ಕೈಲಾಸ ಸುಖಾಯ. ನಿವೃತ್ತಿಧರ್ಮ ಆತ್ಮರೂಪ ಪೂರ್ಣಾನಂದ ಜ್ಞಾನಾಯ. ಏತಾಭ್ಯಾಂ ಧರ್ಮಭ್ಯಾಂ ಲಕ್ಷ್ಯಭೂತ ಪರಮಾತ್ಮಾಪಿ ಧರ್ಮ ಇತ್ಯುಚ್ಯತೆ ಭಗವದ್ಗೀತಾಯ. ತಾದೃಶಸ್ಯ ವೇದಸ್ಯ ಅನಂತ ಶಾಖಾ ಭಿನ್ನಸ್ಯ ಏಕಸ್ಮಿನ್ ಜನ್ಮನಿ ಪೂರ್ಣತೆಯ ಅಧ್ಯಯನಂ ಏಕೇನಾಪಿ ಕರ್ತುಂ ನ ಶಕ್ಯತೆ. ಅತಯೇವ ಋಗ್ಯಜುಸ್ಸಾಮಭೇದೇನ ಅಥರ್ವರೂಪೇಣ ಚ ತತ್ತಚ್ಛಾಖಾರೂಪೇಣ ವೇದವ್ಯಾಸಃ ಕೃತವಾನ್. ಅಸ್ಮಿನ್ ವಿಷಯೆ ವೇದಾಧ್ಯಯನೆ ಅತೀವ ಶ್ರದ್ಧಾವಾನ್ ಕಶ್ಚನ ಭರದ್ವಾಜ ಋಷಿ. ತಾದೃಶ ಭರದ್ವಾಜ ಉಪಾಖ್ಯಾನೇನ ಸಹ ಅಸ್ಮಿನ್ ದಿನೇ ಅಹಂ ಆರಂಭಂ ಕರಿಷ್ಯಾನಿ. ವೇದಂ ಎಂಬುದು ನಮ್ಮ ಸನಾತನ ಧರ್ಮತ್ತಕ್ಕೆ ಮುಖ್ಯಮಾನ ಅಡಿಪ್ಪಡೆ ಮದನೂಲ್. ಒವ್ವೊರು ರಿಲಿಜನ್ಲೆಯೂ ಅವಾವಾಳ கேட்ட அவாவா ஒரு மதம். அதுக்கு முக்கியமான நூல் வந்து பைபிள் குரான் மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. நமக்கு மூலமான நூல் என்னன்னு கேட்டால் சொல்லக்கூட தெரியாத நிலைமையில நாம் ஏதோ ஃபாஸ்டாக போயிட்டுருக்கோம். இந்த ஃபாஸ்டாக போகக்கூடிய இம்ப்ரூவ்மெண்ட்டில் இவனுக்கு ஃபாஸ்டிங் தான் மிஞ்சிருது. வேலைக்கு சாப்பிட கூட இல்லை. இப்போ குழந்தைகள்லாம் வேலைக்கு சாப்பிட்றது இல்லை, குழந்தை குட்டிகளை கவனிக்கிறது இல்லை, அப்பா அம்மாவை கவனிக்கிறதே இல்லை, பேங்க் பேலன்ஸ் ஏறணுங்கிறதுக்காக ரெண்டு பேருமா சம்பாதிச்சுட்டு இருக்கா. இந்த மிஷின் மாதிரி ஓடக்கூடிய நிலைமையில கொஞ்சம் சாந்தியை கொடுக்கக்கூடியது இந்த மாதிரி கர்மானுஷ்டானங்கள், இதில் உள்ள விஷயங்கள்ங்கிறது சனாதன தர்மம். பேர்பட்ட வேதம் அனந்தாவை வேதாஹா அப்படின்னு வருது. இது அத்தியனம் பண்ணுறதுன்னா ஏதோ 10 வருஷம் 15 வருஷங்கிறதுலாம் ஒரு போர்ஷன். அதுக்கு ஒரு கதை சொன்னார் சாவித்ராக்னி சயனம்னு ஒரு இஷ்டி, ஒரு சயன கர்மா. அதில் தான் அந்த மாதத்தில் கல்யாண பஞ்சாதி ஆரம்பம்.

ಚಿತ್ರಕೇತುಃ ಪ್ರಭಾನಾಭಾನ್ ಸಂಭಾನ್ ಜ್ಯೋತಿಷ್ಮಾಗಸ್ತೇಜಸ್ವಾನಾಥಪಗ್ಗಸ್ತಪನ್ನಭಿತಪನ್ನೇ ರೋಚನೋ ರೋಚಮಾನಶೋಭನಶೋಭಮಾನಃ ಕಲ್ಯಾಣ. ಇದು ಸುಳಿದಾನ್ ಕಲ್ಯಾಣ ಪಂಚಾಯಿತಿಯಲ್ಲ, ಕಲ್ಯಾಣಂನ ನಮ್ಮ ವಿವಾಹವನ್ನು ವಚ್ಚಿನ ಸ್ವರೋಂ. ಇದೆಲ್ಲ ಪಹಲ್ಲ ಇರ್ಕೂಡಿಯದಾನ ಮುಹೂರ್ತಗಳಿಗೆ ಪೇರು, ಪೂರ್ವಪಕ್ಷ ಶುಕ್ಲಪಕ್ಷತ್ರ ಉಳ್ಳದಾನ ದಿನಗಳಿಗೆ ಪೇರು, ಕೃಷ್ಣಪಕ್ಷತ್ತಿನುಡಿಯ ದಿನಗಳಿಗೆಲ್ಲ ವರ್ಷ ಪೇರು. ಒವ್ವೊರು ದಿನತ್ಲೆಯೂ ಪಹಲ್ಲ ಉಳ್ಳದಾನ ಮುಹೂರ್ತಗಳಿಗೆ ಪೇರು, ರಾತ್ರಿಯಲ್ಲ ಉಳ್ಳ ಮುಹೂರ್ತಗಳಿಗೆ ಪೇರು, 15 ನಾಳ ಇರ್ಕೂಡಿಯ ಅರ್ಧ ಮಾಸಗಳಿಗೆ ಪೇರು, ಮಾಸಗಳಿಗೆ 12 ಪೇರು, ಮುಹೂರ್ತಗಳುಕ್ಕುಳ್ಳ ಸಬ್ಡಿವಿಷನಾ ಉಳ್ಳ ಮುಹೂರ್ತಾನ ಮುಹೂರ್ತಾಹ ಇದಾನೀ ತದಾನಿ ಏವಂ ಪ್ರತಿದಿನಂ 24 ಮಣಿ ನೇರತ್ತಿಲ ಇರ್ಕೂಡಿಯ ಎಲ್ಲ ಸಬ್ಡಿವಿಷನ್ಗಳಕ್ಕೂ ಒರು ಪೇರ ಚೊಲ್ಲಿ, ಅದಕ್ಕೆ ಒರು ದೇವತೆಯ ಚೊಲ್ಲಿ. ಇದ ಓರೋರು ವಾರ್ಗಣಾಲ ಸಂಜ್ಞಾನಂತಯ ದೇವತಯಾಂಗಿರ ಸ್ವಧ್ರುವಾಸೀದ ವಿಜ್ಞಾನಂತಯ ದೇವತಯಾಂಗಿರ ಅಬ್ಬೀನು ಒರು ಯಾಗಂ. இந்த யாகத்தை பற்றி அனுஷ்டானம் பண்ணால் இதில் பல பலன்கள் வருது. இந்த சாவித்ர அக்னி சயனம்னு பேர். சயனம்னு சொன்னால் மேடை கட்டி அக்னியை வச்சு அதில் விசேஷமாக ஹோமம் பண்ணினா அந்த யாகத்துக்கு சயனம்னு பேர். சாதாரணமாக யாகம்னு பேர் இருக்குது, இஷ்டின்னு பேர் இருக்குது. இஷ்டின்னா சின்னது, யாகம்னா பெருசு, அந்த மாதிரி வச்சுப்போம். சில சமயத்தில் சின்னவாளை என்கரேஜ் பண்ணுறதுக்காக, எப்படி இந்த பாடசாலை பையங்கள்லாம் என்கரேஜ் பண்ணுறதுக்காக எல்லாருக்கும் இது பண்ணினோமோ, இஷ்டி சின்னது யாகம் பெருசு. வேதத்தில் 2 இடத்துல 3 இடத்துல இஷ்டி ரொம்ப பெருசுன்னு சொல்லியிருக்கு. யாகங்களால் அடைய முடியாததான விஷயங்களெல்லாம் யஜ்ஞத்தினாலையும் கிறிஸ்துவனாலையும் அடைய முடியாத விஷயத்தை இஷ்டினால் அடைஞ்சான்னு சொல்றேன். யஜ்ஞ கிறிஸ்துக்கள்னால் அடைய முடியாததை ஒரு தேடி கண்டுபிடிக்கிறத

அதாவது வேதமானது லௌகிக விஷயத்தை எவ்வளவு நன்னா கவனிக்கணுங்கிறத மற்ற வித்தியைகள் சொல்றத விட ஜாஸ்தி சொல்லும். கடைசியில ஆத்மாவை சொல்றதுங்கிறது இருக்கவே இருக்கு.

0: பெரிய பெரிய யாகங்களாலையும் பெரிய பெரியதான கருத்துக்களாலையும், யாகம்னா என்ன கருத்துன்னா என்னன்னு ரெண்டு சினானின். ஆனா யூபம் கட்டி, யூபம் இருந்து பசு இருக்கிறதுக்கு கிருத்து என்றும், யூபமும் பசுவும் இல்லாததான மற்ற யாகங்களுக்கு யாகம்னு பேருன்னு சொல்லியிருக்கார். அதனால சாதிக்க முடியாததெல்லாம் இந்த சின்ன சின்ன தர்சபூர்ண மாச இஷ்டி இஷ்டிகளால் பண்ணினான்னு சொல்ற வழக்கம். அப்படிப்பட்டதான சாவித்ர சயனங்கிறதான ஒரு யாகத்தில் அதனுடைய பெருமைகளை அளவலாவி சொல்றார். சயனங்களுக்குன்னே காட்டக பிரச்சனம் பூரா விநியோகம், சாவித்ர சயனம், நாச்சிகேத சயனம், சாதுர்ஹோத்ர சயனம், வைஸ்வசிஜாம் விஸ்வசிஜாம் சயனம், ஆருணகேதுக சயனம், இப்படிங்கிறதாக யாகங்கள். இதில் இந்த சாவித்ராக்னி சயனத்தினுடைய பிரச்சனம்தான் முதல்ல ஆரம்பம். இதை வந்து அனுஷ்டானமாக ஒன்று இருக்கு, தியானமாக ஒன்று இருக்கு. அனுஷ்டானம்ங்கிறது பிசிக்கலாக நிறைய வேலைகள் செஞ்சு அது மூலமாக பண்ணுறது. நாச்சிகேதமும் சரி இதுவும் சரி உபாசன ரீதியாக வெறும் தியானத்திலையும் இருக்க, இந்த சாவித்ர சயனத்தில் இந்த வேதத்தினுடைய பெருமையை சொல்கிறதுக்காக எவ்வளவு கற்றாலும் வேதத்தை கற்று முடிக்க முடியாது, ஆனால் ரகசியமான உபாசனங்கள் பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறதான ஒரு விஷயமும் அதில் சொல்லியிருக்கு. அதுக்கு ஒரு கதை என்ன சொல்றதுன்னு கேட்டேன்னா,
1: பரத்வாஜோஹத்ரிபிராஜர்ப்ரஹ்மசர்யமுவாஸ தகம் ஹஜீர்நிக்ரஸ்தவே.

இந்த பரத்வாஜரும் நாம பாரத்வாஜ கோத்திரம் சொல்றதும் ராமாயணத்துல 10,000-20,000 சேனைகளுக்கு விருந்து பண்ண பரத்வாஜரும் ஒன்றுன்னே வச்சுப்போம். இப்போ ஒன்னா வேறான்னா அது வேற சமாச்சம். பரத்வாஜருங்கிறவர் அப்படி பெரிய ஒரு பெரிய ரிஷி அந்த கோத்திரத்தில். சாதாரணமாக பாப்பான்ல பாதி பரத்வாஜன் சொல்ற வழக்கம். நாம் பரத்வாஜ கோத்திரம் அது பாரத்வாஜன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். சுத்தி சுத்தி வந்தா பாரத்வாஜன் ரொம்ப நல்லா இருக்கும். அநேகமா எல்லாம் பொருத்தமா வந்தா அந்த பொண்ணுக்கு என்ன கோத்திரம்னா பாரத்வாஜம் பண். இதுலயே கல்யாணம் நின்று போடும். இந்த காலத்தில் நிற்காது. அந்த காலத்தில் சகோத்திர விவாகம் பண்றதில்லை. அந்த பரத்வாஜர் ஒரு ஜென்மா பூரா பூனல் போட்ட 8வது வயசுலேருந்து 92 வயசு இல்லை 108 வயசு இருந்தார். 100 வருஷமும் அத்தியனம் பண்ணார். கடைசியில் இந்திரன் வந்தார். என்ன வேணும்னார்? 100 ஜென்மா வேணும்னார். சரி இதுலயே கண்டினியூ என்ன பண்ண போறேன்னா வேதம் பண்ண போறேன். பிரம்மச்சரிய ரெண்டாம் தர்மம் கொடுத்தான். 200 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் வந்தான் இந்திரன். 100 வயசு வேணும்னார். என்ன பண்ண போறேன்னார்? வேதம் படிக்க போறேன். இப்படி ஒரு பைத்தியக்கார பிராமணர் இருந்திருக்கார். அவர் கேட்டார், இவன் பார்த்தான் இது வந்து இவருக்கு ஒரு விதமா புரிய வைக்கணும். இந்த வேதங்கள் எல்லாம் அளவுல பார்த்தா மலமலையாக இருக்கு, அனந்தமா இருக்கு. இருந்தாலும் அதுல ரகசியமாக உள்ள விஷயத்தை இவருக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதாக. நீங்க பண்ணையில இவ்வளவு 300 வருஷமா இது எப்படி இருக்குதுன்னா தகும்

அப்ப 300 வருஷம் அத்தியனம் பண்ணியே இதுக்கு நான் ஒரு உதாரணம் காட்டுறேன், நீ பண்ணினது எவ்வளவுன்னு. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு அப்படிங்கிற தமிழுக்கு இங்கதான் ஆரம்பம். 3 மலைகளை திடீர்னு சிருஷ்டி பண்ணி காட்டினார், த்ரீன் கிரி ரூபான். அதனாலதான் மறை மலைங்கிறான். வேதாச்சலம், வேதாச்சலம்னு ஒருத்தருக்கு பேர் இருந்தது. தமிழ்நாட்டில் வேத அச்சலம்னா சம்ஸ்கிருதமா இருக்குங்கிறதுக்காக மறை மலைன்னு விட்டான். மலையை மறைக்கிறானுங்க எல்லாருமா. வேதாச்சலம் மறை மலை அடிகளார். அந்த வேதத்தை 3 அச்சலமாக பண்ணி காட்டினார். அது ஒரு மலையிலேருந்து ஒரு பிடி மண்ணை எடுத்து உதிர்ந்துருக்கும் இல்லையா அங்க, இவற்றை போட்டார். முதல் ஜென்மாவுக்கு வந்தது இந்த பிடி மண்ணு, 2வது ஜென்மா 100 வருஷம் இந்த பிடி மண்ணு, 3வது ஜென்மாவில் பண்ணி இந்த பிடி மண்ணு, பாக்கி இருக்கிறது இந்த மலை. இதுக்கு நான் உனக்கு வரம் கொடுக்கறதுக்குள்ள வேறொரு இந்திரன் வந்துடுவார். இந்த இந்திரன் போடுவார். இவருக்கேன்னு 1 வயசு தானே என்ன, எல்லாம் அல்பாயுஸ். பிரம்மம் உள்பட அல்பாயுஸ் சதுர்முக பிரம்மாவே 100 வயசு தான் கணக்கு. எது அழியாதுன்னா நம்ம ஆத்மஸ்வரூபம், அது கடைசியில் போகணும். அதனால என்ன பண்ண சொல்றேன்னார், ஒன்று பண்றேன், ரகசியமான ஆத்ம தத்துவ ஞானம் சவிதான்னு சொல்லக்கூடிய பரபிரம்மஸ்வரூபத்தை உணர்றதுக்காக ஓரளவுக்கு வச்சிருக்கேன், சாவித்ரா அக்னி உபாசனம்னு ஒன்று சொல்லித்தரேன், அது நீங்கள் அனுஷ்டானம் பண்ணீங்கன்னா இதெல்லாம் தெரிஞ்சின்றதுங்கிறது ஒரு விஷயம். அந்த ரகசியத்தை தெரிஞ்சுன்னு பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது அப்படின்னு ஒரு ரகசியத்தை சொல்லிக் கொடுக்குறார். இந்த சாவித்ரா அக்னி சயனம்ங்கிறது சவிதான்னா பரமாத்மஸ்வரூபம், அது உபாசனம் சொன்னார். அதில் ரொம்ப டீட்டெயிலாக இப்போ போகலை. அதுக்கும் ஒரு 8 எழுத்து சொல்லியிருக்கார். அந்த 8 எழுத்தில் சூரியனை பற்றி பேசக்கூடிய 8 எழுத்தில் அந்த 8 எழுத்தை தெரிஞ்சு இதில் தியானம் பண்ணி நின்று இருந்தேன்னா உனக்கு சகல விதமான ஸ்ரீகையும் கிடைக்கும். ஸ்ரீனாக்க வந்துட்டு போகக்கூடிய நமக்கு லைஃப்பில் உபயோகப்படுற ஸ்ரீயும் ஸ்ரீதான், அழியாறுதான ஸ்ரீன்னு சொல்லக்கூடிய பரமாத்ம தத்துவ ஞானமும் ஸ்ரீதான், தெய்வீகமான ஸ்ரீ எல்லாம் வரும்னு சொல்லியிருக்கார். அது என்ன சொன்னார் ரகசியம்னு கேட்டால்,

எடுக்க எடுக்க தேவையா உள்ளதெல்லாம் இம்மை மருமைகளுக்கு கொடுக்கக்கூடிய செல்வம் வேதம்ங்கிற செல்வம். அதுல இந்த சாவித்ராக்னி ஜெயனங்கள்லாம் பண்றதை விட இந்த சூரியனை பத்தி மூணு வார்த்தைகள் இருக்கு. இந்த மூணு வார்த்தைகளை சொல்லி இந்த சூரியனாகிற பரமாத்மாவை தியானம் பண்ணணும். அதுக்கு கிருணிகினாலும் சூரியன் தான், சூரியனாலும் சூரியன் தான், அது சந்தேகமே இல்லை. ஆதித்யான்னாலும், ஆனா இதுல கரெக்டா பார்த்தா ஏழு எழுத்தா இருக்கு. கிருணி சூரிய ஆதித்ய. இந்த சூரியங்கிறத என்ன பண்ணணும்னா கூட்டெழுத்தா வரத சூரியன்னு வச்சுக்கணும். சூரிய சூரிய இந்திர இந்திர இந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம்னு ஒரு ஸ்பெஷலான இது பர்மிஷன் இருக்கு. அதனால இந்த கிருணிங்கிறது ரெண்டு எழுத்து, சூரியங்கிறது மூணு, ரெண்டு மூணு அஞ்சு, ஆதித்யங்கிறது மூணு. இது இந்த எட்டு எழுத்து, இது ஒரு பெரிய அஷ்டாட்சரம். வைஷ்ணவாளுக்கு ஒரு அஷ்டாட்சரம் இருக்கு, இது சாவித்ர அஷ்டாட்சரம். இந்த அஷ்டாட்சரத்தை தெரிஞ்சு அந்த சூரியனை, அதே சூரியன் தான் நானாக இருக்கிறேங்கிறதும் சேர்த்துக்கணும். சந்தியாவந்தனத்திலேயே சந்தியாவந்தன காயத்ரி ஜபம் கரிஷேன்னு ஜபத்தும் போதும். ஆனால் முதல்ல கார்த்தாலையும் மத்தியானமும் சாயந்தரமும் ஆரம்பிக்கச்சே சந்தியோபாசனம் கரிஷே, பிராத சந்தியாமுபாசிஷ்யே, சாயம் சந்தியாமுபாசிஷ்யே. அந்த சந்தி வேளையில அந்த ஒரு பரமாத்ம ஸ்வரூபத்தை நான் தியானம் பண்றேங்கிறான். உபாசனம்னா மெடிடேஷன் அர்த்தம். இது இந்த ஆதித்யன் தர்ப்பி முன்னாடியே வந்துடுறது. இது எந்த இடத்துல வருது? நான் முதல்லயே ஒரு நாள் சொன்னேன், அசாவாதித்யோ பிரம்ம பிரம்மைவாஹமஸ்மி. இதுதான் உபாசனம். உபாசனம்னா இதுல என்ன சொல்லியிருக்கோ இந்த வார்த்தை ஜபம் இல்லை. சூரிய மண்டலத்துக்குள்ள எந்த பரமாத்மா இருக்காரோ, சாம்பம் சம்சார பேஷஜம் பானுமண்டல மத்தியஸ்தம், சாம்பம் சம்சார பேஷஜம் நீலக்ரீவம் திருபாட்சம் நமாமி சிவமவ்யம் சொல்றோம் இல்லையோ, இதுதான் தைத்திரியோபனிஷத்துல உள்ள மகா வாக்கியம். மகா வாக்கியம் நாலு, மடம் நாலுன்னு சொல்றதற்கு அது அவ்வளவு தூரம் ஆலோசனை இல்லாத விஷயங்கள். மகா வாக்கியம் முப்பது இருக்கு. இது எங்க வாத்தியார் ராமாசாஷி காமகோடி பிரதேபத்தில் எழுதியிருக்கார் நிறைய. சர்ச்சைக்காக நான் சொல்லலை. மகா வாக்கியம்னா என்னன்னா பிக்கஸ்ட் சென்டென்ஸ்ன்னு அர்த்தம் இல்லை, அது குவாலிட்டேட்டிவ்லி பெருசுன்னு அர்த்தம். அதுல பரம்பொருளும் நானும் ஒண்ணுங்கிற அத்வைதத்தை எந்த சென்டென்ஸ் சொல்றதோ அது மகா வாக்கியம். ஓம்ங்கிறது ஒரு மகா வாக்கியம். இப்படி ஒவ்வொரு உபனிஷத்துக்கும் மகா வாக்கியங்கள் இருக்கு. மகா வாக்கிய கதம்பம்னே ஒருத்தர் எடுத்து எழுதியிருக்கார். தைத்திரியோ உபனிஷத்துல மகா வாக்கியம் இருக்கா இல்லையான்னா இருக்கு. அது எங்க இருக்கு?

0: கண்டித்து இந்த மனிதன் உடல்ல மனிதன்கிறது சும்மா உதாரணத்துக்கு சொன்னது. எறும்பிலேந்து ஆரம்பிச்சு எல்லாருக்குள்ளேயும் இயக்கக்கூடியதான சக்தியாக எந்த ஒரு சைத்தன்யம் இருக்கோ, யாதேவி சர்வபூதேஷு சேத்தனேத்ய விதீயதே நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை
1: நமஸ்தஸ்யை நமோ நமஹ
0: சிதிரூபேண யா கிருத்ஸ்னம் ஏதத் வியாப்ய ஸ்திதா ஜகதே நமஸ்தஸ்யை. இந்த ரெண்டுக்குள்ளதான் மற்ற 24 மந்திரங்கள் இருக்கு. ஏன்னா இந்த காலத்துல இப்ப சண்டி யாகம் பெருசா இருக்கு. தேவி மகாத்மியம் தான் எல்லாம் வசத்தியங்கிற தேவி மகாத்மியத்துல வேதசாரமாகத்தான் இருக்கு. அதுல முதல்ல யாதேவி சர்வபூதேஷு சேத்தனேத்ய விதீயத்தேன்னு ஆரம்பிச்சு நடுப்புற நீளை சொல்லி யாதேவி சர்வபூதேஷு மாதிரி ரூபேண சம்ஸ்திதா, பிராந்தி ரூபேண சம்ஸ்திதா, புத்தி ரூபேண சம்ஸ்திதா, சுதா ரூபேண சம்ஸ்திதா எல்லாம் நீள இருக்கு. கடைசியில முடிக்கரிச்சே சிதிரூபேண யா கிருத்ஸ்னம் ஏதத்யாப்யஸ்திதா ஜகது, அத்வைதத்தினுடைய பரம தாத்பரியம் அங்கு சொல்லியிருக்கு. சைத்தன்ய வடிவத்தில் கான்சியஸாக எது எல்லாத்தையும் உள்ளும் வெளியும் ரொம்ப இருக்கோ அப்பேற்பட்ட அம்பாளுக்கு நமஸ்காரம். நீ அம்பாள்னு சொல்லுங்கோ அம்பின்னு சொல்லுங்கோ, இதை பற்றி இங்கே பேச்சே இல்லை. இதை இந்த சூரிய நமஸ்காரத்தில் ஒன்று சொல்லித்தரேன். சூரிய நமஸ்காரத்தை பற்றியே ஒரு மாதம் பேசலாம். சிற்சில நாளில் சிலதெல்லாம் சொன்னேன். இன்னைக்கு என்ன சொல்றேன்னு கேட்டால், சூரிய நமஸ்காரத்தில் ஒரு பெரிய அத்வைத அனுபவம் பெற்றதான ஒரு முனிவர் தன்னுடைய சுவானுபவத்தை சொல்றார்.

இதோட ரெண்டு அர்த்தம் சொல்லிவிட்டு பெண்களுடையதான பெருமையை அர்த்த மந்திரம் சொல்றது. பெருமை என்பது பெண்ணுக்கும் ஆணுக்கும் இல்லை, அவளுடைய ஞானத்தினால். இப்ப அவர் என்ன சொல்றார், அந்த ஒரு பெரிய ஞானி சுவானுபவத்தை சொல்றார், நாம நாமைவ நாமமே, நான் ஆயிரக்கணக்கான ஜென்மா எடுத்தாச்சு. ஏன்னா நாம மகாசங்கல்பத்துல அநாத்ய வித்யா வாசனையா பிரவர்த்தமானே அஸ்மின் மகதி சம்சார சக்கரே விசித்ராபிஹி கர்மகதிபிஹி விசித்ராசியோனிஷோ புனப்புனா அநேகதா ஜனித்வா கேனாபி புண்ணிய கர்ம. என்ன சார் நீங்க சங்கல்பம் பண்றீங்களா? சங்கல்பம்தான். பல கோடி யுகங்களாக நாம திருப்பி திருப்பி புனரபி ஜனனம் வந்துட்டு இருக்கோம். ஒரு ஒரு ஜென்மாவில் ஒரு பேரு ஒரு வடிவம், நேம் அண்ட் ஃபார்ம். இவ்வளவு நாமாக்கள்லாம் எனக்கு வந்திருக்கு, இதெல்லாம் எனக்கு பேர் இல்லை, என்னுடைய உடம்புக்கு பேர். என்னுடைய உடம்புக்கு தான் மனுஷன்னு பேர். பசுமாட்டினுடைய

அமரராலேயும் கனவிலும் அமரருக்கு காண்பதற்கு அரியவனாக இருப்பவன் நலவிலும் நாயர்க்கு அருணினை என்று சொல்லும்படியாக அந்த எம்பெருமானை மாணிக்க வாசக பெருமானும் பாடுவார். தேவருக்கு ஏன் தெரியவில்லை என்று சொல்லும் பொழுது அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவார். வாழ்த்துவதும் தாம் வாழ்வான், மனம் நின்பால் தாழ்த்துவதும் தாம் உயர்ந்து தம்மையெல்லாம் தொழ வேண்டி சூழ்த்து மதுகரம் உரலும் தாரோய நாயடியேன் பாழ்த்த பிறப்பு அறுத்திடுவான் யானும் உன்னை பிரபுவனே பரவுவார் இமையவர்கள் பாடுவன நால்வேதம் என்று சொல்லும்படியாக மணிவாசக பெருமான் பாடி வருவார். ஏன் தேவர்களெல்லாம் எம்பெருமானை வணங்குகிறார்கள் என்று சொன்னால், நம்ம புராணங்கள் எல்லாம் பார்க்கலாம், எனக்கு வந்து அசுரர்கள் இப்படி பீடித்தார்கள், எனக்கு இந்த பதவி போச்சு, அமரலோகம் போச்சு, எனக்கு இந்த தொந்தரவு என்று சொல்லி வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான், மனம் நின்பால் தாழ்த்துவதும் தாம் உயர்ந்து தம்மை எல்லாம் தொழ வேண்டி, எல்லோரும் தம்மிடத்திலே அந்த தன்னுடைய பதவிகள் நிலைக்க வேண்டும், அதற்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள் நிலைக்க வேண்டும், அதில் இருக்கக்கூடிய சுகங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எம்பெருமானை தொழுகிறார்களே தவிர எம்பெருமானை எம்பெருமானுக்காக தொழுவது கிடையாது. அதாவது சுயநலத்தின் பார்ப்பட்டு தொழுகிறார்கள். பின்னாடி அவர் சொல்லுவார், பாழ்த்த பிறப்பு அறுத்திடுவான் யானும் உன்னை பரவுவனேனார், என்னுடைய பிறவி போக வேண்டும் என்பதற்காக தொழுகிறேன். உடனே அவர் பின்னாடி மாற்றிக் கொள்ளுகிறார், கிடையாது, நானும் ஒரு காமியமாக பிறவி போகணும், என்னுடைய துன்பம் போக வேண்டும் என்று வேண்டுகின்றேனா, இல்லை, அத்தான் சால காண ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே என்று ஆசைப்பத்திலே பின்னாலே சொல்லுவார் மணிவாசக பெருமான், உன்னுடைய முகத்திலே முறுவல் காண ஆசைப்பட்டேன், அந்த ஒடியை காண ஆசைப்பட்டேன், எனக்குன்னு கிடையாது, என்னுடைய ஆனந்தத்திற்காக அல்லது என்னுடைய துக்கம் போக வேண்டும் என்பதற்காக இறைவா நான் கேட்கவில்லை, உன்னுடைய முகத்திலே அந்த முறுவல் காண ஆசைப்பட்டேன் என்று நம்ம முதல் திருப்பள்ளி எழுச்சியிலையும் பார்த்தோம். என்ன சொன்னோம், இணை துணை மலர்கொண்டு ஏற்றி நின் திருமுகத்து எமக்கு அருள் மலரும் எழில் நகை கொண்டு, அந்த ஆனந்தம் உன்னுடைய முகத்திலே விகசிக்கக்கூடிய ஆனந்தத்திற்காக உன்னை துதிக்கிறோம், அதுதான் நமக்கும் தேவர்களுக்கும் வித்தியாசம். அப்படிப்பட்ட சுயநலத்தோடு இருக்கக்கூடிய தேவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் யாவருக்கும் அறிவறியாய் அவன் எப்பேற்பட்டவனாக இருக்கிறான், அவர்களாலே அடைய முடியாதவனாக இருக்கிறான், அவர்களாலே அறிய முடியாதவனாக இருக்கிறான், ஆனால் நம்மாலே அடையத்தக்கவனாக மிக எளிவந்த இயல்பினனாக இருக்கிறான் என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்தை இங்கே சொல்லுவார். யாவரும் அறிவறியாய் எமக்கு எளியாய் என்று சொல்வார். இதுக்கு பலவிதமான சரித்திரங்கள் நம்ம இங்கே சொல்லலாம். சில சரித்திரங்களை நம்ம பார்க்கிறோம், ஒரு சரித்திரமாக இல்லாம பலவிதமான சரித்திரங்களிலே சிலவற்றை நம்ம பார்க்கிறோம். எது பார்த்தாலும் ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம் என்று அடியார்களுடைய சரித்திரங்கள் எல்லாம் பலவிதமாக ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது. அப்பர் பெருமான் திருப்பராய்த்துறை, அதாவது திருச்சியிலிருந்து கரூர் போகின்ற வழியிலே இருக்கிறது திருப்பராய்த்துறை, திருப்பராய்த்துறையிலே இருந்து திருப்பைங்கிலிக்கு செல்வதற்காக அப்பர் பெருமான் எம்பெருமானை தரிசிப்பதற்காக செல்லுகிறார். அவசர அவசரமா பகவான் பார்க்கணும்னு போகிறார். போகும் பொழுது நல்ல வெயில், அந்த வெயிலிலே பசியும் வர களைப்பு மேலிட்டு அயர்கிறார். ஆனா மனம் அயரவில்லைன்னா அறிவ சேர்க்கலார் பெருமான். வழி போகும் பொழுது மிக இழைத்து வருத்தம் உற நீர் வேட்கையோடும் அழிவாம் பசி வந்து அணைந்திடவும் அதற்கு சித்தம் அலையாதேன்னா, நம்முடைய சனாதன தர்மத்துல எதுக்கு உபவாசம் இதெல்லாம் வைக்கிறார்கள்னா, நல்லா மூணு வேளையும் சாப்பிட்டு தூங்கி கொண்டிருப்பதற்காக இல்லை, உபவாசம் உடம்புக்காக மட்டும் இல்லை வைராக்கியத்துக்காக. சில பேர் கேட்கலாம், ஏன் நல்லா சாப்பிட்டு பகவானை பார்த்தா என்னன்னு. வைராக்கியம் இல்லாதவர்களாலே எம்பெருமானை அடைய முடியாது. வைராக்கியம் இருக்கும் பொழுதுதான் எம்பெருமானை அடைய முடியும். வைராக்கியம் இல்ல, ஒரு நாக்க கட்டுப்படுத்த முடியல, வயிற்று பசியை கட்டுப்படுத்த முடியல என்று சொல்லும் பொழுது அவர்களால எம்பெருமானை எப்படி அடைய முடியும், எப்படி இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மனத்திலே வரக்கூடிய ஆசைகளை கட்டுப்படுத்த முடியும், ஆசையை கட்டுப்படுத்த முடியாதவன் இறை என்று சொல்லக்கூடிய பெரிய ஆசையை எப்படி அடைய முடியும், அந்த இறைவனை எப்படி அடைய முடியும். அதனாலதான் வைராக்கியத்தை வளர்ப்பதற்காகத்தான் இது எல்லா மதங்களிலே இருக்கிறது, உபவாசம் என்று சொல்லக்கூடியது, அதற்கு பிறகு கண் விழித்து இருப்பது, ஏன் அன்னைக்கு இருந்தா தான் கடவுள் அருள் செய்வாரா, இந்த குதர்க்கமான வாதங்கள் பிரயோஜனப்படாது. என்ன, அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய பொருளை நாம் அறிய வேண்டும்.

0: கல்யாணமான விஷயத்துல பார்த்தாலும் கூட ஒருத்தனுக்கு ஒரு தன்னுடைய பொண்ணுக்கு கல்யாணம் வைத்திருக்கிறான், அவனுக்கு பசி தூக்கம் தெரியாது. ஏன்? தன்னுடைய பெண்ணுக்கு கல்யாணம் நடக்கும் பொழுது அவன் சாப்பிட மாட்டான். அண்ணனோ அப்பாவோ அம்மாவோ நீங்க எந்த கல்யாணத்துல வேணாலும் பார்த்திருங்கள், அவர்கள் சாப்பிட மாட்டார்கள். எல்லாரும் சாப்பிட்டாங்களா? பொண்ணு பிள்ளை சாப்பிட்டாங்களா? இவர் என்ன பண்ணுவார்? ஒரு ரசஞ்சாதமோ இல்ல மோர்ச்சாதமோ சாப்பிட்டுக் கொண்டிருப்பார். அப்பாவோ அண்ணாவோ யாரோ இருக்கட்டும், அவர்கள் அந்த பொண்ணினுடைய கல்யாணத்தை யார் எடுத்து நடத்துகின்றார்களோ அவர்கள் அப்படி இருப்பார்கள். ஏன்? அவர்களுக்கு அந்த பசி தூக்கம் மறக்கின்றது. எது முக்கியம்? தன்னுடைய பெண்ணினுடைய கல்யாணம் முக்கியம் என்று வருகிறது. ஒரு லௌகீகமான விஷயத்துக்கே இப்படி வந்தா அதை விடுங்க. இப்ப ஆபீஸ்ல வேலை பார்க்கக்கூடியவங்க எத்தனை பேர் வெறும் காஃபியை குடிச்சோ டீயை குடிச்சோ பிஸ்கட் அச்சாட்டோ எதுவுமே இல்லாம சாப்பாட்டை மறந்து தூக்கத்தை மறந்து வேலை செய்கிறார்களே. ஒரு நமக்கு ஒரு பணம் வேண்டும், ஒரு நல்ல சம்பளம் வேண்டும், அதற்காக நம்ம வேலை செய்கிறோம் என்று வரும் பொழுது பெரிய ஊதியமாக இந்த பிறப்புக்கு ஊதியமாக அந்த கைலையே கொடுத்தக்கூடிய அந்த கைலை நாதனுக்காக நம்ம என்னெல்லாம் செய்யணும், எப்படியெல்லாம் கட்டுப்பாடாக இருக்க வேண்டும், இந்த வைராக்கியம் நமக்கு வளர வேண்டும். இருக்கட்டும், இந்த கதையில என்ன வருகிறது? அப்பர் பெருமானுடைய சரித்திரத்துல இவருக்கு அந்த பசி வந்தாலும் கூட அதற்கு சித்தம் அலையாதே. ஏன்? இறைவனிடத்திலே சித்தத்தை சிவன்பானே வைத்தவர் இவர். மொழிவேந்தரும் முன் எழுந்தருள முருகால் சோலை பங்கியலி வெளியேந்திய நெற்றியினார் தம் தொண்டர் வருத்தம் மீட்பாரா என்று சொல்லும்படியாக. ஆனா பகவானுக்கு இதை பொறுக்க முடியாது. நம்ம வந்து பகவான் பக்கலிலே ஒரு பக்கம் ஒரு பங்கு அன்பு செலுத்தினால் அவன் ஆயிரம் மடங்கு அன்பு செலுத்த காத்து கிடக்கிறான். அந்த ஒரு பங்கு அன்புதான் நம்ம செலுத்துறது கிடையாது. இறைவன் இவர் பசிய பொறுக்கவில்லை. ஒரு முதியவராக அப்படியே நடந்து வருகிறார். அவர் பார்க்கிறார், ஐயா நீங்க யாரு? என் பெயர் இன்னார் இன்னார் இன்னார். சரி, எங்க போகிறீர்கள்? திருப்பங்கி எழுதி போற. அடடே, நான் அங்கேதான் போகிறேன். உங்களோட சேர்ந்த வரலாமா? பார்த்தா பெரிய சிவனடியார் மாதிரி இருக்கிறது, நல்லா படித்தவர் மாதிரி இருக்கிறது, அப்படியே பேச்சு துணைக்கு ஆச்சு என்று சொல்லி அந்த வழியிலே பேச்சு துணைக்காக அந்த முதியவர் சேருகிறார். கொஞ்ச தூரம் போனது, ரொம்ப பசியோ? ஆமா, இருந்தான பகவான பார்க்கணும், பரமேஸ்வரனை பார்க்கணும் முதல்ல. அடடே, ஆனா நீங்க தப்பா நினைச்சுக்கலன்னா ஒண்ணு உண்டு. என்ன? என்னிடத்திலே பொதிசோறு உண்டு. நான் வழிநடைக்காக நான் சோறு கொண்டு வந்தேன். மிகவும் வழிவந்து இழைத்திருந்தீர். இங்கென் பாலே பொதிசோறு உண்டு. இதனை உண்டு தண்ணீர் இப்பொங்கு குளத்தில் குடித்து இழைப்பு போக்கி போவீர் என புகழ்கின்றார். சேக்கலார் பெருமான் பாடும் பொழுது பகவான் சொல்லுகின்றான், நான் பரமேஸ்வரன், என்னிடத்துல பொதிசோறு உண்டு, உங்களுக்கு தவறுதலா இல்லைன்னா எடுத்துக்கொள்ளலாமா. நண்ணும் திருநாவுக்கரசர் நம்பர் அருள் என்று அறிந்தார் போல் அப்படின்னு சொல்லுவார். ஓ, இதெல்லாம் பகவானுடைய செயல் என்று நினைத்து அவர் திருமறையோர் சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லும் பொழுது பரவாயில்ல, இறைவனுடைய செயல். ஏன் இவருக்கு பசியை பொறுக்க முடியாதா என்ன? ஆனால் இறைவன் அருள் என்று தெரிந்து, தெரிந்தது போலே சேக்கலார் சொல்வார், தெரிந்து கொண்டு அந்த பொதிச்சோறு கொண்டு வந்த அந்த சோரை அவர் கட்டுச்சோறு போற வழியில கட்டுச்சோறு கொண்டு வந்ததை போல அவர் கொண்டு வருகிறார். முதியவர் அதை சாப்பிடுகின்றாராம். பக்கத்தில் இருக்கக்கூடிய குளத்திலே நீர் அருந்துகிறார். அருந்தின உடனேயே பசியும் போனது, தாகமும் போனது, ரொம்ப தெம்பு வந்தது. சந்தோஷமா இறைவனை பற்றி பேசிக்கொண்டு, ரொம்ப நன்றி இறைவனுக்கு நன்றி, இறைவனே இப்ப உங்கள் வடிவிலை வந்திருக்கிறான் சொல்லி கொண்டு வருகிறார். ஓ, இதோ திருப்பங்கியிலி வந்தாச்சேனார் அந்த முதியவர். ஆஹா என்று அந்த கோபுரத்தை பார்த்து திரும்பி பார்க்கிறார் அந்த முதியவரை காணும். காண உடனேயே அதற்கு நினைத்த அப்படியே ஆனந்தத்திலே கண்ணீர் வடிக்கின்றாராம் அப்பர் பெருமான். ஆடல் புரிந்தால் அடியேனை பொருளா அளித்த கருணையிட பாடல் புரிந்து விழுந்து எழுந்து கண்ணீர் மாறி பயில்வித்தார் என்று சொல்லும்படியாக இறைவன் அடியவருடைய பசியை பொறுப்பது மட்டுமல்ல, பொறுக்கவில்லை, அவன் அருள் செய்கின்றான். யாவரும் அறிவறியாய் எமக்கு எளியாய். அந்த எம்பெருமான் என்ன செய்கின்றான்? அவருக்கு அருள் செய்கின்றானா? இது மாதிரி பல சரித்திரங்கள் பார்க்கலாம். தேவாதி தேவர்களும் கூட காண முடியாமல் பிரம்படி பட்டு நின்று கொண்டிருக்கிறார்கள் அங்கே கைலாசத்தில் என்று சொல்வார்கள். பிரம்படி பட்டு நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த எம்பெருமானோ அடியவருக்காக இந்த பூமியில வருகிறான். அட, அடியவர் வருவது வேறு, அங்கே அவருக்கு என்ன மறந்துட்டு பாத்தியா? நம்ம என்ன பண்ணுவோம்? அப்படியே போகும் பொழுது இதெல்லாம் சாதாரணமா லௌகிகமா தெரியும். அப்போகும்போது எல்லாம் அங்க வீட்டில் இருக்கிறார் ஒரு ஆள். அவர் என்ன பாரு, எல்லாருக்கும் சொல்லிட்டேன் பாத்தியா, எனக்கு சொல்லல பாத்தியா, சொல்லிக்காம போற பாத்தியா அப்படிமோ. இல்லனா எல்லாரையும் பார்த்து விஷ் பண்ணும்போது எல்லாருக்கும் விஷ் பண்ணுவேன், எனக்கு விஷ் பண்ண மாட்டியா அப்படின்னு ஒருத்தர் கேட்கிற மாதிரி சுந்தர பெருமானுடைய சரித்திரத்துல பார்க்கும் பொழுது கண்டியூர் பழிந்து திருப்பூந்துருத்தி போய் அப்படியே போய் கொண்டிருக்கிறார். திருமணபாடிய மறந்துட்டாரங்க போகல. அவர் கனவுல வந்து கேட்டாராம், மலபாடியினில் வருவதற்கு நினைக்க மறந்தாயோ? ஏன்பா அங்க வர்றதுக்கு நீ மறந்துட்டியா? என்ன வந்து என்னை பார்க்க மறந்தாயா என்று குழகாகிய தம் கோலம் எதிர்காட்டி அருள குறித்துணர்ந்து என்று திருமணபாடிக்கு போனாராம். என்னை விட்டுட்டு என்ன மறந்துட்டியான்னு கேட்கக்கூடிய ஒரு தன்மை, இறைவனை மறக்காமல் நான் இருக்க வேண்டும், ஆனால் அந்த இறைவன் நினைப்பிக்கிறான் நம்மளிடத்திலே, அந்த அடிவர்களிடத்திலே நினைப்பித்து, அதனால்தான் யாவரும் அறிவறியாய் எமக்கு எளியாய். அடியவருக்கு அடியவனாக அடியவருக்கு எளியவனாக இருந்தான். அதனால்தான் பாடினார், பொன்னார் மெனியனே புலி தோரை அரைக்கசைத்து பின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே, மன்னே மாமணியே மலபாடியில் மாணிக்கமே, அன்னே உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே என்று, அன்னே உன்னையல்லால் யான் யாரை நினைக்கேன் இணையேத்தி தன்னேரில்லா பதிகமலர் சாத்தி தொழுது என்று சொல்லும்படியாக இதை சேக்கிழார் பெருமான் பாடுவார். அப்படி அந்த எம்பெருமான் அடியவர்களிடத்திலே வந்து வந்து ஆட்கொள்ளக்கூடிய தன்மை இருக்கிறதே, அதனால தான் பாடினார், யாவரும் அறிவறியாய் எமக்கு எளியாய் என்று சொல்லும்படியாக. இதே மாதிரி இன்னொரு சரித்திரம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பார்க்கலாம். அவர் அங்கே திருத்தோணிபுரமாகின்ற திருஞான சம்பந்தமூர்த்தியினுடைய பிறந்த ஸ்தலம் திருத்தோணிபுரம் சீர்காழி, அங்கே அவர் பிறந்தார், நான் அந்த மண்ணில் மிதிக்க கூட எனக்கு தகுதி கிடையாதுன்னு சொல்லி அந்த ஊரை சுற்றி வலம் வந்து கொண்டு செல்லுகின்றாரா சுந்தரமூர்த்தி சுவாமிகள். நம்ம அவரையும் எந்த இடத்துல யோசித்து பார்க்க வேண்டும். நம்ம அங்கே செல்லுகின்றாரா, மண்டிய பேரன்பினால் வந்தொண்டர் நின்றிரஞ்சி என்று சொல்லும்படியாக புறந்தருவார் போற்றி செய்ப்ப புரிமுன்னூல் அணிமார்வர் அறம் பயந்தாள் திருமுலைப்பால் அமுதுண்டு வளர்ந்தவர்தான் பிறந்தருளும் பெரும்பேர் பெற்றதன முற்று உலகில் சிறந்த புகழ் கழுமலமாம் திருப்பதியை சென்றடைந்தார் பிள்ளையார் திரு அவதாரம் செய்த பெரும் புகழி உள்ளுனான் மிதியேன் என்று ஊர் எல்லைப்புறம் வணங்கி வள்ளலார் வலமாக வரும் பொழுதில், இவர் இப்படி சுத்திட்டு வந்தாலும் பகவான் விடல, அவர் எதிர் வந்து காட்சி கொடுக்கின்றாராம். மண்டிய பேரன்பினால் கொள்ளுமால் விடையானம், யாரு மங்கை இடம் கொள்ளும் மால் விடையானும் எதிர்காட்சி கொடுத்தருள மண்டிய பேரன்பினால் வந்தொண்டர் நின்றிரஞ்சி என்று தெண்டிரை வேலையில் மிதந்த திருத்தோணி புறத்தாரை கண்டுகொண்டேன் கைரையினில் விற்றிருந்தபடி என்று பண் தரும் இன்னிசை பயின்ற திருப்பதிகம் பாடினார். நம்ம பார்க்க மறந்துட்டாலும் கூட அவர் பார்க்க மறக்கலைனார். அடியாரிடத்திலே விளையாடக்கூடிய திருவிளையாடல் இருக்கே, அதனால தான் யாவரும் அறிவறியாய் அடியவருக்கு எமக்கு எளியாய், அடியவருக்கு எளியவனாக இருக்கிறார். அந்த இடத்துல வந்து வா வா என்று சொல்லும்படியாக என்ன செய்கின்றான், எம்பெருமான் அங்கே வந்து ஆட்கொள்ளுகின்றான். இது ஒரு சரித்திரம். இப்ப அப்பர் பெருமான் மாதிரியே இன்னொரு அருமையான சரித்திரம் உண்டு, சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய சரித்திரத்துல வரும். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருக்கருகாவூர் எம்பெருமான பார்க்க வேண்டும் என்று போகிறார். அவசர அவசரமா ஓடுகிறார். ஏன், அந்த பகவான பார்க்கணும். மத்தியான நேரம் சரியான உச்சி பொழுது வருகிறது. அந்த மத்தியானம் இதுக்கு உச்சி பொழுதிலே பகவானுக்கு பூஜை செய்து திருக்கதவம் சாத்தி விட்டா என்ன பண்றதுன்னு அவசர அவசரமாக செல்லுகிற இவர் பின்னாலே வரக்கூடிய இவரோடு இருக்கக்கூடிய பரிஜனங்களும் தொண்டர்களும் இவர் வேகத்து ஈடுகொடுக்க முடியாமல் பின்னாலே தங்கிவிடுகிறார்கள். நமக்கெல்லாம் எங்கே அவசரம் இருக்கும்னா பகவானை பார்க்கறதுல தான் அவசரம் இருக்கும். ஊரூரா டூர் போவோம், ஊரூரா டூர் போவோம். பேர் என்ன, திருத்தலை யாத்திரை. எல்லா இடத்துக்கும் இந்த ஊருக்கு போனேன் அந்த கோயிலை பார்த்தேன், இந்த ஊருக்கு போனேன் அந்த கோயிலை பார்த்தேன்னு எல்லா இடத்துலயும் நம்ம போயிட்டு வருவோம். ஆனா பகவானை பார்க்க போகும் பொழுது அவசர அவசரம் ஓடுவாங்க. அது என்னமோ அங்கே ஒலிம்பிக்ஸ்ல ஓடுற மாதிரி, இல்லைன்னு சொன்னா வேற எங்கேயாவது ஓடுற மாதிரி, இவங்க அதை பார்த்தா பிராக்டிஸ் பண்ற மாதிரி கோயிலுக்கு போறோம்னு படப்படமான சுத்தி, டைம் ஆச்சு சார் டைம் ஆச்சு அடுத்த கோயிலுக்கு போகண்டாமா. பத்து கோயில் பார்க்கறத விட ஒரு கோயில் உருப்படியா பகவானை நினைந்து பார்க்க வேண்டாமா. அந்த கோயிலுக்கு போகும்பொழுது இதெல்லாம் சில கோயில் ரொம்ப அற்புதமா இருக்கும். இப்ப சில இடத்துல போனா அந்த இடத்துல கூட்டம் ஜாஸ்தியா இருக்கும், தள்ளு தள்ளுன்னு தள்ளிடுவான். இங்கெல்லாம் அப்படி இல்லை. இந்த மயிலாப்பூர்லாம் போனீங்கன்னா பரம ஆனந்தம். அது வந்து பெரிய கோயிலும் கிடையாது சின்ன கோயிலும் கிடையாது. அங்க இருக்கக்கூடியவர்கள் நடுத்தர மக்கள். அங்க போத்த பார்க்கும் பொழுதே அந்த பகவானை பார்க்கும் பொழுது பரம ஆனந்தமா இருக்கும். பரம ஆனந்தமா என்னப்பா இவதான் வந்தியான்னு அஞ்சு வேளை மிக ஆனந்தமாக பூஜை பெற்று கொண்டு ஆண்டாண்டாவா அப்படி பாலபிஷேகம் நடந்து கொண்டிருக்கும். பார்த்தவர்களுக்கு அந்த ஆனந்தம் தெரியும். ஆனா மதுரையில் அப்படி இல்லை. அவர் பெரிய வீட்டு மாப்பிள்ளை, அவர் அடக்க உடக்கமா இருப்பார்.
1: ஏன் அங்க மீனாட்சிதான் என்ன, அங்க வந்து அம்மா ஆட்சி அவ்வளவுதான். அங்க எல்லா இடத்துலயும் அவர் இருப்பார் பகவான் பரம, அப்படியே சுகுமாரமா பெரிய இடத்துல மாப்பிள்ள எப்படி இருப்பாரோ அது மாதிரி தனியா அவர் பாட்டுக்கு இருப்பார். அவரை போய் கண்டுக்கிறவங்க யாரும் ஜாஸ்தி இருக்கிறதுல, போகாதவர்கள் இல்லைன்னு நான் சொல்லல, போகிறார்கள். ஆனா சிதம்பரம் அவர் தான் மகாராஜா, தாண்டவம் புரியக்கூடியவர். ஆனா போகும்பொழுதே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இதா இருக்கும், ஏன் அவர் நர்த்தன நடராஜா. இதே இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்கும் பொழுது அந்தந்த இடத்துக்குன்னு ஒரு சிறப்பு உண்டு, அந்த சிறப்பை நாம் அறிந்து கொண்டு செல்ல வேண்டும். ஆனா இங்க போகும்பொழுது பெரிய பார்த்திருக்கலாம், இது உதாரணமே நம்ம தான் பார்க்கிறோமே, என்ன ஆகிறது அங்கே மதியம் ஏதோ பகவானுக்கு இப்பொழுதுதான் என்ன செய்கிறார்கள், அமுது படைக்கிறார்கள், அதனால தரப்போட்டிருப்பாங்க. ஆனா அந்த டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க யாரு, இங்க போகக்கூடிய அடியவர்கள் எல்லாம் என்ன செய்வார்கள், தரப்போட்டிருக்கு அடுத்த பத்து சன்னதியை பார்த்து வந்துடலாம், போய் நூறுல போய் சொல்லலாம், இந்த சன்னதியை பார்த்தேன், அந்த சன்னிதியை பார்த்தேன், சாமியை பார்த்திய, தேடி கண்டு கொண்டேன், தேடி தேடனா தேவனை என்னுள்ளே தேடிக்கொண்டு கொண்டேன், இரண்டு பார்க்கலாம். ஆனா அங்க போகும் பொழுது இவ்வளவு அழகான மூர்த்தங்களாக இருக்கிறதே, தாய்மான சுவாமியை பார்த்தா பெரியவராக இருப்பார், பின்னாடி அழகாக சந்தனம் பூசி பெரியதாக சந்தனம் பூசி இருப்பார்கள், மேற்கு நோக்கி அமர்ந்து இருக்கிறார் அந்த எம்பெருமான், அவருடைய அழகு என்ன. இதே திருத்தோணிபுரத்துக்கான சீர்காழியில போன கீழே ஒரு உருவம், மேல ஒருவரும், அதுக்கு மேல உருவமாக மிக அழகாக இரண்டாவது நிலையிலே தன்னுடைய அம்பிகையோடு மான்மழு இல்லாமல் வெறும் கரங்களை வைத்துக் கொண்டு மிக அற்புதமாக திருத்தோணிபுர அந்த நாதன் இருக்கிறானே, அவனுடைய அழகை நாம் கண்களாலே பருகுகிறோமா. இதெல்லாம் போகும் பொழுது நினைந்து பார்க்க வேண்டும் இவர் எப்படி இருக்கிறார். ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு அழகு உண்டு, அந்த எம்பெருமானுடைய சிவலிங்கம் தான், ஒவ்வொரு இடத்திலையும் ஒவ்வொரு தன்மையை காட்டக்கூடியது அந்த எம்பெருமான். உணர்ந்து பார்த்தால் தெரியும், அங்க போய் கொஞ்ச நேரம் நின்னு இவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தா நமக்கு தெரியும். அதே போலத்தான் எல்லாரும் ஓடும் பொழுது அங்கே அவசரமா பார்க்கணும், பார்க்கலாம் அடுத்தது பார்த்துக்கலாம் என்ன இருக்கு, ஒரு எல்லா சன்னதியும் சுத்தி வரலாம் நான். ஆனா சுந்தர இதுக்காக சொல்ல வந்தேன், சுந்தர பெருமான் எம்பெருமானை பார்ப்பதற்காக ஓடுகிறார். ஆனா நாம என்ன பண்றோம், எம்பெருமான பார்க்கிறோம்னு சொல்லிட்டு அங்க போய் எவ்வளவு நேரம் கோயில்ல இருப்போமோ அதை விட பல மடங்கு நேரம் ஷாப்பிங் பண்ணிட்டு இருப்போம். கடவுளை பார்க்க போவோம், ஆனா வெளியில இப்ப பார்த்தா பல கோயில்கள் ஷாப்பிங் சென்டரா தான் இருக்கு, வேற ஒண்ணுமே கிடையாது. தக்க நிலைதான், அங்க போய் இறைவனை பற்றிய தன்மை இருக்க வேண்டும். உடனே போய் நான் இந்த பொருள் வாங்கலாமா, இந்த கோயில்ல இந்த ஊர்ல இது சிறப்பு, இந்த பிரசாதம் சிறப்பு, இல்லைன்னா இந்த பொருள் சிறப்பு, அதை வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும், நான் இங்க போனேன் இங்க போனேன், அது பிரயோஜனப்படாது. இறைவனை நினைந்து நினைந்து நிகழ வேண்டும், அங்கே செல்லுகிறார் இறைவனை பார்க்க வேண்டும் என்று மிக அவசரமாக செல்லுகிறாராம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். செல்லும் பொழுது இழைத்தார், அங்கே எம்பெருமானை கண்டு தரிசிக்கிறார், ஆனந்தமாக தரிசித்தார். ஆனா பரிஜனங்கள் இல்லாத காரணத்தினாலே பசி வந்தது, அயர்ந்து போய் அமர்ந்தாராம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அப்போ அந்த எம்பெருமான் அவருக்கு கட்டுச்சோறு கட்டியதாக ஒவ்வொரு இடத்திலையும் கூட்டுச்சோரா வாங்கி கொடுத்து அவருக்கும் கொடுத்தார் அந்த கட்டுச்சோறு, அத்தனை பரிஜனங்கள் வரக்கூடியவர்களுக்கும் கொடுத்து அமுது வடைக்கிறார் எம்பெருமான் முதியவராக வந்து. அந்த முதியவராக வந்து அந்த இடத்திலே திருக்கருகாவூரிலே, திருக்கருகாவூர் வெள்ளடை நீ என்றே என்று அந்த எம்பெருமான் இவருக்கு கட்டுச்சோறு கொண்டு வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு கொண்டு வந்து கொடுக்கிறாராம். ஆனந்தத்திலே பரவசத்திலே மிதக்கிறார், யாவரும் அறிவறியாய் எமக்கு எளியாய் எம்பெருமான் என்று எத்தனையோ சரித்திரங்கள் நம்ம பார்த்திருக்கிறோம். அடித்தாலும் அடிவாங்க கொல்லாலே எரிந்தாலும் சரி வாங்கிக் கொள்ளுகிறார், மாமிசம் கொடுத்தாலும் சரி வாங்கிக் கொள்ளுகிறார், செருப்படியை வைத்தாலும் சரி ஆனந்தமாக ஏற்றுக்கொள்ளுகிறார். என்னுடைய மகன் முருகப்பெருமான் துகைந்ததை போலே இருக்கிறது என்று சொல்லுகிறார். அதே போல தான் ஒரு மாவேடு கொடுத்து ஒரு தயிர்ச்சோறு கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளுகிறார். காரணம் என்ன, யாவரும் அறிவறியாய் எமக்கு இடியாய் எம்பெருமான். இதுல ரெண்டு அழகான விஷயம் உண்டு, அவன் என்னுடைய தலைவன், ஏன் தெரியுமா எம் பெருமான் என்னுடைய தலைவனாக இருக்கிறான், யாவருக்கும் அறிவறியவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் எமக்கு எளியவனாக இருக்கின்ற காரணத்தினாலே அவன் என்னுடைய தலைவன், யாவனும் அறிவறியாய் எமக்கெளியாய் எம் பெருமான். அதே மாதிரி அவருக்கு முன்னாப்ப தேவ நற்செறிகளில் தாழினை காட்டாய், தேவம் தேவஸ்ரீமஸ்னுதே என்று சொல்ல முடியாது, தேவன் தேவனாக ஆனான், தேவன் ஒளி பொருந்தியவன் அர்த்தம், ஒளி பொருந்தியவனாக எப்பொழுது ஆகிறான், அடியவர்களுக்கு அருள் செய்யும் பொழுது தேவ நற்செறிகளால் தாழினை காட்டாய், உன்னுடைய திருவடிகளை எங்களுக்கு கொடுக்கும் பொழுது எளியவனாக இருக்கின்ற நீ உன்னுடைய திருவடிகளை எங்களுக்கு கொடுக்கும் பொழுது ஒளி பொருந்தியவனாக ஆகிறாய், தேவ நற்செறிகளால் தாழினை காட்டாய், யாவரும் அறிவறியாய் எமக்கு எளியாய் எம்பெருமான் என்று யாவருக்கும் அறியவனாக இருக்கப்பட்ட எம்பெருமான் நமக்கு எளியவனாக வந்த காரணத்தினாலே அவன் என்னுடைய தலைவன் என்று மணிவாசக பெருமார் சொல்வாரே, அதை நம் உய்த்துணர வேண்டும். அப்படி திருவடியை கொடுக்கிறான். இதுல இன்னொரு சிறப்பு உண்டு, ஏனோ தானோன்னு கொடுக்கல, திருவடியை கொடுக்கும் பொழுது ஏனோ தானோன்னு கொடுக்கல, எப்படி கொடுக்கிறார், நீ காட்டுன்னு போதும், எப்படி அட காட்டுற கூட எனக்கு குடுன்னு சொல்லல, காட்டு கழல் காட்டு, வெறும் கழல் மட்டும் காட்டி பிரயோஜனம் இல்லை. இது என்ன கழல், என்னுடைய பாவத்தை எல்லாம் அறுத்த கழல், என்னுடைய ஆணவ முதலிய மலங்களை எல்லாம் அறுத்த கழல், அந்த கழலை காட்டு. கழலை காட்டுவது மட்டுமல்ல, அது செறிந்திருக்கின்ற கழல், ஏன் என்னுடைய அனாதியான பிறவிகளாலே வந்த இந்த பாவங்களை எல்லாம் அறுத்து, அறுப்பதற்காக அணிந்த வீரக்கழல், நற்செறி கழல், வெறும் கழல் காட்டி பிரயோஜனம் இல்லை. என்ன காட்ட வேண்டும், தாழ் காட்டு. சரி போனா போது போ, எவ்வளவு ரொம்ப கேக்குற, அதனால இந்த அப்படி ஒரு பாதத்தை காட்டினேன், கிடையாதப்பா, ஒரு பாதம் காட்டாதே, இரண்டு பாதங்களையும் காட்டு, தாழ் இணை காட்டாய், நர் செரி கழல் தாழினை காட்டாய். இப்படி காட்டுகின்ற காரணத்தினாலே, எமக்கு எளிவனாக இருக்கின்ற காரணத்தினாலே, தேவ தேவ நற்செறி கழல் தாழினை காட்டாய், திருப்பெருந்துறையுடைய சிவபெருமானே யாவரும் அறிவறியாய், எமக்கு எளியாய் எம்பெருமான் ஆன காரணத்தினாலே என்னுடைய தலைவனே என்று சொல்லுவாரே, அதே போல அடியவருக்கு நினைந்து நினைந்து நினைந்து உருகும் அடியாரை நெய்ய வைத்தார் என்று பாடுவார், தாயினும் பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சாலப்பறிந்து பாவியனுடைய உரிணை உருக்கி என்று பாடுவாரே, அதே போல நம்மை நினைந்து நாம் நினைப்பதற்கு முன்பாக நம்மை நினைந்து நமக்கு அருள் தருகின்றானே அந்த எம்பெருமானுடைய அடியவர்கள் அதை நினைந்து நினைந்து கண்ணீர் வடிக்கிறார்கள். சில சரித்திரங்களை நம்ம பார்த்தோம், இந்த ஆனந்தத்திலே அடியவரை நினைப்போம், அவன் நமக்கு எளியவனாக வரட்டும், அந்த தாழினையை நமக்கு கொடுக்கட்டும். இதற்கு அடியவர்களுடைய திருத்தாழினைகளே
2: திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின். அன்பான நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு, தலைப்பு எம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளி செய்த 10ஆம் திருமுறையில் சைவ சித்தாந்தம் தொடர்ச்சி. உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
3: என்ற ஒரு அதிகாரம், அதாவது குருவாக இருப்பதற்குள்ள தகுதி கொஞ்சம் கூட இல்லாம குருங்கிற பதவியில இருப்பவருடைய முறைமைகளை நமக்கு உணர்த்தக்கூடிய பகுதி. பொறியடக்கத்தை பத்தி நமக்கு சொன்னாரு, அதுக்கப்புறம் நல்ல ஆச்சாரியனை தேடணும், அப்போ பொறியடக்கம் இல்லாம தான் ஆச்சாரியனாக நேர்ந்தால் அதனால் விளையக்கூடிய தீமைகள் பல. இன்று எப்படி இருக்கிறது உலகம் என்றால், சில பல செய்திகள் தெரிந்தால் நாமும் குருவாகி விடலாம் என்று எண்ணுகிறார்கள். ஆகையால் அதுதான் இங்க, அதாவது அவங்களெல்லாம் அசற்குருன்னு சொல்றார் இவர் சொல்லி. அப்ப இந்திரியம் அடக்கும் முறையை அடுத்து அடக்காதவங்க தான் அசற்குரு இல்லையா அப்படின்னு, அவங்க என்ன அவங்களே ஒரு தகுதியானவர்கள் இல்லை என்பது என்னும் போது அவங்க காட்டக்கூடிய நெறி எப்படி இருக்கும் இல்லையா என்று நமக்கு கொடியும் பேதையும் கொண்டது விடாதுன்னு சொன்ன மாதிரி அவங்களுக்கு அந்த பதவி வேணும், நானும் குரு என்று சொல்லக்கூடிய பதவி வேண்டும். இப்போ அவங்க எப்படி இருப்பாங்கன்னு ஒரு இலக்கணம் வகுத்து கொடுத்துள்ளார் நமக்கு திருமூல தேவநாயனார். உணர்வு ஒன்றிலா மூடன் உண்மை ஓராதோன் கணுவின்றி வேதாகம நெறி காணான் பணி ஒன்றிலாதோன் பரநிந்தை செய்வோன் அணுவின் குணத்தோன் அசத்குருவாமே. யார் அசத்குரு என்பதற்கு மிக அழகாக ஒரு பட்டியல், அதாவது ஒரு துறையிலும் அவனுக்கு அறிவே கிடையாது, அவன் ஒரு மூடன் முதல் விஷயம். ரெண்டாவது உண்மை ஓரான உண்மை பொருளை அவனால் ஆராயாதவன். மூணாவது கணுவின்றி இல்லையா உபதேச மரபும் வேதாகம நெறிகளை உணர்ந்ததும் இல்லாதவன். நாலாவது பணி ஒன்றில அடக்கமே கிடையாது. அஞ்சாவது பரநிந்தை, எல்லாரையும் நிந்தித்துக் கொண்டே இருப்பான். அடுத்து அணுவின் குணத்தை, ஆன்ம போதம் தான் அவனிடம் அதிகமாக இருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் இதுல சொல்லப்பட்ட குற்றங்கள் ஒன்று இருந்தா கூட போதும், அவங்க வந்து சத்குரு ஆக மாட்டாங்க, அசத்குரு தான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அப்படிப்பட்டவர்கள் அதான் உண்மை ஞானமாகிய பரஞானம் இல்லையா, உண்மை ஓராதான் இந்த பரஞானத்தை பற்றிய ஆய்வு அவங்க கிட்ட கிடையாது என்று சொல்லுகிறார். அடுத்து மந்திர தந்திர மாயோக ஞானமும் பந்தமும் வீடும் தரிசித்து பார்ப்பவர் சிந்தனை செய்யா தெளிவியாது ஊன் பொருட்டு அந்தகராவோர் அசற்குருவாமோ. மரபு வழியில வராதவர்கள் அசற்குருவே என்று சொல்லுகிறார். மந்திரம் தந்திரம் மாயோகம்னா பெரிய யோகம், ஞானம், பந்தம்னா கட்டு, வீடுன்னா நமக்கு தெரியும் இல்லையா, வீடு பேரு முக்தி சுதந்திரம். அதான் பந்தமும் வீடும் ஆயினாக்கு என்றே சொல்லப்படுகிறது திருமுறைகள் அவர இல்லையா. சரி, இப்போ மந்திரம்ங்கிறது மனசு வந்து ஒருவழிப்பட்டு அருளில் நிலைப்பதற்கு உபாயமாக இருக்கக்கூடிய இறைவனுடைய திருமேனி. இப்படி மந்திரமாவதும் மாமருந்தாவதும் இல்லையா சொல்லுற, மருந்தவை மந்திரம் மறுமை நன்னெறியவை மற்றும் எல்லாம் அருந்துயர்களும் அவர் நாமமே சிந்தை செய் நன்னெஞ்சமே என்று ஞானசம்பந்தர் பெருமான் சொல்றார். அது போல மருந்து வேண்டில் இவை மந்திரங்கள், புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள், திருந்து தேவன் குடி தேவதேவ இதிய அருந்தவத்தோர்தோடும் அடிகள் வேடங்களே அப்படின்ட்டு. அவருடைய வேடம் சுவாமியுடைய திருமேனி, அதை நாம் தரிசிப்பது நமக்கு சிறந்த மருந்து, அது மந்திர திருமேனி என்பதை பல இடங்களில் திருமுறைகள் நமக்கு அறுதிட்டு எடுத்து சொல்கிறது. அதுல அந்த திருமேனி அந்த ஞான மேனி இருக்கு இல்லையா, அதுல சித்தி பெற்றோர் அருளி கூறினாலும் வெகுளி கூறினாலும் அந்தந்த பயனை அப்பப்போதே பயக்கக்கூடிய ஆற்றல் உடையவர்கள், அதுதான் உயிர்களை பரிபாகம் உறுத்தும் கருவி. அதனால முதல்ல அதுல நின்று சித்தி பெற்றவர்களே சர்க்குரு ஆவார்கள், பெறாதோ அசற்குரு தான். சரி, அதுக்கு அடுத்தால தந்திரம். பொதுவா மந்திரம்ங்கிறது வேதத்தையும் தந்திரம்ங்கிறது ஆகமத்தையும் குறிக்கும். அப்ப தந்திரம்னா ஆகமம்னா அந்த மந்திரங்களை எப்படி பயன்படுத்த வேண்டும்ங்கிற தீட்சை முறைகளை எல்லாம் நமக்கு தெரிவிப்பது. மா யோகம்னா சிவயோகம் தான், ஹடம்ங்கிறது யோகம், ஹடயோகம்ங்கிறது மாயோகம் சொல்லியாச்சுன்னா சிவயோகம் தான். அப்ப யோகம் சித்தித்தால் என்ன கிடைக்கும், ஞானம். அது பாசஞானம், பசுஞானம், பதிஞானம் அப்படின்னு மூன்று வகைப்படுகிறது. அப்போ மாஞானம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அப்ப இதுல எதை குறிக்கும், பதிஞானத்தை குறிக்கிறது. அடுத்து பந்தம், மலம் மாயை கன்மங்களோடு கூடிய பெத்த நிலை. வீடு என்று சொல்வது அதிலிருந்து நீங்கிய இன்ப நிலை. சரி, இவற்றை தரிசித்து பார்ப்பவர்கள், இவற்றை தரிசித்து பார்ப்பவர்கள், அதாவது இவைகளை சிந்தித்து அனுபவ ஞானம் பெற்ற சிவானுபவ செல்வர்கள் தரிசித்து பார்ப்பவர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். இவர்களே மந்திரம் முதலியவற்றை பிறருக்கு உபதேசம் பண்ணக்கூடிய உரிமை உடையவர்கள். இவர்கள்ட்ட உபதேசம் பெறாதவர்கள் குருவாகார்கள். பார்ப்பவர் சிந்தனை செய்யா தெளிவியாது ஊன் பொருட்டு அந்தகராவோர் என்று, அதுதான் அந்த சொற்றொடர்கள் வந்து இந்த கருத்தை தான் நமக்கு உணர்த்துகிறது. அதாவது ஏற்கனவே நம்ம சிந்திச்ச ஒரு திருமந்திர பாடல்ல கொள்ளினும் நல்ல குருவினை கொள்க அப்படின்னு சொல்லிட்டு குருட்டு குரு பின்னால போகக்கூடாது. இன்றைய சூழல் வந்து யார் குரு என்று உணர முடியாத நிலையில் மக்களுடைய பக்குவ நிலை இருக்கிறது. அதனாலதான் ஏகப்பட்ட குரு, தினத்துக்கு ஒரு குரு, அதான் அவர் சொல்லிட்டாரு, குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடி குழி விழுமாறின்னு சொல்லிட்டாரு. அப்ப நல்ல ஒரு குருவை நாம் சொல்ல கொண்டு நாம் பயன் பெற வேண்டும். அசற்குரு பின்னால நம்ம அவங்க அந்தகர்ண குருடர், அவங்களே குருடரா இருக்கும் போது அவங்களால நமக்கு என்ன நெறிய காட்ட முடியும் என்பதை மிக அழகாக, அவங்களுக்கு அகக்கண் கிடையாது, பார்த்த புறத்தே அவங்களுக்கு கண்ணெல்லாம் இருக்கு, அகக்கண் கிடையாது, அந்த உண்மையான ஞானத்தை உணரக்கூடிய பக்குவம் கிடையாது என்பது நமக்கு அழகாக சொல்லப்பட்டுள்ளது. அப்போ மந்திரம் தந்திரம் பெரிய யோகம் ஞானம் கட்டு வீடு இவற்றை எல்லாம் கண்டு இவற்றின் பயனை நுகர்பவர்களை மனதாலும் சிந்திக்காமல் தெளிவு பெறாமல் வயிற்று சோற்றுக்காக குருடராக திரியக்கூடிய குருக்கள் மிகுதியாக இருக்கின்றார்கள் என்று அவர்களுக்கெல்லாம் திருமூல தேவ நாயனார் ஒரு பெயரே கொடுத்து விட்டார், அசர் குரு என்று. இப்ப மந்திரம் முதலாக கூறப்பட்ட யாவுமே சோபான கர்மமா பரிபாக நிலைக்கும் முக்திக்கும் ஏதுவாகிறது. அதனால அவற்றிலிருந்து தெளிந்தாரை தெளிந்து பயிற்சியின் முதிர்ச்சியினால் பிறரை தெளிவிக்கும் அருளாற்றல் இல்லாதவர்கள் நிச்சயமாக அசர் குரு தான். அதனால மீண்டும் மீண்டும் அவர் நமக்கு எடுத்து பல வகையில சொல்லிட்டே போறார். அதனால நம்ம யார் வேண்டாலும் உருவா இருக்கலாம், அவங்க பின்னாடி நம்ம அடிவரடியா இருக்கலாங்கிற நிலையை விட்டு மரபு வழி வந்தவர்களா இருக்கணும், முறையாக திசை பெற்றவர்களாக இருக்கணும். அதையெல்லாம் அவங்களாவே எனக்கு மந்திரங்கள் தேவையில்லைன்னு சொல்றாங்கல்ல, அந்த பக்குவம் வர்ற வரைக்கும் மந்திரம் வேணும்ல இல்லையா, அதெல்லாம் அவங்க உணர்ந்து கொள்ளாம இது மாதிரி ஆற்றல் பின்னர். ஆனா நீங்க கிரியைகள்லாம் செய்ய வேண்டாம், நீங்க தீட்சை பெற வேண்டாம், நீங்க பூஜை பண்ண வேண்டாம், இப்படி எல்லாம் யாராவது சொன்னா எல்லாருக்கும் பிடிக்கும், அவங்க பின்னாடி போயிடுறாங்க. இது ரொம்ப நல்லா இருக்கு, இது எளிமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அது மிக மிக தவறு. ஆமாறு அறியாதோன் மூடன் அதிமூடன் காமாதி நீங்கா கலதி கலதிகட்கு ஆமாறு அசத்து அறிவிப்போன் அறிவிலோன் கோமானலன் அசத்தாகும் குறவனே அப்படின்னு அசல் குருவோட இயல்பை எடுத்து சொல்கிறார். ஆமாறு உன் திருவடிக்கே அவங்குளையே நண்புருகேன் பூமாலை புனைந்தேத்தேன் புகழ்ந்து உரையேன் புத்தேளில் கோமான் என் திருக்கோயில் தூகேன் மெழுகேன் சாமாரே விரைகின்றேன் சதுராலே சார்வானின்னு திருவாசகத்திலையும் இதேதான். இந்த ஆமாறு ஆகும் வழின்னு ஒண்ணு இருக்கு, போகும் வழின்னு ஒண்ணு இருக்கு. ஆனா மிகுதியாக எல்லோரும் அதை பின்பற்றி ஒழுகுவதில்லை என்பதுதான் நமக்கு ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது என்பதை மனதில் கொண்டு இப்போ மிக அழகாக நமக்கு ஒரு பதிகத்திலே நம்முடைய அப்பர் சுவாமிகள் வந்து நமக்கு இந்த கருத்தை பூரா எடுத்து சொல்றாரு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். சரியா, 100 கோடி பிரம்மர்கள் நொந்தினார், 6 கோடி நாராயணர் அங்கனே, 7 கங்கை மணல் எண்ணில் இந்திரன், ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே என்று சொல்லுகிறார். அதுதான் நம்ம யார குருவா நினைக்கணும், யார சிவமா, சிவம்னா யாருன்னு முதல்ல நமக்கு தெரியும். நந்திங்கிற சொல்லையே ரிஷபமாகத்தான் நாம நினைத்து கொண்டே இருக்கின்றோம். ஆனால் நந்தி என்ற சொல்லு முதல்ல சிவத்தை தான் குறிக்கும். அப்புறம் அபர பரமேஸ்வரனாகிய அதிகார நந்திய குறிக்கும். அப்புறம் ஒரு உபச்சாரமாக ரிஷபத்தையும் நந்தின்னு சொல்றது ஒரு வழக்கமாக இருக்கின்றது என்று நாம பார்க்கின்றோம். சரி, ஆக நமக்கு பக்குவம் வரும் தண்ணி நாம என்ன செய்யணும், அவரை வழிபட வேண்டும் இல்லையா. நாமளாவே எது இதுன்னு தீர்மானிக்கக்கூடிய தன்மை வந்து மிகவும் தவறு. அதுல நம்ம தேடி எடுக்கக்கூடிய ஆட்கள் தவறாக இருந்தால் நமக்கு நிச்சயமாக ஞானம் கிடைக்கவே கிடைக்காது. ஞானம் கிடைக்கலைன்னா அப்புறம் இவரை என்னைக்கு போய் நாம அடைய முடியும். அதனால நாம வந்து அவரை விடாது பிடித்து கொள்ள வேண்டும் என்பதை மிக அழகாக நமக்கு பல வகையில நம்முடைய அப்பர் சுவாமிகள் வந்து நமக்கு எடுத்து உரைக்கின்றார் என்று நம்ம பார்க்கிறோம். அந்த பதிகம் போற இதைத்தான் சொல்றாரு. செத்து செத்து பிறப்பதே தேவென்று பக்தி செய் மனப்பாறைகட்கு ஏறுமோ அப்படின்னு கேக்குறாரு. எல்லாரும் அந்த 100 கோடி பிரம்மா, 6 கோடி நாராயணன், கங்கை மணல் அளவு உள்ள இந்திரன், இது மாதிரி இருக்கிற மற்ற சிறு தெய்வங்கள் எல்லாமே. அது மட்டும் அல்லாம இப்ப நிறைய புது புது குருவும் புது புது தெய்வங்களும் நாள்தோறும் கேட்டு கொண்டே இருக்கின்றன. அதுல எல்லாம் நம்ம சிக்கவே கூடாது. அதான் கூவலாமை குறைகடலாமையை கூவலோடு ஒக்குமோ கடல் என்றார் போல பாவகாரிகள் பார்ப்பரிதென்பரால் தேவதேவன் சிவன் பெருந்தமை. எப்பேற்பட்ட சிவபெருமான் இங்க போனா இதெல்லாம் நடக்க அங்க நடக்குமா, உங்கள்ட்ட நடக்குமா, உங்க கோயிலுக்கு வந்தா நடக்குமான்னு கேக்குறாங்களா, அது எவ்வளவு பெரிய அறியாமை என்பதையும் நமக்கு மிக அழகாக சொல்லி, வாது செய்து மயங்கும் மனத்தராய் ஏது சொல்வீராகிலும் ஏழைகாள் யாதோர் தேவர் எனப்படுவோர்க்கெல்லாம் மாதேவன் அல்லால் தேவர் மற்றில்லையே என்று அடித்து கூறுகின்றார். இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால உங்களுக்கு எல்லாரையுமே எப்படின்னு எடுத்து சொன்னேன். இன்னும் கணபதியை நான் வணங்குவேன் ஆனா சிவபெருமானை வணங்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த விநாயக பெருமானை வருவதற்கு அனுக்கிரகம் செய்தவர் சிவபெருமான். தனதடி வழிபடும் அபரிடர் தடி கணபதி வர அருளினன், அவரை வழிபடக்கூடிய அடியார்களுக்கு வரக்கூடிய இடர் நீக்கும் பொருட்டு விநாயக பெருமானை அனுப்பினார் என்று நாம் பார்க்கின்றோம். அதனால சும்மா நம்ம வந்து தந்தை குழந்தை அதெல்லாம் வந்து புராணங்கள்ல சொல்லப்பட்டிருந்தாலும் இது எல்லாமே சிவம் தான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி முருகப்பெருமான் இல்லையா, ஈசனே தன் ஆடலால் மதலை ஆகினான், அவரே தான் சிவபெருமான் தான் முருகப்பெருமான். முருகப்பெருமான் மேல தீவிர பக்தரா இருப்பாங்க, பால் குடம் எடுப்பாங்க, காவடி எடுப்பாங்க, அங்க பிரச்சனை பண்ணுவாங்க, அழகு குத்துவாங்க. ஆனால் சிவபெருமானோட அருமை தெரியாது இருப்பார்கள். ஆனா இவங்க இப்படியே கொண்டுட்டே இருந்தாலும் விநாயகப் பெருமான் கொண்டு சிவபெருமான்ட்ட தான் விட போறாரு, முருகப் பெருமானும் கொண்டு சிவபெருமான்ட்ட தான் விட போறாரு. அடுத்து அம்பாள், நிறைய பேர் அம்பாள் உபாசகியா இருப்பாங்க, உபாசகரா இருப்பாங்க. ஆனா சித்தாந்தம் தெளிவா எடுத்து சொல்லியாச்சு, அருளது சக்தியாகும் அருண் தனக்கு, சுவாமியுடைய அருள் தான் சக்தின்னு சொல்லிட்டு சக்தி தன் வடிவேதனில் தடையிலா ஞானமாகும் என்று எடுத்து காட்டுகிறது. சரி, அதே மாதிரிதான் விஷ்ணுவும் சுவாமிக்கு ஒரு சக்தி, புருஷ சக்தி அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்லி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அதனால நம்ம தேவையில்லாம அந்த ஏடுக்களாலும் எடுத்த மொழிகளாலும் மிக்கு சோதிக்க வேண்டாம்னு சொன்னார் இல்லையா நாவுக்கரு ஞானசம்பந்த பெருமான். அந்த மாதிரி அனாவசியமான சிந்தனைக்குள்ள எல்லாம் போகாம ஒழுங்கா சுவாமிய வழிபட்டாலே போதும் அப்படிங்கறது இந்த பாடலின் மூலம் நமக்கு வலியுறுத்துகின்றார். இப்ப இதுல என்ன சொல்றாரு, ஆமாறு அறியாதும் மூடன் இல்லையா அதிமூடன் என்று சொல்லுகிறார். பேரின்பத்தை அடையிறதுக்கு உபாயம் இருக்கு, அது அறியாதான், நல்லது கெட்டது தெரியாதவன் அவன மூடன் என்று சொல்லுகிறார். அடுத்து காமாதின்னு சொல்லும் பொழுது காம குரோத லோப மோக மதம் மாச்சரியம் அப்படிங்கிற உட்பகைகள் ஆறு, இவைகளால் விளையறதெல்லாம் தீமைகள் தான் அப்படின்னு தெரிஞ்சும் அதை நீக்காமலே இருக்கிறவங்க அதிமூடர்கள், அந்த மூடனை விட மோசமானவங்க அதிமூடர்கள். அடுத்து யாரா காமாதி, கலதி, கலதினா பாவி இல்லையா, கீழ்மகன், கழ்வன், கடியன், கலதி இவன் என்னாதே இல்லையா என்று நம்ம திருமுறையிலையும் ஓதுகின்றோம். சரி, அப்ப கலதினா பாவி, அதாவது செய்யக்கூடாததை செஞ்சதுனாலையும் பாவி, செய்ய வேண்டியதை செய்யாதனாலே பாவி, ரெண்டு வகையில பாவியாக இருப்பார். சரி, அடுத்து என்ன சொல்லியிருக்காரு, அசத்து இல்லையா, அசத்துனா என்னது பொய், சத்துனா மெய். அப்ப அசத்துனா பொய், மெய்ப்புகளும் நித்தியத்துவமும் இல்லாத தெய்வங்கள் எல்லாம் மெய்ப்பொருள்னு யார் காட்டிக்கிட்டு இருக்காங்களோ அவங்க அசற்குரு. நல்லா புரியும், இன்னைக்கு இதுதான் நடக்கு மிகுதியாக, புதுசு புதுசா சாமிக்கு பேரு இருக்கிற கோயில்களை நல்ல பூஜை நடக்கான்னு பார்த்து அதுல வழிபட்டு அதெல்லாம் செஞ்ச சிறந்த சிவபுண்ணியம் பதிப்புண்ணியம் அழியாது. அதை விட்டுட்டு புதுசு புதுசு புதுசா கோயில் சாமிக்கு போற புதுசு புதுசு புதுசா பேரு இல்லையா, அப்போ என்னென்னவோ பேர் வச்சு யார் யாரையும் வணங்குறாங்க, அப்படி அவங்களெல்லாம் வழிபடுங்கன்னு சொல்லி யாரெல்லாம் வழிகாட்டுறாங்களோ அவங்க எல்லாரும் அசற்குரு. சிவபெருமான வழிபடுங்கன்னு யார் காட்டுறாங்களோ அவங்கதான் சத்குரு. அப்ப கோமான்னா தலைவன், அப்ப இந்த இடத்துல குருக்கள்னு வருது, அசத்தாகும் குறவன் அப்படின்னா அவன் நிச்சயமா ஒரு குலகுருவா இருக்க மாட்டான், அவன் பொய்க்குரு போலிக்குரு என்று நமக்கு எடுத்துக்காட்டி. இப்ப ஒண்ணு இல்ல, ஒரு ஹோமம் பண்றோம், எரி பெருக்குவர் இல்லையா, ஒரு ஹோமத்தை பண்ணுனா கூட அந்த ஹோமத்துல வர நெருப்பை கூட எப்படி பார்க்கணும் என்று நமக்கு மிக அழகாக, அவ் எது ஈசனது உருவருக்கம் ஆவது உணர்கிறார். ஒரு ஹோமம் பண்ண அதுல வர நெருப்பு வந்து சுவாமி தான், பரஞ்சோதி தான் அப்படின்னு நமக்கு தெரியணும். அரி அயற்கு அறியானே அயர்த்து போய் நரி விருத்தம் ஆகுவர் நாடரே. நரி விருத்தம்னா நரியோட சூழ்ச்சி மாதிரி பயனற்று போயிடும், இவங்க என்னென்னவோ செய்யறாங்க ஆனா எல்லாம் கடைசியில பயனற்று போய் இவங்களே ஒரு நாள் தான் செய்ததெல்லாம் தவறு என்று உணர்ந்து அந்த பக்குவம் பெற்ற பின்பு சிவத்தை வழிபட்டு உயிரி பெறுவார்கள். சரியா, தாயினும் நல்ல சங்கரனுக்கு அன்பர், அவர் எப்பேற்பட்டவரும் புரியணும், அருக்கன் பாகம் இல்லையா, கௌமாரம் சௌரம் கானாபத்தியம் எல்லாம் சொல்றோம், ஆனா பாருங்க அருக்கன் பாதம் வணங்குவார் அந்தியில் அருக்கனாவான் அறநூறு அல்லனோ, சூரியன் யாரு, சிவசூரியன் இல்லையா, அது புரிந்து கொள்ளணும். இருக்கு நான்மர ஈசனையே தொழும் கருத்தினை நினையார் மனவரே அப்படிங்கிற, கண்டிப்பா நீங்க நினைக்க வேண்டியது சிவத்தை வழிபட வேண்டும் என்று நினையுங்கள் என்று வலியுறுத்தி சொல்லி இருக்கின்றார். ஆக ஒரு அருமையான ஒரு பாடல், இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்ற பாடல். ஏன்னா இப்ப குருக்களுக்கு போலி குருக்களுக்கும் பொய்க்குருக்களுக்கும் அசற்கும் அசற்குருக்கும் பஞ்சமே இல்லை, அதை அழகாக எடுத்து காட்டியிருக்கிறார். கற்பாய கற்பங்கள் நீக்காமல் கற்பித்தால் தற்பாவம் கொன்றும் தனக்கே பகையாகும், நற்பால் அரசுக்கு நாட்டுக்கும் கேடென்றே முற்பாலே நந்தி மொழிந்து வைத்தானே. பாருங்க திருப்பியும் அதைத்தான் வலியுறுத்தி சொல்றார். வீணான கற்பனைகள்ல கால கருத்தை செலுத்தினா சிவோகம் பாவனை என்பது குறைந்துவிடும். இன்றைய விஞ்ஞான முன்னேற்றம் இல்லையா, அது வந்து நம்மள வந்து ரொம்ப வந்து சிவோகம் பாவனையை செய்ய விடாம தடையாக இருக்கிறது. சிவோகம் பாவனை யாருக்கெல்லாம் குறையுதோ அவனெல்லாம் அசத்குரு. அதனால அசத்குருவை பின்பற்றுனா அரசும் நாடும் அழியும். இது சிவபெருமானுடைய ஆணை என்று சொல்கிறார். கற்பாய கற்பங்கள், கற்பனையா தோணக்கூடிய எண்ணங்கள், அதான் இந்திரிய வயம் மயங்கி எழக்கூடிய சிற்றின்பத்திற்குரிய சிந்தனைகள், இந்திரிய வயம் மயங்கி இறப்பதற்கே காரணமாய் என்று சொல்லுகின்றார் அல்லவா. சரி, கற்பித்தல், கற்பித்தார் அப்படின்னா அதையே பிறர்க்கும் தான் பின்பற்றுவதே தவறு, அது சிறந்த நெறி என்று பிரத்தியார்க்கும் கற்பித்தால் பொய்ச்சமய நெறிகளை எல்லாம் புகட்டினால் செங்கோல் முறை நடத்தக்கூடிய அரசும் அதன் பின்பு நாடும் என்ன செஞ்சிருமா, நாட்டுக்கும் அரசுக்கும் கேடுதான், துன்பம்தான் விளையும் என்று சொல்லுகின்றார். அப்ப கற்பனைகளாக தோன்றுகின்ற எண்ணங்கள் எல்லாம் தோன்றும் போதே துடைக்காம மேல மேல அதை கற்பனை செய்து விருத்தி செய்து கொண்டே போனால் சிவோகம் பாவனை என்பது குறைந்துவிடும். அதனால தனக்கேதான் பகையாக அது முடியும். இந்த மாதிரி எண்ணங்கள் நல்ல பகுதிபார்ப்பட்ட அரசுக்கும் நாட்டுக்கும் துன்பம் விளையும் அப்படின்னு சிவபெருமானே திருவாய் மலர்ந்து கூறியுள்ளார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. குருடர்க்கு கோல் காட்டி செல்லும் குருடர் முரணும் பழங்குழி வீழ்வர்கள் முன்பின், குருடனும் வீழ்வர்கள் பின் முன்பின் அறவே குருடரும் வீழ்வார் குருடரோடு ஆகியே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குருடர் அப்படின்னா கண் இல்லாதவங்க, இங்கு கண் அறிவு இல்லாதவர்கள். அப்போ மெய்ஞானம் இல்லாத ஒரு குருவை உணர்த்துகிறது. முரணும் பழங்குழி அப்படின்னா மாறுபட்ட பழங்குழின்னு சொல்லப்பட்டது பிறவிய, விழுந்தாலும் முன் பின்னதாயினும் விரைவி பற்றி உடன் நிகழ்ந்தது மாதிரி தோணுது, அதனால முன்பின் அறவே வீழ்வார் அப்படின்னு சொல்றார். காணாதா காட்டுவான் தான் காணான், காணாதான் காட்டலூரின் காண்பதன் கண்டானும் காணானே யாவன் என காண். அந்த கருத்தை எல்லாம் இப்போது நாம் இங்க சேர்த்து சிந்தித்துக் கொள்ள வேண்டும். குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார், குருட்டினை நீக்கா குருவினை கொள்வர், நீக்காத குருவை கொள்வார்கள், கடைசில குருடும் குருடும் குற்றாட்டாடி குழியில விழுந்துரும் இல்லையா அப்படின்னு நமக்கு அந்த அசத்குருவோட உபதேசத்தை யாரெல்லாம் கேட்கின்றார்களோ அவர்களுக்கு அழிவும் இல்லையா, அது வந்து அவங்களை அழித்து விடும் என்பதை மீண்டும் நமக்கு தெளிவாக உணர்த்தி நல்ல குருவை கண்டு அவர் மூலம் பயன்பெற வேண்டும் என்று நமக்கு அழகாக எடுத்து உரைத்துள்ளார் நம்முடைய திருமூல தேவநாயனார் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய சிந்தனையை தோட நிறுத்திக் கொண்டு, பூதி ருத்ராக்கம் வாழி, பூண்பவர் என்றும் வாழி, போதிலா சைவம் வாழி, குருவருள் நிறைந்து வாழி, தீதில்லை இந்தெழுத்தும் வாழி, சிறந்த ஞானியர்கள் வாழி, ஆதியின் சரிதம் கேட்கும் அன்பினர் வாழி வாழி என்ற வாழ்த்து பாடலை கூறி இன்றைய காலகட்டத்துக்கு தேவையான இந்த விஷயத்த இன்னைக்கு சொல்றதுக்கு நமக்கு யாரும் கிடையாது. இப்ப யாராவது சொன்னா பிரத்யார் கேட்கவும் மாட்டாங்க. ஆனா இதை எல்லாத்தையும் அழகா அசத்குரு நெறி சத்குரு நெறி என்ற தலைப்புகள்ல எடுத்து அந்த யோக நிலையிலிருந்து நமக்காக அருளிய திருமூல தேவநாயனாருக்கு மீண்டும் நன்றியை கூறிக்கொண்டு, இதையெல்லாம் நமக்கு உணர்த்தின குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை சமர்ப்பித்து, இந்த சைவம்.org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்வினை ஆவலோடு கண்டுகொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அடியும் தூத்துக்குடியிலிருந்து விமலா சுப்பிரமணியன், திருச்சி தொம்பலம்.
4: நமக்கு விதிக்காத ஒன்று நம்மிடம் வராது. எவ்வளவு உயர்ந்து தேடினாலும் நமக்கு விதிக்காத ஒன்று நம்மிடத்திலே வராது. ஆனா திருமூலர் புராணத்தை கேட்டீங்கன்னா விதி மாறிப்போம். திருமூலர் புராணத்தை கேட்டா இதுதான் விதி, இதுதான் தலையெழுத்து. அந்த விதியை மாற்றக்கூடிய வல்லமை திருமூல புராணத்துக்கு உண்டு, திருமூல நாயனாருக்கு உண்டு. திருமூல நாயனார் கேட்டா அவ்வளவு சிறப்பு அப்படின்னு கேட்டா, குடிமண்ணு சாப்பலுக்கோ கோகுலம் வைப்போர், மாடு மேய்கிறவன் குரம்பை புக்கு முடிமண்ணு கூணர் புறையாளன் தன்னை, முழு தமிழின் படிமண்ணு வேதத்தின் சொற்படியே பரவி விட்டு என் குச்சி அடிமண்ணு வைத்த பிரான் மூலனாகின்ற அங்கணனே. ஒரு சாதாரண திருக்கைலாயத்துல சிவபெருமானுக்கு தொண்டு புரிகின்றவர் பெயர் வந்து சுந்தரர்னு பெயர். நந்தி தேவர் அவருக்கு நாதர்ங்கிற பட்டம் தராரு. இப்போ அவர் இப்ப என்னவா இருக்கிறாரு, நாதர்ங்கிற பெயரோட இருக்கிறார், சுந்தர நாதர் அப்படிங்கிற பெயரோட இருக்கிறார். இவருக்கு அடியார் பெருமக்கள் ஒரு கூட்டத்துல இருக்கணும், சிவபெருமான பூமிக்கு வந்து வணங்கணும். சிவபெருமான பூமிக்கு வந்து வணங்குதல்ங்கிறது ஒரு மிகப்பெரிய தவத்தின் பயன்தான். இப்ப நாமெல்லாம் என்ன பூர்வ ஜென்மாந்தத்துல ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கிறோம், அதனால தான் கோயிலுக்கு வந்து சிவபெருமான வணங்குறோம். புண்ணியம் பண்ணாதவங்களால இங்க வரவே முடியாது. கொஞ்சம் போல புண்ணியம் பண்ணியிருந்தோம், அதனால இங்க வந்து சுவாமியை வணங்குறோம். இந்த சுவாமியை வணங்குவதே புண்ணியம் செய்வதால் தான் வணங்கி இருக்கிறோம், வந்திருக்கிறோம். அப்படி சுந்தரநாதர்ங்கிறவர் நாதர்ங்கிற பட்டத்தை நந்திதேவர் அவருக்கு கொடுத்திருக்கிறாரு. சுந்தரநாதர்ங்கிறவர் மனிதனா வரணும், இங்க வந்து நான் வழிபாடு செய்யணும், தவம் இயற்றணும்னு வராரு. தவம் இயற்றி வரும்போது நிரம்ப பேருக்கு ஒரு செயல்கள் உண்டு. இங்க இப்படி இருக்கார சாமி, அங்க அப்படி இருக்கார சாமின்னு ஒவ்வொரு இடமா போய் போய் பார்க்கக்கூடிய ஆவல் சில பேருக்கு எழும். அது போல இந்த சுந்தரநாதருக்கும் ஒவ்வொரு இடத்துலயும் சுவாமி எப்படி இருக்காரு அப்படின்னு ஒவ்வொரு இடமா போய் பார்க்கிறார். அப்படி ஒவ்வொரு இடமா பார்த்து வருகின்ற பொழுது ஒரு இடத்துக்கு வராரு. அங்க மூலன் அப்படிங்கிறவன் மாடு மேய்க்கிற குளம், என்ன குளம்னா மாடு மேய்க்கிற குளம்னு நாம சாதாரணமா சொல்லிடுவோம். ஆனா அதை போன்ற ஒரு கோ சம்ரக்ஷணை போன்ற உயர்ந்தது வேறு எதுவுமே கிடையாது. நாம என்னைக்கு காலம்பரை எழுந்த உடனே பசுவை தொழ மறந்தோமோ அதுலிருந்துதான் நமக்கு சிக்கலே ஆரம்பிச்சது. பழைய காலத்துலாம் வீடு தோறும் பாத்தீங்கன்னா பசுமாடு ரெண்டு இருக்கும். இன்னைக்கு வீட்டுக்கு வீடு பிள்ளைங்கிற பேர்ல எரும மாடு நாங்கள் வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனா பசுமாடு இருக்கும், வீடு தோறும் பசுமாடு இருக்கும். யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவர்க்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் ஒரு கைப்பிடி அன்னம், யாவர்க்குமாம் பிறக்க இம்முறைதானே திருமூலருடைய திருமுடிகள். சுவாமியை வழிபாடு செய்யணும்னா என்ன பூமாலை கட்டணுமா, நிலமாலை போடுங்க பாங்க, தேவையே இல்லை. பெரிய மாலை சாப்பிடுங்க, தேவையில்லை. லட்ச தீபம் போடுங்க, ஆயிரத்து தேவையில்லை. வேற என்ன செய்யணும், ஏதாவது ஒரு இலை, ஏதாவது ஒரு இலையை பறித்து போடு, ஏதாவது ஒரு இலையை பறித்து போடு. விநாயக பெருமானா அருகம்புல போடு, சிவபெருமானா வில்வத்தை போடு, விஷ்ணுவா துளசிய போடு. இப்படி ஏதாவது தெய்வத்திற்கு ஏதாவது ஒரு இலையை, பசுமை நிறைந்த இலையை போட்டீங்கன்னா நம்ம வாழ்க்கை பசுமையா மாறி போகும். அப்படியே சார் பசுவிற்கு ஒரு வாயுரைன்னு சொன்னாங்க, பசுவுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா பசுவினுடைய உடல் எங்கும் 33 கோடி தேவர்கள் இருக்கிறார்கள். அந்த பசுவுக்கு நீங்க உணவு கொடுக்கின்ற பொழுது அது பாலாக மாறி, அந்த உணவு பாலாக மாறி பொழியும். உடனே பால் நிறைய கறக்குமா சார், அதை நம்ம காய்ச்சி குடிச்சிடலாமா, சுண்ட காய்ச்சி கொஞ்சம் போல குங்கும பூ போட்டு பழங்கற்கண்டு போட்டு குடிச்சிடலாமான்னா சரிப்படாது. அதை இறைவனுக்கு அபிஷேகம் செய்வதற்கு பயன்படுத்தணும். என்ன இது, பசுவுக்கு ஒரு வாயுரை கொடுத்து அந்த பாலை எடுத்து இறைவனுக்கு பயன்படுத்தி அபிஷேகத்திற்கு பயன்படுத்தினோம்னா நம்ம வாழ்க்கை வளமாகும்னா, இது என்ன சார் அது முரணா இருக்கு அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு வெளிப்படையா ஒரு விஷயத்தை சொல்றேன், இது கொஞ்சம் நுட்பமான பொருள் இருந்தாலும் இது திருமூலருடைய கதையில தான் இதை சொல்லணும், அதுக்காக இதை சொல்லிடுறேன். நிரம்ப பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க, கோயிலுக்கு வருகின்ற பொழுது எதையாவது எடுத்து வர வேண்டும், பால் அபிஷேகம் செய்ய வேண்டும், பன்னீர் அபிஷேகம் செய்ய வேண்டும், சந்தன காப்பு செய்ய வேண்டும், மலர் எடுத்து தூவ வேண்டும் என்றெல்லாம் நினைத்து வருகின்றீர்கள். எடுத்துட்டு தான் வரோம். அது என்ன தெரியுமா பொருள், இதை கொண்டு வந்து இறைவனிடத்தில் சேர்ப்பித்தீர்கள் சொன்னா அதில் வசிக்கக்கூடிய ஆன்மா நம்மை வாழ்த்தும். 33 கோடி தேவர்கள் உடையக்கூடிய பசுவின் வயிற்றிலிருந்து தோன்றக்கூடிய அந்த பாலை கொண்டு வந்து அபிஷேகம் செய்தீர்கள் சொன்னா அது வழியா 33 கோடி தேவர்கள் இறைவனை வணங்கியதன் பலனை பெற்று நம்மை வாழ்த்துவார்கள். என்ன கொண்டு வந்து சுவாமி கிட்ட தரிசனம் பண்ணி வச்ச, ரொம்ப சந்தோஷம் என்று அவர்கள் வாழ்த்து நமக்கு கிடைக்கும். அப்ப யோசிச்சு பாருங்க, கோயிலுக்கு வருவதே இப்ப ஒரு பூ எடுத்துட்டு வாங்கன்னா அது காலையில இருந்து தவமியற்றி பூத்திருக்கு, அது எத்தனை நாள், 1 வாரத்துக்கு முன்பாகவே உட்கா வச்சிருக்கோம், 2-3 நாட்களுக்கு முன்பாகவே மொக்காயி அது கொஞ்சம் கொஞ்சமாக வளரக்கூடிய தருணத்தில் எடுத்து வந்து இறைவனத்தில் சேர்த்துத்தீர்கள் சொன்னா அந்த பூ உங்களை வாழ்த்தும். நான் தவமிருந்து மலர்ந்தேன், என்னை கொண்டு வந்து இறைவன் காலடியில் சேர்ப்பித்தான், இவன் வாழ்க்கையும் மலரும் மனமாக இருக்க வேண்டும் என்று அந்த பூ உங்களை வாழ்த்தும். அப்ப யோசிச்சு பாருங்க, நாம சாமி கும்பிடும் போது வேற யாருக்காவது மறைச்சோம்னா அவன் திட்டினா என்ன அப்படின்னு யோசிப்பாங்க. பூவை எடுத்துக்கிட்டு வர்றது, பாதை எடுத்துக்கிட்டு வர்றது, சந்தனத்தை எடுத்துக்கிட்டு வர்றதே அது நம்மை வாழ்த்த வேண்டும், அதன் வழியாக இறைவனை வழிபாடு செய்கின்ற ஆன்மாக்கள் நம்மை வாழ்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் பால அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், சந்தனாதி அபிஷேகம், பூ. அப்ப யாருக்காவது மறைக்கலாமா சுவாமியை? இந்த நுட்பத்துக்காக தான் யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை. பசுவுக்கு ஏதாவது கொஞ்சம் போல ஆகாரம் கொடுத்தீங்கன்னா அது பாலாக மாறி, நாம கொடுத்த ஆகாரம் பாலா மாறி இறைவன் கதையை தொழுகின்ற பொழுது நம்முடைய பாபம் கரைஞ்சிடும், நம்முடைய பாபம் கரைஞ்சிடும். பசு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா பால அபிஷேகம் செய்தால் சொல்லுவாங்க நல்ல வாழ்க்கை அமையும் அப்படின்னு போடுவாங்க. பசு பால அபிஷேகம் செய்தீர்கள் என்று சொன்னால் நல்ல வாழ்க்கை அமையும், தூய்மையான வாழ்க்கை அமைய வேண்டும் என்றால் நல்ல நீரால் அபிஷேகம் செய்ய வேண்டும். நீர்நிலைகள்ல 33 கோடி தேவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், உயிர் அணுக்கள் நிரம்ப இருக்கின்றன. அதை கொண்டு போய் சுவாமி கிட்ட சேர்ப்பிச்சிட்டீங்கன்னா அந்த உயிர் அணுக்கள் தான் நம்மளை வாழ்த்துமா. என்னை கொண்டு வந்து சுவாமி கிட்ட சேர்த்தாப்பா, மத்த மத்த இடங்கள்ல சேர்க்காம சுவாமி கிட்ட சேர்த்தோம்னா அப்படி ஒரு வாழ்ந்து கிடைக்கும். சந்தேகமா இருக்குதா? நான் நிரம்ப நேரங்களில் இங்க யாராவது வயதானவர்கள் இருந்தா அழைச்சி போவேன் வாங்க தரிசனத்துக்கு. அது தரிசனம் முடிச்ச உடனே அந்த வயசான அம்மாக்களோ இல்ல அந்த ஐயாவோ சொல்லுவாங்க ஒரு வார்த்தையை, தம்பி நீ யாரோ யாரோ தெரியாது எவரோ தெரியாது, ஆனா எனக்கு நல்ல தரிசனம் பண்ணி வச்ச, நீ நல்லா இருக்கணும் அப்படின்பாங்க. இந்த வேலையைத்தாங்க அபிஷேகம் போடும் போது அந்த ஆன்மாக்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்குது. இதை நம்ம வெக்கமா செஞ்சு காட்டுறோம். அதனால உங்களால முடிஞ்ச வரைக்கும் யாராவது ஒரு வயதானவர்கள் இருந்தால் அழைத்து சென்று தரிசனம் செய்யுங்க, செஞ்சு கொடுங்க. நீங்க நல்லா பாருங்க, நீங்க நல்லா பாருங்க. சுவாமியை வந்து நீங்க பாக்குறத காட்டணும், மத்தவங்க பாக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணீங்கன்னா சுவாமி உங்களை உயர்த்திக்குவார். நாம போய் பாக்கணுங்கிற அவசியமே இல்லை, மத்தவங்க எல்லாம் பாக்குறதுக்கு சுவாமியை ஏற்பாடு பண்ணோம்னா சுவாமி நம்மளை உயர்த்திடுவார். இத்தனை பேர் பாக்குறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னோம்னாலே போதும், அதுதான் உயர்ந்தது. இவர் பசு மேய்க்கக்கூடியவர். பசுவை மேய்க்கிறதுனா நம்ம எல்லாம் வீட்டில் பிள்ளைய வளர்க்குறோம், அது நம்ம ஒன்று சொன்னால் அது ஒன்று செய்யுது. ஆனால் மூலம் மேய்த்த பசு எப்படி இருக்குதுங்கிறத இந்த சுந்தரநாதர் பார்க்கறாரு. அது மூலனோடையே போகுது, மூலன் முன்னால போனா அதுவும் பசுவும் பின்னாலேயே போகுதான். மூலன் ஏதாவது ஒரு உணவு கொடுத்தால் அது கையை நக்கி பெறுகிறதா, நாவால் நக்கி பெறுகிறதா. பசுவினுடைய நாக்கு இருக்கே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அது கொஞ்சம் சொரசொரப்பா இருக்கும். அது உங்க கையில பட்டுதுன்னா கொஞ்ச நேரம் அந்த ஈரம் காயாது, கொஞ்ச நேரம் ஆகும். அதை விட அதுல ஒரு நுட்பம் இருக்கு, அது கோந்து மாதிரி ஒட்டும், கொஞ்ச நேரம் ஆச்சு பாத்தீங்கன்னா அது ஒட்டும். அது அவ்வளவு நுட்பமான ஒன்று. பசுவிற்கான உணவை கொடுத்து கொடுத்து அது சுந்தரநாதனை பார்க்கிறாரு. மூலன் கொடுத்து கொடுத்து மூலன் அன்பா அது பின்னாலேயே போறான். இவருக்கு 3 காலங்களும் அறிந்த ஒருவர் சுந்தரநாதர். திருக்கைலாயத்திலிருந்து மனித உருவம் எடுத்து இறைவனை வணங்க வேண்டும் என்று வருகை தந்திருக்கிறார். இவரை பார்த்த உடனே ஆஹா, இவருக்கான காலம் முடிய போகுதே தெரியும். 3 காலமும் உணர்ந்தவர்களுக்கு தெரியும். இப்ப என்னைய பார்த்தா எப்ப தெரியும், எப்ப முடியும், இது வேணும் அது வேணும்னு ஆசைப்படுகின்றவர்களுக்கு வாழ்க்கை எப்போதுமே முடியாது. எதுவும் தேவையில்லை, எல்லாவற்றையும் இறைவன் பார்த்துக் கொள்வான் என்று விட்டவர்களுக்கு வாழ்க்கை அந்த வினாடி முடிந்து போகும். பெற்றோர் ரொம்ப பிரச்சனை இருக்கு சார், என்ன பண்றதுனே தெரியல, எக்கச்சக்கமா வந்து வந்து வந்து வந்து மோருது. அழகா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நீங்க கிராமத்துல எல்லாம் போனீங்கன்னா கம்முன்னு இருப்பா, கம்முன்னு இருப்பா. கம்முங்கிறது என்ன தெரியுமா, விநாயகரனுடைய பீஜ மந்திரம். ஓம் கம் கண்ணப்பத்தையே நமக, விநாயகருடைய பீஜ மந்திரம். நீங்க கம்முன விநாயகர் இடத்துல சிவபெருமான இடத்துல அதை கொடுத்து விட்டு உட்கார்ந்து விட்டீர்கள்னு சொன்னா உங்க பிரச்சனையை அவங்க முடிச்சிருவாங்க. ஹோமர்க்கு ரொம்ப கஷ்டமா இருந்தா அம்மா நீ பண்ணிடுறியா அப்படின்னு குழந்தை அம்மாட்ட கொடுத்துட்டு அதை நிம்மதியா தூங்கிடும். காலம்பரை எழுந்த உடனே நான் நேற்றுக்கே சொல்லிட்டேன், நீ ஏன் பண்ணல, என்ன மிஸ் திட்டுவா அப்படின்னு அது உட்கார்ந்து அழ ஆரம்பிச்சு. அது போல ஏதாவது கஷ்டமா டஃபா இருந்தது லைஃப், சிவபெருமான்ட்ட கொடுத்தாச்சு முடிச்சு வச்சிரு, நான் இன்னைக்கு இரவு கொடுத்துறேன். திங்கக்கிழமை காலமே நான் அலுவலகத்துக்கு போகும்போது என்னுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சுமூகமா தீர்த்து வச்சிருக்கணும், அது உன்னோட வேலை, இல்லைன்னா நான் அழுவேன் குழந்தை மாதிரி என்று சொல்லி இந்த மூலன் அப்படி போன போது அது பசு மக்கள் அதை சுந்தரநாதர் பார்த்த உடனே இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்னுடைய வாழ்க்கை முடிந்து போகவே இந்த பசு கூட்டங்கள் இவ்வளவு அன்பு செலுத்துகின்றனவே, இந்த மூலன் இறந்து போனால் இந்த பசு கூட்டங்களை யார் காப்பாற்றுவார்கள்? பொதுவா தபஸ் இருக்கிறவர்கள் ஞானிகளுக்கு இந்த மாதிரி எண்ணம் தோன்றவே கூடாது. ஏன் இவருக்கு இந்த மாதிரி எண்ணம் தோன்றுச்சு? பொதுவா தபஸ் இருக்கிறவர்களுக்கு ஒரு ஆளை பார்த்த உடனே உனக்கு இப்ப இது கிடைக்க போகுது, இப்ப இது நடக்க போகுது, உன்னுடைய வாழ்க்கை இங்க முடிய போகுது அப்படின்னா சொல்லக்கூடாது. தபஸ்ல உண்மையான தபஸில் இருக்கிறவர்கள் சொல்ல மாட்டார்கள். சுந்தரநாதருக்கு தெரிகிறது மூலம் இறக்க போகுது அந்த தருணம். இத படிச்சுக்கிட்டே இருக்கேன். போன வாரம் எங்க இல்லத்துக்கு ஒரு விருந்தினர் ஒருவர் வந்தார். அவர் வந்து பெரியவாளை பத்தி உனக்கு ஒரு கதை சொல்றோம்னு நான் படிச்சு வச்சேன், அதை உனக்கு சொல்றேன் அப்படின்னு. எனக்கு அன்னைக்குதான் தெரிஞ்சது இது ஏன் 15 நாள் லேட் ஆச்சுங்கிறதுக்கான காரணம். திருமூலரை பத்தி சொல்றதுக்கு ஏன் 2 வாரம் போஸ்ட்போன் ஆச்சுங்கிறதுக்கான காரணம் அன்றைக்கு எனக்கு புலப்பட்டது. போன வாரம் அவர் வந்து அவர் வந்து சொன்னார், எங்க பெரியவா கும்பாபிஷேகம் பண்ணாலும் ஒரு 15 பேர் தொடர்ந்து போயிட்டு போனோம். அதுக்கான சாமான்கள்லாம் எடுத்துட்டு மகாபிரிவா எங்க கும்பாபிஷேகம் நடந்த இடத்துக்கு போனாலும் ஒரு 15 பேர் தொடர்ந்து போவாங்களாம். அப்படி போகுங்கிற போது ஒரு நாள் கும்பாபிஷேகம் வச்ச இடத்துல 14 பேரால போக முடியல. உடல்நலம் சரியில்லை, அல்லது வீட்டில் யாருக்கோ உடல்நலம் சரியில்லை, ஏதோ அலுவலக தொண்டர்கள் 14 பேர் போக முடியல. ஒருத்தர் மட்டும் சரி, நம்ம உங்க 15 பேரை நம்ம 15 பேர் ரெப்ரசன்டேட்டிவா நான் ஒருத்தம் போய் தர்சனம் பண்ணிவிடுவேன், அந்த சாமான தான் கொடுங்கோ அப்படின்னு அந்த கும்பாபிஷேகத்துக்காக அவர்கள் சேர்ப்பித்து வைத்திருந்த அத்தனை பொருட்களையும் எடுத்துக்கிட்டு கும்பாபிஷேகம் நடக்கிற இடத்துக்கு போயாச்சு. கும்பாபிஷேகம் நடக்கிற இடத்துக்கு போனவுடனே மகாபிரிவாளை பார்த்து நமஸ்காரம் பண்ணி, இந்த இப்போது நாங்கள் வருவோம், 15 பேர் மகாபிரிவா கும்பாபிஷேகம் நடத்துறேன்னு சொன்னா நாங்கள் 15 பேர் வருவோம், ஆனா இன்னைக்கு 14 பேரால வர முடியல, நான் மட்டும் வந்திருக்கேன், பெரியவா ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படி யாராவது ஒருத்தட்ட கேட்டா, மகாபிரிவாள்கிட்ட கேட்டா ஆசீர்வாதம் பண்ணிட்டு வரும் உடனே. நான் கேட்டாரா, ஏண்டா நீ வந்த, இப்ப கோயிலுக்கு யாராவது வந்தா ஏன் நீங்க கோயிலுக்கு வந்தே அப்படின்னு கேட்கக்கூடாது, கேட்கக்கூடாது. கேட்டு பார்த்தா இல்ல இல்ல அவனை கிளம்ப சொல்லு அப்படின்னு உத்தரவாச்சான். அப்புறம் பாலப்பிரிவாள்கிட்ட போய் சொல்லி, இல்ல ரொம்ப ராத்திரி நேரம் ஆயிடுது, கால பூஜமும் ஆயிடு நிறுத்து தரிசனம் பண்ணிட்டு போகணும்னு இருந்தா ரொம்ப நேரம் ஆயிடுது, காத்தால கும்பாபிஷேகத்தை பார்த்த உடனே அவர் புறப்படுவார், நீங்க அதுக்கு பெரியவா கொஞ்சம் அனுமதி கொடுக்கணும். சரி அப்படின்னா கும்பாபிஷேகத்தை பார்க்கறதுக்காக இவர் இருக்க காரணத்தால அவர் பெரியவா எப்படின்னா, நமக்கெல்லாம் 4 மணிங்கிறது தீபாவளிக்கு மட்டும்தான் எழுந்துக்கிறது, பெரியவா எப்போதும் காத்தால 4 மணிக்கு எழுந்து ஸ்நானம் முடிச்சுடுவார். 4 மணிக்கு எழுந்த உடனே அவர் அந்த மர பாதரட்சை போட்டு டக்கு டக்கு நடந்து போவார். அப்படி நடந்து போறச்சு இவருக்கு ரொம்ப நாள் ஆசை, ஒவ்வொரு ட்ரிப்பும் கும்பாபிஷேகத்துக்கு வரும்போதுதான் அவருடைய பாதரட்சை ஒன்று வேணும், அதை எப்படியாவது நம்ம இல்லத்துல கொண்டு வச்சு அதை பூஜிக்கணும்னு ரொம்ப ஆசை. அன்னைக்கு இவர் குளிச்சுட்டு வரும்போது இவர் நின்றுட்டுருக்காரு, நின்றுட்டு நமஸ்காரம் பண்ணிருக்கா அப்படி வாசல இருக்கிறார். மகாபிரிவா டக்குன்னு அந்த பாதரட்சையை கட்டினாலும் அப்படி அவனை பார்த்து அந்த ஆளை பார்த்து அப்படின்னா பாதரட்சையும் காமிச்சு எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி செய்கை காமிச்சாராம். இவருக்கு ரொம்ப சந்தோஷமா தன்னுடைய துணி பைக்குள்ள அதை எடுத்து வச்சு கட்டி தலையில தூக்கி வச்சுட்டு கும்பாபிஷேகத்தை பார்க்கல, கிடுகிடுன்னு ஓடி வந்துட்டார். இல்லத்துக்கு ஓடி வந்து கும்பாபிஷேகத்தை என்ன பாக்குறது, மகாபிரிவாளுடைய பாதரட்சையே கிடைச்சு கொடுத்து இனிமே நேரம் எப்படி ஆத்துக்கு போகலாம் அப்படின்னு நேரா வீடு தேடி வருவாங்க. வீடு தேடி ட்ரெயின்ல வர ஏறி வந்த உடனே ஏறி உட்கார்ந்த உடனே ஒரு பெரியவர் வந்தார், கூடவே வந்தார். கூடவே வருதுன்ற போது வீட்டு வாசலுக்கு வரா, ஒரு ஆட்டோ பிடிச்சு வீட்டு வாசலுக்கு வராம் பிராணம் போயிட்டு வீட்டு வாசல்ல அவரை கொண்டு வந்து இறக்கி வச்சு அவருடைய எல்லா துணிமணிகளையும் வச்சு இந்த பாதரட்சையும் வச்சுட்டு வந்தவர் யாருமே சொல்லிக்காம போயாச்சு, யாருமே சொல்லிக்காம அவர் போயாச்சுமா. ஒரு ஆள் பெரியவர் வந்த கிளம்பிட்டார். இவங்க வீட்டுல எல்லாரும் என்னன்னு ஒதுக்கி பாக்குறாங்க, காணும் அவருடைய பையில மகாபிரிவாளுடைய பாதரட்சை இருக்கு. ஏண்டா வந்தேன்னு கேட்டதற்கான காரணம் அப்பதான் புரியுது, உன்னுடைய பிராணம் போறது, நீ ஏண்டா வந்த, உனக்கு அடுத்த பிறவி அடுத்த டிராவல் நீ ஏறி ஆகணும், உனக்கு நீ ஃபிளைட் இருக்க, நீ ஏன் இங்க வந்த அப்படின்னு கேட்கறது இல்லையா. அது போல கேட்டிருக்கா மகாபிரிவா, அது போல இந்த மூலன் கொஞ்ச நேரத்துல இறந்து போயிடுவானே, இவனை எப்படி பாதுகாக்கிறது, இவ்வளவு பசு கூட்டங்கள் இவ்வளவு ஆசையா இருக்க இந்த பசு கூட்டங்களை எப்படி காப்பாத்துறது, இது ஒரு மகானுக்கு தோணவே கூடாது, தபஸ்விக்கு தோணவே கூடாது. எல்லாவற்றையும் படைத்தும் காத்தும் அருளக்கூடிய இறைவன் எல்லா உயிர்களையும் காப்பான். நீங்க சில சமயம் குழந்தை பிறந்ததுன்னா அது உடனே கேட்பாங்க, இந்த குழந்தைய வேற நான் ரட்சிக்கணும் அப்படிம்பாங்க, இந்த குழந்தை வேற என்ன நம்பி இருக்கு அப்படிம்பாங்க, அதெல்லாம் ஒண்ணும் செய்ய வேண்டாம். நிரம்ப டீச்சர் வேற சொல்லி சில டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, நான் ஒருத்தன் பாடம் எடுக்கிறேன்னா இந்த குழந்தைகளுக்கு ஒண்ணுமே புரியாதுன்னு. நான் ஒரு ஆசிரியரா நான் சொல்லுவேன் நிறைய நேரங்கள்ல, நாம பாடம் எடுக்கிறதுனால தான் குழந்தைகள் குழம்பி போயிடுறது. நாம சொல்லி கொடுக்காம இருந்தோம்னா அது நன்றாவே புரியும். பார்த்து எடுத்து பத்து திருப்பி சொன்னா அது பக்கத்துல கூட போட்டு உடைச்சிடும். நீங்க செவனே இருந்தா அது ஒழுங்கா எடுத்துட்டு வரும். பத்ரம் சொல்லிட்டேன், பத்ரம் அப்படின்னா அது தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருக்கோம். தொட்டு தொட்டு பாக்குறத ரெண்டு பேரும் பார்த்து எடுத்துருக்கணும். அந்த பிரஜையே இல்லாமல் இறைவரிடத்தில் முழு மனதை கொடுத்து விட்டு வருகின்றவர்களுக்கு எந்த விதமான துன்பமும் நேராது. ரொம்ப முக்கியமான இடம் மூலன் பார்த்து மகிழ்ப்பான்.

சொன்னவுடனே கொற்றவனால் திருக்கையிலை மலை நின்றும் குறுமுடிவால் உற்றதொரு கேள்மையினால் உடல் சில நாள் உறைவதற்கு ரத்தமழின் பொதியமலை நந்துதற்கு வழி கொண்டார். வந்த மூலம் சுந்தரநாதருக்கு திருக்கையிலிருந்து இறங்கி வந்து தரிசனம் செய்ய வேண்டும் வந்தவர் ஒவ்வொரு கோயிலாக தரிசனம் செய்து வந்து மூலனை பார்த்து இங்கே நின்று போயிட்டார். நம்ம அப்படிதான் சில நேரங்களில் வேறு ஏதாவது ஒரு தடை ஏற்படுத்தி நம்மளை நிற்க வச்சிடும். நம்ம வேறு நம்முடைய நோக்கம் வேறு ஒன்றாக இருக்கும். சில சமயம் கோயிலுக்குன்னு புறப்பட்டு வருவோம், வழியில யாராவது ஒரு நண்பரை பார்ப்போம், கோயிலுங்க போயாகணுமா, இங்கே ரொம்ப நல்லா இருக்கான், போயிட்டு வந்துடுவோமா, சாப்பாடுலாம் ரொம்ப டேஸ்டாக இருக்கான், அவ்வளோதான் சுக்காங்க போயிடுவோம். எல்லாத்தையும் சாப்பிட்டு கூப்பிட்டு பார்த்து ஒரே மயக்கமாக இருக்கு. 10:30 ஞாபகம் வரும், நான் கோயிலுக்கு போகணும்னு நினச்சேன். இது எங்கேயோ ஃபுட் ஃபெஸ்டிவல்னா நான் பாட்டுக்கு அதுக்கு வந்து ஃபுல் கட்டு கட்டினேன், மயக்கமாக போயிடுத்து ஆற்று கொண்டுட்டேன். கோயிலுக்கு போகணுன்றதே மறந்து போயிடும். கோயிலுக்காக தான் கிளம்புறோம். கோயிலுக்காக கிளம்புற வரைக்கும் கூட இல்லை, உள்ள வந்து சுவாமியை தரிசனம் பண்ணுற வரைக்கும் நம்மளுடைய புண்ணியம் நமக்கு இருந்தால் தான் கிடைக்கும். சில நேரம் சமயம் பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்துடும், நீங்கள் சுவாமியை தரிசனம் பண்ணுறச்சே திற போட்டுக்கிறச்செல்லாம் திரையே பார்த்துட்டு இருப்பா, கரெக்டாக ஒரு ஃபோன் வரும், நான் சொல்லுவோம் நான் கோயிலில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூட இங்கே தீபாராதனை முடிஞ்சிருவோம். அடுத்த தீபாராதனை முடிஞ்சுட்டா முடிஞ்சுட்டு அப்படின்னா ஒரு க்ஷண நேரத்தில் போயிடும். அது போல துன்பமும் கூட க்ஷண நேரத்தில் போயிடும். போகுமா, எனக்கு துன்பம் தீந்துடுமா, தீந்துடும், க்ஷண நேரத்தில் தீந்துடும். ஆனால் அந்த நம்பிக்கை வேணும், தொடர்ந்து தெய்வத்தை வணங்குதல் வேண்டும். திருமூலன் பார்த்த உடனே, மூலனை பார்த்த உடனே இவன் இறந்து போக போறான்னு தெரிஞ்ச உடனே அது போலவே அவனுடைய பிராணம் போயிடும். உயிர் கூட்டங்களுக்கு ஒன்று முக்கியம், நீங்க சத்தம் கொடுக்கலன்னா ரொம்ப அழகான ஒரு இடம் பாருங்க, அந்த இடத்துல ஒரு உயிர் சத்தம் போடுறது. உயிர் கூட்டங்களுக்கு எதிர் சத்தம் போடலன்னு சொன்னா அதனுடைய பாதுகாவலன் அந்த உயிர் கூட்டங்கள் உடனே பக்கத்துல வந்து நக்க ஆரம்பிச்சிடும். குழந்தையெல்லாம் அப்படிதான். நான் என்னுடைய சகோதரியுடைய மகன் வந்து ரொம்ப சின்ன வயசுல அவன் எங்கேயும் உண்டு கிடப்பான், எங்க சகோதரி படுத்திருந்த இடத்துல இருந்து என்ன பண்ணுவா, அவன் எங்கே இருந்தாலும் கத்தம் சத்தம் போட்டான்னா அப்படி இங்க பக்கத்துல தட்டுவான், அது வெறும் இடமா இருக்கும், வெறும் தரையா இருக்கும், ஆனா அவனும் அந்த சத்தத்தை தட்டிடுவான். இங்க இவன் தட்டுறது வெறும் தரையை தட்டிட்டு இருப்பான், ஆனா அந்த சத்தத்துக்கு அந்த குழந்தை கட்டுப்படுது, அம்மா இருக்கா பக்கத்துல அப்படின்னு. அது போல அந்த பசு கூட்டங்கள் குரல் எழுப்புகின்றன. மூன இடத்துல இருந்து எதிர்குரல் வரவில்லை, வரவில்லைன்னு உடனே அதெல்லாம் பக்கத்துல வந்து நக்கி பார்க்கறது, முகர்ந்து பார்க்கறது, கண்கள் இருந்து கண்ணீரை பெருக்குகின்றன. ஒரு உயிர் கூட்டங்கள் இத்தனை கண்ணீரை பெருக்குகின்ற உடனே சுந்தரநாதருக்கு தோணிதான், இவ்வளவு ஒரு உயிர் கூட்டங்கள் வாயற்ற ஜீவன்கள், வாயில்லா ஜீவன்கள், வாயில்லா ஜீவன் தான் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது வாரியார் சுவாமிகள் சொல்றதுல சொல்றேன், வாயில்லா ஜீவன்னா பேச முடியாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் வாயில்லா ஜீவன் பேரு. அதுக்காக வாயிலுக்கு கிடையாதுங்கிறது கிடையாது, பேச முடியாமல் இருப்பதின் காரணமாகத்தான் அதற்கு வாயில்லா ஜீவன் பேரு. பேசுற வாய் வச்சுட்டு விஷமமா பேசுறானே இவனுக்கு பேர் என்னன்னு கேட்கிறேடா, அவனுக்கு நோயுள்ள ஜீவன் பேர். வாரியார் சுவாமியோட வார்த்தை இது, கிரெடிட் கோஸ் டு வாரியார் சுவாமி. வாயில்லா ஜீவன் நமக்கு வாய் வச்சுட்டு விஷமமா பேசினா அவனுக்கு நோயுள்ள ஜீவன் பேர். ஏன்னா விசாரிக்கின்ற போதே நோய் வர மாதிரி தான் விசாரிக்கிறான், சௌக்கியமா கிடையா, ஒன்னும் பிரச்சனை இல்லையே, எல்லாம் சௌக்கியமா போயிட்டு போலியோ, கேட்கறது என்ன எதிர்பார்க்கிற பிரச்சனை இருக்கணும்னு எதிர்பார்க்கறியா, புதுசா திருமணம் ஆயிருக்கு, மருமகள் வந்திருக்கா, சொன்ன பச்சை கேட்கறாங்களோ, சமுதாய காலம்லயோ சௌக்கியமா இருக்காங்களான்னு கேட்டா பார்த்தாரா, இல்ல நீங்க சொன்ன பச்சை கேட்கறாங்க, வேலைக்கு போறாங்களா, பணத்தை உங்ககிட்டயே கொண்டு தராங்களா, எதுக்கியா இது, நல்லா இருக்காங்களான்னு கேட்டா நல்லா இருக்காங்கன்னு சொல்லியாச்சு, அதோட போக வேண்டியதானே. இவெல்லாம் யாருன்னு கேட்டா வாரியார் சுவாமிகள் சொல்றாரு, இவெல்லாம் நோயுள்ள ஜீவன், உள்ளத்துக்குள்ள நோய் இருக்கான். என்ன நோய் இருக்கு, பொறாமைங்கிற நோய் இருக்கு. இந்த வாயில்லா ஜீவன் வந்து நக்கிறது, மூலனை வந்து நக்கியவுடன் சுந்தரநாதர் பார்த்தாரா, நமக்கு யாராவது ஒருத்தர் கஷ்டப்பட்டா உதவி செய்யணும்னு நிரம்ப பேர் சாஸ்திரத்துல சொல்றான். யாராவது ஒருத்தர் கஷ்டப்படுறா அவளுக்கு ஏதாவது உதவி செய்வோம், கஷ்டப்படுறவளுக்கு உதவி செய்வோம், யாரெல்லாம் கஷ்டத்துல இருக்காளோ அவளுக்கெல்லாம் உதவி செஞ்சா சுவாமி நீங்க கஷ்டப்படும் போது வந்து உதவி செய்வார். இப்போ கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் உதவி செய்யணும்னா நான் என்ன செய்யணும், நான் எங்க குருநாதர்கிட்ட போய் கேட்டேன், சார் கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் உதவி செய்யணும்னு எனக்கு ஆசையா இருக்கு, நான் என்ன செய்யணும், கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் உதவி செய்யணும்னா யாரெல்லாம் கஷ்டத்தை உங்ககிட்ட சொல்றாங்களோ அவங்களுக்காகலாம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய பஞ்சாட்சி நம்பருக்கு சொல்லணும். யாராவது

0: ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. பண்ணியாச்சு, தர்மம் பண்ணியாச்சு. அவனுக்கு என்ன கிடைக்கணுமோ, எப்ப கிடைக்கணுமோ, எப்படி கிடைக்கணுமோ அதை கொடுத்துருவார் சுவாமி. ஆனா நான் போய் 5 ரூபா கொடுத்தேன்னு வைங்க, அதை தூக்கி நீ என்கிட்ட தெரிஞ்சு 5 ரூபாய்க்கு இப்ப என்ன கிடைக்கும், இட்லியே 7 ரூபா, நீ 5 ரூபா கொடுக்குறியன்ட்டா என்ன பண்றது. ஆனா பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லிவிட்டால் அவனுக்கு என்ன வேண்டுமோ அதை கொடுத்து விடும். நமக்கு தெரியாது யாருக்கு என்ன வேண்டும் தெரியாது. இறைவனிடத்தில் ஒப்படைத்து விட்டால் அதுதான் உதவி, வேறொரு உதவியே வேண்டாம். முந்தையெல்லாம் திருமணத்துக்கு போனா நான் இதை நிரம்ப நேரம் சொல்லியிருக்கேன், திருமணத்துக்கு என்னைக்காவது யாராவது திருமணத்துக்காக போனீங்கன்னா பூவும் அக்ஷதையும் கொடுப்பாங்க. இந்த அக்ஷதையை கொஞ்சமா எடுத்துக்கணும். உங்களுக்கு ஏதாவது தெரிந்த மந்திரங்களை சொல்லிக் கொண்டு ஒவ்வொரு அக்ஷதையாக எண்ணுங்கள். எவ்வளவு ஓம் நமச்சிவாயா இருக்கலாம், ஓம் நமோ நாராயணா இருக்கலாம், இல்ல ஏதாவது மந்திரங்கள் தெரிஞ்சா அதை சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி அந்த அக்ஷதையை எண்ணி அந்த அக்ஷதையும் பூவையும் சரியாக மணமக்கள் தலையிலே கொண்டு சேர்ப்பித்தீர்கள் சொன்னா அவங்க 100 ஆண்டு கண்டிப்பா நல்லா வாழ்வாங்க, எந்த விதமான சிக்கலும் இருக்காது. அதை விட்டுட்டு இங்க உட்காந்த இடத்துல நீ போறியா என்ன நீ போட்டுடு அப்படின்னு அக்ஷதையை கொடுக்கறது, இங்க உட்காந்த இடத்துல தூக்கி போடுறது, அதுக்கு பேர் வாழ்க்கை இல்லை, அதுக்கு பேர் வேண்டாம் விருப்பா செய்யறது. பந்தி வெளியாயிடுச்சு, சாப்பிட்டு வந்து தெம்பா வாழ்த்திக்கலாம், அச்சத அது மாதிரி கடக்கட்டும் அப்படின்னு போடுறதுக்கு பேர் இல்லை. அக்ஷதைய குழந்தைகளுடைய தலையில போடணும், சிரசுல போடணும், நல்லா இருக்குன்னு சொல்லி அது ரொம்ப முக்கியம். இதை பார்த்த உடனே உயிர் கூட்டங்கள் எல்லாம் இப்படி அழுகின்றன. உடனே இவர் தன்னுடைய உடலை மறைத்தார், சுந்தரநாதர் தன்னுடைய உடலை மறைத்தார். உடனடியா மூலனுடைய உடம்புக்குள்ள போயாச்சு. மூலனோட உடம்புக்குள்ள போன உடனே தூங்கி எழுவது போல இப்ப மூலன் எழுகிறான். இது எதுக்காக எனக்கு இப்படி ஒரு பிறப்பு யோசிக்கிறார். இல்ல, இந்த உயிர் கூட்டங்களை கொண்டு போய் அதனுடைய இல்லத்துல சேர்க்கணும், அதுக்காகத்தான் இந்த வேலை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலையை கொடுத்து சுவாமி அனுப்பியிருக்கார், சும்மா உட்காரத்துக்காக அனுப்பல. நான் வேலையே செய்யாம நான் சும்மா இருப்பேன் அப்படின்னா இன்னொரு பிறப்பு தொடரும்னு அர்த்தம். இந்த பூமியே கர்ம பூமி, யார் வந்தாலும் இங்க வேலை செஞ்சுதான் ஆகணும். எங்க குருநாதர் அடிக்கடி சொல்லுவார், உயிரோடு இருக்கிற வரைக்கும் சாப்பிடே ஆகணும், சாப்பிட்ற வரைக்கும் நீ வேலை செஞ்சே ஆகணும். வேலை செய்யாதவனுக்கு சாப்பிடறதுக்கு ரைட்ஸ் கிடையாது, வேலை செஞ்சாதான் சாப்பிடலாம். உயிரோடு இருக்கிற வரைக்கும் சாப்பிட்டாங்க, சாப்பிட்ற வரைக்கும் வேலை செய்யும். இந்த மூலன் உடம்புக்குள்ள போயாச்சு, சுந்தரநாதன் என்ற ஆன்மா இப்ப மூலனுடைய உடம்புக்குள்ள போயாச்சு. மூலனோட ஆன்மா இப்ப என்னாச்சுன்னு கேட்கக்கூடாது, அது போயே சேர்ந்தாச்சு சுவாமிகிட்ட போயாச்சு. இப்ப சுந்தரநாதனுடைய ஆன்மா உடம்பு வந்து மூலனோட உடம்பு, மாடு மீட்கிறவனுடைய உடம்பு, தவம் செய்தவரையுடைய ஆன்மா. ரெண்டு காம்பினேஷன் பாருங்க, ஒன்னு வந்து மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற மாதிரி, தவம் செய்கின்றவர்களுடைய ஆன்மா, மாடு மேய்க்கிறவர்களுடைய உடம்பு, ரெண்டும் சேரவே சேராது. இது வேறு விதமா இருக்கும், இது வேறு விதமா இருக்கும். ஆனா அன்பு இருக்கிற இடத்துல, உயிர்கள் இடத்துல அன்பு இருக்கிற இடத்துல இந்த இரண்டும் ஒன்றாயிடும். அதுதான் எழுவர் திருமூலர், அன்பும் சிவமும் இரண்டு என்பார் அறிவிலா, அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார், அன்பே சிவமானது அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார். இது திருமூலருடையது. அன்பு சிவம் வேற வேற கிடையாது, தவம் ஏற்றுவதும் உயிரினத்தில் அன்பாக இருப்பதும் வேறு வேறு கிடையாது. உயிரினத்தில் அன்பாக இருந்தாலே தவம் ஏற்றுவதற்கு உடன்பட்டது தான். அப்போ அன்போடு மாடு மேய்த்த மூலனும் தவம் இயற்றிய சுந்தரநாதரும் நமக்கு வேறு வேறாக தோன்றினாலும் ரெண்டு பேரும் ஒரே ஆன்மா தான், ஒரே வடிவம் தான், வேறு வேறு விதமான வடிவங்கள் கிடையாது. உள்ளுக்குள்ள மூலனுடைய உடம்புக்குள்ள இப்ப சுந்தரநாதனுடைய ஆன்மா நுழைஞ்சிருக்கு. இந்த ஆன்மா அப்படி நுழைஞ்சதுனால எழுந்து தூங்கி எழுவது போல மூலன் எழுகிறான். எழுந்த உடனே இந்த உயிர் கூட்டங்களுக்கு எல்லாம் மெத்த மகிழ்ச்சி. ஆஹா, என்னுடைய தலைவன் நம்மளை கொண்டு போய் இல்லத்திற்கு ஒழுங்காக மேய்ச்சலிட்டு இல்லத்திலே சேர்க்கக்கூடிய தலைவன் எழுந்து விட்டான், மெத்த மகிழ்ச்சி. அப்படின்னு அந்த உயிர் கூட்டங்கள் மகிழ்ச்சி பெருக்கில சத்தம் எடுக்கின்றன. சத்தம் செய்த உடனே உயிர் கூட்டங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு நாயா இருந்தால் கூட உறவினர்கள் வந்தாங்கன்னா, தெரிஞ்சவங்க வந்தாங்கன்னா உடனே நொல்லுள்ளு குறைச்சி அது சத்தம் வழியாகத்தான் காட்டும். அப்புறம் இன்னொரு விதியம் பாத்தீங்கன்னா, காது இரண்டையும் மேல தூக்கிடும். அது போல மாடு இருந்தா மாடு சத்தம் எழுப்பும், வாலை வேகமாக ஆட்டும், வாலை வேகமாக ஆட்டும். ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம் அது. கழுத்து ஆட்டித்துன்னு சொன்னா நாம அந்த செயலை செய்யப்படாதுன்னு அர்த்தம். வீட்டுல மாடு வளர்த்து ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு கிளம்பும் பொழுது அது கழுத்து ஆட்டித்துன்னா போகக்கூடாது. அது கழுத்து ஆட்டித்தான் போட்டது. அதையும் மீறி போகின்ற பொழுது கணக்கு அப்படின்னு கணக்கும் கணச்சுதான் உட்கார்ந்து விடணும். என்னுடைய நண்பர் ஒருவர் ஒரு மாடு வளர்த்தார். அவர் வெளியூர் கிளம்புறார், மாட்டு வண்டியில் தான் போவார். வீட்டில் பசுமாடு இருக்கும், எங்கூர் சைடு அது அரசாங்கங்காடு. நண்பருடைய உறவினர் ஒருத்தர் அப்படி காலையில் பசுமாட்டுக்கு கொடுத்துட்டு தான் பங்கு தேக்கவே ஆரம்பிப்பார். முதல்ல பசுமாட்டுக்கு உணவு, அதன் பிறகுதான் சம்ஸ்காரம் எல்லாமே பண்ணுவார். ஆனால் அவர் புறப்படுறார் மாட்டு வண்டி கட்டிட்டு, அந்த மாடு தலையாட்டுறது கணக்கிறது, அதையும் மீறி போற வரும்பொழுது மனிதர் இல்லை, பிராணனா இல்லை, மாடு கணச்சது அப்பவே அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. மாடு கணைத்தால் புறப்படக்கூடாது, மாடு தலையாட்டித்துனா போகக்கூடாது. தலையை முன்னையும் பிணையும் ஆட்டித்துனா போகலாம், வலமிடமாக ஆட்டித்துனா தான் போகக்கூடாது. முன்னையும் பிணையும் மேலையும் கீழுமா ஆட்டித்துனா போகலாம். இந்த மாட்டு ரொம்ப மகிழ்ச்சியில சப்தம் எழுப்பி மூலருடைய உடம்பு சுந்தரநாதனுடைய ஆன்மா மாடுகள் அத்தனையும் மகிழ்ச்சியா கும்மாளம் மட்டும் பயங்கர சப்தம் எழுப்புகின்றன. அந்த சப்தம் எப்படி இருந்ததுதான், ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயன்னு சப்தமா கத்தினா, சிவா சிவான்னு கத்தினா யாருடைய சப்தம் எப்படி இருக்கும் அப்படின்னா மாமான்னு கத்துமா. அது போல கத்தித்தான் அந்த கத்தின பசுக்களை எல்லாம் கடவி கொடுத்து ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா. அந்த பசு கூட்டங்கள் இன்னைக்குதான் கார்ல சிஸ்டம் இருக்கு. நான் எப்படி போகணும், இந்த இடத்துல இருந்து நான் இந்த இடத்துக்கு போகணும், எப்படி போகணும்னு சொல்லிட்டா காரே இன்னைக்கு ரூட் சொல்லிட்டோம். நீங்க வச்சிருக்கிற செல்போன் இன்னைக்கு ரூட்டு சொல்லும். ஆனா பழைய காலத்துல இப்படி மிஷினை நம்புற வாழ்க்கை இல்லை, வீடை நம்புற வாழ்க்கை. அந்தந்த மாட்டுக்கு அதோட வீடு மாட்டுக்கே தெரியும், இன்னைக்கு நம்ம மனுஷனுக்கே தெரிய மாட்டேங்குது. சார் நான் உங்க வீட்டுக்கு ஒரு ட்ரிப்பு தான் வந்திருக்கேன், எனக்கு ரூட் தெரியல, போன் பண்ணி கேட்டுக்கிறேன், அதுக்கப்புறம் லெப்டா செகண்ட் லெப்டா அதுக்கப்புறம் நம்ம போக வேண்டியதா இருக்கு. ஆனா பழைய காலத்துல அப்படி இல்லை, மாட்டுக்கே தெரியும். அப்ப யோசிச்சு பாருங்க நம்ம எவ்வளவு கீழே இருக்கோம். அது அதனோட வீடு, அதற்கு மாட்டுக்கே தெரியும். சுந்தரன் அவருடைய ஆன்மா மூலருடைய உடம்பு மாடுகளை அழைத்து செல்கின்றது. அந்த மாடுகளை அழைத்து போகும்போது அந்தந்த வீட்டுக்கு வந்த உடனே அந்தந்த மாடு போகுது. அந்தந்த வீட்டுக்கு வந்த உடனே அந்தந்த மாடு போகுதேங்கிறதுக்கு ஒரு விஷயம் அழகா சொல்றது உள்ள, அந்தந்த நிறுத்தம் வந்த உடனே அந்தந்த ஆன்மா இறங்கிடும். நான் சுந்தரநாதருக்கு ஆன்மா அழைச்சிட்டு வருது, மூலங்கிற உடம்பு பெரிய விஷயமா செய்யுது, சுவாமியினுடைய சித்தத்துல அல்லவா இது நடக்கிறது, இப்ப மூலனோட அல்லவா போகணும் இது அப்படின்னு நினைக்கல. அதோட நெருக்கம் வந்தோடனே அதை இறங்கிடும். சில பேர் வந்து இல்ல இல்ல என்ன சார் இப்படி ஒரு கஷ்டம் வந்து அப்படின்னு, அதான் கஷ்டம் இல்லை, அவங்க அவங்க நெருக்கம் அங்க வந்தாச்சு இறங்கியாச்சு போயாச்சு. என்ன சார் மனைவி இறந்து போயிட்டாங்க, அவனுடைய நெருக்கம் வந்தாச்சு அவன் இறங்கி போயிட்டா, மகன் இறந்து போயிட்டான அவங்களோட நெருக்கம் வந்தாச்சு அவன் இறங்கி போயிட்டான், என்னோட நெருக்கம் எங்க இருக்குன்னு தெரியல, நான் ஜோனிக்கு போயிட்டு இருக்கேன். அவ்வளவு அவங்கவுங்க வாங்கின டிக்கெட்டுக்கு அங்கங்கே இறங்கிடுவாங்க. அது போல இந்த மாடு அழகா அந்தந்த வீட்டுக்கு போகுது, அவரவர்கள் நிறுத்தத்தில் அவரவர்கள் இறங்கி விடுவார்கள். யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, வேணா நம்ம உடனே ஒன்று பண்ணலாம், நம்மளும் வேணா அந்த நிறுத்தத்தில் இறங்கிக்கலாம். ஆனால் நம்ம போய் சேர வேண்டிய தூரத்துக்கு திரும்ப விட்டுருக்கும் ரயில் ஏறணும், அவ்வளோதான். எங்கேயுமே நம்ம ஃபெட்டப் ஆகி இது போச்சே அது போச்சேன்னு நிற்கவே முடியாது. நம்ம வாழ்க்கையை நாம் தொடர்ந்து செலுத்தியே ஆகணும். செலுத்தலைனா என்ன, இன்னொரு பிறவி எடுத்து செலுத்த வைக்கும். அவ்வளோ இப்போ வேலையே செய்யாம உட்காந்துட்டே சம்பளம் வாங்கிட்டா என்ன சார் நடக்கும், ஒன்றும் இல்லை, சம்பாதிச்ச காசை எடுத்துட்டு வேற வேணா ஓடி போயிடுவான், அதுக்கப்புறம் உழைச்சி சாப்பிட்ற மாதிரி ஒரு சூழல் வந்துடும். வாங்குற காசுக்கே உழைச்சுட்டோம்னா நம்ம காசு எங்கேயும் பறிபோகாது. இது ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம், ரொம்ப ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம். என்னுடைய நண்பர் ஒருவர் பணி இடத்துல வேலை பார்க்கும்போது அது அப்படிதான் இருக்கும், நம்ம வேலையெல்லாம் செய்யக்கூடாது, ஏன்னா ஒருத்தன் தலையில் கட்டிட்டு வந்துடணும் அப்படின்றது. அவரோட ரிட்டையர்மெண்ட் பணத்தை ஒரு கம்பெனியை நம்பி போட்டார், எட்டு போயிட்டாங்க. இப்போ அவர் ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்து சாப்பிட்றாரு. ஒரு வார்த்தையை சொல்றாரு, வேலை பார்க்கறச்சே நான் ஒழுங்காக வேலை பார்க்கல, அதனால சுவாமி இப்போ ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் என்னை வேலை பார்க்க வைக்கிறாருன்னு. இதை புரிஞ்சுக்கிட்டே இல்லை உன்னோட வாழ்க்கை இனிமே சுகமாயிடும், இதை புரிஞ்சுக்கணும். முதல்ல வேலை உடம்புல வலு இருக்கின்ற பொழுது வேலை பார்த்து விடணும், கரைச்சுடணும். சந்தன கட்டை பெருசா இருக்கும்போது இழைக்கிறது ஈஸி, இழைக்க இழைக்க சந்தனம் மணத்துடும். அதுபோல இளமையில உழைக்கிறது சுலபம், இளமையில உழைச்சுடணும். எனக்கு முடியவே இல்லை, யாராவது பண்ணுவீங்களா யாராவது பண்ணுவீங்களான்னு, யாராவது பண்ணுவீங்களா யாராவது பண்ணுவீங்களான்னு, யார் தலையிலையாவது வேலையை கட்டினா ஒண்ணும் இல்லை, முதுமையில அது நம்ம தலையில வந்து விழுந்துடும். முதுமையில நம்ம தலையில வந்து விழுந்தா உடல் வலுவும் இல்லாமல் உணர் வலுவும் இல்லாமல் அந்த வேலை பழுவை தாங்க முடியாது. வேலையை செஞ்சுடணும். சுந்தரனாதர் ஆன்மா அழைச்சிட்டு போற மூலன் எல்லா மாடும் அந்த இடத்துக்கு போன உடனே அன்றைக்கு அளவுக்கு அதிகமாக பால் சுரக்கின்றன மாடுகள். ஏன்னா அது இறைவனுக்காக சுரக்கின்ற பால். நம்ம வீட்டுக்கு நாம குடிக்கிறதுக்காக தான் சில சமயம் பாத்தீங்கன்னா மாடு 5 லிட்டர் கறக்குது 5 லிட்டர் கறக்குதும்பாங்க. சில மாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா 5 லிட்டர் கறக்குது 10 லிட்டர் கறக்குதுன்னு கூப்பிடுவாங்க எடுத்துட்டு வருவாங்க. ஆனா நீங்க வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அரைப்படி பால் கூட கறக்காது. ஆனா அது கோயிலுக்குன்னு சொல்லி கறந்து பாருங்க அது நிரம்ப ஆயிடும், அதிகமா கறக்க ஆரம்பிச்சிடும். அதை திருக்கோயிலுக்கு என்று விட்டீர்கள் என்று சொன்னால் அது அளவுக்கு அதிகமாக பால் சுரக்க ஆரம்பிச்சிடும். நீங்க கோயிலுக்குன்னு ஒண்ணு சொன்னீங்கன்னா ஊர்ல எல்லாம் ஒண்ணு உண்டு. பனைமரம் முதல்ல காய்ச்சதுன்னா அந்த கொலையை அப்படியே சுவாமிக்குன்னு கொடுப்பாங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய கொலையை தனக்கு வச்சுப்பாங்க. ஆனா அந்த கொலை இருக்கு இல்லையா அது பெருசா இருக்கும். முதல்ல இருக்கக்கூடிய பூவை பூக்கிற பூவை சுவாமிக்கு அது ரொம்ப மலர்ச்சியா பெருசா பூக்கும். அது நமக்காக நீங்க நினைச்சீங்கன்னா அது பூ சின்னதாயிடும். சுவாமிக்குன்னு நாத்து இல்லையா ஒரு பக்கத்துல மட்டும் அறுவடை நேரம் இது. இந்த ஆண்டு வரக்கூடிய ஆண்டே உழவர்களுக்கான ஆண்டு. அன்னைக்கு உழவர்களுக்கான ஆண்டுன்னு சொன்ன உடனே நான் சொன்னேன் உழவு தொழில் நசிந்து போயிட்டு இருக்குங்கிறது இதை விட வேற உதாரணமே வேண்டாம். தந்தையர் நாள் கொண்டாட ஆரம்பிச்சா தகப்பன் இல்லாத குழந்தைகள் நிறைய பேர் வந்தாச்சு. தாயாருக்குன்னு ஒரு நாள் கொண்டு வந்தா தாயாரை அன்னைக்கு மட்டும் கொண்டாடிட்டு மற்ற நாள்லாம் விதிக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கான். ஃபேமிலி டேன்னா அன்னைக்கு மட்டும் தான் ஃபேமிலியா இருக்கும், மற்ற நாள்லாம் எந்த ஃபேமிலியோட வேணாலும் சேர்ந்துக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கான். அப்போ உழவர்களுக்கான இந்த வாங்குன்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப பயம் வந்துருக்கு. ஏன்னா உழவர்களுக்கான ஆண்டுன்னு சொல்லவே கூடாது, எல்லா ஆண்டும் உழவர்களுக்கான ஆண்டு. உழவு தொழில் இருந்தால்தான் செழித்தால்தான் நம்ம பூமி தேசம் நன்றாக இருக்கும். உழவர்களுக்காக ஒரு உழவர்கள் ஒரு பகுதி உண்டு, இது வந்து சுவாமிக்காக ஒரு இடத்த விட்டுருவாங்க. அந்த இடத்துலுடைய கதிர்களை பாத்தீங்கன்னா அது ரொம்ப செழுமையா இருக்கும். அந்த இடத்துல ஒரே மண்ணு தானே, ஒரே விதமான நீர் பாய்ச்சி ஒரே விதமான எரிவிட்டு களை பறிச்ச இடம் தானே. ஆனா அது சுவாமிக்காக விட்ட இடத்துல மட்டும் அதிகப்படியான கதிர்கள் இருக்கும். அது என்னைக்குமே நீங்க தேசத்துக்காகன்னு பாடுபட்டீங்கன்னா அது நமக்கு உயர்வை கொடுத்துரும். நாம நமக்காகன்னு பாடுபடுறதுனால தான் நமக்கு கஷ்டம் வருது. பழைய காலம்லாம் எப்படின்னா தேசத்துக்காகன்னு பாடுபடுவாங்க. நாடு செழிக்கும் நல்ல மழை பொழியும்னு யாரும் வளர்ப்பார்கள், நாடு செழிக்கும் நல்ல மழை பொழியும். இப்போ உரிய காலத்துல கூட மழை பொழிய மாட்டேங்குது. ஏன், நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நம்ம எல்லாம் செல்ஃபிஷா பிரார்த்தனை பண்றோம். சுவாமி நமக்கு மழையை பொழிய வைக்க மாட்டேங்கிறார். உயிர்கள் எல்லாவற்றிற்குமாக பிரார்த்தனை செய்தால் உயிர்கள் எல்லாம் நல்லா இருக்கும், அவங்க நல்லா இருக்கிறச்சு நாமளும் நல்லா இருக்கும். அவ்வளவுதான், எல்லாரும் நல்லா இருக்கணும் ஒரு பிரார்த்தனையை உள்ள வச்சோம்னாலே நம்ம வழிபாட்டிலேயே இருந்துருக்குதுங்க. இது சர்வோஜனோ சுகினோ பவந்து அப்படின்னு இருந்திருக்கு. நாம தான் இடையில அதெல்லாம் விட்டுருவோம். எல்லாரும் இன்புக்கு இருக்கிற நைப்பதவியை எல்லாம வேறொன்று வரையே பராபரமே, எல்லாரும் இன்பமா இருக்கணும். அன்னைக்கு பசு நிறைய பால் கறக்குது, எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம். ஆனா ஒவ்வொரு எல்லா பசு மாட்டையும் அனுப்பிச்சுட்டு மூலனுடைய வீட்டிற்கு போகணும். உள்ள இருக்கிறது சுந்தரநாதனுடைய ஆன்மா, எப்படி போக முடியும்? மூலனோட வீட்டுக்கு போக முடியாது. உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிறாரு, எதுக்காகையா இந்த பிறப்பு எடுத்தேன்? நான் சுந்தரநாதனாக வந்த உடம்பு திருக்கைதாயத்திலிருந்து அகத்திய முனிவரோடு சேர்ந்து வழிபாடு செய்து விட்டு ஒவ்வொரு காலமாக தரிசனம் செய்து விட்டு செல்ல வேண்டியதோடு விட்டுருக்க வேண்டியதுதானே. இந்த பசு கூட்டத்தை மேய்க்கக்கூடிய மூலனை ஏன் பார்த்தேன்? பார்ப்பதோட போயிருக்க வேண்டியதுதானே. அந்த பசு கூட்டங்களுக்கு வாங்க மேய்க்கக்கூடிய மூலன் இறந்து போவான்னு ஏன் யோசிச்சேன்? இறந்து போயிட்டா இந்த பசு கூட்டங்களை யார் காப்பாற்றி வீடு கொண்டு வந்து இருப்பார்கள்னு ஏன் யோசிச்சேன்? அதுக்கப்புறம் மூலனோட உடம்புக்குள்ள ஏன் போனேன் தெரியலையே, இவ்வளவு ஏன் நடந்தது அப்படின்னு கேட்டா அசரீதியா சொல்ற, நீ இங்க தமிழ்ல மிகப்பெரிய பாடல்களை எழுதணும், அதுக்காக உனக்கு இந்த பிறவி கொடுக்கப்படுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிறவி கொடுத்துருப்பார் சுவாமி. இங்க எத்தனை நாள் பேசணும்னு இருக்கோ அத்தனை நாள் தான் பேசணும்.
1: சிவாயனம் சைவம் டாட்டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சொற்பொழிவு. வழங்குபவர் சண்முகவேல் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமம்.
2: இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் தொழுதெழுவேன் கடல் தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே யோயமை ஆளுமாறீவதொன்றமக்கில்லையே அதுவோ உனதில் நருள் ஆபடு துறை அரணே. நம பார்வதி பதை மகாதேவம் வெற்றிவேல் முருகனுக்கு சிவனை சொல்லுகிறேன். எல்லா அன்பருடைய வேண்டுகோளின் படி சிவஞான போதத்தை நீங்கள் முழுமையாக ஓரளவுக்கு எங்களுக்கு அறிமுகம் செய்துவிட வேண்டும் என்று வேண்டினார்கள். அந்த சிவஞான போதம் என்ற நூலானது நம்முடைய வாழ்க்கை முழுவதும் படித்துக் கொண்டே இருக்க வேண்டிய ஒரு நூல். நம்முடைய அனுபவம் நம்முடைய இறைவனோடு நமக்கு இருக்கக்கூடிய தொடர்பும் அதிகரிக்க அதிகரிக்க அதனுடைய நுட்பமான பொருளும் தெரிந்து கொண்டே போகும். அவை மிகவும் சைவத்திலே தலையாய நூல் என்று போற்றப்படுவது. அதனாலதான் அவர் 5 வயது ஆசிரியரை 95 வயது மாணவர் சந்திக்கிறார். ஒரு பெரிய உலக வரலாற்றிலே பார்க்க முடியாத ஒரு செய்தி என்று சொல்லலாம். மாணவருக்கு 95 வயது, ஆசிரியருக்கு 5 வயது. அப்படி சந்திக்கிறார். அப்படி சந்தித்து அவருடைய பரஞானம் என்பது எப்படி இருக்கும் என்பதை அவரை பார்த்தப்பறதான் அவருக்கு தெரிகிறது. நூல்களை படித்து வருகிற ஞானம் வேற, இறைவனை அனுபவித்து வருகிற ஞானம் வேற என்பதை உணர்கிறார். ஆனால் தன்னுடைய குருநாதர் சொல்லும்போது சொல்வார், என்னை இப்பவத்தில் சேரா வகையெடுத்து என் சித்தத்தையே தன்னை வைத்து அருளினால் தாழினை தலைமையே சூட்டும் மின்னவர் பொழில் சூழ் வெண்ணெய் மேவிவான் மெய்கண்டானோல் சென்னியிற்கொண்டு சைவச்சிரத்தினை தெரிக்கொடுத்தான். மெய்கண்ட தேவநாயனாருடைய நூலை என்னுடைய தலையின் மீது வைத்துக் கொண்டு நான் இப்பொழுது இந்த நூலை செய்கிறேன் அப்படின்னு சொல்றேன். மெய்கண்டானூல் சென்னீர் கொண்டு சைவ திறத்தினை தெரிக்கலுற்றா என்று சிவஞான சித்தியார் தோற்றுவிக்கிறார் நம்முடைய அருணந்தி சிவன். அப்படியானால் அது எவ்வளவு நுட்பமான ஒரு நூலாக இருக்க வேண்டும் என்பதை நாம் ஓரளவு யூகித்து அறியலாம். சிலவற்றை பல பேர் சொல்லுவதனால் அறிகிறோம். தமிழ்நாட்டில் நம்ம பேர் அப்படிதான் இருக்கிறாங்க, திருக்குறள் உயர்ந்த நூலான ஆமா, திருக்குறள் உயர்ந்த நூல் தான், அது எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா எல்லாரும் அப்படிதான் சார் சொல்றாங்கன்ற. எல்லாரும் சொன்னதுனால திருக்குறள் உயர்ந்தது அவ்வளவுதான் இருக்குது. அந்த திருக்குறள் சொல்லப்பட்ட கருத்துக்களை நம்ம வாழ்க்கையில அனுபவித்து தெரிஞ்சு கொண்டோமா என்பது அது அதுதான் உண்மையான ஒரு அனுபவம். நூலை அந்த நூலினாலே பெறக்கூடிய பயன்கிறது அதுதான். அதுபோலதான் சிவஞான போதம். இன்னும் சொல்ல போனா திருக்குறளையும் விஞ்சினதுன்னு சொல்லலாம். அவரை விட மிகவும் சுருக்கமாக சொல்லியிருக்கிற திருவள்ளுவ நாயனார் சுருக்கமாக பேசுவதற்கு பெயர் போனவர். அவரை விட மிக சுருக்கமாக சொல்ல முடியும் என்று நிலைநாட்டியவர் தான் மெய்கண்ட. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே உள்ளவர். ஆகவே நாம் வந்து 4 சூத்திரங்களை பார்த்திருக்கிறோம். இந்த 4 சூத்திரங்கள்ல என்னென்ன சொல்லிட்டு வந்தார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 12 சூத்திரங்கள் 4 இயலாக இருக்கின்றன. முதல் 3 சூத்திரங்கள் இந்த உண்மைக்கு பிரமாணம், அதாவது ஒன்லி டு ப்ரூவ் தி எக்ஸிஸ்டன்ஸ், அதாவது உண்மை. உண்மை என்றால் எக்ஸிஸ்டன்ஸ் என்றுதான் பொருள். அதாவது டு ப்ரூவ் தி எக்ஸிஸ்டன்ஸ், அதுதான் என்ன சொல்றது நம்முடைய சாத்திர மரபுல பிரமாண இயல் என்று அதற்கு பெயர். அந்த பிரமாண இயல்ல என்ன நாம தெரிந்து கொண்டோம் என்றால், முதல் சூத்திரத்தில் என்ன சொன்னார், இந்த உலகத்திற்கு நிமித்த காரணன் ஒருவன் இருக்க வேண்டும். அப்ளைங் த லாஜிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ், தர்க்க ரீதியாக சொல்லப்படுகின்ற அந்த அளவுகோள்கள், அளவைகள்னு சொல்லு தமிழ்ல அளவைகள், அல்லது ஆங்கிலத்தை சொல்லுவாருந்தா யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் என்று சொல்லலாம். எதுவுமே ஒன்று அளப்பதற்கு ஒரு ஒரு கருவி இருக்கும். அதுபோல லாஜிக்ல அளவைகளினாலே அந்த அளவைகள் எப்படிப்பட்ட தன்மையை உடையது என்று அளவைகளை அப்ளை பண்ணி பார்த்தா நமக்கு என்ன தெரியுதான், தேர் மஸ்ட் பி அன் எஃபிஷியன்ட் காஸ் ஃபார் திஸ் பெர்செப்டிபிள் யூனிவர்ஸ். ஆகவே அதான் சொன்னாரு, கடவுள் உண்டு என்பதற்கு விளக்கினார். எப்படி விளக்கினார், லாஜிக்கலாக கடவுளை காட்டி விளக்கல, அதான் அது தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியம், கடவுளை காட்டி விளக்கல, ஆனா தர்க்க முறையில கடவுள் என்று ஒருவர் இருக்க வேண்டும். தர்க்க சாஸ்திரத்தில் எஃபிஷியன்ட் காஸ் அல்லது நிமித்த காரணன், இது வந்து தர்க்க சாஸ்திரத்தில் என்ன பேரு, நிமித்த காரணன், அத ஆங்கிலத்தில் எஃபிஷியன்ட் காஸ் என்று சொல்லலாம். தேர் மஸ்ட் பி அ எஃபிஷியன்ட் காஸ் ஃபார் திஸ் யூனிவர்ஸ் அப்படிங்கறத ப்ரூவ் பண்றேன். ரெண்டாவது சூத்திரத்தில் என்ன சொல்ல வர்றார் என்றால், மாயையும் வினையும் இருந்தால்தான் பிறப்பு என்பது நிகழ முடியும். மாயையும் வினையும் இல்லை என்றால் பிறப்பு என்பதற்கு வேலை இல்லாம போயிடும். அந்த பிறப்பு இருவகைப்படும், ஒன்று இறைவன் முதன் முதல்ல அந்த உயிர்களுக்கு சூக்கும சரீரம் என்ற ஒன்றை கொடுப்பது ஒரே ஒரு முறைதான். திரும்ப அது முத்திக்கு என்றைக்கு தகுதியாகிறதோ அன்றைக்கு தான் அந்த சரீரத்தை மறுபடியும் எடுத்துக்கொள்கிறார் அவரே. அந்த சூக்கும சரீரம் இருக்கிற வரைக்கும் பிறப்பு நடந்துகிட்டே இருக்கும். பிறப்பு சிறப்பு நான் திருவள்ளுவேன், பிறப்பு சிறப்பு, இந்த பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும், ஆனால் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான் திருவள்ளுவர் அற்புதமா சொன்ன. அந்த ரெண்டு இலக்கிய வார்த்தை பிறப்புன்னா என்ன, சிறப்புன்னா என்ன, பிறப்பு என்றால் அந்த இடத்துல என்ன பொருள் என்றால் இறைவன் சூக்கும சரீரத்தை கொடுப்பது பிறப்பு, இறைவன் தூல சரீரத்தை கொடுப்பது சிறப்பு. அந்த சிறப்பு வந்து ஒவ்வாது பிறப்பு ஒக்கும். சூக்கும சரீரத்தை இறைவன் கொடுப்பது எல்லாருக்கும் ஒன்று போல தான் கொடுக்கிறேன், அதுல தேர் இஸ் நோ பார்ஷாலிட்டி ஆன் த பார்ட் ஆஃப் தி காட். அந்த சூக்கும சரீரத்தை பெற்றுக்கொண்ட உயிர்கள் மறுபடியும் என்னது, அதுக்கு மேல அதனுடைய வினைகளுக்கு தகுந்தா போல மேலே சில சரீரங்கள் ஒவ்வொரு உலகங்களையும், இந்த உலகத்தில் மட்டும் இல்லை பல்வேறு உலகங்கள்லையும் கொடுக்கப்படுகிறது. அந்த சரீரங்கள் பெயரெல்லாம் நான் சொன்னேன். அது பொதுவாக இந்த பிரகிருதி மாய் என்று சொல்லக்கூடிய இந்த மாயிலே இருக்கக்கூடிய அந்த உயிர்களுக்கு மூணு வகையான சரீரங்கள், ஒன்று யாதனா சரீரம், இன்னொன்று பூதசார சரீரம், இன்னொன்று பூத சரீரம். இந்த உலகத்திலே கொடுப்பது பூத சரீரம், தேவர் உலகத்திலே கொடுப்பது பூதசார சரீரம், நரகலோகத்திலே கொடுப்பது யாதனா சரீரம். ஆனா அதுக்கு மேல இந்த மூன்றுக்குள்ளதான் உயிர்கள் வந்து கொண்டே இருக்கிறது. ஆனா அதற்கு மேல இருக்கக்கூடிய உலகங்களை கொடுக்கிற சரீரத்திற்கு என்ன பேரு, கலாதி சரீரம். அது அசுத்தமாயில கொடுக்கிற சரீரம் கலாதி சரீரம். அந்த கலாதி சரீரம் நமக்கு உண்டு, ஆனா நமக்கு இந்த லோகத்துல அதுக்கு மேல இன்னொரு சரீரத்தை கொடுத்தாதான் இந்த உலகத்தினுடைய இன்பத் துன்பத்தை அனுபவிக்க முடியும். அது எப்படி என்றால், ஒரு வான் விண்வெளி வீரரை வானத்துக்கு அனுப்புறாங்கன்னா அந்த விண்வெளி வீரருக்கு நம்மள மாதிரி ஒரு உடம்பு இருக்கு, அதுக்கு மேல அந்த விண்வெளியிலேயே சஞ்சரிப்பதற்காக இன்னொரு பாடியை கொடுக்கறாங்க சயின்டிஸ்ட். அப்படிதான் அந்த பாடி இல்லைன்னா அந்த உலகத்தில் சஞ்சரிக்க முடியாது. அதே போலதான் இந்த சரீரத்தை சஞ்சரிப்பதற்காக கொடுக்கப்பட்ட பாடி தான் இந்த பாடி. ஆகவே இந்த உலகத்தை விட்டு இந்த உயிர் நீங்கும் பொழுது இந்த பாடியை கட்டாயமா விட்டுட்டு தான் போகணும், ஒரு வழி கிடையாது. அத வந்து அந்த பாடியை வந்து புதைக்கிறதா இருக்கிறதா, அது ரொம்ப அதுல சில சர்ச்சைகள் உண்டு. ராமலிங்க சுவாமி புதைக்கக்கூடாது எரிக்கக்கூடாது, புதைக்கணும்னு சொன்னாரு அப்புறம் எரிக்கணும்னு சொன்னாரு, எது சரின்னு ஆர்கியூ பண்றாங்க, அது ஒரு பக்கம் ஆனால் ஏதோ ஒன்று நீங்கள் கொண்டு செல்ல முடியாது. ஆனா அந்த உயிர் பிரியும் பொழுது எங்க எந்தெந்த லோகத்துக்கு போகுது அப்படின்னு கேட்டா, நம்முடைய வினைகளுக்கு தகுந்தாப்புல எந்த லோகத்துக்கு போகணுமோ அந்த லோகத்துக்கு போகுது. ஆனால் இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது இந்த பூதனா சரீரம் என்ற சரீரத்தை இந்த உயிர் கொண்டு செல்ல முடியாது. இந்த உயிரோட அது மட்டும் போகல, அது கூட இன்னும் சில பொருள்களும் சேர்ந்து போகுது. வெறும் உயிர் மட்டும் போகல, ஆன்மா மட்டும் போகல, 16 தத்துவங்களும் கூட செல்லுகின்றன. இந்த உலகத்துல மொத்தம் வந்து நாம் இருக்கும்போது நமக்கு கொடுக்கப்படுகிற சரீரத்தை ஆகமங்கள் சொல்லுவது 31 தத்துவம், தைத்திரிய உபனிஷத் சொல்லுவது 5 கோஷங்கள். உபனிஷத்து 5 கோஷமா சொல்லுது, ஆனா ஆகமா 31 தத்துவமா சொல்லுது, ரெண்டுக்கும் வேற்றுமை கிடையாது. அப்படியும் சொல்லலாம், இப்படியும் சொல்லலாம். அதுல இந்த சரீரத்தை விட்டு அந்த உயிர் ஆன்மா செல்லும் பொழுது 16 தத்துவங்கள் அந்த உயிரோடைய கூட செல்லுகின்றன. இந்த ஆன்மா வந்து தனியா போகல, அது கூட என்ன பண்ணுது, இன்னொரு 16 தத்துவத்தையும் கொண்டுட்டு தான் போகுது. அதுலதான் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் போன்ற அந்த அவைகள், சூக்கும சரீரம், எல்லாவற்றையும் அது கொண்டுதான் போகுது. அதனாலதான் பிதிர்களுக்கெல்லாம் ஒரு அனுபவம் உண்டு என்று நாம் சொல்வதற்கு காரணம். ஆகவே இந்த புனர் உற்பவமானது திரும்ப திரும்ப நடக்குது, இதுதான் முக்கியம். முதல் உற்பவம் ஒரு தடவை தான் நடந்தது, மறுபடியும் ஒரு தடவை தான் இன்னொரு தடவை நடக்கப்படுது. கொடுக்கறதும் ஒரு தடவை தான், எடுக்கிறதும் ஒரு தடவை தான். ஆனா அந்த தூர சரீரம் மட்டும் என்ன பண்றாரு, அதை கொடுத்து கொடுத்து கொடுத்து வாங்கி கொண்டே இருக்கிறார். அதனாலதான் மாணிக்கவாசர் சொன்னார், வைச்சு வாங்குவாய், வைப்பாய் வாங்குவாய், வைப்பாய் வாங்குவாய், வைப்பாய் வாங்குவாய், வைச்சு வாங்குவாய். நுட்பம் எவ்வளவு, திருமுறைகள் எவ்வளவு நுட்பமான பொருள். அந்த தூல சரீரத்துல வந்து மொத்தம் வந்து 31 தத்துவங்கள், தத்துவங்கள் கணக்குக்கு 31. ஆனா கோஷங்கள், சரீரங்கிறது ஒரு காமன் நேம். அங்க உபநிஷத்துல என்ன சொல்லிச்சுன்னா, சரீரம்னு சொல்ல கோஷங்கள், அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், ஆனந்தமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், மனோமய கோஷம், கோஷம். இந்த கோஷங்கிற வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல என்ன ஈக்குவல் கேட்டா, ஷீத், SHEATH, ஷீத்னு சொல்றீங்களா, ஒரு உர, SHEATH, ஷீத்னா என்ன அர்த்தமோ அதான், அதான் கோஷத்துக்கு அர்த்தம். அதுபோல அப்படி என்ன பண்ணுது, இரண்டாம் யுகத்தில் என்ன சொன்னாரு, போக்கு வரவு புரிய வினைகளுக்கு தகுந்தாற் போல போவதையும் வருவதையும் திரும்ப திரும்ப செய்து கொண்டிருக்கான் உயிர்கள். இரண்டாம் சூத்திரம் இதுல இல்லை இல்லையா. அவை போக்கு வரவு புரிய திரும்ப திரும்ப திரும்ப வினைக்கீடாக பிறந்து பிறந்து இறந்து இறந்து பிறந்து பிறந்து இறந்து செத்து பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே. அப்ப செத்து பிறப்பதற்கே தொழில், நியாயமா சொன்ன என்ன தெரியுமா, உன்னுடைய தொழில், இப்ப நம்ம தொழில்தான் ஏமே டாக்டர், ஏமே லாயர் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா, இதெல்லாம் எதுக்கு, உடம்புக்கு தான் இல்லையா. உயிருக்கு என்ன தொழில், ஒரு பயோடேட்டா போடுறீங்க, சோலுக்கு பயோடேட்டா போட்டா உங்க தொழில் என்ன போடுவீங்க, அப்ப அப்ப சொன்ன பிறப்பதும் இறப்பதும் அதான் தொழில். ஆன்மாவுக்கு தொழில் என்ன, பிறத்தல் இறத்தல்,
3: இருப்பது சொல்ல இருப்பது,
2: இருப்பதா
3: பிறப்பது, இருப்பது
2: இருப்பது இருப்பது ரைட்டு, இருப்பது அதையும் சொல்லலாம். அதாவது அது ஏன் சொல்லா, இருப்பதை யாரும் மறுக்க முடியாது இல்லையா, எங்க போகுதுங்கிறதுதான் கருத்து வேற்றுமை வரும், இருப்பதுல சந்தேகம் வராது இல்லையா. அதான் செத்து பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே, அப்படி எவ்வளவு நுணுக்கமா சொல்லலாம். அந்த தொழில் எதுக்குன்னா, ஆன்மாவுக்கு தான் அந்த தொழில். ஆகவே எல்லாமே நம்ம இந்த உடம்புக்கு வைக்கிற பேரு எல்லாம் உடம்புக்கு தான், நம்ம பேரு உயிருக்கு பேர் இல்ல, உடம்புக்கு தான் பேர், இத்ததொரு வேரழைக்க என் என்றாங்க. ஆகவே பேரும் உடம்புக்கு தான், எல்லாமே உடம்புக்கு தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அது திரும்ப திரும்ப அது பிறந்து கொண்டு வருங்கிறதுதான் போக்கு வரவு புரிய, ஆணையின் நீக்கம் இன்றி நிற்கும் அன்றே என்று இரண்டாம் சூத்திரத்தில் சொன்னேன். அப்ப ரெண்டாம் சூத்திரத்துல என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு கேட்டா, இந்த போக்கு வரவு புரிவதற்கு என்ன வேணும்னாரு, மாயையும் வினையும் வேண்டும். மாயையும் வினை இல்லைன்னா போக்குவரவு வராது. அப்ப வெவ்வேறு உடம்புகளை கொடுப்பதற்கு ஒரு மூலமான ஒரு பொருள் இருந்தாகணுமே. உடம்பு எதுல இருந்து கொடுக்கறாங்க ஒரு கேள்வி வருதேன். அப்ப மாயையில இருந்து உடம்பு கொடுக்கிறார். ஆகவே வினையும் மாயையும் இருந்தால்தான் என்ன வரும், பிறப்பும் இறப்பும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். அப்ப ரெண்டாம் சூத்திரத்தை என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ண வர்றாரு அப்படின்னு கேட்டா, தி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் மாயா அண்ட் காமா. முதல் சூத்திரத்தை எஸ்டாப்ளிஷ் பண்றது எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் தி ஆல்மைட்டி. ரெண்டாம் சூத்திரம் வினை மாயினுடைய உண்மை. மூணாவது சூத்திரம் என்ன அப்படின்னா, இவற்றை அனுபவிப்பதற்கு ஒரு எக்ஸ் இருக்கணும். இப்ப உயிர்கள் இல்லை என்று சொன்னால் முதல்ல ஒரு அடிப்படையில ஒரு யுக்தி காமன் சென்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன வருதுன்னா, உயிர்கள்னு ஒன்னு அசியும் பண்ணலன்னா கடவுளுடைய ஆக்டிவிட்டி கடவுளை ஒத்துக்கொண்டு உயிர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று வைத்துக் கொள்வோம். சில பேர் அப்படி இருக்காங்க, கடவுளை ஏற்றுக்கொள்கிறாங்க உயிர்களை ஏற்றுக்கொள்வதில்லை. அப்படி ஏற்றுக்கொண்டால் அதுல ஒரு பெரிய ஒரு குறைபாடு வருகிறது. என்னவென்றால், இந்த கடவுளுடைய ஃபங்க்ஷன்ஸ் யாருக்காக ஒரு கேள்வி வருதேன், அது ஒரு கேள்வி வந்துருக்க. உயிர்களை ஏற்றுக்கொள்ளாமல் கடவுளை மட்டும் ஏற்றுக்கொண்டா அந்த சிக்கல் வருது. அப்ப கடவுள் செய்யக்கூடிய தொழில்கள் இருக்கே, அந்த தொழில்கள்லாம் யாருக்காக பண்ற அப்படிங்கிற கேள்வி ஒரு பகுத்தறிவு ரூபமான ஒரு கேள்வி வருது. அப்ப யாருக்காக இந்த உலகம், யாருக்காக கடவுளுக்காகவா, அவர் தொழில் செய்த யாருக்காக கடவுளுக்காகவா, அப்படி சொன்னீங்கன்னா என்ன வருது, the whole activity of the God will become foolish. வருமா வராத, ஒரு எய்மே இல்லாம தொழில் பண்ணிட்டு இருக்காரு கடவுள். இப்ப என்ன அருமையா எழுதினார் ஒருத்தர், if you don't accept the existence of the soul, the whole activity of the almighty will become foolish. அவருக்காக ஒண்ணுமே இல்லையா, நம்முடைய சமயம் என்ன சொல்லுதுன்னா கடவுளுக்காக எதுவுமே பண்ணல. கிறிஸ்தவ சமயம் தான் அப்படி சொல்லுது. கிறிஸ்தவ சமயம் தான் என்ன சொல்லுதுன்னா, தேவன் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்காக செய்கிறார். ஆனா நம்ம கடவுளுக்கு மகிமையை வெளிப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. ஆக உயிர்களுக்காக தான் பண்ற போட்டி அருளுக என்ற பாருங்க, உயிருக்காக தான் சொல்ற. ஆகவே முதல் க்வெஸ்சன் என்ன வந்ததுன்னு கேட்டா, அந்த உயிர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் கடவுளுடைய ஆக்டிவிட்டி வந்து ஒரு பயனற்றதுங்கிற ஆயிரம். அதுக்காக மட்டும் நம்ம சொல்ல, அது ஒரு பார்வை. அப்படி சொன்னா இப்படி ஒரு குற்றம் வருதுன்னு பாக்குறோம். அதுக்கப்புறம் நாம என்ன பார்த்தோம்னு கேட்டா, இந்த உயிர்கள் உண்டு என்று சொன்ன உடனே அடுத்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்தது என்னன்னு கேட்டா, எது உயிர். ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா, முதல்ல உயிர் உண்டு, சரி உயிர் உண்டு ஏற்றுக்கொண்டாச்சு, எது உயிர் அப்படின்னு கேட்டாதான். அதுல நான் அன்னைக்கே சொன்னேன், இந்திய நாட்டு தத்துவத்துல கிட்டத்தட்ட 20 விதமான டெபினிஷன்ஸ் இருக்கு எது உயிருங்கிறதுக்கு. அதுல மெய்கண்டார் என்ன செய்கிறார் என்றால், மூன்றாம் சூத்திரத்திலே 7 கொள்கைகளையும் மறுக்கிறார், 4 சூத்திரத்திலே 8 கொள்கையையும் மறுக்கிறார். அதைதான் நம்ம கடைசியா பார்த்தோம் இல்லையா. ஆகவே ஆன்மா உளது, ஆன்மா உளது, அந்த ஆன்மா உளதுங்கிறதுக்கு ஏறி ஏறி எப்படி சொன்னாரு என்றால், அது இலது எண்டலின் ஆன்மா உளது, எனது உடல் எண்டலின் ஆன்மா உளது அப்படின்னு 7 வகையான அதிகரணங்களாக நம்ம பார்த்தோம். எனது சாத்திரத்தில் ஒரு பெரிய கஷ்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அடிக்கடி நான் சொல்வேன், கதைகள் கேட்பதற்கும் சாத்திரம் படிப்பதற்கும் வேறுபாடு இருக்கு. கதையை கேட்டாச்சுன்னா ஓரளவு நம்ம என்ன செய்யலாம், கேட்டு வந்து என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா அது சொல்லிடலாம், ஓரளவுக்கு சொல்லிடலாம். அதாவது சில பேர் நல்லா கிராஸ் பண்ணிருப்பாங்க, சில பேர் லேசா கிராஸ் பண்ணிருப்பாங்க, மொத்தத்துல சென்ட்ரல் ஐடியாவை புரிஞ்சு போயிடும் அவர் என்ன சொன்னாருன்னு. ஆனா இந்த சாத்திரம் படிக்கும் போதுதான் ஒரு சிக்கல் என்னன்னா, நான் சொல்லும் போது புரியுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன சொன்னேன்னு திருப்பி சொன்னாதான் சீக்கிரம் வரும். அதுதான் இதில் உள்ள கஷ்டம் சாஸ்திரங்கள்ல. ஏன்னா நம்ம நுணுக்கமான செய்திகள், அந்த நுணுக்கமான செய்திகள் நம்ம எந்த அளவுக்கு கிராஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஆகவே மூணாம் சூத்திரம் என்ன சொன்ன வந்தார் என்றால், உயிர் என்ற ஒரு பொருளே இல்லை என்று சொல்லக்கூடிய மாத்மிக புத்தன் அவனை மறுக்கிறேன். ரெண்டாவது ஏற்கனவே விளக்கிட்டே சமர் பண்றேன் அவ்வளவுதான். ரெண்டாவது வந்து இந்த உடம்பு தான் ஆன்மா, ஏதோ உயிர் இருக்கு அப்படின்னு ஏதோ நீங்க அசீவ் பண்ணிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றானே, அவனை நோக்கி அவன் யாரு, உலகாயதில் ஒரு சாரார். அதே உடம்பு உயிர் இல்லைன்னு அதை சொன்னார். ஏன்னா எனது உடல் தான் நீ சொல்ற, நீ எப்படி சொல்ற நான் உடல்னு யாரும் சொல்றதில்லை. நான் உடல் யாராவது சொல்றா, என் நான் கை, நான் மூக்கு, நான் கண்ணுன்னு சொல்லுவீங்களா? எனது மூக்கு, எனது கண்ணு, அப்படிதானே சொல்லணும். அப்படி சொல்லியாச்சுனால என்ன வருது, அதுக்குரிய ஒரு பொருள் இருக்கு சொல்லப்படுகிறது. ஆகவே நீ சொல்லக்கூடிய ஆர்குமெண்ட் சரியா வராதுன்ட்டேன். அப்புறம் ரெண்டாவது அந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஞானேந்திரியங்கள், இந்திரியங்கள் தான், ஞானேந்திரியங்கள் கண்ணேந்திரியங்கள் தான் உயிரே ஒழிய தனியா உயிர் இல்லைன்னு சொல்ற ஒரு கட்சிக்காரன் அவனும் இருக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொருதான் யாரு, இந்த சூக்கும சரீரம், அதுதான் நம்முடைய கனவுல நாம் அனுபவிக்கக்கூடிய சரீரம். கனவு என்று வரும்பொழுது இந்த ஃபைவ் ஸ்டேட்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் அது வந்து எல்லாருக்கும் வருது. எப்பொழுதுமே ஒரு சிலருக்கு மட்டும் வந்ததுன்னா அது வியாதின்னு சொல்லிடலாம். எல்லாருக்கும் வந்தா அதுக்கு பேர் வியாதியா இல்லையா? ஒரு சில ஸ்பெஷாலிட்டிஸ் ஒருத்தருக்கு மட்டும் நம்ம டிசீஸ் கிளாஸிஃபை பண்ணிடுறோம் இல்லையா? ஆனா எல்லாருக்கும் வருது. கடவுளை ஏற்றுக்கொள்றவனுக்கும் வருது, ஏற்றுக்கொள்ளாதவனுக்கும் வருது. ஆகினால அந்த கனவு என்பது இப்ப இருக்கக்கூடியது. அதுக்கு காரணம் சொன்னாங்க, ஏன் இந்த ஃபைவ் ஸ்டேட்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் ஏன் வருது அப்படிங்கறது நான் அன்னைக்கு விளக்கினேன். அதாவது இந்த தத்துவ தாத்துவங்கள் கூடியும் குறைந்தும் வேலை செய்யும் போதுதான் நமக்கு ஐந்து விதமான கான்சியஸ்னஸ் வருது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த நாம் கனவு காணும் பொழுது இந்த ஆன்மாவானது இப்ப நம்ம வேக்கிங் ஸ்டேஜ்ல இருக்கோம், அப்ப இந்த தூள உடம்பு செயல்படுகிறது. நாம் கனவு காணும் போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த சூக்கும சரீரம்தான் அந்த கனவை அனுபவிக்கிறது. இந்த தூள சரீரம் அனுபவிக்கவில்லை. முக்கியமான ஒரு பாயிண்ட் ஏன்னு கேட்டா, தூள சரீரம் அனுபவிப்பதாக இருந்தால் நாம பார்க்கக்கூடிய பொருள் அந்த ரெட்டினால பட்டாதான் அது தெரியும்னு சொல்லி விஞ்ஞானம் சொல்லுது. அதே போல நம்ம காதால ஒண்ணு கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா எல்லாத்துக்குமே விஞ்ஞான ரீதியாக சொல்ல வேண்டும் சொன்னால், ஒரு கண்ணு எப்படி பாக்குது அப்படிங்கறத விஞ்ஞானத்துல சொல்றாங்க, அது ரெட்டினால போய் இந்த தரையில பட்டாதான் வரும். காது எப்படி கேட்குது அப்படின்னு சொன்னா, காது எப்படி கேட்குதுங்கிறதுக்கு அந்த டிம்பானிக் மெம்பரேன் ஒண்ணு இருக்குது, அந்த டிம்பானிக் மெம்பரேன்ல போய் அந்த சத்தமானது போய் விடணும். அப்புறம் அது வந்து உள்ள இருக்கக்கூடிய மிடில் இயர்னு ஒண்ணு இருக்கா, அந்த மிடில் இயருக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுமா, அப்புறம் அந்த மிடில் இயர் வந்து இன்னர் இயருக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுமா, இப்படிதான் காது வேலை செய்யுதுன்னு சொல்றான் இல்லையா? அவுட்டர் இயர், மிடில் இயர், இன்னர் இயர். இப்போ நம்ம கனவு காணும் பொழுது நாம வந்து சத்தத்தை கேட்கிறோம், அந்த சத்தம் இந்த ட்ரம்ல பட்டு தான் வந்துச்சா? அப்ப என்ன சொல்ல முடியும்? ஆகினால என்னன்னா, இதை வைத்துக்கொண்டு இது தூள உடம்பு அதை வந்து அனுபவிக்கலங்கிறதுக்கு ப்ரூஃப் என்ன கேட்பீங்க இல்லையா? தூள உடம்பு அனுபவிக்கிற கனவுல அப்படின்னா, தூள உடம்பு அனுபவிப்பதாக இருந்தால் இதெல்லாம் நிகழணும், ரெட்டினால பட்டிருக்கணும் இல்லையா, அந்த மெம்பரேன்ல பட்டிருக்கணும், அப்பதான் தூள உடம்பு அனுபவிக்குன்னு சொல்ல முடியும். ஆனா இந்த நிகழ்ச்சியெல்லாம் இல்லாமலேயே நமக்கு என்ன கிடைக்குது, ஒரு பார்வை கிடைக்குது, காதுல ஒரு செய்தி கேட்கிறோம். அப்போ அந்த செய்தியை அனுபவித்தது ஆன்மா, எதன் மூலமாக அனுபவித்தது? அந்த சூக்கும உடம்பின் மூலமாக அனுபவித்தது. ஆனா அதுக்கப்புறம் ஒரு நிலை வருது, சுளுத்தின்னு ஒரு நிலை, கனவே வராத ஒரு தூக்கம், அதான் சுளுத்தி. அதுக்கு மேல வந்து துரியம், அதுக்கு மேல துரியாதீதம். இது கூடியும் குறைந்தும் வேலை செய்வதற்கு என்ன காரணம், என்றால் கருவிகள் கூடியும் குறைந்தும் வேலை செய்வதனாலதான் அந்த ஸ்டேட்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் எல்லாம் வருது. ஆகினால இந்த கருவிகளோடு அனுபவிக்கக்கூடிய இன்னொரு பொருள் இருந்து ஆக வேண்டும். ஆகவே இந்த உடம்பு, இந்த தூள உடம்போ, அந்த சூக்கும உடம்போ, அது வந்து அதுதான் அனுபவித்தது என்று சொல்ல முடியாது. அப்புறம் இன்னொருத்தர் வராது, அவர்தான் பிராணவாயுவே உயிர், பிராணன் என்று சொல்லக்கூடிய அதுதான் அந்த சூக்கும சரீரத்தை இயக்குது. சூக்கும சரீரம் வேற, சூக்கும சரீரத்தை இயக்கிறது வேற. அந்த சூக்கும சரீரத்தை இயக்குவது எதுன்னு கேட்டா பிராணன். அந்த பிராணனும் ஆன்மா இல்லை. அப்புறம் இறைவன் தான் இந்த ஆன்மாவில இருந்து, இறைவன் தான் எல்லாம் பண்றான். ஆகவே இறைவனே தான் உயிர், பிரம்மமே உயிர் என்று சொல்லக்கூடிய கட்சிக்காரங்க. அதுக்கப்புறம் புத்தர்கள் இன்னொரு சாரான் சௌத்ராந்திய புத்தன் என்று சொல்கின்றவன், அவன் வந்து இந்த சமுதாயமே தான் ஆன்மா, எல்லாம் ஆஸ் எ டோட்டல் தான் ஆன்மா அப்படின்னு சொல்றான். ஆகவே அவனுடைய இதுவும் செல்லுபடியாக, ஏன்னா தனித்தனியாக ஒன்னுக்கு ஒரு பேர் இருக்கு, அப்புறம் எப்படி சமுதாயம் சொல்ல முடியும் என்று அதை மறுக்கிறார். ஆக இத்தனை ஏழு மதவாதிகளையும் எப்படி மறுக்கிறார் என்றால், அந்த லாஜிக் அப்ளை பண்ணி, இப்ப இவ்வளவுத்தின் மூலமாக இன்னொரு பொருள் இருக்க வேண்டும் என்பதை, ஆன்மா உளது, இலது என்றலின் ஆன்மா உளது, எனது உடல் என்றலின் ஆன்மா உளது என்று அதை எப்படி வந்து பிரிக்க வேண்டும் என்று எனக்கு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் அடுத்தால வர்றவங்க நான்காம் சூத்திரத்துல என்ன சொல்ல வந்த, அந்த கரணம், அந்த கரணங்கிறது என்ன, மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்று சொல்லக்கூடிய இந்த தூர உடம்புக்கு அப்பாற்பட்ட ஒன்று, அதுவும் எல்லாருக்கும் வேலை செய்யுது. நம்ம எல்லாரும் சொல்றோம், சரிக்குமா மனம் சொல்றோம், அதாவது சாதாரண பேசும்போது எனக்கு மனசு சரியில்லை, என் மனசுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றோம். ஆனா மனம் என்பது ஒரு தனிப்பொருள் இல்லை என்பது, மனம் என்பது அந்த சித்தம் அகங்காரத்தோடு சேர்ந்து செயல்பட்டு தான் ஒரு ஒரு விஷயத்தை வந்து நுகருது, ஒரு முடிவெடுக்குது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். ஆகவே அந்த கரணங்கள் என்பது நமக்கு என்ன தெரிகிறது, விஞ்ஞான கருவிகளுக்கு அகப்படாத ஒன்றுங்கிறது ஒரு எஸ்டாப்ளிஷ் ஃபேக்ட். மற்றபடி எனக்கு கையை தூக்க முடியல, காலை தூக்க முடியலன்னு சொன்னா ஒரு எக்ஸ்ரே எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லுவாரு, அதுலயும் சரியா புறப்படலன்னா ஸ்கேன் பண்ணிட்டு வாங்க, சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன், ஏதோ ஸ்கேன் எல்லாம் வந்துட்டு இருப்போம், அதை எடுத்துட்டு வாங்க சொல்லுவாங்க. இப்ப மனசு சரியில்லைன்னு டாக்டர்கிட்ட போனா, நீங்க ஒரு மனசை போய் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துட்டு வாங்க சொல்லுவாரா டாக்டர்?
3: மனமண்டு சொல்றதிலும், மனமண்டு சொல்றதை காட்டிலும் அந்த கரணங்கள் சொல்றது,
2: அந்த கரணங்கள் தான் சொல்லுவாங்க சித்தாந்தத்துல, அந்த கரணங்கள் தான். மனம் என்பது அந்த ஒரு பகுதி, அது அந்த மனத்தை மட்டும் சொன்னாலே போதும், உலகியல் அவ்வளவுதானே சொல்ல முடியும். ஆகவே அந்த அந்த அந்த கரணங்கள் உயிர் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்சிக்காரன் இருக்கிறான். அதான் என்ன சொல்ற, அவரை இங்க வந்து ஆன்மா என்பது எழுவாயின் பார்த்தோம், ஆன்மா அந்த கரணம் அவற்றின் ஒன்று அன்று, அவை அங்க அவைங்கிற சேர்க்கும் போது என்ன, அவற்றோடு சந்தித்தது அப்படிங்கிற அவற்றோடு, அது அவை அங்க ஒரு ஒடு உருவ வரவழைக்கணும், அவை பிளஸ் ஒடு, அப்ப அவற்றோடு சந்தித்தது. எங்க சந்தித்தது அப்படின்னா, இந்த பிரகிருதி மாயா போனத்துலதான் சந்திக்கிறது. அது எப்பொழுதுமே நம்முடைய பாடி எடுத்துக்கிட்டா, ஒரு சின்ன உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும். இப்ப நாம வந்து ஒரு லாரி வாங்குறோம், அல்லது ஒரு பெரிய வேன் வாங்குறோம். அந்த வேனை வந்து முதல்ல மேனுபேக்சர் பண்ற கம்பெனி ஒருத்தன் இருப்பான், அவன் என்ன பண்ணுவான், சேசிஸ் மட்டும்தான் கொடுப்பான். அதுக்கப்புறம் என்ன பண்றோம், பாடி பில்டிங்க்கு இன்னொரு கம்பெனி. அப்புறம் எங்க மெட்ராஸ்ல எல்லாம் அசோக் லேலன்னு ஒரு கம்பெனி இருக்குது, ஸ்டீரிங் எல்லாம் அதுக்குள்ள பார்ட்ஸ் எல்லாம் அவன் கொடுக்க மாட்டான். அப்புறம் ஸ்டீரிங் எல்லாம் செக் பண்றதுக்கு இன்னொரு கம்பெனி, அது ரேனே இந்தியா ஒரு கம்பெனி, அங்க போகணும். அவன் தான் ஸ்டீரிங்ல உள்ள பார்ட்ஸ் எல்லாம் போட்டு செட் பண்ணி கொடுப்பான். அப்புறம் பாடி பில்டிங்க்கு இன்னொரு கம்பெனிக்கு போகணும். இப்ப இவ்வளவும் பண்ண பிறகுதான் என்ன ஆகுது, ஒரு ஒரு காரோ ஒரு லாரியோ வருது. அதே போலத்தான், இதே பாயிண்ட் வச்சுக்கிறேன், இதே பாயிண்ட் தான் அந்த சேசிஸ யாரு கொடுக்கிறா, அவர் சிவபெருமான் கொடுக்கிறார் சேசிஸ். அந்த சேசிஸ் இல்லாம பாடி பில்டிங் உண்டா, சேசிஸ் இல்லாம ஸ்டீரிங் கரெக்ஷன் உண்டா? அப்போ சேசிஸ் இல்லாம என்ன கிடையாது, பாடி பில்டிங் கிடையாது, சேசிஸ் இல்லாம ஸ்டீரிங் கரெக்ஷன் கிடையாது. அது போல இந்த சூக்கும சரீரத்தை யாரு கொடுக்கிறா, அவர் கொடுத்துருக்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து இந்த அசுத்த மாயா கோணத்துல இந்த உயிர் வரும் பொழுது அவருக்கு கலாதி சரீரம்னு ஒண்ணு கொடுக்கிறார். அந்த கலாதி சரீரத்தை கொடுக்கிற அந்த அதிதேவதைக்கு தான் என்ன பேரு? அனந்த தேவர்.
4: சைவ சித்தாந்த ஞான சாஸ்திரத்தின் நிலையிலே ஸ்ரீ அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் அருளை செய்துள்ள சிவஞான சித்தியார் சுபக்கத்திற்கு ஸ்ரீ மாதவ சிவஞான யோகியருடைய பொழிப்புரையினை 16வது குருமூர்த்தியுடைய பரவுரையின் துணை கொண்டு சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டி வைத்துள்ளன. பொது அதிகாரத்தின் முதல் சூத்திரத்திலே 2வது அதிகாரத்திலே சிந்தனை இருந்ததில்லை. 2வது அதிகாரம் சூத்திரத்தினுடைய எந்த கூற்றினை கண்ணடித்து எடுத்துக்கொண்டு விளக்குகின்றது என்று சொன்னால், அதாவது ஒருவனோடு ஒருத்தி ஒன்றென்று உரைத்திடும் உலகமெல்லாம் வறுமுறை வந்து நின்று போவதும் ஆதலாலே தருபவன் ஒருவன் வேண்டும் என்பது அது முதல் அதிகரணக்கூறு. இந்த 2வது அதிகரணத்திலே ஈருமாகி மறுவிடும் அனாதிமுத்த சித்துரு மண்ணி நின்றே என்ற கூறு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அந்த 2வது அதிகரணத்து கூற்றினை 3 பிரிவுகளாக பிரித்துக் கொண்டு மண்ணி நின்று மறுவித்திடும், ஈருமாகி மறுவித்திடும், அனாதிமுத்த சித்துருவாய் மறுவித்திடும் என்று 3 பிரிவுகளாக பிரித்துக் கொண்டு முதல் 2ஐயும் சுருக்கமாக கூறி 3வதாக உள்ள அனாதிமுத்த சித்துரு என்பதை விரிவாக ஆசிரியர் சொல்லி வருகின்றார்கள். இந்த அனாதிமுத்த சித்துருவை விளக்கிவிட்டால் இந்த 2வது அதிகரணம் பூர்த்தியாகின்றது. சிவபெருமானுக்குரிய மிகச்சிறப்பான ஒரு திருநாமம் அனாதிமுத்த சித்துரு. அவர் ஒருவருக்கே உரியது. சைவ நூல் பயிற்சி உடையவர்கள் எழுதக்கூடிய கட்டுரைகளிலெல்லாம் இந்த சொல்லாட்சி அவசியம் இடம்பெறும். அனாதியே முத்தி நிலையில் உள்ளவர். ஞானிகள் எல்லாம் முத்தி நிலை அடையாமல் ஆனந்தமலச்சார் ஊற்றவர்களாக இருந்து அவன் அருளாலே முத்தி நிலை எழுதியவர். ஆனால் சிவபெருமான் என்றுமே அஞ்ஞானவசப்படாதவராய் எப்பொழுதுமே முத்தி நிலையிலே இருப்பவர். ஆகையினாலே அனாதிமுத்த சித்துரு என்று சொல்லப்படுகின்றார். சித்துரு என்று சொல்லும்பொழுது அறிவுமயமான பொருள் என்று அது பொருள்படுகின்றது. அனாதிமுத்த சித்துரு என்று சிவபெருமானை அழைப்பதற்கு ஒரு தடை உள்ளது என்று கருதி வேற்று சமயத்தால் அத்தடை எழுப்பினார்கள். நீங்கள் சொல்கின்ற முதல்வன், இந்த உலகத்தை படைத்து காத்து ஒடுக்குகின்ற அந்த முதல்வன் இருக்கின்றானே, அந்த சிவபெருமான் உருவமுடைய பொருளா அல்லது அருவமான பொருளா அல்லது அருவுருவமான பொருளா என்று கேட்கும் பொழுது அந்த 3 திருமேனிகளையுமே உடையவன் சிவபெருமான் என்று விடை கூறினான். அதிலே உருவத்திருமேனியின் மீது தடை எழுப்பினான். அந்த தடைக்கு விடை கூறும் போது அருவத்திருமேனியும் அருவுருவத்திருமேனியும் நன்கு சாதிக்கப்படும். என்ன தடை எழுப்பினான் என்று சொன்னால், உருவத்திருமேனி எல்லாம் ஒருவருக்கு இருந்ததென்றால் நமக்கு எப்படி உருவத்தை செய்து கொடுக்க ஒருவர் வேண்டுமோ அதுபோல முதல்வனுக்கும் அந்த உருவத்தை படைத்துக் கொடுக்க ஒருவர் வேண்டும் என்றான். யோக சித்தர்கள் எல்லாம் அவன் அருளாலே உருவெடுக்கின்றார் என்றால் அவனால் தன் விரும்பிய உருவம் எடுக்க முடியாது சொன்னவுடன் அப்படியே எடுத்தாலும் அது மாயாகாரியமாகத்தான் இருக்கும் என்றார். மாயாகாரிய உடல் அவனுக்கு கிடையாது. நாம் ஆணவமல சார்புடையவர்கள். ஆணவமல சார்புடைய நமக்குத்தான் மாயாகாரிய உடம்பு, வளர்வு தேவைகளுக்கு உட்படுகின்ற உடம்பு, நோய் நொடிகளுக்கு உட்படுகின்ற உடம்பு இந்த மாயாகாரிய உடம்பு. இது மலச்சார்பு உடையவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற மருந்து மாதிரி. அவனோ மலநோயை தீர்க்கின்ற வைத்தியம். ஆகையினாலே அவன் எடுக்கின்ற திருவுருவம் அவனுடைய அந்த ஞான சக்தியை அவனுக்கு திருவுருவமாக விளங்குகின்றது என்று சொன்னவுடன் அதை நன்கு விளக்கினார்கள் பாடலே. அதையெல்லாம் சிந்தித்தோம். அதன் மேல் எழக்கூடிய ஐயத்துக்கு தான் விளக்கம் காண வேண்டும். அதாவது அப்படி அவனுடைய ஞான சக்தியே திருமேனியாக இருந்தாலும் கூட உருவமாக பரிணமிப்பவை எல்லாம் ஒரு காலத்திலே அறிவைது. ஆகையினாலே நீங்கள் ஞான திருமேனி என்று சொன்னாலும் அந்த திருமேனிக்கும் அறிவு வந்துவிடுமே. ஆகையினால் உருவத்திருமேனி அவனுக்கு உண்டு என்று ஒருபோதும் நீங்கள் கூற வேண்டாம் என்று நமக்கு ஆலோசனை சொல்கின்றான். வேற்றி சமைத்தான் சொல்லி ஆகவே அவன் அருவப்பொருள் என்றே கொள்ளுங்கள். சிவபெருமான் அருவமானவன் என்றே சொல்லுங்கள் என்று சொல்லும்பொழுது அருளந்த சிவாச்சாரிய சுவாமியும் அவனை இகழ்ச்சி குறிப்போடு மறுத்தார்கள். மிகுந்த புத்திசாலி மாதிரி நீ சொல்கின்றாய், உனக்கு விளக்குகின்றேன் கேட்பாயாக என்று சொன்னார். அத்துவா மார்க்கத்துள்ளான் அலன் இவன் அருமை தன்னை குட்டிதான் உடையை போல இருந்தனை புகழ கேள்வி என்று சொல்கிறார். அத்துவா என்று சொல்லும்பொழுது இந்த உலகத்து பொருள் எல்லாத்துக்கும் அத்துவாங்கிற பெயர் கொடுத்து அத்துவா என்பது உலகம் தான். இந்த அத்துவாகிய உலகத்திலே உள்ள பொருள்கள் எல்லாம் அருவமாகவோ அல்லது உருவமாகவோ அல்லது அருவுருவமாகவோ 3 நிலைகள் ஏதாவது ஒரு நிலையில தான் இருக்கும். ஒரு நிலையில் உள்ள பொருள் இன்னொரு நிலைக்கு செல்ல முடியாது. அதுபோல் சிவபெருமானும் அருவமே அப்படின்னு சொல்லிட்டா அப்ப அவனும் இந்த அத்துவாவாகிய உலகத்துல பொருள்கள் ஒன்றாக ஆகிவிடுவான். இவன் இந்த உலகத்து பொருள்கள் எல்லாம் மேன்மையானவன் என்று சொன்னார். எப்படி சொல்வது? நினைத்தால் அருவத்திருமேனியும் மேற்கொள்வான், உருவத்திருமேனியும் மேற்கொள்வான், அருவுருவத்திருமேனியும் மேற்கொள்வான். எந்த திருமேனியும் எடுக்க அவனால் இயலும். என்று சொல்லும் பொழுதுதான் அவன் உலகத்து பொருளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் என்ற அவனுடைய பரம்பொருள் தன்மை அங்கே நிறுவப்படுகின்றது. நீ சொல்வது போல அவன் அருவம் மட்டும்தான் சொன்னால் உருவத்துக்கு வரமாட்டான்னு சொன்னான். எத்தனையோ பொருள்கள் அருவப்பொருளாக இருக்கின்றன, ஆகாயம் அருவமுடையதுதான், அது ஒருபோதும் உருவமாகாது. இந்த உலகத்து சடப்பொருள்களுக்கு ஒருவனாவான் உன்னுடைய கூற்றுப்படி என்று சொல்லி அவனை மறுத்தான். அந்த இடத்திலே ஒரு இலக்கண குறிப்பினை விளக்க வேண்டும். அத்துவா மார்க்கத்துள்ளான் அலன் இவன் அருமை தன்மை என்று வருகின்றது அல்லவா. அத்துவா மார்க்கத்துள்ளான் அலன் என்று வரும்பொழுது வேறொரு பாடம் சொல்வார்கள். அலன் என்பது பதிலாக வந்து அலன் இவன் வருது பார்த்தீங்கன்னா அத்துவா மார்க்கத்துள்ளான் அலன் இவன் வருகின்றது. அலன் இவன் அப்படிங்கிறதுக்கு பதிலாக அன்று இவன் ஒரு பாடம் உண்டு சில பிரதிகளில், அப்படி ஒரு பாடம். மூன்றாவது அடி 42 பாடல மூன்றாவது அடி அத்துவா மார்க்கத்துள்ளான் அலன் இவன் என்பது அன்றிவன் பாடம். அன்றிவன் அப்படிங்கும் போது அன்றிய இவன் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு அகரம் சொக்கன் இருக்கின்றது, விரித்துக் கொள்ள வேண்டும். அன்றிய இவன் அன்றுதல்னா என்னன்னா மாறுபடுதல், அதுக்குத்தான் மேற்கோள் காட்டியிருந்தார்கள். அன்றுதல் அப்பொருட்டாதல் அன்றினார் புறமறித்தார்க்கு என்பதனாலும் அறிவன். இது பெரிய புராணத்தில் வருகின்றது. அன்றினார் புறமறித்தார், மாறுபட்டவர்களுடைய முப்புறங்களையும் எரித்தான். மாறுபடுதல்னா பகைத்தல், இந்த இடத்துல முரண்படுதல், மாறுபட்டு விளங்குதல், வேறுபட்டு விளங்குதல் இந்த பாட்டில் பொருள் வரும். அவை அன்றுதல்னா மாறுபடுதல். அத்துவா மார்க்கத்துடான் அன்றியவன் அன்றியவன் என்று சொன்னால் இந்த இடத்துல சுவாமிகள் சொல்கின்ற உரை நயம் மிகச்சிறப்பானது. அந்த பாடத்தை கொண்டவர்கள் கூட அப்படி உரை சொல்லியிருக்க மாட்டார். அத்துவா மார்க்கத்து உள்ளான் அலன், அத்துவா மார்க்கத்து உள்ளவன் அல்லன் அப்படின்னு பொதுவான பொருள் வரும். ஆனா அலனிவனுக்கு பதிலாக அன்றியவன் பாடம் கொண்டுட்டான். அத்துவா மார்க்கத்துள்ளான் அன்றியவன் கொண்டுட்டா அந்த உள்ளான் என்பது இருக்கிறான் என்ற பொருள்ல வராது. அந்த உள்ளான் என்றால் உள்ளப்படான், உள்ளப்படான் என்றால் உள்ளுதல் நினைத்தல் ஒரு அர்த்தம் உண்டு. உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் சொல்ற உள்ள நினைத்தல் உள்ளான்னா நினைக்கப்படான், உள்ளப்படான் நினைக்கப்படான். அத்துவா மார்க்கத்து அத்துவா மார்க்கத்துள் ஒருவனாக இவன் கருதப்படான். அன்றிவன் அந்த அத்துவா மார்க்க பொருள்களோடு மாறுபட்டவன் இவன். அத்துவா மார்க்க பொருள்கள் தான் அருவமாக இருக்கும், உருவமாக மாறாது. சில பொருள் உருவமாக இருக்கும், அருவமாக மாறாது. இவன் அந்த அத்துவா மார்க்கத்தில் ஒரு பொருளாக கருதப்படாதவன் தான் சொன்னான். அத்துவா மார்க்கத்துள் ஒன்றாக கருதப்படான் என்று உரைத்து அன்றியவன் என்பது அத்துவாக்கிறது இயல்போடு மாறுபட்ட இவன் அன்றிய இவன் வினைத்தொகையாக வினைத்தொகையாக வைத்து உரைத்த என்று அந்த பாடம் கொண்டவர்களுக்கு அப்படி ஒரு ஆலோசனையும் இங்கே அருள்கின்றார்கள் நம்முடைய சுவாமிகள். அப்புறம் சொன்னார்கள், அச்செயல் முதல்வன் அருவமேயனில் அத்துவாக்கள் ஒருவனாக முடியும் என்ற யாஞ்சனம் என்னன்னு கேட்டான். அவன் அருவம்தான் சொல்லிட்டா அத்துவாக்கள் ஒருவனாக இவன் சொல்றீங்களா, அது எப்படி விளக்கமா சொல்லுங்க சொல்றாரு. உலகினில் பதார்த்தம் எல்லாம் உருவமோடு அருவமாகி நிலவிடும் ஒன்று ஒன்று ஆகா நின்ற அந்நிலையே போல அழகிலா அறிவந்தானும் அருவமே எண்ணில் ஆய்ந்து குலவிய பதார்த்தத்து ஒன்றாய் கூறுவன் குறித்திடாயே. உலகினில் பதார்த்தம் எல்லாம், அதாவது இந்த உலகத்தில் காணப்படும் பொருள்கள் எல்லாம், பதவியை சொல்றான், உலகத்தில் காணப்படும் பொருள்கள் எல்லாம் உருவமோடு அருவமாகி நிலவிடும். உருவமோடு அருவம் ரெட்டுரம் அழிந்து கொள்ளணும். உருவ அருவம் சேர்த்து அருவுருவத்தை அங்கே சேர்த்து உருவமும் அருவமும் அருவுருவமாய் காணப்பட்டு நிற்கும். உலகத்து பொருள் எல்லாம் எப்படி இருக்கும், உருவம் அருவம் அருவுருவம் மூன்றுல ஒன்னா இருக்கும். எடுத்துக்காட்டு இப்ப நிலம் வந்து உருவம் உடையது, ஆகாயம் வந்து அருவமானது, இந்த நீர் சந்திரன் இதெல்லாம் அருவுருவம்னு சொல்லுவாங்க. அது ஒரு காரணம் இருக்கணும் ஆய்வு பண்ணணும்னா அதெல்லாம் அருவுருவம்னு சொல்லி வச்சிருக்காங்க. அருவம்னு சொல்லல உருவம்னு சொல்லல, ரெண்டுமே இடைப்பட்டதா சொல்லியிருக்காங்க. நீர சந்திரன் எல்லாம் நிலத்தை உருவம்னு சொல்லியிருக்காங்க, ஆகாயம் அருவம். இப்படி இந்த உலகப் பொருள் எல்லாம் அருவம் உருவம் அருவுருவம் என்ற மூன்று ஒன்றா இருக்கும். இது ஒன்று இன்னொன்று ஆகாது. சுவாமியர் குறிப்புரை பாருங்க, ஆகாயம் முதலிய அருவ பொருள் உருவத்தின் இயல்புடையது ஆகாது. என்னைக்காவது ஆகாயம் உருவம் பெறுமா, பெறாது. நிலம் முதலிய உருவ பொருள் அருவத்தின் இயல்புடையது ஆகாது. நிலம் உருவப்பொருள் தான், அது அருவப் பொருளாக மாறாது. சந்திரன் முதலிய அருவுருவப் பொருள் அருவியல்வே உடையதும் ஆகாது, உருவியல்வே உடையதும் ஆகாது. ரெண்டு இயல்பும் சேர்ந்திருக்கும்னு இருக்கும், அதான் அருவுருவம். சந்திரன் வந்து தேய்ந்து வளர்ந்து மறைந்து மறுபடி தோன்றது இல்லையா. இங்கனம் ஆறு அத்துவா உட்பட்ட பொருள்கள் எல்லாம், அத்துவாக்கள் ஆறா பிரிப்பார்கள், அது நாம பின்னால் பார்க்க இருக்கோம். இங்கனம் ஆறு அத்துவா உட்பட்ட பொருள்கள் எல்லாம் ஒன்று பெரிதொன்றின் இயல்புடையது ஆக மாட்டாது. உருவப்பொருள் அருவப்பொருளின் இயல்புடையது ஆகாது, அருவப்பொருள் உருவப்பொருளின் இயல்புடையது ஆக மாட்டாது. ஆகலான் அனாதிமுக்க சித்துருவாகிய முதல்வனை அருவப்பொருளே எனின் அவனும் அவை போல மாட்டாமை உடையன் எனப்பட்டு அவற்றுள் ஒருவனாய் முடியும். இந்த மாட்டாமை பார்த்தீங்கன்னா அதான் இன்னபிலிட்டின்னு சொல்லுவாங்க, இயலாமை. அவனால அருவமா தான் இருக்க முடியும், உருவமா ஆக முடியாது அப்படிங்கிற கருத்துக்கெல்லாம் கொண்டு போய் விட்டுரும். உலகத்துக்கு உலகத்துக்கு தான் அந்த தன்மை, ஒரு நிலையிலிருந்து இன்னொரு போக முடியாது. சிவபெருமானா அருவமேன்னு சொல்லிட்டான், பரம்பொருள் அருவமே, அவனுக்கு உருவமே கிடையாதுன்னு சொல்வதெல்லாம் சிந்திக்கணும். எவ்வளவு பெரிய ஒரு தர்க்கத்தை ஒரு லாஜிக்கான ஒரு சிந்தனையானது சைவசித்தாந்தம் வைத்திருக்கிறது. நாம அதை விட்டு போட்டு அருவம்னு சொல்ற கருத்து தான் பெரிய கருத்துன்னு நம்மளே வங்கி கொண்டிருக்கின்றோம். அருவம் தான் உருவம் தான் சொல்லிட்டா உலகத்து பொருள்கள் இறைவனும் உருவனாயிரும், அவன் எந்த நிலையும் மேற்கொள்ள முடியும் என்பதுதான் அவனுடைய பரம்பொருள் தன்மைக்கு உகந்தது. அதான் கடவுள்.

முடிந்தோம்னா உருவாகும்ங்கிறது. ஒன்று நிகழ்வு ஒன்று உடைத்தாகாது என்பார் ஒன்றொன்றாகாதுன்னு உபசரித்தார். ஐயா உலக பொருள்கள் எல்லாம் ஒன்று இன்னொன்றாகாதுன்னு சொன்னாங்கன்னா ஒன்று நிகழ்வு இன்னொன்று பெறாதுன்னு தான் அர்த்தம். அதுக்கு வந்து ஒன்று இன்னொரு பொருளாக ஆகாது அப்படின்னு வந்து சொன்னா வந்து அது சர்க்காரியவாதத்துக்கு முரணுமா சொல்றார். இவ்வாறு உரையாதாருக்கு சர்க்காரியவாதம் முரணுமாறு உணர்க. ஆமா ஒன்று ஒன்று ஆகா அப்படின்னா அதான் ஒன்றுதான் இன்னொன்று ஆகாத. அதுல எந்த காரியம் சூப்பமா இருக்கோ அதுதான் தோன்றும். ஆகவே அந்த அதுக்கு முரண்பாடாக வராதபடி நம்ம உடை சொல்லணும். சிலர் அப்படி சொல்லியிருக்காங்க போல அதான் சுவாமி எழுதுறாரு. சுவாமியை சொல்ற உடை என்னன்னா உருவப்பொருளுக்கு அருவத்தன்மை வராது, அருவப்பொருளுக்கு உருவத்தன்மை வராது. இதுதான் ஒன்று ஒன்று ஆகாதுங்கிறது பொருள். இதனாலே நிம்மலன் அருவே என்பார் மதமும் அருவுருவே என்பார் மதமும் மறுக்கப்பட்டவாறும் ஆயிற்று. ஏன் இதனால இந்த பாடலால யாரும் மறுக்கிறாங்க? இறைவன் வந்து அருவம் மட்டும்தான், உனக்கு உருவம் கிடையாதுன்னு ஒரு சாரா. இன்னொரு சார அருவம் மட்டும்தான் சொல்றாங்களாம். அவர்கள் எல்லாம் மறுத்தவாறு ஆயிற்று. அது அஞ்ஞானமாக சரி இது இப்படி இருக்கிறது. சக்தியே வடிவென்றால் பரிணாமமாகவே அனித்தமுமாய் விடுவன கூறிய குற்றத்திற்கு பரிகாரம் என்னை? சரியா அவன் வந்து அருவம்னு மட்டும் சொல்லக்கூடாது, வந்து சொன்னா உலகத்து பொருள்கள் ஒருவனா இதுதான். அதனால உருவமும் ஆவான் அருவமும் ஆவான் அருவமும் ஆவான் சொல்லிட்டேங்க. சரி நாங்க ஒரு குற்றம் சொன்னவன் உருவத்துக்கு வந்தால் உருவத்திறமேடி கொண்டால் ஒரு குற்றம் வரும்னு சொன்னவன் என்ன எதெல்லாம் தோன்றுதோ அதெல்லாம் அழியும். ஏன் ஒரு குறிப்பிட்ட காலத்துல தான் இந்த உருவத்திறமையை அவனுக்கு தோன்றிருக்கணும். தோன்றுவதெல்லாம் அழி பரிணமிப்பதெல்லாம் அழிவை சொன்னமே இப்ப உருவத்திறமேனிக்கு அழிவு வந்துருமே அது இழுக்கல்லவா? அதுக்கு இங்க என்ன சமாதானம் சொல்ல போறீங்க? அந்த நாங்க சொன்ன அந்த குற்றத்திற்கு நீங்க சொல்கின்ற பரிகாரம் என்ன? அடுத்த பாடலுக்கு எப்படி தோற்றுவாய் பண்ணதாக பாருங்க. பரிணாமமாகவே அனித்தமுமாய் விடும். அனித்தம்னா என்ன? நிலையற்று அழிவது. நித்தத்துக்கு எதிர்ப்புதான் அனித்தம். அனித்தமுமாய் விடும் என கூறிய குற்றத்திற்கு பரிகாரம் என்ன எனில் அது வருஞ்செயலில் கூறப்படும். வருஞ்செயலில் பெறப்படும். வருஞ்செயலில் பெறும் வருஞ்செயலாக வருஞ்செயலை பார்க்கணும்னு ஒரு ஆர்வம். அருமையா சொல்றாங்க. பந்தமும் வீடுமாய பத பதார்த்தங்கள் அல்லான் அந்தமும் ஆதி இல்லான் அளப்பிலன் அதனாலே எந்ததான் இன்ன நின்றும் இன்னதாம் இன்னதாகி வந்திடான் என்றும் சொல்ல வழக்கோடு மாற்றம் இன்றி. மிக முக்கியமான பாடல் வந்து சிவபெருமானுடைய அந்த பரத்துவம் இருக்கின்றதே முழு முதன்மை. அதை விளக்கி சொல்லக்கூடிய மிக அற்புதமான பாடல். உருவத்திறமையினா என்ன? அழிவெய்துமான். ஏன் சொல்றான் அழிவெய்து? அப்ப எவ்வளவு அருமையாக விடை கொடுக்காங்க பாருங்க. எல்லாம் வந்து இதுல என்ன சொல்ல போகின்றார்? அந்த உருவத்திறமையினே அவன் தனக்குள் தான் ஒடுக்கிக் கொள்கின்றான். உருவத்திறமையை மறைத்து வேறு நிலைக்கு போகின்றான் என்றால் அந்த தன்னுடைய சக்தியை தனக்குள்ளாக அவன் வந்து வைத்துக் கொள்கிறான். அவ்வளவுதான். இதுல அறிவு எங்க வந்தது? இல்லையா அருமையா சொல்ல போறாங்க. அந்தமும் ஆதி அவனுக்கு கிடையாது. அதைத்தான் முதல்ல நம்ம போட்டுக்கணும். இந்த பாடல் எதிர் நிறநிலை அணி. முதல்ல நம்ம அதை தெரிஞ்சுட்டு உள்ள போனா நமக்கு எளிதா இருக்கும். சுவாமியர் உரையெல்லாம் சொல்லிட்டு பின்னாடி ஒரு இடத்துல லேசா ஒரு ஒரே ஒரு வார்த்தையில் எழுதுவாங்க. எதிர் எதிர் நிறநிலை எழுதிப்பாங்க. எதிர் நிற நிறநிலையை பிரிச்சுவாங்க. நிரல் நிறை எதிர் நிறம் நிறை எழுதியிருக்காங்க. எதிர் நிறநிலைனா என்னன்னு அந்த அணி நமக்கு தெரிஞ்சாதான் இது நமக்கு வந்து ரசிப்போம். அப்போ நிரல் நிறைனா என்னன்னு தெரிஞ்சாதான் எதிர் நிறநிலை தெரியும். நிரல் நிறைனா என்னன்னா அப்படி முதல்ல சொன்னதை முதல்ல சொன்னதோட சேர்த்துக்கணும், ரெண்டாவது சொன்னது ரெண்டாவது சொன்னதை சேர்த்துக்கணும். இந்த ஆங்கிலத்தை சொல்லுவாங்க ரெஸ்பெக்டிவிட்டி அப்படிம்பாங்க. தமிழ்ல முறையே அப்படின்னு அதான். ராமனும் கண்ணனும் காஃபியும் தேநீரும் அருந்தினர் அப்படின்னா அப்ப முதல்ல சொன்ன ராமன் முதல்ல சொன்ன காஃபி இருக்கணும். ராமன் காஃபி இருக்குன்னா அவன் கண்ணன் தேநீர் இருக்கு அப்படி போட்டிருக்கு. இது இப்படி போட்டால் அது நிரல் நிறை. இந்த சிவஞான சுவாமிகள் தோத்திர பாடல் வருது இல்லையா? ஒரு பொழுதும் மறவாமல் உளத்தில் சிரத்தில் ஓதிரன் ஆவில் என்றும் உண்ணி வைத்து உரைப்பான். உளத்தில் உண்ணி, உண்ணினா நினைத்து, உள்ளத்தால் நினைத்து, சிரத்தில் திருவடியை வைத்து நாவில் உரைப்பான். நாவான சொல்லுவோம். உளத்தில் சிரத்தில் ஓதிரன் ஆவில் உண்ணி வைத்தே உரைப்பான். அது நிரல் நிறைக்கு உதாரணம். வழக்கமாக பாடல் தோற்றுறாங்க. எதிர்நிலைனா அது மாறி வரும். இப்ப ராமனும் கண்ணனும் காஃபியும் தேநீரும் அருந்தினர் அப்படின்னா ராம் முதல்ல சொன்ன ராமன் ரெண்டாவது சொன்ன தேநீர் இருந்தானு, ரெண்டாவது சொன்ன கண்ணன் முதல்ல சொன்ன காஃபி இருந்தானு அப்படி வருதுன்னு வைங்க. அது எதிர்நிலை. எது நிறநிலை? எது நிறநிலையா? இந்த பாடல் எது நிறநிலையா வருது? அப்போ இதுல எதெல்லாம் சொல்லியிருக்காங்க? ராமன் கண்ணன் மாதிரி எது, காஃபி தேநீர் மாதிரி எது, அது தெரியணும் இல்லையா? அதாவது சொன்ன உடனே வாக்கியம் புரியுது. இந்த பாடல எது ரெண்டு அம்சங்கள் என்ன சொல்லியிருக்காங்க? அடுத்த ரெண்டு அம்சங்கள் என்ன? எதை எதை கூட பொறுத்தணும்? முதல் அம்சம் என்னன்னா பந்தமும் வீடுமாய பத பதார்த்தங்கள் அல்ல. பொருள் தனியா பார்ப்போம். இப்ப அந்த பிரிச்சதை மட்டும் சொல்லிடுறேன்.
பந்தமும் வீடுமாய பதபதார்த்தங்கள் அல்லான் என்று முதலில்

0: இரண்டாவது அந்தமும் ஆதியில்தான் அளப்பிலன். இரண்டாவது அடுத்த ரெண்டு என்னன்னா, அதலாலே எந்தைதான் இன்னன் என்றும் அடுத்ததுல வர்ற முதல் இது காஃபி மாதிரி ராமன் கண்ணன் முடிஞ்சது, அடுத்த காஃபி மாதிரி வருது இல்லையா, அதான் இது. எந்தை ஆதலாலே எந்தைதான் இன்னன் என்றும் அதோட நிறுத்திக்கணும். எந்தைதான் இன்னன் என்றும் சொல்லிட்டு கடைசியில் பேரணும். எந்தைதான் இன்னன் என்றும் சொல்ல வழக்கோடு மாற்றம் என்றே. அதுக்கப்புறம் கடைசியில் நாலாவதா வர்றது என்னன்னா, இன்னதாம் இன்னதாகி வண்டிதான் என்றும் சொல்ல வழக்கோடு மாற்றம் என்றே. எந்தைதான் இன்னன் என்று சொல்ல வழக்கோடு மாற்றம் என்றே. இன்னதாம் இன்னதாகி வண்டிதான் என்று சொல்ல வழக்கோடு மாற்றம் என்றே. அப்போ முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா, எதிர்நிலை இருக்கு. முதல்ல சொன்ன ரெண்டுல ரெண்டாவது எது, ரெண்டாவது அடியில் இருக்கு அந்தமும் ஆதியில்தான் அளப்பிலன். இத வந்து அதுக்கு அடுத்த ரெண்டுல முதல் முதல் இது கூட கொடுக்கணும். ராமன் கண்ணன் காஃபி தேநீர் இல்லையா, ராமன காஃபியோடையும் கண்ணனை தேநீரையும் குடிச்சா அது நிழல்நிலை. ராமன் கண்ணன் காஃபி தேநீர் இருக்கு. இப்ப ராமன கடைசியில் உள்ள தேநீர் கூட கொடுத்துரும், கண்ணனை முதல்ல உள்ள காஃபி கூட கொடுத்துரும் இல்லையா. அப்ப முதல் ரெண்டுல ரெண்டாவது எது, அந்தமும் ஆதியும் தான் அளப்பிலன். அது அடுத்த ரெண்டுல முதல் இது கூட சேரும். முதல் இது என்ன, எந்தைதான் இன்னன் என்று சொல்ல வழக்கோடு மாற்றம் என்று. வழக்கோடு மாற்றம் என்றுனா என்ன அப்படின்னா, அதாவது வழக்குன்னா ஒரு கேள்வி, ஒரு சந்தேகம் வந்துட்டு, மாற்றம்னா என்னன்னா பதில், அதுக்கு சொல்லக்கூடிய விடை பதில். மாற்றம்னா நம்ம அந்த சேஞ்சுங்கிற அர்த்தத்திலே பார்ப்போம். அப்படி இல்லை, நாம ஆர்க்கும் குடியெல்லாம் பதிவு என்ன பேரு, மறுமாற்ற திருத்தாண்டம் மறுமொழி சொல்றாரு. அரசன் கூப்பிடுறான்னு சொன்னவனுக்கு மறுமொழி சொல்றாரு. யமனே வந்து என்ன வந்து கூப்பிடறதுக்கு அதிகாரம் கிடையாது, எல்லாரையும் கூப்பிட அதிகாரம் இல்லை. யமனே அரசன்னா உனக்கு தான் அரசன் சொல்லி மறுமொழி சொல்றாரு இல்லையா. அது மறுமொழிக்கும் மறுமாற்றம் இருக்கு இல்லையா, மாற்றம்னா அது மொழி அதான். அதாவது கொஸ்டினே இல்லை, அசோ ரிப்ளையும் இல்லைன்னு சொல்றாரு. நோ கொஸ்டின் இருக்க இடம் இருந்தாலும் நான் ரிப்ளை கொடுக்கணும் அவசியம். கேள்விக்கே இடம் இல்லை, ஆட்சேபனைக்கே இடம் இல்லை, எனவே சமாதானத்துக்கும் இடம் இல்லை என்று சொல்லி சொல்கிறார். எனவே அதற்கு தடையும் இல்லை, அதற்கு மறுமொழியாகிய பரிகாரம் இல்லை. அதான் வழக்கோடு மாற்றம் இல்லை. அது இருக்கிறது இன்னொரு புது சொல்லுங்க பார்த்துட்டேன். இப்போ நான் செயலுக்கு வருவோம். ரெண்டாவது முதல் ரெண்டுல ரெண்டாவது எடுத்துக்கணும். அந்தமும் ஆதியில்தான் அளப்பிலன், அனாதிமுத்த சித்திருவாகிய என் தந்தை சிவபெருமான் அந்தமும் ஆதியில்தான். இப்படி சொல்லலாமா, அந்தமும் ஆதியில்தான் சொல்லலாமா, அந்தமும் ஆதியும் இல்லான்னு சொல்லணும் இல்லையா. இதுதான் சொல்லணும், அந்தமும் ஆதியும். முதலில் உன் போட்டு அடுத்ததையும் போடணும் இல்லையா, அதான் முறை. அது செய்யுள்ள ஓசைக்காக வேண்டி அதை தொக்க வச்சு பாடியிருப்பாங்க சுவாமிகள். குறிப்பிட சொல்றாங்க ஆதியும் என்பதிலும் உண்மை தொக்கது போட்டுக்கணும். அப்போ பொருள் சொல்லும் போது நம்ம அதை விரிச்சு சொல்லணும் இல்லையா, அதுக்காக அந்தமும் ஆதியும் இல்லான். அளப்பிலன், அளப்பிலன் அவன் அளந்து சொல்ல முடியாது, அளவைகளுக்கெல்லாம் எட்டாதவன். காட்சி அளவை, கருதல் அளவை, ஆகம் அளவை எதனாலும் அளத்தின முடியாத அவன், அளவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன். அப்போ என்ன பாருங்க, அளவைகளுக்கு அப்பாற்பட்டவன்களுக்கு ஏது சொல்றார், அந்தமும் ஆதியும் இல்லாதவன். உலகத்து பொருளை ஒன்று காட்சி அளவையால் அளந்திரலாம், அல்லது கருதி அளந்திரலாம், அல்லது ஆகமத்தினால் அளந்திரலாம். ஏன்னா உலக பொருள்கள் எல்லாம் அந்தமும் ஆதியும் உடையவை, தோற்றமும் கேடும் உடையவை. இவன் தோற்றக்கேடுகள் இல்லாதவன், எனவே அளவைகளாலும் அளக்க வாராதவன். எவ்வளவு அருமையா சொல்றாங்க, எது தோற்றக்கேடுகளுடைய பொருளோ அதுதான் அளவைகளால் அளக்க முடியும், அளக்க முடிகின்ற பொருளாக இருக்கு. தோற்றக்கேடுகள் அற்ற பொருள் அளவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட பொருள். அதான் அந்தமும் ஆதியில்தான் அளப்பிலன். ஆதலாலே அதனால எந்தைதான் இன்னன் என்றும் சொல்ல வழக்கோடு மாற்றம் என்று. இன்னன் என்றும்னா இவன் அருவந்தான், அருவந்தான்னு சொல்றதுக்கோ, அல்லது இவன் உருவந்தான்னு சொல்றதுக்கோ, அல்லது அருவருவந்தான்னு சொல்றதுக்கோ இல்லையா. ஏன் அருவமா மட்டும் இருந்தான், உருமா மட்டும் இருந்தான் இல்லையா, இவன் அருவமா அல்லது உருவமா ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க அப்படின்னு சொல்றதுக்கு வழி கிடையாது. மூணுல எந்த நிலையிலான்னு இருப்பான். ஏன்னா தோற்றக்கேடுகளை உடைய பொருள் தான் அளவைகளால் அளக்கப்படும், அளவைகளால் அளக்கப்படும் பொருள் தான் ஒண்ணு அருவோம் அல்லது உருவோம். இப்படி எதுக்குள்ளையாவது கட்டுப்பட்டு கிடக்கு, அதை விட்டு வெளியே வர முடியாம. இவன் தோற்றக்கேடுகள் இல்லாதவன், எனவே அளவைகளால் அளக்க வாராதவன், எனவே இவன் வந்து அருவம் அருவருவம் உருவம்னு இதுல எந்த திருமேனியனாலும் அவன் கொள்ளுவான் இல்லையா. இன்னன் இன்னன் தான் உருவம் தான் அப்படின்னு சொல்ல இல்லையா, உருவம் தான் அருவம் தான் அப்படின்னு சொல்றதுக்கு இருந்து தடை எழுப்பவும் முடியல, அதனால விடை சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை என்றார். சரி, அடுத்தது என்னன்னா, முதல்ல சொன்னதை கடைசியில் சொன்னதோடு சேர்க்கணும் இல்லையா. முதல்ல சொல்லியிருக்கிறது முதலடி என்ன, பந்தமும் வீடுமாய பத பதார்த்தங்கள் அல்லான். பந்தம் வீடு, கட்டு வீடு சொல்லுவாங்க. பந்தம்னா பெத்த நிலை, மரச்சார்போடு கூடிய நிலை. வீடுனா மரத்தினின்று விடுபட்டு முத்தி நிலை. ஆமா, இந்த கட்டு நிலை வீட்டு நிலைனா யாருக்கு? உயிர்களாகி நமக்கு தான். அவனுக்கு ஏது கட்டு இல்லையா? அதுல இருந்து விடுபடுதலாகி வீடும் கிடையாது, அனாதி புத்தனவன். ஆகவே அந்த பந்தம் வீடு இவற்றை அடையக்கூடிய இந்த பதங்களை அடையக்கூடிய பதார்த்தங்களுள் அவன் ஒருவன் அல்லன். அதான் பத பதார்த்தம்னா பதங்களை அடையும் பதார்த்தம் இருக்கும், அந்த பதங்களை உடைய பதார்த்தம். அதான் சுவாமிகள் அது இரண்டாம் வேற்றுமை தொகைன்னு சொல்லுவாங்க. இந்த பதத்தை உடைய பதார்த்தம், அந்த ஐ தொக்கு நிற்கு பாத்தீங்களா, பதத்தை ஐ தொக்கு நிற்கு இல்லையா, ஐ தான் இரண்டாம் வேற்றுமை கொடுக்கும். அது தொக்கு நிற்கு உதாரணத்துக்கு சுவாமிகள் எழுதுவாங்க, குலைக்காது என்றார் போல எழுதுவாங்க. குலைக்காதுன்னா குலையை உடைய காது. அத மாதிரி பத பதார்த்தம்னா பதங்களை உடைய பதார்த்தம். என்ன பதங்கள்? இப்போ கட்டுநிலை பெத்த நிலைன்னு ஒரு வார்த்தையில சொல்லிட்டோம், அதுல எத்தனை பதங்கள் இருக்கு? பெத்த நிலையில் உள்ள ஆன்மாவா? சரி, அதுல எந்த பிறவி எடுத்திருக்கு? ஏழு வகை பிறவிகள்ல தாவர நீர்வாரவன ஊர்வன விலங்குகள் பறவைகள் மனிதர்கள் தேவர்கள் ஏழு வகை பிறவிகள் இருக்க. இது இப்ப எல்லாமே பெத்த நிலையில் உள்ள ஆன்மாக்கள் தான். அதுல எந்த பிறவி இல்லையா? தேவர்கள் பிறவியா? சரி, தேவர்கள்னு சொல்லிட்டு அதுல எத்தனையோ நிலைகள் இருக்கு, இந்திரனா அல்லது சந்திரனா அல்லது குபேரனா, அதுல எத்தனையோ பதங்கள் இருக்கு மேல, பிரம்மாவா விஷ்ணுவா இல்லையா. ஆகவே இந்த பதங்களை எல்லாம் உடைய முத்தின்னு வந்துட்டாலும் அதுலயும் பதமுத்தி இல்லையா, அபரமுத்தி இப்படிலாம் முத்திகள் இருக்கு. ஆகவே இதெல்லாம் பதங்களை உடைய நிலை பந்தம் வீடு. இந்த பதங்களை எல்லாம் அடையக்கூடிய பதார்த்தங்களிலே அவன் ஒருவன் அல்லன். அவன் உயிர் வர்க்கம் தான் இந்த இதெல்லாம் அடையும், அவன் உயிர் வர்க்கத்தோடு ஒருவன் அல்லன். ஆதலாலே இல்லையா, கடைசிக்கு போயிடணும், முதல் உள்ளதுக்கு கடைசிக்கு போயிடணும். என்ன? இன்னதாம் இன்னதாகி வந்திடான் என்றும் சொல்ல வழக்கோடு மாற்றம் என்றே. இது இதுலதான் அவன் தடைக்கு விடை இருக்கு. என்னன்னா, அந்த உருவம் பரிணமிக்கிறதா அல்லது விருத்திப்படுதா இல்லையா, எப்படி வந்தாலும் அது ஒடுங்கணுமே அப்படின்லாம் நம்ம கேள்வி எடுக்க வழியே கிடையாது என்று சொன்னார்கள். கேள்விக்கும் வழி கிடையாது, எனவே பதிலுக்கும் வழி கிடையாது. ஏன்னா பந்தமும் வீடும் அடையக்கூடியவை உயிர் வர்க்கங்கள். அந்த உயிர் வர்க்கங்கள் தான் அவை தான் வந்து மாயாகாரிய உடம்பு எடுக்கும், அது ஒடுங்கி அழியும் இல்லையா. அது மண்ணோடு மண்ணா போகும், அப்புறம் வேற ஒரு பிறவியை போய் வினைப்பீடாக எடுக்கும். ஆகவே இந்த தோன்றுதல் அழிதெல்லாம் அந்த பந்தம் வீடுங்கிற நிலை அடையக்கூடிய அந்த உயிர்களுக்கு கொடுத்த மாயாகாரிய உடம்புக்கு தான் தோற்றமும் கேடும். ஆகவே இவனுடைய திருமேனி வந்து அது பரிணமித்து வருதா? ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அசுத்த மாயா காரியங்கள்லாம் பரிணாமம், சுத்த மாயா காரியம் விருத்தி. என்ன விருத்தி? ஞாபகப்படுத்தி பரிணாமம்னா அது பால் தயிராதல் போல அல்லது நெய்யில புழு தோன்றுவது போல, இதெல்லாம் பரிணாமத்துக்கு எடுத்துக்காட்டுகள். நம்ம பால் தயிரானா பால் முழுக்க தயிராயிரும், அது முழு பரிணாமம். ஆனா அசுத்தமாயிலிருந்து உலகம் தோன்றுதுன்னா முழுக்க உலகம் ஆயிட்டு அப்புறம் ஒடுங்கும் போது எதோ ஆதாரமா கொண்டு ஒடுங்கும் இல்லையா. ஓரளவு மண்ணில இருந்து பானையை செய்யறான், அந்த பானை மறுபடியும் அந்த மண்ணில் ஒடுங்குது, ஏகதேச பரிணாமம் தானே. அது மாதிரி நெய் இருந்து புழு தோன்றுவது போலதான் ஏகதேச பரிணாமம். விருத்திக்கு என்ன உதாரணம் சொன்னார்? சுத்தமாயா காரியங்கள்லாம் விருத்தின்னாங்க. அதுக்கு உதாரணம் சொன்னாங்க, எவ்வளவு அருமையா உதாரணம் வச்சிருக்காங்க. அப்படியே வந்து துணி கொண்டு வானா இல்லையா, அதை அப்படியே கூடாரமாக்கலாம் இல்லையா, அந்த துணியே அப்படியே கூடாரமாக்கும். அதுல அந்த காரண காரியத்துக்கு வேற்றுமை ரொம்ப குறைச்ச, துணியவே கொண்டுதான் சுருட்டி கொண்டு வரான், அப்படியே விரிச்சு அங்கங்க டெண்டு கூடாரம். அந்த மாதிரி அந்த துணியே கூடாரமானது கூட சுத்தமாய உலகங்கள் தோன்றுவது விருத்தி. இப்ப சிவபெருமானுக்கு உருவத்திருமணி தோன்றுவது விருத்தியா பரிணாமமா அப்படின்லாம் கேட்க வழி இல்லை. எப்படினாலும் அவன் தோன்றும் அவனுக்கு என்ன, ஏன்னா அவன் இந்த கட்டு வீடு இவற்றை அடையக்கூடிய அந்த ஆன்ம பதார்த்தங்களில் ஒருவன் அல்லன். ஆகையினாலே அவன் திருமேனி வந்து பரிணாமடைந்தாலே விருத்தி அடைந்தாலே அடையும். இப்படி அடையுமா அப்படி அடையாதான்னு கேட்கறதுக்கோ அதுக்கு பதில் சொல்றதுக்கோ எந்த ஒரு இடமும் இல்லை. அதான் அப்ப நான் கொண்டு கூட்டி அடைய சொல்லிவிடுகின்றேன் அந்த பாடலுக்கு. அந்தமும் ஆதியில்லான் அளப்பிலன், ஆதலாலே எந்தைதான் இன்னென்றும் சொல்ல வழக்கோடு மாற்றமின்றேன். பந்தமும் வீடுமாய பத பதார்த்தங்கள் அல்லான், ஆதலாலே இன்னதாம் இன்னதாகி வந்திடான் என்றும் சொல்ல வழக்கோடு மாற்றமின்றேன். இதுக்கு பொழிப்புறையில வந்து இதனுடைய சாரத்தை அப்படி சொல்லியிருப்பார்கள். ஆனால் இந்த கொண்டு கூட்டை வந்து கீழே சொல்லியிருக்காங்க. ஆமா, எதிர் நிரநிலையா கொண்டு கூட்டணும், கொண்டு கூட்டி அற்புதமா விளக்கம் சொல்லி அதுக்கப்புறம் எதிர் நிரநிலை வாசி பார்க்கும்போது ஆகா இது எதிர் நிரநிலை போடுமே அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ அஜிவிழா இது எதிர் நிரநிலை அதனால சொல்லி பொழிப்புறைய அனாதிமுத்த சித்திருவாகிய எந்தை கட்டு வீடு என்னும் பதங்களை உடைய பசுவாச பதார்த்தங்களது இயல்புடையன் அல்லன். அகலானும் எழுவா இருவா இளநாகடான். ஆதி அந்தங்கிற வடமொழிக்கு எவ்வளவு தூய தமிழ்ல விளக்கம் சொல்றாரு. எழுவாய் இருவாய் தோற்றத்துக்கு எழுவாய், ஒடுக்கத்துக்கு இருவாய், எழுவாய் இழுவாய் இளநாகலானும் அவை இளநாகவே அளவுகற்று எட்டாமையானும் அருவம் உருவம் அருவுருவம் என்னும் முக்கூற்றுள் இன்னன் ஆவன் என்றுதான். இன்னன் ஆவன் என்று சொல்ல கேள்வியும் இல்லை விடையும் இல்லை அப்படி அர்த்தம் என்றுதான். அம்முக்கூறும் படும் விருத்தி பரிணாமம் விவர்த்தனம் என்பவற்றுள் ஒன்றில் படுவன் படான் என்றுதான் கூறுவதற்கு ஓர் ஆசங்கையும் இல்லை, அதாவது சந்தேகமும் இல்லை. அவன் திருமேனி வந்து எப்ப தோன்றும் எப்ப அவனுக்குள்ள ஒடுங்கும் அதெல்லாம் நம்மளால சொல்ல முடியாது.
1: உயிர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே, இறையருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள் இரண்டாம் பாடம் ஞானாசிரியர் உமாபதி சிவம் அருளிய திருவருட்பயன் வகுப்பு 89
2: குரல் எண் 86 மறுவாசிப்பு. குரல் தலைப்பு நகாராதி பஞ்சாட்சரம் மோட்ச ஆசையுடையார் ஓதல் ஆகாது. ஆராதி ஆதாரம் அந்தோ அது மீண்டு பாராது மேல் ஓதும் பற்று. கொண்டு கூட்டும் முறை ஆதாரம் ஆராதி அது மீண்டு பாராது அந்தோ மேல் ஓதும் பற்று. பதவுரை ஆதாரம் ஆராதி உனக்கு ஆதாரமாயிருக்கின்ற சிவத்தை முன்னாக வைத்து ஐந்தெழுத்தை ஓதி வழிபடு. அது மீண்டு பாராது உபாய மார்க்கத்திலே ஓதிய நகாராதி பஞ்சாட்சரத்தின் இயல்பை திரும்ப விசாரியாமல் மேல் ஓதும் பற்று. உண்மை மார்க்கத்தில் நிற்கும் போதும் நகார மகாரங்களை முன்னாக ஓதும் தன்மை அந்தோ கவலைப்பட வேண்டியதொன்று. குரல் எண் 87 சிகாராதி பஞ்சாட்சரமே மோட்ச ஆசையுடையார்க்கு உரியது. குரல் சிவ முதலே ஆமாறு சேருமேல் தீரும் பவம் இது நீ ஓதும் படி. கொண்டு கூட்டும் முறை சிவ முதலே ஆமாறு சேருமேல் பவம் தீரும் நீ ஓதும்படி இது. பதவுரை சிவ முதலே ஆமாறு சேருமேல் சிகாரம் வகாரம் என்னும் இரண்டும் முதலிலே வரும்படி உச்சரித்தல் கூடுமாயின் பவம் தீரும் பிறவிக்கு காரணமாகிய மலங்கள் நீங்கும். நீ ஓதும் படி இது முத்தியை விரும்பிய நீ உச்சரிக்கும் முறைமை இதுவே.
3: உள்ளவும் அதே செய்திதான் இந்த குறளிலும் வலியுறுத்தப்படுகிறது. இந்த குறளிலே ரெண்டு பஞ்சாக்கரத்தையும் ஒப்பிட்டு இது எதற்கு பயன் செய்யும் இது எதற்கு பயன் செய்யும் என்று தொகுத்து சொன்னார். இந்த குறளிலே தனியே சிவாய நம மந்திரத்தின் எப்படி ஓத வேண்டும் என்ற முறைமையை முத்தி நாட்டமுடையாருக்கு உரிய மந்திரம் அதுதான் என்பதை அந்த மந்திரத்தை தனித்து சொல்லுகிறார். முதலிலே ஒப்பிட்டு சொல்லப்பட்டது, இதிலே தனித்து சொல்லப்படுகிறது. சிவ என்று சொல்லப்படுகிற சிவம் அருட்சக்தி அவை முன்வரக்கூடியதாகிய சிவாய நம என்ற மந்திரத்தையே முத்தி நாட்டமுடையார் ஓத வேண்டும் என்பதையே இந்த குறள் சொல்லுகிறது.
2: சீவ முதலே ஆமாறு சேருமேல் தீரும் பவம் இது நீ ஓதும் படி. கொண்டு கூட்டும் முறை சீவ முதலே ஆமாறு சேருமேல் பவம் தீரும் நீ ஓதும் படி இது. பதவுரை சீவ முதலே ஆமாறு சேருமேல் சிகாரம் வகாரம் என்னும் இரண்டும் முதலிலே வரும்படி உச்சரித்தல் கூடுமாயின் பவம் தீரும் பிறவிக்கு காரணமாகிய மலங்கள் நீங்கும். நீ ஓதும் படி இது முத்தியை விரும்பிய நீ உச்சரிக்கும் முறைமை இதுவே. உரைக்குறிப்பு அப்பர் சுவாமிகள் நமச்சிவாய திருப்பதிகத்திலே நகாராதி பஞ்சாட்சரத்தை துதித்தனர். ஆயினும் மாணிக்க வாசக சுவாமிகள் நமச்சிவாய வாழ்க என்று திருவாசகத்தை தொடங்கினர். ஆயினும் அவர்கள் ஓதியது சிகாராதி என்பதை கருவாய்க் கிடந்து உன் கழலே நினையும் கருத்துடையேன் என்று தொடங்கும் திருப்பாதிரிப்புலியூர் தேவாரத்திலும், நானேயோ தவன் செய்தேன் என்று தொடங்கும் திருவேசர்வு திருவாசகத்திலும் அகுது அமைந்திருத்தலால் காண்க.
3: ஒரு நல்ல கேள்வியை எழுப்பிக் கொள்கிறார் உரையாசிரியர். சிவாய நம என்பதுதான் முத்தி நாட்டமுடையாருக்கான பஞ்சாக்கிரம் என்பதை முதற் குரலிலும் இந்த குரலிலும் அழைத்துச் சொல்லுகிற பொழுது ஒரு ஐயப்பாடு எடுகிறது. பஞ்சாக்கிர பதிகத்தை நால்வர் பெருமக்களுமே பாடியிருக்கிறார்கள். அப்பர் பாடியிருக்கிறார், சுந்தரர் பாடியிருக்கிறார், சம்பந்தர் பாடியிருக்கிறார், நம்முடைய வாசக பெருமானும் நமச்சிவாய வாழ்க்கை என்று சிவபுராண ஓதலிலே நமச்சிவாயத்தை முன்னிறுத்தி அந்த பஞ்சாக்கிர மந்திரத்திலே முக்கியத்துவம் கொடுத்து சொல்கிறார். அப்படியானால் கேள்வி வருகிறது, இந்த ரெண்டு குரல்களையும் திரும்ப திரும்ப முத்தி நாட்டமுடையாருக்கு சிவாய நமதான் என் மந்திரம் என்று சொல்லி இருக்கிறதே, அப்படியானால் இவர்களுக்கெல்லாம் முத்தி நாட்டம் இல்லையா? நாங்கள் குருமுதல்வர்களாக போற்றுகிற அப்பருக்கு, மாணிக்க வாசகருக்கு, சுந்தரருக்கு, சம்பந்தருக்கு எல்லாம் நமசிவாய பதிகம் தானே பாடினார்கள், ஆகவே அவர்களுக்குரிய மந்திரமும் நமசிவாயம் தானா என்று ஒரு கேள்வி பிறக்கும். நமக்கு தேவையற்ற கேள்வி. ஆனாலும் நாம் புத்திசாலித்தனத்தாலே படித்துக்கொண்டு அவரவர் தகுதியை நாம் வகுக்க வேண்டியதில்லை, அதை அவரவர் வகுத்துக் கொள்வார்கள். ஆனால் புத்திசாலித்தனம் கல்வியாக கற்கிற பொழுது இந்த கேள்வி எழுவது தவிர்க்க முடியாது. எப்படி அவர்கள் நமசிவாயத்தை ஓதினார்கள்? இவ்வளவு அழுத்தி சொல்கிறீர்களே, அப்படியானவர்கள் புத்தி நாட்டமுடையவர்கள் நமசிவாயத்தை ஓதினால் பழையபடி அவர்களை பூமிக்கு கொண்டு வந்து விட்டுவிடும், உலகியல் வாழ்க்கைக்கு கொண்டு வந்து விட்டுவிடும் என்று சொல்லப்படுகிற பொழுது அவர்கள் ஏன் இதை சொன்னார்கள் என்ற கேள்வி பிறக்கும். அந்த கேள்விக்கு பதில் சொல்லுகிறார் உரையாசிரியர். அவர்கள் நமசிவாயத்தை ஓத சொன்னது நம்மை, ஆனால் அவர்கள் பெரும்பாலும் சிவாய நம என்ற மந்திரத்தை தான் ஓதியிருப்பார்கள் என்பதற்கு ரெண்டு எடுத்துக்காட்டுகளை எடுத்து காட்டுகிறார். ஒரு ஆசிரியர் பிள்ளைகள் நீங்கள் இதை படிக்க வேண்டும் என்று சொல்கிற பொழுது அவர் அதை படி அவர் பிள்ளைகளுக்கு சொன்னார் என்றால் அவர் அதை படி அதைத்தான் படிக்கிறார் என்று அர்த்தம் இல்லை. அவர் படித்த படிப்பது வேறு பாடமாக இருக்கலாம். வகுப்பிலே அவர் செய்கிற பாடம் மாணவர்களுக்காக நடத்தப்படுகிற பாடம். அதுபோல அவர்கள் பாடிய பஞ்சாக்கிர பதிகங்கள் நம்மை விடேற்றும் பொருட்டு படிக்கப்பட்ட பாடிய பதிகங்கள் என்று கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். திருப்பதிரி புலியூர் பதிகம் என்று ஒரு பதிகம் நாவுக்கரசர் பாடியது. கருவாய் கிடந்தும் கடலே நினையும் கருத்துடையேன், குருவாய் தெரிந்தும் நாமம் பயின்றேன் உணதருளாள், திருவாய் மலர சிவாய நம என்று நீரணிந்தேன். கருவாய் சிவகதி பாதிரி புலியூர் அரணி என்று அந்த தேவாரம் முடியும். பாருங்கள், எவ்வளவு நுட்பமாக அதை இனங்கண்டு கண்டிருக்கிறார்கள் என்று. அவர் என்ன சொல்லுகிறார்கள் என்றார், வயிற்றிலே கருவாக இருக்கிற பொழுதே இந்த வழியைத்தான் நினைத்தேன் என்றார். இவ்வளவு ஆழ்ந்த அனுபவத் தெளிவு இருந்திருக்கும் என்று பாருங்கள். கருவாய் கிடந்தும் கடலே நினையும் கருத்துடைய இறைவா, என் தாயின் வயிற்றில் இருக்கிற பொழுதே நான் உன்னை நினைந்து கொண்டுதான் இருந்தேன். இது சொல்லிவிட்டு சொல்லுகிறார், கருவாய் கிடந்தும் கடலே நினையும் கருத்துடையேன், உருவாய் தெரிந்தும் நாமம் பயின்றேன், எப்பொழுது வெளியிலே வந்து வடிவம் கொண்டு பிறந்து விட்டேனோ அதற்கு பிறகும் உன் நாமம் தான் பயின்றேன். இதெல்லாம் பிறவி பயனாலே வாய்ப்பது. வழிபாடு செய்கிற நாங்கள் வழிபாட்டை வாழ்க்கையினுடைய ஒரு பாகமாகத்தான் தமிழர்களுக்கு, சைவர்களுக்கு வழிபாடு ஒரு பாகம். காலையில எழும்புவது, சாமி கும்பிடுவது, ஏதாவது பாக்களை சொல்வது, பூ வைப்பது, இன்றைக்கு அந்த முறைமையை நாங்கள் குறைத்துக் கொண்டே வருகிறோம். பிள்ளைக்காரர்களிடம் இருந்து சுதந்திரம் பெற்றுவிட்டோம் என்பது பொய். இன்னும் நாங்கள் மனதளவிலும் புத்தியளவிலும் அடிமைகளாக இருக்கிறபடியால் நம் மூதாதையர் காட்டுற வழியிலே நடப்பதில்லை. நம் பிள்ளைகள் விபூதி பூசுவதில்லை, நம் பிள்ளைகள் இறைவனுடைய பால்களை சொல்வதில்லை, வழிபாடு செய்வதற்கு ஒரு நேரம் ஒதுக்குவதில்லை. இதெல்லாம் கட்டாயம் வர வேண்டும். அதைத்தான் அவர் வகுத்து சொல்கிறார், கருவிலை இருக்கிற பொழுதே உன்னை நினைந்தேன், உருவாய் தெரிந்தும் நாமம் பயின்றேன், எப்பொழுது வடிவமா உன் பெயரை சொல்லிக் கொண்டே இருந்தேன். அதுக்கு பிறகு சொல்றார், திருவாய் மலர சிவாய நம என்று நிறனிந்தேன். நான் சொல்றேன், நான் நெத்தியில திருமுக பூசுற பொழுது சிவாய நம என்று பூசினேன். அப்ப என்ன தெரிகிறது? அவர் உச்சரித்த மந்திரம் சிவாய நம என்று தெரிகிறது என்பதை எடுத்து காட்டுகிறார். அதுபோல மாணிக்கவாசகருடைய ஒரு அது என்ன தொடக்கம் சொல்லுங்கள்,
2: நானேயோ தவம் செய்தேன்,
3: நானேயோ தவம் செய்தேன் சிவாய நமவென நீரணி நீரணிய பெற்றேன் என்று அந்த பாடல் வரும். நானோ தவம் செய்தேன் சிவாய நம என்று சொல்லும்படியான அந்த வாய்ப்பினை பெற்றேன் என்று நான் மாணிக்கவாசகரும் சொல்கிறார். ஆகவே அவரும் அவர் வழிபாட்டில் உச்சரித்த மந்திரமாக சிவாய நமதான் இருந்திருக்கிறது என்பதை எடுத்து காட்டுகிறார். ஆகவே அவர்கள் வழி நின்று நாங்கள் செய்கிறோம் என்று அதைத்தான் பெற்ற வேண்டும் என்பதில்லை. அவர்கள் நமக்காக காட்டியதாக கொண்டு அவர்கள் என்ற நிலை முத்தி பஞ்சாக்கிரத்தை தான் அவர்கள் ஓதியிருக்கிறார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டுகளை இந்த ரெண்டிலே எடுத்துக்காட்டுகள்.
2: குரல் எண் 87 மறுவாசிப்பு. குரல் தலைப்பு: சிகாராதி பஞ்சாட்சரமே மோட்ச ஆசையுடையாருக்கு உரியது. குரல்: சீவ முதலே ஆமாறு சேருமேன் தீரும் பவம் இது நீ ஓதும் படி. கொண்டு கூட்டும் முறை: சீவ முதலே ஆமாறு சேருமேன் பவம் தீரும் நீ ஓதும்படி இது. பதவுரை: சீவ முதலே ஆமாறு சேருமேல் சிகாரம் பகாரம் என்னும் இரண்டும் முதலிலே வரும்படி உச்சரித்தல் கூடுமாயின் பவம் தீரும் பிறவிக்கு காரணமாகிய மலங்கள் நீங்கும். நீ ஓதும்படி இது முத்தியை விரும்பிய நீ உச்சரிக்கும் முறைமை இதுவே. அடுத்த குரல் குரல் எண் 88. குரல் தலைப்பு: வகாரம் ஆன்மாவை சிவமாக்குதல்.
3: வகாரம் என்பது எதை குறிக்கும்?
2: திருவருட்சக்தி,
3: அருட்சக்தியை குறிக்கும். அதாவது இடையிலே நாங்கள் படித்ததை நீங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். ஆன்மா திருவருட்சக்தியின் பயப்படுதல் முத்தி அல்ல. அதை நான் அது இடையிலே அதை சொன்னது பெரிய விஷயம் நமக்கு விளங்க வேண்டிய. திருவருட்சக்தியின் பயப்பட்டு விட்டோம் என்றால் முத்தி அடைந்தோம் என்று முத்தி இன்பம் பெற்று விட்டோம். திருவருட்சக்தியினாலே சிவ பயப்படுகிற பொழுதுதான் முத்தி இன்பம் கிட்டுகிறது. திருவருட்சக்தியினுடைய பயப்படுதல் என்பது உண்டு ஒன்று, அது வழிகாட்ட சிவவயப்படுதல் என்பது ஒன்று. ஆகவே ரெண்டும் வேறு. சிவவயப்படுகிற பொழுதுதான் அந்த முத்தி இன்பமாகிய பேரின்பத்தை ஆன்மா அனுபவிக்கிறது. திருவருட்சக்தி அதை காட்டி தருவதற்கு துணை செய்கிற சக்தி. அந்த சக்தியைத்தான் நாங்கள் வகாரம் என்று குறிப்பிடுகிறோம். படியுங்கள்.
2: வாசி அருளி அதை வாழ்விக்கும் மற்ற அதுவே ஆசியில் உருவமும் ஆம் ஆங்கு அங்கு. கொண்டு கூட்டும் முறை: வாசி அருளி அதை வாழ்விக்கும் அதுவே அங்கு ஆசியில் உருவமும் ஆம். பதவுரை: வாசி அருளி சத்தியானது சிவத்தை காட்டி அதை ஆன்மாவை வாழ்விக்கும் வீட்டின்பத்தில் இருத்தும் அதுவே.
3: திருக்குறள் படிக்கிறது போல சொல்லாலே நேர்பொருளுக்கு போக முடியாது. அனுபவஸ்தர்கள் உரை செய்தால்தான் இந்த உரையில வாசி அருளி என்றால் பாவாகிய திருவட்டு சக்தி சிவத்தை நமக்கு அருளி. இதே இந்த சொல்லுகளுக்குள்ளே முழுதாக வரும் அனுபவஸ்தர்களால் சொன்னால்தான் இதை நாம் புரிந்து கொள்ள முடியும். வாசி அருளி சொல்லுங்கள்.
2: வாசி அருளி சக்தியானது சிவத்தை காட்டி அதை ஆன்மாவை வாழ்விக்கும் வீட்டின்பத்தில் இருத்தும் அதுவே அங்கு ஆசியில் உருவமும் ஆம். அந்த திருவருளே ஆன்மாவுக்கு முத்தியில் குற்றமற்ற மேனியுமாய் இருக்கும்.
3: ஆன்மாவுக்கு ஒரு வடிவம் தேவை, அது நமக்கு தெரியும். திருவருட்சக்தி என்ன செய்யும் என்றால் சிவத்தை காட்டி அதனோடு சேர்ப்பிக்கும். சேர்க்கிற பொழுது அந்த திருவருட்சக்தியே ஆன்மாவுக்குரிய வடிவமாகவும் மாறும். அதை எப்படி விளங்க வேண்டும் என்றால் சிவம் வேறு சக்தி வேறு இல்லை. சிவமும் சக்தியும் எப்போதும் கலந்திருக்கும் என்று பிடிக்கிறோம். அதிலே நாங்கள் சொல்லுகிற சக்தி என்பது திருவருட் சக்தியை தான். அதனுடைய இன்னொரு வடிவம் தான் திரோதான சக்தி. அப்போ திருவருட் சக்தி எப்பொழுதும் சிவத்தோடு கலந்திருக்கும், இது நமக்கு தெரிந்தது. சிவத்தோடு கலக்கிற தகுதி திருவருட் சக்திக்கு தான் உண்டு. முத்து நிலையிலே ஆன்மாவும் கலக்கிறதே என்றால், அப்படியானால் அந்த கலப்பு நிலை வருகிற பொழுது இந்த திருவருட் சக்தி தானே வடிவமாக ஆன்மாவுக்கு மாறி சிவத்தோடு கலப்பிக்கும். சிவத்தோடு சக்தி தானே கலக்க முடியும். ஆகவே சக்தி நமக்கு வடிவமாகி, ஆன்மாவுக்கு வடிவமாகி சிவத்தோடு நம்மை கலத்து வைக்கும் என்கிறார். ஆகவே அந்த முத்து இன்பத்திலே சக்தி தான் ஆன்மாவுக்குரிய வடிவமாக திகழும் என்று சொல்லுகிறார்.
2: உரை குறிப்பு: சிற்சக்தியானது முத்தான்மாவை சிவத்தோடு சேர்த்து அதற்கு சிவானந்தத்தை கொடுத்து அறிவாகிய வடிவமாகியும் நிற்கும் என்பது கருத்து. மலம் நீங்கிய பின் ஆன்மா ஞான நடனத்தில் மாத்திரம் நிற்கும். அந்த நிலையை விளக்கும் பஞ்சாட்சரம் மூன்றெழுத்தால் ஆயது. தத்துவமசி அகதாவது நீ அது ஆகிறாய் என்னும் மகா வாக்கியத்தில் உள்ள பொருள் இதில் அடங்கியது. தத் சிகாரத்திலும் துவம் யகாரத்திலும் அசி வகாரத்திலும் அடங்கும். பின்பு ஆன்மா திருவருளில் அமிழ்ந்தி மறைகின்றது.
3: சிவாய நம. ஸ்ரீ சிவம் பாத் அருட்சக்தி யாமலம் நாத்ரோதான சக்தி திரோதான சக்தி மாமலம் சிவாய நம என்கின்ற அமைப்பிலே இந்த திருவருட்சக்தி, இந்த நம்முடைய திரோதான சக்தி திருவருட்சக்தியிடம் நம்மை ஒப்படைக்க, திருவருட்சக்தி சிவத்திடம் நம்மை ஒப்படைக்கும். இதுதான் இவர்கள் சொல்லுகிற அந்த ஆன்ம வீடேற்ற முறைமை. அப்படி அந்த திருவருட்சக்திக்குள் கரைகிற நிலை வந்த பிறகு அவை இரண்டும் தானாக கலந்து போய்விடும். இவை இரண்டும் திரோதான சக்தியும் மலமும் இல்லாமல் போய்விடும். அப்ப அது ரெண்டும் இல்லை என்றால் சிவாய நம என்பதில்லை, அந்த நம போய்விடும். தனிய சிவாய இந்த மூன்று எழுத்து மந்திரம் தான் அந்த நிலைக்குரியாருக்குரிய மந்திரம் என்கிறார் சிவாய. இதிலே அவர்கள் சொல்ல வருகிறது என்னவென்றால், அந்த திருவருட்சக்தியே ஆன்மாவுக்கு வடிவமாகும் என்றார். நம்முடைய சமய மரபிலே தத்துவமசி என்று ஒரு மகாமந்திரம் என்று ஒரு மந்திரத்தை சொல்வார்கள். நான் அதுவாகிறேன் என்று அந்த மந்திரத்துக்கு பொருள் என்கிறார்கள். அதை பிரித்து எப்படி இந்த மூன்று எழுத்துக்குள்ளே பொருத்தலாம் என்பதை உணர்த்தி காட்டுகிறார். படியுங்கள்.
2: தத்துவமசி அகதாவது நீ அது ஆகிறாய் என்னும் மகா வாக்கியத்தில் உள்ள பொருள் இதில் அடங்கியது. தத் சிகாரத்திலும் துவம் யகாரத்திலும் அசி வகாரத்திலும் அடங்கும்.
3: இந்த சமஸ்கிருத ஸ்லோகம் அதை அந்த அந்த பகுதியை எடுத்து மூன்றாக பிரித்து தத் துவம் மசி என்று பிரித்து கொண்டு நீ அது ஆகிறாய் என்பது பொருள் என்கிறார். இந்த மூன்று பிரிவுக்கும் மூன்று அச்சரங்களை சொட்டி காட்டுகிறார். தத் என்பது சொல்லுங்கள்.
2: தத் சிகாரத்திலும் துவம் யகாரத்திலும் அசி வகாரத்திலும் அடங்கும்.
3: அந்த அந்த மலம் சிவ வடிவாக திருவருளினாலே ஆகிறது. அந்த திருவருட்சக்தியினுடைய வடிவமே ஆன்மாவுக்கான வடிவமாகி அந்த ஆன்மா சிவ வடிவமாக பெறுகிறது. இந்த தத்துவமசி என்கின்ற மந்திர நிலையை, அந்த தத்துவ நிலையை இந்த மூன்றெழுத்து மந்திரம் நமக்கு உணர்த்துகிறது என்கிறார்.
2: பின்பு ஆன்மா திருவருளில் அமிழ்ந்து மறைகின்றது.
3: அங்கே இருக்கிற சிறப்பு, அதாவது நான் வணங்குகிறேன் என்று சொல்லும் வரைக்கும் அந்த வழிபாடு உயர்ந்ததல்ல. ஏனென்றால் நான் வேறு இறைவன் வேறு என்று நானே ஒத்துக்கொள்கிறேன். நான் இறைவனை கும்பிட்டேன், நான் உருகி கும்பிட்டேன், நான் அழுது கும்பிட்டேன், எல்லாமே நான் வேறு சிவம் வேறு. அப்படி இல்லாமல் என்றைக்கு நான் வேறு சிவம் வேறு இல்லாமல் ஆகிறோமோ அதுதான் உண்மை வழிபாடு. முன்பும் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், மணிவாசகர் இந்த தேடலை தொடர்கிறார். என்னென்னவோ செய்து பார்க்கிறார். அந்த சிற இன்பம் அவருக்கு கிட்டுவதாக இல்லை. படித்தவர்களிடம் போய் கேட்கிறார், அறிஞரிடம் கேட்கிறார், ஞானிகளிடம் கேட்கிறார், எல்லாரும் ஆளுக்கு ஒரு வரி சொல்கிறார்கள். அவருடைய தேவை என்னவென்றால், இறைவனை, இறைவனாகிய அமிர்தத்தை இந்த உடலாகிய குடத்துக்குள்ளே நிரப்ப வேண்டும். இதுதான் அவருடைய தேடல். என்னென்ன ஓ முயற்சி பண்ணுகிறார் சிவத்தை நிரப்ப நிரப்ப. சிவம் உள்ளே நின்றபாடாக இல்லை. ஏனென்றால் இந்த குடம் ஐந்து ஓட்டையுடைய குடம். இதை கீவாஜா சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். என்ன நிரப்பினாலும் ஐந்து ஒரு ஓட்டை இருந்தாலே ஓடிவிடும், ஐந்து ஓட்டை இருந்தால் ஓடாமலா இருக்கும். நிரப்புகிற அமிர்தம் எல்லாம் ஓடிவிடுகிறது. அறிஞர்களை கேட்டால் ஓட்டையை அடை என்கிறார்கள். அது சாத்தியமா? குடத்திலே இந்த மெய்வாய்கள் மூக்கு செவியாகிய ஓட்டையை அடைத்தால் குடமே போய்விடும். ஆகவே அதுவும் சாத்தியம் இல்லை. கடைசியிலே இறைவனிடமே சரணடைகிறார். அப்படி சரணடைகிற பொழுது இறைவன் ஒரு அற்புதம் பண்ணி காட்டுகிறான். எந்த ஓட்டை குடத்துக்குள்ளே அமுதம் நிரம்பாமல் இருந்ததோ அதற்குள்ளே நிரப்புகிறார். எப்படி நிரப்புகிறார் என்றால், இதுவரைக்கும் மணிவாசகர் குடத்துக்குள்ளே அமிர்தத்தை அள்ளி அள்ளி பார்த்தார், அது ஓடிவிட்டது. இறைவன் என்ன செய்தான், அந்த குடத்தையே தூக்கி அமிர்த கடலுக்குள்ளே போட்டான். போட்டால் என்ன நடந்தது என்றால், எந்த ஓட்டை வழியாக அதுவரை அமிர்தம் ஓடியதோ அந்த ஓட்டை வழியாகவே அமிர்தம் நிறைந்து குடம் கடலுக்குள்ளே தாழ் அமிழ்ந்து கடந்து கடல் வேறு தான் வேறு என்றில்லாமல் அமிழ்ந்து போயிற்று. அதை மணிவாசகர் பாடுகிறார். மாய வாழ்க்கையை மெய்யென்றெண்ணி மதித்திடா வகை நல்கினார். மாய வாழ்க்கையை மெய்யென்றெண்ணி மதித்திடா வகை நல்கினார். வேய தோழுமை பங்கள் எங்கள் திருப்பெரும் துறை மேவினார். பாருங்கள், இந்த பக்தியினுடைய சிறப்பு இந்த வார்த்தைகளுக்குள்ளே எங்கள் திருப்பெரும் துறை. இறைவனை பெற்றவங்க ஊரத்துல எங்க ஊர் என்கிறார். எங்கள் திருப்பெரும் துறை மேவினான் சொல்லிட்டு சொன்னார். காயத்துள் அமுது ஊற ஊற நீ கண்டுகொள் என காட்டிய. தூக்கி உள்ளே போட்ட உடனே அமுதம் உள்ளேயே ஊறிச்சான். காயத்துள் அமுது ஊற ஊற நீ கண்டுகொள் என காட்டிய தூய மாமலர் சேவடி கண்ணம் சென்னி மன்னி சுடருமே. சென்னிப்பத்திலே ஒரு பாடல். ஆகவே நாம் அதற்குள்ளே போய் கரைந்து விட வேண்டும். அதை நமக்குள்ளே சேர்க்கிற முயற்சியை விட்டுவிட்டு அது ஆகிற நிலைமையை இந்த மூன்று எழுத்து மந்திரம் தரும் என்கிறார். அப்படியுங்கள்.
2: குறள் எண் 88 மறுவாசிப்பு. குறள் தலைப்பு, வகாரம் ஆன்மாவை சிவமாக்குதல். குறள், வாசி அருளி அதை வாழ்விக்கும், மற்ற அதுவே ஆசியில் உருவமும் ஆம் அங்கு. கொண்டு கொட்டும் முறை, வாசி அருளி அதை வாழ்விக்கும், அதுவே அங்கு ஆசியில் உருவமும் ஆம். பதமுறை, வாசி அருளி சத்தியானது சிவத்தை காட்டி அதை ஆன்மாவை வாழ்விக்கும் வீட்டின்பத்தில் இருத்தும், அதுவே அங்கு ஆசியில் உருவமும் ஆம். அந்த திருவருளே ஆன்மாவுக்கு முத்தியில் குற்றமற்ற மேனியுமாய் இருக்கும்.
3: பெரிய பெரிய சில தொழிற்சாலைகளுக்கு போகிற பொழுது அங்கே உள்ள மேலாளர் அவர் போட்டிருக்கிற உடை மாதிரி ஒரு உடை எங்களுக்கு தருவார். அந்த உடை போட்டுக் கொண்டுதான் அந்த தொழில் போய் செய்ய முடியும். அதுபோல இந்த ஆதிசக்தி அவளாகிய தன்னா இறைவனோடு கலக்கக்கூடிய உடைய அவளிடம்தான் இருக்கிறது. ஆகவே அந்த உடையை தந்து எங்களுக்கு ஒரு உரு கொடுத்து திருவருட் சக்தியையே ஆன்மா உருவாக்கி இறைவனோடு கொண்டு போய் கலக்க செய்வாள் என்கிறார். அந்த யூனிஃபார்மை அவளிடம் தர வேண்டும். அவள் தந்த உடனே இறைவன் ஏற்றுக்கொள்வான். அந்த யூனிஃபார்ம் இருந்தால் அந்த கம்பெனிக்குள்ளே போகலாம். அதுபோல அந்த உருவத்தை தந்து அந்த உருவத்தை தருவதன் மூலம் சிவத்தோடு கலப்பிக்கிற வேலையை சக்தி செய்யும். இது இந்த மூன்று தொடர்பு, ஆன்மா சிவம் சித்சக்திக்கான தொடர்பு என்ற மூன்றும் வந்ததும் திரோதானமும் மலமும் தேவையற்றதாக போட ஐந்தெழுத்து மந்திரம் மூன்றெழுத்து மந்திரமாக சுருக்கிவிடும் என்பதை சொல்கிறார். அடுத்த வகுப்பிலே படிப்போம். இன்றைக்கு அஞ்சு பெரியவரை படிக்க முடியவில்லை. தஞ்சு பெரியவரும் நீங்கள் அந்த நூலும் கொஞ்சம் கொஞ்சம் படிக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். தத்துவார்த்த அறிவு இருக்கும் போக நாங்கள் இன்னும் சமய அறிவு பெறுகிற வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே சில உண்மைகளை அவர்களாக அவர்களாகத்தான் தெரிய முடியும். அதுக்காகத்தான் நீங்கள் அது பொறுமையாக இருந்து நீங்கள் படிக்க மாட்டீர்கள். வகுப்பிலே ஒரு கொஞ்சம் ஒரு 10-15 நிமிடமாவது அதையும் நாம் வாசித்து தெரிந்து கொள்ள வேண்டும். தத்துவம் எங்கேயோ இருக்கிறது, இது எங்கேயோ இருக்கிறது என்று நினைக்காமல் தொடர்பு இருப்பதை உணர்ந்து கொண்டு நாம் அதையும் படிக்க வேண்டும். அடுத்த வகுப்பிலே அதை படிப்போம்.
1: உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி.
4: சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்த சொற்பொழிவு. தலைப்பு: வாகீச முனிவர் அருளிய ஞானாமிர்தம் விளக்க உரை. வழங்குபவர் நெல்லை திரு சிவகாந்தி ஐயா அவர்கள், திருச்செற்றம்பலம்.
5: 55வது அகவலிலே நம்முடைய வாகீச முனிவரானவர் இறைவனானவன் எப்படி எல்லா பொருள்களோடும் பொருள்களுக்கும் கடந்த நிலையிலே இருக்கிறார், எல்லா பொருள்களுக்கும் கடந்த நிலையிலே இருக்கிறார் என்பதை அழகாக 55வது அகவலில் சொல்லி காட்டினார். கடந்த நிலையிலே இருக்கிற அந்த பெருமான் இப்பொழுது எப்படி எல்லாவற்றிலும் கலந்து இருக்கிறார், எல்லாவற்றையும் கலந்து இருக்கிறார் என்பதை அழகாக இதில் சொல்லி காட்டப்படுது. எப்படி எல்லா உயிர்களையும் கலந்து இருக்கிறார், அதுதான் ரொம்ப ஒரு முக்கியமாக இந்த நூல சொல்லப்பட்டுக்கிறது. இந்த பாடலை வந்து நான் சொல்வதற்கு முன்பாக சில செய்திகளை உங்களுக்கு நினைவூட்டிட்டோம்னா இந்த பாடலை நான் மனமலன் படிச்சுட்டே போயிருக்கேன். ஏன்னா எளிமையான உதாரணத்தை நம்முடைய வாகீச முனிவர் தந்துருக்கிறார். எனவே எல்லா இடத்திலும் சரம் அசரம், ஏன் இடம் என சொல்லக்கூடிய இந்த உலகில் கூட அவன் கலந்திருக்கிறான். அப்படி கலந்திருக்கின்ற காரணத்தினாலே அவன் இந்த கலப்பு எப்படிப்பட்டது என்று அழகாக இங்கே சொல்லி காட்டுறான். இறைவனானவன் எல்லாவற்றிலும் கலந்திருக்கிறான் திருமறைகள் சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. எப்படி ஞானசம்பந்தர் தேவாரத்துல இறைவன் எப்படி கலந்திருக்கிறான் என்று திருமுறைகளை சொல்லுகிறது பாருங்க. ஈராய் முதல் ஒன்றாய் இரு பெண்ணான் குணம் மூன்றாய் மாறா மறை நான்காய் வரு பூதம் அவை ஐந்தாய் ஆறார் சுவை ஏழு சுடி எட்டு சுவை தானாய் வேறாய் உடன் ஆனான் இடம் வீழி மிழலையே. இத்தனையிலும் கலந்திருக்கிறான் எப்படி? தானாய் வேறாய் உடனாய் ஒன்றாய் வேறாய் உடனாய் கலந்திருக்கிறான். இந்த ஒன்றாய் வேறாய் உடனாய் கலந்திருக்கிறான் என்பதற்கு என்ன கலப்பு அப்படின்னா, ஒன்றாய் என்றால் உடம்பு ஒரு பொருள், உயிர் ஒரு பொருள். ஆனா உடம்பிலே உயிர் என கொண்டு அது ஒரு பொருள் உடம்பு மட்டும் தெரிவதை போல உடம்பும் உயிரும் கலந்திருக்கிற அந்த நிலை. இப்ப யாரும் இதை பார்த்து உயிர்னு சொல்ல மாட்டோம், உடம்பு உடம்பும் உயிரும் கலந்த அந்த கலப்புக்கு பேரு ஒன்றான நிலை. வேறான நிலை தனித்தனியா இருக்கும். கண் ஒளியும் சூரிய போதம் சூரிய ஒளியும் சேர்ந்தாதான் நம்ம பார்க்க முடியும். எனவே நம்மிடம் இருக்கின்ற கண் ஒளி வேறாக இருக்கின்ற சூரிய ஒளியோடு சேர்க்கணும். இப்படியும் அவன் உபகாரம் செய்கிறான், வேறாக இருக்கிறான். உடனாக என்றால் நம்முடைய கண் ஒளியோடு சேர்ந்து ஆன்ம போதமும் உடன் இருக்கணும், இருந்தாதான் காண முடியும். இப்படி உயிர்களிடத்தே ஒன்றாய் உடனாய் வேறாய் கலந்திருக்கிறான். என்ன நினைக்கிறாம அந்த எப்படி கலந்திருக்கிறான்ங்கிறத வச்சு பாக்குறோம். அதைத்தான் நீங்க அழகாக சொல்லி காட்டுகிறார். ஈராய் முதல் ஒன்றாய் இரு பெண்ணான் குணம் மூன்றாய் மாறாமறை நான்காய் வரும் பூதம் அவை ஐந்தாய் ஆறார் சுவை ஏழு சுடி எட்டு சுவை எட்டு சுவை தானாய் வேறாய் உடன் ஆனான் இடம் வீழி மிளலையே என்று சொல்லி காட்டு. அடுத்து எல்லா பொருள்களிலும் அவன் எப்படி சம்பந்தப்பட்டிருக்கிறான், இந்த பொருள்கள் எல்லாம் கலந்திருக்கிறான்ல. சைவத்துல ரெண்டு சம்பந்தம் சொல்லி காட்டுவேன். தாதான்மிய சம்பந்தம், அத்துவித சம்பந்தம். தாதான்மிய சம்பந்தம் என சொன்னால் அது எப்படின்னு சொன்னன்னா, ஒரு பொருள் ரெண்டு பொருள் போல தெரியும், பிரிப்பில்லாதது, பிரிக்க முடியாதது. இதுக்கு பேர் தாதான்மிய சம்பந்தம். நேரடியா சொல்ல தாதான்மிய சம்பந்தம்னா பிரிக்க முடியாத சம்பந்தம். எப்படி? சூரியனிடம் இருந்து கதிரை பிரிக்க முடியாததை போல, சூரியனிடம் இருந்து கதிரை பிரிக்க முடியாததை போல, இதே போலத்தான் நம்முடைய இறைவனானவன் சக்தி சிவம் சக்தி சிவம் என சொல்லக்கூடியது தாதான்மிய சம்பந்தம். சாதாரண சம்பந்தம்னா பிரிக்க முடியாத சம்பந்தம். ஒரு பொருள் இரு பொருள் போல தெரியும், ஆனா பிரிக்க முடியாது. உதாரணத்துக்கு நான் என்ன, குன்றிமணின்னு ஒன்னு இருக்கும். இந்த குன்றிமணியில பார்த்தோம்னா இரண்டு நிறங்கள் இருக்கும், சிகப்பும் இருக்கும் கருப்பும் இருக்கும், அதை பிரிக்க முடியாது. ரெண்டும் சேர்ந்ததுக்கு பேரா குன்றிமணி என்று அதற்கு பெயர் உண்டு. இதே போல ஒரு ஊசி என சொல்லுகிற இடத்துல ஊசியும் காதும், அந்த ஊசி கடைசியில் இருக்கிற அந்த துவாரத்து பேர் காதுன்னு பேர். இந்த ரெண்டும் சேர்ந்தா தான் ஊசின்னு பேரு. காது இல்லாத ஊசியும் இருக்கிறது, காதற்ற ஊசியும் கடை வழிக்கு வராது. ஆக ரெண்டு சேர்ந்தா தான் ஊசி. இதே போல சிவசக்தியும் சேர்ந்ததுதான் எனவே பிரிக்க முடியாத ஒரு சம்பந்தம். அதே போல அத்வித சம்பந்தம், அத்விதம் ஆ துவிதம்னா இரண்டு, ரெண்டு சேர்ந்திருக்கும் ஆனா இரண்டும் எப்படி இரு பொருள் தான், ஆனா ஒண்ணு போறது காட்சியான பிரிக்க முடியும் அத்வித சம்பந்தம். இந்த உயிரின் சிவத்தோடு சேர்ந்திருப்பது அத்வித சம்பந்தம். சிவமும் சக்தியும் சேர்ந்திருப்பது தாதாண்மிய சம்பந்தம். உயிர் சிவத்தோடு சேர்ந்து சேருகின்ற அந்த கலப்புக்கு பேரு அத்வித சம்பந்தம், இரண்டற்ற நிலை. எப்படி இரண்டற்ற நிலைன்னு இதை சொல்லுவதுன்னு சொன்னான்னா, இப்ப பால் இருக்கிறது, தண்ணீர் ஊத்துறோம், தண்ணீர் வேற பால் வேற அது அங்க தெரியாது. இந்த தண்ணீர் பாலின் வடிவத்தை பெற்றுவிடும். இதே போல ஒன்றாகி அந்த சிவத்திடம் இந்த உயிர் சென்று அங்கே சேருகின்ற பொழுது சிவமாம் தன்மை பெற்று தான் சிவமேயாய் கிடக்கும். சிவம் ஆகாது, சிவமாம் தன்மை பெற்று கிடக்கும். எதை போல, பாலிலே சேர்ந்த நீர் போல. ஆனா ரெண்டு தான், பாலும் நீரும் ஒண்ணுதான், ஆனா பார்க்கறதுக்கு ஒண்ணு போறார். இது அத்விதம், இரண்டு அற்றது. அந்த ஆன்மா எப்படி இருக்கும், தான் என்பதை அற்று சிவமாம் தன்மையிலே கிடக்கும். இதே போல இன்னொன்று, தண்ணீர்ல உப்பு இருக்கு, சேர்க்கிறோம். இந்த தண்ணீர்ல உப்பு சேர்க்கின்ற பொழுது தண்ணீருக்குள்ளே உப்பு கரைந்து அந்த உப்பும் தண்ணீராகவே மாறிவிடுகிறது. உப்பு வேற தண்ணீர் வேற தெரியாது. ஏன்னா தண்ணீர் வேற உப்பு வேறதான், ஆனா இரு பொருள் ஒரு பொருள் போல தெரியும். பிரிச்சிடலாம், அதை அடுப்புல போட்டு சூடு படுத்தினோம்னா தண்ணீர் எல்லாம் ஆவியாகி கீழே உப்பு பிடிஞ்சிடும். எனவே ஒரு பொருள் இரு பொருள் போல் தெரிவது ஒன்றன் இரண்டு என சொல்லக்கூடியது தாதாண்மிய சம்பந்தம். இரு பொருள் கலப்பால் ஒன்று போல் தெரிவதற்கு பேரு அத்விவித சம்பந்தம். இந்த அத்விவித சம்பந்தத்துலதான் புறப்புற சமயங்கள் எல்லாம் வேறுபட்டு பார்க்கணும். இந்த உயிரும் சிவமும் எப்படி சேர்ந்திருக்குங்கிறது தான் புறப்புற சமயங்களுக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு பெரிய இது. புறப்புற சமயம், புறச்சமயம், அகப்புற சமயம், அகப்புற சமயம். இந்த அகப்புற சமயத்துல இந்த கலப்பு நிலையில ரொம்ப சைவத்தில் மாறுபட்டு இருப்பாரு. ஆனால் இங்கே சொல்லுகின்ற பொழுது இந்த உயிரும் சிவமும் எப்படி அங்கே வேறுபட்டிருக்கிறது, எப்படி கலந்திருக்கிறது என்பதை அழகாக வாகீஷ முனிவர் இந்த 56வது அகவலிலே நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறார். இந்த 56வது அகவலில் குறிப்பிட்டு காட்டுகிறார். இந்த 56வது அகவலில் உயிர் சிவத்தோடு எப்படி பந்தப்பட்டிருக்கிறது, உயிரோடு மட்டுமல்லாது உலகோடும் எப்படி பந்தப்பட்டு கலந்திருக்கிறான் என்பதை காட்டுவதுதான் இந்த இது. பாரு, இன்ன தன்மையன் என என்று இனிதி அன்னோன் தேரின், இறைவனானவன் உயிர்களோடும் ஒரு உலகத்தோடும் எப்படி சம்பந்தப்பட்டிருக்கிறான் என்று இனிது அன்னோன் தேரின் அதை நீ நன்றாக ஆராய்வா என சொன்னார். அதற்கு பதில் சொல்லுகிறேன், அம்ம நான் பதில் சொல்லுகிறேன். எனவே முந்தி அகவலிலே அவன் கடந்து நிற்கின்ற தன்மையை சொல்லும், எப்படி கலந்திருக்கின்றான் என்ற தன்மையை நீ அறிய வேண்டும் என விரும்பினால் அதை சொல்லுகிறேன். அவன் எப்படி கலந்திருக்கிறான் என சொல்வதற்கு, மின் அவீர் பதுமராக புதுவையில் ஒளி வீசுகின்ற மாணிக்கத்தில் சோதி போல. கவனமாக கொள்ள வேண்டிய பகுதி, மாணிக்கத்திடம் இருந்து ஒளி பிரிக்க முடியாது. மாணிக்கத்திடம் இருந்து ஒளி பிரிக்க முடியாது. இது தாதாண்மை சம்பந்தம். சொல்லக்கூடியதில் அநேகது தாதாண்மை சம்பந்தத்தை உதாரணமா சொல்றார். ஆனால் அது அத்விவித கலப்புல இருக்குது, தனித்தனியா தான் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல சொல்லுகின்ற பொழுது மாணிக்கமும் ஒளியும் போல் என்பதற்கு என்ன பொருள் என சொன்னால், தன்னிடம் வந்து உயிர்கள் அடங்கி மடங்கி கிடக்கும். இதே போல ஒரு மணியிலே அதனுடைய ஒளி மடங்கி உள்ளே இருப்பதை போல, உள்ள அடக்கிய நிலை, உள்ளே தான் அடக்கி வைத்திருக்க நிலையைத்தான் இந்த அகவல்ல பொருள்கொள்ளணும். ஏன்னா இந்த கலப்பு என சொல்லக்கூடியதுல இந்த இடத்துல அத்வைத கலப்பைத்தான் சொல்கிறாரே தவிர சாதாரண கலப்பை எங்க சொல்ற சம்பந்தத்தை சொல்லல. எனவே எப்படி சோதனையானது மாணிக்கத்துக்குள்ள அடங்கி இருக்கிறது, இதே போல சோமானவர் அந்த உலகிற்குள்ளே அடங்கி அடக்கி வைத்திருக்கிறார். எல்லா உலகமும் ஆனாய் நீயே அப்புறம் சொல்லி காட்டுறாரு. உலகத்துக்குள்ள அடக்கி வச்சிருக்கிறார். எப்படி மாணிக்க ஒளியை அடக்கி வைத்திருப்பதை போல கண்டிப்பா இது வந்து அத்வித கலப்புக்கு தான் பொருள் எடுக்கணும். சாதாரண சம்பந்தத்தில் சொல்லக்கூடிய உதாரணத்தை தான் நம்முடைய வாயிசர் சொல்ற. அடுத்த ஒரு உதாரணம் சொல்ற, நீழல் செய்யும் மதியின் தன்மை நல்ல குளிர்ச்சியினை தருகின்ற சந்திரனும் அதில் பொருந்தி இருக்கின்ற குளுமையும். சந்திரனும் குளுமையும், சந்திரனும் சந்திரனிடத்தே அந்த குளுமையானது அடங்கி இருப்பதை போல சிவத்திடம் எல்லாம் அடங்கி இருக்கும். நெலிகோள் வந்தளல், நெலிகோள்னா தீக்கடைக்கோல் ஒன்று இருக்கு, வன்னிக்கட்டைன்னு ஒன்று இருக்கு. இந்த வன்னிக்கட்டையை வைத்து அப்படி கடைகின்ற பொழுது அதிலிருந்து தீ வெளிப்படும். இந்த வன்னிக்கட்டையை கடைந்துதான் இதிலிருந்து வருகின்ற நெருப்பை வைத்து கொண்டு தான் யாகங்கள் அந்த குண்டத்துக்கு அக்னி மூட்டணும். தீக்குச்சியை உரசப்படாது, இந்த லைட்டரை வச்சு பத்த வைக்கப்படாது. எதை வச்சு சொல்லப்பட்டிருக்க, தீக்கடை கோலில்தான் அக்னி எழுப்ப வேண்டும் என்று விதி இருக்கிறது. ஆகையினாலே தான் எலிகோல் வனத்தடம், தீக்கடை கோலை அங்கே கடைகின்ற பொழுது அக்னி வளர்கிறது. அப்ப அக்னி எங்க இருந்தது, அதனுள் அடங்கி இருந்தது. எனவே அக்னியை தன்பால் அடக்கி வைத்திருந்ததை போல அடுத்து மடை நடை நல் ஆண் வனமுலை வந்த பாலின் தீனை, பாலில் படு நெய்யன, பாலை சுட வைத்து அதுக்கு உர ஊத்தி தயிராக்கி கடைந்து நெய் எடுக்கிறோம். இந்த நெய் எங்கிருந்து வந்தது, பாலுக்குள்ளே உள்ளே அடங்கி இருந்தது. எனவே பாலின் நெய் போல பழத்தின் இன்சுவை, பழத்திலே பொருந்தி இருக்கின்ற இன்சுவை போல காயாகி பழமாகி கனிகள் நுமரான தனாகி. ஆக இறைவன் எப்படி இருக்கிறான், காய கனியாகவும் இருப்பான், அதில் நுகர்கின்ற சுவையாகவும் இருக்கிறான். எனவே இந்த இடத்துல ஒரு கனியின் உள்ளே எப்படி சுவை அடங்கி இருக்கிறதோ அதே போல அதான் பழத்தின் இன் சுவை. பூச்சியாருயிர் உடலும் உயிரும் போல, உடம்பும் உயிர் போல, பார்க்க ஒண்ணு போலதான் இருக்கும். இந்த உடம்பும் உயிர் போல, இது நமக்கு அத்வைத கலப்புங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அத்வைதம்னா சுருக்கமா சொன்னா பிரிக்க முடியும், பிரியும். சாதாரணம்னா பிரிக்கவே முடியாது. அதைத்தான் இங்க சொல்லி காட்டுறார். உடலும் உயிரும் போலவும், உரைபொருள் சொல்லும் பொருளும் போலவும், எள் நெய், எள்ளுக்குள்ளே நெய்யானது எப்படி நிறைந்து அங்க உள்ளே அடங்கி இருக்கிறதோ. எள்ளுக்குள்ள நெய் எங்க இருக்குன்னு சொல்ல முடியாது, எள்ளுக்குள்ள என்ன எங்க இருக்குன்னு சொல்ல முடியாது. எல்லா இடத்திலும் அது எப்படி இருக்கும், வியாபகமா உள்ளே அடங்கி கிடக்கும். அதை செக்கிலிட்டு ஆடுகின்ற பொழுதுதான் எள் இருக்கிற எள். ஆகையினாலே எள் நெய், எள் நெய் போல, எள்ளிலே புரிந்திருக்கின்ற அந்த எண்ணெயை போல. கடிமலர் மெயலிய ஓடியா வாசம், மலரிலே அந்த நறு மலரிலே இருக்கின்ற அந்த நறு மனம் போல, பூவிலே மனம். இது வந்து சாதாரண சமர்த்தத்துக்குத்தான் சொல்லுவாங்க. ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா, அந்த வாசமானது பூவிக்குள்ளே அடங்கி இருப்பதை போல. கடிமலர் மஞ்சளி ஓடிய வாசம், விம்மிதம் என்னென்று இசைக்குவோம். இப்படி எல்லாவற்றிலும் விரைவி நிறைந்து வியாபித்திருக்கும் இறைவனது வியத்தகு நிலையை நான் எவ்வாறு சொல்வேன் என்று அழகாக இங்க சொல்லி காட்டுகிறார். சொல்லி காட்டுவிட்டு சொல்லி காட்டுகிறார், நிலம் நீர் தீ கால் வெளி உயிர் யாவும் அவையேதான், அவையே தானேயாய் விரவியும். இப்படி நிலம் முதலிய ஐம்பூரங்களிலும் எல்லா உயிர்களிடத்தும் அவையேயாய் அவையே தான் என்று சொல்லும்படியாக அவையே தானாய் விரவியும் எல்லாவற்றிலும் விரவி இருக்கிறார். எல்லாத்திலும் விரவி இருக்கிறார். இது எதுல உள்ள வாக்கு? யஜுர்வேதத்தின் உள்ளே இருக்கிற ஸ்ரீ ருத்ரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இறைவன் இதுலெல்லாம் கலந்திருக்கிறான். இந்த ஸ்ரீருத்ரத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற இறைவன் எப்படி எல்லாவற்றையும் கலந்திருக்கிறான் என்பதை நாம் அறிய வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த ஸ்ரீருத்ர சாரத்தை எடுத்து நம்முடைய நாவுக்கரசு சுவாமிகள் நின்ற திருத்தாண்டகம்னு தந்திருக்கிறான். இந்த நின்ற திருத்தாண்டகம் என சொல்லக்கூடியது இப்பொழுது சொல்லப்படுகிற தலைப்பு. ஒரு காலத்துல அதுக்கு உருத்ர தாண்டகம், ஸ்ரீ ருத்ரத்துல உள்ள செய்தி என்பதற்கு ருத்ர தாண்டகம்னு இருக்கும். பழைய பிரதிகள்ல பார்த்தோம்னா 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பிரதிகளை பார்த்தா ருத்ர தாண்டகம் தான் இருக்கும், உருத்திர தாண்டகம் என்றுதான் இருக்கும். ஆக இருநிலனா தீயாகி நீருமாகி ஈயமானனா எரியும் காற்றுமாகி இறைவன் இதுலதான் கலந்திருக்கிறான். இந்த ருத்ரத்துல சொல்லதான் நாவுக்கரசன் சொல்லி அருளினார். நம்முடைய வாகீஷ முனிவரும் இங்கே அருள்கிறார். நிலம் நீர் தீ கால்வழி உயிர் யாவும் அவையேயாய் அவையே தானேயாய். இப்படி எல்லாவற்றிலும் அவர் கலந்திருந்தாலும் கூட விரவா வீரம் அவன் எதிலுமே அவன் என்ன செய்வது இல்லை, அதனுடைய தன்மை இதற்கு இல்லை. உதாரணமாக பஞ்சபூதத்துல நிலம் இருக்கிறது, நிலத்திலும் இருக்கான் இரு நிலநாய்த்திய நிலம் இருக்கிறது. ஊழிக்காலத்துல இந்த நிலத்தை கடல் கொண்டு முதல்ல என்ன செய்யும், இதுதான் ஊழி காலத்துல அந்த பூதங்கள் ஒடுங்குற மாதிரி முதல்ல அந்த பூ மண்ணை நீர் கொண்டு வந்து என்ன செய்யும், முதல்ல மூடிக்கொள்ளும். அந்த நீரை அக்னி, அந்த அக்னியை அழிப்பது காற்று, அந்த காற்றை எடுத்துக்கொண்டு அது வானிலை சென்று ஒடுங்கும். இதுதான் ஒடுக்க முறை என்று சொல்லப்படும். இப்படி எல்லாம் ஒடுங்கும். இப்படி தோற்றம் ஒடுக்கம் உள்ள இந்த பஞ்சபூதங்கள் விரவி இருந்தாலும் இவன் அதிகாரியாக இருப்பான். அதான் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி, ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக இங்க நம்ம பார்க்கணும். எப்படி இது பார்க்கணும்னா, மணிவேஷக பெருமா ஏற்கனவே அங்கே தன்னுடைய திருவாக்கிலே திருச்சரகத்திலே சொல்லுகின்ற பொழுது, வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் இருந்தும் இருப்பார் இல்லாமல் இருப்பார், இல்லாமல் இருப்பார் என்ன அர்த்தம், அதுக்கு ஒரு கேடு வருகின்ற பொழுது இவன் அதில் இல்லாததை போல இவன் அவிகாரியாய் மாற்றம் இன்றி இவர் இருப்பார். கோனாகி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்துகனே, இப்படியெல்லாம் சொல்லி காட்டுகிறார். இன்னும் தோல் திருத்தோல் நோக்கத்துல மணிவாசக பிருந்தகை, நிலம் நீர் நெருப்பு உயிர் நீல் விசும்பு நிலாப்பகலோன் புலனாய மைந்தனோடு ஆன்மா என் வகையாய் புணர்ந்து நின்றான் உலகு ஏழென திசை பத்தென தான் ஒருவனுமே பலவாகி நின்றவா தோணோக்கம் ஆடாமோ. இப்படியெல்லாம் பலவாக இருந்தாலும் பலவாக இருக்கின்றான், ஒருவனே பலவாறாக அவன் கலந்திருக்கின்றான். இதே கருத்தை சொல்லுகின்ற பொழுது திருக்க சதகத்துல ஒண்ணு சொல்லி காட்டுறான், இத்தனையிலும் கலந்திருந்தாலும் நீ எதிலையுமே தொடக்கொண்ணாதவன், ஐம்புலன்களோடு இருக்கிறாய் ஆனால் ஐம்புலன் உன்னை தொடக்கு செய்யாது, கண் காது மூக்கலாத்துக்கு அவன் அடிமை அல்ல. நிலம் நீர் நெருப்பு உயிர் நீர் விஷம நிலா பகலன் எல்லாவற்றிலும் கலந்திருந்தாலும் அவைகளுக்கு ஒரு கேடு ஆக்கம் வருகின்றாலும் இவன் அசைவற்று அப்படியே இருப்பான். இது திருச்சரகத்துல மணியாச சொல்லி காட்டுறான். போற்றி புவனம் நீர் தீ காலோடு வானம்மானாய் போற்றிய உயிருக்கும் தோற்றமாகி நீ தோற்றம் இல்லாய். உயிர்களுக்காக எல்லா பாவத்தையும் தோற்றம் பண்ணி அழிப்பான் ஆனால் அவனுக்கு தோற்றம் அழிவு என்பதில்லை. போற்றி எல்லா உயிருக்கும் ஈராய் ஈறு இன்மையானாய் எல்லாவற்றையும் தோற்றுவிப்பாய் உனக்கு தோற்றம் என்பதில்லை. எல்லாவற்றிற்கும் ஈறு செய்வாய் ஆனால் ஈறு இன்மையா போற்றி ஐம்புணர்கள் என்னை புணர்கிலா புணர்கையனே. ஆக அவன் அவிகாரி. திருமுறையில உள்ளதத்தான் வாயிஷ முனிவர் நமக்கு சொல்லி காட்டுகிறார். அதைத்தான் நீங்க அழகாக தன்னுடைய வாக்கிலே சொல்லி காட்டுகிறார். எப்படி சொல்லி காட்டுகிறார்? இதெல்லாம் வாகீஷ முனிவருடைய வாக்கை வச்சு பார்த்தா என்ன ஆகும்?

எல்லாம் கலந்திருக்கிறார். இன்னொரு திருத்தாண்டகத்துல சுவாமி நீர் மண்ணல்லை விண்ணல்லை வளையம் அல்லை மலை அல்லை கடல் அல்லை வாயு அல்லை முதல்ல அதுவாக இருக்கிறார். இப்ப பாருங்க, மண்ணல்லை விண்ணல்லை வளையம் அல்லை மலை அல்லை கடல் அல்லை வாயு அல்லை எண்ணல்லை எழுத்தல்லை எரியும் அல்லை இரவு அல்லை பகல் அல்லை அந்த நிறுநிலையா இன்றாகி நாளையாயினார் நாளையாகினார் இங்க சொல்லுகின்ற பொழுது இரவல்லை பகல் அல்லை யாவும் அல்லை பெண் அல்லை ஆண் அல்லை பேடும் அல்லை பிரிதல்லை பிரிதல்லை ஆணையம் பெரியாய் நீயே. இது என்ன பொருள் என சொன்னார், அவைகள் எல்லாம் கலந்திருந்தாலும் அவையே நீ அல்ல, அவை நீ அல்ல, அவையே நீ அல்ல. நெருப்புல இருக்காரா, நெருப்பே கடவுள் அல்ல, நெருப்பே கடவுள் அல்ல, கடவுள் நெருப்பு மட்டும் அல்ல. அவர் எப்படி இருக்கிறார், அதுல கலந்திருக்கிறார், அந்த இயக்கத்திற்காக உயிருக்காக கலந்திருக்கிறார். ஆகையினாலே தான் இங்கே அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். எனவே இந்த இதை சொல்லுகின்ற பொழுது அழகாக என்ன சொல்லி காட்டுகிறார், அப்பொருள்களுடைய மாற்றங்கள் சிறிதும் தன்னை தாராமல் தான் தனித்து நிற்பார், அதைத்தான் விரவா வீரம். எனவே இந்த அகவலுக்கு விரவா வீரம், எல்லாவற்றிலும் அவன் கலந்திருந்தாலும் அவன் தன்னுடைய தன்மையிலே மாறாது அப்படியே இருப்பான், அதான் விரவா வீரம். விரவிய தன்வாள் அல்லதை, இது எதை போன்று, எல்லா பொருளும் இருந்தாலும் அவன் எப்படி தான் அதை மாற்றம் இல்லாமல் இருக்கிறான் என சொன்னார். ஒரு உதாரணத்தை சொன்னார், ஒருவன் பளிங்கு மாலை போட்டிருக்கிறான், பளிங்குக்கு நிறம் கிடையாது. கருநிறம் மேனியவுடைய ஒருவன் போட்டுக்கிட்டு பொழுது அந்த பளிங்கு கருநிறத்தை காட்டுகிறது. சந்தனத்தை அவன் மார்பிலே பூசிக்கொண்டு அந்த பளிங்கு மாலையை போட்டால் மஞ்சள் நிறத்தை காட்டுகிறது. சிகப்பு துண்டை தோளிலே போட்டுக்கொண்டு அந்த பளிங்கை அவன் அணிந்திருந்தால் சிகப்பு நிறத்தை காட்டுகிறது. ஆனால் சிவப்பு நிறத்தை காட்டுகின்ற பொழுது பளிங்கின் நிறம் சிவப்பு அல்ல, அந்த சிவப்பாகிய அந்த துண்டை வெளியே எடுத்துட்டோம்னா இது தன்னிறத்துல தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி இந்த சிவப்பாக இருந்து இதுவும் நிறம் மாறாது, இது வெண்மையாகத்தான் இருக்கும். சார்ந்ததன் வண்ணத்தை காட்டினாலும் அந்த வண்ணமாக இது மாறாது, அந்த வண்ணமாக இது மாறாது. ஆகையினாலே அங்க கலந்தது போல் இது சிவப்பு பளிங்கு சிவப்பு போல் தெரியும், ஆனால் அந்த துண்டை நாம் அகற்றிய பொழுது நீக்குகின்ற பொழுது அதை விளக்கிய பொழுது இது தன்னிறத்தில் தான் நிற்குமே அன்றி அந்த சிவப்பழிஞ்ச மாதிரி இது அழியாது. அதுதான் இங்க சொல்லி காட்டுகிறார். எப்படி விரவிய தன்னால் அல்லதை தன் வாழ்ந்த மதிமாசு ஊர ஒடிகால் பளிங்கின் பூச்சிட்டு, எப்படி பளிங்கினது ஒரு நிறமானது தான் சார்ந்ததன் வண்ணத்தை மட்டும் காட்டி அதாகவே மாறாது, அதன் வண்ணத்தை மட்டும் காட்டியதோ அதே போல அந்த கலப்பு போல் இருக்கும் என சொல்லி அங்கு சொல்லி காட்டுகிறார். சொல்லி காட்டிய பின்பு இப்படி சொல்லிய பின்பு மருள்கெட இலங்கிய மறைவல்லோன், இப்படி ஆன்மாக்களிலே ஞான விசாரணை செய்கின்ற பொழுது வருகின்ற ஐயம் திரிபு மயக்கம் முதலானவற்றை நீக்குகின்ற அந்த ஞானாசிரியரை போலுகிறார். மருள்கட இலங்கிய மறைவல்லோன், ஆன்மாக்களிடம் இருக்கின்ற அந்த மயக்கத்தை நீக்குகின்ற அந்த வேத சுவாகமங்களுக்கு அதிகாரியாக இருக்கின்ற என்னுடைய குருவே பாகிஷ முனிவர் பெருமானே, புலனொடு புணராது இப்படி செய்கின்ற அந்த இறைவனது தன்மை புலனோடு போனால் என்னுடைய அறிவுக்கு இன்னும் எட்டவில்லை, என்னுடைய அறிவுக்கு எட்டவில்லை, அவனுடைய உண்மைத்தன்மையை அவன் உண்டும் என்பதை நான் அறிதல் வேண்டும் உணர்தல் வேண்டும். புலனோடு உணரார்ந்து அடிகள் அருளிமின் என்றனர், நீர் சொன்ன இந்த இறைவனது தன்மையை நான் சொல்லுகின்ற பொழுது என்னுடைய அறிவுக்கு இன்னும் எட்டவில்லை, அவன் புலப்படாது இருக்கின்றான், அவனை புலப்பட்டு நான் உண்டும் என்று அறிகின்ற ஒரு உபாயத்தை அடிகள் அருளிமின் என்றனர், எனக்கு நீர் அருளி செய்வீராக என்று அழகாக இங்கே சுட்டி காட்டுகிறார். ஆக

0: இந்த பகுதியில நாம சிந்திக்க வேண்டியது, உயிரும் உடலும் கலக்கின்ற அந்த தாதான்மிய சம்பந்தத்தினுடைய இது செய்தியை சொல்லுகின்ற பொழுது அத்விதத்துக்கு உள்ள உதாரணங்களே சொல்லி காட்டினார். அது என்ன பொருள்னா, அது அதிலே அடங்கி இருக்கின்றதாகத்தான் எடுக்க வேண்டுமே தவிர பிரிப்பற்றதுங்கிற பொருளை எடுத்துடவே கூடாது. பிரிப்பற்றது என்ற பொருளை எடுத்து விடக்கூடாது. 56வது அகவல்ல இப்படித்தான் நம்ம கவனமாக கொள்ள வேண்டும். இதையே வைத்து இதையே செய்தியை இந்த உயிரும் சிவமும் முக்தி நிலையிலே எப்படி இருக்கும் என்பதை திரு கைலாய பரம்பரை தர்மபுர ஆதீன குரு முதல்வர் சிவபோபசாரத்தில் சொல்லி காட்டுகிறார். அது சொல்லுகின்ற பொழுது எப்படி சொல்லி காட்டுகிறார், இந்தனத்தில் அங்கி எரியுரு நீர் தேன் ரதம் கந்தம் மலர் போதுவான் கால் ஒளி கண் சந்ததமும் அத்விதமாவது போல் ஆன்மாவும் ஈசனுமா முத்தியில் நிற்கும் முறை. இந்த இடத்துல என்ன பொருள் என்றால், அதற்குள் சென்று அது அடங்கி கிடப்பது முத்தி இடத்து என்னாகும், இந்தனத்தில் அங்கி போல தன்னை காட்டாது தீயானது விறகுக்குள்ளே அங்கே அடங்கி ஒடுங்கியிருப்பதை போல எரியுரு நீர் எரிகின்ற அந்த தன் அந்த சூடு உள்ள ஒரு இரும்பிலே தண்ணீர் எப்படி இருக்கப்படுகிறதோ அதை போல தேனும் சித்திப்பும் போல அந்த சித்திப்பு தேனுக்குள்ளே அடங்கி மடங்கி இருப்பதை போல மலரும் மனமும் போல, மலரும் மனமும்னா இந்த இடத்துல இது வந்து தாதான்மை சம்பந்தத்துக்கு தான் சொல்லணும். ஆனால் குருஞான சம்பந்தர் தேனும் மனமும் மலரும் மனமும் சொல்வது இந்த மனமானது தேனுக்குள்ளே அடங்கி உள்ளடங்கி இருப்பதை போல, ஆகாயத்திலே காற்று அடங்கி இருப்பதை போல, கண் ஒளி கதிர் ஒளியிலே அடங்கி இருப்பதை போல அங்கே வேதம் மட்டும் கலந்திருக்கும் என்று இங்கே சொல்லி காட்டுகிறார். ஆகையினாலே இந்த அருமையான ஒரு பகுதியிலே இறைவனானவன் எப்படி எல்லாவற்றிலும் கலந்திருக்கிறான், எல்லாவற்றிலும் கலந்திருந்தாலும் அவன் எப்படிப்பட்டவன், அவன் எதிலேயுமே என்ன செய்ய மாட்டான், அவன் தொடக்க உண்ணாதவன். அதற்கு ஒன்று ஏற்படுகின்ற பொழுது அதை நம் அந்த விகாரங்கள் அந்த மாற்றங்கள் அந்த பொருளிலே கலந்திருக்கின்ற பொருளுக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டாலும் நம்முடைய பெருமான் மாற்றம் இன்றி அப்படியே தன் நிலையில் இருப்பார், மாற்றமின்றி தன் நிலையிலே அப்படியே இருப்பார் என தெரிவித்துக் கொண்டு இந்த அளவிலே இன்றைய சிந்தனையை அடிய நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பரம். வையம் வாழ்க விண்மாரி பெய்க நல் மன்னன் ஓங்க மறைகுலத்து ஐயர் செய் மகனீழ்க ஐந்தொருப்பு ஆணுநங்கள் தலைக நீள் பொய்யில் ஆகம வேத நெறி பொலிக மேன்மை வெண்ணீர் இடும் சைவம் நீடுக நீடுக கதி தங்கும் அஞ்செழுத்து உண்மையே. திருச்சிற்றம்பலம்.
1: மாணிக்க வாசக பெருமான் அருளு செய்த திருவாசகம் விளக்க உரை. தலைப்பு திருச்சதகம் மெய் உணர்தல். வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: செங்கண் மேடு மாலும்

0: அருள்மொழிவாயிய கம்பளவானுடைய திருவருளினாலே திருவாசகம் திருச்சதகம் என்கின்ற பதிகம் பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். பத்தியினாலே இறைவனை கடவுளை சேரலாம் என்பது நம்முடைய சைவ சமய ஆச்சாரருடைய ஒரு முடிவு. அப்படி பத்தியினாலே இறைவனை அடைந்தவர்கள் எண்ணில்லாதவர்கள். அந்த பத்தியினுடைய இலக்கணத்தை நமக்கு பாடல் மூலமாக காட்டியவர் மாணிக்க வாசகர். பக்தின்னா இப்படித்தான் பக்தி பண்ணுவது என்பது. இப்படிப்பட்ட பக்திக்குத்தான் அவன் இறங்கி வருவார் என்று சொல்லி பக்தியினுடைய இலக்கணங்கள்ல பல தரமாக பல இடங்களிலே சொல்லுகிறார். அதுல இந்த திருச்சதகம் என்கின்ற பகுதியிலே முதற் பாடல் பக்தியினுடைய இலக்கணம் என்னவென்றால் மனம் வாக்கு காயம் மூன்று ஒரே தன்மையாக இருப்பது. மனசு அவனை நினைந்து உருகுவது, காயம் அவனை நினைந்து கும்பிடுதல், உடம்பு நடுங்குதல், அரும்புதல், கண்ணீர் வருதல் இவைகள் உள்ள அவனை நினைத்தல். இப்ப வாக்கு அவனை தோத்திரம் பண்ணுதல், வாக்கு அவனை தோத்திரம் பண்ணுதல். இப்படி மனம் வாக்கு காயம் மூன்றாலும் அந்த பக்தியினுடைய நிகழ்ச்சி வெளிப்படுதல், அது வெளிப்பாடு மெய்ப்பாடுன்னு சொல்றது. அந்த மாதிரி அதால இறைவனை நினைந்து உருகுதல், அழுகுதல், தொழுதல், வாழ்த்துதல், போற்றுதல் ஆகிய இப்படிப்பட்ட செயல்களாலே அந்த பக்தியினுடைய இலக்கணத்தை இந்த பாட்டிலே நமக்கு காட்டுகிறார் மாணிக்கவாசகர். அது மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விளையாடுகளுக்கு என் கைதான் தலைவித்து கண்ணீர் திரும்பி விரும்பி உள்ளம் பொய்தார்ந்த விருந்து உன்னை போற்றி ஜய ஜெய போற்றி என்னும் கைதான் நிகழ விடேன் உடையா என்னை கண்டுகொள்ளே என்பது இந்த பாட்டு. மெய் அரும்புதல், விதிர் விதிர்த்தல், விதிர் விதிர்த்தல்னா நடுங்குதல், விளையாடுகளுக்கு என் கைதான் தலைவித்து கையால மனம் புருந்திய திருவடி கமலத்திற்கு என்னுடைய கைகளை தலைமீது வைத்து கூப்பி கண்ணீர் ததும்பி உள்ளமானது ஒரு உணர்ச்சி வசத்தினாலே வந்து சூடு விளம்புதல், விதும்புதல், பொய் தவறுதல், உன்னை போற்றி உன்னை வணங்கி ஜெய ஜெய போற்றி என்னும் வெற்றி வெற்றி உனக்கே வெற்றி என்னும் கைதான் நிகழவிடேன் கைதான் நிகழவிடேனா இந்த மாதிரியான தன்மையை நான் விடமாட்டேன். இந்த மாதிரியான பழக்கத்தை நான் எப்போதும் உன்னை நினைந்து இப்படி வாழ்த்துவதை தவிர இந்த நிலையிலிருந்து மாறமாட்டேன், அதனாலே என்னை கண்டு கொள்வாயாக என்று இந்த பாட்டில் அறிவிக்கிறார். பக்தி என்பது பொதுவாக பக்தி பண்ணுவது வேறு, உலக பொருளை கருதி பக்தி பண்ணுவது வேறு, கடவுளையே நினைந்து பக்தி பண்ணுவது வேறு, ஒன்றும் வேண்டாம் என்று கடவுளத்தில் அன்பு மாத்திரம் வேண்டி பக்தி பண்ணுவது. அப்படி ஒன்றும் வேண்டாம் என்கின்ற நிலையில் நின்று உன்னிடத்தில் அன்பு இருக்க வேண்டும் என்கின்ற தன்மையிலே அமைந்தது இந்த பாடல். மீதான் அரும்பி விதிர் விதிர்த்தும் விரையார்களும் கைதான் தலைவித்து கண்ணீர் ததும்பி விதும்பி உள்ள பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி ஜய ஜெய போற்றி என்னும் கைதான் நிகழ விடேன். கைதான் என்றால் இந்த பழக்கத்தை, கை என்றால் பழக்கம், இந்த பழக்கத்தை நான் எப்போதும் கை கொள்வேன், எப்போதும் மாறாமல் இந்த தன்மையிலே இருப்பேன், அதனாலே என்னை கண்டுகொள்வாயா, என்னை கண்டுகொள்வாயா என்கிறோம் நம்முடைய அடியவன் என்று நீ எனக்கு என்னை நீ கண்டுகொள்வாயாக, எனக்கு அருள் பண்ணுவாயாக என்று இந்த பாட்டிலே விளக்கி அதற்கு மேலே வந்து உலக வாழ்வு என்பது ஒரு வகையான வாழ்வு. உலக வாழ்வு என்பது சில காலம் வாழ்கிறோம், அப்படிப்பட்ட அந்த வாழ்விலே உயர்ந்த வாழ்வு, தாழ்ந்த வாழ்வு, செல்வத்தோடு வாழ்வது, வறுமையோடு வாழ்வது, இப்படிப்பட்ட பல வகையான வாழ்வு. அதற்கு மேலே தேவலோகத்து வாழ்வு என்பது மிக உயர்ந்த வாழ்வு. தேவலோகத்து வாழ்வு என்பது இந்திரன் இருக்கிற உலகம். அதுக்கு என்னன்னா நம்ம போகல, போய் பார்த்தோம்னா அதனுடைய அருமை பிரிவு எல்லாம் நல்லா தெரியும். இந்திரனுடைய உலகம் என்பது அது போயிட்டோம்னா வர மனசு வராது, ஆனால் லைசன்ஸ் இருக்கிறவர்களையும் தாங்க இருக்கலாம், அதுக்கு மேல கீழே தள்ளி விட்டுருவான் சிங்கப்பூர் மலேசியாவுக்கு போனா போல. அதனால அந்த தேவலோகத்து வாழ்விலே பிறந்தரன்னா இந்திரன் பேர், தேவர்களுக்கெல்லாம் தலைவர். அதனால தேவலோகத்து வாழ்வு என்பது இந்திரனுடைய வாழ்வு. அதற்கு மேல விஷ்ணு பதம் என்கின்ற வைகுண்டத்தில் இருக்கிறது, மகாவிஷ்ணு இருக்கின்ற வைகுண்டத்தில் இருக்கிற வாழ்வு. அந்த வாழ்வு எல்லாம் அளவில்லாத சுகமுடையதா இருக்கும், அளவில்லாத சுகமும் அளவில்லாத இன்பமும் அளவில்லாத நாளும் இருக்கலாம். அதற்கு மேல பிரம்மதேவனுடைய வாழ்வு, பிரம்மலோகத்துல போயிருக்கிற வாழ்வு, இதெல்லாம் கிடைச்சிருச்சுன்னா மனுஷன் விட மாட்டான். ஆனா கிடைக்கிறது சாமானியம் இல்லை, கிடைக்கிறது சாமானியம் இல்லை. அதனால அப்படிப்பட்ட அந்த வாழ்வு எல்லாமே சில காலம் இருந்து பின்னாலே அழிந்து போகும். பிரம்மது பதம், இந்திர பதம், விஷ்ணு பதம் ஆகிய இந்த வாழ்வுகள் எல்லாமே சில காலம் இருப்பது போல இருந்து பின்னால் அழிஞ்சு போகும். இப்ப நம்முடைய வாழ்வு ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்குது அல்லவா, அது போல அது குறிப்பிட்ட காலம், ஆனா அதிக நாள் இருக்கு, அதிக நாள் இருக்கும். ஆனா திருப்பல்லாண்டு ஆசிரியராகிய சேர்ந்தனாரு சில்லாண்டில் சிதையும் சிலரே வருன்னாரு. அவங்க அந்த வாழ்வையே சில்லாண்டுங்கிறார், சில்லாண்டுனா சில ஆண்டுங்கிறார். அதெல்லாம் பல கோடி, பல கோடி வருஷங்கள், அளவில்லாத வருஷங்கள், அவ்வளவு வருஷம் அங்க இருக்கலாம். இங்கே பரமபதம், இந்திரபதம், விஷ்ணு பதங்களிலே சென்றால் இருக்கலாம். அங்க இருக்கிற சுகமும் கொஞ்சம் அல்ல, அப்படிப்பட்ட ஒரு சுக போக வாழ்வு, அப்படிப்பட்ட வாழ்வு எனக்கு வேண்டாங்கிறார். அந்த மாதிரியான வாழ்வு, பிரம்மலோகம் இந்திரலோகத்துல வாழ்கின்ற வாழ்க்கை எனக்கு வேண்டாம்னு சொல்றாரு மாணிக்கவாசகர். கொள்ளேன் புறந்தரன் மால் அயன் வாழ்வுங்கிறார். என்ன காரணம் என்றால் மறுபடியும் பிறக்கும்படியாக இருக்கும், மறுபடியும் பிறக்கும்படியாக இருக்கு, நிலையில்லாத இன்பமாக இருப்பதனால அந்த வாழ்வு வேண்டாங்கிறார். கொள்ளேன் புறந்தரன் மால் அயன் வாழ்வு, குடிகெடினும் நல்லேன் எனது அடியாரோடு அல்லார். அதனால குடிகெடினும் எனக்கு கெடுதல் வந்தாலும் கூட உன்னுடைய அடியவர்களை தவிர வேறு இடத்துங்களிலே நான் நட்பு வைக்க மாட்டேங்கிறார். நல்லேன நட்பு வைத்தல், உன்னுடைய அடியாரிடத்துல நான் வந்து நப்பாக இருப்பேன், தவிர மற்ற இடங்களிலே நப்பாக இருக்க மாட்டேன். சிநேகம், சிநேகம், சிநேகத்தினாலதானே மனிதனுக்கு உயர்வு வருவது, தாழ்வு வருவது. சிநேகத்தினாலதான் உயர்வும் தாழ்வும் வருவது. அதனால நல்ல சிநேகம் ஆயிடுச்சுன்னா அவனுக்கு நல்ல பலன், கெட்ட சிநேகம் ஆயிடுச்சுன்னா கெட்ட பலன். அதே வந்து குஷேல உபாக்கியனம்னு ஒரு நூல் சொல்லுது, பொண்ணுள்ளான் பூமியுள்ளான் பொந்தியுள்ளான் ஆயிடினும் என்னுள்ளான் ஆவனவன் இருந்தவர் நப்பு இல்லானே. பொண்ணு பொருள் பூமி எல்லாமே இருந்தாலும் அவனுக்கு உயர்ந்த பெரியோருடைய ஒரு நட்பு, ஒரு சிநேகம் இல்லையானால் அவன் ஒன்றும் இல்லாதவனே என்று சொல்கிறார். பொண்ணுள்ளான் பூமியுள்ளான் புந்தியுள்ளான் ஆயிடினும் என்னுள்ளான் ஆவனவன் இருந்தவர் நப்பில்லானேன். பொன் இல்லான் பூமி இல்லான் புந்தி இல்லான் ஆயிடினும் என் இல்லான் ஆவனவன் இருந்தவர் நப்பு உள்ளானேன் என்று அந்த பாட்டையை மடக்கி அப்படி சொல்லுகிறார். அதனால பெரியூருடைய சிநேகம், அடியாருடைய நட்பு இருந்ததானால் அவனுக்கு சிவபதம் எளிதாக கிடைச்சிடும், சிவபதம் எளிதாக கிடைத்துவிடும். அதனால உன்னுடைய அடியாரனை தவிர வேற யாரத்திலையும் நான் வந்து நட்பு வைத்துக் கொள்ள மாட்டேன், தொடர்பு வைத்துக் கொள்ள மாட்டேன். நல்லேன் எனது அடியாருடல்ல, நரகம் புயனு எள்ளேன் திருவருளாலே இருக்க பெரிய நிறைவா. அதையால திருவருளாலே எங்கே இருந்தாலும், திருவருள் மூலமாக எங்கே இருந்தாலும் அது நன்றாகவே இருக்கும். திருவருள் மூலமாக கடவுள் இந்த இடத்துல இருப்பான்னு உத்தரவு போட்டார்னு வச்சுக்க, அந்த இடம் நல்லதாகத்தான் இருக்கும். அதனாலே நரகத்துல இருந்தாலும் திருவருளாலே இருந்தேன்னு அந்த நரகத்தை இகழ மாட்டேங்கிறார். நரகத்திலேயே இருந்தாலும் திருவருளாலே இருந்தா அந்த நரகத்தை இகழ மாட்டேங்கிறார். நல்லேன் எனது அடியாரோடெல்லாம் நரகம் புயினு இல்லேன் திருவருளாலே இருக்க பெரிய நிறைவா. உள்ளேன் பிற தெய்வம் உன்னை இல்லாதங்கள் உத்தமனே. இதுதான் ரொம்ப ஒரு அழுத்தமான வாக்கியம். உள்ளேன் பிற தெய்வம் உன்னை அல்லாத எங்கள் உத்தவனே. மனத்தால் உள்ளேன் என்றால் மனசால வேற தெய்வங்களை நான் நினைக்க மாட்டேன். உள்ளேன் என்றால் உள்ளுதல், உள்ளுதல்னா உள்ளத்திலே நினைத்தல், உள்ளத்திலே நினைத்தல், உள்ளத்திலே வேற தெய்வங்களை நான் நினைக்க மாட்டேன். உள்ளத்திலே நினைக்க மாட்டேன் என்றால் வாயினாலே வாழ்த்த மாட்டேன், மற்ற தெய்வங்களை கையால கும்பிட மாட்டேன் என்பது அந்த பாட்டினுடைய பொருள். அதனாலே வாழ்த்து வாழ்த்துவது, வணங்குவது, தோத்திரம் பண்ணுவது, பூசிப்பது, நேசிப்பது, இப்படிப்பட்ட பல காரியங்களை கடவுளை கருதி செய்கிறோம். இப்படி பல காரியங்களை கடவுளை கருதி செய்யும் போது, அது சிவபெருமான கருதி செய்யும் போது அது உயர்ந்த பலனை தந்து விடுகிறது. மற்ற தெய்வங்களை செய்யும் போது தாழ்ந்த பலனை தருது. அந்த தெய்வங்களுக்கு உண்டான சக்திக்கு தகுந்தவாறு தானே செய்யும், அவன் சக்திக்கு தகுந்தவாறு தானே செய்ய முடியும். எல்லா சக்திக்கு மீறின பலனை ஒருத்தரும் தர முடியாது அல்லவா. அதனாலே அளவில்லாத சக்தியுடையவன் சிவபெருமான், அளவுபட்ட சக்தியுடையது மற்ற தெய்வங்கள், அளவுபட்ட சக்தியுடையது மற்ற தெய்வங்கள், அளவில்லாத சக்தியுடையதுதான் சிவபெருமான். அதனாலதான் அவனுக்கு அவனுடைய அருளுக்கு சக்தின்னு பேரு, சிவம் சக்தின்னு சொல்றது. அதனாலே வந்து இப்படி பாடுபட்டாலும் நல்ல நலத்துல பாடுபடவன், நல்ல நலத்துல பாடுபட வேணும். கள நிலத்துல அதிகமா பாடுபட்டு பலன் இல்லாமல் போவதற்கு பாடுபடாமல் இருந்து கொள்ளலாம் அல்லவா? அதனாலே வேறு தெய்வங்களை நம்பி அந்த தெய்வங்களிடத்துல பத்தி பண்ணி அதன் மூலமாக அடையத்தக்க பிரயோசனம் சொற்ப பிரயோசனமாக போவதினாலே சிவபெருமானை நினைந்து பத்தி பண்ணி அது எல்லை இல்லாத உயர்ந்த பிரயோசனத்தை பெறலாம் என்பதற்காகத்தான் உள்ளேன் பரதெய்வம் உன்ன இல்லாதங்கள் உத்தமனேங்கிறார். அதனால உன்னை தவிர வேறு தெய்வங்களை மனசால நினைக்க மாட்டேன், கையினால கும்பிட மாட்டேன், வாக்கினால வாழ்த்த மாட்டேன். எதுக்காக சொல்றாரு? பிரயோசனம் அதிகமாக இருக்கிறதுக்கு பாடுபட வேணும். அதான் நல்ல நிலத்துல பாடுபட்டோமானா நல்ல பலன். அதே போல கலர் நிலம் ஒவ்வொரு நிலத்துல பாடுபட்ட பலன் இல்லாமலே போயிடும், இல்லாமலே போயிடும். அதுபோல அயால பரமேஸ்வரனை பத்தி பண்ணி அதனாலே அடையத்தக்க உயர்ந்த பிரயோசனங்களை பரவணும் என்பதற்காகத்தான் நமக்காக அப்படி சொல்றார். நமக்காக அப்படி சொல்ற என்ன தெய்வத்தினுடைய உண்மையில நமக்கு என்ன தெரியும்? நமக்கு தெரியாது அல்லவா? இப்ப தெய்வத்தினுடைய உண்மைகள் நமக்கு தெரியுமா? ஏதோ ஒரு கல்லை நட்டு வச்சு ஏதோ ஒரு சாமின்னு சொன்னான்னா அதை கும்பிட்டு அடையிறமே தவிர அப்படித்தானே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அது கடவுள்னா என்ன, அதனுடைய இலக்கணம் என்ன, அதனுடைய உயர்வு என்ன, தாழ்வு என்ன, இதனால நமக்கு என்ன பிரயோசனம், எந்த அளவுக்கு பிரயோசனம் என்பதெல்லாம் நமக்கு தெரியாது அல்லவா? மக்களுக்கு தெரியாம தானே அப்படி செய்து கொண்டு திரிகிறார்கள். ஏதுமின்றிய பேய்களை தெய்வம் என்று அறிஞ்சி என்பது திருவாஞ்சியை தலபுரான். ஏதுமின்றிய பேய்களை தெய்வம் என்று அறிஞ்சி பாதுகாவர அதனையே பலபட போழ்வார் என்பது திருவாஞ்சிய தலபுரான். அதனால பிரயோசனமாக அதிக பிரயோசனம் கிடைக்கின்ற ஒரு செயலிலே ஈடுபட வேணும் என்பதற்காகத்தான் உள்ளேன் பரதெய்வம் உண்ண எல்லாதுங்கள் உத்தமனை. எல்லா தெய்வங்களையும் படைப்பவனும் எல்லா தெய்வங்களையும் காப்பவனும் எல்லா தெய்வங்களையும் அழிப்பவனும் சிவபெருமான். மற்ற தெய்வங்கள் எல்லாவற்றையுமே அவன் தான் படைக்கிறான், அவன் தான் காக்கிறான், அவன் தான் அழிக்கிறான். அதனாலதான் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள்துருவாய் என்று சொன்னார். அதனால தெய்வங்களை எல்லாம் பரம விஷ்ணுக்கள் முதலான தெய்வங்களை எல்லாம் கூட சிவபெருமான் தான் படைக்கிறார், அவர் தான் காக்கிறார், அவர் தான் அழிக்கிறார். அதனால ஒரு சங்கார கடவுள்லே இவர் சிவபெருமானுக்கு சங்கார கடவுள் பரமாவை சங்காரம் பண்றாரு, விஷ்ணுவை சங்காரம் பண்றாரு, உருத்திரனை சங்காரம் பண்றாரு, இந்திரனை சங்காரம் பண்றாரு. அப்புறம் மத்த தெய்வங்களை பத்தி சொல்லவே வேண்டியதில்லை, அந்த ஆளெல்லாம் சங்காரம் ஆகும், மத்த தெய்வங்கள்லாம் அதற்கு முந்தையே சங்காரம் ஆகும். அதனாலே அப்படி எல்லாவற்றிற்கு மேலாக இருக்கிற பரமேஸ்வரனை பத்தி பண்ணி அதனால பிரயோசனத்தை அடைய வேணும் என்பதற்காகத்தான் உள்ளேன் பரதெய்வை உன்னை இல்லாதங்கள் உத்தவரை, உன்னை தவிர வேறு தெய்வங்களை நான் சிந்திக்க மாட்டேன், மனதாலே நினைக்க மாட்டேன். தாய்மானவர் சொன்னாரு, ஐயனே உன்னை அன்றி ஒரு தெய்வம் கையினால் தொழவும் கருதியன் கண்டாய், வேற உன்னை தவிர வேறு தெய்வங்களை கையெடுத்து கும்பிட மாட்டேன். பொய்யனாயிரும் பொய்யுரையன் மிக பொய்யவனாக இருந்தாலும் கூட இந்த விஷயத்துல உண்மையை சொல்றேங்கிறார். பொய்யனாயிரும் பொய்யுரையன் சுத்த மெய்யனா உனக்கே வெளியாகவே என்பது தாய்மானவர் பாடல். அதனாலதான் உள்ளேன் வர தெய்வம் உன்னை அல்லாத உத்தமன். அதனால சிவபெருமான் ஒருவனுக்குத்தான் உத்தமன் என்று பெயர். உத்தமம் மத்தியமம் அதமம் இருக்குது அல்லவா? உத்தமம் மத்தியமம் அதமம் அப்படின்னா அதமம்னா கீழானது, மத்தியமம்னா இரண்டும் கலந்தது, நன்மையும் தீமையும். உத்தமம்னா நன்மை முழுவதுமே நன்மையாக இருக்கும் உத்தமம். அதனால அப்படி அந்த உத்தமம் என்கின்ற சொல்லு மிக உயர்ந்தது. சிவபெருமான் உத்தமன்னு பேரு, அவனுக்கு உத்தமின்னு பேரு, பார்வதிக்கு உத்தமின்னு பேரு. மத்தள வைரனை உத்தமி முதல்வனை மட்டவள் மலர் உடு பணிவேனே உத்தமி உத்தமன் சிவபெருமான் உத்தமன் உமாதேவி உத்தமின். அதனால உத்தமன் என்று சொன்னால் எந்த குற்றமும் இல்லாதவன், எந்த குற்றமும் இல்லாதவனாக இருந்தாத்தான் உத்தமன்னு வேறு. அதம்மன்னா எல்லா குற்றமும் உடையவன், மத்தியமன்னா குற்றமும் சுற்றமும் அதனால நல்லதும் கெடுதலும் உடையவன். அதில் வளர்க்குதா உத்தமன் என்று சொன்னால் எந்த குறைபாடும் இல்லாததாக குற்றமே இல்லாது. அதுதான் நன்றுடையானை தீயதிலானை என்று திருஞான சம்பந்தர் சொன்னார். நன்று உடையானை தீயதிலானை, தீயது என்பது கொஞ்சம் கூட இல்லாமல் முழுவதும் நன்மையாக இருக்கிற ஒரு இலக்கணம் யாருக்குன்னா சிவபெருமான் ஒருவனுக்கு தான். அதனாலே உத்தமன் சொன்னார். அதனாலே உத்தமன் என்று சொல்லி அடுத்த பாட்டு உத்தமன் அத்தன் உடையான் அடியே நினைந்து உருகி மத்த மனத்தோடு மாலிவன் என்ன மன நினைவில். உத்தமன் என்றும் அத்தன் என்றும் உடையான் என்றும் அவனுடைய திருவடியே நினைந்து உருகி. சிவபெருமானுக்கு உத்தமன் என்று பெயர. அடுத்தபல அத்தன், அத்தன்னா எல்லாருக்கும் தந்தையாக இருக்கும். அத்தன் என்றால், அத்தன் என்றால் எல்லாருக்கும் தந்தையாக இருக்கும். அத்தா உனக்கு ஆளாயினி அல்லே நினலாமேன்னு சொல்றாரு அல்லவா? அத்தான்னா அப்பா, ஆத்தான்னா அம்மா. ஆனா அவன் அத்தான்னா அப்பா, ஆத்தான்னா அத்தான்னா அப்பா, ஆத்தான்னா அம்மா. அத்தாழை எங்கள் அபிராமவல்லி அண்டமெல்லாம் முத்தாழை மாதுளம்பூ நிறத்தாழை என்பது அபிராமி அந்த அறி. அதனாலே அப்படி அத்தனாக இருக்கிற அத்தன் என்று சொன்னால் எல்லா உயிர்களுக்கும் தந்தையாக இருக்கும். அத்தன் உடையான், உடையான் என்று சொன்னால் எல்லாம் உடையவன், எல்லாம் உடையவன். அப்படிப்பட்டவனுடைய திருவடியை நினைந்து உருகே மத்த மனத்தோடு, மத்த மனத்தன்னா அதுவே நினைவாக சிந்தித்து மால் இவன் என்ன உலகத்தவர்கள் எல்லாம் இவன் மயக்கம் பொருந்தியவன் என்று சொல்லும் முடியாக மன நினைவில் ஒத்தன ஒத்தன சொல்லிட, அதனால அவரவர் மனதுக்கு பட்டவாறு சொல்ல பத்தி உயர்ந்து பத்தி உங்களுக்கு விளங்கி விளங்காமல் ஞானிகள் ஞானிகள் அங்கிட்ட அந்த மாதிரி ஞானிகள் அங்கிட்டு இல்லையே காட்டுறதுக்கு ஒரு அடையாளம் காட்டுறதுக்கு ஆள் இல்லை அல்லவா. அதனால ஞானிகள் என்று சொன்னால் மூவாசையும் விட்டவர்கள், மூவாசையும் விட்டவர்கள். அவர்களுக்கு உலகத்தார் தொடர்பே இருக்காது. உலகத்தார்கள் இகழ்ந்தாலும் புகழ்ந்தாலும் அவங்க அதை பெருசா எடுத்துக்கவே மாட்டாங்க. புகழ்ந்தாலும் அதுக்காக சந்தோஷப்பட மாட்டாங்க, இகழ்ந்தாலும் வருத்தப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு முழுவதும் கூறி முழுவதும் அங்க சிவத்தனத்திலேயே சிவனிடத்திலேயே இருக்கும். எப்பொழுது சிவன் அடைவது, எப்பொழுது சிவன் அடைவது, எப்பொழுது சிவன் அடைவது என்று சொல்லி சித்தம் எல்லாம் எனக்கு சிவமயமே என்றார் போல சித்தத்தை சிவன்பாலை வைத்தவர்கள், சித்தத்தை சிவன்பாலை வைத்தவர்கள் அவர்கள். உலகத்தவர்கள் பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் கூட அவங்களுக்கு நேரா திட்டுனா கூட ஏன்னு கேட்க மாட்டாங்க. நேரா திட்டுனா கூட என்னன்னே திரும்பி பார்க்க மாட்டாங்க. நம்ம எல்லாம் ஒரு சடையா ஒருத்தன் சொன்னா கூட புடிச்சுக்குவோம், என்னத்தாண்டா நீ சொன்ன அப்படின்னு நம்ம புடிச்சுக்குவோம். ஞானிகள் வந்து நேராக திட்டுனா கூட அவனை திரும்பியே பார்க்க மாட்டான். அதத்தான் நானது ஒளிந்து நாடவர் பழித்துறை பூனதுவாக கூணுதல் என்று என்று நம்ம போற்றி திருவோல சொன்னார். வெக்கம் எல்லாம் போயிடும், அவங்களுக்கு வெக்கம் எல்லாம் இருக்காது, ரோஷம் இருக்காது. யாருக்கு? ஞானிகளுக்கு ரோஷம் இருக்காது, வெக்கம் இருக்காது, நாணம் இருக்காது, மானம் இருக்க ஒண்ணு. அவர்கள் செத்தாரை போல தெரிவார்கள், செத்தாரை போல தெரிவார்கள். ஆவியோடு காய அழிந்தாலும் வேதனையில் பாவி என்று நாமம் படையாது. மேவியசில் வித்தாரமும் கடம்பும் வேண்டாம், மடநெஞ்சி செத்தாரை போலே தெரியும். ஆடம்பரமோ மற்ற கௌரவமோ எந்த விதமான இதுகளும் இருக்காது. அவர்கள் முழுவதும் சித்தம் சிவனத்திலேயே வைத்துக் கொண்டு எப்பொழுது சிவனை சேருவது என்று அந்த நினைவிலேயே தெரிவார்களே தவிர உலகத்தவர்கள் பழிக்கிறதையோ புகழ்றதையோ அவர்கள் என்னன்னு திரும்பி பார்க்க மாட்டாங்க. மத்த மனத்தோடு மால் இவன் என்ன உலகத்தவர்கள் எல்லாம் மயக்கம் பொருந்தியவன் சொல்ல மனநினைவில் ஒத்தன ஒத்தன சொல்ல. அப்படிப்பட்ட ஞானிகள் ஞானிகளை உலகத்தவர்கள் கண்டுவிட முடியாமல் அவருடைய பெருமை அறிய முடியாமல் அவரவர் மனசுக்கு பட்டவாறு சொல்ல ஒத்தன ஒத்தன சொல்லிட ஊர் ஊர் தெரிந்தவரும் அந்த ஞானிகள். அதனால ஒரு ஊர்லயே இருக்க மாட்டாங்க, பல ஊர்களும் சென்று சிவன் இருக்கின்ற ஊரெல்லாம் சென்று வணங்குவார்கள். ஊர் ஊர் தெரிந்து எவரும் தத்தவனத்தன அவரவர் மனசுக்கு பட்டதெல்லாம் பேச இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு அவங்க பேசுறதெல்லாம் கேட்டு அதை பத்தி எள்ளளவு சிந்திக்காம உன்னையே சிந்திப்பான். அவனையே சிந்திக்கும் போது இதெல்லாம் தெரியாது அல்லவா, அவனையே சிந்திக்கும் போது இதெல்லாம் தெரியாது. அவனை சிந்திக்காம இருந்தா தான் இதெல்லாம் தெரியும். இதெல்லாம் தெரியும், யார் நம்மளை என்ன பேசுறாங்க, என்ன பண்றாங்க, என்ன நினைக்கிறாங்க, எப்படி பாக்குறான், எந்த வகையில குற்றம் நம்ம கண்டுபிடிக்கலாம் என்று சொல்லி ஆராய்ந்து கொண்டிருப்பார். அங்கே சித்தம் போயிருச்சுன்னா இங்கே இவர்கள் பேசுவது சொல்லுவதெல்லாம் பெரிய உச்ச நிலை, பெரிய உச்சகட்டமாக இல்லை. ஒத்தனை ஒத்தனை சொல்லிடும் ஊர் ஊர் தெரிந்தவரும் தத்த மனத்தர பேச எங்கான்றுகளும் சாவதுவே. அதனாலே சித்தாரை போல தெரியுங்கிறார் அளவு பட்டினத்தாரு. அதனாலே எப்படி இறந்தவர்களை யாரு எது பேசினாலும் திரும்பி பேசுறது பார்க்க மாட்டாங்கல்ல, இறந்து போன ஆன்மாவே மனுஷனு யாரு எது பேசினாலும் கேட்கவா போறான். அது போல ஞானிகள் இருப்பார்கள், அது செத்தாரை போலே தெரியினார் அப்படின்னா சத்த மனஸ்தான பேச எங்க அன்று சாவது. அந்த மாதிரியா வந்து உலகத்தை மறந்து விடுது, உலகத்தை மறந்து விடுது. அந்த மாதிரி நிலை எனக்கு எப்பொழுது வரும் அப்படிங்கிறாரு மாணிக்கவாசன். அதற்கு மேல தேவர்கள் என்பவர்கள் பல பேர், தேவர்கள் என்பவர்கள் பல பேர், எத்தனையோ கோடி, 33 கோடி தேவர்கள் சொல்றோம், 33 கோடி தேவர்கள். அதிலே சிறப்பான தேவர்கள் மிக பிரபலமாக இருப்பவங்க 3 பேர், பரமா விஷ்ணு உருத்ரம். அந்த தேவர்களிலேயே மிக பிரபலமாக இருப்பவர்கள் அந்த மூவரும் ஒரு குறிப்பிட்ட காலம்தான் வாழ்வார்கள், அப்புறம் சங்காரம் ஆவார்கள். ஆனா அவர்களுக்கு பதவியும் பவரும் அதிகம், பவரும் அதிகம். அதான் உலகத்தையே படைக்கிறான்னு, இந்த வானத்தை படைச்சவன், பூமியை படைச்சவன், கடலை படைச்சவன், மலையை படைச்சவன், நம்ம படைச்சவன், எல்லாம் படைக்கிறான்னா அவன் எப்படிப்பட்ட ஆளா இருப்பான். இவ்வளவு பெரிய கடவுள், இத்தனை கோடி சிவன்களுக்கு உணவு போடுறான்னா அவன் எப்படிப்பட்ட ஆளா இருப்பான். யார் போடுறது உணவு? விஷ்ணு. இத்தனை கோடி சிவன்களையும் படைச்சு விட்டாரான் ஒருத்தன், இத்தனை கோடி சிவன்களுக்கு உணவு போடுறான் பாரு. நீங்க நுட்பமா கவனிச்சீங்கன்னா தெரியும். இப்ப நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம சாப்பிடுறோம் தான் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இல்ல இல்ல இல்ல, கடவுள் தான் போடுறாரு. அந்த உணவு போடுற சப்ளையர் நம்ம மகாவிஷ்ணு. சப்ளையர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஐயர் மகாவிஷ்ணு. சப்ளை பண்றவர் சிவபெருமானுடைய கம்பெனில இருந்து சப்ளை பண்றவர். இப்ப ஹோட்டலோட சப்ளையர் இருக்கிறார்ல, ஹோட்டல்ல பரிமாறுகிறோம், பரிமாறு. அது போல மகாவிஷ்ணு எல்லாருக்கும் உணவு போடுகிறார். உணவு போடுகிறாருன்னா நம்ம பாடுபடுறோமே, அவர் எங்க போடுறாருன்னு நீங்க நினைக்காதீங்க. உங்களுக்கு பாடுபடுற புத்தி, அதுல விளைய வைக்கிறது, ஒரு நல்ல போட்டா ஆயிரம் நல்லா விளைய வைக்கிறது ஆறு. ஹோட்டல்ல ஒரு நல்லா விளைஞ்சுன்னா என்ன கிதியாவி? ஒரு நெல் போடுறியே அது 100 நல்லா விளையுது, 1000 விளையுது, இதெல்லாம் விளைய வைக்க அது யாரு பண்றா? அது நினைச்சு பாருக்கும், இது யாரு பண்றா? ஒரு மூட்டையை போட்டோம்னா 100 மூட்டை விளையுது. நல்ல இடத்துல ஒரு ஒரு மூட்டைக்கு 100 மூட்டை விளையுது. ஒரு மூட்டைக்கு அதை யாரு விளைய வைக்கிற? உன்ன 100 ஆக்குறவன் 6. அப்புறம் எங்க நீ சம்பாதிச்சு சாப்பிடுறதுல போய்? நீ ஒரு கருவி, உனக்கு அந்த மாதிரி அறிவை கொடுத்து அந்த மாதிரி நிலத்துல அந்த மாதிரி பயிர் பண்ண வச்சு அதுல வந்து அப்படி ஆக்கி 100 ஆக்கி அதை வந்து அதனால உனக்கு உண்மையாக கொடுக்குறாங்க. இத்தனைக்கும் அதனால எல்லாம் இயற்கை தான், பூராவும் இயற்கை. வெயில்ல இருந்து காட்டுல இருந்து மலையில இருந்து பனியில இருந்து நீர்ல இருந்து எல்லாமே கடவுளுடைய பொருளுங்க. உங்க பொருள் ஒண்ணு கூட இல்ல. தண்ணி உங்களுதல்ல, வெயில் உங்களுதல்ல, நிலம் உங்களுதல்ல, மலை உங்களுதல்ல, காத்து உங்களுதல்ல, பனி உங்களுதல்ல, எல்லாமே யாரு கொடுக்குறா? இத்தனை இல்லையா விளையுமா? இத்தனை இல்லையா விளையுமா? நான் விளைய வச்சேங்கிறேன். இத்தனையும் சுவாமியினுடைய பொருள், எத்தனையும் கடவுளுடைய பொருள், யாரும் படைக்கவில்லை. அதனால உணவு சாப்பிடுறவா அது விஷ்ணு போடுறார், மகாவிஷ்ணு போடுறார். இப்படி போட்டு வளர்க்கறான். அப்புறம் ஒருத்தரும் சங்காரம் பண்றான், எல்லாரையும் சங்காரம் பண்றான். சங்காரம் பண்ணாம எவ்வளவு நாளைக்கு அடைய முடியும்? ரொம்ப வயசாயிச்சுன்னா அப்புறம் என்ன நினைக்கிறேன், முடியலன்னு வச்சு உடம்பு, அப்புறம் என்ன பண்ணுவான்? அதனால அப்படி சங்காரம் பண்றான். இப்படி சங்கார கடவுளாகிய ஒருத்தரனும், காத்தர் கடவுளாகிய விஷ்ணுவும், படைத்தர் கடவுளாகிய பிரம்மன், இந்த மூவரும் அந்த 33 தேவர்கள்ல தலைமை பதவிமா பெருந்தலைவர்கள் சொல்றாங்கல்ல, பெருந்தலைவர், ஊராட்சி மன்ற பெருந்தலைவர், பெருந்தலைவர் சொல்றாங்கல்லவா, அப்படிப்பட்ட தலைவர் மூவரும், பிரம்மா விஷ்ணு ஒருத்தர் மூவரும் பெருந்தலை. அந்த தலைவர்களும் ஒரு குறிப்பிட்ட காலம் வாழ்ந்து கடைசியா இறந்து போவார்கள். பிரம்ம விஷ்ணுந்தர்களும் விளங்குத. அதனாலே அவர்களை கடவுள்னு சைவ சமயத்துல சொல்றதில்லை. சைவ சமயத்துல சிவன் ஒருவன் தான் கடவுள், அவர்கள் எல்லாம் கடவுள் அந்த சிவனுக்கு கீழே இருந்து வேலை பார்க்கிற அதிகாரிகள். அதனாலே அவர்கள் உயிர் வர்க்கங்கள், அவர்களை கடவுள் என்று கொண்டாடுகின்றவர்கள் அறிவில்லாதவர்கள். அதனால அவர்களும் தன்னை கடவுள் என்று சொல்லி கொண்டு இருவர் அதனால வாதிட்டு கொண்டு தேடினார்கள். ஆகையினாலே அவர்கள் கடவுள் அல்ல என்பதை நம்மை போலத்தான் அவர்கள் என்று இந்த பாட்டில் அறிவிக்கிறார். இப்ப நம்மை போலத்தான் அந்த கடவுளர்களும், ஆறு பரம விஷ்ணு ஒருத்தரும் முதலான கடவுள்களும் நம்மை போலத்தாங்கிறார். நம்மை போலன்னா அதனால நம்ம உயிர் வர்க்கங்கள், அவங்களும் உயிர் வர்க்கங்கள். நம்ம ஒரு குறிப்பிட்ட காலம் 100 வாழ்றான், அவங்க பல கோடி வருஷம் வாழ்கிறார்கள், அப்புறம் இறந்து போவார்கள். 100 பரமர்கள் நுங்கினார், 6 நாராயண ரங்கனை, 7 கங்க மணல் எண்ணில் இந்தரர், ஈரிலாதவர் ஈசதுருவனை என்று சொல்லுவது தேவாரம். அதனால இப்படி இந்த கடவுளுடைய தன்மைகளை சொல்லி இவர்கள் பாவம், இவர்கள் தக்கருடைய வேள்விக்கு சென்றார்கள். தக்கருடைய வேள்விக்கு சென்று எதற்காக சென்றார் என்றால், அங்கே போடுகிற உணவை சாப்பிடுவதற்காக சென்றார். அவர்களுக்கும் உணவு ஆசை இருந்திருக்கிறார், உணவுல ஆசை.
1: தக்கருடைய வேள்விக்கு சென்று
0: அவன் இட்ட உணவை உண்டார்கள். உண்டு எதற்காக உண்டார்கள் என்றால், உணவு உண்பதில் எதற்கு பிழைக்கவா சாகவா? பிழைக்கிறது தானே, இல்ல இல்ல, சாக போய் சாப்பிட்டார். சாப்பிட்டு செத்தான், சாக போக சாக போவதற்காக சாப்பிட்டார். சாக போவதற்காக தக்கன் வெளியில போய் சாப்பிட்டான். தக்கன் வெளியில போய் சாப்பிட்டவன் ஒருத்தன் கூட அடிபடாம இல்ல, எல்லாம் இறந்து போனவனு, மூக்கு போனவன், காது போனவன், கை போனவன், காலு போனவன், பல்லு போனவன், இப்படி அந்த தக்கன் வெளியில சிதைந்து போறார். அதற்கு மேல நஞ்சம் வந்தது, ஆலகால விஷம் வந்தது. அந்த வேளையிலே சிவனே சிவனே சிவனே எங்களை காப்பாத்து காப்பாத்து என்று ஓலமிட்டார்கள். இப்படிப்பட்டவர்களா இருப்பவர்கள் நாங்க தங்களையும் தேவர்கள் என்று சொல்லி கொண்டு திரிகிறார்களே, கடவுள் என்று சொல்லி கொண்டு திரிகிறார்களே, பாவம் அவங்க அப்படிங்கிறார். இப்படி எல்லாம் உங்களுக்கு பாட்டு பொருள் வேற எங்கேயும் பார்க்க முடியாது. சாவம் வேள்வி தகர்தின்று நஞ்சம் என்று அவிதாயிடு நம்மவர் அவரே மூவர் என்றே இம்பிரானுடன் எண்ணி உண்ணாண்டு மண்மேல் தேவர் என்றே இருமாந்தென்ன பாவம் திரிதவரே என்பது இந்த பாடல். அதனாலே அவர்கள் தேவர்கள், உயிர் வர்க்கங்கள், கடவுள் அல்ல என்பதை பத்தி இந்த
1: சிவாய நம சைவம்.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: திருஞான சம்பந்த நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: அந்த அமைச்சராக இருக்கிற நம்முடைய மனைவர் குலச்சிறையார் நம்முடைய ஞான சம்பந்தத்துல பேசுகின்ற பொழுது இப்படி பணிந்த மொழியும் தனிந்த நயமா சொன்னாராம்.
3: வென்றி வேல் அமைச்சனாரும் வேறினி செய்யும் இவ்வாறு ஒன்றினும் தோற்றார் செய்வது ஒட்டியே செய்வதென்றார். போய் என்ன ஞானசம்பந்தருக்கு தெரியாது நம்ம சொல்றது அர்த்தம் இல்லவா? தெரியும், இருந்தால் நம்ம விண்ணப்பிச்சுவோம் என்பதற்காக இந்த வாதில யாராவது தோற்றா என்ன, வெற்றி பெற்றா என்ன, அது மாதிரி ஒரு ஒரு முடிவு பண்ணி கொண்டால் நிறுத்தணும். நன்றாக இருக்குங்கிறத கூட அவர் முடிவு பண்ணும். ஆமா, அப்படி ஒரு முடிவு. ஆமா, சரி சரி, அவர் ஒத்துக்கிட்டார். ஏன்னா செய்யறது ரொம்ப அருமையா இல்லவா? ஆதலால் சரின்னு பிடிச்சாங்க. என்ன செய்தார்? அங்கது கேட்டு நின்ற அமரரும் அவர் மேற்சென்று பொங்கிய வெகுளி கூட. பாருங்க, இவர் என்னமோ காதை கடிக்கிறாருன்னு சொன்னோன்னு இந்த மனுஷன் என்ன செய்யறான் இப்படி போய்? இந்த அம்மாலும் இவரும் தான் நமக்கு என்னைக்குமே எதிரி. ஆமா, யாரும் அங்க இருக்கிறத குலச்சிறையாரும் இவர் வந்து அந்த தென்னீரிடாது இருந்த போது அவங்க அருமையா தென்னீரிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தவங்க. மேலும் குலச்சிறையார் சின்ன குழந்தையா இருந்த போது வளர்ந்தவர். நீங்க வேற தப்பாலாம் நினைச்சிடக்கூடாது. இவன் ஏதாவது நினைப்பான், மக்கு பயிலுவோம் நினைச்சான நினைவு அடியும், அல்ல பேசினால் வாய் அடியும். சோழ நாட்டுல இந்த பொண்ணு வளர்ந்தது. யாரு? மங்கையர்கரசியார், சோழருடைய பொண்ணு. அப்பவே சின்ன பிள்ளையா இருக்கும் போதே இந்த குலச்சிறையார் அந்த உள்ளூருக்கார் இருந்தார். அவருக்கு அப்புறம் பிறகு தனக்கு தன்னுடைய சோழ நாட்டுல அமைச்சரா கொடுத்திருந்தார். தன்னுடைய பொண்ணை பாண்டி மன்னனு கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது கேட்கல, என்னன்னு கேட்ட மனசு கேட்கல. என்னன்னாரு, நம்ம பாப்பா தனியா போறாளே பாண்டி, ஒண்ணுமில்ல சோழ நாட்டுல இருந்து மதுரைக்கு போறதுதான் இப்ப தனியேன்னு சொல்லுது. இப்ப துபாய் வரைக்கும் போறோம், இது இப்ப வேற விஷயம், இப்ப அதை பத்தியே கவலை இல்லை. அதனால அடுத்த நாட்டுக்கு போகும்போதே பொண்ணு போகுதுன்னு சொல்லிட்டு, ஏமா இங்க குலச்சிறையார் அமைச்சரா இருக்கார். மாப்பிள்ளையும் கேட்டார் பாண்டி மன்னனையும், மாப்பிள்ள உங்களுக்கு நிறைய அமைச்சர்லாம் இருக்கிறாங்க, இங்க எங்ககிட்ட ஒரு அமைச்சர் இருக்கார், ரெண்டாவது இந்த சின்ன பாப்பாவா இருந்த போது அந்த குலச்சிறையார் இருந்தவர், எனவே உங்களுக்கு அமைச்சருக்கு அமைச்சரா இருக்கட்டும், நம்ம பாப்பாவுக்கு துணையா இருக்கட்டும். சரி மாமா, அன்புடைய மாமனும் மாமியும் நீ என்று அழைத்து கொண்டு போனவங்க. அப்படிப்பட்டதான் மங்கையர்கரசி யாரும் குலச்சேரி யாருமே தவிர வேறு சின்ன பிள்ளையிலிருந்து வந்தோம். ஆதலால் இங்கே இந்த மாதிரி போய் குலச்சிறையார் சொன்னாராம். சொன்ன உடனே அந்த சமுதர்களுக்கெல்லாம் கொஞ்சம் பொறாமை ஏற்பட்டதாம். இருந்தாலும் வேற வழி இல்லை, தங்கள் வாய் சோர்ந்து. அப்ப கூட சரி, அப்படி ஆனால் என்ன செய்வோம்? ஞானசம்பந்தர் வாய் திறக்கல, அவர்களே வாய் சோர்ந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த வாதில் யார் தோற்றார்களோ அவர்கள் வெங்கடு ஏற்றுவாணியும் வேந்தனி. கடுவில் ஏற்றுட்டு இருந்த அர்த்தம் தான். சொன்னது யார்? அவர்கள். வெங்கடு ஏற்றுவாணியும் வேந்தனே என முறை செய்து காப்பாற்று மன்னன் அவன் தான். அதனால இப்படி தோற்ற செய்ய வேண்டிய பொறுப்பு யாருக்கு? இந்த அரசனை ஏற்றுக்கணும். சொன்னது யார்? சமணர்கள். இங்கும் வாய் திறக்கல நம்முடைய ஞான சம்பந்தம். இப்படி வேந்தனி என்று மற்றவர் சொன்ன வார்த்தை கேட்டலும் மலைய மன்னன் செற்றத்தால் உரைத்தீர், உங்கள் செய்கையும் மறந்தீர் என்று பற்றிய பொருளின் ஏடு பணர் பொருள் வைகையாற்றில் பொற்புற விடுவதற்கு போதுவதென்று கூற என்ன இருந்தாலும் மன்னன் பாருங்க என்னன்னா, அடாராடா மன்னவனுக்கு இவங்க மேல வெறுப்பு தான், ஆனாலும் வெங்கடியே தோற்றால் வெங்கடி ஏற்றுவான் வேந்தனே சொல்லிவிட்டாங்களே, இவனுக்கு எங்க வெல்ல போறான்? கடுவேத்திர பொறுப்பு நமக்கெல்லாம் வந்துட்டதுன்னு நினைச்சு. ஆமா மாமா, முடிவுக்கே போக வேண்டியதுலதான் ஒன்னு ரெண்டு தெரிஞ்சு போச்சு, மூன்றாவது முடிவு இப்படி தரு. இது ஏன் இப்படி சொன்னான்னு பாவம், வேற எதையும் சாதாரணமா இருந்துகிட்டு நாங்க உங்க அடிமையும் சொல்லி தொலைச்சிட்டு போறது, வேற எதையும் சொல்லி தொலைச்சிக்கலாம் இல்ல, அல்லது நாங்கெல்லாம் அந்த நாட்டை விட்டு போயிடுறையா, நாங்க வந்த ஆள் தான், இனிமே நாங்க போயிரும், எதையும் சொல்லக்கூடாது. கழுவுல ஏற்றுவான்னு சொன்னானே என்னப்பா அப்படின்னு அரசனுக்கு பத்திங்களா? என்ன இருந்தாலும் இறக்கணுங்கிறது கருத்து அல்ல, இதெல்லாம் படிக்கணும். ஆகவே இந்த மாதிரி சமணர்கள் கழுவேற்றியது ஏன்னு கேக்கிறது இங்கதான் தெரியணும். யார் சொன்னது? ஞான சம்பந்தரும் சொல்லல, நம்முடைய பாண்டி மன்னனும் சொல்லல, தங்களுக்கு தாமே சொல்லிக் கொடுத்தது. இந்த ஜாதில் தோற்றோமானால் ஆனா அந்த சொல்லு சொல்றதுக்கு காரணம் குலச்சிறையார். ஏன் இப்படி நீண்டுகிட்டே போன என்ன ஆகுறதுன்னு தெரியும். அதனால அவர் அமைச்சரா சொன்னார், இதுக்கு எதுனா ஒரு இது வைத்து ஒரு பந்தயம் வைத்து தோற்றால் என்னது வென்றால் என்னதுன்னு ஒரு முடிவு பண்ணிக்கிறது நல்லதுன்னு சொன்னார். இவங்க அப்படி சொன்னார்தான், எனவே சொன்னது இவர்கள் தான் என்பதை பார்க்கணும். எனவே என் சொன்னார், மற்றவர் சொன்ன வார்த்தை கேட்டலும் மலைய மன்னன் செத்தத்தால் உரைத்தீர், என்னையா அப்படி கோமா சொல்லிவிட்டீங்களே, உங்கள் செய்கையும் மறந்தீர், சரி போவோம் என்ற எல்லாம் வைகாத்துக்கு புறப்பட்டுதான். பிள்ளையார் முன்னம் பயன்ப பாருங்களேன் போறது. நான் ஒளியும் ஒளியும்னு சொன்னா நீங்க தப்பா நினைப்பீங்க, ஒளியும் ஒளியுமே சத்தியம். இப்பொழுது புறப்படுகிறார்கள் அரண்மனையில் இருந்து வைகை ஆற்றுக்கு. அது புறப்படுகின்ற பொழுது முன்னே யார்னர் பாண்டி மன்னன் அந்த நாட்டு மன்னனா இருந்தாலும் கூட தன்னினும் நல்ல சமயத்திலே மிகச்சிறந்திருக்கிற பெரியவர் யாரே ஞானசம்பந்தர், நல்ல சமய குறவர். ஆதலால் அவருடைய பல்லக்கு முன்ன போகுதான், முன்ன போகுதான். ஏன்னா பல்லக்கு பெருமான் கொடுத்தது, அதனால பல்லக்கில முன்ன போறாராம். அடுத்தது இவர் குதிரை மேல போனாராம், யாரே பாண்டி மன்னன். அடுத்தபடி யார் போனாங்கன்னா அருகர் போனாங்க சமணர்கள் எல்லாம். ஐயா அவரு பல்லக்கு, அடுத்தபடி போனவர் குதிரையில போறார், இவங்க எதுல போறேன்னாங்க. பார்த்தா அமைச்சர்ல சேர்க்கிறா பெருமான், அவருக்கு பல்லக்கு, இவருக்கு உண்மை குதிரை, இவங்களுக்கு உணர்ச்சி குதிரையில போனாங்க. ஏன்னா கீழே இறங்கி போகப்படாது, தரத்தை கம்மியா போடாது. அதுல உணர்வு மால் ஏறினார். ஆகவே மூணு பேருமே நடந்து போகலப்பா. சிவ சிவ இவருங்க பிள்ளையார் முன்னம் பைம்பொன் பீடத்தில் எரிந்து போந்து தெள்ளினீர் தரளப்பந்தி சிவிகை மேல் ஏறி சென்றார். சிவிகை மேல போனாராம். நம்முடைய மன்னன் வள்ளலார் அவர்தம் பின்பு மன்னன் மா ஏறி சென்றான். பார்த்தீங்களா, ஒத்து கூட போகல அந்த சிவிகை. இந்த பரம் வந்து தன்னுடைய அந்த குதிரைன்னு கூட போகல, அதை முன்னே செலவெடுத்து பின்னே. அதான் பெரியவங்களுக்கு அடையாளம். எனவே பின்னால பாண்டி மாம்சன் இந்த சமநிலை என்னன்னா, வள்ளலார் அவர்தம் பின்பு மன்னன் மா ஏறி சென்றான், உள்ளவார் அருகிலாதார் உணர்வு மால் ஏறி சென்றார். என்னன்னா, இந்த உணர்ச்சி வயப்பட்டவங்க, அந்த உணர்ச்சி வயப்பட்டது அந்த மாதிரி சொன்னது, யார் தோற்றா அவங்க கடவுள் ஏத்துட்டும்னு சொன்னது, அந்த உணர்ச்சி வயப்பட்ட அந்த உணர்ச்சிங்கிற அந்த குதிரையில ஏறி போனாங்க. இப்ப இந்த மூவரும் போயிடலாம். எங்கே பாண்டி நாட்டிலே மதுரையிலே தெருவில போறாங்க. போனா தென்னவன் வெப்பு தீர்ந்து செடுமணி கோயில் நீங்கி பின்னுரானிந்த போது பிள்ளையார் பெருகும் செல்வம் அந்நிய மதுரை மோதூர் மருகில் வந்த அருளக் கண்டு துண்ணிய மாதர்மைந்தர் தொழுது வேறனைய சொன்னார். இவங்க எல்லாம் அப்படி தெருவில் போகும்போது ஒருத்தருக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த ஊர்ல இருந்து வந்தாங்களே அத சீகாழின்னு. ஆமா அவங்க பாரு.
2: அடுத்தது பாண்டியன் குதிரை, அடுத்தது இவங்க உணர்ச்சி வயப்பட்டு செல்கிறார்கள். இது ரெண்டு பேருக்கும் இருக்கு பார்க்கிறார்கள். இது ஒளி. இனி அவங்க வாயிலிருந்து சொல்றாங்க அது ஒளி. ஒளியும் ஒளியும் எங்க பெரிய புராண ஒளியும் ஒளியும் வந்ததுன்னா நாட்டை வாழ வைக்கும். ரெண்டு பக்கம் என்ன செய்யறாங்க பாருங்க. மீனவன் கொண்ட வெப்பை நீக்கி நம் விழுமம் தீர்த்த ஞான சம்பந்தர் இந்த நாயனார் காணும் என்பார். அதனால அங்க பாருடி அந்த முன்னால போகுது, அதுதான் சம்பந்தர் ஞான சம்பந்தர். ஆமாடி சீர்காழி அவங்க தான் நம்ம மன்னன் வெப்ப நோயை நீக்கினதுன்னா இவ்வளவு சின்ன வயசுல அடனு அனாடி பார்த்து அப்படியே அழகு சொட்டுது திருநீரும் அந்த இதும் அடாடாடா. இது ஒளியாக அமைந்திருக்கு. இன்னும் சில பேர் மானரும் பானரும் குதலி செய்ய பவள வாய்ப்பிள்ளையார் தாம் மானசிய தென்னன் நாடு வாடவன் தணிந்தார் என்பார். அப்படி இன்னொரு கூட்டம் பார்த்தது, நல்ல வேலை இந்த புண்ணியம் வந்த பிறகு இனிமேலாவது பாண்டி நாடு நல்லா இருக்கு முடியும். எப்படி இருந்தது கோயிலு, எப்படி இருந்தது நம்ம எல்லாம் கோயிலுக்கு போயிட்டு இருந்தோம், இப்ப பாரதி கோயிலே ஒண்ணு பூண்டத்து போய் கிடக்கு. இனிமேலாவது நம்ம சொக்கநாதரும் நம்ம மீனாட்சி அம்மனும் அடாரா நல்லா இருக்கு நம்ம எல்லாம் போலாம் என்று அப்படி சொன்னாங்களாம். சரி ஏதமே விளைந்தது இந்த அடிகள் மாறியல்வாள் என்பார். இந்த ஒரு 10-15 வருஷமா கெடுத்த கேடு இந்த ஆட்கள் இருக்காங்களே, நாட்டையே கெடுத்து குடிய கட்டுட்டாங்க. மதுரை எப்படி இருந்தது இப்ப எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அரியல் மாறுத்தினாலாம். புதிசலை அண்ணல் நீரே பொருள் என கண்டோம் என்பார். என்று இது வரைக்கும் நம்ம திருநீர் அணிஞ்சுக்கல, இன்னைக்கு சாயந்தரத்துல இருந்து அணிஞ்சுக்கணும். ஏன் அது தாண்டி நம்ம பாண்டியன் நோயை நீக்கிச்சு. அப்ப பாண்ட பாட்டு தெரியுமா? தெரியாதுடி, அத போய் குடிச்சிட்டு வாடிடி. மந்திரமாவது நீருன்னு குடிச்சிட்டு வாடிடு. இப்ப குடிச்சிட்டு வர வேணாம், கொண்டு கொடுத்துருக்கிறோம், தினமும் படிக்கலாம் அல்லவா. எனவே அந்த நீரு தான் நமக்கு புகழ் அப்படின்னு சொன்னாங்களாம் சிலர். பெருகோழி முத்தின் பைம்பொன் சிவிகை மேல் பிள்ளையார் தாம் வரும் அழகு என்னே என்பார் வாழ்ந்தன கண்கள் என்பார். இது வரைக்கும் நம்ம எத்தனையோ அப்பெல்லாம் சிவிகை தான். இப்ப எப்படி கொஞ்சம் செல்லும் இருந்தா பிளஷர் மற்ற இதெல்லாம் இருக்கிறது, விமானம் கூட இருக்குது. அப்ப ஏதேன்னு செல்லும் இருந்ததுன்னு சொன்னா சிவிகை தான். அதனால்தான் திருவள்ளுவர் அறத்தார் இதுவன வேண்டா சிவிகை பொறுத்தானோடு இருந்த உருந்தானிடை என்று சிவிகையை சொன்னார்.
3: ஏன்னா அப்ப கொஞ்சம் செல்வமா இருந்ததுன்னு சொன்னா மற்றவங்க நம்ம மாதிரி நடந்து போவாங்க, செல்வம் தெரியல ஸ்ரீகையில போவாங்க. அதான் அதான் இயற்கை அப்படின்றது. அறத்தார் இதுவன வேண்டா, அறத்தின் பயனை நான் சொல்ல வேணாண்டா உனக்கு, பாக்கிறீங்கள நேரா, ஏன் அது வந்து ஸ்ரீகையில போகணும், நாம ஏன் நடந்து போகணும், இது அப்படியே மாத்தீங்க. இப்ப அவர் ஏன் பியட்ல போகணும், நாம ஏன் பஸ் காத்துக்கிட்டு இருந்து ஒரு பயம் நிறுத்த மாட்டேங்கிறான், வாடா வீட்டுக்குன்னு வந்துடும், ஏன் வர்றோம், அதேதான் ஈக்குவல் டு அதே தான். அவர் ஏன் ஸ்கூட்டர்ல போகணும், அந்த புள்ள நாம பாருங்க ஸ்கூட்டர்ல அவன் பாடு கொடுத்தா பாடு 8:30 புறப்படுறான், 8:40 போயிடுறான், நம்ம பிள்ளைய 7:30 தயார் பண்ணி போகணும், ஏன் நடந்து போகுது. எல்லாவற்றுக்கும் ஒரே ஒன்றே இது, இந்த குரல் என்ன பாடுபடுது இப்போ, ஏன்னா சிவிகைன்னு ஒண்ணு இருந்தது, அதுல போனவங்க சிலர் நடந்து போறவங்க இருக்கும் போது அந்த ஏழை பணக்காரங்கிற வேற்றுமை வந்துருதான். அது இந்த முண்டன்தான் நீக்குத, நீ நினைக்கிறத திருவள்ளுவர், இலர் பலராகிய காரணம் நோற்பார்த்த நூலாதவர் பலர். ஏன்டா ஏழைகள் அதிகமா இருக்கான்னாரு, தவன் செஞ்சவன் கம்மியும் அர்த்தம்டா, ஏயா சிலர் தான் சில செல்வந்திருக்கான், நோட்டவர் சிலர் தான் என்று இன்னைக்கா நேற்ற சொன்ன. நீ அந்த குரலுக்கு ஒரே மாதிரி சரியா பிச்ச, சிறிய தூக்கி போட்ட சரியா பிச்ச, இலர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர் நூலாதவர் பலர், பிச்சிருக்காரு மனுஷன், அதனால சிவிகையில போற. அதுக்கு ஒரு சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தானிடை அறத்தாரு வேண்டாம். இந்த காப்பு சிவிகையில போறதையும் நடந்து போறதையும் கொண்டு இதுதான் தர்மத்தினுடைய நிலைன்னு வச்சுக்காத. எது வச்சுக்கணும், திருவள்ளுவர் கருத்தாகுமா கருவதுமான பேசிட்டு அளவு தெரியும் உரை ஆகாது. அன்னைக்கு அப்படிதான் இருந்தது, இன்னைக்கு அப்படிதான் இருக்குது, இன்னைக்கு அப்படிதான் இருக்குது, சும்மா சொல்லி பிரயோஜனம் இல்ல. 5 காத்துட்டு இருந்து வர்றான், அப்ப இப்ப பேட்ல அருமையா வானொலி வச்சுக்கிட்டு ரேடியோ வச்சுட்டு போறாங்க, ஏன்பா அதை நிறுத்த முடியுமோனால. எனவே சிவிகை மேல் பெருகோழி முத்தின் பைம்பொன் சிவிகை மேல் பிள்ளையார் தாம் வருமழகு என்னே என்பார். பாருங்க அந்த குழந்தை மூஞ்சதும் எவ்வளவு அழகா இருக்குது, சிவிகையில உட்காந்து கீழே தூக்கிட்டு போறவங்க எப்படி போறாங்க. அதனால என்ன சிவசிவா சிவசிவா சிவசிவா நான் சொல்லிட்டே போறாங்க, பக்தியா தூக்கிட்டு போ. அது பத்தியா பல்லக்கு அப்படி ஆடுது அசையுதா இல்ல, ஏன் போறவங்க அப்படி பக்தியா தூக்கிட்டு போறாங்க பாரதி என்று காரணம். இப்படி அந்த பல்லக்கில் போவதை பார்க்கலாம். ஏத மேவழிந்ததந்த அடிகள் மாறியல்வார் என்பார், நாதனும் ஆளவாயில் நம்பனே காணும் என்பார். இன்னுமே நமக்கு அருகர்கள்லாம் இல்லடி, நமக்கு வேண்டியது யார் தெரியுமாங்களா, நம்ம ஆளவாய்க்கு உக்கர் தான். ஞானனின் புகழே மிக வேண்டும், தன் ஆளவாயினுடைய மாதியே இன்னுமே நமக்கு அவர் தான் ஜாதி, சொக்கநாதர் தான் என்றெல்லாம் சொன்னாராம். போதமாவதும் முக்கட் புராணனை அறிவதென்பார். இனி நமக்கு அறிவு ஞானம்னா என்னன்னு கேட்டா, இந்த பெருமானை அறிவதுதான் ஞானம். சிவனடியே சிந்திக்கும் திருப்பருகு சிவஞானம் தான் சிவஞானம், மற்றதெல்லாம் அவஞானம் வச்சுக்கடி அப்படின்னு சொல்லிச்சான். வேதமும் நீருமாகி விரைவிடும் எங்கும் என்பார். நப்பா இனிமேதான் வேத நிதி தலைத்துவங்க மிகு செய்வ துறை விளங்குன்னு பாடியதுக்கு ஏற்ப நம்ம மதுரையில ஆவணி மூல வீதி என்ன, சித்திர வீதி என்ன, ஆடி வீதி என்ன, வடக்கு மாரட்டு வீதி என்ன, எல்லா வீதியிலையும் முழங்கும் எது திருநீரும் என்று சொன்னார். நாம் அடிகள் மார்மோங்கள் எல்லாம் அழிந்தன பாரீர் என்பார். பாருடி முன்னால தம்பி போறார், அடுத்தது அரசன் போறார், அவங்க முகத்தில் நல்ல கலையா இருக்கு மகிழ்ச்சியா இருக்கு, பின்னால அழுது வடிஞ்சு போகுது, எப்படி தெரியுது என்ன திருவள்ளுவர், அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம். இது ஒரு பளிங்குக்கு முன்னால எது நின்னுதோ அந்த உருவத்தை காட்டும்டா, அது போல உன் உள்ளத்துல என்ன இருக்கு அதை முகம் காட்டும்டா. அதனால அந்த முகத்தை பார்த்து மாத்தினாலே அவங்க எல்லாம் துக்கத்துல போறது தெரியுது பாத்தீங்களா. அந்த அது அமலர்கள் எல்லாம் போறாங்க. மடிகோள் வடிகோள் வேல் மாறன் காதல் மாறின வண்ணம் என்பார். இன்னொரு சமண சமய சமண சமயம் இந்த பாண்டிய மன்னன் அடாடாடா அதுலயே பக்தியா இருந்தாண்டி, எப்படி அவ்வளவு சீக்கிரம் மாறி போச்சு பாண்டிய மன்னனுக்கு அவர் மேல என்னமே இல்லையே. இல்லன்னா இப்ப அடிகள் மாறதான் முன்னையா இருந்தானா, அடிகள் மாற முன்ன விட்டு தான் பின்ன போவார், இப்ப அடிகள் மாறி மிக பின்ன வர்றது, எப்படி நீ மனம் மாறிச்சு அப்படின்னு சொல்லு. இதெல்லாம் தான் ஒலியும் நீங்க பாத்தீங்களா, ஒலியும் ஒலியும் எப்படி எங்க சேக்கலாருடைய ஒலியும் ஒலியும் பாத்துங்க. நெருப்பினில் தோற்றா தங்கள் நீரில் வெல்வார்களோ என்பார். இன்னும் சில பேர் என்னது அத ஒன்னாச்சு ரெண்டாச்சு இதுல தானே ஜெயிக்க போறாங்க அப்படின்னாரு. எனக்கு அதுதான் மாப்பாடுது, இத போய் தோக்க போகுது அல்ல அப்படின்னு இப்படி இருப்பு நெஞ்சுடைய ஆமா நெருப்பு இருப்பு நெஞ்சுடையரேனும் பிள்ளையார்க்கெதிரோ என்பார். எல்லாம் பெரிய ஆட்கள் தான், ஒவ்வொருத்தரும் சரியான ஆள் தான். ஆனாலும் நம்ம பிள்ளையாட்டு நடக்குமா? நடக்காது. ஆமா, இது பிள்ளையாரா இருக்குது, அவங்க எல்லாம் பெரியவங்களா இருக்காங்களே. திருவள்ளுவர் காதல உழுந்தது. உருவு கண்டு எல்லாமே வேண்டும், உருள் பெருந்தேற்கு அச்சாணி என்னாருடைய. திருவள்ளுவர் வராம இருக்க மாட்டார், ஏன்னா அந்த பவனியில அவரும் கலந்துக்கிறது. அதனால இங்க வடிவை கொண்டா ஆழத்தை அகல நீளத்தை அளக்கிறது. ஏண்டா உருவு கண்டு எல்லாமே வேண்டும், உருள் பெருந்தேற்கு அச்சாணி என்னாருடைய. என்ன அருமையான ஓமி தெரியுங்களா? ஏன்னா அந்த காலத்துல வண்டி எல்லாம் நிறைய போன காலம், மாடு இழுத்து வண்டி போன காலம். இப்பதான் வண்டி எல்லாம் கொஞ்சம் குறைவா இருக்குது இல்லைங்களா? குதிரை வண்டி தான் இருக்கு இல்லைங்களா? அது கூட எல்லாம் பெரும்பாலும் இதுவா வந்துட்டு, ஆட்டோ வந்துட்டு. குதிரை வண்டி கூட ரொம்ப குறைஞ்சி போச்சு, இப்படியே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. மாட்டு வண்டி ஐசி, மாடு வண்டி கட்டம் அப்படின்னு போட்டுக்கோ இல்லைங்களா? அப்படி எல்லாம் போடுது காலம். ஆகவே அது மாதிரி இருக்கிற காலத்துல உருள் பெரும் தேர்க்கு உருண்டு போவதே தேரு. அதுல வந்து எது பெருசா இருக்குது? தேர் சக்கரம் பெருசா இருக்கு, முன்னால இருக்கிற பாரு இன்னும் பெருசா இருக்கு. அப்புறம் அந்த உள்ள அந்த உட்கார இடம் பெருசா இருக்கு. அப்படி ஆனால் ஒரு தேரில் எது பெரிய உறுப்பு அப்படின்னா, எது பெரிய உறுப்பு? ஒருத்தர் சக்கரம் அப்படின்னா, இன்னொருத்தர் பார் அப்படின்னா, இன்னொருத்தர் அதை பிடிச்சிருக்கிற இடம் என்று சொன்னார். திருவள்ளுவர் பார்த்தார், சிவ சிவ அப்படின்னு. என்ன சுவாமி, இந்த தேரிலேயே ரொம்ப முக்கியமான உறுப்பு எதுன்னா இந்த அச்சாணி தான். அது தூளுண்டுதான் இருக்குது, இருந்தாலும் இவ்வளவு நீள பார், இவ்வளவு நீள இது அகலம், இவ்வளவு மேல இருக்கிற அந்த தேர் எத்தனையும் இந்த அச்சாணிங்கிற ஒன்ன கழுவிட்டேனாவும் எல்லாம் பொத்துன்னு விழுந்துரும்ல. பார்த்தா அச்சாணி சின்னதா இருக்கு. அப்ப வடிவை பார்த்து ஒருத்தனை எடை போடாதே, அதுக்கிற செயலை பார்த்து எடை போடுன்னு திருவள்ளுவர். ஏன் அந்த வண்டியை சொன்னார்? அந்த காலத்துல எல்லாருக்கும் தெரிஞ்சது வண்டி. அதனால உருவு கண்டு எல்லாமே வேண்டும், உருள் பெருந்தேர்க்கு அச்சாணி என்னார் உடைச்சு. இந்த அச்சாணிங்கிறதுக்கு விளக்கம் தர முடியுமா? அச்சாணி என்ன போடுற ஆளை கேட்காதீங்க, கேட்டீங்கன்னா அச்சாணி தான் சொல்லணும். பாழா போன பரிமையல் தான் அச்சாணிக்கு கூட வந்தானுதனும் சொல்லுங்க. எங்க பரிமையல் உரையை மட்டும் பார்க்காம அச்சாணிங்கிறதுக்கு அருமையா சொல்லிட்டா 1001 ரூபாய் பரிசு. அதை பார்த்துட்டு காப்பிடி விடாது, எனக்கு தெரியும் நீங்க எதை காப்பிடிக்கீங்களா இல்லையாங்கிற எனக்கு தெரியுமில்ல. அச்சாணிக்கியா யாரு பரிமையல்? அவன் வண்டி வச்சிருந்தாரோ என்னமோ அறிவு இருந்தது அவருக்கு, நல்லா வண்டி வச்சிருந்தது எங்களுக்கு தெரியல. ஆனா எழுதினார் மனுஷன். அச்சாணி என்னன்னா எதற்காக போடுவது, போடப்படுவது, எங்கே போடுவது, எப்படி போடுவது, அவ்வளவு எழுதினார். எதுக்கு இந்த அச்சாணி கட்ட கேட்டு? உருள் கடலாது. அந்த அச்சாணி இருக்கிறது எதுக்குன்னு கேட்டா உருள்னர். உருள்னா அருமையான தமிழ் விளங்காது, சக்கரம்னா தான் விளங்கும். ஏன் நம்ம தமிழன் அர்த்தம். அதனால உருள் கடலாது. அப்ப அந்த அச்சாணி இருப்பதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டா இந்த உருள் சக்கரமானது கடலாம இருக்கிறது. உருள் கடலாது. எங்கே போடணும்? முன்ன போட்டப்படாது, போட்டா இருக்கிற சக்கரத்தை சீக்கிரம் தள்ளிவிடும். கடைக்கன், கடைக்கன் அந்த அந்த அந்த சக்கரத்துக்கு பின்னால எப்படி இருக்கணும்? செருகும் அது, போடவும் செய்யணும், வேண்டும் போது எடுத்துடவும். இன்னைக்கு அப்படிதான் கிடையாது. ஏன் நீங்க போடுறத போட்டு எடுக்காம வச்சுட்டீங்கன்னா பகுத்து விட்டுக்காரங்க எடுத்து விட்டுக்காரங்க நம்ம இல்லாத போது கூட அவர்கிட்ட சொல்லிக்கலாமாடான்னு வண்டி எடுத்துட்டு போடுவான். அப்படிலாம் கிராமம் இருந்தது. நீங்க கடையாணி கழுவி விட்டீங்கன்னா சிதைக்க முடியாது. கடைக்கன் இதுக்கு லட்சம் இல்ல கோடி கொடுக்கலாம் ஐயா. அதெல்லாம் தமிழ் தமிழ். உருள் கடலாது. எந்த நோக்கத்துக்காக போடப்படுவது அந்த அச்சு? எங்கே போடணும்? கடைக்கன். எப்படி இருக்கணும்? செருகும் அது. வேண்டும் போது போடணும், இல்லாத போது எடுத்துடும். கடையாணி முதற்கொண்டு பரிமையான சொல்ல வேண்டிய கேப்பா வேணாங்கிறீங்களே ஒரு என்னமோ போறானு. எனவே கதையனும் பிள்ளையார்க்கெதிரோ என்பார், பருப்பொருள் உணர்ந்தார் தாங்கள் படுவன பாரீர் என்பார். சரிங்களா? இவங்களுக்கு எல்லாம் பருப்பொருள் மேம்போக்கா இருக்கிறது தெரியுதவர மற்ற சமயத்துக்கு இதற்கெல்லாம் ஆணிவேராக இருப்பது யார்? இறைவன் என்றெல்லாம் தெரியும். இந்த உலகத்தை பாக்குறாங்க, உலகத்துக்கு ஒரு ஆள் வேணுங்கிறாங்களே தவிர அந்த ஆள் எப்படி இருக்கணும், எம்மாதிரி இருக்கணும்ங்கிறது தெரிய மாட்டேங்குது. அது யாரா இருக்க முடியும் தெரிய மாட்டேங்குது. அதன் வெறும் மேம்போக்க தெரிய தவிர எல்லாம் உள்ளீடாக அறிந்து பார்த்து திறமையில்லை என்றெல்லாம் சில பேர் சொல்றாங்களாம். கருப்புடை கடுக்கோள் செய்தார் மந்திரியார் தாம் என்பார். இது யாரோ சொல்லிட்டாங்க. ஏண்டி கருவதை ஏறினதுன்னு அப்ப வந்து நம்ம கிட்ட கடுமரமே இல்லையே என்னாரு. சொல்லிவிட்டாங்கல்ல இவங்க எல்லாம் வையக்கரை போறதுக்குள்ள அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் என்ன பண்ணிருப்பாரு, அடியே 1000 கடுக்கோள் தயார் பண்ணுவாடி. நம்ம மந்திரிக்கு என்னையா பேருது? அமைச்சர் இல்ல, மாண்புமிகு இல்ல, அதனால செஞ்சிருவாங்க. இப்படி சில பேர் சொன்னாலாம். ஏடுகள் வைகை தண்ணில் இடுவதற்கணிந்தார் என்பார். இது வரைக்கும் சமையல் பண்ணிச்சு ஒரு அம்மா, அது வந்து திடீர் இப்ப வந்தது. பார்த்தவொடனே இவ்வளவு கூட்டம் எதுக்கடி போகுது அப்படின்னு ஏடு மூணாவது ஆத்துல இட போறாங்களாம், அது எது எடுத்து போகுது அப்பதான் நின்றதான், அதுக்காக போகுதுடி பாவம். அது வரைக்கும் அடுப்புகள்ல இருந்தவன், அதனால இது என்னத்துக்கு போகுதுன்னே தெரியல. இதெல்லாம் எப்படித்தான் செய்கிறார்கள்? இது பலருடைய உள்ளத்தை எழுந்து எழுதணும். ஆமா, காண்போர் கூட்டுன்னு போகும்போது நீங்க ரெண்டு பக்கமும் காண்கின்றவர்கள் ஆடவனும் பெண்டிருப்பாங்க. அதுல போய் இப்ப போய் வந்து இத்தனை பேர் எதுக்கு போறாங்கன்னு கேட்டா என்ன அர்த்தம்? நடத்துற முன்ன நாங்க தான் சொல்லணும். என்ன இது வரைக்கும் சமையல் பண்ணிட்டு இருந்திருக்கா அவ ஒருத்தி, தெரியவே தெரியாது வெளியில நடக்குது. அவன் வந்து பாத்துட்டு இது என்ன அடி கூட்டம் இப்படி இருக்குன்னாரு. நம்ம வாதம் நடந்து இது மாதிரி மூணாவது நடந்ததுடி, அதுல வந்து ஆத்துல போட போறாங்களாம். அடி அனுப்பி நான் உன்னே இருந்துட்டு அப்படின்னா அவளுக்கு இப்படியாக ஓடு நீருடன் தென்லாது நிற்குமோ ஓலை என்பார் இன்னொருத்தர். ஏண்டி தண்ணியில போட்டா எழுத்து போவா எந்த ஓலையாவது? என்னப்பா இப்படி அப்படின்னார். போண்டி போனாதான் வெற்றது என்று அர்த்தம். நீடிய ஞானம் பெற்றார் நிறுத்தவும் வல்லடி என்பார். அதுக்கு அந்த முன்னால போற தம்பிதான் ஏன் நிறுத்த போது பாரு அப்படின்னாலாம். நாடலாம் காண இங்கு நன்னுமா காணீர் என்பார். ஊரே திரண்டு வந்துட்டது. இதெல்லாம் நம்ம கிராமத்துல சொல்றவங்க சரிங்களா, ஊரே திரண்டு வந்துட்டதுன்னா அப்படின்னு. ஒரு காலத்துல இந்த சினிமா நடக்கிறத அந்த பத்திரிகை கொடுக்கறது ஒரு ஊருக்குள்ள வண்டி வந்ததுன்னா இந்த சின்ன பிள்ளைங்க ஓட்டமா ஓடி வாங்கின காலம் உண்டு. அப்படி எல்லாம் விளம்பரப்படுத்த வேண்டிய காலம் இருந்தது திரைப்படத்தை. இப்போ ஒவ்வொரு வீட்டு பிள்ளையும் இப்ப என்ன நடக்குது என்ன படம் வரப்போகுது அத்தனையும் தெரியும். அந்த மாதிரிலாம் இப்ப வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண வேண்டியதில்லை, எல்லாம் தானா வருது. தோற்றவர் கடிவில் ஏற துணிவதே அருகர் என்பார். வேண்டி இப்படி தோற்றுட்டா அந்த பாருங்க இவங்களே ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க, இதுதான் தோக்க போகுது இத்தனையும் ஏறிடுமாடி கடவுள தெரியல பாப்போம் பொறுத்திருந்து வா அப்படின்னு.
4: இங்கே போய் என்ன சொன்ன கவிக்கு பொற்குற்றம் என்ன? பொற்குற்றவேணி அண்ணல் பொற்குற்றம் என்ன என்றான். தற்குற்றம் வருவதோரான் புனை மலர் சார்பாலன்றி அற்குற்ற குடற்கு நாற்றம் இல்லையே என்றான். ஐயா நீங்க வந்து கூந்தல் இருந்து நரியும் உழவோ நீ அறியும் புவேன்னு கேட்டீங்க, கூந்தலுக்கு ஏது மனம்? என்ன மலர் அணிஞ்சிருக்குதோ மல்லிகைப்பூ அணிஞ்சிருந்தா கூந்தலும் மல்லிகைப்பூ மலம் இருக்கும், ரோஜா பூ வச்சிருந்தா ரோஜா பாசனம் இருக்கும், தனக்குன்னு ஒரு மனம் இல்லையே கூந்தலுக்குன்னு. அதுதான் பொருட்குற்றம் கேட்டார். பங்கைய முகமன் கொங்கை பதுமினி குடலோ, நீங்க சொன்னது மக்கள் உலகத்துக்கு பொருந்தியா? இங்க இங்க இங்க விழிப்பு வந்திருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு. இது சொல்றது நீ உங்க மாதிரி இருக்கிற உலகத்துக்கு சரி, இந்த பிரம்மாவுக்கு மனைவி இருக்கால அவ உன்னையும் என்னையும் படைச்சாங்கிறீங்களே அந்த படைச்சவனுடைய மனைவினர் அவளுக்கு அப்படின்னாரு. அப்ப சொன்ன உடனே அது எனக்கு தெரியாது, தேவலோகத்துக்கு நான் போனவன் அல்ல என்று நிறுத்திருக்கலாம் இல்ல, அதான் குற்றம். இன்னைக்கு குற்றவாளி பக்கெட்டுவாளிங்கிறான, பட்டிமன்றம் போட்டு பிராணன் எடுக்கிறான். ஐயோ ஐயோ இது வேற கூத்து, தெருக்கூத்து தெருக்கூத்து இல்லவா? பெரிய குற்றவாளினா கூட தீர்ப்பு பண்றது, குற்றவாளின்னு உதவி பண்றது என்ன தெரிவு குற்றம் அல்ல. எப்ப நம்ம எல்லைக்கு மேற்பட்டதோ ஐயா நான் மக்கள் இயல்பு இது அவ்வளவுதான், தேவர் பிரம்மன் அதெல்லாம் நம்ம பார்த்தது இல்லை. அதனால எது தெரியாது தெரியாது தெரியாதுன்னு சொல்லலாம், தெரிஞ்சது தெரிஞ்சதுன்னு சொல்லலாம். இங்க அதான் குற்றமே, அவன் குற்றம் நைக்கேற குற்றம் தெரியுமில்ல, நைக்கேறன் குற்றவாளி குற்றவாளியே மறந்துட வேண்டியதில்லை. அதனால திருக்குறள் சொல்வார், நீங்க பட்டிமன்றத்துக்கு வரமாட்டேங்கிறீங்களே வரமாட்டேங்கிறீங்களே வந்து நான் நான்கு ஐந்து முறை பட்டிமன்றம் பேசியிருக்கிறேன், நம்ம வேலூர்லயே பேசியிருக்கிறேன் ஒருவா, ரொம்ப நாளைக்கு திருக்குறளார் சொல்லிதான் இல்ல நாகப்பட்டத்துல நம்ம

எங்கேயோ போய் வந்து நல்லா இருக்கிறான் அல்லவா. ஏன்னா இதுதான் நாங்க இந்த கல்லூரி பையன் இருந்தாலும் வந்த வேணை வேணை. இது என் நல்ல அருமையா ஹைஸ்கூல்ல இருந்தா இப்படி எல்லாம் புத்தி வராது. ஏன் அவனுக்கு இப்படி சொல்ல வேண்டியதுல, நான் பார்த்ததிலே வரையறைப்படுத்திக்கிட்டான் அவன் அல்லவா. நான் பார்த்ததிலே இவ்வளவு ஒருத்தியைத்தான் அடிகேன். அது சரி அப்பா பம்பு இல்ல. அது போல் நீ என்ன பண்ணணும், உலகத்துல எல்லா பெண்களுக்குமான்னு சொன்ன தெரியும், ஐயா யானரி அளவையும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெண்களுக்கு கூந்தல்ல மனம் இல்லைன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நல்ல புலவன் அல்லவா. அதுல தெரியாத வந்து தெரிஞ்சதா பாவனை பண்ணா பெருமனுடைய மனைவிக்கும்னு கேட்ட உடனே உட்காந்துட வேண்டாமோ? ஆமாண்ணா. அப்புறம் என்ன போடுச்சாரு, ஆலவாய் உடையான் தெய்வ மங்கையர் குடலோ அப்படின்னா, ஆலவாய் உடையான் தெய்வ மங்கையர் குடலோ, இப்ப எங்க அம்மாவுக்கு பணி செய்யற அந்த தெய்வ மங்கையர் கூந்தலா அப்படின்னாரு. அன்னதும் மந்தாரத்தின் கொங்கலல் அழிந்தினாரும் கொள்கையா செய்கின்றனர். தேவலோகத்து பெண்களுக்கு கூட என்னன்னு கேட்டா அங்க மந்தாரம் பூ இருக்குது, அந்த பூருடைய நாற்றமே தவிர கூந்தல் மனம் இல்லை அப்படின்னா. சரி இன்னும் மேல போனார் இவரு, பரவி நீ வழிபட்டேத்தும் பரஞ்சுடர் திருக்காலத்தி அரவு நீர் சடையார் பாகத்து அமர்ந்து ஞான பூங்கோதை இரவின் ஈரும் குடலும் அற்றோ. நீ வழிபடுகின்ற காலத்தினாத இருக்கிற அந்த பெருமாட்டிக்கும் அதுதானா அந்த அப்படித்தான் இயற்கையான்னு கேட்டார். என்ன என்ன சொன்னார், அற்றோ என்ன அகுதும் அற்றி என்று சொன்னார். சொல்லாமா, நமக்கு தெரியாத சொல்லுமே தவிர தெரியாத சொல்லாமா? பிரம்மலோகத்துக்கு போயிருக்கியா, தேவலோகத்துக்கு போயிருக்கியா, தெரியாதல்ல? ஒரு திருக்குறள் இருக்குது, தெரியாத தெரிஞ்சதா பண்ணா தெரிஞ்சது சந்தேகத்து வந்து விடும்னு. என்ன குறள், தெரியாத தெரிஞ்சதா பண்ணினா பாவனை பண்ணினா உனக்கு தெரிஞ்சதும் சந்தேகத்துக்கு வந்துடும். என்னது சிவ சிவ, ஒரு குறள் இருக்குது ஞாபகத்துக்கு வரல, எனக்கு ஞாபகத்துக்கு வரல, ஞாபகத்துக்கு வரல. தெரியாத தெரிஞ்ச மாதிரி பாவனை பண்ணா தெரிஞ்சதும் தகராறுக்கு வந்துடும் அப்படின்னு அப்புறம் சொல்லுவோம் பாருங்க. எனவே இப்படி சொன்னார், பார்த்தா பெருவான் கற்றை வார்த்தடைவாள் நெற்றி கண்ணில் நேர் சிறிது காட்ட பற்றுவான் இன்னும் அஞ்சான் உம்பரார் பதிபோல் ஆகம் முற்றும் நீர் கண்ணானாலும் மொழிந்தனும் பாடற்குற்றம் குற்றமே என்றான். உடம்பெல்லாம் நெற்றி கண்ணா காட்டினாரான், நீ உடம்பே தான் காட்டின உலகத்தையே காட்டு. நான் அது என்னது, இது என்னது ஆணவத்தின் சிகரம் அல்லவா, அல்லவா ஆணவத்தின் சிகரம். தெரியாத தெரிஞ்சதா பாவனை பண்ணது ஒரு பெரிய தப்பு அல்லவா. நாம் வழிபடுகின்ற பெருமான் என்று சொன்ன உடனே பேசாம இருக்கணும் ஓகேங்களா, அதுக்கும் அதனால் அதுக்கும் சரியினாரு. சரியினார் பார்த்தார், போடா குளத்துல தள்ள தள்ளிவிட்டார். தள்ளினவுடனே போய் குளத்துல தவிக்கிறார், உடல் எல்லாம் வெப்பமாக அப்படின்னு. நல்லப்பா நல்ல திருக்குறளுங்க, கல்லாத மேற்கொண்டொழுகல் கசடர வல்லதும் ஐயம் தரும். படிக்காத நம்ம படிச்சதா பாவனை பண்ணோம்னா படிச்சதும் இப்படித்தான் எல்லாம் நினைப்பானா? நான் சொல்றேன், திருக்கு கொஞ்சம் படிச்சிருக்கிறோம், ஏதோ கொஞ்சம் சிறப்பு படிச்சிருக்கோம் சொல்லான்னு தெரியல. ஷேக்ஸ்பியர் 32 நாடகங்கள்னு சொன்னா ஐயா பஞ்சத்துக்கு தவிர பரம்பரையா இல்ல. ஏன், பிஏவில் 2 நாடகம் இருந்தது அன்னைக்கு படிச்சது அவ்வளவுதான், அதுக்கப்புறம் முன்னும் இல்லை பெண்ணும் இல்லை. திருப்பி வேலை ஆண்டனி கிளியை பெற்றாம இன்னொரு இது இருந்தது. நான் ஷேக்ஸ்பியரும் அத்தாரிட்டின்னு சொன்னானா நீ படிச்ச திருக்குறளையும் சந்தேகமா போடும். சார் அன்னைக்கு ஷேக்ஸ்பியர் வச்சு உளர உளர உளறேன், இவன் திருக்குறள் படிச்சேங்கிறேன், அதுவும் இப்படித்தான் இருக்க மாட்டிருக்குது என்று சொல்லுவான்டா. அதுல படிக்காத படிச்சதா பாவனை பண்ணியிருந்தா நீ படிச்சதையும் மட்டுமே சந்தேகப்படுவான். யாரு திருவள்ளுவர், கல்லாத மேற்கொண்டொழுகள் படிக்காத படிச்ச மாதிரி பாவனை பண்ணா கசடர வல்லதும் ஐயம் தரும். நல்ல யோகியதையா படிச்சிருக்க பாரு, அதையும் கூட ஆமா ஷேக்ஸ்பியர்ல கிழிச்சு விட்டான், இனிமே திருக்குறள் கிழிக்க போறானி அப்படின்ட்டு. திருவள்ளுவர்ல, திருவள்ளுவர்ல இந்த குறள் படிக்கலையாடா வைக்கிறேன், படிக்கலையே. எப்ப நம்முடைய எல்லைக்கு அப்பாற்பட்டதோ அறியேன் அறியேன் என்று சொல்லியிருக்கணும் இல்லைங்களா. இப்ப என்னை பட்டிமன்றம் போட்டு எப்படி தீர்ப்பு பண்றாங்கன்னு தெரியாது இல்லைங்களா. நான் அதுக்கெல்லாம் போமாட்டேன், போனாவிதான் தீர்ப்பு. நைக்கியரும் குற்றவாளி குற்றவாளியே, ஏன் கல்லாத மேற்கொண்டோடுகள் கசடர வல்லதும் ஐயம் தரும் என்றாராகலின் அவன் செய்தது தவறே. ஒரே நிமிஷம். அதனால உம்பரா குற்ற முற்று நீர் கண்ணானாலும் ஒழிந்தனும் பாடல் குற்றம் குற்றமே என்றான்.

0: பார்த்தார். அப்படி ஆனால் நீ என்ன பண்ணு கேட்டாரு, நான்மதி கன்னியான் உதல்விழி செந்தி பாய்ந்த வெம்மையில் பொறாது. அப்படி அந்த நெற்றி கண்ண காட்டு அந்த வெப்பம் அப்படி தாக்குச்சான், தாகெல்லாம் ஒன்னே முடியல, அவனுக்கு பக்கத்தில் இருந்த குளத்துல பொத்துன்னு விழுந்திருக்கிறான். அதோட தர்மிக்கு பொருட்கள் எடுத்த படம் முடிஞ்சு போகுது. அப்படியானா என்ன ஆகணும்மே, அவர் வந்து கீரனுக்கு வந்து இது பண்ணி அருள் செய்யணும். எல்லாம் மற்ற புலவர்லாம் வேண்ட போறாங்க, இது மாதிரி இதை தெரியாம செஞ்சுட்டான்னு சொன்ன உடனே பெருமான கருணை கூர்ந்து அல்லவா அவனை வந்து அழைத்து வைத்து பிறகு தர்மிக்கு அல்லவா இந்த பொருட்களையும் கொடுத்தார் என்று பின்னால வரப்போகுது. அது இன்னைக்கு இல்லை அல்லவா, ஆனா தர்மிக்கு பொருட்கள் அளித்ததுங்கிற தலைப்புன்னு இவ்வளவுதான். எங்க விழுந்தா, குளத்துல போய் விழுந்தான் அப்படின்னா. இப்படியாக இப்படி வரலாறு முடியறது அநேகமா இந்த ஒரு வரலாறுல தான் பார்த்தீங்களா. கதை முடியல, தர்மிக்கு பொற்கடி அளித்த படலம்னு தலைப்பு, ஆனால் இங்க என்னது, குளத்தில் விழுந்தான் என்றதோட தான் நினைக்கிறது. இனிமே கீரனை கரையேற்றிய படலம் சொல்லணும், அவர் எப்படி கரையேற்றினார் என்பது. அதெல்லாம் ரொம்ப சுவையான செய்தி. அப்பதான் அவன் பாடுகிறான் அறக்கருணை மறக்கருணை, இந்த ரெண்டும் தடவி பாடுகிறான். இந்த அறக்கருணை மறக்கருணைங்கிறது அருமையான தமிழ். ஆனால் இன்னைக்கு அது வட சொல்ல சொல்லப்பட்டோம், 11 திருமணம் இருக்குது. கோப பிரசாதம், கோபத்தினால் செய்த காரியம், அப்புறம் பிரசாதம் அவனுடைய கருணையினால் செய்த அறக்கருணை. மார்க்கண்டேயர்க்கு அருளினை போற்றி அது பிரசாதம், இயமனை உதைத்தாய் போற்றி அது கோபம். இப்படி மாறி மாறி கோப பிரசாதம்னு ஒரு நூல் அப்ப பாடினாராம் பெருமான் நோக்கி. பெருந்தேவபாணின்னு எல்லாம் 11 திருமணம் இருக்கு. அவையெல்லாம் பாடிய பிறகு பெருமான் கருணை கூர்ந்து அவருக்கு அருள் செய்தார் என்றும், அதன் பிறகுதான் தர்மிக்கு பாடாராஜா நீ வாங்கினது எல்லாம் பொற்கூட்டம் இல்லை என்று சொல்லி சொன்னார் என்றெல்லாம் வருது. இப்படியாக தர்மிக்கு பொற்கடி அளித்தவதை ஒரு 100-170 பாட்டு பாடியும் கூட, ஆனா இந்த படலத்தில் அந்த வரலாறு நிறைவு பெறாமல் அமைந்திருக்கிறதை நாம் காணுகிறோம் என்பதையும் சொல்லி, இப்படி எல்லாம் திருவிழாப்பானத்தை நம்ம வேலூர் பெருமக்கள் ஆற்காட்டு பெருமக்கள் இப்படி எல்லாம் இருக்கிறவங்களோட சேர்ந்து படிப்பா அப்படின்னு ஆண்டவன் கருணையும் நம்முடைய குருமூர்த்தியுடைய கருணையும் இருந்தது. எனவே பெருமானுக்கும் குருமூர்த்தியுடைய திருவடிகளுக்கும் வணக்கம் கூறி வந்து தன்னுடைய வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். கீரனை கரையேற்றிய படலம், பாவம் ஒரு திங்களா நக்கீரன் என்ன பண்றார், குளத்துக்குள்ளேயே கிடக்கிறது. சிவ சிவ, பெரிய பாவம் இதை நம்ம செஞ்சிட்டோம் அல்லவா. அந்த பாவத்தை நக்கீரத்தையே சொல்லி மன்னிக்கப்பா அப்படின்னு சொல்லணும். இப்பொழுது கீரனை கரையேற்றி விடலாம். மாறனை பொடி கண்டவன் அந்த அந்த மைந்தனுக்கு ஆற நற்கனக கிழியந்தது அறிந்தனம். இங்க கூட ஒரு சிறு கடினமா இருக்குது. இப்படி சொன்னது திருவிழாப்பான ஆசிரியர், நம்ம விட லட்சம் மடங்கு பெரியவர், அவர் காலத்து கூட பெறமாட்டோம். ஆனாலும் வழக்கம் போல் இந்த முன்னுரை ஆரம்பிக்கிறார். இது வரைக்கும் நான் போனதால என்ன சொன்னோம், அந்த தர்மிக்கு பொற்கிழி அளித்ததை சொன்னேன், இப்ப கீரனை கரையேற்றி சொல்றேன். எங்க பொற்கிழி கொடுத்தாச்சு, கொடுக்கலையே. இந்த பாட்டு எழுதிட்டு போனார், போன உடனே தான் வந்து நக்கீரன் வந்து குற்றம்னு சொன்னாரு. சொன்ன உடனே ஏப்பா வந்து இவர் திரும்ப போய் கேட்டார், ஏப்பா ஒரு தமிழகத்து பெண்களுக்கு மட்டுமா, ஆம். உலகத்து பெண்களுக்கா, ஆம். நீ வணங்குகிற ஞான பூங்கொதிக்கா, ஆம். பெருமானுடைய சக்தியாக இருக்கிற ஞான பூங்கொதிக்குமா அப்படின்னார். ஆம், கூந்தலில் மனமில்லை அப்படி கேட்டார். அப்படி சொன்ன உடனே ஆம் சொன்ன உடனே நெட்டிகன் காட்டினார். உடனே அவர் வந்து வெப்பந்தாங்களே எங்க வந்து குளத்தில் விழுந்துட்டார். அதான் முடிச்சிருக்கிறோம் போனதரம். இப்ப எங்க வந்து நீங்க தர்மிக்கு பொருட்களை கொடுத்தாச்சு, இல்ல என்ன பண்ணிட்டாரு போற போக்கில, இதுவரையிலும் நாம் தர்மிக்கு பொருட்களை கொடுத்தது சொன்னோம், இனி கீரனை கரையேற்றி சொல்லுகிறோம் என்று ஆரம்பிச்சிருக்கார். அது அவ்வளவு அல்லவா சரியா வல்ல. ஏன், தர்மிக்கு பொருட்களை இன்னும் கொடுக்கப்படவில்லை, ஆனா கொடுப்பது என்னமோ நிச்சயம், வாய்மை தவறு. அது இப்பதான் கொடுக்க போறோம், இந்த இந்த பொருளை தான் கொடுக்க போறோம். என்ன பண்ணிருக்கலாம்னா, தர்மிக்கு பொற்கடி கொடுத்த வரலாற்றை பற்றி கொடுக்க இருந்த வரலாற்றை சிந்தித்தோம். இப்பொழுது கீரனை கரையேற்றியதும் தர்மிக்கு பொற்கடி அடித்ததையும் சொல்லுவோம் என்று சொல்லியிருந்தா நன்றாக இருக்கும். ரொம்ப பெரியவர், அவருக்கு சொல்லலாமான மரபுரை சொல்லப்படாது.
1: அப்படி படுது மனசுல. அதனால மாறனை போடி கண்டவன் அந்தனமைந்தனுக்கு, அந்தனமைந்தன் சிவாச்சாரியார்ல சிவாச்சாரியாக இருக்கிற தர்மிக்கு ஆற நற்கனக கிழி ஈந்தது அரைந்தனம், அவருக்கு தருமி பொற்கிழி கொடுத்ததை சொன்னோம் என்று சொல்றார். பொற்கிழி இன்னும் கொடுக்கப்படவில்லை. சரி, இப்படி ஒரு பெரியவரை போய் இப்படி வந்து நம்ம சொல்லிட்டுமே சொல்லாம தொல்காப்பியம் வரணும் ஞாபகத்துக்கு. வந்தா தப்பு இல்லைன்னு அர்த்தம். வாரா காலத்தும் நிகழுங்காலத்தும் ஓராங்க நிகழும் வினைச்சொற் கிழவி, இறந்தவனை குறித்தல், விரைந்த பொருளை எம்மனார் புலவர். இனி நடக்க வேண்டிய செய்தியை நடந்ததாக சொல்லுவது எதுன்னு கேட்டா, அதன் சாதாரண பையன் செஞ்சிட்டு இருக்கிறான். பையன், ஏய் நாளைக்கு நம்ம 4:30 போயிடணும், ரொம்ப கியூ நிக்குதான் அந்த படத்துக்கு, தெரியுதா? நான் 4:30 வந்துடுவேன், நீ வந்துடணும். சொல்லு. சரி, வந்துடும். மறுநாள் வந்து சாயந்தரம் 4:30 சரியா வந்துட்டான். இந்த முண்டை என்ன பண்ணுதுன்னா, இப்ப இனிமேதான் வந்து தலை சீவிக்கணும், கொஞ்சம் காஃபியும் குடிச்சுக்கணும். என்னடா சினிமாவுக்கு வந்துட்டியாரு, இந்த வந்துட்டு அப்படிங்கிறான். எதனால? வருவது விரைவு பற்றி மிக விரைவில் வந்து விடுவேன் என்பதனால வந்து விட்டேன் என்று சொல்லிவிட்டான். அப்ப விரைவு கருதியோ உறுதி கருதியோ நடக்காததை நடந்ததாக சொல்லலாம். எங்க இருக்குது தொல்காப்பியம்? தொல்காப்பியம் என்ன சமையல் ஆயிட்டுதான்னு சொன்ன, அங்க இன்னும் கொஞ்சம் காய்கறி தகராறு பச்சடி வைக்கல ஆயிட்டான்னு சொன்ன, அதெல்லாம் ஆயிட்டுங்கள, எல்லாம் போடலாமா, எல்லாம் எல்லாம் போடலாங்களே. சொல்றது எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, எப்படி இருந்தாலும் இவங்க மோமெல்லாம் கழுவிட்டு வருவாங்க, திண்ணீர் இட்டுக்குவாங்க, அப்புறம் தான் இலையை போடுவாங்க, தனியின்னு தெளிக்கணும், அதுக்குள்ள ஆயிடும் அப்படிங்கிறது. இப்படி வாரா காலத்தும் நிகழுங்காலத்தும் ஓராங்க நிகழும் வினைச்சொற்களை, இறந்த காலத்தை குறிப்பிட கொடுத்தல், விரைந்த பொருளை எம்மனார் புலவர் என்று தொல்காப்பியம் சொல்வதனால, இது விரைவு கருதியும் நிச்சயமாக உறுதி கருதியும் இவ்வாறு கூறினார் என்று சொல்லி அமைதிப்படுத்தும். இதைத்தான் திருவள்ளுவர். எதனால இந்த புத்தி வந்தது? இப்ப தொல்காப்பியம் படித்த புத்தி மட்டுமல்ல, திருக்குறள் பரிமேல்வரை படித்த புத்தி. மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார், 3வது குறள். நிலைமிசை நீடு வாழ்வார். மலர்மிசைனா எந்த மலர்? தாமரையா அல்லது ரோஜா பூவா? இல்ல, இந்த அன்பால் நினைகின்றவருடைய மனமாகிய மலர். அந்த அன்பால் நினைந்த பிறகுதானே பெருமான் ஏகுவான். இவன் இவர் என்ன, மலர்மிசை ஏகினான் என்றார். அவன் நினைக்கவே ஆரம்பிக்கல, இவர் அங்க போயிட்டாங்கிறார் ஆண்டவன். எப்படி படிக்கணும் திருக்குறள் இருக்கணும்? மலர்மிசை ஏகுவான் என்று இருக்கணும். இவங்க நினைக்க பிறகு அவன் நெஞ்சம் இடமாக போய் கொள்ளுவான் என்று இருக்கணும். ஏகினான் சொன்னார். பார்த்தார் பரிமேலர்கள், பரிமேலர்கள் ஏகின ஏகுவான் ஏகினான் என இறந்த காலத்தால் கூறினார். வாரா காலத்து நிகழுங்காலத்தும் ஓராங்க நிகழும் வினைச்சொற்களை, இறந்த காலத்து குறிப்புகளத்தில் விரைந்த பொருள் என்மனாபுரம் என்பது ஓத்தாகலின். ஓத்துன இலக்கணம் என்பது ஓத்தாகலின். என்ன விளங்குச்சு நமக்கு? இவ்வளவு விளக்கினாதான் விளங்கலையேன்னு கேட்டா, ஏகினான இறந்த காலத்தால் கூறினார் என்பது இலக்கணமாகலின். எப்படி இருக்குன்னு, அதனாலதான் பாலா போன பரிமேல உரையை படிச்சு தொலைக்கணும். இல்லைன்னு சொன்ன ஒருத்தன் கேட்டான்னு வச்சுங்க, ஐயா 3வது குறள்லயே திருக்குறள்ல இந்த காலம் தகராறு வந்துட்டு சார் அப்படிதார். என்னதான் நீங்க மலர்ங்கிறது மனசாகிய மலர்ங்கிறீங்க, நினைச்ச பிறகுதானே ஆண்டவன் வருவான். அப்ப மலர்மிசை ஏகுவான் என்றல்ல சொல்லணும், ஏகினான் அப்படின்ட்டாருங்களே. கொஞ்சம் திருவள்ளுவர் அவசரப்பட்டாருங்க, அவசரப்பட்டார் அப்படின்ட்டான். திருவத்து பரிமையாளரை படிச்சிருந்தானா, செட் டவுன் உகாரா அப்படின்னா இல்ல என்ன? ஆமா, திருவள்ளுவர் செய்த தவறுகள் அப்படின்னு ஆரம்பிச்சிருவோம். இது 3வது குறள் இருக்குது, இது போல என்ன பல செஞ்சிருக்காரு அப்படின்னு ஆரம்பிச்சிருவோம். இந்த மக்கள் கொண்டு என்ன பண்றது? பரிமேல உரை படிங்கப்பா. திருக்குறளை உண்மை உணர வேண்டுமானால் பரிமேல் உரை படிக்கணும். அவன் தான் போயிருக்கலாம். ஏன்னா ஒரு பக்கம் இலக்கண அறிவு, இந்த பக்கம் இலக்கிய அறிவு, இன்னொரு பக்கம் சமய அறிவு, எல்லாம் இருந்திருக்குது. கொட்டுறான் மனுஷன். நீ 3 அறிவுமே உனக்கு ஜீரோ வாச்ச. சமய அறிவு தான், சமய சார்ந்தா ஜன்னி பிறந்துருது. இலக்கணம் அது வேப்பங்காயும் எட்டிக்காயும் சேர்ந்து கொஞ்சம் பாகக்காயும் சேர்த்து கதை போட்டது. இலக்கணம் படிக்க மாட்டேன், அப்புறம் எப்படி உனக்கு புத்தி வரும்? எனவே
0: இப்பொழுது பாத்தீங்களா, காரணர் கனக கிழிந்தது அறிந்தனம், தருமிக்கு பொற்கடி கொடுத்ததை சொன்னோம் என்று சொல்லிவிட்டார். ஆனா இன்னும் கொடுக்கலதான். ஆனால் அப்படி ஏன் சொல்லுகிறார்? பாலா காலத்து நிகழ்காலத்து சொல்லிட்டோம்னா,
2: ஊரிலான் குணம் குறியிலான் செயலிலான் உரைக்கும் பேரிலான் ஒரு முன் இலான் பின் இலான் பிரிதோர் சாரிலான் வரல் போக்கிலான் மேலிலான் தனக்கு நேரிலான் உயிர் கடவுளாய் என்னுளே நின்றான். ஸ்காந்தத்திலே இதுவரை சூரபத்மாதி அசுரர்களினாலே துன்புற்றுக் கொண்டிருந்த தேவர்களுடைய பிரார்த்தனைக்கு இணங்கி பார்வதி கல்யாணம், குமரக்கடவுளினுடைய அவதாரம் நிகழ்ந்து குமரக்கடவுளினுடைய முருகப்பெருமானுடைய திருவிளையாடல்கள் பலவும் நிகழ்ந்து தேவர்களுக்கு சேனாபதியாகி ஆட்டுக்கடாயை நாரதனுடைய வேள்வியிலே தோன்றிய ஆட்டுக்கடாயை தனக்கு வாகனமாக்கிக் கொண்டு பிரம்மனுடைய கர்வத்தை அழித்து சிவபெருமானுக்கு உபதேசம் செய்து இறைவனுடைய சிவபெருமானுடைய ஆணைப்படி சக்தி கொடுத்த வேலை வாங்கிக் கொண்டு தாரகாசுரனையும் கிரௌஞ்ச கிரியையும் அவரோடு சேர்ந்திருந்த மாயாபுரியையும் அசுரர்களையும் முருகப்பெருமான் அழித்தான். அங்கே இருந்து திருச்செந்தூர்வதை பலவிதமான திருத்தலங்களிலே சிவபெருமானுக்கு பூஜை செய்து திருச்செந்தூர் ஜெயந்தீபுரம் என்று சொல்லும்படியாக ஸ்தலத்திற்கு வந்து அமர்ந்தார் என்பதாக பார்த்தோம். அவருக்கு தெரியாத விஷயம் எதுவுமே கிடையாது. முருகப்பெருமானுக்கு தெரியாத விஷயம் உண்டா? அவர்தானே இந்த உலகத்திற்கு காரணமானவனாக, இந்த உலகம் போன விரும்பும் இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடிய பரம்பொருள். ஆனா அவர் தேவர்களிடத்திலே அசுரர்கள் இந்த சூரபத்மன் முதலான அசுரர்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட பலம் எங்கிருந்து கிடைத்தது? அவர்கள் எப்படி உங்களை எல்லாம் துன்புறுத்துவதற்கு, இப்படி துன்புறுத்துவதற்குரிய காரணம் அவர்களுடைய பலத்தினுடைய தன்மை என்ன என்று கேட்கிறார். பிரம்மாவும் விஷ்ணுவும் தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டு, நாம் இதை சொல்வதை விட பிரகஸ்பதியானவர், தேவகுருவான பிரகஸ்பதியானவர் வாக்கிலே சிறந்தவர், அவர் சொன்னால் சரியாக இருக்கும், முறையான நெறியான விதத்திலே அசுரர்களுடைய வாழ்க்கையை அவரே சொல்லத் தகுந்தவர் என்று சொல்லி வியாழ பகவானிடத்திலே இந்த பொறுப்பை ஒப்படைக்கின்றார்கள். கந்த புராணத்திலே அவர் சொல்லுவதாக வரக்கூடிய ஒரு தோத்திரம், அவர் சொல்வதாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்துதி தான் நாம் இப்பொழுது பார்த்தது. ஊரில்தான் இவனுக்கு ஒரு ஊர் கிடையாது, முருகப்பெருமானுக்கு இந்த இடத்திலே இருப்பான்னு ஒரு தேசத்தை சொல்ல முடியாது. குணம் குறுகிலான், இவனுக்கு இந்த குணம்தான் உண்டு, இவன் இந்த இவன் நிர்குணன், சகல குணங்களையும் கொண்டிருப்பவன், இவனுக்கு இதுதான் உருவம் என்றும் சொல்ல முடியாது. ஒரு குறி அல்லது ஒரு அடையாளம் இவனுக்கு இதுதான் என்று சொல்ல முடியாது. ஊரிலான் குணம் குறுகிலான் செயல் இலான், இவன் வந்து ஒரு காரியத்தை செய்கிறான் இல்ல, சங்கல்ப மாத்திரத்திலேயே இந்த பிரபஞ்சங்களை எல்லாம் படைத்து காத்து அழிக்கக்கூடிய தன்மையிலே இருக்கக்கூடிய பரம்பொருள். இவன் ஒரு காரியத்தை செய்கின்றான் என்பது கிடையாது, ஒரு செயல் அவனுக்கு இல்லை. உரைக்கும் பேர் இலான், நம்ம சொல்லக்கூடிய பேர் இல்லை இல்லைன்னா என்ன அர்த்தம்னா, அவனுக்கு பேரே கிடையாதுன்னு அர்த்தம் இல்ல, இதுதான் பேருன்னு சொல்ல முடியாது, எல்லா பேரும் அவனுடைய பேராக இருக்கின்ற காரணத்தினாலே. உரைக்கும் பேர் இலான், ஒரு முன் இலான் பின் இலான், தனக்கு முன்பாக இது இருந்தது, தனக்கு பின்னாக இது இருக்க போகிறது என்று அவனுக்கு யாரும் கிடையாது. உதியா மரியா உணரா மறவா விதி மால் அரியா விமலன் புதல்வா என்று பாடுவார் அருணகிரிநாதர். உதிப்பதில்லை வரிப்பதில்லை, தனக்குத்தானே நிகராகிய தத்துவனாக இருக்கின்ற காரணத்தினாலே அவனுக்கு ஆதி அந்தம் இரண்டும் கிடையாது. ஆதி மத்தியாந்தரஹிதன் என்று அவனை பற்றி சொல்லுவார்கள். அப்படி ஒரு முன்னிலான் பின்னிலான் பிரிதுவோர் சாரிலான், சரிவன் இருக்கிறான், இவன் எதையாவது ஒன்றை சார்ந்திருக்க வேண்டுமா என்றால், எந்த விதமான பொருளையும் சாராது தனக்குத்தானே இருக்கக்கூடியவன், அசகாயன், எந்த விதமான துணையும் வேண்டாதவனாக இருக்கக்கூடியவன், தானே அனைத்துமாக இருக்கக்கூடிய பரம்பொருள். இதெல்லாம் தத்துவங்கள் அப்படியே சின்ன சின்ன வார்த்தையில குறிக்கிறார். பின்னாடி நம்ம பார்க்கும் பொழுது சில சில விஷயங்களை நம்ம எடுத்து பார்க்கிறோம். பிரிதுவோர் சாரிலான், வரல் போக்கிலான், இவனுக்கு பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது. மேல் இலான், தனக்கு அதை தனக்கு ரெண்டு பக்கமே வச்சுக்கலாம். தனக்கு நேரிலான், தனக்கு மேலிலான். தனக்கு மேல இவர்கள் தான் இருக்கிறார்னா கிடையாது, அயனனாகி அரியனாகி அரணனாகி அவர் மேலாயிகரமுமாகி இவைகளுமாகி இனிமையுமாகி வருமோனே என்று சொல்லும்படியாக தனக்கு மேலே யாரும் இல்லாதவன் விநாயகன் என்று சொல்லுகின்றோமே, அது மாதிரி தனக்கு மேலே நாயகன் இல்லாதவன், அதே போல தனக்கு நேரிலான் அவனுக்கு சமமானவனாக வேற யாரும் கிடையாது, அவனுக்கு சமமான ஒன்று வேறு இல்லாதவர், அவனே எல்லாமாக உயர்ந்தவனாக இருக்கிறான். உயிர் கடவுளாய் என்னுளே நின்றான், பரமாத்மாவாக எனக்குள்ளே இருக்கக்கூடியவன். நமக்குள்ளே ஹிருத்பத்னம் என்று சொல்லும்படியாக ஹிருதய புண்டரீகம் என்று அன்கின்ற ஹிருதய தாமரைக்குள்ளே ஆத்மாவானது ஒளிர்ந்து கொண்டிருக்கிறதான், அப்படியே பிரகாசித்துக் கொண்டிருக்கிறதான். அந்த ஆத்மாவுக்கு உள்ளே பரமாத்மா இருக்கிறார், அங்கு மட்டும் கிடையாது, எல்லா இடத்திலேயும் வியாபித்துக் கொண்டிருக்கின்றவனாக இருக்கிறான். உயிர் கடவுளாய் என்னுளே நின்றான், அவன்தான் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று பாடுவாரே மாணிக்க வாசகர். அதுபோல எனக்கு உள்ளே நிற்கின்ற பரம்பொருள் இங்கே இருக்கிறான். ஏன் இதை எடுத்தார்னா, அவனுக்கு தெரியாத ஒன்று கிடையாது, என்னை படைத்து இந்த உலகங்களை படைத்து தேவர்களை படைத்து அவர்களை தவறும் செய்ய வைத்து அவர்கள் தவறும் செய்யும் பொழுது அசுரர்களை படைத்து அவர்களுக்கு வரபலமும் கொடுத்து அவர்கள் மூலமாக தேவர்களையும் தண்டித்து என்னிடத்திலே நாடகம் ஆடுவதைப் போலவே அவர்களுடைய வரலாறு என்ன என்று கேட்கின்றானே, அவனே பரமாத்மா, அவன் எனக்கு உள்ளே இருக்கிறான், எல்லாவற்றையும் தாண்டிய ஒரு பரம்பொருள், கடவுள் கந்த கடவுளாய் என் முன்னே சொந்த கடவுளாய் இருக்கிறான்ங்கிறத ஒரு கருத்தை தான் முதலே எடுத்து துதி செய்கின்றார். இந்த காண்டத்தில் அசுரகாண்டம் என்று சொல்லும் பொழுது ஸ்காண்டமாகட்டும் கந்தபுராணமாகட்டும் ரெண்டையும் பார்த்தா ஏராளமான கதைகள் இங்கே வரும், ஏராளமான கதைகள். அதாவது முருகப்பெருமானை பற்றிய கதைகள் அல்ல, அசுரர்களை பற்றி முனிவர்களை பற்றி பலவிதமான கதைகள் இங்கே சரித்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கும். சுருக்கமாக சொல்லிக்கொண்டு நம்ம சொல்லிக்கொண்டு செல்கிறோம். கந்தபுராணத்திலே கச்சியப்பர் இதை மிகச்சிறந்ததாக கையாளுகிறார். ஏன்னா இதுதான் சொல்லத்தகுந்த இடம். ஒரு மனிதன் ரொம்ப நல்லா இருக்கிறான், இவன் பேர்பட்டவன் அப்படின்னு சொல்றவனை பத்தி இருந்தால் கூட யாரும் ரொம்ப அதிகமாக கவனம் செய்யும், அவனுக்கு என்ன சார், அவனுக்கு என்ன கோடீஸ்வரன், அவனுக்கு என்ன பெரிய பண்டிதன் என்று சொல்லிவிடுவார்கள். ஆனால் நல்லா இருந்தா அவன் நாசமா போனான், அவன் அழிந்துவிட்டான் அப்படின்னு யாராவது ஒருவரை பற்றி சொன்னால் அப்படி சொல்லும் பொழுது ஏன் போனான் என ஒரு பயம் வரும். நம்ம அது மாதிரி ஒரு தப்பு செய்திடக்கூடாதுங்கிற ஒரு பயம் வரும் இல்லையா. ராவணன் இருந்தான் வெள்ளருக்கன் சடைமுடியான் வெற்படுத்த திருமேனி என்று சொல்லும்படியாக கைலாய மலையை தூக்கியவன், நாரத முனிவர் கேட்ப நயம்பட உரைத்த நாவும் தாரணி மௌலிபத்தும் சங்கரன் கொடுத்த வாழும் வீரமும் உடையவனாக இருந்தவன், 33 கோடி வாழ்நாளும் முயன்று வெட்ட தவமிலையும் எப்போதும் எவராலும் வெலப்படா என்கின்ற வரத்தையும் சந்திரகாசம் என்று சொல்லக்கூடிய சிவனுடைய வாளை தன் கரத்திலேயும் உடையவன் ராவணன். ஆனால் அவன் அழிந்தான் என்று சொல்லும் பொழுது ஏன் அழிந்தான் ஒரு கேள்வி வரும். இதே போல 100 பேர் அவனுக்கு தங்கைகள், இப்படி பேர் இந்த கௌரவர்கள் என்று சொல்லும்படியாக குருகுலத்திலே தோன்றிய இத்தனை பேர் அழிந்தார்களே, தங்களுடைய குலத்தோடு பல மன்னர்கள் அழிந்தார்கள் என்று சொல்லும் பொழுது ஏன் அழிந்தார்கள் என்று சொல்லக்கூடியது வரும். சக்கரவர்த்தியாக இருந்தவன் அழிந்தானே, காரணம் என்ன, என்ன தவறு செய்தான்? இப்ப ஒருவன் நன்றாக இருந்துவிட்டு அழுகிறான் என்று சொன்னால், அவன் துன்பப்படுகிறான் என்று சொன்னால், நமக்கு அங்கே கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இருக்கிறது. கச்சியப்பர் இதை உணர்ந்தார். அசுர காண்டத்திலே அசுரர்களை பற்றி வரக்கூடிய கதைகள் எல்லாம் வெறும் அசுரர்களை பற்றி வரக்கூடிய கதைகள் அல்ல, அங்கே தன்னுடைய கருத்துக்களை நிரப்புகிறார். சைவ சித்தாந்த கருத்தாகட்டும், மாயையினுடைய தன்மையாகட்டும், அல்லது மோகத்தினுடைய தன்மையாகட்டும், என்ன செய்ய வேண்டும் எது செய்யக்கூடாது என்று சொல்வதையெல்லாம் இங்கே மறைத்து மறைத்து கொடுக்கின்றார். மருந்து அப்படியே கொடுத்தோம் என்று சொன்னால் மருந்து சாப்பிட மாட்டாத குழந்தைகள், அதுல சுகர் கோட்டட் பில் என்று சொல்வார்களே அது போலத்தான், தடவிதாக வேப்பம் கொழுந்து அதுக்கு மேல ஒரு வெள்ளத்தப்பாக தடவி உள்ளே கொடுப்பதைப் போலவே இந்த கதைகளுக்கு உள்ளே மிகச்சிறந்த கருத்துக்களை வைத்து கொடுக்கின்றார்கள். இதுலதான் ரொம்ப நுண்ணிப்பாக கவனிக்க வேண்டும், இது வெறும் கதை அல்ல. 108 அண்டங்களை 108 கோடி யுகங்கள் ஆண்ட சூரபத்மனும் அவனுடைய தம்பியரும் அழிந்துபட்டார்கள், தங்களுடைய ஆயிரக்கணக்கான வெள்ளம் சேனைகளோடு அசுர குலமே அங்கே அழிந்துவிட்டது முருகப்பெருமானுடைய வேலினாலே என்று சொன்னால், அவர்கள் அழிவதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும், அவர்கள் அவளை உயர்வதற்கும் ஒரு காரணம் இருக்க வேண்டும். அதுல இருந்து நாம் செய்ய வேண்டியது என்ன, செய்யக்கூடாதது என்ன, இந்த ரெண்டையும் தெரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல செய்யக்கூடாதது, அதாவது டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, முதல்ல செய்யக்கூடாதது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எது சரியா செய்யறோங்கிறது அடுத்த விஷயம், எது செய்யக்கூடாதுன்னு தெரியணும். செய்யக்கூடாததை முதல்ல தவிர்க்க வேண்டும். எது செய்யக்கூடாதோ, எதை தவிர்க்க வேண்டுமோ அதை முதலிலே தவிர்க்க வேண்டும். பிறகு கொள்வனவற்றை கொள்ள வேண்டும். அதான் முக்கியமான விஷயம். யாருக்கோ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, மருந்து கொடுத்தா மட்டும் முக்கியம் இல்லை, பத்தியம் கொடுக்கிறார்கள், என்ன செய்கின்றார்கள், எதை விளக்க வேண்டும், இது இது நீ செய்யக்கூடாது, எண்ணெய் பண்டம் சேர்க்காத. இப்பதான் 1008 வியாதிகள் இருக்கிறத, ஒவ்வொன்றும் புதுசு புதுசா இருக்கு. ஒவ்வொரு வியாதிக்கும் பார்ட்டு பார்ட்டா டாக்டர் வந்தாச்சு, கண்ணுக்கு டாக்டர், மூக்குக்கு டாக்டர், காதுக்கு டாக்டர், நாக்குக்கு டாக்டர், இது தெரியல. இன்னும் அடுத்தது வந்து சுண்டு வரலுக்கு டாக்டர், நடுவரலுக்கு டாக்டர், ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா டாக்டர் வந்துருவார் நினைக்கிறேன். இப்ப அத்தனை பேர் வந்தாச்சு, ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட். இவர் சொன்னா அவர் ஒத்துக்க மாட்டார், அவர் சொன்னா இவர் ஒத்துக்க மாட்டார், கடைசியில நம்ம கூறு போட்டு பாத்துருவாங்க, அவ்வளவுதான். வேற ஒன்றும் கிடையாது, நான் குறையாக சொல்லவில்லை. அவ்வளவு விஷயங்கள், அவ்வளவு வியாதிகள் நாம் சொல்லுகிறோம். இவ்வளவு வியாதிகள் ஏராளமாக சொல்லும் பொழுது முதல்ல என்ன சொல்லுகிறார்கள், இதை சாப்பிடாது, இப்படி பண்ணாது, முதல்ல அதுதான். அடுத்தது என்ன பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும், இந்த மருந்தை சாப்பிடணும், இப்படி இப்படி பண்ண வேண்டும் என்று அடுத்தது வரும். முதல்ல எது செய்யக்கூடாது என்பதை தவிர்த்து விட்டாலே நம்முடைய அழிவிலே இருந்து நின்று விடுகிறோம், பிறகு ஆக்க நிலைக்கு செல்லலாம். அதனாலதான் இந்த அசுர காண்டம் ரொம்ப முக்கியமான காண்டமாக இருக்கிறது. நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பல பாடங்கள் இங்கே இருக்கின்றன, இதை மனத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். அவர் இப்பொழுது வியாழ பகவான், அதாவது குரு பகவான் முருகப்பெருமானுக்கு இந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். அவருக்கு தெரியாதது இல்லை, ஆனா கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். 66 கோடி அசுரர்கள், இந்த அசுரர்கள் எல்லாம் காசியப முனிவருக்கு, காசியப முனிவர் பிரம்மாவினுடைய மானச புத்திரர், பிரம்மாவினுடைய குமாரர்கள் ஒருத்தர், மிக உயர்ந்த நிலையை அடைந்தவர், பிரஜாபதியாக தர்ம நெறியிலே நின்றவர். அவருக்கு 16 மனைவியர், அதுல தித்தி அதித்தி என்றெல்லாம் சொல்லும் பொழுது தித்தி என்கின்ற மனைவியரிடத்திலே இருந்து 66 கோடி அசுரர்கள் தோன்றினார்கள். அதித்திக்கு பிறந்தவர்கள்லாம் தேவர்கள், தித்திக்கு பிறந்தவர்கள் எல்லாம் தைத்தியர்கள், அதனால்தான் அவர்களுக்கு தைத்தியர்கள், தித்தியினுடைய வயிற்றிலே பிறந்தவர்கள் என்று சொல்லும்படியாக தைத்தியர்கள் என்று சொல்லப்படுவார்கள். இவர்களெல்லாம் 66 கோடி அசுரர்கள். அவர்களுக்கு வந்து தலைவனாக அசுரேந்திரன், இந்த இந்திரன்கிற பட்டம்ங்கிறது வந்து தலைவன் சொல்லப்படும். மிருகேந்திரன், கஜேந்திரன், இது மாதிரி நம்ம சொல்லுகின்றோம், அசுரேந்திரன் அங்கே சொல், அவர்களுக்கு தேவேந்திரன், தேவேந்திரன் தேவர்களுக்கெல்லாம் தலைவன் தேவேந்திரன், அசுரர்களுக்கு தலைவன் அசுரேந்திரன், மிருகங்களுக்கு தலைவன் மிருகேந்திரன், கஜங்கள் யானைகளுக்கு தலைவன் கஜேந்திரன், இப்படி ஒவ்வொன்றுக்கும் இந்திரன் என்று சொன்னார் தலைவன் என்கின்ற பொருள். இங்கு இவர்களுக்கு தலைவனாக அசுரேந்திரன் என்று சொல்லப்படக்கூடிய அசுரேந்திரன் என்கின்ற தலைவன், அவனுக்கு மங்களகேசிங்கிற ஒரு மனைவி, அவருக்கு ரெண்டு பேருக்குமே சுரசை என்கின்ற ஒரு மகள் பிறந்தாள். சுக்கராச்சாரியார் இவளுக்கு அவ்வளவு நுண்ணிப்பாக பலவிதமான சாஸ்திரங்களையும் பலவிதமான கல்வி கேள்விகளையும் கற்றுக் கொடுத்து மாயையிலே, மாயை ஒரு மயக்கக்கூடிய தன்னை, மாயை தொழிலிலே இவளுக்கு பலவிதமானவற்றை கற்றுக் கொடுக்கிறார். இவள் நன்கு கற்று தேர்ந்த காரணத்தினாலே இவளுக்கு பேரே மாயை என்று ஆனது. அதாவது மாயா தொழில் புரிவதிலே, பலவிதமான மந்திரமாயங்கள் செய்யக்கூடியதிலே இவளுக்கு நிகராக யாரும் இல்லை என்கின்ற காரணத்தினாலே அவளுக்கு சுரசைங்கிற பெயர் போய் மாயா என்று சொல்லக்கூடிய, மாயை என்று சொல்லக்கூடிய பெயரே நிலைத்தது. அசுரேந்திரனுக்கு ரொம்ப கவலை. ஏன்னு கேட்டால், அசுரர்கள் எல்லாம் தேவர்களாலே பீடிக்கப்பட்டு ரொம்ப கீழே இருக்கிறோம், நம்முடைய குலம் உயர்வடையவில்லையே. அசுரர்களாக இருந்தாலும் அவர்கள் தவறு செய்கிறார்கள் என்பது வேற, ஆனா அவனுடைய மனத்திலே இருப்பது உயர்ந்த குணம், தன்னுடைய குலம் நன்றாக வர வேண்டும், தன்னுடைய சந்ததியினர் நன்றாக இருக்க வேண்டும், இது எல்லாருக்கும் இயற்கைதானே, நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறான். அப்ப சுக்கராச்சாரியார் இடத்திலே பலமுறை கேட்கிறான். சுக்கராச்சாரியார் யோசிக்கிறார், இப்போ அவருக்கு ஒன்று தோன்றியது, இதுதான் சரியான சமயம். என்ன சமயம், தேவர்கள் எல்லாம் தக்ஷயஜ்ஞத்திலே கலந்து கொண்டு நந்தியம் பெருமானாலேயும் ததீசி முனிவராலேயும் சபிக்கப்பட்டார்கள், இவர்களுடைய பலம் குறைந்திருக்கிறது, இவர்கள் இந்த சாபத்தை அனுபவிக்க வேண்டிய தவுணம் வந்து விட்டது. அது மட்டும் கிடையாது, இறைவனுக்கு எதிரே சென்ற காரணத்தினாலே இறைவன் இவர்களை தண்டிக்க போகிறான். அப்போ அவர்கள் கீழே செல்ல போகிறார்கள்னா இதுதான் சரியான சமயம், இதை பயன்படுத்தி கொண்டு நாம் மேலே உயர வேண்டும். உயர்ந்தது தாழும், தாழ்ந்தது உயரும், இதுதான் இயற்கை. எப்பவும் எல்லாம் ஒரே மாதிரி இருக்க முடியாது. நம்ம பார்க்கிறோம் ராஜாக்கள் சேர சோழ பாண்டிய பல்லவர் அப்படின்னு பார்த்தா, கொஞ்ச நாள் சேரர், கொஞ்ச நாள் சோழர், கொஞ்ச நாள் பாண்டியர், கொஞ்ச நாள் பல்லவர், அவர்கள் எல்லாம் போய்விடுவார்கள். இப்ப எங்க இருக்கிறாங்கன்னு தெரியாது, நம்ம தான் பேர் வச்சுக்கணும் இவர்கள் அவர்கள், அவ்வளவுதான். எல்லாரும் இருந்த இடம் தெரியாது. உயர்ந்தது தாழும் எல்லா விதமான தன்மையும், ரோமாபுரி பேரரசு, அந்த பேரரசு, இந்த பேரரசு, எங்க இருக்கு பேரரசு, எல்லாம் பேரரசு எல்லாம் பேர் மட்டும்தான் இருக்கிற அரசாக இருக்கிறது, பீஸ் பீஸ் ஆகிட்டது எல்லா இடத்திலையும். இவர்கள் இதை யோசிக்கிறார். யோசித்த உடனேயே சுரசையை, அதாவது மாயா என்று சொல்லக்கூடிய அவளை, இந்த சுரசையை அழைக்கிறார். அம்மா, உன்னிடத்திலே மாயை கல்வி நன்றாக இருக்கிறது, இந்த குலம் வளர வேண்டும்னா உன் கையில தான் இருக்கு. சுவாமி, நீங்கள் எது செய்ய சொன்னாலும் நான் அதை செய்கிறேன். நம்முடைய அசுர குலம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் என்னுடைய உயிரையும் கொடுக்கிறேன். அதெல்லாம் கொடுக்க வேண்டாம். காஷ்யப முனிவர் தவத்திலே மிகச்சிறந்தவர், தர்மசீலர், கோபமே வராதவர். ஆனால் தவ வலிமை மிக அதிகமாக இருக்கக்கூடியவர். அவரிடத்துல இருக்கிற தவ வலிமை, தபஸ் யாரிடத்திலையும் கிடையாது. நீ அவரை மயக்கி அவர் மூலமாக குழந்தைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால் நம்முடைய அசுர குலம் வளரும். அவர்கள் மூலமாக அசுரர்களை பெற்றெடுக்க வேண்டும். இங்க நன்றாக கவனிக்க வேண்டும். இப்ப நார்மலா இது தந்தை வழியான ஒரு மரபு பெரும்பாலான நடந்து கொண்டிருக்கிறது, எல்லா இடத்துலயும் இல்ல, பெரும்பாலும் தந்தை வழி மரபாக இருக்கும். ஏன் அவர்கள் ரிஷிகளாக போகக்கூடாது? இல்ல, ரிஷிகளாக போவதோ அசுரர்களாக போவதோ, அதாவது இன்னும் சரியாக இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில சொல்ல வேண்டும் என்றால், தந்தையினுடைய மனநிலைப்படி குழந்தைகள் செல்வதோ, தாயினுடைய மனநிலைப்படி குழந்தைகள் செல்வதோ, யார் அங்கே வலிமை பெறுகிறார்கள், யார் அங்கே இதுதான் நடக்க வேண்டும் என்று பிடிவாதமாக இருக்கிறார்களோ அவர்கள் மூலமாகத்தான் செல்லும். இந்த குழந்தைகள் வந்து அப்பா அம்மாவை பார்க்கும். யார் அங்கே வலிமை பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் வெளியில போகும். அது அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம். சில இடத்துல அம்மாவுக்கு வலிமை ஜாஸ்தியா இருக்கும், சில இடத்துல அப்பாவுக்கு வலிமை ஜாஸ்தியா இருக்கும். அவர் சொல்றபடி அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படித்தான் போவாங்க. அப்பா வந்து ஒரே பணம் பணம் சம்பாதிக்கணும், இல்ல பதவி பதவி இருக்கிறார்னா இந்த குழந்தைகளும் அதே மாதிரியான வழக்கத்துல போகும். இல்ல அம்மா இருக்கிறார், அவளுக்கு ஒரு வழி இருக்கிறது என்றால் அவள் வலிமை விட்டு இருந்தா குழந்தைகளும் அதே மாதிரி போகும். இங்கே மாயை வலிமை பெற வேண்டும். எப்ப வலிமை பெறுவாள்? ரொம்ப எளிதான விஷயம். எப்ப காஷ்யபர் தன்னுடைய தவத்தை இழக்கிறாரோ, மாயைக்கு வசப்படுகிறாரோ, அப்பொழுதே அவருடைய வலிமை ஒழிந்தது, மாயையானவள் ஜெயித்து விட்டாள் என்ற பொருள். இப்ப இதை தெரிந்து கொண்டார். நீ அவரை மயக்கி உன் மூலமாக அசுரர்களை பெற முடியும் என்று சொன்னால் இந்த குலம் தழைக்கும். அப்படியா? என்ன செய்ய வேண்டும்? அவர் அங்கே இமயமலை சாரலிலே தவம் செய்து கொண்டிருக்கிறார். நீ செல், அவரை மயக்கு, குழந்தைகளை பெறு என்று சொல்லி அனுப்புகிறார். சுரசை, மாயை என்று பெயர் பெற்ற சுரசை இமயமலை சாரலுக்கு வருகிறார். மிகச்சிறந்த அழகிய வடிவத்தை எடுத்துக் கொள்ளுகிறார். எடுத்துக்கொண்டு இவர் தவம் செய்யக்கூடிய இடத்திலே வந்து க்ஷண நேரத்திலே பூஞ்சோலைகள், மணல் மேடைகள், அப்படி இப்படி எல்லாம் ஒரு இந்திரலோகம் போல எல்லா இடத்தையும் மாற்றி விடுகிறார். கண்ணை வைத்து பார்த்த காசியவர் பார்க்கிறார், என்னடா அது, இதுவரைக்கும் காட்டுக்குள்ளே தவம் செய்து கொண்டிருந்தா இப்ப பார்த்தா தேவலோகத்துக்குள்ள தவம் செய்து கொண்டிருப்பதை போல இருக்கிறதே. அங்க பார்த்த ஒரு பெண் அப்படியே உயிலாக நடமாடிக்கொண்டிருக்கிறார். குயிலை பார்த்த, மயிலை பார்த்த, உயிலாக நடமாடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த பெண் மயிலையும் பார்த்த, மனத்திலே காமம் தோன்றுகிறது. உடனே அந்த பெண்ணிடத்திலே சென்று, நீ யார், எப்பேற்பட்டவை, இவ்வளவு அழகியாக இருக்கிறார் என்று காமவயப்பட்ட காஷ்யபர் மயனிடத்திலே சென்று கேட்கிறார். அவதான் பீகு பண்ணிக்கிறார், என்னைக்குமே அவ்வளவுதானே, இல்லை இல்லை இல்லை, இந்த பாருங்க நீங்க இது மாதிரி என்னிடத்திலே கேட்கக்கூடாது, பெரிய முனிவர் நீங்கள், இப்படி எல்லாம் கேட்கலாமா, உங்களுக்கு அழகு கிடையாது, நான் தனியாக இருக்கக்கூடியவன், தனியான பெண்ணிடத்திலே வந்து இப்படி எல்லாம் கேட்க முடியுமா, நீங்கள் தவம் செய்யக்கூடியவர்கள் நீங்கள் தவம் செய்யுங்கள், நான் என் வேலையை பார்க்கிறேன் என்றார். தவமா, உன்னை அடைவதே பெரிய தவம், என்னுடைய தவம் எல்லாம் முடிந்தது, நான் உன்னைத்தான் அடைய வேண்டும் என்று சொல்லி அவர் இருக்கிறார். நீ யார் என்று கேட்கும் பொழுது, நான் வந்து உத்தரகங்கையிலிருந்து அந்த வடக்கு பகுதியிலே இருந்து வருகிறேன், கங்கைக்கு நீராட வேண்டும் என்று வந்தேன், அப்படியே சென்று கொண்டிருக்கிறேன். கங்கை என்ன தேவ கங்கையே இந்த இடத்துல உனக்கு வரவழைக்கிறேன், நீ எனக்கு மனைவியாக வேண்டும். இல்ல வேண்டாம், பெரியவரை இப்படி இருக்கக்கூடியது தகாது, நீங்கள் இடத்துல இப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி மறைந்து விட்டாள் மாயை. மறைந்த உடனேயே மயங்குகிறார் காஷ்யபர், புலம்புகிறார். அதுவும் இரவு வரும் பொழுது இது ஒரு நுணுக்கமான தன்மை உண்டு. பகல் பொழுது ஆடவருக்கு உரியது, இரவு பொழுது பெண்களுக்கு உரியது. அந்தந்த சமயத்தில் அவர்கள் பலம் பொருந்தியவர்களாக இருப்பார்கள் என்று சொல்வார்கள். அதனால் தான் தேவி பூஜை சாத்தம் எல்லாம் இரவு பகுதிகளில் நடக்கும், பகல் நேரத்திலே தான் தேவ பூஜை எல்லாம் நடக்கும். அதாவது ஈஸ்வரனுடைய பூஜை பகல் நேரத்தில் நடக்கும், சிவராத்திரி தவிர மற்ற இடம்லாம் நடக்கும். அம்பிகையினுடைய பூஜையெல்லாம் பெரும்பாலும் இரவு நேரத்தில் தான் நடக்கும். இதை நீங்கள் பார்த்திருக்கலாம். இப்போ அவரவர்களுக்கு ஒரு சக்தி, அந்தந்த சமயம் உண்டு இல்லையா. கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பலத்தை கொடுத்திருக்கிறார் இல்லையா. அதே போல இன்னொன்று உண்டு, பகல் பொழுது தேவ பொழுது, இரவு பொழுது ராட்சச பொழுது. இந்த வேதங்கள் எல்லாம் சொல்லும் பொழுது இரவு ஏற ஏற ராட்சசர்களுக்கு, அசுரர்களுக்கு, தைத்தியர்களுக்கெல்லாம் பலம் ஏறும் என்று சொல்வார்கள். அப்ப அம்பிகையினுடைய பூஜையெல்லாம் ஏன் பண்ணுகிறோம்னா, இந்த குணத்தை நீக்குவதற்காக. எப்பொழுது நம்மிடத்துல நோய் வந்து தாக்குமோ, அந்த தாக்குவதற்கு முன்பாக நாம் நம்மை தற்காப்பு வெளியிலே செல்வதை போலவே. எல்லாரும் நோய் வந்த பிறகா போய் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க? ஒரு ஆரோக்கியத்துக்கு நான் இப்படி நன்றாக இருக்க வேண்டும், நான் நடைபயிலணும், எல்லாம் வந்த பிறகு ஒன்றும் பண்ண முடியாது. வர்றதுக்கு முன்னாலே தன்னை காத்துக்கொள்ள வேண்டும். அதே போலத்தான் இரவு வரும் முன்பாக மாலையில இருந்து அம்பிகையை துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த அசுர சக்திகள் அழிந்து விடுகின்றன. அம்பிகையினுடைய தன்மை நம்மிடத்திலே நிலைக்கிறது. அதுதான் சாக்தத்தினுடைய தன்மை. இருக்கட்டும், இப்போ இரவிலே மிகவும் தவிக்கிறார். மறுநாள் அப்படி அந்த இடத்திலே நின்று கொண்டு வருகிறார், மாயையானவள் வருகிறார். அவ்வளவுதான். என்றைக்குமே நமக்கு ஒன்று ஒன்றின் மீது ஆசைப்பட்டு அது கிடைக்கலே என்று சொல்லும் பொழுது இன்னும் ஆசை அதிகமாகிறது. ஒன்று அதை அடைய வேண்டும், இல்லை யாரும் அதை அடையக்கூடாது, அழிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய வேகமானது வருகின்றது. இங்கே ஒரு சின்ன கருத்துக்களை இப்ப பார்க்கலாம். காசிபரானவர் காலிலே விழுந்து வணங்குகிறார் அந்த மாயையின் இடத்திலே, சுரசையின் இடத்திலே. கங்கையை இப்பொழுதே வரவழைக்கிறேன் என்று வரவழைத்துக் கொடுக்கிறார். அப்போ நீங்க இவ்வளவு கேட்டுக்கொள்வதனாலே நான் உண்மை அடையத்தையார், ஆனால் நான் நினைக்கக்கூடிய வடிவத்திலே நீ எம்மோடு கூட வேண்டும் என்று சுரசையானவள் கேட்கிறார். அவ்வளவுதான், இப்பொழுது பார், என்னுடைய தவத்தினுடைய வலிமையை பார் என்று மிக அழகான ஒரு தேவகுமாரனுடைய வடிவத்தை எடுத்துக் கொள்ளுகிறார் காசியப முனிவர். சுரசையே அதை கண்டு மயங்குகிறாளாம். இது ரொம்ப அருமையா இருக்கும். இந்த இடத்துல மயக்குவதற்காக தன்னுடைய மாயையை பயன்படுத்தக்கூடிய சுரசை, அங்கே அவள் மயங்கி நின்றாளாம். மயங்கி நின்ற உடனேயே இரவு பொழுது ஆரம்பிக்கும் பொழுது முதல் யாமத்திலே அவளும் ஒரு தேவ வடிவத்தை தேவ பெண்ணாக எடுத்துக்கொள்ள மிகச்சிறந்ததாக இரண்டு பேரும் அங்கே கூடும் பொழுது சூரபத்மனானவன் முதலிலே தோன்றுகின்றான். அவனோடு 30,000 அசுர சைன்யமானது அந்த வேர்வை துளியிலே இருந்து தோன்றுகின்றது. இரண்டாவது யாமத்திலே இரண்டு பேரும் சிங்க வடிவத்தை எடுத்துக் கொள்ளுகிறார்கள். சிங்கமுகன் 1,000 தலையுடைய சிங்கமுகன், 1,000 தலையும் சிங்கத்தலையும், 2,000 கரங்களுடைய சிங்கமுகனும், அவனோட 40,000 அசுர சைன்யமும் அந்த வேர்வையிலே இருந்து தோன்றுகின்றன. மூன்றாவது யாமத்திலே யானையினுடைய வடிவத்தை எடுத்துக் கொள்ளுகிறார்கள். அப்பொழுது தாரகாசுரன், யானையினுடைய தலையை கொண்டிருக்கக்கூடிய தாரகாசுரன், கஜமுகாசுரன் என்று சொல்லக்கூடிய தாரகாசுரனும் அவனோடு அந்த இவர்களுடைய உடம்பிலே வந்த வியர்வை துளியிலே இருந்து இன்னொரு 40,000 அசுர சைன்யமும் வருகின்றது. நான்காவது யாமத்திலே ஆட்டினுடைய தன்மையை எடுத்துக்கொண்டு கூடுகிறார்கள். அஜமுகி என்று சொல்லக்கூடிய பெண் அரக்கியானவள் அந்த இடத்திலே தோன்றுகின்றாள். மீண்டும் அங்கே அசுரர்கள் வேர்வையிலே இருந்து தோன்றுகின்றார்கள். இதைத் தவிர ஏராளமாக ஆடு, யாழி, புனி, புலி, மான், பசு, கரடி, பன்றி, இப்படி பலவிதமான மிருகங்களினுடைய வடிவங்களை இரண்டு பேரும் எடுத்துக்கொண்டு காம களியாட்டங்களிலே ஈடுபடுகின்றார்கள். அந்த முகத்தை உடைய அசுரர்கள், ஏராளமான அசுரர்கள் அங்கே தோன்றுகிறார்கள். அத்தனை பேரும் தோன்றுகிறார்கள். இந்த காலமானது கழிகின்றது. எல்லா மக்களும் வந்து வணங்கி நிற்கின்றார்கள். சூரபத்மன், சிங்கமுகன், தாரகாசுரன், அஜமுகி, மற்ற அசுரர்கள், யானைமுகன் முதலான அசுரர்கள் எல்லாம் வந்து வணங்கி நிற்கின்றார்கள். இப்பொழுதுதான் பார்க்கிறார், ஓஹோ, இத்தனை பேர் நமக்கு குழந்தைகளாக பிறந்திருக்கிறார்கள் என்று. இந்த கதை இருக்கட்டும், ஒரு சின்ன கருத்து அதற்கு முன்பாக பார்த்து விடலாம். இந்த கதையில சொல்லக்கூடிய விஷயம் என்ன? காஷ்யப முனிவர் பிரம்மனுடைய மானசபுத்திரர், தபத்திலே மிகவும் சிறந்தவர், தர்மசீலர், கோபமே வராதவர். இதெல்லாம் வந்து புராணங்கள் இங்கே சொல்லுகின்றன. இதை எடுக்கும் பொழுதே ஸ்காந்தத்தில் அவரை பற்றி இவ்வளவு சிறப்பாக சொல்லித்தான் ஆரம்பிக்கிறது. இப்பொழுது அவரே மோகத்திற்கு வசப்பட்டார், மாயையினுடைய காலிலே விழுந்து என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் வேண்டுகின்றார். அடுத்தது மாயையானவள் மறையப் போகின்றார். மறைந்த பொழுது இவர் மயங்கி நிற்கிறார். மயங்கி நின்று அவர் புலம்பிக் கொண்டிருக்கின்றார். பிரம்மன் வந்து தேற்றக்கூடிய தன்னையிலே அவர் தன்னுடைய மனநிலையை மறந்து, தன்னை மறந்து இந்த இடத்திலே மாயைக்கு ஆட்பட்டு மயக்கத்திலே மோகத்திலே மூழ்கி கிடந்திருக்கிறார். என்ன சார், அவரே அப்படி, ஒரு காஷ்யப முனிவரே அப்படி, நாங்கள்லாம் எம்மாத்திரம் கிடையாது. முனிவர்களையே இந்த காமமானது சுடும் என்று சொன்னால் நாம் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் இந்த சரித்திரம். அங்கே மாயை நீங்கு விடலம் என்று சொல்லும்படியாக கந்தபுராணத்தில் சொல்லும் பொழுது அதை பற்றி காமத்தை தீ என்று சொல்லுவர். உள்ளினும் சுட்டிடும், நினைத்தாலும் சுடுமாம். உள்ளுதல்னா நினைத்தல். உள்ளினும் சுட்டிடும், உணரும் கேள்வியில் கொள்ளினும் சுட்டிடும். இதை பற்றி கேட்டா கூட இது சுடும். குறுகி மற்றும் அதை தள்ளினும் சுட்டினும், அதை தினைத்துக் கொண்டு வேண்டாம் வேண்டாம் என்று தள்ளிவிட்டாலும் நம்மை சுடும். தன்னை ஈதினால் கள்ளினும் கொடியது காம தீயதே. இது கள்ளை விட கொடியது, ஆனால் கள் தீய.
3: திருச்சிற்றம்பலம் சைவம்.ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி விநாயகர் புராணம். வழங்குபவர் சிவ திருமதி உமா உலகநாதன் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
4: வெந்துயர் தோன்றியோர் வெறுபுரினும் எந்தாயும் நடிகளாயேதாயின்னா ஐந்தலை அரவு கொண்டு அரைக்க செய்த சந்தவின் பொடியனே சங்கரனே இதுவோ எமையாளுமாறு இவதொன்று எமக்கில்லையே அதுவோ உனது இன்னருள் ஆவடே துளையரனே நச்சு இந்தமிழ் பாடிய ஞான சம்பந்த இச்சையே புரிந்து அருளிய இறைவரின் அருளால் அச்சிறப்பருள் பூதமுன் விரைந்து அகல் பீடத்து உச்சி வைத்ததே பசும்பொன் ஆயிர கிளி ஒன்று கொடியர்கோன் எப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன்றுண்டர் பதம் போற்றி ஊளிமலி திருவாத ஊர திருத்தாள் போற்றி தில்லை வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமணி குன்றத்தூர் ஷேக்கிழாரடி போற்றி கைலாயபரம் வரைய சிவஞான போத நெறி காட்டும் என்னை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் விஞ்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடு துறைவாழ் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தலைகமாதோ சீலனிகள் மூலாகமப்பொருள் ஒன்றொன்றாகி திரம்பொறாது ஞாலனிகள் குலதெய்வம் என பலரும் கொண்டாட நாங்கள் உய்ய சாலனிகள் சமபாத முதலிய போய் ஒழித்திட உதயமாய் வந்த பாலனிகள் விழிமறைத்த சிவஞான யோகி பதம் பணிந்து வாழ்வாம் குண்டரிகபுரத்து இனிது ஆனந்த நடனமிடும் புனித வாழ்வை கண்ட சிவ அனுபவ செல்வ சிவஞான தேவை கருதி அண்மித்து தண்டமில் நூலோடு சிவநூலுணர்ந்து மும்மை பொருளுணர்ந்த சதுரன் எங்கள் தந்துரைசை கச்சியப்ப முனிவர் விரான் நீடூழி தலைக மாதோ திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா எல்லாம் வல்ல அன்னை ஸ்ரீ ஒப்பிலாமலை அம்மை சமேத இந்த ஸ்ரீ மாசிலாமணீசர் பெருமான் பொன்னாறு திருக்குடி மலர்களை அடியேன் மனமொழி மெய்களால் பணிந்து நமஸ்கரித்து சில ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்களின் பொன்னாறு திருப்படி மலர்களையும் அடியேன் நமஸ்கரித்து தம்பிரான் சுவாமிகளின் திருவடிகளை வணங்கி எனது தந்தையாரின் திருவடியையும் வணங்கி இப்புனிதமான சிந்தனையை செய்ய இருக்கின்றோம். சென்ற சிந்தனையில் நாம் சோமகாந்தன் வனம்புக துணிந்த படலத்தை பார்த்தோம். சோமகாந்தன் வனம்புக துணிந்த படலத்துல மன்னர்பிரானாகிய சோமகாந்தன் எப்படியெல்லாம் இருந்தார், அவனுடைய குணாதிசயங்களை எல்லாம் அழகாக கச்சியப்ப முனிவர் பெருமான் அருமையாக வர்ணித்தார். அவனுடைய மனைவி பெயர், அவருடைய குழந்தை ஏமகண்டன், மனைவி சுதன்மை, அமைச்சர்கள் எப்படியெல்லாம் ஒரு அமைச்சர்கள் ஒரு மன்னர் பிரானுக்கு இருக்க வேண்டும் என்பதை அழகாக கச்சியப்ப முடிவர் பெருமான் அருளினார். இங்கே இப்பொழுது மன்னர் தான் தனக்கு குஷநோய் வந்ததுனால தன்னுடைய மகனாகிய ஏமகண்டனிடம் தன்னுடைய அரச பதவியை ஒப்படைத்து நாட்டையும் ஒப்படைத்து நீ பார்த்து மக்களை நன்றாக செய்ய வேண்டும் என்று அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணி அரசு அவரை எப்படி அரசு இயற்கை படலம் என்றால் எப்படி நீ அரசால வேண்டும். அரச பத்தி ஒண்ணுமே தெரியாதவங்கெல்லாம் ஆண்டுகிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு அரசியல் அரசிய ஒரு மன்னன் வந்து நாட்டுல எப்படி எல்லாம் மக்களை காப்பாற்ற வேண்டும், அவனுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் நமக்கு இந்த புராணத்துல அழகாக கச்சியப்ப முனிவர் பெருமான் அருளி செய்கின்றார். திருச்சிற்றம்பலம் அரசியற்கை படலம். இருநிற பெருங்கடன் மருங்குடுத்து ஒளிர் இருநிலத்தவர் மாந்தர்கள் மாந்த இருநிலத்தவர்க்கெல்லாம் வர்ணமே நிலையனும் இரண்டடம் தக வகுத்திடும் ஆசாரும் தர்மம் என்பன அளவில் அவையெல்லாம் சாற்றில அவை நிற்க அருமை மைந்தனே உனக்கு உரித்தாகிய அரசியல் நினைக்கேன்மோ. இந்த கடல் மருங்கொடுத்து நிலத்தவர் இந்த கடல் சூழ்ந்த இந்த நகரத்துல மக்கள்கள் எல்லாம் எப்படி எல்லாம் இருக்கணும், வருணாச்சிரமத்தை கடைபிடிக்க வேண்டும், ஒரு மன்னனானவன் எப்படி வருணாச்சிரமத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த புறத்தை கூட்டு போய் தன் மகனை அமரச் செய்து அரசு செய்யும் முறையை பற்றி சோமகாந்தன் ஏமகண்டனுக்கு கூறுகிறார். ஆச்சாரம் தர்மம் அளவில் அவையெல்லாம் சாட்சி, எப்படி நீ ஆச்சாரத்தோட தர்மத்தோட இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும், அருமை மைந்தனே உனக்கு உரித்தாகிய அரசியலை பத்தி சொல்லட்டுமா அப்படின்னு கேட்கிறாரு சோமகாந்தன் மன்னன். பிடிகன் முந்துர கடிகை ஐந்தன துயில் விடுத்து உடர் சுசி செய்து கடிமல திரள் அமளிசேர் பள்ளியை கடிந்து வேறிடம் வைகி கொடிய வல்வினை குலாத்தினை பொடி செய்யும் கோமள பொடி பூசி அடிகளாகிய குரவனை வழிபடும் அமலனை அகத்து எண்ணி. விடியன் முந்திர அதாவது விடியறதுக்கு முன்னாடி ஐந்து நாளிகைக்கு முன்னாடி எந்திரிக்கணும்னு சொல்ற பிரம்ம முகூர்த்த வேலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வேலையில நீ எந்திரிக்கணும். சுவாமி சொல்லுவாங்க, எங்க குருமகா சன்னிதானம் சொல்லுவாரு இந்த மாதிரி, ஓ 5 மணிக்கு வந்து ஒரு பெண்ணானவள் வாசத்தளிக்கணும், 1 நம்பர் வீட்டுல 5 மணிக்கு சீதேவி வந்தான்னா 10 நம்பர் வீட்டுல தானே இருக்கும், 7 மணிக்கு வருவாள்ல, அதனால 7 மணிக்கு எந்திரிச்சு வாசல் தெளிக்கலாமான்னு நினைக்க கூடாது. பெண்கள் வந்து எப்படி காலையில எந்திரிச்சு எப்படியெல்லாம் வாசல் தெளிச்சு குடும்பம் நடத்தணும்னு காரைக்கால் அம்மையார் புராணத்துல அம்மையாருடைய பெருமையை சொல்லும் பொழுது அந்த அம்மை எப்படியெல்லாம் வாழ்ந்தான்னு அழகா சொல்லுவாரு பெரிய புராணத்துல சொல்லும் பொழுது. அது போல இங்கே விடிய காலம் அதிகாலையில எந்திரிச்சு நீ துயில் விடுத்து உடலை சுத்தம் செய்து அமளி செய்ய பள்ளியை கடிந்து தூங்குன இடத்தை விட்டுட்டு அடுத்த இடத்துக்கு வந்து வேறிடம் வைகி கொடிய வல்வினை குலாத்தினை பொடி செய்யும் கோமள பொடி பூசி நம்மளுடைய வினைகளை எல்லாம் நீக்குதற் பொருட்டு ஞானசம்பந்த பெருமாள் சொல்வது போல அறுத்தமதாவது நீர் அவலம் அறுப்பது நீர் வருத்தம் தணிப்பது நீர் வானம் அழிப்பது நீர் பொருத்தமதாவது நீர் புண்ணிய கூசும் வெந்நீர் திருத்தகு மாளிகை சொல்ல திரு ஆலவாயான் திருநீர். ஆலவாயானுடைய திருநீரை நம்ம எப்படி பூசணும், கோமள பொடி பூசி அந்த விபூதிய முதல்ல பூச சொல்றாரு. அடிகளாகிய குரவனை குரு வழிபாடு முதல்ல மெயின், குருவை வழிபட்டாதான் நம்ம வந்து இப்போ மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு நம்ம முன்னோக்கி சொல்லி வச்சிருக்கிறாங்க. அப்ப மாதாவுக்கு அப்புறம் பிதாவை சொல்லி குருவைத்தான் சொல்றாரு, ஏன்னா குரு இருந்தால்தான் நாம் எந்த வழி நமக்கு நல்ல வழியோ அந்த வழியில நாம் செல்ல முடியும். அதுலயும் நம்ம அந்த திருமூல நாயனார் சொல்லுவாரு, ஒருத்தருக்கு நல்ல குரு கிடைக்கணும்னா அது ரொம்ப ரொம்ப புண்ணியம் பண்ணியிருந்திருக்கணும். சாதாரணமா வந்து சொல்லுவாரு, குருவும் குருடும் குருட்டாட்டம் ஆடி குருடும் குருடும் குழிவிடும் மாறி நடக்கும், நல்ல குருவினை கொள்ளுங்கன்னு சொல்லுவாரு. குரு நல்லா அமையலைன்னு சொன்னா அவனுடைய வாழ்க்கை நல்லா அமையாது. அப்படிப்பட்ட நல்ல குரு கிடைக்கணுங்கிறத இங்க அழகா சொல்லுவாரு, குருவை முதல்ல வழிபடு, அடுத்து அமலனை அகத்து எண்ணி பரமேஸ்வரனை மனத்துல எண்ணி வழிபடணும். பரந்த பூமியை எதிரூர நோக்குபு பாரண படுந்தாயே அறந்தையின்றி யான் திரிதரும் தொரும் எமது அடி உனது உருமீதே நிரந்தரி துறப்படும் பிழை பொருவன நிகழ்ந்த உள்ளகத்தோடு இறந்து பின் இருமத பெரும் கழிற்றினை இனிதுர தியானித்து பரந்த பூமியை பாரு. அந்த பூமியை தாங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த பூமாதேவியின் மீது நம்முடைய கால்கள் படுகின்றதல்லவா, அதனால அந்த அம்மா கிட்ட பிழை பொறுவன நெகிழ்ந்த உள்ளத்தோட அம்மா உன்னுடைய மேல நான் மிதிச்சுக்கிட்டே இருக்கிறேன், நீ என்னை கொஞ்சம் என்னை பொறுத்துக்கோ அப்படின்னு அந்த அம்மாவை நீ மனதார வணங்கு. இறந்து பின் இருமத பெருங்கள் நீ விநாயக பெருமானை நினைத்து வழிபடு தியானித்து வழிபடுன்னு சொல்றேன். என்னில் ஆகமம் அரைக்கலாம் முடிவென இருந்திடும் இறை தன்னை கண்ணனாதி விண்ணவர்களாதி இருந்திடும் கணேசனை மனமாதி தன்னொனாத நாயகனை நாற்பொருளையும் நன்றினர்க்கு அருள்பானே அண்ணலாகிய அனாதியை அனந்த ரூபிகை அருட்கடலானே. எண்ணில் ஆகமம் மறைக்கலாம் முடிவென எல்லாம் வேதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டிருக்கின்ற அந்த விநாயக பெருமானை மகாவிஷ்ணு பிரம்மாலாம் வணங்கி வழிபட்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட தன்னனாத நாயகனை நாற்பொருளையும் வேண்டிய நாற்பொருளையும் நன்னினருக்கு அருவான யாரெல்லாம் அவர்கிட்ட வேண்டுகிறார்களோ அறம் முதலிய நாற்பொருளையும் நல்கின்ற அந்த விநாயக பெருமானை அண்ணலை அனாதியை அனந்த ரூபியை அருட்கடலானை ஆகிய விநாயக பெருமானை வணங்கு. சகல லோகமும் அழித்திடும் காரணமான தத்துவன் தன்னை அகலுராத விக்கினங்களே ஆயினும் நடுத்தவர் கருப்பானை புகழ் விநாயக கடவுளை புலரியின் வணங்குகின்றேன் என்று இகழ் செய் காதலின் வழுத்தி மற்ற அமரரை வேறுற வேறு நோக்கி நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. சகல லோகங்களை எல்லாம் அழித்திடுவதற்கு காரணமாகிய தத்துவமாகிய அந்த விக்கிரங்களை அப்படியே அடுத்தவருக்கு யாரெல்லாம் அவரை வணங்கினார்களோ அவர்களுக்கு துன்பத்தை எல்லாம் அறுக்கின்றவன் விநாயக பெருமான். விநாயகனே வெவ்வினையை வேறறுக்கவல்லான், விநாயகனே வேட்கை தணிவிப்பான், விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம் தன்மையினால் விநாயகனே கண்ணீர் பணிவின் கணிந்து சொல்லியிருக்கிறார் நமது நம்பியாண்டார் நம்பிகள் இல்லையா. அப்படிப்பட்ட விநாயக பெருமானை நாம் எல்லாம் வழிபட வேண்டும். எப்படி வழிபடணும் அப்படின்னு சொன்னா மகண்ட சொல்றாரு, அப்பா அவரை நீ வழிபட்டா உனக்கு வர்ற துன்பங்களை எல்லாம் அவரு தடுத்து விடுவார். அந்த விநாயக பெருமானை அதிகாலையில நீ வணங்கணும். அது மட்டும் இல்ல, மற்ற அமரர்கள் தேவர் தேவாதி தேவர்களையெல்லாம் வணங்கு. உரக மாலையான் சந்திர சேகரன் உழுவையின் நுரி சூழ்ந்த பரமன் பேரழகினன் பெருங்கருணை அன்பன் அவர் அனைவோர்க்கும் வரமலாம் கொடுத்து அருள்பவன் பார்ப்பதி மணாளன் நல்வழிவாரா புற நிலாவகை அளித்த புண்ணியந்தனை புலரியில் தொழுகின்றேன். உரகமாலையான் சந்திரசேகரன், சந்திரசேகரன் யாரு, பரமேஸ்வரன் தான். அவரையும் பரமன் பேரழகினன் பெருங்கருணையன் அன்பர் அனைவர் அனைவோர்க்கும் யாரு வந்து எந்த வரம் கேட்டாலும் கொடுத்துருவார். எப்பேற்பட்ட அசுரர்களாக இருந்தாலும் அவரை வழிபட்டு வரம் கேட்ட உடனே பரமேஸ்வரன் அளித்து விடுவார், கொடுத்து விடுவார். வரமெல்லாம் கொடுத்து அருள்பவன் யாரு, பார்ப்பதி மணாளன், பார்வதியோட கணவனாகிய பரமேஸ்வரன். வழி வாரா புறநிலா வகை அளித்த புண்ணியனை, சம்சாரத்தால் வரும் துன்பத்தை எல்லாம் அழித்துக் கொண்டிருக்கின்ற இந்த பிறவி பெருங்கடலில் இருந்து நாம் நீந்த வேண்டுமானால் பரம்பொருளாகிய பரமேஸ்வரனை வணங்க வேண்டும். புலரியில் தொழுகின்றேன், எல்லாம் 10 மணி கும்பிடு, 11 மணி கும்பிடு, உன் சௌரிய போல எந்திரிச்சு கும்பிடு அப்படியெல்லாம் சொல்லல அவரு. அதிகாலையில எந்திரிச்சு நீ இப்படி எல்லாம் வணங்க வேண்டும் என்று தன்னுடைய மகனுக்கு அறிவுரை வழங்குகிறார். பெத்த முத்தியும் பரப்பும் பெண்ணரசியை பிறழும் முக்க நாளை தவத்தினுக்கு ஆதி காரணியை அத்தத்துவம் கடந்தாலே சித்த தேவர்கள் துதிகளும் இறைவியை திகழ் சம்சாரத்தின் புத்தி நீங்குமாறும் பார்ப்பதீதனை புலரியில் தொழுகின்றேன். பெத்தமுத்தியும் பெண்ணரசியும் ஆகிய முக்கண்ணாளுடைய தவத்தினுக்கு ஆதி காரணி, தவம் பண்ணி பரமேஸ்வரனை அடைந்த தத்துவம் கடந்தாலே பெண்ணில் நல்லவளாயின பெருந்தவ கொழுந்து இருக்கிறார் தெய்வ செக்கிழார் பெருமான். அம்மா கைலாசத்துல இருந்து அப்படியே பூலோகத்துக்கு வரும் பொழுது காஞ்சி மாநகரத்துல வந்து தவம் பண்ணும் பொழுது சுவாமிகிட்ட கேக்குறா, எப்படி சுவாமி நான் தவம் பண்றது, என்னில் ஆகமும் எம்பிய விதிப்படி பூச ஆகம விதிப்படி செய்யறா. அப்படிப்பட்ட அம்மையாகிய தத்துவம் கடந்த தவத்தினுக்காதி காரணியே தேவர்களெல்லாம் துதிகொள்ளும் இறைவியே. காஞ்சிபுராணத்துல மாதர் சிவஞான சுவாமிகள் அருளி செய்வார், அதாவது அடியை துரும்பை அசைக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி பண்ணன. தேவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் பரமேஸ்வரனை வணங்கி பரமேஸ்வரனுடைய அருளால் நடக்குங்கிறது தெரியாம நம்மால் நடக்கும் நம்மால் நடக்கும் நம்ம நினைக்கிறது போல தேவர்களும் அப்படி ஒரு சிந்தையில செஞ்சாங்க. அப்ப பரமேஸ்வரன் வருகிறார், ஒரு துரும்ப நட்டு வைக்கிறாரு, இதை அசைச்சு யார் அசைக்கிறாங்களோ அவங்களாலதான் இந்த அசுரனை வெற்றி பெற்றவர்கள், தேவர்கள் வெற்றி பெற்றார்கள் அப்படின்னு அறிவிக்க முடியும்னு சொல்லிட்டாரு. தேவேந்திரன் நான் தான் அதை வந்து என்னாலதான் இந்த வெற்றி அடைஞ்சது அசுரனை அழைத்தோங்கிறாரு. மகாவிஷ்ணு என்னாலதாங்கிறாரு, பிரம்மா என்னாலதாங்கிறாரு, தேவாதி தேவர்களும் சொல்றாங்க. உடனே பரமேஸ்வரன் அந்த இடத்துல வந்து ஒரு துரும்ப நட்டு ஒரு யட்சனாக வருகின்றார், வந்து அப்படியே அந்த துரும்பாங்க நடுகிறார், நட்டு இப்ப அசைச்சு பாருங்க, அதை யார் அசைக்கிறார்களோ அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் சுவாமி அறிவிச்சிட்டார். வந்தவர் சுவாமின்னு தெரியாது தேவாதி தேவர்களுக்கு. அப்ப அதை அசைக்கிறதுக்கு போறாரு இந்திரன், வந்து அப்படியே தன்னுடைய வஜ்ராத்தால அதை அப்படியே அசைக்கிறார், முடியல. மகாவிஷ்ணு சக்கராயத்தால அசைச்சு பாக்குறாரு, முடியல. பிரம்மா வந்து அவருடைய அஸ்திரத்தால அசைக்கிறாரு, பிரம்மாஸ்திரத்தால, முடியல. இப்ப என்ன பண்றது, முடியலேங்கும் பொழுது அங்கே அம்மை தத்துவம் கடந்தாள், தேவர்கள் துதிகளும் இறைவி அப்படியே அம்மா வந்து காட்சி கொடுக்க, அம்மையை பார்த்தவொடனே தேவர்கள் வந்து அப்படியே வணங்குறாங்க. தேவர்களுக்கு ஒரு துன்போனே அம்மா தாய் ஓடோடி வர்றால, நீங்க வந்தது யார் தெரியுமா, எச்சன் இல்ல, இங்க வந்தது எச்சனாக வந்தவர் யார் தெரியுமா, பரமேஸ்வரன், அதான் மாதா பிதாவாகிய பரமேஸ்வரன் வந்தத குருவாக அந்த தேவாதி தேவர்களுக்கு இருந்து இங்கே இவர்தான் தெய்வம் என்று காட்டினால் காஞ்சிபுராணத்துல மாதவ சிவஞான சுவாமிகள் அருளி செய்திருக்கின்றார். அந்த தேவர்கள் துதிகளும் இறைவியை இந்த சம்சாரத்தினால் வரும் துன்பத்தை நீக்குமாறு அருளும் பார்வதியை, அந்த பார்வதி தேவியை நீயும் வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். அப்படி வணங்க வேண்டும் சொல்லவுனே ஏமகண்டன் தன்னுடைய தந்தையாரிடம் சந்தோஷமாக கேட்கிறார், தொக்க பாவத்தை சத்துரு குழாத்தினை தொடர்ந்து சென்றிருப்பானை தக்க பூமகன் மன அழனை பார்க்கடல் துண் தனித்துயில் அமர்வானை மிக்க வீரனாய் வேதியர் இடர்ந்தவ வேறு வேறு கொண்டு புக்கமாயனை இந்திரன் இளவனே புலரியத் தொழுகின்றேன். தொக்க பாவத்தை சத்ருகுலாத்தினை தொடர்ந்து சென்று இருப்பானே, பூமகன் மணாலனாகிய பார்கடலத்துல மகாவிஷ்ணு இருக்கிறாரே, அவரு தேவாதி தேவர்கள் இந்திரன் இளவள் இவர்களை எல்லாம் தேவர்களை எல்லாம் வணங்கு, பெருமை தங்கும் எண்ணத்தினை உடையவன் பேணறிவொடு கண்மம் நறுவதற்கு ஒரு காரணமானவன் மறையுருவின் அணித்த இருளும் தானவர் மாயை ஐந்துறப்ப அவன் நீ யாவரும் தொழுது ஏத்தும் பொறுமில்லாத பேரொளி வளர் பருதியை புலரியில் தொழுகின்றேன். இதெல்லாம் இருளை அகற்றுவதற்காக நம்மளுடைய ஆன்ம மலன்களை கண்மோ மாயை ஆணவ மூன்று மலங்களையும் அகற்றுவதும் நமக்கு நீக்குவதற்காக எப்படி நாம் நம்முடைய புராணங்களை படித்து நம்மளுடைய மலங்களை நீக்குகிறோமோ அகையிருளை நீக்கிறோமோ அதுபோல புறையிருளை நீக்க வருகின்ற அந்த சூரியனை வணங்கு, முறையின் இம்பகை வழித்தி ஏனைய முடிகள் வாணவர் தம்மை கரையிலா முனிவோர்களை அன்பினார் கருத்துர தொழுதி ஏத்தி அறையோ நாட்களன் விதிப்படி முடித்தவின் அறங்களின் வழுவாமே நிறையும் வேதியர் அமைச்சர் ஆதியரோடோ நிலம் புறப்பதோ மாண்பாள். அவர்களை மட்டும் வணங்க சொல்ல முனிவோர்களை அன்பினார் கருத்துரத் தொழிவோ தொழுதி ஏத்தி முனிவர் பெருமக்களையும் வணங்க வேண்டும். உறையும் நாட்கடன் விதிப்படி அந்தந்த நாட்கடல் விதிப்படி அறங்களை வழுவாமல் நிறையும் வேதிய அமைச்சர்கள் ஆதியருடைய அமைச்சர்கள்ட்ட வேதியர்கள் அந்தனர்களை எல்லாத்தையும் நீ வணங்கி எல்லாத்தையும் நல்லபடியா அவர்களை அவர்களுடைய துணையோடு செஞ்சு நீ இந்த உலகத்தை ஆள வேண்டும். ஒரு படு மரத்தினாலே ஒன்பொருள் இன்பம் செம்பொருள் பருப்பதம் கடல்போல் வந்து பயப்படும் அதனை கேண்மோ விருப்போடு வெறுப்பில்லாத மிக்க என் குணத்தோடு ஒன்றா இருப்பவன் யாவன் அண்ணா இணையடி வணங்கள் வேண்டும். நம பார்வதி பதையே அனகரமாக தேவா உருப்படும் மரத்தினாலே உன் பொருள் இன்பம் செம்பர் கடவுளுடைய துணை கொண்டு இந்த உலகை ஆள வேண்டும். ஒருமைப்பட்ட தர்ம ஒழுக்கத்தோடு

வேண்டுமாள். அறம் முதலிய தர்மங்களில் நீ அமலன் ஆனையா? தவ தர்மத்தை கொஞ்சம் கூட, எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் நீ வந்து தர்மத்தை வந்து கடைபிடிக்க வேண்டும், அதை மட்டும் மீறக்கூடாது. மாமழை வறுமை எய்தா வகை அப்படின்னாதான் இந்த உலகத்துல கஷ்டமே வராது. மழை அழகாக எப்பொழுதும் மழை பெய்து கொண்டே இருக்கும். அந்த மழை என்ன செய்து, பாரபட்சத்தோட பெய்யாது, எல்லாருக்கும் ஒண்ணு போல பெய்யும் அந்த மழை. அது போக நீ அது மட்டும் இல்ல, வயங்கு வேள்வியை உரு தருமங்களை உணற்றல் வேண்டுமா? நிறைய ஹோமங்கள்லாம் செய்ய, நீ தருமங்களை செஞ்சேனா மாதம் மும்மாறி மழை பெய்யும், மக்கள் சந்தோஷமாக வாழ்வார்கள். விழுப்பொருள் நான்கையும் விளங்க தெல்லுவோ முழுப்பாய் பொறியையும் முனிந்து நீத்தவர் வழிபட அமறையவர் மற்ற கேள்வியோர் குழுப்புறத்து ஆதரம் கூறுதல் வேண்டுமாள். விழுப்பொருள் நான்கையும் விளங்க தெல்லுவோ, வறுமை வராமல் தவம் செய்ய வேண்டும். ஐம்பொறியையும் முனிந்து நீத்தவர், ஐம்பொறியை அடக்கி ஆழ்கின்ற வழிபடா மறையவர்கள் வேதியர்கள் அந்தணர்கள் கல்வியோர் நல்ல ஒரு படிச்சவங்க குழுப்புறத்து ஆதரவு, அவங்களுக்கெல்லாம் நீ வந்து ஆதரவாக இருந்து அவங்களையெல்லாம் நல்லபடியா உன்னுடைய வழி நடத்துவதற்கு உனக்கு துணையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீத்தவர் ஆகியோர் நெருப்பு ஈர்த்திடீர் காத்திடும் கடவுளும் கலங்கும் நாதலார் ஏத்துவதே கடன் என்று மைந்தனே யாத்தர்கள் பொறுப்பர் என்று அவமதித்திடேள். யாரையும் வந்து முதல்ல இகழாதே, எல்லாருக்கும் உரிய மரியாதைய கொடுக்கணும். துறவிகளாகிய பெரியோர்கள் முனிவர் பெருமக்கள் அவர்கள் யாரையுமே நீ மதிக்காம நடத்தாத. ஏத்துவதே கடன் என்று மைந்தனே யாத்தர்கள் பொறுப்பர் என்று அவமதி, அவங்களையெல்லாம் இகழ்ந்து மட்டும் நீ பேசிடாத. குறவரே பெரியரே கூறும் ஆகமம் விரவுரோ மறிகள் மேதகும்படி பரவுதல் அவையவர் பாங்க நிந்தனே கரவுற உளத்தினோ கருதுனாததே. குறவர்கள் பெரியவர்கள் ஆசிரியர்கள் அவர்களுடைய ஆகம விரவுறு மறைகளை அதெல்லாம் கேட்டு அவர்களுடைய இதுபடி நீ நடக்கணும், அவர்களை நிந்தனை செய்யாதே. தேங்குவின் போகமும் சிறந்த முத்தியும் இங்குறும் ஆக்கமும் இனிது நல்களா ஓங்கிய அறத்தினே உளமும் மூன்றிடம் பாங்குற நித்தனம் பறிந்து செய்தியாள். இந்த விண்போகமாகிய சிறந்த முத்தியை அந்த முக்தி பெயர் அடைக்கின்ற ஆக்கமும் இனிது நல்களால் அப்படிப்பட்ட ஓங்கிய அறத்தினை உள்ளமும் மூன்றினும் இம்மையின் இன்பத்தையும் அறத்தினையும் அந்த முக்தியையும் இதையெல்லாம் நமக்கு வந்து நித்தலும் பறிந்து செய்திடேல். எல்லாருக்கும் வந்து நல்லபடியா எல்லாரும் இருக்கிறதுக்கு நீ வந்து எல்லாருக்கும் வேண்டியதை நல்லபடியா செய்யணும். பழுக்கரும் மரத்தினை மற்ற செய்துமென் ஒழுக்கிடாது வகையின் நாச்சலும் நழுக்கனும் முழத்து அழுக்காரவா முத இழுக்கொடு வெகுளியும் இன்றி செய்களே. தர்ம ஒழுக்கத்தை கையில் அப்படியே மரத்தினை மற்ற செய்தும் ஒழுக்கிடாத உள்ளுரும் வகையினா சொன்னான். தர்ம ஒழுக்கத்தை நீ கடந்துட்டேனா அது வந்து தீதே முடியும், நல்லது முடியாது. அதனை எப்போதும் செய்ய வேண்டும். அழுக்கராது அழுக்கரா அமுத இழுக்கொடு, அது கொஞ்சம் கூட அதுக்கு இடைஞ்சல் இல்லாம அந்த தர்ம ஒழுக்கத்துல இருந்து நீ பெறக்கூடாது. அன்புறும் நரத்தினால் அடுக்கும் இன்பமே இன்பன தக்கதா ஏனையின்பலாம் துன்பமும் வழியையும் தோற்றுமாதலால் அன்புறும் அறத்தினை மறுப்பேர் கேடுறோம். நம்ம அறத்தை மட்டும் மறந்து நம்ம இருந்தால் காலத்துக்கு தரும் அந்த சொல்லு எப்படி இருக்கும்னு சொன்னா, கோபம் பொறாம முதலிய குற்றங்கள் இல்லாம நம்ம வந்து வாழணும். அப்படி இல்லையெனில் துன்பம் பழி நமக்கு வந்து கிடைச்சிடும். அதனால் அதையெல்லாம் மறந்து நீ வந்து தர்மத்தை மட்டும் ஞாபகம் வச்சு நல்லமா தர்மத்துக்கு கேடு வந்துடக்கூடாது என்று இப்படி எந்த மன்னன் வந்து எந்த மகனுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு பாருங்க. அப்படி நாடு இருந்தா நாடு அருமையா இருக்கும். அப்படி ஒரு மன்னன் சோமகாந்தன் மன்னனாக இருக்கின்ற ஹேமகண்டனுக்கு நாட்டை

0: இப்படியெல்லாம் நீ ஆளணுங்கிறத இப்படி சொல்லும் பொழுது அவர் முறை தப்பி போகவே முடியாது. அவர் தந்தையா மட்டும் இல்லை, அவர் ஒரு மன்னனாக இருந்தும் தன்னுடைய மகனுக்கு அறிவுரை சொல்கின்றார். அது மட்டும் இல்லை, பிரம்மச்சாரி வனத்துறைவோன் பேணும் துறவி தென்புலத்தார் குரவதேவர் விருந்துக்கள் கோக்கன் மறையோர் இறந்தா இறந்தோர்கள் இரவலாளல் உறுப்பினர்கள் எய்தும் பிணியாளர் கண்முதியோர் விரவோம் பாலர் சிசுதமது இசையார் இவைய இவரை ஓம்புகவே. பிரம்மச்சாரி வானப்பிரத்தன் வனத்துறைவோன் பேணும் துறவி தென்புலத்தார், தென்புலத்தார் அப்படின்னா மூதாதையர்கள் நமது இறந்தவர்கள், குரவர் தேவர் விருந்து ஒக்கள் எல்லாருக்கும் நீ செய்யணும். யாராக இருந்தாலும் அவர்களுக்கும் மரியாதை கொடுக்கணும். விருந்து ஒக்கள் மறையோர் இறந்தோர்கள் இரவாள் உறுப்பினர்கள் எங்கும் பிணியால நோயில் இருக்கிறாங்க இல்லையா, அந்த நோயாளர்கள் முதியோர் விரவு பாலர் சிசு இவர்கள் எல்லாரையும் நீ வந்து ஓம்பணும். அவர்களுக்குரிய அந்த இதை என்னென்ன வேணுமோ அவர்களுக்குள்ளேயே வேண்டியதெல்லாம் நீ
1: ஓம்
0: செய்ய
1: சிவாய
0: வேண்டும்.
1: நமஹ. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு காலத்தி புராணம். தலைப்பு: காலன் அத்தி முக்தி அடைந்த அத்தியாயம். வழங்குபவர் திரு குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ்.
2: மிக உயர்ந்ததாக இருப்பது, உயர்ந்த காரியங்களிலே மிக உயர்ந்ததாக இருப்பது சிவபெருமானுடைய கீர்த்தியை பெருமையை ஈட்டும். பாட்டு பாகம் பிடித்தடு தூதுவர் கூட்ட வேளார் குமைப்பதன் முன்னமே, பாட்டு பாகம் பிடித்தடு தூதுவர் கூட்ட வேளார் குமைப்பதன் முன்னமே, ஆர்த்த கங்கை அடக்குவாட் போக்கியார் கீர்த்திமைகள் கடற்குறை உங்களே என்கிறார் அப்பர் சிவர் வாட்போக்கி தேவாரம். பார்த்து பாதம் கடைசியிலே வந்து நீங்க சிவபெருமானுடைய பெருமையை படிக்காம கேட்காம இருந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபத்தோட வந்து வேலில குத்துவானோம். நீங்க திருவானக்காவில இருந்து சிவபெருமான் பெருமையை கேட்காம இருந்தீங்களே அப்புறம் உங்களுக்கு என்ன மன்னிப்பு இருக்கு, ஒண்ணும் கிடையாது அப்படின்னு கண்டிப்பான். பார்த்து பாதம் கணக்கு எடுத்து பாப்பானா, நம்ம கணக்கு எடுத்து பாப்பானா, இத்தனை வருஷம் அங்க இருந்தீங்க என்ன பண்ணுனேன், சாப்பிட்டேன் தூங்கினேன் அதான் வேலையா, அசடு செய்ய வேண்டியதை செய்யாம கேட்க வேண்டியதை கேட்காம தூங்கினேன் சாப்பிட்டேன் டிவி பார்த்தேன்னா ஒரு சும்மா விடப்படாது அப்படின்னு கண்டிப்பான. வேளால குத்துவான கூர்த்த வேளார் பார்த்து பாசம் பிடித்தது தூதுவர் கூர்த்த வேளார் குமைப்பதன் முன்னே, ஆர்த்த கங்கை அடக்குவாட் போக்கியார் கீர்த்திமைகள் கலந்துரை. அதனாலே அப்படி மதுவர்கள் வந்து உங்களை தண்டிப்பதற்கு முந்தையே சிவபெருமானுடைய கீர்த்தியை நன்றாக பேசுங்கள் கேளுங்கள். சிவ தர்மங்களிலே மிக உயர்ந்ததாக இருப்பது இந்த சிவபெருமானுடைய கீர்த்தியை கேட்பது, சிவனுடைய கீர்த்தியையே கேட்பது, சிவபெருமான் கீர்த்தியை கேட்பது, சிவனுடைய கீர்த்தியையே கேட்பது, வேறு ஒரு கீர்த்தியும் கேளாமல் சிவனுடைய கீர்த்தியையே கேட்பது. கேட்பதினாலே என்ன வரும் என்று சொன்னால் அந்த ஆன்மாவுக்கு அதனால அந்த சிவனிடத்தில் பிரியம் உண்டாகும், சிவனிடத்திலே பிரியம். இப்ப சிவனிடத்திலே பிரியம் உண்டாவதற்குத்தான் இந்த காரியங்களே, சிவனிடத்திலே பிரியம் என்றால் அன்பு என்றால் ஒன்று, சிவனத்திலே பிரிய உண்டாவதற்காக செய்கிற காரியம்தான் இப்படி இந்த சுவாமியினுடைய புராணங்களை சொல்லுவது கேட்பது படிப்பது பூஜிப்பது வாசிப்பது சகலமும் சகலமான புண்ணியங்களும் எதனையால முடியும் என்றால் எதற்காக என்று கேட்டால் சிவனத்திலே பிரிய உண்டாவதற்காகும். சிவனிடத்தில் மிகப்பிரியன் பாதபூரம், சிவனிடத்தில் மிகப்பிரியன் பாதபூரம், சிவனுக்கு மிகப்பிரியன் வாதபூரம், சிவனிடத்தில் மிகப்பிரியன் வாதபூரம், சிவனுக்கு மிகப்பிரியன் வாதபூரம், அவனுக்கு உபதேசம் செய்து வைக்க ஆசையுடன் குறுந்தடியில் அமர்ந்தான். புவனத்தில் வாதவூர் முனிவன் போல புண்ணியத்தை செய்தவர்கள் யாரும் இல்லை. சிவனிடத்தில் மிகப்பிரியன் வாதவூரன், சிவனுக்கு மிகப்பிரியன் வாதவூர், அவனுக்கு உபதேசம் செய்து வைக்க ஆசையுடன் குறுந்தடியில் அமர்ந்தானம்மா. புவனத்தில் வாதவூர் முனிவன் போல புண்ணியத்தை செய்தவர்கள் யாரும் இல்லை. சிவனுக்கு பிரிய நுண்மேல் வேண்டும் என்னில், சிவனுக்கு நுண்மேல் பிரியம் வேண்டும் என்னில் திருவாத ஊரடி வாழ்வீர்கள் என்பது அந்த வாத ஒரு வள்ளல் இறகு. அதனாலே உலகப் பொருளிலே பிரியம் வருவதற்கு ஒருத்தரும் சொல்ல வேண்டியது தானே வரும். உணவிலே பிரியம், உறக்கத்திலே பிரியம், உறக்கத்தில் எவ்வளவு உணவிலே பிரியம், உறக்கத்திலே பிரியம், உலக இன்பங்களிலே பிரியம், உலக பொருள்களிலே பிரியம், ஒன்றா ரெண்டா உலகத்துல நம்ம வச்சிருக்கிற ஆசை ஒரு பொருள் இல்ல, பல பொருள்ல வச்சிருக்கோம், பல பொருள் இப்படி பல பொருளிலே ஆசை வைப்பதினாலே பிறவி உண்டாகுது. பிறவி எதனாலே வருவது என்றால் ஆசையினாலே வருவது. அந்த பிறவி தொலைய வேண்டுமானால் ஆசை தொலைய வேண்டும். ஆனா ஆசையோட இருந்து கொண்டே பிறவியையும் தொலைக்கலாம். ஆசையோட இருந்து கொண்டே என்னாதே உலக பொருளிலே ஆசை வச்சு அந்த பொருளை சிவனடியாரு கொடுப்பது. அப்படி பொறுத்துதா இப்ப எத்தனை புண்ணியவான் ராஜாக்கள், மெய்ப்புற நாயனார் முதலாக, சேரமான் பெருமாள் முதலாக எத்தனை அரசர்கள் ராஜ்யத்தை உலகத்தை ஆண்டு ஆசை இல்லாம ஆட முடியுமா? பொருளை சேர்க்காம இருந்தார்களா? தேடிய மாடுங்கிறது செல்லமும் தில்லை என்று ஆடிய பெருமான் அன்பருக்கு ஆவனா ஆகும், அன்பருக்கு ஆவனா ஆகும் என்று, அன்பருக்கு ஆவனா ஆகும் என்று நாடிய மரத்தினோடு நாயன்மான் அடைந்த போது கூடிய மகிழ்ச்சி உங்க குறைவர கொடுத்து வந்தார் என்றார் போல, அப்படியே சிவனுடைய புலைகளா இருக்கிற அடியாரனுக்கு பொருளை கொடுத்து கொடுக்கறதுக்காக ஆசைப்பட்டு சம்பாரிச்சா பரவாயில்ல, தனக்குன்னே ஆசைப்பட்டு சம்பாரிச்சு சிவதர்மத்தை செய்யாமல் இருந்தான்னா அவனுக்கு பிறவி மேலும் மேலும் எழுந்தவரை உண்டாகும், உயர்ந்தவரை எழுந்தவரை உண்டாகும். அதனாலே சிவனிடத்திலே பிரியம் உண்டாவதற்கு சிவனுடைய கீர்த்தியை கேட்டுக்கிட்டே இருக்கணும். கீர்த்தியே கேட்டு, அதனால கீர்த்தி திருவகவல்னே ஒண்ணு வாடினார் நம்ம வரையாரு. கீர்த்தி திருவகவல்னே வாடினார், கீர்த்தி திருவகவல்னே அவன் அங்கங்கே அடியாறுகளுக்கு செய்த கீர்த்தி எல்லாம் சொல்லி, அங்கங்கே அடியாறுகள் செய்த ஓரி ஊரின் உகந்தின சொல்லி, பாரிரும்பாளர் ஆகிய புரிதம் என்றெல்லாம் சொல்லி, இப்படி அடியவர்களுக்கு செய்த அந்த அருளை எல்லாம் சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி அதன் மூலமாக நம்மை அதுல பிரிய உண்டாக முடியாத செய்தது அந்த கீர்த்தி திருவகவல். அதனாலே இப்படி சிவனிடத்திலே பிரிய உண்டாவதற்கு சாமியினுடைய கீர்த்தியை கேட்டுக்கிட்டே இருக்கணும். கேட்கறதுனால வர்றது வர்ற ஒரு புண்ணியம் பூசையினால கூட வராது, கேட்கறதுனால வருகின்ற ஞானம் பூசையினாலே கூட வராது. அதனாலதான் பூசையை கண்ணு பூசை என்றும் இதை ஞான பூசை என்றும் சொல்லப்படும். அது சிவதர்மோத்தரத்துல தான் தெளிவா சொல்லுகிறார். கண்மயாகம், சிவயாகம், தவயாகம், ஞான யாகம், இப்படிப்பட்ட அஞ்சு வகையான யாகத்திலே இதை ஞான யாகம்னு சொல்றாரு. ஞான யஜ்யம், ஞான யாகம் என்று சொல்லப்படும். ஞான வேள்வி, ஞான யஜ்யம், ஞான யாகம் எல்லாம் ஒண்ணுதான். அப்படி அந்த ஞான யாகத்தினாலே வருகின்ற பலன் என்னவென்று கேட்டால் சிவனிடத்தில் அன்பு அதிகமாகும். கேட்கவில்லைன்னா அன்பு வராது. இப்ப கேட்காதவங்களுக்கு அன்பு வருமா? காலையில ஒரு சப்ரிசு பண்ணி சொல்லிட்டு இருந்தேன் பதஞ்சலி வரலாறு, அந்த ஆள் கண்ணீர் விட்டுட்டாரு. கேட்க ஆசையா இருந்தது, கருவு இருந்துட்டாரு. இன்ஸ்பெக்டர் யாதகம் பார்க்க அந்த நேரத்துல பதஞ்சலி வரலாறு சொல்லிபடியா போச்சு. அங்கே ஒரு 10-5 நிமிஷம் சொன்னேன், அந்த ஆள் கண்ணீர் விட்டுட்டாரு. கேட்கறதுக்கு ஆசையா இருக்குங்க, நேரம் இல்ல அப்படி இல்ல. அந்த மாதிரி ஆகியாலே அவர்களை கேட்பதனாலதானே உனக்கு ஒரு பொருளிலே இன்பம் உண்டாகிறது, பிரியம் உண்டாகிறது. அதத்தான் அப்பர் சுவாமி திருத்தாண்டகத்திலே முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள். முன்னம் அவனுடைய முதலிலே என்ன கேட்டா? அவன் நாமம் கேட்டாள். அப்புறம்தான் காண்பது, கேட்பது முதலிலே பிறகு காண்பது. கேட்பதினாலே காண்பது உண்டாகும். கேட்பதினாலே முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால், மூர்த்தி அவன் இருக்க வண்ணம் கேட்டால், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டால் பெயர்த்து அவனுக்கே பிச்சியாங்க. அதனாலே இது கேளாதவர்களுக்கு இந்த வாய்ப்பு உண்டாகிறது இல்லை. இந்த வாய்ப்பு சிவனிடத்திலே அன்பு உண்டாவதற்கான காரணமும் இல்லை. அதனாலே அப்படி சிவனுடைய கீர்த்தியே சிவபுராணங்கள் அத்தனையும் நிறைய சொல்லுவது. இந்த ஆசிரியர் ஒரு வகையில சிறப்பாச்சு, ஆனந்தபுத்திராய் இந்த ஆசிரியர் சிறப்பாக சொல்லுகிறார். இதனால் இந்த பிறவியானது பிரயோசனமுடையதாக அமைந்தது. இந்த பிறவி பிரயோசனமுடையதாக அமைந்தது. உலகத்தில் இருக்கிறவன் தன் பெருமையவே பேசுவான். உலகத்தில் இருக்கிற மனுஷன்ல என்ன பேசுவான்? தன்னுடைய பெருமையே பேசுவான். என்ன சிவன் பெருமை அவனுக்கு தெரியாமையினாரு, சிவன் பெருமை தெரியாமையினாலே தன்னுடைய பெருமையை பேசுறான். இருசேர் இருவனையும் சேரா இறைவன் புருஷியர் புகழ் புரிந்தார் மாட்டு என்று திருவள்ளுவர் சொல்லுவது போல சிவனுடைய பெருமையை பேசுகிறவனுக்கு இருசேர் இருவனையும் சேராது, பேசாதவனுக்கு சேரும். அதனால இப்படி சிவபெருமானுடைய பெருமையை பேச கேட்க பேச கேட்க பேச கேட்க இருக்க இருக்க இருக்க சிவனிடத்துல அன்பு அதிகம் உண்டாயும். அன்பு உண்டாச்சுன்னா அப்புறம் வேற என்ன? அன்பு தான் சிவன் தான் சிவன் தான். அதனால இப்படி ஒரு முறையில சிவ நாமத்தை பத்தி இந்த ஆசிரியர் சொல்லுகிறார். அது காலனும் அத்தியும் சேர்ந்து சிவபெருமானை துதித்ததாகும். அவர்கள் சிவபெருமானுடைய நாமத்தை இப்படி எல்லாம் உன்னுடைய நாமம் இப்படிப்பட்டது, அந்த நாமத்துடைய பெருமை, அந்த நாமத்துடைய பொருள் இப்படிப்பட்டது என்று அந்த காலனும் அத்தியும் சிவபெருமானத்தில் சொல்லி துதிக்கிறார்கள். அந்த முறையில இப்ப 53வது பாட்டு இதுல முதல்ல உருத்திரனை பத்தி சொன்னாரு, உருத்திரனை பத்தி சொன்னாரு, பசுபதி என்கிற நாமத்துக்கு சொன்னாரு, அப்புறம் உருத்திரனுக்கு ஒரு 3.5 பாட்டு உருத்திரனுக்கே சொன்னாரு. உருத்திரன் என்கின்ற பேருக்கு 3.5 பாட்டு, அதுக்கு மேல 2 வரி சிவத்துக்கு சொன்னாரு, சிவம் என்கின்ற சொல்லுக்கு. அப்புறம் அதுக்கு மேல வந்து பவன் என்கின்ற நாமத்துக்கு சொன்னார், பவன் என்கின்ற நாமத்துக்கு சொன்னார். அதெல்லாம் இப்ப கேட்டா உங்களுக்கு மறதியா இருக்கும். பவன்னா என்ன சொன்னார் என்றால் உண்டு பண்ணுவோன் அவனே, அந்த பிறப்பை கடைத்து போனவன். பவம் என்றால் பிறப்பு, பவம் என்றால் பிறப்பு, பிறப்பை உயிர்களுக்கு உண்டு பண்ணுவோன் அவரே, அதே பிறப்பை மாற்றுவோன் அவன். அதனால அவனுக்கு பவன் என்று. அதனாலதான் பவன் என நாமும் குறித்து தெரிந்து பன்னால் அழைத்தால் சிவன் என பன்னால் அழைப்பூடியான் என்று எதிர்ப்படுவேன் என்பது அப்பர் தேவார். அடுத்தார் போல சொல்லுகிறாரு, அறம் சர்வம் அறம் ஈசன் என்ற மூன்று நாமத்துக்குள் ஒரு வாட்டில பொருள் சொல்றாரு. சர்வம் அறம் அதற்கு மேலே ஈசன் இந்த மூன்று நாமங்களுக்கும் இதுல பொருள் சொல்லுகிறாரு. அது எப்படி சொல்றாருன்னா, உலகம் அளவு இல்லாதது, உலகம் அளவு இல்லாதது, அந்த அளவு இல்லாத உலக அத்தனையும் அழிக்கின்ற காரணத்தினாலே சர்வம் என்று. உலகத்தை அழிக்கின்ற காரணத்தினாலே சர்வத்தையும் அவன் நாசம் பண்ணுகின்றபடியினால கடைசியாக அவனுக்கு அதனாலே சர்வம் என்று பெயர். உலகத்தை அப்படியே வச்சிருக்காம ஏன் நாசம் பண்றான் அப்படின்னா, அது சிவஞானம் தான் சொல்லு, மலம் உடுங்காமையினாலே மதத்தை உடுக்குவதற்காக சர்வசங்காரம் பண்ணி அந்த உயிர்களையான சில காலம் ஆயையில ஒடுக்கி வச்சு மறுபடி அந்த உயிர்களை உற்பவித்து அதுக்கு அதையால புதிர் சுற்றி புணர்வு உற்பவத்தை பண்ணி அது மூலமாக அதுக்கு புத்தி முத்திகளை அதையால கொஞ்சம் கூடுதலாக தந்து அதன் மேல அதை உயர்த்துவதற்காக அப்படி செய்கிறோம். சங்கார தொழில் வந்து மிக சிறப்புடையது. சங்கார தொழில் சிவனை தவிர வேற யாராலையும் பண்ண முடியாது. சிவனை தவிர வேற யாராலையும் பண்ண முடியாது. உலகம் முழுவதையும் சங்கரிக்கிறவன் யார் என்று கேட்டால் சிவபெருமான். ஐயாலே அது எதனால அவன் கட்டிக்காரன்னா, பரமவிஷ்ணுக்களையே அவன் சங்கரிக்கின்ற காரணத்தினாலே, பரமவிஷ்ணுக்களையே சங்கரிக்கின்ற காரணத்தினாலே அவன் தான் சங்காரத்திலே வல்லவன். அது சிவஞான போதும் மகா சங்கார காரணனாகிய உருத்தனையே உருத்திரனையே முதலாக உடைத்தது உலகம். மகாசங்கார் மகாசங்கார் மகாசங்காரம் என்றால் பரமவிஷ்ணுக்களை எல்லாம் கடைசியா காலி பண்றது. அது சித்தியார்ல, இறுதியாம் காலந்தண்ணில் ஒருவனே, கடைசி ஊழி காலத்திலே எல்லா உலகமும் அழிஞ்சிடும். எல்லா உலகமும் எல்லாம் அழிஞ்சு சுத்தமா இருக்கோ எல்லாம் சுடுகாடா இருக்கும். உலகம் முழுவதும் சுடுகாடா இருக்கும். அதுதான் கோயில் சுடுகாடு. உலகம் முழுவதையும் சாம்பல் ஆக்கிடும். அக்னியில எல்லாத்தையும் கொடுக்குற, அக்னியில தான் எல்லாத்தையும் கொடுக்குற. அக்னிக்கு தெய்வம் உடுத்துறோம், நீருக்கு தெய்வம் பிரம்ம, மண்ணுக்கு தெய்வம் பிரமா, நீருக்கு தெய்வம் விஷ்ணு, அக்னி தெய்வம் உடுத்துறோம். அக்னியில தான் எல்லாம் உயிக்கிறோம். தசித்து தசித்து அந்த சாம்பலை பூசி கொடுக்குறோம், அந்த சாம்பலை பூசி கொடுக்குறோம். அதனாலே இந்த உலகம் முழுவதும் சுடுகாடு. அதனாலதான் கோயில் சுடுகாடு குழுபுலித்தோ நல்லாடு என்று திருவாசகத்திலே பாடினார். அதனாலே சர்வசங்காரத்தை பண்ணி மாயையில உடுக்கி மறுபடியும் அந்த உயிர்களுக்கு உடம்பை கொடுத்து உடம்பை கொடுத்து அதன் பிறகு அதுக்காக கொஞ்சம் புத்தியை கொடுத்து அப்படியே படிப்படியா உயர்த்துவது உயிரை. எல்லா தொழிலையும் அஞ்சு தொழிலையும் ஜெயருவான் என்ன பண்ணுகிறான், உயிர்களுக்காகவே செய்கிறான். அஞ்சு தொழிலையும் உயிர்களுக்காகவே செய்கிறார், உயிர்களுக்காகவே செய்கிறான். அதே மாணிக்கவாசன் சொல்லுவான், அஞ்சு தொழிலும் நட்டம்பா, அஞ்சு தொழிலும் ஜெயருமான, அஞ்சு செய்தாலும் அஞ்சும் நட்டம், அஞ்சுமே நட்டமா. இப்ப நட்டம்னா நம்ம தொழில விட்டுருவோம் இல்ல, அவன் தொழில விடுறது இல்ல, அஞ்சு தொழில ஓயா பண்ணிக்கிறது. அஞ்சு தொழிலுக்கும் நட்டம்தான், அஞ்சு தொழிலுக்கும் நட்டத்திலேயே அஞ்சு தொழில் நடக்குதுப்பா. நட்டத்திலேயே அஞ்சு தொழில் நடக்குது, நட்டத்துல நன்றாக நடக்குது. இது சுவையா இருக்கு. நட்டத்துல போனா நம்ம வாடி போடுவோம் இல்ல, நட்டத்திலேயே தொழில், நட்டத்திலேயே இந்த நட்டத்திலேயே உண்டு பண்ணுவதுக்கும் ஒரு நட்டம், நிக்கிறதுக்கும் ஒரு நட்டம், ஒடுங்கிறதுக்கும் ஒரு நட்டம், மறைக்கிறதுக்கும் ஒரு நட்டம், அருள்வதற்கும் பஞ்சகிருத்தியத்துக்கும் நாட்டியம் தான். நாட்டியத்திலேயே எல்லாமே உண்டு போட்டேன், ஆடியே எல்லாமே உண்டு போட்டேன். ஆகையினாலே இப்படி உலக எல்லாவற்றையும் உண்டாக்குவதும் நிறுத்துவதும் அழிப்பதும் அவனுக்கு விளையாட்டு. உலக யாவையும் தாமுல வாக்களும் நிலவிருத்தலும் நீக்கலும் எங்களா அழகிரா விளையாட்டுடையார் அவர் தலைவர். ரொம்ப பொதுவா சொல்லிவிட்டாரு, நான் என்ன செய்வேன் அதுன்னு சொல்லாத அந்த பாட்டுல, உலக யாவையும் தாமுல வாக்களும் நிலவிருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிரா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவருக்கே சரணாகும். அது உலகளாமனும் தோதற்கரியவங்கிற பாட்டினுடைய அடிப்படை. அதனால அழகிரா விளையாட்டுடையார், அழகிரா விளையாட்டா செய்யறான், அளவில்லாத செயல் அது, அளவில்லாத காரியம் அதை விளையாட்டா செய்யறான், அவன் தாண்டா தலைவர். இது எந்த அடிப்படையில் அவர் சொன்னார் தெரியுமா, அதுதான் ஆர்த்த பரவி துயரட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தனத்தில் சித்தம்பரத்தில் தீயாடும் கூத்தனை வாழும் குவலையும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கறந்து விளையாடி என்று வருது அல்லவா திருவம்பாவை. அந்த திருவம்பாவையினுடைய கருத்தை வைத்து பாடியது இந்த பாட்டு கம்பநாட்டாழ்வார். ஆகவே இப்படி வந்து உலக எல்லாவற்றையும் உண்டு பண்ணி கடைசியா அறுக்கிறான், அறுக்கிறான், அறுக்கிறான் என்றால் எல்லாவற்றையும் அடி. உலகம் அளவில் உலகம் எவற்றையினே அறுக்கின்றதனால் சர்வன் என்பது. அதனால அவனுக்கு சர்வன் என்று, சர்வன் என்றால் முழுவதும் செய்பவன், முழுவதும். சர்வம் என்றால் சர்வம் என்று சொன்னால் முழுவதையும் நாசம் பண்ணுவோன், முழுவதையும் உண்டு பண்ணுகிறான், முழுவதையும் காக்கிறான், முழுவதும் மாறிக்கிறான். அப்படி அப்படி அப்படி அதனால ஒரு சர்வம் முழுவது என்றாலும் சர்வம் என்றாலும் ஒன்று, பூரணம் சர்வம் முழுவது என்றா எல்லாம் ஒன்று. அதனாலே முழுவதையும் அது முழுவதையும் கண்டவனை முழுவதும் கண்டவனை படைத்தான் முடி சாய்க்கு முன்னாள் சிறுவரர் கொண்டுங்கும் தேட அப்பாலனின் இப்பால் என்கிறான் திருவாசகத்தில். அதனாலே உலகம் முழுவதையும் உண்டு கொண்டதலும் உலகம் முழுவதையும் காத்தலும் உலகம் முழுவதையும் அழித்தலும் ஆகிய இந்த தொழிலே முழுவதுமாயிருக்கிற முதல்வன் செய்கிறார், முழுவதுமாக இருக்கிற முதல்வன் செய்கிறார். அதனாலே அவனுக்கு சர்வம் என்பர். அளவில் பிறப்பை அழித்து உலகம் அழிக்கின்றதனால் அரண் என்பர். அதனாலே அந்த பிறப்பை அழிக்கிறான், உலகத்தை அழிக்கிறான், அதனால அவனுக்கு அரண் என்றும் பெயர், சர்வன் என்றும் பெயர். அதனாலே அரண் என்கின்ற பெயர் எதனால வந்தது என்றால் பிறப்பை அழிப்பதனாலே அவனுக்கு அரண் என்று பெயர். உலகத்தை அழிப்பதனாலையும் அரண் என்று பெயர், பிறப்பை அழிப்பதனாலையும் அரண் என்று பெயர். அதனாலே அரண் என நாமம் இருக்கே சிவநாம, அது நாமங்களிலே மிக உயர்ந்தது. அரண் என்கின்ற நாமம் சிவநாம மிக மிக உயர்ந்தது. அதனாலதான் வாழ்க அந்தனர் வானவர் ஆடினர் வீழ்க நன்குணல் வேந்தன ஒங்கு ஆழ்க தெய்யதெல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் உயர்ந்திருக்கிறார். அதனால சிவநாமங்களிலே மிக உயர்ந்ததாக இருப்பது இரண்டு, ஒன்று சிவ இன்னொன்று அற, ஒன்று சிவ இன்னொன்று அற. அதனால வடமொழி அற அப்படி வடமொழி ஹா போட்டு ரா போகணும், அது தமிழ்ல மாதிரி அறன்னு வரும். அதனாலே இப்ப வடக்கு எல்லாம் கூட கிருஷ்ணா ராமான்னு சொல்றதுக்கு அஹே ராமா அரே கிருஷ்ணா தான் சொல்லுவாங்க. அரே ராமா முதல்ல சிவபெருமான வச்சு தான் சொல்லுவாங்க. அரே கிருஷ்ணன் தான், அரே கிருஷ்ணன் தான், அரே ராமா அப்படித்தான போய் சொல்றாரு. அதனாலே யாரு அரண் என்ற நாமம் மிகச் சிறப்புடையது. அதனாலதான் அறநாமம் மிகச் சிறந்ததுன்னு திருமந்திரத்தில் சொன்னார். அது அளவில் பரப்பை அழித்துலகம் அழிக்கின்றதனால் அரண் என்பர். அரண்ன்றது அவ்வளவு சிறப்பு. அதே வந்து அரகரன்னு சொல்றோம், அரகர என்று சொல்றோம். அரகர என்ன அறியது ஒன்று இல்லை, ஒரே அரகர என்ன அறியது ஒன்று இல்லை. அரகர என்ன அறிகிலை மான் இல்ல, அந்த நாமங்களிலே மிகவும் கொஞ்சம் எழுத்தாலே ரெண்டு எழுத்தாலே சொல்லப்படுகிற நாம சிவ நாமங்களிலே மிகவும் குஞ்சமானது ரெண்டு எழுத்துல சொல்லும். அது சொல்லுவதற்கு மிக எளிதா இருக்கு, சொல்லுவதற்கு மிக எளிதா இருக்கு. ஒரு சாயப்பே சொல்லிவிட்டார். ஒரு சாயப்பு ஜாதகம் பார்க்க வந்திருந்தவரு, ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அப்பளக்காரன் வந்தான். அப்பளக்காரன் என்ன பண்ணா, நீங்க அப்பளம் வச்சுக்கிட்டு இல்ல என்ன வந்த உடனே அவரு எங்களுக்கு வேண்டாம் ஏன்னா அந்த சாயப்பு சாப்பிடும் பார்த்துக்கிட்டு இருந்தவர் ஒரு அவருக்கு ஒரு 70 வச்சிருக்க என்னைய கேட்டேன் அப்பளம் வேண்டாம் ஏன்னு. அப்புறம் அவரை திருப்பி கேட்டேன், அப்புறம் நம்ம கேட்டீங்களே எவ்வளவு முதல்ல வேண்டாம், இது என்ன அந்த வியாபார திறமை இன்னும் கேட்டீங்க எவ்வளவு அப்போ அப்படின்னு சிவ சிவ நாயங்கையா கேட்டேன். சாய் சாயப்பு சொல்லிட்டாங்க எனக்கு ஆச்சரியம் புரியுது. சாய் இப்ப நடந்து எவ்வளவு நாள் தெரியுமா, 35 வருஷம். என்னைய அப்படி சொன்னேன்னு எப்படி சிவசிவன் வாயில வந்துருச்சு. அவ்வளவு எளிதாக இருப்பது, சுலபமாக சொல்லக்கூடியதாக இருப்பது பெரிய பயனை தருவது. திருநூல்கள் எத்தனை புராணங்கள் வேதங்கள் ஆகமங்கள் சொல்லப்பட்ட மந்திரம் தெரியுமா, ருத்ரத்திலே நடுவில் இருப்பது சிவம், நடுவிலே இருப்பது சிவம். வேற இது நூல்களிலே ஏராளமா சொல்லப்படுகிற சைவர்கள் இப்போ வந்திருக்கிற சைவர்கள் இதை பத்தியெல்லாம் ஒன்றும் தெரிஞ்சு வேதத்தினுடைய மூன்று வேதத்திலே நடுவிலே இருப்பது யஜுர்வேதம், இருக்கு ஜாமம் அதர்வனம் என்கின்ற நாளிலே அதர்வனம் தொகுப்பு மூன்று வேதம். இந்த மூன்றுல வேத திரையும் சொல்லப்படுது. அந்த வேதத்துல நடுவில் இருப்பது எதிர்வேதம், எதிர்வேதத்து நடுவில் இருப்பது உத்தரம், உத்தரத்து நடுவில் இருப்பது போதாயனசாக, அதுல நடுவில் இருப்பது சிவம். அப்படிப்பட்ட நாமம் இந்த நாமம். இந்த முறையெல்லாம் சைவர்களுக்குத்தான் கிடைச்சிருக்கு. சைவர் சமயத்துல இருக்கிறவர்களுக்கு தான் இது உரிமையாக உரிமையாக இருக்கிறது, உரிமையாக இருக்கிறது. மற்ற சமயவாதிகள் விரோதமா நினைக்கிறவங்க இருக்கிறான். சாகரவரையும் சிவான்னு சொல்லாமே போற இருக்கிறான், சாகரவரையும் சிவான்னு சொல்லாமே விட வருது. அதுக்கு காரணம் சொன்னாரு, அவர் நிறைய தீவிரம் பண்ணியிருக்கான்னு சொல்லலாரு சிவசிவ என்கிறார். அதனாலே சிவம் அரண் என்பது மிக சிறப்பு. அது திருப்பூர்ல நிறைய சொல்றாரு அருண்மதினார், சிவ சிவ ரகர தேவா நமோ நம திருஷன பரகதி ஆனாய் நமோ நம திசையினும் இசையினும் வாழ்வே நமோ நம சேரும் என்பது சிதம்பரத்தில் போல் அரகர சிவாய வென்று தினமும் நினையாமல் நின்று அரிசமய நீதி ஒன்றும் அறியாமல் பழனிது போல் அரகர சிவாய வென்று தினமும் நினையாமல் நின்று அரிசமய நீதி ஒன்றும் அறியாமல் அகலம் இடுவார்கள் எங்கள் மனைகள் அலைவாதல் நின்று அழுதினமும் நாணம் இன்றி அழிவேனோ அப்படின்னு பழனி திருப்பூர்ல வர பல இடங்கள்ல வர அதனாலே அளவில் பரப்பை அழித்து உலகம் அழிக்கின்றதனால் அரணம்பர் அளவில் உலகை ஆழ்கையினால் அளவில் உலகை ஆழ்கையினால் உலகம் எவ்வளவு என்று கேட்டால் அது மாணிக்கவாசகரை தான் கேட்கணும். அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி ஒன்றுனுக்குந்து நின்றில் பகுதியும் நூற்றொரு கோடியும் ஏற்படும். அத்தனை உலகம் சூரமன்மனுக்கு 1008 அண்டங்களை கொடுத்திருந்தாருல கொடுத்தது போகுது. அத்தனை உலகங்களையும் ஒருவனே ஆழ்கிறான். அத்தனை உலகங்களுக்கு ராஜா ஆறு, இத்தனை உலகங்களுக்கு ராஜா ஆறு சிவருவாங்க. மூ உலகங்களுக்கு ஒரு தலைவர். இருதலை கொள்ளியும் உள்ளதும் பொத்து நினைப்பிரிந்து விரிதலையேறி விடுதி கண்டாய் வியன் மூ உலகுக்கு ஒரு தலைவா, மூ உலகுக்கு ஒரு தலைவா மண் உத்தர ஓசங்கைக்கரசே பொறுதலை மூவிலை வேல்வலன் ஏந்தி பொலிபவள். அவன் வச்சிருக்கிற இந்த முத்தலை சூளத்தை பாத்தீங்கன்னா தெரியும்னாரு. முத்தலை சூழல் இருக்குதுவாரு, மூணு இலையா இருக்க, மூணு இலையும் மூன்று உலகமா, அதுக்கு கால் எத்தனை, ஒரே கால். மூன்று உலகத்துக்கு மூணு இதழா இருக்கிற அந்த சூளத்துக்கு ஒரே கால் இருப்பது போல மூன்று லோகத்துக்கு அவன் தான் தலைவனும். இது அப்படி சொல்லான்னு சொல்றாரு. இருதலை குள்ளியின் உள்ளெரும்பொத்து நினைப்பிரிந்த விரிதலையனை விடுதி கண்டாய் வேறு நூலகுக்கு ஒரு தலைவா மண் உத்தர ஓசமங்கை கரசே பொறுதலை மூவிலை வேல் வளன் எந்தி பொலிபவன். அதனாலே மூன்று லோகத்துக்கு ராஜா ஒரே ஒரு ஆள் தான். இப்படி மூன்று லோகத்தை வச்சு அவன் பராமரிக்க முடியும் அப்படிங்கிறீங்களா? அவனுக்கு இது பத்தாது. அவன் ஆற்றலுக்கு சிவனுடைய ஆற்றலுக்கு இத்தனை உலகங்களையும் படைக்கிறான் காக்கிறான் அழிக்கிறான்னா அவனுக்கு அது சாதாரண வேலை, சாதாரண வேலை. இப்படி சொல்லணும் சிவருமான் பெரிய அடாடாடா, அவனுக்கு இந்த வேலை பத்தாது. அவனுக்கு இந்த வேலை பத்தாது. சிவஞான வழியத்துல டாக்டருக்கு ஐங்கலப்பாரஞ்சு மக்கள் விளையாட்டு அப்படின்னு எழுதுவாரு. இந்த விளையாட்டுங்கிறதுக்கு முத்துழிச்சி விளையாட்டாக சீரா நம்பதற்கு சிவஞான வழியத்துல மாதவ சிவஞான யோகி சாத்தனுக்குன்னு ஒருத்தனை பேரை போட்டு ஐங்கலப்பாரஞ்சு வைக்கிற அஞ்சு வளம் சுமக்கிறது அவனுக்கு விளையாட்டு, அஞ்சு வளம் சுமக்கிறது அவனுக்கு விளையாட்டு. நமக்கு அஞ்சு படி சுமக்கிறது பாரம், அஞ்சு படி அஞ்சு கிலோ சுமக்கிறது பாரமாக இருக்கும். சாத்தனுக்கு சுமக்க தெரிஞ்சவனுக்கு சுமக்க படையினுக்கு நீங்க மூட்டை சுக்கிறவனை பாத்தீங்கன்னா தெரியும் அவ்வளவு பாரத்தை அப்படி பாத்திருக்கீங்களா? முதுகுல போட்டோம் அப்படின்னா பரமேஸ்வரனுக்கு இத்தனை உலகங்களையும் படைப்பதும் காப்பதும் அழிப்பதும் அவனுக்கு சாதா. அளவில் உலகை ஆழ்வதானால் எல்லா உலகங்களையும் ஆழ்வதான் அவன். அதனால் அவனுக்கு ஈஸ்வரன் என்று பெயர். ஈஸ்வரன் என்ற நாமம் ஆழ்பவன் என்பது ஆழ்பவன் எல்லா உலகங்களையும் ஆள். ஈஸ்வரன் என்ற நாமத்துக்கு ஐஸ்வர்யத்தை உடையவன் என்பது அவன் தான் ஐஸ்வர்யவான். சிவன் தான் அதனால அவனுக்கு ஈஸ்வரன் என்ற சொல் வந்தது. அளவில் உலகை ஆழ்வதானா ஆழ்கையினால் அளவில் உலகை ஆழ்வதனுக்கு அளவில் பெருமை உடமையினால் அளவுதலினால் ஈஸ்வரன் என்பர். ஆழ்கையினாலே ஆழ்வதனுக்கு அளவில் பெருமை உடமையினாலே அளவுதலினாலே, அளவுதலினால எல்லா உலகங்களிலும் இருக்கிறது. இப்போ ஒரு ராஜா இருக்கிறான்னா எல்லா இடத்துலயும் அவன் இருக்க முடியாது, எல்லா இடத்துலயும் அவனுடைய ஆணை இருக்குமே தவிர அவன் இருக்க முடியாது. இந்த ராஜா எப்படின்னு கேட்டா எல்லா இடத்துலயும் இருக்கு. ராஜா உலகத்தை ஆளுகிறான்னா அவனுடைய ஆளுகைக்கு உட்பட்ட இடங்கள் எல்லாம் அவனுடைய ஆணை இருக்கு, அதிகாரம் இருக்கும், அவன் இருக்க முடியாது. இந்த நம்ம ராஜா எப்படின்னா எல்லா இடங்கள்லயும் இருக்கு, எல்லா இடங்கள்லயும் அவனே இருக்கும். பார்க்கும் இடமெங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரண ஆனந்தமே என்பார் போல எல்லா இடங்களிலும் அந்த ராஜா இருக்கும். அதான் அளவுதல். அது அளவில் உலகை ஆழ்கையினால் அளவில் உலகை ஆழ்வதனுக்கு அளவில் பெருமை உடமையினால் அளவுதலினால் ஈசன் என்பது. அதனாலே அந்த ஈசன் என்கின்ற நாமம் சிவநாமங்களிலே ஒரு தனிச்சிறப்புடையது. அது ஈசாவாசி உபரண்டதம்னே ஒரு உபரண்டதம் இருக்கிறது. ஈசாவாசி உபரண்டதம்னே ஒரு உபரண்டதம் இருக்கிற 108. அதனாலதான் ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றின்னு தொடங்கினார். போற்றிங்கிற வந்த உடனே ஈசன் அடி போற்றி, அதனால ஈஸ்வரன் என்றது ஈசன் என்று வந்தது. ஈஸ்வரன் ஐஸ்வர்யத்தையுடையவன், ஈசன் எல்லாவற்றையும் ஆளுபவன் என்பதெல்லாம் அந்த ஈஸ்வரனுக்கு உரிய சிறப்பு பொருள்கள். ஆகையினாலே இப்படி ஈசன் என்பதனாலே எல்லா உலகத்தையும் ஆளுகையினாலே அவன் ஈசன் என்பது ஈஸ்வரன்.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்யன் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்க இருப்பது திருவாதவூர் அடிகள் புராணம். இதில் திருப்பெருந்துறை சர்க்கம் வழங்குபவர் சீகம்பட்டி சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். ஓம் சிவாய நமஹ.
3: பவள மால்வரையில் நிலவெறிப்பது போ பவளமால் வரையில் நிலவெறிப்பது போர் பரந்த நேற்றழகு பச்சுடம்பிற்று வளமாதுடனின்று ஆடிய பரமம் சிறுவனை பாரத பெரும்போர் தவளமா மறுப்பொன்றுடி தொரு கரத்தில் தரித்துயர்கிரி புறத்தெழுதும் கவளமாகழிற்றின் திருமுகம் படைத்த கடவுளை நினைந்து கை தொழுவார்.

பிரியானாயே பேரின்ப வெளியினிலே நடனஞ்செய்ய உறார்கள் கண்டுய கருணை செய்த உத்தமனாம் பதஞ்சரிதாள் பரவி போற்றி சிறாருமையாக்கிரமா முனியின் பாதம் சிந்தையிலும் சிரத்தினிலும் சேர்த்து வைப்பாம் சிந்தையிலும் சிரத்தினிலும் சேர்த்து வைப்பானோ வாத ஊர் ஐயன் போல் ஞானியுண்டோ வடங்கிய நல் வாசகம் போல் நூலும் உண்டோ சீதமதி புனைந்த சிவன் போல நல்ல தெய்வமுண்டோ தில்லை போல் தலமுண்டோ பூதிமணி அஞ்செடுத்து போல நல்ல பொருளுண்டோ சைவம் போல் சமயமுண்டோ சீதமிகு செந்தமிழ் போல் மொழியுண்டோ தேசத்தில் எங்குமே இல்லை இல்லை நாதரினா ததரா நான் நன்னோ.

0: நம்ம பார்வதி பதஞ்சலி அக்கரவாதாள் திருவடி வாழ்க, மாணிக்க வாசகர் மலரடி வாழ்க. அருளைய வடிவாகிய அம்பலவானருடைய பெருங்கருணையினாலே இன்று திருவாத உரடிகள் புராண விரிவுரை என்கின்ற ஞான பூஷையிலே திருவாத உருளிற்கு திருநாமம் விடுதல் முதலாகிய நிகழ்ச்சியும் அவர் கல்வி கற்றதனுடைய சிறப்பும் அரிமர்த்தன பாண்டியனுக்கு மந்திரியாகிற அந்த சிறப்பும் பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய திருவொருள் கூட்டி சமயங்கள் எண்ணில்லாதன. புறப்புறச்சமயம், புறச்சமயம், அகப்புறச்சமயம், அகச்சமயம் என்று நாட்டிலே நிறைய இருக்கு. சமயங்கள் எல்லாம் வந்து சாமானியமாயிருக்கின்ற மனிதர்களுக்கு ஓரளவு அறிவு விளங்கும்படியாக செய்வது சமயம். அந்தந்த சமயங்களிலும் சில நன்மைகளே, புறப்புறச்சமயம், புறச்சமயம், ஒவ்வொரு சமயங்களிலும் சில நன்மைகள் இருக்கும். அப்படி அந்த சமயங்களிலே அந்தந்த நன்மையை தெரிந்து அதற்கு மேலே பல பிறவிகளிலே மெல்ல மெல்ல மெல்ல மெல்ல மெல்ல மேல வந்து ரொம்ப காலம் கழித்து சைவ சித்தாந்தத்துக்கு வரணும். சைவ சித்தாந்தத்துக்கு வர்றது சாமானியம் அல்ல. சித்தாந்த சைவம், சைவ சித்தாந்தம் என்று நம்முடைய சமயத்தை சொல்லப்படும். சித்தாந்த சைவம், சைவ சித்தாந்தம் என்று நம்முடைய சமயத்தை சொல்லுவோம். சித்தாந்த சைவம் சொல்லுகின்ற ஒரு முடிவுக்கு மேலே வேற எந்த சமயங்களும் சொல்ல தெரியாது. எல்லா சமயங்களும் சைவத்துக்குள்ள அடங்கிவிடும். எல்லா சமயங்களும் நட்சத்திரங்களை போல, சைவ சமயம் சூரியனை போல. அந்த சைவ சமயத்துக்கு சத்துருக்களான சமயங்கள் நிறைய இருக்கு. சைவத்துக்குத்தான் சத்துரு அதிகம், மற்ற சமயங்களுக்கு அவ்வளவு சத்துருக்கள் இல்லை. சைவ சமயத்துக்கு தான் எதிரிகள் ஏராளம். அந்த சத்துருக்கள் வந்து சைவ சமயத்துக்கு கெடுதல் செய்யும் போது சுவாமி அந்த சத்துருக்களை நீக்குவதற்காக ஒருத்தரை தனக்கு பக்கத்தில் இருக்கிறவரை பூமிக்கு அனுப்புவார். சமண சமயம் அதிகமாக மிகுந்து சைவ சமயத்தை கெடுத்துக் கொண்டிருந்த போது முருகனை அனுப்பினாரு ஞான சம்பந்தராக சீர்காழி. சைவ சமயத்தை தளைக்க வைக்கவும் சமண சமயமாயிருள ஓட்டமும் ஞான சம்பந்தர் இல்லைன்னா நாடு முழுவதும் சமணமாகவே இருக்கும். அதே போல புத்த சமயம் அதிகமாக மிகுந்து சைவ சமயத்துக்கு இடையூறு செய்யும் காலத்தில் தனக்கு பக்கத்தில் இருந்த திருநந்தி தேவரை திருவாத ஊருக்கு வர சொன்னார் மாணிக்க வாசகராக. ஞான சம்பந்தர் இல்லைன்னா சமண சமயமாகவே இருக்கும், ஜெயமும் இருக்காது. திருநந்தி தேவராகிய வாணிக்க வாசகர் வரவில்லையானால் புத்த சமயம்தான். அதன் பிறகு பல பல சமயங்கள் எல்லாம் வந்து இந்த சைவத்துக்கு இடையூறு நிறைய செய்கிறது. செய்தாலும் சைவம் ஆணி வேறு பலமா இருப்பதனால இருந்து கொண்டிருக்கிறது. அந்த சைவ சமயத்தை உள்ளபடி வேதாகமங்களில் உள்ளபடி சைவ சமயத்தை விருத்தி செய்கின்ற புலவர்கள் மகான்கள் இப்பொழுது ரொம்ப குறைவு. சைவ சமயத்தை விருத்தி பண்ணுகின்ற புலவர்கள் புலவர்கள் இருக்கிறார்கள், புலவர்கள் இருக்கிறார்கள். சைவ சமயத்தை விருத்தி பண்ணுகிற புலவர்கள் குறையும். புலவர்கள் என்றால் பொதுவாக புலவர்கள், சைவ சமயத்தை விருத்தி பண்ணுகிற புலவர்கள் ரொம்ப குறைச்சல். சமய வளர்ச்சியை செய்வது நம்ம சமயத்தை வளர்ச்சி, நம்ம சமயத்துக்கு இடையூறாக இருக்கிற சமயங்களிலே நம்ம சைவர்கள் பிரவேசிக்காமல் நம்ம சைவர்களுக்கு உள்ளதை சொல்லி, நம்ம சைவம் இப்படிப்பட்டது, இவ்வளவு உயர்ந்தது என்று சொல்லி இந்த கட்சியில சேர்ந்தவரை வலுவா நிக்க வைக்கிற மாதிரி புலவர்கள் இல்லை. கட்சியில சேர்ந்து இருக்கிறான்னா இவனுக்கு கல்வி அறிவு, கேள்வி அறிவு, இயற்கை அறிவு எல்லாம் குறையும். பேரளவுக்கு அயால் அவன் திருநீர் பூசுறான் இவன் பூசினா, அவன் தீச்சை வாங்கினான் இவன் வாங்கினா, இவ்வளவுதான். இதுதான் சைவமாக இருக்கு. சைவ சமயத்தினுடைய மரபு, சைவ சமய சம்பிரதாயம், சைவாகம் முறைகள் நன்றாக தெரிந்த புலவர்கள் இல்லை, இதில் சேர்ந்த கட்சியில் சேர்ந்தவர்களும் இல்லை, சைவ சமயத்தில் சேர்ந்தவர்களும் இல்லை. சைவ சமயத்தில் நிலைநாட்டுகிறவர்கள் சைவ சமயத்தினுடைய பெருமையை சொல்லி அந்த சைவ சமயத்தில் நிலைத்து நிற்கும்படியாக செய்கின்ற அறிவுரை நூல் உரை சொல்லுகின்ற ஆச்சாரியர்கள். அது திருவிளையாட புராண ஆசிரியர் முதற் பாட்டிலேயே சொல்றார். ஆயவளம் வலியதனில் அமாத்தியரின் அருமறையும் தூய சிவாகம நெறியும் துறை வழங்க வஞ்சனையால் மாயனிடும் புத்தையில் உடைந்தோட வந்து ஒருவர் சேய இளம் பருதி என சிவனருளால் அவதரித்தார் என்பது திருவிளையாட புராணம். அதனாலே சைவ சமயிகளாயிருப்பவர்கள் நன்றாக சிவநூல்களை நன்றாக கேட்டு சிவநூல்களிலே சொல்லி இருக்கிற ஆச்சார அனுட்டானங்களை நன்றாக மனத்திலே பதிய வேண்டும். தன்னை சேர்ந்தவர்களை, தன்னுடைய பிள்ளைகளை எல்லாவற்றையும் எல்லாரையும் அதிலே ஈடுபடுத்தி பதிவு சுபாச உண்மைகளை நன்றாக கற்றுக்கொண்டு நம்ம சமயத்தினுடைய சிறப்பு இப்படிப்பட்டது, மற்ற சமயங்களுடைய தாழ்வு இப்படிப்பட்டது என்று நன்றாக தெரிந்து கொள்ளும். அதுக்கு தான் இந்த புராணங்கள் எல்லாம் கேட்கும். ஆகவே இந்த சைவ சமய விருத்தியான இந்த புண்ணியத்தை செய்தவர்கள் சமயாச்சாரம் நான்கு பேரும், அதன் பிறகு வந்த புண்ணியவான்கள் பல பேர். ஆக சைவ சமய விருத்திக்காக பாடுபட்டவர்கள் இந்த நால்வர். நாடெல்லாம் சுற்றி ஒரு வசதி இல்லாத காலத்திலே ஊரெல்லாம் அவன் இருக்கின்ற ஊரெல்லாம் போய் பாடி அதிசயங்களை செய்து சமயத்தை விருத்தி செய்ய. அதிலே அன்பர்களுடைய உள்ளத்திலே பத்தி உண்டாகும்படி, உணர்வுண்டாகும்படி, சிவனிடத்திலே அன்பு உண்டாகும்படி அதிகமாக ஈடுபடுத்துவது திருவாசகம். அதிகமாக ஈடுபடுத்துவது திருவாசகம். அந்த திருவாசகத்தை பாடுவதற்காகவே கைலாயத்திலிருந்து திருநந்தேவர் வந்தார். அப்படிக்கு வந்தாரே, அவர் தானாவே கூட பாடலாம். திருநந்தேவர் அங்கே உபதேசம் பெற்றவர் தானே, தானாவே கூட பாடலாம். ஆக சிவன் வந்து மறுபடியும் அவருக்கு ஞானத்தை உபதேசித்து பாட வச்சான். அப்படின்னா அங்கே உபதேசம் பெற்றவர் திருநந்தேவர்னா இரண்டாம் சிவன், இரண்டாவது சிவன். சிவபெருமானுக்கு அடுத்தாப்புல இருக்கிறவர். அவருக்கு மறுபடி சிவபெருமானே குருவாக வந்து நிலந்தன் மேல் வந்தருடைய நீர்களால் காட்டி புத்தி வச்சாக்கிறத உபதேசம் பண்ணி அதிகமான ஞானத்தை கொடுத்து பாட வச்சார். பெரிய ஒரு கருணை, பெரிய ஆச்சரியம். ஞானம் உள்ளவனுக்கு ஞானத்தை தந்த, பணக்காரனுக்கு பணத்தை கொடுத்தா போய் கல்வி உள்ளவனுக்கு கல்வியை கொடுத்த என்னமா இருக்கும், அதிகமாக நல்ல பக்குவமான நிலத்திலே விதையை போட்டா எப்படி இருக்கும், நன்றாக. அதுபோல ஞானம் உள்ளவராயிருந்த திருநந்தேவர் வந்திருந்தாரு திருவாதவூருக்கு. சிவபெருமான் மறுபடியும் வந்து அவருக்கு ஞானத்தை அள்ளி கொடுத்தார். அவரு மாணிக்கவாசகருக்கு சிவபெருமான் அள்ளி கொடுத்தார், மாணிக்கவாசகர் நமக்கு அள்ளி கொடுத்தார். அவர் வள்ளல், இவர் வள்ளல், அதனால வாதவூர் வள்ளல்னு வாடிக்கிறார். வாதவூர் வள்ளல். ஆகவே பொய்மையான் உலகின் மாய பொங்கிருள் அகல வன்னோர் தம்மையால் நரகில் தள்ளும் சமயத்தாரகம் வழுங்க எம்மையால் உடையா நண்பர் இதய தாமரைகள் எல்லாம் செம்மையாய் மலர ஞான தினகரர் உதயம் செய்தார் என்று அவருடைய அவதாரத்தை பற்றி ஞான சூரியன் உதயம் செய்தார். ஞான சூரியன் உதயம், ஞான சூரியன் உதயம் செய்தபடியினாலே அஞ்ஞானமாக இருள் ஓடி போய்விடும். அஞ்ஞானம் தன்னை அகலுக்கு நல்லது மெஞ்ஞானமாகி மிளிர்கின்ற வைச்சுடைய என்றார் போல சூரியன் உதயமானான் இருக்கோடிவிட்டது. நட்சத்திரங்கள் சமயத்தாரைகளாய் இருக்கிற நட்சத்திரங்கள், நட்சத்திரங்களை போன்று இருக்கிற சமயங்கள் ஓடி போய்விட்டார். நட்சத்திரங்களை போல இருக்கிற சமயங்கள். ஆகவே இந்த இருள் ஓடியது, புறச்சமயங்கள் ஓடியது, மெய்ச்சமயத்தில் இருக்கின்ற அன்பருடைய இதயமாகிய தாமரையெல்லாம் மலர்ந்தது. பொய்மையா உலகின் மாய பொங்கிருள் அகல அன்னோர் தம்மையால் நரையில் தள்ளும் தமய தாரகள் மலுங்க எம்மையாள் உடைய நண்பர் இதய தாமரைகள் எல்லாம் செம்மையாய் மலர ஞான தினகரர் உதயம் செய்தார். திருவாதவூரர் திருநந்தி தேவர் அவதாரம் என்று அதிகபட்சம் நான் தான் சொல்றேன். அதிகபட்சம் ஊவிய சாமிநாத ஐயர் எழுதியிருக்காரு. டாக்டர் ஊவிய சாமிநாத ஐயர் எழுதியிருக்கிறார். அந்த குடமுள நந்தீசனை வாசகனாக கொண்டார் என்கின்ற அப்பர் சுவாமிகள் திருத்தாண்டத்தை வச்சு எழுதியிருக்கிறார். இந்த மூவருக்கும் முந்தியவர் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரராகிய தேவாராசிரியர்களுக்கு முந்தியவர். அதே மரமலை அடிகள் வந்து கிபி 3 நூற்றாண்டு அப்படின்னு அவர் எழுதியிருக்கிறார். இவங்க 7 நூற்றாண்டு யாரு சம்பந்தரும் அப்பரும் 7. ஆகையினாலே இப்படி திருநந்தி தேவரே திருவாதவூரராக மாணிக்கவாதராக வந்தபடியினாலே அவர் மூலமாக சைவ சமயத்தை விருத்தி பண்ண வேண்டும் என்கின்ற கருணையினாலே சிவனே குருவாக வந்தார். குருவே சிவம் என்று கூறுவது நமக்கு, குருவே சிவம் என்று நாம் சொல்லுவோம், அவருக்கு சிவனே குருவார். நமக்கு குருவாக வந்தவர் சிவனாக நாம் வந்து பாதிக்கவும் தேசிகர் தம்மையும் சிவனேஸ்வர தம்மை ஈசனவே உலத்துடன் என்றார் போல மனித வர்க்கத்திலே வந்து நமக்கு உபதேசம் பண்ணிய குருவை சிவமாக என்று அவருக்கு அவர் யார் வந்தார் சிவனே குருவாக. இப்ப இந்த வித்தியாசம் தெரியுத, மனிதன் சிவமாக எண்ணுதல் சிவனே குருவாக வந்தார், குருவை சிவமாக எண்ணுதல் நமக்கு நமக்கு அவருக்கு சிவனே குரு. சிவனே குருவாக வந்தான்னா அதனுடைய உயர்வு அருமை சொல்லி முடியுமா? திருக்கையிலே இருந்த நந்தி தேவன் தன்னை தென்னாடும் தென்றமழும் சைவம் மூங்க இருக்கு முதல் ஆகமும் இசையும் மூங்க எம்பிரான் சிவனேதான் கடவுள் என்ன தருக்குள்ள சமயத்தார் தளர்ந்து ஓட சங்கரனே வாத ஊர் தன்னில் தந்தாய் திருக்கோவை வாசகம் சேரத்தந்தான் சேவகனே வாத ஊர் சிவனே ஊற்றி என்று திருவாத ஊர் செந்தமிழ் மாலைன்னு ஒரு 101 பாடல் பாடியிருக்கிறேன். திருவாத ஊர் செந்தமிழ் மாலைன்னு. ஆகையினாலே இப்படி சிவபெருமானை குருவாக வந்து உபதேசம் பண்ணியபடியினாலே அவருடைய சிவஞானம் மற்றவர்களை விட கூடுதலா அது நீங்க திருவாசகத்தை படித்தவர்களும் உணர்ந்தவர்களுக்கு தெரியும். படித்தவர்களுக்கு தெரியாது, உணர்ந்தவர்களுக்கு தெரியும். திருவாசகத்தை படிப்பது வேறு, சொல்லிய பாட்டின் பொருள். அதனாலே அதுல சிவஞானமாவே இருக்கும். பயணமும் இருக்கார். அதே இவருக்கு பேர் வச்சாங்கன்னு பாடுறாரு. பேர் வச்சாரு, பேர் வைக்கிறதுக்கு ஒரு பாட்டு பாடுறாரு. பொருத்தம் இல்லாத நெறியை தன்னுடைய நெறியாக கொண்ட புத்தம், புத்த சமயம் என்று ஒரு சமயம். அது பொருத்தமில்லாத ஒரு நெறியை தன்னுடைய சமய நெறியாக கொண்டு மக்களை கெடுத்துக் கொண்டிருக்கிற அந்த புத்தனோடு வாது செய்து அந்த வாதிலே வென்று புத்தனோடு வாது செய்தார் யாரு? சமணர்களோடு சம்பந்தர் வாது செய்தார். வாது செய்தார்னா அவரோட அதிகமாக பேசல. அவனோடு அதிகமாக பேசல, சுத்தியே நின்று மொய்த்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் சொன்ன மாதிரி ஜபதம் பண்ணினாக, ஜபதம் பண்ணினதுக்கு இயந்து ஜபதத்தை தன்னுடைய செயலை செய்தார், பாட்டு பாடினார். அவனோட எதிர்த்து வாதமெல்லாம் பேச மாட்டாங்க ஞானிகள், அஞ்ஞானிகள். ஆனா ஞான சம்பந்தர் சுத்தியே எல்லாம் நின்றுகிட்டு இருந்தான் சமணர்கள். மாணிக்க வாசகர் புத்தனோட வாதம் செய்யறதுக்கு என்ன பண்ணாரு தெரியுமா? அவன் முகத்துல விழிக்கப்படாது, குறுக்க தர போட்டு பேசினார். புத்தன் முகத்துல விழிக்கப்படாது, புத்தன் முகத்துல விழிக்கப்படாது, திரை போட்டு பேசினார். எவ்வளவு நேரம் பேசினார்? 1-5 நிமிஷம் பேசினார். அவன் சைவத்தையும் திருநீற்றையும் சிவபெருமானை இகழ்ந்து பேசினான். அப்படி இகழ்ந்து பேசிய போது, இகழ்ந்து சிவபெருமானை இகழ்ந்து பேசுகிறவனுகிட்ட நம்ம பேசலாமா? பேசலாம். அப்படி பேசுகிறதுக்கு கொடுக்கறவ வழிய கொடுக்கறவ சரஸ்வதி தானே, அவ வந்து இவனை பேச வைக்கலாம், அவ பேச வைக்கணும் தானே இவன் பேசினா அப்படின்னு என்ன பண்ணாரு, சரஸ்வதியை கூப்பிட்டாரு. மாணிக்க வாசகர் சரஸ்வதியே பிரம்மாவை கூப்பிட்டாருன்னு வேற அருளாளர் வரலாறு இல்லையில, சில முக்கிய உப்பங்களை மனசுக்கு வச்சு சரஸ்வதியை கூப்பிட்டாரு. சரஸ்வதியை, சரஸ்வதினா எங்க இருக்கிறவோ அப்பா கல்வியா, தாவரும் உலகலாம் தந்த நான்முகன், தாவரும் உலகலாம் தந்த நான்முகன் தேவுதன் துணவியாய் சிரிந்த பல்லுயிர் நாவதோர் இருந்திடும் நலங்குள் வாணிதன் பூவடி முடிவிசை குடைந்து போற்றுவாம் என்பது கந்தபுரான் சரஸ்வதி தோத்தம். நாவல் இல்லைன்னா பேச்சு வரா, பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி அந்த நாவல் இருந்து பேச வைக்கிறான். பாவம் செஞ்சவன அசுத்த வார்த்தையா பேச வைப்பா, புண்ணியம் செஞ்சவன நல்ல வார்த்தையா பேச வைப்பா, சிவபுண்ணியம் பண்ணினவன சிவனையா பேச வைப்பா. ரொம்ப பாவம் பண்ணவன பேசவே விட மாட்டான், பேச ரொம்ப பாவம் பண்ணவன என்ன பண்ணுவாங்க. அதனாலே சரஸ்வதி அவ பாவுண்ணியத்துக்கு இருந்தா போல அனுக்கிரகம் பண்ணுகிறான். அந்த சரஸ்வதி என்ன சொன்னாரு தெரியுமா, நீ தக்கன் வேண்டிக்கு போயிருந்த தக்கன் இகழ்ந்தவனுடைய வேள்வியிலே நீ போயிருந்தபடியினாலே உன்னுடைய மூக்க எங்க வீரபத்திர சுவாமி அறுத்து விட்டார்கள், அது உனக்கு ஞாபகம் இருக்குதா இல்லையா? இகழ்ந்தவனுடைய யாகத்துக்கு போனதுனாலே உன்னுடைய நாசியே வீரபத்திர சுவாமி அறுத்தாரு, இப்ப இகழ்ந்து பேசுறான புத்த அவனாவில் நீ இருக்கலாமா, ஓடி போனாலும் ஓடிய கூட்டா தக்கன் வேள்வியில் தொக்க நான்மறை சொல்லு நீ இவை சொல்வதன் கலை மாதராய், நாலு வேதத்தையும் படிச்சு விட்டு அந்த வேதத்தை அருள் செய்தவனாகிய சிவபெருமானை இகழ்ந்து பேசுற அவன் நாவல் இருக்கிறியே உனக்கு அறிவு இருக்குதா அப்படின்னுப்பா மணிக்க. அது சரஸ்வதியப்பா, சரஸ்வதி பிரம்மா விஷ்ணுலாம் நால்வரும் முதலான பரமஞானிகளுக்கு சாதாரணம், அவங்க எல்லாம் பேசணும் நமக்கு புரியும், அவங்களுக்கெல்லாம் சும்மா சாதாரணம். தொக்க நான்மறை சொல்லு நீவே சொல்லுவதன் கலை மாதராய், தக்கன் வேண்டியில் உன்ற நாசி தடிந்தது என்று மறந்தாய், முக்கனான் அருள் இல்லை என்றிடு மூகர் நாவை நீங்கிய நக்கனார் திரு ஆன ஏகன நாமடந்தையும் அஞ்சினாள், நாமங்கள் நாசி சிரம் பரமன் வட சோமன் முகநெறித்து உந்தீவர தொல்லை வினைகட உந்தீவர். அப்படி புத்தனோடு அடங்கியும் போது சரஸ்வதி இப்படி கண்டித்தாரு, கண்டித்த உடனே சரஸ்வதி போயிட்டா புத்தன் உமையாயிட்டான், புத்தன் எல்லாமே உமையாயிட்டான், புத்தன் எல்லாம் உமையான பிற்பாடு தான் ஈழ நாட்டரசன் சோழ நாட்டரசர்கள் எல்லாரும் மாணிக்க வாசரை வணங்கி வாழ்த்தி அந்த வேளையில ஈழ நாட்டரசு அவன் ஊம பெண்ணை கூட்டிட்டு வந்திருந்தாளா சிதப்படுத்து, ஊம பெண்ணை கூட்டிட்டு வந்தா அவனுடைய புள்ள ஒண்ணு இருந்தா அது உமையா, இப்படி பேசினவனை எல்லாம் உமையாட்டி சாமி பேசாம இருக்கிற விட பேச வைசாமி அப்படி சொன்ன உடனே அவளை நயனதீட்சம் பண்ணினார் மாணிக்க வாசகர் அந்த பெண் குழந்தைய, அப்படி நயனதீட்சம் பண்ணின உடனே அவளுக்கு ஞானம் வந்துருச்சு, பேசல பாட்டா பாடணும், பேசல பேசாதது பாட்டு பாடிச்சுப்பா, இப்ப உணவு பேசாம இருந்தா இருந்துச்சு திருச்செந்தூருக்கு போய் முருகப்பெருமானுக்கு முன்னால விட்டு அந்த தாய் தந்தை வணங்கி அழுதார்கள், அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு பேசல, ஊமேவு செங்கமல புத்தி எழுந்தேரியவாமேவு தெய்வ படம் அறியனாமேவு என்று பாட்டா பாடிச்சு கந்தர் கலிவன்பார், பேசாத குழந்தை பாட்டு பாடிச்சு. அதுபோல இந்த பிள்ளை என்ன பண்ணாரு பார்த்தாரு, பூசுவதும் வெந்நீர் உண்பதும் பொங்கரவம் பேசுவதும் திருவாயாம் மறைபோரும் தானி, பூசுவதும் பேசுவதும் உண்பதும் கொண்ட என்ன ஈசனவன் எப்பூயிற்கு இயல்பானான் சாளரோடு பாட்டு பாடிச்சு ஆகையினார். இப்படி அதன் பிறகு எல்லாம் வணங்கி அயாள் புத்தன் எல்லாம் வந்து மாணிக்கவாசகர் திருநூறு வாங்கிட்டேன், மாணிக்கவாசகர் நாங்கள் முன்ன ஜென்மத்தில் பாவம் பண்ணியிருந்தபடியினாலே திருநூறு பூசாம போன ஜாமி, முன்ன ஜென்மத்தில் பாவம் பண்ணியிருந்தபடியினாலே உருத்துராட்சம் போடாம பஞ்சாட்சரம் சொல்லாம குணா பூட்டான் உபூதி குருசாமி அப்படின்னு மாணிக்கவாசகர் உபூதி வாங்கி புத்தன் எல்லாம் பூசிக்கிட்டு சிதம்பரத்திலேயே ரூம் எடுத்து தங்கி பல நாள் இருந்தது. அந்த புத்தன் அவனோடு வாது செய்வோராக மாணிக்கவன் அப்படின்னு குறிப்பிடார். ஏன்னா அவருடைய அவதாரம் முக்கியமான ஒரு நோக்காது. மறுவாத நெறி பூண்ட மத்தனும் புத்தனுடன் பெருவாது வென்று சிவன் பெருநாமம் மிக வளர அந்த புரட்சமயமாகிய புத்த சமயத்தை வென்றாரு. பெருநாமமாக இருக்கிற சிவநாமம் வளரும்படியாக செய்தார். சிவபெருமானுடைய திருநாமத்தினுடைய பெருமை அவனுடைய அருள் ஆற்றலுடைய சிறப்புகளை எல்லாம் திருவாசகமாக பாடி சிவநாமம் விளங்கும்படியாக வளரும்படியாக செய்தார். வெறுவாத உருவாத பிறவியை சென்று ஒரு நாமம் உறாதவர். அதனால பிறவியானது உருவாத பிறவி, உருவாத பிறவினா நீங்காதது, நீங்காதது, நீங்காதது என்றால் பிறவி வென வென பிறவி பிறவி வென இப்படியே வரிசையா வந்து கொண்டே இருக்கு. அது பிரவாகநாதின்னு சொல்றது, ஆற்றில் நீர் போவது போல வினையினால பிறவியும் பிறவியினால வினை, பிறவியினால வென வினையினாலே பிறவி. அதனாலதான் மாணிக்கவாசகர் அதை சேர்த்து சொல்றது வினைப்பிறவி. வீட்டுக்கு வந்து வினைப்பிறவின்னு நல்லா சேர்த்து சொல்றாரு. அதான் ஒரு பெரிய கடிகாரம். பிறவி என்ன பிறவி? அந்த கண்டபத்திலையும் சொல்றாருமா, வினைப்பிறவி என்கின்ற வேதனையில் அகப்பட்டு, வினைப்பிறவி என்கின்ற வேதனையில் அகப்பட்டு தனை செய்தும் நடையாதே தளர்வு. பிறவி வருவது எதனால வருவது? வினை எதனால வருவது? மரத்தினால வித்து, வித்துனாலே மரம், வித்துனாலே மரம், மரத்தினால வித்து. அதனாலே வினையை வெல்லும், வினையை வெல்லும். அப்போ சமாமியம் வினையை வெல்லுவது சமாமியம். விஞ்சின விதியினை வெல்ல வல்லமோ என்றார் போல. அதனாலதான் நம்ம ஆசிரியர்கள் முதல்ல வினையை கெடுக்கும் இந்த பாட்டு அப்படின்னு பாடுறாங்க. திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்ந்து எளிதாமே முந்தை வல்வினை முழுதும் முழுதும் ஓய உரைப்படும் என்று வினையை பற்றி ரொம்ப கவனமா சொல்றோம். அதனாலே இவருக்கு இனிமேல் பிறவி இல்லை. பிறவி வந்துச்சுன்னா பேரு வைப்பாங்க, பிறவி வந்துச்சுன்னா பேரு வைப்பாங்க. காலிட்டு ஆணவ கருவறையில் அறிவற்ற கண்ணிலா குழவிய போல் கட்டுண்டு இருந்தவமை வெளியில் விட்டு அழலாம் காப்பிட்டு அதற்கு சென்ற பேரிட்டு மெய்யென்று பேசும்பாள் பொய்யுடல் பழக்கவலை அமுதமூட்டி என்பது தாய்மான ஒரு பாடம். குழந்தை பிறந்தா பேர் வைப்பாகிடுது. அதனாலே இனிமே ஒரு பிறவி எடுத்து இன்னொரு பேரு வராதபடி இருப்பவராகிய திருவாரூர் அப்படின்ற இன்னொரு பிறவி எடுத்து அந்த பிறவியிலே ஒரு பேரு இல்லாதவராக இருக்கல, இதோடு சரி இல்லாதவராகிய இவருக்கு உருவாத பிறவியை சென்று ஒரு நாமம் வராதவர்க்கு திருவாத ஊரனும் திருநாமம் குறித்தார்கள்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: ஓம் நம சிவாய். ஷைவண்டா டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி விஞ்ஞானமும் மெய்ஞானமும். நிகழ்ச்சி தொகுப்பு சின்னையா சிவனேசன். விளக்கம் தருபவர் டாக்டர் லம்போதரன். ஓம் நம சிவாய.
1: கிணவில் வந்து இப்படி 1300 ஏதோ கிணவில வந்து அவருடைய தகப்பனார் வச்சுட்டு போன ஏதோ உண்டு இங்க இருக்கு யோசிச்சு.
2: அதாவது ஒரு கவிஞர், அது பிரெஞ்சு கவிஞர் தான், 1300 இருந்து அவர் உலக பிரசித்தி பெற்ற ஒரு கவிஞர். அவருடைய தகப்பன் எழுதின அந்த கவிதை இதுகள் எல்லாம் அவர் இறந்துட்டார். அந்த புத்தகம் கிடைக்கல. அப்ப மகன் கனவு காண்ற, மகன் கனவு காணத்துல பார்த்தா கனவு கண்டத சொல்ற, அடுத்த நாள் நண்பர்கிட்ட சொல்ற, வீட்டுல இந்த மூலையில இந்த இடத்துல அப்பா அந்த கவிதை தொகுப்பு இருக்குது என்று பார்த்தா, நிலத்தை தோண்டி பார்த்தா கீழே ஒரு பலகை மாதிரி வச்சு, பேஸ்மெண்ட் மாதிரி ஒன்றை செய்து பலகை மாதிரி படிக்கட்டு வச்சு அதுக்குள்ள உணர்ந்த புத்தகம் எடுத்து.
1: கனவு என்ற நிலையில அதால என்ன கேட்டா, கனவுகள் வந்து பல விதமான கனவுகள் வரும். ராமகிருஷ்ணர் ஒரு முறை ராமகிருஷ்ணர் சொன்னார், சில கனவுகள் உணவு தோஷத்தால வாழ்வு, அது என்னவோ தெரியாது, உணவு தோஷத்தால வாழ்வு. அவர் சொன்ன எல்லாத்தையும் சொல்ல இல்லாது சில இதுகளை கேட்கல, அது உணவின் தோஷம் என்று சொன்னேன், உணவின் தோஷம் என்று சொல்லி சொன்னேன். உணவு தோஷத்தினாலேயும் கனவு வர்றது மாட்டது. சில கனவுகள் வந்து அந்த நகல்கால சம்பவத்தோடயே வரும், அதுகளும் நடக்கிற சம்பவங்கள் வந்து மனதில் போயிருந்து கொண்டு கொஞ்சம் மாறி அதன்று வர்றது, அதுவும் இருக்குது. அதுவும் என்ன இன்டர்பிரிட்டேஷன் சொல்லல. சில கனவுகள் வந்து இந்த ஆழ்ந்த தூக்கத்துல இருந்து அப்படி இந்த போய் வரைக்கில் வார கனவுகள்ல வந்து சில பலன்கள் இருக்கின்றது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இது சொல்லப்பட்டிருக்கிறது கனவின் பலன்கள் சோதர நூல்கள்ல இருக்கு, ஆகமங்கள்லயும் இருக்கு. எங்களுக்கு பெரிய புராணத்துல சிவன் 16 இடத்துக்கு மேல கனவில தான் வாரன்.

பூங்கொம்போ காமந்தன் பெருவாழ்வோன்னு அழகாக பாட்டு இருக்கும். பெரிய பிரார்த்தம் அன்றைக்கே இரவு சுந்தரர் ஒரு நாள்லயே சிவன் போய் சுந்தரருக்கு சொல்றார், உமக்கு பறமையே பறவையை கல்யாணம் செய்து வைப்போம். பறவைக்கு சொல்றார், உமக்கு அவர்தான் மணமகன் கல்யாணம் செய்து வைப்போம். ஊர்ல இருக்கிற அத்தனை பெரியவருக்கும் போய் சொல்றார், ரெண்டு பேருக்கும் நாளையே கல்யாணம் செய்து வைப்போம். சைமல்டேனியஸ் ட்ரீம் ஃபார் எவ்ரிவன். கனவுல வந்து அவ்வளவு நடக்கு. இப்படி அவர் கனவில வந்து செய்த விடயங்கள் நிறைய இருக்கு. அப்ப பெரிய புராணத்துல அவர் கனவுல வந்ததே இதா இருக்க, கனவு வந்து பொய் என்று சொல்லிடலாம். அது கொடுக்கு எங்களுக்கு சைவத்தில சொல்லுவார்கள், எங்களுக்கு அந்த ஆன்மா வந்து ஐந்து அவஸ்தைகளுக்கூடாக போய் வருகிற அவஸ்தை என்று தான் சொல்லுவார்கள். பஞ்சவஸ்தை, அஞ்சு அவஸ்தை என்று. நாங்கள் இப்ப இருக்கிற நிலை விழிப்பு நிலை, ஜாக்ரத என்று சொல்லுவேன். ஜாக்ர என்றால் விழிப்பு, ஜாக்கிரதையா இருந்தால் விழிப்பாய். உத்திஷ்ட ஜாக்கிரத என்ற விவேகானந்த இது வேற, உத்திஷ்ட என்றா எழும்பு. இது படிப்போமே, சுப்பிரபாதத்துக்கு முதல் படிப்போம். உத்திஷ்டோத்திஷ்ட கோவிந்த உத்திஷ்ட கருடத்வஜ உத்திஷ்ட கமலா காந்த திரைலோக்கியம் மங்களம் குரு. எழும்பு. திருப்பள்ளி எழுச்சியும் சுப்பிரபாதமும் வித்தியாசம். சுப்பிரபாதம் வந்து நற்காலை போடுது, குட் மார்னிங் சொல்றோம், தபசுப்பிரபாதம் ரெண்டு மணிக்கு. ஆனா இது மற்றது பள்ளி எழுச்சி, ரெண்டுமே வித்தியாசம். இதுல அந்த முன்னுக்கு வர்ற அந்த சுப்பிரபாதத்துக்கு முன்னுக்கு வரல உத்திஷ்ட என்பது எழும்பு, உத்திஷ்டன்னா எழும்பு. அதே மாதிரி ஜாக்கிரதண்டா விழித்திரு, இப்ப அந்த ஜாக்கிரவ விழிப்பு. விழித்திருக்கைக்குள்ள என்னுடைய ஆன்மா புருவ மத்தியில், ஆன்மாக்கு இடம் இங்க, என்னுடைய வீடு அங்க இருக்குது, நான் ஆபீஸுக்கு அங்க வாரேன், அங்கே ஒரு தொழில் செய்கிறேன், பிறகு இங்க வாரேன், இங்கே ஒரு வேலை செய்கிறேன், பிறகு இது முடிய ஷாப்பிங் போறேன், அது வேற ஒன்று செய்கிறேன், அப்படி இருக்குத்தானே. அதே மாதிரி ஆன்மா இருக்கிறது இந்த இருதயஸ்தானம் என்றாலும் கூட அவர் இந்த விழிப்பு நிலையில இங்க நிக்கிறார், பூர்வ மத்தியில நிக்கிறார். 35 தத்துவங்கள் தொழிற்படுகின்றன, கருவிகள் இருக்கு. கண் பார்க்குது, காது கேட்குது, மனசு சிந்திக்குது, வாய் பேசுது, மூக்கு முகருது, கை செய்யுது, கால் நடக்குது, இப்படி 35 கருவிகள் தொழிற்படுகின்றன பூர்வ மத்தியில. அதுதான் நாங்க அவனுக்கு எங்களுக்கு விபூதி பூசுறது இங்க, பொட்டு வைக்கிறது இங்க. ஏன்னா இங்க வந்து ஆன்மா நிக்குது, ஆன்மாவின் மத்தியில இறைவன் இருக்கிறான், அதான் இங்க பொட்டு வைக்கிறது. இதே இது கனவு நிலைக்கு போகையுள்ள இந்த இதுல நிக்கைக்குள்ள அவர் இருக்கிறது இந்த நிலையில, ஒரு நிலையில இருக்க இது வந்து அன்னமய கோஷம், இந்த தூள உடம்பில் நின்றுதான் தொழிற்படுது. பிறகு அடுத்தது கழுத்துல வந்துட்டார், கழுத்துல வந்தால் கனவு நிலை கண்டம். அப்ப அங்க 25 தத்துவங்கள் தான் தொழிற்படும், மிச்ச 10 தொழிற்படாது. சரி, அங்க 25 அங்கதான் நிக்கிறேன். அந்த நிலையில அவர் தொழிற்படுறது பிராணமய கோஷம், ஸ்கிரீன் பண்ணி பிராணமய கோஷத்துக்கு வந்துடுது. பிராணமய கோஷத்துல நின்று இங்க இந்த தானத்துல நின்று தொழிற்படுறாங்க. பிறகு ஆழ்ந்த உறக்க நிலை ஒன்று இருக்கு, ஆழ்ந்த உறக்க நிலையில இங்க இருதயஸ்தானத்துக்கு அந்த சொந்த இடத்துக்கு வந்துடுது. அடிச்சு போட்ட மாதிரி தூங்குறோம்னு சொல்லுவோம், கிணவே கிடையாது. மெடிக்கலா சொல்லுவாங்க ஆர்இஎம் ஸ்லீப், நான் ஆர்இஎம் ஸ்லீப். ஆர்இஎம் என்றா ரேபிட் ஐ மூவ்மென்ட், கனவு காணைக்கு கண் மடல் ஆடிக்கொண்டிருக்கு, கண் மடல் ஆடிக்கொண்டிருக்கு கனவு காணைக்கு, அது ரேபிட் ஐ மூவ்மென்ட் ஸ்லீப், ஆர்இஎம் ஸ்லீப். ஆழ்ந்த தூக்கத்துல நான் ரெம் ஸ்லீப் என்று சொல்லுவோம், ரேபிட் ஐ மூவ்மென்ட்டும் இராது, நல்லா ஆழ்ந்த தூக்கத்துல இருப்பேன், ஒரு விதமும் கிடையாது. அது அங்க வந்துச்சு. அதப்ப பிராணமய கோஷத்துல இருந்து மனோமய கோஷத்துக்கு போயிட்டு, பிறகு அங்கால அதுக்கு மேல ரெண்டு நிலை இருக்கு, துரிய நிலை நாபிஸ்தானத்துக்கு தருவார். அங்க வந்து ரெண்டே ரெண்டு தத்துவம், புருடன் பிராணன் ரெண்டும் தான் தொழிற்படும். பிறகு துரியாதீத மண்டேக்க அங்க மூலாதாரத்துக்கு போயிருங்க, போனால் அங்க வந்து புருடன் மட்டுமே தொழிற்படும், பிராணனும் தொழிற்படாது. இது ஐந்து நிலை, அதுல ஒன்றுதான் கனவு. அப்ப கனவுக்கு வரைக்க கனவுல என்னென்ன நடக்குமெண்டா இதுதான், சில விஷயம் நடக்காது, சில இது பியூட்டிஃபுல்லி எக்ஸ்பிளைன்ட், கனவிலேயும் சில விஷயம் நடக்கும். அப்புறம் இதுக்குள்ள சங்கராச்சாரியா என்ன படிவா சொல்லுவார், பிரம்மசூத்திரத்திலேயே வெறும் மூர்ச்சி அடையக்க மயக்க நிலை என்ன இருக்குல்ல. அப்புறம் இப்ப மாடர்ன் இதுல வந்து ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், இப்ப சுவாமி எல்லாரும் ஹோமா ஸ்டேஜ்ல என்ன நடக்குது, அதெல்லாம் இதுக்கு இடையில, அது கனவும் இல்ல, ஆழ்ந்த தூக்கவும் இல்ல, வெளிப்பும் இல்ல, கோமா இல்ல. அப்ப இந்த நிலைகள் இருக்கு. அப்ப இந்த நிலைகள்ல இந்த ஆன்மா வந்து நாங்கள் எல்லாரும் நினைச்சு கொண்டிருக்க ஆன்மா இந்த உடலுக்குள்ளேதான் இருக்குதுண்டு, ஆன்மாக்கு இதை விட வேறு ஒரு வியாபகம் ஒன்று இருக்கு. ஆன்மா உண்மையா எங்கும் நிறைந்தது, அது இந்த எங்கும் நிறைந்திருக்கிற சர்வ வியாபகமாக ஆன்மாவை இந்த ஏகதேச பரிமாணத்துக்குள்ளே

0: இந்த சமுதாயம், இந்த சமயம், இந்த உடம்பு, இந்த ஐடென்டிட்டிக்குள்ளே அடக்கி வச்சிருக்கிறது ஆணும். கனவு நிலையில என்னென்ன நடக்கும், என்னென்ன நடக்காது என்று சாத்தியத்துல பார்த்தால், கனவு நிலையில அதுக்கு பிராணமய கோஷத்தினூடாக சஞ்சாரம் உண்டு.
1: கிருஷ்ணா விழிப்பு,
2: அதுக்குத்தான் நம்ம பேர் அறிவியல்.
0: அறிவியல்
2: அறிவியல்
0: அறிந்து கொண்டது
2: ஞானமித்ரா.
1: அறிவியல்
0: தூங்காமல் தூங்கி சுகம் வருவது இருக்காது. அதை சொல்வது நாலாவது நிலை. என்ன ஒன்று சொன்னா, மூளைச்சிறுக்கைக்கு எங்களுக்கு உணர்வும் உண்டு, உணர்வும் இருக்குது, அந்த இருக்குது, மற்றது அந்த கான்சியஸ் ரெண்டும் இருக்குது, உணர்வும் இருக்குது, அறிவும் இருக்கு, அந்த இருக்கு. கனவில இருக்கைக்குள்ள தோட்ஸ் இருக்குது, எண்ணம் வந்து கொண்டிருக்கு, தனி கனவு, அங்க போறோம் இங்க போறோம் எல்லாம் நடந்து கொண்டு. ஆனா எங்களை அந்த அவேர்னஸ் இல்லை, அவேர்னஸ் இல்லை, அது கனவுதான் என்று தெரியுதா எங்களுக்கு? அடிச்சு போட்ட பேர தூங்குறது அப்படியே நல்ல தூக்கத்துல போய் தெளிமினா காலமையோ பின்னர் கன்ஃபியூஷன் அப்படி அது நல்லது. அங்கால இன்னொரு ஸ்டேட் ஒன்று இருக்கிறதா நாங்க பார்க்காதது வந்து துரியாதீதம். துரியாதீதத்துல எப்படி என்றால் தோட்ஸ் இருக்காது. எந்த நிலை மாதிரி எங்க தோட்ஸ் இல்ல? விழிப்புல தோட்ஸ் இருக்குதோ, கனவுல தோட்ஸ் இருக்குதோ, இருக்கு. ஆழ்ந்த தூக்கத்துல தோட்ஸ் இருக்கோ? ஆழ்ந்த தூக்கத்துல எங்க
1: தோட்டம்?
0: கனவு வேற, ஆழ்ந்த தூக்கம் போனா கனவும் இல்லையா? அது நல்ல டீப் ஸ்லீப்ல கனவு வராது, உன்னாலுமே வராது. நாங்கள் எவ்வளவு கனவு அந்த பிசிக்காலஜி பார்த்தோம்னால் ஒவ்வொரு இரவுமே ரெண்டு மூன்று மணத்துக்கால சைக்கிள்ல நடக்கும். இப்படி போய் முதல் ஒருக்கா எல்லாம் கனவெல்லாம் கண்டு பிறகு நல்ல டீப் ஸ்லீப்புக்கு போய் பிறகு திருப்பி அந்த கனவுகளே அந்த ரெப்பிடைவும் எல்லாம் வந்து எலும்பி அந்த இதுக்கு வந்து பிறகு திருப்பி டீப் ஸ்லீப்புக்கு போய் திருப்பி வந்து இப்படி ஒரு மூன்று நாலு சைக்கிள் நடக்கும். ஆழ்ந்த தூக்கத்துல ஒன்றுமே தெரியாது, உங்க கனவும் இல்லை, தோட்டம் இல்லை. இது வந்து ஆழ்ந்த தூக்கம் மாதிரி. ஆனா அவேர்னஸ் இருக்குது. என்ன மாதிரி? விழிப்புலேயே அவேர்னஸ் இருக்குதா? விழிப்புலேயே அவேர்னஸ் இருக்குது, அவங்களுக்கு உணர்வு எல்லாம் தெரியுதுதான் இல்லை. கனவிலே அவேர்னஸ் இருக்குதா? கனவிலே என்ன நடக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியுதா? இது கனவுதான் தெரியுதா? இல்ல தான் இல்ல. அதே மாதிரி ஆழ்ந்த தூக்கத்திலே இருக்குதா? இல்ல. அப்ப ஒரு பக்கத்துல விழிப்பு மாதிரி அவேர்னஸ் இருக்குது, அடுத்த பக்கத்துல ஆழ்ந்த உறக்கம் மாதிரி தோட்ஸ் இல்லை. இதை சொல்றது விழிப்பும் ஆழ்ந்த உறக்கமும் கலந்த அறை துயில். நல்ல கருத்து. தூங்காமல் தூங்கி சுகம், இதுதான் நாலாவது நிலை. விளங்குதா சொல்றது உங்களுக்கு? இது விழிப்பு நிலை. தோட்ஸும் இருக்குது, அவேர்னஸும் இருக்குது. டி பிளஸ் ஏ பிளஸ். சரியா? இது விழிப்பு. அடுத்தது கனவு நிலையில தோட்ஸ் இருக்குது, ஆனா அவேர்னஸ் இல்லை. டி பிளஸ் ஏ மைனஸ். அடுத்தது ஆழ்ந்த தூக்க நிலை. தோட்ஸும் இல்ல, அவேர்னஸும் இல்ல, செத்த பிரேதம் மாதிரி தான் இருக்கும். இந்த நாலாவது நிலையில தோட்ஸ் இல்ல, என்ன மாதிரி? இது மாதிரி. ஆனா அவேர்னஸ் இருக்கு, இது மாதிரி. அப்ப இதுகும் இதுகும் கலந்த நிலை, இதுதான் துரியம். அப்ப இது விழிப்பு வியாக்கிரத. இது வந்து கனவு, மற்றது இது வந்து ஆழ்ந்த தூக்கம், இது வந்து துரியம். புரிஞ்சுதா? இப்ப நான் நியூசிலாண்ட்ல வேலை செய்து கொண்டிருந்த பொழுது ஒரு லேடி ஒரு ஆள் வந்தவற்றை எனக்கு வந்து ட்ரை பண்ணி கொண்டு வந்தா சொன்னா வரைக்குள்ள அங்க ஒரு நான் நினைக்கிறேன் இங்க இருந்து சந்திரமௌலீஸ்வரர் கோயில் அவ்வளவு தூரம், அதுல டிராபிக் லைட்ல நின்றதுதான் ஞாபகம் இருக்குது எனக்கு. அதுக்கு அப்புறம் ஐ ஃபால் இன்டு ஸ்லீப். என்னன்னு டிரைவ் பண்ணி வந்து பார்க் பண்ணு தெரியாது.
3: கொஞ்சம்
0: தூரம் தான். அப்ப ஒரு அவேர்னஸ் இருந்திருக்குது, கண் திறந்திருக்குது, அவேர்னஸ் இருக்குது, ஆனா ஸ்லீப்புக்கு ஓட்டணும். தோட்ஸ் எல்லாம் போய் அதுக்கு போய் அது ஒரு ஸ்லீப், அது ஒரு ஸ்லீப்.
4: எனக்கும் சில நேரத்துல நான் எப்படி இங்க வந்து சேர்ந்தேன் எனக்கு தெரியாத ஒரு சிலரும் சில சந்தர்ப்பங்களே ஏற்பட்டது.
0: சொல்லிவிட்டா டாக்டர்ஸ் ரிப்போர்ட் பண்ணி போடுவோம். நம்ம என்னக்கு போய் சயின்ஸ் ஒரு பக்கத்தை பாக்குது, ஒரு பக்கத்தால சிலது விஞ்ஞானத்துக்குள்ளால அப்படியே வருதுதான் அங்க இருக்கிறது. சரஸ்வதி மகளையில ஒரு பகுதி பானு, பானு கண்டது சூரியன், மதி சந்திரன், தேவர் தேவர்கள், மலை வேலை, நதி, கூபம், பைம்பொன், மணி, தந்தை, மகவு, அன்னை, நரர், மாதர், ஆனை, ஆனை என்ன, தரி, தேர், எருது, கோயில், மறையோர்கள், அம்புயம், இறைச்சி, கனி, பூமரமோடன்ன, மானினோடு, கோழி, மது, சூரி, மலர், நீரு, மண்ணு, கடை, மோரோடு, பருத்தியும் விடத்தார், ஏனையுள்ள வெள்ளை சவ மாநிறைகள், தீபம் என்று இவை காணின் இனிதென்பர் கனவென்றே. நீங்கள் கன்ஃபியூஸ் பண்றேன்னு கேட்டா, நீங்கள் வெளியிடும் பொழுது சகுனம் பார்க்க ஒற்றைப்பினராக காணப்படாத ஐயா வெளிக்கிடையே சகுனம் பார்க்கறா ஒரு தர இன்னொரு வந்தவர் பார்ப்பேன்.
5: நீங்கள் வலிக்கிற தொழிலுக்கு ஐயர் வாராரு வச்சுக்கணும். அப்ப என்ன செய்யணும், திறங்கி நீர் போய் என்னத்துக்கு ஐயா வந்து நீங்கள் ரெண்டவருக்கு குறிப்பிட்ட தட்சணையோ மரியாதையோ கொடுத்து அவரு உபயோகித்தனே போகணும். ஆனா நீங்கள் போற வேகத்துல செய்ய முடியுமோ, கையை காட்டி போட்டு போறோம் சொன்னா இது. அப்ப உச்சப்பிராமணர் வந்தா என்ன பேச நீங்கள் கட்டாயம் அவரே இறங்கி மதிச்சு அவருக்கு செய்ய வேண்டிய செய்ய போகணும்ன்றதுதான் முக்கியம். ரெண்டு பேரும் அழைக்கணும்னா வேற ஏதோ நோக்கத்துல அழைக்கிட்ட போகணும்னு சொல்லி விட்டுட்டு போகலாம். தனியோரால அவங்க விட்டு வாசலுக்கு வந்தாருந்தால
3: என்னன்னால ஏதோ
5: அப்படித்தான் இருந்த சாவித்ரி சத்திய நாடகத்துல எவன் வழி கிடைக்கும் நாரத வாராருக்கும்.
0: இதுல என்னென்ன கேட்டா, வெள்ளை பொருள்கள்ல உண்டையும் காணப்படாது. அந்த வெள்ளை பொருள்கள்ல காணலாம், ஆனா இந்த இது பருத்தி, மோர், இன்னொன்று சொல்றது மூன்று இது பார்க்கப்படாதுன்னு சொல்ற
3: வெள்ளையில
0: கனவில பருத்தி பார்க்கப்படாது. என்னென்னு கேட்டால், ஒரு பருத்தியில இருந்து பாருங்க என்ன பாடுபட வந்து ஒரு துணியா வாரத்துக்கு அடிச்சு வித நீக்கி திரிச்சு நூலாக்கி நெய்து பிறகுதான் ஆடை
5: வருது.
0: மோர் வந்து கட்டையண்டு ததியுரு மத்தில் சுழலும் என்னாவி அபிராமி அந்த அதுல வருமல்ல மத்தில கடையிற மாதிரி என்னாவி ததியுரு மத்தில் சுழலும் என்னாவி தளர்விலதோ அதுதான் கனவில மோர் தருத்தி வெள்ளச்சாமாங்கல்ல மோர் தருத்தி காணப்படாது. அது கொண்டு இருக்கு கருத்தோடு ஏனையுள்ள வெள்ளை அதை விட வேற வெள்ளப்பொருட்களை காணலாம். மற்றெல்லாம் பிள்ளை காணலாம், இது மட்டும் பிள்ளையில காணப்படும். கண்டால் இத காணில் இனிது என்பர் கனவு. அது ஒன்று. அடுத்தது செங்கதிர் மண்டலம். செங்கதிர் மண்டலம் என்றா சூரிய மண்டலம். திங்கன் மண்டலம் பங்கைய கரத்தினார் பற்றி கொள்வதாய், தன்னுடைய கையால சூரியன சந்திரனை பற்றிக் கொள்வதாய், கங்குலின் பகலினர் கனவில் காணுமே அங்கன் மாஞால அரசனாவனே. அப்படி கண்டால் அரசனாவான். எலெக்ஷன்ல நிக்கிறார்களுக்கு சொல்லுங்க. வெள்ளையாம் பன்னகன் தீண்டினும் பகர் கனாவிலே தன்னுடை சென்னி தான் தடிந்து தின்னினும் மன்னவன் ஏத்து சீர் மன்னன்னாவனே. சிலதுகள் இன்டர்பிரேட் பண்ண தன்னுடைய தலையை தான் கோயிலு தின்ன கண்டார். அது கண்டா. ஓ, மற்றது வெள்ளையாம் பன்னகன் தீண்டினும், வெள்ளை பாம்பு தீண்டினதாக கண்டாலும், மன்னி வல புயமலையை வெள்ளையாம் பன்னகன் தீண்டினும் பகர் கனாவிலே தன்னுடைய சென்னி தான் தடிந்து தின்னும் மன்னவன் ஏத்தும் சீறு மன்னவன் ஆவார். பெரிய மன்னவரா
4: வருவேன். நடக்க முடியாத விஷயம்
0: நடக்க, அது மன்னவன் நடக்க முடியாத விஷயத்த நடத்தி காட்டலாம். வருவோம். சுரபியம், சுரபி என்றால் பசு. அமரரும் அமரர்கள் வெப்பும் சோலையும் இரவியும் திங்களும் ஏறு வேளமும் யானை
5: குதிரை
0: இரவி. இரவி இரவி என்றால் சந்திரன், சூரியன்.
5: சூரியன்
0: இரவி சூரியன், மற்றது திங்கள் என்றது சந்திரன். ஏறு வேளமும் யானை குரவியும்
5: குதிரை
0: அமர்தரும் பொன்னும் தீபமும் திருவுருங் கனவினிற் சுரந்து காணவே. கனவின காண திருவரும் செல்வம்
5: செல்வம்.
0: சுரபி அமரர் தேவர்கள் வெற்புஞ்சோலையும் சூலைகள் மரங்கள் மற்றது இரவியும் திங்களும் ஏறு வேளமும் புரவியும் சூரியன் சந்திரன் யான குதிரை மாதரும் பெண்கள் பொன்னும் பவுன் தீபமும் விளக்கு திருவுருண் கனவி. திருவுருவ செல்வன் சேரும் கனவி திறந்து காணவி.
4: பெண்கள் இல்லாம கனவு.
0: இதேதான் ராமகிருஷ்ணரை கேட்ட பொழுது ராமகிருஷ்ணன் உந்த கனவுக்கு பலன் இல்லையா, இது சாப்பாடு தோஷத்தால வரது, கொஞ்சம் ஹோமோன் கலண்ட சீட்டையால சில கனவுகள் வரல. அது சாப்பாடு குழப்பு. அது ராமகிருஷ்ணன் எல்லாம் சொன்னேன் இல்லாம சொல்ல. ராமகிருஷ்ணரை கேட்ட கேள்வி அவன் சொன்ன பரவாயில்ல. இது அப்ப சொன்னதுதான், இது உணவு தோஷத்தால ஹோமோன் குள படிக்கிற வரது. இதுக்கு பலன் வெண் தொடை வெண் துகில் விலங்கு மேனியோடு உருண்டடி தன்னகத்துட்புகுந்திட வெண்தகுதன் மனை எரிந்து தோன்றிட கண்டிடின் வாழ்வுறும் கனவில் என்பரே. வெள்ள ஆடை உடுத்து வெள்ள மேனியோட ஒரு பெண்கள் வந்து உள்ளுக்கு போறதென்று கண்டால் தன் மனை எரிந்து தோன்றிட, தன்னை மனை எரிந்து கண்டால் கண்டிடின் வாழ்வுறும் வாழ்க்கை சிறக்கும் கனவில் என்பரே. இதான் நெகட்டிவ். வீடறிய கனா கண்டால் வீட்டுக்குள்ள வெள்ளத்துகளோட வெள்ளை எல்லாம் கணாக்கா அந்த மோரும் பருத்தியும் அடுத்தது வரும். சங்கு தீபம் நிறைகுடம் சாவரை பங்கசாதம், பங்கசாதம் என்றது தெரியல, பல மணி ஆபரணங்கள் வெண்குடை வெண்கொட்ட குடை கங்கை கங்கை நதி வேலை கனவில் கண்டிடின் பொங்கு செல்வம் புகழ் பட வெய்துமே. விட்டுட்டேன் கதையில
4: தோழிகிட்டு கண்ணனே மனமான வாரன்னு சொல்லப்படுது. அப்ப இதுல என்னன்றது
0: ஆண்டாளுடைய கனவு.
4: அப்ப ஆண்டாண்ட குறைச்சலே கடவுளன்ற
0: கடவுளை தானே.
4: சரி சரி.
0: அதே வந்து நல்ல சகுனம் நல்ல இதாத்தான் வரும். சங்கு தீபம் நிறகுடன் சாமரை பங்கசாதம் பல மணி வெண்குடை கங்கை வேலை கனவினிற் கண்டிடின் பொங்கு செல்வம் புகழ்பட வைதுமே. சுரர் ஆடலே தேவர்கள் ஆடுதல் மடல் கடிதம், கருணாகம் கருணாகம், நீசர் துணவியும், மாதர் மரவோர், கருணாய் குரங்கு, நரி பே, அரக்கர் கழுகோடு காகம் இவையும், வருவாசி தேனும், மத யானை தேவர் மறையோர் அகற்றி மொழியும், கரிதானம் ஆவும் மிகவே கனாவிடை கனாவினிடை காண நன்மை இல்லையே.
4: நான் கூடுதல் மனைவியை காண்றதே இல்லை.
0: இல்லாத துணிவிட நிறைய விட்டு கொடுத்த சுரர் ஆடல், ஆடல் தேவர்களுடைய ஆடல், மற்றது மடல் கடிதம் வாரது. அதன் கனவுதனில் இருத மொடு குதிர வரநடிய சுடுகாடு வாவன வீடு போவன திருப்புவல்லவர். கனவுதனில் இருத மொடு குதிர வரநடிய சுடுகாடு அழைப்பு வாரம் வாகனத்தை ஜனிய காணலாம். அந்த வேளம் ஆனா அப்படி வந்து ஏறுறதுக்கு வாண்டு கேக்குறது, கடிதம் கொண்டு வந்தா ஈடு வந்துட்டு அதான் கருத்து. கடிதம் வந்தான் சுரர் ஆடல், கருணாகம், நீசர் துணவி, மாதர் மரவோர், கருணாய் குரங்கு, நரி பே, அரக்கர் கழுகு, காகம், வருவாசி தேனும், மத யானை தேவர் மறையோர் அகற்றி மொழியின் கரிதானம் ஆகும். தேவர் மறையோரை விட்டு மற்றவர்கள கருப்ப என்னதை கண்டாலும் கூடா. ஊடுடல் சிரித்திடலும் உம்பரானவர், ஆடுடல் அழுதுடல், அங்கை கொட்டுட நீடி அகன நீடிய கனவினில் நிகழ்ந்து தோன்றுமே, கேடு வந்து உலகினே கிளறும் என்பது உலகத்துக்கு கேடு வந்துடும். தேவர்கள் ஓடுதல் சிரித்தல் ஆடுதல் கண்டால், கை கொட்டிய அதண்ட கண்டால் உலகத்துக்கு கூடாது. கனவினில் ஓர் பாத்திரம் கன்னி ஏந்தியே நினைவரும் விசும்பினில் நின்று வீழினும். கன்னி ஒரு பாத்திரத்தை ஏண்டி விசும்பட்டது ஆகாயத்திலிருந்து உயில கண்டால், பனிமதி பரிதியை பணிகண் பணிக பணிக தீண்டினும், பாம்புகள் பாம்புகள் வனிதையே நீங்கள் அப்படி கண்டால் மன்னவர் மரணம் ஆவதை. இது வந்து மன்னவர் உரிய சந்திரர்களை பாம்பு தீண்ட கண்டால், கன்னி ஒருத்தி ஆகாயத்திலிருந்து விளக்கண்டால் பாத்திரத்தோட மன்னவர் அருகாகிறார். இது நடக்கும், ஏன் நடக்கும் என்றால், இது நடக்கிற சம்பவமான கேட்டா, இது ஏன் நடக்கும் என்றால் இது முன்னுக்கு வரணும். இதுல சொல்றாரு என்று கேட்டா, வேதாகமங்கள் உரை நூலின் விளங்கும் காலம் தனில் உரைத்த வாதாகத்தின் இயல்பை அறைந்த நெறியின் முறையினர். வேத ஆகமங்கள்ல சொல்லப்பட்ட முறையின்படி இங்கால சொல்றேன், பெரியவருடைய தனிப்பட்ட ஒப்பீனியன் இல்லை. இப்ப வேதாகமங்கள்ல சொல்லப்பட்டுட்டால் நடக்கும், கனவுதான் நிறைவு வேணும், அதுதான் பிரச்சனை. காகமும் உவனமும் கழுகும் கேர்நிற நாகமும் கழுதையும் நரியும் பன்றியும் மூகமும் கனவில் உணர காண்பரே, சோகமும் வறுமையும் துயரும் இதுமே. கரப்பா கண்ட இதுகள் கண்டால் தீரம். தென் திசை வருபவள் ஒருத்தி செம்மலர் துன்றிய யாக்கையடர் அடர்ந்து சென்றிட, கன்றிய சிந்தையால் கனவில் காண்பரேன் மண்டலங்குளரினாய் மரணம் ஆவரே. தெந்துகளிலிருந்து செம்மலரேந்தி ஒரு பெண்ணொருத்தி வர கண்டால் மரணம். ஒன் கதிர் அம்புலி உடுக்கல் கோபுரம், உடுக்கல் என்பது நட்சத்திரங்கள், சூரியன் சந்திரர்கள், கோபுரம். வன்கொடி மேறு மாமலைகள் வீழ்ந்திட, கண்கெட முடி வீழ கனவில் காண்பரேன் மண்படத்தக்கவர் மரணம் ஆவர். மரணத்துக்கு முன்னால வருகின்ற
4: கனவுகள்
0: படக்கு திசைதான் தலை வச்சு படுத்தக்கூடாது. என்னுடைய மரபில் நாங்கள் தெற்கு வைக்கிறது இருக்குது, தலை வைக்கிறது இறந்தாக்களுக்கு தென்புலத்தை இதன்படியால வைக்கிறது. வட திசையில தான் தலை வச்சு படக்கப்படாது விதி இருக்கு. அடுத்தது நீரும் மோரும், நீரும் நீர்ன்றது சாம்பல் வெள்ளத்தினுடைய மூன்று சாமா, நீரும் மோரும் பருத்தியும் நீநதி சேறும் என்பும் சேறு எலும்பு விறகு செம்பூக்களும் காரிலாதன கனவிடை கண்டிடே கூறும் நோயும் வறுமையும் கூடுமே. வெள்ளச்சாமான்ல மூன்று சாம்பல் பருத்தி மற்றது மோர், அந்த மூன்றும் கண்டால், மற்றது சேறு கண்டால், எலும்பு கண்டால், விறகு கண்டால், சிவத்த பூக்கள் கண்டால் நோயும் வறுமையும். வங்கமதில் ஏறி நடுக்கடலில் சேர, ஒரு கப்பல் ஏறி நடுக்கடல்ல போக, மண்ணு கரை அதில் சேர, அதுல போய் கரை சேர்றதுக்கு, குடைவாள் ஆதி தங்கியம் குடைவாள் ஆதி தங்கிய ஆயுதம், இறைச்சி சாலி, சாலி என்ற நெல், உப்பு உப்பு, தயிர், பால், நெய், மிதியடி, தன் கனி, கனி என்றால் பழங்கள், தாடாங்கும் பொங்கமுரு செருப்பு, காண பூனை, அதற்கான கண்டால் அது பூனை அணிய கண்டால், புசித்திட மெய்கனவினிடை வருமே ஆகில், அங்கம் ஒரு பிணி தீர்ந்து சுகமுண்டாகி அருபொருளும் வருமனவே அறைந்தினாயே. உடம்பில நோய் நீங்கி சுகம் வந்து பொருளும் சேரும். சொன்னது விளங்கிச்சா? கடல்ல ஏறி கப்பல்ல போய் கரை சேர கண்டால், மற்றது குடை வாள் ஆயுதங்கள், மற்றது இறைச்சி நெல், உப்பு, தயிர், பால், நெய், மிதியடி, பழங்கள், இந்த இதுகள் எல்லாத்தையும் செருப்பு, இவைகளை வந்து காண, கனவினை காண, கனவிலை அதை அணிய, கனவிலை அதை புசிக்க கண்டால், பால் தயிர் எல்லாம் புசிக்கிறது இறைச்சி அதுகள், மற்றது செருப்பு குடை அதுகள் எல்லாம் அணிகிற அதுகள் கண்டால் வருத்தம் தீர்ந்து உடல் சுகமாகி பொருளும் சேரும். கள்ளு உதிரம், கள்ளு உதிரம் என்ற ரத்தம், மறையவர்கள் அருந்த, தீய கட்டமதை சுட்டு மெய்ய பூச, அன்னப்புள்ளு அரவு சொழன்றில், அரவு சொடு அன்றில் கொக்கு மயூரங்கான, பொற்சிவிகை முதலான யானம் ஏற, வில் அரி அகை இணையை கட்ட காலில் விளங்கிட, நற்கன்னியரை கூட மாந்தர் தெள்ளுதமிழ் பாடியும் பரிபூசை செய்ய, திகழ் கனவு வரி பலன்கள் சேரும் அன்றே. கொஞ்சம் தமிழ் வேணும். கள்ளு உதிரம் மறையவர்கள் அருந்த, மறையவர்கள் கள்ளு அருந்த உதிரம் அருந்த கண்டால் நல்லது. தீய கட்டமதை சுட்டு மெய்யிற் பூச, அது என்ன தீய கட்டமதை சுட்டு மெய்யிற் பூச, இந்த கருத்து உள்ள புத்தகம் கொண்டு இருக்கு. அன்னப்புள் அன்னப்பறவை, அரசு கொடு அன்றில், அன்றில் பறவை, கொக்கு மயூர மயில் காண, பொற்சிவிகை முதலான யானம் ஏற, உள்ள அரிகை இணையை கட்ட காலில் விளங்கிட, நற்கன்னியரை கூட மாந்தர் தெள்ளுதமிழ் பாடியும் பரிபூசை செய்ய, பாடி பூசை செய்கிறார்கள் கண்டால் நற்பலன்கள் சேரும் அன்றி. செருக்கான் மலை பெறவே புதிய கூரை சேர்த்து நதி நீந்திட, மெப்பிணிகள் தீரும் மலை வர புதிய கூரை உடுப்பு சேர, நீர்ல நீந்தி போக கண்டால் பிணிகள் தீரும், உடம்பில் இருக்கிற பிணிகள் தீரும். மறுக்காலும் குழல் வனிததன்னை காண, மனுடர் தசை பொன்னுறமா சுட்டு மாந்த, திருக்கானுங்கால் அருந்த, நூறஞ்சூறு செழுந்தனமாம் புய நூறு பத்தாஞ்சென்னி விருப்பாரத் தின்பரனில் வேந்தராவர் வியாழன் உரைத்திடு கனவின் விதியதன்றே. பெண்களைக் கண்டால் மானுடர்கள் தசையை சுட்டு தின்னக் கண்டால் திருக்கானும் செல்வன் சேரும், காலருந்த நூறு செழுந்தனமாம் அம்புய நூறு பத்தாஞ்சென்னி விருப்பாரத்து இன்பர் வேந்தரார், பெரும் செல்வன் சேர்ந்து வேந்தரார்கள். ஆனிறை பசுக்கள் நிறை புத்தகங்கள் காண கல்வி, அருமலையாள மலை ஆலயமேற, பசுக்கள் ஏழு வீண மரவோர் முயற்சொரூபமாகி ஏறி மதில் நின்று வீழ பிணிகள் தீரும், பீனமுறு முலை வேசி தன்னை காண, பீதகம் மாந்துகில் உடுத்து பீதச் சாந்து மேனிதல் அணிந்தவளை காண, பேச வீடகத்தினுட் புகுத மிகுமே செல்வம். மலத்தை கனவில கண்டால் பணம் பெறும், அது தெரியுமோ? அதுல அடசியா இப்படி நிறைய சொல்லி கொண்டு வந்து கடைசியா சொல்றாரு, 12, 6, 3 பகருமுண்டரை மாதத்தான் முன்னொருஞ்சாம மாதி முறை நாள் வருஞ்சாமங்கள். சில கனவு 12 மாசத்துல கணிக்கும் பலிக்கும், சில கலவு 6 மாசத்துல பலிக்கும், சில கலது 3 மாசத்துல பலிக்கும், சில கலது 1.5 காலத்துல பலிக்கும். இதனால் அந்த முதற்சாமத்துல ஆன்ற கனவு 12 மாசத்துல பலிக்கும், 2ஆம் ஜாமத்துல ஆன்ற கனவு 9 மாசத்துல 6 மாசத்துல பலிக்கும், 3ஆம் காலத்துல ஜாமத்துல ஆன்றது 3 மாதத்துல பலிக்கும், 4ஆம் ஜாமம் பிடிக்கப்படங்கான்ற கனவு 1.5 மாதத்துல பலிக்கும். பொழுது தண்ணில் பன்னிய கனா கண்டார்க்கு பலாபலன் பலிக்கும் அன்றே. இது எவ்வளவு காலத்துல பலிக்கும் என்றது எல்லா கனவும் சொல்லியாச்சு. சரி, கனவு கண்டுட்டா என்ன செய்யறது? கூடாத கனவு கண்டா இப்ப இது பெரிய விஷயம் இல்ல, அங்கே பாத்துக்கிட்டு பிடிச்சு கொள்ளலாம், இல்லாட்டி எடுத்து பார்த்தா என்ன தெரியும், என்ன கனவு கண்டா என்ன பலன் என்று பார்க்க தெரியும். கனவின் தோஷ நிவர்த்தி இதுதான் தேவை. இந்த கனவு எல்லாம் நல்லது கெட்டது தெரியாதுன்னு தோஷ நிவர்த்தி. அரசுரு பூஜை செய்ய, அரசன்றது இங்க வந்து இறைவன், இறைவனுக்கு பூஜை செய்ய, அந்தனருக்கு அமுது நல்க, அந்தனர்களுக்கு சாப்பாடு கொடுக்க, கருதிய தானம் பண்ண, தானங்களை செய்ய, கங்கை நீராதி ஆட, கங்கை போன்ற புனித தீர்த்தங்கள்ல தீர்த்தமாட, வரமுரு சுரபி தொட்டு வணங்கிட, பசுவை தொட்டு கும்பிட, பின்பக்கத்துலதான் பசுவை தொட்டு கும்பிடுறது, பசு வணக்கம் செய்ய, புராணம் கேட்க. இப்ப ஏன் புராணம் சொல்ற மட்டும் தெரியுதா? திருவாரூர் புராணம் முடிஞ்சு, கந்த புராணம் முடிஞ்சு, இப்ப மகாபாரதம் ராமாயணம் நடக்குதல்லோ, இந்த புராணங்கள் கேட்க கேட்க, புரையுரு கனாவிற்குற்றம் போமென மொழிவரன்றே. இந்த பிள்ளையான அசுத்தமான தீய பலங்களை கூடிய கனவினால வர்ற குற்றங்கள் அந்த பலன்கள் விலகும் என்று சொல்லுவார். அல்ல, நல்ல கனவு கண்டால் பிறகு தூங்கப்படாது என்று சொல்றோம். என்னென்னால் அந்த கனவு மறந்து போகும், அதுக்காக நல்ல கனவு கண்டால் தூங்கப்படாது. ரமண மகர்ஷியின் ஆச்சிரமத்தில் சொல்லுவார், கனவு காண்றது ஸ்பிரிச்சுவலோட ஹையர் ஸ்டேஜ்ல வரப்படாது. துரியத்துக்கு போனா அதுகள்லாம் வராது. அப்ப அந்த இதுக்காக
5: மனம் பக்குவப்பட்டுட்டதுன்னா கனவு குறைந்தார்.
0: ஆனா சிவன் வாராரே கனவு இல்லையா, அந்த கனவு வரும்,
5: அந்த கனவு வரும்,
0: அந்த கனவு வரும்.
6: இல்ல சார், அருட்காட்சி மருட்காட்சி ரெண்டு வகை, அதுல வித்தியாசம் இருந்தாரு.
0: காட்சிகள் நாங்க சிவஞான சித்தியார் இன்றைக்கு செய்யல, நான் சிரதோஷம் பண்றதுல சிவஞான சித்தியார் செய்யல, அடுத்ததுல வரும். ஒவ்வொரு விதமான காட்சி இருக்குது, நாங்க பாக்குறதுல இது சரி இது பிள்ளைகண்டு பகுத்து பாக்குறது இருக்கல்ல, இது அருட்காட்சி, எது மருட்காட்சி, இது எங்கட மயக்கத்தால வாரது, தன்வேதனை காட்சி, யோக காட்சி எல்லாம் இருக்குது, அது வரும் அடுத்தடுத்த
7: பிள்ளைகள். சத்பாவனா ஸ்மரண தர்சன கீர்த்தனாதி சம்மோஹி தேவ சிவ மந்திர ஜபே நவிந்தே சதுபசார விதிஷு அனுபோதிதாம் சவினயாம் சஹ்ருதம் சதுபாஸ்விதாம் மம சமுத்தர புத்திமிமாம் ப்ரபோ வரகுணேன நவோடவதூமிவ நித்யம் யோகி மனசரோஜ தல சம்சாரக்ஷமஹ ஸ்வத்க்ரமஹ சம்போதேன கதம் கடோரயமராட் வட்சக்கவாடக்ஷதிஹ அத்யந்தம் மிருதுலம் த்வதங்க்ரியுகளம் மஹாமே மனசிந்தயத்யேதல்லோசன கோசரம் குரு ப்ரபோ விபோ ஹஸ்தேன சம்வாஹயே.
8: சிவானந்தர் பிரகரணத்துல 77, 78, 79 ஸ்லோகங்கள். 77வது ஸ்லோகம் நேற்று பார்த்தோம். புத்திஸ்திரா பவதும் ஈஸ்வர பாத பத்ம சக்தாவதூ விரகிணீவ சதாஸ்மரந்தி. பரமேஸ்வருடைய பாத பத்மங்கள்ல நம்ம புத்தி நிச்சயமாக நிக்கணும், இங்கங்கும் அசையாம நிக்கணும். அது நிக்கிறதுக்காக எப்படி? சர்வதா சர்வகா அவரையே நினைக்கிறது அப்படிங்கிறார். அவருடைய ஒரு நினைப்பினால்தான் இவைகள்லாம் நம்ம புத்தி இங்கெங்கேயும் அசையாம இருக்கும். ஒரு இடத்துல புத்தி நின்னா அதற்கு பிறகு இந்த புத்திக்கு ஒரு விசேஷமான ஒரு குணம் ஏற்படும். என்னது? அந்த புத்தியானது ஆத்ம தத்துவ ஞானத்தை அறியக்கூடியதான சாமர்த்தியத்தை பெறுகிறது. எப்பொழுது ஞானம் வருதோ அதற்கு பிறகு அவனுக்கு அஞ்ஞானமானது போயிடுது. அஜ்ஞானம் போனா அவன் ஆனந்தமான மோட்ச நிலையை அடையலாம். ஸோ இந்த மோட்ச நிலை அடையிறதுக்கு முக்கியமாக பக்தி. அந்த பக்தியிலிருந்து விசேஷமாக ஏகாகிரதை, மனசானது ஒரு நல்ல அசையாமல் இருக்கணும். இந்த அசையாமல் இருக்கணுங்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுங்கிறது இங்கே சொல்றது, சத்பாவனா ஸ்மரண தர்சன கீர்த்தனாதி அஸ்தித்யேவோபலப்தவ்யா, என்னையும் ஆட்கொள்ளதாக ஒரு பரமாத்மா இருக்கிறார், அந்த பகவான் இருக்கார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வேணும். அதான் சத்பாவனை, நிச்சயமா நம்மளை காப்பாற்றுவார், எப்படிப்பட்டதான சிரமம் இருந்தாலும் நம்மளை நிச்சயமாக காப்பாற்றுவார் எனக்கூடியதான ஒரு நம்பிக்கை. சில பேருக்கு நாம் இவ்வளவு பாபம் பண்ணியிருக்கோமே நம்மளை ஆட்கொள்வாரா அப்படின்னு ஒரு சந்தேகம், அது இருக்கப்படாது. என்ன அபிச்சே சுதுராச்சார பஜதே மாம் அனன்யபாக், எப்படிப்பட்டதான பாபம் பண்ணின போதிலும் பகவானை சரணாகத்தை அடைஞ்சால் பகவான் நிச்சயமாக காப்பாற்றுவார். அவருக்கு வந்து இவ்வளோ பாபம் பண்ணினியே இதெல்லாம் ஒன்றும் கிடைக்காது. என்ன பண்ணுறார், ஓஹோ நீ திருந்து விட்ட, ஏன் நான் வந்து சரணாகத்தை அடைஞ்சு விட்டேல, அதனால் உங்களை மறுபடியும் பழைய பாபங்கள் கணக்கில் எடுத்துக்காமல் அவருக்கு ஞானத்தை கொடுக்க சித்தமாக இருக்க, அதனால் நம்ம என்ன பண்ணணும், பகவான் இடத்துல நிச்சயமாக நம்மளை காப்பாற்றுவார் எனக்கூடியதான எண்ணம் வச்சுக்கணும். சத்பாவனா எண்ணம் இருக்கு சார், சும்மா இருக்கக்கூடாது. ஸ்மரண கீர்த்தன தர்சன கீர்த்தனானி, ஸ்மரணம் அவரையே நினைச்சுட்டு இருக்கணும், அவருடைய குணகணங்களை மறுபடியும் மறுபடியும் நினைச்சுட்டு இருக்கணும். அதுக்கு தர்சன கீர்த்தனாதி அவருடைய திரு வடிவம் அதை பார்க்கணும், கீர்த்தனம் அவருடைய நாமஸ்மரணம் சொல்லிண்டே இருக்கணும். இப்படி சம்மோகிதேவ சிவ மந்திர ஜபே நவிந்தே, சம்மோகிதேவா மோகம் அடைஞ்சா போல் வேற எங்கேயும் இங்கும் அங்கும் போகாமல் சிவமந்திர ஜபத்தினால, அந்த மந்திர ஜபத்தினால பகவானை அடையலாம். நாமஸ்மரணம் ஒரு பாயம், மந்திர ஜபம் ஒரு பாயம். நாமஸ்மரணம் வந்து எல்லோராலையும் முடியும், மந்திரஸ்மரணம்ங்கிறது மந்திரத்தை வேற ஆச்சாரியிட்டேருந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த நியமத்தோட பண்றது. இப்படி பண்ணிட்டே இருந்தோமையானால் மனசார்ந்து இங்கும் அங்கும் அசையாமல் ஒரு இடத்துல நிற்கும். எப்பொழுது மனசுக்கு ஒரு இடத்துல நிற்கக்கூடியதான ஒரு யோக்கியத்தை வந்தாச்சோ, எதை நினைக்கணுமோ அதை தவிர இன்னொன்று கிட்ட போகாமல் இருக்கோ, அந்த சமயத்தில் மனசுக்கு ஏகாகிரதை ஏற்படும். அதற்கு பிறகு ஆச்சாரியன் சொன்னதான வார்த்தை இந்த ஜென்மாவிலேயே மோட்சத்தை கொடுக்கும் அப்படின்னு, அதற்காக இப்படி என் புத்தி நிக்கட்டும்னு பிரார்த்திச்சார். புத்தி ஸ்திரா பவதும் ஈஸ்வர பாத பத்ம சக்தா வதூரி வசதா ஸ்மரந்தி வரகிணி வசதா ஸ்மரந்தி சத்பாவனா ஸ்மரண தர்சன கீர்த்தனாதி சம்மோகிதேவ சிவ மந்திர ஜபே நவிந்தே. இப்பட இதற்கு முன்னால வதூமிவா அப்படின்னு, அப்பொழுது கல்யாணமான பெண்மணி போல என்ன, அடுத்ததாக என்ன சொல்லிட்டு இருக்கார், அப்பொழுது புதுசாக விவாகமாயி அவர் உக்காத்துக்கு வந்திருக்க கூடியதான ஒரு பெண், அவளுக்கு என்ன பண்ணுவா, பிறந்தாத்தெல்லாம் நல்ல குணங்களை சொல்லி கொடுப்பா பழைய நாள்ல. ஏன்னா பழைய நாள்ல சின்ன பொண்ணா இருக்கும் பொழுதே விவாகமாகும், அஷ்டவர்ஷம் பிராமண உபநயிதா அப்படின்னு 8 வயசுல பையனுக்கு உபநயனம், அதே போல 8-9 வயசுல பொண்ணுக்கு கல்யாணம் அப்படி இருந்தது. இப்ப எல்லாம் அதுவும் ஆயிடுது, கொஞ்சம் கொஞ்சமாக 25, 28, 30 அப்படி வந்துட்டு இருக்க. இப்ப எல்லாம் அவளுக்கு புதுசாக புத்தி சொல்லி கொடுக்க வேண்டியதான நிர்பந்தம் இல்லாம போயிடுது, ஏன்னா அவளே இவளுக்கு சொல்லி கொடுக்க கூடியதான நிலையில இருக்கா, அவளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. ஆனா பழைய நாள்ல ஜாயிண்ட் ஃபேமிலி எல்லோரும் சேர்ந்து ஒன்னா இருந்தா, அப்பொழுது அவ எப்படி நடந்துக்கணுங்கிறத பெரியோர்கள் அவளுக்கு சொல்லி கொடுப்பா, இப்படித்தான் இருக்கணும், பெரியவர்களுக்கு இந்த மரியாதை கொடுக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி போகணும், இப்படி பேசணும், அப்படியெல்லாம் என்ன தெரியாதோ இல்லையோ. அதனால அதே போலயே இவாளும் சின்ன பொண்ணா இருக்கிறதுனால அவளுக்கு தெரியாதுன்னு, அவளை என்ன இருந்தாலும் பரவாயில்ல தெரியாதுன்னு நான் சொல்லி சரி பண்ணுவா. இப்ப பெரிய பொண்ணாக இருக்கிறதுனால நீங்க சொன்னாலும் அவள் எடுத்துக்க தயாரா இல்லை, அதோட இவாளுக்கும் கோபம் வருது, இவ்வளவு வயசாகி கூட ஏன் தெரிய சொல்ல தெரிய மாட்டேங்கிறது அப்படின்னு. அதனால விவகாரம் என்ன ஆயிடுதுன்னா, இப்ப முன்னால இருக்கிறதுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. முன்னால எப்படி இருந்தது, பிறந்தாத்துல அம்மா அந்த குழந்தைக்கு என்னென்னமா இருக்கணும், இப்படி பழகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டுருந்தா, அது என்னென்ன சொல்லி கொடுக்கறா, அது மாதிரி நம்ம புத்தி இருக்கணுங்கிறது இந்த ஸ்லோகத்துல நம்ம காட்டி கொடுக்கற. சதுபச்சார விதி அனுபோதிதாம் சவிநயாம் சுஹுருதம் சதுபாஸ்ரிதாம் மம சமுத்தர புத்திமிமாம் பிரபோ வரகுணேன நவோட வதூமிவா நவோடவ தூமிவா, புதிதாக விவாகமான பெண் மாதிரி. நவ ஓடம், அப்பதான் கல்யாணமாய் அனுப்பிச்சிருக்கா. அந்த பிறந்தாத்துல இருந்து ஆரம்பிச்சு பொக்காத்துக்கு அனுப்புற காலத்துல அந்த அம்மா மனசுக்கு கஷ்டப்பட்டு, என்னதான் இருந்தாலும் 8 வயசு வரைக்கும் அந்த பொண்ண வளர்த்திருக்கா. வளர்த்த பிறகு இனிமேல அவ ஆத்துக்கு அனுப்பிச்சு போற. அனுப்புறதுல சந்தோஷமும் இருக்கு, துன்பமும் இருக்கு. சந்தோஷம் என்ன, விசேஷமாக அவ ஆத்துல சௌக்கியமா இருக்க போறாங்கிற ஒரு சந்தோஷம். துன்பம் என்ன, இத்தனை நாள் வளர்த்த நமக்கு மமக்காரம், அவ எப்படி இருப்பாளோன்னு ஒரு பயம். அதனால இவளுக்கு ஒரு கவலை. இருந்த போதிலும் அந்த பெண்ணுக்கு எப்படி இருக்கணுங்க விவகாரம் முதல்ல. சதுபாச்சார விதிஷோ, பெரியோர்களை உபசரிக்க கூடியதான முறைகள். இந்த பெரியோர்கள்னு சொல்றோமே, இதுல ரெண்டு வகை இருக்கு. ஒத்தர் யாருனார், மாமனார் மாமியார் இந்த செட் ஒண்ணு, அதை விட பெரியவா சில பேர், தாத்தா பாட்டி அப்படி இருந்தா. இவர்களுக்கு எப்படி உபச்சாரம் பண்ணணும் அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். முதல்ல பெரியோர்களுக்கு உபச்சாரம் பண்றதுன்னு அவ எதிர்க்க சமானமா உட்கார்றது, சமானமா பேசுறது, எதிர்த்து பேசுறது இவர்கள்லாம் இருக்கப்படா. அப்படி இருந்தா மனசுக்கு பிடிக்கல. அவ என்ன பண்றா, ஓஹோ நம்ம அத்துக்கு வந்திருக்கா சின்ன பொண்ணு, நமக்கு வேண்டியது பண்ற அப்படின்னு ஒரு மரியாதையா கௌரவமா இருக்கணும்னு எதிர்பார்க்கறான். அப்படி இருந்தது, பையனும் இருந்தார், மாட்டு பொண்ணும் இருக்கணும்னு எதிர்பார்க்கறான். பையனும் அப்படிதான் இருந்தான். இப்ப என்ன, பையனும் அப்பாக்கு மேல உட்கார்ந்துட்டு இருக்கான், அப்பா கீழே உட்கார்ந்தா சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்ப எப்படி வர மாட்டு பொண்ணுக்கு? அப்ப விவகாரம் என்ன, எல்லாரும் பெரியவர்களுக்கு கௌரவிக்கிறது எனக்கூடியதான அபிமானத்துல இருந்தா. இப்படி கௌரவிக்கிறதுங்கிற அபிமானம் இருந்தா அது நல்லதான். காரணம் என்னன்னு, உங்களையும் நாளைக்கு அவ கவனிப்பா, உங்களை கீழே இருக்கிறவா கவனிப்பா. நான் பெரியவர்களுக்கு தொண்டு பண்ணினோமையானால் நமக்கும் 4 பேர் பண்ணுவா, ஆனா அது தெரிய மாட்டேங்குது. சமானமா தானே இருக்கும், எல்லாரும் ஈக்குவல் தானே, அப்படி முன்னால கீழத்தான் உட்காருவா எல்லோரும். இப்ப அப்பா மேல உட்கார்ந்துட்டு இருக்காருன்னா நான் மட்டும் ஏன் கீழே உட்காரணும் அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்கேன். அதனால அப்படி இல்லாம சதுபச்சார விதி, பெரியோர்களத்துல எப்படி நடந்துக்கணும், அவர்களிடத்துல எப்படி பேசணும், சமானமா உட்கார்றது இல்ல. 4 பேர் வரும்பொழுது பெரியவா இன்னொருத்தரோட பேசும் பொழுது நடுவுல தான் சேர்ந்துட்டு இருக்கிறது இல்ல. தான் பேசணும்னா அவ பேசின பிறகு இந்த பக்கமா வந்து பேசுறது, இப்படின்னு விவகாரங்கள் இருந்தது பழைய நாள்ல. அது அப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுப்பாளாம். சதுபச்சார விதிஷு அனுபோதித்தாம், அனுபோதித்தாம், நன்றாக போதிக்கப்பட்டு பெரியோர்களிடத்துல எப்படி பழகணும், எப்படி இருக்கணும். நடுவுல எதிர்த்து பேசப்படுற, 4 பேர் எதிர்க்க பேசப்படாது. உங்களுடைய அபிப்பிராயம் சொல்லணுமே ஆனால் பின்னால சொல்லணும். பெரியோர்கள் ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னா இதை இப்படி பண்ண அப்படின்னு சொன்னா அப்பவே ஆஹா அப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணினாதான் தேவையில்லைன்னு சொல்லப்படாது. சொன்னா என்ன ஆகும்னார், அவளுக்கு மனசுல வேற விதமா தாக்கும். அதில் என்ன பண்ணுறாங்க, அப்ப அப்படியே இருந்து கொஞ்ச நேரம் அனுப்புறது இப்படி பண்ணினா நன்னா இருக்குமே அப்படின்னு சொன்னா எடுத்துவா விவகாரம் முழுக்க. அப்ப சொல்லுவா இது அப்படியே பண்ணலாமா, ஆனா இப்படி பண்ணணும்னு நான் ஏன் சொன்னேன்னா இதான் விவகாரம் அப்படின்னு சொல்லுவா. இப்ப என்ன, நோ நோ நோ நீங்க சொல்றது தப்பு, இதான் ரைட்டு அப்படின்னு சொன்னா அவளுக்கு என்ன ஆறுதுன்னு, புதுசா வந்து நம்ம விஷயம் தெரியாமலேயே இப்படி பேசுறாள் அப்படின்னு ஒரு அபிப்பிராயம். பொண்ணு தப்பு இல்ல, அவளும் இந்த பொண்ணு இடத்துல அபிமானத்தோட தான் இருக்கா, இந்த பொண்ணும் நல்ல அபிமானத்தோட தான் சொல்லிட்டு இருக்கா. ஆனா சொல்லக்கூடியதான வழி எப்படி அது தெரியணும். ஆனா அனுபோதிதாம், அனுபோதம்னு அறிவு இருக்கு. ஆனா எப்படின்னு, அந்த சந்தர்ப்பத்துக்கு தகுந்தா போல அம்மா இப்படி இப்படி சொல்லணும், இப்படி பேசணும், இப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்றா. 4 பேர் எதிர்க்கா வரும்பொழுது பேசிட்டு இருக்கும் பொழுது தானும் சேர்ந்து பேசப்படாது அப்படின்னு விவகாரம் வச்சுடுறா. இதெல்லாம் சொல்லி கொடுப்பாளாம். சதுபச்சார விதிஷு அனுபோதிதாம், அதுக்கப்புறம் சவினயாம், எப்ப பேசினாலும் வினயத்தோட இருக்கும். இந்த வினயம் எனக்கூடியது நமக்கு நம்ம நாட்டில் முதல்ல இருந்து வந்ததான ஒரு தர்மம். எல்லோரும் விரைவாக தான் இருக்கணும். நல்லா படிச்சதுனால கர்வம் இருக்கப்படாது. படிச்சத்தினுடைய ஒரு அழகு என்ன, வினயமா இருக்கணும். யாரோட பேசினாலும் மெல்லமா பேசணும், அந்த குரலை ஒசத்தி பேசப்படாது, மெல்லமா பேசணும். சொல்லும் பொழுதே இன்னொருத்தருக்கு மனசு தாக்கும்படி பேசப்படாது, நிம்மதியா பேசணும். இல்லைன்னா பேசாம இருக்கணும், பேசாம இருக்கலாம், அது தப்பு இல்ல. ஆனா விவகாரம் என்ன, இன்னொருத்தருடைய மனசு புண்படுத்துறா போல பேசப்படாது. அவளுக்கு இப்படி சொன்னா கோபம் வரும்னு தெரிஞ்சுட்டு வேணும்னு அப்படி பேசுற பாத்தீங்களா இப்பொழுது, அது கூடாது. நிச்சயமாக அவளுடைய மனசுல யாருக்கும் எப்பவும் கோபம் வராம இருக்கட்டும். இப்ப என்னாச்சு, நீங்க பேசினத்தினால அவ கவலைப்பட்டதுனால உங்களுக்கு அதனால ஏதாவது லாபம் உண்டா? அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இருக்கணும். சவினயம் அப்புறம் சுஹ்ருதம், சுஹ்ருத் நல்ல எண்ணம் மனசுல இருந்துட்டே இருக்கணும். அவளுக்கு கஷ்டம் வரப்படாது, யாருக்கும் கஷ்டம் வரப்படாது எனக்குடியதான எண்ணம் இருக்கணும். அந்த எண்ணத்தோடயே அவளுக்கு துன்பம் வரா போல இருந்தா அதை பேசவே வேண்டாமே, அது எதுக்கு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கணுமா. சுஹ்ருதம் சதுபாஸ்ரிதம், அதோட மட்டும் இல்ல நன்மையிலேயே நாட்டமுடையதாக இருக்கணும். நம்ம எதை பண்ணினாலும் அது நல்லதாக இருக்கணும், இந்த வீட்டுக்கு நன்மை உண்டாகணும், இந்த ஒரு எண்ணம் எல்லாருக்கும் இருக்கணும். எல்லோருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை இருக்கப்படாது. நம்ம எதை பேசினாலும் எந்த சின்ன செயல் பண்ணினாலும் இது எல்லோருக்கும் நன்மையை கொடுக்கணும், அந்த எண்ணம் இருக்கவையால வீட்டுல எல்லோரும் சொத்தமா இருப்பான். இப்ப அப்படி இல்லை, என்ன பண்ணிருக்கார், அவாவா அவளுக்கு எது பிடிக்கணுமோ அப்படிதான் இருக்கணுங்கிறான். நீங்க டிவி பார்க்கணும் நான் பார்க்கப்படாதா, நீங்க இந்த சேனல் வச்சுட்டா நான் இன்னொன்னு மாத்தப்படாதா, எல்லாரும் காமன் தானே, நான் எனக்கு பிடிச்சது நான் பார்த்துக்கேன், நீங்க பிடிச்சது உங்களுக்கு பார்த்துக்கோ, உங்களுக்கு தானா இப்படின்னு சின்ன குழந்தைகள்ல இருந்து ஆரம்பிச்சு வருது. இப்போ வேற என்னாச்சுன்னா, நாம எந்த ஒரு செயல் பண்ணினாலும் அந்த செயல்னால எல்லோருக்கும் மன சந்தோஷம் வரணும், அதுக்கு தகுந்தா போல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் எனக்குடியதான மனப்பான்மை இருக்கவே ஆனால் வீட்டுல சண்டையே கிடையாது. வீடு முழுக்க எப்படி இருக்கணும், ஸ்வர்க்கம் மாதிரி இருக்கும். ஏன், ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து போனா, அந்த விட்டு கொடுத்து போறதுங்கிறது எல்லார் இடத்துலயும் இருக்கணும், எப்பவுமே அவர் தான் நான் சொன்ன பச்சை கேட்கணும்னு இருக்கப்படாது. அப்படி இவாளும் பழகுவா அவாளும் பழகுவா அப்படி சௌக்கியமா இருந்தது. அப்படி சதுபாஸ்ரிதம் அப்படிப்பட்டதான என்ன மம சமுத்தர புத்தி மிமாம் பிரபோ வரகுணேன நவோடவதூமிவா. வரகுணேன வரனுடைய குணம்னு அர்த்தம் இல்ல, உயர்ந்ததான குணங்கள், வரகான உயர்ந்ததுன்னு அர்த்தம். உயர்ந்ததான ஒரு குணங்களை எனக்கு கொடுத்து நவோடவதூமிவா. அப்பொழுது கல்யாணம் ஆன ஒரு பெண்மணிக்கு நல்ல புத்தி இருக்குமேயானால் அவ எப்படி சௌக்கியமாக ஆனந்தமாக வீட்டுல தானும் இருப்பாளோ, மற்றவர்களுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுப்பாளோ, அதே விதமாக என் புத்தியில அது போல நல்ல குணங்கள் வரும்படி பண்ணுவா. ஏன், நான் சௌக்கியமா இருக்கணும். லோகத்துல எப்படி இருக்குன்னு ஜனங்களுக்கு நடுவுல பழக தெரியணும், ஹியூமன் ரிலேஷன்ஸ் முதல்ல தெரியணும். அதுக்கு என்ன இருக்கணும், நல்ல குணங்கள், குணங்கள் நல்லதா இருக்குமையானால் அவன் சத்ருவா இருந்த போதிலும் கொஞ்ச நாளைக்கு அவன் உங்ககிட்ட வரமாட்டான், அது பாத்துக்கணும். உங்களிடத்துல வினயம் இருக்குமையானால், உங்களிடத்துல நல்ல குணங்கள் இருக்குமையானால், உங்களிடத்துல நல்ல விஷயங்கள் இருக்குமையானால் அவன் என்ன பண்ணுவான், சத்ருவா இருக்கிறவன் கொஞ்ச நேரம் பார்ப்பான். அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு சண்டை வந்ததுன்னா இவர் கெட்டவன் சொன்னா ஊரெல்லாம் யாரும் நம்ப மாட்டான், அது பாக்கணும். இன்னார் கெட்டவர்னு அவன் நாலு இடத்துல போய் சொன்னா ஒத்தனை நம்ப மாட்டான், உனக்கு தெரியாது போயிட்டு வாங்க, அவரை பத்தி எனக்கு தெரியும், நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டியது இல்லைன்னு சொல்லிவிடுவா, இல்லைன்னா ஏதோ இவர் சொல்லிட்டு இருக்காரு விடுங்க அவரை பத்தி நமக்கு தெரியும் அப்படின்னு போயிட்டு இருப்பான். ஆகையால் உங்களிடத்துல நல்ல குணம் இருக்கணும், உங்க புத்தியில நல்ல குணங்கள் இருக்குமையானால் உலகத்தை நீங்க ஜெயிச்ச மாதிரி. ஆகையால் அந்த குணங்கள் நாம் வரவழைச்சுக்கணும், வரவழைச்சுக்கணும்னு என்ன பண்ணணும், பரமேஸ்வரன் அனுகிரகம் இருந்தாதான் வரும். ஆகையால் அந்த அனுகிரகங்களுக்கு வரும்படி பண்ணுங்க. சதுபச்சார விதிஷ அனுபோதிதம், நல்ல உபச்சாரங்கள், பெரியவர்களுக்கு இடத்துல எப்படி நாம் பழகணும், அவளுக்கு எப்படி உபச்சாரம் பண்ணணும் அப்படிங்கறது எனக்கு சொல்லிக் கொடுங்க. சவினயம், வினயம் இருக்கும்படி சொல்லிக் கொடுங்க. என்ன, இந்த வினயமானது தானா வரணும். ஏன்னா நம்ம எந்த ஒரு தொழிலையும் முன்னுக்கு வர வர கர்வம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு, படிச்சா கர்வம் வந்துடுறது. ஒரு தொழில் நன்னா வரும், வேலை நன்னா செய்யறான்னு சொன்னா கர்வம் வரும், ஏன்னா மற்றவர்கள்ட நான் தான் பண்றேன் அப்படின்னு நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ணணும்னு வேற எதிர்பார்க்கறா லோகத்துல. இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, நீங்க படிக்கிறது முன்னுக்கு வர்றது ஒரு பக்கம், நம்ம முன்னுக்கு வந்த பிறகு நாலு பேர் இதை பாராட்டணும்னு எதிர்பார்க்கறா. பாராட்டணும்னு எதிர்பார்க்கறது மட்டும் இல்ல, இவனே சொல்லிக்கிறான் நாலு பேர்கிட்ட, நான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன் அப்படி பண்ணிருக்கேன் நூறு தரம் சொல்லிட்டு இருக்கான். சொல்லப்படாது, நம்ம நாட்டுல எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லிண்டேன்னா உங்களுடைய புண்ணியம் எல்லாம் போயிடுது. தர்மஹரதி கீர்த்தனாத், நீங்க பண்ணினதான புண்ணியமும் நீங்க பண்ணினதான வசத்தியான பதார்த்தங்கள்லாம் நாலு பேருக்கு சொல்ல சொல்ல அதனுடைய வேல்யூ குறைஞ்சு போயிருது. அவ தெரிஞ்சுக்காமே வச்சிடணும். ஆமா, நீங்க இந்த கனி மண்ணோடு உங்களுக்கு இது தெரியும், எனக்கு தெரியாத 15 வருஷமா உங்களோட பழகிறேனேன்னா, சரி நீங்க பழகிறீள் அதனால எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லணுமா, நீங்க ஜாதகம் பார்ப்பீள, நீங்க அது பண்ணுவீள, உங்களுக்கு சங்கீதம் தெரியுமா, என்னமோ கேட்கிறா. ஏன் சுவாமி, நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லையே, வந்ததுமே முதல்ல பயோட எட்ட கொடுத்துருவாளா, நான் என்னென்ன படிச்சிருக்கேன் என்னென்ன பண்றேன் இதெல்லாம் விவகாரம் இருக்கேன். ஆனா என்ன, அது தெரியாம இருந்து தெரியறது பார்த்தேடா, அப்ப கௌரவம் ஜாஸ்தியா. என்னமோ நினைச்சேன் இவருக்கு இதுவும் தெரியும்னு சொன்னா ஒரு சந்தோஷம் ஒரு கௌரவம், முதலே நம்ம சொன்னோம்னா அந்த இது வரதில்லை. ஆகையால் எப்பவுமே நம்மளை பத்தி நாம சொல்லிக்கப்படாது, ஆனா இன்னைக்கு என்ன, வரத்துக்கு முன்னாலே நம்மளை பத்தி நிறைய சொல்லிக்கணும்னு எதிர்பார்க்கிறா இன்னைக்கு இருக்க. அதான் சுவாமி என்னையாம் சுகிருதம் சமூப ஆசிரிதாம், சுகிருதம் எல்லோருடனும் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும், சமூப ஆசிரிதாம் சமூப ஆசிரிதாம் எல்லோரும் சௌக்கியமா இருக்கணும், சௌக்கியமா இருக்கணும் எனக்கூடியதான எண்ணத்திலேயே ஒவ்வொருத்தரும் இருக்கணும். அப்படி நல்ல குணங்கள் ஹே பரமேஸ்வர மம சமுத்தர புத்தி மிமாம் பிரபோ, இப்படிப்பட்டதான புத்தியை எங்களுக்கு கொடுத்து எங்களை காப்பாத்துங்க, இந்த சம்சாரத்திலிருந்து நீக்கி விடுங்க, வரகுணே நனவோடவதூமிவா அப்படின்னு நம்ம புத்தியில நல்ல குணங்கள் வரும்படி பண்ணுங்க அப்படின்னு பிரார்த்திக்க. இப்படி நல்ல குணங்கள் பிரார்த்திச்சாரையானால் நல்ல குணங்கள் நமக்கு பரமேஸ்வருடைய அனுகிரகத்தினால வரணும். அவர் அந்த குணங்களை நம்ம பிரார்த்திச்சுட்டு வரவழைச்சுட்டோமையானால் நாம் இந்த க்ஷேமமா சம்சாரத்துல வெளியில் வந்துடும். ஏத்து சர்வாணி குர்கர்மாணி மைசன்ய

0: நச்சிராத் வார்த்தா, இப்பவே ரொம்ப நேரம் வேண்டாம், மையாவே சிதேதாம் அப்படின்னு என்னிடத்திலேயே அவர் அபிமானம் இருக்கக்கூடியதான இவளுக்கு எல்லாவற்றையும் நான் கொடுக்கிறேன் அப்படின்னு பகவான் சொன்னதான விஷயத்தையும் இங்க சொல்லியிருக்கார். இங்க அதுக்கு அடுத்தது இப்ப சொல்றார் பரமேஸ்வரர், நீங்க வந்து சர்வதா சர்வ காலமும் யோகிகளுடைய மனசுல நீங்க தாண்டவ மாட்டவங்க. பரமேஸ்வரன் எங்க இருப்பார்? யோகிகளுடைய மனசுல இருப்பார். ஏன் யோகிகளுடைய மனசுல இருக்கார்? யோகிகள் அவ எப்பொழுதும் நினைச்சுட்டு இருக்கார். சர்வதா சர்வ காலம் யார நினைக்கிறாளோ அவளிடத்துல பகவான் இருந்திருக்கார். ஞானீதோ ஆத்ம இவமே மதம். ஏன் சொல்றார்? ஞானிகள் எப்பொழுதும் அவரையே நினைச்சுட்டு இருக்கார். அவர் நினைக்கிறதுனால பகவானும் அவளையே நினைச்சிட்டு இருக்கார். அதனால சர்வதா சர்வ காலமும் நாம் யார் இடத்துல ரொம்ப அபிமானத்தோட பிரியமோட இருக்கோமோ அவளுக்கு நம்ம இடத்துல பிரியம் தானா வந்துடும். இந்த பிரியம் எனக்கூடியது நீங்க காட்டுறதுல இருக்கு, அவ என் மேல கோயிச்சுக்கிறாளேன்னு சொல்லப்படாது. நீங்க பிரியத்தோட இருந்தாலேயானா அவளும் உங்க இடத்துல ஆட்டோமேட்டிக்கா பிரியம் வந்துடும். கொஞ்ச நாளைக்கு தானா பிரியம் வந்துடும். அதே போல பரமேஸ்வரன் என்ன பண்ணிட்டு இருக்கார்? சர்வதா சர்வ காலமும் யோகிகளுடைய மனசுல இருந்துட்டு இருக்கார். அந்த யோகிகளுடைய மனசு எப்படி இருக்குன்னு, அவ வெகு நாட்கள் பக்தாளா இருந்தவ. யோகம்ங்கிறது ஒரே நாளே வராது. அந்த யோகமானது வரணுமேயாலும் ரொம்ப நாள் பகவானுக்கு திருப்பணி பண்ணிட்டே இருக்கணும், அப்பத்தான் மனசு நிற்கும். அப்படி அவளுடைய மனசானது வெண்ண மாதிரி நவநீதமாக இருக்க, அந்த யோகிகளுடைய மனசுல பகவான் இருந்துட்டு இருக்காரோ இல்லையா, அந்த யோகிகளுடைய மனசுல அவர் தாண்டவ பாடும் பொழுது அந்த அது எப்படி இருக்க? மெத்துன்னு இருக்கான். அப்படிப்பட்டதான பரமேஸ்வரனே சர்வதா சர்வகாலம் யோகி மனசுலயே இருந்துட்டு இருக்கல, அப்படிப்பட்டதான தாங்கள் என்ன பண்ணினேள்? ஒரு நாளைக்கு கோபம் வந்து யம தர்மராஜாவை எட்டி உதைக்க வேண்டியதான ஒரு சந்தர்ப்பம் வந்து மார்க்கண்டைய லீலையில. ஏன் மார்க்கண்டையின் மேல அவர் பாசக்கயிறு வீசிவிட்டார். அந்த பாசக்கயிறு வீசினத்தினால் அது லிங்கத்தோடு சேர்ந்து விழுந்தது, இழுத்தார். தனக்கு ஆபத்து வந்தால் கட்டம் வந்தால் அதை பொறுத்துண்டார் பரமேஸ்வரன். ஆனால் மார்க்கண்டையனுக்கு தன்னுடைய பக்தனுக்கு தனக்காக எல்லாவற்றையும் தியாகம் பண்ணினதான மகானுக்கு இப்படிப்பட்டதான ஒரு கஷ்டம் வரும்படி பண்ணிவிட்டீரே அப்படின்னு நினைச்சுண்டு, அதே சமயத்தில் அந்த மார்க்கண்டையன் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணையில் பகவான் இடத்துல கட்டிட்டார். அந்த சமயத்துல பகவான் எழுந்துட்டார். எழுந்து என்ன பண்ணினார்? அந்த யம தர்மராஜாவை எட்டி உதைச்சார். இது சாதாரணமாக தெரிஞ்ச கதை உங்களுக்கு. ஆனா யம தர்மராஜாவுடைய மார்பு எப்படிப்பட்டதுன்னு கல்லாட்டம் இருக்கக்கூடிய ஏண்டனர் அவருடைய மார்பில் ஏதாவது சிறிதேனும் ஒரு கருணை இருந்ததையானால் இன்னொருத்தரை கொல்ல முடியுமா? யம தர்மராஜாவுடைய வேலை என்ன சார்னார், யாராருக்கு சமயம் தீர்ந்து போச்சோ இந்த உலகத்துல இருக்க வேண்டியதான காலம் முடிந்தோ அந்த செகண்ட்ல எடுத்துடணும். அப்ப வந்து வேண்டியவன் வேண்டாதவன் நல்லவன் கேட்டவன் பார்க்கப்படாது. அவருடைய தொழில் அப்படி. யம தர்மராஜா என்ன எதற்காக படைச்சு வச்சிருக்கார்? ஒரு மனுஷன் அவன் செய்ததான புண்ணிய பாபங்கள்னால அவனுக்கு இந்த சரீரம் கிடைச்சிருக்கு. ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த சரீரம் இருக்க, இந்த உடல் எப்படி கிடைச்சிருக்கு? அவன் செய்ததான புண்ணிய பாபங்கள்னால இந்த ஜென்மாவில இத்தனை புண்ணியம் அனுபவிக்கணும், இந்தந்த சுகம் அனுபவிக்கணும், இந்தந்த துன்பத்தை நீங்க அனுபவிக்கணும் அப்படின்னு நம்ம பண்ணினதான கர்மா அவனால பிக்ஸ் ஆயிடுது. அதற்காக என்ன பண்ணோம், அதை அனுபவிக்கிறதுக்காக உங்களுக்கு இந்த சரீரத்தை கொடுத்துருக்க. அதனால்தான் வயசான காலத்துல அந்த துன்பம் இருக்கு, அது கொஞ்சமா தான் இருக்கு. கொஞ்சமா துன்பமா இருந்தா உங்களால் தாங்க முடியல. பாருங்க, வயசான காலத்துல கொஞ்சம் குளிர் ஜாஸ்தியா இருந்தாலே உங்களால் தாங்க முடியல. ஆனா குழந்தைகள் என்ன, அவ பாட்டுக்கு போயிட்டு இது என்ன ஒரு குளிரா என்ன அப்படிங்கிறோம். இவருக்கு வட வடான்னு வடங்கிறது, ஒரே குளிரா தான் இருக்கு. ஆனா இவரால் தாங்க முடியல, அந்த குழந்தைகள்லாம் ஓடுறான். காரணம் என்ன? இந்த சரீரமானது வயசாயிடுச்சு. அதே மாதிரி இந்த சரீரத்துல ஏற்படக்கூடியதான இன்பமோ துன்பமோ சுகமோ துக்கமோ இவைகள்லாம் முன்னாலேயே தீர்மானம் ஆயிடுச்சு. அதனால துன்பம் வந்ததுன்னா அழப்படாது. ஏன்னா ஏதோ ஜென்மாவில் பண்ணியிருக்கோம், அதனுடைய விளைவு இப்போ வந்திருக்கு. துன்பத்தை அனுபவிக்க அனுபவிக்க அந்த பாபமெல்லாம் போயிடுது. அப்படி நம்ம இருக்கணும், இதுதான் பெரிய தபஸ்ஸு. சில பேர் பாருங்க வந்ததுமே அது பொறுத்துக்கவே முடியாது, ஒவ்வொன்று கத்துவான், கலாட்டம் பண்ணுவான், அழுவான், நூறு தரம் சொல்லிட்டு இருப்பான். இந்த துன்பம் வறுமையானால் அந்த துன்பமானது எப்பொழுது வருதோ அதை நாம் அனுபவிக்கும் பொழுது இது ஒரு தபஸ்ஸு. ஏன் ஜென்மாந்திரத்தை பண்ணின பாபம் எல்லாம் போறது. அதுக்காக பொறுத்துண்டே இருக்கணும், டாக்டர்கிட்ட போகப்படாதுன்னு யாரும் சொல்லல. அதுக்கு பிரதீகாரம் பண்ணலாம், டாக்டர்கிட்ட போங்க, குளிரா இருந்ததுன்னா போத்தீங்க, யார் வேண்டான்னு சொன்னா. ஆனா அதுக்காக அழ வேண்டாம், இப்படி வந்துருதே எனக்கு மட்டும்தான் வந்தது, மூதில இருக்கெல்லாம் சௌக்கியமா இருக்காளே, அவ சௌக்கியமா இருக்காள், அதை பத்தி நீங்க சார் பண்றேன். அவளுக்கு புண்ணியம் பாபம் இருக்கு, அதுக்கு தகுந்தா போல அவளுக்கும் வருது. அதே போல இன்னொருத்தருக்கு துன்பம் வறுமையானா அந்த துன்பத்தை கண்டு நீங்க கருணையோட இருக்கணும். இவனுக்கு வேணும் சார், என்னன்றது என்ன பண்ணி என்ன ஆட்டம் ஆடினா பார்த்தேளா, வேணும் இவனுக்கு, இப்படியும் சொல்லப்படாது. ஏண்டன்னா இன்னைக்கு வந்ததான துன்பமும் இவன் பண்ணினதான சட்ட கெட்ட செயலும் ஒண்ணு கூட சம்பந்தம் இல்லை. இவன் இந்த ஜென்மாவில் பண்ணியிருந்தான கெட்ட செயல இன்னொரு பிறவியில அனுபவிக்க போறான். இன்னைக்கு இவன் அனுபவிக்கிறது எது, ஏதோ ஒரு பிறவியில பண்ணியிருந்தான பாபம், அதனுடைய பலத்தை இவன் அனுபவிக்கிறான். ஆகையால் துன்பத்தை அனுபவிக்காத நம்ம கருணை காட்டணும். நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணணும். அட்லீஸ்ட் ஹெல்ப் தான் பண்ண முடியல, அவருக்கு உதவ முடியல, அட்லீஸ்ட் பாவம் கட்டப்படுறானேனாவது மனசுல நினைக்கணும். அப்படி இல்லாம எனக்கு இன்னும் வேணும் நன்ன வேணும் அப்படின்லாம் மனசுல நினைக்கப்படாது. இப்படி யமதர்மராஜா எப்படி இருக்கார்னார், அவருக்கு ஒரு காரியம், இந்த ஜென்மாவில் யாரா இருக்க அவளுடைய கர்மா முடிஞ்சு போயிடுதோ அந்த செகண்ட் அங்கேருந்து அவர் எடுத்துடணும். ஏன், அதுக்கு மேலே இருந்ததையானால் அதுக்கப்புறம் சுக்கமோ துக்கமோ அவன் அனுபவிக்கணும். அது இந்த ஜென்மாவில் அவனுக்கு இல்லையே, போன ஜென்மாவில் எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான் அனுபவிக்கணும். உடலோட நீங்கள் இருக்கிற பரியந்தன் ஏதாவது ஒன்று வந்துட்டு தான் இருக்கும் உங்களுக்கு. ஒன்றும் இல்லாமல் இன்பம் துன்பம் இல்லாமல் உங்களால் ஒரு கணம் இருக்க முடியுமா, முடியாது. ஆகையால் எந்த செகண்ட்ல பண்ணினதான் இந்த மூட்டையா இருந்து முடிஞ்சு போயிடுத்தோ லாஸ்ட் பைசா வரைக்கும் செலவாயிடுத்தோ இனிமேல இங்க இருக்கப்படாது, அதை எடுத்து பண்ணும். எப்படிப்பட்டவனா நல்லவனா இருந்தாலும் கெட்டவனா இருந்தாலும் ஒரு புழுவா இருந்தாலும் ஒரு பெரிய யானையா இருந்தாலும் அது கணக்கு கிடையாது அவருக்கு. பிராரப்த கர்மா முடிஞ்சது, சரீரம் கீழ் வந்துடுது. சில பேர் சொல்றான் அவன் பாட்டுக்கு 6 மாசம் 1 வருஷம் அப்படியே இழுத்துட்டே கவசப்பட்டுட்டே போனார் சார். சில பேர் எப்படின்னா ஆனா பிராணம் போயிடுது, என்ன புண்ணியம் பண்ணினாலும் அனாயாசே நம்ம டெய்லி வேற பிரார்த்திச்சுக்கிறான். நீங்க பிரார்த்தனை பண்ணினத்தினாலயோ இதனாலயோ ஒன்றும் ஆக போவாங்க.
1: சைவம் .org இன் அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 6 தரிசனங்கள். தலைப்பு பூர்வ மீமாம்சா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: ஸ்ரீ குருப்போ நம. ஹரி ஓம். ஓம் வாசுதேவம் ரமாகாந்தம் நத்வா லோகாக்ஷி பாஸ்கரஹ குருதே ஜெய் மினினயே பிரவேஷாயார்த்த சங்கிரஹம். விதிஷ்சதுர்விதஹ தத்வரம் சோமபதே மத்வர்த்த லக்ஷணா லக்ஷணியா விஷ்ட விதானம் அப்படின்னு சொல்லி முடிச்சோம். நேத்து மத்வர்த்த லக்ஷணா பண்றதுக்கு மது அப்படிங்கிற ஒரு பிரத்தியம், அது மது அப்படிங்கறது வந்து அங்க சமஸ்கிருதத்துல ஒரு பிரத்தியம். மது பிரத்தியத்தை வச்சு ஏன் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, ரெண்டு வகையான தோஷம் ஏற்கனவே சொன்னேன், சாய்ஸ்ல விரிஹி பிரி அஜேதா இல்லாட்டி எவை வா அஜேதா அப்படிங்கும் போது, விரிஹி பிரி அஜேதா அப்படின்னு பண்ணும்போது என்ன ஆறுது, எவை எவத்தை விடுறதுனால பிரமாணத்தன்மை இழக்கிறது. எவம் எவத்தை வச்சு பண்ணும்போது விரிஹி விடுறதுனால பிரமாணத்தன்மை விரிஹி இழக்குது. இப்போ இங்க வந்து வாக்கிய தோஷம்னு சொல்லுவாங்க, இந்த இந்த தோஷத்தை வாக்கிய தோஷம்னு சொல்லுவான். இதோட பெட்டர் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, இன்னொரு தோஷம் இருக்கு, பத தோஷம்னு சொல்லிட்டு. எத்தியப்பி ரெண்டும் தோஷம் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கூட, ரெண்டும் பத தோஷமும் வாக்கிய தோஷமும் தோஷம் தான். இருந்தாலும் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, பத தோஷம் கம்மியான தோஷம், வாக்கிய தோஷம் கொஞ்சம் அதிகமான தோஷம். அதனால ரெண்டுத்தையும் சம்பந்தப்படுத்தி பார்த்து இங்க என்ன பண்றோமா, பத தோஷத்தை ஒத்துண்டு வாக்கிய தோஷத்தை விட்டுடுறோம். சரி, விதி சதுர்விதா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது விதிக்கு, விதி விசாரத்துக்கு போறாங்க. விதினா என்ன, தலையெழுத்து அப்படின்னு. அந்த தலையெழுத்து இல்லை இங்க விதி, விதி அப்படின்னு சொல்லி சொல்றது வேதத்தோடைய பாகத்தை சொன்னோம். விதி மந்திரம் நாமதேயம் மந்திரம் விதி சொன்னோம். அந்த அதுல அந்த விதி வந்து 4 வகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. விதி என்னது, உற்பத்தி விதி, விநியோக விதி, அதிகார விதி, பிரயோக விதி. செய்தி இல்ல உற்பத்தி விதி, விநியோக விதி, அதிகார விதி, இந்த 3 விதியும் நம்ம வந்து அங்க பேசும்போது பார்த்தோம். சரி, உற்பத்தி விதி, விநியோக விதி, அதிகார விதி, பிரயோக விதி, இதுதான் கிரமம். எப்படி பிரமாணமோ, பிரத்யக்ஷம் அனுமானம் உபமானம்

விநியோகமானது உற்பத்தி விதியா வந்து சேர்ந்துடுச்சு. இதுக்கு அடுத்த அடுத்த நிலையில விநியோக விதி வரணும். எப்படி அக்னிஹோத்திரத்தை செய்யணும் அப்படிங்கிறது, அக்னிஹோத்திரத்தை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த விநியோக விதி வர்றது. விநியோகி வந்தவன்னா இந்த அக்னிஹோத்திரத்தை செய்யறதுக்கு தகுதி உள்ளவன் யாரு, என்ன அதிகாரித்துவம், இந்த மாதிரி விஷயத்த விசாரம் பண்றது அதிகார விதி. அதுக்கப்புறம் எப்படி பிரயோகம் பண்ணணும், இத என்ன கர்மம்னு தெரிஞ்சிடுச்சு விநியோக விதினால, அதிகாரி நான்னு தெரிஞ்சாச்சு, இப்ப எப்படி இந்த கர்மத்தை செய்யணும் அப்படிங்கிற அந்த விதி வந்து பிரயோக விதியா வர்றது. இந்த நாலு விதி, நாலு விதி ஒன்னொன்னு தனியா பார்ப்போம். இப்ப சும்மா அப்படியே ஜென்ரலா சொல்லிட்டேன் அப்படிங்கறதுனால முடிஞ்சு போச்சு அப்படிங்கறது இல்ல, ஒரு ஒரு தலைப்பையும் தனியா பார்ப்போம். உற்பத்தி விதி அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன, உற்பத்தி விதி தத்த கர்ம ஸ்வரூப மாத்திர போதகோ நிரு விதி உற்பத்தி விதி யதா அக்னிஹோத்திரம் ஜோதி அத்தச்ச விதௌ கர்மணஹ கர்ணத்வேன அன்வய அக்னிஹோத்திரம் அக்னிஹோத்திர ஹோமேன இஷ்டம் பாவயதிதி. உற்பத்தி விதினா இதான் கர்ம தத்ர அப்படின்னு சொல்லி சொன்னா விதினாம் சதுர்விதினா மத்திய அப்படின்னு அர்த்தம். நாலு விதிக்கும் நடுவுல உற்பத்தி விதியை பார்க்கலாம். என்ன கர்மஸ்வரூப மாத்திர போதகோ விதி உற்பத்தி விதி, கர்மஸ்வரூபத்தை மாத்திரம் போதிக்கிறதான எந்த வாக்கியம் இருக்கோ அந்த விதிக்கு பேரு உற்பத்தி விதி. அக்னிஹோத்திரம் ஜுகோதி அப்படின்னு சொல்லிட்டு அக்னிஹோத்திரம் ஜுகோதி அப்படிங்கறத கர்மஸ்வரூபத்தை மாத்திரம் போதிக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னா பின்னாடி விசாரம் பண்ணலாம் அத அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு. சரி, அக்னிஹோத்திரம் ஜுகோதின்னு அதுக்கு ஒரு உதாரணம் கொடுத்தது. அத்தச்ச விதௌ கர்மணஹ கரணத்வேன அன்வயஹ, இங்க விதியானது கர்மமானது கரணத்வேன அன்வயஹ, ஒரு கருவியாக இங்க வந்து கரணம் அப்படின்னு சொல்லி சொன்னா திருத்தியா மூணாம் வேற்றுமை, மூணாம் வேற்றுமை கரணம், அந்த கருவியா வந்து நமக்கு பிரயோகமாறுது. அதனாலதான் என்ன ஆறுது, அக்னிஹோத்திரம் அப்படிங்கிற சப்தத்துக்கு பிரதமாந்த சப்தத்துக்கு நீங்க என்ன பண்ணீங்க, அக்னிஹோத்திரம்ங்கிற பிரதமாந்தத்தை வச்சுக்கோம் இல்ல, அக்னிஹோத்திரம் தித்தியாந்தம். இப்போ கர்மம்ங்கிறதுனால அக்னிஹோத்திரம்ங்கிறது கர்மம், அதனால தித்தியாந்தம் இங்க அக்னிஹோத்திரம் கர்மனா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக்னிஹோத்திரம் கரணத்வேன அன்பையான்னு சொல்லி சொல்றோம், அக்னிஹோத்திர அக்னிஹோத்திரம் அக்னிஹோத்ரேன, மூணாம் வெற்றுமையினது அக்னிஹோத்ரேன அப்படின்னுட்டு. அப்படி என்ன அர்த்தது, அக்னிஹோத்திரம் அக்னிஹோத்திரம் என்னது, அக்னிஹோத்திரம்ங்கிறது ஒரு ஹோமம், அதனால என்ன சொல்றது கரணத்வேன அன்பை அப்படிங்கிறதுனால அக்னிஹோத்திரம் அப்படிங்கிற இந்த கர்மமானது கரணத்மேன அன்பேனா ஹோமேன அக்னிஹோத்திரம் என்கிற ஹோமத்தினால் ஹோமத்தின் மூலியமாக அப்படின்னு சொல்லிட்டாங்க இஷ்டம் பாவியே. இதுதான் வாக்கியார்த்த போதம், சப்த போதம் எப்படி உண்டாகும் அப்படின்னு சொல்லிச்சுனா அக்னிஹோத்திர ஹோமேன இஷ்டம் பாவியே, ஏன் ஹோமேன அப்படின்னு எடுத்தா திருத்தியாந்தம் கரணத்வேன அன்பயா அப்படின்னு சொல்லி சொன்னதுனால. சரி, நான் உற்பத்தி விதவு இஷ்டபோதக பதசிய அபாவாத் அக்னிஹோத்திர ஹோமேன இஷ்டம் பாவியதி கதம் வாக்கியார்த்த சாதித்து சேத்னா விதேகே விதே விதேரேவ இஷ்ட ஆக்ஷேபகத்வாத் அன்யதா தஸ்ய புருஷார்த்த பூதே கர்மணி புருஷ பிரவர்த்தக அனுபவத்தி சாத். இங்க டீக்கர் ஒரு சின்ன கேள்வி என்னன்னா, உற்பத்தி விதவு இந்த உற்பத்தி விதியில அக்னிஹோத்திரம் ஜுஹோதின்றதுல இஷ்டத்தை என்னத்தை நீங்க அக்னிஹோத்திரத்தினால் பண்ணணும், இஷ்டம் பாவையே சொர்க்கம் பாவையே அப்படின்னு ஏதாவது சொல்லணும் அப்படிங்கிற வாக்கியமானது இல்ல. அக்னிஹோத்திரம் ஜுஹுயா சொர்க்க காமகங்கிறது வாக்கியமா இருக்கணும், ஆனா அப்படி இல்ல, அக்னிஹோத்திரம் ஜுஹோதி அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டீங்க. அப்படிங்கறதுனால அக்னிஹோத்திரேன ஹோமேன இஷ்டம் பாவையே அப்படின்னு அர்த்தம் நீங்க எங்க எடுத்தீங்க, ஏன்னா அங்க என்ன சொல்லிருக்கு கரணத்வேன அன்பையன்னு சொல்லிட்டு அக்னிஹோத்திர ஹோமேன இஷ்டம் பாவையே, உங்களுக்கு யார் அந்த ரைட்ஸ கொடுத்தா இஷ்டம் பாவையேத்து எப்படி கொண்டு வந்தீங்க நீங்க, அக்னிஹோத்திர ஹோமத்தினால நான் என்னோட இஷ்டத்தை நான் விரும்பின பலனை அடைய முடியும் அப்படின்னு எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டா அங்க சொல்றது சேது நீ அப்படி கேட்கப்படாது. விதேரவ இஷ்ட ஆட்சேபகத்வா, விதியிலேயே ஒரு ஒரு ஆகாங்ஷா இருக்கு என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த விதி யாருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும், விதியில ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இந்த விதி யாருக்காக அப்படின்ட்டு, அந்த எதிர்பார்ப்ப விதியே பூர்ணம் பண்றது. அந்யதா சசிய புருஷார்த்த பூதே கர்மணி புருஷ பிரவர்த்தத அனுப்பி யார் ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த விஷயத்தை அந்த விதியானது தீர்மானம் பண்ணல அப்படிங்கிற நிலையில இந்த விதி யாருக்கு விதிக்கப்படுறது அப்படிங்கிற ஒரு கேள்வியானது உண்டாருது. விதி யாருக்கு விதிக்கப்படுறது, புருஷனுக்கு இல்ல, யாருக்கு தேவ தெய்வத்தை, அப்ப அங்கேயும் யாருக்காவது ஒருத்தருக்கு அப்படி வந்துருது, அதனால புருஷ பிரவருத்தியானது இல்லாம போயிடும், விதியானது அங்க இஷ்டம் பாவியத்துன்னு சொல்லி ஏத்துக்க முடியலாம் போலாம். ஏன்னா ஒரு புருஷனோட சம்பந்தப்பட்ட தெரியாம மறைஞ்சு நிக்கிறான் ஒரு புருஷன், எப்படி போட்டோகிராஃப் பண்ணும் போது கேமரா பின்னாடி ஒரு ஆள் நிக்கிறார் அப்படின்னு உங்களுக்கு தெரியுதோ அந்த மாதிரி இங்கேயும் அந்த விதிக்கு பின்னாடி புருஷனானவர் ஒருத்தர் இருக்கார் அப்படிங்கறதுனால அந்த புருஷனுக்கு சொல்றதா வாக்கியத்தை நம்ம அமைச்சு புரிஞ்சுக்கணும். யாகசிய ரூபத்வயம், அடுத்தது யாகத்துல ரெண்டு ரூபம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்ன, நானும் யாகசிய ரூபே திரவியம் தேவதாச்ச ததாச்ச ரூபாஷ

0: అగ్నిహోత్రం జ్యోతి ఇది కథం ఉత్పత్తి విధి. అగ్నిహోత్ర శబ్దస్య తు తత్ ప్రఖ్యా న్యాయేన నామధేయత్వాది చేత్ న రూపాశ్రవణే రూపాశ్రవణే అపి అస్య ఉత్పత్తి విధిత్వాత్ అన్యథా రూపశ్రవణాత్ దద్నా జ్యోతి ఇత్యాది అయం ఏ ఉత్పత్తి విధి స్యాత్. తథా చ అగ్నిహోత్రం జ్యోతి ఇది వాక్యం అనర్థకం స్యాత్. యాగస్య ద్వే రూపే ద్రవ్యం దేవతా చ. ఇది వేద ఇవంగ్లోడే మీమాంసకర్లోడ ஒரு நீ நியாயம் நிலை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, யாகத்துக்கு ரெண்டு வகையான ரூபம், ஒன்னு திரவியம் இன்னொன்னு தேவதை அப்படின்றது. திரவியம் அப்படிங்கிறது ஹபிஸ் முதலியது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. தத்னா இந்த தத்னேந்திரிய காம செஞ்சுக்கலாம். திரவியம் நெய் பால் தயிர் ஆனிஷா இதெல்லாம் திரவியம். சரி, பசு கூட வந்துருக்கு சில சமயம், பசு குதிரை இதெல்லாம் கூட திரவியமா வந்துடும். அப்போ திரவியம். அடுத்தது தேவதை. எந்த தேவதைக்கு நீங்க என்ன மாதிரியான படைக்கிறீங்க, உணவு படைக்கிறீங்க அப்படிங்கிறது. இப்போ திரவியம் ஒன்னு, தேவதை ஒன்னு. இப்போ இங்க ஒரு விசாரம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, யாகத்துல கர்மத்துல வந்து பசுமாடு முதலியதெல்லாம் செய்யணுமா கூடாதா அப்படின்னு. பசுமாட என வாக்கியம் வர்றது என்ன பின்னாடி வரும், அத்தபக்ஷசா வரும் ஹிரதயத்துல, அப்புறம் பக்ஷஸ்தலத்தை, அப்புறம் முக்கியமான பாகத்தெல்லாம் எடுத்து அதை வந்து யாகத்துல உபயம் பண்ணக்கூடியதான வாக்கியமானது. பின்னாடி காலத்துல இந்த கலியுகத்துல இது சரிப்பட்டு வராது அப்படின்னுட்டு மத்வாச்சாரியர்கள் முதலியவெல்லாம் என்ன பண்ணாங்க, அந்த இடத்துல ஒரு கோதுமை பிண்டத்தை வச்சு கோதுமைய பிண்டத்தை கட் பண்ணி அதை உபயம் பண்ண சொன்னாங்க யாகத்துக்கு. ஏன்னா இது வந்து பின்னாடி காலத்துல மோசமான நிலைகளை தான் கொண்டு வரும் அப்படிங்கறதுனால. அப்போ யாகத்துல இந்த மாதிரி பசு குதிரை ஆடு அப்புறம் உங்களுக்கு புறா இதெல்லாம் வந்து பிரயோகம் பண்றதுக்கு விதி சாஸ்திரம் இருந்திருக்கு இருக்கு. இன்னைக்கு தேதிக்கு அது சரிப்பட்டு வராது அப்படிங்கறதுனால அதெல்லாம் டிராப் பண்ணிட்டாங்க. சரி, யாகத்திய வேறுபே திரவியம் தேவதாச்சு அது பண்ணலாமா கூடாதா அப்படின்னா, பெரியவங்க அப்படின்னு நம்ம ஏத்துருக்கோம், அவங்க நிச்சயம் பண்ணது, மகாபுருஷர்கள் அவங்க நிச்சயம் பண்ணது, அவங்க நிச்சயம் பண்ணது அப்படிங்கறதுனால அதுல வந்து தப்பு இருக்கிறது நியாயம் இல்லை அப்படிங்கிறது. அதனாலதான் ஆப்த வாக்கியம் பிரமாணம் சொல்லி எடுத்துட்டோம். தத்தாச்ச ரூபாசிரவணே அக்னிஹோத்திரம் ஜோதிதி கதம் உற்பத்தி விதி. திரவியம் தேவதாச்ச ரெண்டு வகையான ரூபம் சொல்லியாச்சு, ஒன்னு திரவியம் சொல்லணும், ஒன்னு தேவதை சொல்லணும். ஆனா இங்க அக்னிஹோத்திரம் ஜோதியில அந்த மாதிரி ரூபமானது அஸ்ரவணே கேட்கப்படல, சொல்லல, சொல்லப்படாததுனால அக்னிஹோத்திரம் ஜோதி அப்படிங்கிற உற்பத்தி விதியா நீங்க எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டா, அக்னிஹோத்திர சப்தஸ்ய து தத் பிரக்ஷ்யா நியாயேன நாமதேயத்வாதி சேத். தத் பிரக்ஷ்யா அப்படின்ற நியாயத்தை வச்சிருந்து, தத் பிரக்ஷ்யா தத் அப்படின்னா அது, பிரக்யா பிரகிருஷ்ட க்யா கதனே தாது பிரகிருஷ்ட கதனே பிரகிருஷ்டமாக கூறுவதில், நன்றாக கூறுவதில், அதனை நன்றாக கூறுவதில் அப்படின்னு ஒரு நியாயத்தை வச்சுண்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, அக்னியே அக்னிஹோத்திரம் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அக்னியே ஹோத்திரம் அத்த இது அக்னிஹோத்திர சப்தேன அக்னி தேவதாத்மகசிய கர்ம ரூபஸ்ய ஸ்ரவணாத் கதம் ரூபாஸ்ரவணம் இத்தியாசிங்க அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்பாங்க. என்ன அப்படின்னா, அக்னிஹோத்திரம் ஜோதி அப்படிங்கறதுல உற்பத்தி விதித்துவம் திரவிய தேவதாவானது இல்ல அப்படிங்கிற நீ நினைச்சுட்ட அப்படின்னா, அப்படி இல்லப்பா, அக்னியே ஹோத்திரம் அத்த இது வந்து சித்தாந்தி இல்ல, ஒரு பட்சத்தை விட ஒரு ஒரு சித்தாந்தம், ஒரு ஏகதேசியம். அக்னியே ஹோத்திரம் அத்த அப்படிங்கறதுல அக்னி அப்படிங்கறது சம்பந்தப்பட்டது இருக்கிறதுனால அக்னியே அக்னியே ஹோத்திரம் அத்த இந்த ஹோத்திரம் இந்த ஹோமமானது எதுக்கு அக்னி தேவதைக்கு அப்படின்னு சொன்னதுனால நீ சொல்லக்கூடாது அப்படி அப்படின்னு சொல்லி சொன்னா, அப்படி இல்ல, அக்னிஹோத்திர சப்தத்திய தத்பிரக்யாச்ச அன்யசாஸ்திரம் இது தத்பிரக்யா நாயேன நியாயேன நாமதேயத்வத்திய பக்ஷ்யமானத்வாத் ந கஸ்யாபி கர்ம ரூபஸ்ய ஸ்ரவணம் அத்ர இதி அர்த்தஹ தத்பிரக்யம் ச அன்யசாஸ்திரம் அப்படின்னு நியாயம் ஜெயமினி சூத்திரத்துல ஒரு நியாயம் பண்ணிருக்காங்க. எனது தத்பிரக்யம் அப்படிப்பட்டத பிரகிருஷ்ட கத்தனம் அக்னிஹோத்திரம் அப்படிங்கிற மாதிரியான பிரகிருஷ்ட கத்தனம் எங்கேயாவது இருந்ததுன்னா அது அன்யசாஸ்திரம். அன்யசாஸ்திரம்னா அது வந்து கர்ம இந்த மாதிரி திரவிய தேவதையை பத்தி சொல்லல, நாமதேயம் அப்படிங்கிற ஒரு சாஸ்திரத்தை, நாமதேயம்னா பேரு, அந்த விதி மந்திரம் நாமதேயம் அர்த்தவாதம் சொல்லி சொன்னோம். நாமதேயங்கிறது பேரு, கர்மத்துக்கான பேரு. அதனால நாமதேயத்துவத்திய பக்ஷிமானத்துவ பின்னாடி சொல்ல போறோம், நாமதேயத்தை விசாரம் பண்ணுவோம். கஸ்யாபி கர்ம ரூபத்திய சிரவணம் அத்தியர்த்த ந கஸ்யாபி வேற எந்த கர்மத்தை பத்தியும் அது வந்து அக்னியே ஹோத்திரம் அத்திரங்கிறது அக்னி தேவதைக்கு அப்படிங்கிற அர்த்தத்தை நீங்க எடுத்துக்கூடாது. எத்தியபி அத்த கர்மனோ ரூபம் ந ஸ்ரூயதே ததாபி விதி அன்யதா அனுபத்தியா தத் கல்பியதே தச்ச சாமானியத கல்பமானம் திரவிய தேவதாத்மகம் கர்மனோ ரூபம் விசேஷாக்காங்கயா குண விதி மந்திர வர்ணாபியாம் விசேஷேன அவகமியமானம் அத்த சம்பவதி. அப்படியே இந்த இடத்தை கர்மத்தினுடைய ரூபமானது திரவியம் தேவதைன்னு ரெண்டுமே இங்க சொல்லப்படல அப்படின்னு சொல்லி சொன்னாலும், ஒரு விசேஷ ஆகாங்க விசேஷமான எதிர்பார்த்த வச்சுண்டு ஒரு விதி வந்து இங்க வேற வழி இல்ல, வேற விதிக்கு இங்க இடம் இல்ல அப்படிங்கறதுனால இந்த விதியை வந்து அங்க நாம கற்பனை பண்ணுவோம். எப்படி அப்படின்னா, மந்திர வர்ணம் குணம் மந்திர வர்ணாபியாம்ச குணம் மந்திரம் இதெல்லாம் வச்சுண்டு இங்க நியாயம் மாறுது. எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லி சொன்னா, கதச்ச அக்னிஹோத்திரம் ஜோதி இத்தியத்திர திரவிய தேவதாத்மகசிய கர்ம ரூபஸ் சாஸ்திரஸ்ய சரவண அபாவி அபி அக்னிஹோத்திரம் ஜோதி அப்படிங்கறதுல திரவியமும் தேவதமும் சம்பந்தப்பட்ட கர்ம ரூபமானது சொல்லல அப்படின்னாலும் கூட ஹோம ரூப கர்ம சுரூப மாத்திர போதகத்வ ரூபம் உற்பத்தி விதித்துவம் சம்பவதி இது ஆசையின பரிகரதி. ஹோம ரூபத்தை மாத்திரம் சொல்றதான வாக்கியம் இருக்கு. யாகத்திலேய ரெண்டு ரூபமான திரவியம் தேவதையை பத்தி சொல்லல, ஆனா ஹோமத்தை சொல்றது. ஏற்கனவே சொன்ன யாகம் ஹோமம் ரெண்டுமே வேற வேற. யாகம் அந்த தேவதையை நினைச்சு அதை விட்டுடுறது. எந்த தேவதைய சம்பந்தப்படி அந்த திரவியத்தை நம்ம வந்து தியாகம் பண்றதுக்கு பேரு யாகம். எந்த தேவதையை சம்பந்தப்படுத்தி அந்த திரவியத்தை பிரக்ஷேபம் அக்னியில இடுறதுக்கு பேரு ஹோமம். அந்த ஹோமமானது இங்க சொல்லப்பட்டதுனால இத உற்பத்தி விதின்னு எடுத்துக்கலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ரூப அஸ்ரவணி அப்படி உற்பத்தி விதித்தும் அப்படின்னு அதான் அங்க சொல்லியாரு. இல்லாட்டி என்ன ஆகும் அப்படின்னா அக்னிஹோத்திரம் ஜோதி இத்திய ரூப அஸ்ரவண ரூப அஸ்ரவண மாத்திரேன உற்பத்தி விதித்துவ அனங்கீகாரே தத்னா ஜோதி இத்தியஸ்யேவ உற்பத்தி விதித்துவம் சியாத் அத்ர கர்மஸ்வரூபஸ்ய சிரவணாத்யர்த்தஹ தத்னா ஜுஹோதீன்னு நூறு வாக்கியம் இருக்கு. தயிர் மூலியமாக ஹோமம் பண்ணணும் அப்படின்ட்டு. ஹூ அப்படிங்கிறது தாத்து, ஜுஹோதி அப்படின்னு வருது. சரி, தயிரை கொண்டு ஹோமம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது குணவிதின்னு ஏத்தாச்சு. தயிர் அப்படிங்கிற குணம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்ட்டு. உற்பத்தி விதிக்கு அக்னிஹோத்திரம் ஜுஹோதிங்கிற அந்த உற்பத்தி விதியில தயிரை கொண்டு ஹோமம் செய்யுங்கள் அப்படின்றது வந்ததா நம்ம அர்த்தம் எடுத்துக்கணும். இங்க ரூபமானது சொல்லல அப்படிங்கறதுனால, திரவியம் தேவதை ரூபமானது சொல்லப்படல அப்படிங்கறதுனால இத உற்பத்தி விதியா நீ ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, தத்னா ஜோதிங்கிற இந்த குணவிதியானது உற்பத்தி விதி ஆகும். குணவிதியானது உற்பத்தி விதி ஆகும். அதனாலதான் சொல்றாரு தத்னா ஜோதி இத்தியஸ்ய அக்னிஹோத்திர கர்ம உற்பத்தி விதித்து வாக்கியஸ்ய வாக்கிய வாக்கியாந்தர வாக்கியாந்தரஸ்ய அனர்த்தகம் அனிஷ்டாபாதாயதி அனிஷ்டமாபாதயதி. சரி, இருந்துட்டு போதே தத்னா ஜோதி உற்பத்தி விதியா ஏத்துக்கலாமே அப்படின்னா ஏத்துக்கலாம். எப்போ நம்ம வேதம் எழுதி இருந்தோம்னா நீ என்ன சொன்னாலும் செஞ்சுக்கலாம். ஆனா இங்க அப்படி இல்ல. ஏன் அப்படின்னு இந்த தத்னா ஜோதி உற்பத்தி வாக்கியமா நம்ம ஏத்துட்டோம் அப்படின்னா அக்னிஹோத்திரம் ஜோதி அப்படிங்கிற வாக்கியத்துக்கு பிரயோஜனமே இல்லாம போயிடும். அது எங்கேயுமே வர முடியாது. அக்னிஹோத்திரம் ஜோதிங்கிறது ஒரு காமன் விதி, பொதுவான விதி. அந்த அக்னிஹோத்திரம் ஜோதிங்கிறத ஆதாரம் பண்ணிதான் மத்த எல்லாமே. அக்னிஹோத்திரம் ஜோதி எது சோமேன அக்னிஹோத்திரம் ஜோதி. அதே மாதிரி ஒரு ஒரு தேவதைக்கும் என்னென்ன கர்மமானது வந்திருக்கோ, வாயவியம் சுவேத்தமாலவே பசு காமனு சொல்லி சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துலயும் என்னென்ன பூத்தி காமகம் சொல்லியிருக்க, அந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துலயும் என்னென்ன எல்லாம் வருதோ அதெல்லாம் என்ன ஆயிடுறது, இந்த அக்னிஹோத்திரத்தை சார்ந்ததா இருக்கு. அக்னிஹோத்திரத்தை நீங்க ஏத்துக்கல அப்படின்னு சொல்லி சொன்னா, அக்னிஹோத்திரம் ஜோதிங்கிறத உற்பத்தி வாக்கியமா ஏத்துக்காம தத்னா ஜோதி ஏத்துட்டீங்க அப்படின்னா அக்னிஹோத்திரம் ஜோதிக்கு எங்கேயுமே பிரவருத்தி இல்லாம போயிடும். அக்னிஹோத்திரம் ஜோதிங்கிற வாக்கியத்துக்கு எங்கேயுமே பிரவருத்தி இல்லாம போயிடும். பிரவருத்தி இல்லாம போச்சுன்னா அந்த வாக்கியமானது அனர்த்தக வாக்கியமாயிடும், பொருளற்ற வாக்கியமாயிடும். பொருளற்ற வாக்கியம் ஒரு வாக்கியம், பொருளற்ற ஒரு வார்த்தையே ஒத்துக்க மாட்டான். பொருளற்ற ஒரு வாக்கியம் இருந்ததுன்னா வேதமே பொருளற்றதாயிடும் அப்படின்ற நிலைக்கு தள்ளப்பட்டதாயிடும். அதனால என்ன சொல்றாங்க, அப்படி ஏத்துக்க முடியாது. அக்னி ரூப குண விதித்துவேனா அப்பி அஸ்ய உற்பத்தி விதி உற்பத்தி ரீதி வாச்சியம் உபவத்தி ரீதி வாச்சியம் அக்னிர் ஜோதி இதி இத்தியாதி மந்திர வர்ணேன அக்னி ரூப குணஸ்ய பிராப்தத்வாத் கர்ம நாமதேயத்வஸ்ய வக்ஷ்யமானத்வாச்ச தஸ்மாத் அனர்த்தகம் இதி சாதுக்தம். அபி அக்னிர் ஜோதி ஜோதி ஸ்வாஹா அப்படின்னு சொல்லிட்டு கர்மமானது செய்யும் போது நச்ச அக்னி ரூப விதித்துவேனா அப்பி அஸ்ய உபவத்தி வாச்சியம் அக்னி ரூப குண விதியா எடுத்துக்க முடியாது. ஏன் இப்ப ஏத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லி சொன்னா அக்னி ஜோதி அப்படின்ட்டு அந்த மந்திர வர்ணத்தினால அக்னி ரூபமான குணமானது சொல்லப்பட்டதா இருக்கு. இது குணவிதியா கூட ஏத்துக்க முடியாது அப்படிங்கிறாங்க. ஏன்னா வேற ஒரு மந்திரத்தினால அந்த குணமானது விதிக்கப்பட்டதா எடுத்து அப்படிங்கறதுனால கர்மநாமதேயத்வசிய வக்ஷ்யமானத்வாச்ச கர்மநாமதேயம் அப்படிங்கறது பின்னாடி சொல்ல போறோம். கர்மநாமதேயத்தை எப்படி பிடிக்கிறது அப்படின்ட்டு அக்னிஹோத்திரம்ங்கிறது கர்மநாமதேயம் ஒரு பேரு தான் அப்படின்னு சொல்றத கர்மத்துக்கு பேர் தான் அப்படிங்கறத பின்னாடி சொல்ல போறோம் அப்படிங்கறதுனால நாங்க பொருளற்றதுன்னு சொன்னது நியாயம் தான். என்னப்பா இவ்வளவு பெரிய வார்த்தை யூஸ் பண்றேன், நான் சும்மா ஒரு கேள்வி தானே கேட்டோம்னா கரெக்ட் தான். நீ கேட்ட கேள்வி ரொம்ப பெரிய ப்ராப்ளம் கொண்டு வர கேள்வி, அதனால இங்க தப்பு இல்ல. கிஞ்ச தத்னா ஜோதி இத்யஸ்ய உற்பத்தி விதித்வே பயசா ஜோதி இத்யஸ்ய அபி வயர்த்ய வயர்த்யம் கர்மாந்தர விதாயகத்வம் வா ஸ்யாத் ஹோமஸ்ய உற்பத்தி விதி உற்பத்தி சிஷ்ட தர்வி அவருந்த அவருந்தத்வேன தத்ர பயோரூப குண விதித்வ அசம்பவாத். ஒரு பிரச்சனை மாத்திரம் இல்ல, வரிசையா பிரச்சனை வந்துட்டே இருக்கு. என்னன்னா தத்னா ஜோதி அப்படிங்கறத நீ உற்பத்தி விதி அப்படி எடுத்து எடுத்துட்டா அப்படின்னா தத்னா ஜோதிங்கிறது பயசா ஜோதி பால் கொண்டு சோமத்தை செய்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கியம் இருக்கு. அப்படி பயசா ஜோதி வந்து உற்பத்தி வாக்கியமா ஆயிடும், இல்லாட்டி பயசா ஜோதிங்கிறது வேஸ்ட் ஆஃப் ஆயிடும், பொருளற்ற வாக்கியமா ஆயிடும். இப்படி பல கன்ஃபியூஷன் இருக்கு அப்படிங்கறதுனால இங்க நாம வந்து அதை ஏத்துக்க முடியாது. அதனால அக்னிஹோத்திரம் ஜோதி இத்தியாசிய ஹோம உற்பத்தி விதி சேது அக்னிஹோத்திரம் ஜோதி அப்படிங்கறத உற்பத்தி விதியை ஏத்துண்டோம் அப்படின்னா தத்னா ஜோதி பத பயசா ஜோதி இத்தியாதி வாக்கியத்தை சர்வசியாபி தத்ர கலே கபோதன்யாயேன யுகபத் தத்யாதி குண விதாயகத்வேன அபி உபபத்தியா ந அநேக திருஷ்ட கல்பனா பிரசங்க இதி அக்னிஹோத்திரம் ஜோதி இதி அஸ்ய ஏவ உற்பத்தி விதித்வம் நியாயம் இதி அலம். அப்படி என்ன சொல்றார் அப்படின்னு சொல்லி சொன்னா தத்யா ஜோதி பயசா ஜோதி இதுக்கெல்லாம் நீ வந்து ஒன்னொன்னுக்கும் பல வகையான அதிர்ஷ்டங்களை கல்பனை பண்ண வேண்டியது வேற வேற கர்மங்கிறதுனால வேற வேற அதிர்ஷ்டத்தை அதிர்ஷ்டம்னா புண்ணியம் வேற வேற பலனை கல்பனை பண்ண வேண்டியதா இருக்கும், புண்ணியம் தான் கல்பனை பண்ண வேண்டியதா இருக்கும். அது நியாயம் இல்ல, அது வந்து தோஷத்தை தான் கொண்டு வரும் அப்படிங்கறதுனால ஏற்கனவே பார்த்தோம். ஒரே கர்மத்துல தயிரை மாத்திட்டு பாலை வைக்கும் போது அந்த இடத்துல தயிருக்கு ஒரு பலன் பாலுக்கு ஒரு பலன் அப்படின்ற மாதிரி ஆயிடும். அதனால ஒரே கர்மத்தினால ரெண்டு பலன் கொண்டு வரதுனால வாக்கிய தோஷம் வந்துடும் அப்படிங்கலாம். அப்படி இங்க தோஷமானது இல்லாம இருக்கிறதுக்கு இந்த அக்னிஹோத்திரம் ஜோதிங்கிற உற்பத்தி விதியை ஏத்துண்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா தத்னா ஜோதி பயசா ஜோதிங்கிற வாக்கியமானது கலே கபோத நியாயேன அப்படிங்கிறாரு. கலே கபோத நியாயன ஒரு ஒரு புறா கூடானது இருக்கு, புறா கூட்டமா இருக்கு, ஒரு கல் அடிக்கிறீங்க மொத்தமா எல்லா புறாவும் பறந்து போயிடும். புறா கூட்டத்துல ஒரு கல் போட்டா போதும் மொத்தமா எல்லா புறாவும் பறந்து போகும், மொத்தமா எல்லா புறாவும் பறந்து வந்து உட்காரும். இந்த மாதிரி ஒரு கல் போட்டா எல்லாமே இந்த அக்னிஹோத்திரம் ஜோதிங்கிற ஒரே ஒரு கல் உற்பத்தி விதியா ஏத்துட்டோம்னா மத்த வாக்கியம் எல்லாம் வந்து டக்குன்னு யுகபது தத்யாதி குண விதாயகத்வேன ததி முதலிய ததி பாலு முதலிய குணத்தை விதிக்கிறதா வந்து சேர்ந்துடும். அதனால அநேக அதிர்ஷ்ட கல்பனா பிரசங்க, அதனால பல வகையான அதிர்ஷ்டத்தை இங்க கற்பனை பண்ணணும் அப்படிங்கிற பிரசங்கம் கூட இல்ல. அதனால அக்னிஹோத்திரம் ஜோதி இத்தியத்தையோ உற்பத்தி விதித்தம் அக்னிஹோத்திரம் ஜோதிங்கிறதா உற்பத்தி விதியா இருக்குமே தவிர வேற வாக்கியம் இல்ல அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கு. உற்பத்தி விதுவா விதியானது நிரூபிக்கப்பட்டார். அடுத்தது விநியோக விதி. விநியோக விதினா என்ன அப்படின்னா அங்க அங்கி சம்பந்த நிர்தாரண விதி. அங்காங்கி பாவத்தை எது அங்காங்கி சம்பந்தத்தை அங்காங்கி சம்பந்தத்தை அங்காங்கி பாவத்தை மூணாவது அத்தியாயத்தை எந்த விஷயத்த சொன்னோமோ அந்த விஷயத்தை இதுவரைக்கும் ரெண்டாவது அத்தியாயம் இப்ப மூணாவது அத்தியாயம் போயிட்டு இருக்கோம். அங்காங்கி பாவத்தை நிச்சயம் பண்ற எந்த விதியோ அது வந்து விநியோக விதி சொல்றாங்க. அங்க பிரதான சம்பந்த போதகோ விதி விநியோக விதி. அங்க பிரதானத்தை முக்கியமா எது வச்சுன்னு சொல்றோமோ அந்த விதிக்கு பேரு விநியோக விதி. அங்கானா திரவிய தேவதாதி லட்சணானா பிரதானேர் வாக்கியாந்தர விகித சக சம்பந்தத்திய சேஷத்துவ லட்சணத்திய போதகோ விதி அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அதாவது அங்கானா அங்கம்னு சொல்லி சொன்னா என்ன திரவியம் தேவதையெல்லாம் சொல்லோமே அந்த மாதிரி திரவிய தேவதையோட சம்பந்தப்படுத்தி கொடுக்கறது பிரதான வாக்கியத்தோட எந்த சம்பந்தப்படுத்தி கொடுக்கறதோ அந்த விதிக்கு பேரு விநியோக விதி. ஏன்னா உற்பத்தி விதி வந்தாச்சு, உற்பத்தி விதி ஒரு விநியோக விதியை எதிர்பார்க்கறது. அந்த இடத்துல ததுனா ஜுகோதி அப்படின்னு ஒரு குணத்தை ததிங்கிற தயிருங்கிற குணத்தை விதிக்கிறதா ஒரு விதி வர்றது. சஹி திருதியா பிரதிபண்ண அங்க பாவ திருதியா பிரதிபண்ண அங்க பாவசிய ததுனா ஹோம சம்பந்தம் விதத்தே ததுனா ஹோமம் பாவே விதி. இங்க திருதியா ஸ்ருதின்னு சொல்லுவாங்க சார் மீமாம்சக திருதியா ஸ்ருதின்னு சொல்லுவாங்க. அதாவது மூன்றாம் வேற்றுமை கொண்டு தீர்மானம் ஆறுது. ததுனா அப்படிங்கிறது டா ததுனா ததுனாங்கிறது டு ஔஜஸ் அம் ஔஜஸ் டா பியாம் பிஸ்கா அந்த ததுனா டா வந்து நா ததுனா அப்படினாயி. அப்படி மூன்றாம் வேற்றுமையினால நிரூபிக்கப்பட்டதா இருக்கிறதுனால மூன்றாம் வேற்றுமையோட முதல் ஒருமை ஒருமையில மூன்றாம் வேற்றுமையில ஒருமையில வந்து நிக்கிறதுனால திருதியா பிரதிபண்ண அங்க பாவசிய மூன்றாம் வேற்றுமையை கொண்டு அங்கத்தை தீர்மானம் பண்றது கரணத்வேன அங்கத்தின்னு சொல்லியிருக்கோமே கருவியா வந்து சேர்றதுன்னு சொல்லிட்டு அதனால அங்கத்தன்மை அடைஞ்சதுனால ததுனா ஹோம சம்பந்தம் விதத்தே தயிரோட ஹோமத்துக்கு சம்பந்தத்தை நிரூபணம் பண்றது. தயிரும் இந்த ஹோமமும் சம்பந்தப்பட்டது. அக்னிஹோத்திரம் ஜோதின் எந்த ஹோமத்தை நீங்க சின்னம் சொன்னீங்களோ அந்த ஹோமத்தோட இது சம்பந்தப்படுத்துறது அப்படின்னு தீர்மானமாகும். அதனால வாக்கியமானது என்ன சப்தம் அந்த பாவனையானது என்ன ஆகுது ததுனா ஹோமம் பாவையே அப்படின்னு ததுனா ஹோமம் பாவையே தான் வாக்கியமானது உண்டாகுது. சரி தயிர்னால குணவித அன்வயே இப்போ குணவிதியா இருக்கும்போது வச்சுக்கோங்க, தாத்வர்த்தமானது சாத்தியத்தோட சம்பந்தமாகும் சொல்லி சொல்றாங்க. எப்படி கொச்சித் ஆசிரியத்வேன அப்படி, சிலது ஆசிரியத்தோட சம்பந்தப்பட்டுதான். எப்படின்னா தத்தீந்திரிய காமஸ்ய ஜுரியாத் அப்படின்ற வாக்கியம், ததி கரணத்வேன இந்திரியம் பாவையே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. ததி கரணத்வேன இந்திரியம் பாவையே அப்படின்னா கயிறை கரணமாக கருவியாக கொண்டு இந்திரியத்தை பவனை செய்ய புஷ்டி அடை செய்வீர்களாக அப்படின்ற வாக்கியமான சொல்லியா, கயிறை கொண்டு இந்திரியத்தை புஷ்டி அடைய செய்வீர்களாக. தயிரை வச்சு எப்படி பண்றது அப்படின்ற கேள்வி வரும். தயிர் இன்னைக்கு என்ன சொல்றா, தயிர்ல வந்து நல்ல சத்தால சக்தி எல்லாம் இருக்கு அப்படிங்கறதுனால, அதாவது கொழுப்பு சத்தம் எல்லாம் இருக்குல்ல, நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு எல்லாம் இருக்கு, அதுல நல்ல கொழுப்பு இதுல இருக்கு அப்படிங்கறதுனால தயிர் சாப்பிடறது ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறான். அப்போ தயிரை கொண்டு கருதியாக கொண்டு உடம்புக்கு நல்ல தயிரை நிறைய சாப்பிடணும் அப்படின்னு வேதத்துல சொல்லியிருக்கு அப்படின்னு அர்த்தம் வந்துடும். ராகத பிராப்தி விஷயத்த வேதம் சொல்றது அப்படின்னு அர்த்தம் ஆயிடும். அதனால இங்க என்ன பண்ணணும், தயிர் குணமாக கொண்டு தயிரை கருதியாக கொண்டு ஹோமத்தை செய்யணும் அப்படிங்கிற அர்த்தத்தை இங்க பாவனை பண்ணணும் அப்படிங்கறத, ஹோமத்தை பாவனை பண்ணணும் அப்படிங்கறது இங்க அர்த்தமா வந்துடும். தச்ச கிம் நிஷ்டமிச்சு ஆகாங்காயா சந்நிதி பிராப்த ஹோம ஆசிரியத்தின் அன்பேதி அப்படின்னு நான் சொல்ல வேண்டும். ததி கரணத்வேன இந்திரியம் பாவையேதுன்னு சொல்லி சொன்னா, தயிரை சாப்பிட்டுட்டா போதும் வேற ஒண்ணும் வேண்டாம் அப்படிங்கிற நிலை உண்டாயிடும். ஏன்னா என்ன முதலே சொல்லும் போது கொச்சிது ஆசிரியத்வேன அப்படி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. சிலது ஆசிரியமாக இருந்து கூட நமக்கு விஷயத்த நிரூபணம் பண்ணும் அப்படிங்கறதுனால, ஆசிரியமா சார்ந்து எப்படி பண்ணும் அப்படின்னா, தயிர் அப்படிங்கிற இந்த குணம் கொண்டு, தயிர் அப்படிங்கிற திரவியத்தை கொண்டு நீங்க என்ன பண்றீங்க, ஹோமத்தை பாவனை பண்ணணும் அப்படின்ட்டு. அதனால சந்நிதி பிராப்த ஹோமத்தை ஹோமத்தோட சம்பந்தப்படுறதாயிடுறது, தத்தேந்திரிய காமச ஜுகுயாத் அப்படின்னு ஆயிடுறது. ஜுகுயாத் அப்படின்னு ஊ காத்து வந்திருக்கு, அதனால அது ஹோமத்தோட சம்பந்தப்பட ஆயிடுறது. விதேகே ஸ்ருத்யா ச பிரமாணானி, அந்த விதிக்கு ஸ்ருதி முதலிய ஆறு பிரமாணங்கள் இப்ப சொல்ல போறோம். ஸ்ருதி முதலிய ஆறு பிரமாணங்கள், ஸ்ருதி லிங்க வாக்கிய பிரகரண காண சமான சமாட்சியானாம் சமவாயே பார தௌர்பல்யம் அர்த்தம் பிரகர்ஷோ அப்படின்னு சொல்லிட்டு வாக்கியம் நியாயம் அங்க நியமாசர்கள். ஸ்ருதி லிங்கம் வாக்கியம் இங்க பார்க்க போற பிரமாணங்களானது என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்கோ, பார தௌர்பல்யம் அடுத்தது, பார தௌர்பல்யம்னா ஸ்ருதியை காட்டிலும் லிங்கமானது பலம் குன்றியது, லிங்கத்தை காட்டிலும் வாக்கியமானது பலம் குன்றியது, வாக்கியத்தை காட்டிலும் பிரகாரமானது பலம் குன்றியது, பிரகாரனை காட்டிலும் பிரகடனத்தை காட்டிலும் ஸ்தானமானது பலம் குன்றியது, ஸ்தானத்தை காட்டிலும் சமாட்சியம் ரொம்ப பலமே இல்லாதது அப்படிங்கிற நிலை. அதுதான் இன்னொரு ஸ்லோகம் சொல்லுவோம், பாதிகா ஏவ ஸ்ருதி நித்யா சமாட்சியா பாத்யதே சதா மத்யமானாம் து பாத்யத்வம் பாதகத்வம் ச உபேக்ஷயா அபேக்ஷயா அப்படின்ட்டு. அதாவது ஸ்ருதி எல்லாத்தை காட்டிலும் மற்ற எல்லா பிரமாணத்தை காட்டிலும் பலம் கூடியது, அதனால எல்லா பிரமாணத்தையும் நிராகரிச்சோம். ஸ்ருதியை பொறுத்த வரைக்கும் மத்த எல்லா பிரமாணத்தையும் நிராகரிச்சோம், அதுதான் ஸ்ட்ராங், மத்த எந்த பிரமாணம் வந்தாலும் அது தேவையில்லாங்க. முக்கியம் ஸ்ருதி என்ன சொல்லுதோ அதான் பண்ணணும். சுவாட்சியாங்கிற பிரமாணம் மத்த எல்லாத்தை காட்டிலும் பலம் குன்றியது. இது ரெண்டும் ரெண்டு எக்ஸ்ட்ரீம். மத்ததெல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, நடுவுல இருக்கிறதெல்லாம் முன்னாடி இருக்கிறதை காட்டிலும் பலம் குன்றியது, பின்னாடி வரப்போறதை காட்டிலும் பலம் கூடியது. அதனாலதான் சொல்லிட்டு மத்தியமானாம் பாத்தியத்தும் பாதகத்தும் அபேட்சையா, அபேட்சா பண்ணிட்டு அபேட்சா புத்தியோட முன்னாடி இருந்த பிரமாணத்தை காட்டிலும் பலம் குன்றியது, பின்னாடி வரப்போற பிரமாணத்தை காட்டிலும் பலம் கூடியது அப்படின்னு ஆயிடும். லிங்கம் எப்படி, ஸ்ருதியை காட்டிலும் பலம் குன்றியது, வாக்கியத்தை காட்டிலும் பலம் கூடியது, வாக்கியமானது லிங்கத்தை காட்டிலும் பலம் குன்றியது, பிரகரணத்தை காட்டிலும் பலம் கூடியது, பிரகரணம் வாக்கியத்தை காட்டிலும் பலம் குன்றியது, ஸ்தானத்தை காட்டிலும் பலம் கூடியது அப்படின்னு ஒன்னு ஒன்று விதேகே சர்க்காரி பூதானி ஷட் பிரமாணானி. இந்த விதிக்கு உதவி புரியதா இருக்கிற ஆறு பிரமாணங்கள் இருக்கு. என்னன்னா, ஸ்ருதி லிங்க வாக்கிய பிரகரண ஸ்தான சமாட்சியா ரூபாணி, ஸ்ருதி லிங்கம் வாக்கியம் பிரகரணம் ஸ்தானம் சமாட்சியா அப்படின்னு ஆறு பிரமாணங்கள். இதுக்கு விதியை நிச்சயம் பண்றதுக்கு, விதியை தீர்மானம் பண்றதுக்கு, விதிக்கு உதவிகரமா இருக்க ஒரு விதியானது பிரவர்த்திக்கிறதுக்கு. ஏன் இந்த இடத்துல ஒரு ஒரு பிரமாணமும் அடுத்தடுத்த பிரமாணத்தை காட்டிலும் பலம் கூடியது அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்படின்னா, ஸ்ருதியானது நேரடியா விநியோகத்துல வந்து இறங்கிடும். ஏன்னா உற்பத்தி விதிக்கு அப்புறம் விநியோக விதி சொல்லியிருக்கு. உற்பத்தி விதி ஒரு வாக்கியம் நம்ம ஏதோ கேட்ட உடனே விநியோக விதி என்ன பண்ணிடணும், டக்குன்னு விநியோகத்தை பண்ண வரணும். ஆனா ஸ்ருதி இல்ல, ஒரு வாக்கியத்துக்கு லிங்கம் இருக்கு, ஆனா ஸ்ருதி இல்ல, அதுக்கு சம்பந்தப்பட்ட ஸ்ருதி இல்ல, அதனால ஒரு ஸ்ருதியை கற்பனை பண்ண வேண்டியது இருக்கும். ஸ்ருதியை கற்பனை பண்ற நேரத்துல ஸ்ருதி இருந்துதான் பிரவர்த்தி ஆயிடுது. ஸ்ருதியை கற்பனை பண்ணி நீங்க பிரவர்த்தி பண்ண வேண்டியது கொஞ்சம் டைம் ஆகும், அதனால பலம் குன்றியதா இருக்கு. அதே மாதிரி வாக்கிய பிரமாணம் இருக்கு, மத்த ரெண்டு பிரமாணம் இல்லைன்னா வாக்கிய பிரமாணத்துக்கு ஒரு லிங்க பிரமாணம், லிங்க பிரமாணத்துக்கு ஒரு ஸ்ருதி பிரமாணம், ரெண்டு கற்பனை பண்ண வேண்டியது இருக்கும். அதிகமான கற்பனை பண்றதுனால பலம் குறைஞ்சிட்டே இருக்கு. அதான் காரணம் பலம் ஏன் குறையிறது அப்படின்னு கேட்டா, ஒரு ஒரு பிரமாணமும் அடுத்தடுத்த பிரமாணத்தை போகும்போது முன்னாடி முன்னாடி பிரமாணத்தை நம்ம கற்பனை பண்ண வேண்டியது இருக்கு அப்படிங்கறதுனால இங்க பலம் குன்றியதா இருக்கு. ஏதா சககிருத்தானா ஏதா சககிருத்தேன அனேன விதினா அங்கத்தம் பரோத்தேச பிரவிருத்த கிருசாத்தியத்துவ ரூபம் பாரார்த்திய பாரார்த்திய அபரா அபரபாரியாயம் ஞாபகத்தை ஏதா சககிருத்தேன. இந்த ஆறு பிரமாணம் பிரமாணங்களானதும் உதவியோடு, நாலு பிரமாணங்கள் உதவியோடு என்ன பண்ணும், அனேன விதினா அங்கத்துவம், விதியோடைய அங்கம் நமக்கு ஞாபகத்துல உண்டாருது. விதினா அங்கத்துவம் அப்படிங்கிறது விதியோடைய அங்கமானது அப்படின்னு நமக்கு ஞாபகத்துல உண்டாருது. இந்த விதியோட அங்கம் அப்படிங்கறது நமக்கு தீர்மானமாறுது. பர உத்தேச பிரவருத்த கிருதி சாத்தியத்துவ ரூபம், அந்த விதி எதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, இன்னொருத்தரை தேசம் பண்ணி அவரை கர்மத்தில் ஈடுபடுத்துறதுக்கோசம், யாருக்காக இந்த விதியான சொல்லப்பட்டிருக்கோ அவரை கர்மத்தில் ஈடுபடுத்துறதுக்காக இங்க இருக்கு. பாரார்த்தே அபரபரியாயம் ஞாபகத்தே, அதனால ஒன்னு இன்னொன்னு வச்சுட்டு சம்பந்தப்படுத்ததா வச்சுட்டு நமக்கு முக்கியமான பிரமாணத்தை நிர்பணம் பண்றது. இதுக்கு பல வகையான உதாரணம் கொடுக்கறாங்க. கீழே பிரயோஜனம் ஏன் இருக்க முடியாது, ஏன் வந்து அவ்வியாப்தி விதி விதி விதமா இருந்தா என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்கல நிறைய விசாரம் பண்றோம். சரி, ஸ்ருதி லிங்கம் வாக்கியம் கரணம் பிரகரணம் ஸ்தானம் சமாக்கியான ஆறு பிரமாணத்தை சொன்னீங்களே, ஸ்ருதினா என்ன அப்படின்னு ஒரு ஒரு பிரமாணத்தையும் விசாரம் பண்ண ஆரம்பிக்கிறது பார்ப்போம். ஓம் பூர்ணமதம் பூர்ணமதம் பூர் ஆ பூர்ணஸ்வதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி
1: சாந்தி. சைவம் டா டார்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு எம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளி செய்த பத்தாம் திருமுறையில் சைவ சித்தாந்தம் தொடர்ச்சி. உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: நீயத்தே நிற்கும் நிமலன் மலமற்ற நீயத்தே நல்க வல்லோன் நித்தன் சுத்தனே, ஆயத்தவர் தத்துவம் உணர்ந்து ஆங்காற்ற நேயர்க்கு அழிப்பவன் நீடும் குறவனே அப்படின்னு சொல்றார். சரியா, பரசிவம் வந்து எப்படிப்பட்டவர் அப்படின்னா, இயல்பாகவே பாசங்களின் நீங்கியவர். அது மட்டும் இல்ல, நித்தனாகவும் சுத்தனாகவும் இருக்கிறார். குரு வந்து அவனே தானேயாய் அடியார்களோட பாசத்தை அகற்றி சிவப்பேறு அழிக்கின்றார் இல்லையா. சர்க்குரு அவனே தானேயாய் அழிப்பவன் அப்படின்னு கூறும் போது அவரோட இயல்பை கூறுகிறார். அவன்கிறது சிவனை குறிக்கிறது. அற்ற நேயர் என்ற சொற்றொடர் வந்து பாச நீக்கத்தை பெற்ற மெய்யன்பரை குறிக்கின்றது. அப்போ அறியப்படக்கூடிய பொருளாய் அன்பரோர்களுடைய அறிவுல விளங்கி நிற்கக்கூடிய மலரகிதனாகிய பரமசிவம், மலம் முற்றும் நீங்க பெற்ற பதியன்பை உயிர்க்கு உதவ வல்லவனாய் எப்படி இருக்கின்றார், நித்தனாகவும் சுத்தனாகவும் விளங்குகின்றார். அடியார் கூட்டத்துல ஒருவராக பாச கூட்டங்களாகிய தத்துவங்களை எல்லாம் உணர்ந்து அவையெல்லாம் தான் அல்லன்னு கழித்து சிவத்தை சார விரும்பும் மெய்யன்பர்களுக்கு சிவானுபவத்தை அளிப்பவர் உயர்ந்த குரு. அதான் குருவுல இவர் உயர்ந்த குரு, சத்குரு நற்குரு இல்லையா, குற்றமற்ற குரு பரமகுரு என்றெல்லாம் சொல்லப்படுகிறார்கள். தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை சங்கரா ஆர்கொலோ சதுரத், அந்தம் ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றதொன்று என் பால். அழகா கேட்டு அதுல இந்த கருத்தை நமக்கு உணர்த்தி இருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் சொல்லியாச்சு. அதனால அவர் நமக்கு உள்ளே இருந்து என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செய்கின்றார் என்று. இதற்கு சிவஞான போதம், அதுல வந்து நம்ம பன்னெண்டாம் சூத்திரத்துக்குள்ள நான்காம் அதிகரணத்தில் உள்ள ஒரு வெண்பாவை பார்க்கலாம். தன்னை அறிவித்து தான் தானா செய்தானே பின்னை மறத்தல் பிழையலது, முன்னவனே தானே தானா செய்தும் தெய்வம் என்றும் தெய்வமே மானே தொழுகை வலி இல்லையா அப்படின்னு. தன்னோட உண்மையை தெரியாம குருடாய் கிடந்த உயிருக்கு பல வகையிலையும் அதை தெரிவிச்சு அந்த உயிரை தானாகும் வண்ணம் செய்தருளியவனை அந்த உபகாரத்தின் பின்னல் மறப்பது. இப்ப நம்ம அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பரிகாரமே இல்லாத குற்றம், பெரிய பாவம். அதோடு முதல்வன் அப்படி உயிரை தானாகவே செய்தாலும் முதல்வனோட உதவி இல்லையா இன்றியமையாத அடிமையாகிய உதவியை இன்றியமையாத அடிமையாகிய உயிர் வந்து எப்போதும் எக்காலத்திலும் அவருக்கு அடிமைதான் அந்த உயிர் இல்லையா. ஆக அந்த பெரியோரை இடைவிடாம அந்த சிவத்தை வழிபட வேண்டும், அது உயிருக்கு வலிமை தரும் இல்லையா. பொழுதெல்லாம் சிவப்பொழுதா கழிக்கணும் என்று அழகாக நமக்கு மெய்கண்ட தேவநாயனார் வலியுறுத்திய அக்கருத்தை நமக்கு இந்த பாடலிலே எடுத்து திருமூல தேவநாயனார் தந்திருக்கின்றார். அந்த நேயத்தே என்ற சொற்றொடர் வந்து இரண்டு வரிகளில் கையாளப்பட்டு நாலாவது வழியில நேயர்க்கு அளிப்பவன், நேயர் என்றால் மெய்யன்பர் அப்படின்ட்டு. அதான் எங்க இருக்காரு சுவாமின்னா, நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி என்று அவர் சொல்லுகிறார் அல்லவா, அது போகல. அடுத்து பரிசன வேதி, பரிசன வேதி பரிசித்ததெல்லாம் வரிசை தரும் பொன் வகையாமா போர் குரு பரிசித்த குவலயம் எல்லாம் திரிமலம் தீர்ந்து சிவகதி ஆமே இல்லையா. குருவுடைய ஸ்பரிச தீஷையால மலம் அகற்றக்கூடிய முறையை நமக்கு இப்பாடல் உணர்த்துகிறது. பரிசன வேதினா அதாவது உலோகங்களை பொன்னாக்கக்கூடிய ஒரு மருந்து. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் கூட இரும்பை பொன்னாக்கக்கூடியது பார்த்தோம். செம்ப பொன்னாக்குறது பொதுவா நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஆனா இரும்பை பொன்னாக்குறதை பத்தி சிந்திச்சோம். சரி, அது பட்டா இரும்பு முதல் எப்பேற்பட்ட கீழான உலோகங்களா இருந்தாலும் அதுல இருக்க கரையெல்லாம் அகன்று செம்பொன்னாகிவிடும். அந்த குருவானவர் சிவோகம் பாவனையிலிருந்து தன்னோட கைய சிவஹஸ்தம், ஹஸ்தம்னா கரம், தன்னுடைய கைய வந்து சிவத்தோட கையாக பாவித்து சீடனோட சிரத்தை இப்படி தொட்டா சீடன் வந்து மல மாயை கன்மங்கள்ல இருந்து நீங்கி சுத்தான்மா ஆவான். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க குருவால. அப்ப குவலயம் சொல்லக்கூடியது பூமி ஆகிய பிரபஞ்சத்தை குறிக்குது. எல்லாம் அப்படின்னு சொன்ன குவலயம் எல்லாம் இல்லையா அப்படின்னு சொன்னது தனுகரண புவன போகங்கள் அனைத்தையும் என்று மனதிலே எடுத்துக்கொள்ள வேண்டும். திரிமலம் தீர்ந்து, அதான் திரிமலம்னா மும்மலங்கள், ஆணவம் கண்மம் மாயை. ஆக அடுத்து அவர் என்ன சொல்றாரு, குவலயம் எல்லாம் சிவகதிக்கண் ஆகும் அப்படின்னு இந்த பாடலோட கருத்தை நாம் விரித்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு சொல்லியிருக்கின்ற. அப்போ பரிசன வேதியான குளிகை தொட்ட பொருட்கள் எல்லாத்தையும் மேன்மை பொருந்திய ஒரு பொன்னின் வகையாகுவது போல குரு தொட்ட இந்த உலகம் எல்லாம் மும்மலங்களும் அகன்று சிவகதி சேரும் என்று நமக்கு மிக அழகாக எடுத்துரைத்திருக்கின்றார் என்று நாம இந்த பாடல்ல பார்க்கின்றோம். அதனை தொடர்ந்து அந்த கருத்து மேலும் மிக அழகாக நம்முடைய சிவஞான சித்தியாரிலும் கையாளப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். அதை இப்போது அந்த குருவருளால இப்ப நம்ம சிந்திக்கலாம். இந்தனத்தில் எரி, பாலில் நெய், பழத்தில் ரதம், எள்ளின் கண் எண்ணையும் போல் எங்கும் உளன் இறைவன். அதுதான் மனசுல நிக்கணும், இறைவன் எங்கும் இருக்கின்றார். வந்தனை செய்து எவ்விடத்தும் வழிபடவே அருளும் மலம் அறுப்போர் ஆன்மாவின் மலரடி ஞானத்தால் சிந்தனை செய்து அர்ச்சிக்க சிவன் உள்ளத்தே தோன்றி தீ இரும்பை செய்வது போல் சிவன் தன்னை சீவன் தன்னை பந்தனையை அறுத்து தானாக்கி தன் உருவ பரப்பெல்லாம் கொடுபோந்து பதிப்பன் இவன் பாலே என்று மிக அழகாக சொல்லியிருக்கிறது. ஒரு முக்கியமான பாடல் இது வந்து சித்தியார்ல. இறைவன் வந்து உலகத்துல உள்ளவங்களுக்கு விறகுல தீயாகவும், கொஞ்சம் கூட விறகுல தீ இருக்குன்னு நமக்கு தெரியாது, அது மாதிரி மறைந்து நிற்கின்றார். மந்ததர மல பாகம் பரிபாகம் உள்ள சரியையாளர்களுக்கு பால்ல நெய் போல ஒரு வாற்றால் கொஞ்சம் தோன்றும், கொஞ்சம் தோன்றாமலும் மறைஞ்சு உடனா இருப்பார். மந்த மல பரிபாகம் உடைய கிரியையாளர்களுக்கு பழத்தில் சுவை போல உயித்து உணரும் போது தோன்றக்கூடியதாக உடனாக இருக்கின்றார். தீவீர மலபரிபாகம் உடைய யோகிகளுக்கும் தீவீரதர மலபரிபாகம் உடைய ஞானிகளுக்கும் எள்ளில் எண்ணெய் போல் இருக்கின்ற. இப்ப யார் யாருக்கு எப்படி தோன்றுவார் என்பது மிக அழகாக சித்தியாகிலே நமக்கு சொல்லப்பட்டது. சரியையாளர்களுக்கும் கிரியையாளர்களுக்கும் யோக நெறியில் நிற்பவர்களுக்கும் ஞானிகளுக்கும் எப்படி இறைவன் வெளிப்படுவார் அருள் புரிவார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்ப இறைவன் வந்து அகப்புறம் அப்படிங்கிற பிரிவுலாம் இல்லாம எல்லா இடத்துலையும் நீக்கமர இருக்கின்றார். அதனால அக வழிபாடு செய்தாலும் புற வழிபாடு செய்தாலும் எந்த இடத்துல வழிபட்டாலும் அருள் பாலிக்கின்றார், அதுதான் உண்மை. இருந்தாலும் பண்டை பயிற்சி வசத்தால வாசனாமலம் வந்து தாக்குது, அதை நீக்கும் பொருட்டு அந்த மலத்திற்கு இருப்பிடமாகிய ஆன்மாவோட இடத்துல பதிஞானத்தால் சிவபெருமானை வழிபடுவது அகபூஜை. அகபூஜை அந்த மலம் நீங்குவதற்குரிய இயல்பு நோக்கி அது ரொம்ப ரொம்ப சிறப்புடையது என்று சொல்லப்படுகிறது. அப்ப அகபூஜை செய்தால் சிவபெருமான் ஆன்மாவிடத்தில் விளங்கி தோன்றி அந்த மலவாதனையை எல்லாம் பத்திர துடைத்து இரும்பை தன் வண்ணம் ஆக்கும் தீ மாதிரி சீவனை தன் வண்ணம் ஆக்கி தன்னுடைய முற்றுணர்வு முதலிய எண் குணங்கள் அந்த அப்படிப்பட்ட பேரானந்த பெருஞ்செல்வம் முழுவதும் இவனுடையதாக செய்து அருள்வார். ஆக புறபூஜையை விட அகபூஜை மிகவும் சிறப்பானது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. பாச நீக்கம் சிவப்பேறு ரெண்டும் சொல்லணும். பாச நீக்கத்தை சொல்லி அப்புறம் தானாக்கி தன் உருவ பரப்பெல்லாம் கொடுபோந்து பதிப்பன் இல்லையா அப்படின்னு சொல்லி சிவப்பேறு கூற வேண்டியிருக்கு. ஆக இது அழகாக இந்த சித்தியார் பாடங்கள் பாடல் வந்து நமக்கு எடுத்து காட்டியது என்று நம்ம பாக்குறோம். ஆனா என் குணம் வந்த உடனே நம்ம எல்லாத்தையும் செஞ்சிடலாம் அப்படின்னு உயிர் வந்து ரொம்ப ஒரு அசட்டுத்தனமா எல்லாம் நினைச்சிடக்கூடாது. அந்த எட்டு குணங்களுக்குமே ஒரு எட்டு வகையான தன்மைகள் இருக்கின்றன. உயிர்க்கு வினைப்பயனாகிய இன்ப துன்ப பயனை ஊட்டுவிப்பதற்காக, இருவினை ஒப்பு வந்தவர்களுக்கு முக்தி கொடுப்பதற்காக, எண்ணியத இடையூறு புகாம எண்ணியபடி முடிக்கக்கூடிய தன்மையாகிய தன்மயம் இல்லையா அப்படிங்கிறது வேண்டப்படுகிறது. இப்படி செய்யவும் இறைவனுக்கு வடிவம் உருவாய் இருக்குமாயின் வியாபகமா நின்று எல்லாவற்றையும் ஒரு சேர அறிய முடியாமல் போயிரும். அதனால வியாபகமா நின்று எல்லாவற்றையும் அறியும் தன்மை தான் தூய உடம்பு விசுத்த தேகம்னு சொல்லப்படும். அதான் இறைவனுடைய வடிவத்தை சித்துரு என்று நாம் சொல்லுவோம். அடுத்து இறைவனுடைய வடிவம் சித்துருவா இருந்தாலும் ஆன்மாவாகிய சித்து போல அறிவிக்க அறியக்கூடிய தன்மை அதுக்கு கிடையாது இல்லையா. அப்படி இருந்தா அதோட தன்மயத்திற்கு இழுக்காகிடும். அதனால தானே எதையும் அறிவார் என்பதால்தான் இயற்கை உணர்வினன் என்ற ஒரு அதான் நிராமயம் என்று சொல்லப்படும். அது அவருக்கு வேண்டப்படுவது. ஆமயம்ங்கிறது துன்பம், அது மலத்தை குறிக்கும். நிராமயம்ங்கிறது மலம் இல்லாமை. மலம் இல்லாம இருந்தாலும் மலம் நீங்கிய முத்தான்மாவை போல ஏகதேச அறிவுடையதா இருந்தா பஞ்சகிருத்தியங்கிற தொழில் செய்யணும். ஏன்னா இருந்து நீங்கினவங்களுக்கு ஏகதேச அறிவு தான் இருக்கும். ஆனால் அந்த சுவாமிக்கு வந்து அப்படி கிடையாது. அதனால அவரை வந்து முற்றும் உணர்தல் அப்படிங்கிற ஒரு குணம். ஏன்னா ஐந்தொழில் செய்யணும்னா அவருக்கு இந்த சிறப்புகள் எல்லாம் இருக்கணும். அடுத்து பலன் இங்கே முத்தான்மாவில் காணப்படுவது போல அந்த முற்றும் உணர்தல்ங்கிறது இருந்தா இயற்கை உணர்வுங்கிறது பொருந்தாத அப்படிங்கிறதுனால இயல்பாகவே பாசங்கள் நீங்கியவன் அப்படிங்கிற அனாதி போதமும் வேண்டப்படுகிறது. பாசம் இல்லாம இருந்தாலும் அருளுடையவனாக இருந்தாலன்றி அனுக்கிரகிக்கவே முடியாது. அதனால இறைவனுக்கு பேரருள் உடைமை என்பது எண்குணங்களுள் ஒன்று. அதான் அலுப்த சக்தி அப்படின்னு சொல்லப்படும். லுப்தம்னா கொடுக்காதது, அலுப்தம்னா கொடுக்கக்கூடிய ஆற்றல். அப்ப பேரருள் உடைமை அப்படிங்கிறது உயிர்கள்ட்ட தோன்றக்கூடிய அருள் மாதிரி இல்லாம எல்லா உயிருக்கும் அஞ்ஞானம்ங்கிற ஒரு பிணி இருக்கு, அதை நீக்கக்கூடிய அருளை குறிக்கின்றது. இறைவன் அருளுடையவர், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா அளவிறந்த உயிர்களின் பொருட்டு அவங்கவங்க தன்மத்துக்கு ஏற்றவாறு பல்வேறு தொழில் செய்ய வேண்டியிருக்கு. அதனால முடிவில் ஆற்றல், முடிவில் ஆற்றல் அப்படின்னு சொல்லக்கூடிய அனந்த சக்தி அவருக்கு வேண்டப்படுகிறது. அனந்த சக்தி இருந்தாலும் அந்த ஆற்றல்களால் துன்பம் இல்லாம பூரண இன்பம் உடையவனாக இருந்தாலன்றி உயிர்களுக்கு ஆனந்தத்தை வழங்க முடியாது. அதனால அவருக்கு வரம்பில் இன்பம், வரம்பில் இன்பம் உடைமை அப்படிங்கிற அந்த திருப்தி அவர்கிட்ட இருக்கு. அப்போ இந்த எட்டு குணங்கள்ல இயற்கை உணர்வை இயல்பாகவே பாசங்களை நீங்குதாலும் தூய உடம்பை பேரருள் உடைமையிலும் அடக்கி ஆறுனும் சொல்லலாம். இயல்பாகவே பாச நீக்கம் இருந்தால் இயற்கை உணர்வு உண்டாகும், பேரருள் உடைமை இருந்தால் தூய உடம்பு இருப்பது கூடும் அப்படிங்கறதுனால அப்படி சொல்லியிருக்காங்க. இந்த எட்டு குணங்களும் சத்து சித்து ஆனந்தங்கிற மூணுக்குள்ள அடங்கிரும். எப்படின்னா எல்லா கால எக்காலத்தும் ஒரே தன்மைத்தா இருக்கக்கூடிய பொருள் தான் சத்து பொருள். அந்த பொருளுக்குத்தான் தன்மயமாக இருக்கக்கூடிய தன்மை கூடும். அதனால தன்மயம் வந்து சத்துல அடங்கும், வரம்பில் இன்பம் ஆனந்தத்தில் அடங்கும், ஏனைய ஆறும் சித்துல அடங்கும். அதனால சத்து சித்து ஆனந்தம்னு சொன்னாலும் சச்சிதானந்த வடிவாக இறைவனை சொல்லும் போது என் குணங்களும் அவருக்கு இருப்பதை நமக்கு அந்த சொற்றொடரானது உணர்த்துகிறது என்று நம்ம பார்க்கிறோம். சரி, ஆக இறைவன் வந்து நம்மை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பை, மேலும் அவர் எங்குமே இருக்கின்றார், அவர் இல்லாத இடமே கிடையாது என்பதை உணர்த்தக்கூடிய சித்தியார் பாடலையும் இப்ப நம்ம இதோட பொருத்தி அந்த பரிசன வேதிக்காக பார்த்து கொண்டோம். என்று சொல்லிக்கொண்டு, தானே என நின்ற சத்குரு சந்நிதி, தானே என நின்ற தன்மை வெளிப்படில், தானே தன்னை பெற வேண்டும் சதுர்பெற, ஊனே என நினைந்து ஓர்ந்துகொள் உன்னிலே என்று சொல்லுகிறார். தானே என நின்ற சத்குரு, சிவமே தானாக எழுந்தருளிய சத்குரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, அடுத்து கை கால் முதலிய அங்கங்களோடு இவர் கூடி இருந்தாலும் சிவம்தான் அப்படின்னு நாம் எல்லாம் அறிந்து தெளிய வேணும். அது யார் யார் சர்க்குருநாதன் தான் நமக்கு வந்து, அதாவது சிவம்தான் சர்க்குருநாதராக வந்திருக்குன்னு ஒரு தெளிவு நமக்கு வர வேண்டும் என்று அழகாக இதுல எடுத்து சொல்லி இருக்கின்றார். தானே என நின்ற சத்குரு சந்நிதி, சந்நிதினே திருமுன்பு, சிவசந்நிதியில் நிற்பதை போல சத்குருவோட சந்நிதியில நிற்பது இல்லையா, இதுவும் உயர்ந்தது என்பது நமக்கு உணர்த்தப்பட்டிருக்கிறது என்று நாம் இதிலே காண்கின்றோம். அதற்கு அடுத்தாற் போல இந்த இதுதான் நமக்கு, அவனே தானே ஆகிய அந்நெறி ஏகனாகி இறைபணி நிற்க மலமாயை தன்னோடு வல்வினைகின்றேன்னு சொல்றார் இல்லையா. உயிர்கள் கட்டுற்ற காலத்துல உயிர்களோட இறைவன் வந்து அத்துவிதமா கலந்து நின்ற அந்த முறைதான் உயிர் முதல்வனோடு ஒட்டித்து நின்று தான் அப்படின்னு தன்னை வேற காணப்படுமாறு இல்லாம இறைவனோட கட்டளையில் வழுவாம நின்றால் ஆணவமலம் மாயை என்பவற்றோடு கன்மமலமும் இல்லாமல் தீர்ந்துவிடும் என்று சொல்லியிருக்கின்றார். அதனால இதை இப்ப என்ன எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கலாம். தானே என நின்ற தன்மை இல்லையா, சிவமாகிய தானே தானேயாக நின்ற அனுபவம் மிக்க ஒரு ஆன்மா. காட்டுவான் குரு காண்பான் தான், அதனால ஆன்மாவாகிய தானே தற்பத வாஜ்யமான சிவத்தை சதுரப்பட வேண்டும். அதுக்காகத்தான் தானே தன்னை பெற வேண்டும் என்று நமக்கு சொல்லி இருக்கின்றார். சதுர்னா பெருமை சாமர்த்தியம். அடுத்து ஊனே என நினைந்து ஓர்ந்துகொள், காணப்படக்கூடிய இந்த உடலை ஊனாக எண்ணி ஊனுக்குள்ள விளங்கக்கூடிய உன்னில் குருவை உணர்க அப்படின்னு சொல்றாரு. உன்ல உயிர்ப்பாய் நிற்கக்கூடிய இறைவனை தெளிய வேண்டும். என்னுள்ளே உயிர்ப்பாய் புறம் போந்து புக்கு என்னுள்ளே நிற்கும் இன்னம்பர் ஈசனின்னு அப்பர் சுவாமியும் சொல்லுவாங்க இல்லையா, அந்த கருத்தை நம்ம இங்க பொருத்தி பார்த்து கொள்ளலாம். சரி, அப்போ சிவமே தாமாக எழுந்தருளியுள்ள சர்க்குருவோட சந்நிதியில சிவன் அருளாகவே தன்னை உணரக்கூடிய தன்மை முற்பட்டு தோன்றுச்சுன்னா பரிபாகம் முற்ற ஆன்மாவாகிய தானே சிவமாக உணரும் தன்மை பெருமைப்பட, அதான் சதுர் அப்படின்னா பெருமைப்பட அறிய முடியும். அதனால இந்த உலகத்தை உன்னுள் உடையானை ஆராய்ந்து தெளிவாயாக என்று வலியுறுத்தியுள்ளார் திருமூலதேவ நாயனார். குருவே சிவம், அதனால அவர் திருமுன்பு சிவன் அருளால் தன்னை உணரக்கூடிய தலைஞானம் கைவரப்பெற்றால் தன்னுள் தலைவனையும் தரிசிக்க முடியும். தன்னையே காண முடியக்கூடிய பக்குவம் வந்துட்டுன்னா தலைவனையும் தரிசித்து தலைவனோடு என்றும் ஒன்று இருக்கக்கூடிய ஒரு இன்ப உணர்வு உண்டாகும் என்று அழகாக எடுத்து அற்புதமான ஒரு பாடல் இதெல்லாம். அந்த என்னதான் ஞான நூல்களை ஓதினாலும் கேட்டாலும், என்னதான் அந்த சரியை கிரிய யோகங்கள்ல நின்றாலும், என்னதான் எல்லா தீஷைகளை பெற்று ஒழுகினாலும் அந்த பக்குவம் என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை இதுல அழக எடுத்து காட்டி, ஒரு குருவை நம்ம சிக்கனு பிடிச்சோம்னா அவர் வந்து குருவையும் காட்டு தன்னையும் காட்டி, அவர் யாரு சிவன்தானே, அதனால சிவத்தையும் காட்டுவாரு ஆன்மாவையும் காட்டுவாரு அப்படிங்கிறது மிக அழகாக இதிலே எடுத்து காட்டப்பட்டிருக்கிறது. வரும் வழி போம் வழி மாயா வழியை குரு வழி கருவழி கண்டவர் காணா வழியை, பெரும் வழி பெரும் வழியா நந்தி பேசும் வழியை குரு வழியே சென்று கூடலும் ஆமே என்று சொல்லுகிறார். வரும் வழிங்கிறது பிறப்பு, இந்த ஆகாமிய வினை நம்ம செய்யறதற்கு இல்லையா, அது எல்லாம் முதிர்ந்து பிராரத்தமா வரும், அதை நுகர்வதற்காக நாம எடுக்கக்கூடிய பிறவி, அதனால அதை வரும் வழின்னு சொன்னாரு. போம் வழிங்கிறது இறப்பு, பிறப்ப வரும் வழின்னு சொல்லிட்டு இறப்ப வந்து போம் வழின்னு சொல்றாரு. வினைய நுகர்ந்து கழிச்சதுக்கு அப்புறம் இந்த உடம்பை விட்டு உயிர் போயிருது, அதான் இறந்து போகுது அப்படிங்கறதுனால போம் வழி அப்படின்னு சொல்றாரு. இந்த ரெண்டு வழிகளிலும் பற்றப்படாததும் அழிவில்லாம நித்தியமானதும் முக்தி நெறிதான் அப்படிங்கறதுனால வரும் வழி போம் வழி இரண்டானும் மாயா வழி என்று நமக்கு அழகா அந்த வழிய சொல்லி, கருவழி கண்டவர் இல்லையா மீண்டும் பிறந்தவர், அந்த போகத்துல விருப்பம் அதிகப்பட்டு கருவழியாகிய அந்த விஷயத்தையே நோக்கக்கூடியவர்கள். அவங்க அறியாத ஒரு பெருவழி இருக்கு, அது முக்தி. கருவழி கண்டவர் காணா வழியை, பெரும் வழி பெரும் வழியா நந்தி பேசும் வழியை என்று சொல்ல. நந்திங்கிறது சிவபெருமானை குறிக்கிறது, பெருவழியா பேசும் வழிங்கிறது இறைவன் நூல்களாகிய, இறைவனால் அருளப்பட்ட நூல்களாகிய வேத சிவாகமங்கள்ல மிக பெரிய நெறியாக பேசக்கூடிய நெறி என்னது முக்தி தான், முக்தி நெறி தான். முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பலவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு யார் பெறுவார் அச்சோவின்னு கேட்கிறார் இல்லையா நிறைவு பதிகத்துல, அது மாதிரி அந்த முக்தி நெறிய சொல்லி. அடுத்து குரு வழி அப்படின்னா குரு கூறக்கூடிய உபதேச வழி. முக்திய வந்து குரு உபதேசத்தாலதான் அடைய முடியுமே தவிர மற்ற வழி அடைய முடியாது. குருவருள் இல்லையேல் திருவருள் இல்லை என்பது நிச்சயமான ஒரு விஷயம். அதனால குருவுடைய மேன்மையை மிக அழகாக நமக்கு எடுத்து காட்டியுள்ளார். குரு என்பவனே வேதாகமம் கூறும் பர இன்பனாகி சிவயோகம் பாவித்து ஒரு சிந்தையின்றி உயிர் பாச நீக்கி உயர் பாச நீக்கி வரு நல் குறவன் பால் வைக்கலும் ஆமே என்று சொல்லுகிறார் குரு. அந்த குருவை பற்றி சொல்லும்போது வேதாகமம் கூறக்கூடிய பர இன்பம், பர இன்பம்னா எனது முக்தி தான். அதனை பெற்றவர்கள் திருப்பி மீண்டு வரமாட்டாங்க. அந்த இன்பத்தை ஆகம பிரமாணத்தால் அன்றி ஏனைய அளவைகளால நிச்சயமாக அறிய முடியாது. அதனால வேதாகமம் கூறும் பர இன்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனை உடையவன் பர இன்பன். அதனால சித்தின்பத்தை எல்லாம் வெட்கி தீய செயல்களை செய்யக்கூடியவர்கள் நிச்சயமா சர்க்குரு ஆக மாட்டாங்க. இன்னைக்கு அந்த குருங்கிற பேர்ல நிறைய அநியாயங்கள் செய்வதை நாம் பல இடங்களில் கண்கூடாக பார்க்கின்றோம். அவங்க எல்லாம் நிச்சயமாக சர்க்குருவே கிடையாது, அசர்குரு தான். அடுத்து என்ன சொல்றாரு, சிவ யோகம் பாவித்தல். எப்போதும் சிவபெருமானுடைய திருவடியவே நினைத்து கொண்டிருக்கணும். நாயகன் சேவடி தெய்வரு சிந்தையன் என்று திருவாசகத்திலே நமது மணிவாசக பெருமான் சொல்லியிருப்பார் அல்லவா. அப்படி இப்படி சதாசிவம் சிந்தனையிலே இருக்கக்கூடியவங்களுக்கு வேற எண்ணங்கள் எதுவுமே நிகழாது. அதனால ஒரு சிந்தை இன்றி இல்லையா, அதனால சிந்தையும் என்று இருக்க வேண்டிய முற்றுமை நம்ம அந்த இடத்துல புரிஞ்சுக்கிடணும் இல்லையா. சரி, அடுத்து உயர் பாசம் நீக்கி. சரி, அதாவது சீடன் வந்து பாசங்கள்ல நீங்கி உயர செய்து இல்லையா. குரு அப்படின்னா யாரு, நல்ல குறவன். அதான் நம்ம சமய குறவர் அகச்சந்தான குறவர் புறச்சந்தான குறவர்னு சொல்லுவோம். அதனால அவன் பால் வைக்கலும் ஆமி அப்படின்னு நம்ம பார்க்கணும். உயர் பாசம் நீக்கி வரும் நல் குறவன் பால் வைக்கலும் ஆமி அப்படிங்கிறது, அதாவது தன்னோட உயிரை அடைக்கலமாக குருவிடம் சமர்ப்பிக்க வேண்டும். அன்றே எந்தன் ஆவியும் உடலும் உடைமையும் குன்றே எனையா என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலே. ஏன்னா சிவபெருமான, அதாவது குருதான், சிவபெருமானே குருவா வந்தாரு. அந்த குருவை சிவமாக பாவிச்சதுனால இவர் எல்லாத்தையும் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டாரு. அன்றே எந்தன் ஆவி, ஆவிங்கிறது உயிர், உடலும் உடைமையும் எல்லாத்தையும் நீ ஆட்கொண்ட அன்னைக்கு நான் உன்ட கொடுத்துட்டேன். அந்த பண்பு இன்னும் வரணும். நீங்க ஒரு நல்ல ஒரு சிவ புண்ணியத்துக்கு தாங்கன்னு சொன்னா அது நாங்க பின்னால பாத்துக்கிறேன்னு சொல்றோம், ரொம்ப தவறு. இதுக்குதான் நம்ம முன்னால போய் கொடுக்கணும். அழியக்கூடிய இந்த உடம்புக்காக நம்ம சேர்த்து வைக்கிற பணமும் செலவழிக்கிற பணமும் நமக்கு ஒரு வகையிலும் நன்மையே கிடையாது. அழியாத உயிருக்காக மடங்கள்ல திருப்பணி நடக்குது, சிவாலயங்கள்ல திருப்பணி நடக்குது. அப்புறம் அந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்காக நம்ம என்ன செய்யணும், விளக்கு போடுறாங்க, பூத்தொண்டு, இப்படி எல்லாத்துக்காக நம்ம கொடுத்து நல்ல ஒரு கோயில்ல பூஜை நடக்கிறதுக்கு எல்லா வகையிலும் நம்ம நல்லது செய்யணும், மடாலயம் சிவாலயங்கள்ல. சரி, ஆக அதை மிக அழகாக நமக்கு எடுத்து காட்டியுள்ளார் என்று நம்ம பார்க்கிறோம். அடுத்து சத்தும் அசத்தும் சதசத்தும் தான் காட்டி சித்தும் அசித்தும் சிவபரத்தை சேர்த்து சுத்தம் அசுத்தம் மர சுகமான சொல் அத்தன் அருக்குருவாம் அவன் கூறிலே என்று சொல்லுகிறார். சத்துன்னா என்றும் உள் பொருள் ஒரே தன்மையா இருக்கும். சத்து சித்து ஆனந்த வடிவா இருக்கும். கண்ணை மூடிட்டு சொல்லலாம் சத்துன்னா சிவபரம்பொருள் பதி. அசத்து அப்படின்னா அதுக்கு நேர் மாறா இருக்கும், அதாவது அதுக்கு தோற்ற ஒடுக்கங்கள் இருக்கும். நித்தியமா ஆன்மாவோட அறிவு இச்ச செயல்களை எல்லாம் மறைக்கக்கூடிய ஆற்றல் உடையதாக அறிவுள்ளதாக இருக்கும், அது மலம், அதாவது பாசம். சதசத்துனா ரெண்டு தன்மை இருக்கும், நித்தியமான அறிவாய் அழியாததாய் விளங்கும் தன்மை தனக்கு இயற்கையா இருந்தாலும், சத்தாகிய சிவத்தை சார்ந்த போது சிவமாம் தன்மையும், அசத்தாகிய பாசத்தை சார்ந்த போது அதன் பாசத்தின் தன்மையாயும் இருக்கக்கூடிய ஆன்மா, அதுதான் சதசத்து. இதையெல்லாம் காட்டுவது நமக்கு எது காட்டும் அப்படின்னா, காட்டு தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, சிவரூபம், சிவ தரிசனம், சிவயோகம், எல்லாம் இதை எல்லாத்தையும் எய்து வித்து சிவத்தோட சேர்த்து சிவபோகத்துல அழுத்தக்கூடிய உபகாரம் புரிதல். அப்ப சித்துன்னா அறிவுடையது, அசித்துன்னா அறிவில்லாதது. சித்தாகிய உயிரை அசித்தாகிய உடல் உலகங்களை சார்ந்து மீண்டும் மீண்டும் பிறவியில படாம சிவமாகிய பரம்பொருளோட கூட்டணும். சுத்தம்னா சுத்தமாயை, அசுத்தம்னா அசுத்தமாய், இந்த ரெண்டும் அறுதல்னா மாயை நீங்க பெறுதல். சுகமான சொல் அத்தன், இன்பத்தை பயப்பதாகிய உபதேச மொழிகளை சொல்லக்கூடிய தலைவன், அதாவது குரு. அது சிவமும் தான் நமக்கு குருவாக வந்து அஞ்ஞானம் சொல்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு, இந்த தச காரியங்கள் இதிலே சொல்லப்பட்டன அல்லவா, அதை பற்றி சிறிது சிந்திக்கலாம். 36 தத்துவங்களோட வடிவு காண்பது தத்துவ ரூபம். அந்த 36 தத்துவங்களும் மலம் ஜடம்னு அறிவது தத்துவ தரிசனம். 36 தத்துவங்கள்ல தோய்ந்து நிற்காமல் திருவருளால் ஆன்மா அதுல இருந்து நீங்கி நிற்பது தத்துவ சுத்தி. ஆணவத்தால அறிவு மறைக்கப்பட்ட ஆன்மா வந்து மாயா மலத்தால் அறியாமை சிறிது நீங்க பெறுகிறது, அதுவே ஆன்மா சார்ந்ததின் வண்ணமாகும் இயல்புடையதுங்கிற ஞானத்தை பெறுவது, அது ஆன்ம ரூபம். ஆன்மாவோட அறிவு செயலும் திருவருளாலே நிகழ்கிறன, ஆன்மாவுக்குன்னு எந்த செயலும் இல்லை என்று அறிவது ஆன்ம தரிசனம். ஆன்மா தன் செயலற்று திருவருள சென்று அடங்கி நிற்பது ஆன்ம சுத்தி. சிவன் திருவருள் சக்தியை திருமேனியாக கொண்டு மலத்தால் கவ்வப்பட்ட ஆன்மாவை ஈடேற்றம் செய்யும் பொருட்டு நமக்கு மாயையிலிருந்து தனுகரண புவன போகங்கள் எல்லாம் தந்து நிலை பதிவித்து ஒடுக்கி பல பிரிவு பல ஆன்மாவுக்கு பல பிரிவுகளை கொடுத்து அறிவு விளக்கம் செய்து அதுக்கு ஆன்மாவுக்கு பக்கம் வரும்போது குருவாக வந்து திருமேனி தாங்கி காட்சி தந்து தானாக்கி திருவருளோட கூட்டி மேலாக்குகிறார் அல்லவா, அதனால குருவை சிவமாக காண்பது சிவரூபம். சரி, அதற்கு அடுத்தபடியாக சிவம் குருவாக எழுந்தருளி உபதேசிச்ச உடனே யான் எனதுங்கிற பற்றரை நீங்கி ஆன்மா திருவருளை அறியும், அதுதான் சிவ தரிசனம். அடுத்து அந்த ஆன்மா வந்து, அதாவது நாம் வேறுங்கிற உணர்வு தோன்றாம சிவத்தோடு உள்ளும் புறமும் ஒத்து நிக்கிறது சிவயோகம். அதற்கு சிவமான் தன்மை பெற்ற ஆன்மா சிவத்துல ஒடுங்கி சிவபோகத்தை நுகர்வது சிவபோகம் என்று இந்த தசகாரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் குரு மூலம்தான் நாம் அறிய முடியும் என்று சொல்லிக்கொண்டு, வாழி நான்மறை, வாழிய சைவநூல், வாழி மன்னவர் செங்கோல், மனு நீரி வாழி, நீள்முகில் வையகம் யாவையும் வாழி, வாழி வளநகர் காஞ்சி என்று சொல்லி, குருவர்களுக்கும் திருவருளுக்கும் சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நிகழ்வினை நேரில் கண்டுகொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அடியின் தூத்துக்குடியிலிருந்து விமலா சுப்பிரமணியன், திருச்சிற்றம்பலம்.
3: சிவாய நம. சைவம் .org ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி மார்கழி சிந்தனை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருச்சாழல். வழங்குபவர் சங்கர நாராயணன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.

Yeah.

con el

சித்தாந்த பெருமந்தத்தினுடைய மார்கழி சிந்தனை விழாவிலே திருவர்கள் கூற்றிருக்கவும் சிவனடியார்களாக விளங்குகின்ற பழைய அடியார்களாகிய உங்கள் திருவடிகளை வணங்குவதற்கும் வாய்ப்படைத்த நித்திலாண்டவர் திருவடிக்கு வணக்கம் சொல்லி அறிவில் சுரூபமாகவே விளங்குகின்ற திருவாகரத்தினுடைய பல பகுதிகளில் பெருமந்த தலைவர் சதானந்தமையா அவர்கள் நமக்கு அளித்தது திருச்சாடல். அந்த திருச்சாடலுடைய உயர்வு அளவுக்கு அடங்காத ஒன்று என்று திருவாகரம் உரையெழுதியவர்கள் எல்லாம் கண்டு வியந்து போற்றிய பகுதிதான் சாடல். சாடலுக்குள்ளே இருக்கின்றது சைவ சித்தாந்தம் துன்மான் நுழைவுலங்கள் அத்தனையும் அடக்கி சிவபெருமானுடைய பதிவெளியில் வீரட்டம் என்று பேசுகின்ற அட்டாட்ட வீர செயல்களை எல்லாம் தொகுத்து அமைத்த ஒரு அற்புத பகுதியினால் சாடல். வள்ளல் பெருமானுடைய தலைவிலே குடிவி ஒன்று இருக்குமா, அதிலே திருச்சாடலை ஓலையில் எழுதி சுவாமிகள் வைத்திருந்தார்கள் என்பது சிறுவழியான ஒரு செய்தி. மற்ற எல்லா பகுதியையும் இறைவனும் ஆன்மாவுமாக இருந்து பேசிய பகுதிகள். சாழல் அறிவு மட்டும் ஆண்டவனோடு இருந்து பேசிய பகுதி. பதிவலியில் வீரட்டம் என்று திருமூலப் பெருமான் ஒரு திருமந்திரத்துக்குள்ளே மிகப்பெரிய உயர்ந்த ஒரு கருமூலத்தை வைத்திருப்பார். அதற்கு திறப்பதற்கு சாவி நம்மிடத்தில் இல்லை என்று சொன்னார் வள்ளல் பெருமான். திருமந்திரத்தினுடைய சாவி நம்மிடத்தில் இல்லை என்று வள்ளல் பெருமானுடைய வாக்கு. அப்படி அட்டாட்டக விக்கிரக லீலை செய்த சிவபெருமானுடைய மரக்கருணையும் அறக்கருணையும் தொகுத்து வெளியிட்ட

வருவதுதான் திருச்சாளர். பழைய உரைக்காரர்கள் வெற்றி நிச்சயம் என்ற தலைப்பை இதற்கு அமைத்திருப்பார்கள். இது ஞான வெற்றி என்று திருவாதகத்திலே இரண்டு பகுதிக்கு ஞான வெற்றி என்று வேறு. ஒரு பகுதி திருச்சாளர் படிப்பவையானால் அது ஞானத்தினுடைய வெற்றி. இன்னொரு பகுதி படையாட்சி. கடல் கண்டு கழிப்பன ஆகாதே ஆகாதே ஆகாதே ஆகாதேன்னு சொல்லி இது ஒன்றுதான் இறைவன் ஒன்றுதான் ஆகும் என்று சொன்னதனாலே இரண்டு பகுதிகளும் ஞானத்தினுடைய வெற்றி என்று சொன்னார்கள் பெருமக்கள். இதை ஒவ்வொரு பாடலாக சிந்திப்பதற்கு நமக்கு திருவருள் காலம் வாய்க்கவில்லை என்று சொன்னாலும் பெருமன்றம் நமக்கு காலத்தை வகுக்கவில்லை என்றுதான் நாம் சொல்றோம். 20 நாள் பெரும் சாழல் பற்றி அன்பர்கள் ஒவ்வொருத்தரையா தனித்தனியா பேச வைத்து அதை பெருமன்றம் ஊராக விடுவிடுமே ஆனால் இன்னொரு 10-15 ஆண்டுகள் கழித்து வருகின்ற இளைஞர் சமுதாயத்திற்கும் தமிழ் புலவர்களுக்கும் தமிழ் இலக்கியவாதிகளுக்கும் திருவாதகத்திலே மிகப்பெரிய விருந்தாக இது இருக்கும். எனவே வள்ளல் பெருமான் சொன்னார், பெருமானே நான் பள்ளிக்கூட நிழலுக்குள்ள உள்ள போக முடியல, அதனால இந்த உலகை என்னை ஏற்றுக்கொள்ளலையான்னு சாமிகள். நம்ம உலகத்துல என்ன பழக்கம்னா அதுக்கு ஒரு டாக்டர்னு படிச்சிருக்கணும், ஒரு முனைவர்னு படிச்சிருக்கணும், தமிழ் பேராசிரியர்னு இருந்தாதான் அம்மா ஒத்துக்கொள்வார் இல்லையா. நான் அலுவலகத்தில் பணிபுரிகிற காலத்திலேயே தமிழ் படிக்க வேண்டும் என்ற காரணத்தால் இலக்கணம் படிக்கணும்னு ஒரு கல்லூரியிலே கொண்டு போய் என்று சேர்த்தார். அந்த கல்லூரி காஞ்சி மணிமொழியா தமிழ் கல்லூரி. நமக்கு வந்த பகுதி மண் சுமந்த படலம். அதை ஆசிரியர் வகுப்படுத்தார். வகுப்படுக்கிற போது மணிவாசகருடைய வரலாறுகளை கண்டனமாக கண்டனமாக பேசி எனக்கு வகுப்படுத்திருக்கார். என்னோட சண்டை வருது, நாமையே இவங்க கிட்ட தமிழகத்துக்கு வந்து அதோட பரீட்சைக்கு மனம் கட்டிட்டு விலகிட்டேன். அதுக்கப்புறம் 10 ஆண்டுகள் பார்த்தா அவர்தான் மேல்மருவத்தூர்ல அடிகளா வச்சு சீடரா கல்லாடை புரிஞ்சுக்கிட்டு உத்ராட்சி கொண்டு இருக்கார். அப்புறம் ஒரு வர திண்டுக்கல்ல அவர்கள் வந்திருந்தாங்க ஒரு விழா கூட்டத்தோடு. நான் உட்கார்ந்து விரிவுரை பண்ணியிருந்தேன், ஐயா உங்களை இவ்வளவு அருமையா திருப்பூழ் விரிவுரை பண்றீங்க, நாங்க இது வரைக்கும் உங்களை கேட்கறது கேட்காமல் போனது தவறா இருக்கு, நீங்க எந்த கல்லூரியில படிச்சீங்க ஐயா? உங்க கல்லூரில இருந்தா நீங்க பண்ண அட்டகாசத்துல தான் வெளியில வந்த, மன்னிச்சுக்கணும் மன்னிச்சுக்கணும். ஞானம் வேறு கல்வி வேறு. நான் அவர் கட்டுரை எழுதி கொடுத்தா பெருமன்றத்துல அவர் என்ன எம்ஏ படிச்சிருக்காரான்னு கேட்பாங்க. இதெல்லாம் உலகையில் இது வரைக்கும் நடந்தது உலகையில் இல்லையா. இதெல்லாம் அனுபவங்கள் எனக்கு நிறைய உண்டு. நம்ம நிறைய எழுதிட்டு இருக்கோம். கோவை மாவட்டத்திலே இவருடைய ஒவ்வொரு விரிவுரையும் நூலாக வெளிவந்திருக்க. கொங்கு நாட்டில் ஒவ்வொரு நூலும் வெளிவரும் விரிவுரையாக வேறுபொருடிகளார் அமர்ந்து கேட்டு இளவரசர் அவ்வளவு குறிப்பெழுதி அச்சகத்துக்கு அனுப்புவார். அது ஒரு சூழ்நிலை. இவ்வகையாக இத்தனை சூழ்நிலைகளுக்கிடையே நாம் எழுதி தருவதற்கு தயாராக இருக்கிறோம். 100,000 பாடல் எழுதினார்கள். அதுல 10,000 பாடல் கந்தபுராணம் எழுதினர். எழுதின ஆசிரியர் யாரு? நிச்சயம். அவர் சாமி கிட்ட சொன்னார், அதான் சைவ சித்தாந்தத்தினுடைய உட்கிடையே கதவராடம் தான். அவர் சாமி கிட்ட சொல்றார், ஏது நரியா என்னை அம்பலத்தில் ஏதுமாறு எய்து வித்தது

பார்த்து சேத்தொண்டர் புராணம் செய்யுள் சொல். என்னுடைய பாட்டனார் எனக்கு 10 வயது இருக்கிற போதே ஒரு 5000 பாடலை மனப்பாடம் பண்ணிபடியா அமைத்தான். மாங்காடு துரசாமலையார் விரிவிரத்தைக்கு கஜலட்சுமிமாள் அப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணி அந்த பிள்ளையாருக்கு தண்ணி ஊத்தினாதான் எனக்கு சாப்பாடு. அது ஒரு காலம்,

0: அனநீடை பதிந்த பொருளே கச்சியப்பர் உள்ளத்தில் இருக்கிறாங்க. நான் வீர சோழியம் என்ற நூல் பாடம் எடுத்திருக்கேன். அம்மா தெரியும் நினைக்கிறேன், வீர சோழியம்னா அது எவ்வளவு பெரிய கடுமையானது. நான் இலக்கணம் படிச்சது, திருவருளை வச்சது. வீர சோழியம் என்ற நூல் அடியே பாடம் எடுத்திருக்கிறேன். இதெல்லாம் எனக்கு உத்தியோகம் இருந்த போது ரொம்ப சௌகரியமா இருந்தது. தூங்குறதுக்கும் வசதியா இருந்தது, பேப்பர் இருந்தது, எழுதுறதுக்கு சாய்வு நாற்காலி இருந்தது. உத்தியோகம் போறவரை இதெல்லாம் விருந்தடையாது. எட்டு மணி நேரத்துல ரெண்டு மணி நேரம் தான் என்னுடைய பணி அலுவலகம். என் அதிகாரிகள் அத்தனையும் என்னை கூப்பிட்டாங்கன்னா உடனே மாமன் சாமி புத்தகம் ஒன்றும் திருமுறை புத்தகம் ஒன்றும் திருநீர் ஒன்றும் கொண்டு போய் கொடுத்தன்னா அவர் எழுந்திருந்து ஐயங்கார் மேனேஜர் எழுந்திருந்து வாங்கிக்கிறார். என்னை யாரும் கேட்டது கிடையாது, பகவான் திருவருள், கடவுள் சித்தம். இரண்டு முறை வெளிநாட்டு பயணத்தை மேற்கொண்டேன். இரண்டு முறையும் வெளிநாட்டுக்கு அனுப்புவதற்கு அரசாங்கம் தடையா இருந்தது, அலுவலகம் தடையா இருந்தது. இரண்டு முறையும் அரசாங்கம் தான் எனக்கு, நான் திருவுரை புத்தகமும் சண்முகவசமும் கொண்டு போய் ஒருத்தர்கிட்ட கொடுத்தான், டாக்டர் ரங்காச்சாரின்னு ஜெனரல் மேனேஜர். சாமி இது படிச்சுட்டா போதுமா இல்லை, நான் இது போதுக்கு இது பெரிய விஷயம் தான். சரி, இந்த நோ அப்ஜெக்ஷன் ஃபைல் யார்கிட்ட இருந்ததுன்னா, இந்த விஜிலன்ஸ் ஆஃபீஸர் வச்சிருக்காருங்க. அவர் ரங்கநாதன் கூப்பிடுன்னு தெரிஞ்சு உடனே கையெழுத்து போட்டு, அங்கிருந்து வெளிநாட்டிலேருந்து எந்த ஒரு பொருளும் நீங்கள் வாங்கி வர மாட்டேன்னு சர்டிஃபிகேட் இருக்குது, அதில் கையெழுத்து போடுவாருங்க. போட்டு அப்புறம் எல்லாரும் போக சொல்லிட்டேன், எங்கிட்ட லெட்டர் கொடுத்துட்டு இதை கொண்டு போய் சாஸ்திரி பொருளை கொடுத்துருவாங்க. வெளியில் வந்து அவர் என்னோட பின்னாலேயே வந்த வியூன்னு சொன்னால், ஐயா ஜிஎம் வர்றாங்க உங்களை பார்க்கும், உங்களை இருக்க சொன்னேன், நீங்கள் இது வேண்டாலும் வாங்கினவாங்க, ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் நான் சைன் பண்ணிருக்கேன். இறைவன் அவர் கவிழ்ந்தது, நான் இங்கே போயிடக்கூடாது. ஞானத்தினுடைய நம்மை உருக்குகிற இதுதான் திருவாசகம், உருக்குற நிலை. இன்னைக்கு ஒரே ஒரு பாட்டு கூட நான் சொல்லுவேன், நீங்கள் தெரிந்து கொள்ளணும், மிக முக்கியமான பாட்டு. இப்போ சாழலை தோல்வீசிய ஆடுகிறாள் பெண், இரண்டு கைகளையும் விரித்துக் கொண்டு முழங்காலுக்கு மேலே முட்டி தெரியாத அளவிலே கால் துணியை உயர தூக்கி வைத்துக் கொண்டு ஒரு பக்கமாகத்தானே இடுப்பில் தான் கட்டியிருக்கிற சேலையை சுருகிக் கொண்டு சுருகிக் கொண்டு இரண்டு கைகளையும் வீசி ஆடுகிறாள். சங்க இலக்கிய உரையாசிரியர்கள் எல்லாம் திருச்சாடல் கூத்தின் திருக்கூத்தின் ஒரு பகுதி என்று எழுதினார்கள். திருக்கூத்துல வருவது போல அமைந்திருக்கிறது என்று சொன்னார்கள். தர்மயாதீனத்திலே திருவாசகத்துக்கு உரை எழுதிய அருளே வடிவேல் முதலியாரவர்களும் தமிழ்கடாக விளங்கிய நெல்லை ராமநாதன் பிள்ளையும் அது தவறி இது ஞானக்கூத்து என்று
1: வெளியிட்டார். அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: சண்டேஸ்வர நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: நமக்கருள் செய்திட தடக்கை இந்துடை தாழ்வீனின் உடை கடக்களிற்றே கருத்துள் இருத்துவா செய்வத்தின் மேற்சமயம் வேறில்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் செய்வத்தின் மேல் சமயம் வேறில்லை அதில் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனோ நான் மறைச்சம் பொருள் வாய்மை வைத்த சீர்திர தேவாரம் திருவாசகம் உய்வை தர செய்த நால்வர் குற்றாயம் உயிர் துணையே நிறுத்தறிந்த நிறுத்தறிந்தாளை சேர்ந்தமைந்ததாள் வேத நெறி செய்வ நெறி பத்தி நெறி வளாது வாய்மை சிந்தை தாரண நடிக்கு சிறுத்தினராய் சிவானுபவ செல்வராய் பந்தமாம் தொடக்கருத்த திருத்துண்டர் தாழ் வரவி பணிதல் செய்வாற்றம்பலம் நூலடைந்த கொள்கையாடே நூலடைந்த

0: சண்டேஸ்வரநாயனார் புராணம் பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய முயல்கிறேன். நாயன்மார்கள் எல்லாருமே திருவருளை நிரம்ப பெற்ற சிறப்புடையவர்கள். ஒவ்வொரு நாயன்மார்களுக்கும் தனிச்சிறப்பு உண்டு. இந்த சண்டேஸ்வரநாயனார் எல்லா நாயனார்களுக்கும் திருத்துண்டர் அத்துணவருக்கும் தலைவராக இருப்பவர். தொண்டர்க்கு நாயகமும் என்பது திருப்பல்லாண்டு. தொண்டர்களுக்கு தலைவராக இருப்பவர். சிவகுடும்பத்திலே ஒருவராக இருப்பவர். சிவகுடும்பம் என்றால் சிவபெருமான், பார்வதி, விநாயகர், சுப்பிரமணியர் இவர்கள் எல்லாம் புறப்பட்டார்கள் என அவர்களோடு இவரும் ஒருவர் புறப்படுவார். பஞ்சமூர்த்திகள் சொன்னா சண்டேஸ்வரர் சிவன், பார்வதி ரெண்டு, விநாயகர் சுப்பிரமணியர் நாலு, சண்டேஸ்வரரும் நாலு. சண்டேஸ்வரர் சேர்த்துதான் பஞ்சமூர்த்திகள்னு சொல்லும். பஞ்சமூர்த்திகள் புறப்பாடு என்று சொன்னால் அதுல இவர் ஏன் ஒரு ஒரு வர வச்சிருக்கிறாருன்னா இவர் தான் தொண்டர்களுக்கு எல்லாம் தலைவர். தலைவராக இருப்பதனால எல்லா தொண்டர்களும் இவர் ஒருத்தர் வந்தா எல்லா தொண்டர்களும் வந்த மாதிரி அதற்காக இவரை வச்சிருக்கிறார். சிவ குடும்பத்துல இவர் ஜனாதிபதி வீட்டுல இவர் ஒருத்தர். சிவபூஷா பலனை கொடுக்கிறவர் இவர் தான். சிவபூஷா பலனே பரார்த்த பூசையிலையும் சரி ஆன்மார்த்த பூசையிலையும் இந்த சண்டேஸ்வரரை பூசை பண்ணாத்தான் பலன் கிடைக்கும். சண்டனை அர்ச்சித்தவரே சம்புவை அர்ச்சித்த பலம் கொண்டுடுவர், மற்றையர் கொள்ளார் என்பது சைவ சமய நெறி. அதனால சண்டை பூசை பண்ணலையான சிவபூசையினுடைய பலன் கிடைக்காது. இவர் தான் என்னார் வந்தாங்க இப்படி கும்பிட்டாங்க இப்படி பூசை பண்ணாலும் கணக்கெழுதுறவர். அதனால சண்டேஸ்வரபதம் என்பது சிவபெருமானுக்கு எப்போதும் உள்ளது. சண்டேஸ்வரர் என்கின்ற பதவியை ஒருத்தர் கொடுத்து வச்சிருக்கிறார். இவருக்கு முந்தி இருந்த சண்டேஸ்வரர்கள் வெவ்வேறு, அவங்க அதுக்கு மேல சிவனோடு ஐக்கியம் ஆகிவிட்டார்கள். அதன் பிறகு இந்த சண்டேஸ்வரர் இப்படி அந்த அந்த பதத்துல அந்த போஸ்டில இவர் வந்து உட்காந்துருவார். அப்படிப்பட்டவர் இந்த சண்டேஸ்வர நாயனாரு நம்ம ஊருக்காரர் தான். அதாவது ஒரு அதிசயமா இருக்கும். நம்ம ஊருன்னா திருச்செங்கலூர், கும்பகோணத்துக்கு பக்கத்துல திருச்செங்கலூர் நம்ம தமிழ்நாட்டுல அது பெரிய பெருமை அல்லவா. மற்ற நாட்டுக்காரன் எவன் வந்து கும்பிட்டாலும் நம்ம நாட்டுக்காரன் அருள் பண்றார். அப்படின்னா சண்டேஸ்வருடைய பெருமை அளவுபடாது. சிவபூஷையினால்தான் பிறவியை அறுக்கலாம் என்று காட்டினவர். சிவபூஷைக்கு யாரு தப்பு பண்ணினாலும் அவனை வந்து வெட்டணும், இல்லைன்னா அவனை தட்டணும். சிவபூஜைக்கு சிவகர்மத்துக்கு யாராவது இடைஞ்சல் பண்ணான்னா அவனை விட்டுனா புண்ணியம். அது அப்பனா இருந்தாலும் சரி பிராமணனா இருந்தாலும் சரி அப்படி செய்து காட்டினவர் இந்த சண்டே. அதை செய்ய வச்சவர் சிவபெருமான். அதனால இந்த சண்டேஸ்வருடைய ஒரு பெருமை தனிச்சிறப்புடைய. கையில மழு வச்சிருப்பார். கோயில்ல தீர்த்தம் தூட்டிக்கிட்ட அவர்தான் இருப்பார். ஆகையினால இப்படிப்பட்ட சண்டேஸ்வரர் உடைய வரலாற்றை பத்தி இப்பொழுது சொல்ல போறோம். இந்த வரலாற்றில ரொம்ப முக்கியமாக இருப்பது பசுக்கள் தான் சிவபூஷைக்கு புண்ணிய காரியங்களுக்கெல்லாம் மூலமாக இருக்கு. பசுக்கள் இல்லையானால் சைவமே இல்லை, புண்ணியமே இல்லை. திருநீர் பசுதான். சிவபுண்ணியம் என்பதே உலகத்துல கிடையாது. அதனால பசுக்களை காப்பது புண்ணியம், பசுக்களை வளர்ப்பது புண்ணியம், பசுக்களுக்கு பூசை செய்வது புண்ணியம். கோ பூசைன்னு தனம் தனம்னு மூணு தனம் வரும். தனம் தனம்னு மூணு தனம், ஒன்று நந்தனா, இன்னொன்று சந்தனா, இன்னொன்று கோதனம். நந்தனம் சந்தனம் கோதனம் மூணு ஜோதிக்குரியது. நந்தனம்ங்கிறது நந்தன வனம், மலர் கொடுப்பது. சந்தனம் சுவாமிக்கு சாத்துகிற வாசனம். கோதனம் பசு, கோதனங்களின் பால் கறந்தாட்ட கோல வெண்மணர் சிவஞ்சன் மேற்சென்ற தாதை தாளற எரிந்த சண்டிக்கு உன் சடை மிசை மலர் அருசையக் கண்டு பூதவாளினன் பொன்னடி அடைந்தேன் பூம்பொழில் திருப்புன் கூறுளானே என்பது சுந்தர தேவார். அதனால கோதனம், தனம்னா செல்வம், கோதனம் பூனா பசு, அது தனம். நந்தனம் பூ மலர் கொடுக்கின்றதும் தனம். சந்தனம், சந்தனம் நந்தனம் கோதனம். அதனாலே அப்படிப்பட்ட பசுக்களை காப்பது, பசுக்களுக்கு ஒரு இடையூறு வந்து அதை நீக்குவது, அது சிறந்த புண்ணியம். அதற்கு மேலே சிவ பூசைக்கு மேலே உயர்ந்த புண்ணியம் இல்லை என்பதும், சிவ பூசைக்கு இடையூறு செய்கின்றவர்களுக்கிட்ட உறவு வைத்துக் கொள்ளாமல் இருப்பது புண்ணியம் என்றெல்லாம் இந்த உண்மைகளை காட்டியது இந்த சந்தேஸ்வர நாயனார் கூறாங்க. இவர் அவதாரம் பண்ணினது சோழ நாடுதான், கும்பகோணத்துக்கு பக்கத்தில் திருச்சேங்கல். அது பூசக்காரனா அவசியம் போய் பார்க்கணும். அது பல செய்வர்களுக்கு தெரியாது. அதனாலே அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தலம். அந்த ஊருக்கு பக்கத்துல வந்த போதே திருஞானந்தர் பல்லக்கு விட்டு இறங்கிட்டாராம். சண்டேஸ்வர நாயனார் அவதாரம் பண்ணின ஊரு, அதனால பல்லக்கில் ஓப்படான்னு இறங்கிக்கிட்டாராம். ஞான சம்பந்தர் இறங்கி, ஞானசம்பந்தன் முதலான எல்லாரும் வணங்குகின்ற ஒரு நாயன்மார்கள் ரெண்டு பேர், ஒருத்தர் சண்டேஸ்வரன் இன்னொருத்தர் கண்ணப்பன். இந்த ரெண்டு பேர்த்தையும் எல்லாரும் வணங்குவார். இந்த ரெண்டு பேர்த்தான் திருவாசகத்தில் எடுத்து மாணிக்க வாசகர் விதந்து பாடிக்கிறார். திருவாசகத்துல நாயன்மார்கள் இந்த ரெண்டு பேரும் தான் வர்றாங்க. கண்ணப்பன் ஒப்போதோர் அன்பின்மை, தீதில்லை மாணி சிவகருமன் ஜெயத்தானை, அவர் தான் சண்டேஸ்வரன். தீதில்லை மாணி சிவகருமன், சிவகருமன் சிவபூஷன் சிதைத்தானே அதுக்கு வைத்திருந்த பாலை தட்டி விட்டவர். தீதில்லை மாணி சிவகருமன் சிதைத்தானே சாதியும் வேதியும் தாதை, தாதைனா அப்பா, தாள் இரண்டும் சேதிப்ப ஈசன் திருவருளால் தேவர்களோட பாதகமே சோறு பற்றினவாதோம் என்பது திருவாசகம். திருவாசகத்தில் வருகிற நாயன்மார்கள் இந்த ரெண்டு பேர், கண்ணப்பர் ஒருத்தர், சண்டேஸ்வரர் ஒருத்தர். அதனால இவருடைய ஒரு பெருமை சிறப்பு அளவில்லாது. இவரை மடியில தூக்கி வைத்து சிவபெருமான் முதுகை தடவி கொடுத்து தன்னுடைய தலையில் இருந்த கொட்டை மாலையே கழட்டி போட்டார். உனக்கு அடுத்த அப்பா நான் தான், அடுத்தா போல அடுத்து இருக்கிறது, அடுத்துனா பக்கத்தில் இருக்கிற அப்பா நான் தான். இவர் அவதாரம் பண்ணின ஊரு சேங்கரூர், திருச்சேங்கரூர். அது எப்படி சேங்கரூர் என்று வந்ததென்றால், சேயாயும் முருகப்பெருவானுக்கு நல்ல ஊர். சேயின்னா முருகை, சேயின்னா அவர் 2000 வெள்ளம் பூத வெள்ளங்களோடு சுவாமியினுடைய உத்தரவின் பேரிலே சூரசம்ஹாரம் செய்வதற்காக கைலாயத்திலிருந்து தெற்கு முகமாக வரும்போது இங்கே சேங்கலூர்கிட்ட வந்தவுடனே மணற்பாருங்கு காவேரியினுடைய கிளையாறு மண்ணி ஆற்றங்கிற அதுல இருக்குது அந்த திருச்செங்கலூர். அந்த ஆற்றுக்கிட்ட வந்த உடனே மாலை வேலை, அந்த மாலை வேலையில இந்த இடம் நல்ல இடமாக இருக்கிறது, இல்லைங்க தங்கலாம் என்று தேவர்கள் சொல்ல சுப்பிரமணிய சுவாமி அதற்கு ஒத்துக்கொண்டு உடனே விஸ்வகர்மாவுக்கு உத்தரவு போட்டார். தேவகர்மா தேவதச்சன்னு பேரு, தேவதச்சன். சுப்பிரமணியர் புறப்படுறாருன்னா எல்லா டிபார்ட்மெண்ட் அதிகாரிகளும் கூடவே வந்துகிட்டு இருக்கணும், இல்லைன்னா அவெல்லாம் டிஸ்மிஸ் பண்ணிடுவார். மந்திரி வர்றாருன்னா எல்லா டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் இருக்கணும்ப்பா, இந்த இல்லையா? அதுபோல சுப்பிரமணிய சுவாமி புறப்படுறாருன்னா எல்லா டிபார்ட்மெண்ட் அதிகாரிகளும் கூட இருக்கும், விஸ்வகர்மா கூடவே இருக்கிறோம். எங்கன பங்களா அமைக்க சொல்வாரோ உடனே கட்டிடுவோம். அதனால இந்த இடத்துல நாம் தங்குவதற்கு மாளிகையை கட்டுனாரு. அப்புறம் சிவபெருமான பூஜை பண்றது கோயிலை கட்டுனாரு. அது ஒரு நொடியில கட்டி, எவ்வளவு நேரத்துல ஒரு நொடியில், அதிலே முருகப்பெருமான் சிவலிங்கத்தை ஸ்தாபித்து பூஜை பண்ணிடு. அந்த ஊர்ல முருகப்பெருமான் பூஜை பண்ணியது, அந்த சிவலிங்கம் முருகப்பெருமான் பிரதிஷ்டம் பண்ணியது திருச்செங்கலூர். இப்ப ரொம்ப பரிதாபமா இருக்கிறான் அந்த ஊர், பார்க்க பரிதாபமா இருக்கான். ஆகையினாலே அப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்கு நல்ல ஊர் என்று தேவர்கள் சொன்னார்களாம். அதனாலே சேயிங்கலூர்னு ஒன்று, சேய்க்கு நல்ல ஊர் சேயிங்கலூர். அந்த நகரம் நகரமாக, நகரம் நானா நகரமாக வந்து சேயிங்கலூர். அதே சேக்கலாரும் பாடுறார், பூந்தன் பொன்னி என்னாடும் பொய்யாதளிக்கும் புனல் நாட்டு வற்றாத சிவநதியாம் பொன்னி. பூந்தன் பொன்னி என்னாடும் பொய்யாதளிக்கும் புனல் நாட்டு வாய்ந்த மன்னி தென்கரையில் மன்ன முன்னாள் வரை இழிய கிரவுஞ்சமலை கிளியும்படியாக வேலை விட்டவனாயும் முருகன். ஏந்தும் அயில்வேல் நிலை காட்டியே இமையோரிகல்வம் பகை கடக்கும் சேந்தன் அளித்த திருமறையூர் முது செல்வ செங்கலூர். சேந்தன் அளித்த திருமறையோர் முதூர் செல்வ செங்கலூர் அப்படின்னு முதல்லயே அந்த வரலாற்றை சொல்லியிருந்தார். அந்த ஊரிலே அந்தணர்கள் அதிகமாக இருந்திருக்கிறார்கள். அந்தணர்கள் இருக்கிறார்கள் என்றால் அந்த ஊர்ல சிவாலயம் இருக்கும். அந்தணர் இருக்காங்கன்னா அவங்க தெருவில் ஒரு பக்கத்துல சிவாலயம் இருக்கும். அங்கே யாகங்கள் இருக்கும், வேதங்கள் இருக்கும், ஆகமங்கள் இருக்கும். இந்த மாதிரி புண்ணிய காரியம் அந்த சாமிக்கு அதுதான் பிடிக்கும். அந்த சாமியை வச்சா அதுதான் செய்யணும், இந்த சாமியை வச்சா இதுதான் செய்யணும். அதனாலே அந்த சாமியை வச்சு வாழ்கின்ற அந்தணர்கள். அந்த அந்தணர்கள் என்பவர்கள் யாரே நான்கு வேதத்தையும் ஓதினவர்கள். அதனால வேதத்தை ஓதினபடினால அவர்களுக்கு வேதியர்கள். வேதத்தை ஓதியபடினாலே வேதியர்கள் என்று போய் நூல் ஓதவில்லை ஆனால் அவன் வேதியன் அல்ல. வேறு யாரா இருந்தாலும் அந்த ஞான நூலை ஓதினா அவன் வேதியன். அப்படி ஞான நூலை ஓதவில்லையானால் வேதியனும் புலையனே, புலையனும் நான் ஞான நூல் ஓதினா வேதியனே. அதனால நூல் அளவே யாகுமாம் நுண்ணறிவு. அந்த அந்தணர்களை பத்தி ஒரு பாட்டு பாடுறார். இது என்ன அலங்காரம் வரும், ஒன்று இரண்டு மூன்று நான்கு அஞ்சு ஆறு ஏழுன்னு வரும். ஏழு வரையில என்ன அலங்காரமோ இந்த பாட்டு வரும். செம்மை வெண்ணீற்றொருமையினார் இரண்டு பிறப்பின் சிறப்பினார். செம்மை நெறிய தருகின்ற வெண்ணீற்றை அணிந்த ஒருமைப்பட்ட மனமுடையவர்கள். ஒருமைப்பட்ட மனம் ஒருமையுடன் நடந்து மரலடி நடக்கின்ற அதுபோல ஒன்றிய செம்மை வெண்ணீற்றொருமையினார் இரண்டு பிறப்பின் சிறப்பினார். இரண்டு பிறப்பை உடையவர்கள். தாய் வயிற்றிலிருந்து பிறக்கிறது ஒரு பரப்பு. அடுத்தாறு போல உபநயனம் பூநூல் கல்யாணம் இருந்ததுவா தீட்சையில ஒரு பரப்பு. நமக்கு தீட்சையில ஒரு பரம், தீட்சை வாங்கினவர்கள்லாம் இரண்டு பரம். உப்பைய குலம்னு சொல்றது இரண்டு பரப்பின் சிறப்பினார். மும்மை தடலோம் நெறியார் மும்மை தடலோம் நெறியாறு. மும்மை தடல் என்கின்ற மூன்று வகையான அக்னியை வளர்ப்பவர்கள். வேதத்தில் சொல்லி இருக்கப்பட்ட அக்னியை வளர்ப்பவர்கள் நான்கு வேதம் முறை பயின்றார். திருக்கு எஜுர் ஜாம அதர்வன என்கின்ற நான்கு வேதத்தையும் நன்றாக பயின்றவர்கள். நான்கு வேதம் முறை பயின்றார். கல்வி இருக்கணும், கல்வி அருட்கல்வி இல்லைன்னா அதே மனுஷன் ஜென்மா பிறந்த அது மிருகன். அதற்கான விலங்கூடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாருடைய அணையவன். கல்வி இல்லையான அருள் நூல்கள் கல்வி இல்லையானா அதுவும் விலங்கும் ஒண்ணுதான். விலங்குக்கும் மனுஷனுக்கும் என்னடா வித்தியாசம்னா கற்றவனுக்கும் கல்லாதவனுக்கு என்ன வித்தியாசம்னா விலங்குக்கும் மனுஷனுக்கும் உள்ள வித்தியாசம்னா விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கு கற்றாரோடு இணையவன். கற்றவனுக்கும் கல்லாதவனுக்கு என்ன வித்தியாசம்னா மிருகமும் மனுஷனுக்கும் எவ்வளவு வித்தியாசமோ அவ்வளவு வித்தியாசம் தான். அதனால திருமூலர் கல்லாத மூடரை காணவும் ஆகாது. கல்லாத மூடருக்கு கல்லாரே நல்லவர். கல்லாத மூடர் சொல் கிழக்க கடன். கல்லாத மூடருக்கு கல்லாரே கல்லாத மூடர் கருத்தறியாரு என்பது திருமந்தம். நான்கு வேதம் முறை பயின்றார். தம்மை ஐந்து புலனும் பின் செல்லும் தகையார் அப்படி கற்றார்களா. கற்க கசடரா கற்றவன் நிற்க அதற்கு தகை என்றார் போல அந்த கற்ற நூல்படியே நின்றவர்கள். அவர்களுக்கு ஐந்து புலன்களும் பின்னாலே செல்லும். ஐந்து புலன்களும் பின்னாலே செல்லும். அஞ்ஞானிகளுக்கு புலன்கள் முன்னாலே போகும், அதுக்கு பின்னாலே அஞ்ஞானி போவான். விஞ்ஞானிகளுக்கு புலங்கள் பின்னாலவது இவங்க முன்னாடி போகும். இவங்க சொன்னபடி புலன்கள் கேட்கும். மெய்வாய்கள் மூக்கச்சரியாய் ஐந்து புலன்களும் ஞானிகள் சொன்னபடி கேட்கும். அஞ்ஞானிகள் புலன்கள் சொன்னபடி கேட்பான். இவ்வளவுதான் வித்தியாசம். தம்மை ஐந்து புலன் தென் செல்லுந்தகையார் அரு தொழிலின் மெய்மை ஒடுக்கம். அவர்களுக்கு ஆறு தொழில்கள், அந்த அதுக்கு ஆறு வகையான தொழில். வேதத்தை ஊதுதல், ஊதுவித்தல், பிறருக்கு ஓதி வைப்பது, அதற்கு மேல யாகத்தை செய்வது, செய்து வைப்பது, அப்புறம் தானம் செய்வது, தானம் பெற்றுக்கொள்வது. ஆறு தொழில்: ஓதல், ஓதுவித்தல், வேட்டல், வேட்பித்தல், ஈதல், ஏற்றல். ஈதல் இதெல்லாம் பராமணம் கேட்கணும். மெய்மை ஒடுக்கம் பின் செல்லுந்தகையார் தம்மை ஐந்து புலனும் பின் செல்லுந்தகையார் அறுதொழிலின் மெய்மை ஒடுக்கம் ஏழுலகம் ஓற்றும் மறையோர் விளங்கும் விளங்கும். அதனால இவருடைய தன்மையைக் கண்டு ஏழு லோகமும் போற்றுகிறதாம். இவருடைய பெருமையைக் கண்டு ஏழு லோகமும் போற்றுகிறார். அப்படிப்பட்ட சிறப்புடைய அந்தணர்கள் அந்த ஊரிலே வாழ்கிறார் என்று அதை தொடர்ந்து சொல்றாரு. கோதில் மான்தோல் புடி முன்னூல் குலவும் மார்பில் கொலை குடிவி. மான்தோல் அவர்கள் இருப்பதற்கு ஆசனம் மான்தோல், அதற்கு மேலே நூல். குலவும் மார்பில் கொலை குடிவி, குடிவி குடிமி இருப்பது, பூநூல் இருப்பது, ஆசனம் மான்தோல். இப்படிப்பட்ட மாணாக்கர்கள், இப்படிப்பட்ட மாணாக்கர்கள், இப்படிப்பட்ட அடையாளமுடைய வேடமுடையவர்கள், அவர்களும் அப்படிப்பட்டவர்களுக்கு கற்பிக்கின்ற ஆசிரியர்களும், வேதத்தை ஊதி வைக்கின்ற அந்த ஆசிரியர்களும் மாணவர்களும் நிறைய அங்கு இருக்கிறார். அவர் அந்த பாடசாலை அங்கு இருக்கிறது. பாடசாலை வேத பாடசாலை, வேத பாடசாலை, ஆகம பாடசாலை, ஊர்னா அதெல்லாம் இருக்கணும். எந்த மக்களுக்கு இந்த இது உணர்வு இருக்கு? யாராவது இதை பத்தி சொல்றானா? யாரும் சொல்றதே கிடையாது. அறிவு, ஒழுக்கம், சத்காரியம், இவைகளிலே புத்தி உண்டாகும்படியான செயலை செய்யணும் இல்ல, நாடு தோறும் ஊர் தோறும் செய்யணும் இல்லையே. எந்த வகையில எது செய்தா அறிவு ஒழுக்கம் கெட்டு போகணும், அதைத்தான் செய்து வச்சிருக்கோம். என்ன அப்புறம் படிப்பு பண்பு, அப்புறம் திருக்குறள் நெறி, திருவள்ளுவர் வழி, காந்திய நெறி எங்க இருக்குது? ஆனா யாரும் அவன் தான் செய்யறான் வச்சுக்க, மக்கள் யாரும் அதை பத்தி எல்லளவு சிந்திக்கிறதும் கிடையாது, சொல்றதும் கிடையாது. எது இருக்கணும், எது இருக்கப்படாது, இருக்க வேண்டியது இல்ல, இருக்க கூடாதது இருக்கு. நம்ம ஒருத்தன் சொல்லி என்ன பண்றது? கோதில் மாந்தூல் புரிமூல் குலவும் இந்த முறையை சொல்லுகிறவர் முதலமைச்சர். இந்த நூலை பாடினவர் சோழ நாட்டு முதலமைச்சர். கோதில் மாந்தூல் புரிமூல் குலவும் குலை குடுமி ஓது கிடசூல் சிறுவர்களும் உதவும் பெருமை ஆசான். போதும் விழ போதின் விளங்கும் தாரகையும் மதியும் போல புனர் மடங்கள் மீது முடங்கும் முகில் ஒதுங்க வேத ஒலிகள் முழங்குவன. இப்படிப்பட்ட மாணவர்களும், வேதத்தை ஊதுகின்ற மாணவர்களும், ஊதி வைக்கின்ற குருமார்களும் உடைய கிடைகள் அங்கு இருக்கிறார். கிடை கிடை கிடைன்னா அந்த பாடசாலைக்கு கிடைந்து ஆடு மாடு அடைக்கிற கிடை அல்ல. தாரகையும் அந்த ஆசான் வந்து சந்திரனை போல இருக்கிறானா? சிஷியர்கள் தாரக நட்சத்திரங்களை போல இருக்கிறான். குரு வந்து சந்திரனை போல இருக்கிறான். குருவும் நான் நட்சத்திரம் போல இருந்துட்டா என்ன பிரயோஜனம்? சிஷியர்களுக்கு நட்சத்திர ஓமை, குருவுக்கு சந்திரன் ஓமை, விளங்குதா? அதையினாலே இப்படிப்பட்ட மாணவர்களும் ஆசானும் இருக்கின்ற மடங்கள் பல. அதே வந்து முகில் உதுங்குதான். முகில்னா மேகம் வந்து ஒரு ஐந்து விட்டு போகுதா, அது போடுற சத்தம் இந்த வேத ஊலிகளால அது அடங்கி யாக நிலையும் நிலையும் சாலை தூரம் மறையூர் இந்த அபியுணவின் பாக நுகர வருமாலும் அயனும் ஊரும் படர்கிறைக்குள் மாக இகழ்ந்து வந்திருக்கும் ஜேக்க எனவும் வானவருவும் நாக அணையும் கந்தனவும் நாட்டும் யூபயிட்ட முடியும். அந்த ஊரிலே யாகங்கள் நடந்து கொண்டிருக்கிறதா, அந்த யாகத்துக்கு தேவர்கள் வந்து கொண்டு அபிப்பாகம் வாங்கி கொண்டு செல்றாங்களா, அவங்க வந்த வாகனத்துல அங்கங்க கட்டி போட்டிருக்காங்களா,
1: பிரம்மா வந்து அன்னத்தை கட்டி போட்டிருக்காரு, விஷ்ணு வந்து கருடனை கட்டி போட்டிருக்காரு, அந்த மாதிரி இந்திரன் ஐராவத்தை கட்டி போட்டிருக்காங்க.
0: அதற்கு மேல அந்த வீதி எப்படின்னு சொல்றாரு, வீதியில பசு கூட்டங்கள் போய்கிட்டே இருக்கும், பசு கூட்டங்கள் போயிட்டு அது போகும்போதே பால் ஒளிகிட்டு இருக்கு. அது என்ன சொல்றா தெரியுமா, அந்த அந்த அந்த பசுக்கு பேர் என்ன வைக்கிறது தெரியுமா, ஓம தேனா, ஓம தேனு, காமதேனு சொல்லல, ஓமதேனு. இது இவ்வளவு குறைச்சி பாத்தீங்களா, ஓமத்துக்கு உதவுகின்ற, ஓமத்துக்கு திம்பால் உழுக, திம்பால்னா ருஷியுடைய பால் உழுக, பொழுதொரு ஓமதேனு செல்வனம், ஓமதேனு தாம்பாடிய சாமங்கணி போர் சமிதையிட கொண்டு அனைவரும் சாம வேதத்தை ஓதிக்கொண்டு கையில சமித்தும் தற்பையும் கொண்டு செல்லுகின்ற தாம்பாடிய சாமங்கணி போர் சமிதையிட கொண்டு அனைவனம் பூம்பாதடை நீர் தடமொழி மறையோர் மகளிர் குருவனவும் அங்க இருக்கின்ற நீர்நிலைகளிலே ஸ்நானம் செய்து விட்டு செல்லுகின்ற மகளிர்கள் தாம்பான்மையில் விளங்குவன அணிநீள் மருகு பலவும் அப்படிப்பட்ட வீதிகள் பல பசு கூட்டங்கள் சென்று கொண்டிருக்கிறது. அந்தணர்கள் வேதத்தை ஓதிக்கொண்டு சமித்து தற்ப முதலானவற்றை சென்று கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். அதற்கு விட மகளிர்கள் ஸ்நானத்தை நீராடிக்கொண்டு அந்த வீதியிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட வாழ்வுற்பதி மற்ற அதன் மருங்கு மண்ணி திரைகள் வயல் வரம்பின் தாழ்வில் தரளம் சுதி குலைப்பால் சமைத்த யாக தடஞ்சால சூழ் வைப்பிடங்கள் நெருங்கியுள்ள தொடங்கு சடங்கு முடித்தேறும் வேள்வி தலைவர் பெருந்தேர் இன்னொரு ஏறும் ஆனங்கள். ஆகையினாலே அங்கு வந்திருக்கின்ற தேவர்களும் அந்த யாகத்தை செய்கின்ற புரோகிதர்களும் அங்கு சடங்கை முடித்துக் கொண்டு செல்லுகின்றார்கள்.
2: அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது திருவாசக விளக்க உரை, வழங்குபவர் சிவத்திரு ரா மா வெள்ளைவாரணர் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய.
3: ஆறாவது பகுதியை இந்த பகுதியில எடுத்துக்கொள்ளும். கடவுள் எப்பவுமே ஒழிச்சிருக்கிறார், அதாவது மறைந்திருக்கிறார். யார் யாருக்கு மறைந்திருக்கிறார், அத 124வது வரியிலிருந்து 145 வரி வரையிலும், 24 முதல் 45, 124 145 வரையிலும் இறைவனுடைய கரத்தல் தன்மை ஒளிந்திருக்கும் தன்மையை வெளிப்படுத்துகிறார். கடவுளை கண்டுகொள்ளவே முடியாது, அவனை பாக்குறதுதான் ரொம்ப பேர் முயற்சி பண்றாங்க, பார்க்க முடியாம கடைசியில கடவுள் இல்லைன்னு முடிவு கொண்டுறான். கடவுள் இல்லைன்னு எதனால சொல்றாங்கன்னா, அவனை பார்க்க முடியாமையினாலே. அவனை பார்க்க முடிஞ்சு விட்டா அவன் ஒரு சாதாரண பேர்வை, அவன் ஒரு சாதாரண கடவுள் அல்ல, அவன் நம்ம மாதிரி ஒரு மனுஷன். கடவுளை நாம் கண்டு கொண்டு விட்டோமானால், தெரிந்து கொண்டு விட்டோமானால், சுட்டி அறியப்பட்டவன் ஆனால் அவன் கடவுள் அல்ல, ஆனால் அவன் ஒழித்தவன் தான். எவ்வளவு நாம் அவனை பற்றி பேசிக் கொண்டிருந்தாலும் அதற்கு அப்பால மண்டத்துல விஷயம் இருக்கு, நாம் தெரிந்து கொள்ள முடியாத விஷயம் அவனிடத்திலே ஒளிந்து கொண்டிருக்குன்னு அர்த்தம். ஆற்றா இன்பம் அலர்ந்து அலை செய்ய போற்ற ஆக்கை பொறுத்தல் புகழின். அந்த இறைவன் எண்ணத்துல வந்து இந்த ஒரு பெரிய மாற்றத்தை என்னை செய்ததினாலே ஆற்றா இன்பம், என்னால் சுமக்க முடியாத இன்பம் உள்ளத்திலே ஊறிக்கொண்டே இருக்கிறது. அந்த இன்பம் பெருவெள்ளமா போய் அந்த வெள்ளத்தில் நான் கடந்து அலைகிறேன். ஆற்றா இன்பம் அலர்ந்து, அலர்ந்துனா விரிந்து பெருகி, அந்த இன்பமானது பெருகி அலை செய்ய பெரிய அலை பாய்கிறது. கடல்ல வெள்ளம் அதிகமான அங்கே அலை உண்டாகும். எங்கே வெள்ளம் அதிகம் இருக்கோ அங்கே அலை இருக்கும், எங்கே குறைஞ்ச தண்ணீர் இருக்கோ அங்க அலை இருக்காது. குட்டையில அலை இருக்காது, குளத்துல கூட லேசா அப்படி ஏறி ஏறி போற மாதிரி அலை தெரியும். கடல்ல பெரும் பெரும் அலை வரும், இந்த வெள்ளம் பெருக பெருக அலை உண்டாகும். அதனால இவர் உள்ளத்திலே இருந்த இன்பம் அவ்வளவு பெருசா இருக்குங்கிறத காட்டுறதுக்காக அலை வாய்ந்ததுங்கிறார். அலை செய்ய போற்றா ஆக்கையை, இனிமேல் நான் இந்த உடம்பை பொறுத்துக்கொள்ள முடியாது, இந்த இன்பம் கிடைச்சு போச்சு, இதுக்காகத்தான் நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன், இந்த இன்பம் கிடைத்த பிறகு இந்த உடம்பு எனக்கு எதுக்கு, இந்த உடம்பு எனக்கு தேவையில்லை என்று இந்த போற்றா ஆக்கையை பொறுத்தல், நான் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை என்பதை புகழேன் விரும்பேன், இந்த உடம்பை இனிமே நான் பொறுத்துக் கொள்ளுதலை விரும்பேன். புகழ்தல், புகழ்னா சொல்லுதல் அர்த்தம் அல்ல, விரும்புன்னு ஒரு அர்த்தம். புகன்றான், அதனால இலக்கியத்துல ஒரு சொல்லுக்கு ரெண்டு ரெண்டு அர்த்தம் இருக்கும், அதுல இந்த இடத்துல இந்த அர்த்தம் வைக்கலன்னா சரியா போகுது. புகழ், புகழேன் என்றால் சொல்ல மாட்டேன் என்ற பொருள் அல்ல, பொறுத்தல், அதை இந்த உடம்பை தாங்கிக் கொண்டிருப்பதை நான் விரும்பவில்லை. புகழேன் என்றால் விரும்பேன், இனிமே இந்த உடம்பு எனக்கு தேவையில்லை, உடம்புல எனக்கு விருப்பம் இல்லை என்று மாணிக்கவாசகர் சொல்லி அதுக்கு மேல் உடித்ததை சொல்ற. மரகதக்குவால் மாமணி பிறக்கம் மின்னொளி கொண்ட பொன்னொளி திகழ. அந்த குருநாதரா வந்தாரே, அந்த குருநாதர் தான் மட்டுமல்ல தனக்கு பக்கத்துல தன் மனைவியை அழைச்சு கொண்டு வந்திருக்கிறார். குருநாதருடைய நிறம் நமக்கு தெரியும், செந்தழல் புறைன்னு சோப்பு. அவர் மனைவி கூட வந்தாரு, அந்த மனைவி நிறம் இதுவரை சொல்ல, இப்பதான் சொல்லப்படுற மனைவி கருப்பு, அவ கருப்பா வந்திருக்கா மனைவி. குருநாதரும் குருநாதருடைய பத்தினியுமாக வந்திருக்கிறார்கள் மாணிக்கவாசகருக்கு. அது எப்படி சொல்றார், மரகத குவால் பச்சை மணி, மரகதம் என்பது பச்சைக்கல், அந்த பச்சைக்கல்லை ஒரு குவித்த ஒரு குவியலும், இன்னொரு பக்கம் மாமணி செம்மணி மாணிக்கத்தினுடைய குவியல், பிறக்கம்னா அது ஒரு குவியல், ஒரு பக்கம் பச்சைக்கல் குவியல், இன்னொரு பக்கம் மாணிக்கக்கல் குவியல். மாணிக்கம் குவித்தது போல ஆச்சாரியனும், பச்சைக்கல் குவித்தது போல ஆச்சாரிய பத்தினியும், ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த இவருக்கு காட்சி தருகிறார்கள். அந்த காட்சியில மின்னொளி ஜொதிக்குது, ரெண்டு மணிக்கற்களில் இருந்தும் ஒளி பல பல பல என்று ஒளி வீசுது. மின்னொளி கொண்ட பொன்னொளி திகழ திசை முகன் சென்று தேடி நற்கு ஒழித்து. பெரிய முனிவர்கள் யோகிகள், அவர்கள்தான் கடவுளை கண்டுபிடிப்பதற்காக யோகத்தில் இருக்கிறார். அப்படி இருக்கிற போது அந்த இறைவன் என்ன பண்றான், சில சமயத்துல அந்த தியானத்துல அப்படி பளிச்சு பளிச்சு என்று கொஞ்சம் கொஞ்சம் அவன் காட்சி தர்றான், ஆனா திடீர்னு மறைஞ்சு போறான். அவன் அந்த ஒளி காட்டுகிற நிலை பொன்னொளி திகழ, பொன்னை போல பளபளப்பும் வெளியிலே வருகிறது. இந்த ஒளியும் பளபளப்பும் உண்டாக இவன் இப்படி இருந்து கொண்டிருக்க இந்த கடவுளை நான் பார்க்கிறேன். ஆனால் யோகிகளாய் இருக்கிறவர்கள் அந்த இறைவன் எங்க இருக்கிறான், வடக்கே இருக்கானா தெற்கே இருக்கானா மேற்கே இருக்கிறான், ஒவ்வொரு திசைக்கு திசை ஓடினார். திசை முகன், திசை தோறும் ஒவ்வொரு திசையிலும், திசை முகன் இங்க பிரம்மான்னு ஒரு அர்த்தம், அதுல போய் ஞாபகம் போயிடும் சில பேருக்கு. திசை முகன், ஒவ்வொரு திசையிலும் ஒவ்வொரு முகத்தை உடையவனாக பிரம்மா என்று ஒரு அர்த்தம் உண்டு. இங்க அப்படி இல்லை, திசை முகம்னா ஒவ்வொரு திசையின் பக்கமும் ஓடி ஓடி பார்த்தால், கிழக்க பார்த்தாரு மேற்க போய் பார்க்க தெற்க ஓடி பார்க்கிறார்கள் அந்த முனிவர்கள். திசை முகன் சென்று ஒவ்வொரு திசையிலும் போய் தேடினக்கு தேடி பார்த்தவர்களுக்கு ஒழித்தும் கடவுளை இல்லையே, கிழக்கையும் இல்லை மேற்கையும் இல்லை தெற்கே இல்லை வடக்கே இல்லைன்னு கடைசியில அவர்கள் ஒரு மாடியா உட்கார்றார்கள். அப்படி தேடி பார்க்கிறவர்களுக்கு ஒழிந்தான், திசையில் தேடினால் எந்த திசையிலும் அவன் இருக்க மாட்டான். அடுத்து முறை ஒளி ஒற்றி முயன்றவர் கொளித்தும், சரி இவனை நேர தேடனா அவன் நம்ம வர்றத பார்த்துட்டு ஒழிஞ்சுக்கிறான், ஒற்றர் போல வேஷம் போட்டு கொண்டு அவனை தேடுவோம் என்று தேடி பார்த்தார்கள். முறை ஒளி முறைப்படி ஒற்றி, ஒற்றுதல் என்பது தேவு பார்த்தல், ஒற்றர்களைப் போல வேஷம் போட்டுக் கொண்டு இறைவனை தேடுதல். இது என்ன அர்த்தம்னா, இறைவனை கண்டுபிடிக்கணும்னா அடியாரா இருந்தா கண்டுபிடிக்கலாம்னு சொல்றாங்க இல்லையா, அதுக்காக இவன் ஒற்றர் வேஷம் போடுறானா அடியார் வேஷம் போடுறதுதான் ஒற்றர். அந்த அடியார்கள் எப்படி வேஷம் போடுறானா, வேதத்தில் ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற முறைப்படி அந்த அடியார் வேடம் போட்டு இறைவனை தேடி பார்த்தார்கள். அந்த அடியார்களுக்கு அவன் புலப்பட மாட்டேங்கிறான், அடியார்களாக வந்தும் அடியார் வேஷத்தை உடையவராய் இருந்தும் அந்த இறைவன் அவர்களுக்கு வெளியில வர்றதில்லை, மறைஞ்சு விடுறான். முறை ஒளி ஆகமத்தில் சொல்லப்பட்ட முறைப்படியே ஒற்றி சிவவேடத்தை உடையவராக ஒற்றராக தன்னை மாற்றிக்கொண்டு முயன்றவர்க்கு வழிபாடு முறையிலே தேடி பார்க்க முயன்றவர்களுக்கும் ஒளித்தும் ஒழித்து விடுகிறான். திருநாவுக்கரசர் அந்த சமண சமயத்திலிருந்து சைவத்துக்கு வந்தார். சைவத்தும் விபூதி பூசனார், உத்தராசன் தட்டு கொண்டார், கையில உழவாரப்பட வச்சார், கோயில் தோறும் வேலை செய்கிறார். அப்ப அவர் என்ன விஷம் போட்டிருக்கார், திருநீரு, கடுத்துல உத்தராட்சம், கையில உழவாரம், வாயிலே சிவாய நம என்ற மந்திரம், இதெல்லாம் சொல்றார் நம்முடைய சேக்கிழார் கார் பண்ண. சிந்த இடையரா அன்பும் திருமீனிதனில் அசைவும் கந்தை மிகையாம் கருத்தும் கை உழவாரப்படையும் அது மாதிரி ஒரு உருவகம். இன்னொரு இடத்துல தாழ்வடம் எல்லாம் சொல்வார். இந்த மாதிரி சிவவேடம் உடையவராகத்தானே இருக்கார் திருநாவுக்கரசர். அந்த திருநாவுக்கரசரை எல்லாரும் சேர்த்து கட்டி கொண்டு போய் சுண்ணாம்பு காலையில போட்டாங்க, இறைவன் காப்பாத்தி கொடுத்துட்டான், வெளியில வந்து காட்சி கொடுத்தானா இல்ல. திருநாவுக்கரசர் உட்கார வச்சு அந்த பல்லவன் யானையை ஏவுறான், யானை வருது, ஆனா யானை அவரை மிதிக்காம தப்பிச்சுக்கிறார். அந்த இடத்துல இறைவன் வெளிப்பட்டு வந்து யானையை அடக்கினாரா, யானையை ஒடிச்சு தோலா போத்தனாரா இல்ல. கடலோட கட்டி கடல்ல போட்டார்கள். அப்போ நேரே போய் இறைவன் கல்ல அப்படியே மேல கையில ஒசக தூக்கிட்டு வந்து கொடுக்கல, கல்லை தெப்பமாய் கொடுத்தாரே தவிர இறைவன் வெளிப்படும். இப்படி தனக்கு ஆபத்து வரும்போதெல்லாம் இறைவனை இவர் சிவவேடம் உடையவராய் இருந்தும் இறைவன் வெளிப்படவில்லை, ஆனா துணை செய்தான். இதைத்தான் அந்த தேவாரத்துல இன்றாளுமை என்ற பாட்டுல தோன்றா துணையா இருக்கிறான் என்ற செய்திய கல்லோடு கரையேறி வந்த உடனே திருவாவளியூர்ல பாடிடுற திருநாவுக்கரசர். கரையேறின உடனே எனக்கு தோன்றா துணையா இருந்தா வெளிப்படவே இல்லை, அவன் எனக்கு கண்ணுக்கு தெரியாதவனாகியே துணையாயிருந்தான். ஞானசம்பந்தருக்கு 3 வயசு குழந்தையா இருக்கிற போது அழுதார். அப்ப இறைவன் தோண்டி விட்டான், கண்ணு காட்சி கொடுத்துட்டான். அப்ப அவருக்கு தோண்டி விட்டார். அந்த 3 வயசுல ஞானப்பால் கொடுக்கிற போது இறைவன் இறைவி ரெண்டு பேரும் காட்சி கொடுத்தார்களே தவிர அதுக்கு பிறகு ஞானசம்பந்தருக்கு எந்த இடத்திலும் இறைவன் காட்சி கொடுக்கல. அந்த ஞானசம்பந்த திருவேடப்புலி உடையவர் தான், எல்லா கோயிலுக்கும் போறாரு, எல்லா இடத்துல போறாரு வர்றாரு. எங்காவது அந்த மாதிரி காட்சி இன்னொரு இடத்துல கண்ட காத்தை பார்க்கிறோமான்னா இறைவன் வரல, அது மாதிரி அவன் வருவதில்லை. அப்ப மறுபடியும் ஒழிச்சுடுறான். ஆகவே தேடி போகிறவர்களுக்கு எல்லாம் அவன் ஒழிக்கிறான், முழுக்க எப்பவுமே அவன் காட்சி கொடுத்து கொண்டு இருக்க மாட்டான் என்பதை நாம் தெரிந்து கொள்ளும். முறை ஒளி ஊற்றி முயன்றவர் குளித்தும் ஒற்றுமை கொண்டு நோக்கும் உள்ளத்து உற்றவர் வருந்த உரைப்பவர் குளித்தும் ஒற்றுமை கொண்டு இறைவனை என்ன பண்ணுகிறார்கள், இறைவனை தேடுறதுக்காக வேதாந்தத்தை படிச்சு பார்ப்போம் படிச்சார். வேதாந்தத்துல கடவுள் என்ன, கடவுள் எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டா, கடவுளாவது ஜீவனாவது ரெண்டும் ஒண்ணுதாப்பா, உன் உடம்புக்குள்ள இருக்கிற ஜீவன் தான் கடவுள், இதை நீ தெரிஞ்சுக்கோ. கடவுள் ஒன்று தனியா கிடையாது, உன் உடம்புக்குள்ள இருக்கிற உன் உயிரே தான் கடவுள். இது ஜீவாத்மா, அது பரமாத்மான்னு சும்மா பேருக்கு தான் சொல்றோம். ஜீவாத்மா தான் பரமாத்மா, பரமாத்மா தான் ஜீவாத்மா, ரெண்டும் ஒண்ணு, ஆனா அத்வைதம் என்று அந்த வேதாந்தம் சொல்லு. அதை ஒற்றுமை கொண்டு அத்வைதம் என்று வேதாந்திகள் சொல்கிற ஒற்றுமையை அடிப்படையாக வைத்து அவனை தேடி பார்க்கிறான். என்னுடைய ஜீவாத்மா தானே பரமாத்மா, அப்படியான அந்த கடவுளை நான் கொஞ்சம் தேடி பார்க்கிறேன், என் ஜீவாத்மா வச்சு தேடி பார்க்கிறேன்னு அவன் வர்றான். ஒற்றுமை கொண்டு நோக்கும் உள்ளத்து ஆராய்ச்சி பண்ணுகிற தியானத்தில் இருக்கிற அவர்களுக்கு கூட, வேதாந்திகளாக இருக்கிற அவர்களுக்கும் கூட, உற்றவர் வருந்த அந்த யோக முறையிலே போனவர்கள் வருத்தப்படும்படியாக ஒழித்தும் அவர்களுக்கும் ஒழிச்சுட்டான். வேதாந்திகளுக்கும் கூட அந்த இறைவன் யார் என்பதை தன்னை காட்டிக் கொள்ளவில்லை. மறை திறம் நோக்கி வருந்தினர் கொழித்தும், வேதத்துக்குள்ளே கடவுள் இருக்கிறோம் என்று அந்தணர்கள் நம்புகிறார். அந்தணர்கள்லாம் வேதம் வேறு கற்பு வேறல்ல, வேதம் தான் கடவுள், வேதத்துல படிச்சா கடவுளை தெரிஞ்சுக்கலாம் என்று சொல்வார். சரின்னு அந்த வேதியர்கள் வேதத்தை படிக்க ஆரம்பிச்சார்கள், வேதத்துல உரை சொல்லி பார்த்தார்கள். மறைத்திறம் நோக்கி அந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்களை ஆராய்ந்து ஆராய்ந்து கடைசியில வருந்தினர், கடவுளை என்னாலும் தெரிந்து கொள்ள முடியாம வருத்தத்திலே போய் நின்றவர்கள் இவர்கள் வேதியர்கள், இவர்களுக்கும் அவன் ஒழித்தான். அடுத்து கித்தந்தரத்தில் காண்டும் என்று இருந்தோர்க்கு, சரி இதெல்லாம் வேண்டாமா, வேற ஏதாவது ஒரு தந்திரத்தை செய்து அந்த கடவுளை பிடிச்சிருவோம் என்று ஒரு தந்திரத்தை செய்ய பாக்குறார். யாகம் பண்ணுவோம், யாகம் பண்ணினா யாகத்துல அவிஸ் தாங்குவதற்காக இறைவன் வருவான், இந்த தந்திரத்தின் வழியா இறைவனை கண்டுபிடிச்சிருவோம் என்று சில பேர் முயன்றார்களாம். இத்தந்திரத்தில் காண்டும் இந்த தந்திரமான வழியினாலே இறைவனை நான் பார்த்து விடுவோம் என்று இருந்தோர்க்கு அந்த தந்திரத்தை செய்து கொண்டு இருந்தவர்க்கு அத்தந்திரத்தில் அவ்வையின் ஒளித்தும் அவன் செய்த அதே தந்திரத்தை அதுக்குள்ளேயே அவன் அறிஞ்சுகிறான். அவன் எந்த தந்திரத்தை செய்ய போனானோ அந்த தந்திரத்துக்குள்ளே அவன் இருந்து கொண்டே அவன் கண்ணுக்கு தெரியாமல் ஒளித்து விடுகிறான். ஆகவே இன்னொன்று, முனிவர நோக்கி நனிவர கவி ஆனன தோன்றி அலி என பெயர்ந்து வானுதல் பெண்ணன ஒளித்தும். அவன் சில சமயத்துல என்ன பண்றான், முனிவர நோக்கி வெறுப்பில்லாமல் பார்க்கிறான், நனிவர கவி நன்றாக பற்றி கொள்ளுகிறான், ஆனென தோண்டி சில பேருக்கு அவன் ஆணாக தோண்டுகிறான். சில பேர்கள் இறைவனை ஆண் உருவத்திலேயே வைத்து வழிபடுகிறார்கள். சிவன் என்றும் திருமால் என்றும் கண்ணன் என்றும் அவனை ஆண்பாலாகவே வைத்துப்படுறான், அப்ப ஆணாக தோண்டுகிறான். அடுத்த அலி என பெயர்ந்து, அப்படியெல்லாம் கடவுளை ஆண் பெண்ணுன்னு பிரிக்கப்படாதுங்கோ, அவன் ஆணுமல்ல பெண்ணுமல்ல, ரெண்டுக்கும் அப்பாற்பட்ட ஒரு பொருள் என்று அலின்னு சொல்றாரு. அப்படி சில பேருக்கு உருவத்தை உடையனாகி வானுதல் பெண்ணன, இன்னும் சில பேர் சக்தியை வழிபடுகிறோம், அவன் பெண் உருவத்தை உடையவன், கடவுள் பெண் உருவத்தில் இருப்பாள், சக்தி தான் கடவுள் என்று வழிபடுகளுக்கு சக்தி மாறி தோண்டி கடைசியில எல்லாரும் ஏமாத்திடுறான், அவன் ஆணுமல்ல பெண்ணுமல்ல அலியுமல்ல வேறொரு பொருளாக இருந்து விடுகிறான். நம்புகிறவர்களுக்கு ஆண் போலவும் பெண் போலவும் அலி போலவும் தோன்றி கடைசியில ஒளித்தும் எல்லாவற்றிலும் மறைந்து போய்விடுகிறான் அந்த கடவுள். சேன்மையின் ஐம்புலன் செவி செலவிடுத்து அறுவரை தொருண் போய் துற்றவை துறந்த வெற்றுயிர் ஆக்கை அருந்தவர் காற்றுள் திருந்த ஒளித்தும். சரி, இந்த ஊர் உலகத்துக்குள் இருந்தா கடவுளை பார்க்க முடியாது, நாம் எங்காவது காட்டுல ஓடி தவம் செய்வோம், தவம் செய்தா இறைவன் வெளிப்படுவான், பார்த்துடுவோம். இப்ப துருவன் கடவுளை பார்க்கறதா காட்டுல போய் தவம் செய்தா, ஆனா அவனுக்கு முன்னாடி திருமால் காட்சி கொடுத்தான்னு கதையில படிக்கிறோம். அதே மாதிரி நானும் சென்று தவம் செய்தால் கடவுளை கண்டுபிடிச்சு விடலாம்னு சில பேர் முயற்சி பண்ணார்களாம். ஐம்புலன் செலவிடுத்து தங்களுடைய ஐந்து புலன்களையும் அடக்கினார்கள். அறுவரை தொரும் போய் மிக கடுமையான யாரும் வர முடியாத மலைக்கு போனார்கள். வரையின்னா மலை, அறுவரை பிறர் ஏற முடியாத மலை, தன்னை மற்றவங்க தொந்தரவு செய்யாம இருக்கிறதுக்காக ரொம்ப கஷ்டமான மலைப்பாறையின் மேல் ஏறி துறும் போய் துற்றவை துறந்து சாப்பாட்டையும் விட்டு சாப்பிடல, பட்னியாவே நுண்பிருந்து வெற்றுயிர் ஆக்கை உடம்பும் உயிரும் வெறும் உயிரும் உடம்புமாகவே அந்த இடத்தில் இருந்து கொண்டு சமணர்கள் இப்படித்தான் நோன்பு செய்தார்கள். சமணர்கள் கடைசியில கடவுளை மோட்சம் அடைகிறதுக்கு என்ன வழின்னா, உண்ணா நோன்பு இருக்கிறது, சாப்பிடாமலே உயிர் போகிற வரையில இருக்கணும், அதுக்காக பெரிய மலை உச்சியிலே குகை தோண்டி குகைக்குள்ள போய் படுத்துருவார், படுத்தே கிடப்பார்கள், சாப்பிடுவதே இல்லை, கடைசியில் செத்து போவார்கள், அந்த செத்து போறதா மோட்சம் என்று சமணர்கள் சொன்னார்கள். அதை ஓரளவுக்கு நினைவுபடுத்தி இங்கே சமணர் மேற்கொண்டு இருக்கின்ற ஒரு துறவு மார்க்கத்தை காட்டி அவர்களுக்கும் ஒழித்து விட்டான் கடவுள் என்பதை சொல்ல வருகிறார். ஐம்புலன் செலவெடுத்து புலன்களை வெல்ல வேண்டும், சமணர்களுக்கு ஒரு முக்கியம், சமணர்கள் ஐம்புலத்தை வெல்ல வேண்டும் என்று சொல்வார்கள். புலன் அடக்கம், அந்த சமண சமயத்தை உபதி செய்த மகாவீரர் இருக்கார் இல்லையா, மகாவீரருக்கு ஜெயின் என்று பெயர். அந்த ஜெயினர் என்று ஏன் பெறணும்னா, ஜெயித்தவர்கள், புலனை ஜெயித்தவர்கள், அந்த புலனை ஜெயித்ததுனால்தான் அவருக்கு ஜெயின், ஜெயித்தவர்கள் சமணர்கள் என்றெல்லாம் அவர்களுக்கு பெயர் வந்தது. வீரர் என்று சொன்னதும் அதான், புலத்தை வென்ற வீரர், அதனால்தான் மகாவீரர் என்று கூட அந்த சமணர்களுக்கு பெயர் வந்திருக்கு. ஐம்புலன் செலவெடுத்து அறுவரை தோறும் போய் பெரிய மலை உச்சியில ஏறி குகையில இருந்து துற்றவை துறந்து உணவுண்பதை வெறுத்து வெற்றுயிர் ஆக்கை உயிரும் உடம்புமாகவே அந்த இடத்தில் தங்கியிருந்து அருந்தவர் காட்சியுள். அப்படி ஞானத்தை தேடியவராகிய சமண முனிவர்கள் இருக்கிறார்களே, அந்த முனிவர்களுடைய அறிவிலேயும் திருந்த ஒளித்தும் அடியோடு காணப்படாமல் மறைந்து விட்டான், சமணர்களுக்கும் தெரியாமல் ஒளித்தான். ஒன்று உண்டு இல்லை என்று அறிவு ஒளித்தும், இதுவும் சமணர் தான், சமணரிடத்திலே போய் கடவுள் உண்டா இல்லையா அப்படின்னு கேட்டா உண்டும் இல்லையுமா, ஒரு சமயம் பார்த்தா இருப்பான், ஒரு சமயம் பார்த்தா இருக்க மாட்டான், அப்படி ஒரு கொள்கை அவர்கள், உண்டு இல்லை என்று சொல்வது சமண கொள்கை. அதான் ஒன்று உண்டில்லை என்று, உண்டுமில்லையுமாம் என்று சொல்லுகின்ற அந்த அறிவு சமணருடைய அறிவுக்கும் ஒளித்தான். பண்டே பயில்தோறும் என்றே பயில்தோறும் ஒளிக்கும் சோரனை கண்டனம். ஒருத்தர் என்ன பண்ணார், யோகத்தில் இருந்தார். அந்த தியானத்துல கொஞ்சம் அவர்களுக்கு அந்த ஒளிமயமாக இறைவன் தென்பட ஆரம்பிச்சார். அப்ப அவர் என்ன பண்ணார், ரொம்ப பேருக்கு ஒளிச்சுட்டான். பண்டே பயில் தோறும், ரொம்ப நாள் பழகந்தோறும் பழகந்தோறும் ஒளித்தான். அப்படிப்பட்டவன் இன்றே பயில் தோறும், இன்றைக்கு நான் யோகத்தை செய்கிற போதும் ஒளிக்கும் சோரனை, இதுவரை காணாமல் ஒளிந்து கொண்டிருந்த அந்த திருடனை கண்டனம், இப்போ நான் யோகத்திலே பார்த்துட்டேன் என்று ஒரு முனிவர் யோகி சொல்றார். ஆர்வின் ஆர்வின், அவன் என்னுடைய புருவ மத்தியிலே ஒளிமயமாக காணப்படுகிறான், அவனை கட்டுங்கள் கட்டுங்கள். ஆர்வின் ஆர்வின், அவனை கட்டுங்கள் கட்டுங்கள். நான் மலர் பிணையலின் ஆர்வின், தூ என்று சொல்லுகின்ற ஒரு மாலையாலே கட்டுங்கள். தூ என்று சொல்லுகின்ற

0: அவனை விட்டு விடாதீர்கள். இப்படி சொல்றார். ஒரு துறவி அந்த புருவ மத்தியிலே இறைவனை ஜோதியா பார்த்து விட்ட பிறகு அந்த ஜோதியை விட்டு விடக்கூடாது, அந்த கடவுளை பிடியுங்கள் பிடியுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். பற்றுமின் என்றவர் என்று சொன்ன அந்த யோகி இருக்கிறாரே, அவருக்கும் காணாமல் அவரிடத்திலும் மறைஞ்சு ஓடிவிட்டான. பற்று முற்றொழித்தும் அவர் பிடிக்க வந்த பற்றுக்கு அப்பாற்பட்டு ஒளிந்து போய்விட்டான். ஜோதி தரிசனமாக காட்டியும் கூட கடைசியில் அந்த ஜோதி தரிசனத்துல இறைவனை முழுக்க காண முடியாமல் அவன் ஒளிந்து போய் விடுகிறான் என்று இதுவரையிலும் இந்த 145வது வரி வரையிலும் ஒளித்தல்லடைய இலக்கணத்தை சொல்லி வந்தார்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: ஓம் சிவாய நம. Shaivam.org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: எம்பெருமான் விரண்மிண்ட நாயனார் புராணம் பகுதி 2. வழங்குபவர் திரு பட்டமுத்து ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: கொந்தாள் அறிவியும் அவைகாடு கடந்து கடல் சூழ் புது எங்கும் சென்று ஆருளையார் அடியவர்தம் திண்மை ஒழுக்க நடை செலுத்தி வந்தாள் மேறு சிறை வளைத்து புறங்கள் செற்று வைதிகத்தே நின்றார் இருந்த திருவாரூர் பணிந்தார் நிகர் ஒன்றில்லாதார் ஈடு இணையற்ற விரண்மிண்ட நாயனார் திருவாரூர் வந்து சேர்ந்தார். அங்கு தேர் நிற்கிறான். என்ன தேர்? வைதிக தேர். உலகம்னா தேராட்சி கொண்டு திருவர சம்ஹாரம் பண்ணதுக்காக தேவர்கள் கொண்டு வந்து தேர். உமாந்தனா தேர் விட்டோம்னா அது திருவர சம்ஹாரம் செய்ததற்காக தேவர்கள்லாம் சிவபெருமான கொண்டு தேர். சுவாமி நாங்க தேர் பண்ணதுதான் இல்லை ஏறி மூன்று அசுரம் வருது நாங்க தேர் பண்ண நாங்க அவர் நாங்க அப்படியே பாரு வேடிக்கைன்னு சொல்லி தேர் மேல சாமியார் ஒரு அமுத்து அமுனார் மடபடபடனும் அப்படியே உழைந்து உடனே மகாவிஷ்ணு சிவருமான அப்படி தாங்கிறதுக்கு ரிஷபமான இளவரமா இளவமதாய் தாங்கினான் கான் சாடலோ மகாவிஷ்ணு ரிஷபமான மாதிரி சுவாமி தாங்க சாமி எழுந்திருக்கிறார் அப்படியே ஒரு பார்வை பார்த்த பத்தடா 33 கோடி தேவர்கள் எனக்கு தான் இந்த பாக்கியம் கிடைச்சு ரிஷபமா ஒரு மனாக்கான சுவாமி ஒரு அமுக்க அப்படியே பிரெட் ஆமிச்சு ரத்தமா வாங்கிடுது ரேஷமா சாமியை மன்னிக்கணும் அதெல்லாம் அங்க வரக்கூடிய சாஸ்திரம் கந்த படக்கூடாது. அந்த வகையிலே விரண்மிட நாயனார் எல்லா பற்றியும் தூக்கி எறிஞ்சு சிவருமானையே வணங்கிக் கொண்டு அடியார்களுக்கு நேர திருவாரூர் வந்தாச்சு. அங்கு அழகான தேர் திருவாரூர் தேர் அழகு மதீஸ்வர மகாராஜா சென்று பார்த்தோம். தேர் கடையில தன் இளவரசன பூர்த்தி ஆட்சி பண்ண மகாராஜா வாழ்ந்த இடம் அந்த இடம். அங்க வந்தார். அங்கே அழகான ஒரு மண்டபம். அந்த மண்டபத்துக்கு பேர் தேவாசிரிய மண்டபம். பேர் தேவாசிரிய மண்டபம். தேவர்களெல்லாம் வணங்கிக் கொண்டிருக்கிற மண்டபம். ஆசிரியர்கள் வணங்குது ஆசிரியை என்று சொன்னால் வணங்குதுன்னு. தேவர்களெல்லாம் அந்த மண்டபத்தில் இருக்கிற சிவனடியார்களெல்லாம் வணங்கிக் கொண்டே வெளியே நிற்பாங்க. தேவாசிரிய மண்டபம் திருவாரூர் கோயிலுக்குள்ள போன உடனே நேரம் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா பெரிய மண்டபம் இருக்கும். அது அடியார் மக்கள் வீச்சில் இருந்த ஒரு அற்புதமான மண்டபம் தேவாசிரிய மண்டபம். நாங்கள் கொஞ்ச நாளைக்கு நாங்கள் போக பார்த்தா அந்த மண்டபத்தில் அடியார்கள் இல்லை, மூல முறையா நெல் வச்சிருந்தான். நெல் வைக்கிற கோடம் இப்போ இந்த லட்சத்தில் பண்ணுமா அந்த அந்த மண்டபத்தில் தேவாசிரிய மண்டபம் எழுதிப்படக்கூடாது ஐயா. அந்த மண்டபத்தில் நாயன்மார்கள் வீச்சிலிருந்து சிவசிந்தனை செய்ய அங்கே சென்று விரண்மிண்ட நாயனார் அந்த அடியார்களுக்கெல்லாம் தொழில் செய்வார். ஒரு நாள் என்ன நடக்கும் சேனார் மேறு சிறை வளைத்த சிவனார் அடியார் திருக்கூட்டம் பேணாது ஏகும் ஊரனுக்கும் பெறானாம் தன்னை பிறை சூடி போனார் அரபம் குறைந்தார்க்கும் பூரகி என்று உரைக்க மற்றவர்பால் கோணா அருளை பெற்றார் மற்ற இனியார் பெருமை

0: நம பார்வதி ரெண்டு நாயனார் அடியார் பெருமக்களை வணங்கிக் கொண்டு தேவாசிரமத்தில் இருக்கிற சமயத்துல அங்க யாரோ போறாங்க சுந்தரமுஷம் போற அந்த வழிய கோயிலுக்குள்ள தேவாசிரமத்தில் இருக்கிற அடியார் பெருமக்களைனா மானசீமா கொண்டு போற அதுக்காக மரியாதம் இல்லாம போற அழியார்களை கும்பிடாம இவர் கோயிலுக்குள்ள போறாரோ இவர் நம்ம சைவ மக்களுக்கு எல்லாம் புறமானவர் அழியார்கள் வணங்காத சுந்தர பெருமான் நமக்கு எல்லாம் புறமானவர்
1: சத்தமும் சொல்ல சுந்தர சுவாமி
0: இவரை வலிய ஆட்கொண்டாரே சிவபெருமான் அவரும் நமக்கு புறமாறும்
1: கேட்பாருங்க அதான் அவர் பேர்
0: யார் சிவனடியார் வணங்கலையோ அவங்க எதிரிகள் சிவனடியார்களுக்கு வணங்கலைனா அப்ப 69,000 யாரெல்லாம் வயதாங்களோ அடியார வணங்க வையக்கூடாது வயதவங்க தலைவர் சீக்கிரம் தலைவர் வச்சு ஆடணும் அது விடுதலை தப்பு யாரும் உங்களுக்கு தெரியும் ஆகவே வேண்மின நாயனார் இந்த காலத்துல இல்ல இருந்தாலும் நடக்கிறது வேற வேண்மின நாயனார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளையே நமக்கெல்லாம் புறம்பானவர் சொன்னார் திருச்சி சொன்னது அவர் ஆட்கொண்டு சிவருமானம் போறோம்னு சொன்னார் இந்த ரெண்டு செய்தியும் அவர் சொல்லுவார் மன்னிகனாரா ஆறு பெருமானே தியாகராஜமூர்த்தியே அழியார் பெருமக்களை தான் வணங்காம அவர்கள் புகழையெல்லாம் பாடணும் வேண்மின நாயனார் என் கண்களை திறந்து விட்டார் அகப்பூச பண்ண புறப்பூச பண்ண அவ்வளவுதான் சுந்தரம் சுவாமிக்கு அடியார் வணங்க தெரியாம இருக்கும் அவர் எடுத்த எடுப்பிலேயே நம்முடைய பித்தா பிரச்சு உனக்கு ஆளா இனி அண்ணன் ஆளு அடிமை அவருக்கு அடிமையா இருக்கிற இன்னும் நான் உன்னிட்டு இங்கே போவேன் அவர் சொல்றது அடியார் வணங்காம போவாரா மானசீகமா ஒரு திருவிழாவை பண்ணி திருத்தொண்ட தொகைங்கிற ஒரு அழகான நூல் நமக்கு கிடைக்கணுமே அதற்காக இந்த வழி மனதுகள் கிடைக்கணுமே அதற்காக வீணாடுமே எனதுகள் கிடைக்கணுமே ஆனந்தாள் உகந்து இப்படி அவருடைய அருள்வாழ்வு கூட திருவிழா உனே சுவாமி நினைச்சு வேண்டார் இந்த அழியாரோட புகழெல்லாம் பாடணும் ஆசையா இருப்பார் உடனே திருவாரூர் பெருமான் அந்தம் அடியாக்கும் அடிகேன் சுவாமி அடிச்சு கொடுக்கிற சுந்தரம் சுவாமி எல்லாரையும் விட அவருக்கு பெரிய பாக்கியம் சிவபெருமான் ரெண்டு தடவை அடி எடுத்து கொடுக்கிறார் முதல்ல பித்தா பிரேஸ்வரின் ஒரு வரியே எடுத்து கொடுக்கிறார் திரைவாள் அந்த மணியாக்கு மணியே அவர் சொன்ன உடனே அதில் அருமையா திருத்தோட தொகையை பாடினார் சுந்தர பெருமான் அவர் சொல்லலைனா 69,000 தெரியுமா சுந்தர சோழன் பாடினதுனாலதான் பெரிய கிடைச்சது மறந்துடாதீங்க ஆகவே அந்த அற்புதமான காப்பியம் நம்ம கிடைப்பதற்கு மூல காரணம் அழகா பாடினார் அடியார் பெருமக்கள் ஆசீர்வாதம் திருவள்ளியில் வணங்குற சுந்தர சுவாமிகள் அடியாருக்கும் அழியுங்கிற அருளுக்குலாம் அடியார் கழியுங்கிற திருக்குற்றால சரபுராணத்துல திருக்குறள் கவிராயர் கடவுள் வளர்த்த பகுதியில் ஒரு அழகான ஒரு பாடல் அந்த பாடல் என்ன சொல்வா இந்த திருக்குற்றாலத்துல இந்த திருக்கோயில யாரெல்லாம் தேவார பாடல் பாடுகிறார்களோ யாரெல்லாம் பூமாலை சுட்டி இப்பெருமானுக்கு தொண்டு செய்கிறார்களோ யாரெல்லாம் உழவாரப்பணி செய்கிறார்களோ நாங்கள் அந்த பாட்டில் சொல்லுகிறார்கள் உழவாரப்பணி யாரெல்லாம் செய்கிறார்களோ யாரெல்லாம் இந்த குஷாநாதனை குளநாள் மணி அம்பிகையும் நாள்தோறும் மனதார வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு தான் அடியாருக்கு அடியாருக்கு அடியேன் மூணு டிகிரி கீழே போறாங்க அடியாருக்கு அடியாருக்கு அடியுங்கிற கந்தசாமி குட்டாநாதருக்கு சேவானந்தனம் பாடல் வச்சுக்கோனே அவருக்கு அடியார் நம்ம செல்வராஜ் வச்சுக்கோனே அவருக்கு அடியார் நம்ம கோதாமூர்த்தி செஞ்சிருந்தீங்க குற்றாலத்தில் அவர் சொல்ற அடியாருக்கு அடியாருக்கு அடிய செந்தில் நீ யாருக்கு அடிய நான் செல்வராஜ் ஏன் செல்வராஜு கிருஷ்ணாநகருக்கு சேவாரம் போடுற கந்தசாமி கிடையாது, அவரோ கிருஷ்ணாநகர் கிடையாது. அவர் நீங்க சொல்லுங்க, அழியாருக்கு அழியாருக்கு அழியாது. அந்த மாதிரி ஒரு அற்புதமான நூலை நமக்கு அருள் செய்து காரணமாக இருந்தவர் இரண்டன் ஆகினார். அடுத்த பாட்டுல அதை செய்தி அழகா சொல்லுவார். சிறு தொழில் தொகை கிடைப்பதற்கு காரணம் என்ன? ஞாலம் உய்ய நாம் உய்ய நம்பி சைவ நெறியின் நன்னெறியின் சீரமுய்ய திருத்தொண்ட தொகைவன் பாட. இந்த திருத்தொண்ட பாடுவதற்கு என்ன காரணம்? ஞானமுய்ய இந்த உலகம் நாம் நாயன்மார்கள் சரித்துனா நாமதான் ஒரு சைவன்னு நிலநிற்கிறோம். நிமிந்து நிற்கிறது காரணமே நாயன்மார்கள் வரலாறு ஓரளவு துணிஞ்சனால தான். ஞானமுய்ய நாம் உய்ய அடியார் பெருமக்களை நாமெல்லாம் உயிர் பொருட்டு சைவ நன்னறியின் சீரமுய்ய சைவ நன்னறி மேலான உலகெல்லாம் தெரிந்து உயிர் பொருட்டு நம்பி திருத்தொண்ட தொகைமன் பாட. நம்பியாகிய சுந்தரம் சுவாமி திருத்தொண்ட தொகை பாடுவதற்கு உதவி செய்தவர் தான் விரண்மிண்ட நாயனார். ஞானமுய்ய நாமுய்ய நம்பி சைவ நன்னறியின் சீரமுய்ய திருத்தொண்ட தொகைமுன் பாட செழுமறைகள் ஓரமிடவும் உணவறியார் அடியார் உடனாம் உழதென்றார் ஆரம் அமுது செய்த பிரான் அடியார் பெருமை ஆரறிவார். அடியார் பெருமை அறிந்தாரார் நம பார்வதி பதவியே. இவ்வாறு உலகமெல்லாம் உயிர்பொருட்டு திருத்தொண்டத்துக்கு அப்படி செய்த சுந்தர பெருமானுடைய பேரது இல்லைன்னு சொன்னா அடியார் பெருமை யாருக்கு தெரியும்? ஆகவே இந்த உபாத செய்தவர் யாரா? பிரண்மணன் ஆயினா. அவர் திருவடியை வணங்குவோம். ஒக்க நெடுநாள் இவ்வுலகில் உயர்ந்த சைவ பெருந்தமிழை சொக்க நிறமை நெறி போற்றி தொண்டு பெற்ற தக்க வகையார் தம்பெருமான் அருளினாரே தாழ் இழக்கி மிக்க கணநாயரா கணநாயகர் ஆகும் தன்மை பெற்று விளங்கினார். அழகம பார்வதி பதையே விரண்பிட நாயனார் சிவபெருமான் அருளாலே அருமையாக பெருமாள் திருவழியை கடந்து மட்டுமல்ல சிவகணங்களுக்கு தலைவரான கைலாயத்தில் கணநாதராய் இன்றைக்கு சித்திர மாதம் திருவாதிரை. அன்றைக்குத்தான் பெரிய புராணத்தில் சேக்கார் பெருமா அரங்கேற்றம் பண்ணது. அன்றைக்குத்தான் அந்த அரங்கேற்றம் பூர்த்தியானதும் ஒரு வருஷம் சித்திர திருவாதிரை. சித்திர திருவாதிரைத்தான் ஞானசம்மத பெருமாள் ஞானப்பால் உள்ளது. அந்த சித்திர திருவாதிரை தான் நம்முடைய சுப்பிரமணியம் சுபா வந்து பெரிய புராண கேசல் எடுக்க ஆரம்பிச்ச நாள். விரண்மிடையாளர் குருபதி அடைந்தார். அது பொருத்தம் வகிக்கின்ற அந்த ஒரு அற்புதமான நாயனாருடைய திருவிழம் போல இந்த பெரிய தொண்டு ஆரம்பிச்சு நாயன்மார்களுடைய வரலாறு இப்படி அருமையான ஒளி பேழையின் மூலமாக உலகமெல்லாம் பரப்பதற்கு பிள்ளையாரி போட்ட நாள். அந்த நாயனார் திருவடி மன்னர்களை சேக்கடார் பெருமாள் வணங்குவதற்கென்று நாம் வணங்குவோம். வேறு பிரிதியல் திருத்தொண்ட தொகையார் உலகு விளங்க வரும் பேரு தனக்கு காரணராம் பிரானார் விரண்மிண்டரின் பெருமை கூறும் அளவு என் அளவிற்றே அவர் தாழ் செல்லினே கொண்டே ஆரை வழிகர் அமர்வீதி அன்பர் திருத்தொண்டு திருத்தொண்ட தொகையினாலே உலகமெல்லாம் விளக்கம் பெறுவதற்காக அவர் பாதித்த விரண்மிண்ட நாயனார் பெருமையை சொல்லினால முடியுமா? சேக்கிறார் அவர் திருவடிகளை துணையாக கொண்டு பழையாறை வணிகராக அமர்ந்த நாயனார் பெருமையெல்லாம் சொல்லலாம் நினைக்கிறேன். அத சுவாமி தான் அருள் பாலிக்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி நிற்கிறார் வேறு சேக்கிறார் என்ற அளவோடு விரண்மிண்ட நாயனார் சரித்திரம் பூர்த்தியாகிறது. எனவே மலையாள நாட்டில் திரு செங்குன்றூர்ல வேளாண்குளத்தில் அவதரித்து சொரநாடு திருவாரூரிலே தேவாசின் மண்டபத்தில் நீச்சிருக்கிற அடியார் பெருமக்களாம் அடியாருக்கு அடியார் என்று சுந்தர வாழ்வாறு செய்தவர் பெருந்தகையா பிறண்டன. திருவாரூருக்கு போன பிறண்டன சன்னதி எங்க இருக்குன்னு தெரியாமலே போ பேசிட்டு அந்த கோயிலுக்குள்ள கோபுரவாசல பிறண்பன் நாயனார் தனி சன்னதி இருக்கு. அதை பார்க்கவே நம்ம ஆட்டு சைவம்னு சொல்றவங்க பிறண்பன் நாயனார் எங்கன்னு பார்க்க வேண்டாமையா நாயமான கொடுத்து இருக்காரு. அது ஒண்ணு அவர் அந்த ஊர்ல தொண்டு செய்தவர் தனி சன்னிதி இருக்கு. கோபுரவாசல உள்ள நுழையும் போது இடது பக்கம் பார்த்தீங்கன்னா தனி சன்னிதி கோபுரம் அந்த நாயனாரை வணங்கித்தான் அவன் உள்ள போன வணங்குறேன்னா நம்மை பார்த்து இவன் செயலுக்கு புறம்பு அவரு சாமம் விட்டுவார். அந்த நிலைமை வரக்கூடாது. அவரை வணங்கி நம்ம போகணும் சொல்லிக்கொண்டு இவ்வாறு விரண்டு நான் சரித்திரத்தில் அருமையாக சேக்கலார் பெருமாள் தெரிவித்தார். சுந்தர பெருமான் பாடி அருமினார் நம்பி ஆண்டார் நம்பிகள் அந்த பாட்டையும் உமாவதி சோர்ஸ் பாடிய அந்த பாட்டையும் உங்களுக்கு விடுதலை கொடுத்தாங்க. இப்பொழுது விரண்பிட நாயனாரை சுந்தர முசாமன் பாடிய மாதிரி நம்பி ஆண்டார் நம்பிகள் நம பார்வதி பேசும் பெருமையம் ஆரூரனையும் பிறான் அவனையும் அவனாம் ஈசந்தனையும் பொறகு தட்டு என்று ஈசனுக்கே நேசன் எனக்கும் பிறான் ஈசனுக்கே நேசன் எனக்கும் பிறான் மனைக்கே புகநீடு தென்றல் வீசும் பொழில் திரு செங்குன்றமேய வீரனே நம பார்வதி இனி உமாவதி சிவாச்சார சுவாமிகள் இந்த நாயனார் திருவடி வணங்குகிற பாங்கினை காண்போம். விளங்கு திருச்செங்குன்றூர் வேளாண் தொன்மை விரன் நின்ற திருவாரூர் நேவு நாடில் வளங்குறவு தொண்டரடி வணங்காது ஏகும் வந்தொண்டர் வந்தொண்டன் புறகு அவனை வலிய ஆண்ட சுழங்கு சனை முடியோனோ புறகு புறகு என்று அன்பார் சொல்லுதனோ அதான் முக்கியம். அன்பார் சொன்னார் எதிரியா நினைக்கிறேன் அன்பார் சொல்லி அடியார் பெருமையை பாடிச்சுன்னு சொன்னார். அன்பார் சொல்லுதனும் அவர் சொன்ன தொகை முன் பாட உழம் குளிர உழதென்றார் அதனால் அண்ணல் உபகை தர உயர் கணத்துள் ஓங்கினாரே.

திருவாளந்த புராணத்துல திருவாளந்த சருக்கரத்துல நாம எல்லாம் ஐந்து நாயனார்களை வரலாறுகள் பார்த்தோம். இந்த அருமையான சரித்திரம் நமக்கெல்லாம் அழகான நூல் ஒன்று கொடுத்தது, மறந்துடக்கூடாது. திருத்தொண்ட தொகை அதுக்காக அப்பெருமான் திருவடியும் சொல்லிக்கொண்டு இனி அவரிதனால் சரித்திரத்தை இன்னொரு சந்தர்ப்பத்தில் பார்க்கலாம் என்று சொல்லி நாம் நிகழ்ச்சிகளை செய்யுமாறு நான் வாழ்த்து பாடி நிகழ்ச்சி துதித்திடற்கு அரிய செம்மே செய்ய வேறிகள் வாழ்க சேபலும் ஐநூ வாழ்க வெய்ய சூ மார்பு வேப்பனை வாழ்க நான் பொயில் சீர் அடியார் வாழ்க வாழ்கைய புகலம் எல்லாம் அரம பார்வதி பதே ஸ்ரீ காப்பிகேயா சங்கீர்த்தனம்.

உணர்ந்த உணர்வுடையோ ஈசர அருள் என உணர்ந்தார். திருச்சிற்றம்பலம் பான்முகில் உழாது பெய்க மலிவளம் துறக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க உறைவிழாது உயிர்கள் வாழ்க நான் மறையறங்கள் ஓங்குக ரத்தமும் வேள்வி மல்க மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம்.

0: ஓம் நம சிவாய. டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு தட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம். அண்ட் இட் இஸ் ஆல் செட் டு சஸ்டெயின் த சேம் வித் லாட் மோர் நியூ ஃபீச்சர்ஸ் இன் த ஃபோர்த் கமிங் இயர்ஸ் ஆஸ் வெல். ஆடிங் டு தட், like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய. ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: எம்பெருமான் அமர் நீதி நாயனார் புராணம். பகுதி 1. வழங்குபவர் திரு பட்டமுத்து ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: வல்லவே கண்டதே பேசி குற்றமே செய்யினும் குணமன கொள்ளும் கொள்கையால் மிகை பல செய்தேன் செற்று மீதோடும் திரிபுரம் எடுத்த திருமுல்லை வாயிலாய் அடியேன் உச்சபடு துய கழையாய் பற்றினேன் அடியேன் படுதுயர் கழையாய் பாசுபதா பரஞ்சுடரே. கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டு அருளே வண்ணப்படித்து என்னை வாழ்ந்தவான் கருணை சுண்ண பொன்னீச்சற்கே சென்றுதாய் போற்றுண்டு பாலும் அமுதம் தேருமாய் ஆனந்தம் தந்து உள்ளே பாலிப்பான் போதும் என் ஆர்வில் போகமாம் புறகால காம புறாந்த சேரும் கயிலும் திழைக்கும் நீர் திருவாவடுதுறை வேந்தனோடு ஆளும் அதற்கே முதலுமாம் அறிந்தோம் அறிவை பொய்யாத சேவிக்க வந்த என்கிறன் செங்கெங்கும் திசை திசையன கூவி கவர்ந்து நெருங்கே குழாம் குழாமானென்று கூத்தாடும் ஆவிக்கு அமுதையன் ஆர்வத்தனத்தினை அப்பனை ஒப்பமரர் பாவிக்கும் பாவகத்து அப்புறத்தானுக்கு பங்காண்டு மதிவடர் சடைமுடி மன்புடாதை முன் இசையும் நாயன்மார் தூய சொல்மல பொதினகன் உகர்தரு புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே புளியர் கோன் பொழித்த புகழியர் கோன் கடல் போற்றி ஆடிமிசை கல்விதத்தில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி கூடிமலே திருவாதூர திருத்தாள் போற்றி வாழந்தனரே முதலாக சீபடைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியால் பதம் போற்றி கொள்ளையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலே குன்றத்தூர் சேக்கிடாதடி போற்றி நிகழ்மூலாகம பொருள் கொன்றொன்றாகி திறம்புறால் ஞானிகள் குலதெய்வம் என பலரும் கொண்டாட நாங்கள் சாதனைகள் சமபாத முதலிய போய் ஒழித்திட உதயமாய் வந்த பாலனைகள் வெளிமறைத்த சிவஞான யோகி பதம் பணிந்து வாழ்வாம் அரே ராம பார்வதி வலே
2: ஹர ஹர தேவா.

எல்லாம் வல்ல அன்னை ஸ்ரீ கொடியடை நாயகி அம்பிகை சமேத எந்த ஸ்ரீ மாசுராமணேஸ்வர பெருமான் சொற்பாத மலர்களை அடியின் மனமொழி மேகலாலையை பணிந்து நமஸ்கரித்துக் கொண்டு இந்த புனிதமான சபையினை குறிக்கின்ற புனிதர்களாகி உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். சிவகிருபையாலே நமது பெரிய புராண சிந்தனை இந்த புனிதமான வேளையிலே தொடங்கியிருக்கிறது. நேற்று சேகரா பெருமான் அருள் செய்த இந்த அற்புத புனிதமான காப்பியத்திலே சென்ற சிந்தனையாக நமக்கு கிடைத்தது ஸ்ரீ பிரண்மிள நாயனாருடைய அருள் வரலாறாகும். இன்று நமக்கு கிடைக்கின்ற அற்புத சிந்தனை ஸ்ரீ அமரீந்தி நாயனார் வரலாறு. ஸ்ரீ அமரீந்தி நாயனார் புராணம் என்று சேக்கரார் பெருமான் அதற்கு தலைப்பு கொடுத்தார். நாயனாருடைய திருநாமம் அமர்நீதி. அவர்பால் நீதி அமர்கிறது, நீதி அமர்ந்த நாயனர். எனவே அது அமர்நீதி ஆயிடுச்சு. எனவே அந்த சொல்லாட்சி நாயனாருடைய அருள் வாழ்வு எப்படி என்பதை குறிப்பாக காட்டுகிறது. நீதியும் நியாயமும் தர்மமும் அந்த நாயனார் வாழ்க்கையிலே பின்னி கிடக்கின்றன. அவர் இந்த அரிய வரலாற்றிலே நாயனார் செய்த ஒரு அற்புத தொண்டு தன்னையும் தன் குடும்பத்தாரையும் சோதருமாருக்கு தியாகம் செய்கிற நாயனர். ஒரு நீதியை நிலைநாட்டுவதற்காக தன்னையே தியாகம் செய்கிறார். தன் உடல் பொருள் ஆவி எல்லாம் நம்மளாம் வழக்கமா ஒரு அடுக்குமொழி பேசணும். என் உடல் பொருள் ஆவி எல்லாம் உக்காகும். அதை செய்து காட்டினது அதை இந்த நாயனார் சரஸ்வரமாக. இந்த அற்புத நாயனாருடைய அருள் வரலாறு தெய்வ சேக்கரார் பெருமானால் விரிவாக நமக்கு எடுத்துரைக்கப்படுகிறது. வழக்கம் போல ஸ்ரீ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த நாயனாரை எவ்வாறு வழிபாடு செய்கிறார்கள் என்று கண்டு அதன் பின்னர் சேக்கரார் பெருமான் திருவடி நிழலுக்கு செல்லலாம். எனவே முதலாவதாக சுந்தர பெருமான் தெளிவாள் அந்தரங்கம் அடியார்க்கும் அடியே என்று தொடங்குகின்ற திருத்தொண்டு தொகையிலே இந்த நாயனாரை நமக்கு அறிமுகப்படுத்தி வழிபாடு செய்கிறார். அதனை நாம் முதலில் காணலாம். தெளிவாள் அந்தரங்கம் அடியார்க்கும் அடியே திருநீர கண்டத்து குயவனால் கழியே இல்லையே என்னாத எப்பகைக்கும் அடியேன் இளையாந்தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியே வெல்லுமா மிக வல்ல மெய்பொருளுக்கு அடியேன் விரிபொழில் சூழ் குன்றையார் விரல் நண்டற்கு அடியேன் அண்ணிமல் முல்லை என்றார் அமர்நீதிக்கு அடியேன் ஆரூரில் அம்மானு காளே அல்லிமல் முன்னையந்தார் அமர்நீதிக்கு அழியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளே.